0: இந்த சாட்சி தான் நமக்கு உண்மையான அறிவுக்கு பொருளாக இருப்பது. மீது எல்லாமே அபராவித்யான்னு ஒரு உபனிஷத் சொல்லும். நம்ம அடைகின்ற அறிவை ரெண்டா பிரிச்சு பராவித்யா அபராவித்யான்னு பிரிச்சு நாம அறிகின்ற அனைத்து அறிவும் அபராவித்யா, அபரான கீழான அறிவு. அது ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா கொஞ்சம் காசு கிடைக்கலாமே தவிர ஆனா வேற விதத்துல அது பிரயோஜனப்படாது. ஆனா அபராவித்ய பராவித்யான் இருக்கு, அந்த பராவித்யாங்கிறது பிரம்மத்தை பற்றிய ஞானம். அதத்தான் இங்க வந்து இந்த சாட்சி தான் அறியத்தக்கது அப்படின்னு சொல்லி முடிச்சார். அப்ப இந்த 19வது பாடல்ல இறைவனுடைய மேலான இலக்கணத்தை சொல்லி அந்த இறை தத்துவம் இருக்கே அதுதான் நமக்குள்ள சாட்சியாக விளங்குகின்றது என்று சொல்லி இந்த சாட்சியை பற்றிய அறிவைத்தான் நம்ம அடையணும்னு சொல்லி முடிச்சார். உடனே நமக்கு அடுத்த சந்தேகம், சரி இந்த சாட்சி நமக்குள்ள எப்படித்தான் விளங்கி கொண்டிருக்கின்றது? சாட்சின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை சமஸ்கிருத சொல்லாக இருந்தாலும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சொல்லுதான். ஏன்னா இந்த கோர்ட்ல சாட்சி சொல்றதுன்னு சொல்லி சொல்லி நமக்கு தெரிஞ்ச சொல்லுதான். அதனுடைய இலக்கணம் என்ன என்ற சந்தேகம் வரும் பொழுது 20வது பாடலில் அதை தெளிவுபடுத்துகின்றார். இப்பொழுது நாம் அடுத்த 20வது பாடலுக்கு செல்லலாம். சிந்தை பிறந்ததும் ஆங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே, கண்ட யான் தான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. இதுல வந்து ஆங்கே ஆங்கேன்னு சொல்ற அந்த இடத்துல அந்த இடத்துலயும் அந்த இடத்துலயும் சொல்றதனுடைய அர்த்தம் வந்து போன பாடல்ல இருந்து எடுத்துக்கணும் சாட்சி. என்ன சாட்சியத்தான் சிந்திக்கணும்னு சொன்ன ஆசிரியர் உடனே அந்த சாட்சியை பற்றி விளக்கம் கொடுக்கின்றார். இதனுடைய பொருளை பார்த்துவிட்டு பிறகு நாம் விளக்கத்துக்கு வரலாம். சிந்தை பிறந்ததும் ஆங்கே, இங்க வந்து சிந்தை என்றால் நம்முடைய மனம், நம்முடைய மனம் எங்கு தோன்றியது, நம்முடைய மனதினுடைய தோற்றமே எங்கு வந்ததுன்னா அந்த சாட்சியிலிருந்து தான் வந்திருக்கு. நம்மளுடைய மனதினுடைய தோற்றம் அந்த சாட்சி. ஆங்கேன்னு சொன்னா அந்த இடத்துல, ஏதோ புதிர் வச்சு பேசுற மாதிரி இருக்கு அங்கு அங்குன்னு, அது எங்குன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டார், சாட்சி தான் சொல்லியிருக்கார். அதை நம்ம இங்க எடுத்துக்கொள்கின்றோம். அந்த சாட்சியிடமிருந்துதான் நம்முடைய சிந்தையானது மனமானது பிறந்துள்ளது தோன்றியுள்ளது. முன்ன வந்து இந்த உலகமே தோன்றுச்சுனர், இப்ப இங்க மனதுக்கு வருகின்றார். மனதும் சாட்சியிடமிருந்து தோன்றி பிறகு அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே. மிக அழகான சொல். அந்த சிந்தை எங்க போய் ஒடுங்கியதான், இறந்ததுன்னு சொன்னா ஒடுங்கியது, அது ஒடுங்குற இடமும் சாட்சி தான். அது எங்கிருந்து வந்ததோ அங்கதான் சென்று ஒடுங்குகின்றது. பிறகு அது எப்படி ஒடுங்குகின்றது? இறந்து, இறந்தல் இங்கு ஒடுங்குதல். பிறகு அந்த சிந்தை தெளிந்ததும் ஆங்கே. இந்த சாட்சிய புரிஞ்சுக்காத வரைக்கும் யாருக்குமே தெளிவில்லைன்னு சொல்ற, யாருக்கும் எல்லாருமே ஒரு விதத்துல பைத்தியம் தான் சொல்ற. இங்க தெளிவு எப்ப ஏற்பட்டதான், அந்த சாட்சி இடத்துலதான் ஒருவனுக்கு தெளிவு ஏற்பட்டது. சிந்தை தெளிந்ததும் ஆங்கே. பிறகு என்ன சொல்றார், இந்த சிந்தை மட்டுமா பிறந்து அங்கு ஒடுங்குகின்றது, எல்லாமே அங்கதான் சொல்றார். எந்த நிலைகளும் ஆங்கே, எல்லா நிலைகளும் அங்கதான் இருக்கு, அங்கதான் தோன்றி அங்கதான் ஒடுங்குகின்றது, அந்த இடத்துலதான் தெளிவு வருகின்றது. கண்ட இதையெல்லாம் உணர்ந்த யான் தான், இதையெல்லாம் உணர்ந்த நான் இருக்கின்றேனே யான் தான், இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. நான் இரண்டற்றவனாக அத்வைதியாக அத்வைத நிலையில் இருக்கிற இடமும் அதுதான், அந்த சாட்சி தான் சொல்ற. அப்போ சிந்தை பிறந்து ஆங்கே, அங்குதான் சிந்தை பிறந்தது, அங்குதான் சிந்தை இறந்தது, அந்த இடத்துலதான் சிந்தையானது தெளிந்தது. பிறகு சிந்தை மட்டுமல்ல எல்லா நிலைகளும் அந்த இடத்துலதான் இருக்கு. இதையெல்லாம் உணர்ந்து இதை கண்ட யான் தான் நானும் தான், இரண்டற்று இருந்தது ஆங்கே. நான் துரியனாக அத்வைத தத்துவமாக நான் இருக்கிற இடமும் அதுதான். இதுதான் இதனுடைய பொழிப்புரை. இனி இதுல இருந்து எடுத்து சில விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த சாட்சி அப்படிங்கிற சொல்லினுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். பிறகு இதுல இருந்து சில தத்துவங்களை எடுத்துக் கொள்ளலாம். சாட்சி என்றால் விகாரத்தை அடையாமல் அறிபவர், நிர்விகார வேத்தா. இது சமஸ்கிருதத்துல லட்சணம், நிர்விகார வேத்தா. வேத்தா என்றால் அறிபவர், நிர்விகாரம் என்றால் எந்த மாற்றத்தையும் அடையாமல் அறிபவர். இதுதான் இந்த சாட்சிங்கிற சொல்லுக்கான இலக்கணம். நம்ம அனுபவத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அது நல்லதாகலாம் தீய சம்பவம் ஆகலாம். அந்த சம்பவத்துக்குள்ள சம்பந்தப்படாமல் வெளியே இருந்து ஒருவர் வேடிக்கை பாக்குறார், அவரைத்தான் சாட்சின்னு சொல்லி கோர்ட்டுக்கு வருவார். ஏதோ ஒரு பொருளை ஒருவர் அபகரிக்கிறார், அபகரிக்கிறவனும் அதை பார்த்துட்டு தான் இருக்கான், அவன் வந்து சாட்சியா கோர்ட்டுக்குள்ள வரமாட்டான், அவனை வந்து சாட்சின்னு சொல்ல முடியாது. பிறகு யாரு சாட்சின்னு சொல்லுவோம்? அந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் இருக்க கூடாது, ஆனா அந்த சம்பவத்தை முழுமையா பார்த்திருக்கணும். அப்போ நிர்வீகார வேதா, நிர்வீகாரம்னா இந்த இடத்துல அந்த சம்பந்தத்துக்குள்ள அந்த சம்பவத்துக்குள்ள சம்பந்தப்படாமல் ஆனா ஒரே ஒரு சம்பந்தம், அதை பார்த்துட்டார் அவ்வளவுதான், அதுதான் சாட்சின்னு சொல்றோம். அது நம்ம உலக வழக்கத்துல சொல்ற இலக்கணம். இந்த இடத்துல என்ன என்றால், எந்த ஒன்றை அறியும் பொழுது தான் எந்த மாற்றத்தையும் அடையாமல் அதை அறிபவர் தான் சாட்சின்னு சொல்றோம். இந்த மனதுக்குள்ள ஒரு அறிவு இருக்கே, அது வந்து மாற்றத்தை அடையாமல் அறிவு அடையாது. இப்ப கண்ணு வழியா நம்ம மனசு சென்று ஒரு பொருளினுடைய உருவத்தை பாக்குதுன்னு சொன்னா, மனம் கண் மூலமா சென்று அந்த பொருளினுடைய வடிவத்தை எடுத்து அறிவை அடைகின்றது. பிறகு நம்மளுடைய கவனம் காது வழியா போன உடனே மனம் காது வழியாக இருந்து சப்தத்தை அந்த ரூபத்தை அடைந்து அந்த எண்ணங்களே அந்த ரூபமா மாறி அறிவை அடைகின்றது. இப்படி இந்த மனதில் உள்ள அறிவுகள் எல்லாம் மாற்றத்தை அடைந்துதான் அறிவை அடையும். எந்த ஒரு அறிவும் மாற்றத்தை அடைஞ்சுதான் அடையும். இப்ப நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், ஒவ்வொரு சொல்லும் உங்களுக்கு அறிவா வரணும்னா மனதுல மாற்றம் நடந்துட்டே இருக்கணும். இப்ப எனக்கு மனசு மாறாம இருக்குன்னு சொன்னா ஒரு அறிவும் வரலன்னு அர்த்தம். அப்படி மனதுல ஒரு மாற்றமும் வரலன்னா ஒரு விதமான அறிவும் தோன்றி இருக்காதுன்னு அர்த்தம். இப்படி மனதுல வர்ற அறிவெல்லாம் மாறிக்கொண்டு வருகின்ற, இனி இந்த சாட்சி இங்க எங்க வந்தார் என்ற கேள்வி வந்தால், இனி ஒரு அறிவு நமக்கு இருக்கு. என்ன அறிவு? இதை அறிந்தேன், இதை நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன், நான் இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வு ஒன்று இருக்கின்றது. இது யாருனால வருகின்றது என்றால், இது வந்து இந்த மனதுக்குமே அறிவை ஊட்டுகின்ற ஒரு அறிவு தேவைப்படுகிறது. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, இந்த ஸ்தூல பதார்த்தங்கள் எல்லாம் ஸ்தூலமான பஞ்சபூதத்துல சேர்ந்தது, அதனால இந்த ஸ்தூல உடல் வந்து ஜடம்தான். மனசு இதனோட ஒட்டி இருக்கிறதுனால இது அறிவு பூர்வமா உணர்வு பூர்வமா இருக்கு. அதே போல நம்முடைய மனது இருக்கே அதுவுமே சூக்ஷ்மமான பஞ்சபூதத்தில் தோன்றியது, ஆகவே அதுவும் பஞ்சபூதத்தில் சேர்க்கைங்கிறதுனால அதுவும் ஜடம்தான். எப்படின்னா மனதுக்கு மூணு குணம் இருக்கு, மூணு குணம் மனதினுடைய சொரூபம். இந்த மாயையிடம் மூணு குணம் இருக்கு, ஜடமான மாயையிலிருந்து மனசு வந்ததுனாலதான் மனசுக்கு மூணு குணம் இருக்கு. ஆகவே மனசு இயற்கையில் ஜடமானது, அறிவற்று. ஆனா அந்த மனசை யாரு, அந்த மனசுக்கு ஒரு அறிவை ஊட்டினார்கள், அதுதான் சாட்சி அல்லது பரமாத்மா அல்லது பிரம்மன் என்றெல்லாம் சாஸ்திரம் கூறுகின்றது. அவ்விதத்தில் இந்த சாட்சி மனசை விளக்கும் பொழுது எந்த மாற்றத்தையும் அடையாமல் விளக்குகின்றது. ஆனா இந்த மனம் உலகத்தை விளக்கும் பொழுது மாற்றத்தை அடைந்து விளக்குகின்றது. இதுதான் இந்த மனசுக்கு சாட்சிக்குள்ள முக்கியமாக சாஸ்திரத்துல பேசப்படுகின்ற கருத்து. சாட்சி என்கின்ற பரமாத்மா மாற்றத்தை அடையாமல் மனதை விளக்குகின்றார். மனம் இந்திரியங்கள் துணை கொண்டு மாற்றத்தை அடைந்து, எண்ணங்கள் துணை கொண்டு மாற்றத்தை அடைந்து உலகத்தை விளக்குகின்றது. இந்த சாட்சி இருக்கின்றதே இதுதான் ஆதாரம்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த சாட்சியாக இருக்கின்ற பரம்பொருளிடமிருந்துதான் எந்த மாற்றத்தையும் அடையாமல் இந்த அகில உலகமுமே தோன்றியது என்றால், இங்கு சிந்தை பிறந்ததும் ஆங்கே. சிந்தைன்னு சொன்னா நம்ம மனசே யாரிடமிருந்து உருவானது என்றால், இந்த சைத்தன்யத்திடமிருந்துதான் தோன்றியது. இந்த உலகமே அவரிடமிருந்து வந்ததுன்னு சொன்னதுக்கு பிறகு மனதை பற்றி சொல்லவா வேண்டும்? இருந்தாலும் ஆசிரியர் சொல்றார், இந்த மனமே அங்கிருந்துதான் தோன்றியது. இந்த அறிவு சுரூபமான பிரம்மனிடமிருந்து சிந்தை பிறந்ததும் ஆங்கே. இனி அடுத்தது என்ன? அந்த சிந்தை இறந்ததும் ஆங்கே. அந்த சிந்தை இறந்தது எங்கேனா, அது எங்க போய் ஒடுங்கும் இறுதியில அந்த சைத்தன்யத்திடம் தான் அது சென்று ஒடுங்க வேண்டும். அப்ப அதனுடைய தோற்றம், அதனுடைய லயம், ஆக்கி அழித்து துடைக்கும் சொன்னாரு, அந்த அழித்து துடைக்கிறது அதே இடம்தான். பிறகு சிந்தை தெளிந்ததும் ஆங்கேன்னு சொல்றார். இப்ப இந்த இடத்துல ஆசிரியர் என்ன சொல்றார், நம்முடைய மனம் இருக்கு, இந்த மனம் எங்கிருந்து வந்தது என்றால் சாட்சியிடமிருந்துதான் வந்தது, அதனுடைய உண்மையான இருப்பிடம் வந்து சாட்சி தான். ஆனா இந்த மனத்துக்குள் சாட்சியினுடைய அறிவு பிரதிபிம்பிக்கும் பொழுது இந்த மனசுக்கு தெரியல நம்ம எங்கிருந்து வந்தோம்னு, தெரியாம இந்த மனசு அப்படியே சுத்தி பாக்குது நம்ம எங்கிருந்து வந்தோம்னு. பார்த்தா இந்த மனசுக்கு நம்ம உடல் தான் தெரியுது. இப்ப மனசு என்ன நினைச்சுக்குது, நம்ம இந்த உடல்ல இருந்து தான் வந்துள்ளோம். அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொன்னா நன்கு புரிந்துவிடும். சூரியன் இருக்கு, பானைக்குள்ள தண்ணீர், அதற்குள்ள ஒரு சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்கு. இந்த பிரதிபிம்பம் வந்து நினைச்சு பாக்குது, நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு, என்னுடைய உண்மையான இருப்பிடம் எது, என்னுடைய சோர்ஸ், நான் எதுல இருந்து உற்பத்தி ஆனேன்னு அது மேல பாக்குறதுக்கு பொதுவா சைட்ல பாக்க ஆரம்பிச்சது. உடனே அந்த பிரதிபிம்ப சின்ன சூரியன் என்ன உணர்ந்து விடுகிறது, இந்த பானைக்குள்ள இருந்துதான் நான் வந்திருக்கேன், இந்த தண்ணியில இருந்துதான் நான் வந்திருக்கேன். காரணம் என்ன, தண்ணி ஆடுனா நானும் ஆடுறேன், பானை உடஞ்சதுன்னா நானும் போயிடுறேன். அப்ப என்னுடைய யார் என்ன எனக்கு மூல காரணம்னா இந்த பானைன்னு முடிவு பண்ணிக்கு. அது முடிவு பண்ண அது எவ்வளவு முட்டாள்தனம், அதேதான் ஒவ்வொரு ஜீவர்களும் செய்து விட்டார்கள். எப்படின்னா இந்த பானை தான் நம்மளுடைய உடல், இந்த உடலை பார்த்து என்ன இந்த உடலுக்குள்ளதானே நான் இருக்கேன், உடல் அசையும் போது நான் செய்யறேன். பிறகு வந்து இந்த மனசு என்ன முடிவு செய்து விட்டது, எல்லாம் இந்த உடல் தான் சொல்லி, உடல் போனா நானும் போயிடுறேன். இப்படி மனதை நினைத்து கொண்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த உடலை பாதுகாக்கணும். ஏன்னா உடல் இருக்கிற வரைக்கும் தானே நான் இருக்கேன். அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் என்ன நினைக்கும், இந்த பானைய விடவே கூடாது, எவ்வளவு காலம் ஆனாலும் இந்த பானை தான், இதுல இருந்து தானே நம்ம இருக்கோம், அது இருக்கிற வரைக்கும் தானே நான் இருக்கேன். அப்ப இந்த பானையை கெட்டியே பிடிச்சிருக்கு. ஆனா பானை எவ்வளவு நாள் இருக்கும், ஒரு காலத்துல உடையத்தான் போகுது. அதே போல நம்ம உடலும் தான், நம்ம உடலை பிடிச்சிட்டு இருக்கோம், உடலை விடுறதுக்கு மனசு இல்ல. எவ்வளவு வயதான காலத்திலும் உடலை யாரு விடுறதுக்கு தயாரா இருக்கா, உடல்ல எந்த இந்திரியங்களும் வேலை செய்யல, எந்திரிச்சு நடக்க முடியல, சுத்தி இருக்கிறவங்க நமக்காக நடந்துட்டு இருக்காங்க. அப்பவும் போயிடுறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போறேன்னு தான் சொல்றோம். காரணம் என்ன, அந்த உடலை விடுறதுக்கு நம்ம தயாரா இல்ல, அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம், அதனால துயரங்கள். ஆனா அந்த உடல் வந்து ஒரு காலத்துல பானைய போல போகத்தான் போகுது. அப்படி துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனம் இருக்கே, சிந்தை இருக்கே, அது வந்து துயரத்திலிருந்து தெளிவு அடையணும்னு சொன்னா இந்த சூரியனுடைய பிரதிபிம்பத்துக்கு என்ன தெரியணும், யாராவது வந்து நீ கொஞ்சம் சைட்ல பாக்காத, கொஞ்சம் மேல பாரு, நீ யாரிடமிருந்து வந்துள்ளாயின்னு சொன்னா பிறகு அதுக்கு ஒரு அறிவு வரும். அப்ப இந்த பானை வந்து என்னை வெளிப்படுத்துற ஒரு கருவியே தவிர இதை விட நான் மேலானவன் என்று அது உணர்ந்து கொள்ளும். அப்படி அந்த சூரியனுடைய குஞ்சுன்னு சொல்லலாம், சூரியனுடைய பிரதிபிம்பத்துக்கு ஒரு தெளிவு எப்படி வரும்னா ஒரிஜினல் சூரியனை பார்த்தா தான் வரும், அதை உணரும் பொழுதுதான் வரும். அப்படி நம்ம இந்த சிந்தை இருக்கின்றதே, அந்த சிந்தை தெளிய வேண்டும் என்றால் அந்த சிந்தை எதன் பக்கம் தான் திரும்பி பார்க்க வேண்டும், அந்த சாட்சி பக்கம் செல்ல வேண்டும். அதத்தான் இங்க அழகா சொல்றார், சிந்தை தெளிந்ததும் ஆங்கே. இந்த இறந்ததுங்கிற இடத்துல ஆங்கே போட்டுக்கணும், இறந்ததும் ஆங்கே, தெளிந்ததும் ஆங்கே. ஆங்கேனா அந்த சாட்சியை உணரும் பொழுது, சாட்சியை பற்றிய அறிவை அடையும் பொழுது அந்த சிந்தையானது தெளிவு பெறுகின்றது. அது வரைக்கும் என்னன்னா அந்த சிந்தையே நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. சாஸ்திரம் சொல்லும், மனம்தான் நம்முடைய துயரத்துக்கு காரணம். அப்படி என்றால் மனதை அழித்து விடலாமா, மனம்தான் மோட்சத்துக்கும் காரணம். நமக்கு எது துயரத்துக்கு காரணமோ அதுதான் மோட்சத்துக்கும் காரணம். அவ்விதத்தில் நம்முடைய சிந்தை தான் தெளிவில்லாம நம்ம துயரப்படுத்துகிறது. அதே சரியான சிந்தை தான் அந்த சாட்சியிடம் செல்லும் பொழுது ஒரு தெளிவை கொடுத்து நமக்கு நிறைவை கொடுக்கின்றது. இந்த தெளிவுங்கிறது ஒரு அறிவு அல்லது மோட்சம். இவ்விதத்தில் சிந்தை பிறந்து சிந்தை இறந்து அது தெளிவு, இதெல்லாம் எங்கேனா அந்த சாட்சியிடம் தான் நடக்கின்றது. பிறகு இது சிந்தை விஷயத்துல மட்டுமா என்றால் இல்லைன்னு சொல்றார். எந்த நிலைகளும் ஆங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே என்றால் நமக்கு சாஸ்திரத்துல பல நிலைகள் சொல்லப்பட்டுள்ளது. இங்கு நிலை என்றால் அவஸ்தா என்று பொருள். ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தைன்னு சொல்லி விழிப்பு நிலை, பிறகு கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, அதத்தான் இங்க நிலைன்னு சொல்ற. எந்த நிலைகளும் சொன்னா இந்த மூன்று நிலைகள் இருக்கின்றது அல்லவா. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விழிப்பு நிலை, பிறகு வந்து உறங்கும் பொழுது கனவு வந்தால் அது கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கத்துல உறக்க நிலை. இவைகள் எல்லாம் எதற்கு, இந்த மூன்றுக்கும், இந்த மூன்று நிலைகளுக்கு எது ஆதாரமா இருக்குன்னா, இந்த மூன்று நிலைகளையும் மாறாமல் மூன்று நிலைகளுக்குள் ஒரு பொருளாக இல்லாமல், ஆனா இது இல்லாம எந்த நிலையும் கிடையாது, அப்படி இருப்பது வந்து அந்த சாட்சி சைத்தன்யம் தான். அதத்தான் சாஸ்திரத்துல துரியம் என்று சொல்லப்படும். அது நான்காவது நிலை அல்ல, இந்த மூன்றுக்கு அப்பாற்பட்டது, அதே சமயத்தில் மூன்றிலும் ஊடுருவி இருப்பது, இந்த மூன்றுக்குள்ளேயும் ஊடுருவி மாறாமல் இருப்பது. எந்த நிலைகளும் ஆங்கே மூன்று அவஸ்தைகளும் அந்த துரிய தத்துவத்தை சார்ந்திருக்கின்றது. இதை உணர்ந்ததற்கு பிறகு நான் எப்படிப்பட்டவனா, எங்கு இருக்கேன், அதையும் அழகா சொல்லி முடிக்கின்றார். கண்ட யான் தான், கண்டனா இதையெல்லாம் தெரிந்து கொண்ட, இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொண்ட யான் தான், நானும் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. இரண்டற்றவனாக தெளிவு வந்ததற்கு பிறகும் மீதி இடத்துக்கு வந்தா நான் இரண்டற்றவன் அல்ல. நான் உடல்னு வந்துட்டா, நான் உடல்னு சொல்லலாம், கைகள் கால்கள்னு இரண்டுக்கு மேல போயிருது, அது எண்ணிக்கைக்கு எண்ணிக்கை அடங்காத துவைதங்கள் இருக்கின்றது. ஆனா நான் அந்த சாட்சி சைத்தன்யம் நான் புரிந்து கொண்டால், அந்த இடத்துலதான் நான் இரண்டற்றவனாக இருக்கின்றேன். இரண்டுன்னு வந்தாவே துயரம் வந்துவிடும். இரண்டற்ற நிலைன்னு சொன்னா, ஐயோ யாருமே இல்லைன்னா பயம் வருமேன்னு சொல்லக்கூடாது. அங்க ரெண்டாவது இல்லையே, யார் வந்து பயப்படுத்துறதுக்கு, பயப்படுறதுக்கு யார் இருக்கா? பிறகு பயம் ஏன் வருதுன்னா, இரண்டாவது இருக்கோ இல்லையோ, ரெண்டாவது இருக்குங்கிற எண்ணமே பயத்தை கொடுக்கின்றது. தனியா போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சத்தம் வருது, யாரோ வந்துட்டாங்களான்னு நினைச்ச உடனே பயம், இல்ல யாராவது வந்து விடுவார்கள் நினைச்சாலும் பயம். இரண்டுனா பயம், இரண்டற்ற நிலைனா மோட்சம். அப்படி நான் இரண்டற்ற நிலையாக எங்க இருந்தேன்னு சொன்னா, அது அந்த சாட்சியிடம் தான் இருக்க முடியும். இதெல்லாம் அறிவுல சொல்ற, அந்த அறிவுல நான் இருக்கும் பொழுது நான் இரண்டற்றவனாக இருக்கின்றேன், அந்த இடமும் சாட்சி என்று சென்ற பாடல்ல அந்த சாட்சியை சிந்திக்கத்தக்கதுன்னு சொன்னார். அந்த சாட்சியை எப்படி சிந்திக்கணும்னு இங்க நமக்கு காட்டி கொடுத்துள்ளார். அந்த சாட்சி தான், அந்த சிந்தை பிறக்கிற இடமும் அந்த சாட்சி தான், அது இறக்கிற இடமும் சாட்சி தான், சிந்தை தெளிவு பெற இடமும் அந்த சாட்சி தான், பிறகு எல்லா அவஸ்தைகளும் அந்த சாட்சியிடம் இருந்துதான். இதையெல்லாம் உணர்ந்த நான் இரண்டற்றவனாக இருப்பதும் அந்த சாட்சியிடம் என்று இந்த பாடல்களில் ஆழ்ந்த வேதாந்த கருத்தை ஆசிரியர் கூறினார். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
1: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

தில்லைவாழ் அந்த நரகம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கும் திருப்பதிகம். இதனை அருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பண் கொல்லி கௌவான். திருவாரூர் கோயிலுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்லும் போது தேவாசிரிய மண்டபத்தில் உள்ள அடியார்களை வணங்காமல் சென்றார். இதனால் கோபம் கொண்ட விரண்மிண்ட நாயனார் சுந்தரமூர்த்திகளை அடியார்க்கும் புறம்பு என்று சபித்தார். இதனால் அஞ்சிய சுந்தரமூர்த்திகள் இறைவனிடம் வேண்டி நிற்க பெருமான் அடியவர்களை பாடுகே என்றார். எங்கனம் யான் பாடுகேன் என்று சுந்தரமூர்த்திகள் கேட்க, தில்லைவாழ் அந்தநரகம் அடியார்க்கும் அடியேன் என்று பெருமான் அடியெடுத்துக் கொடுத்தார். இதுவே நாயன்மார்களின் வரலாறு கூறும் திருத்தொண்டத் தொகையாகும்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சி

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நமஸ். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: திருநாவுக்கரசு நாயனார் தாம் அருளியுள்ள பதிகங்களுள் இந்த பெருமானை சிந்திக்காதவர்களெல்லாம் தீவினையாளர்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆமாத்தூர் அழகனை சிந்தியாதவர் தீவினையாளரே என்பது அவருடைய வாக்கு. பெருமானுடைய பெருமையை உணர்ந்து அவனுடைய நாமங்களுடைய சிறப்பினை அறிந்து ஆமாத்தூர் ஹரனே என்று நாம் அழைத்தால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? தேமா தீங்கனி போல தித்திக்குமே என்கிறார் நாவக்கரசர். நாம் அனைவரும் பஞ்சபூத வலையில் அகப்பட்டு கொண்டுள்ளோம் அல்லவா? அதற்கு அஞ்சி நாம் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கிறோம். அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு வழியை சொல்லி தருகிறார் அப்பர் பெருமான். அந்த ஆமாத்தூர் அழகனை நெஞ்சினால் நினைந்தேன், நினைவு எய்தலும் வஞ்ச ஆறுகள் வற்றின காண்மீனே. பஞ்சபூத வலைகளாகிய வஞ்ச ஆறுகள் வற்றி போய்விட்டனவாம் அந்த பெருமானுடைய நினைவு வந்த அதே தருணத்தில். இப்படி இந்த பெருமை பல பலவாக நமக்கு கூறுகின்றார் அப்பர் சுவாமிகள். ராமன் வழிபட்ட பெருமானை நீங்களும் நினையுங்கள். அப்படி அவனை நினைத்த உடனே என்ன மாற்றம் காண முடியும் தெரியுமா? பக்தி வெள்ளம் பறந்தது காண்மீனே. பக்தி வெள்ளமாக நம் சிந்தையில் வந்து பாய்கின்றது. சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரை சிவன் என்று மாணிக்கவாசகர் குறிப்பிடுவது போல சிந்தையில் சிவன் உரைகின்றான். சிவபக்தி வெள்ளமாக பாய்கின்றது, அதை பாருங்கள் என்று நமக்கு குருநாதர் கட்டளையிடுகின்றார். ஆகவே நாமும் அதற்கு முயன்று அந்த பெருமானுடைய அருள் வெள்ளத்தை பெற வேண்டும், பருக வேண்டும், முக்தி பெற வேண்டும் என்ற சிந்தையுடன் அந்த பெருமானை ஜோதியே சுடரே கொன்றையாய் ஆதியே அரணே ஆமாத்தூர் அம்மானே என்றெல்லாம் பரவினால் நம்முடைய சிந்தையும் சிவமாகும், தூய்மை பெறும், முக்தி நிலைக்கு ஏதுவாகும். திருநாவுக்கர சுவாமிகள் தாண்டக வேந்தர் என்று சிறப்பிக்க பெறுபவர். இந்த தலத்தின் மீது ஒரு திருத்தாண்டகம் எழுதியுள்ளார். அதில் பெருமான் வீதி உலா செல்வது போலவும் அதை கண்டு ஆனந்தித்த ஒரு அடியவர் வியப்பது போலவும் அமைந்துள்ளது இந்த பதிகம். ஆமாத்தூர் அண்ணலார் தோல் உடுத்து நூல் பூண்டு விடை ஏறி இந்த கபாலியார் போகின்றாரே, நாம் எல்லாம் காண வேண்டாமா? அந்த அருட்காட்சியை கண்டு கழித்து முக்தி பேறு அடைய வேண்டாமா? ஆகவே வந்து காணீர் என்று நம்மை அழைக்கின்றார் பெருமான். வந்து காணீர் அழகீரே ஆமாத்தூர் ஐயனாரே என்று மகுடமாக அமைகிறது ஒவ்வொரு பாடலும் இந்த திருப்பதியத்தில். இந்த பெருமானுடைய பெருமையை பூதங்கள் தோறும் இருக்கின்ற பெருமான், பூதங்கள் பாட ஆடும் பெருமான், நாகத்தை கச்சையாக கட்டிய பெருமான், பிச்சைக்கு என்று இல்லந்தோறும் செல்லும் பெருமான், நால் வேதத்தையே தந்த பெருமான், திருநீற்றை இட்ட பெருமான், பெண் ஓர் பாகத்தை பிரிவது என்பதை அறியவே மாட்டாத அர்த்தநாரி அவன், பிஞகன் அவன், கங்காதரன் அவன், அப்படிப்பட்ட பெருமான் அங்கையில் தீயேந்தி அழகாக திருவீதி வழியே உலா போகின்றான். அந்த அருட்காட்சியை வந்து காணுங்கள் என்று நம்மை அழைக்கின்றார் அப்பர். கையில் கபாலம் ஏந்தியவராக, மான் தோலை கட்டியவராக, நடனம் புரிபவராக, வண்ணூறு அணிந்தவராக, ஜடாமகுடத்தின் மீது சந்திரனை சூடியவராக, மெய்யில் உருவாகத்தில் உமாதேவியை வைத்தவராக பெருமான் போகின்றான். ஒன்றாலும் குறைவு இல்லை. அப்படிப்பட்ட பெருமான் நம்மை விட்டு அகன்று சென்று விடுவானா? செல்லவே மாட்டான். சென்றால் அவனை என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? நின்றுதான் என்சி வீர் போவீராகில் நெற்றி மேல் கண்காட்டி நிறையும் கொண்டீர், என்றும் தான் இவ்வகையே இடர் செய்கின்றீர் என்று ஏசுவது போல் குறிப்பிடுகின்றார். எங்குதான் நீர் சென்று விடுவீர்? உங்களுடைய ஊர் என்ன என்று எங்களுக்கு தெரியாதா? இருக்கும் ஊர் இனி அறிந்தோம். ஏகம்பமோ? கச்சி ஏகம்பத்திற்குத்தான் செல்கின்றீர்களா? அன்றித்தான் போகின்றீர். அடிகள் எம்மோடு அழகியரே அமாத்தூர் ஐயனாரே என்று குறிப்பிடுகின்றார். ஒரு கால் காஞ்சிக்கு செல்லாமல் வேறு எங்கு செல்கிறீர் தெரியவில்லையே. பிச்சைக்கு என்று வந்து நிற்கிறீர், நாங்கள் பிச்சையிட வந்தால் திடீரென்று மறைந்து விடுகிறீர். இப்படி எதுவும் சொல்லாமல் போனால் நாங்கள் உங்களை எங்கு என்று தேடுவது? உம் ஊர் ஏது? துருத்தியோ, பழனமோ, நெய்த்தானமோ? இப்படி அல்லலே செய்து அடிகள் போகின்றீரே என்று பெருமானை துதிக்கின்றார் திருநாவுக்கர் சுவாமிகள். அற்புதமான பதிகம் இது. நம்மை ரிஷபவாகனத்தில் பெருமான் இருக்கும் காட்சியை நேரே கொண்டு வந்து காட்டுவது போல, பிக்ஷாடனமூர்த்தியை காட்டுவது போல அமைந்துள்ள ஒரு மிகச்சிறந்த பதிகம். ஒவ்வொருவரும் படித்து படித்து படித்து படித்து அனுபவிக்க வேண்டிய பதிகம். தமிழின் சுவையை மாத்திரம் அனுபவித்து விட்டு நின்று விடாமல் அது தரும் பக்தி சுவையை சுவைத்து இதற்கெல்லாம் பலனான முக்தி சுவையை நாம் பெற வேண்டும். இந்த வகையில் இந்த திருத்தாண்டகத்தின் ஒரு பாடலை இங்கு நாம் பெருமானுடைய அருட்கருணையோடு துதிக்கின்றோம். தேவாரத்தல இன்றைய தரிசனத்தையும் நிறைவு செய்கின்றோம். கை ஓர் கபாலத்தர் மானின் தோழர்

0: சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தலத்தில் வந்து பொன்னார் மேனியினாக, பொன் செய்த மேனியினாக விளங்கக்கூடிய இறைவனை துதித்து பொன் பெற்றதாகவும் கூறுவார்கள். பொன்னவன் பொன்னவன் பொன்னை தந்து என்ற வரிகளை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்வது வழக்கம். பொன்னவன் பொன்னவன் பொன்னை தந்து என்னை போகவிடா மின்னவன், மின்னவன் வேதத்தின் உட்பொருளாகிய அன்னவன், அன்னவன் ஆமாத்தூரையனை ஆர்வத்தால் என்னவன் என்னவன் என் மனத்து இன்புற்றிருப்பனே ஏ. இந்த பெருமானை என்னவன் என்னவன் என்றெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி மகிழ்வேன் என்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த பெருமானுடைய பாதங்களை நாள்தோறும் நாடுவேன். எப்படி நாடுவேன்? யோக முறையினால் நாடுவேன். நாபிக்கு மேலே ஒரு நால்விரல் நாடுவேன் என்றெல்லாம் சொல்கின்றார் சுந்தரர். தாம் சொல்வதை ஏதோ புகழ்ச்சி உரையாக நினைத்து பொய்யென்று தள்ளிவிட வேண்டாம் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். பொய்யென்று சொல்லுவன் கேள்மீன்கள் என்று முதல் பாடலிலேயே குறிப்பிடுகின்றார். பொன் பொருள், மனைவி, மக்கள், இருக்க இடம், உடுக்க ஆடை எல்லாம் சிவன் தந்தது என்ற எண்ணம் நம் அனைவருக்கும் வர வேண்டும். அதனை இங்கு அவர் உணர்த்துகின்றார். திருவொற்றியூரில் தாம் சங்கிரி நாயன் ஆச்சியாரை மணந்ததையும் சிவனருள் என்று குறிப்பிடுகின்றார் இந்த பதிகத்தில். ஓர்ந்தனன் ஓர்ந்தனன் உள்ளத்து உள்ளே நின்ற உன் பொருள், சேர்ந்தனன் சேர்ந்தனன் சென்று திருவொற்றியூர் புக்கு, சார்ந்தனன் சார்ந்தனன் சங்கிலி மென்தோள் தடமுலை, ஆர்ந்தனன் ஆர்ந்தனன் ஆமாத்தூரையன் அருளதே ஏ. இந்த மந்தொண்டனாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்துள்ள இந்த பதிகத்தை பொய்யொன்றும் இன்றி புலம்புவார் பொற்கழல் சேர்வரே என்று இந்த பதிகத்துக்கு நிறைவு செய்கின்றார் நம்பியாரூரர். அவ்வாறு மூவராலும் மனமுருகி பாடல் பெற்ற இந்த திருத்தலத்தை நாமும் சென்று தரிசித்து நலம் யாவும் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

கொன்றைக் கமல பாத அண்டனே ஏ அமரர் கோ

அண்ணாமலை உளானே உன்னை அல்லால் சொல்லுமா சொல் பஞ்சபூதத்தலங்களுள் அக்னித்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை என்ற உயர் பெற்ற தலத்தை இன்று நாம் தரிசிக்கின்றோம். இந்த பிரசித்தி பெற்ற தலமானது முக்திபுரி, சிவலோகம், கௌரி நகரம், சோணாச்சலம், சோணகிரி, அருணாச்சலம், அருணகிரி, திருவருணை என்றெல்லாம் பல பல நாமங்களை தாங்கி விளங்குகின்றது. ஞானத்தையும் முக்தியையும் ஒரு சேர வல்ல வரத்தை இந்த தலம் தன்னை நினைப்பவர்களுக்கே கொடுத்து விடுகிறது. இந்த தலம் 6 ஆதார தலங்களுள் மணிபூரக தலமாகவும் விளங்குகின்றது. முக்தி தலங்கள் 4 என்பார்கள். காசியில் இறக்க முக்தி, திருவாரூரில் பிறக்க முக்தி, தில்லைப்பதியை தரிசிக்க முக்தி, நினைத்த மாத்திரத்திலேயே முக்தியை தரவல்லது திருவண்ணாமலை. ஆக அருணாச்சலத்தை நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி பெறலாம் என்பது இந்த புராணம் சொல்லக்கூடிய அரிய செய்தி. இதை திருஞான சம்பந்தரும் தனது தேவாரத்தில் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலம் கனைத்த நேரி காணாது ஆ

0: ஏ என்று நினைத்து துழுவார் பாவம் தீர்க்கவல்ல மலை என்று சிறப்பிக்கின்றார். உமாதேவிக்கு இழப்பாகம் அளித்ததும் இத்தலத்தின் தனிப்பெரும் சிறப்பு ஆகும். பிரம்மனும் திருமாலும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று போரிட்டு கொண்ட பொழுது அவர் இருவர் நடுவே அக்னி பிழம்பாக தோன்றிய பெருமான், யார் ஒருவர் இந்த மலையின் அடிமுடியை காண்கிறார்களோ அவரே பெரியவர் என்று சொல்ல, பிரமன் அன்னப்பறவையாக மாறி உயரப் பறந்து தேடலாயினான். எவ்வளவு தேடியும் பெருமானுடைய திருமுடியை காண இயலவில்லை. வராக அவதாரம் எடுத்த திருமாலும் நிலத்தை அகழ்ந்து கொண்டு பெருமானுடைய திருவடியை தேடிச் சென்றார். அவராலும் இயலவில்லை. அப்படி அடிமுடி தேடியும் காணாத ஒரு அற்புத அனல் மலை இத்திருவண்ணாமலை. இதை குரு நம சிவாயர் பாடும்பொழுது, ஆதி நெடுமால் அயன் காண அன்று பரஞ்சோதி செழுஞ்சுடராய் தோன்றும் மலை, வேதம் முழங்கும் மலை, சிந்திப்பார் முன்னின்று முக்தி வழங்கும் மலை அண்ணாமலை என்று குறிப்பார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் முருகநாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு கதையில நிறைய குறிச்சு வச்சுக்கிற வேண்டிய செய்திகள் இருக்கு. அதனால குழந்தைகள்லாம் ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கணும், அப்ப கதை கேட்கணும். சரிங்களா? சரி, இப்ப கதைக்கு போலாமா? இன்னைக்கு என்ன கதைனா, நம்ம முருகநாயனார் வரலாறு. சரியா? நாயன்மார் பேர் என்ன? முருகநாயனார். சரிங்களா? சரி, அவர் எந்த ஊர் தெரியுமா? நம்ம சோழ நாட்டுல நல்ல காவிரி எல்லாம் பாஞ்சு ரொம்ப வளமா இருக்கும் இல்லையா சோழ நாடு. அந்த சோழ நாட்டுல திருப்புகலூர் அப்படிங்கிற ஊர் தான் இவங்க அவதாரம் பண்ண ஊர். சரிங்களா? இந்த திருப்புகலூர், அது என்ன புகலூர்? புகல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அடைக்கலம் அப்படின்னு அர்த்தம். எல்லா உயிர்களும் எங்க போய் அடைக்கலமாக முடியும்? நம்ம சிவபெருமான் திருவடியில மட்டும்தான் அடைக்கலமாக முடியும் இல்லையா? அதுக்கு தகுதியான ஒரே இடம் நம்ம பெருமானுடைய திருவடி தான். அதனால நம்ம பெருமான் எங்க குடியிருக்கிறாரோ, எங்க குடிகொண்டிருக்காரோ அந்த ஊரு புகலூர் அப்படின்னு ஆச்சு. எல்லா உயிர்களுக்கும் புகழாகக்கூடிய தகுதியுடைய ஒரு ஊர் புகலூர். சரியா? இந்த ஊர்ல நிறைய அப்படியே பூவெல்லாம் பூத்து குலுங்கும். அங்கதான் நிறைய காவிரி பாய்ந்து வளமா இருக்கு இல்லையா? அதனால எல்லா இடத்துலயும் அப்படியே பூவா பூத்து குலுங்கும். அதனால இந்த ஊருக்கு பூம்புகலூர் அப்படின்னு கூட இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம அருளாளர்கள்லாம் பாடல்லாம் பாடிப்பாங்க இல்லையா சாமி மேல, அங்க வந்து பூம்புகலூர் அப்படின்னு கூட இந்த ஊரை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற கோயில் பேர் என்ன தெரியுமா? வர்த்தமானேச்சரம். பேர் என்ன? வர்த்தமானேச்சரம். சரியா? இந்த வர்த்தமானேச்சரம் கோயில்ல வந்து ஆறு கால பூஜை நடக்கும். இப்ப பெரிய கோயில்கள் எல்லாம் வந்து ஆறு காலம், ஒரு நாளைக்கு ஆறு தடவை பெருமானுக்கு பூஜை பண்ணுவாங்க. சரியா? ஆறு கால பூஜைன்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்னன்னு தெரியுமா? முதல்ல நட திறந்தோடனே, கோயில் நட திறப்பாங்கல்ல காலையில, நட திறந்தோடனே பண்ற முதல் பூஜைக்கு பேரு உஷாக்கால பூஜை. சரியா? அதை வந்து நம்ம திருப்பள்ளி எழுச்சி பூஜைன்னு சொல்லுவோம். சரியா? அந்த பூஜை எப்ப நடக்கும் தெரியுமா? விடிய காலம் 5:30 செஞ்சிருவாங்க. அதுல வந்து சாமி தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பு. அந்த முதல் தரிசனம் பாக்குறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அடுத்த கால பூசை காலசந்தி, அது காலையில 8:00-9:00 பண்ணுவாங்க. பேர் என்ன? காலசந்தி பூசை. எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம். சரியா? உஷாக்கால பூசை அல்லது திருப்பள்ளி எழுச்சி பூசை, அது காலையில 5:30. அப்புறம் காலசந்தி, இது காலையில 8:00-9:00 பண்ணுவாங்க. அடுத்து உச்சிக்காலம், உச்சிக்கால பூசை ஒரு 11:30 செய்வாங்க. செய்து 11:30 செஞ்சு அப்படியே நட சாத்திடுவாங்க. சரியா? அடுத்து திரும்ப சாயந்தரம் ஒரு 4:00 திரும்ப நட திறப்பாங்க. நட திறந்தவொடனே முதல்ல பண்ற பூசை என்ன? சாயரட்சை.
4: சரியா? சாயரட்சை வந்து சாயந்தரம் 5-5:30 செய்வாங்க. அதுக்கு ஒரு 7:30 இன்னொரு பூசை செய்வாங்க, அதுக்கு ரெண்டாம் சாயரட்சைன்னு சொல்லுவாங்க. சரியா? ரெண்டாம் சாயரட்சை பூசை ஒரு 7-7:30 செய்வாங்க. அப்புறம் அர்த்தசாம பூசை. இந்த அர்த்தசாம பூசை ராத்திரி 9:30 அப்படி செய்வாங்க. இந்த பூசைக்கு வந்து பள்ளியறை பூசைன்னு இன்னொரு பேர் உண்டு. சரியா? இந்த ஆறுகால பூசை. ஆறுகாலம் என்னென்ன? உஷாக்காலம், காலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, ரெண்டாம் சாயரட்சை, அர்த்தசாமம். சரியா? இந்த ஆறு கால பூசையும் அந்த வர்த்தமானேஸ்வரம் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். சரியா? நம்ம முருகநாயனார் வந்து அந்த ஊரில் ஒரு அந்தனர் குலத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்க நேரமும் சிவபெருமான் திருவடியவே நினச்சிட்டே இருப்பாங்க. அவங்க செஞ்ச சிவத்தொண்டு என்ன தெரியுமா? அங்கதான் பூ பூத்து குலுங்குது இல்லையா அந்த ஊர்ல, அந்த பூவெல்லாம் அருமையா பறிச்சு அதை எப்படி பறிக்கணுமோ அந்த முறைப்படி பறிப்பார். பறிச்சு அதை அழகழகா அழகழகா மாலை கட்டுவாரு, வெரைட்டி வெரைட்டியா கட்டுவாரு. கட்டி நம்ம சாமிக்கு ஆறு கால பூசைக்கும் 6 வெரைட்டி மாலை கட்டி கொடுப்பாராம். அவ்வளோ அருமையா சிறப்பு சிவத்தொண்டு செஞ்சிருக்காரு. சரியா? இவர் செஞ்ச மலர்த்தொண்டு அவ்வளோ சிறப்பானது. சரிங்களா? இவர் என்ன பூ தெரியுமா பறிப்பாரு? கொடிப்பூ, கோட்டுப்பூ, நீப்பூ, நிலப்பூ அப்படின்னு 4 வகைப்பூ சொல்லுவாங்க. என்னென்ன பூ? கொடிப்பூ, கோட்டுப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ. கொடிப்பூன்னு என்ன? கொடிகள் உங்களுக்கு தெரியல, கிரீப்பர்ஸ், கிரீப்பர்ஸ்ல வர்ற பூவெல்லாம் கொடிப்பூ. கோட்டுப்பூ, கோடு கோடு அப்படின்னாலே மரக்கிளை அப்படின்னு அர்த்தம். அதனால கோட்டுப்பூ அப்படின்னா மரத்துல பூக்குற பூன்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் நீர்ப்பூ. நீர்ப்பூனா நம்ம குளத்துல எல்லாம் தாமரை அள்ளி எல்லாம் பூத்துருக்குது இல்லையா, அதெல்லாம் நீர்ப்பூ, ஏன்னா நீர்ல பூக்குது அது. அப்புறம் நிலப்பூ. நிலப்பூ வந்து நிலத்துல வர்ற செடிகள்ல பூக்குறது. சரியா? இந்த 4 வகை பூ தான் மொத்தம் பூக்கள். 4 வகையில 4 இடத்துல பறக்கும் பூக்கும். சரிங்களா? அந்த பூந்தோட்டத்துல இருந்து அந்த 4 வகை பூவை பறிச்சு அவர் என்ன பண்ணுவாரு? அழகா மாலை கட்டுவார். அவர் என்ன செய்வார்னா, கல் விடிய கால சீக்கிரம் எழுந்திருவாரு. எழுந்து நல்ல அழகா நல்ல பெருமானை நினைச்சிட்டே நீராடி நித்தி நிறைய திருநீர் வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா, இந்த பூவெல்லாம் பறிக்கிறதுக்கு போவாங்க. போயிட்டு விடிய கால சீக்கிரமே போயிடுவாங்க. போயிட்டு அவங்க எப்படி இருமா பறிப்பாங்க? பூ மலர்ந்த பூவெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பதான் இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல மலர போகுதுங்கிற மாதிரி மொட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மொட்டை பார்த்து பறிப்பாங்க. எப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா அப்படி பறிக்கிறாங்க? ஏன்னா மொட்டு வந்து மலர்ந்துருச்சுன்னா அதுல வந்து தேனி உட்காந்துரும் இல்லையா, அதுல தேனை எடுக்கிறதுக்கு தேனி வந்து உட்காந்துரும். அப்ப தேனியோட எச்சில் பட்டுரும் அந்த பூவில் இல்லையா. அதனால நம்ம அடியார்கள்லாம் என்ன பண்ணியிருந்திருக்காங்க தெரியுமா? சீரடியார்கள்லாம் மலர்த்தொண்டு செஞ்சவங்கெல்லாம் பெருமானுக்கு மலர்த்தொண்டு செஞ்ச நிறைய பேர் அதை பார்த்து பறிச்சிருக்காங்க. மொட்டை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலரும் அப்படிங்கிற மாதிரி மொட்டா பார்த்து பறிச்சு அதுக்கு வந்து அப்படியே பெருமான் திருவடியில் சாத்தி அந்த மொட்டு பெருமான் திருவடியில் தான் மலரும். அந்த மாதிரி அழகா பார்த்து செஞ்சிருக்காங்க மலர்த்தொண்டை. சரிங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மலரை பறிக்கும் போது ஏதோ வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டுலாம் பறிக்கிறது கிடையாது. அவங்க வந்து எப்போதும் ஐந்தெழுத்தை நினைச்சிட்டே, பெருமானை நினைச்சிட்டே, ஐந்தெழுத்தை வாய் சொல்லிட்டே இருக்கும். அப்பதான் அப்படிதான் பூ பறிப்பாங்க. சரி, ஐந்தெழுத்துன்னா என்ன? நம சிவாய சிவாய நம இல்லைங்களா. இந்த ஐந்தெழுத்தை சொல்லிட்டே பறிப்பாங்க. ஆனால் நம்ம கூட இப்போ வீட்டிலலாம் பூ பறித்து சாமிக்கு போடும்போது ஐந்தெழுத்து சொல்லிட்டே தான் பறிக்கணும். சும்மா எதுவும் வெட்டி பேச்சு பேசி பறிக்கக்கூடாது. சரிங்களா? அதை நம்ம செய்யணும், பார்த்து செய்யணும். நம்ம வீட்டிலலாம் தோட்டம் வச்சுருக்கீங்களா? தோட்டம் இருந்தால் அதில் நீங்கள் பூச்செடி வச்சு அதில் வர்ற பூவை நம்மளே கையால் பறித்து நம்ம சாமிக்கு போடணும். சரியா? அதுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் உண்டு. சரிங்களா? அதை நீங்கள் செய்யணும். சரிங்களா? அப்புறம் இப்போ முருகநாயனார் என்ன பண்ணுறாரு, அப்படியெல்லாம் புது பூவை பார்த்து பறித்து வேறு வேறு பூவை கூடையில் வச்சுக்குவார். அப்படி வேற வேற பூங்குடையில அமைச்சிருக்கு என்ன பண்ணுவார், ஒரு சுத்தமான இடத்துக்கு வருவார். வந்து அங்க வந்து மாலையெல்லாம் தொடுப்பார். அந்த மாலையில வந்து 6 வெரைட்டி
5: கோவை, இண்டை, தாமம், கன்னி, பிணையல், தொடையல். சரியா? இந்த 6 வகை மாலை அவர் கட்டுவாரு. சரியா? வகை வகையா அழகழகா மாலை கட்டி சாமிக்கு போடுவார்.
4: சரியா? இந்த 6 வகை மாலைகளை தன் கையால கட்டி அது பெருமாளை நினைச்சுட்டே, ஐந்தெழுத்தை நினைச்சுட்டே கட்டுவாரு. ரொம்ப அப்படியே சாமியை நினைவோடு செய்வார் அந்த காரியத்தை. சரியா? இப்படி செஞ்சு 6 கால பூசைக்கும் சாமிக்கு வர்த்தமானேஸ்வரர், அந்த வர்த்தமானேஸ்வரம் கோயில்ல இருக்கிற சாமி பேரே வர்த்தமானேஸ்வரர், வர்த்தமானேஸ்வரர். சரியா? அந்த சாமிக்கு கொடுப்பார். கொடுத்து அப்படியே நெஞ்சிருந்து அப்படியே நிற்பார். அந்த சாமி மாலையை சாத்துனோடனே பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கும்ல, அப்படியே கையால் மாலை கட்டி அந்த சாமிக்கு சாத்திட்டு அப்படியே நெஞ்சுருக நின்று அப்படியே ஐந்தெழுத்த நினைச்சு சாமியை பாடி பரவுவார். இதை வந்து தினமும் செஞ்சிருக்கார், தினமும் அதுவும் ஆறு கால பூஜைக்கு செஞ்சிருக்கார். அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு நியமம் எடுத்து செஞ்சிருக்காருல்ல. இப்போ நம்மளாம் ஒரு தொண்டு எடுத்தோன்னா ஒரு நேரம் செய்கிறோம், ஒரு நேரம் விட்டுடுறோம்ல, நமக்கு வேற ஏதோ வேலைகள் வந்துருந்த போது விட்டுடுறோம்ல. ஆனால் அவர் செய்யல, அப்படி எல்லா நேரமும் அதை விடாமல் செஞ்சார். சரியா, இந்த முருகநாயனார் வந்து அந்த மாலைகள் கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த மாலைகள்லாம் எப்படி இருக்குங்கிறது இப்போ சரியாக தெரியல, யாராவது பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். என்ன அதில் வந்து இண்டை மாலை அப்படிங்கிறது வந்து சாமிக்கு தலையில் சூட்டுறது, வட்டமாக அப்படியே ஒரு ரிங் போல் கட்டுவாங்க, அது தலையில் அணிவது இண்டை. அப்புறம் கொண்டையில் அணிவது கண்ணி. சரியா, பிணைக்கப்படுவது பிணையல். இப்போ நீங்கள் மாலை கட்டும்போது பார்த்துருக்கீங்களா, ஒரு நடுவில் ஒரு நார் வச்சுட்டு சுற்றி பூவை வச்சு அப்படி சும்மா சுற்றிக்கிட்டே வருவாங்க, அவங்க முடிச்சு போட மாட்டாங்க. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, மாலை கட்டுறவங்களை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, ஒரு நார் நடுவில் திக்கான நார் வச்சுக்குவாங்க, பூவை ரவுண்டை வச்சு வச்சு வச்சு சுற்றிக்கிட்டே வருவாங்க அந்த நாரை, இல்லையா பார்த்துருக்கீங்களா, முடிச்சு போட மாட்டாங்க. அது பிணையல், பிணைக்கப்படுவது பிணையல். அப்புறம் தொடுக்கப்படுவது தொடையல். பூ தொடுக்க தெரியும்ல, தொடுப்போம்ல நம்ம பூவை, ஒன்று ஒரு பூவாக வச்சு பூ தொடுக்கிறது பார்த்துருக்கோம்ல, அது தொடுக்கப்படுவது தொடையல். சரியா, இப்படி நிறைய பேர்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து பொதுவாக சொல்லும்போது அதெல்லாம் மாலைன்னு சொல்லிடுவோம், ஆனால் அது ஒன்று ஒன்றுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா, யாராவது பெரியவங்களை பார்க்கும்போது நம்ம இந்த மாலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். என்ன உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்சிக்கு சொல்லுங்கள், ஆட்சிக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, சரி, இதை வந்து பார்த்து வச்சுக்குவோம், இது நம்ம ஒரு அசைன்மெண்ட் எடுத்துக்குவோம். சரியா, சரி. அப்புறம் இந்த முருகநாயனார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, நம்ம முருகநாயனாரும் நம்ம திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார், நம்ம திருநாவுக்கரச மூர்த்தி நாயனார் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. சரியா, இவங்க வந்து திருப்புகலூரில் நம்ம முருகநாயனார் ஒரு மடம் வச்சுருந்தாங்க. அந்த மடத்தில் நம்ம திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரச பெருமான், நம்ம முருகநாயனார், அப்புறம் நம்ம சிறுத்தொண்ட நாயனார், அவங்க வந்து பக்கத்தில் செங்காட்டங்குடிங்கிற ஊரில் இருந்தாங்க, அந்த சிறுத்தொண்ட நாயனார், அப்புறம் பக்கத்தில் இந்த பக்கம் சாத்தமங்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் திரு நீலநக்க நாயனார் இருந்தாங்க அவங்க. அப்புறம் நம்ம சம்பந்த பெருமானோட எப்போவுமே திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒரு நாயனார் இருந்தாங்க. இந்த ஆறு பேரும் முருகநாயனாரோட மடத்தில் தங்கியிருந்து நம்ம பெருமானை பற்றி சிந்திச்சு பாடி பரவியிருக்காங்க. இப்போ எவ்வளோ சிறப்பு இல்லையா, முருகநாயனார் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அடியார். அவங்க வந்து இன்னொன்று என்னென்னா, திருப்புகலூருக்கு மூணு சிறப்பு, ஒன்று நம்ம முருகநாயனாரோட அவதாரத்தலம் அது, அப்புறம் நம்ம திருநாவுக்கரச பெருமானுடைய முத்தித்தலமும் இது தான், அப்புறம் இந்த ஆறு நாயன்மார்கள் ஒன்றா கூடியிருந்து நம்ம பெருமானை பற்றி சிந்திச்ச ஒரு சிறப்பான தலம் திருப்புகலூர். சரிங்களா, இந்த திருப்புகலூர் கோயிலில் சுற்றி ஒரு அகழி இருக்கும், அதில் அப்படியே நீர் நிறைஞ்சிருக்கும். அப்போ கோயிலே அப்படியே நீரால் சூழப்பட்டது போல் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோயில் எங்கே தெரியுமா, நன்னிலம் அப்படிங்கிற ஊர்லேருந்து நாகைப்பட்டினம் போவோம் இல்லையா, அந்த வழியில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போக முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான ஊர். அப்புறம் இந்த முருகநாயனாருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா சிறப்பு, இவங்க வந்து நம்ம நம்ம துணியான சம்பந்த பெருமான் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய திருமணத்துக்கு இவங்க போயிருந்தாங்க. யார், நம்ம முருகநாயனார் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமணத்துக்கு போனாங்க. அந்த நேரம் திருஞான சம்பந்த பெருமான் எல்லாருக்கும் முக்தி கொடுத்தார். அந்த இடத்துல வந்து எல்லாரும் முக்தி போயிடுவாங்க, அந்த திருமண பந்தல்லையே திருமணத்துக்கு வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் அன்னைக்கு சாமி முக்தி கிடைச்சிடும், ஏன் சாமி முக்தி கொடுத்துருவாரு. அதில் நம்ம முருகநாயனாரும் வரட்டார். அதனால முருகநாயனாரும் திருஞான சம்பந்த பெருமானும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் ஒரே நாளில் ஒரே இடத்துல சாமி திருவடிக்கு போனாங்க. சரியா, இதெல்லாம் சிறப்புகள், இதெல்லாம் நம்ம குறித்து வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ நம்மளும் இனிமேல் தினமும் நம்ம சாமிக்கு பூ பறித்து அதை பெருமான் திருவடிக்கு போடணும்னு நம்மளாம் எடுத்துக்கணும். சரியா, நம்ம மனசில் ஒரு வைராக்கியம் எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ முருகநாயனார் மலரடிகளை வணங்கிக்கணும், மலர் தொண்டு செஞ்சவங்க நம்ம முருகநாயனார். சரிங்களா, சரி, இப்போ நாளை பார்க்கலாமா, திருச்சி செம்பலம்.
6: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும் தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
7: திருச்சிற்றம்பலம். ஓரியூரினில் உகந்து இனிது அருளி பார் இரும் பாலகன் ஆகிய பரிசும். ஞான நாடகத்தின் இரண்டாவது பகுதி. மாணிக்க வாசகப் பெருமான் ஓரியூரில் இறைவன் விருத்த குமார பாலரானதை நினைவு கூறும் விதமாக விருத்த குமார பாலரான படலம். மதுரை மாநகரத்திலே திருபாக்கன் சுபவிரதை என்ற தம்பதியர் திரு ஆலவாய் உரையும் ஈசர் திருவடிகளிலே மிகுந்த அன்பு பற்றி இல்லறம் நடத்தி வருகின்றனர். அவர்கள் பலகாலம் தவம் இருந்து தமக்கு அற்புதமான ஒரு பெண் குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு கௌரி என்று இறைவியார் திருநாமத்தை சூட்டியுள்ளனர். அதோ அந்த விரூபாக்கனின் இல்லத்தில் அந்த கௌரி என்ற குழந்தை விளையாடிக் கொண்டிருக்க அங்கே என்ன நடக்கின்றது என்று நாம் காண்போமா? இடம் விரூபாக்கன் இல்லம்.
8: அங்கயற்கண்ணி உடனுரை சொக்கநாத பெருமான் திருவருள். எத்தனை காலம் தவமிருந்தோம் மக்கட்பேறு வாய்ப்பதற்கு. நம் மகள் கௌரி வளர்வதைக் கண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா?
9: அறிவில் மட்டுமல்ல, நம் மகள் கௌரி பண்பிலும் அன்பிலும் மிக சிறந்து விளங்குகிறாள். அவளை ஈன்ற என் உள்ளம் பூரிக்கிறது. எல்லாம் ஆலவாய் அண்ணல் பேரருள்.
10: அப்பா அப்பா, நீங்கள் மந்திரங்கள் வேதங்கள் எல்லாம் தெரிந்தவர் தானே? பிறவி கடல் நீண்டு வீடு பேர் அடைஞ்சிட எந்த மந்திரம் அப்பா ஜபிக்க வேண்டும்?
8: என் கண்ணே, 5 வயதில் உனக்கு இத்தனை ஞானமா? சொக்கநாதா, கூறுகிறேன் கண்ணே. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தெய்வமே உண்டு. அந்த தெய்வமே சிவமாகவும் சக்தியாகவும் காட்சியளிக்கிறது. அந்த சிவசக்தியாம் நம் அங்கயற்கண்ணி உடனுரை ஆலவாய் ஈசன் திருவடி தொழுதலே நம்மை உயிர்ப்பது. இதில் எந்த ஐயமும் வேண்டாம் குழந்தாய்.
10: சரி அப்பா, அம்மையப்பரின் திருவடிகளை எப்பொழுதும் அணங்கியிருப்பேன்.
11: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
7: கௌரி வளர்ந்து மணப்பருவம் எய்தினாள். வளர்ந்தது அப்பெண் மட்டுமல்ல, அவள் உள்ளத்தில் அங்கயற்கண்ணி ஆலவாய் அண்ணலுக்கு அன்பும் தான். அவள் பேரழகையும் இறைவர் திருவடி மேல் வைத்த அன்பையும் கண்ட அவள் பெற்றோர்களும் உறவினர்களும் அவளுக்கு சிவபக்தியிற் சிறந்த கணவன் அமைய வேண்டும் என்ற ஆவலில் இருக்கின்றனர். அப்போது ஒரு நாள் ஓரியூரைச் சார்ந்த ஒரு வைணவ பிரம்மச்சாரி பிச்சை ஏற்று வருகின்றான்.

0: देहि भवदी पिच्छां देहि भवदी पिच्छां देहि भवदी पिच्छां देहि।
1: ஆஹா, பிரம்மச்சாரி பிச்சை கேட்டு வந்துள்ளான். இவனுக்கு கனிகாதானமாக என் மகளை அளிக்கிறேன். ஏய் பிரம்மச்சாரியே, உனக்கு என் மகளை மனைவியாக கனிகாதானமாக அளித்தேன்.
2: என்ன காரியம் செய்தீர்கள்? நம் மகளை எவ்வளவு பாராட்டி சீராட்டி வளர்த்தோம், என்ன யார் என்று ஒன்றுமே விசாரிக்காமல் கன்னிகாதானம் செய்கிறீர்களே!
3: உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா? இப்படித்தானா அருமையாக வளர்த்த மகளுக்கு திருமணம் செய்வது? நம் கௌரி சிவபெருமான் உமையம்மையிடம் எத்தனை அன்புடையவள்! இந்த பிரமசாரியோ சிவ வழிபாட்டை நினைவன் போல கூட இல்லை. வினைப்பயன்தான் இவ்வாறு உன்னை செய்ய செய்ததோ? சிவசிவ,
4: சிவ வழிபாடு இல்லாத ஒன்றே அப்பிரமச்சாரியிடம் குறையாக தோன்றுகிறது. எனவே விருபாக்கன் கரகநீர் வார்த்ததால் வேறு வழியின்றி நம் செல்வம் கௌரியை அப்பிரமச்சாரிக்குத்தான் கொடுத்தாக வேண்டும். பிச்சைக்காரனுக்கு கிடைத்த பொன் முடிப்பு.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

மலைக்கு மகள் பெற்ற மகளை கயமுகத்தனை மனத்தெழுதியான் அலற்பினி பரப்பரவனுக்களை அகற்றிய மிக்கு அருளினான். உலப்பிரி கருணை கடல் உருத்திரன் உருத்த நிருதித்த குமரன் இலக்கும் மேலை

جمال

لغندم அருக்கடலாகிய பாலபுஜாம்பாள் கடம்ப உணேசருடைய பெருங்கருணையினாலே சிவ தருமோத்தரம் சிவஞான தானவையிலே 39வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் உயிர்களாகிய நாமெல்லாம் அவனுடைய அருளை பெற்று துன்பமில்லாமல் எப்போதும் இன்பமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருணையினாலே மலம் மாயா கண்ணங்களை நீக்க தகுந்த புண்ணியங்களை சிவபுண்ணியங்களை செய்வதற்காக அப்படிப்பட்ட சிவபுண்ணியங்கள் செய்வதனாலே மலமாயா கண்ணங்கள் நீங்கி சிவத்தோடு அற்புதமாக கலந்து இருப்பதற்காகத்தான் இந்த ஞான நூல்களை நமக்கு தந்திருக்கிறோம். உயிர்களாகிய நாமெல்லாம் மலமாயா கண்ணமாகிய குற்றத்தோடு கூடியிருப்பவர்கள், குற்றத்தோடு கூடியிருப்பவர்களாகிய உயிர்கள் குற்றமில்லாததாகிய சிவத்தோடு சேருவது என்பது சாதாரணமல்ல. குற்றமில்லாததாயிருக்கின்ற சிவம், குற்றத்தோடு கூடிய ஆன்மா, குற்றமில்லாததாயிருக்கிற சிவத்தோடு கூடுவது என்றால் சாதாரண வேலை அல்ல. அது ஆன்மாவினாலே ஆகரகாரியமே அல்ல. ஆன்மாவுக்கு முன்ன அறிவு, குறைவு, சிற்றறிவு, அந்த சிற்றறிவோடு கூடியிருக்கிற மலத்தினாலே அந்த அறிவும் குறைஞ்சு போச்சு. சிற்றறிவு உடையது ஆன்மா, சிற்றறிவோடு கூடியிருக்கிற மலம் இருக்குது பாரு ஆணவம், அந்த மலம் இருக்கிற அறிவையும் மறைச்சு விட்டது. அது எப்படின்னா உண்மைய பார்வை கம்மி, பார்வை கம்மி உள்ளவன் இருக்குல போன மாதிரி, உண்மையே பார்வை கம்மி, ஆனா அமாவாசை இருக்குல போனானே இன்னமும் இருப்பான். நல்லகன் உள்ளவனுக்கே அமாவாசை இருக்குல தெரியாது. பார்வை குறைவு உள்ளவன் அமாவாசை இருக்கலே சென்றானால் சுத்தமாக தெரியாது, குழியிலே விழுந்துருவான். அதுபோல ஆன்மாவானது சித்தறிவுடையது, கடவுள் பேரறிவுடையது. அப்படி பேரறி உடையவனாய் இருக்கிற கடவுளோடு சித்தறி உடைய ஆன்மா கூடுவதற்கு தகுதி இல்லை. அது இருக்கிற தகுதியையும் குறைச்சிருச்சு அந்த ஆணவம் கண்ணமாகிறார். அந்த புத்தின நோயும் பாடு சுந்தரம் வச்சுவார். புத்தின நோய் இருவரனை பொருளறிந்தேன்னு போய் கூடுது. புத்தி இருக்கிற ஆன்மாவே ஆணவ மலம் புத்தி இருக்கிறான். புத்தி என்ன ஆன்மா சுரூபம் தெரியாமல் மறைத்திருக்கிறான், அறிவு விளங்காமல் மூடியது. இது இந்த இருளை நீக்குவதற்கு, இந்த மரப்பை நீக்கிக் கொள்வதற்கு உயிர்களுக்கு எந்த விதமான தகுதியும் தானே இந்த இருளை நீக்கிக் கொள்ளலாம் என்பதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அவனே இறங்கி இந்த உயிர்கள் பாவம் இருளிலே தடுமாறுகிறதே என்று இறங்கி அவனே வந்து ஒளியை கொடுத்து இருள் அகற்றி பாதத்திலே செத்துக் கொள்கிறான். இருளை அகற்று கொண்டு அவன் அவனே இறங்கி வருகிறான். இதுதான் சைவ சித்தாந்தத்தில் சைவ சமயத்தில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிலை தத்துவம். அவனே இறங்கி வந்து உயிர்களுக்கு ஆணவங்கண்ணமாகிய மலங்களை நீக்கி அறிவை தந்து ஆட்கொள்ளவில்லை. ஆனால் தான் அதுக்கு முயற்சி செய்வதற்கே புத்தி இல்லையா, உள்ள புத்தியும் குறைஞ்சு போச்சு. அப்புறம் இது எந்த போய் கடவுளை காண்பதாவது நீக்கிக் கொள்ளதாவது எல்லாரும் நீக்கிக் கொள்ளறதுக்கு புத்தி கிடையாது. அதனால அவனே இறங்கி வந்து உயிர்களாகிய நமக்கு அறிவை கொடுப்பதற்காக பல வகையான முயற்சிகள் அவன் நிறைய முயற்சி எடுக்கிறான். அது சிவபெருமான் நம்மை உயர்த்துவதற்காக ஆழமா அந்த செய்வ நூலில் ஆழ்ந்து தோய்ந்தவர்கள்தான் இந்த உண்மை விளங்கும். நம்மை அவன் உயர்த்துவதற்காக அவன் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி அழகி, அது அவனே நேரே வந்து பண்ணுவது, அடியார்கள் மூலமாக அருளாளர்கள் மூலமாக அருள் பண்ணுவது, சாஸ்திரங்கள் மூலமாக அருள் பண்ணுவது, அதற்கு மேல பல வகையான அதிசயங்களாலே அருள் பண்ணுவது, இப்படி பல வகையான முயற்சிகளை எடுத்து அவன் உயிர்களுக்கு அறிவு விளக்கம், அறிவு விளக்கத்தை தருவான். இருளிலே மூழ்கி கிடக்கிற உயிர்களுக்கு
அது ஒளியிலே வந்து பிரகாசித்து நன்றாக அது செயல்படும்படியாக செய்வதற்காக அவன் செய்த உபகாரங்களிலே மிகுந்த பெரிய உபகாரமாக இருப்பது இப்படிப்பட்ட வேத சிவாகம சாரமாயிருக்கிற நூல்களை தகுது. வேத சிவாகம நூல்கள், வேத சிவாகம சாரமாக இருக்கிற மற்ற சம நூல், வேத சிவாகமம் அதான் முதல் நூல். சிவபெருமான் அப்படி செய்த நூல்களிலே எல்லா தெய்வங்களுக்கும் படத்துவம் சொல்லும், சிவாகமா அப்படி இல்லாத சிவனுக்கே படத்துவம் சொல்லும். அப்படிப்பட்ட வேத சிவாகமங்களை அமைச்சு அதன் மூலமாக குருடாக்க இருக்கிற ஆன்மாக்களுக்கு கண் தெரிய முடியாத, கண் தெரிய முடியாத பண்ணி எது எதுவா இருந்தது கேட்டால் நூல்கள் தான். அதைத்தான் கற்றோர் முகத்து ரெண்டு கண், கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்து ரெண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் என்று ஒரு தெளிவு சொன்னார் திருவள்ளுவர். அதனாலே இப்படி வேத சிவாகமம்

அது பசுநூலிருந்து சொல்லப்படும். அதற்கு மேல கடவுளை பற்றி சிந்திக்கணும், சிவத்தை பற்றி சொல்லுகின்ற நூல் அதுதான் பதிநூல். அப்படிப்பட்ட பதிநூல்களாக இருப்பதுதான் வேத சிவாகமும். படமொழியில் இருக்கிறது வேத சிவாகமம். படமொழியை படிக்கிறதுக்கான ஆற்றல் நமக்கு இல்ல, படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு நம்ம முயற்சி ஒண்ணு இல்லை அவ்வளவுதான். ஹிந்தி தெரியாதல்லவா, ஹிந்தி படிக்கலாம்ல, அதே அதனால வடமொழி நம்முடையது, வடமொழி நம்முடையது, தமிழும் நம்முடைய, வடமொழியும் தென்றமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் தான் என்பது அப்பர் தேவார். அதனாலே இப்படி வேத சிவாகமங்களையும் அந்த வேத சிவாகமங்களுக்கு கருத்து மாறுபடாமல் அதை ஒட்டி எடுத்த மற்றைய வடமொழி தென்மொழியில் இருக்கின்ற நூல்களும் சிவஞான நூல்களும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சிவஞான நூல்களைத்தான் எழுதுவது, அதை பராமரிப்பது, அதை பூசிப்பது, அதை வாசிப்பது, அந்த நூல்களையால பக்குவம் உடையவர்களுக்கு, அதுல அன்புடையவர்களுக்கு தானம் செய்வது, இது உயர்ந்த தானம். இதனாலதான் முதல்ல பரம திருமாதிகள்னு சொன்னது, அடுத்தவர் சிவஞான தானம் இருந்தது. தானம் என்று சொல்வது மிக உயர்ந்தது. தானம் தவம் ரெண்டு சொல்லுவோம்ல, தவமும் தானம், தானமும் தவமும் தாம் செய்வாராயும் வானவர் நாடு வழிதரங்குறின அவைவாக்கு அல்லவா. அதனாலே மனிதர்களை உயர்த்துவது எது என்று கேட்டால் தவமும் தானம். சைவத்துல மிக உயர்ந்ததாக கொள்ளப்படுகின்ற ஒரு பண்புள்ள குணம் தவம் தானம். தவம் செய்யாதவனும் தானம் செய்தால் உயர்ந்து விடுவான். தவம் செய்தவன் எந்த இடத்துக்கு போறான்னா அந்த இடத்துக்கு தானம் செய்தவன் போயிடுவான். தவம் செய்யாதவன் தானத்தை செய்தானால், தவம் செய்தவன் பல வருஷங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து நெறி மாறாமல் சிவத்தையே சிந்தித்து நல்ல தவத்தை செய்தவன் எந்த இடத்துக்கு செல்லுவானோ அந்த இடத்துக்கு தானம் செய்தவன் போகிறான். ஒண்ணுமே செய்யாமல் இருந்து கொண்டு போகிறான், ஒண்ணுமே செய்யாமல் இருந்து கொண்டு போகிறார். அது எது போல எண்ணில், இப்ப ட்ரெயின் இங்க இருந்து புறப்பு குளித்தல இருந்து புறப்படுதுன்னு வச்சுக்கோங்க, மெட்ராஸ் போகுதா ட்ரெயின் போகுது. அதுல போட்டிருக்கிற பற்றி 100 பெட்டி போட்டிருக்கா, அந்த 100 பெட்டியில 99 பெட்டியில ஒண்ணுமே இல்லை. 99 பெட்டியில என்ன இருக்குது, ஒண்ணு. மெட்ராஸுக்கு போறதுக்கான தகுதி கிடையாது. அந்த முதல்ல இருக்கிற பெட்டி இருந்துவார் என்ஜின், அது மெட்ராஸுக்கு போகுது, அது தனியாகவும் போகும். ஒரு சேர்ந்து இருப்பதனாலே, அதோடு தொடர்பு வைத்திருப்பதனால, அதுல கோத்திருக்கிறதுனால அது போகுது, அதோடு சேரவில்லைன்னு இது இங்கே தான் கிடக்கும். அதுபோல தவம் செய்கின்ற அருளாளருடைய தொடர்பு இருந்தால், தவம் உடைய ஞானிகளுக்கு தானத்தை செய்தானால், தவம் செய்கின்றவன் செவ்வளவுக்கு போறான், தானம் செய்தவன் செவ்வளவுக்கு போறான். அதே மாணிக்கவாச சுவாமி அழுகேம்பாய் மனமாம் அழசேர்ந்த மெழுகே அன்னார் பொன்னார் மின்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே, உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே, படுதே மறந்தேன் என் கொண்டு உன்னை படிகேனே. வெறுபுட்டி மாதிரி இங்க கிடக்கிறேன் சாமியார். அந்த வெஞ்சில் இருக்கிற பெட்டி கூட நான் தொடர்ந்திருந்தேன்னா அங்க போயிருக்கு. தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே, தொடர்ந்தாரோடும் தொடராதே, படுதே மறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே என்று சொல்வார். அதனாலே தானம் தவம் இரண்டும் சிறந்தது. ஆனால் தவத்தை விட தானம் சிறந்தது, தவத்தை விட தானம் சிறந்தது. அதைத்தான் சித்தியார்ல சொன்னார், சிவஞான செயலுடையார் கையில் தானம். சிவஞான செயலுடையார், சிவஞானத்தை பெறுவதற்காக செயல் செய்து கொண்டிருக்கிற சிவஞானிகள், சிவஞானத்தை பெற்றவர்கள் சிவஞானத்தை பெறுவதற்காக செயல் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் சிவந்தியார். சிவபூஜை உள்ளங்கோடும் முறை மாறாது ஆன்மீதிப்படி சிவபூஜை பண்ணுகின்ற சிவந்தியார். அவர் என்ன செயல் செய்தால், சிவஞான செயலுடைய கையில் தானம் திலம் அளவே, எல்லளவு கையில் தானம் திலம் அளவே செய்தது, நிலம் அலைவோல் துகழ்ந்து பரமாய கடலின் அழுந்தாத வகை எடுத்து, மறுபடி பதவிக்கடலில் தானம் செய்தவனே விழாமல் எடுத்து பரபோகம் விற்பித்து பாதத்தை எடுக்க

0: சமமான பரப்பூர்வில் தியாகம் பண்ணி சரிய கிரியாயோகம் தண்ணினும் தாராமே நலமாக தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கவலங்கள் அணுகு இருக்கின்றார். சிவஞானியுடைய கையிலே திறமனது தானம் செய்தவன் மறுபடி பறக்க விடாமல் அவனே சிவலோகத்துக்கு நோய் இருக்கிறார். அந்த தானம் எந்த அளவு செய்ததான்? அதனால இப்படி தானங்களிலே மிகச் சிறந்தது எது வந்து கேட்டால், எது வந்து கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? அன்னதானம் தான் சொல்லுவார். அதை தவிர வேற தெரியாமையினாலே தெரியாமையினால் இப்ப நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவார்? சோறு தான் அன்னதானம் தான் சொல்லுவோம். தெரிஞ்சதுனாலதான் ஞானதானம் சொல்லுவோம். தெரியாம இருந்துச்சுன்னா என்ன அன்னதானம் வயிறும் சாதாரணமானதான் சொல்றது. படிக்கல்ல மங்கையற்கல்ல காட்சிக்கல்ல சேனும் கடந்த சிவனடிக்கல்ல என் சிந்தைக்கிட்டு சாமும் வளர்க்க ஐயன் படுந்துய சத்தல்லவே. அப்படி வயது வளர்க்கிறதாம் அன்னதானம் அன்னதானம் என்று எல்லாரும் இருக்கு. அதனாலே இப்படி தானங்களிலே மிகச் சிறந்ததாக இருப்பது எது வந்து கேட்டால் சிவஞான தானம். அந்த சிவஞான தானம் இந்த சொல்லுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் கேட்டார் சிவஞான தானவியல். அந்த இயலுக்கு அதிகாரம் அமைச்சிருக்கான ஒரு பேரு, இந்த பேரு அப்படிப்பட்டது சிவஞான தானம். அதனாலே இப்படிப்பட்ட சிவஞான தானம் எது வந்து கேட்டால் சிவ நூல்களை வேத சிவாகமம் அதை சார்ந்த சிவ நூல்கள் நம்முடைய திருமுறையில் வரையிலும் சாஸ்திர நூல்கள் வரையிலும் வடமொழியின் சரி தென்மொழியிலும் சரி சிவ சம்பந்தமாக இருக்கிற சிவபுராணம் சிவசாஸ்திரம் சிவதோத்தரம் ஆகிய நூல்களை வந்து தயாரிப்பது, அதை புதுப்பிப்பது, அதை வந்து போற்றுவது, அதை பூஜிப்பது, அதை தக்கவர்களுக்கு தானம் செய்யும், தக்கவர்களுக்கு தானம் செய்யும். இதனாலே இந்த தானம் செய்கின்றவன் சிவரோடு போறான். தானம் செய்தவனை சேர்ந்தவன் சொந்த காரணம் எவ்வளவுக்கு போறான்? தானம் செய்தவன் எவ்வளவுக்கு போறான்? செய்தவனுக்கு சொந்த காரணம் எவ்வளவுக்கு போறான்? அதுல இது என்ன சொல்றாருன்னா, இந்த 39வது பாட்டில் பரமசிவன் திருமுன்னே தேசிகனை பணிந்தெழுந்து அந்த சிவஞான நூல்களை விசேடமான பூஜையை செய்து அதற்கு மேலே தேசிகனை பணிந்தெழுந்து ஆச்சாரியனை பணிந்து திருமுறையே நிவேதிக்க திரள் வேந்தர். அந்த திருமுறைகளுக்கு நிவேதனம் நிவேதனங்கிற அண்ணாதி முதலான பொருள்களை வச்சு நிவேதனம் பண்ணுதல். திரள் வேந்தன் முதலோருக்கும் வரமுறவே ஊழியலை அருதனும் மதித்தரைய உறைவிதியும் காமரமும் வலுவரவே உணர்ந்தோனே. அதற்கு மேலே அரசனை முன்வைத்து அரசன் முதலாவோடு மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த நூலிலே இருக்கப்பட்ட அந்த சிவாகமத்தில் சொல்லப்பட்ட பொருளை விரித்து சொல்லுகிறோங்கிறார். இந்த சிவதருமோத்தரத்துல அந்த பரம பெருமாதியில் என்ன சொன்னார் தெரியுமா? அரசனுக்கு தீக்க பண்ணி வைக்கிறார், அரசனுக்கு தீக்கி அரசனுக்கு ஞாபகம் உபதேசம் கொண்டு அவன் ஞானம் உடையவனா இருந்தானா உலக எல்லா மக்களையும் அந்த நிலையிலே அவன் வந்து செல்ல முடியாத நியமிப்பான், செல்லவில்லை ஆனால் தண்டிப்பான். அது பயந்து கொண்டு மக்கள் என்ன பண்ணுவார்கள்? அது நிறைய கடைபிடிப்பார். ஆகையினாலே இப்படி அரசனுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த நூலிலே சொல்லப்பட்ட சிவாகமத்தில் சொல்லப்பட்ட பொருளை சொல்லுவாயாக. அதன் பொருளை சொல்லி இத்தகைய அருந்தவர்க்கும் ஈவொழியில் இயற்றிடுக. சிவஞானத்தை சாதக முதலானோருக்கு தானம் செய்யும் முறையும் அதனை வேந்தர் முதலானோரும் மகளிரும் செய்தற்கு சிறப்பு உதியும் உணர்த்துகின்றார். ஈபொழுதில் இயற்றிடுக புத்தகத்தின் பூஜனையை புறவரர் மற்ற அனைவரும் தம் வித்தமது கொண்டிருந்த விதியதனை விளைவிக்க பத்தியினால் பயிர்விக்க தேசிகனார் பாவையரும். அதனால இந்த புத்தகத்தை தேசிகருக்கு தானம் பண்ணுங்க. அதற்கு மேல புறவலருக்கு தானம் பண்ணுங்க. புறவலர் என்றால் அந்த நூலை பாதுகாப்பவர்கள். இந்த சமயத்தை புறவலர், சமயத்தை புறப்பவர், புறவலர்னா காப்பாற்றுவர்கள் அனைவருக்கும் இந்த விதிப்படி தானம் பண்ணுக. தேசிகனால் செய்க, அதாவது பெண்கள் தானம் பண்ணலாம் ஆனால் அந்த பெண்கள் தனியா செய்யக்கூடாது, ஆச்சாரியின் மூலமாக செய்ய வரும். அதற்கு மேல சாந்தி கும்ப புரோக்கணம் நடத்துகின்றார். அது சரந்தி கும்பபூர்ணோக்கணம்னா முதல்ல வித்யா மண்டபம் தாவித்து அந்த வித்யா மண்டபத்துல கல கும்பம் தாவித்து அந்த கும்பத்துல யாரை சுவாமி எழுந்திரல் பண்ணி அக்னி காரியம் பண்ணி கும்ப பூஜையும் பண்ணி அதற்கு மேல அந்த திருமுறைய பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ணின பிறகு அந்த கும்பத்தில் இருக்கிற சலத்தை எல்லாருக்கும் புரோத்தனம். அப்படி விருப்பத்துடனே அங்கனம் தெரிவித்தால் அவரவர் செய்த புதிய பாவங்களின் வலி அணிந்து சாந்தி விரு தோயத்தை சமைத்த ஒரு வரன்றான். விருத்தம்ங்கிறது ஒரு விசேடமானது. கும்பாபிஷேகத்துல பல லட்சம் கோடி செலவு பண்ணி பண்றாங்க, கடைசியில எதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? அத பல கோயில்ல சரியா பண்றது இல்ல, குருக்கள் சரியா பண்றது இல்ல, அது பல பேர் போய் ஏமாந்து வர்றாங்க. ஒரு சுட்டு தண்ணி தான் அத்தனை கோடி செலவு பண்ணி லட்சம் செலவு பண்ணி கடைசியில் என்ன அந்த திருப்பம். அதை வந்து அப்பர் சுவாமி அத்தாவும் அடியேனே அன்பால் ஆர்த்தாய் அருள்மூக்கில் திருத்த நீர் ஆட்டிக்கொண்டாய் அப்படின்னு. திருத்த நீருக்கு ரொம்ப விஷயம். சிவபூஷியில கூட என்ன பண்றது தெரியுமா, விஷயம் தயார் பண்ணி அந்த விஷயராகிய சலத்தினால புரோச்சனம் பண்ணிக்கிறோம். விஜயராகி சலத்தினாலே தன்னையும் புரோச்சித்து சருவியங்களையும் தானத்தையும் செலுத்தணும். அதையினால இந்த தீர்த்தத்தை தெளிப்பாயாக, அதனால பாவம் போகிறார். ஆசிரியருக்கு பூசை வரையர் முதலாயினால் செய்யும் திறமுடத்துகிறார். ஆசாருக்கு அருநிதிய முதலளிக்க, அதாவது ஆசிரியனுக்கு நல்ல நிதியத்தை தானம் பண்ணுவர். அரவரசன் மாசாதி மற்றையரும் தமக்கு என்ற தொகை செய்ய, அதாவது அரசனும் மற்றவர்களும் அந்த ஆசிரியனுக்கு தமக்கு என்ற தொகை செய்க. நேசார பூசையினை பூசுவதற்கும் நிகழ்த்திடுக. அதுக்கு மேல பூசுறதுக்கும் பூசையை செய்யுங்கிறார். பூசுறதுன்னா செவருமானை பூசிக்கின்ற அந்தனர்கள், செவருமானை பூசிக்கின்ற அந்தனர்களுக்கு பூசுறதுன்னு பேரு. பிராமணர்களுக்கு பொதுவா பூசுறதுன்னு பேரு. போற்றி புகழின் இல்லாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் என்பார். அவரே தன்னை பூசுரன் போடுகிறார் இல்லையா. பூசுரனா பூமியில் இருக்கிற தேவன் பிராமணன். அடியாருக்கும் அதுவருக்கும் அறக்கத்தால், அதனால அதுக்கு மேல சிவபெருமானுடைய அடியார்களுக்கும் ஆதுலர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் ஆதுவருக்கும் இறக்கத்தால் அவர்களுக்கு தானம் பண்ணுவாயாக. வித்யாதானத்தால் உலகு வரும் பயன் உணர்த்திருந்தார். இத சொல்லி என்ன பண்றாரு, இந்த வித்யாதானம் இவ்வளவு ஏன் இவ்வளவு பெருசா சொல்றேன்னா, இந்த தானத்தினால உலகத்துக்கு அளவில்லாத நன்மை உண்டாகும். இந்த வித்யாதானம் என்பது இப்ப நாம என்ன பண்ண முடியும், இந்த வித்யாதானத்தை இப்ப நம்ம படிக்கிறாங்க ஏற்கனவே, இப்ப நாம என்ன பண்ண முடியும் என்றால், இந்த மாதிரி திருமுறைகள் சிவ புராணங்கள் சிவ சாஸ்திரங்கள், சிவ புராணங்கள் சிவ சாஸ்திரங்கள் சிவ தோத்திரங்கள் நமக்கு முன் உரையாது. அந்த நூல்களாலே தவறில்லாமல் பதிப்பிப்பது, தவறுமில்லாமல் பதிப்பிப்பது, அதே நம்மால எந்த வகையும் போட்டு அதனால அன்பர்களுக்கு தானம் கொடுக்கும், பூசித்து தானம் கொடுக்கும். அந்த மாதிரி வேதாகமங்களை நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இப்படி வேதாகம சாரமா இருக்கிற சிவபுராணம் சிவ சாஸ்திரம் தோத்திரங்களை பல பேர் போட்டு கொடுக்குறாங்க, போட்டு கொடுக்குறாங்க. ஆனா இந்த முறையில இல்லை, இந்த முறையில போடுற பதிப்பும் தப்பு தப்பா போடுறாங்க. தோடு உடைய செவியன்னு போடுறது இல்ல, தோடு உடைய செவியன், தோடு உடையன்னு இருக்கும், தோடு உடையன்னு இருக்கும். நல்ல வழங்குதுல, ஏன் சொல்றது நல்ல வழங்குதா, நீங்க ஞாபகம் கேட்டுங்க. தோடு உடைய செவியன், அதனாலே பத பிரிவு பண்ணி பொருள் சொல்லும் போது பத பிரிவு பண்ணி சொல்லலாம். பொருள் சொல்லும் போது பத பிரிவு சொல்லலாம். பதிப்புல அந்த மாதிரி புத்தகத்தில் போடப்படாது. தோடு உடைய செவியன், தோடு உடையன்னு அந்த வாக்கி எப்படி இருக்குது, அமங்கலமா. தோடு உடையன், தோடுடைய செவியன் அப்படிதான். இப்ப படிக்கும் போது அப்படி படிக்க முடியுமா, தோடு உடைய செவி அப்படியா நம்ம சொல்றோம். தோடுடைய செவியன் விடையேறியோ துவண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி போதி என் உள்ளம் கவர்கள். இப்படி இன்னும் பல இதுகளை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி அப்ப பதிப்பெல்லாம் வரும், அது மாதிரி அப்படிலாம் முன்னையெல்லாம் அப்படிப்பட்ட பெரியவங்க எல்லாம் பதிச்சு ஆதிமூலாவது முதலான விரிவுரை எல்லாம் பதிப்பிச்சது அது மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால அந்த பதிப்பு முறையாக பதிப்பு அதுக்கு மேல அந்த புத்தகத்தை முறையா இவர் சொன்ன மாதிரி மண்டபங்கள் அந்த தானங்கள் தயார் பண்ணி அதை அலங்காரம் பண்ணி அது முறையாக கும்பம் முதலானதெல்லாம் வைத்து பூஜை பண்ணி இந்த திருமுறையை வச்சு பூஜை பண்ணி அதுக்கு வேற தானம் பண்ணும். அப்படிப்பட்ட தானம் பண்ணும் போது அற இல்லாத பலன் உலகத்துக்கு உண்டாகுதுங்கிறார். அதை சொல்ற இந்த பாட்டிலே இத்தகையே புரிந்திடுவோர் வித்தியாதாரத்தை இப்படியே செய்வாராயும் அப்படின்னு இப்படியே செய்வார் என்ன சொல்லியிருக்கிறேன் முன்னாடி இது மாதிரியே செய்வாராயும் இடையூறும் குவிக்கில்லை. இத்தகையே புரிந்திடுவோர் இடையூறும் குவிக்கில்லை அத்தனையே உள நன்மை வகையனைக்கும் புகழ்வது நன்மைகள் எவ்வளவு இருக்குதோ உலகத்துல அத்தனை நன்மையும் கிடைக்கும் புகழ் உண்டாகும். குத்திரரும் குலைந்த அகல்வர் உலகத்துல கெட்டவனமுடையவர்கள் கெடுதல் பண்ணுகின்ற அந்த பொல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள். பொடுகளையும் அடுமினியும் நைந்தடியும் மழை பொடியும் திங்களூரும் அளவுகள் இப்படி உலகத்துக்கு வான்மொழியில் வடாது மெய்யும் மலி வளர் சுரந்து மையும் கோன்முறை அரசு இவன் குறைவில்லாத உயிர்கள் மக்களும்
1: ஓம் நமஸ்வாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சிறுத்தொண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சம்பயரம் பெருமானும் தாங்கரிய பெருங்காதல் பண்புடைய சிறுத்தொண்டர் உடன்பயந்து மற்றவரை மண்பரவும் திருப்பதிக திரில் வைத்தை சிறப்பித்து நண்பருடைய எழுந்தருள தாமி என்று நயப்புற்றார். அதனாலே திருத்தொண்டருடைய ஒரு அன்பு அவருடைய பக்தி இதெல்லாம் வந்து தேவாரத்தில் அவருடைய பேரையை வச்சு பாடிட்டார். திருஞான இந்த செயலுக்கு முன்னாடி தேவாரத்தில் திருத்தொண்ட நாயனாருடைய பெயர் சீராளன் சிறுத்தொண்டன். இந்த பாட்டில் சீராடனையும் வச்சு பாடுறார். பல மற்ற பாடலில் சிறுத்தொண்டரை மாத்திரம் வச்சு பாடுறார். செங்காட்டம் குடிமேய பைங்கோட்டு மலர்புண்மை பறவைகள் பயப்பூ

0: விளையாடும் திருவாடி. சீராடன் திருத்தொண்டன் எங்காட்டன் உரிமேய பேராளன் திருமாந்தன் அருள் நாள் பெறலாமே ஜந்தன் பூம்புணல் உறந்த செங்காட்டன் குடிமேய வந்த நீர் அணிமாறுதன் திருக்கொண்டன் அவன் வேண்ட அந்தன்பும் கடிக்காடி அடிகளையே அடிவரவும் சந்தங்கள் செம்பந்தன் சமுரை போர் தக்கோரே என்றெல்லாம் தேவாரத்திலே திருத்தொண்ட நாயனாரையும் சீராடனை வச்சு பதிகம் பாடியிருக்கிறாரு திருஞான. அவ்வளவு இப்படி இவருடைய வாழ்க்கை, இவருடைய சிறப்பு, இவருடைய தன்மை இப்படி எல்லாம் இன்னும் தவம் நிறைஞ்சு இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்குது, தவம் நிறைஞ்சு திருவருள் நிறைஞ்சு இந்த ஜனாதாரங்கள் எல்லாமே திறந்தோறும் அதனால இவரு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படி அடியாரு உபகாரம் பண்றாரு, இவர் பணி என்ன பணி செய்யறாரு என்றெல்லாம் தினந்தோறும் அங்க தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரு கைலாயத்துல ஜெயவர்மானும் பார்வதியும் தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க, எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நேரா போய் நம்ம பார்த்துடலாம்னு போறோம். இப்ப மதுரையே தொலைக்காட்சியில பாக்குறோம்னு வச்சுக்கோ, பார்த்தோம்னா என்ன நம்ம நேரா போய் பார்த்தா தேவலாம் இருந்து ஊரும் அல்லவா, அது போல அதனால நேரம் அதே போய் பார்த்துடலாம்னு புறப்பட்டார். கைலாயத்தின் அது புறப்படுறதும் அவர் செய்யறது தான் நம்மளால எண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆச்சரியமான செயல். இத்தன்மை நிகழ்நாள் இவர் திருத்துண்டு, இவர் திருத்துண்டு இருங்கையில அத்தர் திருவடி எனக்கு சென்றனையூர் பேப்பர்ல அவருடைய அன்பு நுகர்ந்து அருள்வதற்கு, அன்பு நுகர்ந்து அருள்வதற்கு விடையவர் தாம் சித்தமுகள் பயிர் அவராய் திருமலை நின்றார். அவருடைய அன்பை இவர் உண்பதற்காக, அன்பை உண்பதற்காக, திருத்தொண்ட நாயனாருடைய அன்பை இவர் பெறுவதற்காக, சிவருவான் பெறுவதற்காக புறப்படுகிறாரு. வைரவராக புறப்பட்டார் அறுவதை சமயத்துல, அது ஒரு சமயம் வைரவ சமயம், அது ஒரு வகையான சமயம். சிவ வேடம் எல்லாம் இருக்கும், அவருடைய பழக்கங்கள் சைவத்துக்கு கொஞ்சம் மாறுபட்ட பழக்கமாகும். அது எல்லா சமயத்துக்கும் இவ ஒருத்தன் தான் தலைவர், யாருக்கு சிவன் ஒருத்தன் தான் எல்லா சமயத்துக்கும், சாமி இல்லைங்கிற சமயத்து கூட அவர் தான் தலைவர். அவனுக்கு தெரியாம இருக்கலாம் கொஞ்சம் சாமி இல்லைங்கிற, அவனை படைச்சது யாரு, ஜூர் போடுறது யாரு, அவனை பேச வைத்த மாதிரி சத்து கொடுத்தது யாரு, இல்லவே இல்லைன்னு கத்த சொல்லி அந்த சமயத்துக்கு அவன் தாங்க. அது அறுவக சமயத்தோருக்கும் அவ்வளவு பொருளாய் அப்படின்னு அரிசித்தியாரு, அறுவக சமயத்தோருக்கும் அவ்வளவு பொருளாய் ஏறான் குரியது உடைத்தாய் ஏறா கவன்களின் குரியிறந்து அறிவியல் அருளான் பண்ணி அம்மையோட அப்பனாகி செறி ஊறியாது சிவனடி செல்லி வைப்பான் என்பது சிவஞான சித்தியார். வீடு வேறாய் வந்து இன்னொரு மீதி, அறுவக சமயத்தோருக்கும் வீடு வேறாய் வந்து இன்னொரு மீதி என்பதும் நம்முடைய திருவாசகம். அதனால் எல்லா சமயத்துக்கும் ஒரு தலைவராகினாலே இவரை வந்து டெஸ்ட் பண்ணி இவருக்கு அருள் கொடுக்கறதுக்கு இந்த வேடத்தோட போக வேணும் என்று வைரவ வேடம். அது இந்த முடி வந்து நெடுஞ்சடைய செஞ்சடையில் அது இப்போ கருவிருந்துதான் சிவந்த கிடை ஜெவருமானுக்கு இயல்பாக. அதை இப்ப என்ன பண்ணிட்டாரு, சுருண்டு இருந்து தூரி நெறிந்து அடைந்து செறிபட துஞ்சின் கருங்குஞ்சு கொந்தளமாக பரப்பி கரு கரு கரு கருன்னு அப்படி இருக்குதான். இளம வீசாடுறது மடல் கொண்ட மலர் இதழி நெடுஞ்சடைய வன பெய்த கடல் மண்டி முகந்தெழுந்த காலமேக சுருள்போல் தொடர் வங்கி சுருண்டு இருந்து தூரி நெறிந்து அசைத்து செறி வடங்குங்கியின் கருங்குங்கி கொந்தளமாக பரப்பி அஞ்சன மஞ்சனஞ்சீதல் அணைய அணி கிளர் பம்பை மஞ்சி நடை இடையிடந்த வானமின் பரப்பென்ன புஞ்சலரை வண்டுதெழுச்சி கரும்பு உடை படர்ந்தார்ப்ப துஞ்சி நுனி தனிப்பரப்பு தும்பைனரும் அலர் வந்த. அதனால கரு கரு கருன்னு இருக்க அதுல வந்து நட்சத்திரங்கள் இருப்பது போல தும்பை மலர்கள் இருக்குதான் தலையில, தும்பை மலர். அதுக்கு மேல சந்திரனே வந்து பிறைய சின்ன சந்திரனாக்கி சாத்தியது போல அதில் பவடா ஒளி வெயில் விரிக்கும் விலங்கு சுடர் திருமுதல்ல திருநீர்த்து தனி பூத்துன்னு வெள்ளுறாங்க. திருநீர் அதில் பூத்து அருக்கன் மண்டலமும் மதிமண்டலமும் செம்மண்டலமும் உடன் அணைந்ததென அழகை ஒவ்வொரு காதின் மணி குலைத்தெங்கு வளைத்ததனும் செவ்வரத்த மலர் நிறுத்த திருத்தோடு புறச்சிரத்தம் காதிலே குண்டலம் தோடுகள். அது வந்து அருக்கன் மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் எல்லாம் சேர்ந்தது போல இருக்குதான். அப்படி அப்படி பிரகாசமா இருக்குதான் அந்த தோடு காதில் போட்டுக்கிற அந்த தோடு. களங்கள் விட மறைத்தருள கடல் அமுத குமுளினரை குளங்கொழிவன் திறக்கோவை தூயவட அணிந்ததென உளங்கொள்பவர் கரைந்துடலும் உயிரும் உருகப்பெருக விளங்கு விரு கழித்தினடை வெண் பளிங்கின் வடர்ந்துகளை. கையால் இந்த பளிங்கு படிக மணி இருவார் அந்த மணி கழுத்துல செம்பரிதி கடல் அளித்த செக்கரொளியினை அந்தி பம்பு முருள் செறி பொழுது படந்தனைந்து சூழ்வதென செக்கரொளியினை அந்தி இருள் சேர்ந்தது போல தம் பழைய கறி உயிரை கொண்டு சமைத்து அது சாத்தும் அம்பவள திருமீனி கஞ்சுவத்தின் அணிவிளங்க. அதுக்கு மேலே அந்த யானைத்தோல் மாதிரி கருப்பா ஒரு துணியை கட்டியிருக்கிறார் பவள மீனியிலே. மிக்கடும் அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்ததென அக்குமணியார் சென்ன வீரமும் ஆரமும் வடமும். அக்குமணியாலே சென்ன வீரம் சென்ன வீரங்கிறது கழுத்தில் அணிகிறது கையில் அணிகிறது எல்லாம் உருத்ராட்சத்தில் உருத்ராட்சத்தில் நிறைய போட்டுருக்காரு. கைக்கணிக்குள் வளைத்தெறியும் அரைக்கடி சூத்திரை தெரியும் தக்க திருக்கார்த்தெறியும் சாத்திய ஒன் சுடர்றையங்க பொருவில் திரு தொண்டர்க்கு புவிமேல் வந்து அருள் புரியும் பெருகருளின் தரங்கண்டு பெறானருளையே வேணுவீர் வரு அன்பின் வழி நிற்பீர் என மறை பூண்ட அரைவனவள் திருவடிவள் திருச்செலம்பு திசை முழுதும் செலவு ஒழிப்பர். காலில் செலம்பு போட்டிருக்காரா அது வந்து அருள்வழியிலேயே நின்றுங்க சிவன் திருவருளையே வேண்டுங்க என்று அயால வேதம் சொல்லுவது போல அந்த செலம்பு சத்தம் போடுதான். சத்தம் போடாமல் நல்ல சடங்கையாக கட்டியிருக்கிறார். வரும்போதே நடக்கும் போதே நல்ல கல கல கலன்னு சத்தம் போடுற மாடி செலம்பு. அயன் கபாலந்தரித்து இட திருக்கையால் அனைத்த வயங்கொலி மூவிலை சூளம் மூவிலை சூளம் ஒரு கையிலே மணி திருத்தோள் மிசைப்புலிய தயங்கு சுடர் வரத்திருக்கை தமருகத்தின் ஒளி தலைப்பர் வரதுகையில் உடுக்கே உடுக்கே பயந்தவத்தால் திரும்புவியும் பாததாமரை சூட அருள்மொழியும் திருமுகத்தில் அணிமுருவன் நிலவிரிப்பர் முகத்தில் ஒரு சிரிப்பு லேசார சிரிப்பு துணிச்சிரிப்பு மருள்மொழி மும்மலஞ்சதைக்கும் வடிச்சூலம் வெயில் எரிப்பர். அந்த அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டும் கழுக்கடதன்மை கை கொண்டு குருவாதில் வருது அல்லவா அதை இவங்க சொல்றார். மும்மலத்தையும் கெடுப்பதா மூகலைச்சூலம் மூகலைச்சூலம் மும்மலத்தையும் சிதைப்பதா மறுபொழி மும்மலஞ்சதைக்கும் வடிச்சூலம் வெயிலரிப்ப பொருள் பொழியும் பெருதன்பு தலை தோங்கி புவி ஏத்த திருவொளி வண்டமிழ் நாட்டு செங்காட்டம் குடிச்சேர்ந்தார். இப்படி பல வகையான வேஷம் போட்டு அந்த பையன் வடத்தோடு கைலாயத்திலிருந்து வந்தார். கைலாயத்திலிருந்து செங்காட்டம் குடி வந்துட்டார். தமிழ்நாடு தான் திருவொழி வன் தமிழ்நாட்டு செங்காட்டம் குடிச்சார். அப்படி திருவேடத்தோடு இப்போ வைரவ வேடம் வலது கையில் உடுக்க இடது கையில் சூலம் அதற்கு மேலே கழுத்தில் இடுப்பில் மற்ற இடங்களிலெல்லாம் போட வேண்டிய ஆவணங்கள்லாம் நிறைய போட்டு திருநீரங்க கருத்த குஞ்சியிலங்க திருவடியில் சலங்க சப்திக்க இந்த திருவேடத்தோடு திருச்செங்காட்டங்குடி வந்தார். வருகிறவர் எப்படி வருகிறார்னா பசியோடு வருகிறவரை போல வருகிறார். பசி உடையவரை போல வருகிறார். இப்போ பசி உடையவன் முகம் தெரியும் உண்டவனுடைய முகமும் நல்லா தெரியும். உண்ட குறிப்பாடு பார்த்தா நல்லா தெரியும் நல்லா தெரியுது. பசியோடு இருக்கும்போது பார்த்தாவும் நல்லா தெரியும். அகத்தின் அளவு முகத்தில் தெரியுங்கிறது நல்லாவே தெரியும். முகம் காட்டி கொடுக்குது சாப்பிடாதவனையும் காட்டுது சாப்பிடவனையும் காட்டுது. அந்த இடத்துல எப்படிலாம் சொல்றாரு தண்டாததொரு வேட்கை பசியுடைய தமை போல தமை போலன்னா அவருக்கு பசி கிடையாது. உண்ணாது உறங்காது இருந்து ஆய்வூர்த்தி என்பது தேவாரம். தேவருமான சாப்பிட்றது கிடையாது. சாப்பிட்டா நம்ம மாதிரி சாப்பிடறதான் சாப்பிட்டா ஆக்காது. கடவுள் சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், தூங்குறதும் இல்லை சாப்பிட்றதும். ரெண்டு உயிர்கள், சாப்பிட்றதும் தூங்குறதும் உயிர்கள், உண்பதும் உறங்குவதும் உயிர்கள். உண்பதும் உறங்குவதும் இல்லாமல் இருப்பது கடவுள். அதே தெளிவாக சொன்னார் அப்பர் சார், உண்ணாது உறங்காது இந்த ஆய்வு போதாதை வேதம் நன்றாகி கண்ணப்ப நாயனார்கிட்ட சாப்பிட்டார். அது அது காட்டுல இருந்தாரு, அது ஒரு மாதிரி நாயன்மார் வீட்டுக்கு வந்தார்ல, வீட்டுல இருந்து ஒருத்தர் வரலையும் சாப்பிட. கண்டாத ஒரு வேட்டை பதியுடையார் தமை போல கண்டாரை திருத்தொண்டர் மனைவி நெறிக்கடிதனைந்து. அந்த வீதியில வந்து கொண்டிருக்கிறாரு, வந்தவர் வீதியில வருகின்றவர்களை பார்த்து திருத்தொண்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரா அந்த நாயனார், அவர் வீடு எங்கே அப்படின்னு கேட்டு முன்ன பின்ன வந்ததில்லை. அதனாலே அப்படி இருந்தாத்தானா தெரியும், புதுசா வர கண்டார திருத்தொண்டர் மனைவி வினவி கடிதடைந்து அப்படி விசாரிச்சுட்டே போய் வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. கொண்டாடார்க்கு என்னாலும் சோரடிக்கும் திருத்தொண்டர் வந்தார் போன்றாரும் மறைக்குள்ளாரோ என்ன. சிவருமானுடைய அடியவர்களுக்கு எப்போதும் சோறு அடிப்பவராகிய அந்த திருத்தொண்டர் மனையில இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார். வாய வாசல் பிடிக்கும் பக்கமா இருந்துச்சு. வந்தணைந்து வனவு வார்மாதவரையாம் என்று சந்தனமான் செய்யலார் முன்வந்து தாழ் வணங்கி அப்படி கேட்கின்றோம். மாதவர், மாதவர் என்றால் பெரிய சிவனடியாரா தெரியும், நல்ல சிவனடி. அவ சந்தன என்கின்ற சாதி வந்து, சந்தனத்தால் என்கின்ற சாதி வந்து முன்னாடி சொன்னாள். அந்த மிகிற அடியாரை தேடி அவர் புறத்தடைந்தார். இப்பொழுது அடியார்களை தேடி போயிருக்கிறார், வெளியில போயிருக்கிறார். நந்தமையாளுடையவரே அகத்தூள் எழுந்தருமை என, எந்தமையாளுடையவரே அகத்தூள் எழுந்தருமை என அடியாரை தேடி போயிருக்கிறாரு, அதனால நீங்கள் உள்ளே வந்து எழுந்தவர்களா அப்படின்னு அந்த சந்தனத்தாரி சொன்னார். மடவரலை முகம் நோக்கி மாதாரார் தாம் இருந்த இடவகையில் தனி வீடு, அதனால பெண்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், நியாயம்தான், பெண்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் என்றவர்களை அது கேட்டு விட அகழ்வார் போலிருந்தார். யாரோ இப்படி சொன்ன உடனே இவருடைய நோக்கத்தை பார்த்தா போயிருவாராட்டு, வெளியூர் ஊரத்தை கிளம்பிடுவாராட்டு. கிளம்பிடுவார்னா இவர் அடியாறு கிடைக்காம தேடி போயிருக்கிறாரு, வந்த அடியாரையும் நம்ம விட்டுட்டோம்னா ரொம்ப ஒரு வருஷமா ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஏன விரிவி விரைந்து மனை கடனுடைய திருவன்காட்டம்மை கடைத்தலை ரொம்ப வேகமா உள்ள போய் தலைவி கிட்ட சொன்னான். சந்தனத்தாதி தலைவி கிட்ட சொன்னா திருவன்காட்டம் நங்கை கிட்ட சொன்னான், இந்த மாதிரி சாமியார் வந்துருக்குதா புறப்பட்டு நினைக்கிறா நீங்க சீக்கிரமாகாம அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான். அந்த அம்மா வாயில் குடிக்கிட்ட வந்து சாமியாரை பார்த்து அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பாரு, எங்க வீட்டுல எங்க தலைவர் அம்பலவர் அடியாருக்கு திறந்தோறும் அமுது செய்விப்பாரு. இன்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டில தேடி போறார், இன்றைக்கு அடியார்கள் யாரும் கிடைக்கவில்லை தேடி போயிருக்கிறார். வம்பனீர் எழுந்தருளி வருந்திரு வேடன் கண்டால், வம்பனா நீங்க தேவரி வலிய இப்பொழுது எழுந்தருளி இருக்கிறார். இதுல வம்பன இல்லையே நல்ல வம்புனார், வம்பன என்றால் வலிய என்பது பொருள். வம்பனன்னு சொன்னா இப்போ ஒரு பெரிய வம்பாக நடக்க போது காரியம். வம்பனீர் எழுந்தருளி வருந்திரு வேடன் கண்டால் தம் பெரிய பேருந்தே முகமகள் வாழ்கிறாரா. அதனாலே இப்பொழுது தேவரி வழியை இப்போ எழுந்தருளி இருக்கிறத இந்த திருவேடத்தை கண்டா ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனாலே நீங்க இப்பொழுதே அவர் வந்துருவாரு, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க அப்படின்னு இப்பொழுதே வந்தனைவார் எழுந்தருள் இரு என்ன உப்பில் மனை அறம் புறப்பீர் உத்தராபதி உள்ளோ செப்பறிஞ்சிய திருத்தொண்டர் தமைக்கான சேர்ந்தனம் யாம் எப்பரிசம் அவருடைய இங்கே ஒப்பியந்தருள். நான் உத்தராபதி, உத்தராபதினா வடதேசம், உத்தரம் வடதேசத்தில் இருப்போம். அதனால திருத்தொண்டரை பார்க்கலாம்னு வந்தேன். நீ எந்த காரணத்தை சொன்னாலும் நான் இங்க இருக்க மாட்டேன். கண்ணுதலில் காட்டாதார், இந்த வெற்றி கண்ண மரத்தில் தூங்கிருக்கிறார், காட்டாதார். கணபதி ஈச்சரத்தின் வண்ண மலர் ஆட்சியின் கீழ் இருக்குங்க, அதனால கணபதி ஈச்சரத்துல ஆட்சி மரத்துக்கடியில இருக்கிறோம். மற்றவர் தான் நன்னினால் நான் இருந்தால் பரிசு உரைப்பீர், அவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா சொல்லுங்க, நான் அந்த மாதிரி ஆட்சி மரத்துக்கடியில் இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு அண்ணாதா திருவாட்சி அணைந்தர்களே அவர் சொல்லுவார். நேரா போனாரு திருவாட்சி மரத்துக்கடியில் உட்கார்ந்து. ஆட்சிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப பிரியமான மரம். ஆட்சி மரம் ஆட்சியில பல வகை இருக்கு. ஆட்சி சூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றி துருவோம் யானை என்பது அவைப்பாடு. அதனால ஆட்சி மலர் ரொம்ப விசேடமானது. அதனால சென்றாரு கணபதி திருவத்தின் பக்கத்தில் இருக்கிற ஆட்சி மரத்துக்கடியில் இருக்காரு. மரத்துக்கடி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மரத்துக்கடி தான் அவர் ரொம்ப பிடிக்கும். கடம்ப மரத்துக்கடியில் இருக்கிறது, குருந்த மரத்துக்கடியில் இருந்து, குருந்த மரத்துக்கடியில் இருந்தாலும் உபதேசம் பண்ணார் திருப்பெருமுறை. கல்லாட மரத்துக்கடியில் இருக்கிறது, ஆட்சி மரத்துக்கடியில் இருக்கிறது, கொன்ற மரத்துக்கடியில், இப்படி மரத்துக்கடியில் இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஆட்சி மரத்துக்கு அடியில் எழுந்தவள் இருந்தார். நீரார் கிடையா நடிகாரு நேடி எங்கும் காணாது, சீரார்த்தவற்றை திருத்தொண்டன் மீண்டும் செல்வம் அணையில். அவர் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தாரு, அடியார் யாரும் கிடைக்கல, சாமியாரல் யாரும் அல்ல. ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்தார். ஆரா என்ப மனைவியாருக்கு எம்பி அடிவையிட அவரும் பாராதிரிக்கும் திருவடத்து ஒருவர் வந்த படிவர் இருந்தார். சென்றேன், அடியவர்களை யாரும் கிடைக்கல, அடியார்கள் யாரும் கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னார். இல்லை சாமி போடுறது, சாமியார் வந்தாங்க, அவங்களை இங்கே இருக்க சொன்னால் இருக்க மாட்டேன், நான் நேராக ஆட்சி மரத்துக்கடியில் கணபதீஸ்வரத்தில் போய் இருக்கிறேன், வந்தால் சொல்லும் கொண்டு போயிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னான். திருவன் காட்டம்மா, அடியேன் உயிர்ந்தேன் எங்குற்றார் உரையோ, அடியேன் உயிர்ந்தேன் உயிர்ந்தேன் உழைத்து கொண்டேன், அவர் எங்குற்றார்னா என்ன, அவர் மொழிவார் வடிசேர் சூழ கபாலத்தர், சூழ வச்சிருந்தாரு, கபால வச்சிருந்தாரு, உடுக்க வச்சிருந்தாரு, வடதேசத்தோன் என்றார் வடநாட்டுக்காரன் சொன்னார். குடிசீர் கரத்து பயிரவர் யாம் சொல்ல இன்று இராதே, நான் ரொம்ப அக்கறையா சொன்னேன், இருந்து இருந்து ரொம்ப வேண்டினேன், இருந்தாலும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டாரு அப்படின்னா. கடிசேர் திருவாட்சியின் நிழற்கு இருந்தார் கடவுளீத்தர், அதனாலே திருவாட்சியுடைய கடியிலே இருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு அந்த திருவன்காட்டு நங்கை சொன்னாள். அப்படி சொன்ன உடனே ரொம்ப வேகமா போனார், திருப்பாதத்தை பணிந்தார் இருந்தார். ஜம்மணி போறதுக்காகவும் இல்லையே, இருந்து இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு செயலை செய்யறதுக்காகத்தானே வந்தார் என்று மனைவி யார் எம்ப எழுந்த குருப்பால் விரைந்து எழுதி சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார் திருத்தொண்டர். நின்றதொண்டர் நம்மை நோக்கி உட்கார்ந்துருக்கிறார், சாமியார் உட்கார்ந்துருக்காரு, திருத்தொண்டர் கீழே விழுந்து கும்பிட்டாரு இருந்தார். நீரோ பெரிய திருத்தொண்டர் அப்படின்னார் முதல்ல அப்படின்னாரு. நின்றது உண்டார் தமிழ் நோக்கி, நீரே நீரோ பெரிய சிறுத்தொண்டர் அப்படின்னார். நீதான் சிறுத்தொண்டரான கேட்டோம், நீரோ பெரிய சிறுத்தொண்டர் என்று திருவாயில் மலர்ந்தருட இறைவர்தம்மை தூங்குவார் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப பயந்தாய் போய் சுவாமி இப்படி கேட்கிறாரு என்ன காரணம், இதான் பெரிய சிறுத்தொண்டரா, சிறுத்தொண்டரான்னு கேட்டா போதும், பெரிய சிறுத்தொண்டரானா அதுக்கு பதில் சொல்றாரா, இவர் ஊசி உத்தராட்சம் போட்டிருக்கிற அடியார்களுக்கு முன்னால கும்பிடுவதற்கு கூட எனக்கு தகுதி இருக்கார். திருநீர் ஊசி உத்தராட்சம் போட்டிருக்கிற அடியார்களுக்கு முன்னால் கும்பிடக்கூட தகுதி இல்லை, அடியின் மீது வைத்திருக்கிற ஒரு பிரியத்தினாலே இப்படி அடியார்கள் என்னை திருத்தொண்டு சொல்லுவார். பூதி அணி சாதனத்தவரும் பூதி அணி சாதனத்தவரும் போற்றப்போதையின் ஆயுடனும் நாதரடியார் கருமையினால் அருச்சீவன் ஆகியன் கோதில் அடியார் தமை அமுது கோதில் அன்பர் தமை அமுது செய்விப்பதற்கு குலப்பதியில் காதலால தேடியும் காணேன் தவத்தார் உழைக்கன். அடியார்களுக்கு திருமணம் செய்விப்பதற்காக ஊரெல்லாம் தேடினேன் கிடைக்கவில்லை, இப்பொழுது தவத்தால் உமைக்கண்டேன், தவத்தால் உமைக்கண், தவத்தால தான் சிவத்தை காண முடியும், தவத்தால் அடியின் மனையில் இருந்தது அமுது செய்ய வேண்டும், தேவரிய அடியனுடைய வரைக்கு வந்து திருமணம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். நெடியோன் அறியா அடியார் தாம் புத்தராபதியோ, நாம் புத்தராபத்தராபதினா வடக்கு சக்திக்காரன், எம்மை பரிந்துட்ட முடியாது உனக்கு. அதனால என்ன, நீ வந்து அமுது ஊட்ட உன்னால முடியாது. நம் அமுது உண்பது சாதாரணமான வேலை அல்ல, செய்கை அறிவு ஒன்னாது என்று. நான் சாப்பிடறேன்னா சாதாரணமாக சாப்பிட மாட்டேன், அந்த முறையில் நீ ஒன்னால ஊட்ட முடியாது. என்னாத அடியேன்னு இவர் சொன்னார், என்னாது அடியேன். அதெல்லாம் நான் வந்து சிந்திக்காம சொல்ல மாட்டேங்கிறாமி. நீங்கள் எப்படி சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு நீங்கள் சொல்லிவிட அந்த முறையில் நான் தயார் பண்ணுவேன். என்னாத அடியே மொழியே, நீர் அமுது செய்ய இயல்புதனை கண்ணார்வேட நிறைதவர்த்தீர் அருளி செய்யும் கடிதமைக்கிறது. தன்னாடுகளை முடியாரும் அடியார் தலைப்பட்டால் தேட ஒன்னாதனவும் உணவாக அருமையில்லை என வரும். சிவனடியாறு தேட தலைப்பட்டால் கிடைக்காது ஒன்றும் இல்லை. அதனால தேவரீர் எப்படி நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்பதை அது செய்தால் அதற்கு தகுந்தாற்போல நான் தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். அறியதில்லை என கேட்ட பொழுதில் அழகு புரிகின்ற பெரிய பைரவ கோலப் பெருமான் அருள் செய்வார். யாம் புரியின் தொண்டியில் நூவிருது கழித்தார் பசு வீழ்த்திடும் உண்டு. நூவிருதுன்னு 6 மாதம் கழிச்சுதான் ஜாபம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஜாபம். 6 மாதத்துக்கு ஒரு பசுவை கொண்டு சாப்பிடுவோம், பசு உழித்திட உண்டு. உரிய நாடு அதற்கின்றார், அந்த சாப்பிட நாடு உங்களுக்கு உண்டு. ஊட்ட அறிமாமத்தின் நாடு ஊட்டம் சாலனம் பசுன்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப சந்தோஷம். முன்னிறையும் உடையும் 3 வகையா பசுக்கள் வச்சிருக்கேன். வயசானது வச்சிருக்கிறேன், நடுத்தரமானது வச்சிருக்கிறேன், கண்ணுக்குட்டி இருக்குது, எது வந்தாலும் போட்டு உனக்கு சமைச்சு விடுறேன். முன்னிறையுடைய தாழ் உங்கு எனக்கில்லை, ஆள உண்டார் அன்பர் உனக்கு அமுதாம் பசுத்தார் இன்னதென. தேவரீர் எந்த பசுவை நீங்க விரும்புகிறீங்களா? ஏற அருளை செய்யப்பட்டால் யான் போய் அமுது கடிதம் அமைத்து காலம் தப்பாமே வருவேன் என்று முடிந்து எழுதுகிறார். நீங்க எப்படிப்பட்ட பசுவை நீங்க உள்ள வேணும்னு நினைக்கிறீங்க, அதை சொன்னீர்களானால் உடனே சீக்கிரமா போய் நான் அதை தயார் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமா வந்தேன் அப்படின்னார். பண்பு மிக்க திருத்தொண்டர் பரிவு கண்டு பயிரவரும் நன்பு முக்கியில் நாம் உண்ணப்படுத்தும் பசு நரப்பசுதான். உயிர்களுக்கு பசுதானே வேறு, 2 கால் பசு, இது 2 கால் பசு, அது 4 கால் பசு, அதனால நரப்பசுதான் நாம் அஞ்சுவராயத்து, அது 5 வயசுக்குள்ள இருக்கணும். உறுப்பில் மறுபு இன்றைய உறுப்பில எந்த குறைபாடும் இல்லாத நம்ம சொல்ல இன்னும் அதுக்கு மேலையும் புண்ணிலே வேலை பார்த்தியது போல இன்னும் அதுக்கு மேல ஒரு சமாசாரம். புஞ்சையின் நோவில் வேல் எரிந்தார் போடும் புகழ்வது கூழ்வு என்றார். 5 வயசா இருக்கணும் நரப்பசு, உறுப்பிலே எந்த குற்றம் இருக்கப்படாது, யாரும் அறியதில்லை இனி ஈண்டார்கள் ஒன்றும் எதுவும் அறியதில்லை சாமி நீங்கள் சொல்லலாம். இந்த அளவுக்கு இவருக்கு அந்த மனசு இருந்திருக்கும், தைரியம் இருந்திருக்கா, எப்படி இருந்திருக்கா, அதெல்லாம் செய்ய முடியும். யாரும் அறியதில்லை இனி இருண்ட அருளை செய்யும் என நாதன்தான். ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகன், ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகன், ஒரே பயலா இருக்கவன் ஒரு குடி. தாதை அறிய தகப்பை அறியணும், தாய் பிடிக்கும் பொழுது தம்மில் மனம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கூட ஒருத்தர் மனம் ஏதம் இன்றி அமைத்ததறி யாம் விட்டு என்பது எனக்கு. இதெல்லாம் சாதாரணமான ஆடா இருந்தா பக்கம் ஓரளவு குறைவுடையவன்தான், 3/4 வாசியா இருந்தா கூட, 3/4 வாசி பக்கம் இருந்தா கூட போயிட்டு வைய சார் நல்ல சாமி அப்படின்னு பச்சு போட்டுருந்தேன். ஆமா ஆமா, இந்த மாதிரி சாமியாரில் ஊருக்குள்ளே விடப்படாது தாலே அப்படின்னு சொல்லி அது வந்து இவருடைய உள்ளத்தை அந்த மாதிரி ஆக்கி விட்டாரு. அந்த மாதிரி அவர் கேட்க அதுக்கு இவர் சரி என்று தைரியமா பதில் சொல்லும் முடியாத உள்ளத்தை அவர் உண்டு பண்ணி.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio. the 24/7 spiritual channel from shayvam.org.

सर्वान् पथो अनिर्णा आक्षीयेम। वेदे सर्वे विषयाः उक्ताः, इहलोके इष्टसाधनानि, परलोके इष्टसाधनानि, कष्टनिवारकाणि, लौकिक अपेक्षित विविध विषय ज्ञानम्, कथं जीवने अस्माभिर्वर्तितव्यं, कथं भोक्तव्यं, सर्वमपि उक्तं। तत्रैव किञ्चित् किञ्चित् वयं पश्यामः, यथा रामायणे सर्वे विषयाः राजनीतिपर्यन्तं वर्तन्ते, एवमेव वेदे वर्तन्ते। रामायणस्य, वेदस्य, इतिहासपुराणानां च मुख्यं लक्ष्यं मनुष्यस्य मनुष्यत्वेन जीवनं, देवत्वप्राप्तिः, ब्रह्मत्वपर्यवसानम्। अत एव त्रयो मन्त्राः बृहदारण्यके वर्तन्ते। प्रायः सर्वासु पाठशालासु प्रेयर् रूपेण, प्रार्थनारूपेणापि उच्यन्ते अपस्वरेण। असतो मा सद्गमया, तमसो मा ज्योतिर्गमया, मृत्योर्मा अमृतङ्गमया। अस्य अर्थेन इदानीम् अयं विषयः उपक्रमेत्। பொதுவாக வேதம்னா அர்த்தமில்லாத ஒரு சமாச்சாரம், ஏதோ மறுஜென்மைக்கத்தக்காக உள்ளதாக நினைச்சுன்னு ரொம்ப நாளைக்கு இருந்தது போக, இப்போ அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக உள்ள விஷயங்கள், விது டு நோங்கிறதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதில் இல்லாததான இல்லைங்கிறது ஒவ்வொரு ஆங்கிளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ சத்த முன்னாடி உபன்யாசம் பண்ண அஸ்வத்தாவதானிகள், விசேஷமாக இந்த வேதம் வேதார்த்தங்களெல்லாம் இப்போ நம்முடைய சமாஜத்தில், நம்முடைய சமூகத்தில் ரொம்ப அது குறைஞ்சு போச்சே, இதுக்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணுன்றார். அவர் வந்தப்புறம் அதுக்கு பதில் சொல்கிறேன், அவருக்கே தெரியும் காரணம். இதில் வயிற்று பழப்பு இல்லைங்கிறதுனால தான் வந்தது. இப்போ பழப்பு இருக்குதுன்னாலும் வந்து கொடுத்து என்ன கேட்டால், அது என்ன சார், அது என்னதாக இருந்தாலும் அது நம்பிக்கையாக இல்லைங்கிறான். இதில் சொன்னது நிரூபணாக இல்லைங்கிறான். பல தினச அவநம்பிக்கை முக்கியமான காரணம். நாம் இதை பண்ணினா நமக்கு நல்லது உண்டு அப்படின்னு ஒரு ஸ்ரத்த. அதை பற்றி எடுத்துனா என்ன, ஸ்ரத்தையை பற்றி வேதம் என்ன சொல்கிறதுன்னா, ஸ்ரத்தாங்கிற ஒரு டைட்டியை கூப்பிட்டு இதை நான் சாயந்தரம் சொல்லணும்னு முதல்ல நினைச்சேன். ஸ்ரத்தா சூக்தம்னு ஒன்று, உபநயன ஆன உண்ணியே ஸ்ரத்தா மேதா ஹோமம்னு நாலாவது நாளில், அந்த ஸ்ரத்தாங்கிறது என்னன்னு கேட்டால் கிரேட்டஸ்ட் ஃபைத். அது மற்ற மதங்களில் ஓரளவுக்கு இருக்கு, இப்போ நம்ம சனாதன தர்மத்தில் தான் இல்லைன்னு இது ஒரு குறை தான். இது ஏங்கிறது நம்மால் சொல்ல முடியாது. அந்த ஸ்ரத்தா என்பதுக்கு ஒன்று சொன்னால் அது கட்டாயம் நடக்குங்கிற மனதில் ஒரு திடமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை குறையிறதுங்கிறதுக்கு முன்னையே குறையலாங்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னா, வேதத்திலேயே இந்த திவசேனிஷ்டி அபாகாயிஷ்டின்னு காட்டகத்தில் இருக்கு மூணாவது பிரச்சனத்தில். அது ரொம்ப நாளாகவே அப்படி ஆரம்பிக்கிச்சிருக்குன்னு எனக்கு தோன்றுறது.

பவிஷ்யதி அப்படின்னு இந்த ஸ்ரத்தாங்கிற தேவியே கூப்பிட்டு அவளுக்கா ஒரு யாகம் பண்ணி, இப்போ நீங்க போய் பகவானை பிடிச்சிண்டு பக்தி பண்ணி நல்லது அடையணும்னா அது முடியலன்னா பகவானே உங்களை பிடிச்சிக்க முடியாது படணும், இப்போ ஏதோ ஒன்று பண்ணுமோ இல்லையோ. அதுபோல இந்த ஸ்ரத்தா தேவியை கூப்பிட்டு ஒரு சூக்தமே தனியாக இருக்கு, அதுக்கு ஒரு ஹோமங்கள்லாம் வேற இருக்கு. அதிகாலத்திலே நீ உங்களுக்கு ஸ்ரத்த ரொம்ப குறைஞ்சி போச்சு, உண்மையான ஸ்ரத்த வரத்துக்கு என்ன வழின்னு அந்த ஸ்ரத்தா தேவிக்கு ஹோமம் பண்ணான்னு சொல்றாரு, அதெல்லாம் பண்ணலாம். அந்த ஸ்ரத்தா சூக்தத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டேன்னா, ஸ்ரத்தா

ஏ ஸ்ரத்தேங்கிறதான டெய்டியே எனக்கு கொஞ்சம் ஸ்ரத்த குறைஞ்சு போயிருக்கு. அது ஏதோ பல காரணங்கள் இருக்கலாம், காரணம் தெரியாட்டாலும் ஏதோ காரணம் இருக்கு. அதனால எனக்கு என்ன தோன்றதுன்னா, நீயே ஸ்ரத்தாதேவியா இருக்கிறதுனால எனக்கு ஸ்ரத்த வரும்படியே பண்ணுன்னு அவர்கிட்ட சொல்லிவிடுது. பகவானே எனக்கு பக்தி வரும்படியே நீயே பண்ணுன்னு அவர்கிட்ட கேட்கிற மாதிரி இதுதான் அல்டிமேட்டா நம்ம பண்ணக்கூடிய. ஹே ஸ்ரத்தே இஹ இங்கு மா என்னை ஸ்ரத்தாபய, ஸ்ரத்தை உடையவனாக செய்ய வேண்டும். இந்த ஸ்ரத்தாங்கிறது ஃபைத்துன்னு சொல்லியாச்சு, நம்பிக்கைன்னு சொல்லியாச்சு. இப்போ நமக்கே சில சமயத்தில் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் முடிச்சுட்டு இருக்கும்போது சத்து குணம் ஏறும்பொழுது இதெல்லாம் ரொம்ப நல்லது தான் பண்ணணும்னு தோணும். அடுத்த நிமிஷம் வேற தாட் வரும், சார் இதெல்லாம் என்ன லாபம். அதனால தான் அந்த ஸ்ரத்த மார்னிங், அப்புறம் 8 மணி 9 மணி, மத்தியானம், சாயம், ஒவ்வொரு டயத்துலையும் இது இருக்கணும். சில சமயத்தில் நமக்கு எப்போ ஸ்ரத்த வரும்போது ராத்திரி படுத்துக்கிடச்சே வந்து அப்புறம் ஒன்றும் அனுஷ்டானம் பண்ண முடியாது. வேதம் அந்தந்த ஸ்ரத்தாம் பிராதர்ஹவாமஹே, காத்தாலும் எழுந்தோன்னு எனக்கு ஸ்ரத்தையாக இருக்கணும். நமக்கே நல்ல எண்ணங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. யாருக்கும் எப்போது வர்றது, அது இந்த கார்த்திகை மாதம் நடு ரோட்டில் விளக்கேற்றி வச்சு தீபத்தன்னைக்கு எவ்வளோ நேரம் எரியுமோ அவ்வளோ எரியுது இல்லையா, டக்குன்னு வர்றது பளிச்சுன்னு போயிடுறது. அதுக்காக எனக்கு கார்த்தால ஸ்ரத்தைய கொடு, ஸ்ரத்தாம் மத்தியந்தி நம்பரி மத்தியானத்தில் ஸ்ரத்தைய கொடு. ஸ்ரத்தாகும் சூரியஸ்ய நிம்ருச்சி, ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் நூன் மூணுலையும் சொல்லிடுது. ஸ்ரத்தாகும் சூரியஸ்ய நிம்ருச்சி சாயந்திர வேளை ஸ்ரத்தையை கொடு. ஏன் கேட்டார்னா, ஆஃபீஸ் இவருக்கு ராத்திரி 2 மணிலேருந்து 11 மணி வரைக்கும்னா இது மத்தியானத்துக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். யாருக்கு எப்போ ஆஃபீஸுன்னு ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல, அது ஷிஃப்டில் ஒரு தினசம் ஓடின்னு இருக்குது. அதனால் அந்த வந்த சமயத்தில் ஸ்ரத்தை வரணுமே. அந்த ஸ்ரத்தேங்கிறது என்ன, நம்ம எதை பிடிச்சி வாங்குறது என்ன, ஸ்ரத்தே ஸ்ரத்தா பயேஹமா. இந்த ஸ்ரத்தாவுக்கு டெஃபனிஷன் என்ன, அதுக்கு அது என்ன, ஸ்ரத்தாங் காமஸ்ய மாதரம் ஹவிஷா வர்தயாமசி பிரியக் ஸ்ரத்தே ததத்தஹ பிரியக் ஸ்ரத்தே திதாசதஹ பிரியம் போஜேஷு யஜ்வசு இதம் ம உதிதம் கிருதி. ஸ்ரத்தாமுக்ரேஷு சக்ரிரே ஏவம் போஜேஷு யஜ்வசு அஸ்மாகம் உதி. இதுக்கு பாஷ்யத்தில் ஒரு அர்த்தம் இருக்கு, எனக்கு தோன்ற அர்த்தம் இப்போ சொல்றது ஒன்று சொல்ல போறேன், அதுக்கு விரோதம் இல்லாம. இந்த ஸ்ரத்தாங்கிறது இருக்கு, நமக்கெல்லாம் வேண்டாத காரியத்தில் நிறைய இருக்கு. இந்த ஸ்ரத்தை இருந்துருத்துனா பண்ற காரியத்தை கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும்னு யார் தடுத்தாலும் முடியாதபடி ஒரு உந்துதல் கிடைக்கும். இப்போ இதுக்கு உதாரணம் சொல்ல போனால், கிரிக்கெட் ஒன் டே மேட்ச் நடக்கிறது என்ன, அது என்ன ஆஃபீஸ் லீவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, நாளைக்கு பரீட்சையாக இருந்தாலும் சரி, இதை நாம் போகத்தான் வரணும் ஸ்ரத்தையோடு போகிறோம். இந்த ஸ்ரத்தாங்கிறது நம்ம மனதில் ஏகாகிரதையை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு சேஞ்ச், விருத்தி விசேஷம் தான் ஸ்ரத்தா. இந்த நான் சொல்லல, பிருஹதாரண்யகோபனிஷத் சொல்றது, காம சங்கல்போ விஜிகித்சா ஸ்ரத்தா ஸ்ரத்தா திருதிர் அதிருதி ஹ்ரீர் தீர் பீரித்தே தத் சர்வம் மனையேவா. நம்முடைய மைண்டினுடைய பலவிதமான மாடிஃபிகேஷன்ஸ், இதை நாம நினைச்சபடி மாடிஃபை பண்ண முடியாது, இருந்தாலும் இன்டைரக்டா தான் பண்ணணும். அதனால தான் அன்னைக்கு நான் சாமவேதம் சொல்லும் போதே சொன்னேன், ஸ்ரத்தையா அஸ்ரத்தாம். நமக்கு அவநம்பிக்கை இருக்கிறத நம்பிக்கையினால் சரி பண்ணு. எப்படி சார் அவநம்பிக்கை இருக்குச்சு, எப்படி நம்பிக்கையினால் சரி பண்ணுறதுன்னு இது நாம் ஒண்ண முடியாது. இதுக்கு நாம தான் கண்டுபிடிச்சிக்கணும். அவநம்பிக்கை ரொம்ப நிறைய இருக்குது, இது நம்பிக்கையினால் போகணும்னா, இங்கே கெட்ட வாசனை வருது எலி செத்து போயினாக்கா நல்ல சென்டை ஸ்ப்ரே பண்ணி போக்கிக்கோன்னா, சென்டை ஸ்ப்ரே பண்ணால் இதனால கொஞ்சம் குறையும் அமுங்கும் இல்லையா. வெந்நீர் குழாயில் சூடு ஜாஸ்தியாக போய் ஒரு குழாயில் வந்ததுன்னா, இந்த வலது பக்கத்து குழாயை திருப்பினேன்னா பச்சை ஜலம் கலக்கும், பச்சை ஜலங்கள் தான் என்னாகும், இந்த சூடு தனியும் மினிமமான சூடில் ஸ்நானம் பண்ணலாம். சரி இது ஜாஸ்தியாக போச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அதை மறுபடியும் திருகணும். இப்படி மாற்றி மாற்றி திருகித்தான் ஷவர் பாத்தில் குளிக்கிறோம். அதனால இந்த ஆப்போசிட்டாக உள்ளதான வியூஸை நாம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இதை நாம் பண்ண முடியலேங்கிறச்சி வேதம் என்ன பண்ணியிருக்கு, ஸ்ரத்தாதேவி நீயே கொஞ்சம் பாரு. அதனால தான் பகவான் பக்தாள்லாம், நீ வந்து எல்லாரையும் காப்பாத்துறேன், எல்லாருக்கும் பக்தியை கொடுக்குறேன்னா எனக்கு பக்தியை கொடுத்துறேன்னார். அவர் சொன்னார், முக்தியை கொடுத்தாலும் கொடுப்பேன் பக்தியை கொடுக்க முடியாதுன்னார் அவர். இது பக்தி சாஸ்திரத்தில் அது ரொம்ப பெரிய சீக்ரெட்டான ஒரு விஷயம். அப்போது அங்கே ஒன்று சொல்லித்து, கெடுதலான காரியங்களில் எப்படி ஸ்ரத்த அதிகமாக இருக்கோ அதுபோல் நல்லதில் கொடுன்னு கேட்டிருக்கு ஒன்று. இது என்னுடைய வியாக்கியானம்.
யதா தேவ அசுரேஷு ஸ்ரத்தா உக்ரேஷு சக்ரிரே. இந்த அசத்துக்களுக்கெல்லாம் அவன் பண்ற காரியத்தில் ரொம்ப ஸ்ரத்த நிறைய இருக்கும். உக்ரேஷு அசுரேஷு தேவாக ஸ்ரத்தாம் அதிகாம் சக்ரிரே. அதனால நல்லவாளுக்கு அது கட்டாயம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை தான் பண்ணலாம். இந்த ஸ்ரத்தாங்கிறது வரத்துக்கு ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி, ஜலத்துக்கே ஸ்ரத்தான்னு பேர் இருக்கு. அது வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அதனால தான் ஸ்நானம் பண்ணிட்டாலே கொஞ்சம் சுறுசுறுப்பெல்லாம் வரும் நல்ல ஸ்ரத்தா காரியத்தில். இதுக்காக ரொம்ப பேர் இப்போ சமையல்லாம் பண்ணிவிட்டு குளிக்கிறான் புரியுறதோ இல்லையா. உம்பாங்களில் இப்போ என்னென்ன சமையல் பண்ணுற ஆங்களில் அடுத்தாலும் எழுந்து கிடக்கடன் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம். அது ஒரு நைட் ட்ரெஸ்லேயே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அப்புறம் ஆஃபீஸ் போகிறச்சோ குளிச்சுட்டு அது சாப்பிட்டு போயின்ட்டுருக்கா. இது கூடவே கூடாது. இது ஸ்ரத்த வரணும்னா காலத்தால் எழுந்தோன்னு முதல்ல ஸ்நானம் பண்ணணும்.

யஜ்யம் யஜ்யம்னா ஒரு நல்ல காரியங்கள்னு வச்சுப்போம். இப்போ யஜ தேவ பூஜாயாம்னு ஆரம்பம், இதை நாம் முதல்லயே ஸ்நானம் பண்ணாலே பாதி ஸ்ரத்த வரும். இப்படி அதுக்காகவே ஸ்நானம் பண்ணுறதே இப்படி உட்காண்டே இருக்கு, சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்துருக்கல நீங்க. அதனால ஆபோஹாஸ்மை ஸ்ரத்தாம் சன்னமந்தே புண்ணியாய கர்மனே, ஒரு நதீதிகள்லாம் ஸ்நானம் பண்ணுவோமையானால் இது இன்டைரக்டாக நமக்கு ஸ்ரத்தையை உண்டு பண்ணும். அதனால் விழிப்பு இல்லாமல் இருந்தாலே ஸ்ரத்த வரும். ஸ்ரத்தையோடு பண்ணுற காரியங்கள் பலன் ஜாஸ்தி, ஸ்ரத்தையா தேயங்கள்லாம் இருக்கு. எதுக்காக சொல்லவரே, அந்த ஸ்ரத்தாங்கிறது குறையறதுக்கு காரணம் என்னன்னா, இது ஒரே வார்த்தையில் சொன்னால் ஜுரத்துக்கெல்லாம் காரணம் வைரல் ஃபீவருங்கிறான். நான் சொன்னால் பிராரப்தம்னு சொல்லுவேன். வைரல்னா அர்த்தம் புரியறது, பிராரப்தம்னா புரியலன்னா வைரலுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். அது எங்களுக்கு சொல்ல தெரியாதுன்னு தான், புரியுறதோ இல்லையோ. இந்த ஜுரத்துக்கு காரணமாக ஒன்று இருக்குது சார், அது வாட்டர் பொல்யூஷன்னால் வரலாம், கொசுக்கடியினால் வரலாம், இல்லை எலிகடியினால் எலிகடியே. அவர் டாக்டர் ஏதோ ஒரு பேர் சொன்னார்னா அதில் ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு, சரி வைரல் ஃபீவரா, இது 7 நாள் அடித்து தான் விடும், அப்போ எதுக்காக டேப்லெட் சாப்பிட்றதுன்னு ஏதோ சாப்பிட்டு வரீங்க பார்த்துக்கலாங்களா. அது மாதிரி நாம் சில வார்த்தைகளை கண்டுபிடிச்சா அதை நம்பிக்கணும். அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு விஷயங்களில் இப்போ நாம் ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதத்தில் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பண்ண பண்ண ஸ்ரத்த வரும். இது அதாவது இன்டர் சப்போர்ட்டிங்னு ரெண்டு விஷயங்கள் உண்டு. ஸ்ரத்த வர வர அஸ்ரத்த குறையும், அஸ்ரத்த போக போக ஸ்ரத்த வரும். இது எப்படி இருக்கு, கிழக்க போக போக மேற்கு நகரும் இல்லையா, மேற்கு நகர்றது கிழக்க போகணும். இது மாதிரி உண்டானோ உண்டுங்கிறது தான் நான் சொல்ல முடியும். இப்போது ஒருத்தருக்கு எனக்கே வச்சவங்கள ரொம்ப நாள் கழிச்சு சைக்கிள் விடணும்னு ஆசை வந்தது. என் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் மெனக்கெட்டு கற்றுக் கொடுத்தான். நான் நல்லா வெயிட்டாக தான் இருக்கேன் எப்போவுமே. அவன் மெதுவாக பீச்சில் ஆக்ஷன் போய் குத்தி முதுகு குத்தி அதை குத்தி எல்லாம் வந்து கொடுத்துவோம், பேலன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துவோம். விடமா ஆரம்பிச்சு 2-3 தான் விழுந்து முழங்கா எல்லாம் ஸ்ட்ராச்சுன்னு ஆச்சு. இப்போ எனக்கு ஃபுல்லாக பேலன்ஸ் வரும். ஆனால் நான் 2-வீலரில் போனேன்னா எதிர்க்க ஒத்துரும் வரப்படாது. இது மாதிரி மெட்ராஸில் பந்து அடிக்கடி வந்தபோது 2 நாளைக்கு மயிலாப்பூரில் கிளம்பி நந்தனம் வரைக்கும் சைக்கிளை விட்டுட்டே போயிட்டு வந்தேன்னா நீங்கள் நம்பணும். எதிர்க்க யாராக வந்தான்னா போச்சு அவ்வளோ. அதாவது என்ன சொல்கிறான், நீங்கள் டிரைவிங் 2-வீலராக இருக்கட்டும், 3-வீலராக இருக்கட்டும், 4-வீலராக இருக்கட்டும், நீங்கள் பயம் தெளிஞ்சால் ரோட்டில் போகணும். ரோட்டில் போக போக தான் பயம் தெளியும். என்ன பண்ண போகிற எழுப்போம், சமயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்ரத்த ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அஸ்ரத்த குறையும். இன்னும் 2-3 உதாரணம் வச்சுருக்கேன் நான், காளிதாசனுடைய அனுகிரகம் அது உப்புமா காளிதாஸ் மாதிரி. இப்போ இந்த பஸ் எல்லாம் ரூட் இருக்கும் இல்லையா, 96A இருந்தால் இந்த ஊரில் 96 ரொம்ப நிறைய இருக்கு. ஏன்னா மெஜஸ்டிக்லேருந்து சில சமயம் பஸ்ஸில் வந்து இறங்குவேன் மஞ்சள்னா மின் காலத்தில், இப்போல்லாம் சில்லற ஜாஸ்தியாக போயிட்டதுனால காரில் தான் வந்து இறங்குறது. அப்போது 96A போட்டால் அது ஒரு ரூட்டில் வரும், அது சர்க்கிள் மாதிரி இப்படி வருது, இன்னொன்று இப்படி போகிறது. இப்போ இப்படி போகிறதுனால 96A அதில் வச்சானா, அப்போ 96A வச்சதுனால இப்படி போகிறதான்னு என்ன சொல்வேன், 21 மந்தவெளி டு பாரிஸ். இந்த மந்தவெளியிலேருந்து பாரிஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ரூட்டில் போகிறதுனால 21 அந்த போர்டு வச்சானா, இல்லை 21 போர்டு வச்சதுனால போர்டு மாத்திரம் அது இந்த ரூட்டில் போச்சான்னா, ரெண்டுக்கும் கரெக்டாக பதில் சொல்ல முடியாது. காற்றடித்து இலை அசைந்ததா, இலை அடித்ததும் காற்று வந்ததாங்கிறான் கண்ணதாஸ். சொல்லுங்க நீங்கள் இப்போ இலை எப்படியே அடித்து காற்று வந்தது, காற்று வந்தது தானே இலை வரும். திண்டாணி மண்டகலகம் கூட எல்லாருமா, மாமரம் முதல்ல வந்துதான் மாங்கொட்டை முதல்ல வந்துதான், கொட்டை இருந்தால் தான் சார் மரம் வரும்னா, மரம் இருந்தால் தானே கொட்டை வரும்னா, இது வேதாந்தத்தில் போனால் உங்களை குழப்பி விடுறதுக்கு ஒரு வழி வச்சுருக்கோம். அதனால அஸ்ரத்தையே ஸ்ரத்தையினால் தான் போகணும், பொய்யை நெஜம் சொல்லித்தான் போகணும் அப்படிங்கிறதாக ஒரு விதம் இருக்கு. அதுபோல் பல காரியங்கள் பண்ணும்பொழுதோ, இப்போ நம்மத்தில் ஒவ்வொரு காரியம் பண்ணும்போதும் சில சமயத்தில் விசேஷமாக பிதிர்காரியம் பண்ணும்பொழுதோ நாம் என்ன பண்ணுறோம்னா, அங்கே அந்த இடத்த அந்த தர்பையினால் இப்படி தள்ள சொல்லுவான். தர்பையினால் தள்ள சொல்லும்போது ஏன் அங்கே என்ன என்ன அசுத்தம்னு கேட்டார். ஏதோ யாராவது செத்து போயிருக்கலாம் இப்போ, அதனால தான் அங்கே என்ன சொல்கிறார்,

0: தமஸ்மை.
1: ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த இடத்துல பெரிய பாஷ்யம் சொல்றார், எல்லா இடங்களிலேயுமே ஒரு காலத்துல யார் வேணா இறந்து போயிருக்கலாம். அத்திர பீஷ்ம சதம் தக்தம் துரோணானாஞ்ச சதத்ரயம். இந்த இடத்துக்கு ஒரு சுத்திய வரணுமே ஆனால் எல்லா இடங்களிலையும் யம பிருத்திவ்யா அதிபதிஹின்னு இருக்கு. இந்த பிருத்திவி அந்த ஜெயாதி ஹோமத்துல யம பிருத்திவ்யா அதிபதிஹி அப்படின்னு வருது. இந்த பிருத்திவி பூரா யமனுடைய ஆட்சி. யமனுடைய ஆட்சின்னா அர்த்தம் இந்த லோகத்துல பிறந்தவாழெல்லாம் இப்ப வேணா இறந்து போலாம், மர்த்தியாள்னு பேரு. அந்த யமனுடைய தூதர்கள் அங்கங்க இருக்கா, அது அபவித்திரமாக பண்ணி வச்சிருக்கா. இந்த இடத்துல நீங்கள் தெய்வ காரியம் பண்ணும்போது அவளை விளக்கணும். விளக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு அப்பே தவி

அங்க யாகம் பண்ணலையானால் எல்லாம் சரியா போகும்னு அவர் சொல்றார். இந்த மாதிரி தள்ளும் பொழுது நல்லதையும் சேர்த்து தள்ளப்படாது. அதுக்காக என்ன பண்ணணும், கெடுதலா உள்ள வாழ்லாம் அங்க போங்கோ, நல்லதா இருக்கிற வாழ்லாம் இங்க இருங்கோ. ஏன்னா நான் இப்ப நல்ல காரியம் பண்ணி இந்த நல்ல காரியத்தினால உலகம் பூராவுக்கும் க்ஷேமம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லி நம்ம நல்ல காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு நல்லா பண்ணிட்டே இருக்கோம். இந்த இடத்துல இப்போ அக்னிச்சயனம்ங்கிற ஒரு கர்மா, அது ஸ்ரீருத்ரமானது அக்னிச்சயனம் மேடையை கட்டின பிறகு ஆட்டுப்பாலை ஒரு பெரிய சொம்புல எடுத்துண்டு, ஓம் நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தேஷவே நமஹ, நமஸ்தே சுதன்வனே பாஹுதாமிருதே நமஹ நீள சொல்லி, தம்போஜம் பேடதாமி ஸ்வாஹா அப்படின்னு ஹோமம் பண்ணுங்கிறது ஒரிஜினலாக வேதத்தில் வந்திருக்கு. இதை அந்த இடத்துல பிச்சை எடுத்து இதை என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் பண்ணலாங்கிறதாக தனியாக கண்டுபிடிச்சிருக்கா. ருத்ரயாமலம், ருத்ரஜமகம், அது வந்து ஒரு வருஷம் உபன்யாசம் பண்ணலாம். அதுக்கு அந்த மாதிரி வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. அந்த அக்னிச்சயனம் பண்ணும்பொழுது ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்கு. இந்த சங்கட பரிகாரத்தில் ஒரு அபூர்வமான விஷயம் சொல்லப்படுறேன். அந்த மேடை மேலே ஏறி அந்த மேடையை அக்னிஸ்வரூபமாகவே பிருத்திவி இருக்கு, அக்னி தேவதாக்கமான மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு, அதனால அதில் ஹீட் ரொம்ப இருக்கும். இவர் மேலே ஏறி போகும்பொழுதோ ரொம்ப வெறும் ஏறி நடந்தார்னா கால் ரொம்ப சுட்டுடும். ஆனால் ஏறி நடந்து அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு வேற அஸ்மன்னூர் ஜம்பர்வ தேசி ஸ்ரீயானாங்கிற எட்டு மந்திரங்கள்னால அந்த சூடை தணிக்கிறதுக்காக இங்கே முதல்ல என்ன பண்ண சொல்கிறார், இந்த ரோட்டில் எல்லாம் சுவாமி பிறப்பாடு நாளைக்கு மரமனை சாயந்தரம் கிளம்பிடுதுன்னா லாரியை விட்டு ஜலம் தெளிக்கிறது உண்டு. இன்னெல்லாம் அஸ்திக்கு நடக்கிற ஊரில் சுவாமி பிறப்பாடு நடந்ததுன்னா கவர்மெண்ட்டு அந்த ஊர் பஞ்சாயத்துலாம் ஒரு லாரியில் ஜலத்தை விட்டு சுவாமி பறிச்சு தூக்குற வாழ்க்கெல்லாம் சூடு இல்லாமல் இருக்குன்னு தெளிப்பான். அப்போ ஒரு ஹீட் இருந்ததுன்னா அதில் நாம் வந்து ஜலத்தை தெளிக்கணும். இந்த ஜலம் தெளிக்கிறத விட வேதம் ஒரு தினசாக கண்டுபிடிச்சிருக்கு. ஏன்னா அது என்ன கண்டுபிடிச்சதுன்னா ரொம்ப குளிர்ச்சியாக உள்ள ஒரு பொருள் அது மேலே நாலு தான் இழுத்தேன்னு வச்சுங்களேன், இந்த சூடு குறையும் இல்லையா ஜலத்தை விட. அது மாதிரி இங்கே என்ன பண்ணார், மண்டூகே நவிகர்ஷதி ஏஷவை பசூனா மனுபஜீவனியோ நவா ஏஷ கிராமியேஷு பசுஷுஹிதோ நாரண்யேஷு தமேவ சுசார் சுசார்பயதி அஷ்டாபிர்விகர்ஷத்யஷ்டாக்ஷரா காயத்ரி காயத்ரோ ஓக்திர்யாவா நேவாக்திஸ்தஸ்ய சுசகம் சமயதி. இதில் ஒரு லேட்டஸ்டாக உள்ள பயாலஜியை பற்றி இங்கே சொல்லுது. பயாலஜியை பற்றி சொல்லணும்னா நீங்கள் என்னதாக தெரிஞ்சுனாலும் என்கிட்ட உடனே அந்த பரீட்சைக்கு போகிறவெல்லாம் வராங்க. இந்த தவளை இருக்க ஃப்ராக், ஃப்ராக் தானே பேர், ஃபாகா, ஃபாகுனா பனி, அது மூடு பனி ஃப்ராக். இந்த மண்டூகம்னு பேர், மண்டூகம்னா மண்டு, மூளை இல்லாமல் மண்டு மண்டூகம்னு சொல்லக்கூடாது. அது கால் கால் கீச்சு கீச்சு கத்துட்டே இருக்கும், தன் வாயால் கெட்டுதுன்னு பேர். அது ராப்பூர கத்துறது. அந்த அதுக்கு ஜலத்திலையும் இருக்கிறதுனால அது சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி இருக்கான் அப்படின்னு வேதம் கண்டுபிடிச்சு இவர் அந்த மேடை மேலே ஏறச்சு சூடு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஓரளவுக்கு ஒரு கயத்தில் கட்டியதை கர கர கரன்னு இழுங்கோன்ட்டார். இழுங்கோன்னு சொன்னால் நீங்கள் எதுக்காக ஹிம்சை பண்ணுறாங்கிறதெல்லாம் இங்கே எடுத்துக்கிட்டாரு, எடுத்துக்க வேண்டியது எடுத்துக்கணும். நான் இதுலேருந்து என்ன எடுத்துக்கிறேன், இந்த தவளைக்கு நம்ம உடம்பில் என்னென்ன விதமான ஐட்டங்கள்லாம் உள்ளே இருக்கோ இவ்வளவும் இருக்குங்கிறதுக்காகத்தான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டாக்டர் படிக்க போகிறவன் முதல்ல தவளையினா இருக்கிறாங்கிறான். நான் சொல்கிறது சரியோ இல்லையோ நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். ஆஹா மண்டூக்கமும் நாமும் ஒன்றும் நச்சுப்போ, அதுவும் அனாவசியம் வாழ் வாழ் வாழ்வான்னு கத்தின்ட்டுருக்கு, நாமும் கத்தின்ட்டுருக்கோம். நம்ம பேசுகிற பேச்சில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. தவளை ராத்திரி பூரா கத்துறது ஏதாவது அஞ்சு பைசா உதவம் உண்டோ, தவளை கத்துறத கேட்டிருக்கிறதே இப்போ ரொம்ப குறைச்சல. ஏன்னா அது வயலு இல்லை, அந்த மாதிரி சகுதியில் தான் இருக்கும் அது. மண்டூகேன விகர்ஷதி, அதனால அந்த ஹீட்டு தனியறதுன்னு சொன்னவர். ஏன் சார் போய் நீங்கள் தவளை போய் பிடிச்சேன்னா, அங்கே வேதம் சொல்கிறது அனிமல்ஸ் ஆஃப் டூ கைண்ட்ஸ், ஒன்று பெட் அனிமல், ஒன்று நாட்டு அனிமல், வீட்டு அனிமல், காட்டு அனிமல், காட்டு மிருகம், வீட்டு விலங்கு, காட்டு விலங்குங்கிற. கிராமிய பசுவுக்கும் இதனால் ஒரு லாபமும் இல்லை, ஆரண்யமான பசுவை சேர்ந்ததும் இல்லை. இது ஒரு ரெண்டாம் கட்டம் ஒவ்வால் மாதிரிங்கிற நவா ஏஷ கிராமியேஷு பசுஷு ஹிதோ நாரண்யேஷு, அதுலேயும் நாம் உபயோகம் இல்லாத வாழ்த்தான் கொண்டு போகணும். ஆரண்ய பசுவுக்கும் ஹிதமா இல்லை, இது கிராமிய பசுவுக்கும் ஹிதமா இல்லை. இதனால இந்த மேடை
கொஞ்சம் சரியாக ஆகி அது மேல நாம போய் காரியம் ஆகணும்னா அதனால அந்த உபயோகம் இல்லாத போட்டு இழுதுன்னு சொல்லி

0: வச்சது ஓரளவுக்கு தணிஞ்சது சூடு. இருந்தாலும் சூடு இருக்கத்தான் இருக்கு. இவர் தீட்சிதர் ஏறி மேலே சில தர்ப்பங்கள்லாம் போட்டு அதுக்கு சில சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும். பண்ணும் பொழுது என்ன பண்ணுறதுன்னார். சார், நீங்கள் காலில் ஒரு செப்பல் போட்டுங்களே அப்படின்னார். இந்த செப்பல் போட்டுக்கிற விஷயத்தில் வேதம் ஒரு அருமையான விஷயம் சொல்றது, அதை போட்டுன்னு மேடையில் நடக்கப்படாது. புதிதமான இடங்கள்லாம் ப்ளீஸ் ரிமூவ் யுவர் செப்பல்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. காலனிகள், காலனின்னா வேற, காலனின்னா வேற, காலனின்னா இருக்கிற இடம், காலனின்னு பேரில் சேட்டி காலனி. தமிழில் கால் அணின்னா செருப்புன்னு அர்த்தம். ரிமூவ் ஒரு ஃபுட் வேர்ஸ் ஹியர்னு எழுதியிருப்பான். அவன் எழுதினாலும் இவன் மேடை வரைக்கும் போட்டுன்னு வருவான். அந்த கல்யாணங்கள் யானங்கள்லாம் எல்லா இடத்துலையும் போட்டுன்னு வந்து அந்த தம்பதிகள் ஆசீர்வாதம் பண்ணுறச்சோ கூட செருப்போட மேலே வந்து எவ்வளோ புனிதமாக்குறா தெரியுமோ. அதெல்லாம் கேவலத்திலையும் கேவலம். இது முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம். கல்யாண மண்டபங்கள்லாம் வாசலில் முதல்ல செருப்பை கட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணும். கல்யாணங்கிறது புனிதமான காரியம், கோவிலை விட பெரிய விஷயம். இதை ஏற்படுறச்சே மேடை வரைக்கும் போட்டுன்னு வருது எல்லாரும். பெரிய இவன் செருப்போடு பிறந்தாமல் அட ஏதோ ஆற்றுக்குள்ளே இந்த ஊரில் ஜில்லுப்பு தாங்களே என்ன போட்டுக்கலாம்னா, அதுக்காக கல்யாணத்துக்கு வரும்போது என்ன போட்டுக்கிறது, இதெல்லாம் நமக்கு இன்னவிட்டபிளாக ஆகிடுது. நெத்திக்கிட்டுக்கோன்னா புறக்கரிச்சியை நெத்திக்கிட்டுன்னு பிறந்தோமாங்கிறான். செருப்பை கேட்டேன்னா அது என்ன புறக்கரிச்சியை செருப்போட வந்தார். கேள்வி கேட்கறது என்ன வேணும் கேட்கலான்னா, நான் நெத்திக்கிட்டு வாங்க சார், இது மினிமமாக ஹிந்து சமாச்சாரத்துக்குன்னா புறக்கரிச்சியை இப்படி தான் சார், புறக்கரிச்சியை எப்படியோ இருந்து அப்படியே எதுக்கு பேண்ட்டு டைட் பேண்ட்லாம் போட்டுக்கிறேன் எல்லாம் சொல்லியிருக்கான்னு. அங்கே மேட்சிங்காக வேறு ட்ரெஸ்ஸு, அதாவது இவருடைய சாக்ஸு கலருக்கு தகுந்த மாதிரி பூட்ஸு, பூட்ஸு கலருக்கு தகுந்த மாதிரி பேண்ட்டு கலர், தகுந்த மாதிரினா ஒரே கலர் இல்லை, ஏதோ வச்சுருக்கான் மேட்சிங் சென்டர்னே ஒன்று வச்சுருக்கான். ரவிக்க துணிக்கலாம் என்ன கூட்டங்கிறீர்கள். இந்த அம்மா அந்த புடவையை வாங்கிவிட்டு ரவிக்க கிடைக்காம அந்த புடவையே கட்டிக்கல என்ன. ஏமா எதை போ, இந்த மேட்சிங்கை பற்றி ஒன்று சொல்லணும். ஏன்னா இது சில விஷயங்கள்லாம் விட்டு போய்டுறதுன்னு. இதே கோஜென்ட்டா ராமாயண கதை மாதிரி இல்லை பாருங்கோ, அங்கங்கே அங்கங்கேருந்து நான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கேன். இப்போ பெரியவா அனுகூரம் இருந்தாலும் ஓடின்னு இருக்கு. இந்த மேட்சிங்கை பற்றி தான் மெயினாக சொல்லணும். அது நடுப்புற கொண்டு விட்டுனுட்டேன் நீங்கள். அதனால இது ஏதோ கதையானுகளை சொல்லலையே, அதுக்கு மேலே என்ன தொடர் கதை மாதிரி சீரியல் இல்லை. இது இது சீரியஸான விஷயம், பாயிண்ட் பாயிண்டாக தான் இருக்கும் அது. இந்த மேட்சிங்கில் என்னாச்சு, நான் அனுகூரம் லேசாக ஆரம்பித்தேன். அதை வேதமும் சொல்லியிருக்கு மேட்ச்சு தான். இதுக்கப்புறம் பேண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது சூட்டபுளாக, அது ஒரு ஷர்ட்டு, அந்த ஷர்ட்டுக்கு தகுந்த மாதிரி டை, புரியுறதா, அது மாறிண்டே இருக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் உள்ள பட்டன், அதில் என்ன இந்த லேடிஸ் அது இப்படி பண்ணியோ சொல்லிக்கிறாள், அதுக்கு என்ன பேர் கிளிப்பு, அது ஒரு பல கலர், அதுக்கு தகுந்த மாதிரி அது. இதுக்கப்புறம் மூஞ்சிக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தலையில் ஒன்று சொல்லிக்கிற பார்த்தீங்களா, அதில் பல கலர். இது தலை வரைக்கும் ஆகிடுச்சு, காலிலேருந்து தலை வரைக்கும் மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு. நான் ஒன்று சொன்னேன், காலுக்கு கீழையும் போயிடுத்து, தலைக்கு மேலேயும் போயிடுது. தலைக்கு மேலே போயிடுத்துனா என்ன பண்ண முடியும், எல்லாமே இப்போ அப்படி தான் இருக்கு. அது எப்படின்னு கேட்குறேன்ல, காலுக்கு கீழே அந்த செருப்பு, அது கலர் இல்லை, பார்த்து 15 செருப்பு இருக்கு, 15 வாங்கி வச்சுக்கிறேன். இன்னும் ஒரு யாரோ திருப்பத்தி கம்ப்ளைண்டே வந்தது, பார்த்துல இருக்கிற ஷூவே எக்கச்சக்கமாக இருக்கு, இவர் வருமானத்துக்கு மேலே ஷூ சம்பாதிச்சிருக்கான்ட்டான். தெரிஞ்சதோ இல்லையோ பாலிடிக்ஸில், ஏடா அவன் எவ்வளோ செருப்பு வச்சிருந்தா உனக்கு என்ன, யாரோ கொடுத்துட்டு போகிறான் பாதே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் உலகலாம் உணர்ந்து மோதற்கரியவன்

0: மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம்.
1: அன்பார்ந்த சைவப்பெருமக்களே, தமிழ்மொழி வடமொழி என்ற இரண்டும் சைவப்பெருமக்களின் இரு கண்களாகவே போற்றப்படுவன. இதைத்தான் நமது சமய நூல்களும் கூறுகின்றன. ஆனால் இன்று சிலர் வடமொழியை பழித்து நிந்தனை செய்தும் தமிழ்மொழியே உயர்ந்தது என்றும் கூறி வருகின்றனர். இதில் மிகவும் வேதனைக்குரிய செய்தி என்னவென்றால், இவ்வாறு கூறுபவர்களும் நம் பன்னிரு திருமுறைகள் மற்றும் 14 சாத்திரங்களை ஏற்றுக்கொண்டு மஞ்சள் அடம்புரியும் வள்ளலை வணங்குபவர்கள்தாம். நான் யாரையும் குறை கூற விரும்பவில்லை. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்ற சாத்திர வாக்கிற்கு இணங்க, நாம் அனைவரும் சிவனார் என்ற உருதாய் வைத்து பிள்ளைகள்தானே. உறவாவார் உருத்திர பல்கணத்தார் என்ற நம் அப்பர் பெருமானின் வாக்கிற்கு இணங்க, சிவம் என்ற செம்பொருளை வணங்கும் நாம் அனைவரும் ஒன்றுபட்ட உறவினை உடையவர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இதனை யாரும் மறுக்கவும் முடியாது. இன்றைய காலச் சூழ்நிலையில் சைவப்பெருமக்களிடையே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. வடமொழி என்பது சைவ சமயத்துடன் தொடர்புடைய மொழியா? அம்மொழியில் இறைவனுக்கு வழிபாடு ஏற்றலாமா? தமிழ்தானே உயர்ந்தது, நமக்கு ஏன் வடமொழி? தமிழ்நாட்டில் ஏன் வடமொழியில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் உள்ளன. நான் சந்தித்த பல்வேறு சைவப்பெருமக்கள் இக்கேள்விகளை எழுப்பியதால் தில்லை பெருங்குத்த பெருமானின் திருவடிகள் உணர்த்த, நாம் நாள்தோறும் வழிபாடு செய்யும் பன்னிரு திருமுறைகளிலிருந்து சில குறிப்புகளை எடுத்து சைவ உலகத்தினர் முன் வைக்க வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்பே பல பெரியோர்கள் பல்வேறு நூல்களை வெளியிட்டு வடமொழி என்பது நம் சமயத்துடன் தொடர்புடைய மொழிதான் என்று நிறுவியுள்ளனர். இருந்தாலும் சிறியனுடைய அறிவுக்கு எட்டிய அளவில் சில கருத்துக்களை தங்கள் முன் கூற விரும்புகின்றேன். திருமுறையின் பெருமை நாம் அனைவரும் அறிந்ததே. இறந்தாரையும் எழுப்பும் தகைமையும் நம் உள்வினையை மாற்றும் பெற்றுமையும் நமக்கு விடுபேற்றினையும் வழங்கும் திறனை உடையது. மறைகள் ஈசன் சொல் என்று சிவஞான சித்தியார் கூறுவது போல், தமிழ் மறைகளாகிய நம் திருமுறைகள் சிவப்பரம்பொருளே நம் அருளாளர்களை இடமாக கொண்டு நமக்கு அருளியதாகும். நம் சைவ சமயம் 27 ஆசிரியர் பெருமக்கள் அருளி செய்த பாடல்களை பன்னிரு திருமுறைகள் என்றும், அவற்றை நாம் தோத்திரமாகவும், சந்தான பரமாச்சாரிய பெருமக்கள் அருளி செய்த 14 நூல்களை சாத்திரமாகவும் கொண்டுள்ளது. சிலருடைய தவறான பிரச்சாரத்தால் நமக்கு குழப்பம் ஏற்படும் போது நாம் பன்னிரு திருமுறைகள் மற்றும் 14 சாத்திரங்களை படித்து நமக்கு ஏற்பட்டுள்ள ஐயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம் திருமுறை மற்றும் சாத்திர நூல்கள் அனைத்து கேள்விகள் மற்றும் குழப்பங்களுக்கும் விடை தரும். வடமொழியை பற்றி நம் பெருமக்கள் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டுள்ளனர். அவற்றில் சிலவற்றை நாம் இப்பொழுது காண்போம். திருஞான சம்பந்த பெருமானர்களை செய்த தேவாரத்தில் சில பாடல்களை பார்ப்போம். முதல் திருமுறை, தலம் திரு அச்சிறுப்பாக்கம். திருச்சிற்றம்பலம்.

சிற்சிற்றம்பலம். அதாவது இப்பாடலில் அச்சிறுப்பாக்கத்தில் ஆட்சி கொண்டுள்ள நம் இறைவர் குவளை மலர்களால் என்ற மாலையை சூடிய மார்பிலரிடமும், மலைமகளாகிய பார்வதி தேவி இடபாகமாக கொண்டுள்ளவர் எனவும், சிவந்த மலர்போலும் பிறையையும் தேங்கியுள்ள கங்கை நீரையும் தம் சடைமுடி மீது உடையவர் எனவும், எம் சென்னிமேல் உறையவர் எனவும், தம் மலர் போன்ற திருவடிகளை மனத்தால் ஒன்றி நின்று அடியவர்கள் பரவவும், தமிழ்ச்சொல் வடசொல் இவற்றால் என்ற தோத்திரங்கள் அவர் தம் திருவடிகளை சாரவும், அழகிய கொன்றை மலர் மாலை அணிந்தவராய் விளங்கும் அடிகளாவார் என்று கூறுகிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய சொற்கள் தமிழ்ச்சொல்லும் வடசொல்லும் தாளிலர் சேர என்பது. அடுத்ததாக இரண்டாம் திருமுறை திருப்புகலூர் பத்தமானிச்சரம்.

திருச்சிற்றம்பலம். அதாவது அடியவர்கள் தமிழிலும் வடமொழியிலும் திசை மொழிகளிலும் அழகிய யாழ் நரம்பை மீட்டி தங்கள் மனத்திருள் நீங்க பாடித்தொழும் புகலூரில் அன்று அலைகடலை கடந்தபோது மெய்ப்பிதிர்ந்தாற்போல எழுந்த வஞ்ச நஞ்சினை உண்ட அழகிய கண்டத்தினராய் விளங்குபவர் பத்தமானிச்சரத்து இறைவர் என்று நம் திருஞான சம்பந்த பெருமாள் அருள்கிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய சொற்கள் தென்சொல், விஞ்சமர், வடசொல், திசைமொழி. தென்சொல் என்றால் நம் தென்தமிழ், வடசொல் என்றால் வடமொழி, திசைமொழி என்றால் பிறமொழிகள். அடுத்ததாக மூன்றாம் திருமுறை, தலம் திரு ஆலவாய், திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம். மிக அருமையான திருப்பதிகம் இப்பதிகம். இன்னில்லா சமணர்களைக் கண்டு மங்கேற்கரசியார் அச்சங்கொள்ள, திருஞான சம்பந்தப் பெருமான் அதனை தன் மனக்குறிப்பால் அறிந்து, நான் இவர்களுக்கு எளியேன் அல்லேன், நீ அஞ்ச வேண்டாம், ஆலவாயரன் என்னுள் இருக்கிறார் என்று குறிப்பாக பாடியருளிய திருப்பதிகம். இவ்வாறு நம் திருஞான சம்பந்தப் பெருமான் தமிழ் மற்றும் வடமொழியை இணைத்து தன்னுடைய பதிகங்களில் கூறியுள்ளார். இதிலிருந்து நமக்கு தெரிய வரும் செய்தி என்ன? இவ்விரு மொழிகளும் சைவ சமயத்துடன் தொடர்புடைய மற்றும் வழிபாட்டிற்கும் உரிய மொழிகளாக இருப்பதால்தானே இரண்டையும் சேர்த்து கூறினார். இவ்விரு மொழிகளின் பெருமையை சைவர்கள் அல்லாதவர்கள்தான் அறியாது இருப்பர் என்பதற்கு ஆரியத்தொடு செந்தமிழ் பயன் அறியிலா அந்தகர் என்ற நம் ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கே சான்றாகும். அச்சிறுப்பாக்கம் பதிகத்தில் தமிழ் சொல் வடசொல் இரண்டும் தாழிழல் சேர என்று கூறியிருப்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். தமிழை மட்டுமே அவர் கூறியிருக்கலாமே, ஏன் அவ்வாறு கூறவில்லை? இல்லை என்றால் பிறமொழியை கூறியிருக்கலாமே, ஏன் அவர் தமிழ் வடமொழி என்று கூறினார்? சுட்டி எறிய முடியாத இறைவனையே சுட்டிக்காட்டிய தவ முதல்வராகிய நம் திருஞான சம்பந்தப் பெருமான் தமிழ் மற்றும் வடமொழி என்று இரண்டும் சைவர்களுக்கு இரு கண்கள் போன்றன என்று உணர்த்துவது தெளிவாகிறது அல்லவா? பத்தமானிச்சர திருப்பதிகத்திலும் அடியவர்கள் தமிழிலும் வடமொழியிலும் திசைமொழிகளிலும் அழகிய ஆழ்நரம்பை மீட்டி திருப்புகலூர் பெருமானை வழிபடுகின்றனர் என்று அருள்கிறார். அப்படியென்றால் தமிழ்நாட்டில் தமிழில் மட்டுமே வழிபாடு செய்ய வேண்டும், தமிழக சிவாலயங்களில் தமிழில் மட்டுமே வழிபாடு செய்ய வேண்டும் என்று இன்று சிலர் கூறும் கருத்துக்கள் நம் அருடைய பிள்ளையாரின் வாக்கிற்கு முரண்பாடாக தெரிகிறதல்லவா? எனதுரை தனதுரை என்று கூறும் நம் பாலராவாயரின் வாக்கு நம் ஈசனுடைய திருவாக்கல்லவா? அவர் திருமறையும் தீந்தமிழும் சிறக்க வந்த நாயகன் அல்லவா? கவுனியர் குல தலைவனாருடைய வாக்கிற்குமே ஒரு வாக்கு உண்டோ? எனவே சைவப் பெருமக்களே, நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கிற்கு இணங்க நாம் தமிழ் வடமொழி என்ற இரண்டையும் நம் இரு கண்களைப் போல போற்ற வேண்டும். அடுத்ததாக உலகேத்தும் உளவாரப் படையாளியார் தாண்டகச் சதுரர் நம் திருநாவுக்கரசு சுவாமிகளருடைய தேவாரத்திலிருந்து சில குறிப்புகளை காண்போம். ஐந்தாம் திருமுறை, தலம் திருக்கடம்பந்துறை, திருச்சிற்றம்பலம்.

பெற்றிற்றும்பதும். அதாவது பெருமைமிக்க நல்லியல்புகள் பொருந்திய அன்பர்களே, ஆரியமும் தமிழும் இசையும் ஆனவனும் மிக்க குணத்தார் குறியாக நின்றவனும் ஒருபால் பார்வதி தேவியாரை உடையவனுமாகிய பெருமான் வீற்றிருக்கும் கடம்பந்துரை சென்றடையுங்கள் என்று நம் அப்பர் பெருமான் கூறுகிறார். இங்கு ஆரியமும் தமிழோடு இசையானவன் என்ற அப்பர் பெருமானின் திருவாக்கினை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆறாம் திருமுறை, தலம் திருச்சிவபுரம், திருச்சிற்றம்பலம். வானவன்கான் வானவர்க்கும் மேலானான்கான், வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான், ஆனைந்தும் ஆடினான்கான், ஐயன்கான் கையில் அனலேந்தியாடும் காணவன்கான், காணவனுக்கு அருள் செய்தான்கான், கருதுவார் இதயத்து கமலத்து ஊரும் தேனவன்கான், சென்றடையா செல்வன்தான்கான், சிவனவன்கான், சிவபுரத்தன் செல்வன்தானே. திருச்சிற்றம்பலம். இப்பதிகத்தில் சிவபுரத்தையும் செல்வனாம் சிவபெருமான் வானிடத்து உறைபவனும் தேவர்களுக்கு மேலானவனும் வடமொழியும் இனிய தமிழ்மொழியும் மறைகள் நான்கும் ஆனவனும் ஆன ஐந்தும் பஞ்சகவ்யத்தில் ஆடினவனும் காணவனாகிய கண்ணப்பனுக்கு அருள் செய்தவனும் தன்னை கருதுவார் இதயத்திடத்து தாமரை மலரிடத்து ஊறும் தேன் போன்றவனும் முன்பு இல்லாது பின்பு காரணத்தால் சென்றடையும் பெற்றியதன்றி இயல்பாகவே உள்ள செல்வனும் ஆவான் என்று நம் அப்பர் பெருமான் கூறுகிறார். இங்கு வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் என்று நம் அப்பர் பெருமான் அருள்கிறார். அடுத்ததாக அதே ஆறாம் திருமுறையில் திருமறைக்காடு. மூரே முழங்கொழி நீரானான் கண்டாய் முழுத்தளல்

மலையுறையும் அண்ணல் கண்டாய், ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், அண்ணன்

0: திருச்சிற்றம்பலம். இப்படியத்தில் மலைக்காட்டுள் உறையும் மணாளன் மிகவும் விளங்குகின்ற ஒலியை உடைய நீரின் வடிவனாய், தழல் போன்ற சிவந்த மேனியை உடைய முதல்வனாய், ஏரி நீர் நிறைந்ததனை ஒத்த செல்வனாய், சிறந்த அடியவர்களுக்கு இன்பம் விளைவிப்பவனாய், ஆரியனாய், தமிழனாய், அண்ணாமலையில் உகந்தருளியிருக்கும் தலைவனாய், வெள்ளம் போல் மதத்தை பெருக்குகின்ற மதயானை போல்வானாகவும் உள்ளான் என்று கூறுகிறார். மேற்கூறிய பதிகங்களில் ஆரியம் தமிழோடு இசையானவன், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் என்று அருளியுள்ளார். அன்பர்கள் மக்களே, இதற்கு மேல் நாம் கூறுவதற்கு என்ன இருக்கின்றது? பாவுற்றலர் செந்தமிழ் பாடிய பான்மையினால் நாவுக்கு அரசு என்று உலகேளினும் நின் நாமம் நயப்புற மண்ணுக என்று திருவதியை வீரட்டம் அமர்ந்த பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட நம் அப்பர் பெருமானும் தமிழ்மொழி வடமொழி என்ற இரண்டனையும் தம் இரு கண்களாகவே போற்றியுள்ளார் என்பதும் தெரிகிறது. நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்பர் பெருமானை தமிழ் இறையோன் என்று அழைப்பார். அத்தமிழ் இறையோன் சிவப்பரம்பொருளை வடமொழி வேதாகமங்களை அருளிச் செய்த ஆரியனாகவும், தென் திரு ஆலவாயில் செந்தமிழ் சொக்கநாதனாய் சங்கம் அமைத்து தமிழ் அளித்த தமிழனாகவும் காண்கிறார். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். சித்தநிலை தெரியாத வாகிசப் பெருமான் திருவடிகளை நாம் போற்றி நாமும் நம் இறைவனை அவ்வாறே காண முற்பட வேண்டும். வடமொழியும் தென்தமிழும் மலைகள் நான்கும் ஆனவன்கான் என்று கூறியதிலிருந்து புறங்கள் எரித்த ஏவனச் சிலையினாராகிய நம் சிவனாரே வடமொழியாகவும் தென் தமிழாகவும் மறைகள் நான்காகவும் இருக்கிறார் என்பது தெளிவு. இந்நிலையில் வடமொழியை இறந்த மொழி என்றும் பயனற்ற மொழி என்றும் சைவ சமயத்திற்கு தொடர்பற்ற மொழி என்றும் கூறுதல் அவ் ஈசனையே நிந்தனை செய்ததற்கு சமமாகுமல்லவா? இது மன்னிக்கியலாத திருவிடி பிழைத்தல் என்னும் சிறு அவச்சாரமாகத்தானே கொள்ளப்படுகிறது. பிழைப்பன்னாயிலும் திருவிடி பிழையேன் என்ற நம் சுந்தர பெருமானின் வாக்கினை எப்பொழுதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கச்சியகம்பத்திலும் நம் அன்னை காமாட்சி அம்மை அதைத்தானே வேண்டுகிறார். திருவிடி பிழைத்தல் தவிர வேறு பிழை செய்யின் மன்னித்தருள வேண்டும் என்கிறாரே. எனவே திருவிடி பிழைத்தலாகிய சிவ அவச்சாரம் மன்னிக்கியலாத குற்றம் என்பது தெளிவாகிறது. எனவே சைவப்பெருமக்கள் எக்காரணம் கொண்டும் எந்த நிலையிலும் சிவபச்சாரம் செய்துவிடக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அடுத்ததாக நம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரத்தில் இருந்து சில பாடல்களை காண்போம். பத்தாம் திருமுறை திருமந்திரம் முதல் தந்திரம் ஆகமச்சிறப்பு திருச்சிற்றம்பலம். மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்றேரியும் நின்றன் கிளைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே. மற்றும் ஒரு பாடல், அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிழ்த்தலை பட்டு உயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலுமாமே. திருச்சிற்றம்பலம். இவ்விரு பாடல்களில் நம் திருமூல தேவநாயனார் ஆரியம் தமிழ் என்னும் இரு மொழிகளை நம் பெருமானே உமாதேவியாருக்கு ஒருங்கு சொல்லி உலகம் உய்ய திருவுருள் செய்தான் என்றும், தமிழ்மொழி வடமொழி என்னும் இருமொழியுமே ஒரு படித்தாக இறைவனை பற்றி உணர்த்தும் என்றும், அவற்றுள் யாதொன்றையாயினும் முறைப்படி உணரவல்லாருக்கு சிவஞானத்தை பெறுதலும் கூடுவதாம் என்றும் கூறுகிறார். தமிழ் மூவாயிரம் சாத்தி மண்ணிய மூவாயிரத்தாண்டு இப்புவிமேல் மகிழ்ந்து இருந்து சென்னிமதி அணிந்தார் தம் திருவருளால் திருக்கேளை தன்னில் அணைந்து ஒருகாலும் பிரியாமை தாளடைந்த நம் திருமூல தேவநாயனாரின் வாக்கு புண்ணே போல் போற்றப்பட்டு நம் சிறமேல் கொள்ளப்பட வேண்டியதல்லவா? அடுத்ததாக 11 திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருத்தொண்ட திருவந்தாதி என்ற நூலிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். தொகுத்த வடமொழி தென்மொழி யாதொன்று தோன்றியதே மிகுத்த இயலிசை வல்ல வகையில் விண்தோயும் நெற்றி வகுத்த மதில் தில்லை அம்பலத்தான் மலர் பாதங்கள் மேல் உகுத்த மனத்தோடும் பாடவல்லோர் என்பர் உத்தமரே. இப்பாடலில் வடமொழி தென்மொழிகளில் யாதொன்று தோன்றியது என கூறினமையால் நம் பெருமக்கள் அறியில் மொழி வேற்றுமை கொள்ளப்படாமை மிக தெளிவாக விளங்கிற்று. நம் ஞானசம்பந்த பெருமானும் கோளை மிடராக கவிகோளும் இல்வாக இசைகூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் என்று திரு வைகாவூர் தேவாரத்தில் அருள்வார். நம் இறைவன் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன் தானே. அவன் சொப்பதம் கடந்த தொல்லோம் நூலுணர்வு உணரா நுண்ணியோம் எம்மொழியில் வழிபாடு செய்தாலும் அவன் அதை நிச்சயம் ஏற்பான். அவன் வேண்டுவது அன்பு மட்டுமே. நம்முடைய திரு நாரையூர் பொள்ளாப்பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு மூவருளிய தேவார பதியங்கள் இருக்கும் இடத்தை பற்றி உணர்த்த திருமுறை கண்ட சோழர் மாமன்னர் ராசராசரும் நம்பியாண்டார் நம்பிகளும் தேவார பதியங்களை கண்டெடுத்து திருமுறையாக தொகுத்தனர். திருமுறையை நாள்தோறும் ஓதும் சைவ உலகம் பொல்லாப்பிள்ளையாருக்கும் நம்பியாண்டார் நம்பிகளுக்கும் அபயகுலசேகரன் மாமன்னர் ராசராசருக்கும் என்ன கைமாறு செய்ய இயலும்? நம் மாணிக்க வாசக பெருமான் கூறுவது போல் யானிதற்கு இளநோர் கைமாறு என்றுதானே கூற முடியும். பிரணவப் பொருளாகிய விநாயகப் பெருமானின் பேரருளைப் பெற்ற நம் நம்பியாண்டார் நம்பிகளும் வடமொழி தமிழ்மொழி என்று இரண்டும் தில்லை அம்பலவான திருவடிகளை போற்றுதற்குரியது என்று தெளிவுபடுத்துகிறார். கடைசியாக திருத்துண்டர் புராணம் என்று சைவ உலகத்தால் போற்றப்படும் பெரிய புராணம் 12 திருமுறை. ஆதியும் அந்தமும் அல்ல அருட்பெரும் சோதியாகிய தில்லை பெருங்குத்த பெருமானை உலகலாம் என்று எடுத்துக் கொடுக்க குன்றத்தூர் வள்ளலார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் என்னும் ஞான நூலை இயற்றினார் என்பது வரலாறு. பெரிய புராணத்தின் ஒவ்வொரு வாக்கும் பதிவாக்காகவே கொள்ள வேண்டும். இந்நூலிலே ஆசிரியர் பெருமான் பல இடங்களில் வேதாகம சிறப்புகளை பற்றி விளக்கியுள்ளார். இருந்தாலும் வடமொழியை பற்றி குறிப்பிட்டுள்ள இரு பாடல்களை மட்டும் இங்கு நான் கூற விரும்புகிறேன். ஐயடிகள் காடவர்கொண்டாயனார் புராணம். திருச்சிற்றம்பலம். மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென் தமிழ் முதலாம் பண்ணுகளை பணி செய்ய பாரளிப்பார் அரசாட்சி இன்னல் என இகழ்ந்து அதனை எழிக்குமரன் மேல் இழிச்சி நன்மனே திருத்தொண்டு நயந்தளிப்பார் ஆயினார். திருச்சிற்றம்பலம். வடநூல் தென் தமிழ் முதலாம் பண்ணுகளை பணி செய்ய பாரளிப்பார் ஐயடியில் காடவர்கோன் நாயனார் வடமொழி தென்தமிழ் இரண்டிலும் வல்லவராய் அவ்விரு கலைகளின் திறத்தினையும் முற்றிலும் அறிந்தவர் என்றும் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக பரமனையே பாடுவார் புராணம். தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மஞ்சளிடை நடம்புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றிய மெய் உணர்வோடும் உள்ளுருகி பாடுவார் பன்றியுடன் புட்காண பரமனையே பாடுவார். தென்தமிழ் வடமொழி பிறநாட்டு மொழிகள் ஆகிய மொழிகளில் யாதொன்றில் தமக்கு பயிற்சி இருப்பினும் அவற்றுள் அம்பலத்தில் கூத்தியற்றும் நம் பெருமானையே உணர்ந்து அவருடைய திருவடியையே போற்றி உள்ளுருகி பாடுபவர்கள் திருமாலும் நான்மவரும் தேடி அறிய இயலாதவாறு விளங்கும் பரமனையே பாடுவார் ஆவர். இவ்வாறு கூறியதிலிருந்து நம் பெருமான் அனைத்து மொழி வழிபாட்டினையும் ஏற்பவன் என்பது தெளிவாகிறது. அவன் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன். நாம் முன்பு சிந்தித்தது போல் அவன் என்றும் வேண்டுவது மெய் என்பே ஆகும். அன்பர் மக்களே, 12 திருமுறைகளில் நம் அருளாளர்கள் வடமொழி தமிழ் என்று இவ்விரு மொழிகளையும் எவ்வாறு போற்றியுள்ளனர் என்பதை நாம் கண்டோம். இதற்கு மேல் நமக்கு வேறு என்ன அனுமானம் வேண்டும்? அவர்கள் அனைவரும் தமிழர்கள்தானே. இந்நூலை நம் பெருமக்கள் தமிழ் உலகத்திற்காக தானே செய்தனர். தமிழ் உலகத்திற்காக தமிழில் செய்த இந்நூலிலே அவர்கள் ஏன் வடமொழியின் பெருமையை மறவாது பதிவு செய்தனர்? வடமொழி தவிர வேறு எந்த மொழியும் நம் திருமுறைகளில் குறிப்பிடப்படவில்லையே, ஏன்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மற்ற மொழிகள் மனிதனால் உருவாக்கப்பட்டவை. நம் திருமூல தேவநாயனாரின் வாக்குப்படி தமிழ்மொழி வடமொழி என்ற இரண்டும் நம் இறைவனால் நமக்காக அவனை உணரும் பொருட்டு அவரால் அளிக்கப்பட்டவை. இவ்விரு மொழிகளையும் யாராலும் எக்காலத்திலும் அழிக்க முடியாது. நம் பெருமக்கள் அனைவரும் ஒரே கருத்தினைதானே கூறியுள்ளனர். யாரும் எங்கும் மாறுபடவில்லையே. திருஞான சம்பந்த பெருமான் முதல் தெய்வ சேக்கலாய் பெருமான் வரை இந்த நூற்றாண்டில்தான் பல்வேறு மாறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவர் பெருமானின் குரட்பாவுக்கு இணங்க, யார் என்ன கூறினாலும் மெய்ப்பொருளை பகுத்து ஆய்ந்து தெளிய வேண்டியது நம்முடைய கடமைதான். மெய்ப்பொருள் வந்தமிழ் மாலையாகிய திருமுறைகளே நமக்கு பிரமாண நூலாகும். திருமுறையின் வாக்கிற்கு மாறுபடுபவர்கள் சைவ சமயத்தின் அடிப்படை கோட்பாடுகளிலிருந்து மாறுபடுபவர்கள் ஆவார்கள். அவரவர் தாய்மொழியில் இறைவனை வழிபடுவது அனைவரின் உரிமை. இதனை யாரும் தடுக்க இயலாது. அதே நேரத்தில் நம் வழிபாடு பிற மொழியினை நிந்தனை செய்யாத நிலையில் இருக்க வேண்டும். குறிப்பாக தமிழ் வடமொழி என்ற இரண்டும் நம் இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்டவை. இரண்டு கண்களில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது? இரண்டுமே உயர்ந்ததுதானே. இதனைத்தான் திருவள்ளுவ மாலையில் வண்ணக்கஞ்சாத்தனார் மிக அழகாக கூறுவார். திருக்குறளின் பெருமைகளையும் திருவள்ளுவரின் பெருமைகளையும் புகழ்ந்து எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலையாகும். ஒரு நூலுக்கோ நூலாசிரியருக்கோ இப்படி எல்லா புலவர்களும் வரிசை கட்டி புகழாரம் கொடுத்து அளித்தது திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் மட்டுமே கிடைத்த முதற்சிறப்பாகும். இந்த திருவள்ளுவ மாலையில் 55 புலவர்களின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அவர்களில் ஔவையார், இடைக்காடர், நக்கீரர், கபிலர், பரணர் போன்றோரும் அடங்குவர். இதிலே வண்ணக்கஞ்சாத்தனார் என்ற புலவர் மிக அருமையான ஒரு பாடலை பாடியுள்ளார். ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதனின் இது சீரியது என்று ஒன்றை செப்பறிதால் ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஒரு குரட்பா உடைத்து என்று மிக அழகாக கூறியுள்ளார். ஆரியமாகிய வடமொழியும் தமிழ்மொழியும் ஆராய்ந்து இதனை விட இது உயர்ந்தது என்று ஒன்றை பற்றி செப்பல் மிகவும் அரிது. ஆரியம் இறைவனருளிய வடமொழி வேதத்தை உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஒரு குரட்பா உடைத்து என்று அக்காலத்தில் இப்புலவர் கூறியுள்ளார். எனவே சைவ பெருமக்களே, தமிழ் உயர்ந்ததா வடமொழி தாழ் வடமொழி உயர்ந்ததா என்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுதலே குற்றம் என்று தெளிந்து நம் சமய சந்தான பரமாச்சாரியர்கள் காட்டிய நெறியில் நிற்றலே நம்முடைய கடமையாகும். நம்முடைய அருளாளர்கள் நம் பெருமக்கள் அவர்களெல்லாம் செய்யாத ஆராய்ச்சியை இக்காலத்தில் சிலர் செய்கின்றனர். எனவே சைவர்கள் மெய்ப்பொருளை கண்டறிந்து தெளிவாக இருக்க வேண்டும். பிற்காலத்தில் இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிந்துதானோ நம் பெருமக்கள் தங்களுடைய பதியங்களில் முன்னும் பின்னும் தமிழ்மொழி வடமொழி என்று இரண்டையும் சேர்த்து போற்றியுள்ளனர். இதனையும் மீறி தமிழில் மட்டும்தான் வழிபாடு செய்ய வேண்டும், வடமொழி தேவையற்றது என்று கூறுதல் நம் சமய ஆச்சாரிய பெருமக்களின் வாக்கையே நிந்தித்ததாக ஆகிவிடும் அல்லவா? சிவப்பரம்பொருளை வழிபடுகின்றனா நமக்குள் மொழியின் காரணமாக எக்காலத்திலும் பிளவுபட்டு நிற்கக்கூடாது. ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல் பெரியவரும் பிரசமயத்தவர் முன்னிலையில் மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ளனா ஒற்றுமையாக இல்லாது மொழியின் காரணமாக நமக்குள் வாதில் ஈடுபடுதல் ஒருவரை ஒருவர் குறை கூறுதல் நம் சமயத்திற்கு ஏற்றம் தருமா? சைவப்பெருமக்களை இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய அடிப்படை கோட்பாடுகளிலிருந்து நாம் என்றும் விலகிவிடக்கூடாது. இத்தகைய நிலையில் நாம் எவ்வாறு சைவ சமயத்தை பரப்பி திருநீற்றின் அன்பு நெறியை இழக்கச் செய்ய இயலும்? இன்றைய காலத்தில் நம் சமயத்தையும் நம்முடைய தலைவராகிய சிவனாரையும் நம் சமய நூல்களையும் இழிவுபடுத்தும் இடத்தில் திரைப்படங்கள் மற்றும் ஊடகங்களில் எவ்வாறெல்லாம் சித்தரிக்கப்படுகின்றன. நம்மால் இதனை தட்டி கேட்கவே முடியவில்லையே. என்ன காரணம்? நாம் அனைவரும் ஒவ்வொரு திசையில் பிரிந்து நிற்பதால் தானே. அனைவரும் ஓரணியில் திரண்டு ஒருமித்த குரலில் குரல் எழுப்பினால், கண்டனம் தெரிவித்தால் நம்மை யாராவது அசக்க இயலுமா? நம் சமயத்தை எதிர்த்து யார் எனும்
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கி இருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
3: அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கம் என்று நிற்கும் என்றே சொல்லலாம். ரொம்ப குறைவு. அதுக்குள்ள இருக்கிற பொருளை வெளியே கொண்டு வர்றதுதான் அதில் புரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். இது வந்து இந்த சூத்திரம் ஒரு கருத்துரை ஒன்று சொல்லியிருப்பார். அவர் மெய்கண்டாரே சொல்லியிருக்கிறார், அது கருத்துரை பார்க்கலாம். என்பது சூத்திரம் அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கம் என்று நிற்கும் அன்றே என்பது சூத்திரம். என்னுதலிற்றுவையனின் இந்த சூத்திரம் என்ன சொல்லுது? ஒரு வரியில் சொல்லு அப்படின்னா, புனர் உற்பவம் வருமாறு முதலீற்று. முதலுதல்னா சொல்லுதல், புனர் உற்பவம்னா மறுபடி இந்த உலகத்தை தோற்றுவித்தல். அதை பற்றிய விளக்கம் சொல்லுகிறது இப்ப இந்த பாடல்ல. புனர் உற்பவம் சொல்லப்படுகிறது. இரண்டாவது சூத்திரம் பாச உண்மையை நிறுவுகிறது. பாசம் ஆணவம், கண்மம் மாயை, இந்த மூன்றும் இருக்கிற பொருள் அப்படிங்கறத நிறுவு. சங்கரர் போல இதெல்லாம் மாயை, இதெல்லாம் மயக்க உணர்ச்சி அப்படின்னு சொல்லல, இதெல்லாம் உண்டு அப்படின்னு. நம்ம தான் உண்மையிலே ஆசிகர், இதெல்லாம் இருக்குன்னு சொல்றமே. கடவுள் இருக்கிறார், உயிர் இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, கண்ணம் இருக்கிறது, மாயம் இருக்கிறது. அமங்கலமான வார்த்தையே நம்மகிட்ட கிடையாது. நம்ம எல்லாம் மங்களம் சொல்லா சொல்றோம். சைவர்கள் சிவம் என்பதற்கு மங்களம் அப்படின்னு பொருள். சிவாயனம அவருடைய நாமமும் மங்களகரமானது, அதை சொல்லுகின்றவர்களும் மங்களகரமானவர்கள், அவருடைய கொள்கையும் மங்களகரமானது. எல்லாம் இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு, ஒன்றும் இல்லைன்னு சொல்றது கிடையாது. அது இல்லை, இது இல்லை அப்படிலாம் கிடையாது. ஆகவே இந்த சூத்திரம் புனரூப்பம் வருமாறு முதலிச்சு, ஒடுங்கியிருந்த உலகத்தை இறைவன் உயிர்களின் பொருட்டு மீள தோற்றுவித்தலாகிய மறுதோற்றம் வருமுறையை உணர்த்துவது இந்த நூற்பாவின் கருத்து. ஒடுங்கி இருக்கிற உலகம் ஒடுங்கிக்குள் ஒடுங்கி கொண்டது. ஒடுங்கி, அவளுக்கு சொக்கின்னு பேரு. ஏன்? சொக்கனை பார்த்து சொக்கி நின்றதால் அவளுக்கு என்ன பேரு? சொக்கி. பிறையை சூடி இருப்பதால் அவனுக்கு என்ன பேரு? பிறை சூடி. அது மாதிரி ஒடுங்கி இருப்பதால் அவன் ஒடுங்கி ஒடுக்கி அவன்கிட்ட ஒடுங்கிறதுனால ஒடுங்கி. ஆகவே ஒடுங்கி இருந்த உலகத்தை தன்னுடைய அளவற்ற கருணையினாலே உயிர்கள் ஆணவமல பிடிப்பில் இருந்து அவைகள் வெளிப்பட்டு முற்றிலும் இன்பம் அடைய வேண்டும், ஒளியுடையவர்களாக ஆக வேண்டும், வியாபக பொருளாக ஆக வேண்டும், பூரண ஞானத்தை அடைய வேண்டும். எப்பொழுதும் நாம் தருகின்ற இன்பத்தை அவர்கள் அடைய வேண்டும். அவர் இப்பவும் இன்பம் தான் தர்றாரு. நம்ம சின்ன ஓட்ட வழியா குடிச்சுட்டு இருக்கோம், பத்தாம அவர் பெரிய இன்பத்தை தருகிறார். அந்த இன்பத்தை வாங்க முடியாம நம்ம தவிச்சுட்டு இருக்கோம். இடையில தடை ஒன்று இருக்கிறது, அந்த தடையை நீக்கிறார். ஆகவே மீண்டும் மீள தோற்றுவிக்கின்றார் இந்த உலகத்தை. அந்த மறுத்தோற்றம் எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இறைவன் இந்த உயிர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு நமக்கு முதல்ல சொல்லிடுறார். ஏன் அப்படி ஏன் செய்யணும்? அவன் அவசியம் என்ன? இவ்வளவு பாடுபடுறானே. இறைவன் படுகின்ற பாடு, அவன் எடுத்துக்கொள்கின்ற சந்தர்ப்ப, அவன் ஒண்ணு அந்த அதனால துன்பம் அடைவதில்லை என்றாலும் அவன் செய்யக்கூடியது செயற்கரிய செயலார். அதுதான் செயற்கரிய செயல். அதை ஏன் செய்யறான் அப்படின்னா, உயிர்களோடு உலகத்தோடும் கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையினால், அதாவது உயிர்ப்புயாத தன்மையை செலுத்தும் தன்மையினால் உடனாகவும் அவன் இருக்கிறான். அதனால்தான் அவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறான். அதுதான் முதல்ல முதல்ல உயிருக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை சொல்லிட்டு அவனே தானே ஆகிய அன்னறி அவனே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று இதை தொடங்குகின்றார். இந்த சூத்திரத்தினுடைய கருத்தை கொஞ்சம் இப்படி பார்த்துட்டு நூல்குள்ள நுழையலாம். இந்த இறைவன் உயிர்களோடு ஒற்றுமையாக கலப்பினால் ஒன்றாக இருப்பதை அத்துவித சம்பந்தம் அப்படின்னு இதுவரை விளக்கி சொன்னோம். அத்துவித சம்பந்தம் அப்படின்னா அது ஒரு சிறு சொல்லினாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கிறது ரெண்டு பொருள், இருக்கிறது ரெண்டு பொருள், ஆனா அது ரெண்டுன்னு சொல்ல முடியாம கலப்பினால் எப்படி இருக்க ஒன்று போல தோன்றுகிறது. அப்ப இருமையில் ஒருமை அத்துவிதம். இருமை ரெண்டு பொருள் இருக்கு, ஆனா கலப்பினால் அவை எப்படி இருக்கு? ஒன்னு பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கு, இதுன்னு பிரிக்க முடியாது. அப்போ இருமையில் ஒருமை அத்துவிதம். ஆகவே கலப்பினால் சிவபெருமான் நம்மோடு ஒன்றாக இருக்கிறான். பொருள் தன்மையால் கடவுள் வேற, அவர் முக உயர்ந்த பொருள், பொருள் தன்மையால் உயிர் சிச்சரி உடையது, பொருள் தன்மையால் வேறாகவும், உயிர்க்குயிராக தன்மையினால் அதாவது செலுத்தும் தன்மையினால் அவன் உடனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தது, உயிர்கள் செய்யும் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இறைவன் தனது ஆணை, ஆணைன்னா அவனுடைய சங்கல்பம், அதுதான் பராசக்தி, அதனுடைய துணை கொண்டு உயிர்களை வினைகளுக்கு தகுந்தது போல பிறப்பு இறப்புகளில் உயிர்களை செலுத்துகிறார். அப்ப பிறப்பு இறப்புகளில் செலுத்துவதற்கு காரணம் உயிர்களுக்கு ஞானத்தை வழங்குவதற்காக அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தியை இது சொல்லுகிறது. அந்த பிறப்பு இறப்பு அதனாலதான் வருகிறது. அதுக்கு அடுத்தது அருட்சக்தியின், இது எல்லாத்தையும் அருட்சக்தியின் மூலமாக, தன்னை விட்டு பிரியாத அருட்சக்தி, அருட்சக்தியின் மூலமாகவே செய்கிறான். அவனுடைய அருட்சக்தி தான் ஆணை, அவனுடைய அதிகாரம், சிவருடைய அதிகாரம் இது, அவனுடைய அருட்சக்தி. ஆகிய அருட்சக்தி என்று அவன் வேறாகாது இருக்கிறான். அவனும் அருட்சக்தியும் வேற வேற கிடையாது. இப்ப உயிர்களும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? அத்துவித சம்பந்தம், ரெண்டு பொருள். ஆனா கலக்கினால் எப்படி இருக்கு? ஒன்னாவே இருக்கு. ஏன் தெரியல அப்படின்னா, அந்த இறைவன் நம் உயிரிலே உயிராக இருப்பது தெரியாத அளவுக்கு நம்மை அறியாமை ஆகிய திரை மறைத்து கொண்டிருக்கிறது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவனாகத்தான் அவன் இருக்கிறான். ஆனால் வைரத்தை கொண்டு போய் உபதத்தில போட்டு மேல வைக்கோல போட்டு முடிச்சிடும். வைக்கோல் ரொம்ப பொறாதது, அதாவது அதுக்கு ஒன்றும் பொருளே கிடையாது. ஆனால் விலை உயர்ந்த வைரம், கோடி கோடி ரூபாய் உள்ள வைரம் உள்ள கிடக்கு, அவருடைய ஒளி தெரியாமல் போச்சு. அப்ப ஆணவ மலம் இறைவனுடைய பேராற்றலுக்கு ஆணவ மலம் சாதாரணமானதுதான், இருந்தாலும் என்ன பண்ணி வச்சிருக்கோம் நம்ம, மறைந்து இருக்கிறது. அப்ப இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவன் என்னிடம் இருக்கிறான், உயிரிலேயே கலந்து இருக்கிறான் என்று நாம் உணர வேண்டும். அவன் கலப்பினால் மூலம் இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கலப்பினால் அவன் ஒன்றாக இருக்கிறான். பராசக்தி அவனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, ஒரு பொருள் தான், அது ரெண்டு பொருள் ஒருமையாக இருப்பது அது அத்துவிதம். இது ஒரு பொருள் ரெண்டாவது தோன்றுகிறது, ஒரே பொருள் தான். சக்தியின்றி சிவமில்லை, சிவமின்றி சக்தி இல்லை, ஒரு பொருள் தான். அந்த ஒரு பொருளே செயல்படும் பொழுது எப்படி தெரியுது நமக்கு? ரெண்டாக தெரிகிறது. அப்போ அது இருமையில் ஒருமை, எது? அத்துவிதம். இது ஒருமையில் இருமை. இந்த சம்பந்தத்துக்கு, இந்த தொடர்புக்கு தாதான்மிய சம்பந்தம் என்று பெயர். இதெல்லாம் வந்து கலைச்சொற்கள், அதுக்குரிய கலைச்சொற்கள் தாதான்மிய சம்பந்தம். அடுத்த தடவை நான் இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டிய தாதான்மிய தொடர்பு அப்படின்னா போதும், அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா ஒரு தடவை அந்த கலைச்சொல்லுக்கு விளக்கம் சொல்லிட்டோம்னா அடுத்தது தாதான்மிய சம்பந்தம், அத்வைத சம்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஒருமையில் இருமை அது தாதான்மிய, ஏன்னா குறிப்பு எழுதுறாங்க எழுதிங்க. ஒருமையில் இருமை அது தாதான்மிய சம்பந்தம், இருமையில் ஒருமை அது அத்வைத சம்பந்தம். இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. இப்ப பதவரை பார்க்கலாம். அடுத்தது, இந்த அவையே அவையே தானே ஆய் என்பதை நம்ம இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல, இரட்டுற மொழிதல். அதுல மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன, அவையே ஆய், தானே ஆய், அவையே தானே ஆய். ஒரே வார்த்தாக இருக்கக்கூடியது அவையே தானே ஆய், மூன்று சொற்கள் இருக்கின்றன. அதை எப்படி நம்ம கருத்துக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவையே ஆய், தானே ஆய், அவையே தானே ஆய், அந்த மூன்றையும் அதுல இருந்து நம்ம அத்தியுதத்தை தெரிந்து கொள்ளலாம். உயிர்களும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு அந்த மூன்றும், அவையே ஆயினா ஒன்றாய், தானே ஆயினா வேறாய், அவையே தானே ஆயினா உடனாய் என்று மூன்றையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதை பிரிச்சு நம்ம பொருள் தெரிஞ்சுக்கலாம். அவையே ஆய், இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றான், அப்படி வேற்றுமையின்றி கலந்து அவ் உயிர்களே ஆகி நிற்கின்றான். இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்தோடு புரிஞ்சுக்கலாம். என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு உதாரணம், சரியான உதாரணம் சொன்னா உடலும் உயிரும். இந்த உடலில், உடல் வந்து சடப்பொருள், உயிர் வந்து அறிவுடை பொருள். இந்த உயிரில், இந்த உயிர் வந்து உடலிலே எவ்வளவு காலம் தங்கி இருக்கின்றதோ அதுவரையிலும் தான் நம்முடைய உடலுக்கு இருப்பு இருக்கும். இந்த உடல்ல உயிர் எவ்வளவு நாள் தங்கி இருக்கோ அதுவரையிலும் தான் உடலுக்கு இருப்பு. உடலில் இருந்து உயிர் நகர்ந்து போய்விட்டால் உடல் என்ன ஆயிடும்? சடமாயிடும். அப்போ உடலுக்கு இருப்பு இருக்கா? அது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது போலத்தான் இறைவனும் உயிர், இறைவன் உயிரிலே கலந்து இருக்கிறான், அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் உயிர் தங்கி இருக்கிறது, கலந்தும் இருக்கிறான். அப்ப உயிர் தங்கி இருக்க வேண்டும் என்றால் இறைவன் எப்படி இருக்கணும்? உயிரோடு கலந்து இருக்க வேண்டும். உயிர் நிலைத்து நிற்பதற்காகத்தான் இறைவன் உயிரோடு கலந்து இருக்கிறான். அதுக்கு உதாரணம் இந்த உடலும் உயிர் தான். உயிர் இல்லாவிட்டால் உடலுக்கு இருப்பு இல்லை, அது அழிஞ்சு போயிடும். கொஞ்ச நாளே ஆனதுக்கு பிறகு எப்ப அப்படிங்கிற ஆரம்பிச்சிருவோம் நம்ம இல்லையா? அது போல உயிரிலே இறைவன் கலந்து இருக்கிறான். அந்த கலப்பு இருப்பதனால்தான் உயிர் தங்கி இருக்கும். நாம் தங்கறதுக்கு இடமே, நாம் தங்கி இருக்கின்ற இடமே இறைவனுடைய இருப்பதான் நம்ம தங்கி இருக்கிறோம். நம்ம தங்கி இருப்பதற்கு அவனுடைய இருப்பு இல்லாவிட்டால் உயிரால தங்கி இருப்பதற்கு இடமே கிடையாது. ஆகவே உயிர் நிலை பெறுவதற்காக உயிரோடு அவன் கலந்து இருக்கிறான். அதோடு கூட உயிருக்கு என்னென்ன தேவையெல்லாம் வேணும்னு கலந்திருப்பதனால தானே தெரியுது. கலந்து இல்லாவிட்டால் அவனுக்கு தெரியாது, கலந்து இல்லாவிட்டால் அறிய முடியாது. ஆகவே என்றும் உள்ள உயிர் நிலைத்திருக்கும் பொருட்டு இறைவன் உயிரோடு ஒன்றாயிருக்கிறான். அப்ப ஒன்றாய் வேற அவனுடைய கலப்பினாலே அவன் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்றும் உள்ள முதலே சொன்ன பாத்தீங்களா, மாயை நிலைத்திருக்கும் பொருட்டு, இந்த முப்பொருள்களும் நிலைத்திருக்கும் பொருட்டு கடவுள் அவற்றோடு அவரை அவர்கிட்ட இயக்கணுமா இல்லையா, அதற்காக அவைகளோடும் அவன் ஒன்றாக இருக்கிறான். இப்போ இறைவன் ஒன்றாக இருப்பதனால் உயிர் தங்கி இருக்கிறது, நம்ம தங்குவதற்கே அவன் தான் இடம் கொடுத்திருக்கிறான். அவனால் வந்த வாழ்வு நம்முடைய வாழ்வு. அடுத்தது இறைவன் வேறாக நிற்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உயிர் முதலே சொல்லியிருக்கிறவங்க உயிர் அறிவித்தால் தான் அறியும். ஆக அறிவிக்கும் அறிவுடைய இயல்பு உயிருக்கு அவன் வேறாக இருந்தால்தான் அறிவிக்க முடியும், கலந்திருக்கும் பொழுது அறிவிக்க முடியாது. அதனால என்ன பண்ண, ஒரே நேரத்துல கலந்தும் இருக்கிறான் வேறாக இருந்தும் நமக்கு அறிவிக்கிறான். இப்ப கண்ணு பார்க்கிற திறமை உடையது, ஆனால் கண்ணால் எதையும் இருட்டிலே எந்த பொருளையும் அறிய முடியாது. அப்ப அதுக்கு ஒரு ஒளி தேவைப்படுவது போல உயிருக்கு அறிவிருந்தும் தானாக அது செயல்பட முடியாது, இறைவன் இந்த உயிருக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிப்பதற்காக அவன் வேறாக இருக்கிறான். ஆக ஆணவ மதத்தில் இருக்கிற மறைப்பை நீக்கும் பொருட்டு இறைவன் வேறாக இருந்து எல்லாவற்றையும் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறான். ஆணவம் கண்ணும் மாயை மூன்றும் சடப்பொருள்கள். இந்த ஜடப்பொருள்களை இயக்காவிட்டால் அவைகளை இயங்காது. இந்த உலகம் இருக்கு, உலகம் ஜடப்பொருள், அதை இயக்கணும் இல்லையா, அதை இயக்குவதற்கு அறிவுடை பொருள் ஒன்று வேண்டும் இல்லையா. ஆகவே அவன் வேறாக இருந்தால்தான் இந்த உலகத்தை இயக்க முடியும். அவன் உள்ளும் இருக்கிறான் வெளியிலையும் இருக்கிறான், அதான் கடவுள்னு நம்ம சொல்றோம். கடவுள் உள்ளும் புறம்புமாக இருக்கிறான். ஆகவே இயங்கும் பொருள் வேறாகவும் இயக்குவன் வேறாகவும் இருக்கணும் இல்லையா, அதனால கடவுள் வேறாக இருந்து இயக்குகிறான். அடுத்தது இறைவன் உடனாக நிற்கிறான். அதுக்கு என்ன காரணம், உயிர் ஒரு பொருளை சார்ந்தே இருக்கும் இயல்புடையது, அது தானா அதால இயங்க முடியாது. தனித்து நிற்கும் இயல்பு உயிருக்கு இல்லை. ஆகவே உயிர் ஒரு பொருளை அனுபவிக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய உதவி இல்லாமல் அதால அனுபவிக்க முடியும். அப்ப நம்ம எந்தெந்த அனுபவத்துக்கு எல்லாம் போறோம்னாலும் கூடவே அவர் வந்துகிட்டே இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்படி நம்ம தெரியறது இல்லை, என்னமோ கடவுள் இல்லாத இடம் கோயில் தான் கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு இங்க ஒண்ணும் தப்பு பண்ணக்கூடாது கோயிலுக்குள்ள அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே அவனுக்கு ஆலயம். அவன் நம்ம உயிரானது எந்த இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ அனுபவிப்பதாக இருந்தாலும் அவனுடைய துணை இல்லாமல் நம்மளால எதையும் அனுபவிக்க முடியாது. ஆகவே எனவே விரும்பிய ஒன்றை உயிர் அனுபவிக்க வேண்டும் என்றால் இறைவன் உயிரோடு மட்டுமல்லாமல் விருப்பப்பட்ட பொருளோடும் அவன் இருக்கணும். தண்ணிக்கு சுவையை தருகின்றவன் அவன், சூரியனுக்கு ஒளியை தருகின்றவன் அவன், நெருப்புக்கு வெப்பத்தை தருகின்றவன் அவன், சந்திரனுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியவன் அவன், எல்லாத்துக்கும் அந்தந்த பொருளாக இருந்து அந்தந்த பொருளை அவன் வாழ்விக்கிறான். ஆகவே அவன் நம்மோட மட்டும் உடனா இருக்கணும்னு அவசியம் பத்தாது, அவன் அந்த பொருள்களோடும் உடனாக இருக்கிறான். ஆகவே ஒரு பொருள் கண் காண வேண்டும் என்றால் உயிரின் அறிவு கண்ணோடு உடனாய் நிற்க வேண்டும். அதுக்கு நம்ம உதாரணம் சொல்லி இருக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு பொருளை ஆழ்ந்திருந்து நம்முடைய உயிர் அறிவு ஒரே விஷயத்துல ஆழ்ந்து, இப்ப நான் படிக்கிறதுல ஆழ்ந்திருக்கிறேன், இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன், கவனம் ஒன்றாக இருந்து இந்த சொல்ற விஷயத்திலே என்னுடைய கவனம் இருந்தால் இந்த கோயிலுக்கு எத்தனை பேர் வந்துட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன பேசிக்கிட்டாங்கன்னு என்னால தெரியாது. ஆனால் காது செயல்படுகிறது, கண்ணு செயல்படுகிறது, ஆனால் என்னுடைய உயிர் அறிவு அதோடு பொருந்தவில்லை என்றால் என்னாலே காட்சி இல்லை. எத்தனை பேர் வந்து போனாலும் தெரியாது, யார் எதுக்கு நினைக்கிறாங்க என்னன்னு தெரியல. அப்போ காதலையும் நமக்கு அந்த விட இல்லை என்றால் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அப்போ உயிர் அறிவு புலன்களோடு சேர வேண்டும். அதுபோல உயிர் செயல்பட வேண்டும் என்றால் இறைவன் உயிரோடு செயல்பட வேண்டும், இல்லாவிட்டால் உயிருக்கு அந்த அனுபவம் ஏற்பட, அனுபவத்தை ஏற்படுத்துவதற்காக உயிரோடு சேர்ந்து அவனும் செயல்படுகிறான். இப்ப நம்ம கையை தூக்குறேன்னா என்னுடைய உயிர் மட்டும் இந்த கையை தூக்குதுன்னு இல்ல, அந்த உயிரோடு கலந்து சிவபெருமான என்ன பண்றான், கைய தூக்க வைக்கிறான். நான் பேசுகிறேன் என்றால் பேச்சினோடும் மணியோடு பாவாய் அப்படின்னு சொல்றான், பேச்சினோடும் கூட அவன் வருகிறான். இறைவன் இதை எப்படி செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தன்னிச்சையா செய்யல, இறைவன் உயிர்களுடைய விருப்பப்படியே இயங்குகிறான். ஏன்னா அப்பதான் உயிருக்கு ஞானம் கிடைக்கும், அப்பதான் உயிருக்கு அனுபவ அறிவு ஏற்படும். அனுபவம் ஏற்பட்டாலுடைய உயிருக்கு அந்த அறிவு உபதேசம் பண்ணுகின்ற அறிவு நிலைக்கவே நிலைக்காது, விட்டுருவான். எப்ப அவனுக்கு அடிபட்டு அனுபவப்பட்டு அந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அந்த உயிருக்கு அந்த உயிருடைய தன்மை எவ்வாறு. அதனால இறைவன் என்ன பண்றான், உயிருடைய விருப்பப்படியே, எப்படி ஐஸ்கிரீம் கேட்கிற குழந்தை நம்ம விரும்பலைனாலும் அதை அடம் பண்றதுக்காக வாங்கி கொடுத்து அதுக்கு உடல் நோய் வந்தவொடனே சுட்டி காட்டுகிறோமோ, அதுபோல இறைவனும் நம்மோடு நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்தது போல செயல்பட்டு நமக்கு அந்த ஞானத்தை உண்டு கொண்டுகிறார். அதனாலதான் வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய். ஆகவே அவன் வந்து நம்முடைய வழியிலே வந்தாலும் அவனுடைய வழிக்கு அவன் கடைசியில கொண்டுட்டு போய் நம்ம ஞானத்தை அடைய வைத்து விடுவான், எந்த அளவும் ஆட்கொள்வான் சிவருவான், எந்த தரத்தில் உள்ளவர்களை யாரையும் அவன் விட்டுறவே போறது கிடையாது. எந்த தரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அந்த தரத்துக்கு அவன் கீழே இறங்கி வந்து ஒன்னாவது பிள்ளை ஒன்னாவது பிள்ளை ஆசிரியரா இருப்பான், பத்தாவது படிச்சானா பத்தாவது ஆசிரியரா இருப்பான், அவன் டாக்டரேட் பண்ணா ஆராய்ச்சியாளருக்கு ஆராய்ச்சி அறிவை அவன் உண்டு பண்ணுவான். யாருக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இறங்கி வந்து அவர் புரிவான். நல்லதோ தீயதோ எதுவரையிலும் உயிரின் விருப்பத்துக்கு ஏற்பவே இறைவன் உயிரோடு உடனாகி நிற்கின்றான். அதனாலதான் சுந்தர பெருமான் சொல்கிறார், யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி, துரிசுன்னா தவறுகள். ஆகவே இதை சொன்னோமானால் உயிர்களும் சடப்பொருள்களும் தனது வியாபகத்துக்குள் தங்கும் பொருட்டு அவற்றோடு ஒன்றாகி நிற்கிறான். உயிர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டும் சடப்பொருள்களை இயக்கும் பொருட்டும் அவன் இறைவன் வேறாகி நிற்கிறான். உயிர்கள் இருவினைகளை செய்யும் பொருட்டும் சடப்பொருளை இயக்கும் பொருட்டும் அவற்றோடு உடனாக இருக்கிறான். இது வந்து அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்பதற்கு பொருள். அடுத்து இருவினையின் நிற்கும் ஆணையின் இருவினையின் அப்படின்னு அடுத்தது, தன்னுடைய சங்கற்ப சக்தியாகிய பராசக்தியினுடைய துணையினால் உயிர்களை இருவினைக்கு தகுந்தது போல செலுத்துகிறான். நல்வினை தீனை ஆகியவற்றின் இரு பயன்களை உயிர்கள் அனுபவித்து அந்த வினைகள் அந்த அனுபவித்து அதனுடைய விளைவால் ஞானத்தை உண்டாக்கி அந்த வினைகளை போக்கும் பொருட்டு உயிர்களை அவன் வினைகளிலே செலுத்துகிறான். அப்படி வினைகளிலே செலுத்தும் பொழுது அந்த வினைகள் முற்றிலும் தீராவிட்டால் போக்குவரவு புரிய நிற்கும். ஆணவமல பற்று இருக்கும் வரை உயிர்களுக்கு பிறப்பும் இறப்பும் நடந்து கொண்டே இருக்கும். போக்கு வரவு அப்படின்னா போக்கு என்றால் இறப்பு, வரவுன்னா பிறத்தல். ஆகவே பிறப்பு இறப்பை இடைவிடாது செய்கிறான். முற்றிலும் ஆணவமலம் தீரணும். ஒரு தடவை செலவுக்கு போட்டோம் துணி கொஞ்சம் அழுக்கா வருது, மறுபடியும் போட்டுறோம்ல, இப்ப இன்னொரு தடவை பாத்துட்டு என்ன என்ன கடையெல்லாம் சரியா போகல. அது மாதிரி ஒவ்வொரு தடையும் பிறப்பு இறப்பு ஒரு செலவை போட்டு துவைச்சு நிமித்துறதுதான் சரி. ஆணையின் நிற்கும் இதெல்லாம் இறைவன் எப்படி செய்யறானா, தன்னுடைய ஆணையின் துணை கொண்டு செயல்படுகிறான். ஆணை என்பது இறைவனுடைய சங்கல்பமாகிய திருவருள். அவனுடைய திருவடின்னு சொன்னாலும் திருவருள்னு சொன்னாலும் ஆணைன்னு சொன்னாலும் பராசக்தின்னு சொன்னாலும் அவனுடைய திருவருளே அவனுடைய ஆணைதான். திருவருளை விட்டு இறைவன் என்றும் பிரியவில்லை. அது ஒருமையில் இருமை. அது என்ன சக்தின்னு சொல்லியிருக்கோம், தாதான்மிய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேரர் உடைமையாகிய திருவருள் உடைமையால் மட்டுமே உயிர்களுக்கு அவன் என்னுடைய திருவருள். எட்டு குணம் சாமிக்கு இருக்கு. அந்த எட்டு குணத்துல ஒரு குணம் இறைவனுடைய திருவருள். அந்த திருவருளாகிய குணத்தினால்தான் இந்த உலகத்திற்கு அவன் உலகத்தை அவன் நடத்துகிறான். அதனாலதான் திருவருளுக்கு பாதி உடம்பு கொடுத்துட்டான் பாருங்க. திருவருள் தான் அவன்கிட்ட எட்டு குணம் இருக்கு, எட்டு குணத்துக்கும் அப்படி கொடுக்கல, பாதி பாதி திருவருளாகிய அந்த குணம் அர்த்தநாரீஸ்வரன் ஆக இருப்பதற்கு அதுதான் காரணம். இந்த சூத்திரம் நான்கு வித கருத்துக்களை கொண்டிருக்கிறது. நிலைக்களம் கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு அதான் அதிகரணம் என்று சொல்கிறோம். நான்கு அதிகரணங்கள். அது வந்து அவையே தானேயாய் அப்படிங்கிறது முதல் அதிகரணம். அதுல எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் நான்கு வெண்பாக்கள் இருக்கின்றன. ஆணையின் இருவினையின், அந்த ஆணையின் என்பதை இரண்டு இடங்களில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இருவினைக்கு முன்னாலே அதை சிங்க நோக்கு என்று சொல்வார்கள். ரெண்டு இடத்துலையும் ரெண்டு பக்கம் பார்க்குமா, அதுபோல அந்த ஆணையின் என்பதை இருவினையின் என்பதோடும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் மூன்று வெண்பாக்கள். போக்குவரவு உரிய, நம்ம போக்குவரவு புரியறோம், பெரிய டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நரகம் சொர்க்கம் அப்புறம் நடுத்தர உலகம், எங்கேயும் போகாம கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கிறது அந்த மாதிரி இடம், அதெல்லாம் போக்குவரவு. பெரிய டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அந்த போக்குவரவு புரிய அதை வந்து எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் ரெண்டு வெண்பாக்கள் அழைக்க சொல்கிறார். ஆணையின் நீக்கமின்றி இறைவனின் பராசக்தியை விட்டு என்றும் நீங்காமல் இருப்பான் என்பதை பற்றி ஒரு எடுத்துக்காட்டு வெண்பாக்களின் மூலமாக நமக்கு விளக்குகிறார். முதல் அதிகரணம் அவையே தானேயாய் இந்த செய்திதான். இதற்குரிய மேற்கோள் இவ் ஆன்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்பது இறைவன் உயிர்களோடு கலந்து நிற்கும் தன்மையினால் ஒன்றாகவும் பொருளின் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் நிற்கிறான். இந்த உயிர்களுக்கு என்னென்ன தேவையோ அது இந்த மூன்று நிலைகளாக அவன் இருப்பதிலேயே அடங்கிவிடும். இதுக்கு மேல உயிர்களுக்கு வந்த உதவி தேவைப்படாது. இதுக்கு மேல உயிர்களுக்கு இன்னொரு உதவி தேவைப்படும்னா அதுவும் இருப்பான். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவன் பரிபூர்ணமாக உதவி செய்பவன். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பணம் கட்டணும், பத்தாயிரம் ரூபா வேணும்னா ஆயிரம் ரூபா கொடுத்தா அது ஒரு பகுதி உதவி. அவன் பத்து பேர்ல போய் நிக்கணும், அதுக்காக ஒருத்தனே நீ பத்தாயிரம் ரூபா உனக்கு வேணும் அந்த பதினஞ்சாயிரம் ரூபான்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அது முழு உதவி ஆகிடுகிறது இல்லையா. அப்போ இந்த மூன்று தன்மையும் உயிர்களுக்கு தேவையான எல்லாம் இந்த மூன்றில் அடங்கி விடுகிறது. ஆகவே இறைவன் முழுமையாக பரிபூர்ணமான உதவியை நமக்கு செய்கிறான். இதற்குரிய ஏது என்னன்னு கேட்டீங்கன்னா அத்விதம் இந்த சொல்லானே, அத்விதம் என்ற சொல்லால், சொல்லானே என்பது சொல்லால், ஏகம் எண்ணில் ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் அத்விதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தியை உணர்த்தும் ஆயிட்டு. என்ன புரியுத புரியோம், அத்விதம் என்ற சொல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு கடவுள் வேறு உயிர் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே

0: வந்து அது ஏகம் என்று சுட்டி சொல்வதால், ஏகம் என்று சொல்லி சுட்டி காட்டுகின்ற ஒரு பொருள் இருக்கிறதே, அது வேறு இது வேறு என்று தெரிகிறது. ஆகவே இரண்டு பொருள்கள், அந்த பொருள்கள் கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றன என்று அது உணர வைக்கிறது அப்படின்னு சொல்றார். இந்த அந்நிய நாத்தியை உணர்த்துமாயிட்டு அப்படின்னா, ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் அத்திவிதம் என்று சொல்லி அந்நிய நாத்தியை உணர்த்துமாயிட்டு அப்படின்னா, ஆகவே உயிரும் இறைவனும் வேறு இல்லை என்பதை உணர்த்துகிறது. அதாவது ரெண்டு பொருள்கள் கலப்பினால் அவைகள் ஒன்றாக இருந்து வேறின்மையாக இருக்கிறது, ரெண்டு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது என்பதை அத்வைதம் என்ற சொல் உணர்த்துகிறது. அத்வைதம் என்றாலே அங்க ரெண்டு பொருள் இருக்கிறது, ரெண்டு பொருள் தனித்தனியாக இல்லாமல் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது என்ற சொல்லை அத்வைதம் என்ற சொல் நமக்கு உணர்த்துகிறது. இதுக்கு விளக்கம் பூரா சொல்லியிருக்க முன்னாடி, அதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த இதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா, முதல் வெண்பா இதுதான். இப்போ இத சொல்லிட்டார் இல்லையா, அவையாய் தானேயாய் அவையே தானேயாய், இந்த மூன்றையும் நம்ம சிந்திக்க சிந்திக்க கடவுள் நம்ம ரொம்பவோட நெருங்கி வந்து விடுவார். கடவுள் நம்மளோட நெருங்கி வரணும்னா அந்த மூன்றையும் நம்ம உடலில் நம்முடைய உயிரோடு உயிராக கலந்திருப்பவன் சிவருவான். நாம எதை அறிந்தாலும் அந்த அறிவுக்கு அதை தூண்டுகின்றவன், அறிவை நமக்கு தருகின்றவன் சிவபெருமான். நாம் செயல்படும் பொழுது நம்மோடு சேர்ந்து அவனும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். இது ஆழ்ந்து தியானம் பண்ணு. தியானம் என்பது சரிசான சொல்றது இதுதான், தியானம். இறைவன் நம்மோடு உடனாக இருந்து எல்லா செயல்களுக்கும் அவன் தான் கர்த்தாவாக இருக்கிறான். நம்முடைய செயல் என்று ஒரு செயலும் கிடையாது, எல்லா செயலும் அவனால் நிகழ்த்தப்பெறுபவை. இதை ஆழ்ந்து நம்ம சிந்திக்க சிந்திக்க கடவுளுடன் நாம் இருப்போம். கடவுளுடன் வாழ்பவர்கள், கடவுளோடு வாழ்பவர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பெரிய ஞானிகளை சொல்ல முடியாது. நாம் அப்படி கடவுளோடு வாழலாம். ஞானிகள் எங்கிருந்து வருகிறார்கள், நம்ம போலதான் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஞானிகள் ஆனார்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு செய்தி தான், அவையே தானேயாய் அப்படிங்கிற ஒரு மந்திரம் தான். இதை ஓயாது நாம் சிந்திக்க சிந்திக்க கடவுள் நம்மை இம் மறைத்திருக்கின்ற அந்த திரையானது நம்மை விட்டு விலகும். இது ஒரு உதாரணம் கூட நான் சொல்லியிருக்கேன், இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பதற்கு இதை சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம், பண்டிதம் நீ கதிரேசன் செட்டியார் உதாரணம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் சொல்லிவிடுவோம் முடியும். பண்டிதம் நீ கதிரேசன் செட்டியார் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பெரிய சான்றோர். அவர் திருவாசகத்துக்கு, திருச்சதகத்துக்கு உரை எழுதியிருக்கிறார், திருவம்பாவைக்கு உரை எழுதியிருக்கிறார், நீத்தல் விண்ணப்பத்துக்கு உரை எழுதி, உரையெல்லாம் ரொம்ப அற்புதமானது. முழுசும் அவர் மூலமாக வெளிவரல, நமக்கு அவ்வளோதான் வந்திருக்கிறது. அவர்கள் இந்த செய்திகளை சொல்வதற்காக சொற்பொழிவுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் சற்கால சென்று நடக்க முடியாது, அதனால கையிலே ஒரு கோல் வைத்திருந்தார்கள். அந்த கோலை ஊண்டி கொண்டு வருவார்கள். அவர் கோலை ஊண்டி கொண்டு அவர் மார்காலியில் உட்காந்து சொற்பொழி ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் என்ன பண்ணார், கோலை கொண்டு போய் அந்த நிலவாசம் கிட்ட வச்சுட்டார், ஓரமா வச்சுட்டார். இப்ப சொற்பொழிவு முடிந்தது. அப்ப சொற்பொழிவு முடிந்த உடனே அவர் எழுந்து நடக்கணுமா இல்லையா, அப்ப நடப்பதற்கு அவர் என்ன சொன்னார், என்னோடு உடனாக இருந்த ஒருவன் இப்பொழுது வேறாக இருக்கிறான், அவன் உடனாக வந்தால் அன்றி என்னால் எழுந்து நடமாட முடியாது. இது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம், என்னோடு உடனாக இருந்த ஒருவன் இப்பொழுது வேறாக இருக்கிறான், அவன் உடனாக வந்தால் அன்றி என்னால் எழுந்து நடக்க முடியாது. ஆகவே இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்ற இந்த செய்தி, இது வந்து இது ஒரு அமுதம், இந்த செய்தி ஒரு அமுதம். இதை எந்த அளவுக்கு நம்மளால சிந்திக்க முடியுதோ அந்த அளவுக்கு இறைவனோடு நீங்கள் நெருங்கி முடியும். இது ஆழமா சிந்திக்கும். இது எடுத்துக்காட்டு வெண்பாக்களான் மூலமாக இந்த பாடல்கள் ஒவ்வொரு விஷயமா, ஒன்றாக இருப்பது ஒரு பாடல், வேறாக இருப்பது ஒரு பாடல், உடனாக இருப்பது ஒரு பாடல், இந்த மூன்றும் சேர்த்து ஒரு பாடல். இது கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தி இருக்கிறார் நம்முடைய மேகண்டார். சரி, இன்னைக்கு இதோட நிறைவு செஞ்சிருவோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு முதல் சூத்திரம், 22வது பாடல் முதல் 38வது பாடல் வரை. தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: 99, 100 ஆகி கூட தொலையாமல் வாழ நனைந்து வருந்து குண்டர்கள் அருணகிரினார். தொலையாமல் வாழ நனைந்து வருந்து குண்டர்கள் என்பார் அருணகிரிநாதர். அதனாலே இப்படி எந்த பொருளும் அழியலாம் என்று என்ன, தானே அது தோன்றுகிறது என்று சொன்னால் அது அறிவுள்ள பொருளுக்கே இயலவில்லை. ஆனால் அறிவில்லாதவர்களுக்கு எப்படி, அறிவுள்ள பொருளுக்கே இயலவில்லையானால் அறிவில்லாதவர்களுக்கு தானே தோன்றுவதோ நிற்பதோ அழிவதோ கிடையாது, செய்ய முடியாது. அதுக்கு தோற்றமும் நாசமும் இல்லாத ஒருவன் வேண்டும்.

0: தர்க்க ரீதியா சர்க்காரிய முறைப்படி நன்றாகவே சொல்லுகிறார். உங்களுக்கு சித்தியாருடைய பெருமை ரொம்ப பெருசு.
1: அதனாலே
0: இலங்கிய தோற்றம் நிற்றல் ஈதிமை சதாலே நலங்களர் தோற்ற நாசம் தனக்கிலான் ஆதம் வேண்டும். தோற்றம் நாசம் உடைய உலகத்துக்கு, தோற்றமும் நாசமும் உடைய உலகத்துக்கு அதை செய்வதற்கு தோற்றமும் நாசமும் இல்லாதவன் வேணும். தோற்றமும் நாசமும் இல்லாதவன் ஐய கடவுள் உத்தரவு என்று சொல்லி அதுக்கு மேலே இன்னும் பல இது நிறைய சொல்றாரு, பல இது சொல்றாரு. அது 34வது பாட்டு வரையிலும். இப்ப இங்க ஒரு பொருள் 27வது பாட்டு சொல்றேன். ஒரு பொருள் உருவனின்றி உளதிலதாகும் எண்ணில், ஒரு பொருள் ஒருவன் இல்லாமல் உண்டாகும், இல்லாமற் போகும் என்றால் தரு பொருள் உண்டேல் என்றான் தன்மையின்றே, தன்மையின்றின்றேல் உண்டான். அதாவது உண்டாச்சுன்னா போகாது, போச்சுன்னா வராது, தானே தானே உண்டாகாது, அப்படியே உண்டாலும் தானே போகாது. ஒரு பொருள் உண்டாகுதுன்னா இயல்பு அப்படிதான். இப்போ இந்த சேரை இந்த மேசையை வந்து இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இங்கே இருந்துச்சுன்னா என்னமா இருக்கும், இங்கனே தான் இருக்கும், இங்கனே தானே இருக்கும். இன்னொரு 30 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறோம்னு வச்சுக்கோ, என்னமா இருக்கும், வச்சிருக்கும். யாரோ ஒருவர் அறிவு உள்ளவன் எடுத்து அந்த பக்கம் வச்சா தான் அது போகும். அதுபோல தானே அந்த பொருள் உண்டாகாது, உண்டாச்சுன்னா போகாது, போச்சுன்னா திரும்பி வராது. இந்த போறதுக்கும் வாரதுக்கும், போறதுக்கும் வாரதுக்கும் ஒரு ஆள் வரும். அவையே தானே ஆயிரு வினையில், ஐயோ அவையே தானே ஆயிரு வினையில் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்று சரியான. அவையே தானே ஆயிரு வினையில், அவையாய் தானேயாய், அவையே தானேயாய் ஒன்றாய் வேறாய் உடனாய், அவையேயாய் ஒன்றாய், அவையே தானே அவையே, அவையேயாய் அவையே தானேயாய், அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய் ஒன்றாய் வேறாய் உடனாய். இப்படிப்பட்ட உலகங்கள் உலகமானது போகவும் வரவும் செய்வதற்காக இப்படி ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் அவனுடைய சக்தியிலிருந்து பிரியாமல் இருக்கிறான். ஆணையின் நீக்கமின்றி நிற்கும். அவனுக்கு போக்கு உண்டா வரவு உண்டானா, அவனுக்கு போக்கும் இல்லை வரவும் இல்லை. போக்கும் வரவும் புணருமலா புண்ணியனே, போக்கு என்ன சித்தாந்தம் திருவாசகம் சோழ, போக்கும் வரவும், போக்கு வரவு உலகத்துக்கு உண்டு, அந்த போக்கையும் வரவும் செய்கின்றவனாய கடவுளுக்கு இல்லை. அவனும் அதே மாதிரி இருக்கிறான்னா அவனுக்கு மேல ஒரு ஆண்டு பாடம் அர்த்தம் நல்லா விளங்குதா, புரியுதா? போ போக்குறதுக்கும் வாரதுக்காக அவன் சக்தி அளவில்லாத சக்தியோடு உடனாக கூடியிருக்கிறான். இது சிவஞான அவையே தானே ஆயிரு இதில் செய்கிறான். இரண்டு வினை இருவனையே காரணமாக வைத்து இருவனை போக்கு வரவு புரிய செய்ய, புரியன்னா செய்ய ஆணையை நீக்கமின்றி நிற்கும். அது பின்னாடி இதில் வருது ரெண்டாம் சூத்திரத்தில். அதனாலே இப்படி ஒரு பொருள் வந்து வந்துச்சுன்னா போகாது, போச்சுன்னா வரா, வந்தா போகாது போனா. அதனாலே கருது காரியனும் உண்டாய் தோற்றமும் கருத்தாலாவாம், கருத்தனாலதான் இது ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே பூதங்களே உலகத்தை உண்டு பண்ணும், பூதங்களே நிறுத்தும் அளிக்கும் என்று சொன்னானா, தோற்றமும் ஒடுக்கமும் தெரியவில்லை அதனால தோற்றமும் ஒடுக்கமும் இல்லை நிலவேருடையது உலகம் என்று சொன்னானா, அப்புறம் அந்த மாதிரி தோற்றமும் ஒடுக்கமும் உண்டுன்னு ஒருவாறு ஒத்துக்கொண்டு அதுக்கு என்ன சொன்னா அவன் பூதங்களே செய்யும்னு சொன்னானா, அதுக்கு மேல அணுக்களே செய்யும்னா, அணுக்களே செய்யும்னானா, அதுக்கு மேல காலமே செய்யும்னா. இந்த மதவாதிகள்லாம் லோகாயதர் மீமாஞ்சகர் தார்க்கிகர் என்கின்ற மதவாதிகள், லோகாயதர் மீமாஞ்சகர் தார்க்கி, இவர்களுக்கெல்லாம் கடவுள் கொள்கை இல்லாதவர், கடவுள் கொள்கை இல்லாத சமயவாதிகள், கடவுள் இல்லைங்கிற, கடவுள் இல்லைங்கிற லோகாயதன் தார்க்கிகர் மீமாஞ்சகர் இவர்களெல்லாம் பூதங்களே உலகத்தை உண்டு பண்ணும் நிற்கும் என்று சொல்லுகிறவன், அணுக்களே உண்டு பண்ணும் உலகத்தை நிறுத்து என்று சொல்லுகிறவன் தார்க்கிகர், அதற்கு மேல காலமே கடவுள் என்று சொல்லுகிறவன் மீமாஞ்சகர். இப்படிப்பட்ட மதவாதிகள், இந்த மதவாதிகள் எல்லாம் மறுத்து சொல்றார். இந்த மதவாதிகள் எல்லாம் மறுத்து இத்தனைக்கும் ஒரு கருத்தா உண்டு என்று சொல்றார். அது ஓரிடம் அழிய பின் ஓரிடம் நிற்கும் முக்க பாரிடம் அழிவதென்றால் என்றிடீர் பயில் பயில் வித்தல்லாம். அதனாலே அழிவு என்று சொன்னால் ஒரு பக்கம் அழியும் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் அழிய ஒரு அப்படித்தானே. இப்போ நம்ம பார்க்குறோம் பூகம்பத்தினால போச்சு, புயலால் போச்சு என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா. ஒரு பக்கம் அழிகிறது ஒரு பக்கம் நிற்கிறது, முழுவதும் அழியாது உலகம் முழுவதும் அழியாது என்பது அவனுடைய ஒரு ஊழல். அதுக்கு சொல்கிறாரு பயில் வித்தெல்லாம் கையால் உலகத்திலே பூமியிலே விதைக்கின்ற வித்துக்கள் மரஞ்செடிகள் ஊழியிலிருந்து விழுகின்ற வித்துக்கள் எல்லாம் சூக்குமரமாக உள்ளே இருக்கு, உள்ளே இருக்கா. அப்புறம் மழை பெஞ்சுன்னு என்ன ஒன்றுது முளைக்குது வேலை வருதா. அப்புறம் கார் காலத்தில் முளைக்குதா. அப்புறம் கோடை காலத்தில் வேணி காலத்தில் காய்ச்சி முழுவதும் காயுது, முழுவதும் காய்கிறது. அது போல உலகம் முழுவதும் அழியும். ஒரு காலம் தோன்றியதா ஒரு காலம் முழுவதும் அழியும். அதுக்கு மேலே அப்படி காலம் என்று சொன்னோன்னா அவன் என்ன பண்ணா, அப்போ காலமே கடவுள்னா காலமே கடவுளுங்கிறது ஒத்துக்க மனசு வரல இருக்கு லோகாயுதம். அவ்வளவு பாவம், அவ்வளவு பாவம். சிந்தியாதவர் தீவினையாளரே என்பார் அப்பர் சுவாமி. சிந்தியாதவர் அந்தியானை ஆமாத்தூர் அம்மானை சிந்தியாதவர் தீவினையாளர். அவனோடவும் கொஞ்சம் நேரம் பேச வேண்டியதாக இருக்குது. அதனாலே காலமே கடவுள்னா காலமே கடவுளாக கண்டனம் தொழிலுக்கெண்ணின் காலமோ அறிவின்றாகும். காலத்துக்கு அறிவு கிடையாது. காலம் முக்காலம், செல்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று முக்காலம் இருக்குதா. நிர்நலையாய் இன்றையாய் நாளையாய் நிமிர் புன் சடையடிகள் நின்றவாறு அப்பர் சுவாமிகள். உங்களுக்கு இந்த திருமுறைகள் மற்ற புராணங்கள் அப்படி கலந்து சித்தாந்தத்தை கேட்கும்போது ரொம்ப நல்ல விளங்கு, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நேற்றாயி இன்றாயி நாளையாயி நிறுநிலையாய் இன்றையாய் நாளையாயி நிமிர் புன் சடையடிகள் நின்றவாறு. காலம் கடந்தவனாக இருக்கிறான், காலமாகவும் இருக்கிறான். காலாதீதம் சொல்லுது சிவருமான, என்ன சொல்லுது காலாதி காலம் கடந்தவன். அப்படி காலம் கடந்தவனாயிருக்கிறவன் காலம் கடந்தவனாயிருக்கிற சுவாமி என்ன பண்றான், காலத்தை இயக்குகிறான். காலத்தை இயக்குகிறான். ஒரு காலத்தில் உண்டாகும், ஒரு காலத்தில் அழியும்னு சொன்னால் இப்போ கார் காலத்தில் உண்டாகும், கோடை காலத்தில் அழியுமா? அழியும் இல்லை, அழியுது இல்லை. இப்போ இந்த வருஷம் சுத்தமாக கார் காலமே இல்லை, உண்டாகுது காணாம கார் காலமே இல்லையில. இப்போ கார் காலம்னு சொல்லுவோம் உங்களை, இப்போ புரட்டாசி பிச்சு கார்த்தியே காரும் இல்லை பசும் இல்லை, எல்லாம் புரியுதா? கார் காலம் இல்லையா, முளைக்கலையே. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உலக விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு. புள்ளே இல்லையே, அப்போ காலம் முளைக்க வைக்கணும் இல்லை,
1: முளைக்க வைக்கணும்.
0: ஆமாம், முளைக்கிறது எதனால் முளைக்கிறது, மழையினாலே முளைக்கிறது. மழை பெய்யலையே, பெய்யலை. காலம் பெய்ய வைக்கணும் இல்லை, இல்லையே. மழையை இயக்குவோன் இயக்கவில்லை, மழையே பெய்ய வைக்கிறவன் பெய்ய வைக்கவில்லை. அதனால காலம் அறிவில்லாது, காலம் அறிவில்லாது. காலமே கடவுளாக கண்டனம் தொழிலுக்கண்ணில் காலமோ அறிவின்றாக ஆயினும் காரியங்கள் காலமே தரவே காண்டும். ஆனாலும் காலம்தான் பொருளை தருகிறது பிரத்யட்சமாக தெரிகிறது, பிரத்யட்சமாக. இப்போ காலம் பொருளை தருகிறது. இப்போ பனிக்காலம் வந்துருச்சுன்னா என்ன வருது, பனி வருது, குளிர் வருகிறது. அதே போல் வேடிற்காலம் வந்தால் என்ன பண்ணுது, வெப்பம் தெரிகிறது, வெப்பத்தை தருகிறது, அது குளிரை தருகிறது. அதுபோல கார்காலம் பொருள்களை தோற்றுக்கிறது, செடி கொடிகளை தோற்றுவிக்கிறது, வேணிற் காலத்தில் அழிக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் காரணனாலே காரணம் விதியனுக்கு காலமும் கடவுளேவாளார், காலமும் கடவுளேவாளார். இப்ப கார்காலமாக இருந்ததா வேணிற்காலமாக இருந்ததா, கார்காலம் வேணிற்காலமாக இருந்தது. இப்ப இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்காலம் கார்காலமாக இல்லாம வெப்ப காலமாக இருந்தது, கோடை காலமாக இருந்தது, இருந்ததா? ஏன் அது தானே வழக்கம் போல அது இல்லை, இல்லைன்னா காலத்தையும் அவன்தான் ஏவுகிறான். காலம் துணை காரணம், காலமும் கடவுள் ஏவலார் துணை காரணங்கான். காலம் துணை காரணமே தவிர அது நிமித்த காரணம் ஆகாது. காலம் துணை காரணமே தவிர நிமித்த காரணம் ஆகாது. காலம் அறிவில்லாதது அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேலே அணுக்களே முதற் காரணம்னா அதையும் மறுத்து சொன்னார். இப்படி எல்லாம் சொல்லி அதற்கு மேலே மாயை தான் இந்த உலகத்துக்கு முதற் காரணம் என்பதை நாட்டுகிறார். மாயை தான் முதற் காரணம் என்பது 34வது பாட்டில் சொல்கிறார். வந்து பூதங்கள் உலக தோற்றத்துக்கு காரணமல்ல, அணுக்கள் காரணமல்ல, காலம் காரணமல்ல என்றெல்லாம் நிறுத்தி அவங்களை மறுத்து சொல்லி எல்லா அசேதனம் அறிவில்லாதவர்கள் என்று மறுத்து சொல்லி அதுக்கு மேலே மாயையை சொல்கிறார். மாயை முதற்காரணம், மாயை முதற்காரணம், தோற்றமும் நிலையும் ஈரும் மாயையின் தொழிலதென்றே சாற்றிடும் உலகம். உலகம் என்று சொன்னால் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்றார் போல. உலகம் என்பது உலகம் என்று சொன்னால் பெரியோர்களைத்தான் குறிக்கும். உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் மையத்து அழகையாய் வைக்கப்படுது பொருள். உலகத்தார் என்று சொன்னால் யாரை குறிக்கும்? அறிவில்லாதவனை குறிக்காது, அறிவுடைய பெரியோர்களைத்தான். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, புரியுதா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகம் என்று சொன்னால் யாரை குறிக்கும்? அறிவுடைய. உலகம் என்று சொல்லு அறிவுடைய பெரியோர்களை குறிக்குமே தவிர அறிவில்லாதவனுக்கு. அதைத்தான் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே தொழில் காப்பீங்க. அதனாலே இப்படி உலகம் தோற்றமும் நிலையும் மீறும் மாயையின் தொழிலதென்றே சாற்றிடும் உலகம். உலகம் என்று சொன்னால் பெரியோர்கள் சொல்லுவார். அதே அதே அவன் அவள் அதுவன அவை மூவினவையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதான் அந்த மாதிரி என்மனார் புலவர். அந்த மாதிரி என்மனார் புலவர் சூத்துற யாரு அந்தத்தை செய்கிறானோ அந்த அந்தத்தை செய்கிறவன் தான் உலகத்துக்கு ஆதி என்று சொல்றாரு. இது யாரு சொல்லுவார்? புலவர் சொல்லுவார். அந்த மாதிரி என்மனார் புலவர். யாரு சொல்றா? மெய்கட்டார் சொல்றார். புலவர் என்றால் பெரியவர், புலவர் என்றால் புலவர் என்றால் அறிஞர்கள் பெரியவர்கள், உலகம் என்றால் உயர்ந்தோர்கள். உலக உயர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க? தோற்ற நிலை ஈறு மாயையின் தொழில். மாயையிலேயே உலகம் தோன்றுகிறது, மாயையிலேயே உலகம் நிற்கிறது, மாயையிலே ஒடுங்கு. சாகாதி வித்து சாகாதி அணுக்களாக, வித்து சாகாதி அணுக்களாக. ஆகையாலே வித்து சாகாதியும் அது எப்படின்னா மாயை வித்து, மாயை வித்து உலகம் சாகாதி. மரத்துக்கு வித்து சாகாதி, கிளை தலை படர்ந்திருக்கிற அந்த மரத்தினுடைய விரிவு எல்லாமே சாகாதின்னு பேர். அதுக்கு வித்து எப்படி இருக்கு? சின்னதாக இருக்கும், சிறியதாக இருக்கும். அது மாயை போல, வித்து போல மாயை, வித்து போல மாயை, வித்து போல சாகை போல உலகம். சாகாதியை போல, சாகாதின்னு புரியல, அதை கிளைகள் தலைகள் எல்லாம் சாகாதின்னு சொல்றது. அதனாலே அப்படி அந்த சாகைகள் எல்லாம் வந்து உலகம். அந்த சாகைக்கு மூலமாக இருப்பது மாயை. மாயை வித்து இல்லாமல் விளைவு வராது, வித்து இல்லாமல் விளைவு வராது. வித்து மாயை விளைவு உலகம். ஆமா, அந்த விளைவாகிய உலகம் காரிய மாயை, வித்து ஆகிய மாய காரணமாயை, காரணமாயை காரியமாயை. இப்போ விளங்குதா? வித்தாகிய மூலப்பொருளாக இருக்கிற மாயை காரணமாயை, அந்த காரணமாயை விரிந்து காரியமாயையாக வருகிறது. காரியமாயையாக வரும்போது அது மாயேயம் என்று சொல்லப்படும். மாயை மாயை மாயை மாயேயம் மாயையினுடைய காரியம் மாயேயம், மாயையினுடைய காரியம் மாயேயம். அரிசியினுடைய காரியம் இட்லி ஆவது போல. ஆமா, அரிசி வந்து மாயை, இட்லி மாயேயம். அரிசி இட்லி, அரிசி மாயை, இட்லி தோசையெல்லாம் மாயம், இட்லி தோசை. ஆகவே காரணமாயை காரியம், உலகம் காரியமாயை, உலகம் காரியமாயை. ஏற்றது ஈண்டு நிற்க இல்லதே இயவதென்றான். அதனாலே மாயை இல்லையானால் இது இல்லை, எது இல்லை? உலகம் இல்லை. மாயை இல்லையானால் ரொம்ப சித்தாந்தர் உங்க நீங்கள் அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாயை இல்லையானால் உலகம் இல்லை. மாயையில் தான் உலகத்தை உண்டு பண்ணுகிறான், மாயையில் தான் உலகத்தை உண்டு பண்ணுகிறான். ஓ பண்ணுறவன் அடுத்தாப்பில் சொல்கிறாரு, மாயை தான் அதுக்கு மூலப்பொருள். அதே மாயை முதற்காரணம் பின்னாடி வருது. மாயை முதற்காரணம், அந்த சக்தி துணைக்காரணம், சிவன் நிமித்த காரணம் பின்னாடி வருது. முதற்காரணம் துணைக்காரணம் நிமித்த காரணம். இப்போ இங்கே நடக்கிறது காரியம், இப்போ இங்கே சொற்பொழிவு நடக்கிறது காரியமா? இந்த காரியத்துக்கு முதற் காரணம் துணைக்காரணம் நிமித்த காரணம் என்று மூன்று உண்டு உண்டா? முதற்காரணம் என்பது இந்த நூல், முதற்காரணம் என்பது இந்த நூல், துணைக்காரணம் இந்த இடம், துணைக்காரணம் இந்த இடமும் நிமித்த காரணம் புராண நூலில் சொல்லுகிறவன் நூலை சொல். எல்லா செயல்களையும் இந்த மூன்று காரணம் இருக்கும். இந்த மண்டபத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் இதற்கு மூன்று காரணம். இதற்கு முதற் காரணம் இந்த பொருள்கள். எந்த பொருள்? கல், சிமெண்டு, மரம் முதலான பொருள்கள் எல்லாம் முதற் காரணம். முதற் காரணம் துணை காரணம் இந்த கட்டிடத்தை கட்டின என்ஜினியர். நிமித்த காரணம் வீட்டுக்குரியவன், புரியுதா? எல்லா செயல்களையும் இந்த மூன்று காரணம், துணைக்காரன் முதற்காரணம், துணைக்காரனா நிமித்தகாரன். அது பின்னாடி சொல்றார், நல்ல தெளிவாக சொல்ற அடுத்த பாட்டில். அது எது போலவின் நில், எது போலவின் நில், பானை காரியம், பானை காரியமா. இந்த பானைக்கு முதற் பொருளாக இருப்பது எது? மண், மண், மண், மண், மண் முதற் காரணம். அப்புறம் அந்த தண்ட சக்கரங்கள் துணை காரணம். அது பானையாக வணைகிற குயவன் நிமித்த காரணம். தண்ட சக்கரங்களும் மண்ணும் இருந்து நிமித்த காரணம் இல்லையானால் பானை உண்டாகாது, உண்டாகுமா? அதுபோல மாயையும் இருந்து மற்றைய பூதங்களும் இருந்து நிமித்த காரணாகிய சிவன் இல்லையான உலகம் உண்டாகாது. குயவன் இல்லையானா பானை உண்டாகாது, குயவன் இல்லையானால் பானை உண்டாகாது. விளங்குதா? பானை தானா மண்ணா பண்ணிக்கு குடம், மண்ணு தானா குடமாயிருமா? ஆகாது. அதே போல நிமித்த சிவன் இல்லையானா உலகம் இல்லை. விளங்குதா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு என்று வருதல்லவா? அதனாலே உலகத்துக்கு நிமித்த காரணம், நிமித்த காரணம்னா அதை உண்டு பண்ணுபவன், சேர்த்து அதை ஒரு பொருளாக செய்கின்றவன் நிமித்த காரணம். முதற் காரணம் ஆயம், முதற் காரணம் ஆயம். அதே இதில் சொல்றாரு மையவதா, மாற்ற நீ மறந்தாய், மாற்ற நீ மறந்தாய் என்றால் இப்படி உலகத்தை மாயையிலே தோன்றி மாயையிலே நின்று மாயையிலே ஒடுங்குறது என்று பெரியோர்கள் சொல்லுகின்ற அந்த மாற்றத்தை, அந்த வாக்கியத்தை, மாற்றம்னா வாக்கியம், அந்த வாக்கியத்தை நீ மறந்தாய், மறந்தாய், மாயையை மதித்திடாய், இத்தான் மாயையை மதித்திடாய். இதனாலே நீ மாயையை மதிக்கவில்லை, மாயையை மதிக்கவில்லை. இதுல ரொம்ப ஆழவா இருக்கு, மாயையை மதிக்கவில்லை. இப்ப நமக்கு எல்லா உதவியும் செய்யறது மாயதான், எல்லா உதவியும் செய்யறது மாய, மாயாமரத்துலதான் இத்தனை உதவியும் அவர் பண்ணி கொடுக்குறாரு. ஆறு சொல்லுவோம். இப்போ இது மாணிக்க விநாயகர் தோத்திரம் எழுதியிருக்கேன், அதுல கூட இருக்கேன், இந்த அசுத்த மாயிலே உங்களுக்கு சரீரத்தை பண்ணி கொடுத்துருக்கா சாமி, அசுத்த மாயில என்னமோ சும்மா கிடந்தவனுக்கு பாவா, அதை அவசியம் செஞ்சு கொடுத்தே பரவாயில்ல. அசுத்தம், அசுத்த மாயிலே இந்த சரீரத்தை பண்ணி கொடுத்துருக்குற, அசுத்த மாயிலே நாங்க இந்த மாயையில இருக்கிற பொருளை வச்சுதான் உனக்கு கும்பிடுறோம், மாயில வச்சு உண்டாகிற பொருளை வச்சுதான் உன்ன கும்பிடுறோம். ஆனா மாயைய கடந்தாத்தான் உன்னை அறிய முடியும். நாங்களும் மாய, உலகமும் மாய, வச்சிருக்கிற பொருளும் மாய. விளங்குதா? நீதான் என்ன பண்ணணும்னா இந்த அசுத்த மாயில கொடுத்தது போல நம்மளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறா சொல்லி இந்த அசுத்த மாயிலிருந்து அதுக்கு மேல சுத்தா சுத்தத்தை நீக்கி, சுத்தத்தை நீக்கி நீ இருக்கிற இடத்துல நாங்க வர்ற மாதிரி பண்ணு சாமி. மாயையை கடந்து, மாயையை கடந்து, மாயையை கடப்பது சாமானியம் அல்ல, மாயையை கடப்பது சாமானியம் அல்ல. அப்படிதான் உங்களுக்கு இப்போ படத்து மேலே வச்சிருக்கிற ஆசையை விடுறதுன்னா சாதாரண வேலையா? விட முடியுமா? இப்போ இங்கே யார் எப்படியாவது இருக்கு இடா விட்டவங்க, அதே மாயை அவங்களுக்கு மாதிரி அந்த ஞானோபதேசம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோ, உடனே விட்டுவான். காதற்று ஊசி வாராதும் காரணம் கடைவழிக்கே, ஒடியே போச்சு மாயால, ஒடியே போச்சு இந்த வாக்கியத்தை கட்டணும். காதற்ற ஊசியும் வாராது காரணம் கடைவழிக்கே என்று கட்ட உடனே என்னாச்சு? மாயை இருந்த இடம் தெரியாம போச்சு, மாயை இருந்த இடம் தெரியாம போச்சு. அதே மாதிரி நமக்கு சொன்னான்னா
1: வேண்டாம் வேண்டாம், நமக்கு பணம் அவசியம் சொல்லி விட போறேன், அது சொல்லி விடாது சாமி
0: சொல்லுவாங்க. அவன் ஏமாந்தவர, ஐயோ மாயையிலே நம்மளை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்பா. ஆனா அதை செய்யறதுக்கு நமக்கு புத்தி இருந்திருக்க, அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம்.
2: எழுதியிருக்க பதஞ்சலி
0: இப்படி மாயையின் உள்ள வஞ்சம் வருவது போவதாகும். நீ அது இங்கு இல்லை என்னில் நிகழ்ந்திடும் மயிலிற் கோடு போயும். அதனாலே நீ அது இல்லைன்னு சொன்னா மாயினால மாயின் உள்ள வஞ்சம், வஞ்சம்னா பிரபஞ்சம், அந்த முதற்குறை, முதற்குறை வஞ்சம் பிரபஞ்சம் வருவது போவதாகும். நீ அது இங்கு இல்லை என்னில் நிகழ்ந்திடும் மயிலிற் கோடு போயும். மலைகளெல்லாம் மரங்களில் புக்கு போதின ஆயிடும் அதுவும் என்னில் காரணம் கிடக்கலாமே. அதனாலே நீ அது இல்லையான் இல்லை என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் முயலுக்கு கொம்பு இல்லைங்கிறது உண்மை, இல்லைங்கிறது உண்மை. ஆனால் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி முயலுக்கு இந்த ஊழல் கொம்பு இருக்கும், முயலுக்கு கொம்பு இருக்காது, காது தான் கொம்பு மாதிரி. அதனாலே இப்படி மரங்களிலே இருக்கிற இலைகள் எல்லாம் கீழே உதிர்கிறது, உதிர்கிறதா அது என்ன பண்ணுகிறது, சூக்குமமாக அது பூமியிலே கிடந்து பிறகு அது மரமாக தலைந்து வரும்போது அது இலையாக வருகிறது. இலைகள் முதல்ல அழிதா ஆனால் சூக்குமமாக போயிடும், தூலமாக இருக்குது சூக்குமமாக மாறிடும், சூக்குமமாக இருக்குது பின்னால் அது சாகைகளாக இலைகளாக திளைகளாக வருகிறது. அதனால இப்படி மாயையிலே உடுங்கி மாயையிலே உண்டாவது, உண்டாகிறவ யாரு? பிரபஞ்சம் நித்த பொருள் எடுத்து அவர் சொல்கிறாரு. கருத காரணம் உண்டாக காரியம் உள்ளதாகி, இப்ப சொல்லப்படுகிற நினைக்கப்படுகிற காரணம் உண்டாக அதன் மூலமாக காரியம் உண்டாகி, காரணத்தின் மூலமாக காரியம் உண்டாகி, காரணத்தின் மூலமாக காரியம். இப்ப சத்தம் வருவது காரியம், சத்தம் வருவது காரியம், சத்தத்தை பெருசு பண்ணுவது கரண்டு கரண்டு கரண்டு. ஆமா ஆமையா, இது காரணம். காரணம் இப்படி காரியத்துக்கு காரணம், காரியத்துக்கு காரணம் உண்டு, காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது. வருதலால் அனாதி வையம் மற்றொரு கடவுளத்தை தருதலால் ஆதியாக சாற்றலுமாகும். அதனால இது அனாதி, அனாதினா எப்போதும் உள்ளது. இது உலகம் எப்போதும் உள்ளது, உலகம் எப்போதும் உள்ளது, ஒடுங்குமே தவிர அழிவதில்லை. இப்ப புரியுதா, ஒடுங்குமே தவிர அழிவு, ஒடுங்குதலைத்தான் நம்ம அழிவதுன்னு சொல்லுவோம், ஒடுங்குதலைத்தான் அழிவதுன்னு சொல்லுவோம், அழிகிறது கிடையாது. அதனாலே தருதலால் அனாதியாக சாற்றலும், அனாதியாக சாற்று மாயைக்கு ஒரு கடவுளத்தை தருதலால் ஆதியாக சாற்றலும் ஆகும். மாயைக்கு ஒருவன் ஆறு எங்கு எண்ணின் ஒருவனார் எண்ணின் இங்கு எண்ணின் உள்ளவாறு உரப்பக்கு. அதனாலே இந்த மாயை இயக்குகிறவன் யார் என்று நீ கேட்டாயானால் உள்ளபடி சொல்றேன், நல்ல கவனமாக கேளு அப்படிங்கிறார் அடுத்த வாரத்துல. சிவ சிவ, புரியுதா? குறவிலாதுயிரல் வாழ்க நான் மறை அறங்களோங்கரற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்கு உலகம் எல்லாம் நம பார்வதி சிற்றவேசாம்பரம்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு எரிபத்தர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை சிறமேற்கொண்டு அதில் இன்று சிந்திக்க வேண்டியது பெரிய புராணம் என்று மூன்றாவது சருக்கமாக இருக்கிற சிந்தனையை நாம் செய்ய இருக்கிறோம். அப்படியானால் முதல் இரண்டு சருக்கம் நம்முடைய திருமலை சருக்கம், தில்லைவாழந்தனர் சருக்கம். நம்முடைய திருத்தொண்ட தொகை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது தில்லைவாழந்தனதும் அடியார்க்கும் அடியேன் என்றுதான் தொடங்குகிறது. அதே போல நிறைவாக மன்னியசீர் மறைநாவல் ஊர் பூசன் அடியார்க்கும் அடியேன் என்று மன்னியசீர் என்று நிறைவுபடுத்தி விடுகிறது. ஆனால் நம்முடைய பெரியபுராண சருக்கம் எத்தனைனா இந்த 11 பாடலுக்கும் 11 சருக்கத்தை இடையில் அமைத்துக் கொண்டு இந்த 11 சருக்கம் உருவாகுவதற்கு காரணம் யார் என்று வருகின்ற பொழுது அது நம்முடைய சுந்தர பெருமான். சுந்தர பெருமான் இதை உருவாக்கியது ஏன் என்பதை காரண காரியத்தோடு விளக்குவதற்காக கையிலே இதோ கையிலே அங்கே அந்த மூர்த்தி அங்கே அந்த இருளுடைய தொடர்பு ஏற்பட்ட உடனே பெருமானுடைய திருவுள்ளம் கண்டு நீங்கள் மண்ணுலகத்திற்கு செல்க என்று பணித்தல் ஆகிய செய்திகளை நம்ம சொன்னால் அல்லது திடீர்னு தில்லைவாழந்தன சருக்கம் இயலாது. ஆதலால் சேக்கலார் பெருமான் மிக அருமையான கட்டுக்கோப்பாக திருமலை சருக்கத்தை முன்னமைத்தார். அது திருத்தொண்ட தொகையில் இல்லாததான், இருந்தாலும் திருத்தொண்ட தொகை உருவாதற்கு முன்னோடியாக இருக்கிற அந்த அமைப்பை முன்னே செய்தார். செய்து இந்த 11 பாடலுக்கும் 11 சருக்கம் செய்து இப்படியெல்லாம் இருந்த அந்த பெரியவர் இந்நிறைவாக என்னானார், வெள்ளையானியின் மீது சென்று கையிலே சேர்ந்தார். வெள்ளையானை சருக்கம் என்ற ஒன்றை அமைத்து இந்த 11-13 சருக்கங்களால் மிக அற்புதமாக செய்திருக்கிறார். இப்படி ஒரு பெருங்காப்பியம் இன்றைய வரை இல்லை. இன்றைய வரைக்கும் பல முறை நான் சொல்வது என்ன, இது நாங்கள் மடத்தில் வளர்ந்ததனால் திருநீரை பூசியதனால் மட்டும் என்பதல்ல, பெருங்காப்பி அமைப்பில இப்படி ஒரு கட்டுக்கோப்பான அமைப்புடையது. தொகை வகை விரி என்று அமைத்துக் கொண்டு தொகையாக ஒரு நூல், வகையாக ஒரு நூல், விரியாக இந்நூல் என்று வைத்து அது இது அமைத்திருக்கிற பாங்கு இந்த கட்டுக்கோப்புன்னு சொல்வார்கள். அந்த கட்டுக்கோப்பு அந்த முன்னே திருமலை சருக்கத்தையும் நிறைவாக வெள்ளையான சருக்கமே அமைத்து இந்த இடையில் இந்த 11 சருக்கங்களை பகுத்திருக்கிற அந்த பேரறிவு இருக்கிறதே அந்த இலக்கிய அமைப்பு, அது நம்முடைய சேக்கடா பெருமானுடைய திருவடிகளுக்கும் அவரை ஆட்கொண்டருள் இருக்கிற கூத்த பெருமானுடைய திருவடிகளுக்கும் நான் பலகாலம் வணக்கம் இப்படியாக அமைத்திருக்கிற சருக்கம். எனவே நம்முடைய திருத்தொண்ட தொகை அமைப்பில் வருகின்ற பொழுது இரண்டாவது பாடல் அது அதே ஒரு தனி ஆய்வாக செய்ய வேண்டிய ஒன்று. மிக அருமையாக எரிபத்தர் என்ற நாயனர் இவரை சொல்லுகின்ற பொழுது இதற்கு ஒரு அடைமொழி தர, இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்று ஒரு சொல். இலை மலிந்த வேல் நம்பி என்பது அந்த எரிபத்தரை சுந்தர அளவில் அறிமுகப்படுத்துகிற பாங்கு, அப்படிப்பட்ட ஒரு பாங்கு. இங்க என்ன அறிமுகப்படுத்துகிறார், அவர் ஒரு நம்பி என்றார். நம்பிங்கிற சொல் இப்பொழுது ரொம்ப எளிமையா வேணா கருதலாம், இலக்கண உலகத்தில் இதுக்கு இருக்கிற இடம் ரொம்ப உயர்ந்த இடம். நம்பின்னு யார சொல்ல வேண்டும் என்றால் ஆடவர்களுள் தலை சிறந்தவரை சொல்லணும். வழியில போறவர்கள் எல்லாம் நம்பி அல்ல. அப்போ ஆடவர்களில் ஆண்மையினாலும் பெருமையினாலும் தகுதியினாலும் மேம்பாடுடையவர்களாக இருப்பவர்களைத்தான் நம்பி என்ற சொல்ல. இதே போல இதற்குரிய பெண்பார் சொல் நங்கை என்பது. அதையும் இப்ப நம்ம எல்லாரும் நங்கதான். ஆனாலும் பெண்பாலுள் சிறந்த பெண்டிரைத்தான் நங்கைன்னு சொல்லலாம். நல்ல வேளையாக இப்பொழுது நம்முடைய திருமண அழைப்பதில்ல, அன்றாவது மணமகனும் மணமகளும் ரொம்ப சிறப்புடையவர்கள் என்பது கருதுவதற்குத்தான் போதும் திருவளர் செல்வன், திருவளர் நம்பி, திருவளர் நங்கை என்றெல்லாம் போடுகிறோம். இந்த நங்கை நம்பி ஆகிய இந்த சொற்கள் எல்லாம் ஆண்பாலுள் இவனை விட சிறந்தார் இல்லை என்பவர்களுக்கு நம்பி என்பதும், பெண்பாலுள் இவர்களை விட சிறந்தவர்கள் இல்லை என்பாருக்கு நங்கையும் சொன்னது. இலக்கண உலகத்தில் இருக்கு, நன்னூரார் பாடிட்டு போட்டார் நம்பி நல்லவா இந்த சொல்லலாம் ஆண்பால் சிறந்தவர் என்று சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் யாரும் தொடுவாரும் இல்ல, அடுத்து பேசுவாரும். நம்பி விடலை கோ வேள் குறிசில் இன்னன ஆண்பெயராகும் என்ப நன்னூல். நம்பின்னு சொல்லலாம், விடலைன்னு சொல்லலாம், கோ என்று சொல்லலாம், வேள் என்று சொல்லலாம், குறிசில் என்று சொல்லலாம். இதெல்லாம் தலையாயவர்கள் கொடுக்கிற பேர். அதெல்லாம் முருகப்பெருமானுக்கு முருகவேள் என்று உண்டு. நம்முடைய சைவந்தாந்த பெருமன்றத்தில் ரொம்ப காலமா திருக்கோயில் ஆசிரியர் எல்லாம் இருந்தவர் முருகவேள். முருகவேள் அவங்க அப்பா அப்படிப்பட்டவங்க, இது பேரை வச்சாங்க முருகவேள். வேளுங்கிறது அவ்வளவு சிறப்பான பேர். அப்படி எல்லாம் பட்டம் இருக்குது. இப்ப எத்தனையோ பட்டம் கொடுக்குறோமே, இதெல்லாம் இலக்கண உலகத்துல இந்த வேள்னு கொடுத்தா அவரில் சிறந்தார் வேறில்லை. குறிசில் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. நம்ம இலக்கணத்தை பத்தியே நமக்கு ஏதாவது எழுச்சி இருந்தா தானே, மீண்டும் வர அது இல்லாம என்ன குறியிலாவது அதாவது சிவம் தள்ளுங்க. ஆகவே நம்முடைய திருத்தொண்ட தொகையில நம்பி என்ற ஒரு அருமையான சொல்லை பெய்து இங்கே குறிக்கிறது. இலக்கண உலகத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும்போது நம்ம நினைக்காம இருக்க முடியுமா? இலக்கணத்தையும் சித்தாந்தத்தையும் நினைக்காம இருக்கவே கூடாது. ஏன்னா இலக்கணம் மொழிப்பாங்கை சொல்லுகிறது, சித்தாந்தம் வாழ்வியலை சொல்லுகிறது. இரண்டையும் மறந்து நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேமல் இது ரெண்டும் மறந்தா மறப்பே அல்ல, மறக்கவும் கூடாத ஒன்று துறக்கவும் கூடாத ஒன்று. ஏன்னா ரெண்டும் நம்முடைய வாழ்வியல் அமையாமல் எப்படி இருக்கிறது, நம்முடைய பேசுகிற பேச்சியல் அமையாமல் எப்படி இருக்கிறது, நம்முடைய பேசுகின்ற பேச்சியல் அமையணும்னா தொல்காப்பியம் வேணும். நாம் பேசுகிற வாழ்வியல் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சித்தாந்தம் இந்த மாதிரி வாழ்வியல்ல அருமையான சமய உணர்வு வேணும், ஆன்மீகம் வேணும், ரெண்டே இடந்தா இடந்ததுதான் நம்ம என்ன செய்ய முடியும். ஆதலால் இந்த அருமையான நம்பிங்கிற சொல், இந்த நம்பியை பல இடங்களில் பயன்படுத்துறார். நம்முடைய கண்ணப்பருக்கு பின்னால கலைமலிந்த சீர் நம்பி, கண்ணப்பர் கடிய கலைமலிந்த சீர் நம்பி, அப்போதிடிகளாருக்கு ஒரு நம்பி அப்போதி அடிகளுக்கும் அடியன், ஒரு நம்பி. அப்புறம் குலச்சிறையாருக்கு பெருநம்பி குலச்சிறைதன் அடியாருக்கு மடியன். ஆடாராடா, ஒரு நம்பி, பெருநம்பி, கலைமலிந்த சீர் நம்பி, வேல் நம்பி, இவற்றையெல்லாம் தொகுக்கலாமே சொன்ன. சாதாரண திருத்தொண்ட தொகை என்பதை ஒரு எம்பில் எழுதலாம். எப்படி அவர் அறிமுகம் செய்கிறார், இவருக்கு வேல் நம்பின்னு சொன்னார். சில பேருக்கு ஒரு ஒண்ணுமே இல்ல, ஊரை சொல்லி அறிமுகப்படுத்துவார். இளையாந்தன் குடிமாறன் அடியாருக்கு மடியன், வம்பேல் அங்க மாறன்கிற பெயர் தான், இளையான் குடிங்கிறது ஊர், ஊரோட சொல்லி அறிமுகப்படுத்து. கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியன், அங்க என்னமோ கலைமலிந்த சீர் நம்பியாம், அதை நான் பின்னால பார்ப்போம். அடுத்ததுல ஊர்தான் கடவுரில் கலையந்தன் அடியாருக்கு மடியன். இப்படி எல்லாம் பார்க்கும்போது சிலருக்கு அந்த இயற்பெயரே இல்லை, பெருமழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியன், பேயார் காரைக்காலமையார். இப்படி எல்லாம் திருத்தொண்ட தொகையில் இந்த அறிமுகம் செய்கின்ற பாங்கே தனியாக இருக்கிறது, தனியாக இருக்கு. அப்படிப்பட்ட அமைப்புல இலை மலிந்த வேல் நம்பி என்பது சரி, ஆடவர்கள் சிறந்தவர். அவருக்கு முன்னால் என்ன இருக்குது, இலை மலிந்த வேல் அப்படி ஒரு கையில வேல் இருக்கும். அந்த வேல் எப்படி இருக்கும், இலை மலிந்தனர், இலைன்னா தெரியும். இப்ப நம்ம அரசல பார்த்திருக்கிறோம், அரசல அது எப்படி இருக்குது கேட்டீங்கன்னா, பூவரசல பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் கேட்டா இப்படி இப்படி தொடங்கும் போது இந்த காம்போடு இப்படி இப்படி இப்படி இப்படி இருக்கும், நுனியில் அப்படி இப்படி முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இப்ப இந்த காம்பை தொடங்கும் போது இப்படி இப்படி நடுப்பர் அகன்று நுனியில் அப்படி முடிஞ்சிருக்கும், குறுகி இருக்கும். வேல் எப்படி இருக்கு, இந்த அடியில ஒரு தண்டு, அது இப்படி இப்படி அகலமா வந்து நுனியில் அப்படி முடிஞ்சிருக்கு. எனவே இலை போன்ற கைவேலை அமைந்த வேல், அதான் இலை தொழில். இலை தொழில், இலை தொழில்னா இலை எப்படி இருக்கு அதுபோல அந்த வேலினுடைய முகம் அப்படி இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த வேலினை கையிலே உடைய நம்பி எரிபத்தற்கு அடியேன் அப்படின்னா. என்ன சார் வந்து பெரிய அடியவருங்கிறீங்க, சாந்தமே வடிவாயிருக்க வேண்டிய பெரியவர் கையில இது ஏன் வேல், பொறுத்திருந்து பார், பொறுத்திருந்து பார், அல்லது வெள்ளித்திரையில் காண்க அப்படி சொல்லு. ஏன் வேலை அறிமுகப்படுத்தணும் என்றால், இந்த வேல் தான் என்ன செய்தது, எதற்காக வைக்கப்பட்டிருந்தது, இதனுடைய பின்விளைவு என்ன, அதனால் பெற்ற பெயர் என்ன, இவையெல்லாம் இந்த வரலாற்றில் பின்னி அமைந்திருப்பதை காண்கிறோம் இல்லைங்களா. அது ரொம்ப அற்புதமாக சேக்கலா பெருமான் பாட இருக்கிறார், இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன். அவரை எரிபத்தர்னர், அது என்ன எரிபத்தர்னா எரிகிற பத்தர். என்னையா பக்தருங்கிறீங்க, போட்டு கையில வேலை வச்சிருக்கிறாரு எரிவாருங்கிறீங்க, என்னையா சாந்தத்துக்கு இதுக்கு ரொம்ப தூரமா இருக்குமே. எல்லாம் வரலாற்றுல கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்பா, என்ன முதல்லயே கேக்குற. அப்போ ஒரு சாந்தமான அடியவருக்கு கையில வேல் இருப்பதும் அவ்வளவு சரியில்லை, அது என்ன வச்சிருப்பாரு சும்மா சார், அவர் உபசாரமா கையில வச்சிருக்கிற பழக்கம்னா பரவாயில்ல என்ன, இல்ல எரி எரிவாரம். இப்படி ஒரு பக்தரா சாமின்னு, ஆமாப்பா அப்படி ஒரு பக்தர் என்று சொல்லி ரொம்ப அருமையான அந்த பாட்டு. இந்த ஒரு வரியில எவ்வளவு அழகாக திருத்தொண்ட தொகையை பாடியிருக்கிறார். இப்படி துவங்கிய நூல் அந்த நூல், அந்த நூல் இருந்து இவர் ரொம்ப அருமையாக இலைமலிந்த தருக்கம் அந்த பெயர் வைக்கும் போது என்ன வச்சுட்டார் சேக்கலா பெருமான், எப்ப அந்த இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன்னு சொன்னாரோ, அப்ப இலைமலிந்தங்கிற தொடருக்குதே அதையே சருக்கத்தினுடைய பெயரா வச்சார். அவ்வளவு அந்த உணர்வு, நன்றி உணர்வு. பாகுபாடு செய்யும்போது இலைமலிந்த தில்லைவாழந்தன் அடியாருக்கு மடியேன், தில்லைவாழந்தன் சருக்கம். உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன், உம்மையால் உலகாண்ட சருக்கம். கடல் சூழ்ந்த நம்பிக்கும் காரிக்கு மடியேன், கடல் சூழ்ந்த சருக்கம். பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கு மடியேன், பத்தராய் பணிவார் சருக்கம். அந்த தன்னுடைய முன்னோர் மீது இருந்த அந்த நன்றி உணர்வு, அதை அப்படியே விடாமல் பின்பற்றுங்கிற அந்த உணர்ச்சி அப்படியே இருந்தது. இதெல்லாம் பார்க்கிறோம் திருத்தொண்ட தொகையும் இதையும் பார்க்கின்ற பொழுது. இப்பொழுது நாம் எல்லாம் நேயர்களை கரூருக்கு அழைக்கிறோம், கரூருக்கு அழைக்கிறோம். நேர கரூர் போனோம். இப்பொழுது நாம் இருக்கின்ற அமைப்பு கரூர். மல்லல் நீர் ஞாலம் தன்னுள் மழவீடை உடையானன்பர்க்கு ஒல்லை வந்துற்ற செய்கை உற்று இடத்து உதவும் நீரார். இப்பொழுது இதோ நாம் கரூர். இங்க ஒரு பெரியவரை நாம் பார்க்க போறோம். சேக்கலார் பெருமான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஐயா, இந்த கரூர்ல அவருக்கு தெரிந்த அளவில் நல்ல பெருமாண்டத்தில் அடியவராயிருப்பவர்களுக்கு அப்படியே அடிமை தொழில் செய்வார். அதான் அவருடைய வேலை. ஒரு பெரியவர், ஒரு பெரியவர் பேர் சொல்லல, பேர் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு விட்டாரு. செய்தி மட்டும் சொன்னார். இந்த ஊரும் இந்த ஊரை சுற்றியும் நல்ல சிவபெருமானுக்கு அடியவராக இருந்தா அவர்களுக்கு அதீத அன்பு கொள்வார். அது மட்டுமல்ல, உற்ற இடத்து உதவும் நீரார். அந்த அடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஊறுபாடுன்னா இவர் தான் முன்னேற்பார். உற்றுடி உதவியும் ஒருவருள் கொடுத்தும் பெற்றலை முடியாது கட்டல் நன்றி மாணாக்கன் அப்படி இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல சொன்னாங்க, சொன்னார்கள். அதோட வச்சுங்க, அதுக்கு மேல இல்ல. ரெண்டு பக்கமும் குற்றம் இருக்குது. அப்படிப்பட்ட உற்றுடி உதவி ஒருவருள் கொடுத்து கற்கும்படியான தலைமையாக இருக்கிற ஆசிரியரும் அருகி வருகிற காலம், அப்படி இருக்கின்ற ஆசிரியரை போற்றுகின்ற மாணவர்களும் அருகி வருகிற காலம். அதனால் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். சிவசிவ, அந்த உற்றிடத்து உதவும் நீரார். அந்த அடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் என்பது வந்து சொன்னா உடனே முன்னெடுப்பாராம் அந்த பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு பெரியவரை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சரி, அவர் பேர் என்னங்க சொல்லாம சொல்றீங்களே அப்படின்னா, எல்லையில் புகழின் மிக்க எரிபத்தர். மிக புகழ்பெற்ற எரிபத்தர்னு பேருப்பா. அவர் பெருமை அம்மாள் சொல்லலாம் படித்தன்று. சரி, அவ்வளவு பெரியவருடைய பெருமையை அடியேன்னு சொல்வதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. இருந்தாலும் அவையடக்க எங்கேயும் ஒரு நூல்ல முன்னதான் இருக்கும். ஆனால் சேக்கிரார் நூலில் தான் ஆங்காங்கும் இருக்கும், ஆங்காங்கும் இருக்கும். சொல்லலாம் படித்தன்றேனும் ஆசையால் சொல்லலுற்றாம். இங்கேயாவது பேரிலக்கியங்களிலே அது அவையடக்கம் யாண்டு இருக்கும், நூலின் முகப்பில் இருக்கும், அவ்வளவுதானே இருக்கும். ஆங்காங்கியமா இதெல்லாம் இந்த இலக்கியத்திற்கென்றே உரிய தனித்தன்மைகள், தனித்தன்மைகள். இதே சொல்றாரு, அளவிலா ஆசை துறப்ப அறிகுவேன், அளவிலா அடியார் போல் அளவில் ஆசை துறப்ப அறிகுவேன் உன்னே சொல்லியிருக்காரு. ஆயினும் கூறியது கூறல, அந்த அடியவருடைய பெருமை எங்கே, தன்னுடைய சிறுமை எங்கே, இந்த ரெண்டையும் ஒத்து நோக்கும் போது என்னங்க எரிபத்தர் பெருமையெல்லாம் இதெல்லாம் அடியன் போன்றிருக்கும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது என்னமோ இந்த ஆசை வெக்க மாதிரியதா சொல்றேன் என்று இங்கேயும் சொன்னேன். எனவே ஆசையால் சொல்லலுற்றாம். சரி சொல்லட்டும். இப்ப கரூர், பொன்மாலை புலிவென்றோங்க புதுமலை இடித்து போற்றும் அந்நெறி வரியேயாக அயல் வழி அடைத்த சோழன். இப்படி ஒரு குறிப்பை 63 நாயன்மார்ல இங்கதான் சொல்லியிருக்கேன். சோழரை பற்றி பல்வேறு செய்திகள் நமக்கு தெரியுது, தெரிஞ்சு வருத்தமா தான் இருக்கு. அப்படிப்பட்ட சோழர் இன்றைய ஆட்சியில் இல்லை. ஆனால் சோழர்கள் மிகச்சிறந்த சோழ பெருவர்கள். இந்த நாட்டை ஆண்ட போதுல ஏன் சோழர்களை அவர் பாராட்டுறாருன்னா, தான் ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருந்ததனால் பாராட்டுறான்னு அர்த்தம் இல்ல. அப்படி ஒரு கேவலமா அரசனை பற்றி பாராட்டும் இல்ல, அவர்களிடத்தில் இருந்த ஆன்மீக உணர்வு அவரை பாராட்ட சொல்லும். அதுலதான் அவருக்கு ஈடுபாடு, ஆன்மீக உணர்வு. அந்த ஆன்மீக உணர்வு அவர்களுக்கு இருந்ததுனாலே அவர்களை பற்றி விடாமல் பாராட்ட வேண்டிய ஒன்று. சரி, வெறுமையா ஆன்மீக உணர்வு மட்டும் இருந்தா அரசியலுக்கு சரியா வருமா, வராது. ஏனென்றால் ஆன்மீக உணர்வு தன்னுடைய ஆன்மாவை கரையேற்றும், மற்ற ஆன்மாக்களை மேலுலகத்துக்கு கரையேற்றும். ஆனா இந்த இம்மையிலே என்று சொன்னா, இம்மையிலே அதனால அரசு ஆளுகின்ற சிறப்பு முறைகளுக்கு என்ன அப்படி ஒரு செயல் செய்தார்கள், ஒரு அருமையான செயல். இந்த பங்குதான் சொல்லுகிறார், வேற எங்கும் சொல்ல மாட்டார். உடனே பற்றி சொல்லுவார், ஆனா இந்த செய்தி சொல்ல மாட்டார். என்னென்ன, இமயமலை வரை சென்று ஒரு காரியம் செய்தார்களாம். இமயமலை வரை சேர்ந்து செங்குட்டோனும் போனாங்க, பாண்டியரும் போயிருக்காங்க, எல்லாம் போயிருக்காங்க, எல்லாம் அவரும் பொரிய போது அந்த இலச்சனை எல்லாம் பொறிச்சிருக்காங்க. சரி, ஆனா இவர்கள் என்ன செய்திருக்காங்களா, இமயமலையில ஆங்காங்கு பல்வேறு வழிகள் இருந்திருக்கின்றன. வழிகள், வேற்று நாட்டவர் இங்க உள்ள வரணும்னு சொன்னா இந்த மலையை ஏறி இறங்கணும். ஆனா மலையில சிறு சிறு சிறுவழி சிறுவழி சிறுவழியா வச்சிருந்திருக்காங்க. இந்த பல்வேறு வழிகள் ஒரு நாட்டுக்குள்ள இருந்துன்னு சொன்னா நாட்டுக்கு ஆபத்து. நம்ம வீட்டுல கூட வேலி கட்டுறமே, இப்ப நம்ம வந்து காம்பவுண்ட் செவ்வறு அழிக்கிறோம், ஒம்பு எல்லாம் போச்சு. முன்னெல்லாம் வேலிதான் வச்சிருந்தோம், வேலியை ஒரு ஆடு போட்டுக்கிட்டு வந்துட்டதுன்னு சொன்னா அப்புறம் இன்னொரு ஆடு இருக்கும். நீங்க வேலி போடுறது எதுக்கு, வெளியிருப்பது ஒன்றும் உள்ளே நுழையாத வாருக்கு தானே போடுறீங்க. அதுல ஆங்காங்க அப்படி ஓட்டை இருந்து சொன்னா இங்க ரெண்டு ஆடு வரும், அங்க ரெண்டு மாடு வரும், இங்க வரும் மேஞ்சிட்டு எல்லாம் போடும். ஆனா இப்ப என்ன பண்றோம் கேட்டா வேலி அடப்பு நெருக்கமா இருக்கணும், ஒரே ஒரு திறப்பு மட்டும் இருக்கணும். ஏன் நாம போய் வரணும் இல்ல, அதுக்காக. இது நம்முடைய வீட்டை பாதுகாக்கிறோம். அது போல நாட்டை பாதுகாப்பதற்கு என்ன செய்தாரலாம் சோழ பெருமக்கள், இமயமலையில அங்காங்க சிறு வழி அப்படி இருந்தது பார்த்தாங்களாம், எல்லா வழியும் அடைச்சாராம். அடைச்சிட்டு ஒரே ஒரு வழிதான், அந்த வழியா தான் வரலாம் என்று அமைத்தாரலாம். இது எவ்வளவு நாட்டுக்கு பாதுகாப்பு. இப்ப நீங்க மேலிருந்து கொண்டு போறாங்க, அந்த இந்த அமைப்பு அன்னைக்கு இல்ல. மேலிருந்து கொண்டு போறவனுக்கு இந்த வழியெல்லாம் தேவையில்லை, இந்த ஒரு வழி கூட தேவையில்லை, மேலேயே வந்துடுறான். அது அப்ப இல்ல. அப்ப இல்லாத காலத்தில் அவங்களுக்குள்ள எப்படி செய்ய முடியும், இதான் செய்ய முடியும். இப்ப நீங்க மேலிருந்து கொண்டு போறான்னு சொன்னா மேல என்ன பெரிய விமானம், மானமா வந்து மானம் தான் மேல இருக்குது, அதுக்கு மேல ஒரு இதை போட்டுக்க முடியுமா, இரும்பு கோட்டையை போட்டுக்க முடியுமா, முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இல்லாத காலத்துலாம் தெரியாதனமா வந்து நேருக்கு நேர் எழுத்து நின்று போராடுவதுதான் போர் அல்லது ஆண்மை என்று கருதினார்ல, தவிர தூங்கும் போது தலையில கல்லடை தூக்கி போறதெல்லாம் வீரம் கருதவே இல்லை. அப்படிப்பட்ட வீரமும் இருக்கவும் இல்லை, வீரம் என்று கருதவும் இல்லை. அதனால அந்த காலத்துல அதை பற்றி பேச்சில. இப்ப என்ன ஐயா இது என்ன பயன்படும், இப்பொழுது மேலே வந்து குண்டு போடுகிறான்னு சொன்னா அந்த கால அமைப்பு அவ்வளவுதான்ப்பா. நீங்க நான் உங்க தாத்தா இருந்தாலும் அன்னைக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பு செய்யலாம், இன்னைக்கு இருந்தா எப்படி செய்வாரோ விஞ்ஞானத்தை வைத்து. இல்லை, நாம என்ன கிழிக்கிறோம் இவ்வளவு விஞ்ஞானத்தை வச்சு விளைச்சுக்கிட்டு, இல்லையோ ஒண்ணுங்க. பொன் மாலை புலி வென்றோங்க புது மாலை இடித்து போற்றும் அன்னறி வழியேயாக அயல் வழி அடைத்த சோழன். அந்த காலத்துல அவ்வளவு பொறுப்பு இருந்தது. எங்க அவன் வந்து இங்க பூ இது நம்முடைய ஏறத்தால திருச்சி மாவட்டம் தஞ்சை மாவட்டம் இல்லைங்களா, இந்த ரெண்டும் இப்பொழுது இருக்கிற சேலம் மாவட்டத்தினுடைய கொஞ்சம் சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து சோழ நாடு, தென்னார்காட்டில் கூட கொஞ்சம் சேர்ந்திருக்கு சோழ நாடுன்னு சொல்றோம். இந்த சோழ நாட்டை பராமரிக்கிற சோழன் எதுவரை செல்கிறான், இமயம் வரை செல்கிறான். இமயத்துல என்ன என்ன மாதிரியுமே பாதுகாப்பு அற்றிருக்கிறது, ஆங்காங்கு சிறு சிறு வழிகள் வருது. இவையெல்லாம் இருந்தால் பலரும் பல முறையில் வந்து நம்முடைய நாட்டுக்கு ஏதம் செய்து விடுவார் என்று கருதி எல்லா வழிகளையும் அடித்து ஒரே ஒரு வழியை மட்டும் உளவாக்கினான். அதான் அந்த மாநிலங்காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமுக பகைத்தரத்தால் பயவராலே எந்தவித தீமையும் வரக்கூடாது. எனவே அன்னறி வழியேயாக அயல் வழி அடைத்த சோழன் அப்படி பாதுகாப்பு செய்தாரலாம் இந்த பேரரசர் என்பதை செழிக்கிடார் பெருமான் இவ்வளவு தூரம் பக்திமயமே சொல்லுகின்றது அவரும். ஆனால் அந்த சோழர் தான் இருந்த காலம் சோழராதலாலும், சோழர்கள் நல்ல ஆட்சியோடு கூட நல்ல ஆன்மீக தோய்வுடையவர்களாக இருந்ததனாலும் அவருடைய இந்த செயற்பாடுகளையும் சொல்லலாம். செயற்பாடுகளையும் அப்படிப்பட்ட சோழன் மன்னிய அனபாயன் சீர் மரபில், அப்படிப்பட்ட அருமையான சோழர் மரபு இந்த மரபு. அந்த மரபில மரபிலை மரபினருக்கு மாநகரமாகும் தலைநகரமாக இருக்கின்ற நகரங்களிலே கரூர் ஒன்று. கரூரும் தலைநகரம் மாநகரமாகும். அந்த ஊர் பெயர் தொன்னடும் கருவூர் என்னும் சுடர்மணி வீதி மூதூர். அருமையான தொன்னெடும் கருவூர்னர், மிக பழமையான காலத்திலிருந்து கருவூர் என்ற பெயர் உடையதாக இருக்கிறது அல்லவா. அப்படிப்பட்ட பெயர் மிகச்சிறந்த பெயருடைய ஊர் இருக்கு. இப்பொழுது நாம் இங்கே வந்தோம். எரிபத்தர் சொன்னார் அவர் இருக்கின்ற ஊர் எது, கருவூர் என்று சொன்னார். அங்க இருக்கிற ஆட்சியினுடைய சிறப்பை சொல்லுவதற்காக சொன்னார். இனி அந்த நகர சிறப்பு, நகர சிறப்பு இதுன்னு சொல்லியிருக்கிறேன். எந்த பெருங்காப்பியத்திலும் நகர சிறப்பு என்பது முன்னே சொன்னால் சொன்னதுதான், பின்னே இருக்குமா, இருக்காது. பெரிய புராணத்தில் மட்டும்தான் நகர சிறப்பு என்று முன்னும் சொல்லி ஆங்காங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன், ஒவ்வொரு ஒரு அடிபர் சோழ நாடா இருக்கார், ஒருவர் பாண்டிய நாடா இருக்கார், ஒருவர் வந்து சேர நாடா இருக்கார், நடுநாடா இருக்கிறார், இன்னொருத்தர் இன்னைய அளவுல கேரளா, அன்னைய அளவுக்கு சேரலா, நம்ம விரல் மின்ற நாயனர் செங்குண்டூரை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு, மலையாள நாட்டை பற்றி இன்னைக்கு மலையாளம்னு சொல்றேன் அந்த நாட்டை. ஆகவே தொடக்கத்தில் சொன்ன திருவாரூர் சிறப்பு, நகர சிறப்பு இந்த நூலுக்குரிய அமைப்பாக இருந்தது. ஆங்காங்கு சொல்லப்படுவது அங்கங்க இருக்கிற பெரியாருடைய வரலாறு சொல்வதற்காக சொல்லப்பட்ட நகர சிறப்பு, நாட்டு சிறப்புமாகும். எனவே ஒரு நாட்டு சிறப்பென்று, ஒரு நகர சிறப்பென்று தமிழகம் முழுதும் இருக்கிற ஒவ்வொரு பகுதி பகுதியாக எடுத்துக்கொண்டு நாட்டு சிறப்பு நகர சிறப்பு பேசிய ஒரே ஒரு நூல் சேக்கிடார் பெரிய புராணம் ஒன்றுதான், வேற எதுவும் இல்லை. இன்னை வரைக்கும் இல்லை, இனிமே வந்தா வேணா பார்த்து. ஆகவே இப்பொழுது அந்த அந்த கருவூரனுடைய மாண்பு, மாமதில் மஞ்சு சூடும். எங்க கருவூர் எப்படி தெரியுமா, நல்ல மதில் எழுப்பப்பட்டு யாரும் உள்ள வந்து யாரும் தாக்காதவாறு பாதுகாப்புடையம். சரி, அந்த மதில என்ன இருக்கும்னாரு, அப்படியே மேகங்கள் வந்து வந்து புரண்டு புரண்டு போகும். அப்போ அந்த மதில் உயரம் அவ்வளவு உயரம், அவ்வளவு உயரம். ஒரு பக்கம் மதிலுடைய உயர்வையும் காட்டினார், இன்னொரு பக்கம் அந்த மதிலில் உராய்வது என்று சொன்னால் பகைவருடைய வில்லோ அம்புகளோ அல்ல, மஞ்சு மேகம்தான் தவழும். ஏ அப்படியே தவழும், ஒரு தரம் அப்படி வெண்மையா வரும், கருமையா இருக்கும், தவழும், மழை அப்படியே கொட்டும் கொட்டும். எனவே ஒரு பக்கம் பலத்திற்கும் பேர் போனது, ஒரு பக்கம் பாதுகாப்பிற்கும் பேர் போனது. பாதுகாப்பிற்கு பேர் போனது என்பது மாமதில், பலத்திற்கு பாதுகாப்பு மஞ்சு. போதுமே ஒரு தொடர் போதுமே பலத்துக்கு. மாமதில் மஞ்சு சூடும், ரொம்ப அருமையான பகுதி. என்ன பண்ண மாளிகை நிறைவின் சூடும். சரி அப்படி மதில பாத்தீங்களா, பாத்தீங்க அப்படி அப்படி கொஞ்சம் கண்ண அப்படி திருப்புங்க எங்க கரூர் பக்கம் அப்படின்னாரு. ஆடாடா ஒவ்வொரு வீதியிலையும் மாளிகை விண்ணில் தூடும், எல்லாம் பெரிய மாளிகைகளா கட்டப்பட்டிருக்கு. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்வில்லை. ஆடாடாடாடா திருமறை தமிழ் அல்லவா, சிதம்பரத்தை பத்தி ஞானசம்பந்த பெருமான் பூதாமூர்த்தியில் பாடினா நல்லா அருமையா, செல்வ நெடுமாடம் சென்று சேன் ஓங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற.

0: செலுத்தும் செல்வம் செல்வனி. இந்த ஒரு பாட்டுல கொட்டி இருக்கிறது, கொட்டியே வச்சிருக்கிறது சிவம். இப்படி எல்லாம் மாளிகை நிறைவின் சூழும் தூமணி வாயில் சூழும் ஒவ்வொன்னா கலைச்சு காட்டார். மதில பாத்தீங்களா, கரூர் மதில் ரொம்ப அருமையா இருக்குதுங்க. இவ்வளவு உயரம் ஏப்பா, தஞ்சாவூர் ஜில்லான்னு சொன்னா எம்மா உயரம் எம்மா உயரம் ஏப்பா அப்படி இருக்கு. அதுல மேல எல்லாம் என்ன தவழுது பாத்தியாப்பா, மேகங்கள் தவழுது அப்படியே இருக்கு, அப்படியே கொட்டி விடும் மழை. உள்ளே பார்த்தால் மாளிகை நிறைவின் சூழும் பார்த்தா ஒவ்வொன்னு மூணடுக்கு அஞ்சடுக்கு எட்டடுக்கு மாடிகளையா இருக்கு. அடுத்தது என்ன சொல்லுது, தூமணி வாயில் சூழும் தூமணி வாயில் சூழ்ந்த. இதோ இப்பொழுது மாளிகை பாக்குறீங்களே, அந்த மாளிகையினுடைய வாயில் எப்படி இருக்குன்னாரு, கண்ணை பறிக்குது போங்க, கண்ணை பறிக்குது. ஏன், வெறும் மரத்தினால அல்ல செங்கலால் அல்ல மணிகளால செய்யப்பட்டிருக்கு, அழகுபடுத்திருக்கு மணிகளால். அதனால நவரத்தனங்கள் அப்படியே அந்த வாயில் கதவுல அப்படியே சூடுதான், பல பல பல பலன்னு இருக்கு. தூமணி வாயில் சூடும் சோலையில் வாசம் சூடும் பார்த்தார். இதோ பக்கத்துல சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும், எங்க கருவூருக்கு பக்கத்துல சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும், சுற்றுச்சூழல் ஒரே சோலைகள் சோலைகள். அந்த சோலைகள்லாம் எப்படி இருக்கும், சோலைகளில என்ன இருக்கும், சோலையில் வாசம் சூடும். சோலைக்கு அழகு என்ன அப்படின்னு கேட்டா நல்ல நறுமணம் உடையதா இருக்கும், நல்ல மலர்கள் அப்படியே குலுங்குது, அதனால நறுமணம் அப்படியே மிக்க இருக்கு.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட்பயன், தலைப்பு மூன்றாம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இன்றைய திருவருட்பயன் சிந்தனையிலே மூன்றாவது அதிகாரத்தை சிந்திப்பதற்கு குருவர்கள் பாடித்துள்ளது. இருள்மல நிலை என்பது மூன்றாம் அதிகாரத்தினுடைய தலைப்பு. சைவ சித்தாந்தத்திலே ஆணவ மலத்தை இருள் என்று உவமை கூறி விளக்குவர். அதாவது புற இருள் எவ்வாறு கண்ணுடைய காட்சியை மறைக்கின்றதோ அதுபோல ஆன்மாவினுடைய அறிவு விளக்கத்தை ஆணவ மலம் மறைக்கின்றது. எனவே சைவ சித்தாந்தத்திலே திருவருளை ஒளி என்று சொல்வதும் ஆணவ மலத்தை இருள் என்று சொல்வதும் வழக்காக உள்ளது. ஆகையினாலே இருள்மல நிலை என்ற இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆணவ மலத்தை பற்றி விளக்கம் தருவது இந்த அதிகாரம் என்ற உண்மையினை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை நாம் பார்க்கும் பொழுது இறுதி குரட்பாக்களிலே ஆணவ மலத்தை மட்டுமல்லாது கண்மலத்தை பற்றியும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. உலகத்திற்கு முதல் காரணமாக விளங்கக்கூடிய மாயாமலத்தை பற்றியும் விளக்கம் கொடுக்கப்படும். எனவே இந்த மூன்றாம் அதிகாரம் மும்மலங்களையுமே விளக்குவதுதான். ஆயினும் மும்மல நிலை என்று பெயர் வழங்காமல் இருள்மல நிலை என்றே பெயர் வைத்திருக்கின்றார்கள். அதனை நாம் சிந்தித்து உணர வேண்டும். இலக்கண கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது தமிழ் இலக்கண மரபினை அடியொற்றித்தான் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் இவ்வாறு இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது நாம் நன்கு உணரலாம். தொல்காப்பிய சொல்லதிகாரத்திலே ஆசிரியர் தொல்காப்பியர் சூத்திரத்திலே குறிப்பிடுவார், தெரிவு வேறு கிடத்தல் தகுதியும் பன்மையும் உயர்தினை மறங்கிடும் அகிரினை மறங்கிடும் என்று சொல்வார். அதற்கு நாம் சேனாவரையர் போன்ற சிறந்த உரையாசிரியர் உரையின் பிறகு கொண்டு காணும் பொழுது ஒரு பகுதிக்கு பெயர் கொடுப்பது என்பது அந்த பகுதியிலே சிறந்துள்ள பொருள்களை வைத்து பெயர் கொடுக்கலாம், அல்லது அந்த பகுதியிலே பெரும்பான்மையும் என்ன பொருள் உள்ளதோ அதை வைத்துக் கொடுக்கலாம். தென்னந்தோப்பு என்று அழைக்கின்றோம், எடுத்துக்காட்டாக தென்னந்தோப்பு என்று சொல்கின்றோம் என்றால் அங்கு தென்னை மரம் தவிர வேறு சில மரங்களும் இருக்கலாம், வேறு மரங்கள் இருக்கக்கூடாது என்பதில்லை. ஆனால் மற்ற மரங்களை விட தென்னை மரமே அங்கு சிறந்த ஒரு மரமாக விளங்குவதனாலே அதை தென்னந்தோப்பு என்று அழைக்கலாம். அல்லது மற்ற மரங்களை விட தென்னை மரங்கள் அங்கு அதிக எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக தென்னை மரங்கள் இருப்பதனாலே அதை தென்னந்தோப்பு என்று அழைக்கலாம். எனவே பெரும்பான்மை பற்றியும் அதைத்தான் பன்மை பற்றியும் சொன்னார். பன்மை பற்றியும் சொல்லலாம், தகுதி பற்றியும் சொல்லலாம். ஒரு தெருவை காட்டி இதுதான் மந்திரி தெரு என்று சொன்னால், அங்கே ஒரு மந்திரி அந்த தெருவிலே, மந்திரியுடைய வீடு அந்த தெருவிலே உள்ளது, எனவே அது மந்திரி தெரு என்று சொல்கின்றோம். ஆனால் அவருடைய வீடு மட்டும் அங்கு இருப்பதில்லை, மேலும் பல வீடுகளும் இருக்கின்றன. அப்போ அவருடைய பெயரை மட்டும் சொல்லி அந்த தெருவை அழைப்பது ஏனென்றால் அது தலைமை பற்றி. ஏனையோரை விட மந்திரி தலைமைப்பாடு உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், பொறுப்பு உள்ளவர். எனவே அந்த தலைமை பற்றி அவருடைய பெயரை சொல்லி அன்னாருடைய தெரு என்று தெருவை அழைக்கின்றோம். அதுபோலத்தான் ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று மலங்களை பற்றியுமே இந்த அதிகாரத்திலே ஆசிரியர் விளக்கியிருந்தாலும், பெரும்பாலான குரட்பாக்களிலே ஆணவ மலத்தை பற்றிய விளக்கம்தான் காணப்படுகிறது. எனவே அந்த பன்மை பற்றி இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் வைத்தார். மேலும் தலைமை பற்றியும் சொல்லலாம். ஏனென்றால் கண்மமும் மாயையும் உண்மையாக நோக்கும் பொழுது அவை மலங்கள் என்று சொல்லக்கூடியவை அல்ல. இதை சிவபிரகாசத்திலே தெளிவாக கூறியுள்ளார். இதே நூலாசிரியர் தான் சிவபிரகாசம் சொன்னது. மேலும் அந்த குருபரம்பரையிலே வந்த நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி மாணாக்கராகிய மூன்றாவது வட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகளும் தம்முடைய பண்டார சாத்திரங்களிலே அருமையாக கூறியுள்ளார்கள். அதாவது கண்மமும் மாயையும் எப்படி என்று கேட்டால், உயிரானது ஆணவ மலத்தினாலே பிணிப்புண்டு அந்த ஆணவ மலம் செய்கின்ற அந்த மயக்கத்திற்கு உட்பட்டு உயிர் அப்படி பசு என்று அந்த உயிர் நிற்கும் பொழுது, உயிருக்கு பசுங்கிற பேர் ஏன் வந்தது? ஆணவ மலத்தினாலே பிணிப்புண்டு இருக்கும் போதுதான் பசு. முத்தியடைந்த உயிரை பசு என்று வழங்குவதில்லை. ஆணவ மலத்தினாலே பிணிப்புண்டு அறியாமையில் கிடப்பதனாலோ அல்லது உலகத்திலே பிறவி எடுத்து சிறிதளவு மட்டுமே ஆணவ மலம் நீக்கம் பெற்று எஞ்சியுள்ள ஆணவ மலம் பல்வேறு மயக்கங்களை உண்டு பண்ண அந்த மல மயக்கத்திலே இருக்கின்ற உயிர்கள் இருக்கின்றனவே அவற்றை தான் பசுன்னு சொல்றோம். அப்போ உயிரானது ஆணவ மலத்தின் வழி நிற்கும் பொழுது இந்த கண்ம மாயைகளும் மலமாக விளங்கி உயிரை பந்திக்கும். உயிரானது ஆணவ மலத்தினின்றும் நீங்கி முத்தி அடைந்து விட்டது என்றார், சிவபெருமான் திருவடியை சேர்ந்து விட்டது என்றார், அந்த உயிர் சீவன் முத்தனாக விளங்கும். அதாவது இந்த உலகத்திலே இருக்கும் வரை சீவன் முத்தனாக விளங்கும். அப்போ அந்த சீவன் முத்தர்களும் நாயன்மார்களும் அவர்களும் செயல்களை செய்கின்றார்கள். வினை என்பது செயல்தானே, அவரும் செயல்களை செய்கின்றார்கள். ஆனால் அந்த செயல்களை நாம வந்து கண்ம மலம்னு சொல்வதில்லை, மாயா மலம் அவர்களை எதுவும் செய்வதில்லை. அப்பர் பெருமான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார்கள் சமணர்கள், ஒண்ணு நடக்கல. ஏன்னா அந்த மாயாமல பந்தம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த உலக இன்ப துன்பங்கள்லாம், மாயாமல பந்தம் நீங்கியவர்களுக்கு கிடையாது. அப்போ ஆணவ மல பந்தத்திலிருந்து உயிர் நீங்கிவிட்டது என்றால் அப்புறம் கண்மத்தாலையும் மாயையாலையும் இந்த உயிரை எதுவும் செய்ய முடியாது. கண்மமும் மாயையும் உயிர் எப்படி இருக்கிறதோ அப்படி நிற்கும். உயிர் ஆணவ மலத்தின் வழி நின்றால் கண்ம மாயையும் ஆணவ மலத்தின் வழி நின்று ஆணவத்தை போலவே அந்த கண்ம மாயையும் மலங்களாக விளங்கும். அப்படி இல்லாமல் உயிர் ஆணவ சார்பை விடுத்து திருவருட்சார்பை மேற்கொண்டு விட்டால் கண்ம மாயைகளும் திருவருள்மயமாகவே விளங்கும். இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே உள்ள மிக முக்கியமான கருத்து. ஆகையினாலே மும்மலங்களிலே தலைமை எதற்கு உள்ளது என்றால் ஆணவத்திற்கு தான். ஏனைய கண்ம மாயைகளை கூட மலம் என்ற நிலையிலே வைப்பது இந்த ஆணவ மலம் தான். ஆகையினாலே அந்த தலைமைப்பாடு பற்றியும் கண்ம மாயைகளிலும் உயிருக்கு பெரும் பகையாக விளங்குவது இந்த ஆணவ மலம் தான். எனவே தீயவற்றிலே தலைமையான தீய பொருள் ஆணவ மலம். ஆகையினாலே அந்த தலைமை பற்றியும் இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் வைத்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே நம்முடைய ஆதின வெளியீட்டிலே நிரம்பாளகி தேசிகருடைய உரையோடு சைவ திரு வச்சிரவேல் முதலியார் அவர்களுடைய விளக்க குறிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலும் நம்முடைய வச்சிரவேல் முதலியார் அவர்கள் இந்த தலைப்பு இருள்மல நிலைங்கிற தலைப்பு சிறப்பு பற்றியும் வந்தது, பெரும்பான்மை பற்றியும் வந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். இந்த முதற் குறளிலே மிக அருமையாக சொல்கின்றனர். நாம் குரல் வெண்பாவிலே சொல்லியிருக்கின்ற பாங்கு இருக்கின்றதே மிக தனிச்சிறப்பானது. இதிலே நம்முடைய ஆச்சாரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஒவ்வொரு சித்தாந்த செய்தியையும் வழங்கும் முறை இருக்கின்றதே மிகச்சிறப்பானது. உள்ளத்தை கவர்ந்து இழுக்கக்கூடியது. உலகியல் தொடர்பான விஷயங்கள் தான் உள்ளத்தை கவர்ந்து இழுக்கும்னு நாம கேள்விப்பட்டு வருகின்றோம். உலகியல் இலக்கியங்களை படிக்கும் பொழுது, கற்பனை கலந்த காவியங்களை படிக்கும் பொழுது அப்படியே உள்ளத்தை அது அள்ளிக்கொண்டு போய்விடுகின்றதே என்றெல்லாம் பேச கேட்கின்றோம். ஆனால் சித்தாந்த செய்திகளையும் அப்படி நம் உள்ளத்தை கொள்ளை கொண்டு சித்தாந்தத்திலே தீராத சாகத்தை நம்மிடம் ஏற்படுத்துகின்ற வகையிலே மிக அற்புதமாக உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் வழங்கியிருக்கும் முறை நினைந்து போற்றத்தக்கதார். ஆணவ மனத்தை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் என்ற முதற் குரட்பாவை பார்த்தோம் என்றால், அது மிகவும் வித்தியாசமான முறையிலே அதே சமயத்தில் மிகவும் நயமான முறையிலே அமைந்துள்ளது. இந்த ஆணவ மனத்தை

அப்படி இருப்பதனால்தான் சைவ சித்தாந்தம் பேசுவோருக்கு பரப்புவோருக்கு இன்றியமையாத கடமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. என்னவென்றால், யாருமே மற்ற யாருமே சொல்லாத இந்த ஆணவ மலம் என்ற கருத்தினை சைவ சித்தாந்தம் சொல்கின்றதே. அப்ப பிறரும் ஆணவ மலம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே, அதாவது எதை நான் பிடிச்சதுதான் அப்படின்னு இருப்பவர்களை எதுவும் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது, அவர்களை விட்டுவிடலாம். அதாவது இது சரியா தவறா என்று பகுத்து ஆராய்ந்து சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த ஆணவ மலம் என்ற ஒன்று இருக்கின்றது, இருக்கத்தான் செய்கின்றது என்று அவர்கள் உள்ளத்திலே நன்றாக பதிகின்ற வகையிலே, ஆணவ மலம் உள்ளது என்று நிலைநாட்ட வேண்டிய அனுமான அளவையின் துணை கொண்டு நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு சைவ சித்தாந்திகளுக்கு மிகவும் உள்ளது. ஏன்னா காட்சி அளவையினாலே ஐம்பொறிகளில் ஏதாவது ஒரு பொறிக்கு புலப்படுகின்ற வகையிலே ஆணவ மலத்தை காட்டிவிட முடியாது. ஆகம அளவை என்று சொன்னால் சிவாகமங்களிலே ஆணவ மலம் சொல்லப்படுகின்றது, எனவே ஆணவ மலம் உண்டு என்று சொன்னால் அதை சைவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். சிவாகமங்களை பிரமாண நூலாக ஏற்றுக்கொள்ளாத பிற சமயங்கள் ஆகம அளவையை வைத்து உடன்பட மாட்டார்கள். ஆகவே யாவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அனுமான அளவையின் துணை கொண்டு கருதல் அளவை என்று சொல்வார்களே, அந்த அனுமான பிரமாணத்தின் துணை கொண்டு ஆணவ உண்மையினை, ஆணவ மலத்து உண்மையினை சாதிக்கின்ற பொறுப்பு சைவ சித்தாந்திகளுக்கு உள்ளது. அதனை நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் சந்தான குரவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையினை கையாண்டுள்ளார்கள். அதிலே திருவருட்பயனிலே நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் கையாண்டுள்ள முறை அதி அற்புதமானதா. முதல் குரட்பாவிலே ஆணவமலத்தை ஆணவ மலம் என்று சொல்லவே இல்லை, அல்லது உவமை ஆகு பெயராக இருள் மலம் என்று எதுவுமே சொல்லவில்லை. அதை தவிர அந்த சைவ சித்தாந்தத்திலே பேசப்படுகின்ற இந்த ஆணவ மலம்ங்கிற கருத்தை தவிர மற்ற எல்லா கருத்துகளையும் முதல் குரட்பாவிலே சொல்கின்றார்கள். என்ன, சைவ சித்தாந்தத்திலே பிறவி பேசப்படுகின்றது, முத்தி இன்பம் பேசப்படுகின்றது, திருவருட் சக்தி பேசப்படுகின்றது. இந்த மூன்றையும் தான் முதல் குரட்பாவிலே வைக்கின்றார்கள். பிறவி என்பது சைவ சித்தாந்திலே துன்பம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. பிறவியை சைவத்தில் இன்பம் என்று சொல்லவில்லை. ஆர்த்த பிறவி துயர்கட திருவம்பாவை சொல்கின்ற ஆர்த்த பிறவி துயர்கட, பிறவியிலே உள்ள துயரங்கள் இல்லை, பிறவியே துயர் என்று சொல்லியிருக்கின்றார்கள் திருவம்பாவையில். ஏன்னா நம்ம ஆர்த்து இருக்கின்றது, அது நம்மை பிணித்திருக்கின்றது, கட்டி இருக்கின்றது. நம்மளை ஒரு பொருள் கட்டி போட்டா அந்த பொருள்ல வந்து இது அது இன்பம்னு நம்ம எப்படியா சொல்ல முடியுமா? நம்முடைய சுதந்திரத்தை தடை செய்யும் வகையிலே நம்மை ஒரு பொருள் நன்கு கட்டி போட்டுகின்றது என்றால் அந்த பொருள் நமக்கு துன்பமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஏன் பிறவி வந்து துயரம் என்பதையும் சொல்லிட்டார், ஆர்த்த பிறவி என்று சொல்லிவிட்டார்கள். நம்மை ஆர்த்திருக்கின்ற பிறவி, பிணித்திருக்கின்ற பிறவி, அது துன்பம் துயரம் என்றார்கள். ஆர்த்த பிறவி துயர் கெடுவதற்காக நாம வந்து யார சிவபெருமானை ஆர்த்தால், சிவபெருமானை நாம் பற்றினால் நம்மை பற்றி இருக்கின்ற இந்த உலக சார்பு நீங்கிவிடும் என்பதை அருமையாக அந்த பாடலே திருவம்பாவை பாடலே 12வது பாடலே சொன்னார்கள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், சைவ சித்தாந்தத்திலே பிறவியானது துயரம் துன்பம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. முதல் குரட்பாவிலே என்ன சொல்கின்றார்கள் என்றால், பிறவி துயரம் இல்லை என்றோ, முத்து இன்பம் என்று ஒன்று இல்லை என்றோ, இவற்றை உதவுகின்ற துணைப் பொருளாகிய திருவருட்சக்தி இல்லை என்றோ எந்த அளவைகளாலும் சொல்ல முடியாது. பிறவி உண்டு உள்ளது, அந்த பிறவி துயரம் தான். இந்த பிறவி துயரத்திலிருந்து மீண்டு இதிலிருந்து விடுபட்டு தப்பித்து அனுபவிக்கக்கூடிய முத்தி இன்பம் என்று ஒன்று உள்ளது. இந்த பிறவியையும் வீடு வேற்றையும் வழங்கக்கூடிய திருவருள் என்றும் உள்ளது. இவற்றையெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியுமா என்று கேட்கின்றார். இல்லை என்று ஒரு காலம் சொல்ல முடியாது, எந்த வழிமுறையாலும் சொல்ல முடியாது. துயரத்தை தரக்கூடிய பிறவி உள்ளது, முத்தி இன்பம் என்று ஒன்று உள்ளது, இவற்றை வழங்கக்கூடிய திருவருள் உள்ளது, இவற்றை இல்லை என்று எந்த அளவையாலும் சொல்ல முடியாது என்று சொல்லி முதல் குரட்பாவை முடிக்கின்றார்கள். துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்றென்பது எவ்வாறும் இல். துன்றும் பவத்துயர், பவம் என்பது வடமொழி சொல், அது பிறவி என்று பொருள்படும்.
பிறவியை தருவது யார்? திருவருள் தான்.

0: எம்பெருமானுடைய திருவருள் தான் பிறவியை நமக்கு தருகின்றது. அதான் பவாய தேவாயின்மா என்று சொல்கின்றோம். சுவாமியை வந்து இந்த நாமாவளியில் சொல்லும்போது பவாய தேவாயின்மா, பவத்தை அருள்பவன் பிறவியை அருள்பவன் அவன் தான். பவன்னா சுவாமியின் திருநாமங்களே ஒன்று இருக்கின்றது. அவனுக்கு பிறவி கிடையாது, அவன் நமக்கு பிறவி அருள்பவன். சிவசங்கல்பத்தினால் தான் நாமெல்லாம் பிறவி அடைகின்றோமே ஒழிய நாமாக திட்டமிட்டு எந்த பிறவியையும் அடைந்துவிட முடியாது. அவன் வழங்கிய பிறவியிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம் அவனுடைய அருளாலே. ஆகவே பிறவியை தருவது, பிறகு அந்த பிறவி துயரம் என்று உணர்த்துவது திருவருள் தான். பிறவி துயரம் என்று உணர்ந்து தன்னையே வேண்டி நிற்கின்ற பக்குவான் மாக்களுக்கு முத்தி இன்பத்தை அருள்வதும் திருவருள் தான். எனவே துன்றும் பவத்துயரம், துன்றும் என்றால் நெருங்கிய நெருங்கிய பிறவி துன்பம் அப்படியே நம்மளை சுற்றி சூழ்ந்து நெருக்குகின்றது. இந்த பிறவி நெருங்கி செறிந்து இருப்பதுனால தான் துன்றுதல். அப்படி நம்மை நெருங்கி செறிந்து விளங்குகின்ற இந்த பிறவி ஆகிய துயரமும் இன்பும், இன்பு என்பது இன்பம், அது வீடு வேற்று இன்பம், முத்தி இன்பம். துணைப்பொருளும் இந்த பிறவியையும் முத்தியையும் அருளக்கூடிய துணைப்பொருள், அது துணை காரணமாகிய திருவருட்சக்தி. அந்த திருவருட்சக்திங்கும் போது அதுல வந்து மற்ற கண்மம் மாயை எல்லாமே அடங்கிடும். ஆகவே அந்த துணை காரணங்கள் திருவருட்சக்தி, இருவினை போன்றவை இல்லைன்னு சொல்ல, வினை இல்லாம பிறவி ஏன் வருது? ஆகவே வினையோ திருவருளோ எல்லாமே துணை காரணத்தில் அடங்கும், துணை பொருளும். இவையெல்லாம் இன்று என்பது எவ்வாறும் இல், இன்று என்றால் இல்லை, இல்லை என்பது இல்லைன்னு சொல்வது எவ்வாறும் இல், எந்த அளவுகளாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றாலும் இல்லை, இவை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை எந்த அளவுகளாலும் இல்லை. கண்டிப்பாக இவையெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆக ஆணவ மனம் உள்ளது, ஆணவ மனம் இல்லை என்று சொல்லவே முடியாதுன்னு சொன்னால் அதை பிறகு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன சொல்றார், ஐயா ஆணவ மனம்ங்கிற கருத்து இருக்கட்டும், அதை நீ உடன்படல விற்று, ஆனா நீ பிறவி துயரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உன்னால வீடு வேறு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவற்றை வழங்கக்கூடிய திருவருள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவையெல்லாம் இருக்கத்தானே செய்கின்றன. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகின்றது? பிறவி துயரத்திற்கு காரணமாக இருப்பது எது? வீடு வேற்று இன்பத்திற்கு எதிர்மறை காரணமாக இருப்பது எது? திருவருள் நமக்கு உதவி செய்கிறது, உதவி செய்கின்றது சொல்றமே, நம்மை ஒரு துன்பத்திலிருந்து காப்பாற்றணும் சொல்றமே, அந்த துன்பத்தை செய்யக்கூடிய பொருள் எது? பிறவிதான் துன்பம். ஏன் பிறக்கின்றோம், ஏன் அந்த துன்பத்தில் பிறக்கின்றோம்? வீடு வேறு இன்பம் தானே. அப்ப எல்லா உயிர்களும் தொடக்கத்திலேயே வீடு பேர் அடைந்திருக்க வேண்டியதானே? ஏன் பிறந்து பல பிறவிகளை எடுத்து பக்குவப்பட்டு ஏன் வீடு பேர் அடைய வேண்டும்? பக்குவம் ஏற்படாமல் தடுத்திருப்பது எது? அப்ப பிறவி உண்டு என்பது நாம் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. அது துன்பத்தை தரக்கூடியது பிறவி. பிறவி துன்பத்தை தரக்கூடியது என்ற அந்த அளவிற்காவது ஞானம் உள்ளவனுக்கு தான் இந்த குறட்பாவையும் சொல்கின்றார்கள் நம்முடைய ஆசிரியர். அது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. பிறவியை துன்பமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது ஞான சாஸ்திரம் சொல்வதிலே பயன் இல்லை. அதனாலதான் அந்த அப்படிப்பட்ட ஒரு பக்குவான் மாக்கள், ஆனா நான் ஆணவ மனத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆணவ மனம் ஒன்று இருக்கின்றது என்று அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு இன்னும் தெளிவு வரவில்லை. ஆனா பிறவி துயரம்னு தெரியுது, அது காரண வினைன்னு தெரியுது, திருவருள் தான் அதுல இருந்து காப்பாற்றுன்னு தெரியுது. அந்த அளவிற்கு பக்குவம் உள்ளவனுக்கு ஆணவ மனம் என்று ஒரு உள்ளது என்ற உண்மையை போதிக்கின்றார்கள், மறைமுகமாக போதிக்கின்றார்கள். அதான் அங்க சிறப்பு. பிறவி துயரம் உள்ளது என்பதை உடன்படுகின்றாய், முத்தி இன்பம் உண்டு என்பதை உடன்படுகின்றாய், துணை காரணமாக திருவருள் இருவினை எல்லாம் இருக்கின்றது உடன்படுகின்றாய். அப்ப இந்த பிறவிக்கு காரணமாக அந்த இரு வினைகளை உயிர்கள் செய்வதற்கு காரணமாக யான் எனது என்ற உணர்வோடு செய்யும் போதுதானே அந்த செயல்கள்லாம் வினைகளாகின்றன. அவன் அருளால் செய்கின்றோம் என்பதை இந்த உண்மையை உணராமல் அப்படி யான் எனதுன்னு அந்த ஒரு பொய் உணர்ச்சி தோன்றி அருள் செய்கின்ற அந்த திருவருள் செய்கின்ற உபகாரத்தை அறியாமல் இருக்கின்ற அந்த அறியாமையை செய்வது எது? அந்த அறியாமை இருக்க போய் தானே அந்த உயிர்கள் வந்து யான் எனதுன்னு உணர்வு கொண்டு வினைகளை செய்கின்றன. வினைகளை செய்வதனால அவை மேலும் மேலும் பிறக்கின்றன. ஆகவே பிறவி உள்ளது, வீடு பேறு உள்ளது, துணை பொருளாகிய திருவருள் உள்ளது என்பதை ஒத்துக்கொள்பவர்கள் ஆணவ மலத்து உண்மையும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இவையெல்லாம் இல்லை என்று எந்த வழியாலும் சொல்ல முடியாது. எனவே ஆணவ மலமும் உள்ளது என்பது இதனுடைய குறிப்பாக இந்த குரட்பா நமக்கு உணர்த்தும் கருத்தாகும். ஆணவனம் இல்லை என்றால் உயிர்கள் பிறவியாகிய இந்த துயரத்தில் விழ வேண்டிய தேவையே இல்லை. மருத்துவமனை துன்பம் தான். மருத்துவமனை ஒவ்வொரு வார்டா பார்க்கும், எல்லாம் நோயாளிகள் சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். மருத்துவமனை போய் மன மகிழ்ச்சியோடு அப்படி பொழுதை கழிப்பதற்காக யாரும் போய் இருக்கக்கூடிய இடமா? நிச்சயமா இல்லை. அது துன்பம் தரக்கூடிய இடம்தான். யாராவது ஓய்வு பொழுதை கழிக்கணும்னா மருத்துவமனையில போய் அப்படி போயிட்டு வரும் அப்படின்னு நினைக்க மாட்டார். அங்கு பார்க்க இடமெல்லாம் துன்பங்கள் தான். ஆனால் என்ன செய்வது, அந்த மருத்துவமனை தேவைப்படுகின்றது. ஏன்னா நோய் நீங்கி ஆகணும். நோயிலிருந்து விடுபடும் போது சில அப்போதைக்கு சில துன்பங்களை நாம் சகித்துக் கொண்டாலும் அது நம்முடைய நோயை தீர்த்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகின்றது. அதுபோல இந்த பிறவியானது, இந்த பிறவியாகிய துன்பத்தை எதுக்கு நமக்கு கொடுக்கணும் தேவையில்லாமல்? ஏன்னா ஆணவமாகிய நோய் நாம் நீங்க வேண்டும், அந்த நோயில் இருந்து நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கின்றார். இவ்வாறு குறிப்பாக ஆணவ மனத்துண்மையினை பரவித்த ஆசிரியர் அடுத்த குரட்பாவிலே இன்னும் சிறப்பாக சொல்கின்றார். ஏன்னா இந்த பிறவியும் துயரம்னு தெரியாமலே சிலர் அவர்களுக்கெல்லாம் ஞான சாத்திரத்தை எவ்வளவு சொன்னாலும் அவர்களால் அவர்களுக்கு அது ஈடுபாடு இருக்காது. எத்தனையோ விஷயங்களுக்கு எல்லாம் கூட்டம் கூடுகின்றது. சைவ சாத்திரங்களை கேட்பதற்கு கூட்டம் கூடவில்லை என்றால் அது காரணம் என்ன? பிறவி துயரம்ங்கிற ஒரு கருத்துக்கே இன்னவர்கள் வரவில்லை. அது பிறவி துயரம் என்பதை ரொம்ப தெளிவாக உணர்ந்து விட்டவர்கள் அவர்கள் துறவிகளாகி ஞானிகளாகி விடுவார்கள். ஆனா கருத்து அளவிலாவது உடன்பட வேண்டும் அல்லவா? அதனால் தொடக்கம் எந்த அளவு கடைபிடிக்க முடியுதோ அது அவர்கள் பக்குவம். ஆனா உண்மை சரிதான், இது பிறவி வந்து நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்லை, எப்போ நீங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கிற காலமும் இன்பம் தான் வரணும் இல்லை, துன்பமும் வரும். எனவே இதிலிருந்து விடுபட வேண்டும், அதுதான் விவேகம். மேலும் மேலும் பிறப்பதற்கு ஏதுவான வினைகளை செய்வதிலே பயனில்லை, அது துன்பத்திற்கு தான் வழி. இந்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டும், இது விடுபட வேண்டிய ஒன்று என்ற ஒரு தெளிவு, அந்த கருத்து அளவிற்காவது அந்த கொள்கை உடையவர்கள் தான் ஞான சாத்திரம் கேட்க முடியும். ஆகையினாலே பலரும் இந்த பிறவியை துயரம் என்று உணராமல் இருக்கின்றார்களே. வீடு வேறு என்ற முத்தி என்ற ஒரு பேரின்ப நிலையினையும் ஏற்காமல் இருக்கின்றார்களே. இப்ப இதை உணராமல் இருப்பதற்கும் காரணம் வேண்டும் அல்லவா? ரெண்டு வழியும் சொல்கின்றார். இவையெல்லாம் இருக்கின்றன என்றாலே ஆணவ மலமும் இருக்கின்றது என்று பொருள். பிறவி துயரம், வீடு வேறு இன்பம். ஏன்னா ஆணவ மன சார்பு இருக்க வரை பிறவி இருக்கும், பிறவியாகிய துயரம் தொடரும். வீடு வேறு இன்பம், அதுக்கும் ஆணவ மலத்துக்கும் என்ன தொடர்பு? ஆணவ மல நீக்கத்தில் தான் வீடு வேறு இன்பமே பெறப்படுது. ஆகவே ஆணவ மல நீக்கத்தின் போது வீடு வேறு இன்பம் பெறப்படுகிறது. அப்ப பிறவி இன்பம் என்றால் என்ன, வீடு வேறு என்றால் என்ன, திருவருள் என்றால் என்ன, எல்லாத்தையும் ஆணவ மலத்தோடு தொடர்புபடுத்தி தான் நம்ம சொல்ல முடியும். பிறவி என்பது என்ன? ஆணவ மலசக்தி தேயும் பொருட்டு உயிர்களுக்கு வழங்கப்படுவது பிறவி. வீடு பேர் என்பது என்ன? ஆணவ மலசக்தி நீங்கிய உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய சிவானந்தமே வீடு பேரு. திருவருள் என்பது என்ன? உயிர்களின் மலச்சக்தியை, ஆணவ மலசக்தியை போக்கி சிவத்தை அருள்வது திருவருள். அப்ப பிறவியை பற்றி சொல்ல வேண்டுமானாலும் சரி, அல்லது வீடு வேறு பற்றி சொல்ல வேண்டும் சரி, அல்லது திருவருளை பற்றி சொல்ல வேண்டும் என்றாலும் சரி, ஆணவ மலத்தோடு தொடர்புபடுத்தித்தானே சொல்ல முடிகின்றது. ஆணவ மலன் ஒன்று இல்லை இல்லை அப்படின்னா இந்த மூன்றுக்கும் வேலையே இல்லை, இந்த மூன்றும் இருப்பதில் அர்த்தம் இல்லை. ஆகையினாலே பிறவி, வீடு வேறு, திருவருள் என்ற மூன்றும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆகையினாலே ஆணவ மலமும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆணவ மலமும் உள்ளது என்று இந்த கோணத்திலே ஆணவ மல உண்மையை நிலைநாட்டிய ஆசிரியர். ஆனால் சிலர் இருக்காங்களே, அவர்கள் வந்து பிறவி துயரம்னும் ஒத்துக்கிட மாட்டாங்க, திருவருள் வீடு வேறு இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்கின்றார்கள். இதை ஒத்துக்கிட்டவன் தானே ஆணவ மலத்தையும் ஒத்துக்கிடணும், நான் இதை ஒத்துக்கிட மாட்டேன் சார் அப்படின்னு சிலர் இருக்கானே. அப்படின்னா அப்படி இந்த பிறவியை துயரம் என்று உணர முடியாத அளவுக்கு அந்த அவன் மந்தமாக இருக்கின்றான் என்றால் அந்த அறிவு மந்தத்திற்கு காரணமும் ஆணவ மலமே என்று அருமையாக சொன்னார். எத்தனையோ பேர் பிறவியை பற்றி சிந்தனை கிடையாது, அடுத்து என்ன பிறப்போ அந்த கவலையே கிடையாது. எத்தனையோ பேர் ஏதோ ஓடிட்டு இருக்கு சார் வாழ்க்கை வந்து, அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நிகழ்கால வாழ்க்கைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் உரிய திட்டங்களை திட்டத்தோடு சரி. இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்து விட்டதென்றால் இந்த ஆன்மாவுக்கு ஒரு நல்ல கதி வேண்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பவர்கள் குறைவு. ஆகையினாலே இந்த ஒரு தெளிவான சிந்தனை எல்லாம் ஏற்பட விடாமல், பிறவி துயரத்தை பற்றி அறிய விடாமல், முத்தி இன்பத்தை பற்றிய சிந்தனையே எழாமல், திருவருளை பற்றிய சிந்தனையும் எழாமல், இதை எல்லாத்தையும் மறைத்து நிற்பது எது என்றால் உலகியலுக்கு வாங்க. நம்ம முன்னால் இருக்கிற எந்த பொருளுமே இல்லாமல் எல்லா பொருள்களையும் மறைத்து தான் மாத்திரமாக விளங்குவது எது? இருள்தானே, புற இருள் தானே. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மாட்டிட்டோம், இருட்டான இடத்துல. அங்க என்னன்னு இருக்குன்னே நமக்கு தெரியாது. வலது ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், நுழையமும் அங்க கரண்ட் போயிட்டதுன்னு வச்சுக்கிடுவோமே. அவர் வீட்டுக்குள்ள இதுவரை நம்ம போனது கிடையாது, அப்பந்தான் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறோம், உடனே கரண்ட் போயிடுச்சு. இரவு நேரம் கரண்ட் போயிடுச்சு, ஒரு பொருளும் நமக்கு தெரியவில்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்தது என்றால் அப்ப அவர் வீட்டை சுத்தி பார்க்கின்றோம், பல பொருட்கள் இருக்கின்றன, மேசை, நாற்காலி, டிவி, இப்படி பல பொருட்கள் சுற்றி இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வேலைப்பாடோடு அழகாக அமைந்துள்ளன. அப்ப இவ்வளவு பொருட்களும் நாம் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச போது நம்ம பார்க்க முடியல. இவ்வளவு பொருட்களும் நம்மை சுற்றி இருந்தும் அப்ப இருள் இருந்ததுனால அந்த இருள் என்ன செய்தது? கரண்ட் போனதுனால இருள் இருந்ததுனால அந்த இருள் இங்கு இருக்கின்ற பல பொருட்களிலே எந்த பொருளையும் தெரிய ஒட்டாமல் எங்கும் தானேயாக அந்த இருள் இருந்து எல்லாவற்றையும் மறைக்கின்றது அல்லவா? அந்த தன்மை இருளுக்கு மட்டும்தானே இருக்கும். அதுபோலத்தான் பிறவி துயரத்தை பற்றிய சிந்தனை இடவிடாமல் அந்த பிறவி துன்பத்தை மறைப்பதும், திருவருளை பற்றிய சிந்தனையை இடவிடாமல் அந்த சிந்தனையை மறைப்பதும், அதுபோல் வீடு பேறு என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை பற்றி சிந்திக்கவே விடாமல் அந்த சிந்தனையும் மறைத்து, இப்படி எல்லாவற்றையும் மறைத்து உயிரை தான் உயிர் என்று கூட எண்ண விடாமல், உயிரின் அறிவை அப்படி முற்றிலுமாக மறைத்து, இப்படி எல்லாவற்றையும் மறைத்து தானாகவே எப்படி உலகப் பொருள்கள் எல்லாவற்றையும் மறைத்து எப்படி புற இருள் தானாக விளங்குகின்றதோ, அதுபோலவே இந்த மெய்ப்பொருள்கள் அனைத்தையும் மறைத்து தானாகவே மறைத்து விளங்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளதென்றால் அதுவே ஆணவ மலம் என்றார். அதனாலதான் ஆணவ மலத்துக்கு இருளை ஓமையாக சொல்கின்றார்கள். இந்த ஆசிரியர் ஆணவ மலம்னு சொல்லக்கூடிய இடம் பூரா இருள் அல்லது இருள் மலம் என்றுதான் சொல்லுவார்கள். ஆணவ மலம் பேரை நேரடியாக பயன்படுத்தவே இல்லை. அது இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு. இப்படி நம்மை சூழ்ந்துள்ள உலகப் பொருள்கள் அனைத்தையுமே புற இருள் மறைத்து தானாகவே அந்த இருள் வந்து எல்லாம் இருள் தான் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த இருள் எப்படி இந்த புற இருள் ஆதிக்கம் செய்கின்றதோ, அதுபோல பிறவி துன்பத்தையும் வீடு வேற்று இன்பத்தையும் இவற்றை அருளக்கூடிய திருவருளையும் பற்றி சிந்திக்க விடாமல், ஏன் உயிருக்கு தன்னை பற்றி கூட சிந்திக்க விடாமல், இப்படி அந்த உயிரின் அறிவிலே எந்த ஒரு சிந்தனையும் இடவிட்டாமல் அறிவு முழுதலையும் மறைத்து தானாகவே தான் மட்டுமே என்று விளங்கக்கூடிய பொருளாக இருப்பதுதான், அப்படி ஏக பொருளாக இருப்பதுதான் இந்த இருள் மலமாகிய ஆணவ மலம் என்பதை மிக நயமாக இலக்கிய சுவைபட சொன்னார். ஆணவ மலத்தை பற்றி சொல்லாமல் உலக இருளை பற்றி சொல்லிவிட்டார்கள். இதை மாதிரிதான் ஆணவ மலம் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அருமையாக சொல்லிவிட்டார்கள். முதல் குரட்பாவை ஒருவன் கேட்கின்றான், துன்றும் பவத்துயரும் பிறவி துயரமா, இன்பும் வீடு வேற்று இன்பமா, துணை பொருளும் திருவருளா இருவினையா, அப்படின்னா என்னால எதுவும் உணர முடியல அப்படிங்க. அப்படி சொல்பவனுக்கும் அப்படி சொல்பவனை கண்டு ஏனையோர் மயங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இரண்டாவது குரட்பாவோட சொன்னார். இப்படி இவன் அறியாமல் இருப்பதற்கு காரணம் ஆணவ மலம் தான். எதையுமே அறிய ஒட்டாமல் அதுவே முழுமையாக மறைத்து நிற்கின்றது. எப்படின்னா உலகப் பொருள்கள் எதையுமே அறிய ஒட்டாமல் இருள் எல்லாவற்றையும் மறைத்து அந்த இருளே ஏக பொருளாக இருக்கின்றது அல்லவா? இருளை தவிர வேறு எந்த பொருள் அப்படி எல்லாத்தையும் மறைக்க முடியும்? அது மாதிரி ஆணவத்தை தவிர வேறு எந்த பொருள் உயிர்களுக்கு அறியாமையை செய்ய முடியும்? உயிர்களுக்கு அறியாமையை செய்யக்கூடிய ஒரே பொருள் ஆணவ மலம் தான். ஆணவ மலம் இல்லை என்று இன்னும் நீ சொல்வா என்றால் யாரிடமும் அறியாமை இருக்கக்கூடாது. அறிவு இருக்கின்றது, அறிவு விளங்குகின்றது, எல்லாருக்கும் அறிகின்றோம். ஆனால் அறிவு மாத்திரம்தான் நம்மிடம் இருக்கின்றதா? அறியாமையும் கூடவே இருக்கின்றது. சொல்ல போனால் அறிவை விட அறியாமை தான் மிகுதி. தெரிந்தது கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு என்று சொல்கின்றோம். தெரிந்தது வந்து ஒரு துளிதான், தெரியாதது பெரிய சமுத்திரம் அளவு உள்ளது என்றெல்லாம் பழமொழிகள் கேட்கின்றோம். அப்ப தெரிந்தது கொஞ்சம் என்ன அர்த்தம்? அறிந்தது கொஞ்சம் தான், அறிவு நமக்கு கொஞ்சம் தான், அறியாமை தான் மிகுதி. ஆகையினாலே இந்த அறியாமையை செய்வது ஆணவமனத்தான். அதே அநயமாக சொன்னார், இருளானதன் இருளானதன்று இலது, எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். எவையும் மறைத்து ஏக பொருளாக இருப்பது இருள்தான். இருளானதன்றி இல்லது, இருளை தவிர வேறு ஒரு பொருளும் அப்படிப்பட்ட தன்மையோடு இல்லை. அது மாதிரி பிறவி துயரம், வீடுபேற்று இன்பம், திருவருள், இவை எதை பற்றியுமே அறிய விடாமல், சிந்தனையே இடவொட்டாமல் நம்முடைய அறிவை மறைப்பது ஆணவத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே ஆணவ மனம் உண்டு என்ற உண்மையை உணர வைக்கின்றார்கள். இதை வந்து பெரிது மொழிதல் அணியிலே உலக இருளை பற்றி சொல்வது மூலமாக பெற வைக்கின்றார்கள். இருளானதன்று இலது, உலக இருளாகிய இந்த பூத இருளாகிய புறையிருளை அன்றி இலது, இலது வேற எந்த பொருளும் இல்லை. எதை செய்வதற்கு? எவையும் ஏக பொருளாக நிற்கும் பொருள், எல்லா பொருளையும் மறைத்து ஏக பொருளாக இருக்கக்கூடிய பொருள் இருக்கிறதே, அது இந்த இருளை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று உலகத்தை இருளை சொல்வதன் மூலமாக ஆணவமனத்தையும் பரவித்தார்கள். அது மாதிரி பிறவி, வீடு வேறு, திருவருள், இவை எதையுமே தெரியவிட்டாமல் மறைக்கின்ற பொருள் ஆணவ மனமே என்று பரவித்தார்கள்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர் தானே வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 20.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பிரார்த்திக்கிறேன். ஞான குருவையா குருவாகிய மெய்கண்டதேவர் திருவடிகளை கீழே சுட்டி உயர்கின்றேன். உண்மை விளக்கம் தந்த பேராசிரியர் மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். குறை செய்து நமக்கு வழியை வழிநடத்துகிற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை போற்றி மருகின்றேன்.
2: மாயை விரிவுடைய அசுத்த மாயையின் ஒரு சிறு பகுதியே மாயை என்னும் முதல் தத்துவமாகும். இந்த மாயா தத்துவத்திலிருந்தே காலம் முதலிய பிற தத்துவங்கள் தோன்றும். எனவே பிற அசுத்த தத்துவங்கள் தோன்றுவதற்கு ஏற்புடையதாக பதப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியே மாயை என கூறலாம். இதனை ஒரு உதாரணத்திலே
1: வித்யா தத்துவங்களிலே முதல் தத்துவமாக மாயையை கொள்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், பிரகிருதி மாயை தத்துவமாக கொள்ளப்படுவதில்லை என்று நேற்றே சொன்னேன். அதுக்கான விளக்கங்கள் நாங்கள் மேல் நூல்கள் படிக்க படிக்க வரும். மாயையை தத்துவமாக கொண்டுதான் வித்யா தத்துவம் விரிகிறது என்பது மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரகிருதி மாயை தத்துவமாக கொள்ளப்படுவதில்லை என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்.
2: இந்த மாயா தத்துவத்திலிருந்தே காலம் முதலிய பிற தத்துவங்கள் தோன்றும். எனவே பிற அசுத்த தத்துவங்கள் தோன்றுவதற்கு ஏற்புடையதாக பதப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியே மாயை என கூறலாம். இதனை ஒரு உதாரணம் கொண்டு விளக்கலாம். இம்மண்ணுலகம் மிக பெரியது. இதன் ஒரு சிறு பகுதியே மண் எடுத்து குடம் முதலியன செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல விரிவுடைய அசுத்த மாயையின் ஒரு சிறு பகுதியே பிற தத்துவங்கள் தோன்றுவதற்குரிய தகுதி உடையதாய் மாயை அல்லது மாயா தத்துவம் எனப்படுகிறது.
1: இது நமக்கு ஒரு புதுச்செய்தி. என்னவென்றால், அசுத்த மாயையை நேரடியாக தத்துவமாக கொள்வதில்லை என்று இந்த உரையாசிரியர் சொல்லுகிறார். அசுத்த மாயையினுடைய ஒரு கூறு மாயை என்கின்ற தத்துவமாக மாறுகிறது என்கிறார். இதை நாங்கள் பதிவு செய்து கொண்டு மேலே படிப்போம். படிக்கிற பொழுது அது பற்றி ஏதாவது நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்பதையும் நினைத்து கொண்டு படிக்கலாம். மாயை என்கின்ற தத்துவம், வித்யா தத்துவத்தின் முதல் தத்துவம் ஆகிய மாயா என்கின்ற தத்துவம் மொத்த அசுத்த மாயையை குறிப்பதில்லை. அசுத்த மாயையினுடைய தத்துவங்கள் உண்டாகக்கூடிய ஒரு பகுதியை குறிக்கிறது என்று உரையாசிரியர் சொன்னதை உங்களுக்கு மனதிலே பதிவதற்காக நினைவுள்ளது.
2: அடுத்தது காலம். இம்மாயா தத்துவத்திலிருந்து முதலில் காலம் என்னும் தத்துவம் தோன்றும். இக்கால தத்துவத்தை சிறிது விளக்குவோம். காலம் என்பது இன்றி எச்செயலும் நடவாது என்பதை அனுபவத்தில் நாம் அறியலாம். எதற்கும் காலம் நேரம் வர வேண்டும் என்று மக்கள் பேசிக்கொண்டது அன்றாட நிகழ்ச்சி. ஒரு பெற்றோருக்கு திருமண வயதில் பெண் இருக்கிறாள். அக்குடும்பத்தில் செல்வத்துக்கு குறைவில்லை, அப்பெண்ணின் அழகுக்கு குறைவில்லை, அப்பெற்றோரின் முயற்சிக்கும் குறைவில்லை. ஆயினும் அப்பெண்ணுக்கு திருமணம் கூடாமலே நாட்கள் செல்லுகின்றன. எல்லோருக்கும் ஒரே கவலை. ஒரு நாள் எதிர்பாராத நிலையில் எதிர்பாராத இடத்திலிருந்து பெண் பார்க்க வருகிறார்கள். அடுத்த சில நாட்களிலேயே திருமணம் இனிதாக நடந்து முடிகிறது. இப்படி நடப்பதை வைத்துத்தான் காலம் வந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதனால் எல்லாம் இருப்பினும் செயல் நிகழ்தற்கு காலம் வேண்டும் என்பது தெளிவாகிறது. மூதுரை என்னும் நீதி நூல் இக்கருத்தை பின்வருமாறு சொல்லுகிறது. பழமரங்கள் எல்லா காலத்திலும் பூத்து காய்த்து கனிகளை தருவதில்லை. அவ்வக்காலம் வந்தால் மட்டுமே காய்த்து பழுத்து பயன் தருவதை காணலாம். அதுபோல ஒருவர் எவ்வளவுதான் முயன்றாலும் அவர் ஈடுபடுகிற செயல் அவர் நினைத்த வண்ணமே நிறைவேறி விடுவதில்லை. அதற்குரிய காலம் வரும்போதுதான் அக்காரியம் நிறைவேறும். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. இதுவரை கூறியவற்றால் கால தத்துவத்தின் இன்றிமையாமை ஒருவாறு விளங்கும். இன்னும் இருக்குங்க, ரெண்டு பத்தி
1: என்ன இருக்கா?
2: இன்னொரு ரெண்டு பத்தி இருக்கு.
1: அப்படிங்க,
2: காலம் இறந்த காலம் என்றும் நிகழ்காலம் என்றும் எதிர்காலம் என்றும் மூன்று பகுதிப்பட்டு நிற்கும். இறந்த காலம் செயலை முடிக்கும், நிகழ்காலம் செயலை நிகழ்விக்கும், எதிர்காலம் செயலை தோற்றுவிக்கும். காலம் ஒவ்வொரு பொருளிலும் வேறு வேறாக உள்ளது, மேலும் அளவால் பெரிதும் சிறிதுமாய் உள்ளது. ஒருவர் உடம்பில் காலம் நெடியதாய் இருக்குமாயின் அவர் நீண்ட ஆயுளை உடையவராகிறார். அவ்வாறன்றி அவர் உடம்பில் உள்ள காலம் அளவால் சிறியதாய் இருக்குமாயின் அதற்கேற்ப அவர் குறுகிய ஆயுளை உடையவராகிறார். இவ்வாறு பொருள்தோறும் காலம் வெவ்வேறு அளவினதாய் அமைந்து செயலை நிகழ்த்துவிக்கின்றது. காலம் சடப்பொருளே அதலின் அது தானிய செயற்பாடாது என்பதையும், இறைவனது சக்தி செலுத்தவே அது தன் காரியத்தை செய்யும் என்பதையும் நினைவிற்கொள்ளுதல் வேண்டும். இதோடு முடிஞ்சதுங்க காலம்.
1: இப்பொழுது வித்யா தத்துவத்திலே முதல் தத்துவமாகிய மாயை பற்றிய ஒரு குறிப்பை நூலாசிரியர் சொன்னார். மொத்த அசுத்தமாயையும் மாயா தத்துவமாக கொள்ளப்படுவதில்லை. மாயையினுடைய தத்துவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதிதான் மாயா தத்துவம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னார். அதை நாங்கள் பதிவு செய்து கொண்டோம். இனி அடுத்ததாக கால தத்துவம் உருவாகிறது. மாயா தத்துவத்திலே இருந்து கால தத்துவம் உருவாகிறது. இந்த கால தத்துவம் பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக மனதுக்குள்ளே சில அடிப்படைகளை உண்டாக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இந்த பொய்காட்டி பொய்யகற்றி என்ற அந்த பாடல் போலதான், அல்லது நாங்கள் முந்தி சொன்னது போல நியாயம் தூள அருந்து நியாயம் போல, சில உண்மைகள் உணர்த்தப்படுவதற்காக சில பொய்கள் பதிவாக்கப்படுகின்றன. நம் மனதிலும் புத்தியிலும் சில பொய்கள் பதிவாக்கப்படுகின்றன. அந்த படியிலே கால் வைக்காமல் அதற்கு அடுத்த படியை நாம் தொட முடியாது. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொய்காட்டியது எதற்கென்றால் பொய்யை அகற்றுவதற்காக. அதுபோல நமக்கு நம் புத்தியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு பொய் தன்மை நம் காலத்துக்கு இருக்கிறது. காலம் என்று சொன்ன உடனே நாங்கள் உடனே நம்முடைய கையிலே இருக்கிற மணிக்கூட்டை பார்ப்போம். மணிக்கூடு எங்கள் தமிழ், அது வாட்சை பார்ப்போம். அதற்குள்ளே ஓடுகிற நேரம் காலம் என்பது பற்றி ஒரு பதிவு எங்களுக்குள்ளே இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிய காலம் என்ற உடனே அது ஒன்று அதை நினைப்போம், அல்லது கலண்டரை பார்ப்போம். இந்த நிமிஷம் அல்லது வினாடி, இன்னும் சுருங்க சொல்ல போனால் கணம், நான்கு படித்திருக்கோம் ஒரு கன நேரம் என்பது என்ன சொல்லி இருக்கிறேன்,
2: கணமேயும் காத்தல் இருக்கு.
1: அது சரி, அந்த கன நேரம் என்பதற்கான அளவு என்ன?
3: ஆறு ரோஜா இதழ், தாமரை இதழ்களை கடந்து.
1: ஆமா ஆமா ஆமா, எட்டு தாமரை இதழ்களை வைத்து ஒரு ஊசியால் குத்துகிற பொழுது அது கடக்கிற நேரத்தை தான் கன நேரம் என்று சொல்கிறார்கள். அதுதான் ஒரு கணமும் உன்னை பிரிந்திருக்கிறேன் பிரிந்திருக்க மாட்டேன் என்று காதலர்கள் சொல்லுகிற பொய்களிலே அதுவும் ஒன்று. இந்த கணம் என்றதே தொடங்கி நிமிஷமாகி செக்கனாகி நிமிஷமாகி மணித்தியாலமாகி நாளாகி வாரமாகி மாதமாகி ஆண்டாகி நூற்றாண்டாகி ஆயிரம் ஆண்டு அல்லது மிலேனியம் ஆகி இப்படியே காலம் விரிகிறது. இந்த அளவிலே நம்முடைய இன்றைய கால ஆராய்ச்சியாளர்கள் காலத்தை நிறுத்தி கொள்கிறார்கள். நம்முடைய மூதாதையர்கள் காலத்தை இன்னும் விரித்து விரித்து கொண்டு போய் யுகம் என்கின்ற ஒரு கால அளவையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். யுகம் என்பது நாலு யுகங்களாக காலம் பிரிக்கப்படுகிறது என்கிறார்கள். எப்படி ஒரு நாள், ஒரு இரவு, ஒரு பகல் ரெண்டும் சேர்ந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கப்படுகிறதோ, அப்படி நாலு யுகங்களாக காலத்தினுடைய பெரும் பிரிவு பிரிக்கப்படுகிறது என்கிறார்கள். ஒரு நாளிலே இருளும் பகலும் இருக்கிறது என்ற அமைப்பிலே இருள் போக பகலும் பகல் போக இருளும் தோன்றுவது போலவே இந்த நாலு யுகங்களும் ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி உண்டாகி பிறகு முடிவுக்கு வந்து திருப்பி பழையபடி அந்த யுக விரிவு உண்டாகும் என்பது நம்முடைய புராணங்கள் சொல்லுகிற செய்தி. அதிலேயே கிருதா யுகம் இருந்தா சொல்லுங்க.
2: திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்.
1: துவார யுகம், கலியுகம் என்று இந்த நாலு யுகங்கள் சொல்லப்படுகின்றன. திருக்குறள் இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே படித்துவிட்டோம். இந்த யுகங்களினுடைய வித்தியாசம் என்ன என்று சொல்லுகிற பொழுது, தர்மம் மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டு போகும். முதல் யுகத்திலே தர்மம் நிறைந்து கிடந்து, அடுத்த யுகத்திலே இன்னும் குறைந்து, அடுத்த யுகத்திலே குறைந்து, கலியுகத்திலே தர்மம் மிக குறைந்து போய் நிற்கும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது வாழுகிற யுகம் கலியுகம் என்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற உவமை உங்களுக்கு தெரியும். ஒரு பசு நாலு காலிலே நிற்கிற யுகம் கிருதாயுகம், மூன்று காலிலே திரேதா யுகத்திலே நின்று, துவாரக யுகத்திலே ரெண்டு காலிலே நின்று, கலியுகத்திலே தர்ம பசு ஒற்றை காலிலே நிற்கும் என்பது ஒரு உவமைக்காக சொல்லப்படுகிற செய்தி. ஆகவே கலியுகத்திலே தர்மம் எப்பொழுதும் ஒரு உறுதிப்பட்டு நிற்காது என்பதை நமக்கு அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த யுக மாற்றங்கள் மிகப்பெரிய கால அளவை கொண்டன. கால அளவைகளை அளக்கிறவர்கள் தம் அறிவு செல்லக்கூடிய எல்லையிலே அளக்கிறபடியால் இன்றைக்கு இந்த யுக பிரிவு பற்றிய பதிவுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நம்முடைய யோக நிலை கொண்ட ஞானிகள் யோக காட்சியாலே கண்டபடியால் இந்த கால அளவையையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான தகுதி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாலு யுகமாக பிரிக்கிறார். இதிலே நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று கேட்டால், காலம் என்பது ஒரு சடம், மாயையினுடைய ஒரு கூறு, மாயையிலிருந்து பிறக்கிற ஒரு தத்துவம். ஆகவே அது சடம். சடத்துக்கு அறிவில்லை என்று எங்களுக்கு தெரியும். அறிவில்லாத ஒரு பொருள் ஒரு காரியத்தை சாதிக்குமா என்று ஒரு கேள்வி வரும். அறிவில்லாத பொருளுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை சாதிக்கிற ஆற்றல் வருமா என்று கேட்டால் தானாக வராது. ஆனால் யாராவது ஒருவர் அதை இயக்குவித்தால் வரும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கார் என்பது ஒரு சடம், அதுவாக ஓடாது. ஒருவர் உள்ளிருந்து ஓட்டினால் அது ஓடும். ஆகவே கால தத்துவத்திலே சில மாற்றங்கள் நம் கண்முன்னாலே நிகழ்வதை நாங்கள் காண்கிறோம். கால தத்துவத்திலே அதுக்கு முதல் நான் ஒன்று சொல்ல வேண்டும். காலம் என்று நமக்கு நம் புத்திக்குள்ளே ஒரு செய்தி, நாம் பிறந்த நாள் தொடக்கம் சொல்லப்பட்டு ஒரு வரைவு தரப்பட்டதாலே பெரும்பாலும் இதை கடக்க எங்களுடைய புத்தி கஷ்டப்படும். தத்துவ படிப்பில இருக்கிற ஒரு நன்மை, இந்த நிமிஷம் மணி வருஷம் இது அல்ல காலம் என்கின்ற உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க வரும். இது காலத்தினுடைய கூறுகளே தவிர காலம் என்பது இதை அல்ல. இதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய புத்தியிலே இருக்கிற அந்த கால விஷயத்தை உடைக்க வேண்டி வரும். அது இதுதான் காலம் என்கின்ற நாங்கள் வைத்திருக்கிற வரையறைகள் எல்லாம் உடைந்து போகிறது. அப்படி உடைந்து போகிற பொழுது இந்த காலம் என்பது என்ன செய்கிறது என்றால் சில விஷயங்களை சாதிக்கிறது. தாயிலே புளித்த மாங்காய் தனியிலே இனிக்கிறது. ஒரே பொருள் புளித்து பின் இனிக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இதற்கு என்ன நடந்தது? அதுக்குள்ள யாராவது ஏதாவது செய்யறோம்? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காலம் போனது, அவ்வளவுதான் நிச்சயம். தாயாக இருந்த மாங்காய் சில காலம் போன உடனே இனிக்கிறது. அப்போ காலம் புளித்த மாங்காயை இனிக்க பண்ணுகிறது என்ற ரகசியம் நமக்கு தெரிகிறது. முட்டையை தாய்கோழியிலும் அடகு வைத்தால் 21 நாளிலே, அடை வைத்த 21வது நாளிலே குஞ்சு வருகிறது. அப்போ என்ன தெரிகிறது? காலம் ஒரு முட்டையை குஞ்சாக்கும் என்ற உண்மை தெரிகிறது. இப்படி பல உவமைகள் சொல்லலாம். காலம் பல விஷயங்களை செய்கிறது. ஆகவே நமக்கு ஒன்று தெரிகிறது, காலத்தினாலே சில விஷயங்கள் நடக்கின்றன. மாரியாக இருந்தது கோடையாக மாறுகிறது, நல்லவனாக இருந்தவன் கெட்டவனாக மாறுகிறான், கெட்டவனாக இருந்தவன் நல்லவனாக மாறுகிறான். இதெல்லாம் கால மாற்றத்தினாலே நகர்கிற விஷயங்கள். இங்கேதான் கேள்வி பிறக்கிறது, காலத்துக்குத்தானே அறிவில்லையே, அது எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் சாதிக்கிறது என்ற ஒரு கேள்வி பிறக்கும். காலத்துக்கு அறிவில்லாத காலம் இதையெல்லாம் சாதிக்க முடியுமா என்றால், அதுல இருந்து நாம் ஒரு உண்மையை அனுமான பிரமாணமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்னவென்றால், காலத்தை வைத்து யாரோ ஒருவர் இதை சாதிக்கிறார். ஆகவே காலத்துக்கு பின்னாலே காலத்தை வைத்து இயக்குகிற ஒரு சக்தி இருக்கிறது. அது காண்டவர் என்று பெயர் வைத்தால் வேற என்ன, கத்திரிக்காய் என்று பெயர் வைத்தால் என்ன, பிரச்சனை இல்லை. அது அது ஒரு சக்தி காலத்தை வைத்து இயக்குகிறது. அதனால்தான் சடமாகிய காலத்தினாலே சில காரியங்களை சாதிக்க முடிகிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இது ஒரு அடிப்படை. ஆகவே இந்த காலம் பற்றிய இன்னொரு உண்மை சொல்லுகிறார்கள். மூன்றாக காலத்தை பிரிக்கிறார்கள். பிறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று மூன்றாக பிரிக்கிறார்கள். காலம் இப்படி மூன்றாக இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம சின்ன வயசுலே இலக்கணம் படிக்கிற பொழுது அந்த காலம் நிகழ்காலம் என்று எல்லாம் சொல்லி சொல்லி பழகி நாங்களும் உண்மையாக அது அப்படி இருக்கிறதாக, மூன்று காலம் இருக்கிறதாக நினைக்கிறோம். அப்படி அல்ல, ஒரே காலக்கூறு மூன்றாக தெரிகிறது, அவ்வளவுதான். காலம் என்பது ஒன்றுதான். பிறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் நடந்து முடிந்தவற்றை இறந்த காலம் என்பதையும், நடந்து கொண்டிருப்பதை நிகழ்காலம் என்றும், நடக்கப் போவதை எதிர்காலம் என்றும் வகுத்து கொண்டு நாங்கள் பிரித்து பார்க்கிறோமே தவிர காலம் என்பது ஒன்றுதான். இதிலே இன்னொரு ஆச்சரியமான செய்தி, முன்பும் நாங்கள் பேசிய செய்தி, நமக்கு மூன்று காலம் மூன்று காலம் என்று சொல்கிறோமே தவிர உண்மையிலே நமக்கு நிகழ்காலம் என்பது இல்லை. சாதாரணமாக மாயைக்குட்பட்டு பற்றோடு வாழுகிற எங்களுக்கு நிகழ்காலம் என்பது இல்லை. ஒன்று இறந்த காலம் அல்லது வருங்காலம் தான் இருக்கிறது. உண்மையிலே நாம் வாழுகிற வாழ்வு என்பது நிகழ்காலத்திலே தான் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? நான் இன்றைக்கு வாழ இப்பொழுது நான் படிப்பிக்கிறேன் என்றால் அது நிகழ்காலம். நிகழ்காலமே இல்லாவிட்டால் எனக்கு எப்படி வாழ்விருக்கும்? அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். நிகழ்காலமே எங்களுக்கு இல்லை என்கிறேன். நிகழ்காலம் இல்லாதவனுக்கு வாழ்வு எப்படி இருக்கும்? ஆகவே எங்களுக்கு வாழ்வே இல்லை என்பதுதான் உண்மை. எவனுக்கு நிகழ்காலம் இருக்கிறதோ அவனுக்குத்தான் வாழ்வு என்ற ஒன்று இருக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நிகழ்காலம் இல்லை என்கிறேன் என்றால், எங்களுடைய நிகழ்காலம் என்பது ஒன்று இறந்த காலமாகிக் கொண்டிருக்கிறது அல்லது வருங்காலமாக சிந்திக்கப்படுகிறது. இதுதான் எங்களுடைய நிகழ்காலம். இதை நாம் கொஞ்சம் நேர்த்து பார்த்தால் தெரியும். நிகழ்காலத்துக்கு ஒரு உண்மை உதாரணம் சொல்லுகின்ற, நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்கிறேன். வா, இது நிகழ்காலம். நான் சாப்பிடுகிறேன். நீ சாப்பிடுகிறேன் என்றது எது? ஒரு சோற்றை அள்ளுகிறாய், கையை வாய்க்கிட்டே கொண்டு போகிறாய், வாய்க்குள்ளே வைக்கிறாய், சப்புகிறாய், விழுங்குகிறாய். இது இவ்வளவும் சேர்த்து தான் சாப்பிடுகிறேன். இது ஒன்று இன்னொன்றாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்போ ஒரு பொடி சோரை வாய்க்குள்ளே வைத்து விழுங்கி விட்டாயோ அதுக்கு பிறகு அது இறந்த காலமாக போய்விடுகிறது. நீங்கள் இறந்த காலத்தை கட் பண்ணி இப்படி விட்டுட்டு, எதிர்காலத்தை வருங்காலத்தை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு இடத்துல பிடிச்சு வச்சு சொல்கிறீர்கள், நான் சாப்பிடுகிறேன். நான் சொல்லுகிற கால தத்துவ ரகசியம் உங்களுக்கு புரிகிறதா? உண்மையிலே நிகழ்காலம் இல்லை. நீங்கள் ஒரு காலத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நிப்பாட்டி இதை நிப்பாட்டி நான் இப்பொழுது சாப்பிடுகிறேன் அப்படின்னா தாய் அப்படியே இருக்க வேண்டும். என்ன இந்த சினிமாவில் என்ன ஸ்டில்ல அசையாமல்
2: ஃப்ரீஸ் பண்றது?
1: ஃப்ரீஸ் பண்றது. அப்படி அசையாம விட்டா இருக்கிறதுக்கு பேர் தான் சாப்பிடுதல். நாங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அப்ப சாப்பிடுதல் என்பது இறந்த காலமாகி கொண்டு இருக்கிறது. அதுபோல எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வருங்காலத்திலே நிற்கின்றன. அப்போ வருங்கால எங்களுடைய நிகழ்காலம் என்பது ஒன்று வருங்கால கற்பனைகள், மற்றது இறந்த கால செயல்கள். இது ரெண்டும் தான் எங்களுக்கு நிகழ்காலம் என்பது எங்களுக்கு ஒன்று இல்லை. எவனுக்கு நிகழ்காலம் இருக்கும் என்றால், இதெல்லாம் சிந்தனை துளிகள், அதை வைத்துக்கொண்டு நீங்கள் எனக்குள்ளே ஏற்படுகிற சிந்தனைகள், இந்த கால தத்துவம் படிக்கிற பொழுது வந்த விஷயங்களைத்தான் நான் உங்களோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். எவனுக்கு நிகழ்காலம் வரும் என்றால், எவனுக்கு மனம் இயங்கவில்லையோ அவனுக்கு நிகழ்காலம் உண்டாகும். அந்த கரணங்களாகிய மனம், புத்தி, அகங்காரம் இயங்கு மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது எங்களுக்கு நிகழ்காலம் இல்லை. நிகழ்காலம் இறந்த காலமாகி கொண்டே இருக்கும், வருங்காலம் நிகழ்காலமாகி கொண்டே இருக்கும். இப்படியே மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்குமே தவிர நிகழ்காலம் ஒன்று நிரந்தரமாக எங்களுக்கு இல்லை. எப்பொழுது மனம் நிற்கிறதோ அப்பொழுது காலம் நின்று போகும். அதை கவனிக்க வேண்டும். நமக்கு காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலம் ஓடிக்கொண்டு காலம் நிற்க வேண்டும். காலம் நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மன ஓட்டத்தை நிறுத்த வேண்டும். அவனுக்கு காலம் நின்று வரும். யோக முயற்சியிலே ஈடுபடுகிறவர்களுக்கு இது என்ன நன்றாக தெரியும். யோகத்துக்குள்ளே உள்நுழைகிற ஆற்றல் வந்தால், நம்மை மறந்து யோகத்துக்குள்ளே உள்நுழைகிற ஆற்றல் வந்தால் அது கலைந்து வெளியிலே வருகிற பொழுது நேரம் போனது தெரியக்கூடாது, தெரியாது. சில பேர் சொல்கிறார்கள், நான் இன்றைக்கு மூன்று மணித்தையாலும் யோகமாக இருந்தேன் என்றால் அவர் அதை நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறார் என்று அர்த்தம். எவ்வளவு மணித்தையாலும் போனது என்று அவருக்கு தெரியவே கூடாது. அப்போ என்ன ஆகியிருக்கிறது என்று கேட்டால், மனம் நின்று விட்டது, காலம் நின்று விட்டது. எங்களுக்கு யோக பயிற்சி இல்லை, இந்த உதாரணம் எல்லாம் விளங்கவில்லை என்று சொன்னால் ரொம்ப சுலபமான விளக்கம் சொல்கிறேன். சைவ சித்தாந்தத்தை ஒரு மணித்தாலம் படித்தால் அது பத்து மணித்தாலம் படித்த களைப்பை தருகிறது என்று சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு மணித்தால வகுப்பு பத்து மணித்தாலம் கூட ரொம்ப இழுக்கிறது. இதே இது ஒரு காதலன் காதலியோடையோ காதலி காதலனோடையோ உட்கார்ந்து கதைத்தால் பத்து மணித்தாலம் கதைப்பது ஒரு மணித்தாலம் கூட இருக்கிறது. நான் சொல்வது புரிகிறதா? சில விஷயங்கள் நமக்கு மனம் பதியாத போது கொஞ்ச நேரம் அதிக நேரமாக தெரிகிறது, அதிகிற பொழுது அதிக நேரம் கொஞ்ச நேரமாக தெரிந்துவிடும். சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியாரோடோ பறவையாரோடோ வாழ்கிறதை பற்றி சேர்க்கலார் சொல்லுவார். அதுக்கு அவர் சொல்லுகிற உதாரணங்கள், அவருடைய கூடல் காலம், கூடல் காலத்திலே வருஷங்கள் நிமிஷங்களாக கழிந்தனவா? கூடல் காலம் என்பது அவர்கள் சேர்ந்து இருக்கிற காலத்திலே வருஷங்கள் நிமிஷங்களாக கழிந்தன. பல காலம் இருந்து விட்டு என்ன டக்குண்டு போறீங்களான்னு பாருங்க. காதலன் வந்து மனிதால கணக்குல உட்கார்ந்து பேசிவிட்டு இனி போகவா என்று கேட்டா இப்பதானே நீங்க போகலாம் என்றா அவளுக்கு அந்த நேரம் போனதே தெரியவில்லையே அர்த்தம். அதை சொல்லுறார் சேர்க்கிறார், கூடல் காலத்திலே வருஷங்கள் நிமிஷங்களாக கழிந்தன, கூடல் காலத்திலே நிமிஷங்கள் வருஷங்களாக கழிந்தன. கோவித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவன் கோவித்துக் கொண்டிருந்தான், இவ்வளவு நேரம் என்னோட கோவித்துக் கொண்டிருக்காட்ட அவள் கவலைப்படுகிறான். அப்போ மனப்பதிவுதான் நேரத்தை நிறுத்துவதும் ஓட்டுவதும் என்ற ரகசியம் தெரிகிறது. எவனுக்கு மனம் நிற்கிறதோ அவனுக்குத்தான் நிகழ்காலம் வரும். அதனாலே யோகிகளுக்கு மட்டும்தான் நிகழ்காலம். எங்களுக்கு நிகழ்காலம் என்பது பொய், ஒரு கற்பனை. நிகழ்காலம் என்பது நாங்கள் நிறுத்தி வைத்து ஒரு செய்கிற ஒரு விஷயமே தவிர உண்மை இல்லை நிகழ்காலம் எங்களுக்கு. ஆகவே நிகழ்காலம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலம் என்ற ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தான் நிகழ்காலம் என்ற ஒன்று உண்டு. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் முதலியவற்றினுடைய அசைவு நிற்க வேண்டும், சித்தம் மட்டும் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த காலத்தை கடக்கிற சக்தி வரும். இது காலம் பற்றிய இன்னொரு சிந்தனை. இன்னொன்று சொல்லுகிறேன், காலத்தை பற்றிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகத்துக்கு ஆன்மாவாகிய நாங்கள் தயார் பண்ணப்பட்டு நித்யா தத்துவங்கள் எல்லாம் இறைவன் எங்களுக்கு பொருத்தி இயங்குகிற தகுதியை தந்து, ஆன்மாவுக்கு இயங்குகிற சக்தியை தந்து, பிரகிருதி மாயிலே செலுத்தி கனுகர்ண புவன போகங்களை தந்து உள்ளே அனுப்பிவிட்டான். நாங்களுடைய அனுபவம் பெறுவதற்காக உள்ளே அனுப்பிவிட்டான்.
0: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: தபம்தான் நமக்கு தகுதியை தருகிறது என்பதை முதல் பகுதியில் சொல்கிறார். ஏன்னா நமக்கு இந்த பெரிய புராணத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்க பிறக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னாரு, மாதவம் செய்த தென்திசை. அப்போ அந்த தவம் தான், அவர் ஒண்ணும் தப்பு செய்யல, இவன் செஞ்ச தவம் அவர் இங்க எழுதிட்டு வந்துடுது, விளங்குதான். எனவே மருவிய தவத்தான் மிக்க என்பார். அந்த ஊரே மருவிய தவத்தான் மிக்க பதி என்பார். எனவே அது மாதிரி இந்த சுந்தர இவருக்கு அப்பர் சுவாமிகளுக்கு அவர் தர்மசேனராய் இருந்தார் இல்லையா. இங்க அந்த திருவாளன் திருநீரு பெருவாழ்வு வந்ததுன்னு வந்தாச்சுதா. அப்போ அந்த பெருவாழ்வை தந்தது எது? திருவாளன் திருநீரு. திருநீரு மாத்திரம் பயன் அளிக்காது, மந்திரம் இல்லையா, ஔஷதம் சொல்றமா இல்லையா. அப்போ குளிகை இருக்கு, இதையெல்லாம் கொடுப்பவன் எப்படி இருக்கணும்னு இருக்கா இல்லையா. எந்த முறையில கொடுக்கானோ அது தந்தாப்புல அனுபானம் என்ன சொல்றோம், அனுபானம் எப்படி எதோட சேர்த்து மருந்து ஒரு ஆற்றல் இருந்தாலும் எதோட சேர்த்து கொடுக்கப்படுகிறது இல்லையா. அதனால அதை கொடுத்தவர் யாரு, தூண்டு தவ விளக்கு என்ன சொல்றாரு, அது தவத்தின் விளக்கு என்கிறார். தவம் விளங்கி நிற்கிறதுங்கிறாரு யார்ட்ட, திலகவதியார். விளங்குதா, திலகம் நானது என்னையா பொட்டா வெற்றி சின்னம். திலகம்னா அழகுன்னு அர்த்தம். திலகம்னா என்னது அழகு. திலகன் அப்படின்னா அழகன் அர்த்தம், பொட்டன்னு அர்த்தம் இல்ல, விளங்குதா? அப்போ அழகு ஆன்மா அறிவு விளக்கம்தான். எனவே அந்த அறிவு விளங்கியவர், அதனால என்ன சொன்னாரு, திலகவதி. திலகவதி எனவே ஞானம் வதிபவர், அழகான பேரு. எனவே அவர் கையால கொடுத்தா, திருவாளன் நீரை கொடுத்தா நீர் கண்டிப்பா அது பயன் அளிக்கத்தான் செய்யும், விளங்குதா? எனவே இங்க கண்ணப்பரை சொல்லும் போது வேடர்குல பெருந்தவத்தால், வேடர்குல பெருந்தவத்தால் வந்து இல்லையா, கொள்கையின் உண்பர் மேலார், கொள்கையில உண்பர் மேலார் என்கிறார். எனவே அதனால இப்போ இந்த திருநாளை போவாரை சொல்லும் பொழுது அவர் மெய்ப்பறிவு சிவன்கடற்கே விளைத்த உணர்வோடும் வந்தார். அப்ப முன்னால செஞ்ச தவத்தினால அங்க ஒண்ணும் செய்யல, வரும்போதே மெய்ப்பறிவு சிவன்கடற்கே அப்படின்னு அங்க ஏகாரம். அப்படி விளைந்த உணர்வு, எப்படிப்பட்ட வினைவா, விளைந்த உணர்வு, உணர்வு லேசுப்பட்ட உணர்வு இல்லை, விளைந்த உணர்வோடு வந்தார் என்று சொல்கிறார், விளங்குதா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன காரணம், தவம், காதலால் தேடியும் முன் காணேன், தவத்தால் உமை கண்டேன். இப்போ பெருமானை கண்டாரு, எதுன்னு சொல்றாரு, தவந்தான். இப்போ தவந்தான் அங்க பெருமானை காட்டிற்று. இப்படி எத்தனையோ சொல்றாரு, ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம், எத்தனை எத்தனையோ பாட்டு இருக்கு இல்லையா. எனவே தவத்தான் கதிதான், தவத்தான் கதிதான் மதிவார் சடைமேல் என்று சொல்கிறார். எனவே அந்த தவம் இல்லாதபடி என்ன இல்லை, தவமிக்கவரே தலையாய வேடருங்கிறார், விளங்குதா? எனவே நமக்கு தவம்தான் பெருமானை ஞானத்தை உதவுவதற்கு வரச் செய்யும் என்பதை இங்க முதல் பகுதியில் சொல்கிறார். அடுத்த பகுதியில் என்ன சொல்றாருனா, சரி இப்போ இவன் தவத்தை செஞ்சாச்சு, தவத்தை செஞ்சாச்சு, குரு வந்தாச்சு, குரு வந்தாச்சு. இப்போ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, சரியா வந்துட்டு போறாங்க, குரு வந்துட்டு போறான், அது ஏன் கடவுள் கடவுள் அங்க சிவபெருமான்னு சொல்லிட்டு கிடக்க இல்லையா அப்படிங்க இல்லையா. அதனால இப்ப ரெண்டாவது பகுதி என்ன சொல்றாரு, இவ்வான்மாக்களுக்கு தம்முதலே குருவாய், தம்முதலே குருவாய் வரும் என்றது என்கிறாரு. அதான சொல்றாரு, அப்போ இந்த ஆன்மாக்களுக்கு யாரு வரணுமா குருவா, தம் முதலே நம்முடைய தலைவனே வரணும், வேற யார் வந்தாலும் பயனில்லை. என்ன பயனில்லை, ஞானத்தை விளக்க முடியாது, ஞானத்தை விளைவிக்க முடியாது என்பது இரண்டாவது பகுதி. இரண்டாவது பகுதி, இனி இவ்வான்மாக்களுக்கு தமது முதல்தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது இல்லையா, முதல்தானே என்று அங்க ஏகாரம் தேற்றம், அது இறந்தது தழுவியதும் கூட. எனவே அந்த முதல் தான் வரணும், வேற யாரும் வர வந்து கொடுக்க முடியாது. குருவுமாய், குருவுமாய்ங்கிறது அது இறந்தது தழுவியது, குருவுமாய் உணர்த்தும் என்றது, அவன்தான் வந்து உணர்த்தணும் ஞானத்தை, அது மேற்கோடு இல்லையா. அதுக்கு என்ன ஏது சொல்றாரு, அவன் அந்நியமின்றி சைதன்ய சுரூபியாய் நிற்றலான் அப்படின்னா என்ன, மற்ற எவர் வந்தாலும், மற்ற எவர் வந்தாலும் அவரெல்லாம் நமக்கு வேறானவர். எவர் எந்த செவர் வந்தாலும் சரிதான், அவங்க அவங்கெல்லாம் யாரு, நமக்கு வேறானவர் தான், விளங்குதா? இவர் ஒருவன் தான் நம்முடைய அறிவிலேயே இருப்பவர், உடனாய் இருப்பவர், அவர் ஒருவரே. அப்போ அவர் வந்தாதான் நம்முடைய தன்மையை அறிந்து மருந்து கொடுக்க முடியும், விளங்குதா? எனவே அங்க அவன் அந்நியமின்றி, அந்நியம் இன்றி சைதன்ய சொரூபியாய் நிற்றலாம், நிற்றலான நின்ற காரணத்தால், அப்படி நிற்கின்ற காரணத்தால் எவன் நம் அறிவிலேயே இருக்கிறானோ அவன் ஒருவன்தான் நம்முடைய அறிவின் நோயை அறிந்து பக்குவம் அறிந்து அதற்கு மருந்து கொடுக்க முடியும். அறிவின் வேறாய் நிற்பவர்களெல்லாம் கொடுக்க முடியாது என்பது காரணம் சொல்கிறார். அப்போ இந்த கருத்துல, இந்த கருத்துல உங்களுக்கு என்ன தடை? இதுல என்ன தடை இருக்கு சொல்லுங்க. என்ன தடை வருது இதுல? ஒருத்தரும் சொல்ல மாட்டீடா. ஏன் அப்படின்னா, இதுல என்ன தடை வருது அப்படின்னா, இப்போ இரண்டு விதமான தடைகள், இரண்டு விதமான தடைகள் எழுகின்றன. இரண்டு விதமான தடைகள் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, முதல் தடை எழுப்புபவர்கள் ரெண்டு பேரு, சாங்கியர் நையாயிகர். அவங்கெல்லாம் யாரு? நையாயிகர்னா, நையாயிகர் அப்படின்னா அவன் தர்க்க நூலார், தார்க்கீகர். அவர் யாரு? தர்க்க வல்லவர், வல்லுனர். இன்னொரு சாங்கியர் என்பவர், அவர் யாரு அப்படின்னா சர்க்காரியவாதி, அவன் சர்க்காரியவாதி. எனவே சங்கியா அப்படின்னா ஆராய்ச்சின்னு அர்த்தம், நன்கு ஆராய்தல். எல்லாமனும் ஆராய்ச்சியில் சிறந்தவங்க. அவங்க ரெண்டு பேர் மறுக்கான். என்ன சொல்கிறான்னா, இந்த நாமக்கு ஐயா ப்ராக்டிக்கலாக பாருங்கங்க, ப்ராக்டிக்கலாக பாருங்க, சும்மா அவர் வரணும் இவர் வரணும்லாம் சொல்லாதீங்க. இப்போ ஐயா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எஸ்எஸ்எல்சி. சரி, இப்போ எவ்வளோ ஒருத்தர் இப்போ எம்ஏ தமிழ் இல்லையா, ஒருத்தர் மியூசிக்கு, இப்படி ஒருத்தர் படிக்கிறாங்களா இல்லையா, எத்தனையோ கலைகள் இருக்குது படிக்கிறாங்க. யார்கிட்ட படித்தாங்க? வாத்தியார்டா. அந்த வாத்தியார் யார்? நம்மளை மாதிரி ஒருத்தர் இல்லையா. அப்போ கணக்குன்னா கணக்கில் நம்ம காடு நல்லா தெரிஞ்சவர் இல்லையா, நம்மளோட கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவர் இல்லையா. அது மாதிரி மியூசிக்னா, ஆமாம், நம்மளோட நல்லா பாடுதவர். அப்படி தானே அவரை தானே வாத்தியாரை வைக்க முடியும் இல்லையா. இப்போ என்கிட்ட வந்து படிக்க வந்தார்னு வைங்க, இவர் தான் நல்லா சொல்லிக் கொடுப்பாருன்னு, அவ்வளோதான், என்னத்துக்கு ஆகும், விளங்குதா? அப்போ யார்கிட்ட படிக்கணும்? அதில் யார் ஸ்பெஷலிஸ்ட்டோ அவரை பார்த்து படித்தா. ஏன்னா இப்போ நமக்கு உலகியல்ல சொல்லும் பொழுதே, ஒரு பாடத்தை ஒரு ஆசிரியற்ற மூணு தடவை படித்தா 25% விளங்குங்கான் இல்லையா. நானும் வகுப்பில் அடிக்கடி விளங்குதா விளங்குதாங்க, யாராவது விளங்குதுன்னு சொன்னால் தான் ஆச்சரியமா, ஏ எப்படி விளங்குச்சின்னு கேட்கணும், விளங்குதா? விளங்கலன்னு சரிதான், வண்டி சரியாக போய்கிட்டு இருக்கு, இலக்கண பிரகாரம் போகுதுன்னு அர்த்தம். ஆமாம், அப்படி தானே சொல்லியிருக்குமா, உலகியல் பாடத்துக்கே அப்படி சொல்லியிருக்கு. மூணு தடவை கேட்டால் 25% அப்படின்னா, நீங்கள் முதல் தர கேட்கிங்க, அப்போ எவ்வளவு வந்திருக்கும்? சரி, அவ்வளோதான். அப்போ விளங்கிட்டுதுன்னு சொன்னால் தானே ஆச்சரியமாக, எப்படி விளங்கிச்சின்னு பார்க்கணும். ஏன்னா வாரியார் அடிக்கடி சொல்வார், அதாவது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஏப்பா நேற்று பேசிகிட்டு இருந்த ஐயா திடீர்னு இன்னைக்கு இறந்து போயிட்டாங்கங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுதாங்களா இல்லையா. இதுதான் சகசம். இதெல்லாம் ஏ நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருக்கியே அப்படின்னா அதான் ஆச்சரியம் இல்லையா. இந்த ஓட்டை உடம்பு பூரா ஓட்டையா இருக்கு, இதுல ஒளிவு போகாம தண்ணி இருந்தா அதுதான் ஆச்சரியமா, ஒழுகு ஓட்டையில ஒளிவு போனா அது ஆச்சரியமா, விளங்குதா? நாம அப்படிதான் எதுக்கு ஆச்சரியப்படணுமோ அதுக்கு ஆச்சரியப்பட மாட்டோம். செத்தா உட்காந்து அழுதோம் இல்லையா, செயில இருந்து ரிலீஸ் பண்ணா எவனாவது அழுவானா? செயலுக்கு தள்ளினா ஸ்வீட் கொடுக்கும், ஏ செயலுக்கு போயிட்டான் செயலுக்கு போயிட்டான்னு. பிறப்பு என்பது சிறைன்னு தானே சொல்கிறோம், சொல்கிறோம் அப்படிதானே. சிறைக்கு போனால் சந்தோஷம் இல்லையா, வெளியில் தள்ளுனா ஒரே வருத்தமாக இருக்கு. நமக்கு அப்போ எதுக்கு வருத்தப்படுறதுன்னே தெரியல. அதனால தான் மணிவாசகர் சொல்கிறாரு இல்லையா, யானேதும் பிறப்பஞ்சேன் என் கடவேன், பிறக்கிறதுக்கே அஞ்சலியே பிறகு சாவதுக்கு ஏன் பயப்பட போகிறோம்ங்காரு, விளங்குதா? அவர் சரியாக இருக்காரு, நாம் எராட்டிக்காக இருக்கோம், அப்படி தானே இருக்கோம். எனவே இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எப்படி நாம் உலகத்தில் ஒவ்வொரு கலைகளை படிக்கும் பொழுது நம்மிலும் தேர்ச்சி பெற்ற ஒருவிடம் சென்று அந்த கலையை இல்லையா, அப்படித்தானே. எமக்கு எவனுக்கு எவை தெரியும், அவ்வத்தமக்கு அவனை வேண்ட தவிர். படிச்சதானே, ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்கேயோ கேட்ட ஞாபகமா இருக்கு. எனவே எவனுக்கு எந்த கலை தெரியவில்லையோ அதில் தேர்ச்சி பெற்ற ஒருவனிடம் சென்று அந்த கலையை கற்று அந்த அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார் இல்லையா. அப்போ ஞானத்துக்கும் அதே மாதிரி தானையா? நம்மோட உன்னையோட ஞானம் கூடினவன் போய் இந்த ஞானத்தை பெற்றுக்கோ, அப்புறம் அவனையா பாடாப்படுத்துற? விளங்குதா? சொல்ற சரிதானே? சரியா சரி இல்லையா? ஆ சரியா சரி இல்லையா? சிலவங்க என்ன செய்யறதுன்னா வாயை அசைக்க மாதிரி அசைக்கிறது. நீ எப்படி வேணாலும் கெஸ்ட் பண்ணிக்க, நான் இப்படி முடியுமே. நல்ல டெக்னிக்கு கேட்டு அது இல்லைன்னா அரையும் குறையுமா பேசுறது. இங்க வந்து அதுல தேர்ச்சி பெற்றாங்க ரொம்ப. ஓயாம என்னத்தையாவது கேட்டு அடக்காரு, சும்மா பேசாம இருந்தாதான் ஏதாவது சொல்லுவார். இப்படி இப்படி அசைப்போம். அவர் எப்படி வச்சுக்கணுமோ வச்சுக்கிட்டோம். அவர் என்ன அனுமா அளவ படிக்காமே வந்திருக்காரு. எனவே இந்த ஞானத்தையும் நம்மில் ஒருவரே நமக்கு வழங்க இயலும் என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய தடை. அதுக்கு இறைவன் வேண்டாம், இறைவன் வேண்டாம், நம்மில் ஒருவரே அமையும் என்று ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. விளங்குதா? ஆமாம். அப்புறம் ஏய் இன்னொருத்தன் சொல்கிறான், சும்மா இருப்பா இவர், இது கதையை ஒழுங்காக கேட்குற நீ அப்படிங்க. கதையை நீங்கள் கேட்டவங்க தானே, இன்னைக்கு எத்தனை நாள் ஆயிடுது? இன்னும் ஒரே ஒரு நாள், விளிம்புக்கு வந்தாச்சு. அது ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு மட்டுக்கும் எட்டு நாளாக தள்ளியாச்சியான்னு. எல்லாம் தள்ளுத சமாச்சாரமாக தான் இருக்கு. அதனால இந்த பாடத்தை நாம, நான் என்னை திங்கக்கிழமையிலேருந்து வந்துட்டேன் இல்லையா, உங்களோட எத்தனை நாள்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இன்னைக்கு வெள்ளி, அஞ்சு நாள், அஞ்சாவது நாளாக இருக்கு. அப்போது இப்போ நாம் என்ன சொன்னோம், இந்த பாடத்தை சிந்திக்கும் பொழுது என்ன சொன்னோம்னா, சரியை செஞ்சால் அது என்ன செய்யும், கிரியைக்கு சரியை தரும் இல்லையா. கிரியை செஞ்சால் அது ஒன்றும் கேட்டையா கேட்கலையாங்க, கேட்டையா கேட்கலையா? கேட்டேன். பிறகு ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்க? அங்கே போய் கேளு, இங்கே போய் கேளுங்க, பாடத்தை ஒழுங்காக கேளு அப்படிங்க. விளங்குதா? எனவே அவங்க சொன்ன பிரகாரமே, வாத்தியார் சொன்ன பிரகாரமே என்னென்னா, தவத்தை செஞ்சா சரியை செஞ்சா கிரியை, கிரியை செஞ்சா யோகம், யோகத்தை செஞ்சா ஞானம். இதெல்லாம் என்ன சொன்னார், அரும்பு மலர் காய் கனின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அரும்புலேருந்து

சொல்றாரு, நம்ம ஆளே ஒரு ஆளை பார்த்துக்கிடுவோம், ஏன்னா இது வரைக்கும் அப்படித்தானே செஞ்ச, நல்ல ஆளை பார்த்து ஒரு ஆள்கிட்ட ஞானத்தை வாங்கிக்கோ, ஞான ஸ்தானம்லாம் வாங்கிட்டு நடக்காமலா, அப்படி செஞ்சுட்டு நடக்கணா இல்லையா, அதான் காட்டுதான் ஞான குளியல். என்ன குளியல்? அதை மாதிரி ஒரு குளிப்பு போட்டுக்கோங்க. இன்னொருத்தன் அந்த சங்கடமே வேண்டாம்ங்க, அந்த சங்கடமே வேண்டாம், இது தானா வந்துடுவேங்க. என்ன சொல்லுதான்? தானா வந்துடும். எப்படின்னா இப்படி வரிசையா வந்த மாதிரி, சரியை செஞ்சா கிரியை கிரியை அது மாதிரி வந்துடும். அதுக்கு ஒரு ஆள்னு வர கடவுள் வரணும்னு அவசியம் இல்லை என்கிறான். அதனால இந்த ரெண்டு பேரையும் மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார்? அதுக்கு ஏயா இப்படி சொல்ற, எங்க கடவுள் மேல உனக்கு என்ன கோபம், ஏன் இப்படி சொல்ற, ஒருத்தனும் வேண்டாங்க நீ நம்மளே வச்சுக்கிடுவோம்ங்க, ஏன் இப்படி சொல்றான்னு அவன் என்ன சொல்றான், அதுக்கு அவன் என்ன காரணம் சொல்றான்? இப்ப இத நாம சொன்னது என்னதே தடை, நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலா இல்லையா? முதல்ல ஒரு மேற்கோள் சொன்னோம், நமக்கு குரு தான் வந்து ஞானத்தை கொடுக்கணும்னு சொன்னோம், அதில் மேல் எழுந்த தடை தானே இப்போ பார்த்தோம். அந்த தடைக்கு ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா? என்ன காரணம் சொல்கிறான்? ஐயா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ குருவாக வரணும், குருவாக வரணும்னா அவன் நம்ம மாதிரி ஒரு ஆளாக வரணும்னா அவன் நம்ம மாதிரி ஆளாயிருவனே, நம்ம மானிட சரீரத்தில் போனான்னா என்ன ஆயிடுவான் அவன், அவனும் பிறந்தாமனு ஆயிரும், பிறந்துட்டாலே அவன் ஆன்மா விளங்குதா? ஏன்னா நமக்கு சங்கற்ப நிராகரணத்தில் படிச்சிருப்பீங்களே, மாயா உருவினன், மாயா உருவினன், மாயா உருவினை ஏயான் இல்லையா, அவனுடைய சரீரமெல்லாம் அருட்சரீரம், அவனுடைய சரீரமெல்லாம் மாயாத அருட்சரீரம். அப்படி இருக்கவன் நம்ம மாதிரி மாயை சரீரத்தை பொருந்தா அவன் என்ன ஆயிடுவான், நம்ம மாதிரி ஆயிடுவானே அப்படின்னு சொல்கிறான். அது காரணம் சரிதானே? காரணம் சரியா தப்பா? ரொம்ப சரியா தான் இருக்கு. அப்போ இதுக்கு சித்தாந்தி எப்படி பதில் சொல்றாரு, அதுக்கு என்ன மாதிரி சொல்றாரு? ஐயா இங்க வாங்க அப்படின்னாரு. யார? அந்த ரெண்டு பேர் கூட்டாளி நின்னாமலா, சாங்கியர் ஐயா, வாங்க ரெண்டு பேரும் முதல்ல வாங்க அப்படின்னாரு. அவன் காலை காலை தேய்ச்சிட்டு வந்தான் ரெண்டு பேரும். அந்த அளவுங்க நின்னுங்க அப்படின்னாரு. சரி என்ன நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம ஆளே முடியும் முடியும் சொன்னேடா, இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்லும் அப்படிங்க. இப்போது சார் உங்கள் பேர் என்ன? ஆனந்தர். இப்போ ஆனந்தர் அவர் தாத்தாவை கூட்டிக்கிட்டு மெட்ராஸ் போகிறாரு. ட்ரெயினில் எங்கே போகிறாரு? மெட்ராஸுக்கு போகிறாரு. யாரை கூட்டிகிட்டு போகிறாரு? தாத்தா வயஜாடி. அவர் போகும்போது நல்லா தான் இங்கேருந்து வந்தார், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு போட்டு வந்தார் கதியா. அது அப்படியே திருச்சியை தாண்டி போகும்போது இங்கே கொஞ்சம் நெஞ்சி வலிக்க மாதிரி இருக்க வேறா அப்படின்னாரு. வச்சா வந்துடுதா, வரும்போதே நினைச்ச நீரு எதுக்கியா வாரியரு வயிற்றான காத்து. அதால சடான்னு அங்கே இறங்கி செத்துக்கிட்டு தொலைஞ்சிடப்படாதுன்னு இறங்கி அங்கே ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போனா அங்கே என்ன கேட்காம், இதுக்கு முன்னால் இவருக்கு வந்திருக்கா? இதுக்கு முன்னால் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? உங்கள் ஃபேமிலி டாக்டர் யார்? எதுக்கு ஃபேமிலி டாக்டர் கேட்காரு? இவன் திரு திருன்னு முடிக்கான். எதுக்கு எதுக்கு இந்த விவரமெல்லாம் கேட்காரு? ஏன் கேட்காரு? ஏன்னா இந்த உடல் நோய் வெளிப்பட தோன்றுகின்ற இந்த உடல் நோயை அறிவதற்கே அதன் தன்மையை அறிந்த ஃபேமிலி டாக்டர் வேண்டியிருக்கு. அவருக்கு தான் இவன் மண்டபலம் தெரியும். அவர்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி வரும் சார், இதுக்கு இந்த மருந்தை கொடுத்தா சரியாக போகும் அப்படின்னு சொல்லுவார். ஓர் ஐட்டம் பாரு விளங்குதா? அதுதான் அவர் கேட்குது. எதுக்காக கேட்குறாரு? இவருக்கு இந்த நோயினுடைய தன்மை யாருக்கு தெரியுங்கிறாரு? புதிதாக சோதிக்கிற இவரை விட இவரோடு பழக்கப்பட்ட அவர் நன்றாக அறிந்திருப்பார்னு தானே கேட்குறாரு. விளங்குதா? கேட்போமா மாட்டோமா? அப்படி கேட்போம். அது எதுக்கு? இந்த உடல் நோய்க்கு. எதுக்கு? உடல் நோய்க்கு. அப்போ அந்த நோய்க்கு இப்படி சொல்லிட்டு கிடக்கானே, இது உயிர் நோய், இது உயிர் நோய், இதை மற்றவர் அறிய முடியுமா? அறிய முடியாது, அறிய முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய
பேச்சுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறாரு.

0: மாப்பிள்ளை பார்க்க போறாரு. அந்த கடைசியில் இருக்க அவளை சத்தம் காட்டாமல், அவள் பேர் என்ன பேர்? என்ன பேர் ஐயா? ராமலிங்கம் ஐயா. இந்த ஊர் திருவாரூர். ஏ அப்பா, பிறந்தாலே முத்தி. இங்கே வந்திருக்கே வேண்டாம் பொழுது. ஆ, அதான் சொல்லிட்டு இருக்கா அவளோ. ரொம்ப நேரமாக அதான் வந்ததுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருக்கா. அவள் வந்த இடம் தப்பு பொழுது, வம்பா வந்து தொலைச்சிட்டம்னு. சரி, இப்போ நம்ம ராமலிங்க ஐயா, திருவாரூர் ராமலிங்கம் ஐயா, அவ பேச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க எங்கே போயாச்சு? ஆமாம், ஓசூர் போயாச்சு. ஓசூர் அங்கே போய் மாப்பிள்ளை பார்க்க உட்காந்துருக்காரு. மாப்பிள்ளையை காமிக்காங்க. மாப்பிள்ளை நல்ல கலராக தான் இருக்காரு இல்லையா? நிறம் என்ன சொல்கிறோம், ஃபேர். நல்ல கலராக தான் இருக்காரு. ஆள் பாட்ட சாட்டமாக தான் இருக்கார் இல்லையா? நல்ல பொருத்தமாக இருக்கார் நம்ம பேத்திக்கு அப்படின்னு நீங்கள் மார்க்கை போடுதியோ இல்லையா? அதெல்லாம் சரிதான். அவருக்கு உள்ள என்ன நோய் இருக்குன்னு தெரியுமா இல்லையா? ஒரு கிட்னி ஃபெயிலியர். ஆமாங்க, இதெல்லாம் வெளியில் என்ன எளியாக ஓட்டியிருக்கு இல்லையா? சில கடைகளில் போட்டிருப்பான், டேக் கட்டி போட்டிருப்பான் விலை, இது இருந்தது இதுன்னு அப்படியா போட்டிருக்கு. ஒரு கிட்னி இங்கே போயிட்டு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு பார்த்த உடனே தெரியுதுக்கு, விளங்குதா? எனவே அவருக்கு அது தெரிவது இல்லை. அப்போ இந்த உடல் என்னுடைய குறைபாட்டை என்ன என்ன செய்ய முடியல, நம்மால உணர முடியவில்லை, உணர முடியவில்லை. அதனால அந்த பொருளை பற்றிய சரியான எடை போட நம்மால முடியலை. இப்போ இந்த நோய் எப்படிப்பட்டது? அறிவில் இருக்கக்கூடிய கோளாறு. எங்க இருக்கு கோளாறு? அறிவில். அதை யாருக்கு தெரியும்? அகத்துரு நோய்க்கு உள்ளினரையன்றி சகத்தவரும் காண்பரோ, சகத்தவரும் காண்பரோ என்கிறார். அப்போ இங்க உள்ளினரையன்றி, உள்ளினரை அன்றி யார் உள்ளினர்? அகத்து உரு நோய்க்கு. இப்போ நான் இங்கே வரும்போதே தடுமாறி கீழே விழுந்து தலையில் ஒரு கெட்டு போட்டு வந்து உட்காந்துருக்கணும், இங்கே எல்லாரும் என்ன செய்வீங்க? ஏ சார், என்ன இது தலையில் அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? இல்லையா? அது வெளியில் தெரியுது, கேட்கீங்க. இப்போ கீழே விழுந்து ஊமாடியாக அடிச்சிருக்குன்னு வைங்க, நடக்க அப்படின்னா யாருக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? உள்ள இருக்குது தெரியாது. அப்போ இந்த உயிர் நோய் ஏ யார உள்ளினர்? உள்ளினர்னா யாரு? அந்த திருக்குறள், அந்த திருவள்ளுவர் பையன் படிச்சிருக்கடா இல்லையா? ஆ, காண்போம். அதுக்கு என்ன பொருள்? வெளியில் இருக்க நம்புவன்றவர் அந்த ஆன்மாவுக்கு வேறாயிருப்பவர், அந்த ஆன்மாவுக்கு வேறாயிருப்பவர் எவரும் அவரை உணரார். அப்போ அந்த ஆன்மாவினுடைய அறிவுக்கு அறிவாயிருக்கிற அவர் ஒருவரே அவருடைய நோயின் குறிப்பு அறிவார். விளங்குதா? விளங்குதா? எப்படி இந்த ஃபேமிலி டாக்டர் சொன்னோமோ அது மாதிரி இந்த அறிவிலேயே ஒருத்தர் இருந்து பார்த்துட்டே இருக்கானா இல்லையா, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தெரியும்? இவனுக்கு இந்த அறியாமை எவ்வளவு நாளாக இருக்கு, என்ன கண்டிஷனில் இருக்கு, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். அப்போ அவன் வந்து உள்ளே இருந்து நம்முடைய செயல்பாடுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் வந்து குருவாய் வந்தா, டாக்டராக வந்து உள்ளே இருந்தவனே வெளியே டாக்டராக வந்தாம்னா அவன் கொடுக்குற மாத்திரை எப்படி இருக்கும்? ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சரியாக இருக்கும் இல்லையா? இல்லாட்டா ஒன்னடக்க வந்து வந்துடும். அதனால இந்த உயிருக்கு, இந்த உயிருக்கு உயிர் நோயை தீர்ப்பதற்கு எவன் உயிரில் இருக்கிறானோ அந்த கடவுளே வந்து ஞானத்தை தர வேண்டும், அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தர வேண்டும், வேறு எவராலும் முடியாது என்று அவனை சொன்னார். பாத்தியா, இதுக்கே ஃபேமிலி டாக்டரை சொல்லிட்டு இடக்கிய, பிறகு இதுக்கு எவையா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னு அவன் சரிதானாச்சு தெரியாமல் சொல்லிட்டம்ட்டான். யாரு? நையாயிகர் தார்க்கிகர் இல்லையா? அந்த ரெண்டு பேரும், அந்த சாங்கியரும் சொல்லிட்டான். அவங்க ரெண்டு பேரும் அவ்வாறு அவருடைய அவருடைய மதம், மதம்னா என்னது? கொள்கை. மதம் நானது கொள்கை. அவர் மதம் மறுக்கப்பட்டது. விளங்குதா? அப்புறம் இன்னொருத்தன் சொல்லிட்டு தானே, என்ன சொன்னான்? தானே தானே. ஆ பரவாயில்ல, எப்படியோ ஞாபகம் வச்சு சொல்லிட்டியோ. ஆ அப்போ அவனை கூப்பிட்டாரு, வாப்பாடினாரு. நீ என்ன சொல்லுத? நான் ஆள் தேவையில்லைங்க. எதனால? நீங்கள் சொன்னதை வச்சு தான். என்ன சொன்னேன்? நீ சரிய கிரிய யோகமெல்லாம் அரும்பு மலர் காய் கனினியும் அதை வச்சு தான் சொல்கிறேன். அது தானாக தானே வருது, அது மாதிரி வரும். ஏ ஒன்றை சொன்னால் ஒன்றை புரிஞ்சிட்டு அடக்கியப்பா. இப்போ அரும்பிலிருந்து மலராகிறது, மலரிலிருந்து காயாகிறது, காயிலிருந்து கனியாகிறது, இதெல்லாம் எப்படி ஆகிறது? சூரியனுடைய உதவியினாலே ஆகிறது. சூரியனுடைய உதவியினாலே ஆகிறது, அவனுடைய முன்னிலையிலே நடக்கிறது இல்லையா? அது இல்லாமலே நடந்துச்சு. சூரியனுடைய முன்னிலையில் இதெல்லாம் நகழுது இல்லையா? அது மாதிரி இறைவனுடைய முன்னிலையில் தான் இது நிகழும். எப்படி சூரியன் முன்னிலையில் இதெல்லாம் நிகழ்கிறதோ அதுபோல இந்த எதுவும் சரிய கிரிய யோகமெல்லாம் இறைவனுடைய முன்னிலையில் தான் நிகழ்ந்தது. அதுபோல இந்த ஞானமும் எப்படி நிகழும்? இறைவன் முன்னிலையாக வந்தாதான் நிகழும் என்று அவனை மறுக்கிறார். விளங்குதா? விளங்குச்சா விளங்கலையா? இப்போ ரெண்டு பேரும் எப்படி மறுக்கப்பட்டார்னு விளங்குதா? விளங்குச்சா விளங்கலையா? விளங்குச்சு. அப்போ இவ்வாறு சொல்லி இந்த கருத்தை உறுதி செய்வதற்கு, இப்போ சொன்ன கருத்தை உறுதி செய்வதற்கு வெண்பாக்கள் வைத்திருக்கிறார். மூன்று வெண்பாக்களை வைத்திருக்கின்றார். இப்போ அதில் முதல் வெண்பாவில் அவர் சொல்கிறார், இறைவன் நமக்கு குருவாய் வந்து தான் ஞானத்தை கொடுப்பான். வடிவம் இல்லாமல் நமக்கு கொடுக்க முடியாது. எனவே இறைவன் குரு வடிவமின்றியும் ஞானத்தை உணர்த்துவன், குறி வடிவமின்றியும் ஞானத்தை உணர்த்துவன் என்பதை மறுப்பது இந்த முதல் வெண்பா. அருபம் உருவம் எல்லாம் அருள் வடிவே, எல்லாம் அருள் வடிவே, அவையெல்லாம் நம் கரிமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. எனவே இந்த ஸ்ரீயை யோகத்து அப்படி அந்த யோகத்தை செய்தவருக்கு அவன் பாலில் நெய் போல புலப்படாது நிற்பன், பாலில் நெய் போல புலப்படாது நிற்பன். ரெண்டாவது அதிகாரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். எனவே இந்த தபத்தை முற்றுவித்தவர்களுக்கு ஞானத்தோருக்கு அவன் தயிரிலே நெய் போல குருவாய் விளங்கி நிற்பன். எப்படி நிற்பான்? தயிரில நெய் போல குருவாய் விளங்கி நிற்பன் என்பதை சொல்கிறார். ஏன்னா இந்த இறைவன் குருவாய் வந்துதான் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா இந்த ஆன்மாக்கள் எப்படி இருக்காங்க? பலவிதமான பக்குவத்தில், பலவிதமான பக்குவத்தில் அவரவருக்கு ஏற்ற பக்குவம் உணர்ந்து, அவருடைய அறிவின் பக்குவம் உணர்ந்து அதற்கேற்ற சிகிச்சைகளை அவன் செய்யணும் இல்லையா? அதனால் அதை எப்படி செய்கிறான் என்பதை இங்கே சொல்கிறார். மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு, அஞ்ஞான அச்சகலருக்கு அக்குருவாய் மெய்ஞானம் பின்னுணர்த்தும் அன்றி பிரளயாகலருக்கு முன்னுணர்த்தும் தான் குருவாய் முன் என்றார். விளங்குதா? எனவே இங்கே மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞான கலருக்கு, மெய்ஞானம் என்ன, உண்மை ஞானம், உண்மை ஞானம் தானே விளையும். எப்படி விளையுமா? தானே விளையும். தானே விளையும் எனின் குரு எதற்கு? தானே விளைஞ்சிட்டா குரு எதுக்கு? தேவையா? பெரிய தானே விளையுங்கிறாரு. அதான் விஞ்ஞான கலர் தான் கேக்க, அவருக்கு விளையுங்களோ? அப்படியா? அவருக்கும் விளையாது. குரு இல்லாம யாருக்குமே ஞானம் இவனொழிய நன்னையிடும் நற்க நலன் பானு ஒழியப்படின்னு படிச்சிருக்கலாம் இல்லையா? ஞானம் குருவில்லாமலும் நிகழும், ஞானம் குருவில்லாமலும் நிகழும். எப்போ? என்றைக்கு? சூரியகாந்த கல்லிலே சூரியன் இல்லாமல் நெருப்பு தோன்றியதோ அன்றைக்கு என்றார். விளங்குதா? அப்படி தோன்றுமா? தோன்றாது. அப்போ குருவு இல்லாமல் ஞானமும் விளையாது என்று சொன்னார் இல்லையா? அதனால இங்க மெய்ஞானம் தானே விளையும்னா என்னது? இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ நீங்கள்லாம் நம்முடைய மாணவர்கள் ஆயிட்டீங்களா இல்லையா? ஆயிட்டீங்களா? இப்போ மாணவர்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள், வயதில் கூடமாக இருந்தாலும் குழந்தைகள். அதனால நான் உங்கள் ஊர் ஞாபகம் வந்தாச்சுன்னா உங்கள் குழந்தைகள் ஞாபகம் வரதானே செய்யும். அப்போ அவர் இருக்காரே போய் பார்த்துட்டு வந்துடும் பிள்ளைன்னு பார்ப்ப போவோமா இல்லையா? அது மாதிரி இப்போ ஐயா திருப்பூர், உங்கள் ஐயா பேர் என்ன பேரியா? ஆ சுரேஷ்குமார். ஆ சுரேஷ்குமார் ஐயா வீட்டுக்கு போயாச்சு. நான் எங்கே போயிட்டேன்? திருப்பூர் தானே. திருப்பூருக்கு ஐயா வீட்டுக்கு போயாச்சு. நான் அங்கே போயிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்கும். திடுதுப்புன்னு வந்து தொலைஞ்சிட்டாரே. அப்போது இவர் வருவார்னு முதல்ல தெரிஞ்சால் அது தந்தாப்புல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒருவர் வருகிறார் வீட்டுக்கு வருவார்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறத விட அவருக்கு சிறப்பாக செய்யணும்னு நினைப்போமா இல்லையா? அது இயல்பு தானே. எனவே திடீர்னு வந்துட்டாங்களேன்னு என்ன செய்கிறாரு? உடனே பைய எடுத்துகிட்டு போய் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் நல்ல ரைஸாக பார்த்து வாங்கிட்டு வரணும்னு கடையில் போய் நல்ல அரிசியாக கொடுங்கயா கூடுனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சார் இது இப்படி அப்படிங்க நல்லதாக சொல்லுமியா அப்படின்னா, சார் இந்த அரிசி ஒலையில் போட முன்னா வெந்துடுங்க. என்ன சொல்லுதான்? இந்த அரிசி ஒலையில் போட முன்னா வெந்துடுங்க. அது எப்படி, அது எப்படி வேகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒலையில் போட முன்னால வெந்துடும்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம்னு அர்த்தம். அதானே அர்த்தம், அதானே அர்த்தம். அது மாதிரி தான் இங்கேயும் விஞ்ஞானம் தானே விளையும்னு என்ன அர்த்தம்? தானே விளையாது, சீக்கிரம் விளைஞ்சிரும்னு அர்த்தம். விளங்குதா? நம்ம மாதிரி ரொம்ப சங்கடப்பட வேண்டாம். அவர் விஞ்ஞான கலருக்கு அவர் தரிசனம் கொடுத்தா உடனே வேற ஒன்றும் அவர் செய்ய வேண்டாம். ஒரு தரிசனம் தலையை காட்டினா போதும், உடனே என்ன ஆயிடுது? இப்போ சிலவங்களுக்கு லேசாக அப்படி ஆரம்பிக்க முன்னால ஒரு பதிலை சொல்ல முன்னால சரி சரி போதும் போதும் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிட்டுன்றான் பதில்களா. இதுக்கு மேலே வேண்டாம் சார்ன்றான். விளங்குதா? அது யாரு? கற்பூரம் மாதிரி. விளங்குதா? அதனால இவங்க வந்து இவனுக்கு இந்த விஞ்ஞான கலர் இந்த மூன்று வகையான பகுப்பு எதன் அடிப்படையில் ஏற்பட்டது? அந்த ஆணவ மலத்தினுடைய திண்மை இல்லையா, மென்மை காரணமாக இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஆணவ மலம் எப்படி இருக்கு? அதிசூக்குமமாய், அதிசூக்குமமாய் இருப்பதினால எனவே முக்தி தரு நன்னறி, முக்தி தரு நன்னறி விஞ்ஞான கலருக்கு அந்நிலையன் அர்த்தம். அவங்களுக்கு சூக்குமமா இருக்கிறதுனால இறைவனும் சூக்குமமான வடிவிலே, அறிவு வடிவிலே அந்நிலையே உள்நின்று அறுத்தருளி, உள்நின்று அறுத்தருளி என்கிறார். எதுல? போற்றி பகருடையில. இங்க நமக்கு இறைவன் வந்து இவங்களுக்கு என்ன செய்யறான்? வெறுமன அந்த தரிசன மாத்திரத்தில என்ன ஆகுது? மலம் போய்விடுகிறது. அதனால மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு, அஞ்ஞான அச்சகலருக்கு. நமக்கு சொல்லும் போது சும்மாவே சொல்ல மாட்டான். நமக்கு ஸ்பெஷலா ஒரு அடை வச்சுதான் சொல்றோம் இல்லையா? சகலர்னு சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்லுதான்? அஞ்ஞான அச்சகலரான். ஏன் அப்படி சொன்னாரு? அப்போ இந்த அஞ்ஞானம் என்றது என்ன? அவிச்சை. இங்க என்னது? அவிச்சை. அஞ்ஞானம் என்றது எது குறிக்கி? அவிச்சை. அவிச்சைன்னு அதான் அவாங்கிறது வேற, ஆசைங்கிறது வேற, இதெல்லாம் பஞ்ச கிளேசம். ஆசையாவது ஒரு பொருள் மேல் செல்கின்ற பற்று. இதெல்லாம் சிவஞான முனிவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் ஊட்டி ஃப்ளவர் ஷோக்கு போகிறீங்க, அந்த பூவை பார்க்குறீங்க, ஆசையோட பார்க்குறீங்க. அது என்னது? ஆசை இல்லையா? அதை பறித்து தலையில் வைக்கணும்னு நினச்சா அவா. விளங்குதா? பொருள் மேல் செல்கிற பட்டுக்கு பேர் என்ன பேர்? ஆசை. அதை தனதாக்கி கொள்ளணும்னு நினச்சா அவா. அது அதோட ஒரு டிகிரி கூட. அந்த அவா என்ன செய்யும்? தவா அப்பிறப்பீனும் வித்து என்றார். அந்த அவா தவா அப்பிறப்பீனும் வித்து, தவறாமல் பிறவிக்கு வித்து போடுறோம்ட்டார். அது மாதிரி அவிச்சை என்பது அந்த பஞ்ச கிளேசத்தில் தலையானது அவிச்சை இல்லையா? அனித்தத்தை நித்தம் என்றும் இல்லையா, இன்பத்தை துன்பம் என்றும், துன்பத்தை இன்பம் என்றும், பகையை உறவென்றும், உறவை பகை என்றும். இப்படி நமக்கு விபரீத ஞானத்தை, ஞானத்துக்கு காரணமா இருக்கிறது பேர் தான் அவிச்சை. அது பேர் தான் அவிச்சை. அதனால இந்த இதுல எதுக்கு சொல்றாருன்னா, இந்த புருடன் என்ற தன்மை சகலருக்கு தான், வேற பிரளயாகலர் விஞ்ஞானகலருக்கு கிடையாது. இது எதனுடைய பாதிப்பு? இந்த பிராகிருத சரீரம், நமக்குள்ள சரீரம் என்ன சரீரம்? பிராகிருத சரீரம் தானே. அது தெரியுமா தெரியாதா? பிராகிருத சரீரம். பிரளயாகலருக்கு இதெல்லாம் வினா வெண்பா படிக்கணும். வினா வெண்பாலாம் ஒழுங்கா சரி, நீங்க சண்டை போடாதீங்க, அடுத்த வகுப்புல பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு காப்பு திருப்பாடல். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்பொழுது நாம் இந்த சிவப்பிரகாச நூல் சிந்தனையை தொடங்கலாம். அடியேன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்ற இரண்டு பிரிவுகளிலே இந்த நூல் விளங்குகின்றது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 50-50 பாடல்கள், 50-50 100 பாடல்கள். இவை ஆசிரிய விருத்தம் என்ற யாப்பிலே அமைந்துள்ளன. சிவஞான சித்தியார் மாதிரி தான் சிவஞான போதம். அது சூத்திர யாப்பு, சூத்திர வடிவம். அது சூத்திரம்னே ஒரு தனி யாப்பு இருக்கு. சிவஞான சித்தியார் ஆசிரிய விருத்தம், சிவப்பிரகாசமும் ஆசிரிய விருத்தம். அடுசீர் விருத்தங்களாலும் என்சீர் விருத்தங்களாலும் இருக்கின்றன. சிவஞான சித்தியார்ல பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதல் பகுதி எல்லாம் அரசியல் விருத்தமா வரும், பிற்பகுதி என்சீர் விருத்தமா வரும். 7 சூத்திரங்கள் வரை சுபக்க பகுதியை அடியேன் சொல்கின்றேன். இந்த சுபக்க பகுதி தான் இங்கு சிவப்பிரகாசத்தோடு ஒப்பிடக்கூடியது. முதல் 7 சூத்திரங்கள் வரையிலும் அரசியல் விருத்தம், 8 சூத்திரம் தொடங்கி என்சீர் விருத்தம். சிவப்பிரகாசம் பொதுதிகாரத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் என்சீர் விருத்தம், உண்மை அதிகாரத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் அரசியல் விருத்தம் என்று அமைத்துள்ளார்கள். முதல்ல தனியாக காப்பு செய்யுள் ஒன்று உள்ளது, விநாயக பெருமான் மீது மரபுப்படி பாடப்படுவது, அதை பார்க்கலாம். ஆசிரியர் மெய்கண்டார் காப்பு செய்யுள் பாடியிருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது மாதவ சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுவார்கள், ஆசிரியர் மெய்கண்டார் சாக்கிரத்தை அதீதத்தை புரிபவர்கள். அதாவது கருவி கரணங்கள் எல்லாம், இந்த உடம்பெல்லாம் இருந்தாலும் அவற்றின் மூலமாக எதையும் அறிந்து வருபவர் அல்ல, நேரடியாக திருவருளாலேயே சிவத்தை அறிந்து வருபவர். கருவிகரணங்களான உடம்பு இருக்கின்றது என்பதற்காக அவர் உடம்பை சார்ந்து நினைக்கக்கூடாது. அவர் சீவன் முத்தர் என்று இந்த சாக்கிரத்தை அதீதத்தை புரிவோர் அங்க அந்த கலை சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். சாக்கிர அதீதம், இதை சேர்த்து சொன்னா சாக்கிராதீதம். சாக்கிராதீதம்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது, இதுதான் சாக்கிராதீதம்னு அதுக்கு வரையறை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, டெபினிஷன் சொல்லுவாங்க, அப்படி ஒரு வரையறை சொல்லக்கூடிய பாடல் நம்முடைய சிவப்பிரகாசத்தில் உள்ளது. அது பின்னால் உண்மை அதிகாரத்தில் இருக்கின்றது, அங்க பார்க்க போகின்றோம். ஆக சீவன் முத்தர்களுக்கு எந்த இடையூறும் வரப்போவதில்லை. அப்படி இருந்தும் மெய்கண்டார் ஒரு காப்பச்சுவர் செய்தார் என்று சொன்னால், அந்த நூல் மரபை காப்பதற்கும் பின்வரும் தலைமுறையினருக்கு வழிகாட்டுவதற்கும் என்று சொல்வார்கள். அதே முறையில் தான் இங்கு உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளும் காப்பு செயல் செய்துள்ளார்கள். அந்த காப்பு செயலை இப்போது நாம் பார்க்கலாம். இது மட்டும் ஒரு வித்தியாசமான யாப்பிலையானது. என்ன, அந்த நூல் ஆசிரிய விருத்தங்களால் ஆனதுன்னு சொன்னேன், இது மட்டும் கலி விருத்தம் என்ற ஒரு முறையிலே ஆனது. நம்முடைய திருமந்திர பாடல்கள் இருக்கின்றன, நம்முடைய அப்பர் பெருமானருடைய தேவாலயத்திலே 5 திருமுறை பாடல்கள் இருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு யாப்பிலே ஆனது. அதிலே சந்த நடை பெற்று வருவது. சந்தனடைய பார்த்தீங்கன்னா, தனதான தனதான தனதான தனதான, இதுதான் சந்தம். தன என்று சொன்னால் அந்த வாய்ப்பாடு படி 2 குறியில் வரணும். அப்புறம் தான, அந்த தான் சொல்லியிருக்கீங்க, அந்த இடத்துல நெடில் தான் வரணும். திரும்ப வருது, அந்த இடத்துல குரில் தான் வரணும். ரெண்டு குரில், அதுக்கப்புறம் ஒரு நெடில், அப்புறம் ஒரு குரில். இந்த இப்படி ஒரு வாய்ப்பாடை வைத்துக் கொண்டு பாடுகின்றார். ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவு, களியார வரும் ஆனை கடல் நாளும் மறவாமல், அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. இதனுடைய ஓசை இன்பத்தை சுவைப்பதற்காக இப்படி வாசித்து நாம் அந்த ஓசை இன்பத்தை அனுபவித்தோம். இப்ப இதற்கு பொருள் காணலாம் என்ன அப்படின்னு சொன்னார். ஒளியான திருமேனி, பாருங்க நூலுடைய திருப்பெயர் சிவப்பிரகாசம், அதற்கு ஏற்ப அதனுடைய முதல் பாடலே ஒளி என்று தொடங்குகின்றது. ஒளியான திருமேனி, ஆக அந்த பிரகாசம் என்ற நூலின் பெயருக்கு ஏற்ப ஒளின்னு தொடங்குவது ஒரு சிறப்பு. விநாயக பெருமானை குறிப்பிடுகின்றார், ஒளியான திருமேனி, அவருடைய திருமேனி இருக்கின்றதே நம்மை போன்ற கருமேனி அன்று, நம்முடைய கருமேனி கழிப்பதற்காக மேற்கொண்ட திருமேனி, அது ஒளிமயமானது. ஒளி என்று சொல்லப்படுவது சிவஞானம், காயமோ மாயை அன்று காண்பது சக்தி தன்னால் என்று சித்தியார் சொல்லும். ஈசனுடைய திருமேனி மாயாகாரியம் அல்ல, அது சிவஞானம் என்று சொல்வார்கள். அந்த ஞான திருமேனி, ஆகவே ஒளியான திருமேனி என்று, ஞான பிரகாசமான திருமேனியிலே. உமிழ்தானம், உமிழப்படும் தானம், உமிழ்தானம். தானம் என்பது இங்கு மத நீரை குறிக்கின்றது, யானையினுடைய மத நீர். யானை மதம் பொழியும், மூன்று மதங்களை பொழியும். ஒரு கோட்டன், இருசவியன், மும்மதத்தன் என்பார். ஆனா இரு மதம் தான் இந்த யானை, யானை முகப்பெருமான் இரு மதங்களை பொழிவார். ஏன்னா யானை உறுப்பு தலையின் தலை மட்டும்தான், தலைக்கு கீழே இல்லை. ஆகவே ஆனாலும் இரு மதங்களையும் மும்மதம்னு சொல்ற வழக்கு இருக்கிறது, அது பின்னாடி பார்ப்போம். உமிழ்தானம் என்பது பொழிகின்ற மதம், ஒளியான திருமேனி, ஞான பிரகாசமான திருமேனியிலே உமிழ்தானம், பொழிகின்ற மத நீரையும். மிகமேவு களி, மிகவும் பொருந்தி விளங்குகின்ற களிப்பினையும். களிப்புன்னா அது இருக்கக்கூடாது, அது செருக்காயமா நினைப்போம். ஆனா இங்க விநாயக பெருமானுக்கு களிப்பு இருக்கின்றது சொன்னால் அது அருள் களிப்பு. ஆக எந்த அனுபவமும் இல்லாத அனுபவங்களை எல்லாம் கடந்த பரம்பொருள், அனுபவ இயல்புடைய நம்மை ஆட்கொள்வதற்காக தனக்கும் அனுபவங்கள் இருப்பதாக அது காட்டும். ஏன்னா அப்பந்தான் நமக்கு மேன்மேலும் நம்முடைய உய்வுக்கு அது வழிவகுக்கும். நாம வந்து அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லி பண்றோம், சிவபெருமானுடைய பிரீதிக்காக என்று சொல்லி பண்ணுகின்றோம். அவர் தான் வேண்டுதல் வேண்டாம இதானாச்சே அப்படின்னா, நாம எல்லாம் உய்ய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர். ஆகவே ஒரு அடியாறு பக்குவ நிலை வந்து வழிபடும் போது அது விநாயக பெருமானுக்கு ஒரு அருட்கழிப்பினை ஏற்படுத்துகின்றது. மேலும் மேலும் அந்த அடியாருக்கு அருளை பொழிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மேலோங்க செய்கின்றது, அதான் அருட்கழிப்பு. ஆக ஒளியான ஞான பிரகாசமான திருமேனியிலே பொழிகின்ற மத நீரையும், மிகவும் பொருந்தி இருக்கின்ற அருட்கழிப்பினையும் கொண்டுள்ள யானை, யானைன்னு சொன்னது ஆகுபெயராக யானை முக பெருமானை குறிக்கும். ஆற வரும் யானை என்று என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒளியான திருமேனி, ஞானப்பிரகாசமான திருமேனியில் உமிழ்தானம், பொழிகின்ற மத நீரையும், மிகமேவு களி, மிகவும் பொருந்திருக்கின்ற அருட்கழிப்பினையும். அதோட நிறுத்திக்கிட்டு சில சொற்களை பெய்து கொள்ள வேண்டும். அருட்கழிப்பினையும் உடைய ஆற வரும் யானை என்றால், ஆறனா நிறைய, என்னன்னா தியானிப்பவர்களுடைய கண்ணாற மனமாற வரும் யானை, எழுந்தருளும் யானை முக கடவுள். ஆற வரும் யானை என்பதற்கு நம்முடைய இலக்கண சிதம்பரநாத முனிவர் அவர்கள் குரல் சொல்கின்றார்கள். ஆற என்றால் நிறைய, சொல்றோம் கண்ணார கண்டேன்னு சொல்றோம், கண்ணிறைய கண்டேன், காட்சிக்கு குறைவே இல்லை, முழுமையாக கண்டேன்னு அர்த்தம். அது மாதிரி தியானிப்பவர்களுக்கு அகத்திலும் காட்சி தருவார், புறத்திலும் காட்சி தருவார். தியானிப்பவர்களுடைய கண்ணார மனமாற வரும் யானை என்றால் எழுந்தருளி வருகின்ற யானை முக கடவுள். இவர் ஒளியான திருமேனியிலே பொழிகின்ற மதநீரை உடையவர், மிகவும் பொருந்தியுள்ள அருட்கழிப்பினை உடையவர். இந்த பெருமான் தியானிப்பவர்களுடைய மனமார கண்ணார அவர்களுக்கு எழுந்தருளி காட்சி தருகின்றார். ஆகவே இவர்களை நாமும் தியானிக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த பெருமானை, இவருடைய திருவடியை மறவாமல் மலர் தூவி துதிக்கின்றார்களோ. இவருடைய கழல், கழல் என்பது ஆடவர் பாதத்திலே அணியக்கூடிய ஒரு ஆபரணம். இங்க அது ஆகுபெயரா அந்த திருவடியையே குறிக்கின்றது. சிவபுராணத்திலே பார்க்கின்றோமே, பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய் கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யொன்றன் பூம் கழல்கள் வெல்க, எல்லாத்துக்கும் அந்த கழல் திருவடியை தான் குறித்தது. ஆக ஆண் தெய்வத்துக்கு கழல் சொல்லலாம், பெண் தெய்வத்துக்கு சொல்லும்போது கழல் சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஆண் தெய்வத்தில ஆண் தெய்வம் திருவடியில தான் அது இருக்கும் கழல். ஆகவே ஆகுபெயரா திருவடியை குறித்தது அது. ஆகவே அந்த விநாயக பெருமானுடைய, யானைமுக பெருமானுடைய கடலை திருவடியை நாளும் மறவாமல் முட்டாது என்று திருவாசகத்திலே சொல்வார். ஒரு நாளும் அந்த திருவடியை மறவாமல் மலர் தூவும் அடியார்கள். எப்படிப்பட்ட மலர் தூவும்? அழியாலும் மலர் தூவும். அழி என்பது என்ன? வண்டு. வண்டுகளை ஆளுகின்ற மலர்கள் என்று நம்முடைய சிதம்பரநாத முனிவர் அவர்கள் பொருள் சொல்வார்கள். வண்டுகள் மலர்களை ஆளுகின்றன என்று உரை சொல்வதும் உண்டு. ஆனால் சிதம்பரநாத முனிவர் அவர்கள் மலர்கள் தான் வண்டுகளை ஆளுகின்றன சொல்லியிருப்பது ஒரு நயமானது. ஏன்னா மலர்கள் தம்முடைய சிறப்பினாலே, அந்த செவ்வியினாலே, அழகினாலே வண்டுகளை ஈர்த்து தம்பால் வைத்துக் கொள்கின்றன. ஆகவே தன்னுடைய செவ்வியால் வண்டுகளை ஆளுகின்ற அந்த மலர்கள் அப்படிங்கும் போது அது தேன் நிறைந்த மலர்கள்னு அங்க குறிப்பு தெரியுது. அந்த தேனை வண்டுகள் உண்பதற்கு முன் அந்த மலர்களை பறித்து வழிபாடக்கூடிய அடியார்கள் என்பது கருத்து. உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகின்றான். ஆகவே அழியாலும் மலர் தூவும் அடியார்கள், வண்டுகளை ஆளக்கூடிய மலர்களை தூவி வழிபடும் அடியார்கள் உளமான, அந்த அடியார்களுடைய உள்ளங்களானவை, உளமான என்றால் உளமானவை, உள்ளங்களானவை வெளியாகும். வெளியாகும்னா என்ன அப்படின்னு சொன்னால், அது வெளி என்பது சிவபெருமான் வெளியிலே நடனமாடுகின்றான் என்று சொல்றோம். சிதாபாச பெருவெளி என்றால் அது எங்கும் நிறைந்திருக்கின்ற திருவருள். ஆக அந்த அடியாருடைய உள்ளங்கள் திருவருள் மயமாகும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஞான சாஸ்திர வழக்குல அதுவும் குறிப்பாக சந்தான முதற்குலவர் மெய்கண்டார் அவர்களுடைய திருவாக்குல உள்ளம் என்பது ஆன்மாவை குறித்து பல இடங்களிலே வந்துள்ளது. ஆன்மாவை உள்ளம் என்றே சொல்வார். இங்க அடியார்கள்னு தனியா சொல்லியாச்சு, அதனால அந்த அடியார்கள் தான் ஆன்மாக்கள். இந்த அடியார்களுடைய உள்ளங்கள்னு சொல்லும் பொழுது, அது உள்ளம்னா பொதுவா நாம தத்துவமாகி அந்த மனத்தை தான் நினைப்போம் என்றாலும், இந்த இடத்துல அடியாருடைய உள்ளங்கள் போது அவர்களுடைய அந்த அறிவு என்று கொள்வது மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த அறிவு வெளியாகும் என்று சொன்னால் அது திருவருள் மயமாகிவிடும். அப்போ அது ஆணவமலத்திலிருந்து முற்றிலுமாக நீங்கி திருவருளோடு கலந்து ஒன்றாகிவிடும். அருள் வெளியாகும், அருள்மயமாகும். வெளியாகும் என்பதற்கு அருள்மயமாகும் என்று பொருள். மறவாமல் அப்படிங்கும் போது என்னன்னா, எந்த நேரத்திலையும் மறவாமல். அதனாலதான் வழிநூலாசிரியர் சொல்வார், இரவு பகல் ஓவாதே உணர்வோர் சிந்தை திருகோட்டும் என்பார். அந்த இதே மாதிரி காப்புச்சொல்ல சொல்வார், இரவு பகல் மறவாமல் வழிபடுவோருடைய அடியாரோட அறிவை பிடித்திருக்கின்ற ஆணவமலை நீங்கி போகும் இல்லைங்களா சொல்வார். அது மாதிரிதான் இங்கேயும் மறவாமல் என்பதன் மூலம் இரவு பகல் மறவாமல் ஏத்துகின்ற அடியார்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய உள்ளம், அவர்களுடைய அறிவு திருவருள் மயமாகும், அதான் வெளியாகும். ஏன்னா எத்தனை எத்தனையோ பிறவிகள் எடுத்து இந்த ஆணவ மனத்திலிருந்து நான் நீங்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா எழுகடர் மணலே அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்பார். அப்போ அவ்வளவு பிறவிகள் ஆன்மா எடுக்குதுன்னா அது காரணம் என்ன? இந்த ஆணவ மலம் இது அசைக்க முடியாத பாறையாக இருந்து கொண்டு இது நீங்குவனா அப்படிங்குது இல்லைங்களா. பெரிய பாறை, பெரிய கல்லு மாதிரி அப்படி நிலை பெற்று இருக்குது. ஆனா அந்த ஆன்மா அல்லும் பகலும் அந்த திருவருளின் சிந்தனையிலேயே அடங்கி இருக்குமே ஆனால் இந்த பிளக்க முடியாத இந்த ஆணவ பாறையும் பிளந்து இந்த ஆன்மாவின் அறிவு அந்த ஆணவ பிணிப்பிலிருந்து விடுபட்டு அது அருள் வெளியாகிவிடும் என்று நம்முடைய திருமூல தேவநாயகர் சொல்கின்றார். அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால், தூங்கினால்னா செயலற்றிருந்தால், எல்லாம் அருளின் செயல் தான், நமக்குன்னு என்ன செயல் இருக்கிறது என்று சொல்லி விருப்பு வெறுப்பற்று இருத்தல். அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால் கல்லும் பிளந்து கடு வெளியாமே, இங்க வெளியாகும் சொல்லியிருக்கார். கடு வெளியாமே திருமூலரும் சொல்லியிருக்கார் பாருங்க, திருமூலருடைய சொல்லாட்சி இருக்கு பாருங்க, வெளியாமே இருக்கு. இங்கேயும் உமாசிவம் வெளியாகும் இருக்காரு. அங்க அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால் சொன்னதுக்கு ஏற்ப இங்க கழல் நாளும் மறவாமல் மலர்தூவும் அடியார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக ஒத்த கருத்து. ஆகவே மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும், வலிதாய வினை கூட நினையாவே. வலிமையான இந்த வினையை கூடுவதற்கு அவர்களுடைய உள்ளங்கள் நினைக்க மாட்டார். உளமான என்றால் உள்ளங்களானவை, அதுதான் எழுவாய். அந்த உள்ளங்கள் வினையை கூட நினைக்க மாட்டார் என்று அவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த உள்ளங்கள் திருவுருள் மயமாயிட்டது. அதனால அந்த உள்ளம் யான் எனதுங்கிற செருக்கு அது மேற்கொள்ளாது. அந்த செருக்கு வந்தா தானே வினையை செய்ய முடியும். அதனால அவை வலிய வினையை பொருந்த நினைய மாட்டா. ஆகையினாலே இந்த பாடலின் மூலமாக அருமையாக சொல்கின்றார் ஆசிரியர் என்னவென்றால், விநாயக பெருமான் ஞான பிரகாசமான திருமேனியிலே பொழிகின்ற மத நீரையும் மிகவும் பொருந்தி இருக்கின்ற அருட்களிப்பினையும் உடையவர். அவர் தியானிக்கும் அடியார்களுடைய கண்ணார மனமார வெளிப்பட்டு அருள் செய்யக்கூடியவர். அந்த யானை முகக்கடவுளுடைய திருவடிகளை மறவாமல் வண்டுகளை ஆட்சி செய்யும் மலர்களாலே வழிபடுகின்ற அடியார்கள் இருக்கின்றார்களே, அந்த அடியாருடைய உள்ளங்கள் திருவருள் மயமாகும். அவருடைய உள்ளங்கள் வலிய வினையை கூடுவதற்கு நினைக்க மாட்டார் என்று சொல்லி அருமையாக இந்த காப்புச்செடியை வைத்திருக்கின்றார்கள்.
4: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

சிவாகம அறிஞர்கள் பொருள்களை பதிபசு பாசம் என பகர்வர். பதிபசு பாசம் என்று சொல்வார்கள். அவற்றுடைய பசுவை எடுத்துக் கொள்கின்றார். பசு தானாகும் மதியது அற்று. அதாவது பசுவாகிய ஆன்மா இருக்கின்றதே, அது தானாக விளங்கக்கூடிய இயல்பு அதற்கு கிடையாது. ஒன்று, அந்த பசுவானது பாசத்தை சார்ந்து விளங்கும் அல்லது பதியை சார்ந்து விளங்கும், தான் மாத்திரமாக தனித்து விளங்கும் இயல்பு அதுக்கு கிடையாது. அதைத்தான் சொல்கின்றார்கள், பசு தானாகும் மதியது அற்று. பாசம் பதி என வரினும், பாசத்தை சார்ந்து பாசமாகவும் பதியை சார்ந்து பதியாகவும் இவ்வாறு வந்தாலும் மாயா விதிசலும் மலமே ஆயும். மலமே ஆயும் என்பதை முதல் எடுத்துக்கொள்ளும், மலமே ஆயும். அதாவது இந்த பசுவானது பாசம் பதி என வரினும், பாசம் என வரினும் பதி என வரினும், அப்படி தனித்தனியா பாசம் பதி என வரினும் இருக்கின்றது. பாசம் என வரினும் பதி என வரினும், அதாவது பாசத்தை சார்ந்து பாசமாக வந்தாலும் பதியை சார்ந்து பதியாக வந்தாலும். ஏன் சொல்கின்றார்கள் என்றால், சரி, இந்த ஆன்மா பாசத்தை சார்ந்தால் பாசமாக விளங்கும், பதியை சார்ந்தால் பதியாக விளங்கும் அப்படிங்கறதுல வந்து நாம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, பாசத்தை சார்ந்து பாசமாக விளங்கும், பதியை சார்ந்து பதியாக விளங்கும், சரிதான். ஆனா எந்த சார்பு ஏற்றது, எந்த சார்பு ஒவ்வாதது, அதை உணர வேண்டும் அல்லவா. பாசத்தை சார்ந்து இந்த ஆன்மா பாசமா இருந்தாலும் சரிதான், அல்லது பதியை சார்ந்து பதியா இருந்தாலும் சரிதான், எப்படியோ இருக்கட்டும் அப்படின்னு நாம முடிவு பண்ணக்கூடாது. பாசத்தை சார்ந்து பாசமா விளங்குதல் ஆன்மாவுக்கு துன்பம் தரக்கூடிய நிலை, அது ஒவ்வாத சார்பு. பதியை சார்ந்து பதியாய் விளங்குதல் தான் ஆன்மாவுக்கு ஏற்ற சார்பு. அதை சொல்கின்றார்கள் அடுத்தார் போல, அதான் பதியன வரினும் அப்படின்னு ஒரு உண்மை போட்டார்கள். பாசத்தை சார்ந்து இந்த ஆன்மா பாசமாகவும் பதியை சார்ந்து பதியாகவும் வந்தாலும், பாசத்தை சார்ந்திருக்கும் போது எப்படி இருக்கும், மலமே ஆயும். ஆயும் என்றால் நுணுகும் என்று பொருள், ஆயுதல் நுணுகுதல் என்று பொருள்படும். மலமே ஆயும், ஆணவ மலமையாக நுணுகி கிடக்கும். நுணுகி கிடக்கும்னா என்ன அப்படின்னா, ஆன்மா தன்னுடைய வியாபகத்தை எல்லாம் உணராமல் அந்த ஆணவ மலத்துக்குள்ளே அடைபட்டு அணுத்தன்மை பட்டு கிடக்கும். அதைத்தான் சொல்வார்கள், வியாபக பொருளாகிய ஆன்மாவை அணுத்தன்மை படச் செய்வதால் தான் அந்த மலத்துக்கு ஆணவ மலம்னு பெயர் வந்தது. ஆணவம் என்பது அணுத்தன்மை படச் செய்வதனாலே உள்ள காரண பெயர். ஆன்மாவை அணுத்தன்மை படச் செய்வதனாலே மூல மலத்திற்கு ஆணவம் என்று பெயர் வந்தது என்று மாதவ சிவஞான இவர்கள் விளக்குவார். அதன் அடிப்படையிலே இங்கு பொருள் கூறப்பட்டது. ஆகவே ஆயுதல் என்றால் நுணுகுதல் என்ற பொருள் தொல்காப்பியத்திலே சொல்லப்படுகின்றது. மலமே ஆயும் என்றால் பாசத்தை சார்ந்து வரும்போது இந்த ஆன்மா ஆணவ மலத்திலே நுணுகி கிடக்கும். மாயா விதிசெலும், அப்புறம் எம்பெருமான் அருளாலே தனுகரணாதிகளை பெற்று மாயா விதிசெலும், மாயா உலகத்திலே விதிவழி செல்கின்ற வாழ்க்கையை மேற்கொள்ளும். இப்படி விதிவழி செல்கின்ற அந்த ஆன்மா வினைப்பலன்களை நுகர்ந்து பக்குவப்பட்டு என்ன கடைசியில் என்ன நிலையை அடைகின்றது, மேலதாம் பதிக்கு கீழாம் கதியினை அடைகின்றது. மேலாகிய பதிப்பொருளுக்கு கீழாக விளங்கக்கூடிய நிலை. ஆக கீழாம் கதி என்று நாம் பார்த்துவிடக்கூடாது, கீழ்நிலை என்று பொருள் பண்ணிவிடக்கூடாது. பதிக்கு கீழ்நிலை, சிவபெருமானுக்கு கீழாம் நிலை என்று சொல்லும்போது சிவபெருமானுக்கு கீழ் என்பது என்ன, அவருடைய திருவடிதான். ஆகவே சிவபெருமான் திருவடியை அடையும் என்பதைத்தான் பதிக்கு கீழாம் கதி என்று சொன்னார்கள். பதியாகிய சிவபெருமானுடைய திருவடி அடைகின்றது. பாசத்தை சார்ந்து அதிலே மூலமலமாகிய ஆணவ மலத்திலே அணுத்தன்மைப்பட்டு கிடந்து எம்பெருமானுடைய அருளாலே உடலை பெற்று உலகத்தை பெற்று பிறவி எடுத்து விதிவழி வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து வினைப்பலன்களை அனுபவித்து பக்குவம் வந்து பதிக்கு கீழாம் கதியினை அடையும். கீழாம் கதி, பதிக்கு கீழாம் கதி. அப்புறம் மதி என்றார், மதிக்கத்தக்க. அதாவது பதிக்கு கீழாம் கதியாக மதிக்கத்தக்க, பதியினுடைய திருவடி சார்பு என்று மதிக்கத்தக்க அவத்தை. அவத்தை என்றால் நிலை, அவத்தை என்பது நிலை. பதிக்கு கீழாம் கதி மதி அவத்தை, அந்த நிலையினை பத்தாய் கலர்வன், பத்தாக சொல்லுவேன். கலர்வன் என்றால் சொல்லுவன், சொல்லுவேன். பதிக்கு கீழாம் கதி என மதிக்கத்தக்க அவத்தையை, அந்த முத்தி நிலையை பத்தாய் கலருவேன், பத்தாக வகுத்து கூறுவேன். கருதிடாயே, நீ சிந்தித்து உணர்வாயாக என்று கூறுகின்றார். ஆகவே முத்தி என்பது சிவபெருமானுடைய திருவடி கீழ் இருத்தல் என்பதை அப்பர் பெருமான் நம்முடைய திருப்பூந்துருத்தி ஐந்தாம் திருமுறை பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலும் கூறுகின்றார்கள். கொடிகொள் செல்வ விழாக்குணரையரா கடிகொள் என்று பாடல் தொடங்குகின்றது. கொடிகொள் செல்வ விழாக்குணரையரா என்று தொடங்குகின்ற பாடல், அதில் ஈற்றடியிலே சொல்வார், அடிகள் சேவடி கீழ் நாம் இருப்பதே. இது அந்த ஒரு பாடல் மட்டுமல்ல, அந்த அஞ்சாம் திருமுறை திருப்பூந்துருத்தி பதிகத்திலே ஒவ்வொரு பாடலின் ஈற்றடியிலும்
அடிகள் சேவடி கீழ் நாம் இருப்பதே, அத்தன் சேவடி கீழ் நாம் இருப்பதே என்றே சொல்வார்கள். ஆகையினாலே அந்த திருவடி நிலநிலை இருக்கின்ற அந்த நிலை இருக்கின்றதே அதான் முத்தி நிலை. அது பதிக்கு கீழாங்கது என மதிக்கத்தக்க நிலை. அதை வந்து ஐந்தாகவும் சொல்வார்கள், பத்தாகவும் சொல்வார்கள். ஐந்தாக சொல்லும் பொழுது நின்மல நனவு, நின்மல கனவு, இப்படி ஐந்தாக ஐந்து அவத்தைகளாக, நின்மல அவத்தைகளாக ஐந்தாக சொல்வார்கள். பத்தாக சொல்வார்கள், பத்தாக சொல்லும்போதுதான் தசகாரியங்கள். அதை முப்பதாகவும் விரித்து சொல்வார்கள். அது துகளறு போதம் போன்ற சாத்திரங்களிலே பார்க்கலாம். இப்படி ஐந்தாகவும் பத்தாகவும் முப்பதாகவும் பல்வேறு விதங்களாக சொல்கின்றார்களே, அதிலே நான் இந்த நூலிலே எவ்வாறு சொல்லப் போகின்றேன் என்றால், பத்தாக சொல்லப் போகிறேன், தசகாரியங்களாக சொல்லப் போகிறேன், அதை நீ கருதுவாயாக என்று தொடங்கிக் கொள்கின்றார். தசகாரியங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு மூன்று வகை ஞானங்களை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம். ஆகவே அந்த முறையில் அந்த மூன்று வகை ஞானங்களை ஒவ்வொரு பாடலிலே ஒவ்வொரு ஞானமாக சொல்ல இருக்கின்றார். மூன்று வகை ஞானங்கள் என்ன? முப்பொருள்களை வைத்தே சொல்லிவிடலாம். முப்பொருள்கள் பதி, பசு, பாசம். அதே மாதிரி மூன்று வகை ஞானங்களும் பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம். இதெல்லாம் நாம மெய்கண்ட சாத்திரங்கள் பதினான்கையும் படித்தாலும் கூட பாச ஞானம்னா இன்னது, பசு ஞானம்னா இன்னதுன்னு வரையறுத்து அறிந்து கொள்வது நம்மால் இயலாது. ஏன்னா உயித்து உணர்ந்து அறிந்து கொள்ளும் வகைதான் அங்க வச்சிருக்காங்க. ஆகவே எதையெல்லாம் நாம வந்து மெய்கண்ட சாத்திரங்கள் பதினான்கையும் படித்து நேரடியாக அறிந்து கொள்ள முடியாதோ, அதற்கெல்லாம் இதுதான் இது அப்படின்னு சொல்ற மாதிரி திட்டவட்டமாக விளக்கி நம்முடைய ஆதீன குருமூர்த்திகள் இந்த பண்டார சாத்திரங்களை அருளியுள்ளார். ஆகவே பாசஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல் ஒன்று உள்ளது, பசுஞானத்தை பற்றி சொல்லக்கூடியது அடுத்தாறு போல வருகிறது, அப்புறம் பதிஞானமாகிய சிவஞானத்தை சொல்லும் பாடல் வருகின்றது, அப்புறம் சத்தினிவாதம்னா என்ன அப்படின்னு விளக்கக்கூடிய பாடல். இந்த பாடல்களை எல்லாம் ஒருவர் நன்கு படித்து அவற்றை மனப்பாடம் செய்து கொண்டால் எந்த இடத்திலையும் பாசஞானம்னா இதுதான், பசுஞானம்னா இதுதான் விளக்கமாக துணிவாக பேசலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வரையறையை தரக்கூடிய சிறந்த பாடல்களாக அந்த பாடல்கள் அமைந்துள்ளன. அதிலே பாசஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த பாடலை பார்த்தோம் என்றால், பிறவியர் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல் ஆன்மா ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட, கலாதி கோலாய் நெறிதர செயலின் நின்று நிலையிலா பொய் மெய்யாக வெறிதர நரக சொர்க்கம் மேவலால் பாசஞானம். பாசஞானம் என்பதற்கு தெளிவான வரையறை மிக அருமையாக சொன்னார்கள். சாமிநாத தேசிகருடைய தசகாரியத்தை பார்த்தோம் என்றால் அது ஒரே பாடல்லையே பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் மூன்றுக்கும் வரையறை சொல்லிவிடும். இங்க நம்முடைய அம்பலவான தேசிக மூர்த்திகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் கொடுத்தார்கள். அதுல பாசஞானத்தை சொல்லக்கூடிய பாடலை பார்த்தோம் என்றால், ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அதை முதல் எடுத்துக்கிடுவோம். ஆன்மா அறிவை, ஆன்மாவினது அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அதாவது ஆன்மா அறிவே இல்லை, ஆணவமலம்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆன்மா அறிவை ஆணவமலம் அப்படியே மூடி மறைத்துக் கொண்டது. இது எப்படின்னா, விறகை பார்த்தோம் என்றால் விறகிலிருந்து தான் நெருப்பு வெளிப்படுகின்றது. ஆனா விறகை பார்ப்பவருக்கு என்ன தெரிகிறது? விறகுதான் இருக்கிறது, இதனுள் நெருப்பெல்லாம் இல்லைங்க மாதிரி தெரியுது. ஆனா நெருப்பு இல்லாமலே அதிலிருந்து வெளிப்படுகிறது. எனவே நெருப்பை தன்னகத்தே அந்த நெருப்பு சிறிதும் வெளிப்படாத வண்ணம் தனக்குள்ளே அடக்கி தானே இருப்பது போல அந்த விறகு விளங்குகின்றது அல்லவா? அதுபோல ஆன்மாவே இல்லை என்று சொல்லும்படி ஆன்மா வியாபகம் முழுவதையும் இந்த ஆணவ மலம் மறைத்து தன்பால் அடக்கி விளங்குகின்றதே, அதைத்தான் சொன்னார்கள், ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட. அழித்திட என்றால் ஒடுக்கிட என்று இங்கு பொருள், இல்லாமல் ஆக்குவது என்பது. ஆன்மா அறிவை ஆணவமே மூடி மறைத்திட. அப்படி மறைத்திருக்கும் போது கலாதி தத்துவங்கள் வந்து பொருந்துகிறது ஆன்மாவுக்கு. தானா பொருந்துமா? எம்பெருமான் பார்த்து இப்படி அறிவிருந்தும் ஆணவத்தால மறைக்கப்பட்டு அவதிப்படுகின்றனவே இந்த உயிர்கள் அப்படின்னு. இந்த உயிர்களுக்கு ஒன்றும் கேட்கவும் தெரியாது, ஏன்னா அறிவு மறைப்பட்டிருக்கிறது. என்ன துன்பம் வந்தாலும், அந்த துன்பம் வந்து நம்ம கஷ்டப்படுத்தினாலும் ஒருத்தர்கிட்ட போய் உதவின்னு சொல்லி நம்ம கேட்கின்றோம். ஏன்னா துன்பம் இருக்குங்கிறத நம்ம அறியிறோம். ஆனா இந்த ஆன்மாக்களுக்கா துன்பமே என்னது? அறிவே தடைபட்டு கிடப்பதுதான் துன்பம். அப்போ கேட்க தெரியாது, நான் அப்படி துன்பப்படுறேன், எனக்கு உதவி வேணும்னு கேட்க கூட தெரியாது. அப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற ஆன்மாக்களை கண்டு தானே இறங்கி அந்த தாயினும் சால பரிந்துன்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு கருணையோடு எம்பெருமான் கலாதி தத்துவங்களை கொடுக்கின்றார். அது எப்படி உதவுகின்றது என்றால், குருடனுக்கு கோல் உதவுவது போல உதவுகின்றன. அதான் சொல்ற, பிறவி குருடனுக்கு கையில் பெற்றிடும் கோல் போல். பிறவி குருடன், பிறவிலேயே குருடனா இருக்கான், அவன் கையில் பெற்றிடும் கோல் போல், அவன் தன்னுடைய கையிலே பெறுகின்ற கோலை போல கலாதி கோலாய். இந்த கலாதி தத்துவங்கள்
அதாவது தத்துவங்கள் 36 உள்ளன. ஆனா நம்முடைய குருமூர்த்திகள் கலையை தான் ரொம்ப பிரதானமா சொல்வார். கலாதி தத்துவங்கள், அதாவது கலை, காலம், நியதி, வித்தை, அராகம், இதெல்லாம் ஏகாண்மவாதிகள் வைணவர்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க 24 தத்துவம் தான் சொல்லுவாங்க. ஆகவே இது முக்கியமானவை இந்த தத்துவங்கள் தான். ஆமா, 24 தத்துவங்களையும் கொண்டு ஆன்மா அறிகின்றதுன்னா அறியக்கூடிய தகுதியிலேயே ஆன்மா இருக்கிறது. ஆணவ மலத்தினாலே இப்படி முழுமையாக மறைக்கப்பட்டு உள்ளது. அப்ப முதல்ல அவனுடைய ஆன்மாவுடைய இந்த அறிவை வந்து கொஞ்சம் விளக்கி, இச்சையை விளக்கி, செயல் செயற்பாட்டையும் விளக்கினார் அல்லவா அவன் மற்ற 24 தத்துவங்களையும் இந்த ஆன்மா பொருந்தும். ஆகவே அந்த தகுதியை, ஆன்மாவுக்கு உலகத்தை அறியக்கூடிய தகுதியை ஏற்படுத்துபவை கலாதி தத்துவங்கள். அதனால அதைத்தான் பிரதானமாக நம்முடைய தேசிய மூர்த்திகள் சொல்வார்கள். சொன்னாலும் நாம இனம் பற்றி என்ன செய்து கொள்ள வேண்டும், அந்த கரணங்கள், ஐம்பொறிகள் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கலாதி கோலாய் நெறிதர, கோல் கோல இருந்து வழிகாட்டுகிறது. எப்படின்னு ஓமை சொன்னாரதான் முதல் அடியில, பிறவியில் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல். அதுக்கப்புறம் கலாதி கோலாய் சேர்த்துக்கணும், ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அடித்திட, பிறவியர் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல் கலாதி கோலாய் நெறிதர, நெறிதரன வழிகாட்ட. இந்த கலாதி தத்துவங்கள் உலகத்தை ஆன்மாவுக்கு காட்டி அது வினைக்கீடான வழியிலே செலுத்துகின்றன. கலாதி கோலாய் நெறிதர, அந்த செயலின் நின்று, செயலின் நின்று என்பது, செயல் என்பது இங்கு வினை, வினைக்கீடான நெறியில் நின்று என்று பொருள். வினைக்கீடான நெறியில் நின்று நிலையிலா பொய் மெய்யாக, பொய்யினாலே சைவ சித்தாந்தத்தில் இல்லாத பொருளை சொல்றதில்லை. இல்லாத பொருளை பத்தி பேச்சே கிடையாது. ஒரு பொருள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் அதை பத்தி என்ன பேச்சு? அப்ப சைவத்திலையும் பொய் பொய்னு சொல்றாங்களே, அது என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க? அதான் சுவாமிகளே விளக்கி விட்டார், நிலையிலா பொய். ஏன் நிலையில்லாம மாறிக்கிட்டே இருக்கிறதா ஏன் பொய்னு சொல்றோம் நாங்க? இந்த உலகம் அப்படிப்பட்டது, ஒரு நிலையிலே இருக்காது. ஆகவே அதை பொய்னு சொல்றோம். நிலையிலா பொய், நிலையில்லாத இந்த பொய் உலகத்தை மெய்யாக வெறிதர, இந்த நிலையில்லாத பொய் உலகத்தை நிலையான ஒரு பொருள் வாணி, ஆமா வெறிதர, மயக்கம் தர, வெறி என்பது மயக்கம். அப்படி நிலையற்ற உலகத்தை நிலையானது என்று மயக்கத்தை தருகின்றன எவை? இந்த கலாதி தத்துவங்கள் தான். மாறி மயக்கமும் செய்யும் என்றே, அப்படி மயக்கம் தர, அதனால் வினைகளை ஆன்மா பெருக்கி, நல்வினையும் பெருக்குது, தீவினையும் பெருக்குது, பயனாக சொர்க்க நரகங்களை மேவுகின்றது. நரக சொர்க்கம் மேவலால் பாச ஞானம், இந்த கலாதி தத்துவங்களால் ஆன்மாவுக்கு ஏற்படுகின்ற ஞானம் பாச ஞானம். இந்த கலாதி தத்துவங்கள் பாசம், மாயையும் பாசத்துல ஒன்று தானே, ஆணவம், கண்மம், மாயை மூன்றும் சேர்த்துதான் பாசங்கும். அப்ப மாயையாகிய அந்த மாயையிலிருந்து தோன்றிய அந்த தத்துவங்கள் ஆகிய அந்த கலாதி தத்துவங்களால் ஆன்மாவுக்கு ஏற்படும் அந்த ஞானம் பாச ஞானம். அந்த பாச ஞானம் என்னென்ன காரியங்களை செய்துன்னு அதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. ஒரு நிலையற்ற உலகத்தை நிலையானதாக கருத செய்து மயக்கத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக தீவினை நல்வினைகளை எல்லாம் பெருக செய்து நரக சொர்க்கங்கள் எல்லாம் ஆன்மா அடையும்படி செய்கிறது. இது பாச ஞானம். ஆக பாச ஞானம்னா பாசக்கருவிகள் வாயிலாக ஆன்மாவிடம் ஏற்படும் ஞானம் பாச ஞானம். அது ஆன்மாவை பிறவிகளிலே உடலச் செய்கின்றது என்பதையும் இங்கே சொல்லிவிட்டார்கள். இனி அடுத்த பாடல் இருக்கின்றதே, அது பசுஞானத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு அரிய செய்தியினை சொல்லக்கூடிய பாடல் இது, 7வது பாடல். அடுத்த 8வது பாடல தான் பசுஞானத்தை பற்றி சொல்கின்றார். அதுக்கு முன்பு ஒரு அரிய செய்தி, இதெல்லாம் நயமான செய்திகள். ஏற்கனவே கொஞ்சம் மிகண்ட சாத்திரங்கள் எல்லாம், சிவஞான போதம், சித்தியார், இதெல்லாம் கொஞ்சம் கேட்டவர்களுக்கு அது அதனுடைய நயத்தை சொல்லக்கூடிய விதமாக அந்த செய்தியை வைத்துள்ளார். எவ்வளவு அருமையாக சொல்கின்றார் பாருங்கள். போன பாடல சொன்னார்களே, இந்த உடல் கருவிகள் வாயிலாக இந்த உயிருக்கு ஏற்படுகின்ற அறிவு விபரீத அறிவு. விபரீத அறிவு என்றால் நிலையில்லாத உலகத்தை நிலையானதாக கருதுவது, அந்த உலகத்திலே பற்று வைப்பது. இந்த அறிவு ஏன் வருகின்றது? அந்த கலாதி தத்துவங்களை ஆன்மா சார்ந்து அதன் வாயிலாக அறிவதனால் அந்த அறிவு உலகப்பற்று என்ற விபரீத அறிவாக உள்ளது. அதில் ஒரு நுணுக்கமான செய்தியை இங்கே சொல்ல இருக்கின்றார்கள். கேவலம் மலத்தின் உண்மை, அதாவது பிறவியெல்லாம் எடுப்பதற்கு முன்பு இந்த உயிர்கள் எப்படி இருந்தன, ஆணவ மலத்திலே அழுந்தி கிடந்தன, அந்த நிலையை கேவல நிலை என்று சொல்வார்கள். அதை சொன்னார்கள், கேவலம் மலத்தின் உண்மை, மலத்திலே உயிர் உள்ள தங்கி இருக்கின்ற நிலை கேவல நிலை. சரி, இந்த கேவலம் என்பது வடமொழிச்சோல், இது தனிமை என்று பொருள்படும். அப்புறம் வந்து என்னாகின்றது, கலாதி தத்துவங்கள் பொருந்துகின்றன. கிளர்வொளி கலாதி வந்து மேவினும், அப்படி கேவலாவத்தை பற்றி கிடந்த ஆன்மாக்களுக்கு திருவருளாலே கலாதி தத்துவங்கள் வந்து பொருந்தினாலும்,
மலமே ஆவி வேண்டிடும் பொருள் காணாமல் காவலாய் மறைத்து நின்று. சரி, கலாதி தத்துவங்கள் நம்மளுக்கு கிடைச்சது, இது இந்த தத்துவங்களை யாரு கொடுத்தா? திருவருள் தான் கொடுத்தது. அந்த திருவருள் தான் உயிருக்கு தேவையான பொருள். அந்த உயிருக்கு தேவையான பொருளாகிய திருவருளை இந்த உயிர் அறியவில்லை. ஏன்னா அறிய விடாம இந்த ஆணவமலன் தான் தடை செய்கின்றது. அங்கே காவல் காக்கிற மாதிரி ஒரு பொருளை ஒருவன் கவர்ந்து சென்ற முடியாது, ஒரு பொருளை ஒருவன் எடுக்க முடியாதபடி, ஒருவன் அந்த பொருளை பார்க்கவே முடியாதபடி, இன்னொருவன் காவல் காத்து மறைத்து நிற்பது போல அந்த திருவருளை உயிர்களாகிய நாம் உணர முடியாதபடி இந்த ஆணவ மனமானது காவலாய் மறைத்து நிற்கின்றது என்று நயமாக சொன்னார்கள். காவலாய் மறைத்து நின்று திருவருளை அறியாம மறைச்சுக்கிட்டு ஆனா உலகத்தை மட்டும் நம்மை அறிய செய்கின்றது இந்த ஆணவ மனம். உலகத்தையும் உள்ளவாறு அறிய செய்கின்றதா? இல்ல. ஞானிகள் உலகத்தை உள்ளவாறு இருக்கின்றார்கள். இந்த உலகம் துன்பம் தருவது, நிலையற்றதுன்னு அறிந்து அதன் பற்றை விட்டு நிற்கின்றார்கள். ஏன்னா அவர்களுக்கு ஆணவ மனம் வலிமை ஒடுங்கி விட்டது. ஆகவே உலகத்தினுடைய தன்மையை உள்ளவாறு அறிகின்றார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை உலகப்பற்று நீங்காமல் இருக்கின்றோம். ஏன்னா இந்த ஆணவ பலம் சக்தியோடு நம்மிடம் விளங்குகின்றது, நல்ல வலிமையோடு விளங்குகின்றது. அது திருவருளை காண விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பதோடு உலகத்தை நாம் காணுமாறு செய்து அந்த உலகத்தை, பொய்யான உலகத்தை மெய் போல காட்டுகின்றது. ஆகவே உலகத்தை இவன் அறிந்து வருகின்றான். எனவே இது சகலாவத்தை என்று சொல்லலாம். ஆவதால் சகலமாகும். இந்த உலகத்தை அவன் அறிவதனாலே இது சகலாவத்தை ஆகும். ஆனாலும் கேவலம்தான், இதுவும் கேவலாவத்தை போன்றதுதான் என்று சொல்கின்றான். சகலாவத்தைன்னு ஒன்னு சிறப்பா சொல்றதுக்குள்ள இதுவும் கேவலாவத்தை தான். அப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை தூண்டுகின்றார்கள். ஏன் இந்த சகலாவத்தை என்பது உடலோடு சேர்ந்து இந்த உயிர்கள் உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவித்து வருகின்ற நிலை, இது சகலாவத்தை. இதுவும் கேவலாவத்தை தான் சொல்கின்றார்களே என்றால், கேவலாவத்தையில ஆன்மா உடலோடே சேரவில்லையே, அப்ப எங்க இருந்தது? ஆணவ மனத்தில் அல்லவா அடங்கி கிடந்தது. ஆணவ மனம் ஆன்மா அறிவை பூரணமாக மறைத்து நிற்கின்றது, அது கேவலாவத்தை. இந்த சகலாவத்தையிலே ஆணவ மன சக்தி ஒடுங்கி இருந்து, அதாவது கலாதி தத்துவங்களாலே சிறிதே மலமறைப்பு நீங்கி இந்த ஆன்மாக்களுக்கு சிற்றறிவு விளங்கி அதன் பயனாக இந்த ஆன்மாக்கள் உலகத்தை அறிந்து வந்தாலும் உலகத்தை உள்ளபடி அறிகின்றனவா? இந்த உலகம் நிலையற்றது, இது நமக்கு துன்பம் தான் தருவது, இது நமக்கு நிரந்தர சார்பு இல்லை அப்படின்னு உள்ளவாறு உலகத்தை அறிகின்றனவா? இல்லை. நிலையற்ற உலகத்தை நிலையானது போல எண்ணி இந்த உலகத்தை இன்பமாக கருதி உயிர்கள் வாழ்கின்றன. அப்ப இந்த தவறான எண்ணம் எதனால் வந்தது? அதுதான் சிந்திக்கணும். இந்த தவறான எண்ணத்தை தந்தது எது? இந்த தத்துவங்களா? தத்துவங்கள் மூலமாக தான் அறிகின்றது. ஐம்பொறிகள், அந்த கரணங்கள், கலாதி தத்துவங்கள், இவற்றின் துணை கொண்டுதான் உலகத்தை அறிகின்றோம். அப்ப இந்த உலகத்தை, நிலையற்ற உலகத்தை நிலையானதாக அறிவதற்கு இந்த தத்துவங்கள் தான் காரணமா என்று சொன்னால், மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இந்த தத்துவங்கள் தான் காரணம்னு தோன்றும். உவமையில வைத்து பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் அரிய விஷயம். உவமையில் வைத்து பார்ப்போம். ஆணவத்திலேயே ஆன்மா அழுதி கிடப்பது, இருளிலேயே ஒருவன் அழுதி கிடப்பது போல தத்துவங்கள் வந்து பொருந்தி அந்த ஆன்மாவுக்கு சிற்றறிவு விளங்குறது. அந்த இருளே அழுந்தி கிடவனுக்கு ஒரு கைவிளக்கு கிடைச்சது போல. அப்ப இருளையே அழுந்தி கிடந்தவன் ஒரு கைவிளக்கை பெற்றுக் கொண்டான் என்றால் அவனுக்கு சிறிதே வெளிச்சம் கிட்டி கொஞ்சம் அவனுக்கு பார்வை கிடைக்கும். கதிரவன் வந்து கிடைக்கிற மாதிரி தெளிவான பார்வை கிடைக்காது, கொஞ்சம் அவனுக்கு பார்வை கிடைக்கும். பொருள்களை தான் அவன் பார்க்க முடியும். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? அந்த இருட்டும் அங்க முற்றிலும் நீங்கவில்லை. அதைத்தான் பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு கிடைச்சிருக்க கைவிளக்கு இருட்டை முற்றிலுமாக நீக்கும் ஆற்றல் உடையதன்று. கைவிளக்கு கிடைச்சதுனால இருட்டினுடைய மறைப்பு சிறிது நீங்குது. அது மாதிரி ஆன்மாக்கு தத்துவங்கள் கிடைச்சதுனால ஆணவ மல சக்தி கொஞ்சம் ஒடுங்குது, ஆணவ மல மறைப்பு கொஞ்சம் நீங்குது, இருள் மறைப்பு சிறிது நீங்குகிறது. அப்போ அந்த விளக்கொளி, அந்த அற்ப ஒளியின் துணை கொண்டு அவன் பொருள்களை பார்க்கும் பொழுது கயிறை அறவாக காணலாம் கண்டு அஞ்சலாம். அவன் கயிறு கிடக்கும், ஆனா அறவு நினைச்சு அஞ்சலாம். ஒரு தூண் இருக்கும், அதை மனிதன் நினைக்கலாம், அல்லது மனிதனை தூண் நினைக்கலாம். இப்படி சிறிய ஒளியிலே பார்க்கும் பொழுது, இப்ப இந்த காட்சி விபரீத காட்சி. ஒன்றை வேறொன்றாக காணுதல் விபரீத காட்சி. ஒன்றை அது உண்மையாகவே, அது எந்த பொருளோ அந்த பொருளாகவே கண்டால் அது தெளிவு காட்சி. தூணை தூணாக கண்டால் தெளிவு காட்சி, மனிதனை மனிதனாக கண்டால் தெளிவு காட்சி, மாறி கண்டால் அது விபரீத காட்சி. இந்த விபரீத காட்சிக்கு காரணமாக இருப்பது எது என்பதைத்தான் இங்கே நான் சிந்திக்க வேண்டும். அந்த விளக்கு தருகின்றதே அந்த ஒளியா? மேலெழுந்தவாரியா பார்க்கணும். இந்த விளக்குறியில பார்த்ததுனாலதான் எனக்கு வந்து இந்த கயிறு அறவாகவும் அறவு கயிறாகவும் இப்படி மாறி தெரிந்தது நினைக்கிறான். ஆனால் இந்த விபரீதத்தை தந்தது அந்த ஒளி மட்டுமல்ல, இன்னும் முற்றிலும் நீங்காமல் இருக்கின்றதே அந்த இருள். இந்த ஒளியோடு அந்த இருளும் சேர்ந்து இருக்க போய்தான் இல்லையா,
ஒளி வந்து எப்பவுமே நமக்கு வந்து நன்மையை தான் செய்யும், காட்டத்தான் செய்யும். அந்த காட்சி தெளிவு காட்சியா இல்லாமல் விபரீத காட்சியா தெரிகிறது என்றால் அந்த ஒளியோடு கொஞ்சம் தான் நீங்கி இன்னும் நீங்காமல் இருக்கின்றதே, அந்த இருட்டினுடைய ஆதிக்கம் இன்னும் நீங்காமல் முழுமையாக நீங்காமல் இருப்பதனால்தான் அந்த விபரீத காட்சி விளைகின்றது. அதுபோல தத்துவங்கள் ஆகிய விளக்கு நமக்கு கிடைத்த பிறகும், இந்த உலகத்தை நாம் அறிந்த பிறகும், இந்த உலகத்தை உள்ளவாறு அறியாமல் இதன் இயல்பினை துன்பம் தருவது என்ற இயல்பினை உள்ளவாறு அறியாமல் இந்த உலகை இன்பம் தருவது என்று மாறி அறிகின்றோம், விபரீதமாக அறிகின்றோம் என்றால் இந்த விபரீத உணர்ச்சிக்கு காரணம் அங்க இருட்டு பண்ண ஆதிக்க மாறி இங்க இந்த அக இருட்டாகிய ஆணவமனத்தின் ஆதிக்கம் இந்த சகலாவத்திலும் இன்னும் இருக்கின்றது. ஆகவேதான் இந்த உலகத்தை பொய்யை மெய்யாக அறிகின்றோம், பொய் உலகத்தை மெய்யுலமாக மயங்க அறிகின்றோம். எனவே இங்கும் ஆணவமனத்தின் ஆதிக்கம் தாயா மேலோங்கி இருக்கிறது. என்ன நீங்க தத்துவங்கள் கிடைச்சி உலகத்தை நீங்கள் பார்த்தாலும் என்ன, அதை உள்ளவாறு பார்க்கின்றீர்களா, விபரீதமாக அல்லவா பார்க்கின்றீர்கள்? இப்ப விபரீதம்னாலே அது ஆணவமனத்தின் வேலைதானே. ஆகவே இந்த சகலாவத்தையும் இதை நீங்க சொன்னாலும் இதுல ஆணவமனத்தின் ஆதிக்கம் தானே மேலோங்கி இருக்கிறது. கேவலாவத்தையெல்லாம் ஆணவமனம் தான் மேலோங்கி ஆதிக்கம் செஞ்சது. இங்க சகலாவத்தையில உடல்லாம் கிடைச்ச பிறகும் ஆணவமனம் தான் ஆதிக்கத்தை மேலோங்கி செய்யுது. அதனால கேவலாவத்தை மாதிரியே சகலாவத்தையிலையும் ஆணவத்தோட ஆதிக்கம் தான் மேலோங்கி இருக்கு. எனவே இந்த சகலாவத்தையும் கேவலாவத்தை என்றே சொல்லிவிடலாம் என்று நயமாக சொன்னாங்க. ஆகவே மிக நயமான ஒரு செய்தியா. அப்ப இது மூலமா என்ன சொல்றாங்க, கேவல நிலையில ஆன்மா எதையுமே அறியாது. ஆனா இங்க என்னெல்லாம் அறியுது, நாம என்னெல்லாம் சொல்றோம், மானிடம் வெல்லுங்கோ, மானிடம் ஓங்குங்கோ, மனிதன் எதெல்லாமோ அறிந்து வருகின்றாங்கோ. அப்ப என்ன சொல்றாங்க, இது வந்து கேவலாவத்தை மாறிதாயா இந்த உலக வாழ்க்கையினாக, ஒன்றையுமே அறியாமல் கிடந்தாயே அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு நம்முடைய தேசியமூர்த்தியை சொல்றாங்க. ஏன்னா இத்தனையும் நீ அறிந்தாலும் நீ உள்ளவாறு அறியவில்லை. மெய்ப்பொருள் சிவம் என்றும் இந்த உலகம் நிலையற்று நீங்கக்கூடிய பொருள் என்றும் அறிந்தால்தான் மெய்யான அறிவு. தூண தூணாகவும் மனிதனை மனிதனாகவும் அறிந்தால்தான் மெய்யான அறிவு. மாறி அறிந்தால் என்ன பயன், இல்லையா, தீமையே விளையும். அது மாதிரி துன்பம் தரத்தக்க உலகத்தை நீ இன்பம் என்று கருதி நீ இந்த உலக அறிவை எவ்வளவு வளர்த்தாலும் அது நீ பிறவிக்கு முன்னால் கடந்தைய அறியாமையிலே கடந்தைய அதனோடு சமமாகத்தான் இருப்போம், எந்த பயனையும் உனக்கு தராது. எனவே இந்த பாசக்கருவிகள் மூலமாக விளங்கக்கூடிய பாச ஞானம் பிறவி எடுக்கிறதுக்கு முன்னால இருந்த அந்த அறியாமைக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த பாச ஞானத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல், பாச ஞானமும் ஒன்றுதான் அறியாமையும் ஒன்றுதான் என்று கூறி இந்த பாச ஞானத்தை பெரிய அறிவென்று நினைத்து உலக கல்வி பலவற்றை பெருக்கியதாலே இனி நமக்கு எதுவும் தேவையில்லை என்கின்ற ஒரு செருக்கினை வளர்த்துக் கொண்டிருக்கிற நிலையை நம்முடைய தேசிக மூர்த்திகள் நமக்கு சுட்டிக்காட்டி இந்த கல்வியும் இந்த அறிவும் ஒரு அறிவு என்று மதிக்கத்தக்கது அன்று, சிவத்தை அறியும் அறிவே அறிவு என்று சொல்லி நமக்கு மிகப்பெரிய ஞான உபதேசத்தை நமக்கு இங்கே செய்துவிடுகின்றார்கள். சகலாவத்தையும் கேவலாவத்தை போலதான் என்று சொன்னால் பாச ஞானம் ஒரு ஞானமாக மதிக்கத்தக்கதென்று அதைத்தான் இங்கே முடிவாக அடியன் கொடுத்துள்ளேன். எனவே பாச ஞானம் மெஞ்ஞானிகளால் மதிக்கத்தக்க ஞானம் அன்று என்பதுதான் இந்த பாடல் கூறுகின்ற முடிவு. அடுத்த பாடலிலே பசுஞானத்தை அருமையாக சொல்லி விளக்குகின்றார்கள். பசுஞானம்னா என்ன, இந்த பாடல அப்படியே மனப்பாடம் பண்ணி இதோட பொருளை புரிஞ்சிட்டா எங்கனாலும் இதுதான் பசுஞானம் தெளிவா எடுத்து சொல்லிடலாம். இயந்திடும் சரியாதிக்கு எழும் தவ பதங்கள் பொய்யாய் கயந்து மெய் வேறதாக கருதி கண்டு உயிர் மேலாக பயந்திடல் பசுவின் ஞானம். பசுஞானம் என்பது என்ன, அதாவது

0: ஆரூபம்னு பதங்கள் உள்ளன வைராயத்தில போய் பிறப்பதில்லை. அந்த பதங்கள் எல்லாம் கூட பற்றை விட்டு சிவபெருமான் திருவடியாகி அந்த முடிவான முத்தியே வேண்டும் அப்படின்னு இருக்கின்றது இல்லையா, அந்த நிலைக்கு ஆன்மா உயரும். இயைந்திடும் சரியை ஆதிக்கு எழுந்தவ பதங்கள் பொய்யாய், சரியை ஆதி சரியை முதலிய சிவபுண்ணியங்களுக்கு இயைந்திடும் பொருந்துகின்ற, அதாவது இயைந்திடும் சரியை ஆதி பொருந்துகின்ற சரியை முதலியவற்றுக்கு எழும் தவப்பதங்கள், பயனாக வருகின்ற அந்த தவப்பதங்கள், தவப்பயனாக வருகின்ற அந்த சாலோகம் சாமீபம் சார்பம் போன்ற பதங்கள் எல்லாம் பொய்யாய், அந்த பதங்களும் நிலையற்றவை என்று கயந்து பற்றுவிட்டு மெய் வேறதாக கண்டு, மெய் என்பது தத்துவம் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல், தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறதாக கண்டு, மெய் வேறதாக கண்டு தத்துவங்களை தன்னின் வேறதாக கண்டு கருதி அவற்றை உணர்ந்து தத்துவங்களை வேறாக கண்டு உணர்ந்து உயிர் மேலாக பயந்திடர், அந்த தத்துவங்களை விட உயிராகிய நான் மேலானவனாக இருக்கின்றேன் என்று அறிதல் பசுவின் ஞானம், அதான் பசு ஞானம். இந்த தத்துவங்கள் எல்லாம் 36 தத்துவங்களும் அவற்றுள் அடங்கியிருக்கின்ற 224 உலகங்களும் என்னின் கீழானவை, நான் அவற்றுக்கு மேலானவனாக இருக்கின்றேன். எப்போ இந்த தத்துவங்களை நீங்கினா, இந்த தத்துவங்கள்ல முற்றிலுமா அவனுக்கு பற்று விட்டாச்சு, எந்த தத்துவத்தில எந்த பிறவி எடுக்கவும் அவன் விரும்பல, ஏன் சாலோக சாமீப பதவிகள் கூட பற்று விட்டுட்டான். ஆகவே சுவாமி அவனுக்கு தத்துவ சுத்தியை நிகழ்த்திட்டார், ஆனா அவன் என்ன நினைச்சான், தத்துவங்கள் கீழானவை நான் மேலானவன் தன்னை மதித்து நிற்கான். அப்படி தன்னை பிரமமாக மதித்து நிற்பது பசுவின் ஞானம். பார்க்கின் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை, அதாவது நின்மல சாக்கிரம் நின்மல சொப்பனம்னு அஞ்சவத்தை சொல்லுவாங்களே, அதுல முதல்ல இருக்கிற நின்மல சாக்கிரம் தான் இந்த பசு ஞானம்னு சொன்னார்கள். இது அரிய செய்தி, இவ்வளவு வெளிப்படையாக எந்த சாத்திரமும் சொல்லவில்லை. பார்க்கின் பார்த்தால் ஆராய்ந்து பார்த்தால் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை, நின்மல சாக்கிரம் சாக்கிரத்தை நனவுன்னு சொல்வார்கள், ஜாக்கிரம் என்றால் நனவு, ஜாக்கிரதைன்னு சொல்றோம், நனவாக இரு வெளித்து இருநர்த்தம். ஆகவே நனவு என்பதற்கு இணையான வடமொழி சொல் சாக்கிரம். அது சுத்த அஞ்சவத்தி வரும்போது நின்மல சாக்கிரம் சொல்வார்கள், அந்த நின்மல சாக்கிரம் தான் அந்த பசுஞான நிலைன்னு சொன்னார்கள். பார்க்கின் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை என்று உரைப்பர் மேலோர், பசுஞானம் என்பது நின்மல சாக்கிர நிலை என்று மேலோர்கள் சொல்வார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பசுஞானத்தை சொன்ன இந்த பாடலோடு இன்றைய தசகாரிய சிந்தனை நிறைவு செய்து கொண்டு இனி வருகின்ற சிந்தனையிலே அடுத்த பாடலிலே சிவஞானம் என்றால் என்ன, அந்த பரிஞானம் என்பது என்ன என்று சொல்லி மேற்கொண்டு சத்தியநிபாதம் போன்ற அரிய சித்தாந்த உண்மைகளை எல்லாம் வரையறை செய்து கூற இருக்கின்றார்கள், அவற்றை ஒவ்வொன்றாக குருவருளாலே சிந்திக்க இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும் இந்த தசகாரிய சிந்தனையை செய்ய குருவருள் செய்து துணை புரிந்த சீர்வளசீர் குருமகாசன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, துணை போடவும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, போகடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஸ்தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமே என்பது அப்பரடிகள் ஆறாம் திருமுறை திருவாலங்காட்டு திருப்பதியத்தில் அருளியுள்ள திருவாக்கு. உள்ளம் உருகி தன்னை பாடி பரவுவோர் வினைகளை சிவபெருமான் தீர்த்தருளி அவர்களுக்கு பேரானந்த பெருவாழ்வினை அருளுவார். அம்முறையில் உள்ளம் உருகி இறைவனை துதிக்க வேண்டும் எனில் திருமுறைகளின் பொருள் நலன்களை உணர வேண்டியது அவசியமாகிறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் என்று மணிவாசக பெருமான் அருளியுள்ளமை நாம் உளங்கொள்ளத்தக்கது. ஸ்தோத்திரங்கள் சிவபெருமானுக்குரிய புகழ் நூல்கள். சாத்திரங்கள் அப்பெருமானுடைய இயல்பிரையும் அவருக்கு அடிமையாகவும் உடமையாகவும் விளங்கும் பசு பாசங்களின் இயல்பையும் எடுத்துரைக்கும் பொருள் நூல்கள். பொருள் நூல்களாகிய சாத்திரங்களை கற்று தெளிந்து புகழ் நூல்களாகிய ஸ்தோத்திரங்களை பாடி பெருமானை பரவினால் இரு வினைகளும் நீங்கி போகும். உண்மை இருள் செயல் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்னும் திருக்குறளின் மூலம் தெளிவாக உணர முடிவதாய் உள்ளது. எனவே ஆன்மாக்கள் உள்ளிவர சாத்திர கல்வி கேள்விகள் மிகவும் அவசியம். நம்முறையில் சைவ சித்தாந்த உலகில் சிறப்பிடம் வகிக்கும் மெய்கண்ட சாத்திரங்கள்

0: மரபில்வந்த நம் ஆதின ஞானாசிரியர் பெருமக்கள் அருளிய பண்டார சாத்திரங்கள் ஆகிய சாத்திரங்கள் குறித்த விரிவுகளை நமது ஆதின மாபாடிய கர்த்தன் மாதவ சிவஞான யோகிகளின் சித்தாந்த உரைகளை அடிப்படையாக கொண்டு நமது ஆதின புலவர் சு குஞ்சிதபாதம் நிகழ்த்தியுள்ளார். இந்த சாத்திர விரிவுரைகள் கோவில்பட்டி திருமுறை மன்றத்தினர் மூலம் குறுந்தகடுகளாக வெளிவந்துள்ளன. இவ்விரிவுரைகள் சித்தாந்த பொருள் குறித்த தெளிவு பெறுவதற்கு அன்பர்களுக்கு உதவியாக இருக்கும். கோவில்பட்டி திருமுறை மன்றத்தினர் முன்னர் பன்னிரு திருமுறை குறித்த குறுந்தகடு ஒன்றை வெளியிட்டு திருமுறை தொண்டை சிறப்பாக புரிந்துள்ளனர். இப்போது சாத்திர குறுந்தகடுகளும் அவர்கள் வெளியிடுவது பாராட்டிற்குரியது. சிவத்தொண்டுகளை சீரிய முறையில் ஆற்றி வரும் கோவில்பட்டி திருமுறை மன்றத்தினருக்கும் குறிப்பாக செயலாளர் சிவத்திரு அழகுராஜன் அவர்களுக்கும் சித்தாந்த சாத்திர தெளிவுரைகளை கேட்டு புலங்கொள்ளும் அடியார்களுக்கும் இருமைய வளங்களும் சிவஞானமும் சிந்திக்க வேண்டுமாய் நமது வழிபடு கடவுளாகிய அருள்மிகு ஞான பெருங்கூத்தன் திருவடி மகளை சிந்தித்து வாழ்த்துகின்றோம். வையம் நீடுக ஆமலை மன்னக மெய் விரும்பிய அன்பர் விளங்க சைவ நன்னரிதாம் தடைத்து உங்க தெய்வ வழி திருநீரு சிறக்கவே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: மேகம் பொழிந்தது, அதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், இந்த கடலிலே இருந்தா அந்த தண்ணீர் யாருக்கு பயன்படும்? ஒருவருக்கும் பயன்படாதையா? உப்பு நீர் ஆழமும் அகலமும் நீளம் உடையதாக இருந்தாலும் யாருக்கும் பயன்படாத நீர். அந்த நீர் மேகத்தினுடைய கையிலே படுமானால் பொழிகின்ற மழையாக வாழ்விக்கிற வாழ்வு பொருளாக மாறுகிறது. அது அதிலிருந்து ஒரு உண்மை எடுத்துக்கொண்டார். இடிந்த மாக்களுடைய கையிலே இருக்கக்கூடிய பொருள் சிறந்த யோகியர் கை படுமானால் அது பலன் தருவது போலங்க. அற்பருடைய கையிலே இருக்கிற பொருளை ஞான இடத்திலே ஆசை அற்றவர்கள் அற்றவர்க்கு அற்ற சிவன் உரைகின்ற அளவாயாவது இதுவே. அப்படிப்பட்ட சிறந்த ஞானிகள் கையிலே படுமானால் இழிந்தவர் கை பொருளாகாதது, அது உயர்ந்தவர் கை பொருளாக மாறுகிறது. அது என்ன செய்கிறது? தான் பலருக்கு பயன்படுகிறது. அது போல மேகம் இழிந்த பொருளாக இருந்த அந்த கடல் நீரை எல்லா உயிரிலும் வாழச் செய்கிற பொழி மழையாக பெய்கின்றது என்ற ஒரு நல்ல நயத்தை காட்டுகிறேன். இப்படி மிகச் சிறந்ததாக இந்த பொருளையாது உயிர் வளர்க்கிறது, பயிர் வளர்க்கிறது. அந்த வளர்ந்த உயிர்கள் வேளாளர்களாக நிற்கிறார்கள். பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய வேளாளர்கள் எப்படி செய்கிறார்களாம்? அன்புறு பத்தி வித்தி ஆக நீர் பாய்ச்சும் தொண்டர்க்கு இன்புருவான ஈசன் அருள் விளையுமா போல். அந்த பயிர்கள் விளையிறதான் நல்ல அன்பர்களுக்கு பக்தியாகிய விதையை விதைத்து ஆர்வமாகிய அந்த நீரை பாய்ச்சுகிற இன்புருவாகி அந்த தொண்டர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு இறைவன் எப்படி வருவானா? இன்புருவான இறைவன் கடல் ஏற்று இன்பம் இல்லை. அதுதான் நினைக்கிறார் செங்கணவன்பால் இசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாத இன்பம் நம்பாளராக யாரிடத்திலும் இல்லாத இன்பம் யாருக்கு வந்து சேருகிறது? இந்த ஆர்வணி பார்த்திருந்த தொண்டருடைய மனத்திலே வந்து அங்கே இன்புருவான ஈசன் அருள் விளைகிறான். இன்பமே வடிவமாகிய இறைவன் அருளாக அங்கே பொழிகின்றான் அடியாருடைய உள்ளத்திலே. அதுபோல பயிர்கள் விளைந்தன என்று சொல்கிறேன். இப்படி பயிர்கள் எல்லாம் விளைந்தான் உயிர்கள் எவ்வளவு தழைப்பு இருக்க முடியும்? பயிர்கள் விளைகிற போதே தவறுகளை சேர்த்து விளைக்கிறார்கள், அவலங்களை சேர்த்து விளைக்கிறார்கள். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுகிற போதே அந்த பொருளை உலக உயிர்களை அழிக்க வேண்டும் என்று உற்பத்தி பண்ணுகிறார்கள். அணுகுண்டை சொல்லவில்லை, நச்சுக்கிருமிகள் சேர்கிற உரமிட்ட பயிர்கள், கலப்படமான உணவுப் பொருள்கள், கலப்படமான சிந்தனை தேக்கங்கள், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்ற உண்மை நிலையை காட்டுகிற அறிஞர்கள் இல்லை. அதனால அவலங்களை பெருக்கும் அறிவு போல அவலங்களை காட்டிவிட்டு இப்படி நிறைய கலப்படங்கள் இல்லாமல் உயிர் வாழ்வதற்குரிய பயிர்களை விளைக்கிற அந்த தன்மையை காட்டுகிறார். விளைந்தன நருந்தன் சாலி, நருந்தன் சாலி குளிர்ச்சி நல்ல பயிர் நெல் விளைந்தது பாண்டி நாட்டிலே. இப்படிப்பட்ட பாண்டி நாட்டிலே ஒரு அற்புதம் சொல்கிறார், நான்முகன் நால் வேதம் வளர்த்தான் தாமரை முகத்திலே இருந்து. அதுபோல பாண்டி மண்டலத்திலே பொதிய மலை என்ற மலை அதனுடைய பகுத்து போல இருந்து அகத்தியன் தமிழ் வளர்த்தான் என்று ஒரு அற்புதமான செய்தியை சொல்லு. ஆக பரஞ்சோதி முனிவருக்கு எங்க போனாலும் மிகச்சிறந்த தமிழின் நீர்மை அதனுடைய பெருமை இயைத்து காட்டுகிற ஒரு வல்லாளராக இருக்கிறார். அங்க ஒரு அருமையான நிலையை கேட்கிறார், இந்த கடவுள் ஏன் வந்து தெற்கு திசை நோக்கி வந்து ஆடுகிறார்? கைலாயத்திலே இருக்க வேண்டியதான் இந்த ஆசாமி, இவர் ஏன் திருவாலங்காட்டுக்கு வந்தார்? அது ரத்தன மண்டபம் அம்பலம், பொன்னம்பலத்துக்கு வந்தார், வெள்ளியம்பலத்துக்கு வந்தார், தாமர சபைக்கு வந்தார், பிறகு குட்டாரத்தில் சித்தர் சபைக்கு வந்து விட்டாரு. ஏன் தென் திசை வந்து ஆடுகிறார்னா, இந்த திண்டல் காற்றை அனுபவிக்கிறார். ஆடி களைத்த இழைப்பை போக்குவதற்கு தெற்கே இருந்து விட்டுகிற தென்றலை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தெய்வம் விரும்புகிறது ஐயா. அப்ப தென் திசை எவ்வளவு உயர்ந்தது? அதுக்கு மேல இந்த திருச்செவி மாந்தவும் செவி சாதாரணமான செவி இல்லை. எத்தனையோ புகழ்மொழிகளை கேட்ட தோட்டம் பெற நிறைய கேட்டிருக்கிறார், முகத்துறிகளை நிறைய கேட்டிருக்கிறார். ஆனா இந்த தமிழ் சுவை மாந்த வேண்டும் என்று தென் திசையில வந்து வந்து ஆடுகிறார். இதுக்கே போச்சு. ஆகவே இப்படி ஆடுகிற தெய்வம் கண்ணுதர் கடவுளும் இங்கே தலைமை ஏற்று பண்ணுற ஆய்ந்த பசுந்தமிழ் மண்ணிடை வரம்பிலா சில மொழிகள் போல என்னிடப்படுமோ, இந்த தமிழை சாதாரணமாக மொழி என்று கருதி விடலாமா? இந்த ஆதங்கம் திருவிளையாடல் பாடம் படித்தவர்களுக்கு தான் வரும், திருமுறை ஓடியவர்களுக்கு தான் வரும், வேற யாரையும் நாம் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை, எதையும் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய அன்னையை, என்னுடைய தாயை, என்னுடைய ஆச்சாரத்தை இழிவுபடுத்துவார்கள் ஆனால் கொண்டு கொள்ள முடியவில்லை, அது தவறு என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், ஆனால் தவறு என்று சொல்லுகிறார். பரஞ்சோதி முனிவருக்கு அந்த ஈடுபாட்டினாலே கேட்கிறார், மண்ணிடை சில வரம்பிலா இலக்கண மொழி இல்லாத மொழிகளைப் போல வச்சு எண்ணி விடலாமா? தொண்டர்நாதனை தூது இடை விடுத்தரும் அற்புதங்கள் செய்து காட்டியதையா தமிழ். இப்படி எந்த மொழியாவது எங்காவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறதா எடுத்து வரலாற்று ஏடுகளில் காட்டீர்களானால் நான் சொல்ல தொண்டர்நாதனை தூதியடைந்து எலும்பு பெண் உருவா கண்டதும் இந்த மொழி அல்லாமல் வேறு என்ன மொழி என்று கேட்கிறார். இப்படி மொழி பற்றி மொழி வழங்குகிற பாண்டி நாட்டிலே பெருமான் வந்து அருள் பெறுவதற்காக வரப்போகிறான். அந்த பாண்டி நாட்டினுடைய சிறப்பு என்னன்னா, மூன்று தலைவரால் முறை செய்யப்பட்டது. இந்த தொடர்ச்சியாக மூன்று தலைவர் வர்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டங்க. என்னங்க மூன்று தலைவர் தொடர்ந்து வர்றதுனாலே அது ஒரு பெரிய பேரு. அம்மை அப்பன் இந்த மூவரும் இருந்து பாண்டி நாட்டை சுந்தர பாண்டியனாக ஆனது. நான் நன்றாக வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் முதல்ல அங்க அந்த பள்ளியில என்ன ஆதிராக்கி நல்ல நிலையில வாழ்க்கை. இந்த பெருமான் சுந்தர பாண்டியன் கடாதகி பிராட்டியார், அதற்கு அடுத்தபடியாக சேயாகி இருக்கிற உக்கரகுமார பாண்டியன், இந்த மூவரும் முறை செய்த நாடு என்று சொன்னால் இந்த நாட்டை விட ஒரு சிறந்த நாடு இருக்குமோ என்று செம்மாந்து கேட்கிறார். இந்த நாட்டுக்கு திருமுகம் மதுரையாம் புறம்னர். இந்த பாடலாம் சொல்லல, பாண்டி நாடு என்ற ஒரு மங்கை, அது இருக்கக்கூடிய உறுப்பு நலன்கள் இதெல்லாம் எல்லோரும் கேட்டுட்டு போயிருக்க. ஆனால் முகம், முகத்தை பார்த்தா பாண்டிய நாட்டிற்கு முகமாக இருக்கக்கூடியது மதுரையாம் புறம் என்று சொன்னார். இனி நான் ஒரு நல்ல பதக்கத்துல நடுவில் ஒரு பெரிய நாயக மணி வைப்பார்கள் பதக்கத்துல, மதானியன்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற மதானியில நல்ல சிறந்த நீலப்பச்சை, நல்ல மரகதம், மாணிக்கம், வைடூரியம், இதெல்லாம் உயர்ந்த ரசன வகை. இதெல்லாம் சொல்ல போறாரு, குணங்கள் என்ன, குற்றங்கள் என்ன, அணிந்தாலே பெறுகிற பயன் என்ன, என்னென்ன வகையாக வந்தது என்றெல்லாம் எடுத்து சொல்லுகிற பல கலைநூல் வல்ல புலவர் பரஞ்சோதி முனிவர். இங்கே அந்த நடு பதக்கத்தில வைத்த மத்தியில வைத்த ஒரு மாணிக்கம் போல மதுரை இருக்கிறது என்று சொன்னார். இனி திருமகற்கு ஒரு தாமரை கூடமே, மகாலட்சுமிக்கு ஒரு தாமரை, லட்சுமி இருக்கக்கூடிய லட்சுமி வாசம் பண்ணக்கூடிய தாமரை, தாமரை பூத்த தடாகமதி தடமணி தீர்ப்பாளர். இந்த தடாகத்துல லட்சுமி எழுந்திருக்கிறாராம், லட்சுமி எழுந்திருக்கக்கூடிய தாமரையாக மதுரை இருக்கிறது. அப்போ செல்வ வளத்துக்கு என்னையா குறைவு இருக்கிறது? திருமால் மருமகற்கு, மகாவிஷ்ணுடைய மருமகள் யாருன்னா சரஸ்வதி, அவளுக்கு வெண்டாமரை மாடமே. நம்ம தொல்காப்பியர் அரங்கு போலே, நம்முடைய தியாகராசர் கல்லூரி போலே மதுரை இப்படிப்பட்ட நல்ல வெண்மாடமாக இருக்கிறது. வெண்சுதை மாடம், அந்த வெண்சுதை மாடத்தை பற்றி சொல்கிற போது கூட அவர் சொல்வாரு, எப்படி ஈசன் அடியார்கள் இறைவனுடைய திருவடியிலே அப்படியே ஒடுங்கி இருப்பார்களோ அதுபோல அப்படின்னு சொல்வாரு. இந்த மாடத்தை சொல்கிறது ஒரு சுபத்தை பார்த்து சொல்கிற போது சைவ சிந்தனை, சைவ வாழ்க்கை தத்துவங்கள், அனுபவங்களை எல்லாம் புழிந்து வைத்திருக்கிறார். ஆகவே இங்க வெண்டாமரையாக இருக்கிறது இந்த கலைமகளுக்கு. ஞானம் தரும் மகற்கு யோகத்தணிப்பு இடமே, ஞான தலைவியாக இருக்கக்கூடிய ஞான தலைவிக்கு, ஞான தலைவியாக இருக்கக்கூடிய ஞான தலைவிக்கு யோக பீடமாக மதுரை இருக்கிறது. அதனால்தான் சியாமலா பீடம் என்று சொல்வார். சக்தி பீடங்கள் 64 என்றும் 51 சொல்வார்கள். அதிலே தனிப்பட சக்தி பீடமாக இருப்பது சியாமலா பீடம். 8 காலங்களிலே 8 வகையான கோலங்களிலே இருந்து அன்னை மீனாட்சி அருள் தருகிறாள் என்று அவருடைய பெருமையை பேசுகிற பல நூல்கள் சொல்லுகிறார். இயன்றவாறு பரஞ்சோதி மணியோடும் எடுத்து காட்டுவார். ஆகவே இந்த யோகம் பீடமாக இருக்கிறது. இந்த தரையாம் மாறு, இந்த பூமியாகிய மாறுக்கு அணி திலகமே ஆனது இப்பேரு, நல்ல வெற்றி பொட்டு போல இருக்கிறது. இப்படியெல்லாம் வர்ணித்த அவர் மதுரையை கூட அகழ் இருக்கிறது. அந்த அகழியை சொல்ல வருகிற போது அந்த அகழிக்குள்ள விழுந்தும் ஏற முடியாதுன்னு. எப்படி ஏற முடியாதுன்னா, அவ்வளவு பள்ளம், அவ்வளவு ஆழமான நீர் நிலை, அங்கே ஏற முடியாதுன்னா, தென்னிலாமதிமிழைந்தவர்க்கு ஒப்பன சிலரை, தென்னிலாமதிமிழைந்தவர்க்கு ஒப்பன சிலரை, சில தெய்வங்களை சிவபெருமானுக்கு ஒப்பன்று எண்ணினார் இரு நரகத்தியறினும் அப்படி சமமாக. கடவுள் ஒருவரே, அந்த கடவுள் ஒருவருக்கு சமமாக இறைவனுக்கு ஒப்பாக யாரையும் செல்லக்கூடாது. எண்ணினார் சிலரை, அந்த சிலரும் அருநரகத்தில் ஏறினாலும் ஏறலாம், இந்த அகழியில விழுந்தவர்கள் ஏற முடியாது. ஆக கடவுளுக்கு சமமாக சொல்லுகிற பாவத்தில இருந்து கரையேறினாலும் ஏறலாம். சிவருவான்னு சொன்னா நம்மள சண்டைக்கு வருவாங்க. நமக்கு எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனா தான் வருவர். விரிவினா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம்பெருமானாருக்கு ஏற்றதாகும் என்று சமரச நிலை உடையவர்கள். ஆனாலே கடவுளை சமமாக, கடவுளை ஒப்பாக பிறருக்கு சொன்னார்கள், பாவத்திலே விழுவார்கள். அவர்கள் அந்த பாவத்திலிருந்து மீண்டாலும் கூட இந்த மதுரை அகழியிலே இருந்து விழுந்தவர்கள் ஏற முடியாது என்று ஒரு நல்ல சென்னை சொன்னார். இன்னொன்னு சொன்னார், வைகை ஒரு பக்கத்துல வடக்கு பக்கத்துல அகழியா இருக்கான். அந்த வைகையை பத்தி சொல்ல வருகிற போது பாருங்க, நம்முடைய பரஞ்சோதி முனிவருக்கு ஞானம் உண்டு உமிழ்ந்த வாய் வேத தமிழ். இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? பரஞ்சோதி முனிவர் சொல்றார் வேத தமிழ். அந்த வேத தமிழ் எங்க இருந்து? வேதம், வேதம் என்றால் அறிவு. அறிவு எப்படி வரும்? கேட்பதனாலும் நினைப்பதனாலும் வரும். அறிவு எப்படி வரும்? முதல்ல கேட்கணும். அதுக்கு பேரு சுருதி, சுருதி என்று சொல்வார். கேட்பதற்கு பேர் சுருதி. சங்கீதக்காரன்லாம் வச்சுக்கிட்டான்னா ஒரு சுருதி வச்சுக்கிடணும், அதை கேட்டுக்கிட்டு தான் அதனுடைய அடிப்படையில பாடணும். அதுல கவனம் இருந்தால்தான் தாய் சுருதி. அந்த சுருதியை கேட்ட சுருதியை மனத்துல மீள மீள நினைப்பது இருக்கிறதே, அதான் சுருதி ஞானம். சுருதி ஞானம் இல்லாம பாடுறான் சார். கேட்பதை மனத்துல பலகாலம் நினைத்து நினைத்து நினைத்து பயிற்சி செய்கிறவன் எவனோ அவன் வந்து ஸ்மிருதி. அது அறிவு பெறுவதற்கு, வேதத்தை ஓடுவதற்கு கேட்பதும் நினைப்பதும் ஆகிய செயல். அந்த கேட்பதும் நினைப்பதும் ஆகிய செயலை செயலினாலே வருவது அறிவு, அதான் வேதம். ஆனாலே சுருதி, ஸ்மிருதி, வேதம் அந்த வித்து அறிவை தரக்கூடியது. இங்க சொன்னார் வேத தமிழ்னர். அந்த வேத தமிழ் என்று யார் சொன்னது? ஞானம் உண்டு உமிழ்ந்தவாய் சிவபிரகாஷ் சாமி சொல்வார். எம் செவிய முதலாய் வாட்ஸ்அப் அந்த ஞானப்பால் கொடுத்தாலாம் திரிபுர சுந்தரி திருநிலை நாயகி அம்மன் அத உள்ளதை உட்கெடுத்தாம நாவால் மறித்து எம் செவிய முதாய் ஊற்றினவன். அவன் கொடுக்கலன்னா தேவார பாடல்கள் ஏது? அப்போ இந்த ஞான சம்பந்தர் ஞானம் உண்டு உமிழ்ந்த வாய் வேதம், வாய் வேதம் எல்லாம் செவினாலே கேட்பது எழுதா கிளவி என்று பேரு. வாயினாலே சொல்லி சொல்லி வருவது. ஞான சம்பந்தருடைய பாட்டு யாரும் எழுதுறதில்ல, காதால கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு பாடிருக்காங்க. நாங்கெல்லாம் புத்தகத்தை வச்சு படிக்கல எதுவுமே. ஓதோரல் பாட கேட்டு கேட்டு கேட்டு மனப்பாடமானது. பல பாடல்கள் பிறர் பாட சொல்ல கேட்டு மனசுல பதிந்ததுதான் தவிர புத்தகத்தை எடுத்து பார்த்து மனப்பாடம் பண்ணி தனியா உட்கார்ந்து ஒப்பிச்சதுலாம் கிடையாது. அது இலக்கண நூல்களை வேணா படிச்சுக்கலாமே தவிர பெரும்பாலான இலக்கியங்களை நிறைய அருளாளர்களும் ஞானிகளும் அறிவுடையவர்களும் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு கேட்டு மனசிலே வைத்துக் கொண்டது. உமிழ்ந்த வாய் வேதம் தமிழ் அறிந்து, அந்த தமிழுடைய நீர்மை அறிந்து வைதிகமுடன் சைவம் நிறுத்தும் நிலை நிறுத்தும். அந்த வைகையாறு, இந்த வைகையார ஆறு இல்லாம இருக்கு, ஆறுல நீர் இல்லாம இருக்கலாம், அசுத்தமா இருக்கலாம், ஆனால் இந்த வைகை என்ன செய்தது? வைதிகத்தோடு சைவத்தை நிலைநிறுத்திய ஆறு அந்த இடம் அது. நிலை நிறுத்தும் அமிழ்ந்த வெண்திரை வைகை, அமிழ்ந்த வெண்திரை வைகை, அப்படிப்பட்ட வைகையும் ஒரு பக்கமாக அகழியாக இருக்கிறது சொல்லி மிகச் சிறந்ததாக சொல்கிறார். இனி இந்த திருவீதி இருக்கிறதே, இந்த வீதிகள் எப்படி இருக்குதான்? கற்புடைய மாதர்கள் போல இருக்கிறதான். கற்புடைய மாதர்கள் நல்ல திலகம் வைத்திருப்பார்கள், மிகச்சிறந்த கூந்தல், நல்ல அதுல இருக்கக்கூடிய அருமையான மலர் கொங்குன் கருங்குழலி என்று சொல்லர், நல்ல தேன் சொரிந்த கொங்குதேர் வாழ்க்கை என்று சொல்ல, அந்த மாதிரி நல்ல மங்கள பொருள்கள் எல்லாம் இருக்கு. ஒரு நல்ல கமுகு, இதெல்லாம் வந்து பெண்களுடைய நிலைகளை உறுப்புகளை எல்லாம் வர்ணிக்கிற போது அந்த தெருவெல்லாம் நல்ல கமுக மரம் கட்டியிருக்கிறார்களாம், நல்ல உயர்ந்த வாழை மரம் கட்டியிருக்கிறார்கள், தோரணம் கட்டியிருக்கிறார்கள், பூரண கும்பம் வைத்திருக்கிறார்கள், மலர்களினாலே தூக்கி அலங்காரம் பண்ணியிருக்கிறார்கள், நறுமணப் பொருள்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அந்த வீதிகள் எல்லாம் மதுரை வீதிகள் எல்லாம் கற்புடைய பெண்கள் போல இருந்தனர். எவ்வளவு பெரிய உயர்வு தானே வீதியினுடைய சிறப்பை சொல்ல. இந்த வீதிகளிலே ஐயன் உரை வரம்பினது ஆகுமோ, என்னுடைய வர்ணனை எல்லாம் இதுக்கு அளவுபட முடியுமா இந்த மதுரையை வர்ணிக்கிறதுக்குன்னு கேட்கிறேன். இப்படி வர்ணித்தவர் இந்த வீதி எப்படிப்பட்டது தெரியுமா? ஐயா சொன்னார், மணி வளை விறகு விட்டவன் தாழ் சுமந்தடத்தவம் செய்த தெருக்கள். பெருமானுடைய திருவடி இந்த தெருக்களிலே சந்து கொண்டெல்லாம் போயிருக்க, வளவீசி தெருக்குள்ள போயிருக்க, வலவீசு தப்பகலாம், நீங்க யாரும் இறங்கி நடக்க கூட மாட்டீங்க. அந்த மேம்பாலம் தான் அந்த இடத்துக்குள்ள மூக்க பிடிச்சிருக்கீங்க, அந்த இடத்துக்குலாம் சாமி போயிருக்காரு. வலவீசி தப்பகலம்னு ஒண்ணு, இங்க சுந்தர பேரம்பியதற்காக இந்த அட்டாரி சேவனாக வந்து இருந்திருக்கிறான், அவன் போகாத இடமே கிடையாது. வளையல் விட்டிருக்கிறான், மாணிக்கம் விட்டிருக்கிறான், விறகு விட்டிருக்கிறான், கூலியாளாக இந்த தெருக்களிலே நடந்திருக்கிறானே, அவனுடைய திருவடிகள் தோயப்பட்ட சிறப்பு இந்த மண்ணுக்கு இருக்குமானால் இந்த திருக்கள் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்று கேட்கிறார். அந்த வீதியிலே வருகிற போது பரசெயல் வீதியில் சொல்லுகிறார். அங்க ஒரு கருத்துடார், இப்போ எல்லாம் அளவோட ஒரு பொருளை விற்று வாணி விட்டுகிறார். எள்ளுக்கு ஏத்த எண்ணெய் போலே கொடுக்கிற பொருளுக்கு ஏற்ற இன்பத்தை தருகிறவர்களாம், அப்படி ஒரு தெரிவு இருந்ததாம். இப்ப பார்த்தா என்னால அளவு வரையறை இல்லாமல் வழங்குகிற வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டது. எல்லாம் ஒன்றும் கொடுக்கிற பணத்துக்கு ஏற்ப, இன்னும் சொல்ல போனா கொடுக்கிற பணத்துக்கு குறைவாக கொடுக்கிறது தான் லாபம். கொடுக்கிற பணத்துக்கு உரியதை கொடுத்து விட்டால் அது வாணிகம் செய்வாருக்கு, வாணிகம் பெறுது. ஆனா கொடுக்கிற பணத்துக்கு குறைவாக பொருளை கொடுத்து லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த மாதிரி நினைப்புடைய நெஞ்சங்களை உடைய வீதிகளும் மதுரையில் இருந்துதான் அதை பரத்தையர் வீதினர். இனி வேளாளர் வீதி வருவிருந்து பார்த்து செல்விருந்து ஓம்பி இன்னும் யாராவது வருவார்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா வேளாளர் அப்படின்னா, இதய விதைச்சுட்டு வானத்து மழையை எதிர்பார்த்திருக்கிற ஓரேர் உழவன் போலே விருந்தர்கள் இன்னும் வருவார்களா வருவார்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு மேல ஓசை, பெரிய ஓசை சத்தம், என்னன்னா தமிழருடைய நீர்மை பாராட்டுகிற ஓசை இந்த வேளாளர்கள் அனுபவிக்கிறார்களாம். அதற்கு அவர்களுக்கு பரிசில் கொடுத்து பாராட்டுகிற அந்த ஓசை, இதெல்லாம் இந்த தெருக்களில் நிறைந்திருக்கிறது என்று மிக அழகாக இந்த தெருக்களை எல்லாம் சொல்லி, இனி தொன்மரபு இருக்கை வணிகர் வீதியை சொல்லுகிற போது சொல்றார், சொல்லிலும் லாபம் கொண்டார். அது கதையா சொன்னா தான் தெரியும் என்னன்னு. என்ன சொல்லலன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பொருளை கேட்கிறார், உப்பு இருக்கான்னு கேட்கிறார். உப்பு இல்லைன்னு சொன்னா அவர் அடுத்த கடைக்கு போயிடுவார். பருப்பு நயம் பருப்பு வந்துருக்கு, அம்மா கூட கேட்டாங்க ஒரு ரெண்டு கிலோ போடுவாங்கன்னு கேட்கணும். உப்பு இல்லைங்கிறத எப்படி சொல்லணுமா? கருப்பு இருக்கு இருக்கிற பொருள் அல்லது இனமான பொருளை சொல்லி அதனுடைய வேலையும் வேலையையும் வரையறுத்து சொல்லி நயத்தையும் சொல்லி வந்தவர் வெறுங்கையோடு போகாமல் வாங்கி கொண்டு போகும்படியாக தம்முடைய சொல் கொஞ்சம் கூட வீணாகக்கூடாது. சொன்ன சொல் இருக்கே அது வீணாகக்கூடாது. அந்த சொல்லிலே கூட பொருளிலே லாபம் இல்ல, பேசுகிற பேச்சிலே கூட நல்ல லாபத்தை காண்கிறவர்களாகிய வணிகர் வீதிகள் எல்லாம் இருக்கிறது, சைவர்கள் வீதி இருக்கிறது. மூன்று போரும் வந்தித்து பூஜை மறுபடி முடித்து திருவிளையாடல் கட்டி சிந்தித்து அன்பர் பூஜை செய்து நாள்களை போர் பல்லோர் உங்களை பார்த்தேன் பாட்டை சொல்லல. மூன்று போரும் வந்தித்து காலை பகல் இரவாகிய மூன்று நேரங்களையும் இறைவனை வணங்கி பூஜை மரபொழி முடித்து இயந்தவாறு அவர்களுக்குரிய மரபிலே பூஜை செய்து திருவிளையாடல் கட்டி கேட்டா மட்டும் போடாது சொன்னதெல்லாம் புருடாட்சி இருந்தாருனா நேரம் போது தெரியாமனா சிந்தித்து சொன்னதிலே பொருள்களை ஆழமாக சிந்தனை செய்து அன்பர் பூஜை செய்து சிந்தித்தனுடைய பயன் என்ன? ஆண்டவனே இந்த அடியார்கள் பொருட்டாக ஏறக்குறைய 49 வேடங்களை போட்டுக்கொண்டு இந்த மதுரை மண்ணிலே திருவிளையாடல் செய்திருக்கிறான். ஒரு வரையும் பல வேடங்கள்ல அன்பர் பொருட்டாக பல உயிர்கள் பொருட்டாக திருவிளையாடல் செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாமும் அன்பர்களுக்கு உண்மை நெஞ்சினராகிய அன்பருக்கு ஈர அன்பினருக்கு ஏதேனும் செய்ய வேண்டும். அதான் வழிபாடு. பூசை செய்யணும்னா பூ போடுறதில்ல, இயன்றவாறு அன்புடைய நெஞ்சங்களை கண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது. ஆக அன்பர் பூசை செய்து இதுதான் நாளுடைய ரொட்டீன் வேலை. நாள் கழிப்பர் யாரு? சிலர். பலர் எப்படி எல்லாம் இருக்கிறார்னா பலர் எப்படி இருப்பாங்க? கற்பவை கட்டும் கேட்டும் கேட்டவை கருத்து ஊற. கற்பவை கட்டும் கேட்டும் கேட்டவை கருத்து ஊற. கருத்துல ஊற போடணும். இந்த கருத்துக்களை கேட்டதெல்லாம் நம்முடைய சிந்தனைகளை நன்றாக ஊற போட்டு எப்படி பஞ்சாமிரம் ஊற மாதிரி லோக் ஜாமுன் ஊற மாதிரி இந்த கருத்துக்களை ஊற போட்டு சொற்பொருள் நினைந்தும் அடிக்கடி அந்த சொல்லையும் பொருளையும் நினைச்சு நினைச்சு நினைச்சு எப்படி இந்த நாக்கிலே போட்ட சுவையை திருப்பி திருப்பி நினைச்சு நாக்கை துளாவோமோ துளாவோமோ அதுபோல சொற்பொருள் நினைந்தும் கேட்போர்க்கு உணர்த்தி. நாம் மட்டும் அனுபவிக்க கூடாது, கேட்பவர்களுக்கும் உணர்த்தி உள் துளக்கம் தீர்த்தும். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் அந்த சந்தேகத்தை நீக்கி எற்பகல் இரவு நீங்கும் இடத்தும் பகல் இரவு என்று இல்லாமல் இறைவனுடைய துயிலும் யாரோடு பேசுகிறோம் இளமை உன் ஈராறு தோல் நிறையும் நினைக்கிற நினைப்போடு மெய் அறிவு ஆனந்த சச்சிதானந்தம் என்ற சொல்லுக்கு நல்ல தமிழ் வார்த்தை போட்டார். மெய் அறிவு ஆனந்தம் அற்புத வெள்ளத்து ஆளாது. அந்த அனுபவத்துக்குள்ளேயே தங்கியிருக்கும். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று தாய்மானவர் சொல்வது போல அற்புத வெள்ளத்து ஆளாது ஆண்டு ஆளாது ஆண்டு தூங்காமல் தூங்குதல் போல ஆளாது ஆண்டு நாள் கழிப்போர் சில்லோ சில பேர் அது பலர் அப்படி சிலருக்கு இப்படி எல்லாம் மதுரையுடைய வாழ்க்கையை சொல்லி இந்த நகரத்துக்கு இறைவன் தனிப்பெரும் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனே இருப்பானா என்றால் காப்பிய தலைவன் சொல்வதற்கு என்ன ஆச்சரியம் இருக்கிறது சொல்கிறார். இனி இதை ஒட்டி திருக்கைலாய சிறப்பு. திருக்கைலாயத்தில் தான் இந்த கதை தொடங்குறது. எங்க கைலாயத்தில் தொடங்கி கைலாயத்தில் முடிகிறது தான் நம்முடைய மரபு. அந்த கைலாயத்திலே சூதமுனிவர் உட்கார்ந்து கொண்டு அடியவர்கள் எல்லாம் வந்து வணங்கி பெரியவராகிய நீங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லுவீர்களே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது அவர் இறைவன் இணைந்து இறைவன் நந்தியம்பெருமானுக்கு சொன்ன, நந்தியம்பெருமான் அகத்தியனுக்கு சொன்ன, அகத்தியன் யாசனுக்கு சொன்ன, யாசன் சூதனுக்கு சொன்ன அந்த வரலாற்றை எடுத்து பாங்காக செல்கிறார் கைலாயத்தரும். அது ஒரு வார்த்தை முன்பு அந்த கைலாயத்தில் கழிக்கிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ தலங்கள் எல்லாம் இருக்கு. அந்த தலங்கள்ல தலம் தீர்த்தம் மூர்த்தி ஆகிய மூன்று சிறப்புடையது எதுன்னு கேட்கிற போது திருவாதமாக்கி நிகரான ஒரு தலம் இந்த உலகத்திலே உண்டோ என்று ஆரம்பித்து அந்த வரலாற்றை சொல்கிறார். திருவாதவாய் சமக்கு இச்சாபுரம் ஞானபுரம் மூலஸ்தானம் என்று பல பேர்களை உடையது. அதனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அங்கு இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கிறது. பொற்றாமரைக்கு நிகரமாக ஒரு ஆதி தீர்த்தம், பரம தீர்த்தம், ஞான தீர்த்தம். இப்படி அதனுடைய பெருமைகளை எல்லாம் விளக்கி சொல்லி அந்த பொற்றாமரை கரையிலே எழுந்தொழி இருக்கக்கூடிய மூலமாக முளைத்த சொக்கலிங்கம் துவாரசாந்த பெருவியாக இருக்கக்கூடிய நிலை அந்த பெருமானுடைய மூர்த்தி சிறப்பு. ஆக எழுந்தொழி இருக்கிற இடம் தீர்த்தமாகிய நீர் சிறப்பு, அங்கே வடிவு கொண்டிருக்கிற இறைமடை சிறப்பு. இது எல்லா ஊர்களுக்கும் வரணும். நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்க வந்து தலங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும். நாம் இருக்கிற இடமே ஒரு தலம். நாம் நினைக்கிற நினைப்பே தீர்த்தம். தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் அப்ப சாமி தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் செந்தாடி தீர்த்தங்கள் ஆனார்தாமே. இறைவனுடைய நினைப்பு இருக்குமானால் எல்லாம் புனிதமானது. இறைவனுடைய நினைப்புடையவர்கள் இருக்கிற இடமெல்லாம் சிறந்த தலங்கள். இறைவனை நினைக்கிறவர்களை இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எழுந்தருளும் இங்கு எழுந்தருளும். இவன் திருவுரு இந்த வாபாரி பக்தியாய் உணர்வோர் அழைவாய் மறுத்து இந்த அடியாரில் இருக்கிற பாங்கை பார்த்தா இந்த திருவுருவங்கள் எல்லாம் அந்த எழுந்தருளுகிற மூர்த்திகள் அல்லவா? நையாத மனத்தினை நினைப்பதற்காக எழுந்தொழி வந்திருக்கிற மூட்டங்கள் அல்லவா? இல்லை என்றால் இந்த நேரத்தில் இத்தனை பேர் திருவிளையாட போனது கேட்கணும்னு சிந்தனை இருக்க. இறைவனுடைய புகழ் கேட்கிற செவிகள் இருக்கே, வாழி அவன் மந்தம் கண்ட கண்கள், அவனுடைய வார் புகழ் கேட்ட செவிகள் வாழட்டும் என்று குமரகம் சாமியில் சொல்வார். அப்படி அற்புதமாக இந்த தளம் தீர்த்த மூர்த்திகத்தை எல்லாம் சொல்லி இதெல்லாம் முன்வரை இதுல பல பகுதிகளை நான் குறித்து வந்தனவற்றை கூட சொல்ல முடியாத நிறை, ஆனாலும் பரவாயில்லை. இந்த இந்திரன் என்ற பதவி இருக்கிறதே முயற்சியினாலே, பதவி என்பதே முயற்சியினாலே பெறக்கூடியது. பதவி பூர்வ புண்ணியானாம் என்று சொன்னார். புண்ணியம் எப்படி வரும்? செயல் செய்யாமல் எப்படி ஐயா புண்ணியம் வரும்? பாவமும் செயல் செய்துதான் வருவது. செயல் அதான் வினையே ஆடவர்க்கு உயிர்ந்தது. செயல் இருக்கே அது உனக்கு ஒரு பலனை தரப்போகிறது. செயல் தருகிற பலனை வைத்து அடுத்த முறை இது தீய பலனை தருகிறது செய்யக்கூடாது, இது நல்ல பலனை தருகிறது செய்யலாம் என்று அறிகிற அறிவு இருக்கிறது. அது மானுடனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம். அப்படி 100 அசுமேதையாக மன்னினவன் தேவாந்தர பதவிகளை போக்குறார். அவனுக்கு பசிக்காது, ஏற்காது, கண் இணைக்காது, கால் நிலத்திலே பாவாது. மற்ற இசை தேவர்கள் எல்லாம் அவனுடைய ஏவல் வழியிலே நிற்பார்கள். அந்த இந்திர பதவி அதான் சொல்வார். இந்திர லோகமாலும் அச்சுவை பெரியனும் வேண்டேன் அரங்கமாநகர் உள்ளார்கள். இந்த சுவை எனக்கு வேண்டாங்கிறார் ஆழ்வார். அந்த பதவியில உட்கார்ந்துருக்கான். ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பதவியில உட்கார்ந்துருந்தா மிக எச்சரிச்சா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். அப்பதான் அங்க 4 பேர் வந்து ஆடுவாங்க. அவங்க வரலாறு சொல்ல வேண்டாம். ஆடுகிற போது அதுல மயங்கி விட்டான். அப்போ இவனுக்கு குருநாதராக நல்லடி காட்டுகிறவராக இருக்கக்கூடிய வியாழ புத்தல் இப்ப குரு பார்வை கோடி புண்ணியம் தான். வியாழக்கிழமை வந்தா சுண்டக்கடலை எடுத்து எல்லாரும் சாப்பிடும். அடே பெரியவங்களை மதிக்க தெரிவதுதான் வழிபாடு, குரு வழிபாடு. அந்த குரு வந்த போது எழுந்து நின்று வணங்கி வரவேற்கவில்லை. ஏன்? இந்த ஆற்றல் ஆற்றத்திலே மயங்கி விட்டார். இந்த மாயை என்பது மயக்கம் இல்லை. தையலார் மையலில் பட்டார் தமக்கு ஒரு மதி உண்டாமோ, ஒரு பாடம் கதி உண்டாமோ, அது ஒரு பாடம். மதியும் கதியும் இழந்த நிலை. இத பார்த்தா நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. குருமார்கள் எல்லாம் மரியாதை இல்லாத இடத்துல இருப்பார்கள். ஆனால் அவர் குருத்துவம் இழந்து போயிடுகிறார்கள். ஆனால் அவரிடம் மரியாதைக்கு கொள்ளணும். அந்த குரு அங்கிருந்து நீங்கின உடனே இவனுடைய செல்வம் பொருட்கன குறையாது. எப்பவும் செல்வம் குறைகிற போதுதான் பதறுவார்கள் மனிதர்கள். பதவியில் இருந்தா கூட செல்வம் குறையக்கூடாது. பதவி இல்லானாலும் செல்வம் குறையக்கூடாது. அறிவு இல்லாதனாலும் செல்வம் குறையக்கூடாது. அறிவு இருந்தாலும் செல்வம் குறையக்கூடாது. ஆற்றல் இழந்து போனாலும் செல்வம் செல்வம் மட்டும் குறையக்கூடாது. என்ன காரணம் என்று தெரியாமல் நேர போய் பிரம்மதேவன் இடத்துல கேட்கிறான். அவனுக்கு அவனுக்கு மேல அவன் கபடநாடன். இந்த பயலுக்கு வேணும். இந்த பெரியவங்களுக்கு சில பேருக்குதான் போய் அன்புடையவர்களிடத்துல அறிவுடைய நல்ல அறிவுடையவர்களிடத்துல போய் கேட்கணும். வக்கரமூர்த்தி உடையவர்களிடத்துல போய் கேட்டீங்கன்னா பரிகாரம் சொல்லி பல ரூபாயை இழந்துடும். பல வழிகாட்டுகள், நல்ல வக்கீலா பார்க்கணும், நல்ல டாக்டரா பார்க்கணும், நல்ல இன்ஜினியரா பார்க்கணும். அன்புடையவர்களாக நம்மிடத்திலே ஆழ்ந்த நட்பும் ஈடுபாடு உடையவர்களாக நல்ல அறிவுடையவர்களாக அவரிடத்திலேதான் யோசனை. பிரம்மா கிட்ட போய் கேட்டான். அவன் சொன்னான் இந்த பயலுக்கு கொஞ்சம் பாடம் கற்றுக்கணும்னு நினைச்சான். அதான் மேல்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட கீழ்நிலையில் இருக்கும்போது அழுக்காது புரிஞ்சுக்கிறார். கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் மேல்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அழுக்காது வரும். சமமா இருக்கிறவனுக்கு அழுக்காடு வரும். மேல்நிலை இருக்கிறது கீழ்நிலையிலே அற்பமாக இருக்கிறான் இந்திரன். அவனுக்கு வரட்டும் சொன்னா இந்த தோஷான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய மகனை நீ வச்சு இச்சனாவசன் பேர், அவனை குருநாதனை வச்சுக்கோ. அவன் தானவர் குலத்துல பிறந்தா கூட அறிவினாலே மிகுந்தவன். அந்த குலம் இல்ல, அறிவு நலன் சார்ந்து இருக்குமானால் அவனை குருநாதராக ஏற்றுக்கொள்ள அப்படியே போய் ஏற்றுக்கொண்டு ஒரு யாகம் செய்யும் சொன்னான். அவன் 3 தலைகளை உடையவன். அவன் யாகம் செய்கிற போது இந்திரனுக்கு வெளியிலே ஆக்கன் சொல்லுவது போலே உள்ளுக்குள்ளே கேடு நினைக்கிறான். உலகத்தில் வெளியிலே வாய் பேசுகிறது பாராட்டுகிறது, உள்ளே வஞ்சகம். ஆனால் தான் வஞ்சகர் பால் விரவானினர் கரவாடும் வண்ணஞ்சர் கரியானை கரவார் பால் விரவாடும் வேதியனை அறவாட தடைசாட அங்க தடைதாட அங்கையின் அணவேந்து இரவாடும் பெருமானும் எண்மனத்தை வைத்தேன். எண்மனத்தில் வைத்தா நமக்கு கரவு நெஞ்சம் இருக்கக்கூடாது. இங்கே அந்த கரவு வைத்தனாலே இதை ஞான திசையில அறிந்து கொண்டவன் வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த யாக குண்டத்தில் இருக்கிறான் என்று பார்க்காமல் கழுத்தை விட்டுட்டான். ஆனால பாவம் வந்தது, கொலை பாவம். அது பிரம்மகத்தின் சொன்ன. இந்த பிரம்மகத்தை வந்தவொடனே தேவர்களெல்லாம் இந்திரனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று நினைந்து இந்த பாவத்தை ஷேர் போடுறாங்க. அந்த காலத்திலே ஷேர் விற்று நட்டத்துக்கு ஷேர் உண்டு, லாபத்துக்கு ஷேர் உண்டு. ஆனா லாபத்துக்கு ஷேர் கொடுக்கறது ரொம்ப குறைச்சல். இங்க இங்க என்ன பண்ணான்னா, ஏ நீரே வா இவனுடைய பாவத்தை ஏற்றுக்கொள், ஏ மண்ணே வா நீ இந்த பாவத்தை ஏற்றுக்கொள். நாலு கூறு போட்டு கொடுத்துருந்தாங்க. அதே மரமே வா நீ இந்த பாவத்தை ஏற்றுக்கொள், பெண்ணே வா நீ இந்த. அப்ப அவங்க கேட்டாங்க, நாங்க அந்த பழியை ஏற்றுக்கொள்கிறோம், அதுக்கு ஏதாவது பலன் தானே, பலன் கொடுப்பார்கள் பழிய கூட ஏற்றுவாரு. நீங்க புகழ், புகழுக்கு யாரும் வரமாட்டான். ஏன்னா அது புகழ்னால என்ன பிரயோஜனம், புகழ்னாலே அதை காசுக்கு உண்டாயா? உண்மை இந்த தங்கவேலு மாலை வாங்கிட்டு வந்த கதையா போடும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பழி என்றால் பாவங்கள் என்று சொன்னால் பலன் கிடைக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராயிருக்கிறார். நாலு பேரும் எங்களுக்கு என்ன பலன், நாங்க நீரு எவ்வளவு பண்ணாலும் தெளிவாயிடும், நுரை வந்தாலும் தெளிவாயிடும், மரம் தோண்டி மண்ணு தோண்டினாலும் அந்த பள்ளம் தானே நிரம்பி விடும், மரம் வெட்ட அதுல பிசினாக அந்த பாவம் கழிந்தாலும் அது வளரும், பெண்களிடத்துல பூப்பு இருந்தாலும் கூட மகப்பேறு காலம் வரைக்கும் இன்பம் அனுபவிக்கலாம் என்றெல்லாம் நுட்பமான செய்திகளை சொல்லி இந்த பாவத்தை கழித்துக் கொண்டான். அதுக்கு பிறகு என்ன ஜாக்கிரதை எழுதணும் இல்ல.
4: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: காமயேஷ க்ரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ என்று கீதையில வரும். காமோகார்ஷித் நமோ நமஹ மந்தகார்ஷித் நமோ நமஹ என்று ஒரு ஜபமே உண்டு. காமத்தினாலே ஏற்பட்டது குரோதத்தினாலே ஏற்பட்டது. மன்னியுனா கோபம், குரோதம்னாலும் கோபம், காமத்திலே இருந்து கோபம் ஏற்படுகிறது என்று வேத வாக்கியங்களும் சரி கீதை முதலான சாஸ்திரங்களும் சரி நமக்கு சொல்லுகின்றன. நம்ம இப்பொழுது ஸ்காந்தத்திலே பார்க்கும் பொழுது காஷ்யபர் தன்னுடைய தபத்தையெல்லாம் விட்டுவிட்டு காமத்தினாலே அசுர உற்பத்திக்கு காரணமானார் என்று பார்த்தோம். அது ஏன் நடக்கிறது என்கின்ற கருத்தையும் கண்டோம். இந்த கதையில ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது பலவிதமான மிருகங்களினுடைய வடிவத்திலே இவர்கள் சிற்றின்பத்திலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லக்கூடிய கதை பகுதியானது வரும். எப்பொழுது காமத்திலே ஈடுபடுகிறார்களோ இது அவர்களை மனிதனை தேவநிலையிலே இருந்து மிருகநிலைக்கு மாற்றுகிறது, கீழே தள்ளுகிறது என்று சொல்லக்கூடிய கருத்து தான் அதில் முக்கியமானது. அதில் பலவிதமான ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு கருத்து உண்டு, நம்ம விரிவாக இங்கே பார்க்க வேண்டாம், அவரவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பதாக அதனை விடுத்து விடுகிறோம். தபத்தை சிறப்பாக செய்து கொண்டிருந்த காசியவர் அந்த தவத்தை விடுத்துவிட்டு அவமான பொழுதாக காமத்திலே ஈடுபட்டார் என்றும் பார்த்தோம். இவரிடத்திலே வந்து குழந்தைகள் எல்லாம் விழுந்து வணங்குகின்றார்கள். சுரபத்மன் முதலிய அசுர குழந்தைகள் எல்லாம் வந்து வணங்குகிறார்கள். மாயையாகின்ற சுரசையானவள் கொண்டு வந்து உன்னுடைய தந்தையை, உங்களுடைய தந்தையை வணங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆசீர்வதித்த காசியவரிடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்பதாக சுரபத்மன் கேட்கிறான். அப்போ அவர் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று தத்துவங்களை சொல்லுகிறார். நீங்கள் இந்திரியங்களை எல்லாம் வென்றடக்கி இருக்க வேண்டும், தபத்தை செய்ய வேண்டும். தபத்தை செய்திருக்கின்ற காரணத்தினாலே தான் ரிஷிகளும் விஷ்ணு பிரம்மா முதலியவர்களும் பலரும் மிகச்சிறந்ததான பதவியை அடைந்தார்கள், அவர்கள் உயர்நிலையை அடைந்தார்கள் என்று சொல்லும்படியாக பலவிதமான சரித்திரங்களை சொல்லுகிறார். குச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் ஒரு செத்து கிடந்த பெண்ணை உயிர் கொடுத்தார் தன்னுடைய தவ வலிமையினாலே. அதே போல மிருகண்ட முனிவருக்கு மார்க்கண்டேயர் தோன்றினார். அவர் பரமசிவனிடத்திலே தன்னுடைய பக்தியினாலே தவத்தின் வலிமையினாலே என்றும் இரவாத சாகா வரத்தை பெற்றார் என்கின்ற சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றார். அதே சமயத்தில் அந்த குச்சர் ஒரு யானைக்கு ஒரு தேவத்தன்மையை உண்டாக்கினார் என்று பலவிதமான சரித்திரங்களை இங்கே சொல்லுகிறார். இங்கே சில சரித்திரங்களை விரிவாக எடுத்துக்கொண்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களும் தன்னுடைய கந்தபுராணத்திலே மிகச்சிறப்பாக சொல்லி வருகிறார். இதுல சைவ சித்தாந்த கருத்துக்களை தகுந்த இடம் பார்த்து காசியபர் உபதேசம் செய்வதாக வருகின்றது. நம்ம அடுத்த நிலையாக பார்க்கிறோம். அதே போல மார்க்கண்டேயர் முதலிய மற்ற சரித்திரங்களையும் நம்ம தனியாக பார்க்கிறோம். இப்பொழுது அதனுடைய கதைப்போக்கிலே இங்கே இருக்கக்கூடிய சரித்திரங்களை சொல்லுகொண்டு செல்லுகிறோம். இவர் நீங்கள் செய்யக்கூடியது என்ன என்றால், தவத்தை செய்ய வேண்டும். தவத்தின் காரணத்தினாலே பரமேஸ்வரனை அந்த சிவபெருமானை ஆனந்திக்க செய்ய வேண்டும். அதன் மூலமாக உயர்ந்த நிலையை அடைவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். சொன்ன உடனே ஸ்காந்தத்து பிரகாரம் அப்படியே மௌனியாகி ஏதோ நினைத்தவர் போல சிந்தையிலே ஆழ்ந்து விட்டு விடுகிறார். ஆனா அதே சமயத்தில் இங்கே சொல்லும் பொழுது சுரசையானவள் நகைக்கிறாள். ஏன்னா இது சரியான கதை ஓட்டம் சரியாக வரும். அவள் சொல்லுகிறார், முடிவரே உங்களுக்கு தவம் சரியாக இருக்கும், ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு அது சரியாக இருக்காது. அவர்கள் அழிவில்லாத சிறந்த தன்மையை அடைய வேண்டும் என்றால் அவர்களுக்கு செல்வம் வேண்டும் என்று சொல்வதாக, செல்வத்தை அடைய வேண்டும், பதவியை அடைய வேண்டும், அவர்கள் உயர வேண்டும் வாழ்விலே என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். இவர் சொன்னார், என்னுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன், உன்னுடைய கருத்தாக இருந்தால் நீ உபதேசம் செய்து கொள்ளலாம் என்று காசியவர் சொல்ல, மாயையானவள் அந்த சுரசையானவள் தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம், லட்சக்கணக்கான குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் செய்கிறாள். நம்ம இந்த உபதேசத்தையும் அடுத்து பார்க்கிறோம். எப்படி ஒரு மூன்று உபதேசம், ஒரு மூன்றுக்கும் இருக்கக்கூடிய விசித்திரத்தை பார்க்கலாம். எப்படி நம்ம இருக்க வேண்டும், செல்வம் தான் உயர்ந்தது என்று சொல்லியாக, செல்வம் உயர்ந்தது, பதவி வேண்டும், செல்வம் வேண்டும் என்று சுரசையானவள் உபதேசம் செய்கின்றார். சரி, இந்த செல்வத்தையும் உயர்ந்த பதவியையும் உயர்ந்த நிலையையும் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கு சிவபெருமான் ஒருவரே வழி, அவரைத்தான் நீங்கள் அடைய வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்ன முயற்சி? பெரிய வேள்வியை செய்ய வேண்டும், வீர வேள்வி. வீர வேள்வியை நீங்கள் செய்ய வேண்டும். செல்வம் உடையவர்களை எல்லோரும் மதிப்பர், அவர்களுக்கு பதவியும் நல்ல தன்மையும் இருந்துவிட்டால் அவர்கள் இந்த உலகத்திலே உயர்ந்த நிலையிலே இருப்பார்கள். அதுதான் நமக்கு தேவையானது. குழந்தைகளே, உங்களுடைய தந்தை சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம், நான் உங்களுடைய தாய் சொல்லுகிறேன், நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி தயாரவள் சொல்லுகிறார். சொன்ன உடனேயே அவர்கள் அத்தனை சரி அம்மா சொல்லு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, வீர யஜ்யம், ஒரு வீர வேள்வி செய்ய வேண்டும். அந்த வீர வேள்விக்காக வட்டத்வீபம், அதாவது ஆலமரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த இங்கிருந்து வடதிசையில் இருக்கிறது, அங்கே செல்ல வேண்டும். உங்களுக்கு வேண்டிய பொருள்களை நான் தயார் செய்து தருகிறேன் அந்த வீர வேள்விக்கு. அதில் நச்சு சமுத்துக்கள், மாம்சம், ரத்தம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமானதும், பல பிராணிகளினுடைய மாம்சங்கள், பல பிராணிகளுடைய ரத்தங்கள், இதெல்லாம் நான் கொண்டு வந்து தருகிறேன். பலவிதமான மருந்து பொருள்களையும் தருகிறேன். இதை கொண்டு வீர வேள்வி செய்ய வேண்டும், கிளம்புங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய சைன்யம் இந்த உலகத்தையே கலக்கி கொண்டு செல்வதைப் போலவே இந்த லட்சாதி 2 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த குழந்தைகளெல்லாம், அசுர குழந்தைகளெல்லாம் செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது அங்கே வருகின்ற வழியிலே, அவர்கள் செல்லக்கூடிய வழியிலே இவர்களெல்லாம் சுக்கராச்சாரியார் பார்க்கிறார். அவர் நடுங்கி விட்டாராம். சுக்கராச்சாரியார் பார்த்தே நடுங்கி விடுகின்றார். இந்த சைன்யத்தை பார்த்து உடனேயே மந்திரசக்தியினாலே தன்னை மற்ற எல்லாரையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு மந்திரத்தை பிரயோகம் செய்து கொண்டு தன்னை அவர்கள் மன மகிழ்ச்சிக்கு ஏற்றபடியாக தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறார். உடனே பார்த்த உடனே சூரபத்மன் கேட்கிறான், உங்களை பார்த்தாலே எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறதே, நீங்கள் யார், என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு நாங்கள் என்று கேட்கும் பொழுது, அப்பா உங்களுடைய குலகுரு சுக்கராச்சாரியார் நான் தான் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் விழுந்து வணங்குகின்றார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல, நீங்கள் உங்களுடைய தாய் சொன்னது சரியான கருத்து, நான் சொல்லுகின்றேன் என்று இவரும் உபதேசம் செய்கின்றார். உபதேசம் செய்து நீங்கள் உங்கள் புலன்களை அடக்கி இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சில மந்திரங்களை உபதேசம் செய்கின்றேன் என்று சூரபத்மனுக்கு அவன் நல்லபடியாக இந்த வீரவழி வீர யஜ்யத்தை செய்வதற்காக இருக்கக்கூடிய மந்திரங்களை உபதேசம் செய்கிறார். மந்திரத்தை உபதேசம் செய்து அந்த ஆலவனத்தை அடையுங்கள், உங்கள் தாய் சொல்லுகின்றபடி மிக கொடூரமான தவத்தை இறைவனை நோக்கி, சிவபெருமானை நோக்கி செய்யுங்கள், அவர் அனைத்தும் உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர் ஒரு உபதேசம் செய்கிறார். எப்படி இருக்கிறது என்று, அவர்களிடத்தை என்ன என்ன செய்ய வேண்டும் என்று இவர் உபதேசம் செய்கிறார். இந்த மூன்று உபதேசங்கள், ஒன்று காசியவர் செய்வது, இன்னொன்று சுக்கராச்சாரியார் செய்தது, இன்னொன்று சுரசையாகின்ற தாய் மாயா செய்திருக்கக்கூடியது. இந்த மூன்றையும் தனியாக நம்ம பார்க்கலாம். இப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்துவிட்டு தனியாக இந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் செல்லுகின்றார்கள், அங்கே ஆலவனத்தை அடைகின்றார்கள். சூரபத்மன் சுற்றிலும் மிகச்சிறந்ததாக அந்த இடத்தை திருத்தி அமைத்து அங்கே வீர வேள்வி செய்வதற்காக நடுவிலே ஒரு பெரிய யாககுண்டம், அதை சுற்றிலும் 108 யாககுண்டங்கள், அதை சுற்றிலும் 1008 யாககுண்டங்கள், அதற்கு எல்லைகளுக்கெல்லாம் காளிகளையும் பிரேத பிசாசுகளையும் அங்கிங்கே அந்த தேவதைகளை எல்லாம் நிறுத்தி வைத்து அந்த கொடூரமான தேவதைகளுக்கு பலிகளை எல்லாம் இட்டு அவர்கள் இவற்றை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாருக்கும் அவர்களெல்லாம் பூஜை செய்தபடியாக இந்த யாகத்தை ஆரம்பிப்பதற்காக இருக்கிறான். இந்த 1008 சுற்றி இருக்கக்கூடிய, முதல் சுற்றியில் இருக்கக்கூடிய 1008 அந்த வேள்வி குண்டங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தாரகாசுரனை நியமிக்கிறார். அடுத்தது 108 அங்கே நடத்துவதற்காக சிம்மபத்ரன் என்று சொல்லக்கூடிய சிங்கமுகனை நியமிக்கிறான். அடுத்தது தானே நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான யாக குண்டத்திற்கு தானே வந்து சேருகிறான். அதை அருகிலேயே ஒரு பெரிய ஸ்தூபமானது நட்டு, மிகச்சிறந்ததான ஒரு ஸ்தூபத்தை நட்டு, இங்கே சிங்கம், புலி, யானை, கரடி, குதிரை, ஆடு, மாடு எல்லாவற்றிற்கும் என்ன என்ன மிருகங்கள் இருக்கிறதோ அந்த மிருகங்களினுடைய மாமிசங்கள், ரத்தம், எண்ணெய், நெய், பால், தயிர், மது, தேன், வெள்மிளகு, என்னென்னமோ அன்னம், யாகப்பசுக்கள், சென்னல், அரிசி, மலர், கஸ்தூரி, இப்படி ஏராளமான விஷயங்கள், தர்பை, நற்பொறி, நவதானியங்கள் எல்லாவற்றையும் மலை போல தாயானவள் கொண்டு வந்து கொடுக்கிறாள். அதை கொண்டு இந்த மாமிசத்தை கொண்டு இந்த வேள்வி செய்கின்றார்கள். இதுல ரெண்டு மூணு விஷயம் உண்டு. வேத முறைப்படி செய்யக்கூடிய வேள்வி, வேதம் அல்லாததாக இறைவனை நோக்கி செய்யப்படக்கூடிய வேள்வி, இதற்கு அடிப்படை இவர் வேதத்திலே எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அதுல இருந்து கருத்துக்கள் மாறுபடுகின்றார்கள். இந்த சிலவற்றை எல்லாம் கருத்துக்களாக நம்ம பார்க்கலாம் என்பதற்காக அதையெல்லாம் நான் அதை கொடுத்து கொண்டு செல்கிறேன். இப்படி 1008 குண்டங்கள், 108 குண்டம், மிகச்சிறந்ததான் நடுவில் இருக்கக்கூடிய குண்டம். இதுல அவன் சூரபத்மன், அவனுடைய தம்பி சிம்முகமும், சிம்மவத்ரன் அதாவது சிங்கமுகன், கஜேந்திராசுரனாக இருக்கப்பட்ட தாரகாசுரன், இந்த மூன்று பேரும் மிக கொடூரமான ஒரு யாகத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். பல காலம் செய்தும் கூட அவர்களுக்கு இறைவன் தோன்றவில்லை. பார்த்தான் சூரபத்மன் விடுவதில்லை என்று ஆகாயத்திலே கிளம்பி தன்னுடைய சதையை துணித்து துணித்து அங்கே யாகத்தியிலே இட்டு தன்னுடைய உடல் மூலமாக இட்டு என்ன செய்கிறான், அங்கே அவன் யாகத்தை செய்கிறான். அப்படியும் கூட அவன் சாகவில்லை. தன்னுடைய உதிரம், தன்னுடைய மாம்சம் எல்லாவற்றையும் இழந்து அங்கே யாக அக்னியிலே போட்டு மிகச்சிறந்ததான கொடூரமான வேள்வி செய்கிறான். இதை பார்த்து விட்டு மற்றவர்களும் செய்கிறார்கள். ஆனால் அப்படியும் சிவன் வராத காரணத்தினாலே அந்த மிகச்சிறந்த தூபத்தின் மீது நின்று கொண்டு தன்னுடைய உயிரையே கொடுப்பேன் என்று அந்த குண்டத்துக்குள்ளே பாய்ந்து தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். கொடுத்த உடனேயே கதறுகிறார்கள் சிங்கமுகனும் தாரகாசுரனும். தாயின் இழந்த கன்றானது எப்படி கதறுமோ அதை போல கதறுகின்றார்களாம். நாங்களும் இறக்கின்றோம் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், இவங்களுடைய தலையை அறுத்து போடுகின்றோம் என்று அவரவர்கள் தங்களுடைய தலைகளை அறுத்து யாக குண்டங்களை எடுத்தார்கள். சிங்கமுகன் தாரகன் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய யாழி முகன், அஜமுகன் முதலான பலவிதமான பேர்களும் கூட அந்த சகோதரர்கள்லாம் தங்களுடைய தலைகளை அறுத்து அறுத்து போடுகின்றார்கள். போட போட வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கையை அறுத்து போடுகின்றான் சிம்மவர்த்தனானுக்கு 2000 கை, 1000 சிங்கத்தலை, அத்தனையும் அறுத்து அறுத்து போடுகின்றான். இறைவன் கருணையினாலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது, சொரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இறைவன் பார்த்தார், இதுக்கு மேல சோதிப்பதில்லை என்று சொல்லும்படியாக ஒரு வயோதிக அந்தனர் போல இங்கே தோன்றுகின்றாராம். அது என்னமோ தெரியல, இந்த ஸ்கந்தத்தில் பார்க்கும் பொழுது நானும் பார்வதி கல்யாணத்திலிருந்து பார்க்கிறேன். வயோதிக அந்தனர் வடிவத்திலேயே சிவபெருமான் பல இடங்கள்ல வந்து சோதிக்கிறார். இன்னும் பின்னாலே பார்க்க போகிறோம் முருகப்பெருமானம் அப்படி தந்தையை போலவே இவரை எடுத்துக்கொண்டு வருகிறார் வயோதிக வள்ளியை காண்பதற்காக. இப்படி வயோதிக அந்தனர் வடிவத்திலே வந்து நிறுத்துகின்றாராம். அந்த மற்றவர்களெல்லாம் அறுத்து போட்டுக் கொண்டவர்களை தாரகன் சிங்கமுகனை எல்லாம் நிறுத்துகிறார். ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, எங்களுடைய அண்ணா இறந்து விட்டான், நாங்களும் அழியை நினைக்கிறோம், நாங்கள் இப்பொழுது இறக்கப் போகின்றோம் யாக குண்டத்திலே என்று சொல்ல, அவ்வளவுதானே, எதற்காகப்பா இப்படி செய்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, சிவபெருமானை காண்பதற்காக, சிவனிடத்திலே இருந்து வரங்களை படை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் இந்த யாகத்தை செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்ல, கவலைப்பட வேண்டாம் என்று தேவகங்கையை அந்த யாக குண்டத்திலே வரவழைத்து பாய்ச்சுகின்றார். சூரபத்மனானவன் தன்னுடைய உயிரை மீண்டும் பெற்று வருகின்றான். வந்தவுடனே எல்லாரும் பரம சந்தோஷமடைகின்றார்களாம். தேவர்கள் பயந்து நடுங்குகின்றார்கள். இறந்தான் என்று நினைத்தோம், இந்த சேனைகள் அனைத்தும் நம்மை பொடிப்பொடியாக ஆக்கப் போகின்றது என்று நினைத்து பயப்படுகின்றார்களாம். அப்பொழுது வயோதிக அந்தனர் வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தன்னுடைய வடிவத்தையே மீண்டும் ஏற்றுக்கொண்டு ரிஷபாரூடராக பார்வதி சகிதராக காட்சி கொடுக்கிறார். விழுந்து விழுந்து வணங்குகின்றார்களாம் சூரபத்மாதி ராட்சசர்கள் எல்லாம், இந்த அசுரர்கள் எல்லாம், உங்களுக்கு என்ன வேண்டும், இவ்வளவு காலம் என்னை நினைத்து நீ தபம் செய்திருக்கின்றாய், இந்த யாகத்தை செய்திருக்கின்றாய், உன்னுடைய உடலையே அறுத்து போட்டு இருக்கின்றாய், மிகச்சிறந்ததான உன்னுடைய யாகத்தை நினைத்து நாம் மகிழ்ந்தோம், வீர யஜ்ஞத்தை கண்டு மகிழ்ந்தோம், உனக்கு என்ன வேண்டுமோ கேன்று என்று கேட்டவுடனேயே அவன் பார்த்தான், இவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவனை பார்த்த இந்த சூரபத்மன் இறைவனிடத்துல என்ன கேட்டிருக்க வேண்டும், உங்களை குடு என்று கேட்டால் எல்லாமே கிடைச்சிருக்கும். சிவனிடத்திலே இவ்வளவு வீரவேள்வி செய்து இவ்வளவு கொடூரமாக தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாது வேள்வி செய்திருக்கக்கூடிய இவர்களெல்லாம் சூரபத்மாதி ராட்சசர்களெல்லாம் அவரிடத்திலே கேட்கும்போது என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, உன்னை கொடு என்று கேட்டால் எல்லாமே கிடைத்திருக்கும், எது கிடைக்கத்தக்கதோ எது கிடைக்க வேண்டுமோ அதை கேட்கல. அங்கேதான் அவர்களுடைய குணமானது வெளிப்படுகின்றது. அவ்வளவு கொடூரமான தபஸ் செய்து வேற யாராலையும் செய்ய முடியாத தபத்தை அவர்கள் செய்து சிவத்தை அடைய வேண்டும், சிவத்தை அடையவில்லை, அவத்தை அடைந்தார்கள். அவ்வளவுதான், அவஸ்தைன்னு சொன்னாலும் சரி அவம் என்கின்ற பிரயோஜனம் இல்லாத ஒன்று என்று சொன்னாலும் சரி, அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எல்லா அண்டங்களுக்கும் நானே ஏக சக்கராதிபதியாக ஆக வேண்டும், நான் எங்கும் செல்வதற்கு எல்லா இடத்திலையும் செல்லக்கூடியதற்கு ஒரு ரதம் வேண்டும், தேவர்கள் மற்ற யாரு இருந்தாலும் சரி எல்லாரையும் வெல்லக்கூடிய படைக்கலன்கள் எனக்கு வேண்டும், நான் அழியாத வரம் பெற வேண்டும் என்று சூரபத்மன் கேட்கிறான். அப்ப சிவபெருமான் நகைத்தாராம், அப்படி ஒன்றும் யாரும் இறக்காமல் இருக்க முடியாது, உனக்கு வரம் தருகிறேன். என்ன வரம் தருகிறேன்? இங்கு இருக்கக்கூடிய 1000 கோடி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன. மணிக்கவாசகர் சொல்லும் பொழுது பலமுறை பார்த்திருக்கிறோம், அண்டப்பகுதியின் உண்டைப்பிறக்கம் அளப்பெருந்தன்மையும் வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரை 100 கோடியின் மேற்பட நினைந்தன என்று பாடுவார். இங்கே ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது 1000 கோடி அண்டங்களுக்கு மேலே இருக்கின்றன, அதற்குள்ளே 1008 அண்டங்களுக்கு 108 யுகங்கள் நீங்கள் ஆழ்வீர்கள். ஒன்னும் அழியா வரமெல்லாம் ஒண்ணும் கொடுத்துள்ள 108 யுகங்கள் நீ ஆழுவாய், உனக்கு எங்கும் நினைக்கும்படியாக எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஆக்ஞா சக்கரம் ஆளக்கூடிய சக்கரத்தை உனக்கு தருகிறேன், எங்கும் நினைத்த இடத்திலே நினைத்த இடத்திற்கு நினைத்த க்ஷணத்திலே செல்லும்படியாக இருக்கக்கூடியதற்கு சிம்ம வாகனத்தை கொடுக்கிறேன், ரத்தத்தை கொடுக்கிறேன், என்னுடைய படைக்கலங்கள் யாராலையும் வெல்ல முடியாத என்னுடைய படைக்கலத்தை கொடுக்கிறேன் என்று இந்திரஞானம் என்று சொல்லக்கூடிய தேர் ஆக்ஞா சக்கரம் சிம்ம வாகனம் எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தன்னை பாசுபத அஸ்திரம் வஜ்ரமான உடல் மிகச்சிறந்த வீரம் என்று சொல்லும்படியாக எல்லாவற்றையும் கொடுத்தார். அவனுக்கு மட்டுமல்ல மற்ற எல்லோருக்கும் பலவிதமான படற்கலங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்து மீண்டும் தேவகங்கையை விண்ணுலகிற்கு அனுப்பி அத்துணை பேருக்கும் வரவலம் கொடுத்தவராக சிவபெருமான் அந்த இடத்திலே இருந்து திரும்பிச் செல்லுகிறார். சென்றவுடனேயே மீண்டும் திரும்பி வருகின்றார்கள். இங்கே திரும்பி வந்தவர்களெல்லாம் சுக்கராச்சாரியாரையும் அசுரேந்திரனையும் தன்னுடைய தாயான மாயையும் கண்டு எல்லாரும் வணங்குகின்றார்கள். இங்கே சிவபெருமான் சொல்லும் பொழுது மிக அழகாக கச்சியப்பருடைய பாடல் வரும். சிவபெருமான் சொன்னாராம், எல்லாவற்றிற்கும் ஒரு இஃப் கிளாஸ் போட்டுத்தான் பகவான் வைக்கிறார். தேவர் யாவரும் சென்று தொழப்படும் மூவராகி முழிந்திடும் நுங்களை தாவிநாதனம் சக்தி ஒன்றே அலால் ஏவர் வெல்லவர். நீங்க வந்து எப்படி திரிமூர்த்திகள்னு சொல்லி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேர் உண்டோ அதே போல நீங்கள் சூரபத்மன் சிம்மபத்ரன் தாரகாசுரன் என்று சொல்லக்கூடிய 3 பேரும் தேவர்களாலேயும் தொழப்படக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய நீங்கள் குறைவில்லாத என்னுடைய சக்தி ஒன்று தவிர வேறு யாராலேயும் உங்களை வெல்ல முடியாது, தாவிலாத நம் சக்தி ஒன்றே அதால் ஏவர் வெல்பவர் என்று இயம் விளம்பி மேல் ஈருராத ரதமும் தன் பெயர் கூறு தெய்வப்படையும் அதாவது இந்திரஞானம் என்று சொல்லக்கூடிய ரதத்தையும் தன் பெயர் சொல்லக்கூடிய பாசுபத அஸ்திரம் அதையும் கொடுத்து வேறு வேறு மிக அருள் செய்து மேல் 6 சேர்ச்சடை ஆண்டகை ஏறினார். ஆற்றை அது கருணை வேறொன்னு இல்லை, அவ்வளவு தபஸ் செய்த பகீரதனுடைய தவத்திற்கு இறங்கி எப்படி ஜடாமுடியிலே கங்கையை தன்னுடைய சடையிலே ஏற்றுக்கொண்டாரோ அதே போல இவர்களுடைய தவத்திற்கு இறங்கினவர். ஏன் கச்சியப்பர் இதை போடுகிறார்னா தபசுக்கு இறங்குகிறார், அவன் செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்கு பலன் கொடுக்கிறார், எந்த காரியம் செய்தாலும் அதற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, அந்த பலனை இறைவன் கொடுத்து விடுகிறார். இங்கேயும் அந்த பலனை கொடுத்து விடுகிறார். நல்ல விஷயத்துக்காக வேண்டும் என்று பகீரதன் தவம் செய்த பொழுது அங்கே அவனுக்கும் அருள் செய்கிறார். இங்கே நான் ஆட வேண்டும், நான் ஏக சக்கராதிபதியாக 1008 அண்டங்களை ஆட வேண்டும் என்று சூரபத்மன் கேட்கும் பொழுது இவனுக்கும் அருள் செய்கிறார். அவருக்கு வந்து தேவரா மனுஷனா மிருகமா இல்ல ராட்சசனா எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்திற்கு உள்ள பலனை க்ஷிப்ர பிரசாதமூர்த்தி என்று பகவானுக்கு பேர். அவர் கொடுக்கிறார், பரமேஸ்வரர் அவர் கொடுத்தாரா. அங்கு வந்து வணங்கி நிற்கின்றார்கள். இதே சமயத்துல முதல்லயே பார்த்தோம், காசியபரை பிரிந்து செல்வதற்காக மாயையானவள் கிளம்புகிறாள். ஐயோ என்னை விட்டு போகாது என்று கதறுகிறார். அவள் சொன்னாள், நான் என்னுடைய பேர் சுரசைன்னு பேரு, இந்த அசுர குலத்தை மீண்டும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய எடுத்து குழந்தையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன், வந்த காரியம் நிறைவேறியது, என்னாலே இதுக்கு மேல இருக்க முடியாது என்று சொல்லி வணங்கி சென்று விடுகிறாள். அவள் உண்மை பேசுகிறாள். இங்க தன்னுடைய நிலையிலே இருந்து தவறிய காசியவரை தான் சொன்னேன், புலம்புகின்ற அந்த காமத்தியிலே வந்து விழுந்து கொண்டிருக்கிற காசியவரை பிரம்மர் வந்து தேற்றி, நீ இப்படி செய்வது தகாது, இறைவனை நோக்கி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தாய், தவம் செய்வாய் என்று சொல்ல காசியவரானவர் அங்கே தவம் செய்கிறார். இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை வந்தவர்களுக்கு சுக்கராச்சாரியார் மீண்டும் உபதேசம் செய்து, இங்கே ரெண்டு விதமான, அதான் நம்ம மூன்று விதமான உபதேசங்கள்ல இருக்கும், இந்த உபதேசங்களை செய்து, நீங்கள் இந்த உல எவ்வளவு காலமும் உங்களை அடக்கி வைத்தவர்களை எல்லாம் அடக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு நியதி, நீங்கள் நினைத்ததை நீங்கள் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் என்று சொல்லி சுக்கராச்சாரியார் அங்கே உபதேசம் செய்கிறார். அதாவது எல்லா தத்துவக்கு தத்துவம், அதாவது யார் பேசினாலும் தத்துவம் இல்லை, எது சரியானதுன்னு ஒண்ணு, உண்மையானதுன்னு ஒண்ணு உண்டு. வேத மார்க்கமாக வேதநரி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்று பாடுவார், ஞான சம்பந்தர் அவதரித்தார் என்று செக்குலார் பெருமான் பாடுவார். அதே போல இதுதான் சரி என்று உண்டு உண்டு, நம்முடைய வாக்கினாலே எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்ப்போலுமே மெய்ப்போலுமே என்று அவை பாட்டி பாடுவாள். வாக்கு இருந்தா போது இதுதான் சரின்னு சொல்ல முடியும், எதை வேணும்னாலும் ஸ்தாபிக்க முடியும். சொல்றதற்கு ஒண்ணும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இந்த பழைய காலத்துல கரிகாலனுடைய காலம் எப்படி இருந்தது, கரிகால் சோழனுடைய காலம் எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது, அதுல அந்த புலவர் கடியலூர் ருத்ரங்கண்ணனார் பாடுகிறார். பாடி இவர் இந்த எப்படி இருந்ததுன்னா, இந்த சோழ தேசத்து பெண்கள் எல்லாம் நெல்லை காய வைத்திருக்கிறார்களாம் அன்றைக்கு சமைக்க வேண்டும் என்று. அப்ப கோழியான அந்த வந்து மேய்கின்றது, மேயும் பொழுது காதலியர்களுடைய தங்க குழையை எடுத்து அந்த கோழியை எரிந்து விரட்டுகின்றார்கள் என்று ஒரு இந்த இடத்துல ஒரு வரும் பாடல் வரும். இதுக்கு என்ன பொருள், அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறார்கள், கோழியை விரட்டுறதுக்கு கல்லாய கல்லையோ ஒரு குச்சியோ ஏரியல தங்க குழையே இருந்தார்கள், இவர்களது தங்கம் அவ்வளவு மதிப்பு இல்லை, ஏன்னா அவ்வளவு இருந்தது. இதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள். ஆனால் இதுக்கு இன்னொன்று, தங்கத்தை விட அப்ப நெல் ரொம்ப ஸ்கார்சிட்டி, அது கிடைக்கல, நெல் கிடைக்கக்கூடிய, அதாவது விலை மதிக்க தக்க பொருளாக இருந்தது. தங்கம் போனாலும் பரவாயில்ல, நெல்லு வேணும்னு சொல்லிட்டு தங்க குழியை எடுத்தெறிந்தார்கள் அப்படின்னு இதுக்கு இன்னொரு அர்த்தம் கற்பிச்சா இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் சொல்லலாம், சொல்லக்கூடியது இது இப்படியும் பார்க்கலாம். அதான் ஒரு குவளை இருக்கிறது, குவளையிலே நீர் இருக்கிறது, பாதி தண்ணீர் இருக்கிறதுன்னு சொல்றதா இல்ல பாதி காலியா இருக்கிறது என்று சொல்றதா, ரெண்டும் உண்மைதான். ஆனா சொல்லக்கூடிய முறை வேறு, இங்கே சொல்லுவது தவறுதலாக அமைக்கும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ரொம்ப வேடிக்கையா இருக்கும், ஒருத்தர் பேசும்போது சொல்லிட்டு இருந்த, பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், ஏதோ ஏதோ ஒரு வண்டி பஸ்ஸோ காரோ போறோம், இப்போ உங்களுக்கு சடன் பிரேக் போடுறதுக்காக என்ன பண்றோம், பிரேக் போடுறோம். இந்த சடன் பிரேக் போடுறது எதுக்காக, வண்டி உடனே நிக்கணுங்கிறதுக்காக, அதாவது முன்னால போகக்கூடாது, அந்த இடத்துல டக்குன்னு நிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றோம், சடன் பிரேக் போடுறோம், சரிங்களா. இந்த சடன் பிரேக் போட்டா வண்டி நிக்குது, ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நம்ம முன்னாடி போகிறோம். இப்ப நம்ம முன்னாடி அந்த வேகத்துக்கு முன்னாடி போகிறோம் இல்லையா, இப்ப சடன் பிரேக் போட்டா என்ன ஆகணும், இவன் முன்னாடி போகக்கூடாது. ஆனா சடன் பிரேக் போட்ட அப்புறம் நம்ம எல்லாரும் முன்னாடி போறோமே, அது சடன் பிரேக் நம்ம முன்னாடி போறதுக்காக தான் போட்டது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் தர்க்கம்னு பேர், அதான் தவறுதலான தர்க்கம்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதி, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 13. பார்வதி கூறுகிறாள், யோகியவர்களே, தாங்கள் தபசியா இருந்து மலையரசரிடம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இறைவா, தாங்களோ ஞானத்தின் எல்லை, அறிவின் சிகரம். தாங்கள் கூறியதற்கு பதிலை நான் கூறுகிறேன். கேளுங்கள், தாங்கள் சம்பு அல்லவா? தவத்தின் முழு திறனையும் கொண்டவராக தாங்கள் இருப்பினும் மேலும் பெருந்தவம் அற்றி வருகிறீர்கள். அத்தவத்தின் திறலே தங்களை மேன்மேலும் தவம் செய்ய தூண்டுகிறது. செயல்கள் அனைத்தையும் செய்ய தூண்டும் அந்த சக்தியே பிரகிருதி எனப்படுகிறது. அந்த பிரகிருதியினாலேயே

அவனியலை விடுத்து சிவலீலை புரிபவன்றோ அவர் மகேஸ்வரர் கூறுகிறார். உயர்ந்த தவசக்தியினாலேயே நான் பிரகிருதியான மாயையை அழிக்கிறேன். உண்மையில் பிரகிருதியான மாயையில் சிக்காமல் இருப்பதனாலேயே நான் சம்பு, அதாவது இந்நிலவ உலகத்திய இன்பங்களையும் அழிப்பவராக உள்ளேன். ஆகவே சான்றோர்கள் என்றும் எங்கும் பிரகிருதியான மாயைக்கு அட்படக்கூடாது. உலகியலிலிருந்து என்றென்றும் விலகியே இருக்க வேண்டும், விகாரமற்று இருக்க வேண்டும். நாரதா, இறைவனான சிவபெருமான் உலகியலை நினைத்து இவ்வாறு கூறவே காளியான பார்வதி மனதில் சற்றே நகைத்த வண்ணம் இனிமையாக பேசலுற்றாள். பார்வதி கூறுகிறாள், நலமே விளைந்த விளையும் இறைவா, நலமே விளையும் இறைவா, தாங்களோ பெருத்த யோகி. இப்பொழுது தாங்கள் கூறினீர்களே, அந்த பேச்சுத்திறன் பிரகிருதியினுடையது இல்லையா? இல்லையெனில் தாங்கள் அந்த பிரகிருதியை தாண்டியவர்களாக ஏன் இருக்கிறீர்கள்? அதாவது பிரகிருத்தியின் உதவியை ஏற்று ஏன் பேசினீர்கள்? இவற்றையெல்லாம் சற்று சிந்தித்து பின் உள்ளதை உள்ளபடி கூற வேண்டும். இவை அனைத்தும் எப்பொழுதும் பிரகிருதிக்கு உட்பட்டதே ஆகும். அனைத்தையும் பிரகிருதியே தன் பிடிக்குள் சிக்க வைத்துக் கொண்டுள்ளது. இல்லையேல் தங்களால் எந்த ஒரு செயலும் செய்யவும் முடியாது, சொல்லும் எழாது. ஏனெனில் சொல்வது செய்வது முதலிய அனைத்தும் பிராகிருதமான இயற்கையே. இதை தாங்கள்தான் சற்றே சிந்திக்க வேண்டும். கேட்பது, உண்பது, பார்ப்பது, செய்வது என அனைத்தும் பிரகிருதியின் செயலே. வீணாக வாத விவாதங்கள் செய்தல் முற்றிலும் பயனற்றவையே. சம்புவே, இறைவா தாங்கள் பிரகிருதியை தாண்டி மேல் நிற்பவர் என்பது உண்மையாகில் இப்பொழுது இந்த இமயமலையில் தாங்கள் ஏன் தவம் செய்ய வேண்டும்? ஏன் செய்கிறீர்கள்? பாவங்களை சிதைப்பவரே, பிரகிருதி தங்களையே விழுங்கிவிட்டது. ஆகவேதான் தாங்கள் தங்களது உண்மை சுரூபத்தை அறியவில்லை. தாங்கள் தங்கள் உண்மை சுரூபத்தை நன்கு அறிந்திருப்பின் தவம் செய்வானேன்? யோகியரே, நான் தங்களோடு வாதம் செய்ய வேண்டியதன் அவசியம்தான் என்ன? பிரத்யட்சமான, அதாவது கண்களுக்கு எதிரில் தெரியும் பிரமாணம் இருக்கையில் அறிஞர்கள் அனுமானமான, அதாவது ஊகிக்கக்கூடிய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜீவராசிகளின் புலன்களுக்கான விஷயங்கள் அனைத்தும் பிராகிருதமானவையே என அறிவுடையோர் எண்ணுவர். ஏனெனில் அவர்கள் அறிவு கொண்டு ஆராய்ந்து அறிபவர்கள். யோகியரே, பல சொல்லியாது பயன். நான் கூறும் நல்வழியை கேளுங்கள். நானோ பிரகிருதி, அதாவது மாயை. தாங்களோ புருஷர், அதாவது பிரம்மம். இது ஒன்ற உண்மை. இதிலும் ஐயமுண்டோ? எனது தயவினாலேயே தாங்கள் குணம் உள்ளவராகவும், அதாவது சகுணராகவும் திருமேனி கொண்டவராகவும் எண்ணப்படுகிறீர்கள். நான் இல்லையெனில் தாங்கள் பற்றற்றவராக இருப்பீர்கள். எந்த ஒரு செயலும் தங்களால் செய்யவும் இயலாது. தாங்கள் புலன்களை வென்றவராக இருப்பினும் பிரகிருதியின் ஆளுமைக்கு கட்டுப்பட்டு பலவாறான திருவிளையாளர்களை புரிகிறீர்கள். அவ்வாறிருக்க தாங்கள் நான் விகாரமற்றவன் என்று கூறிக்கொள்வது எப்படி பொருந்தும்? பிரகிருத்தியான என்னோடு ஒட்டாதவர் என்பதும் தான் எப்படி? பிரகிருத்தியை கடந்தவன் நான் என்னும் தங்களது சொல் உண்மையாகில் தாங்கள் எனது அருகில் இருப்பதனாலையும் தவறில்லையே. பின்பு இதில் அஞ்சுவதற்கு என்ன இருக்கிறது? பிரம்மதேவர் கூறுகிறார், பிரகிருதியின்றி புருஷனான பரமன் இல்லை என்னும் கொள்கையை உடைய சாங்கிய சாஸ்திரத்திற்கு ஏற்ப பார்வதி கூறியதை கேட்ட சிவபெருமான் வேதாந்த மத கோட்பாடுகளை விளங்கி பதில் உரைக்கனானார். சிவபெருமான் கூறுகிறார், இமமானின் மகளே, அழகாக பேசுகிறாய். நீ சாங்கிய மதத்தை ஏற்றி இவ்வாறு கூறுகிறாய் எனில் தினமும் எனக்கு சேவை செய். ஆனால் அவ்வாறு செய்யும் பணிவிடை சாஸ்திர முறைக்கு எதிர்த்தட்டாக, அதாவது மாறுபட்டதாக இருக்கக்கூடாது. பக்தர்களிடம் கருணை கொண்டவரும் அவர்களுக்கு அருள் புரிவதே தனது செயலாக உடையவருமான இறைவன் மலைமகளான பார்வதியிடம் இவ்வாறு கூறிவிட்டு பின் இமமானிடம் கூறுவாரானார். சிவபெருமான் கூறுகிறார், மலையரசனே, நான் இங்கேயே உன்னுடைய மிக்க அழகிய கொடுமுடியின் தாழ்வரையில் ஆனந்தமே விடுவிடுத்த எனது பரமார்த்த சுரூபத்தை, அதாவது உண்மையான ஆன்ம நிலையை சிந்தித்த வண்ணம் உயர்ந்த தவத்தை செய்வேன். அவ்வாறு தவமியற்ற நீ எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும். உன் அனுமதி பெறாமல் இங்கு யாரும் தவம் செய்ய இயலாதே. தேவர்களுக்கும் தேவரான முத்தலை சூலவேந்திய இறைவன் இவ்வாறு கூறவே இவமான் அவரை வணங்கி கூறலானான், மகாதேவனே, தேவர்கள் அசுரர்கள் மனிதவர்கள் என அனைத்தும் அடங்கிய உலகே தங்களது தானே. அவ்வாறிருக்க அற்பனான நான் கூறுவதற்கு என்ன உள்ளது? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மலையரசன் இவ்வாறு கூற கேட்டு உலகிற்கு நலனையே விளையும் சிவபரம்பொருள் சற்றே நகைத்த வண்ணம், இன்று நீ சென்று வரலாம் என கருணையோடு கூறியருளினார். இறைவனிடம் அனுமதி பெற்ற இமவான் தன் அரண்மனை சென்றான். தினமும் தன் மகளுடன் இறைவனை தரிசித்து

0: வணங்க அங்கு வரலானான். ஆனால் பார்வதி பிராட்டி தன் தந்தையை விடுத்து தனியாக தன் இரு தோழிகளுடன் இறைவனை தரிசிக்க வந்து காதலாகி கசிந்துருகி பக்தியோடு பணிவிடையை செய்வாழானாள். பரமனின் கட்டளையை ஏற்று நந்தி முதலிய சிவகணங்கள் யாரும் பார்வதி பிராட்டியை தடுக்கவில்லை. ஒவ்வொரு சிவகணமும் தூய்மையோடு அவரது கட்டளையை ஏற்று நடந்தனர். சொல்லும் பொருளும் போல் இணைந்தவர்களான சிவபெருமானும் பார்வதியும் வேதாந்த வழியிலும் சாங்கிய மத வழியிலும் நின்றாலும் அவர்களது வாத விவாதங்கள் நன்மை அளிப்பனவே, இன்புறச் செய்வனவே. அதைத்தான் இங்கு நான் உனக்கு கூறினேன். புலன்களுக்கு எட்டாத பரமன் மரியாதையை ஏற்று இமயமன் வேண்டிய அவனது மகளை தன் அருகில் இருந்து தொண்டு உரியை ஏற்றுக்கொண்டார். பார்வதி பிராட்டியும் தன் இரு தோழிகளுடன் திரையணிந்த பெருமானுக்கு பணிவிடை புரிய தினமும் அங்கு வந்து செல்வாள் ஆயினாள். இறைவனது திருவடிகளை கழுவி அவ்வமுத நீரையே உண்ணீராக கொண்டாள். வெயிலில் உலர்த்திய தூய துணி கொண்டு அவரது திருமேனியை துடைப்பாள். பாத்தியம் ஆச்சமனம் என 16 வகையான உபச்சாரங்களுடன் முறைப்படி அவரை பூஜித்து பன்முறை திருவடி தொழுதெழுந்து பின் தன் தந்தை வீடு செல்வாள். இதுவே தினம் தினம் தொடரும் பெருநிலை. முனிவரே, தியானத்தில் அமர்ந்துள்ள சிவபெருமானுக்கு இவ்வாறு பணிவிடை செய்து வரும் பார்வதி பிராட்டிக்கு வெகு நாட்கள் கிணிந்தன. புலன் அடக்கத்துடன் பக்தியோடு பார்வதி பிராட்டி செய்யும் பணிவிடைகளைக் கண்ட இறைவன் கருணை கொண்டு என்றைய தினம் பார்வதி பிராட்டி நெஞ்சுருகி துளியும் செருக்கின்றி பணிவிடையாகும் தவத்தை செய்வாளோ அன்றைய தினமே அவளது திருக்கரத்தை பிடிப்போம் என்று மனதில் உறுதி கொண்டார். இவ்வாறு மனதில் உறுதி கொண்ட இறைவன் உடனே தியான யோகத்தில் ஒன்றினார். திருவிளையாடல்கள் புரியும் பெரிய யோகி என்றோ அவர். முனிவரே, இறைவன் தியானத்தில் ஒன்றிய போது அவரது மனதில் வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. பார்வதியோ அவருடைய திருமேனியையே நினைத்த வண்ணம் மிகுந்த பக்தியோடு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார். தியான யோகத்தில் அமர்ந்த இறைவனும் பார்வதி தேவி தூய மனதுடன் இருப்பதை நித்தமும் கவனித்தார். இருப்பினும் முந்தைய சிந்தனைகள் மறந்து அவளை கண்டும் காணாதவராக இருந்தார். அதாவது முன்பு தட்சன் மகளாக சதீ தேவியாக பிறந்து தன்னை மணந்து பின் தட்சன் வேள்வியில் தன் உடலை துறந்ததை நினைத்தும் மறந்தது போல் இருந்தார். இதற்கிடையில் இந்திரன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் பிரம்மதேவரது கட்டளைப்படி பார்வதியையும் பரமசிவனையும் ஒன்று சேர்க்க நினைத்து காமதேவனை மிகுந்த மரியாதையுடன் கைலைக்கு அனுப்பினர். ஏனெனில் அவர்கள் பெருந்திரளுடைய தாரகாசுரனது கொடுமையில் கதிகிழந்திருந்தனர். பகவான் சிவபெருமானது திருவர் பிரசாதமாக திரளுடைய ஒரு புத்திரனது திரு அவதாரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர். கைலை சென்ற காமன் தன் பெருந்திரல் உபாயங்கள் முழுவதையும் பிரயோகித்தான். ஆனால் இறைவனது மனதில் ஒரு சிறு கலக்கத்தை கூட செய்ய இயலவில்லை. ஆனால் அவர் காமனை கண்ணால் சுட்டரித்து சாம்பராக்கினார். முனிவரே, கற்புக்கலனான பார்வதி பிராட்டியும் சிறிதும் செருக்கின்ற இறைவனது கட்டளைப்படி கடுந்தவம் ஏற்றி சிவபெருமானையே கணவராக பெற்றார். இறைவனும் இறைவியும் ஒருவருக்கொருவர் அன்பு காதலில் கசிந்து மகிழ்ச்சியோடு இருந்தனர். பிறர் நலத்தையே விரும்பும் அவர்கள் இருவரும் தேவர்களது பெருத்த காரியத்தை பயனுற்றதாக செய்தனர். அத்தியாயம் 14-16 வரை. சூத்தர் கூறுகிறார், இவ்வாறு இருக்கையில் நாரதர் கேட்க பிரம்மதேவர் பார்வதி தேவியின் திருமணம் பற்றி விளக்கமாக கூறி வருகையில் இடையில் தாரகாசுரனின் பிறப்பு, அவன் செய்த கடுந்தவம், விரும்பிய வரத்தை அவன் பெற்றது, தேவர்களையும் அசுரர்களையும் மற்றும் உள்ளது அனைவரையும் வெற்றி கொண்டு இந்திரனது சிங்காதனத்தில் அமர்ந்தது முதலான கதைகளையும் கூறலானார். மூவலகங்களையும் தனதாக்கிக் கொண்ட தாரகாசுரன் தானே இந்திரன் என பரிசாற்றிக் கொண்டு விண்ணுலகில் இந்திரனது சிங்காதனத்தில் அமர்ந்தான். ஒப்பாரம் மிக்காரம் இல்லை என்ற நிலையில் புலன்களை வென்ற அவசுரன் மூலகங்களுக்கும் தனி ஒரு அரசனாக இருந்து ஈடு இணையற்ற உரிய முறையில் உலகை பரிபாலித்து வந்தான். தேவர்களை பதவிகளில் இருந்து விரட்டி எடுத்து அசுரர்களை நியமித்தான். வித்யாதரர்கள் என்னும் தேவர்களை தன் கர்மங்களை செய்ய நியமித்தான். முனிவரே, தாரகாசுரனது கொடுமைகளுக்கு ஆளான இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் மிகவும் கலங்கி புகலிடமின்றி பிரம்மாவான என்னிடம் வந்து சரண் அடைந்தனர். அவ்வாறு வந்த அவர்கள் அனைவரும் என்னை சரணடைந்து பக்தியோடு துதித்து தாங்கள் படும் துன்பங்களையெல்லாம் குரலாயினர். இறைவா, எங்களுக்கு தாங்கள் தானே புகலிடம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூற வேண்டியவரும் தாங்கள் தானே. எங்களை இன்னல்களிலிருந்து கரையேற்றி வைப்பவரும் தாங்கள் என்றோ. தேவர்களாகிற நாங்கள் அனைவரும் தாரகாசுரன் என்னும் கொடுந்தியில் கருகி சாம்பலாகிறோமே. சன்னிபாதம் என்னும் கொடிய ஜுரத்தின் மருந்துகள் இவ்வாறு பயனின்றி போகுமோ? அதே போலத்தான் நாங்கள் செய்யும் அனைத்து கடும் உபாயங்களும் வீணாகின்றன. ஸ்ரீமன் நாராயணரது திருவாடியான சுதர்சன சக்கரம் ஒன்று மட்டும்தான் இதுவரை எங்களுக்கு காப்பாக இருந்தது. அதைத்தான் நம்பியிருந்தோம். ஆனால் இன்று அதுவும் அவனது கழுத்துக்கும் ஆணையாக உள்ளது. அதன் அந்த சுதர்சன சக்கரத்தின் திரள் அவனது திரளிடம் ஒடுங்கி நிற்கிறது. முனிவரே, இவ்வாறு தேவர்கள் முறையிடவே நான் அச்சமயத்திற்கேற்ப அவர்களிடம் கூறலானேன். தேவர்களே, நான் அடித்த வரபலத்தினால்தான் தாரகாசுரன் இவ்வாறு வளர்ந்து விட்டான். ஆகவே என் கைகளினாலேயே அவனை நான் வதித்தல் தகாது. எவரால் எவன் வளர்க்கப்பட்டு பெரியவனானானோ அவன் அவராலேயே வதைக்கப்படுதல் முறையென்று. நச்சுமரமாகினும் வளர்த்தவனே அதை வெட்டுதல் என்பது சரியென்று. ஆகவே உங்களது காரியங்களை முடித்துத் தரும் திறல் கொண்டவர் ஸ்ரீ பரமசிவன் ஒருவரே. ஆனால் நீங்கள் வேண்டினாலும் அவர் தானாக அவ்வசுரனை எதிர்க்க இயலாது. தாரகாசுரன் தனது பாவத்தினாலேயே அழிந்து விடுவான். ஆகவே நான் சொல்வது போல செய்யுங்கள். நான் அளித்த வரத்தின் மகிமையால் நான் அவனை வதைக்க முடியாது. ஸ்ரீமன் நாராயணனோ ஸ்ரீ பரமசிவனோ கூட வதைக்க முடியாது. வேறொருவரும் என் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடியும் அவனை வதைக்க முடியாது என்பதுதான் உண்மை. தேவர்களே, ஒருவேளை சிவபெருமானது வீரியத்தினால் தோன்றும் புத்திரனால் அவனுக்கு மரணம் நேரலாமே என்று மற்ற எவராலும் இயலாது. ஆகவே இதற்காக நான் கூறும் உபாயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். சிவபெருமானது திருவருளால் அவ்வுபாயம் நிச்சயம் பயனளிக்கும். முன்பொரு காலத்தில் தட்சணது மகளான சதீதேவி தன் தந்தையான தட்சணது வெள்வியிலேயே தன் உடலை தீக்கிரையாக்கினாள். அந்த சதீதேவியே இப்பொழுது இமமானது மனைவியான மேனகின் திருவயிற்றில் பார்வதியாக தோன்றியிருக்கிறாள். இது உங்களுக்கு தெரிந்ததுதானே. சிவபெருமான் நிச்சயம் அவளை மணப்பார். ஆயினும் நீங்களும் இதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சியால் சிவபெருமான் பார்வதி பிராட்டியை மணந்து அவளது திரு உதரத்தில் ஒரு மகனை தோற்றுவிக்க வேண்டும். ஆனால் சிவபெருமானோ மேல் நோக்கி செல்லும் இந்து வைப்புடையவர். அவரை சலிக்க செய்யும் திறன் பார்வதி ஒருவளுக்கே அன்றி மற்ற எந்த ஒரு பெண்ணிற்கும் இல்லை. இம்மானின் பெண்ணான பார்வதி பிராட்டி இப்பொழுது நல்லதொரு குமரி பருவத்தில் உள்ளாள். இமயமலை சாரலில் தவம் செய்யும் சிவபெருமானுக்கு தினமும் பணிவிடை செய்து வருகிறார். தன் தந்தையான இமமான் கூறியதால் காளியான பார்வதி தன் இரு தோழிகளோடு தியான யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் சிவபெருமானுக்கு பிடிவாதமாக சேவை செய்து வருகிறார். மூவுலகங்களிலும் சிறந்த அழகியான பார்வதி பிராட்டி சிவபெருமானது எதிரிலேதான் தினமும் அவருக்கு பூஜை செய்து வருகிறார். இருந்தும் தியானத்தில் அமர்ந்துள்ள சிவபெருமான் மனதளவிலும் தியான நிலையில் இருந்து சரிக்கவில்லையே, அதாவது அசையவில்லையே, அதாவது தியானத்தை கலைத்து பார்வதி தேவியை பார்க்கவும் நினைக்கவில்லையே. ஆகவே தேவர்களே, திரைசூடியான இறைவன் பார்வதியை திருமணம் செய்து கொள்ள மனதில் இச்சை கொள்வதற்கான முயற்சியை விரைவில் மேற்கொள்ளுங்கள். நானும் தாரகாசுரனிடம் சென்று அவன் செய்யும் கொடுமைகளை தவிர்க்க ஆவன செய்கிறேன். ஆகவே இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடம் செல்லுங்கள். நாரதா இவ்வாறு தேவர்களிடம் கூறிய நான் விரைவிலேயே தாரகாசுரனிடம் சென்று அன்பொழுக அவனிடம் கூறலானேன். தாரகனே, இவ்விண்ணும் இவ்வுண்ணுலகம் நம்முடைய ஒளிபருந்திய தவத்தின் பெரும் பயன். இப்பொழுது இதை நீ ஆண்டு வருகிறாய். நீ எதற்காக கடுந்தபம் செய்யாதோ அதைவிட அதிகம் பெற நினைக்கிறாய். நான் இதைவிட சிறிய பயனை தரும் வரத்தை தானே தந்தேன். விண்ணுலக அரசி ஒருபோதும் தரவில்லையே. ஆகவே நீ சொர்க்கத்தை விடுத்து மண்ணுலகு சென்று ஆட்சி செய். அசுரகுல திலகமே, தேவர்கள் இங்கு பெறும் அனைத்து நலன்களையும் நீ அங்கும் சுலபமாக பெறலாம். நீ இதில் தவறாக நினைக்கும் ஒன்றும் இல்லை. இவ்வாறு அவ்வசுரனுக்கு அறிவுறுத்திய பின் சிவபெருமானையும் பார்வதி பிராட்டியையும் நினைத்த வண்ணம் அங்கிருந்து வரைந்தேன். தாரகாசுரனும் விண்ணுலகை விடுத்து நிலவுலகு வந்து அங்கு சோனிதபுரம் என்னும் தலைநகரிலிருந்து அரசு புரியலானான். தேவர்களும் நான் கூறியதை கேட்டு என்னை வணங்கி விடைபெற்று இந்திரனுடன் மகிழ்ச்சியோடு இந்திர உலகு சென்றனர். அங்கு சென்ற அவர்கள் தங்களுக்குள் கலந்து பேசி இந்திரனிடம் மகிழ்ச்சியோடு கூறலாயினர். இந்திரனே, சிவபெருமான் சிவையான பார்வதியிடம் காதல் கொள்ளுமாறு முயற்சி எடுக்க சொன்னார் அல்லவா பிரம்மதேவர். அதற்கான முழு முயற்சியையும் தாங்கள் தான் செய்ய வேண்டும். இவ்வாறு அனைத்து விவரங்களையும் இந்திரனிடம் கூறிய தேவர்கள் மகிழ்ச்சியோடு தங்கள் இடத்திற்கு சென்றனர். அத்தியாயம் 17. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, தேவர்கள் சென்றதும் தீவனான தாரகாசுரனால் பிடிக்கப்பட்ட இந்திரன் காமதேவனை நினைத்தான். உடனே காமனும் அங்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது இந்திரன் நட்பின் அறநெறிகளை கூறி மேலும் கூறலானான். நண்பனே, விதியின் கட்டளைப்படி தாங்குனா துயரம் என்னை சூழ்ந்துள்ளது. அதை உன்னை தவிர வேறு யாராலும் நிற்க இயலாது. பஞ்சமந்த காலத்தில் தான் கொடையாளியை பரீட்சிக்கலாம். போர் முனையில் தான் நல்லதொரு வீரனின் வீரமும். ஆபத்து வந்தபோதுதான் நண்பனை பரீட்சிக்க வேண்டும். பெண்குலத்தின் பெருமையை கணவன் நலிந்து சோர்வுற்ற போதுதான் பரீட்சை செய்ய வேண்டும். அன்பனே, துன்பம் நேர்ந்த போது பொறுமையை சோதிக்க வேண்டும். நட்பின் பொய்யில்லாத உண்மை அன்பை நேரிலின்றி மறைவிலிருந்து பரீட்சிக்க வேண்டும். இதுதான் முறை. இதை விடுத்து வேறு வழியில்லை. நான் கூறுவது முற்றிலும் உண்மை. தாத்து பரீட்சா துர்பிக்ஷே ரணே சூரஸ்ய ஜாயதே ஆபக்காலேது மித்ரஸ்யா சத்தௌ ஸ்திரீணாம் குலஸ்யஹி வினதே சங்கடே பிராப்தே அவிததஸ்ய பரோக்ஷதஹ சுஸ்நேஹஸ்ய ததா தாத நான்யதா சத்யமீரிதம் நண்பா, இப்பொழுது எனக்கு நேர்ந்திருக்கும் துன்பத்தை உன்னைத் தவிர வேறு எவராலும் போக்க இயலாது. ஆகவே இன்று உனக்கு ஒரு இது ஒரு பரீட்சை. இது என்னவோ என் காரியம் எனக்கு மட்டுமே நன்மை தருவது என்பது அல்ல. இது தேவர்கள் அனைவரின் காரியம், அனைவருக்குமே நன்மை அளிப்பது என்பதில் ஐயமேதுமில்லை. இவ்வாறு இந்திரன் கூற கேட்ட மன்மதன் சற்றே நகைத்த வண்ணம் மிடுக்குடன் அன்போடு பேசலானான். மன்மதன் கூறுகிறான், தேவர்கோனே, தாங்கள் ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள்? நான் தங்களுக்கு பதில் கூற வரவில்லை, ஞாபகப்படுத்தவே வந்தேன். உலகில் எவன் உதவி செய்ய வந்த நண்பன், எவன் முக நட்பு முக நக நட்பு கொண்டவன் என்பது நேரடியாக காண வேண்டியதை தவிர சொல்லில் அமைவதல்ல. துன்பம் வந்துற்ற போது வாய் நிறைய பேசுபவன் என்ன உதவி செய்வான்? இருப்பினும் மன்னனே, நான் கூறுவதை சற்றே கேளுங்கள். நண்பரே, தங்களது இந்திர பெரும் பதவியை கவர எண்ணி எவன் கடுந்தவம் ஏற்றுகிறானோ அவனை அத்தவம் முழு செய்வதிலிருந்து முழு முற்றிலும் நழுவுமாறு செய்கிறேன். எவனால் இக்காரியம் முழுமையாக பெறுமோ அவனையே அச்செயலில் அறிவுடையோர் ஈடுபடுத்துவர். பிரம்மதேவர் கூறுகிறார், காமன் இவ்வாறு கூறியவே இந்திரன் மிக மிக்க மகிழ்ச்சி கொண்டான். பெண்ணின்பத்தை நல்கும் காமத்தை தரும் காமனை வணங்கி இவ்வாறு கூறலானான். இந்திரன் கூறுகிறான், அன்பனே காமதேவா, நான் என் மனதில் எந்த செயலை நிறைவுற முடிக்க எண்ணினேனோ அதை முடித்து தரும் ஆற்றல் உன்னிடம்தான் உள்ளது. மற்றவரால் அதை முடித்துக் கொள்வது என்பது இயலாதது. நண்பா காமதேவா, இன்று எதற்காக உனது ஒத்துழைப்பை எதிர்நோக்கி இருக்கிறேனோ அதை தெளிவாக கூறுகிறேன் கேள். தாரகன் என்னும் பெரும் அசுரன் பிரம்மதேவரிடமிருந்து அற்புதமான வரங்களை பெற்று எவராலும் வெல்லப்படாதவனாக அனைவருக்கும் பெருந்துன்பம் அளித்து வருகிறான். அனைத்து உலகங்களையும் துன்புறுத்துகிறான். அவனால் அற நெறிகளுக்கு தீங்கு விளைகிறது. அதனால் தேவர்கள் ரிஷிகள் ஆகிய அனைவரும் துன்புறுகிறார்கள். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் முழு திரளோடும் முன்வரும் வரை அவனை எதிர்த்து போர் செய்தனர். ஆனால் அனைவரின் அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் அவனிடம் வீணாயின. கடல் அரசனான வருணனது பாசம் துண்டானது. ஸ்ரீஹரியின் சுடராளியான சுதர்சனமும் பயனளிக்கவில்லை. ஸ்ரீ விஷ்ணு அவனை வதிக்க சுதர்சன சக்கரத்தை அவனது கழுத்திற்கு நேரே விட அது முனை வழங்கி போயிற்று. யோகீஸ்வரரான ஸ்ரீ பரமனது வீரியத்தினால் தோன்றும் பாலகனது திருக்கைகளினாலேயே தீயோனான இவனுக்கு மரணம் என பிரம்மதேவன் வரம் அளித்துள்ளார். இதை முழு முயற்சியோடு நலமுறை நீடான் முடித்து தர வேண்டும். நண்பனே, இது நிறைவேறவே தேவர்களான நமக்கு பெரும் நன்மை கிட்டும். பரமசிவனோ இமைமலை சாரலில் கடுந்தவத்தில் ஈடுபட்டுள்ளார். அவரோ நமக்கெல்லாம் பெரும் தலைவர், காமத்திற்கு ஆட்படாதவர், முற்றிலும் சுதந்திரனான பரமேஸ்வரர். மலையரசனான இமமானின் பெண்ணான பார்வதி பிராட்டி தந்தையின் கட்டளைப்படி தன் இரு தோழியர்களுடன் சிவபெருமானுக்கு அங்கிருந்து கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வருவதாக செய்தி வெளிச்செய்தி. இறைவனையே மனாளராக பெற வேண்டிய அவள் முயற்சிக்கிறாள் என்று தெரிகிறது. ஆனால் பகவானான பரமசிவனோ புரிகளையும் மனத்தையும் அடக்கி யோக செய்கிறார். மன்மதனே, எப்படியாவது அவர் பார்வதியை மனதார காதலிக்குமாறு செய்ய வேண்டும். இதனால் நீயும் செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆகிறாய். நமது துன்பங்களும் முற்றிலுமாக அகலும் அழியும். இதனால் உலகெங்கும் உனது புகழ் நிலைத்து இருக்கும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இந்திரன் இவ்வாறு கூறவே மன்மதனது திருமுகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. அவன் அன்போடு தேவர்கோனிடம், இந்திரா, நான் இச்செயலை செய்து முடிப்பேன், இதில் ஐயமுற தேவையில்லை என்று கூறினான். சிவபெருமானது மாயையில் மயங்கிய காமன் அக்காரியத்தை முடித்துத் தருவதாக உறுதி கூறி அப்பெரும் பாரத்தை தன் தலையில் ஏற்றான். பின்பு அவன் தன் மனைவியான ரதிதேவியையும் நண்பனான வசந்தனையும் உடன் அழைத்துக் கொண்டு யோகேஸ்வரனான சிவபெருமான் தவம் செய்த இடத்திற்கு பெருமகிழ்ச்சியோடு சென்றான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1 முதல் 44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: 5வது அத்தியாயம் ரிபுகீதை. அனைத்தும் சசவேஷானம் என்றும், அதாவது அனைத்தும் முயல் கொம்பு என்றும், அவையெல்லாம் பிரம்மம் என்றும் உரைக்கும் அத்தியாயம். சகல சராச்சர ஜகமும் சசவிஷான சமமெனவே பரமசிவன் அருளி செய்த மிக பரிதாம் நிர்ணயம் இங்குனக்கு சொல்வேன். மேவு மனத்தொருமையுடன் இதனை கேளாய். வெகுவிதமாய் கண்பனவும் சசவிஷானம், விசித்திரமாய் கேட்பனவும் சசவிஷானம், நிகிலமதாம் திருஷ்யமும் சசவிஷானம், நிகழ்கின்ற திருக்கதுவும் சசவிஷானம். பரவியவின் வாயுவன நீர்மண் என்னும் பஞ்சமகாபூதமுமே சசவிஷானம். விரவிய அப்பூதத்தால் விளைவதான வெகுவிதமாம் பௌத்திகமும் சசவிஷானம். மறுமனம் புத்தி அகங்காரம் சித்தம் மற்றும் உல தேசவையும் சசவிஷானம். உருவமதாம் பிரம்மாண்டம் அவற்றிலுள்ள உலகங்கள் உயிர்களெல்லாம் சசவிஷானம். புகழ்ஜனம் ஜரை மரணம் ஆதிவியாதி புண்ணிய பாவங்கள் எல்லாம் சசவிஷானம். இக காமம் கோபமுடன் லோபமோகம் ஹீனமத மஸ்ச்சரமும் சசவிஷானம். மகிழ்வுதரும் தைரியமும் வெற்றி தோல்வி மான அவமானமுமே சசவிஷானம். தகுகுருவும் மாணவனும் அன்னோ செய்ய தகுமுபதேசாதிகளும் சசவிஷானம். ஆதியொடு மத்தியமும் அந்தம் தானும் அவன் இவன் நீ முதலவையும் சசவிஷானம். பூதமொடு பவிஷ்யமும் வர்த்தமான பொருளவையும் எப்போதும் சசவிஷானம். காதலும் ஸ்தூல உடல் சூக்ம தேகம் காரணமாம் தேகமெல்லாம் சசவிஷானம். சாதமுறும் காரியமோ மற்றும் உள்ள சகலமுமே சந்ததமும் சசவிஷானம். மமதையுறும் போக்யமும் போகம் தன்னை மறுவியிடும் போக்தாவும் சசவிஷானம். சமமுடனே சந்தோஷம் விசாரம் சாது சங்கமுதல் சத்குணமும் சசவிஷானம். யமநியமாசனமுடனே இயற்றும் பிராண யாம முதல் யோகமுமே சசவிஷானம். மமர் விவித லட்சிய லட்சணமும் சித்தம் அலைவது மற்றலையாதும் சசவிஷானம். ஏதமனி தானித்த விவேகமாதி எனு நான்கு சாதனமும் சசவிஷானம். வேதமுற 24 பேசியிடும் தத்துவமும் சசவிஷானம். ஓதியிடும் உடல் மூன்றும் அவஸ்தை மூன்றும் உபயவித இந்திரியமும் சசவிஷானம். பூதமதன் பஞ்சகமும் விரிஞ்சனாதி புகழ்தேவ பஞ்சகமும் சசவிஷானம். பலவிதவன் ஆசிரமம் அவற்றின் செய்கை பயிர்குல கோத்திரமவையும் சசவிஷானம். நிலமருவ போகேச்சை மோட்ச ஈச்சை நிகழ்த்தும் அதன் சாதனமும் சசவிஷானம். சலனமுறும் சஜாத்திய முதலாம் பேதம் சாற்று பரிச்சேதமுமே சசவிஷானம். திலமளவும் முதலியதா காணப்பட்ட திருஷ்யமும் தரிசனமும் சசவிஷானம். சிந்தையினால் பலவிதமாய் நினைக்கப்பட்டு செருகின்ற பொருளவையும் சசவிஷானம். புத்தியினால் பலவிதமாய் உறுதிப்பட்டு பொருந்தியிடும் பொருளவையும் சசவிஷானம். தொந்தமுறும் வாக்காலே வசனி போற்று தொடர்கின்ற பொருளவையும் சசவிஷானம். இந்திரியம் எவையாலும் உணரப்பட்ட எப்பொருளும் எப்போதும் சசவிஷானம். வெகுவிதமாம் பூதங்கள் சசவிஷானம், விசித்திரமாம் புவனங்கள் சசவிஷானம். சகலவித தீர்த்தங்கள் சசவிஷானம், சகலமதாம் ஸ்தலங்களுமே சசவிஷானம். அகிலமத தர்மங்கள் சசவிஷானம், அகிலமதாம் பலங்களுமே சசவிஷானம். நிகிலவித வேதங்கள் சசவிஷானம், நிகிலமதா நூல்களுமே சசவிஷானம். சர்வமதாம் அவித்யுமே சசவிஷானம், சர்வமதாம் வித்யுமே சசவிஷானம். சர்வமதாம் பந்தமுமே சசவிஷானம், சர்வமதாம் முக்தியுமே சசபிஷாணம், சர்வமதாம் காலமுமே சசபிஷாணம், சர்வமதாம் கர்மமுமே சசபிஷாணம், சர்வமுணர் ஞானமுமே சசபிஷாணம், சர்வத்தின் ஈசனுமே சசபிஷாணம், சகலவித ஜீவருமே சசபிஷாணம், சகலத்தின் சங்கமுமே சசபிஷாணம், சகலவித துவைத்தமுமே சசபிஷாணம், சகலத்தின் உண்மையுமே சசபிஷாணம், சகலவித சாஸ்திரமும் சசபிஷாணம், சாற்றுமதன் ரகசியமும் சசபிஷாணம், சகலவித வேதாந்த சித்தாந்தங்கள் சர்வமுமே சந்ததமும் சசபிஷாணம், குறைவனவே தல் பொருளும் சசபிஷாணம், கூட்டியிட தகு பொருளும் சசபிஷாணம், நிறைவனவே நினை பொருளும் சசபிஷாணம், நேயமதாய் நினை பொருளும் சசபிஷாணம், பிறருடைய பொருளவையும் சசபிஷாணம், பின்தனது பொருளவையும் சசபிஷாணம், அறிவுறும் ஆத்மானாத்ம விவேகமாதி அகிலமுமே அனவரதம் சசபிஷாணம், சர்வமென காண்பதுவும் சசபிஷாணம், சத்தியமாய் தோற்றுவதும் சசபிஷாணம், பிரியமாதாய் சொல்லுவதும் சசபிஷாணம், பேணியதை கேட்பதுவும் சசபிஷாணம், அருமையதாய் ஓறுவதும் சசபிஷாணம், அயனுலகை படைப்பதுவும் சசபிஷாணம், ஹரியுலகை காப்பதுவும் சசபிஷாணம், ஹரணதனை அழிப்பதுவும் சசபிஷாணம், மேவு புராணங்களெல்லாம் சசபிஷாணம், ஸ்மிருதி தீகாசமெல்லாம் சசபிஷாணம், பாவனமாம் உபனிஷதம் சசபிஷாணம், பலவிதமாம் நூல் பொருளும் சசபிஷாணம், ஜீவபர ஜெகம்யாவும் சசபிஷாணம், செரிகின்ற சம்சாரம் சசபிஷாணம், கேவலமாம் பரபிரம்மம் ஒன்றே என்றும் கம்பீரமாக உள வஸ்துமைந்த கோலமுறும் ஜீவ ஜெக பரங்களாக கூறியிடும் வைத்தமெல்லாம் சசபிஷாணம், போலவேறும் பொய்யாகும் என்றும் எங்கும் பூரணமாய் நின்ற பர பிரம்மம் ஒன்றே, காலமொருமே நாசமின்றி கலக்கமிலா பரமார்த்த வஸ்து என்னும் சாலவுமே ரகசியமாம் இவ்வர்த்தத்தை சலனமர கேட்டுணர்வோன் பிரம்மமாவன். முயல் கும்பென முன்பு கூறிய அவை யாவும் பிரம்மம் என்று உரைத்தது. நரசுரர்கள் எல்லோரும் எவ்விடத்தும் நன்னமிக அரிதாகி குஹ்யமான சர்வமுமே பிரம்மெனோ நிச்சயத்தை சம்புவென கருளியவா சாற்ற கேளாய், மருமகம் விருத்திக்கு விஷயமாயும் மற்றும் இதம் விருத்திக்கு விஷயமாயும் திருஷ்யமாயவையவை தான் தோற்றலாகும், தெரிவுற்ற அவையெல்லாம் பிரம்மரூபம், தேகோகம் என்றுணரோ நினைவுதானே தெரிவுற்ற உட்கரணம் என்னலாகும், தேகோகம் என்றுணரோ நினைவுதானே தேகமுரு சம்சாரம் என்னலாகும், தேகோகம் என்றுணரோ நினைவுதானே திரளுற்ற பீதியெல்லாம் செய்வதாகும், தேகோகமெனு மந்த நினைவு போதும் தினையளவும் இல்லையெல்லாம் பிரம்மரூபம், தேகோகம் என்றுணரோ நினைவுதானே தெரிவுற்ற சகல ஜகம் என்னலாகும், தேகோகம் என்றுணரோ நினைவுதானே திடமுற்ற பந்தம்.

திலமளவும் இல்லையலாம் பிரம்மரூபம். தேகமகம் என்றடியும் அறிவுதானே தெரிவுற்ற அஜானம் என்னலாகும். தேகமகம் என்றதையும் அறிவுதானே திருடஹய கிரந்தி என செப்பலாகும். தேகமகம் என்றதையும் அறிவுதானே திகழ்பாவாபாவம் என செப்பலாகும். தேகமகம் எனும் அந்த அறிவெப்போதும் தினையளவும் இல்லையெல்லாம் பிரம்மம் தானே. ஆகமகம் என்றதையும் அறிவுதானே அலையுற்ற மனதெனவே அறையலாகும். ஆகமகம் என்றதையும் அறிவுதானே அமர்மதின வாசனைகள் என்னலாகும். ஆகமகம் என்றதையும் அறிவுதானே அனந்தவித நரகமென அறையலாகும். ஆகமகம் எனும் அந்த அறிவெப்போதும் அணுவுமிலே உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே. ஆகமகம் என்றதையும் புத்தி தானே அலைகின்ற ஜீவனென அறையலாகும். ஆகமகம் என்றதையும் புத்தி தானே அளவுபடும் பரிச்சின்னம் என்னலாகும். ஆகமகம் என்றதையும் புத்தி தானே அனந்தவித சோகமென அறையலாகும். ஆகமகம் எனும் அந்த புத்தி என்றும் அணுவுமிலே உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே. ஆகமகம் என்றதையும் புத்தி தானே அளவற்ற சங்கமென அறையலாகும். ஆகமகம் என்றதையும் புத்தி தானே அமர்ஜனன ஜராமரணம் என்னலாகும். ஆகமகம் என்றதையும் புத்தி தானே அகில மகா பாவமென அறியலாகும். ஆகமகம் எனும் அந்த புத்தி என்றும் அணுவுமிலே உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே. ஆகமகம் என்றதையும் புத்தி தானே அளவற்ற அமங்கலமாய் அறையலாகும். ஆகமகம் என்றதையும் புத்தி தானே அளவற்ற ஆசையென அறையலாகும். ஆகமகம் என்றதையும் புத்தி தானே அனந்தவித தோஷமென அறையலாகும். ஆகமகம் எனும் அந்த புத்தி என்றும் அணுவுமிலே உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே. ஆகமகம் என்றறியும் நினைவு தானே அகில மகா மலமெனவே அறையலாகும். ஆகமகம் என்றறியும் நினைவு தானே அளவற்ற சந்தேகம் என்னலாகும். ஆகமகம் என்றறியும் நினைவு தானே அனர்த்தமெல்லாம் அடைந்திடவோர் மூலமாகும். ஆகமகம் எனும் அந்த நினைவெப்போதும் அணுவுமிலே உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே. நினைவெதுவோ அதுதானே ஜீவனாகும், நினைவெதுவோ அதுதானே ஈசனாகும். நினைவெதுவோ அதுதானே ஜெகமுமாகும், நினைவெதுவோ அதுதானே மனதுமாகும். நினைவெதுவோ அதுதானே காமமாகும், நினைவெதுவோ அதுதானே கர்மமாகும். நினைவெதுவோ அதுதானே துக்கமாகும், நினைவெதுவோ அதுதானே அனைத்துமாமே.

நினைவனவும் இல்லை எல்லாம் பிரம்மம் தானே. சங்கல்பம் நினைவுகளுக்கணும் பேதம் சார்வதில்லை நினைவதுவே சங்கல்பம் காண். சங்கல்பம் எதுவதுவே மகத்தாம் மோகம் சங்கல்பம் எதுவதுவே ஆதிவியாதி. சங்கல்பம் எதுவதுவே காமம் கோபம் சங்கல்பம் எதுவதுவே அத்தியாசம். சங்கல்பம் எதுவதுவே தாபம் யாவும் சங்கல்பம் எதுவதுவே சகல துன்பம். சங்கல்பம் எதுவதுவே மகத்தாம் தோஷம் சங்கல்பம் எதுவதுவே மலங்கள் யாவும். சங்கல்பம் எதுவதுவே காலம் தேசம் சங்கல்பம் எதுவதுவே நானாரூபம். சங்கல்பம் எதுவதுவே ஜெகமயக்கம் சங்கல்பம் எதுவதுவே ஜீவரூபம். சங்கல்பம் எதுவதுவே ஈசரூபம் சங்கல்பம் எதுவதுவே சகல ரூபம். சங்கல்ப மாத்திரமே மூலாஜானம் சங்கல்ப மாத்திரமே விவித பேதம். சங்கல்ப மாத்திரமே சகல ஜானம் சங்கல்ப மாத்திரமே சகல துந்தம். சங்கல்ப மாத்திரமே சகல கர்மம் சங்கல்ப மாத்திரமே நரகம் ஸ்வர்கம். சங்கல்ப மாத்திரமே பூதம் யாவும் சங்கல்ப மாத்திரமே புவனம் யாவும். சங்கல்ப மாத்திரமே தேகமாதி சங்கல்ப மாத்திரமே சிரவணாதி. சங்கல்ப மாத்திரமே ஆத்ம சிந்தை சங்கல்ப மாத்திரமே மற்றும் யாவும். சங்கல்ப மாத்திரமெங்கெங்கே தோற்றும் ஜெகஜீவ பரங்களும் அங்கங்கே தோற்றும். சங்கல்ப மாத்திரமே சற்றுமில்லை சத்தியமா சகலமுமே பிரம்மரூபம். மனதுக்கும் சங்கல்பம் தனக்கும் பேதம் மற்றணுவும் எலி மனதே ஜெகங்கள் யாவும். மனததுவே மகத்தான பகையாம் மற்று மனததுவே மகத்தான பவமுமாகும். மனததுவே ஜென்மஜர மரணமாகும் மனததுவே மகத்தான துக்கமாகும். மனததுவே மகத்தான மலமுமாகும் மனததுவே காலமுதல் எவையுமாமே. மனமதுவே சங்கல்ப விகல்பமாகும் மனமதுவே புத்தியுமாம் சித்தமாகும். மனமதுவே அகங்காரமாகும் மற்றும் மனமதுவே

மாமே, மனமதுவே மருத்துமகள் வெண்ணுமாமே. மனமதுவே சப்தமுடு ஸ்பர்சமாகும், மனமதுவே ரூபமுடன் ரசதமாகும். மனமதுவே கந்தமெனே தோற்றலாகும், மனமதுவே அன்னமய கோஷமாகும். மனமதுவே பிராணமய கோஷமாகும், மனமதுவே மனமயம கோஷமாகும். மனமதுவே விஞ்ஞான கோஷமாகும், மனமதுவே ஆனந்த கோஷமாமே. மனமதுவே ஸ்தூலமெனும் தேகமாகும், மனமதுவே சூக்மெனும் தேகமாகும். மனமதுவே காரணமாம் தேகமாகும், மனமதுவே ஜாக்கிரமும் கனவுமாகும். மனமதுவே தொந்தமிலா சுஷ்டியாகும், மனமதுவே விஸ்வனென தோற்றலாகும். மனமதுவே தைஜசனாய் தோற்றலாகும், மனமதுவே பிராஜ்ஞனென தோற்றலாமே. மனமதுவே சமஷ்டியெனும் யாவுமாகும், மனமதுவே வியஷ்டியெனும் யாவுமாகும். மனமதுவே வெகுவிதமான் தேவராகும், மனமதுவே விதி முதலை மூர்த்தியாகும். மனமதுவே தெரிவுற்ற பொருளுமாகும், மனமதுவே தெரியாத பொருளுமாகும். மனமதுவே ஜடச்சித்தாமெவையுமாகும், மனமதுவே தோற்றிய எத்வைத்தமும் கண். மனமதுதான் எப்போதும் மித்தியாகும், மனது மகேந்திர ஜால நிகரையாகும். மனமதுதான் மலடியுடை மைந்தனாகும், மனமதுதான் ஒரு காலும் இலவே இல்லை. மனமிலதால் சங்கல்ப முதலும் இல்லை, மனமிலதால் குரு சீடர் முதலும் இல்லை. மனமிலதால் ஜெகஜீவன் முதலும் இல்லை, மனமயமாம் சர்வமுமே பிரம்மரூபம். மனமுமில்லை மனமயமாம் ஜெகஜீவாதி, மற்றும் ஒரு பொருளுமில்லை என்றும் எல்லாம். அனகசதானந்த சிதா காசமான அகண்டமதாம் பரபிரம்ம சுரூபமேயாம். எனும் இதிலோர் ஐயமிலை சத்தியம்தான், எங்குமுள பரமசிவன் அறிய சொன்னேன். நனியு மகாரகசியமாம் இவ்வர்த்தத்தை நன்றாக கேட்டுணர்வோன் பிரம்மமாவன். சுத்தமுறும் வேதாந்த விசரத்தாலும் சுக நல்கும் பரமசிவ பக்தியாலும். வித்த முதல்லேஷனையை விடுதலாலும் விமலமதாம் பரமசிவ தியானத்தாலும். முக்தி தரும் பரபிரம்ம ஞானம் உண்டாய், மொழிந்தமனம் உபசாந்தி மேவுமன்றி. சப்தமிகும் குதக்க முதல் எவைகளாலும் சாந்தி தனை மேவாது மனதை போதும். திருஷ்யம் ஏதொன்றுமிலா திருக்கியாகி தேங்குமனோ விகல்பமிலா நிலை நின்றோர்க்கு. மறுமையிடும் நனவு கணா சுஷுப்தி இல்லை, மரணமிலை ஒய்வதிலை மற்றொன்றில்லை. பிரிவரவே மனது வெறி திருக்கும் நீஷ்டை பெருமையினை என் சொல்வோம் என்று வண்ணம். பரிவுடனே ரிபுமுன் இவன் நிதகனுக்கு பரமார்த்த உறுதியினை பகர்ந்தான் அன்றே. சகலமான சராச்சர தோற்றமும் சசபிஷான சமானமென்றோதலும் துகளதாகிய சொப்பனம் போலவே தொடர்மனோமயமாயங்கும் தோற்றியே

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: சூரவான் தான் பரபிரம்மம் என்று மைத்தபத்தவர் சமய எதிர்நோக்கி மேதகீர் இத்தகைத்தமால் உமக்கு என்றோ எய்தியதோ சுத்தமாமரை முழுவதும் துகளறச் செறிந்த சித்தர்கள் எனவினவியதின் கொலோ செப்பீர். பக்கத்து முனிவெல்லாம் உங்களுக்கும் இப்படிதான் மயக்கம் வந்ததா? எனக்கு இப்படி மயக்கம்னு சொல்லிட்டேனே, உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு, புத்தி சரியா இருக்கா ஆனு அவர் கேட்டாராம்.
3: விஸ்வன் சிறைக்குள் அரசு உயர்ந்தவன் விளம்பும் விஸ்வாதிகன் எருள் வலி சினவிடை ஊர்தி எச்சமேசுரும் புனசுழாய் அலங்கலான் என்ப எச்ச நாயகன் பொறந்துணர் இரடி மாளிகையா. விஸ்வன் உலகத்துக்கெல்லாம் நாயகன், விஸ்வாதிகன் என்றான் உலகமாய் இருப்பவன், உலகத்திற்கு நாயகனாகவும் இருப்பவன். விஸ்வன் என்றால் உலகமாக இருப்பவன், விஸ்வாதிகன் என்றால் உலகத்திற்கு நாயகமாக இருப்பவன். எச்சமே சுரும்புழ சுழாய் அலங்கலான் என்ப எச்ச நாயன் புலந்துணர் எழுதி மாளிகையா. மாயையாம் கொடுமுறந்தனை செகுத்தோயன் வயவன் மாயை ஆழ்பவன் முப்புறம் கனற்றிய வள்ளல் சாய மாமயில் வனிதையே நாரணன் தரியார் சாயவென்ற சீர்புருடனாம் கண்ணுதல் தலைவன். முரண் என்ற ஒரு அரசன் அசுரன், அந்த அசுரனை சொகுத்து என்றவன் நம்முடைய இறைவன். மாயையே ஆழ்பவன் முப்புறம் கனற்றிய வள்ளல், முப்புறத்தையும் எழித்தவன். சாய மாமையில் வனிதையே நாராயணன், நாராயணன் பெண், நம்முடைய சூரமான் ஆண். சாய வென்ற சீர் புருடனாம் கண்ணுதல் தலைவன். அதாவது விஷ்ணுவை பெண்ணாகவும் சிவனை ஆணாகவும் சொல்வது ஒரு மரபு. இந்த விரகாரம் இப்ப பெருசா இருக்கு, சங்கர நாராயணன் என்ற சொல்றான். அதாவது அது மூர்த்தங்களா, அது ஒரு மூர்த்தம் அவனா. இப்ப ஆடித்தவசு போற பாடு இப்ப உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். சங்கரன் கோயில்ல இப்ப சங்கர நாராயணன் வச்சிருக்காங்களே, அந்த இடத்துல இடையில வந்துதான் அந்த சாமி. அப்ப ஒன்னும் லாட்சியமா வெறும் ரூமா கிடந்து ஒரு வைஷ்ணவன் தர்மார்த்தா வந்தான். அவன் பார்த்தா இது சும்மா தானே கிடக்கு, வையின்ட்டான். சங்கர நாராயணன் வச்சுட்டார். அதுல இருந்து சங்கர நாராயணன் கோயில் பழைய ரிகார்ட்ஸ்லாம் சங்கரிங்க தேவஸ்தானம் தான் இருக்கு, பின்னால் வந்தான் சங்கர நாராயண தேவஸ்தானம் தான் இருக்கு. அதாவது கோமதி அம்மைக்கு தபஸ் பண்ணான். என்ன பண்ணானா, விஷ்ணு சிவன் நம்ம எம்பெருமான் சேர்ந்திருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை நினைச்சு தபஸ் பண்ணான். வேண்டு பார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாள். சிவருமான் சங்கர நாராயணா வந்து தரிசனம் கொடுத்தார். ஆடித்தவசன உண்மை எப்படின்னா, தபஸ் காட்சி கொடுக்குறார், எம்பெருமாட்டி பார்க்குற மனம் கொள்ளலை. நான் ஏதோ தெரியாதனமா நினச்சிட்டேன், எனக்கு வேண்டாம் நானும். அவர் திரும்பி போயிடுறார். அதுக்கப்புறம் சங்கலிங்கனரா வரார். அதாவது ஆடித்தவசில் சங்கர நாராயணன் வராரு, அப்புறம் திரும்பி போயிடுறார். காட்சி இல்லை, திருக்கல்யாணம் நடக்கலை. அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு ரிஷபாரூடராக வரார் சங்கலிங்க சுவாமி. அப்போதான் காட்சி கொடுத்து முகோமதி கை பிடிச்சி கூப்பிட்டு போறார். அன்னைக்கு கல்யாணம் கிடையாது, கல்யாணம் ஐப்பசில்லாம் ஆடி தவசோடு அதோடு சரி கூட்டு போடாது, கூட்டு கோயில் போடுறதான். திருக்கல்யாணம் கிடையாது, திருக்கல்யாணம் ஐப்பசிலாம். இந்த இதே இடையில ஒரு ஏற்படுத்தப்பட்டது தான். இப்போ சொன்னால் என்ன அடிச்சுவிடும், சாக மாட்டான் வரைய தரம கேட்டா. எல்லாம் ஒரு 100 நூற்றாண்டுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட விஷயம். அப்போ ஹாஹா ஓஹோன்னு ஆடி தவசனா இப்போ அந்த பாடுபட்டு இருக்கு இப்போ. ஆமாம், அதாவது கோயிலுக்கு வரான்னா அவரவரால் எந்த பொருள் உதை கொண்டு வரணும்னு ஒரு நியமம். அது வந்து சங்கரன் கோயில் வந்து ஒன்று ஒரு புஞ்சை நிறங்கள் உள்ள பூமி, புஞ்சை தானியங்களை நிறைய விளையும் சங்கரன் கோயில் தாலி ஆகுது. அதனால பருத்தி மிளகாவத்தல் எல்லாம் கொண்டு வந்து சுவாமி கொடுக்கறதுன்னு ஒரு நியமம். அடுத்து சாமி மேலே விட்டுறீங்கன்னு உங்களுக்கு அது எவனோ ஏற்பட்டுனேன், எவனோ தூக்கி விட்டுறீங்க அம்மா எல்லாருக்கிட்ட அறியன்றான். இப்போ எல்லாத்தையும் சாமி மேலே விட்டேன், மிளகாத்தலத்தையும் பருத்தி விட்டேன், சாமி மேலே விட்டாருங்க. ஏதோ ஒரு ஊரில் சொன்னாங்க, எங்கள் ஊரில் நின்று போச்சு வாழைப்பழத்தை விட்டுறிவான் சாமி, வாழைப்பழத்தை அத்தவர் மேலே விட்டுங்க சாமி மேலே விட்டான், அவர் முதலாம் வாழை இப்போ அதான் நின்று போச்சு அந்த அனாகாரியம் தான் நின்று போச்சு. எதுக்கு சொல்ல வரேன், எவனோ ஆரம்பிக்கிறது உடனே தான் நடக்கிறேன். அதனால் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த விஷ்ணுவை பிரம்ம பெண்ணாகவும் சிவனை ஆணாகவும் சொல்லுவது ஒரு மரபு. என்ன மாமரை நெருதி நூல் புராணம் மற்றவையும் பண்ணுகின்றதில் ஐயுறற்பாரது ஒன்றுள்ளதோ, வேதங்கள் ஸ்மிருதிகள் புராணங்கள் எல்லாம் இப்படி சொல்லியிருக்கே, அதில் உனக்கு ஏன் சந்தேகம் வேணுமா? உன் மருட்சியில் மயங்கினேன் புலங்குள திருட்டார் என்னை வணங்கண்டனின் கழகோ. அதனால நான் மயங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க. சிவனை யாவரே அர்ச்சனை செய்யாதவர், சிவருமான வழிபாடவர் யாரு? அத்தனை பேர் சிவருமான வழிபட்டு தான் இந்த பதவியிட தான் வாங்கியிருக்க. சிவன் மற்றவரையாயினும் அர்ச்சனை இயற்றியதுண்டு, அவன் யாரையா பூஜை பண்ணியிருக்கானா? கிடையாது. கவர் மனத்தினை ஒழுத்தினை யாமெல்லாம் கவராதன் மதத்துணை சரணமே அழகும் என்றியம் நீ. ஆயினாலே அவனனை மனனை இந்த கவர் மனத்தினை ஒழித்து, இந்த குற்றமான மனத்தினை ஒழித்து அந்த அவனே சரணம் அடைவாயாக என்று சொல்கிறான். அந்த நேரத்தில் இங்கே இல்லாத ஒரு பகுதி என்னன்னா, வடிவணி புராணத்தில் இருக்கு. அந்த கை ஸ்தம்பித்த உடனே இந்த புத்தி வந்ததுக்கு அப்புறம் அவர் விஸ்வநாத அஷ்டகம்னு ஒன்று செய்கிற பாடுறார். அஷ்டகம்னா எட்டு, எட்டு ஸ்லோகம். அந்த கையை ஸ்தம்பித்து நிற்கும் போது எட்டு ஸ்லோகம் சிவருமான மேல அவ்வளவு சிவருத்தமான ஸ்லோகமாக சொல்வார். கங்க தரங்க ரமணீய ஜடா கலாபம் கௌரி நிரந்தர விபூஷித வாமபாகம் நாராயண பிரிய மனங்க மதாபகாரம் வாராணசீபுரபதிம் பஜ விஸ்வநாதம். கங்கையாற்றின் அலைகளில் அடங்கிய ஜடாமகுடியை தரித்தவன், கௌரியை தன் இழப்பாவாக கொண்டவன், நாராயணத்திலே அன்பு கொண்டவன், காமனது கொழுப்பை அடக்கியவன், காசியம்பில் உரைபவனே வணக்கன். வாசாம கோச்சரம் அநேக குணஸ்வரூபம் வாகீச விஷ்ணு சுரசேவி தபாத பீடம் வாமேன விக்கிரக வரேன கலத்ரவந்தம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம். உக்தாவை சூரியமஜ சௌரி கரேஸ்வரணம் சம்சூன்ய தீபகம் மகோக்கித சயன்ய விக்னம் தாம் சன்யதாரய தசர்ண சிகாகியஸ்ய தன் சர்வ காரணம் அநாதி சிவம் பிரபத்யே. வேதாந்தேஷ பிரதம பவனம் வர்ணிதம் யஸ்யாம்யாம் தத்தத்ஸ பிரசவ வசசா ஜன்ம தத்யாபீத்வ யஸ்யைகஸ்ய குடம் அஜனிதா நிஷ்சிதா காரணஸ்ய தியாயாமஸ்தம் ஜனி விகதயே சம்பிரமாகாசமத்யே. இப்படி அந்த சொல் விழுந்திருக்கிற அழகு அதான் அழகு. இந்த ஸ்லோகத்தில் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பதங்கள் விழுங்கு. அதான் அப்படி அவர் ரமணியமான அந்த விஸ்வநாத அஷ்டகத்தை அவர் அழி செய்கிறார் என்று எல்லா சிவரத்தமாக அந்த ஸ்லோகத்தை செய்கிறார். அப்போ வியாசகர் வியாசர் வேண்டுகோள் விடுக்கிறார் என்னன்னா, பவளம் ஒன்றக கிழத்தியோய் பனை புய குறிசில் தவள மேனியை நீ நிறம் ஆக்கி வெண் சரதி சுவழ வந்தடும் கொடுபிடம் இனச்சினில் தூங்க கவளம் ஆக்குனின் பெருமையார் கணத்திலவல்லார். ஆலகாலம் உண்டவன் பவளம் போல் இருந்ததை நீ வெள்ளையாக்கி அத நீல் நிறமாக இருக்க வெண்ணையாக்கி அது உருண்டைய வயசியே அந்த விஷத்தை விட்டு வச்சியே ஆன் சொல்றார். நின் பெருமை யாரில் கணச்சிடவல்லார். சிரித்தெரித்தனை முப்பெரும் திரசமன் வாழ் எரித்தி அழித்தனை உரையினில் இலங்கையர்க்கு ஓர் இலையை நெருத்து வீழ்த்தினை பெருவிரல் நொதியினில் நீராய் பொறித்து விட்டனே காமனை பொறிநுதல் விழியான். முப்புறத்தை செறித்தெறித்தாய், யமனை காலால் உதைத்தாய், இலங்கைய கிறைவனை நெறித்து வீழ்த்தினாய், பெருவரல் நொதியால் நீராய் பொறித்து விட்டனை காமனை பொறித்து வீழ்த்தாய். இப்படிலாம் செய்தவன் நீ. அதாவது ராவணே தூக்குறான், தூக்கணும் தூக்குறான், கையடையில மாட்டிட்டு அவர் நெரிக்கல, கட்டவரில் நெரிப்பான் போய் பாவித்தார். அம்போன்னு அழைத்தார், அவர் நான் நெரிக்கவே இல்லை, என்ன கட்டவர் லேசா அது வைக்கிற மாதிரி ஒரு பாவம் தான் பண்ணினார். அதுக்கே அது அழிட்டான், இன்னும் நெரிச்சிருந்தா என்ன ஆகும் என்னடா. அதே திருமுறையில் ஒரு பாடல் இருக்கு, பாடம் ஞாபகம் அவர்ல திருமுறையில அப்படி ஒரு பாடல் இருக்கு, நெரிப்பான் போய் பாவித்தான் அவ்வளோதான், பாவந்தாமன் அடுக்குல அழைத்தான் சொன்னான். பிரம்மனா சிரம் உயிரினில் பேய்துறக் கொய்தாய், பிரம்மனுடைய சிறு நகத்தால கிளினியே, சுரகள் யாரையும் சிறுவிதி வேள்விகள் தொலைத்தாய், தட்சியாகத்துல எல்லாரையும் எழுச்சி கட்டின, நரமடங்கில் மீன் வாமனன் கூர்மம் நற்கேழல் உறவதான் அறத்தடிந்தனை ஒவ்வொரு கூற்ற. நரமடங்கள் நரசிம்மாவதாரம், மச்சாவதாரம், வாமனாவதாரம், கூர்மாவதாரம், அத்தனை அவதாரத்தினு என்ன பண்ண நீ உன்னுடைய பெருமையை காட்டினான். நான் அதாவது ஒருவனுடைய மனைவியை துரத்தி கொண்டு வந்தான் விஷ்ணு, அதை ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் அடைக்கலம் அடைஞ்சா. இவர் வந்து அவரை வெளியில விடுவே விட மாட்டேன், என்னட்ட சரண் அடைஞ்சாச்சு விட மாட்டேன், ஏ விடையா இல்லை முடியாகும். உடனே என்ன பண்ணா அவரை கலாடினார்கள், அவர்கிட்ட ஒரு ஆயுதம் சரணை விட்டார், அவர்கிட்ட பலிக்கலை. அந்த பெண்ணை எவ்வளவு கோரப்படுத்தினவோ அவ்வளவும் பண்ணினான். நமக்கு சொல்லவில்லை, நமக்கு இல்லாதவர் வேண்டாம் ஆசி டவிசடன்ல டகார், நமக்கு கிடைக்காத பொருள் அவற்றவன் கிடைக்கல, அந்த மாதிரி அவர் அந்த காலத்தை செய்திருக்கார். அவர் ஆமாம் சக்கரத்தை வச்சு கோரப்படுத்தினார். அப்போ அவர் சாபம் பத்து பிறகு பிறகு நாசமாக போனோம். அப்போ காலை விழுந்து அழகாக சுவரமானிட்டு அந்த பத்து பிறவிலையும் நான் வந்து உரம் கொடுக்குறேன். அப்படிதான் ஒவ்வொரு அவதாரத்தின் கடைசியிலையும் சுவரமான் வந்து அவருக்கு கழிச்சரி செய்கிறார். ஆமாம் ராமாவதாரத்தில் என்ன பண்ணாருன்னு கேட்டான். நீ சொன்னதுலவே ராமாவதாரத்தை வந்தாரா என்ன பண்ணாரு, அவர் சூசைட் பண்ணிட்டா தெரியுமான்னு கேட்டேன். ஆமாம் ராமாவது என்ன, ராமர் கடைசியில் நதியில் அப்படியே இறங்கிட்டார், சூசைட் தானே. இவங்க சொல்லுதான் ஜலசமாதின்னு மண்ணாயிட்டு, அது அது என்ன ஜலசமாதி, இனிமேல் நான் கிளம்பிடாட்டேன்னு சொல்லிட்டு எங்கே இறங்கி சரியான இல்லை. இயற்கை மரணமா இல்லை, அது மாதிரி ஒவ்வொரு அவதாரத்தையும் அவர் வந்து அடக்கியிருக்கார். அந்த மாதிரி உரமெல்லாம் அறத்து அடிந்து அணை ஒவ்வொரு கூற்றால் அந்தகந்தனை மாயனை சூரமீது அமைத்த எந்த நின்பெரும் தகமையான் என் அறிந்திசைப்பேன் சிந்தை மையலில் தொழுத்துகையேன் செய்விடை பொறுத்தே குந்து பேரருட்கருணையால் உய்வகை அருள. அப்பா எனக்கு அரிசைப்பா கை நக்கிட விடல அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. ஆமா என்று கண்கள் நீர் சொரிய நா தழும்ப நின்று ஏற்றி ஒன்று காதலான் நெக்கு நெக்கு உருகி ஆண் பிரிந்த கன்று போல் பறைத்து அலந்து இறந்து அயரும் அக்காலை கொன்றைவார் சடை குழகனம் கருணை கூர்ந்தார். கண்ணில தண்ணி வந்தாச்சா வருவான். நான் மூணு மணி நேரம் சூழ்ச்சி ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் பண்ணாலும் வரும். அவனை நினைச்சு கண்ணுல கண்ணீர் வந்தாச்சு. அழலாம் வேண்டாம், கண்ணில தேமிட்டா போறோம், அவனால் பொறுக்க முடியாது. அதுதான் சூரியனுடைய முக்கியமான பலன். அந்த மாதிரி அவன் அவனாலும் வெள்ளியங்கிரி எழுந்தன விளங்கொடி விடைமேல் வள்ளைவாறு குழை உமையொடு மகிழ்ந்தினிதேறி பிள்ளை வாரணக் கடவுளும் பிறங்கெறி வடிவேல் அள்ளினை பழை எந்தனும் இறைகுடை அணுக. சுவாமி தோன்றினார். இந்த பக்கம் கணபதி, இந்த பக்கம் சுப்பிரமணியர் அம்மையோட வந்து காட்சி கொடுக்கிறார். பிறங்கு சக்கரவாணியம் பிரமணம் இருவால் அரங்குராது. இந்த பக்கம் பிரம்மா, இந்த பக்கம் விஷ்ணு, அப்படி வரார். பிறங் அரங்குலார் திருவடியினை தாங்கினர். அவர் ரெண்டு பேரும் திருவடியை தாங்கினர் வர நடப்ப மரங்குலாம் படைக் கடவுளர் வான்மிசையும் இழைந்து கரங்கு வண்டுரா கற்பக மலர் மலை பொழிய. அப்படியே மலர் பூர்மலை பொழிகின்றார்கள். எட்டு மாதிரத் தலைவரும் போன்றெடுத்திறைஞ்ச வட்ட வெண்குடை நந்திதன் திருக்கரம் வயங்க கட்டு சாமரை ருத்திர கண்ணியர் இரட்ட ஒட்டி மாகவரன் சூதகள் வாழ்த்தொலி எடுப்ப. எட்டு திக்குகள் அட்டதிப்பாளர்கள்லாம் வந்து என்னண்டானா போற்றி சென்று கேட்கிறார். நந்தி குடை பிடித்துட்டு வரார். வட்ட வெண்குடை நந்தி சிறுக்கரம் வயங்க கட்டு சாமரை ருத்திர கண்ணிகர் ருத்ரகண்ணிகளாம் சாமரம் ஓட்டன வரார். ஒட்டி மாகரன் சூதகள் வாழ்த்திரி எடுக்க. அந்த சூதகர்கள் எல்லாம் மற்றவர்களெல்லாம் அரகரா அரகரான்னு சொல்லி ஏற்றி கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சியெல்லாம் இப்போ போச்சு. சன்னிதானம் திருவாளர் சன்னிதானம் வருதான்னு சொன்னால் இவ்வளோ காட்சி உண்டு. ஆமாம், அதாவது ஏன் கொடை ஒடிக்கிறான் அனுத்த இயற்கையாக அற்பனுக்கு போஷம் தான் அத்திராத்திரி கொடை ஒடிப்பான் மாதிரி மழையாக பெய்யுது இப்போ எதுக்கியா கொலை குடிச்சிட்டாரா ஆன்னு கேட்டான். அதாவது வெண்கொற்ற குழந்தைங்க ஒரு அழகு, அந்த அணிகளும் அதை பிடித்து கொண்டு வரணும். அது என்ன தத்துவம்னா ஓப்பனில் வரும்போது தலை ஓப்பனாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அவங்க முட்டாக்கு போட்டிருக்காங்க. நாம் சிகார திராட்சை இது வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது வானவெளியில் ஏங்கிறதுக்காகத்தான் கொடை குடிச்சிட்டு வர்றேன். அப்புறம் வெண்சாமரம் வீச, அப்புறம் உடையில இந்த கைலாகு பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு வருவேன். ஆமாம், அப்படி வந்திருந்த காலம்லாம் உண்டு, இப்போ எல்லாம் போச்சு. ஆமாம், அப்படி வந்து கொண்டு இருக்கிறார் எம்பெருமான். நீண்ட செஞ்சடை புதுமதி இளநீலா இளநீலா இருப்ப. அந்த செஞ்சடையில் இருக்கிற சந்திரன் இருக்கார தன்னுடைய நிலாவை வெளிச்சமாக காட்டிட்டு வராராம். இண்டு பூதவும் கணங்களோடு எதிரெழுந்தருளி மூண்ட பேரொழில் ஊற்றழக் குறுநகை மகிழ்த்து மாண்டசீர் மணித்தலைவனை நோக்கி வாய் மலரும். அவரு கணங்களெல்லாம் ஏற்றி கொண்டவர்கள் அவரை மறந்து சுவாமி வந்திருக்கிறார். அவனை பார்த்து வாய் சிரிக்கிறாராம். ஏய், என்னடா எப்படி இருக்கோ, நமக்கு உடம்பு சரியா இருக்கா ங்கிற மாதிரி கேட்க. சில பேர் வாயிட்டு கேட்க வேண்டாம். அவன் முகச்சாடையில் அவன் சிரிக்கிறதுலே தெரிஞ்சு நம்ம எப்படி குஜனை விசாரிக்கிறான். நல்லண்ணா பஞ்சகமாக நம்ம விசாரிக்கிறானா இல்லை நியாயமாகவே விசாரிக்கிறானாங்கிறத அவன் முகத்தினுடைய புன் சிரிப்பு, ஒரு சிரிப்பு போட்டுறானே அந்த சிரிப்புலேயே நம்ம தெரிஞ்சுவோம் கேட்டேனா அந்த மாதிரி சிரிக்கிறார். யவனையினி மதித்து நம் முன் ஆளுற விசைத்தாய் என்னால் அவன் இதோ காண்டி மெற்றம் அடியினை தாங்கி நின்றான் சவலை நீ பேதை நீரால் சாற்றினை எம்மை தேராது உவலையாம் மதத்தில் பட்டோர் எலும்பை நோய் உழப்பர் கண்டாய். எவனை நினைச்சு இப்ப நல்லா சொன்ன அப்படி அப்ப அடியினை தாங்கி நிற்கிறான சவலை நீ அறிவு முதிராமை. சவலைனா அது ஆமா சவலை குழந்தைன்னு சொல்றோம். சவலை என்றால் அறிவு முதிராதவன். சபலினி ஹரிமுதராதனா பேட்டியே. பேதை பேதாய் நீரால் சாற்றினை எம்மை தேராறு உபலையாம் அதற்றில். அதாவது அந்த அந்த அறியாமைங்கிற மதம், அந்த ஆவண மதம் இருக்க, அந்த மதத்தில் பட்டு எழும்பை நோய் உடப்பிரகண்டாய், இந்த மாதிரி கண் நோய்க்கு அறப்பட்டாயே. வடிவுடை எமதிடப்பால் வந்தவன் மாயன் ஏனை கடிமரர் பொகுட்டு மேய கடவுளம் வளப்பால் வந்தோன் இடிபுரி தகையோய் என்ன இருவரும் எம்பால் அன்பாம் அடியவர் கடுமை கொண்டே அணுக்கராய் அமர்வர் கண்டாய். நீனோ நாராயணன் தான் வரப்புறம் சொன்னியே, அவன் எங்க நிக்கிறான் பாத்தியா, இடப்பகுதியில் நின்றுட்டு இருக்கான், பிரம்மாண்டம் நிக்கிறான், என்னுடைய அடியை வணங்கி கொண்டு நின்று இருக்கான், நீ அவனை போய் பரப்புறம் சொன்னியே ஆங்கிற மாதிரி சொல்ற. வடிவுடை எமது இழப்பால் வந்தவன் மாயன் ஏனை கடிமலர் பொகுட்டுமேய கடவுள் எம் மலப்பால் வந்தான் இடிபுரி நகையா சகையாய். அதாவது இழித்துரைத்து இழித்துரைக்கக்கூடிய அளவுக்கு நீ வந்தாயே. இன்ன இருவரும் எம்பால் அன்பாம் அழியவர்க்கு அடிமை கொண்டு அணுக்கராய் அமர்கொண்டாய். ரெண்டு பேருக்கு எனக்கு அடிமையா வந்து நிற்கிறார் பாத்தியா. கற்பங்களோரும் தோன்றும் கணக்கிலா பிரம்மர் மாயர் நூறு கோடி பிரம்மர்கள் ஆறு கோடி நாராயணர் அங்கனர். அந்த மாதிரி கற்பங்களோரும் தோன்றுகிற கணக்கிலா பிரம்மர்கள் விஷ்ணு முற்பொன்று ததைகள் கோத்தன் ஆற்றிய முனிவன் மாலை மாலை பாத்தியா.

காட்ட கண்டாய். இதெல்லாம் ஏன் போட்டிருக்கேன்னு இல்லையா? எத்தனை பிரம்மா விஷ்ணு போயிட்டாரு அவனுக்கு தெரியுதுக்காக, மக்களுக்கு தெரியணுங்கிற காட்டான். அவ்வளவு அனித்தம் என்பதுதான். ஆனா குண்டமால் உழைப்பான் அன்னோர் பொன்றொரும் அனித்த வாழ்வும் காண்ட, அதை நீ பார்க்கறதுக்காக தான் என்னுடைய நிரந்தர தன்மையை காட்டுகிறேன். சொன்மறை முடிவு சேரும் துயரர்கள் தலைவன் நீயே, பன்முறை உலகங்கள்லாம் படைத்தழிக்கும் எம்மை, நன்மை கூறு வழிபாடாற்றி முற்றியில் நண்ணுக என்ன, புன்மருள் அகல நல்கி மறைந்தனன் பூரணாரன். சொன்மறை மழிவு சேரும் தூயரில் தலைவன், நீ சொன்ன வேதங்களுடைய முடிவெல்லாம் தெரிஞ்சவன் நீ, பன்முறை உலகமெல்லாம் படைத்தழிக்கு என்னை, பல முறையில் இந்த உலகத்தை படைத்தழித்திருக்கிறேன், அப்படிப்பட்ட என்ன நன்மை கூறு வழிபாடாச்சு, நன்மையான வழிபாடுகளை செய்து முற்றியில் நண்ணுக என்ன, புன்மருள் அகல நல்கி மறைந்தான். இப்படி சொல்லிட்டு அவர் மறைந்தாராம். நாயகன் கிடந்து எல்லாம் கேட்டு உளம் நடுங்கி அஞ்சி தீயனேன் அந்தோகட்டேன். இவ்வளவு எப்படி கெட்டுப்போனேன் பானா, என் இது செய்தேன் இந்நாள் ஏயும் மழமைக்கு ஏதியாதன யாரன் நீ, ஆயதோர் மூத்தம் எம்மான் அடியினை சிந்தை செய்தே. இதுக்கு என்ன பிராயச்சித்தம், ஏன்னா ஒரு முகூர்த்த காலம் சிந்திச்சாராம், ஒரு முகூர்த்த காலம் முனை முக்க நாடி ஒன்றரை மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் சிந்திச்சிருக்காரு, என்ன பிராயச்சம்ன்றது. கடைசியில் விருதுடை காசி வைப்பின் விஸ்வநாதன் யாருக்கும் அல்வது மெய்யேயாகும் ஆயினும், அந்த காசியிலுக்கு விஸ்வநாதன் எல்லாருக்கும் அரிசியில் உண்மைதான், ஆயினும் இங்கு வாழ்வார் தெரு மரத்தேவர்கள் கூடி ஊறுகள் செய்வ என்ன இருவினை உடையன் இங்கு வைகுதற்கிடை ஊறியான். ஆனா நான் இங்க இங்க இருக்கிற இனிமே முறையில்லை, அதனாலே ஒரு வழி பண்ணணும் என்ன, இடையரு காசி மூதூர் தன்னிடம் இருமை சார்ந்த இடையரா காஞ்சி மூதூர் எம்பீரார்க்கிணையதாகும். காசி மூதூர்ல ரெண்டு மடங்கு பலன் கொடுக்கூடிய காஞ்சி மாநகரம், இளை ஓசி முலையாள் பாகன் கருணையால் எவர்க்கும் அவ்வூரிடை இடையூரொன்றின்றி முத்தி வீடு எழுதியும். இடை ஊசி முறையா இடை ஒடிஞ்சு போற அளவு இருக்கும் பார்வதியினுடைய, எப்படி இருக்குன்னா இடை எப்படி பெண்ணுக்கு இடை இருக்கணும், பெண் ஒடிஞ்சிருக்கணும், எப்படி வரணும், இடை ஒழிஞ்சிடுமோ இடிஞ்சு விழுந்துருமோ ஆ நினைக்கிற அவருடைய இடை சொன்ன. நீங்க என்ன சொன்ன, காசியன் இறப்ப முத்தி காஞ்சியை நினைப்ப முத்தி, காசியில் இறந்தாதான் முச்சி, காஞ்சி நினைச்சாலே முச்சி. ஆசரு உதவும் என்னும் அருங்குரல் துணிந்து சிந்தே மாசுதீன் முனிவர் கோமான் விரைந்து மாணாக்கரோடும் தேசினான் திசை ஒங்கு காஞ்சி திருநகர் அடைந்தான் மன்னோ. உடனே மாணாக்கரோட நேரம் காஞ்சிக்கு வந்தாராம், அங்க வந்து வழிபட்டாதான் நமக்கு விமோசனம். ஆன திகழ் சிவகங்கை ஆடி தேமலர் ஒருமா மூல பகவனை வழிபாடாற்றி மஞ்சனீர் நதியின் பாங்கர் நிகழ்மணி கண்ட நாடன் எழுந்தகை நிறுதி வைப்பில் தகவினான் இழைத்து சார்ந்தார் சார்பினாந்தனை. சிவகங்கையில நீராடினார், அங்க பகவானை வழிபட்டார். மஞ்சநீர் நதியின் பாகத்துல மணிகண்டேஸ்வரர் எங்க ஸ்தாபனம் பண்ணாரோ அதுக்கு நிறுதி திக்கல வடமேற்கு திசையில இவர் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சு பூஜை பண்ணாராம். சாந்தாசாயன் அதுக்கு பெயர் விட்டாராம். விதியுடி பூசையாற்றி எங்க பார்த்தாலும் விதியுடி விதியுடின்னு ஒரு விதிப்படி பூசை ஏற்றணும். விதி என்பது ஆகம விதிதான், பூஜை என்பது ஆகமத்தை சொல்லப்பட்டிருக்கிறது தான் பூஜை. வேதத்துல பூஜை பற்றி ஒண்ணும் சொல்லல, பூஜை செய்க அஞ்சலி கவலாம், எப்படி செய்யணுங்கிற வழிவகுத்தது ஆகமங்கள் தான். அதனால ஒவ்வொரு புராணங்களிலோ எல்லா இடத்திலையும் ஆகம விதி வழி பூஜை செய்ததாகத்தான் முனிவர்கள் முனிவர்களே செய்ததாகத்தான் புராணங்கள் அனைத்தும் சொல்லுகின்றன. அந்த மாதிரி விதியுடைய பூஜை ஆற்றினார். விழைதகத் துதிக்கும் காலை

மதிபொதி சடிலமோதி வரதனும் மகிழ்ச்சி பொங்கி எதிரிழந்தொருளி வேண்டும் வரம் எவன் எம்புகன்னா. உடனே அங்கே எம்பெருமான் தோன்றி, உனக்கு என்ன வேணும் வேணுப்பா? நான் கேட்கிறேன். முதிர் பெரும் காதல் நீடி முனிவரன் வேண்டி நிற்பான். மிகவும் காதல் மீதொன்று அந்த முனிவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? ஐயனே இழைத்து சார்ந்தேற கருங்கர சார்வாம் இந்த தெய்வலிங்கத்து நாளும் செழித்து வைத்திருந்து. நான் பூஜை பண்ண இந்த லிங்கத்துல எப்போது சாநித்தியமான இருக்கணும். அப்படி இருந்து ஞானம் உய்பவை அவரவர்க்கு வேட்டன உதவாய், உலகத்தில் உள்ளவரெல்லாம் யாராரும் வேண்டி உங்கள்கிட்ட வராளோ அவளுக்கு எல்லாம் கொடு. நின்தாள் மெய்வகை பத்தி நாயற்கறிவை வேண்டும் என்றான். எனக்கு பக்தி ஒன்று போகிறோம், வேற ஒன்றும் வேண்டாம் சொல்றான். அதனால் அதாவது எம்பெருமானத்தை கேட்க வேண்டியது இது ஒன்று தான், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, எனக்கு பிறமாவம் தான் இன்னைக்கு வேணும், அது ஒன்று தான் கேட்கணும். கேட்டு மற்ற நான் அதை எப்படி அதை உங்களுக்கு நம்ம கொண்டு போகணுமோ அதை கொண்டு போயிடுவான் அவன். ஆமாம், அந்த மாதிரி இறங்க கேட்கணும். மெய்வகை பக்தி ஒன்று தான் வேணும். ஆனால் நாம் படுக்கையில் கிடக்கும் போது சிவசிவான்னு சொல்ல வைக்கணும், அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் போன வாரமே சொன்ன அந்த லட்சணத்தை, அதனால் நானே இப்போ அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம், போகிறோம், எனக்கு கொடுத்தாலாம் போகிறோம், அனுபவிச்சாலாம் போகிறோம். அனாயாசன மாறிடும். ஒவ்வொரு வீட்டையும் கிளவும் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அப்போ நரகம் வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம். மனத்தாலே உடலாலே அவன் எவ்வளோ வேதப்படுறான். அனாயாசேன மரணம் வீணா தைத்தியன ஜீவனம். ஆனால் இப்போ தான் பார்த்தேன்னு சொல்லணும். வீணா தைத்தியம், இனிமேல் நான் யாருக்குமே தேகின்னு நிற்கக்கூடாது, வேண்டாதான் பேசுவான். அனாயாசேனவனம் வினா தைத்தியன் தேகிமே கிரவயாசம்போ தொகி பக்தியும் அச்சஞ்சலார். உன் மேல அவள் அசையோல பக்தி, இது மூணு போகிறோம், எனக்கு எனக்கு ஒன்றும் தேவையில்லை. மற்ற கொடுக்குறான் கொடுக்காமல் போகிறான், நமக்கு தேவை கொடுத்தாமல் இனிமேல் அனுபவிக்க போகிறோமா? அனுபவிக்கிறோட வயசுலாம் போயாச்சு. அதனால் அதுதான் அவன் மேலே பக்தி, அதான் அன்பு வேணும். அவ்வரம் முழுவதும் அந்நாள் வியாதன கருளி எங்கோன் பௌவநீர் உலகம் போற்ற வைத்த பரம் பல்குருள் செங்கேள் கொய்வைவாய் கலவக் கொங்கை குறவரை பிடியினோடும் செவ்விடன் வியாசதான்றார் சிரமாய் லிங்க தொற்றா. உடனே அந்த லிங்கத்தில் மாதையாளன் சிங்கத்து போய் லயமாயிட்டான். முழுதுணரன் கேள்வி சான்ற வியாதனே முறைமை மாறி பழுது பூண்டு இவ்வாறு எழப்பட்ட நன் எண்ணில். முழுதுணர் கேள்வி சான்ற முற்றும் கேள்வி வல்லானாகிய இந்த வியாசன் அவனே இப்படிப்பட்டான் சொன்னா. அன்னோ வழிவரு நூல் ஒன்றானும் உள்ளவாறு உணரமாட்டாது இழுதையோ செழிவர்களோ இருவருக்கிரியான் உண்மை. அவனுக்கே அப்படிலாம் ஒரே ஒரு புஸ்தகத்தை படித்த எனக்கு என் நிலைமை என்ன ஆகும்? ஆயினால அறிவிலியாய் என் நிலைமை என்ன ஆயிடும் சொல்லி புத்தகம் சொல்லி முடிக்கிறார். இந்த அளவில் இந்த சாண்டாசயத்தை அவர்கள் நம்முடைய தலைவரால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஹரதத்த சிவாச்சாரியார் ஸ்லோக பஞ்சகம் ஒன்று செய்திருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அதாவது இரும்பு முக்கால் பழுத்து காய்ச்சி இன்பு முக்கால் இரண்டு சிவரத்தை சொல்கிறார், சிவனே பரம்புரையன். அதில் 22 ஹேதுக்கள் சொல்கிறார், அதில் 19வது ஹேதுவாக என்ன வருதுன்னா இதுதான் வருது. வாரணாசியாஞ்ச பாதாசார நியம உஜஸ்தம்பநாது கங்கைசுள் கிடந்த காசிமால் வரைப்பு பொய்வுகள் யாரன்கை தம்பித்தலின் சிவஞான மாதிரி சொல்ல. ஆகையினால அப்படி அந்த ஏதுக்களினாலே சிவரமானே பரம்புரை சொல்லி இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். கை கிழ இறங்கி அந்த விஸ்வநாத அஷ்டகம் சொன்னார்ல, சொல்லி முடிஞ்சதுனா கை கீழே இறங்கிட்டேன்னா அதில் வரல, ஆனால் கை இறங்கி கை இறங்கினுக்கு அப்போ தான் சோத்திரம்லாம் பண்ணுறார். விஸ்வநாத அஷ்டகம் சொல்லி முடித்தவொடனே கை கீழே விழுந்தாச்சு, அது இங்கே சரியாச்சு இல்லை துணிக்கலை. பட் வந்து
அவர் அதுக்கப்புறம் சோத்திரங்கள்லான்னு சொல்கிறாருங்கிறது.

வான்மையில் வழாது பெய்க மல்லிபழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவுதார் உயிர்கள் வாழ்க.

0: விளங்குக உலகம் அல்லாம் மேன்மைகள் செய்வனே விளங்குக உலகம் அல்லாம் மேன்மைகள் செய்வனே விளங்குக உலகம் அல்லாம் நம பார்வதி மகாதேவ.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் நூல் வரலாறு வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: செந்தாமரை பூம்பதத்தில் கிண்கிணி சிலம்போ கலந்தாட திருவரை நாக உதர பந்தன செம்பட்டுடையாட பைந்தார் பூவின் பலவகை மாலை பதக்கம் ஒளி வீசம் பவள திருவுடம்பதனிற் புரி நூல் பழிச்சென்று ஒளிமின்ன சிந்தாமணி நவரத்ன கிரீடம் சுரத்தில் ஒளி வீச திகழ்திரு யானை முகவ எனக்கருள் சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனம் அதனை தந்தருள் வானோர் பணிகோவே மலையின் மகளுடன் சிரகிரிநாதன் மகளும் விநாயகனே ஏன்னோ உன்னாடும் தேவர்களும் வேத நான்கும் விரை மலர் மேல் நான் முகனும் மாலுங்கானா அண்ணாவோ என்றென்று அளவில் காலம் அருந்தவங்கள் பல செய்து ஆடல் கண்ட கண்ணாவோ கருத்தாவோ கதியை காட்டும் கடவுளே பதஞ்சலி மாமுனியே போற்றி விண்ணாரும் பரவுகின்ற தவமே ஞானவியாக்கிரமா முனிவனே போற்றி போற்றி குறுந்தடியில் குறுவடிவாய் எழுந்தருளி வந்தான் குதிரவிற்கும் வாணிகனாய் பரிமீது வந்தான் மருந்தவரர் கருள் புரிந்தோன் மண் சுமக்க வந்தான் மந்தினிலே மாணவனாய் ஏடெழுத வந்தான் திருந்துலகு குபகாரம் புரிந்து விளையாடல் திருவாத ஊரணி செய்த தமிழாலே இருந்தென்னை ஆண்டான் என்று எம்பினி மகிழ்ந்தாய் எங்களையும் ஆட்கொள்வதுனக்கு

0: சுற்றம்புரம் பார்வதி பதே பதஞ்சலி வியாக்கரபாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே 4வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுரு கூட்டியுள்ளது. திருவருளாகிய சிவபெருமான் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டி கோயில் கொண்டு எழுந்தருளி இருப்பது ஒரு வகை, அதற்கு மேலே வேதாகமங்களாகிய நூல்களை அருளி செய்தது ஒரு வகை உபகாரம் உபகாரம். அதற்கு மேல அருளாளர்களை தந்து அவர்கள் மூலமாக பாடலை அருளி செய்தது பேருபகாரம். அப்படி செய்யவில்லையானால் உயிர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவனே நூல்களை அருளி செய்து அவனுடைய அருள் பெற்ற அருளாளர்களை கைலாயத்தில் இருந்தவர்களை இங்கு பூமிக்கு வரச் செய்து அவர்கள் மூலமாக பாடச் செய்து அதிசயங்களை செய்ய வைத்து அதன் மூலமாக மக்களுக்கு பத்தி உண்டு பண்ணி அதிசயங்களை செய்ய வைத்து அந்த அதிசயங்களை எல்லாம் கேட்டு ஆகா இப்படியா சிவபெருமான் அவனுடைய சமயம் சைவ சமயம் எப்படிப்பட்ட உயர்ந்ததா என்றெல்லாம் எண்ணும்படியாக செய்து அதிலே நமக்கு பத்தி உண்டாகும்படியாக புத்தியை தந்து அது மேலும் புத்தியை கொடுக்கிறோம். அது சிவபெருமானுடைய எல்லை இல்லாத கருணை. மனித தேகம் கிடைத்தது ஆச்சரியம், அந்த மனித தேகமும் சோழ நாட்டில் கிடைத்தது ஆச்சரியம், சோழ நாட்டில் கிடைத்து சைவ சமயத்தில் சேர கிடைத்தது ஆச்சு. மனிதன் பிறக்கிறான், கொஞ்ச காலம் வாழ்கிறான், அப்புறம் என்ன பண்றான், தோற்றம் உண்டே மரணம் உண்டு. இடையிலே வாழ்கின்ற காலத்திலே என்ன செய்தான், என்ன கேட்டான், என்ன பேசினான், என்ன நினைத்தான் என்றெல்லாம் சுவாமி கணக்கெழுதிடுவார். அந்த நினைவு செயல் மன வாக்கு காயங்களாலே நாம் என்ன நினைந்தோமோ என்ன பேசினோமோ என்ன செய்தோமோ அதுக்கு தகுந்தாற் போல அடுத்த பிரவியை தருவார். அது பாச சம்பந்தமாக பசு சம்பந்தமாக இருக்கிற உலக விஷயங்களையே பேசி காலத்தை போக்குகிறவர் நிறைய. அதுபோல பதியாகிய சிவபெருமானை பற்றி பேசி அவன் புகழை பாடி அவனுடைய அருளை நினைந்து வாழ்கின்ற வாழ்வுதான் வாழ்வு. அதை மாணிக்கவாசகர் சொன்னாரு, வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையை மாய்ப்பாரும் தாழ்ந்துலகம் ஏத்த தகுவாரும் சூழ்ந்தமர சென்றிறஞ்சி ஏத்தும் திருவார் பெருந்துறைய நன்றிறஞ்சி ஏத்தும் அமர் என்றார். அதனால் வாழ்கிறான் என்றால் இந்த வாழ்வை தந்தவனாகிய சிவபெருமானை வாழ்த்தி வாழ்வதுதான் வாழ்வு. வாழ்வு தந்தவன், சரீரம் தந்தவன், வாழ்வு தந்தவன், வைத்தனம் அவளால் வந்த வாக்கமி வாழ்க்கையெல்லாம் என்பது சித்தியார். அதனாலே இப்படி நமக்கு சரீரமும் இந்த உலக வாழ்வும் தந்தான் அல்லவா, அவனை வாழ்த்துதல், தந்தவனுக்கு நன்றி சொல்லுதல். அப்படி நன்றி வாழ்த்து தெரிவிக்கின்ற ஆன்மாக்களுக்கு மறுபடி பிறவியை தரமாட்டான், தந்தாலும் உயர்ந்த உறவியும். அதனாலே இப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் நமக்கு நன்றாக காட்டினவர்கள், பாடல் மூலமாக காட்டினவர்கள் சமயாச்சாரியர்கள், அருளாளர்கள். அந்த சமயாச்சாரியர்களே 4வதாக இருக்கின்ற மாணிக்கவாசுவாமியுடைய சரித்திரம் இது. திருவாத ஊரடிகள் கூறார், வாத ஊரிலே அவதாரம் பண்ணினார். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற வாத ஊரிலே அவதாரம் பண்ணினார். அதனால் அவருக்கு வாத ஊரர் என்று அந்த ஊர் பெயர். அப்படி அவர்கள் பாடல்கள் மூலமாக உயிர்களுக்கு புத்தியும் பத்தியும் வந்து அதனாலே முத்தியை கூறுவோம். புத்தியும் பத்தியும் வந்துருச்சுன்னா முத்தி கிடைச்சோம். புத்தியும் பத்தியும் வந்தா முத்தி. அந்த புத்தியும் பத்தியும் கொடுக்கறது சக்தி. சக்தியின் மூலமாக புத்தி, புத்தியின் மூலமாக பத்தி, பத்தியின் மூலமாக முத்தி. சக்தி சக்தினாரு உமாதி குமார். அவ அனுக்கிரகத்தினாலே, அவ அனுக்கிரகத்தினாலே சுவாமியை கும்பிடுறது சிவபெருமான கும்பிடும். அவன் அருளாலே அவன் தாழ்வனை. அருள் என்பது உமாதி, அருள் என்றால் அப்படி பக்தி புத்தி முத்தி எல்லாமே நமக்கு காட்டியது தேவாராதி திருவாசகங்கள். அதுல திருவாசகம் முதன்மையாக இருக்கும். மக்களுக்கு பக்தி உண்டு பண்ணுவதிலே திருவாசகம் முதன்மையாக, பக்திக்கு ஒரு இலக்கண நூல் இருக்கிறது என்றால் அது திருவாசகம். பக்திக்கு ஒரு தனிப்பட்ட நூல், பக்திக்கு சிவபக்திக்குன்னே ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது திருவாசகம். அப்படி திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகருடைய வரலாற்றிலே பாயிரத்திலே இது நான்காவது பாட்டு. இந்த மாணிக்கவாசகருடைய வரலாறை வடமொழியிலே ஆலாசிய மான்மியம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே வந்து தமிழிலே திருவிளையாடற புராணம், வேம்பத்தூரார் திருவிளையாடற புராணம், உத்தரகோசமங்க புராணம் முதலான தமிழ் நூல்களிலே சொல்லப்பட்டது. இந்த புராணம் கடவுண்மாமுனிவராலே இயற்றப்பட்டது. திருவாத ஊரடிகள் புராணம் என்று தனியா மாணிக்கவாசகருக்கு புராணம் தெரியும். அதில் இந்த இவருடைய வரலாற்றை ஆலாசிய மான்மியத்திலே இருக்கிறபடி ஆயால மொழிபெயர்த்திருக்கிறார் பரஞ்சோதி முனிவர். அந்த திருவிளையாடல் எங்கே செய்தது என்று கேட்டால் மதுரை எம்பதியிலே 64 திருவிளையாடல். அந்த திருவிளையாடலிலே வாத உள்ளீடுக்கு உபதேசம் விதித்த படலம், மஞ்சுமந்த படலம் என்றெல்லாம் இவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த திருவிளையாடல் புராணத்தை சொன்னவர் அகத்திய முனிவர். அகத்திய முனிவருக்கு சொன்னவர் சுப்பிரமணியர். முருகப்பெருமான் இடத்துல உபதேசம் கேட்டு அவர் அகத்திய முனிவர் மற்றைய முனிவர்களுக்கு சொல்லியிருக்கார். திருவிளையாடல் புராணம் அகத்திய முனிவர் சொன்னதாக வரலார். மற்ற புராணங்கள்லாம் சூத முனிவர் சொன்னதாக வரும். அப்படி அந்த அகத்திய முனிவர் புதிய மலை முனிவர், புதிய மலையில் இருப்பவர். அப்படி புதிய மலையில இருக்கிற முனிவராய் அகத்திய முனிவர் சொன்ன அந்த 64 விளையாடலிலே வருகின்ற இந்த திருவாத ஊரில் வரலாற்றை நான் சொல்ல போகிறேன். அதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி இந்த வாத உரடிகள் வரலாற்றுக்கு மூல காரணமாக இருந்தவன் யார் என்றால் அரிமர்த்தன பாண்டியன். அரிமர்த்தன பாண்டியன் தான் பணம் கொடுத்து குதிரை வாங்க சொன்னான். பணம் கொடுத்து குதிரை வாங்கிட்டு வர சொன்னான். அவன் குதிரை வாங்க போய் சொன்னான். அவரு குதிரை வாங்கத்தான் போனார். வழியில இருந்தார் சுவாமி ஆச்சாரியனாக. குதிரை வாங்கறத மறக்க வச்சு அவரை நினைக்க வச்சு சாமியாராக்கி விட்டார். முதல் மந்திரியை சாமியாராக்கி சிவபெருமான் அந்த மந்திரியை சாமியாக்குறாரெல்லாம் கட்டிக்காரு சாமியார் மந்திரி ஆக்குவார். அதனாலே வழியிலே எழுந்தருளி இருந்தார், உபதேசத்தை பெற்றார். அதன் பிறகு ஏழே குதிரை வரவில்லை என்று ஓலை அனுப்பினான். சாமியிடத்தில் சொன்னாரு, பாண்டியனுக்காக குதிரை வாங்க வந்த சாமி நீ தான் தடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்ட, நீ சாமியார் ஆக்கிவிட்ட, இப்போ ஓலை வந்துருக்குதுன்றாரு. சாமி கிட்ட போய் ஒன்றும் கவலைப்படாத, ஆவணி மாதம் 3 நட்சத்திரத்தில் குதிரை வந்துடும் அப்படி சொல்லு அப்படி. அப்படியே போய் பாண்டியனிடத்தில் சொன்னார். ஆவணி மாதம் 3 நட்சத்திரத்தில் சொன்ன மாதிரியே குதிரை வந்துருச்சு. அதே பேர் சொல்றாரு, அங்குளர் மதுரையம் பதியில் ஆவணி திங்களின் மூல நாள் செறி தினத்தினில், ஆவணி மாசம் 3 நட்சத்திரம், ஆவணி மூல விதின் மதுரையில், அங்குளர் மதுரையம் பதியில் ஆவணி திங்களின் மூல நாள் செறி தினத்தில், இந்த பாண்டியனுக்கு குதிரை கொண்டுகிட்டு போனாரே சிவபெருமான், அவன் உண்மையா அவன் கொடுத்த பணத்துக்காக உண்மையா குதிரையை கொண்டுகிட்டு போலாம்னா போனாரு, பொய் குதிரையை கொண்டு போய் காட்டு அவனை ஏமாத்தி. அவனுக்கு பின்னாடி அவனுக்கு உணர்வு வரும்படியாக பல விளையாடல்களை செய்யும், அவனுக்கு ஞானம் உண்டாகும்படியாக புத்தி கிடைக்கும்படியாக பல விளையாடல்களை செய்யும். அதன் மூலமாக அவனை பரகதிக்கு கொண்டு போனார் சிவகதி. பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி என்பது திருவாசகம். அதனாலே பணம் கொடுத்தவன் பாண்டியன், கொண்டு போனவர் மாணிக்கவாசகர். அந்த பணத்தை கொண்டு போய் சாமி கிட்ட கொடுத்துட்டார். சாமி எடுத்துக்கிட்டு போகல கையில. இது என்ன பண்ணாரு, இந்த பணத்தை எல்லாம் திருப்பணி செய் அடியாருக்கு அப்படின்ட்டார். அவரு ஒரு நல்ல தகுதியான ஆளை கூப்பிட்டு அந்த கோயில் கட்டுறது திருப்பணி மற்றதுக்கெல்லாம் அவர் பணத்தை கொடுத்து விட்டு இவர் திருவாசகம் பாட வேண்டியது பூஜை பண்ண வேண்டியது மாணிக்க வாசகம். அதனாலே இப்படி இந்த பொருள் பாண்டியன் தந்தான். அது பரம ஞானி ஆகிய வாத ஊரடிகள் கையிலே அந்த பணம். அதே அருணகிரிநாதர் கூட சொல்றார், குதிரை வாங்க வந்தவர் அமைச்சர் அல்ல தவசிங்கிறார். குதிரை வாங்க வந்தவர் அமைச்சர் தானே வரணும், தவசி உருவானா ஆனா தவசிதான் குதிரை வாங்க வந்தார். குருவின் உருவானா அருள் செய்ய துறையனில் குதிரை கொளவரு நிறை தவசிதலை கொற்ற பொற்பதம் வைத்து அற்புதம் வெற்றி பொற்கொடும் என்று சிதம்பர திருப்பூர்ல பாடுறார். அதனாலே இப்படி குதிரை வாங்க சென்றவரை சிவஞானியாக ஆக்கி சிவஞானி கையிலே அந்த பொருள் சிவனிடத்துக்கு சென்று அந்த பொருள் சிவபுண்ணியத்துக்காக ஆகியது. கோயில் கட்டுவதில் எளியவர்களுக்கு கொடுப்பதாகிய சிவபுண்ணியத்துக்கு அந்த பொருளாச்சு. பாண்டியனுடைய பொருள் சிவபுண்ணியத்துக்கு ஆனபடியினாலே அவனுக்கு முத்தி எளிதாக கிடைச்சி போச்சு. முத்தி எளிதாக கிடைச்சி போச்சு. முத்தி முத்திங்கிறது சாதாரண வேலையா உங்களுக்கு தெரியாது. அந்த முத்திங்கிறது அது அது ரொம்ப ஞானம், சாஸ்திர ஞானம் அதிகமாக உள்ளவர்களுக்கு, இயற்கை ஞானம் சிவஞானம் உடையவர்களுக்கு தெரியும். நமக்கு தெரியாது. முத்தினாலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. முத்தி வெளியில் கடையிலே வைக்கிறது இல்லை. அதனாலே முத்தி என்பது சாதாரணப்பட்டதல்ல. முத்தி கிடைக்கிறதுனா சாதாரணம் அல்ல. உலகப் பொருள் எல்லாம் கிடைக்கும், தேவலோக பதவியும் கிடைக்கும், முத்தி கிடைக்கிறது சாதாரணம். முத்தி என்று சொல்ற சொல்லுக்கு என்ன தெரியுமா, முத்தி என்ற சொல்லுக்கு முற்றியது, முத்தி இருச்சு, முத்தி விட்டது, முத்தி விட்டது. முத்திருச்சுன்னா அந்த காய் செடியில ஒட்டாது. முத்திருச்சுன்னா அந்த காய் செடியில ஒட்டாது. ஒட்டுமா? முத்தி பெற்றவன் உலகத்தோடு ஒட்ட மாட்டான். முத்திருச்சுன்னு வச்சுக்க, தேங்காய் பாம்பு மரத்துல முத்திருச்சுன்னு வச்சு பழுத்திருச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ண கீழே விழுந்துடும், கீழே விழுந்துடும் ஒட்ட. முத்தி பெற்றவர் உலகத்தோட ஒட்டமாட்டார். முத்தி அது சேர்ந்து போச்சு, பழுத்துருச்சு, பழுத்துருச்சு, பழுத்தல் முத்தி. அதான் பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் என்பது திருவாசகம். பழுத்த மனத்து அடியர் விளங்குதான். ஆகையினாலே அப்படி முத்தி என்பது சாதாரணம் அல்ல. முத்தின்னா அப்புறம் பரவி இல்லை. முத்தி பெற்றால் அப்புறம் பரவி இல்லை. பிறவி இல்லாம செய்யணும் சாதாரண வேலையோ? அப்பா பிறப்பு லகுவா கிடைக்கும். பிறவி இல்லாமல் புதுசாவோன்னு உள்ளவோ பிறப்பு லகுவா கிடைக்குது. அவன் படைக்கிறதுலயே இருக்கிறான் ஆறு. ஆமா, அதான் வேலை. அவனு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அதான் வேலைய. அப்புறமா அண்ணன் ஒருத்தர் தம்பி மன்மதன் ரெண்டு, அதான் வேலை. படைச்சுக்கிட்டே இருப்பான். படைக்கிறதுக்கு தகுந்தா போல ஆன்மாக்கள் வினைய செய்யுது, வினைய வச்சு படைச்சோம். அதனாலே பரவாமை கிடைப்பது ஆச்சரியம். பரவாமை வேண்டும், மீண்டும் பரப்புண்டேன் என்று பரவாமை வேண்டும். அதனாலே பரவாமை ஆகிய முத்தியை பெறுவது சாமான்யம் அல்ல. அது இந்த பாண்டியனுக்கு தவம் பண்ணாம லெகுவா கிடைச்சது. பொதுவா பாண்டியர் சிவகோஷம் பண்ணிருப்பாங்கிறது முத்திக்காவ வந்து தபம் பண்ணல. பண்ண நான் அடிமரத்தின வாண்டியே இல்லை. பணம் வரலன்னு குதிரை வரலேன்னு சொல்லி எவ்வளவு கவலைப்பட்டா மாணிக்கவாசகருக்கு எவ்வளவு சிரமம் கொடுத்தான். குதிரை மேலேயே அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சுப்பா, அவனுக்கு முத்தி. அதே இந்த இதுல பாடி இருக்கிறேன், வாத ஒரு வள்ளல்ல, பரிவாங்கி வந்திருந்தால் பயனும் இல்லை. குதிரை வாங்கிட்டு வந்திருந்தா ஒரு பயனும் இல்லை. பரமன் அருள் வாங்கி வந்தான் அதனால் வந்து பரமன் இடத்துல என்ன வாங்கினு தான் அருள் வாங்கி. பெரிய பயன் பாண்டியனும் பெற்றான். இந்த பேரு பேருலகில் இவனை போல் பெற்றார் இல்லை. கரியவனன் காணாத கடவுள் தன்னை காணாமற் கண்டான்கான் பரியின் மேலே. உரிய பயன் வாத ஓர் முனிவர் தம்மால் உலகனுக்கும் பாண்டியர்க்கும் கிடைத்ததம்மா. பொருள் கொடுத்து அருள் பெற்றான் பாண்டியர்கள். அருள் கிடைக்கிறதுனா தவன் சைய யோக ஞானங்களை செய்து அது மூலமாக அருள் கிடைக்கணும். அப்படித்தான் அருள் கிடைக்கும். இல்லை, இவன் பணம் கொடுத்து அருளை பெற்ற. பொருள் கொடுத்து அருள் பெற்றான் பாண்டி என்றான். பூமிதனில் இவனைப் போல் பெற்றார் இல்லை. அறியாதவன் செய்தவரும் அடைந்திடாத அரியவயன் பாண்டி என்றான் அடைந்தான் அம்மா. தவன் செய்தவர்களும் பெற முடியாத பயனை இவன் பெற்று விட்டான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பெரியவர்தம் உறவாலே சிறியோர்தாமும். பெரியவர்தம் உறவாலே சிறியோர்தாமும் பெரிய பயன் பெற்றிடுவார் என்னும் அந்த உரிய கருத்ததனை நல்ல வாத ஊரன் உறவாலே நன்றாகும் நம்புவோம். உங்களுக்கு பெரியவருடைய உறவு இருந்தா சிறியவர்கள் பெரியவர்களாகி விடுவார்கள். பெரியவருடைய உறவு இருந்தா சிறியவர்களாக இருந்தவர்கள் பெரியவர்கள் உறவு வைத்திருந்தால் அவர்கள் பெரியவர்களாகி. பரமஞானியுடைய உறவு இருந்துச்சுன்னா தவம் பண்ணாதவனுக்கு உறவு கிடைக்கும். அடுத்தா போல பாரு. பொருள் பெரியது எந்திருந்தான் பாண்டியன்தான். பொருள் பெரியது எந்திருந்தான் பாண்டியன்தான். புண்ணியனா வாதவூர் முனிவர்தம்மால் அருள் பெரிது என்றுணர்ந்தான். அதனால் நாம் அருளினையே அடைவதற்கு முயல வேண்டும். அருள் இருக்க இடத்திலே பொருளை ஈந்தால் அருள் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த பாட்டு புரியுத? அருள் இருக்க இடத்திலே பொருளை தந்தான். இப்ப சராப்பு கடையில போய் பணத்தை கொடுத்தோம்னா தங்கம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? பணம் கொடுத்தா தங்கம் கொடுப்பான்ல. அதே போல ஞானிகள் இடத்திலே சிவனடியார்களுக்கு பொருளை கொடுத்தா கட்டாய அருள் கிடைக்கும். அதான் சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலமளவே செய்திருந்த நிலம் மலை போல் திகழ்ந்து பவாய கடலில் எழுந்து ஆத வகை எடுத்து பரபோகந்தை பித்து பாசத்தை இருக்க தமமாறும் பரப்பொன்றில் சாரப்பண்ணை சரிய கிரியாயுகம் தண்ணி நெஞ்சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்லி நாதநடி கமலங்கள் நல்கிறார். அதனாலே பொருளை ஞானிகளிடத்திலே கொடுத்தால் கட்டாயம் அவன் ஞானம் இல்லாதவனுக்கும் ஞானம் கிடைக்க முடியும். அதத்தான் இல்ல, அருள் இருக்கும் இடத்திலே பொருளை இருந்தார் அருள் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. அருளரசன் வாத ஊர் புலவன் மூலா அறமுதலா நான்கிறனையும் அறிந்தோம் அம்மா என்பது இந்த பாட்டு. அதனாலே இந்த பாட்டில் இவர் என்ன சொல்றாருன்னா, பாண்டியனுடைய துன்பம் போகும்படியாக சிவபெருமான் செய்த திருவிளையாடலை சொல்றேங்கிறார். இதுக்கு மூலபுருஷன் பாண்டியன் தான். இப்ப மாணிக்க வாசகர் ஞானத்தை பெறுவதற்கு ஒரு காரணமாக இருந்தவன் பாண்டியன். அதை அருட்சத்தின் உடலில் எழுதியிருக்க. அருட்சத்தி தூண்டி விடு எங்க சிவனத்திலே போகிறோம். அந்த அருட்சக்தி மயமாக பாண்டி அருட்சக்தி அவனுக்குள்ளே பதிந்து குதிரவாக போய் சொன்னான். அது தென்புதிய மாமுனி சிறக்கவருள் என்னன் இன்பவள யாடலன் கடலுள் நாயேன் மின்பயிலும் மாமதுரை மேபு தமிழ் மாறன் துன்பமர நல்குகதை சொல்லருகிறேன். அதனாலே இப்படி மதுரையிலே ஆட்சி செய்தவனாகிய பாண்டியனுடைய துன்பம் மறுபடியாக, துன்பம் என்றால் பரவி துன்பம், பிறவி துன்பம் இல்லைன்னா ஒரு துன்பமும் இல்லை. பிறவியினால்தான் எல்லாம் வருவது. பிறவியால் வருவனால் கேடுல ஞான சம்பவம். பிறவி இல்லையானால் துன்பம் இல்லை. அதனாலே மாறன் துன்பமர நல்குகதை சொல்ல நூறுகின்றேன். பாண்டியனுடைய பிறவி துன்பம் போகும்படியாக நடந்த கதையை சொல்றேங்கிறார். வாத ஒரு கதையை சொல்றேன்னு சொல்லாம இந்த ஆசிரியர் சொல்றார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் தான் குதிரை வாங்க போ சொன்னான். பணம் கொடுத்தேன். பணம் கொடுக்கவன் தான் அங்க திருப்பணி நடந்துச்சு. திருந்திய பொருள் இதெல்லாம் திருப்பணி கடியும் வேகம் மேல் கொண்டு போய் அதை பில்டர் பண்ணி சுத்தம் பண்ணி நல்ல நீராகும். மேகம் உப்பு தண்ணியை கொண்டு போய் நல்ல தண்ணீராக மாற்றி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் உபயோகப்படும்படியாக நேராக கடல் தண்ணி உபயோகப்படாது. அது மேகம் கொண்டு போய் அதை சுத்தம் பண்ணி அதை எல்லாருக்கும் உதவும்படியாக பண்ணியது. அது எது போல இருக்கிறது என்றால், தாழ்ந்தவருடைய கையில் இருக்கிற பொருளும் ஞானிகள் உயர்ந்த ஞானிகள் கைக்கு போச்சுன்னு சொன்னா அந்த தாழ்ந்தவன் தூயவனாகி மேலே போயிடுறான், உயர்ந்த கதி அடைகிறான். இழிந்த மாந்தர்கை பொருளும் இழிந்த மாந்தர்கை பாடும்படிதான். இழிந்த மாந்தர் கைப்பொருள் இகபரத்தாத கழிந்த யோகியர் கைப்படியல் தூயவாய் கலங்க ஒளிந்த வாறுபோல் உவரி உண்டு. உவரின கடல் உவர்ப்பு உவரி உண்டு பொழிந்த நீர் அமுதாயன புகிக்கும் ஆனவர் அது அமுதமாச்சு உப்பு தேனி. இது மேகம் உண்டு மேகம் ஞானிய போல அந்த கடலானது தாழ்ந்தவனை போல அந்த நீர் அந்த தாழ்ந்தவனத்துல பொருளை போல அந்த பொருளாயால் அது மேகமாகி ஞானி கொண்டு போய் சுத்தம் பண்ணி எல்லாத்துக்கும் ஆகையினால இப்படி பாண்டியன் பொருள் கொடுத்தான் என்பதற்காக அவனுக்கு கதியை தந்து அவனை சிவபெருமான் ஆண்டு கொண்டாரு. அதனாலே அந்த பாண்டியன் துன்பமர இந்த கதையை சொல்லுகிறேன்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: வணக்கம் டாக்டர். டாக்டர் அவர்கள் சிதம்பரத்துக்கும் சென்று அம்பெருமானை தரிசித்து விட்டு வந்திருக்கின்ற புண்ணியம் அவருக்கு அருகே இருக்கிற போது எனக்கும் கொஞ்சம் கிடைக்கும் நினைக்கின்றேன். அந்த வகையிலே தரிசிக்க முத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த எம்பெருமானுடைய சன்னதி அவர் தரிசித்து விட்டு வந்த அந்த கண்களை நான் பார்க்கிற போது எனக்கும் அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வந்து பல பொதுவான கேள்விகள் இருக்கின்றன. அவற்றை முதல் தொட்டு செல்வதற்கு முன்னாக இலங்கை பயணம் பற்றி ஒரு சில தகவல்களை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் நடா ராஜ்குமார் அவர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
2: டாக்டர், இந்த நேரத்திலே நீங்கள் கடந்த வாரங்களில் நிகழ்ச்சிகளுக்கு நேரடியாக வர முடியவில்லை. காரணம், நீங்கள் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இடங்களுக்கு சென்றிருந்தீர்கள். அந்த பயணம் தனிப்பட்டதாக இருந்தாலும் அதில் ஏதாவது பொது நோக்கம் கொண்ட திட்டங்கள் நீங்கள் செய்யக்கூடியதாக இருந்திருந்தால் அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா?
3: ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக சென்றிருந்தோம். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இங்கே இந்த டொரண்டோ மாநகரிலே இந்த வானொலி நிகழ்ச்சிகள் ஊடாக மட்டுமல்லாது நேரடியாகவும் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான சமய கல்வி, அதாவது வந்து ஃபெய்த் பேஸ்ட் எடியூகேஷனாக நாங்கள் வாராந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள் நடத்தி வருகின்றோம். அதிலே பல இளைஞர்கள் ஆசிரியர்களாகவும் கூட இருந்து அந்த பணியை செய்து வருகின்றார்கள். மாணவர்கள் தொடர்ந்து ஆசிரியர்களாக வந்து அந்த பணியை செய்து வருகின்றார்கள். இது மிகவும் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த விதத்தில் இந்த ஃபெய்த் பேஸ்ட் ரிலிஜியஸ் எடியூகேஷன் வளமையாக எங்களுடைய பாரம்பரிய சமய கல்வியானது ஒன்று மெமரி பேஸ்ட், அதை உருப்போட்டு ஞாபகப்படுத்தி மீண்டும் ஒப்புவித்தல் முறையாக நடந்து விட்டு வந்த ஒன்று. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் அந்த முறையிலே தான் பாடத்தை பெற்றோம். தேவாரங்கள் திருவாசகங்கள் என்றால் அல்லது ஒரு நாயன்மனுடைய வரலாறு என்றால் அதை மனனம் பண்ணி ஞாபகப்படுத்தி திருப்பி சொல்லுவதாக இருந்தது. இது நமது பாரம்பரியமான முறை. இதிலிருந்து தற்பொழுது பரவலாக உலகெங்கும் இருக்கிற சமய கல்வி முறை, எங்களது சைவ சமய பாடசாலைகள் பல இடங்களிலும் நடைபெற்று வருகின்றன. நாலேஜ் பேஸ்ட் எடியூகேஷன், அதாவது சைவ சமயத்தை பற்றிய இந்து சமயத்தை பற்றிய அறிவு, எங்களுடைய நாயன்மார் எங்களுடைய தேவார திருவாசகங்கள் எங்களுடைய பாரம்பரிய நாலேஜ் பேஸ்டாக இருந்து வருகின்றது. இதிலிருந்து நாங்கள் ஃபெய்த் பேஸ்ட் அல்லது நம்பிக்கை அடிப்படையாக வைத்த சமய கல்வி, அத்தோடு அவர்களுக்கு விளங்கிய மொழியிலே சொல்லக்கூடியதாக இங்கே கடந்த 3 ஆண்டுகளாக வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கின்றது. பலருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கின்றது. குறுகிய காலத்துக்குள்ளாகவே மாணவர்களுக்கு அதிக பலனை தரக்கூடியதாக, பிகாஸ் இட்ஸ் இன்ஃபியூசிங் த ஃபெய்த், அதான் நோக்கமாக இருந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த விதத்தில் இவ்விதமான கல்வி எமது தாயகத்திலே போர் நிலத்தினால் பாதிக்கப்பட்ட இடம்பெயர்ந்து மீளக்குடிபெயர்ந்து வன்னி மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு, சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற திட்டம் பலகாலமாகவே இருந்தது. பலகாலமாக ஒரு ஆதங்கம் இருந்தது. எங்களது கிறிஸ்தவ சமய தொண்டர்கள் வன்னியின் உள் மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். சமய தொண்டு மட்டுமல்லாது சமூக பணியும் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய அன்பர்கள் கூட மீண்டும் மீளக்கொடி ஏறி அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்து சமயத்தை பொறுத்தவரையிலே ராமகிருஷ்ண மிஷன் பல பணிகளை செய்திருக்கின்ற போதிலும் அந்த ஹைவே அல்லது இந்த நகர பட்டினங்களுக்கு அப்பாற்பட்டு உள்ளே இறங்கி சேவை செய்த அமைப்புகள் அல்லது நபர்கள் என்றால் மிகவும் குறைவென்று தான் சொல்ல வேண்டும். அந்த ஆதங்கம் ஒன்று எனக்கும் இருந்தது, அங்கே உள்ளே இருப்பவர்களுக்கும் அது இருந்தது. அது என்னென்ன அவர்களுக்கு அது தேவைப்படுகின்ற நேரம். இந்த நேரத்திலே அவர்கள் ஒரு பெரிய அனர்த்தத்தை, பல இழப்புகளை, உயிரிழப்புகளை, உடமை இழப்புகளை, அங்கவீனங்களை, அதிர்ச்சியை, தோல்வியை சந்தித்து அவர்கள் மீண்டும் தங்கள் இடங்களுக்கு திரும்பி சென்று தமது வாழ்க்கையை மீளத் தொடங்குகின்ற நேரத்திலே அவர்களுக்கு இப்படி ஒரு ஆன்மீக ஆதரவு, ஒரு ஆன்மீக ஒரு கட்டுக்கோப்பு அல்லது ஒரு கட்டுமானம் தேவைப்படுகின்ற வேளையிலே அதை கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்போ பலரும் இங்கிருந்து போய்கின்ற பொழுது, சமய பெரியார்கள் அமைப்புகள் போய் வருகின்ற பொழுது அவர்களை நான் எனக்கு தொடர்பு இருக்கின்றது, பேசியிருக்கின்றேன். அப்போ பலரும் திருக்கேதி சர்வ வரைக்கும் போவார்கள் அல்லது வவுனியா வரைக்கும் போவார்கள். அங்கே இருக்கின்ற சமய அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், ஆச்சிரமங்கள் அவற்றோடு தொடர்பு கொண்டு அவ்வளவுத்துடன் நின்று விடுகின்றது, அதுக்கு அப்பாலே போவதில்லை. பலரும் உள்ளே இருக்கிற மக்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்திருக்கின்றார்கள். பல அமைப்புகளுடாக உள்ளே சென்று இறங்கி அவர்களுடன் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடி வாய்ப்புகள் இருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த விதத்தில் இது பல காலமாக ஆதங்கமாக இருந்தது. இங்கே இருக்கின்ற வன்னி தமிழ்ச்சங்கத்தோடு எனக்கு பல காலமாக தொடர்புகள் இருக்கின்றது. அந்த தமிழ்ச்சங்கத்தை தேர்ந்த அன்பர்கள், நண்பர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுசரணையுடன் இந்த முறை நாங்கள் வன்னி மாவட்டத்தில் இந்த மிளக்குடியம் வந்திருக்கின்ற பகுதிகளிலே பல கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அங்குள்ள மக்கள், பெற்றது மாணவர்கள், இளைஞர்கள், அங்குள்ள ஆசிரியர்கள், அவர்களுடைய பலவரை சந்தித்து உரையாடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது நேரடியாக. இதில் இப்போ பெரிதாக இந்த பொருளுதவின்றதை விட ஒரு ஒரு வீட்டிலே ஒரு துக்கம் நடந்தால் என்ன செய்வோம், நாங்கள் போய் அவர்களை துக்கம் விசாரிப்போம் இல்லையா, எப்படி இருக்கிறீங்கள், ஒரு ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா, அது அந்த விதத்திலே தான் இது அமைந்தது என்று சொல்ல வேண்டும். இப்போ பல கிராமங்களுக்கு போயிருக்கின்றோம். தட்சிணா மருதமடு, சேவா கிராமம், கூராய், ஈச்சலவக்கை, தம்பனைக்குளம், அடம்பன் போன்ற பல கிராமங்கள், இங்கே வந்து 12 கிராமங்களுக்கிட்ட நாங்கள் சென்று வந்திருக்கின்றோம். இந்த கிராமங்களிலேயும் 5 கிராமங்களிலே அவர்களுக்குரிய ஒரு நிகழ்ச்சி, ஆன்மீக நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து தந்திருந்தார்கள். அங்கே இருந்த அதிபர்கள், ஆசிரியர்கள் மிகுந்த உதவியாக இருந்தார்கள். அங்கே பல கத்தோலிக்க அன்பர்கள் இருந்தார், அவர் அன்பர்கள் கூட இதற்கு வேலை அனுசரணையாக உதவியாக இருந்தார்கள். அதை செய்து அப்புறம் அங்கே இருந்த அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே அறநெறி பாடசாலைகள் நடைபெறுகின்றன. அறநெறி பாடசாலையிலே கற்பிக்கின்ற 121 ஆசிரியர்களுக்குரிய ஒரு பயிற்சி நெறியை நாங்கள் 2 நாட்கள் திருக்கேதீஸ்வரத்தில், இதன் முடிவிலே திருக்கேதீஸ்வரத்திலே அவர்களை அழைத்து அவர்களை தங்க பண்ணி 2 நாட்கள் முழுமையாக ஒரு செமினார், ஒரு ட்ரைனிங் செமினார் ஃபெய்த் பேஸ்டாக இருந்தது. இந்த அதாவது இந்த நம்பிக்கையை மீள வலியுறுத்தல், மீள கட்டி எழுப்புதல், அதுதான் மெயின். இது என்று கேட்டால் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய ஒரு தெய்வம், ஒரு ஒரு பிள்ளையார் இருப்பார், ஒரு முருகன் இருப்பார், ஒரு வைரர் இருப்பார், அவரையே எங்கள் வாழ்வாதாரம் என்று நினைத்து அதை சுற்றித்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இந்த போரின் அனத்தினாலே அந்த கோயிலின் சிதறுண்டு போக, அந்த நாங்களும் சிதறுண்டு போய் திருப்பி வருகின்ற பொழுது மீண்டும் அந்த நம்பிக்கை, இவர் இருந்து என்ன பண்ணினார், கடவுளுடைய கஷ்டத்திலே கடவுள் எங்கே போனார், அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தாரா, கடவுள் இறந்து போய்விட்டாரா, அப்படியெல்லாம் இருக்கின்றது இல்லையா, கேள்விகள் கேட்பார்கள். அங்கெல்லாம் நேரடியாக கேட்டார், கடவுள் செத்து போய்விட்டார் ஒன்று கூட கேட்டார்கள். அப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த நம்பிக்கையை திருப்பி மீள கொடுக்கின்ற ஒரு ஆன்மீக பணி மிகவும் வெற்றிகரமாக முடிந்திருக்கின்றது. அங்கே இருக்கின்ற அன்பர்களுடைய ஆதரவோடும், தண்ணி இங்கே இருக்கிற தவண்ணி தமிழ்ச்சங்கம் அவர்கள் அங்கே பல சமூக பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற அனாதரவான சிறுவர்கள், தேவையான சிறுவர்களுக்கு கல்வியுதவியை செய்து வருகின்றார்கள் வன்னி தமிழ்ச்சங்கம். அதே மாதிரியாக அங்கே இருக்கின்ற அபலை பெண்கள், விதவ பெண்கள் மீண்டும் வாழ்வை தொடக்குவதற்காக வாழ்வாதார திட்டங்கள், சிறு தொழில் தொடங்குகின்ற திட்டங்களை அவர்களுக்கு உதவி செய்து வருகின்றார்கள். பலர் பேர் இதை தனபரப்பு சசி நடராஜா என்ற அன்பர் இங்கே இருக்கின்றவர் அவர்களுக்கு விதவ பெண்களுக்கு பசுக்களை கொடுப்பதற்கு உதவி செய்து வந்திருக்கின்றார். இங்கே ஜோகநாதன் அவர்கள் மிகவும் முனைப்பாக ஈடுபட்டு பல தொண்டுகளை செய்து வருகின்றார். அவர்களுடைய அந்தவர்களுடைய தொடர்பினாலேயும் அங்கே இருக்கின்ற ஏனைய அன்பர்கள் அவர்களுக்கூடாக மிகுந்த உதவி செய்து அந்த உள்ளூர் மட்டத்தில், அதாவது நான் போன இடங்களிலே கலங்களிலே மின் வசதி இல்லை, சரியான குடிநீர் வசதி இல்லை, போக்குவரத்து பாதை கூட சரியாக இருக்காது, எல்லாம் அந்த காட்டுப்பாதை, மேடும் பள்ளவுமாக இருக்கின்ற பாதையினுடாக தான் போக வேண்டியிருந்தது. அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்களை நேரிலே அந்த நிலையை சந்தித்து வந்தது ஒரு அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஆதரவு தருகின்ற விஷயமாகவும், எமக்கும் அந்த அங்கு நிலையை நமக்கு எடுத்துக் கொடுக்கின்ற நிலையம் என்றது நம்பிக்கை தருகின்ற உள்ள விஷயம் என்றால் அவர்களிடையே அந்த மீண்டும் எழுவோம் என்ற அந்த உணர்வு இருக்கின்றது. பாடசாலை ஆசிரியர்களும் சரி, அதிபர்களும் சரி, மாணவர்களும் சரி, பெற்றோரும் சரி, அங்கிருந்த மக்களும் சரி, அந்த அந்த முனைப்போடு, தே ஹேவ் த ரைட் அட்டிடியூட் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த சரியான மனப்பாங்குடன் இருக்கின்றார்களாகவே அந்த மண்ணிலே மீண்டும் சுபீட்சமும் பொருளாதாரமும் மீண்டும் எழும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. அப்போ கடைசியாக அதன் முடிவிலே திருக்கேதீசத்திலே 2 நாட்கள் நாங்கள் அங்கே இருக்கின்ற அன்னை இல்லம் ஆகியோரின் ஆதரவோடு, அதாவது நலிவிட்டோ நலன்காப்பு நிதியம் என்று அங்கே இவர்கள் அன்னை இல்லம் அவர்கள் ஆதரவோடு அங்கே 2 நாட்கள் ஒரு கருத்தரங்கு நடத்தி இந்த வாசிகர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறை முடித்துவிட்டு இந்த நிகழ்வுகை எப்படி அங்கே தொடர்ந்தேச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்புகளாக அந்த பிள்ளைகளுக்கு செய்கின்ற தன்மையை மீள உறுதிப்படுத்தி கொண்டு மற்றது இந்த ஆசிரியர்களுக்கு தொடர்ந்தேச்சியான இப்படிப்பட்ட பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கான நடைமுறைகளை பற்றிய விடயங்களையும் முன்னெடுத்து வந்திருக்கணும். ஆகவே அது ஒரு வெற்றிகரமான பயணம் என்று தான் சொல்ல வேணும். இட்ஸ் எ மிஷன் ஆஃப் இந்த மெய்யை எடுத்து செல்லுகின்ற விஷயம். அதே நேரத்திலே தனியே வெறுமனை வரட்டு வேதாந்தத்தை எடுத்துக்கொண்டு போனால் சரி வராது. அவர்கள் வாழ்க்கையிலே அடிபட்டு வந்திருக்கிறார்கள். வாழ்வுக்கு ஆதாரமான ஆன்மீகத்தை, வாழ்வுக்கு ஆதார வெறுமனை புத்தகத்தில் இருக்கிற ஆன்மீகம் அல்ல. வி கனட் கன்ஃபைன் த ட்ரூத் டு எனி புக்ஸ் என்று சொல்லி சொல்லுவார்கள். யுவர் சுவாமி சொல்லுவார், உண்மை மெய்யை ஒரு புஸ்தகத்திலேயும் அடக்க இயலாது. அந்த இது அல்ல, இது வாழ்க்கையிலே அடிபட்டவர்களுக்கு அந்த ஆன்மீகம் அவர்களுக்கு தேவையான இதை சென்றிருக்கின்றோம். அவர்களை சென்று வந்தது எங்களுக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றம். இது வந்து அவர்களை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு இந்த தொண்டை செய்வதற்கும் எமக்கு கிடைத்த இறைவன் தந்த பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே போகின்ற பொழுது எனக்கு அங்கே ஒருவரையும் தெரியாது, அவர்களுக்கும் என்னை தெரியாது, நான் போய் என்ன செய்ய போகின்றேன் தெரியாது. ஏன்னா கிறிஸ்டியன் போய் சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் இந்து மதத்தில் ஒருவரும் போய் சமயம் அப்படி சொன்னது கிடையாது. அப்ப என்ன சொல்ல போகின்றவன் அவர்களுக்கும் தெரியாது. அப்ப இது சமூக சேவையா சமய சேவையா வைத்தியமா ஒன்றுமே இல்லாத ஒரு குழப்பத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இதுதான். அப்ப என்ன ஆர்கனைஸ் பண்ணவரே சொன்னார், குரூஸ் என்ற கத்தோலிக் என்பவர் அவருடைய இல்லத்திலே தான் தங்கியிருந்தேன், மிகுந்த ஆதரவாக இருந்தார். நாளும் எனக்கு சிவ பூஜை செய்வதற்கு அவருடைய துணைவியார் தான் பிரசாதம் செய்து தருவார். ஓ அப்படி நல்ல அன்பாக கவனித்துக் கொண்டார்கள், ஒரு சகோதரர் மாதிரி கவனித்துக் கொண்டார்கள் அவருடைய துணியோடு. அப்ப அவர் சொன்னார், டாக்டர் நீங்க வரும் பொழுது முதல் எனக்கே விளங்கவில்லை என்ன நடக்கப் போகின்றது என்று. ஆனால் போகின்ற பொழுது அதில் என்னென்று கேட்டால் கத்தோலிக்க அன்பர்கள் கூட கடைசியிலே வந்து கலந்து கொண்டார்கள். என்னுடைய ஆசிரியர் பயிற்சி பயிற்சியிலே 4 கத்தோலிக்க அன்பர்கள் வந்திருந்தார்கள், வேட்டியும் கட்டி கொண்டு வந்து கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு கூட நீண்ட ஆன்மீகம் என்பது மதத்தை கடந்து ஆன்மா உள்ள உள்ளுக்கு இருக்கிற ஆன்மீகத்தை தாட்டிகளை போவதாக இருக்கின்றது. ஆகவே இது மிகவும் வெற்றிகரமாக ஒரு அமைந்த பயணம். இது தொடர்ந்தேச்சியாக இதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது ஒரு வருடத்திலே நாங்கள் இதே விதமான திட்டங்களை ஏனைய வன்னி மாவட்டத்தின் ஏனைய பகுதிகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் இதை எடுத்துச் செல்லலாம். அதாவது ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதன் மூலம், ஆசிரியர்களுக்கு இந்த நம்பிக்கையை மீள கட்டமைப்பதன் மூலம், மீள எடுத்துக்கொள்ள செல்வதன் மூலம் நாங்கள் அதை மாணவர்களுக்கு இருக்கின்றது. ஆசிரியர்கள் பலர் இளைஞர்கள், பெரும்பாலான ஆசிரியர்கள் இளைஞர்கள், பலவர்கள் எந்த விதமான வேதனமும் இல்லாமல் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஆரம்ப காலத்திலே சிறு சிறு கொடுப்பனை கொடுக்கப்பட்டாலும் கடந்த காலங்களில் எந்த விதமான வேதனமும் இல்லை, ஒரு விதமான சப்போர்ட் இருக்கின்றது. அங்கே இருக்கிற இந்து கலாச்சார அபிவிருத்தி திணைக்களத்தினூடாக சீருடை வழங்கப்படுகின்றது ஆசிரியர் மாணவர்களுக்கு, சிலபஸ் பாடத்திட்டம் இருக்கின்றது, மற்றது ஒரு சில கருத்தரங்குகள் நடைபெறும், அவ்வளவுதான் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் அவர்களை ஒருமுகப்படுத்தி அவர்களுடைய அவர் இதை தொடர்ந்தேச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே இருக்கிற கிராமங்களிலே இந்த பிள்ளைகளுக்கு இந்த அறநறை கல்வியினூடாக இந்த நம்பிக்கையை, சமய நம்பிக்கை, ஆன்மீகத்தை எடுத்துச் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என அந்த ஆசிரியர் கூட கதைத்து அதற்குரிய திட்டப்பத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகவே இது ஒரு வெற்றிகரமான ஒரு மிஷன் என்றுதான் சொல்ல வேண்டும்.
4: நீங்கள் சந்தித்த மக்களை பார்க்கின்ற போது தற்போதைய சூழ்நிலையிலே அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, எப்படி அவருடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்க?
3: ஒன்று, அவர்கள் அனைவரும் வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இழப்புகள் பாரதூரமானவை, ஆனால் அந்த இழப்பு பல விதவைகளை கண்டேன், பல இளம் விதவைகளை கண்டேன், பாதிக்கப்பட்ட மக்களை கண்டேன், மாணவர்களை கண்டேன், திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு, பொதுவாக சிறுவர்களுக்கு ஒரு அந்த பிடிப்பு கொஞ்சம் குறைந்து போயிருக்கின்றது தான். அதாவது வந்து ஆசிரியர்கள் கொண்டு பொழுது சமயம் மற்றது அறநெறி, இது ஏன் இந்த அறநெறியிலே நிற்க வேண்டும் நாங்கள் என்ற இது இல்லை, எப்படியும் இருந்து விட்டு போகலாம், இப்படியெல்லாம் இருந்து என்னத்தை கண்டோம் அல்லது என்னத்தை கண்டார்கள் என்ற கேள்வி மிக ஆழமாக இருக்கு. ஆகவே இங்கே அறநறை கல்விக்கு மிக அதை கொண்டு போவதும் சவால், ஆனால் அதனுடைய தேவையும் மிக ஆழமாக இருக்கின்றது. ஏனால் எப்படியும் இருந்துவிட்டு போகலாம், இது ஏன் இந்த அறநறையிலே என்ன இருக்கின்றது என்ற தன்மை கொண்டு சிறுவர்களிடையே இருக்கின்றது. ஆனால் முயற்சி இருக்கின்றது, ஆசிரியர்கள் மிக அர்ப்பணிப்போடு செயற்படுகிறார். ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் அங்கே பலர் பாடசாலைகளில் பணியாற்றுகின்றார்கள். பாடசாலை நேரத்தை தவிர பாடசாலை முடிந்த பின்னரும் மேலதிக வகுப்புகள் நடத்தி மாணவர்களுடைய தேர்ச்சிக்கு உதவுகின்றார்கள். மாணவருடைய பெறுபவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இங்கே கனடாவில் இருக்கின்ற ஒரு அன்பர் அங்கே இருக்கின்ற மாணவர்களுடைய கடைசியாக அவர்களுடைய ஓலவல் பரீட்சைக்கு முன்னர் ஒரு பயிற்சி பட்டறை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட 250 மாணவர்களுக்கு அதை செய்து அவர்களுடைய பெறுபவர்கள் எல்லாம் மிக நன்றாக உயர்ந்திருக்கின்றது. இப்படியான தொடர்ச்சியான முயற்சிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மற்றது ஒவ்வொருவரும் தமது விவசாயம் மற்றது மீள குடியமர்த்து தமது இடத்தை தொடங்குதல் அதுகள ஆலய கட்டுமானங்கள் கூட நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு விஷயத்தை பார்த்தேன், இந்த வீடு இல்லங்களில் எல்லாம் கிராமங்களில் எல்லாம் இன்னும் அவர்கள் ஒழுங்காக வீடு கூடி கட்டவில்லை, ஒரு வீடு கூடி கட்டவில்லை. ஒரு சில சுவர், ஒரு கூரை, ஓலை குடிசை, அப்படித்தான் அந்த நடக்கிறது. ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலையும் உடனே போய் ஆலயத்தை கட்டுகிறார்கள் பாருங்கள். அந்த ஆலயம் நானே யோசிக்கிறேன், இவ்வளவு ஆலயம் தேவையாண்டு நல்ல என்ன சீமந்த் கான்கிரீட் கட்டினாலே, செங்கல் கட்டினாலே, அந்த விமானம் அமைத்து, கர்ப்பகிரகம் அமைத்து, ஒரு சின்ன மண்டபம் அமைத்து, அப்படித்தான் இன்னும் ஆலயம் முழுமையாக முடிவரவில்லை. எல்லோரும் உடனே போனவர்கள் அதைத்தான் அந்த அந்த மக்கள் ஆண்டவனுக்கு முதலிடம் இன்னமும் கொடுக்கின்றார்கள். அது ஒரு அது எமக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு விஷயம், நாம்களே புறக்கணித்து விட்டிருக்கின்ற ஒரு விஷயம், மறந்து கொண்டிருக்கின்ற விஷயம். ஆண்டவனுக்கு முதலம் கொடுத்து தமக்கு இல்லம் என்னும் ஒழுங்காக கூறி அமையவில்லை, தமக்கு ஒழுங்காக ஒரு சுவர் அமையவில்லை, தமக்கு ஒழுங்காக இடம் அமையவில்லை என்றாலும் கூட போன இடத்திலே முதன் முதலாக ஆண்டவருக்கு ஒரு இடம் எழுப்பி இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டுகின்ற அந்த மக்களுடைய மனப்பாங்கு போற்றத்தக்கது. நாம் பார்த்து பின்பற்ற வேண்டிய ஒன்று.
4: சிதம்பரம் சென்று வந்ததை பற்றி ஏதாவது தகவல் இருக்கிறதா? டாக்டர்
3: சிதம்பரத்தில் என்னுடைய குருநாதர் இருக்கின்றார், கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவரை சென்று தரிசித்து வந்தேன். அவருடைய பணிகளுக்கு என்னுடைய பணிகளை அவர் அந்த இணையதளத்தினூடாக பார்த்திருக்கின்றார். அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக இளைஞர்களுடைய வகுப்பு அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் சொன்னார், இளைஞர்களை, சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதை எடுத்துச் செல்லுகின்ற பணியை தொடர்ந்து எடுத்துச் செல்லும்படியாக சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தையும் தந்து, அத்தோடு அந்த இலங்கையிலே செய்கின்ற பணியை பற்றியும், செய்யப்போகின்ற பணியை பற்றியும் சொன்னேன். அதற்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை தந்தார். நடராஜ பெருமானுடைய தரிசனம் நன்றாகவே கிடைத்தது. இந்த முறை போயிருந்த பொழுது விசேஷம் என்னவென்றால், சிதம்பரத்திலே ஸ்படிகலிங்கம் இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் போகின்ற பொழுது அந்த ஸ்படிகலிங்கத்தை காட்டுவார்கள். அது ஒரு பெட்டியிலே கவசமிட்டு மூடப்பட்டு பூஜையிலே இருப்பதுண்டு. ஒவ்வொரு நாளும் அந்த படிகளிலிருந்து பூஜை நடக்கும். இந்த முறை மிக அண்மையாக முன்னுக்கு இருந்த அந்த ஸ்படிகலிங்க பூஜையை பார்க்கின்ற அந்த கவசம் எல்லாம் எடுத்து அந்த பூஜைக்கு செய்கின்ற பூஜையை பார்க்கக்கூடியதாக இருந்தது, அபிஷேகத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஸ்படிகலிங்கம் அது ஆதிசங்கரர் தான் சொந்தமாக வைத்து பூசித்த லிங்கம் சிதம்பரத்திலே கொடுத்தது அது இருக்கின்றது. அது ஒரு அருமையான பேறு. நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை எடுத்துக்கொண்டு தான் இலங்கைக்கு சென்று இந்த பணியை தொடங்கக்கூடியது.
4: சிதம்பரம் வந்து சுயம்புலிங்கம் தானே டாக்டர்? சுயம்புலிங்கமாகத்தானே?
3: சிதம்பரத்திலே இருக்கின்ற லிங்கம் சுயம்புலிங்கம், அது ஆதிலிங்கம் என்று சொல்லுவார்கள். அது ஆதி நடேசர். நடராஜ பெருமானுடைய சந்நிதியிலே ஒரு ஸ்படிகலிங்கம் இருக்கின்றது.
4: அந்த வேறுபாடு எனக்கு தெரிகிறது. இங்கே கடந்த மாதம் இங்கிருந்து ஒரு பயணக்குழு தென்னிந்திய யாத்திரை வட இந்தியா போய் வந்தார்கள். வந்தவுடனே என்னோடு பேசினார்கள். பேசினபோது அவர்கள் சொன்ன சில விடயங்களை உங்களோடு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் சொன்ன முதலாவது பிரச்சனை வந்து, கோயில் எல்லாம் ஒரே துப்புரவு இல்லாமல் இருக்கிறது. வீதியோரங்கள் எல்லாம் வந்து வடிவாக துப்புரவாக வைத்திருக்கவில்லை. அங்கங்கே போகின்ற போது, இங்கிருந்து போட்டு அங்கே போகிற போது அப்படி இருக்கிறது. அது நாங்கள் வானொலியிலேயும் சொல்ல போகிறோம்னு எனக்கு சொன்னார்கள். நாங்கள் எல்லா இடம் இருக்கின்ற இறைவன் அங்கே பூஜை முறைகள் இருக்கின்றன, அதுக்கான பொருட்கள் பாவிக்கப்படுகின்றன தினந்தோறும். ஸோ அதை வந்து அது வந்துனுங்கிற குறையாக பார்க்கக்கூடாது, அப்படி குறையாக சொல்லவும் கூடாது என்று சொல்லி சொன்னேன். அப்படி சொல்லுகின்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற விளக்கம் என்ன டாக்டர்?
3: முதலாவது, எமது வீடுகள் எல்லாம் பொதுவாக பார்த்தால் வீட்டுக்கு முன்னால் நெல் மூட்டு அடிக்க வச்சிருப்போம் இல்லையா? ஒரு பக்கத்திலே சார் ஓலை இருக்கும், பாய் இருக்கும், நெல் அதுகள் பாய் போடுற பாய் இருக்கும். இன்னொரு பக்கத்திலே ஆடு மாடுகள் ஒரு பக்கமாக இருக்கும், வைக்கோல் பட்டடை ஒரு பக்கமாக இருக்கும், வைக்கோல் போடுற ஒரு பக்கமாக இருக்கும். அப்போ அங்கே அந்த தானியங்களுடைய தூசு, மிருகங்கள் அவருடைய கழிவு, அந்த அதனோடு தூசி கலந்த அந்த மனம், இதோடு தான் நாங்கள் வளர்ந்தது. நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்தவுடன் இவற்றை மறந்து விட முடியாது. நாங்கள் பிறந்த வளர்ந்தாலும் அப்படித்தான் இருக்கின்றது. நான் அங்கேயோ அப்படித்தான் இருந்துவிட்டு வந்திருக்கிறேன். அதனால நான் இது ஒன்றும் புதுசு அல்ல. தானியங்கள், மிருகங்கள், மற்றது எங்களுடைய விளைவு பொருட்கள், இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை முறை. அப்போ அங்கே போய் நாங்கள் இங்கே இருந்து போட்டு ஏர் கண்டிஷன் போட்டு என்ன கிளாஸ் விண்டோ, ஏர் டைட் வாட்டர் சீல் விண்டோ போட்டு, மற்றது ஏர் கண்டிஷன் போட்டு, ஃப்ளோர் எல்லாம் மொப் பண்ணி, அது இங்கே இருக்கின்ற முறை. இதை கொண்டு போய் அங்கே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு சுத்தமான கோயில்கள் வேணுமென்றால் இங்கேயே பல கோயில்கள் இருக்கின்றது, பல இங்கு மாதிரி இருக்கும் போயிருக்கலாம். தெய்வ சாநித்தியம் என்பது காலங்காலமாக ரிஷிகள், தேவர்கள், முனிவர்கள், ஞானிகள் வழிபட்ட இடங்கள். ரமண மகர்ஷியின் பாதம் பட்ட திருவண்ணாமலையை போவதற்கே நாங்கள் கொடுத்து வைத்திருக்கோம். நான்கு நாயன்மார், சம்பந்தர், சுந்தரர் மாணிக்க வாசகர் சென்று வழிபட்ட தில்ல சிதம்பரம், தில்லவாள் அந்தனர் அடியார்க்கும் அடியேன் என்று சிவனே அடியெடுத்து கொடுத்த திருத்தொண்ட தொகை போட்ட தில்லவாள் அந்தனர்கள் வாழும் தில்லை, அந்த தில்லை பதத்தையை போவதற்கே நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இங்கிருந்து போய் நாங்கள் இது இது வந்து அந்த நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகின்ற அரை மேல்நாட்டு நாகரிகத்தை வாழுகின்ற மக்களுடைய
2: மனப்பிரதிபலிப்பு.
3: இங்கேயும் சொல்லுவார்கள், இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு, இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த அலர்ஜி என்றது வலு
2: பொது
3: அஸ்மா கிரந்தியதிகள் கூட. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், இவர்கள் தூசு இல்லாத மாசு இல்லாத சூழலிலே பிறந்து வளர்கின்ற பிள்ளைகள். ஆகவே ஒரு சின்ன தூசு அல்லது மாசு வந்தவுடனே அவர்களுக்கு அலர்ஜி, வீசிங், அஸ்மா எல்லாம் வருகின்றது. இது உண்மை. அப்ப நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், இப்ப இணங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, சில இடங்களிலே ஒரு சில இதுகள் பார்த்தேன். பொலித்தீன் திருவண்ணாமலை திருவானைக்காவிலே மற்ற தலங்களிலே போயிருந்த பொழுது இங்கு பொலித்தீனுக்கு தடவடிக்கப்பட்டுள்ளது. நல்ல விஷயம். சூழல் பாதுகாப்புக்கு அதை கொண்டு வருகின்றனர், அது நல்ல விஷயம். எமது ஆலயங்களிலேயும் அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த மாதிரி போகின்ற பொழுது திருக்கேதீஸ்வரம் திருவிழாவுக்கு போய் பார்த்திருந்தேன். அப்ப அங்க போயிருந்த அங்கே சில அன்பர்கள், அவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிற அன்பர்கள், அவர்கள் இன்னும் அந்த பொலித்தீனை பொறுக்கி பற்றி அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. எல்லாம் பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி தாங்களாக துப்புரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் பணி. இப்ப நாங்க போகின்றோம், ஆலயம் துப்புரவில்லை என்றால் இதை போய் வானொலியை சொல்லுவதல்ல, உங்களுடைய பயணத்துல கொஞ்சம் ஒரு நாள் நின்று அந்த ஆலயத்தை கூட்டி துடைத்து இந்த பொலித்தீனை பொறுக்கி அதுகளை சுத்தவாக்கி வந்தாலே உங்களுடைய ஜென்ம பயன் வளர்ந்து. இதை விட்டு நாங்கள் வானொலியில போய் அங்க போய் சொல்லி இதை
2: அரசியலாக்கி
3: மிரட்டல் விளையாட்டா? இல்லையே, இது ஆண்டவருடைய பூமி. அப்போ போய் உங்களால் இயன்றது செய்து கூட்டி பெருக்கி துண்டு வரலாம். மற்றது அதே மாதிரி அன்றாடம் இத்தனை பேர் வருகின்றது. காலநிலை, வறண்ட காலநிலையிலே தூசு கூட. இந்த நேரங்களிலே பொதுவாக ஏப்ரல் மே மாதங்களிலே வறட்சி, தூசு கூட, மழை இல்லை, உண்டு. மற்றது தினந்தோறும் எவ்வளவோ பயன்பாடுள்ள தானியங்கள், மற்றது பூக்கள், பழங்கள், இத்தனையோ விதமான பொருட்கள் வந்து
2: போகப்படுகின்ற
3: இதம் இந்த நேரம் ஈரமாகவே
2: இருக்கிறது.
3: ஏனென்றால் தினந்தோறும் அபிஷேகம், பால் போன்ற நடவடிக்கை. சிதம்பரத்திலே அந்த தில்லர் நடராஜ பெருமானுடைய சபையிலே ஏறி வணங்குவதென்றால் கவனமாக ஏற வேண்டும், வலுக்கிவிடும். ஏனென்றால் ஈரம், பாசிப்பிடிப்பு, ஈரம், அதெல்லாம் இருக்கின்றது. ஆகவே இது எல்லாம் அழுக்கு என்று நினைக்கக்கூடாது. எங்களுக்கு உள்ளே இருக்கின்ற அழுக்குகளை கூட்டி பெருவிப்பதற்கான ஆலயங்கள், வெளியே இருக்கிற அழுக்கை பார்த்து கொண்டு இன்னும் உள்ளே இருக்கிற அழுக்கை பார்க்காமல் இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய பதில்.
2: இரண்டாவது, சொன்னாங்க ஆலயங்களுக்கு எங்கு போனாலும் நாங்கள் எவ்வளவு தூரம் மெனக்கட்டு போறோம், அங்க போனா கற்ப கிரகத்துக்குள்ள சுவாமியை பார்க்க முடியவில்லை, இருட்டாக இருக்கிறது. ஏன் அப்படி இருட்டாக வைத்திருக்கிறார்கள் என்ற இரண்டாவது குறையை குறையன்னு சொல்லக்கூடாது. எனக்கு சொன்னது என்னை,
3: முதலாவதாக கர்ப்ப கிரகம் வரைக்கும் போய் வழிபடுகின்ற உரிமை எல்லாருக்கும் கிடையாது. ஆகம விதிப்படி தொட்டு சிவபூஜை செய்கின்ற சிவாச்சாரியார்கள் மட்டும்தான் கர்ப்ப கிரகத்துக்கு உள்ளே போக முடியும். இன்றைக்கும் அதுதான் முறை. ஆனால் அதுக்கு வெளியே இருக்கிற அர்த்த மண்டபம் வரைக்கும் போய் வழிபடுகின்றார்கள் இன்றைக்கு. அதுதான் நடைபெறுகின்றது. ஆனால் ஆகம மரபுகளில் அர்த்த மண்டபம் வரைக்கும் கூட சிவாச்சாரியாருக்கு உதவியாக இருப்பவர்கள் செல்கின்றனர். அர்த்த மண்டபம், மகா மண்டபத்திலே ஆலயத்தை கட்டி வைத்திருப்பவர்கள், பரிபாலிப்பவர்கள், ஆலய தொண்டர்கள், மற்றது அரசர் போன்றவர்கள் வழிபடுவதற்குரிய மரபு. அதற்கு அப்பால் மற்றவர்கள் வழிபடுகின்ற மரபு, மற்றவர்கள் எல்லாரும் பலிபீடத்துக்கு இப்பால், கொடித்தம்பத்துக்கு இப்பால் வழிபடுகின்ற மரபு, கோபுரவாசலுக்கு இப்பால் வழிபடுகின்ற மரபு என்று இருந்தது. இன்றைக்கு எல்லாரும் ஒரே அடியாக கர்ப்ப கிரகம் வரைக்கும் வழிபடுவதால்தான் ஆலயங்களில் இன்றைக்கு நீண்ட கியூ, கட்டணம் வைக்க வேண்டிய நிலையம் எல்லாம் இதுக்கு தான் வருகின்றது. அவரவர் அவரவர் நிலை உறந்து அந்தந்த நிலையில் இருந்து வழிபட்டால் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஒன்று. இரண்டாவதாக, கர்ப்ப கிரகம் இருட்டாகத்தான் இருக்கும். கர்ப்ப கிரகத்திலே மின் விளக்கு பூட்டியோ மற்றது வேறு விளக்கு பூட்டுறது
2: அலங்காரம்

0: சிதம்பர ரகசியம் என்ற இனத்தை கொண்டு காட்டினார்கள். அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கு சுத்தி சுத்தி பார்க்கற ஒன்றுமே இல்லை. வந்தவரில் ஒருத்தர் சொன்னார், நான் வட்டமாவண்ட பார்த்தனுண்டு. இன்னொரு சொன்னார், நான் இல்லை இல்லை, நான் ஒன்று பார்த்தனால் என்னென்று விளங்க இல்லைன்னு. இப்படி தெரியாததையும் கொண்டே காட்டுகிறார்கள். படித்தவர்கள் தான் அது கேட்கிறார்,
1: அதை தெரிய முயலுங்கள். சிதம்பர ரகசியம் மிகவும் பவித்திரமானது, ஒன்றுமில்லை. அது ஸ்பேஸ், அம்பலம் என்று சொல்லுவார்கள். அதாவது அஞ்சு பஞ்சபூத தலங்களிலே இது ஆகாச தலம், ஆகாசத்தலம் ஒரு ஸ்பேஸ். சிதம்பரத்திலே நிறைய உண்மைகள் இருக்கின்றன. முதலாவதாக இந்த இறைவன் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வி கொண்டு வருகின்றது இல்லையா, உயிர் எங்கே இருக்கின்றது என்ற கேள்வி கொண்டும் வருகின்றது. இந்த உடலிலே உயிர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால், இதை எந்த விதமான மருத்துவ சாஸ்திரத்திலையும் கூட சொல்லல, உயிர் எங்கே உடம்பில் இருக்குன்ட்டு. இதயத்தில் இருக்கா, மூளையில் இருக்கா, இன்னைக்கு சொல்லல. அப்போ எங்கேன்ட்டு தெரியாது. ஆனால் இந்த எந்த வித லைஃப் சயின்ஸ் படித்தால் என்ன, பயோ சயின்ஸ் படித்தால் என்ன, மெடிக்கல் சயின்ஸ் படித்தால் என்ன, உயிரை பற்றி படிக்க முடியாது. அது முன்னரே சொல்லியிருந்தேன், ஆறு விடயங்களை விஞ்ஞானம் தொடாது, அதில் ஒன்று உயிர். இந்த உயிர் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், உயிர் எமது இருதய, அதாவது இருதயம் என்று சொல்லுவார். உயிரை இருதயம், அதாவது இந்த இருதயம் வந்து எங்களுடைய அனட்டமிக்கல் ஹார்ட், அல்லது எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர ஹார்ட் அல்ல, அது இடப்பக்கத்தில் நின்று லப் டப் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது. அது கருவிலே இருக்கின்ற போது ஆறாவது வாரத்திலே துடிக்க தொடங்குகின்றது, உயிர் பிரியும் வரைக்கும் துடிக்கின்றது. அப்போ ஆறு வாரத்துக்கு முதல் உயிர் இல்லையா, கற்பம் இல்லையா, அப்போ அது அல்ல உயிர் என்றது. அதை இருதயம் என்று சொல்லுவார்கள், இதுதான் ஆன்மா என்று சொல்லுவார்கள், இதய கமலம் என்று சொல்லுவார்கள். என்ன கமலம் என்றால் தாமரை. இது தாமரை மொட்டு போன்ற வடிவிலே இருக்கின்றது, கவிழ்ந்த தாமரை மொட்டு போல இருக்கின்றது, நடு இதயத்திலே இருக்கின்றது, வலப்பக்கமாக இருக்கின்றது, நடு நெஞ்சிலிருந்து ரெண்டு விரற்கடை மேலே இருக்கின்றது. இதுதான் நான் என்று சொல்லுவோம், நான் என்று மார்தட்டும் பெருமாளே என்று திருப்புகள் சொல்லும். இதை ரமண மகர்ஷியும் இதை சொல்லியிருக்கின்றார். இது இருதயத்தினுடைய ஸ்தானம், இந்த ஸ்தானம் தான் ஆன்மா. இந்த ஆன்மா வந்து இருக்கின்றது. இதைத்தான் வெள்ள நிற பூவுமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று சுவாமி விபுலானந்தர் பாடியிருக்கின்றார். மட்டக்களப்பு காரதிபத்தி இருந்த ராமகிருஷ்ண மிஷன் துறவியா இருந்தவர். அப்ப இந்த உள்ள கமலம் புண்டரீகாட்சம் என்று சொல்லுவார்கள். அந்த உள்ள கமலத்திலே கமலம் தான் இறைவனுக்கு தேவை. நாங்கள் பூவை பொடுத்து இறைவனுக்கு அர்ச்சிக்கின்றோம் இல்லையா, அப்போ உடனே மிருகீ முத்திரை என்று சொல்லுவார்கள். பெருவிரலும் நடுவிரல் ரெண்டையும் வைத்து இந்த பூவை எடுத்து இந்த இருதயஸ்தானத்தில் இருந்து இப்படி எடுத்து போடுவதாக பாவித்தான் ஒவ்வொரு பூவையும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அது இதயத்தை, இந்த ஆன்மாவை இறைவனுக்கு சமர்ப்பிப்பது ஆன்ம சமர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த உண்மை. இந்த இறைவன் எங்கே இருக்கின்றார் என்று கேட்டால், கடவுள் என்ற சொல்லிலே எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலுக்கு அப்பாலும் இருப்பவர், விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே, அது கடந்திருக்கின்ற கடவுள். எல்லாவற்றுக்கும் உள்ளும் இருக்கின்றார். அந்த உள் எங்கே இருக்கின்றார் என்றால், உயிருக்குள் உயிராக ஆன்மாவுக்குள் ஆன்மாவாக இருக்கின்றார். ஆன்மாவின் எசமானாக இயமான நாம் விமலா என்று சிவபுராணம் சொல்லும். இவர் இந்த உயிருக்குள்ளே இருக்கிறார். அப்போ உயிர் வந்து இந்த தாமர வடிவத்திலே இருக்குது, உள்ள கமலம் என்று சொல்றோம், இதய கமலம் என்று சொல்றோம். அப்ப இதுக்குள்ளே எங்கே அந்த இறைவன் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த தாமரை மொட்டுக்கு உள்ளே ஒரு வெளி இருக்கின்றது, ஒரு வெளி இருக்கின்றது. அந்த வெளியிலே, அந்த பொகுட்டிலே அங்கே இறைவன் இருக்கின்றார். இந்த ஞானத்தின் வர இந்த தாமரை மொட்டு நிமிர்ந்து மலரும், அந்த மலர அந்த மத்தியிலே சிவலிங்கம் தெரியும், சிவனுடைய நடனம் தெரியும், சிவலிங்கம் தெரியும். சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி என்று விநாயகர் அவள் சொல்லும் இல்லையா, அங்கேதான் நடராசர் நர்த்தனம் நடக்கும். அப்ப இது வந்து சிறிய வெளி, உள்ளுக்கு இருக்கின்ற உயிருக்குள்ளே இருக்கின்ற சிறிய வெளி, அதைத்தான் சொல்லுவார்கள் சிற் அம்பலம், சிறு அம்பலம் என்று சொல்லுவார்கள். அம்பரம் என்றாலும் வெளி. உயிர் வந்து அறிவு பொருள் இல்லையா, இந்த உலகத்தில் உயிர் வந்து அறிவு பொருள். இது சடப்பொருளான வழி இல்லை, ஆகாசம் இல்லை, இது அறிவு பொருளான வழி. ஆகவே சித் சித்தண்டால் அறிவு பொருள், அம்பரம் சித்தம்பரம். அப்ப அங்க வந்து சொல்லுவார்கள் இது ஆகாசத்தலம், சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆகாசம் வித்தியாசமானது என்று சொல்லுவார்கள். அறிவு பயமான ஆகாசம் என்றால், சிதம்பரத்தில் ஆகாசத்துக்கு புறம்ப பவுண்டரி ஓட் இல்லை, இது வந்து உள்ளுக்கே இருக்கிற உள்ள கமலம். அப்ப இங்கே இருக்கிற நடராஜரத்தை நாங்கள் அங்க பார்க்கிறோம், அது சிதம்பர ரகசியத்தில் உண்டு, எல்லாருடைய உயிருக்கும் உயிராக இருக்கிறது. இன்னொன்று சொல்லுவார்கள், சிதம்பரத்திலே தான் எல்லா கோயில்களுடைய மூர்த்தமும் அடங்குகின்றது பூஜை முடிந்தவுடன். இது வர்த்தஜாம பூசைக்கு சொல்லுவார்கள், 10 மணிக்கு நடக்கும். யோசித்தேன், சிதம்பரத்திலே 10 மணிக்கு எல்லா கோயில் மூர்த்தங்களும் அடங்குகின்றன, இந்தியாவுக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கும், இலங்கைக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கும், கனடாவிலே அப்போதானே கோயில் திறக்கின்றது. அப்போ எப்படி சொல்லலாம் இதை?

0: என்றால் எல்லா இறைவன், நீங்கள் அல்லாஹ் வேண்டான், இயேசு வேண்டான், யெகோவா வேண்டான், முருகன் வேண்டான், சிவன் வேண்டான், பிள்ளையார் வேண்டான், எல்லா கடவுளரும் இந்த உயிருக்குள் உயிராக இருக்கிற இந்த இறைவன் தான். இங்கே இருந்தான் எல்லா கடவுளும் வரையினம், இங்கே தான் எல்லா கடவுளும் போய் அடையினம் இல்லையா. எல்லா கடவுளுக்கும் புறப்படும், எல்லா மதங்களுடைய கடவுளுக்கும் புறப்படும் இந்த உயிருக்குள் உயிராக இருக்கின்ற இந்த இறை, அதுதான் கடவுள், அதுதான் சிதம்பர ரகசியத்தில் இன்னொன்று. இப்படி நிறைய இருக்குது, இதில் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சம் அதாவது இதில் நிறைய இருக்குது. அதில் தனிப்பட்ட விளக்கம் தேவையாளர்கள் தனிப்பட்ட முறையில் வந்து கேட்டால் சொல்லலாம், எல்லாவற்றையும் வானொலியிலே சொல்ல முடியாது. ரகசியத்திலே உண்டு, ஆனால் இப்படி ரகசியம் இருக்கின்றது என்று சொல்லுவதனாலேயே ஒரு கேள்வி வருகின்றது இல்லையா, சிதம்பர ரகசியம் என்றால் என்ன? அந்த கேள்வி வந்தாலே பெரிய விஷயம்.
1: இப்போ இதில் வந்து நீங்கள் ரெண்டு விஷயம் குறிப்பிட்டீங்க டாக்டர், ஒன்று ஆன்மா மற்றது உயிர். இரண்டும் அணுக்கமாக இருந்தாலும்
0: ஆன்மா உயிர் ரெண்டும் ஒன்று. உயிருக்கு உள்ள பெயர்களில் ஒன்றுதான் ஆன்மா. உயிருக்கு பல பெயர் உண்டு, பல பெயர்கள் இருக்கிறது உயிருக்கு சொல்லுவார்கள். அதில் ஒரு ஒன்று ஆன்மா, சீவன், மற்றது ஆவி.
1: கிறிஸ்தவ பாதிரிமார் கிறிஸ்தவ குரு மத குருமார் பிரச்சாரம் செய்கின்ற போது அல்ல என்றால் அவங்களுடைய பிரசங்கத்தின் போது பல தடவை இந்த ஆன்மா உயிர் ஆத்மா என்று திருப்பி திருப்பி பிரித்து பிரித்து அதை சொல்கிறார்கள். அப்பொழுது ஒரு குழப்பமாக இருக்கிறது, அதை நீங்கள் முன்னரும் விளங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். இப்பொழுது ஆன்மா உயிர் ரெண்டும் ஒன்றுதான் என்கிற
0: வந்து அவர்களுடைய எதிரே பரிசுத்த ஆவி என்னொன்று இருக்கின்றது. அந்த பரிசுத்த ஆவி பிதாசுதன் பரிசுத்த ஆவி என்று மூன்று வகையாக சொல்லுவார். அந்த பரிசுத்த ஆவி என்பது இறைவனுடைய அருள், அதைத்தான் அவர்கள் ஆவி பரிதல், ஆவி இறங்குதல் என்று சொல்லுவார்கள். அதான் அங்கே இருக்கிற வித்தியாசம், அந்த டெர்மினாலஜி இஸ் டிஃபரெண்ட். அதை விளங்கி கொண்டால் சரி, மற்றபடி எந்த விதமான முரண்பாடும் கிடையாது.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Ananda Sabiratanodipalakam Naimalyam Achhadanam.

0: ಹೇ ವಿನಿವೇಶ್ಯ ಭಕ್ತಿ ಜನನಿ ಭಕ್ತ ಅರ್ಭಕಂ ರಕ್ಷತಿ ಮಾರ್ಗಾವರ್ತಿ ಪಾದುಕಾ ಪಶಪತೆ ರಂಗಸ್ಯ ಕೋಜ್ಜಾಯತೆ ಗಂಡೂಷಾಂಬು ನಿಷೇಚನಂ ಪುರರಿ ಪೋ ದಿವ್ಯಾಭಿಷೇಕಾಯತೆ ಕಿಂಚಿತ್ ಭಕ್ಷಿತ ಮಾಂಸಶೇಷ ಕಬಲಂ ನವ್ಯೋಪಹಾರಾಯತೆ ಭಕ್ತಿ ಕಿಂ ನ ಕರೋತ್ಯಹೋ ವರಚರೋ ಭಕ್ತಾವತಂಸಾಯತೆ ವಕ್ಷಸ್ತಾಡನಮಂತಕಸ್ಯ ಕಠಿಣಾಪಸ್ಮಾರ ಸಂವರ್ಧನಂ ಭೂಭೃತ್ ಪರ್ಯಟನಂ ನಮತ್ಸುರಚಿರ ಕೋಟೀರ ಸಂಘರ್ಷಣಂ ಕರ್ಮೇದಂ ಮೃದುಳಸ್ಯ ತಾವಕ ಪದ ದ್ವಂದ್ವಸ್ಯ ಗೌರಿಪತೆ ಮಚ್ಚೇತೋ ಮಣಿಪಾದುಕಾ ವಿಹರಣಂ ಶಂಭೋ ಸದಂಗೀಕುರು. ಶಿವಾನಂದರ ಹರಿ 62 ಶ್ಲೋಕಗಳ ವರೆಗೆ ಪಾತ್ರಕೋ ಭಕ್ತಿಯ ಭಕ್ತಿ ವಿಶೇಷಮಃ ಅಂಕೋಲಂ ನಿಜಬೀಜ ಸಂತತಿರಯಸ್ಕಾಂತೋಪಲಂ ಸೂಚಿಕಾಂಗ್ರ ಶ್ಲೋಕತ್ರ ಸೊನ್ನಾರ್. ಭಕ್ತಿಂಗ್ರದ ಮೋಕ್ಷಕ್ಕೆ ರೊಂಬ ಅವಶ್ಯಮಾನ ಪದಾರ್ಥಂ ಮೋಕ್ಷ ಸಾಧನ ಸಾಮಗ್ರಿಯ ಭಕ್ತಿರೇವ ಗದೀಯಸಿ அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கார் விவேக சூடா. அப்படியில மனிதனுக்கு சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் அடியோட போகணுமேயானால் அதுக்கு அவன் தன்னை உணரணும், தன் ஸ்வரூபத்தை அறியணும். தன் ஸ்வரூபத்தை அறியறதுக்கு முக்கியமா பக்தி வேணும். அந்த பக்தி என்ன ஏதுங்கிறத சுவாத்ம தத்துவ அனுசந்தானம் பக்தி அபிஜயதேன்னு சொன்னார். அந்த பக்தியினுடைய லட்சணம் சொன்னார் நமக்கு. அங்கோல விரட்சமானது அதனுடைய பீஜங்கள் எப்படி தானா மரத்துல வந்து ஒட்டிக்கிறதோ, அயஸ்காந்தத்துக்கு அந்த இரும்பானது எப்படி ஒட்டிக்கிறதோ, ஒரு கொடியானது எப்படி மரத்தை சுத்திக்கிறதோ, அதே விதமாக ஒரு பெண்ணானவள் தன்னுடைய ஆத்தக்காரர் எப்படி ஒன்னா சேர்ந்திருக்காளோ அதே மாதிரி இருக்கிறதா பக்தின்னு பரமேஸ்வரிடத்தில் இருக்கிறது பக்தின்னு சொன்னார். அப்புறம் அந்த பக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா மனுஷாலை எப்படி காப்பாத்துறது அந்த பக்தி, அதை அடுத்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். பக்திங்கிறது என்ன பண்ற, ஆனந்தாஸ்ரபிராத நோதி புலகம் நைர்மல்யதாதனம் ஆனந்தாஸ்ரபிராத நோதி புலகம். பக்தி மாத்தா அந்த குழந்தையை காப்பாத்துறது எப்படின்னு, ஆனந்த அஸ்ருபிஹி இந்த குழந்தைக்கு ஆனந்த கண்ணீர்கள்னாலேயே சரீரத்தை மெய்சிலுக்கும்படி பண்றாளா. நைர்மல்யதாதனம் நிர்மலமான ஒரு மனசு வேணும், அது இருந்தா தான் மனுஷன் சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனசு தெளிவா இருக்குமையானால் கஷ்டங்களை சுலபமாக தாண்டலாம். அது என்ன பண்றா, நைர்மல்ய தச்சாதனம் நல்ல ஒரு வஸ்திரம், நிர்மலமான ஒரு வஸ்திரம் எப்படியோ அப்படி நல்ல மனசோட செய்து இவாளுக்கு ஆச்சாதனம் மறைச்சு வைக்கிறார். பூர்த்தி சரித்திர அமிர்தை. அந்த பக்தி என்ன பண்றா, பரமேஸ்வரனுடைய லீலைகள்னா கதை கதையாக சொல்லி இந்த குழந்தையனுடைய வயிறு ரொம்பபடி பண்றலாம். அம்மா என்ன பண்ணுவா, சாதாரணமாக குழந்தைய அணைச்சுப்பா, குழந்தைக்கு வேண்டியதான வஸ்திரங்கள்லாம் போட்டு கொடுப்பா, நல்ல வஸ்திரங்களாக வயர் ரொம்ப ஆகாரத்தை கொடுப்பா. இதெல்லாம் பக்தி மாத்தா பக்தாளு கொடுக்குற. பக்திங்கிற ஒரு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா, இந்த குழந்தைக்கு இப்படி கொடுறா. அதுக்கப்புறம் இல்ல, அந்த குழந்தைக்கு ஒரு விதமான துன்பமும் வரப்படாத கஷ்டமும் வரப்படாது. அதுக்காக உடம்பெல்லாம் ரட்ச பண்ணிப்பா, தாயத்தை கட்டி வைப்பா, அங்கெங்கே திருநீர் அணைச்சு விடுவா. அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டமும் வரப்படாது, திருஷ்டி தோஷம் வரப்படாது. இப்படின்னு திருஷ்டி தோஷம்லாம் ஒன்றும் இல்லைன்னாலும் அது அம்மாவுக்கு தெரியாது. எந்த அம்மா ஆனாலும் படிச்ச அம்மானாலும் சரி, குழந்தைக்கு அதெல்லாம் வரப்படாது அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்காக என்ன பண்றது, திருநீர் அங்கேயே பூசி வைக்கிறது, ருத்ராட்சம் கட்டி வைக்கிறது. ஏண்டனர் அது இருந்தா ஒரு தோஷமும் வராது, ஒரு நினைப்பு, ஒரு நம்பிக்கை தானே. அதே விதமா ருத்ராட்சர் பதிடேன தேவ பபுஷோ ரக்ஷாம் பவத் பாவனா பதி எங்கே. அந்த குழந்தைக்கு ருத்ராட்சம் கட்டி, அதே போலயே அந்த குழந்தைக்கு பசிதேன தேன வபுஷா திருநீர் அணியும்படி பண்ணி காப்பாத்துறாளாம் அப்படின்னு. ஒரு அம்மா எப்படி குழந்தைய காப்பாத்துறாளோ அதே போல இந்த சிவபக்தின்னு ஒண்ணு இருக்குமேயானால் மனுஷாளுக்கு ஒரு கவலையும் இல்லை, எல்லா விதமான துன்பங்களும் வராம காக்கப்படும் அப்படின்னு விசேஷமாக சொல்கிற விநிவேசிய. அதுக்கு பிறகு எப்படி பர்யங்கே பவத் பாவனா பர்யங்கே விநிவேசிய பக்தி ஜனனி பவத் பாவனா பர்யங்கே சிவபாவன அப்படிங்கிற ஒரு கட்டையில போட்டு ஒரு மெத்தையில போட்டு தூங்கும்படி பண்றாளாம். சிவபாவனை இருக்குமையானால் இனிமேல வேற ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு காப்பாத்துறான்னு பார்த்தோம். மினி வேஸ்ய பக்தி ஜனனே பக்தார்பகம் ரட்சதி. என்ன மனுஷாலாம் அர்பகாள் ஒன்னும் தெரியாதவ. நம்ம நினைச்சிருக்கோம் அது படிச்சிருக்கோம் இது படிச்சிருக்கோம் அது பண்றோம் இது பண்றோம் நமக்கு எல்லாம் தெரியும். எல்லோருக்கும் சர்வஜன் ஒரு நினைப்பு. ஆனா விவகாரம் என்ன, நடைமுறையில பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. எப்படி துன்பம் வருது, இதை தாண்ட வழி என்ன, மறுபடியும் இப்படிப்பட்டதான துன்பம் வராம நமக்கு இருக்கணுமே. எல்லா இடத்துலயும் துன்பம் வருது, வீட்டுல சரி ஆபீஸ்ல சரி ரோட்ல போனாலும் சரி எங்க போனாலும் ஏதோ ப்ராப்ளம் வருது. எந்த ப்ராப்ளமும் வராம இவனுக்கு இருக்கணுமே. ஏன்னா இவன் எப்படி நடந்துக்கணும் எப்படி இவன் இருக்கணுங்கிற விவகாரங்களை எல்லாம் பக்தி காப்பாத்துறாளாம். ஆகையால் மனுஷனுக்கு வேண்டியது முக்கியமாக பக்திங்கிறது வேணும் அப்படின்னு பக்தி எப்படி உதவுகிறதுங்கிற விவகாரம் நமக்கு சொன்னார். அதற்கு பிறகு அடுத்ததாக ஸ்லோகத்துல மார்க்காவர்த்தித பாதுகாபசுபதே ரங்கஸ்ய குர்ச்சாயதே கண்டூஷம்பு நிஷேஜனம் புரதி போகோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோத்யஹோ வரசரோ பக்தாவதம் சாயதே அப்படின்னு 63வது ஸ்லோகம் கண்ணப்ப நாயனாருடைய திவ்யமான ஒரு செய்தி. 63 நாயன்மார்கள் பார்க்கிறோம். அந்த நாயன்மார்கள்லாம் எல்லாரும் சிவனடியார்கள். சிவனிடத்துல உயர்ந்ததான ஒரு பக்தியை வச்சுட்டவார். பக்தின்னு ஏதோ சாதாரணமா அப்படியே கோயில கோபுரத்தை பார்த்து கன்னத்துல போட்டு போயிட்டே இருக்கமல்ல, இந்த பக்தி இல்ல, தன்னை அர்ப்பணம் பண்ணினதான ஒரு பக்தி. நமக்கெல்லாம் ஏதோ என்னன்னா ப்ராப்ளம் வந்தா பகவானை சுத்த போறோம், ஒன்னும் இல்லைன்னா ஆத்துல இருக்கோம், டிவி பார்க்கணும், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், இவை எல்லாம் இருக்கிறப்ப பகவான் பத்தி ஞாபகமா வருது? கவலை வந்தாதான் மனுஷாளுக்கு பகவானுக்கு ஞாபகம் வருது. அப்ப ஞாபகம் வந்தாலே அவன் வசதிங்கிறார் பகவான். ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீட்ட பரதர்ஷபா. உனக்கு கவலை வந்த போதாவது என்ன நினைக்கிறப்ப நீ வசத்திங்கிற. ஏன்னா உதாரா சர்வையே வைத்தே, எல்லாரும் உதாரால் தான் இந்த பகவானுடைய கடாட்சத்தை பார்க்கணும். இருந்த போதிலும் உயர்ந்ததான ஒரு பக்திய, தன்னைத்தானே அர்ப்பணம் பண்ணினதான ஒரு பக்தி, அந்த பக்தி உடையக்கூடியதான 63 நாயன்மார்கள்ல இந்த கண்ணப்ப நாயனார்கள் ரொம்ப வசதி. அவருடைய சரித்திரத்தை விசேஷமாக நமக்கு கொடுத்திருக்காரு ஆச்சாரியா. அந்த கண்ணப்ப நாயனாருடைய ஒரு ஸ்வரூபம் அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக சொல்றார். இந்த கண்ணப்ப நாயனாருங்கிறவர் காளஹஸ்தீஸ்வரன் இடத்துல அவ்வளவு ஒரு அபிமானத்தோட இருந்தவர். அவர் ஒரு வேடர். அவர் சாதாரணமாக மற்றவர்கள் மாதிரி வேதாத்தியனங்கள்லாம் பண்ணல, எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாது. ஆனா பகவான் இடத்துல பிரீத்தி, அந்த பிரீத்தியும் பகவான் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பக்தியும் அதுக்கு ஈடு இல்லாம போயிடுது. ஞாபகம் சொன்னா நம்ம நினைக்கிறோம் அது வாசிக்கணும் இதை வாசிக்கணும் அப்பதான் இருக்கணும் அப்பதான் பகவானுக்கு நம்ம மேல பிரேம வரும், அது இல்ல. பகவானுக்கு இந்த மொழி அந்த மொழின்னு நிச்சயம் இல்லை. அவருக்கு வேண்டியது பக்தி மொழி, அவருக்கு வேண்டியது ஆச்சாரம். அவாவா அவாவா ஆச்சாரத்தோட இருந்தா சரி, எல்லோரும் அந்த மாதிரி இருக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. அவாவாளுக்கு எந்த ஆச்சாரம் உண்டோ அந்த ஆச்சாரம் தான். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதா சம்சித்தியும் குருநந்தனா. அவாவாளுக்கு என்னென்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாலே போரும் பகவான் அடையலாம். ஞாபகம் வச்சுக்கணும், நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு எந்த தர்மம் இருக்கோ அதை பண்ணிட்டே இருக்கோ என்ன, எல்லா வழியும் கடைசியில பகவான் இடத்துல தான் போய் சேர்றேன். வழியை நீங்க மாத்தின்றதுனால வசத்து இல்லை, சில சமயத்துல கட்டமும் வந்துடும். ஏன்னா அந்த வழியில ஏதாவது ப்ராப்ளம் தான் நமக்கு என்னன்னு தெரியாது. இப்ப இருக்கிற வழியில நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி போனான்னு நமக்கு ரெக்கார்டு இருக்க, அவளை கேட்டா சொல்லுவா. அதனால ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா அப்படிங்கிற பகவான். அதனால அவாவா அவா தர்மத்துல இருக்கடா. இந்த கண்ணப்ப நாயருக்கு அவர் வேடன் பாவோ, வேடனா இருக்கிறதுனால அவருக்கு இந்த பூஜை பண்றது இந்த விவகாரங்கள்லாம் தெரியாது. ஆனா அந்த காளஹஸ்தீஸ்வரன் மேல ஒரு ரொம்ப அபிமானம், ஒரு பற்றுதல். அவர் தான் ரொம்ப வசதின்னு நினைச்சுண்டு அவருக்கு அவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்கார். இவர் என்ன பண்றார், காலம் ரெண்டு சாயங்காலம் வரைக்கும் வேட்டையாடுறது அதான அவருடைய தொழில், வேட்டையாடிட்டே இருக்கார். காட்டுல இந்த மிருகங்களையெல்லாம் வேட்டையாடிட்டு அத கிடைச்சதான ஒரு மாம்சம் இருக்கு, அந்த மாம்சத்தை அவரே பதம் பண்றார். என்ன சிவனுக்கு கொடுக்கணுமா, அதெல்லாம் எடுத்து விட்டு அந்த மாம்சத்தை எடுத்து அந்த இயற்கையை நல்லா நெருப்பில் போட்டு அதை நல்லா வேக வச்சு அதில் எங்கெங்க கடினமான பாகம் ரொம்ப கட்டியாக இருக்குமே ஏனால் அது தன் பல்லாலேயே கடித்து அதை மெத்த ஆக்கி அதில் தேனை நிறைய ஊற வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறணுமா தேரில் தேனில் ஊற வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் கொண்டு வந்து பரமேஸ்வரனு நைவேத்தியத்துக்கு பண்ணுறார். எப்படி இருக்கு பாருங்க, எந்த பரமேஸ்வரனுக்கு வைதிகமாக அபிஷேகங்கள்லாம் பண்ணி அவருக்கெல்லாம் பில்வங்கள்லாம் ஏகஞ்ச பில்வம் அப்படின்னு சொல்லி சசலிலும் சகிஞ்சது சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா அப்படின்னு விசேஷமாக மடியாக அந்த ஸ்வர்ணமுகி ஜலம் அங்கே பக்கத்தில் இருக்கிற நதிக்கே ஸ்வர்ணமுகி அப்படின்னு பேரு. அதுல வந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து கங்கைக்கு சமாரமாக அதை கொண்டு வந்து அதுல போட்டு அபிஷேகம் பண்ணி பகவானுக்கு ருத்ரங்கள்லாம் ஸ்ரீருத்ரங்கள்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணி அவருக்கு விசேஷமாக உயர்ந்ததான ஒரு பழங்களையும் நைவேத்தியத்தையும் பண்ணி வச்சுட்டு போனா ராத்திரி வேளையில இவர் வர்றார். ஏன்னா இவருக்கு ராத்திரி வரைக்கும் காரியம் இருக்குன்னு காலம் அப்படியே வேட்டாடிண்டே இருக்கார். எல்லாத்தையும் பதி பண்ணி ராத்திரி என்ன பண்ற அந்த பரமேஸ்வரனுக்கு அங்கிருந்து அந்த ஸ்வர்ணமுகி நதியில இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்றார், இருக்கிறது ரெண்டு கை தான், என்ன பண்றது மனுஷன் தானே ரெண்டு கை, ஒரு கையில வில்ல வச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையில என்ன பண்றார், இந்த மாம்சத்தை தயார் பண்ணி வச்சிருக்காரு பரமேஸ்வரனுக்கு கொடுக்கணும்ட்டு அந்த மாம்சத்தை கொண்டு வர. அப்புறம் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகத்துக்கு என்ன பண்றது ஜலம், ஆக என்ன பண்றார், அந்த ஸ்வர்ணமுகி நதியில இருந்து ஜலத்தை வாயால கொண்டு வர, கொண்டு வந்து அதை கொண்டு வந்து பரமேஸ்வருடைய லிங்கத்துக்கு மேல உமிழ்கிறார். என்ன சுவாமின்னு பரமேஸ்வரனுக்கு அபிஷேகமா அவர் பூஜை அப்படின்னு இப்படியே பண்ணலாமா, பகவானுக்கு கோபம் வராதான்னு பகவான் கோபிச்சுக்கல. பகவான் என்ன பார்க்கிறார், அவருடைய பக்திய பார்க்கிறார். என்ன பண்றார், இவர் கொண்டு வந்து பூஜை பண்ணின பூஜாரி பண்ணியிருந்த பூஜையில புஷ்பங்கள்லாம் அப்புறப்படுத்தி விட்டு நீட்டா ஆக்கிவிட்டு அதுக்குள்ள என்ன பண்றார், தன் வாயிலிருந்து கொண்டு வந்ததான சுவர்ணமுகி ஜலத்தை உமிழ்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை விட்டு அந்த பரமேஸ்வரனுக்கு என்ன பண்றார், விசேஷமாக தன் கொண்டு வந்ததான நைவேத்தியத்தை வச்சு ஒரு மணி நேரம் அந்த பரமேஸ்வரனுக்கு எதற்க தியானம் பண்ணிட்டே இருக்கார். வேறு தியானம் எல்லாம் ஒன்றும் தெரியாது, பரமேஸ்வரா காப்பாது அப்படின்னு நினச்சு பரமேஸ்வரனே நினச்சிட்டு இருக்கார். காலம் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் பண்ற காரியம் தான், வேட்டை ஆடிண்டே இருந்தாலும் பரமேஸ்வரனுக்கு நல்ல பொருளா கிடைக்கணுமே, நல்ல கொழுத்ததான ஒரு முருகன் கிடைக்கணுமே, அதுக்கு பண்ணணுமே, இதே தான் அவருடைய நினைப்பு. எத்கரோஷு இதாது எஜுகோசு ததாத்திய தத்குருஷ்வம் அதர்ப்பணம், எத்தபஸ்து கவுந்தேய தத்குருஷ்வம் அதர்ப்பணம், இப்படிங்கிற அபிப்பிராயத்தை அவருக்கு தான் யாரும் சொல்லிக் கொடுக்கல, பகவத்கீதையெல்லாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு. ஆனா என்ன, ஏதோ ஜன்மாந்திரத்துல பண்ணினதான ஒரு அபிப்பிராயத்தினால அவர் பண்ணிட்டே இருக்க. அந்த பகவான் இடத்துல பரமேஸ்வரன் இடத்துல அலாதியான ஒரு பக்தி, அவரை விட்டு ஒரு க்ஷணம் இருக்கப்படாது, அவர் பசியோட காத்துன்னு இருப்பாராம், நான் ராத்திரி விட்டு போறேனே காலமேந்து பரமேஸ்வரனுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு வேக வேகமா வந்து அவருக்கு கொடுத்து இதெல்லாம் பண்ணி விட்டு போறார். இப்படி சில நாள் நடந்துட்டே இருக்கு. பாக்கிறார் அங்க இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் இருக்கிற பத்தியில சிவனடியார் அர்ச்சகர், அவர் என்ன பண்றாருனா, நம்ம தினந்தோறும் இப்படி பண்ணி போட்டா பகவானுக்கு காலமே வந்து பகவானுடைய பூவெல்லாம் கலந்து இருக்கு, முன்னாலாம் மாம்சம் இருக்கு, அதை தொடர்றதுக்கு இவருக்கு கஷ்டம். பாரு எதை ரொம்ப பத்திரம்னு நினைச்சுட்டு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சுட்டு பகவானுக்காக கொண்டு வந்து வச்சாரோ அந்த மாம்சத்தை தொடர்றதுக்கே இவருக்கு பயமா இருக்கு. ஏண்டா இவர் இப்படி வளர்ந்தார், இவரை சொல்லி லாகும் இல்ல என்ன பண்றது, அந்த சிவகேசரின்னு பேர் அவருக்கு, அந்த அர்ச்சகருக்கு. அவர் இதை கொண்டு வந்து என்ன பண்றாரா, அதை தூக்கி அப்படியே ஒரு குச்சினாலேயோ ஏதோ எடுத்து அந்த பக்கம் போட்டு பரமேஸ்வரனுக்கு ஐயா இப்படி பண்ணி விட்டீங்களே, யாரோ பண்ணிட்டு இருக்காரு, உங்கெல்லாம் அபவித்திரமாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு மறுபடியும் ரெண்டு குடம் மூணு குடம் தீர்த்தத்தை கொண்டு பரமேஸ்வரன் மறுபடியும் கம்ப்ளீட்டா அலம்பி வச்சு எல்லாத்தையும் மறுபடியும் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணி என்னடா சின்ன இப்படி எல்லாம் கட்ட காரியங்கள்லாம் நடந்து, அவருடைய அபிப்பிராயம் அது இப்படி பண்ணிட்டே இருக்கார். அவரும் பாக்குறார், நானும் பண்ணிட்டு இருக்கேன், தினந்தோறும் யாரோ ஒருத்தர் வரார். இப்ப மாதிரி கோவில் எல்லாம் பெரிய கதவுகள்லாம் பழைய நாள்ல கிடையாது, அது பார்க்கணும். இப்ப எல்லாம் கோவில்னு வச்சுட்டோம்னா அதுக்கு ஒரு கதவு, மீன் கதவு, கர்ப்பகிரகத்துக்கு ஒரு கதவு, அதுக்கப்புறம் வேலை கதவு, வெளியில ஒரு கதவு, இப்படி மூடி விட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பழைய நாள்ல ஒண்ணும் கிடையாது. அதுலயும் காட்டுல இருக்கக்கூடிய அப்பெல்லாம் காடுன்னது இவர் பார்த்துட்டு இருக்கார், நானும் தினந்தோறும் பண்றேன். இப்படி பண்ணின பிறகு மறுபடியும் இவர்த்தர் வந்து பண்றாரு, தினந்தோறும் சிம்பிளா பூஜை நடக்கிறத விட்டு இவ்வளவு பூஜை பண்ண வேண்டியது இருக்கு, ஆனா இவருக்கும் மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது. அது பாட்டு அப்புறப்படுத்த நம்ம பூஜை பண்ணிட்டு போலாம்னு இல்லை. அப்ப இருக்கக்கூடியதான அர்த்தகாலுக்கு அவளுக்கும் பகவான் இடத்துல அவ்வளவு பிரியம். இது என்னடா சொன்னா தினந்தோறும் கம்ப்ளீட்டா எடுத்து சுத்தப்படுத்தி மறுபடியும் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் வர்க் எல்லாத்தையும் பண்ணி வச்சு இவ்வளவு பண்ண வேண்டியதா இருக்க யார் பண்றா அப்படின்னு ரொம்ப நாள் பார்த்தா தெரியல. என்ன அவர் சாயங்காலம் கிராமாந்தர மங்கிவா 6-7 மணிக்கு கோயில போட்டு நின்று போயிடுவா. அவன் அவர் ராத்துக்கு போகணும், வீடும் பக்கத்துல கிடையாது, இது 2 மைல் இருக்கும். அங்க போகணும், வழியில எல்லாம் காடு மிருகங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வேடனுக்கு பயம் இல்லைன்னு அவருக்கு பயம் ஞாபகம். அவர் சாயங்காலத்துல ஒரு 7-8 மணிக்கு அவர் ராத்துக்கு போயிடுவார். இவர் பாட்டுக்கு ராத்திரி 8:30 மணிக்கு வரார். எல்லாத்தையும் முடிச்சுண்டு இவர் பாட்டுக்கு தினந்தோறும் இப்படி பண்ணிட்டு இருக்கார். இவரும் பார்த்தாரா என்னடா இது நமக்கு இப்படி ஆயிடுது, அனாவசியமா இப்படி மாட்டின்றோமே, நம்ம விடவும் முடியல புடிச்சுக்கவும் முடியல, சரியே போனா போறது ஏதோ பகவானுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு ஓட முடியல, என்னடா பண்றதுன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார் அந்த சிவகேசரி முனிவர். கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கவலைப்பட்டு அவர் தூங்கினார். ஒரு நாளைக்கு தூங்கும் பொழுது சொப்னம் வந்தது. இப்படி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மாதிரியே அந்த பக்தன் நீர் எப்படி பண்ணிட்டு இருக்காரோ அதே போல அந்த பக்தனும் எனக்கு பண்ணிட்டு இருக்கார். உங்க பூஜை முறை உங்களது, அவா பூஜை முறை அவளுக்கு, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான், புஷ்பமோ பழமோ மாம்சமோ எதோ அவர் சாப்பிடுறது அவர் கொடுத்துட்டு இருக்கார், நீங்க உட்கொள்றது நீங்க நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கீள், இதனால அவரை தப்புன்னு நினைக்க விடாது. யாரோ வந்து என்னுடைய கோவில எல்லாம் பிராங்கணத்தை எல்லாம் கெடுத்து விடுறானேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு பக்தனை பத்தி மனசுல நினைக்க விடாது, அது சிவன் அடியார சிவபக்தால யாரும் ஒண்ணும் நினைக்க விடாது. ஏன்னா சிவபக்தால வச்சா சிவனுக்கு ரொம்ப கோபம் இருக்கும். பரமேஸ்வரனுக்கு தன்னை விட தன் பக்தன் இடத்துல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. சிவனையே வைங்க அவர் ஒன்றும் சும்மா தான் இருப்பார். குழந்தை வையறதுன்னு அம்மா அப்பாவை குழந்தை வைய அந்தம்மா அப்பா கோச்சுக்குமா, சின்ன குழந்தை தெரியாம காலால எட்டி உதைக்கிறது, அம்மா மடியில போட்டிருக்க அம்மா குழந்தைய அந்த குழந்தை காலால எட்டி உதைக்கிறது, அம்மா கோச்சு பழம் அந்த காலை பத்திரமா பிடிச்சிப்பா எட்டி உதைக்காதுன்னு அம்மாவுக்கு தெரியுமோ இல்லையோ இந்த குழந்தை அப்படின்னு. ஆனா அந்த சிவனுக்கு தன்னை வச்சாலே ஒன்றும் பண்ண மாட்டார், ஆனால் தன் பக்தால ஏதாவது வச்சோம் ரொம்ப கோபம். அப்படி அவர் பார்த்தார். இப்படியெல்லாம் பக்தரை வையாதியார் சரியினார். ஆனா அவருக்கு தெரியும் இவர் அவ்வளவு சீக்கிரமாக மனசமாதானம் ஆக மாட்டார். என்ன இப்படி வளர்ந்து விட்டார், அவளுடைய வளர்ச்சி இருக்கும் இல்லையா, அவ என்ன என்ன பரமேஸ்வரனா ரொம்ப மடியா இருக்கணும் ஆச்சாரமா இருக்கணும் ஈர துணியோடு, ஆந்திரா எல்லாம் போனா ஈர துணியோடு தான் இருப்பார், நமக்கு ஈர துணி அச்சான்யம் பண்ணிக்கப்படாதுப்பா. விவகாரம் என்ன, ஈர துணி சாப்பிடறது கூட ஈர துணியோடு தான் சாப்பிடுவோம். என்ன சுவாமி அவளுடைய மடி அது விவகாரம் என்னடா, அவர் அப்படி ஈர துணியோட வந்து பகவானுக்கு பூஜை பண்ணி இப்படி மடியா பத்திரமா இருந்துட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம், இன்னும் இப்படி வச்சுட்டு இருக்காள், இதெல்லாம் பகவான் பரமேஸ்வரன் ஏற்றுக்கிறான் சொப்பனம்னா அது நிஜமா அப்படி ஆரம்பிச்சிருக்கு. அவர் பார்த்தா ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலையானால் நாளைக்கு ராத்திரி நீங்க என்ன பண்ணுங்க, பூஜை பண்ணிவிட்டு அந்த மரத்துக்கு பின்னால் அந்த லிங்கத்துக்கு பின்னால் ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருங்க, அப்புறம் விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற. சரி அப்படியே நடந்து இதை பார்க்கணும்னு ஒரு ஆசை, சாதாரணமா இருந்தாலே ஒரு இது, அதையும் இது போல நடக்கிறது சொப்னத்தை வந்தது நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நிஜமாகவே ஒரு ஆசை வந்துடுச்சு இவருக்கு. வீட்டில் சொல்லிவிட்டு வந்துட்டேன், பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மரத்துக்கு பின்னாலே நிற்கிற. 7 மணிக்கு போக வேண்டியவர் 8:30 மணி வரைக்கும் ராத்திரி ஆயிடுச்சு, ராத்திரியோ இருட்டோ இருக்கு. அங்கிருந்து வராரு, ஓடி ஓடி வராராம் இவர் கண்ணப்ப நாயனார். என்ன சுவாமின்னார், கையில மாம்சத்தை எடுத்துட்டு இருக்காரு, இதை எடுத்துட்டு இருக்காரு, ஓகமா வர்றார். வர காலத்திலே இந்த பரமேஸ்வரன் இந்த சிவகேசரி முனிவருக்கு அந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை காட்டணும். என்ன இவர் எப்படி இருக்காருன்னா, தான் தான் உசத்தி தன்னுடைய பூஜை மரத்தான் உசத்திங்கிற எண்ணத்துல இருக்கார், இவரையும் பனிஷ் பண்ணப்படாது, அதே சமயத்தில் அவர் உசத்தியும் இவருக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்க. அந்த பரமேஸ்வரன் அவர் வர காலத்துல அவருடைய வலது கண்ணுல இருந்து ரத்தம் தார தாரைய கொட்டிட்டு இருக்கும். இது சிவகேசரி முனிவருக்கு தெரியாது, ஏன்னா இவர் அதுக்கு பின்னால் லிங்கத்துக்கு பின்னால் இருக்க அழகா அலங்காரம் பண்ணியிருக்கார், மாலையெல்லாம் சாத்திருக்கார், அங்க இருக்கக்கூடியதான காட்டில் இருக்கிற புட்பங்கள்லாம் எடுத்துன்னு வந்து நீஜா மாட்டு மாலைய தொடுத்து இப்ப என்ன மாலையே எல்லோருக்கும் கொண்டு வந்து கொடுக்குற பக்தர். பழைய நாள்ல ஒண்ணும் கிடையாது, காட்டில் இருக்கிற கோவிலோ இல்லையோ அந்த புட்பங்கள்லாம் எடுத்து நல்ல மாலையா சாத்தி பரமேஸ்வரனுக்கு அலங்காரம் பண்ணி நீட்டா வச்சு விட்டு அவர் போயிருக்கார். ஆனா இந்த பரமேஸ்வரனுடைய வலது கண்ணுல இருந்து ரத்தம் தார தார சொட்டு சொட்டா கொட்டின்றது. இதை எட்டி வரக்கூடியதான கணப்ப நாயனார் பார்த்துட்டார். பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு அங்கிருந்து ஓடி வர என்னடா சின்ன மனசு தாங்கல அவருக்கு. என்ன ஆச்சுன்னு எங்க பரமேஸ்வரன் கண்ணுல இருந்து ஜலம் வருதே நான் டிலே பண்ணி விட்டேனே, என் நேரத்துல இருந்து கொட்டுறதோ என்ன ஆச்சோ பரமேஸ்வரனுக்கு என்ன வலிக்கிறதோ, ஓடி வராதான். வர காலத்துல கையில இருக்கக்கூடியதான மாம்சம் கீழே விழுந்து, வாக்கல இருக்கக்கூடியது அவர் பேசினாரோ இல்லையோ வாக்கல இருக்கக்கூடியதான ஜலம் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இருந்தாலும் ஓடி வர பரமேஸ்வரா இப்படி பண்ணி விட்டதே, என்ன ஆச்சு, எப்ப திறந்து விழுகிறது, ஏனாச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு பரமேஸ்வர்கிட்ட பதில் சொல்றவரா அவர் சொல்ல போறாரு அவர். ஆனா அவரே லீல பண்ணியிருக்கார், இவருக்கு விஷயம் தெரியணும் அப்படின்னு சிவகேசரி முனிவருக்கு விஷயம் தெரியணும் என்பதற்காக அவர் பண்ணினதான லீல. கிட்ட வர வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, பரமேஸ்வரா என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு, இருந்தாலும் நான் வழி பாக்குறேன். ஞாபகம் வச்சுக்கணும், காட்டுல இருக்கக்கூடியதான மனுஷர்களுக்கெல்லாம் வைத்தியங்கள் எல்லாம் தெரியும். நமக்குதான் ஏதாவது வியாதி வரதுக்கு முன்னாலே டாக்டர்கிட்ட ஓடுவோம். முதல்ல கேக்குறதே டாக்டர் இது கேன்சராங்கம்மா, அவனுக்கு இது டாக்டருக்கே டவுட்டே வந்திருக்காரு. இவ கேக்குறது அப்படி என்னமோ வலிக்கிறது இது கேன்சரான்மா, அவர் பார்த்தார் சரியான பயத்துல இருக்கார். பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு எல்லாத்தையும் டிக் பண்ணி கொடுத்துறாரு வாங்க. அவரே சொல்ற ஒண்ணுமே கிடையாது சுவாமி, விவகாரம் முழுக்க மனுஷன்னு இருந்தா வரத்தானே வரும், ஏதோ அதுக்காக கவலைப்படலன்னு. இவாளுக்கு அவ்வளவு பயம், முதல்லயே டாக்டர் எல்லா டெஸ்டும் பண்ணி விடுங்க, காசு செலவாது பார்க்க வேண்டாம் நீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னா, அவர் ஒன்னும் இல்லைன்னு சொன்னா நீங்க சரியா படிக்கலையேங்கிற எண்ணம் வரும் அவருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சரி என்ன பண்ற, அது வரைக்கும் டெஸ்ட் கொடுத்துட வேண்டியது. அவனும் அப்பவே ரிசல்ட் கொடுக்கறானா, நாளைக்கு வாங்குவோங்க, நாளைக்கு ராத்திரி வர பரியந்தான் டாக்டரை பாக்குற வரையந்தான் அனாவசியமான டென்ஷன் ஒன்னும் கிடையாது. இருந்தாலும் என்ன ஆச்சோ என்னமோ அது வேற சீல்டு கவர்ல போட்டு ஒட்டி கொடுக்குறான். டாக்டர் கிட்ட போனா என்ன எல்லாம் பார்த்து சிரிக்கிறார், ஒண்ணுமே இல்லையேன்னு. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இது இவ்வளவு செலவாயிடுத்து பரவாயில்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு மருந்து கொடுக்கல போறது. இதெல்லாம் இந்த வம்பெல்லாம் பழைய நாள கிடையாது. அவ எப்படி அந்த காட்டுல இருக்கக்கூடியதான இது இதுக்கு இந்தந்த பச்சிலன்னு தெரியும், அது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லா இலையும் ஒரே மாதிரிதான் இருக்கு நமக்கு, ஆனா அங்க இருக்கிற வாழ்க்க கரெக்டா தெரியும். அதுலயும் இது போல வேடர்களா இருக்கிற வாழ்க்கை கரெக்டா இது என்ன ஏதுன்னு தெரியும். அத அங்கே போனார், இங்க இருக்கக்கூடியதான இலையெல்லாம் கொண்டு வந்திருக்கார், கொண்டு வந்து நல்லா அதெல்லாம் இது பண்ணி ஜூஸ் பண்ணி புழிஞ்சு அந்த இலைக்குள்ளேயே நடுவுல இதை வச்சு அவர் கண்ணுல அப்பினார். கண்ணுல அப்பினாலும் பரமேஸ்வரனுக்கு என்ன சொன்னார், அதை பார்த்த இந்த பக்தியை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு பரமேஸ்வரனுக்கு எல்லாமும் தெரியும். இவரிடத்துல இந்த கணப்ப நாயனாருக்கு எவ்வளவு பக்தி இருக்குங்கிறது வரைக்கும் நன்னாவும் அறிவார் அவர். இருந்தாலும் அத நமக்கு அந்த சிவகேசரி முனிவருக்கு என்ன தெரியணும், இது அப்பினார். அப்பினாலும் என்ன சொன்னார், ஒரு ரெண்டு க்ஷணம் சும்மா இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சது. இவர் பார்த்தார் கண்ணுல வியாதி வந்து அதுக்கு வேண்டியதான மருந்தெல்லாம் நான் கொடுத்துருக்கேனே, அது இன்னும் சரியா வரலையே, உங்களுக்கு என்ன வியாதியோ தெரியலையே, இதுக்காக காலம் எழுந்து இது எதை பண்றதுக்குள்ள சரியா இருக்காது, அதுக்காக என்ன பண்ணனா, இந்த கண்ணுக்கு நான் என் கண்ணை கொடுக்கறேன், ஒரு மனம் கண்ணுக்கு கண்ணை கொடுத்தா சரியாயிடும் நினைச்சுட்டு என்ன பண்ணினார், தன்னுடைய வலது கண்ணை எடுத்தார், எடுத்து அதுக்கு மேல வச்சுட்டார். அப்படியே தன் கையில அம்பு இருக்குன்னு அம்பு எடுத்தார், நோண்டினார், என்ன சார் செப்டிக்காகமே இதெல்லாம் ஒண்ணு கேட்கக்கூடாது, நடந்த கதை என்ன விவகாரம் முழுக்க அதெல்லாம் யோஜனை பண்றதுக்கு சமயம் இருக்கா, பரமேஸ்வரனுக்கு அப்படி ஆயிடுதே என்ன பண்றது. நோண்டினார், அந்த கண்ணை எடுத்தார், அதுக்கு மேல வச்சு விட்டார். வச்சதுமே என்ன ஆச்சுன்னு, அதுக்கு வரதெல்லாம் நின்று கம்ப்ளீட்டா ரத்தம் எல்லாம் கொட்டுறது நின்று போயிடுது, நன்னா அழகா இருக்கு, சந்தோஷப்பட்டார். ஆஹாஹா பரமேஸ்வரா, எனக்கு கண்ணு போனா பரவாயில்ல, நீங்க சௌக்கியமா இருக்கல, நீங்க ஆனந்தமா இருக்கு, அதுதான் பக்திங்கிறது. பக்திங்கிறதுன்னா நானும் பரமேஸ்வரனும் ஒண்ணுங்கிற எண்ணம். நம்ம சும்மா சொல்லிட்டு அமித்தியே பவி பாவையே பவானி அப்படிங்கிறோம். நீங்க நைவேத்தியம் பண்ணியிருந்தாரு ஒரு பழம் அம்பா சாப்பிட்டோம், அடுத்த நாள் நைவேத்தியம் பண்ண போறடா, சட்டு நிறைய வடை நைவேத்தியம் சக்கர பொங்கல் வச்சு ஒரு நாலு வடை சாப்பிட்டோன்னு இனிமேல் அம்பாளுக்கு நைவேத்தியம் கிடையாது சொல்றதுதான். நானே அம்பாள் நானே அம்பாள்னு சொல்றதே தானே, ஒன்றும் பண்றதில்ல. நம்ம பக்தி இந்த லெவல்ல இருக்க, ஆனா பரமேஸ்வரனே நான் எனக்கூடியதான எண்ணத்தோட சென்றார். அப்ப தன்னுடைய கண்ணை எடுத்து அவரை கொடுத்தார், அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தார், கண்ணில் ரத்தம் வராத பார்த்தார், சந்தோஷப்பட்டார். இப்படித்தான் என் கண் வலி இருந்தா பரவாயில்ல, நீங்க சௌக்கியமா இருக்கணும்னார். ஆனா கொஞ்ச நேரம் என்னாச்சுன்னு, இவர் வலது கண்ணில் விட்டாலும் இல்லையோ டக்குன்னு இடது கண்ணில் ஜலம் வராது, ரத்தம் வர ஆரம்பிச்சது. பார்த்தாரா, ஆடா ஆடா ஆடாடா, நான் இப்படி பண்ணினேனே பரமேஸ்வரா அப்படின்னு நினைச்சு, என்னாச்சோ என்னமோ, இதுக்காவது மறந்து கொண்டு வந்தா சரியாகுமோ இல்லையோ யோஜனை பண்ணி பார்க்கிறார். ஆனா பரமேஸ்வரன் நான் போய் மருந்தை கொண்டு வந்து அதெல்லாம் நன்னா நழிச்சு அதெல்லாம் சார பிழிஞ்சு மறுபடியும் அதை கொண்டு வந்து கட்டை போட்டு இது வரைக்கும் பகவானுக்கு ரத்தம் இது வலிக்குமோ இல்லையோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா, குழந்தைக்கு இப்படி வலிக்கிறது அப்படின்னு நினைச்சு துடிச்சு போயிட்டார். சரி என்ன பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி எனக்கு இந்த கண்ணு இருக்கு, இன்னொரு கண்ணு இருக்கா இல்லையா, இந்த கண்ணை நான் கொடுத்துறேன், வலது கண்ணுக்கா வலது கண்ணை கொடுத்தேன், உங்களுடைய இடது கண்ணில் வலிக்கிறதுங்கிறதுக்கா இடது கண்ணையும் நான் நோண்டி விடுறேன் அப்படின்னு அம்ப கையில எடுத்தேன். பரமேஸ்வரன் பார்த்தாராம், அடாடா இவன் பண்ணாலும் பண்ணிவிடுவான், என்ன ஞாபகம் வச்சுங்கோ, இந்த படிச்ச வாழ்க்கை தான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்ன ஆகும் முன்னாலும் பின்னாலையும் பாக்குறது, சாதாரணமான மனுஷாளுக்கு அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஆக்ஷன் தான். பார்த்தா இவன் பண்ணாலும் பண்ணிவிடுவான்பா அப்படின்னு நினைச்சிருந்தார். அதுக்குள்ள இவர் பண்ணார், நில்லு நில்லுங்கிறாராம் பரமேஸ்வரர். ஆனா இவர் கேட்கற போல இல்ல, என்ன கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லுன்னு சொல்றதுக்குள்ள ஆரம்பிச்சு விட்டார். கண்ணை நோண்டறதுக்காக என்ன பண்ணீங்க,
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம்.org-இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நமக்கு தோன்றக்கூடியதா இருக்கு. என்னது? நானாத்வேன பலதடிப்பட்டதாக. என்னது பலதைக்கப்பட்டதாக தோன்றது அப்படின்னு கேட்டா, ஜீவகத அஜ்ஞானானா, ஜீவனில் இருக்கும் அஜ்ஞானம். ஒரு ஜீவன்ல இருக்கிற அஜ்ஞானம் பல வகையா இருக்கு. இப்போ நான் இருக்கேன், எனக்கு அஜ்ஞானம் இருக்கு. எனக்கு அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன எத்தனை அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னா, எத்தனை அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்? அஜ்ஞானம் பலது. பல விஷயங்களை குறிச்சு எனக்கு தெரியாது. பிரெஞ்சு பாஷையை குறிச்ச அஜ்ஞானம், லாட்டின் பாஷையை குறிச்ச அஜ்ஞானம், இப்படி பாஷிய அஜ்ஞானமே பலது இருக்க முடியும். அதுல பொருட்களுடைய அஜ்ஞானம் பலது. வெளியில நம்ம பார்க்காத, நம்ம அனுபவிக்காத பொருட்களுடைய அஜ்ஞானமானது பலது. இப்படி அஜ்ஞானமானது பலது அப்படிங்கறதுனால, அதை வச்சு என்ன சொல்றது, ஜீவகத்தை அஜ்ஞானானாம் சமஷ்டி அபிப்பிராயன. அந்த ஒவ்வொரு ஜீவன்லயும் இருக்கிற அஜ்ஞானமானது, அந்த அஜ்ஞானத்தோட கூட்ட வச்சுண்டு, சமஷ்டியா வச்சுண்டு பார்க்கும்போது என்ன சொல்றது, தது ஏகத்வ உபதேச, அத ஒரு அஜ்ஞானம் அப்படிங்கிறாங்க. அஜ்ஞானத்தை ஒரு கூட்டமா பார்த்து அத ஒரு அஜ்ஞானம் அப்படிங்கிறாங்க. அஜாமேகாம் இத்தியாதி ஸ்ருதேஹே, அஜாமேகாம் லௌகித சுக்க கிருஷ்ணாம் அப்படின்ட்டு ஸ்வேதாஸ்வேதர உபநிஷத்துல சொல்றது. அஜாம் ஏகாம், அஜாம் ஜ அப்படின்னு சொல்லி சொன்னா தோன்றுதல், அஜ அப்படின்னா தோன்றாதது, ஏகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம், ஏகாம் ஒன்று, லோஹித சுக்ல கிருஷ்ணாம், லோஹித சிகப்பு, சுக்ல வெண்மை, கிருஷ்ண கருப்பு. இப்படி சிகப்பு வெண்மை கருப்பு, இது கொடி இல்ல, இது வந்து மூணு வகையான குணங்களை குறிக்கிற கலர். சத்துவம் ரஜஸ் தமஸ், இத குறிக்கிற கலர். சத்துவம் வெள்ளை, ரஜஸ் சிகப்பு, தமசு கருப்பு. இப்படி லோஹித சுக்ல கிருஷ்ணா அப்படின்னு சிகப்பு வெள்ளை கருப்பு அப்படின்னுட்டு ரஜஸ் சத்துவம் தமஸ் அப்படிங்கிற முறையில சொல்லியிருக்கு. இப்படி அந்த விசாரமானதை அங்க ஸ்ருதியில காமிக்கிறது, ஏகாம் அப்படின்ட்டு. இயம் சமஷ்டிகி உத்கிருஷ்ட உபாதிதையா விசுத்த சத்த பிரதானா. இந்த சமஷ்டியானது, சமஷ்டிய வந்து மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சமஷ்டியானது எப்படிப்பட்டது? உத்கிருஷ்ட உபாதி தயா, மேன்மையான உபாதி. உபாதினா வரையறை, மேன்மையான வரையறை கூடியதானதால், தயா அப்படின்னா கூடியதானதால், மேன்மையான வரையறை கூடியதானதால், விசுத்த சத்துவ பிரதானா, விசுத்தமான தூய்மையான, விசேஷமான சுத்தம் விசுத்தம், அப்படி மிகவும் தூய்மையான சத்துவ பிரதானம், சத்துவ குணம் பிரதானமாக உடையது, சத்துவ குணம் பிரதானமாக உடையது. ஏற்கனவே சொல்லிட்ட, சுத்த சத்துவ பிரதானம் மாயை, மலின சத்துவ பிரதானம் அவித்தை அப்படின்னா, அவித்தையும் மாயையும் வேறு வேறு இல்லைன்னாலும் கூட இந்த மாதிரி ஒரு வேற்றுமைய சுட்டி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வேற்றுமை இருக்கிறதா, வேதம் இருக்கிறதா, ஒரு ஒப்புக்கு ரெண்டு வேறு நிலையில எடுத்து பாக்குறது, அத இங்க காமிக்கிறாரு. இயம் சமஷ்டிகி உத்கிருஷ்ட உபாதித்தையா விசுத்த சத்த பிரதான. இந்த சமஷ்டியானது உத்கிருஷ்ட உபாதியா இருக்கிறதுனால, மேன்மையான ஒரு வரையறையா இருக்கிறதுனால, உடல் சரீரம் அப்படின்னு என்ன வேணா எடுத்துக்கலாம் உபாதி அப்படிங்கிறதுக்கு. அப்படி மேன்மையான உடலா இருக்கிறதுனால, மேன்மையான ஒரு சரீரமா இருக்கிறதுனால, மேன்மையான ஒரு வரையறையா இருக்கிறதுனால, இது விசுத்த சத்துவ பிரதானம் அப்படிங்கிற ஈஸ்வரனுடைய சக்தி. இது ஈஸ்வரனுடைய, ஈஸ்வரன் எதனால உபாதியா வரையறுக்கப்பட்டவரா இருக்காரோ, எதனால வரையறையை அடையறாரோ, அது ஏதது உபயதம் சைத்தன்யம் சர்வஜத்வ சர்வேஸ்வரத்வ சர்வ நியந்திரத்வாதி குணகம் அவ்யக்தம் அந்தர்யாமி ஜகத்காரணம் ஈஸ்வர இதி ச வ்யபதிஷ்யதே சகல அஜ்ஞான அவபாசகத்வாத் ய சர்வஜ்ஞ சர்வவித் இதி ஸ்ருதேஹ. இந்த விசுத்த சத்துவத்தை, இந்த மாயைய, இந்த விசுத்த சத்துவ பிரதானமா இருக்கிற இந்த மாயைய ஏதது உபஹிதம், ஏதது உபஹிதம்னா இந்த மாயா உபஹிதம், அத மாயி அப்படின்னு எடுத்துருங்க. இந்த அஜ்ஞானத்தை இந்த நிலையில மாயையா பாக்குறோம் அப்படிங்கறதுனால, சமஷ்டி அப்படிங்கறதுனால மாயை அப்படின்னு எடுத்துட்டு, இந்த மாயை கூடியதான உபஹிதம்னா கூடிய மாயா அவச்சின்ன, மாயா உபஹித அப்படிங்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உபஹித மாயா உபஹித சைத்தன்யம், இதத்தான் வந்து பாவதிகாரர் கொடுக்கிற இது இது நான் ஏற்கனவே சொன்ன இது இந்த கிரந்தம் பொறுத்த வரைக்கும் பாவத்திய அடிப்படையா வச்சு எழுதப்பட்டது. அதனால பாவத்தியில சொல்லப்பட்ட பல விஷயங்கள் தான் இங்க வந்திருக்கும். சொல்றாரு ஏதது உபயிதம் சைத்தன்யம், இது கூடியதான சைத்தன்யம். எது கூடியதானது அப்படின்னா ஏத்தது, இப்ப பக்கத்துல பார்த்தது ஏத்தது அப்படின்னா அதோ பக்கத்துல பார்த்தோமே நெருங்கிய சம்பந்தம். எது அப்படின்னா மாயா. அந்த விசுத்த சத்த பிரதானமானது கூடியதான சைத்தன்யத்தை என்ன சொல்லுவோம், சர்வஜ்ஞத்வம், சர்வஜ்ஞத்வ சர்வேஷத்வ சர்வநியந்திரத்வ அதி குணகம். இந்த உபாதி கூடிய அந்த ஈஸ்வரனானவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு, சர்வஜ்ய தன்மையுடையவர். சர்வஜ்யம் சர்வஜ்யத்வ அப்படின்னா சர்வஜ்ய தன்மை, துவ அப்படிங்கிறது தன்மையை குறிக்கிறது. சர்வஜ்யன்னா என்ன, சர்வம் ஜானாதீதி சர்வஜ்ய, சர்வம் ஜானாதீதி சர்வவித்து அப்படின்னு சொல்லி சொல்றது. சர்வவித்து இங்க சர்வவித்து சொல்லல, சர்வவித்து அப்படின்னா சர்வம் வேத்தீதி சர்வவித்து. ஜானாதிக்கும் வேத்திக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல, அதே பொருள் தான். தெரிந்து கொள்கிறார் அறிந்து கொள்கிறார் என்ன வித்தியாசம் இருக்கும் இப்போ. அதனால சர்வஜ்ஞன் அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சர்வம் விசேஷேன ஜானாதி, எல்லாத்தையும் விசேஷமா எல்லாத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் கூடியதா தெரிஞ்சுக்கிறவர் சர்வஜ்ஞன். சர்வம் வேத்தி அப்படின்னா சர்வம் சாமான்யதக வேத்தீதி சர்வவித்து, எல்லாத்தையும் சாதாரணமா தெரிஞ்சுக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல. ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர், எல்லாத்துக்கும் விசேஷ ஞானம் உடையவர் அப்படிங்கறதுனால சர்வஜ்ஞன். அடுத்தது சர்வஜ்ஞ சர்வ ஈஸ்வர தன்மை, அந்த சர்வஜ்ஞனா இருக்கிறதுனால எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஈஸ்வரன். ஈஷ்டா அப்படி ஈட் அப்படின்னு சொல்லி சொன்னா சாஷிதா அப்படின்னு அர்த்தம், எல்லாத்தையும் ஆட்சி புரிபவர், எல்லாரையும் கட்டுப்படுத்தி கொண்டு வருவர் அப்படின்னு அர்த்தம், எல்லாரையும் வழி நடத்துபவர் அப்படின்னு அர்த்தம் ஈஸ்வரன். அப்புறம் சர்வ நியந்திரத்துவ, எல்லாரையும் நியமனம் பண்றவர், எல்லாரையும் வழிபடுத்துபவர். இத்தியாதி குணகம், இந்த குணங்கள் எல்லாம் கூடியவரா இருக்கிறாரு. அவ்யக்தம், அவரத்தா அவ்யக்தம் அப்படின்னுட்டும் அந்தர்யாமி அப்படின்னுட்டும் ஜெகத்காரணம் அப்படின்னுட்டும் சொல்றாங்க. அவரையத்தான் அவ்யக்தம், நவ்யக்தம் இது அவ்யக்தம், வியக்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா வெளிப்பட்டது, அவ்யக்தம்னா வெளிப்படாதது. அப்படி வெளிப்படாத தோற்றம் அப்படின்னுட்டும் அந்தர்யாமி, அந்தர்யமயதி இது அந்தர்யாமி. யம அப்படின்னா நியமனம், யார் ஒருத்தர் உள்ள இருந்து அந்த நியமனம் உள்ள இருந்து நியமனம் பண்றாரோ நம்மளை வழி நடத்துறாரோ செயல்படுத்துறாரோ அப்படிங்கறதுனாலயோ இல்ல உள்ள இருப்பவர் உள்ளே இருப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்திலயோ அந்தர்யாமி, ஊடுருவி இருப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்திலயோ அந்தர்யாமி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவர் அந்தர்யாமி, அந்தர்யாமி மாத்திரம் இல்ல ஜெகத்து காரணம். இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணம் யாரு, நீங்களும் நானும் இல்ல, ஜெகத்துக்கெல்லாம் நீங்களும் நானும் ஒரு ஒரு ஒரு ஒரு சின்ன காரணமா இருந்தாலும் கூட, சின்ன காரணமா நம்ம இருக்கோம். எப்படி சின்ன காரணமா இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மத்தினாலத்தான் ஈஸ்வரன் சிருஷ்டியே ஆரம்பிச்சார். நம்ம கர்மமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு புண்ணியபாவ கர்மமே இல்லைன்னா ஈஸ்வரனுக்கு சிருஷ்டி பண்றதுக்கு ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்தன்மையே கிடைச்சிருக்காது. ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்தன்மை கிடைச்சது யாருக்கு காரணம், நம்ம தான் காரணம். அதாவது தார்க்கிகர் கங்காநாத ஜா சொல்றாரு, என்ன சொல்றாரு, கல்பனாதி நாச்சாதி நாச்சாதி நாச அப்படின்னு ஒரு கவிதை நம்ம நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஊர்ல வந்து பாட்டு பாடி கதவை திறந்தாங்க, பாட்டு பாடி கதவை மூடினாங்க, இவர் தர்க்கத்தை வச்சுட்டே கதவை திறந்தாராம். ஜெகநாதர் கோவில்ல ஒரு ஒரு கதவு வந்து அடைச்சிருந்திருக்கு, அந்த கதவு திறக்க முடியலையே. அப்போ பகவான்கிட்ட போய் ஈஸ்வர அஸ்தித்வவாதிகள் தார்க்கிகர்கள் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு ஒத்துக்கிறவங்க, இவர் போய் சொல்றாரு கதவு முன்னாடி போய் நின்று சொல்றாரு, பாரு தர்க்கத்துல நான் ஈஸ்வரன் இருக்கேன்னு நிரூபிச்சிருக்கேன், கதவு ஒழுங்கா திறக்கல, நான் ஈஸ்வரன் இல்லன்னு அதே தர்க்கத்தை வச்சு நிரூபிப்பேன், என்ன சொல்ற அப்படின்னா கதவு திறந்துருச்சு அப்படின்னாங்க. அந்த மாதிரி தர்க்கத்துக்கான ஒரு ஒரு பெருமையை சொல்றது, அவர் பக்தியில சொல்லியிருப்பாரு ஏதாவது தர்க்கத்தை பெருமையா சொல்லிக்கிறது சொல்றாங்க. அந்த மாதிரி ஜெகத் காரணம், ஜெகத் காரணம் ஜெகத்துக்கு காரணமா இருக்காரு. யார் அவரு, ஈஸ்வரன் ஜெகத் காரணம், ஈஸ்வர இத்திச்ச ஜெகத்துக்கு காரணம் ஈஸ்வரன் அப்படின்னு கூட வெப்பதிஷ்யதே சொல்றாங்க. யார, அதே பிரம்மத்தை, அதே பிரம்மத்தை இந்த உபாதி கூடும் பொழுது, இந்த உபாதியோட சம்பந்தப்படும் போது, எந்த உபாதியோட, இந்த விசுத்த சத்த பிரதானமான உபாதியோட சம்பந்தப்படும் போது, இந்த மாயா அப்படிங்கிற உபாதியோட சம்பந்தப்படும் போது, உபாதி உபாதி உபாதி உபாதின்னு திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை மண்டையில போடுறேன். உபாதினா வரையறை, எது இந்த சரீரம் என்னுடைய உபாதி, அந்த சரீரம் உங்களுடைய உபாதி, அப்படி ஒவ்வொரு சரீரமும் நம்மளே வரையறுக்குது, அதத்தான் உபாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த உபாதி கூடியதான இந்த சைத்தன்யமானது சகல சகல அஜ்ஞான அவபாசகம். எது அது அவபாசகத்துவாத்தி? ஏன் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சகல அஜ்ஞான அவபாசகத்துவாத்தி, எல்லா அஜ்ஞானத்தையும் அதுதான் பிரகாசிக்கிறது, எல்லா அஜ்ஞானத்தையும் எல்லா அஜ்ஞானத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது தான் பிரகாசிக்கிறது அப்படின்னா, அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அதனால இந்த ஈஸ்வரனாலத்தான் இந்த சிருஷ்டியானது உண்டாச்சு அப்படின்ட்டு தொடங்குறாரு. யஸ் சர்வஜ்ஞ சர்வவித் இத்தியாதி ஸ்ருதேஹே. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, யஸ் சர்வஜ்ஞ சர்வவித், யாரு சர்வஜ்ஞனாகவும் சர்வவித்தாகவும் இருக்காரோ அந்த ஈஸ்வரன் பத்தி சொல்றது ஸ்ருதி. சர்வஜன் அப்படின்னு சொல்லி சொன்னா சர்வம் ஜானாதீதி, சர்வவித்துன்னு சொல்லி சொன்னா சர்வம் வேதீதி. அப்படிங்கிற போது பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது, வித்தியாசம் இல்ல அப்படிங்கறதுனால நம்ம என்ன சொல்றோம், சர்வம் விசேஷேன ஜானாதி, சர்வம் சாமானியன வேதி. ரெண்டுமே அவருக்கு சாமானிய ஞானமும் இருக்கு, விசேஷ ஞானமும் இருக்கு ஒரு விஷயத்தை குறிச்சு. அதனால அந்த ஈஸ்வரனை சர்வஜன் சர்வவித்து அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஈஸ்வரனை ஜெகத்து காரணமா ஒத்துக்கிறோம். எப்படி அந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சரீரம் அந்த சரீரம் அப்படி பானை அப்படின்னு இருக்கு, அந்த பானைக்குள்ள ஆகாயம், பானைக்குள்ள இருக்கிற ஆகாசமானத பானையை உடைச்சிட்டோம்னா என்ன ஆகும், அந்த ஆகாயம் மகா ஆகாயத்தோட வெளியில இருக்கிற ஆகாசத்தோட கலந்துரும். அந்த மாதிரி இந்த சரீரத்தினால வரையறுக்கப்பட்ட சைத்தன்யம், இன்னொரு சரீரத்தினால வரையறுக்கப்பட்ட சைத்தன்யம், இப்படி வரைய சைத்தன்யமானது சரீரத்தினால வரையறுக்கப்பட்டது. அப்படி அந்த ஒரு சரீரத்தை அழிச்சோம்னா என்ன ஆகும், அது அந்த சைத்தன்யமானது சைத்தன்யத்துல ஒன்றும் சொல்ல முடியாது, சைத்தன்யத்திலிருந்து வேறுபடாத நிலையில இருக்கும். அது இப்ப விலைப்பட்ட மாதிரி தெரிஞ்சது, இப்ப வேறுபட்ட மாதிரி தெரிஞ்சது, வேறுபடாதது அப்படின்னு புரிஞ்சிடும். அந்த மாதிரி இங்கேயும் என்ன ஆறுது, மாயா உபகித சைத்தன்யம். அந்த ஈஸ்வரன் யாரு, மாயா கூடியதான சைத்தன்யம், மாயா கூடிய சைத்தன்யம் அப்படின்ட்டு அந்த ஈஸ்வரனுக்கு, அந்த ஈஸ்வரனோட நிலை இது. சரி பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Shivayanam. Shaivam.org in Anmeega Anbaralukku Vanakkam. Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi Sorpozhivu. Vazhangubavar சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
4: கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம். ஆனா உண்மையிலேயே அந்த கண்ணை அது மாதிரி பயன்படுத்துறது சிவபெருமான் ஒருத்தர் தான், அதனாலதான் அவருக்கு அங்கணன் பேரு. திருவாசகத்துல எவ்வளவு அங்கணன், அப்ப எங்கள் பெம்மான் அமரர் பெருமான், ரெண்டு வார்த்தை. அவர் என்ன வருது, எங்கள் அமரர் பெம்மான் அப்படின்னு சொல்றேன். நீங்க அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணும், எங்கள் பெம்மான் அமரர் பெம்மான், அவர் எங்களுக்கு மட்டும் தலைவர் இல்லை, தேவர்களுக்கும் அவர்தான் தலைவர். அடியார்க்கு அமுதன், உண்மையிலேயே அன்பு செலுத்துகளுக்கும் அமுதன் போன்றவன். அவன் இவந்த எங்கள் விரான் சொன்னார், இரும் பாசம் தீர. இந்த தாரகாவனத்து முனிவர்களுக்கு வந்த பாசமும் அந்த ரிஷி பத்தினிகளுக்கு வரக்கூடிய பாசத்தையும் தீர்ப்பதற்காக, இரும் பாசம் தீர இகவரம் ஆயது ஆய ஓர் இன்பம் எய்த. அந்த தாரகாவனத்து முனிவர்களுக்கும் அந்த ரிஷி பத்தினிகளும் அவர்கள் வந்து உலக இன்பத்தையும் பெற்று அந்த முத்தி இன்பத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக, இக பரம் ஆயது ஓர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்து. அந்த தாரகாவனத்துல நடக்கிற லீலைகள்னால அவர்கள் கையிலே இருக்கக்கூடிய சங்கு வளையல்களை வாங்கி சங்கம் கவர்ந்து வன் சாத்தினோடும் என்ன பண்ணாரா அந்த வளையல் வியாபாரியா போகும் சாத்துனா குட்ஸ் அர்த்தம் குட்ஸ் என்ன பண்ணாரா எல்லா நிற வளையல்களையும் கொண்டு போனாராம் பெண்களுக்கு வந்து எப்பயுமே இந்த செலக்ஷன்ல ரொம்ப கெட்டிக்காரங்க இல்லையா அதனால சொன்னாரு வன் சாத்து அப்படின்னா என்ன அர்த்தம் வன் சாத்துன்னா அது தமிழ்ல வந்து சாத்துன்னா குட்ஸ் வன் சாத்துன்னா என்ன அர்த்தம் வெரைட்டி ஆஃப் குட்ஸ் அந்த வன் சாத்தினோடும் போய் சங்கம் கவர்ந்து வன் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரை ஆளி அன்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரான் ஆவரை கதை எப்படி சொல்ற அவர்கள் அந்த ரிஷி பத்திரிகளும் அவர்களும் இந்த உலக இன்பத்தையும் அதான் சைவம் சொல்லக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா உலக இன்பத்தை துறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மண்ணில் நல்ல வண்ணமும் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை கல்யாண வீட்டில் ஏன் பாடுறோம் கேட்டீங்கன்னா மணமகனுக்கு அறிவுறுத்துதல் அதாவது இவளை நீ கல்யாணம் செய்து கொண்ட காரணத்தினால உலக இன்பத்தையும் இழக்கல முத்தி இன்பத்தையும் இழக்கல அப்படின்னு மணமகனுக்கு அறிவுறுத்துவதான் அந்த பாட்டு எல்லாரும் பாடுறாங்க எனக்கு தாக்கம் என்ன தெரியல உன்னை கல்யாணத்துல எங்க ஊர்ல எடுத்தீங்கன்னா எல்லாரும் இதே பாட்டு தான் ஓதாறு கூட்டு ஒரு பாட்டு பாடுனா உடனே அதுதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு பாடி போயிருவார் ஓதுவார கேட்டோம்னா ஏ சார் இந்த தேவாரத்தை பாடுறீங்கன்னா அதான் சார் வழக்கம் அதான் வழக்கம் அப்படிங்கிறாரு ஏயா இந்த தேவாரத்தை பாடுறீங்க அப்படின்னு கேட்டா அது தெரியாது ஏன்னா கல்யாண வீட்டுல அதான் பாடணும் அது தெரியும் அது நல்லா தெரியும் ஏன் பாட சொன்னாங்கன்னா அங்க வந்து மணமகனுக்கு அறிவுறுத்த மண்ணில் நல்ல வண்ணமும் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை அதாவது இல்லற இன்பம் முத்திக்கு தடை இல்லை என்பதையும் உணர்ந்துகொள் என்று அந்த மணமகனுக்கு அறிவுறுத்துகின்ற பாடம் அதெல்லாம் அந்த தேவாரத்துக்கு கல்யாண வீட்டுல முக்கியத்துவம் கொடுத்த காரணம் ஏன்னா அந்த அக்கேஷன் ஒன்று இல்லையா அவர் கல்யாண வீடு யாத்திரை பத்த பாடலாமா அது அந்த அக்கேஷனுக்கும் பொருத்தமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பாடல வந்து ஞானசம்மந்த நமக்கு அறிவுறுத்துகிறார் இல்லை அதனால அவனே என்ன செய்யறாரா அந்த பாட்டுல பின்னாடி எப்படி சொல்றது எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறைவில்லை அதை உணர்த்ததான் கண்ணில் பெண்ணின் நல்லாளும் பெருந்தகை இருந்தது இதை உணர்த்துவதற்காக தான் அவருமே அம்மையும் அப்பனுமாக இருந்து அருள் செய்வதற்கு காரணம் இதைத்தான் உணர்த்துகிறார் அவர் அம்மையப்பனமாக இருந்து என்ன உணர்த்துற அம்மையப்பனாக இருப்பது என்பது அது துறவி அது இல்ல முத்திக்கு தடையாகுமோ ஞானத்திற்கு தடையாகுமோ ஒரு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் உணர்த்துறார் என்று நமக்கு உணர்த்துகிறார் அந்த இறைவனுடைய கோலத்தை நமக்கு அவர் உணர்த்துகிறார் என்று சொல்லி இங்கே எப்படி சொல்றாரு பாருங்க சங்கம் கவர்ந்து வன் சாத்தினோடும் போய் சேர மண் சாத்துனா நிறைய குட்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டி வளையல்ல எத்தனை கலர் இருக்கும் அத்தனை கலரும் கேட்டாராம் அப்படி கொண்டு போகும்போது கரெக்டா என்ன பண்ணாராம் தெரியுமா உங்களுக்கு அங்க திருவிழாப்பழத்துல வரும் பாருங்க இந்த பூர்வ ஜென்மத்துல கவர்ந்தாருல வளையல் அந்த வளையலை மட்டும் என்ன பண்ணாராம் ஒரு பட்டு கயிற்ற போத்தி தனியா வச்சாராம் ஞாபகமா கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு பாருங்க அதாவது நான் அப்புறம் வந்து தருவேன் நாளை தருவேன் பார் நாளை தருவேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறேன் அதான் கேக்குறேன் திரும்ப எங்க வளையல குடுங்கலன்னு எங்க வீட்டுக்காரர் அடிப்பாரேன்னு கேட்டாங்க பெண்கள்லாம் இல்ல வீட்டுக்காரர் வந்து வளையல கேட்டா என்ன பதில் சொல்றது நாளை தருவோம் மறைஞ்சிட்டார் நடந்த சம்பவத்தை கூட ரிஷிகள் தான் ஞானத்தினால உணர்கிறார்கள் வந்தது இவர் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு உணர்த்துவதற்காக தான் இவ்வாறு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்துதான் சாப விமோசனம் அப்படியே கொடுக்குறாங்க எப்படி வந்து அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறாரு மறுபடியும் அந்த ராமன் இங்கே வரும் பொழுது அந்த பாதம் படும் போது நீங்கும் என்றார் இந்த சாப விமோசனத்தை யார் கொடுக்கிறார் அவர் தான் கொடுக்கிறார் கௌதம முனிவர் தான் கொடுக்கிறார் அதே போலத்தான் அந்த மதுரையிலே போய் நீங்கள் பிறக்க போகிறீர்கள் அப்பொழுது அவன் வந்து அந்த வளையலை திருப்பி தருவான் அப்பொழுது அவங்களுடைய அந்த குற்றம் ஏன்னா உயிரை பற்றிய குற்றம் நீங்கணும் இல்லையா அது நீங்கும் என்று சொல்லி அப்புறம் நடத்தினதும் தான் என்பதை அந்த விண்ணிலி விமானத்திலிருந்தே காட்டுறார் அது சொல்றார் திருவிழா புராணத்துல நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எதற்காக இந்த நாடகத்தை ஆடினேன் என்று உலகத்தாருக்கு அறிவுறுத்துகிறார் ஆகவே அப்படி சொல்றார், வன் சாத்தினோடும் சென்று மங்கையரும் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரான் ஆவரே. மதுரையில போய் இப்படி நிகழ்த்தினார் என்பதை நாம் அறிகிறோம். அப்ப என்ன தெரியுது பாருங்க, அந்த நம்முடைய நூல்கள்ல எங்கேயெல்லாம் அந்த நுட்பத்தை வைக்க வேண்டுமோ திருமுறைகள்ல அங்க வச்சு காட்டுறாங்க. அதனாலதான் அது திருவிளையாடல் என்று சொல்கிறோம். இவருடைய மற்றபடி அது வந்து அந்தந்த நிலையில உணர்த்துறது. ஒரு குழந்தைக்கு நர்சரி பிள்ளைக்கு நம்ம எப்படி உணர்த்துவோம் இல்லையா, ஒரு ஹைஸ்கூலுக்கு எப்படி உணர்த்துவோம், ஒரு காலேஜுக்கு எப்படி உணர்த்துவோம், ஒரு பெரியவருக்கு எப்படி உணர்த்தணும் என்பதை அவருடைய பக்குவம் அறிந்து உணர்த்தக்கூடிய தன்மை அவனுக்கு உண்டு. அந்த வகையில தான் அந்தந்த நிலைக்கு ஏற்ப அவர் வந்து அறிவுறுத்துகிறார்.
1: வேதத்தை வேதத்தை ஓதினதால அவர்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்குது. வேதத்தால ஞானம் கிடைக்கிறதுக்கு வழி இல்லை.
4: ஆமா, அதாவது ஞானம்ங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு படி, அதாவது அந்த பூர்வ ஜென்மத்தை உணர வச்சு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த சரியான பாதைக்கு வந்துடும் இல்ல, இதுல வந்து அந்த செட்டுக்கு. அதனால அது உபச்சாரமா அப்படி சொல்லப்படும். அதாவது கரெக்ட் ரோடுக்கு வந்துடணும் முதல்ல, அப்புறம் டெஸ்டினேஷன் ரீச் பண்றது வேதம் இருக்குது. ஏன்னா இடையில தான் சொல்லியாச்சே, வரும்போது அதுக்கு தகுந்த பதமுத்திகள்னு சொல்லப்படுது இல்லையா. அது வந்து இப்பொழுது பொதுவாக அப்படி ஒரு மரபை கொண்டுட்டாங்க, பயன்தரும் பதிகங்கள், அப்புறம் வந்து எத்தனையோ எத்தனையோ செய்திகள் வருது. அது மக்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு திருமுறையை ஓத வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆவல் வரணும். வர்றதுக்காக என்ன பண்றதுன்னா, அவனுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம ஓதுவோம். சும்மா வந்து அதாவது திருமுறையில ஓதினாலும் ஞானம் கிடைக்கும்னா யாரும் ஓத போறது இல்லை. அது கண்ணு வலி தீரும் மூக்கு வலி தீரும் அப்படின்னு தான் அதை ஓதுவோம். மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு பலன் உண்டு. அப்புறம் ஓதும் போது அவங்களே என்ன பண்றாங்க, உண்மையிலேயே ஒரு அதாவது கஷ்டம் நீங்கிறதும் உண்டு, சிலன்னா அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறுவதும் ஒண்ணுதானே, அதுவும் ஒரு பெரிய விஷயம் தானே. கஷ்டம் வரும்பொழுது அந்த பக்குவம் வந்தாலும் அது அது ஒரு முன்னேற்றம் தானே. திருமுறை எல்லாம் மந்திர ஆற்றல் உடையதுதான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆனா அந்த திருமுறைகள் ஓதுவதை மட்டுமே வைத்துக் கொள்வதை விட அந்த நியமங்களையும் மேற்கொள்ளும் போது அந்த பலனை கொடுக்கும். எப்பொழுதுமே நாம அதை மட்டும் பிடிக்கிறோம், அதோட சேர்ந்து அட்டண்டன்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா. அதாவது இப்ப டயபெட்டிஸ் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்குன்னா டயபெட்டிஸ்ன்னு ஒரு மாத்திரையை பிரிஸ்கிரைப் பண்ற டாக்டர், மருந்து குணமாக்கும். தினம் டயபெட்டிஸ் மாத்திரையும் சாட்டு அரைக்கலாம் அல்லவா சாட்டுக்கிட்டு தான் எப்படி. அதுபோல அதையும் செய்யணும், மற்ற விஷயங்கள் என்ன செய்யணுமோ அதையும் சேர்ந்து செய்யும் போது நிச்சயமா பழனும். இந்த குமிலேட்டி எஃபெக்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் பலனை கொடுக்கும். அதுலயும் டோசேஜ் என்ன விலைக்கு சாப்பிடணும் அப்படின்னா இவ்வளவு உலக மருந்துக்கே இவ்வளவு சொல்றோம் இல்லையா. அதே போலதான் அந்த கிரியைகளையும் மேற்கொள்ளும் போதுதான் அதனுடைய பயன் வரும். வெறும் ஓதுவதனால மட்டும் முழு பயன் வராது, அதான் அந்த கிரியைகளும் சேர்ந்து செய்யும் போதுதான் பலனை கொடுக்குமே ஒழிய, வெறும் ஓதுவதனாலேயே பலன் வந்துடும் என்று சொல்வது முதல்ல சரி. ஏதாவது வழிக்கு வரட்டுமே, அதாவது அந்த சிவதீட்சை பெற்றுக்கொண்டு அனுஷ்டானம் போன்றவைகளை அந்த இதை செய்யும் போது அதுக்கு பயன் அதிகம். ஆனா மற்றது என்ன பண்றாங்க, திருமுறையை மட்டும் ஓதிக்கொண்டு அப்படியே இருக்கிறதுனால அது வந்து அதுக்கு பயன் இல்லைன்னு சொல்ல முடியாது, பயன் உண்டு. ஆனா அந்த முழு பயன் ஒன்று இருக்கு இல்லையா, முழு பயன்கிறது அந்த அதுவும் அட்டண்டன்ட் கிரியாவும் சேர்ந்து செய்யும் போது தான் அதனுடைய முழு பயன் வரும். எந்த ஒரு நியதியுமே அப்படித்தான். ஆனா மக்கள் மத்தியில அந்த பழக்கம் நல்ல பழக்கம் வருது, அதாவது அந்த வகையில ஒரு சிறப்பு தான். அதாவது ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு எல்லா விதமான கெட்ட பழக்கம் இருக்கு, ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், என்ன பண்றான், முதல்ல வந்து ஏதோ ஒரு இதை சொல்லி முதல்ல இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடறத விடுறான், போதும் அது வரைக்கும் பரவாயில்ல, படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டெப்
1: வந்திருக்கான்.
4: அப்ப அது ஒரு ப்ராக்ரஸ் தானே, அந்த வகையில அது வந்து இட் வில் மேக் எ குட் ஸ்டார்ட், உங்களுக்கு வரும்போது நல்லா இருக்கும். அது மற்றதும் ஆலை வழிபாடு மற்றபடி நியமங்கள் அவைகளும் மேற்கொள்ளும் போது நல்ல பலனை கொடுக்கும், அதை எதிர்பார்த்த பலனை கொடுக்கும். அதனால வந்து எல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம வருவதுதான் ஒரு உண்மையான முன்னேற்றம் வரும். ஆனா நிச்சயமா அதுக்கு ஒரு பலனை கொடுப்பார். அதை காட்டும் போது அந்த ஆன்மாவில் அந்த பதிய பதிய எனக்கு ஞானிகளுடைய வாக்காச்சே, அந்த ஞானிகளுடைய வாக்கு வந்து உங்க வாக்கிலையோ மனசுலையோ பதிந்து கொண்டே வரும்போது அது மறுபடியும் அடுத்த ஸ்டெப் நல்லா கொண்டு வந்து விடும். அந்த வகையில அது மேக் எ குட் ஸ்டார்ட், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது ஒரு ஆனா எதிர்பார்த்த பலன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனாலதான் அந்த பண்ணால் அழைத்தார் அப்புறம் சொல்ற. எப்பொழுதுமே பெரியவர்கள்லாம் வழங்கும்போது இறைவனை வந்து ஒரு தடவை வணங்கிட்டு விடுறது இல்லை. அதான் அவர் திருவள்ளுவர் என்ன சொன்னார், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த பொருள் சேர் புகழை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அலுப்பு வரக்கூடாது. எப்பயுமே இறைவனை வணங்குவதில் அலுப்புன்னு ஒன்று வரக்கூடாது. இந்த அலுப்பு வரும்போது அந்த பயன் குறைஞ்சிடும். சாயா அன்பினை நாடரும் தலைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போற்றி. அந்த வார்த்தையை சொன்னார், தழைத்தல். தழைத்தல் என்ன அர்த்தம், தழைச்சி வருது ஒரு ஒரு செடி அப்படின்னா நேற்றை விட இன்னைக்கு ஒரு நல்ல வளர்ச்சி. அதுபோல அந்த தழைத்து கொண்டே வரணும். சாயா அன்பினை நாடரும் தழைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போட்டி. அதுதான் உண்மையான வர்ணம் கொடுக்கும். நமக்கு வந்து இவ்வளவு நாளா நம்ம கோயிலுக்கு போய் என்ன வர்ணம் கண்டோம், அவன் பாருங்க கோயிலுக்கே போகாதவன் என்ன மாதிரி.

0: நாடவர் பழித்துறை பூணதுவாக, பூண்ணு ஆபரணம் ஆரணமே. உண்மையான ஆரணம் என்ன தெரியுமா, இந்த ஊர்க்காரன் கேள்வி பண்றான், கிண்டல் பண்றான், திட்டுறான் இல்லையா, அதுதான் தட் இஸ் ஆர்னமெண்ட் ஃபார் யூ. நாடவர் பழித்துறை பூணதுவாக, அது ஒரு பெரிய. அதனால அந்த வேடங்கள், சிவவேடங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அன்னைக்கு இதுல சிடிபிஸ்ல பேசும்போது அவர் கேட்டார், இளைய பாரதி அது வந்து
1: தடவை செய்யணும்,
0: நெத்தில எல்லாம் ஓசி உத்தராசம் எல்லாம் போட்டு கனடால முடியுமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு உத்தராசம் ஊதி போச்சுன்னா ஏதாவது ப்ராசிக்யூட் பண்றாங்களாங்கன்னு கேட்டேன். அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிற சமயத்தவர்கள் தங்களுடைய சமய சின்னங்களை அணிந்து கொள்வதுல அவங்க வந்து ஏதாவது இது காட்டுறாங்களா, ஒரு கூச்சம் காட்டுறாங்களா, அங்க பாருங்க.
1: அவர்கள் ஏற்கனவே அணிந்து கொண்டிருப்பதாலே அது ஒரு முறையாக வந்து விட்டது. ஏற்கனவே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம அவர்கள் அதை செய்யவில்லை. அப்ப இப்ப ஒரு ஆள் செய்யப்படி கிட்டால் அதொரு
0: நம்முடைய சைவ சமயம் சொல்றாரு, பூண்பதற்கு கண்டியினை கூசும் புள்ளியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து. பூண்பதற்கு கண்டியினை கூசும் புள்ளியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து. என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ருத்ராசம் அணிந்து கொள்வதற்கு கூச்சப்படுகிறவனை பார்ப்பதற்கு சிவபெருமான் கூச்சப்படுவார். பூண்பதற்கு கண்டியினை கூசும் புள்ளியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து.
1: நாங்கள் புள்ளியர்.
0: அப்படி என்னன்னா, நீ கூச்சப்பட்டால் சிவபெருமான் உன்னை பார்க்கறதுக்கு சிவபெருமான் கூச்சப்படுவாராம். இவ்வளவு ஸ்ட்ராங் அடிக்கிறார். அதுக்கும் நாவலர் தான் வர சைவ சமயம் நெறி, சைவ சமய நெறிங்கிற அதுக்கும் அது வந்து மறைஞான சம்பந்தம். அது செய்தவர் மறைஞான சம்பந்தம், அதுக்கு வர நாவலர் தான். நாவலர்னு ஒருத்தர் தோண்டி இருக்கிறன்னா பல இடங்கள்ல அவங்க பொருள் புரியாது. அதாவது அந்த சொற்களை எப்படி அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, இந்த ஒவ்வொரு பாடலுக்கு அன்னைக்கு நான் விளக்கணும் இல்லையா. அதனாலதான் நீ கூட நான் என்ன டாபிக் யோசனையே வருவேன் இன்னைக்கு என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்ப வரும்போதுதான் இது ஒரு நல்ல ஒரு அருமையான வரலாறு. ஏன்னா நிறைய தவறா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம திருமுறைகள் என்ன சொல்லுது, என்னுடைய தாற்பயம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. திருமுறைகள் அடிக்கடி வர்ற சமாச்சாரம் இது. அப்போ அதோட உண்மையான தாற்பயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னா, நமக்கு வந்து யார் தவறா அதான் சொல்லலாம். நமக்கு எப்பயுமே பிரமாண நூல்களா தான் நம்ம படிக்கணும், படிச்சுதான் உண்மையை தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா இன்னைக்கு என்னாயி போச்சுன்னா, அந்த டிவிலையும் அந்த பத்திரிகைகள்லயும் வரக்கூடியதை வைத்துக்கொண்டு ஒரு ஐடியா ஃபார்ம் பண்றோம். ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. திருவிளையாடல்னு ஒரு சினிமா வந்தது. அந்த சினிமா நீங்க பாத்தீங்கன்னா அது பக்தியை வளர்க்குது, அது வேற விஷயம். ஆனாலும் அதுல வந்து திருவிளையாடல் புராணத்துல சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் அங்க தவறா சொல்லப்பட்டது சினிமா. அது எங்களை மாதிரி ஆளுக்கு தான் தெரியுது. அது சினிமாவுக்கு நம்ம அப்படிதான் எடுக்க முடியும், ஒரு வழி இல்லை. அங்க வந்து என்னன்னா, அந்த தருமி என்ற ஒருவனை வந்து ஒரு பேராசை பிடித்தவனாக காட்டி, ஐயோ ஆயிரம் ஒண்ணு ஆச்சா, ஐயோ நான் பால் கணக்கு முடிச்சுவேன், அதை எழுதினவர் பெரிய ஆள் தான். அவருக்கு நேரே நான் பார்த்திருக்கிறவர் ஏ பி நாகராஜன், அவர் தான் கதைவசம் எழுதினவர். அவர் பக்தியை வளர்த்தது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அந்த ஒரு அந்த நம்முடைய புராணங்கள் என்ன சொல்லுதோ அதை சொல்லாம அதை வந்து ஒரு பெரிய ஒரு பேராசை பிடித்தவனாக தருமிங்கிற பாத்திரத்தை சித்தரிக்கிறான் சினிமால. ஏதோ பணத்துக்காக அளந்து கிடைக்கிற மாதிரியும், வறுமையில இருக்கிற மாதிரியும், இங்க பணம் கிடைக்கும் அலைஞ்ச மாதிரியும் சொன்னான். அப்படி இல்லை, பெரிய உத்தமன் அவன் வந்து. அவன் எதுக்காக அப்ப சாமிகிட்ட பணம் வேணும்னு கேட்டாங்கன்னா, அது ஒரு அது ஒரு கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த காலத்துல ரெண்டு விதமான இது உண்டு. ஒன்று வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பெண்ணுக்கு பணத்தை கொடுக்கறது, இன்னொன்னு பெண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளதுக்கு கொடுக்கறது. அது ஒவ்வொரு மரபுல உண்டு. அந்த பெண் வீட்டுக்காரங்க எல்லாம் செய்து பெண்ணையும் கொடுத்தா அதுக்குதான் கன்னிகாதானம்னு பேரு. கன்னிகாதானம், கன்னிகாதானங்கிறது பொண்ணையும் கொடுத்து அப்புறம் வந்து அதுக்குதான் வைதீக அந்தணர்களுக்கு தான் அப்படி இந்த பரம்பரை. அது வந்து ஆகமத்தை பிரமாணமாக கொள்ளாமல் வைதீக அந்தணர்கள் அது காசி யாத்திரைன்னே போடுவாங்க. இந்த வேங்ஸ் கல்யாணத்துல பாத்தீங்கன்னா காசி அங்க உண்டா சில அந்த காசி யாத்திரை கொடையை பிடிச்சுக்கிட்டு, அதாவது கொடையை பிடிச்சிக்கிட்டு, நான் வந்து இந்த உலகத்துல இருந்து ஒன்னும் சாதிக்க போறது இல்லை, நான் காசியில துறவியா போறேன்னு போவாரு. உடனே இந்த மாப்பிள்ளையோட அந்த பெண்ணோட அப்பா வந்து அவரை தடுத்து நிறுத்தி, இல்ல இல்ல உங்களுடைய ஞானத்தை அடைவதற்கு என் மனைவி வந்து என்னுடைய மகள் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பார்னு அவரை ரெக்வஸ்ட் பண்ணி பெட் பண்ணி கொடுக்கறது
1: கன்னியாதான்.
0: அதான் கன்னியாதான். அது கன்னியை கொடுக்கறது மட்டும் இல்ல,

0: தானமாக கொடுக்கும்போது எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும் இல்லையா, அப்படி கொடுக்கறது. ஆனா இந்த சைவ அந்தனர் அதற்கான சிவாச்சாரியார் இருக்கிறாங்க இல்லையா, அவர் அப்படின்னு கேட்டா கன்னியா சுல்கம்னு பேரு. கன்னிகா தானம் வேற, கன்னியா சுல்கம் வேற.
1: கன்னியா தானம் சொல்றாங்க.
0: ஆமா, கன்னியா சுல்கம்ங்கிற என்னன்னு கேட்டா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பெண்ணுக்கு தருது, அது சிவாச்சாரியார்கள் மரபுல அதுதான் உண்டு. அவங்களுக்கு கன்னியா தானம் கிடையாது,
1: கன்னியா
0: சுல்கம்.
1: சுல்கம்,
0: ஆமா, கன்னியா சுல்கம்ங்கிறது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பெண்ணுக்கு எல்லாம் கொடுக்கணும். அது சில மரபுலையும் உண்டு. இப்ப நம்ம இதை எடுத்தீங்கன்னா திருமருகள் இருக்கு இல்லையா, திருமருகளுடைய கதை அதானே. ஞானசம்பந்த பெருமான் திருமருகள் பதிகம் பாடுறாரு இல்லையா, அந்த இறந்து போனவன் எழுப்புறாரு இல்லையா, அதனுடைய வரலாறு அதுதான். அது என்னன்னு கேட்டா அவன் வந்து அதே கான்செப்ட் தான் இங்கேயும் மாப்பிள்ள, அதாவது ஒரு அது இதை சொல்லிடுறேன் முதல்ல. அப்ப என்னன்னு கேட்டா அவங்க வந்து கொடுக்கணும், ஆனா இவனுக்கு என்ன என்னன்னு கேட்டா இவனுக்கு வந்து அந்த சோமசுந்தர கடவுளுக்கு பூஜை செய்யணுங்கிறதா என்னுடைய விருப்பம். அந்த தருமையனோட என்ன என்னன்னு கேட்டா நான் சாமிக்கு பூஜை பண்ணணும். ஆனா சட்டம் என்ன சொல்லுது, சாமிக்கு அதாவது பூஜை பண்ணுகின்ற அந்த பிரார்த்த பூஜை பண்ணுகின்றவன் திருமணம் ஆகாம பூஜை செய்யக்கூடாதுங்கிறது சட்டம். இன்னைக்கும் அப்படிதான் சட்டம், எப்பவுமே சிவன் கோயில்ல பூஜை பண்றவங்க கூட கல்யாணம் ஆகியிருக்கணும். இன்னைக்கும் வந்து நீங்க சட்டம் இந்தியாவில் அப்படிதான் இருக்கு, நீங்க கல்யாணமாக தான் பூஜை பண்றான்னு சொன்னா நீங்க ஐச்சாரன் கமிஷனர் எழுதி அவனை இறக்கலாம் பதவியில். நீ சட்டம் அப்படிதான் இருக்கு, அது இன்னும் அப்படியேதான் பாதுகாப்பு வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணங்களே, காரணம் உண்டு, அது அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ பூஜை பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனா கல்யாணம் அந்த பூஜை பண்றதுக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்றதுக்கு என்ன வேணும், பணம் வேணும். அதனால அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா கல்யாணம் பண்றதோ உலக சுகத்தை அனுபவிக்கிற நோக்கம் இல்லை, அவருக்கு பூஜை பண்ணுங்கிறது அவனுடைய நோக்கம். அதுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும், கல்யாணத்துக்கு பணம் வேணும், ஏன்னா பொண்ணு வீட்டுக்கு பணம் கொடுத்தா கல்யாணம் பொண்ணை வாங்கணும். நான் சொல்றது அந்த காலம் இப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லு, நாலஞ்சு பொண்ணை போட்டுட்டு எங்க ஊர்ல படாத பாடு போட்டுட்டு இருக்க.
1: ஆப்பிரிக்கால அப்படிதான் பண்றாங்க, ஆப்பிரிக்கால அவங்களுக்கு பணம் கொடுத்துதான் பொண்ணு எடுக்கணும்.
0: அதனாலதான் அவனுடைய வேட்கைக்காக தான் அவன் பூஜை பண்ணணுங்கிற நோக்கமா இருக்கானுங்கிறக்காக தான் அவர் வந்து அவனுக்கு செய்யணும்னு வர, அதுதான் உண்மையான விஷயம். சினிமால காட்ட அதே போல இந்த திருமருகல் சேத்திரத்துல என்னன்னு கேட்டா எட்டு பொம்பளை பிள்ளை அப்பாவுக்கு. நம்ம திருமருகல் பதிகாரத்துல ஞானசம்பந்த பாடல்
1: இல்லையா,
0: சடையாயினமாக அதே போல அவன் என்ன பண்றாரு, அவன் அப்பா என்ன பண்றாருன்னா அப்பா வந்து ஒரு பேராசை பிடிச்சவர், ஆனா பொண்ணுங்க அப்படி இல்லை. அது வந்து என்ன பண்றாரு, அவன் முறை மாமன், முறை மாமனுக்கு என்ன பண்றாருன்னா அவன் அவன் கஷ்டப்படுறான், தாய் மாமனுக்கு வந்து இது இல்லை, பணம் இல்லை, அவருக்கு பணம் வேணும், ஒவ்வொரு பொண்ணா விக்கணும்னு பாக்குறாரு அவரு. அதனால என்ன பண்றாரு, அவனை சும்மா ஏமாத்திக்கிட்டே வர்றாரு, மூத்த பொண்ணுக்கு நான் பாரு இடத்துல பாத்துட்டேன், உனக்கு ரெண்டாவது பொண்ணு உனக்கு கட்டி வைக்கிறேங்கிறாரு, ரெண்டாவது பொண்ணு கல்யாணம்னா மூணாவது பொண்ணு கட்டுறேங்கிறாரு, அப்புறம் நாலாவது பொண்ணை கட்டுறேன்னு ஏழு பொண்ணை ஏமாத்திட்டாரு. எட்டாவது பொண்ணுக்கு இப்ப பரிதாபம் வந்துருச்சு, இப்படி பேராசை பிடிச்சிருக்கிறாரு நம்ம அப்பா இல்லையா, என்னன்னா அவரை போய் இப்படி ஏமாத்தலாமா, இப்ப நம்மளும் கல்யாணம் நம்மளும் சம்மதிக்கிறேன்னு சொன்னா அவரு அவருடைய வாழ்க்கையில் லட்சியமே போயிருதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ற, அதுக்காக தான் என்ன பண்றா ஊரை விட்டு போற. அப்ப அவனோட சேர்ந்து உடன்போக்குன்னு போயிரு, லவ் மேரேஜ் உடன்போக்கு போய் ஏதாவது போற வழியில என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல போய் தங்குறாங்க, தங்கும் போது என்னாவது அந்த மண்டபத்துல ஒரு பாம்பு கடிச்சு அவன் இறந்து போயிடறான், கல்யாணம் ஆகல, காலையில பாக்குறான் இறந்து கிடக்குறான். இப்ப அந்த சூழ்நிலையில என்ன பண்றாருன்னா அந்த பெண்ணு அழுகிற, அப்ப அந்த அழுக சத்து ஞானசம்பந்தர் கேக்குது. இப்ப வந்து கேட்கும் போது அவருக்கு என்ன தோணுதுன்னா அந்த பெண்ணோட பரிபக்குவ நிலை என்ன சொல்றான்னா, அவன் வந்து இந்த மாதிரி வந்துட்டே கதையை சொல்றான், கதையை சொல்லி நான் வந்து இந்த சூழ்நிலையில வந்துட்டேன், இந்த சமயத்துல பாப்படி எனக்கு ஒரு பெரிய சோதனை வந்துருச்சு, நான் என்ன செய்யறது இல்லையே, நான் ஊரடியே கல்யாணமும் பண்ணலையே, அதே சமயத்துல இறந்து போயிட்டாரு, நான் எப்படி உலகத்துல வாழ்வேன்னு சொல்லும் பொழுது அவ புலம்புறான். இப்ப ஞானசம்பந்தர் கேட்கிறாரு, கேட்கும்போது ஒரு விஷயத்தை சொல்றான். அப்போ அவ சொல் அந்த பெண்ணு இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா, நான் எதுக்காக அழுகிறேன்னு கேட்டா, அதுதான் ஞானசம்பந்தத்தை டச் பண்ணுது, எதுக்காக அழுகிறேன்னு கேட்டா ஊழ்வினையே ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா, அது அவ்வளவு பக்குவம் இருக்கு அந்த பெண்ணுக்கு, அதாவது அந்த பிராரத்த கர்ம அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. அந்த வகையில அவரு இறக்கணும்னு விதி இருந்தா ஒன்னும் செய்ய முடியாது, நான் அதுக்காக அழலை இல்லையா, எதுக்கு அழுகிறேன்னா அவளுக்கு நான் தாலி கட்டலை, தாலி கட்டாம இருக்கும்போது அவளுடைய அந்த சடலத்தை கட்டி தொட்டு அழ முடியாது, என்னால செத்து போனதுக்கு அழலையா, அந்த கல்யாணம் ஆகாம இறந்து போயிட்டா தொடக்கூடாது. ஆகவே சடலத்தை என்னால கட்டி பிடிச்சு அழ முடியல, அதுக்குதான் நான் வருத்தப்படுறேங்க. அப்ப பாக்குறாரு இப்படி அந்த இருவினை ஒப்பு, அதான் இருவினை ஒப்புங்கிற பக்குவம் வந்து இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு இந்த வயசுல இப்படி ஒரு பக்குவம் இருக்கே, இவளை போய் நீ சோதிக்கலாமா, அதான் தகுமோ இவள் ஒண்ணு மெலிவே கேக்குறேன். இப்படி ஒரு இருவினை ஒப்பு சைவ சித்தாந்தம் சொல்லப்பட்ட இருவினை ஒப்புங்கிறது இந்த பெண்ணுக்கு முழுமையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து இப்படி ஒரு பரிபூர்ணமான பெண்ணுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டத்தை நீ கொடுக்கலாமா அப்படின்னு தான் திருமகளிட்ட விண்ணப்பார்கள். அதுதான் அங்க உள்ள தாத்பரியம். அங்க என்னன்னா அந்த பண்பாடு ஒழுக்கம் அந்த மனநிலை. அப்ப அப்படிப்பட்ட பெண்ணுக்கு ஒரு ஞானம் பெறுவதற்கு எல்லா தகுதியும் இருக்குங்கிறக்காக தான் அதை கொடுக்குறேன். அந்த பெண்மை விண்ணப்பம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. எவ்வளவு பெரிய கருத்தை சொல்லுது பாருங்க. அதுபோல ஒவ்வொரு கதையிலையும் இருக்கக்கூடிய அந்த நுட்பத்துக்கு போகும்போதுதான் அதனுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமே ஒழிய.
2: லட்சுமணே அருள்முகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தே வாழ்க, குக்குடம் வாழ்க ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: ஆறு சடைமேல் அணிந்தருளும் அண்ணல் வைத்த படிக்காசார், இரிலாத பொருளுடைய இருவருடைய திருமடங்கள், சோறு நாளும் தொண்டர் மகிழ்ந்து உண்ண உண்ண தொலையாடே, ஏறு பெருமை குறி போன்ற இன்புற்றிருக்கும் அன்னாளி. இதே செய்தியை திருஞான சம்பந்த புராணத்திலேயும் சொல்லுவார் சேர்க்கிறார். அங்கு ஒரு அருமையான பாடல் இடம்பெறுகிறது. அந்த பாடலையும் நாம் நினைத்து பார்ப்போம். அருவிலையில் பெருங்காசும் அவையே ஆகி அமுது செய்ய தொண்டர் அளவிறந்து பொங்கி, வருமவர்கள் எல்லாருக்கும் வந்தாக்கும் மகிழ்ந்து உண்ண என் அடிசில் மாளாதாக, திருமுடி மேல் கங்கையோடு திங்கள் சூடும் சிவபெருமான் அருள் செய்ய சிறப்பு மிக்க, பெருமை தரு சண்பை நகர் வேந்தர் நாவுக்கு அரசர் இவர் பெருஞ்சோற்று பிறங்கள் ஈந்தார் என்கின்றார். அங்கு ஒரு நயத்தோடு விளக்குகின்றார் ஆசிரியர் பெருமானார். ரொம்ப அடியார்கள் வர்றாங்க, அடியார்கள் வர வர அமுது குறைய வேண்டும் அல்லவா, அமுதும் வளர்கிறதாம். அருவிலையில் பெருங்காசும் அவையே ஆகி அமுது செய்ய தொண்டர் அளவிறந்து பொங்கி, அளவிறந்து பொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, வருமவர்கள் எல்லாருக்கும் வந்தாருக்கும் மகிழ்ந்து உண்ண இன் அடிசில் மாளாதாக. ஆனா அடிசில் மாளவே இல்லை, குறையவே இல்லை. அன்பர்கள் பொங்குகினி பொங்கி பெருகி வருகின்றார்கள், அடிசில் மாளாது வளர்கின்றது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்றார், மிக அருமையான ஒரு விளக்கு. திருமுடி மேல் கங்கையோடு திங்கள் சூடும் சிவபெருமான் என்று அந்த சாமியை பற்றி அறிமுகப்படுத்துறார். அது ஒரு நயம் இருக்கு. கங்கையும் திங்களும் சூடிய பெருமான் என்று ஏன் சொன்னார்னா, அடியார்கள் பெருகியது கங்கை பெருகியது போல இருந்ததாம், சோறு வளர்ந்தது திங்கள் வளர்ந்தது போல இருந்தது. இவ்வளவு அருமையான விளக்கத்தை அந்த பாடலிலே ஆசிரியர் பெருமான் சேர்க்கிறார் சுவாமிகள் அருளிக்கிறார்கள். ஆகவே ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் எங்கு நினைக்கப் பெறுகின்றார்களோ, எங்கு துதிக்கப் பெறுகின்றார்களோ, அங்கு பஞ்சம் என்பதே இல்லை என்பதை வல்லாற்றாம் வலியுறுத்தி செல்கின்றார் பார் உலக வந்த சேர்க்கிறார் பெருமானம், பார் உய்ய வந்த சேர்க்கிறார் பெருமானம். இனி காலம் தவறு தீர்ந்து கொஞ்ச நாள்ல அந்த வர்க்கட காலம் மறைந்து மழை பொழிய தரைப்படுகின்றது. காலம் தவறு தீர்ந்து எங்கும் கழிவான் பொழிந்த புனல் கலந்து ஞானமெல்லாம் குளிர் தூங்கி உலகமெல்லாம் மகிழ்ச்சியினாலே நிரம்புகிறது. குளிர் தூங்குதல் மகிழ்ச்சியினாலே நிறைதல். உணவு பெருகி நலஞ்சிறப்ப மூவன்பர் இருவர்களும் மொழி மாலைகளும் பல சாட்சி. திருவிழிமேலே நிரம்ப பதிகங்களை இரு பெருமக்களும் அருளி செய்கின்றார்கள். நாவுக்கர் சுவாமிகள் நிரம்ப பதிகம் அருளி செய்கிறார். நான்கு திருத்தாண்டகங்கள் அந்த ஊருக்கு அப்பமுத்திகள் அருளி செய்திருக்கின்றார்கள். ஒரு பாடல் வேணா பார்ப்போம். கண்ணவம் காண் கண்ணொழித சாட்சியான் தாய் கந்திருவம் பாட்டிசையில் காட்டுகின்ற வண்ணவன் காண் வண்ணவத்தின் திறமானான் காண் பழமாகி சுவையாகி பயக்கின்றான் தாய் மண்ணவன் காண் தீயவன் காண் நீரானான் மாறுதன் காண் மழை மேகம் தேர் விண்ணவன் காண் விண்ணவர்க்கும் மேலான தாய் விண்ணிழித்தல் விழி இன்னொரு பாடல் ஒன்று உண்டு. இதே திருத்தாண்டத்துல ஒரு அருமையான செய்தி சொல்லப்படுகிறது. மெய்த்தவன் காய் மெய்த்தவத்தில் நிற்பாக்கு எல்லாம் மெய்த்தவத்திலே நிற்பவருக்கு பெருமானும் மெய்யாகவே வெளிப்பட்டு அருள்வன். அவனிடத்திலே விருப்பம் இல்லாதவருக்கு ஒரு பேர் சூட்டுகின்றார் போதி மொழி கொற்றவனா. விருப்பிலா இருப்பு மன வினயர். விருப்பம் இல்லாதவர்கள் இரும்பு மனம் படைத்த வினை தெரிந்த மாக்கள். அவர்களுக்கு எப்படி இருப்பான் பெருமான்? விருப்பிலா இருப்பு மன வினையக்கு என்றும் பொய்த்தவன் காய் அவர்களுக்கு பொய்யா மறைந்துதான் இருப்பான் என்கின்றார். இப்படி பல திருப்பதிகளை திருவிழிமையிலே அரச பெருமானார் அருளை செய்கின்றார். அங்கிருந்து திருமறைக்காடு புறப்படுகின்றார். மிழலை மாமணியை வணங்கி பிரியா விடைகொண்டு பூங்கள் புனசூழ் வாஞ்சியத்தை போற்றி மிழலில் இருந்து மறைக்காடு போற வழியில நிரம்ப தலங்களை அவங்க வழிபடுறாங்க. அதுல ஒரு ஊர் திருவாஞ்சியம். புனித வாழ்பதிகள் ஏய்ந்து அன்பினால் இறங்கி இசைவண்டவைகள் புனிந்து போய் சேர்ந்தார் செல்வ திருமறைக்காடு எல்லையில்லா கீட்டினார். போன வழியில் இருக்கிற தலங்கள் எல்லாம் இங்க குறிக்கல. திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்துல குறித்தருள்கின்றார் சேக்கையார் பெருமான். அந்த தலங்கள் எல்லாம் என்னவென்றால் அவை திருக்குள்ளிக்காடு, திருதேவூர், திருநெல்லிக்கா, திரு கைச்சினம், திருக்கோட்டூர், திருக்களர் முதலான தலங்கள் என்பது அங்கே விளக்கப்படுகின்றது. நீடு திரு வாஞ்சியத்தில் அமர்ந்த முக்கள் நீலமிழ தருமணியை வணங்கி போற்றி பாடலு நீர் தலையாலங்காடு மாறு பரமனூர் என்று சொல்லி பல தலங்களை எல்லாம் அங்கே விரித்தருள்வார் சேக்கியார் பெருமானார். இப்படியாக இந்த இரு பெருமக்களும் திருமறைக்காட்டு எல்லையை சென்று சேர்கின்றார். திருமறைக்காட்டு நுழையும் போது அது கடற்கரைப்பட்டினம். இந்த உப்பளங்களால் சூழ்ந்த நகரம் அது. என்ன உப்பு வாசனை அடிக்கணும் தானே, மீன் வாசனை அடிக்கும். ஆனா சேக்கியார் சுவாமிகள் இந்த இரு பெருமக்களுடைய சார்பினாலே இயற்கையாகவே மனம் குறைந்து விளங்கும் மறைக்காடு மனம் பெற்று விளங்கிட்டு என்று இந்த ஊருக்குள்ள நுழையும் போது வாசனை மிகுதியாக இருந்தது என்றே சரிதத்தை தொடங்குகிறார். மன்றல் விறகு மலர் புன்னை எங்கும் புன்னையினுடைய மனம் கமழ்கின்றது. இது நீதல் நிலம் மறைக்காடு, கடல் கடல் சேர்ந்த பகுதி. ஆகவே அதற்கு உரிய புன்னை மலர்கள் எங்கும் செறிந்து விரவி காணப்படுகின்றன. புன்னையினுடைய மனமானது நாசிக்கு இன்பத்தை தந்து உடலுக்கும் சுகத்தை தருகின்றது. ஆகவே மன்றல் விறகு மலர் புன்னை மனம் சூழ் சோலை உப்பளம். உப்பளத்தை பின்னால வைத்தார். முதல்ல புன்னையினுடைய நறுமணத்தை வைத்தார். முந்தைதொரும் சிறு மடவார் முத்தம் குழிக்கும் மறைக்காடு வீட்டு முற்றங்களிலே சிறு மகளிர் கடலில் இருந்து அலைகள் கொழிக்கும் முத்துக்களை திரட்டி விளையாடுகளிலே விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்களாம். முத்தினை வைத்து விளையாடுகின்றார்கள் இந்த மறைக்காட்டு. அந்த மறைக்காட்டுக்குள்ள நுழையிறார் ரெண்டு பெருமக்கள். குன்றவில்லியார் மகிழ்ந்த கோவில் புகுந்து வலங்கொண்டு சென்று சேர்ந்தார் தென்புகலி கோவும் திருமுன்பு பலமாக வந்து இறைவனாருடைய திருமுன்பு வந்து சேருகின்றார். அந்த ஊர்ல ஒரு நிகழ்ச்சி ரொம்ப காலத்துக்கு முன்னே நடந்திருக்கு, ரொம்ப பழைய காலம். தொல்லை வேதங்கள், அதாவது பழமையான வேதங்கள், பல கோடிக்கணக்கான வேதங்கள் இறைவனுடைய பாதங்களை பூசித்து திருக்கதவுகளை திருத்தாழ்வாளிட்டு பிறர் யாரும் வணங்க முடியாதபடி செய்து போய்விட்டார். அங்கு வாழும் மக்கள் அந்த திருக்கதவங்களை தாழ் நீக்கி பெருமானை சென்று வழிபட மாட்டாதவர்களாக புறத்திலே ஒரு சிறு வாயில் ஒன்று செய்து அந்த வாயில் வழியாகவே சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த சாத்திய பிரதான கதவு சாத்தப்பட்டதாகவே பல காலம் செல்கின்றது. இந்த நிலையிலேதான் அரசர் பெருமானாரும் ஆளுடைய பிள்ளையாரும் அந்த நகரத்துக்கு எழுந்துள்ளனர். பறவை ஓதம் கழிக்கான பறவை கடல் பாங்கு நெருங்கும் அப்பதையில் உப்பளத்தால சூழ்ந்த சோலைகளால் சூழ்ந்த நகரம் அது. அறவச்சடை அந்தனாரை அகில மறைகளை தனி செய்து உறவக் கதவம் வலிமையான கதவம் திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரையும் அடைத்தே நிற்கின்ற மணிநீள் வாயில் வணங்குவார். வியப்பாக இருக்கு இந்த செயல். எப்பயோ எத்தனை ஜென்மனு யாரையும் தெரியாது, எவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஓடிவிட்டன. வேதங்கள் பூஜை செய்து கதவை சாத்திடுது, கதவை சாத்திடுது, இவங்களால திறக்க முடியல. இந்த செய்தியை சொல்றாங்க, திறக்க முடியாது. காரணம் என்ன? அருமையா சேர்க்கிறார் சொல்றாரு, அட்டப்பாடல சொல்றாரு. தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்பு அகற்ற வல்ல அன்பர் அணையாமே. தக்க வல்லமை படைத்த அன்பர்கள் இதுகாரம் மறைக்காட்டுக்கு வரல. அந்த வல்லமை படைத்த பெருமக்கள் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் தான். வேதம் கதவை தாழ்த்திட்டு தாழ்த்தி விட்டு போய்விட்டன போதிலே அந்த தாளிட்ட கதவை திறக்கக்கூடிய ஆற்றல் வேதத்துக்கு நிகரான செய்ய முடியும் என்பதை உணர்த்த திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அத வல்ல அன்பர் அணையாமே கலக்க முடியாத காரணம் அது கட்டப்படியான ஆற்றல் படை நண்பர்கள் வரல. ஒரு ரூபமா தெரியுது. நம்மிடத்திலே தவத்தை பெருக்கிக் கொண்டால்தான் நம்மாலே சில அற்புதங்களை முடிக்க முடியும். அதுதான் இங்கு பெறப்படுகிறது. அப்ப நாம் இடைவிடாது பெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டு ஈட்டி ஈட்டி தவத்தை ஈட்டி ஈட்டி நம்முடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் காரைக்கால மேயவர் அந்தாதியில் ஒரு பாட்டு சொல்வார், நெஞ்சமே பெருமான் மேல் இன்னும் அன்பையே பெரு அன்பையே இந்த வளர்த்துவோம் ஆமை கும்பிட்டேன்னு சொல்லி ஒரு நிறைவு செய்து கொள்ளாது. திரும்ப திரும்ப பெருமானுடைய தொண்டிலே ஈடுபட்டு அன்பை பெருக்கிக் கொள்வாயாக என்கின்றார் பிராட்டி காரைக்கால அம்மையார். வல்ல அன்பர் அணையாமை மரும்போர் வாயில் வழியெய்தி அல்ல தீர்ப்பார் தமை. சாமி இப்படிப்பட்டவர் அல்ல தீர்ப்பார் கொடுக்குற அணைகள்லாம் ரொம்ப முக்கியம். சாமியை பத்தி விளக்கும் போது அல்ல தீர்ப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மள்ட்ட அல்லல் நிறைய இருக்கு. அதை தீர்க்க வல்லவர் யார்? எம்பெருமான் தான். ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன் என்றார் அம்மையார். அந்த அல்லல் தீர்க்க வல்ல பெருமான் சிவபெருமான் ஒருவன் தான். ஏனைய தெய்வங்கள் எல்லாம் அவனுடைய ஆளுகைக்கு கீழ்பட்டு சிறு சிறு அலுவல்களை செய்ய வல்லமை பெற்றனவை அல்ல, அவனைப் போல முழுமையாக அருள் செய்ய வல்லமை பெற்றவை. ஆகா அல்லல் தீர்ப்பாத்தமை அர்ஜிப்பார்கள் ஒருவாராம் படிகண்டு எல்லையில்லா பெரும்புகழா இதனை அங்கு கேட்டறிந்தார். கேட்டுத்தான் அறிய முடியும் கடவுள் சாத்திரியது. ஏன் சாத்திரியதுன்னா ரொம்ப காலமா இப்படி நடக்குது அப்படிங்கிற செய்தியை அவங்க சொல்லியிருந்தார்கள் அங்கு உள்ள அடியவர்கள் எல்லாம். திருஞான சுவாமிகளுக்கு இந்த கதவை திறந்துகிட்டு உள்ள போய் பார்க்கணும் பெருமானு ஒரு ஆசை ஏற்படுது. ஆசை முதல்ல ஏற்படுவது திருஞான தான், அவரே பாடியிருக்கலாம். ஆனா இப்ப ஒரு நுட்பம் இருக்கு பாருங்களேன், ரொம்ப நுட்பமான செய்தி. ஒரு பெரிய கட்டட திறப்பு விழான்னு வச்சுக்கீங்களேன், இந்த கட்டட திறப்பு விழாவை பெரியவரிடத்தில் கொடுப்பது ஒரு மரபு. திருஞான சம்பந்த சுவாமிகளும் அதை நினைக்கிறார், அந்த மரபை அவர் பின்பற்றார். இவரை பாடிக்கிற தந்துடலாம். இடத்துல பெரியவர் இருக்கிறார், ஆழி கடல் கல் மிதப்பில் வந்த எம்பெருமா உடையார் போதி மொழி கொற்றவனார் நம்மை உடையவர் கழற்கு நைந்த திருத்தொண்டாரை இம்மையிலும் பிடிப்பதன் என்போர் வாரம் தெளிய செம்மிபுரி திருநாவுக்கரசு தேவனாயினார். ஆகவே அவர்தான் இந்த திருக்கதவத்தை திறப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் என கருதுகின்றார் திருஞான சம்பந்த பெருமா. இது அவருடைய மிகப்பெரும் உள்ளத்தை காட்டுகிறது. ஆங்க பரிதை அறிந்தருளி ஆழி தோணிபுரத்து அரசர், இவரும் ராஜா தானே தோணிபுரத்துக்கு அரசர்,
6: அவர் துறவு வேந்தர் திருநாவுக்கரசர், துறவுக்கு ராஜா, இவர் தோணிபுரத்துக்கு ராஜா. ஓங்கு வேதம் அர்ஜனை செய் உம்பர்பிரானை உள்புக்கு தேங்காது தடைபடாது, இருவோம் நேரிறங்க திருவும் கடவும் திருக்காப்பு நீங்க பாடும் அப்பர். நீங்கதான் பாடணும் கடவும் திருக்காப்பு, நீங்க நீங்கள் பாடுங்க. என்ன நீடும் திருநாவுக்கரசர். ஆண்டைய பிள்ளையாரிடத்திலே இந்த அருள்மொழி வர கேட்ட திருள்மொழி கொற்றவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் அந்த ஆணைக்கு அடங்கி பாடத் தொடங்கினார். ஒரு அற்புதம் நடைபெறுகிறான் இந்த பிரியத்துல. இது சேக்கியார் வாக்கு மூலம் பார்த்துருவோம். உன்னீர்மையினால் பிள்ளையார் உரை செய்தவர் உள் நீர்மை, உள்ளத்திலே விளைகின்ற அன்பு நீர்மை அன்பினுடைய பெருக்கு. அன்பினாலே தானே பிள்ளையார் சொன்னார், நீங்க தான் திறக்கணும், நீங்க தான் தகுதி வாய்ந்தவர், இந்த கட்டடத்தை தரக்கிறதுக்கு நீங்க தான் முற்றிலும் பொருந்த பொருத்தமானவர் என்று சொல்வது போல, இது திருக்கதவு திருக்காப்பு நீங்க பாட வேண்டியவர் எம்பெருமானாகிய அப்பர் நீங்கள் தான் என்கின்றார் அவருடைய பிள்ளையார் உரை செய்தவர்கள். அதனாலே பண்ணி நேரம் மொழியாள் என்னெடுத்து பாட பாட தொடங்கிட்டார். பயன் துய்ப்பான் என்னாச்சு பார்க்கும் போது படி பாடல் பார்த்து தென்னீர் அணிந்தார் திருக்காப்பு நீக்க தாக்க கதவு திறக்கவே இல்லை. இவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாட்டாங்க,

0: யாழில் படித்தன்ன மொழி அம்மை என்று சற்றேறக்குறைய 100 ஆண்டுகள் கழித்து இந்த ஊருக்கு நம்பியாரூரரும் கடலை தெரிவார் பெருமானாரும் வர்றாங்க. 100 ஆண்டுகள் கழிச்சு அற்புதங்கள்லாம் நடந்த பிறகு, இது 7ஆம் நூற்றாண்டு நடக்கிற அற்புதம், கதவு தடக்கிற அற்புதம். 8ஆம் நூற்றாண்டு சுந்தரம் சுவாமிகள் வர்றார், பக்கத்துல வருது சேரமான் பெருமாள் நாயனார். இப்ப 2 நாயன்மார் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் வழிபட்ட கதவுக்கு முன்னால இன்னும் 2 நாயனார் சுந்தரரும் கடலை தெரிவார் நிக்கிறாங்க. அதை ஷேக்கியார் சொல்லுவார் கடலை தெரிவார் போனது, அந்த பாடலையும் பார்த்து விடுவோம். முன்னீர் வளங்கள் முதல்வர் மறைக்காட்டு கோவில் சென்றிறங்கி சென்னீர் வாய்மை திருநாவுக்கு அரசும் புகழி திவக்கன்றும் அண்ணே திறக்க அடைக்க எனப்பாடும் திருவாயிலை அணைந்து நன்னீர் பொழியும் விழியினராய் நாயன்மாரை நினைந்திறங்கி அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்பதான் யாழை படித்தன பாடுறார். இது ஒரு உப்பமான பாட சொன்ன அம்பாளுடைய வாக்கு, அவளுடைய பேச்சினுடைய சுவை யாழை காட்டிலும் இன்பம் பயப்பதாய் இருக்கின்றது என்று சுந்தரர் பாடுறார். யாழை பிடித்தன்ன மொழி யாழை காட்டிலும் இன்பமானது. யாழை காட்டிலும் இன்பமானதுன்னா அது எதற்கு ஒப்பானது? யாழை காட்டிலும் மேலானது. சரி, அதுக்கு சமமா சொல்றதுக்கு ஓமானம் இல்லையா? அந்த ஓமானத்தை தான் எங்க அப்பா சொல்றார். பள்ளின் பண்ணுக்கு இணையான பேச்சு உமையம்மையினுடைய பேச்சு, பண் போல இனிக்கும் பேச்சுங்கிறது. இப்ப உள்ள தேவியும் தேவனுமாக, அம்மையும் அப்பனுமாக, மாதியனும் பாதியனாக பெருமான் வீட்டில் இருக்கின்றான் திருக்கோவில்ல மறைக்காட்டுல. பாடிட்டார் பண்ணினேர் மொழியோட போய் வந்துறோன்னு சாமிக்கு ஒரு பெரிய ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அம்பாள் பேசினா என்ன இன்பம் கிடைக்குமோ அந்த இன்பம் இப்ப தேவாரத்தை கிடைச்சிட்டு இருக்கு. சாமி திருநாவுக்கரச தேவாரம் அப்படி கவருது சாமி. பண்ணிலேர் மொழியாளமை வந்தோம்னு ஆரம்பிச்ச உடனே சாமி அம்பாள் பேச்சில் ஈடுபட்டு இருக்கிறவர் இந்த பாட்டுல ஈடுபட்டவரா மாறிடுறார். பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறார், அருள் வர தாமதிக்குது. என்ன மறந்துட்டார் சாமிய? சாமிய மறக்க வைக்கக்கூடிய ஒரு பாட்டை பாடியவர் திருநாவுக்கரசு பெருமான். சாமி மறந்துட்டார் என்ன பண்ணணும்னு. என்ன அது பாட்டு போயிட்டே இருக்கு, 10 பாட்டு பாடிட்டார். திருநாவுக்கரசு 10 பாட்டு பாடுறதா வழக்கம், 11 பாட்டு பாடுறது அவ்வளவா இல்ல. சில பதியங்கள் நீங்களா 10 பாட்டு பாடினா கதை திறக்கல, கதை சாத்தியப்படியே இருக்கு. ஏன்னா சாமி அதுல ஈடுபட்டுறாரு. நீ எடப்பாடு வந்துருமே இல்லாட்டி பதியத்தினுடைய ஆற்றல் அல்லவா எடப்பாடு ஏற்படும், உலக நகைக்கு தொடங்கி விடுமே விடுகிறார் திருக்கடைக்காப்ப. அரக்கனை விரலால் அடத்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம் பெருமானீரே சுரக்கும் உண்மைகள் சூமரை காணரோ சரக்கு இக்கதவும் சிறப்பின்மினே. 10 தலை 20 தோள்களோடு கூடிய ராவணன் என்னும் அரக்கனை அடர்த்த ஆற்றல் பெற்றவர் நீ, மாலிந்த கதவை திறக்க இயலாதா? என்னிடத்திலே இரக்கம் என்று திறக்கவில்லையா அவரது உள்ளத்திலே? இது முறையா என்னும் கருத்து துணிக்க பாடி அருள்கின்றார். என்ன அற்புதம்! மறைக்கதவு திறக்கின்றோம், திருக்காப்பு நீக்க தாக்க திருக்கடைக்காப்பு எண்ணீர் இரக்கமும் திளீர் என்று பாடி இறைஞ்சுதலும் ராசிக்கிறார். ஏன்னா பாத்தீங்கன்னா 267, 268, 269 மூன்று பாடல்களும் தொடர்ந்து ஒரு முடிவு கொண்டு அமைகின்றன. 267ல் ஆங்க பரிசை அறிந்தருளிங்கிற பாட்டுல ஞானசம்பந்தர் தனக்க சொல்றார் நாவுக்கரசர, அந்த பாடல் முற்று பெறாம புலகமா அடுத்த பாடலோட சேருது. அதாவது தொடர்ந்து நடக்குது இந்த நிகழ்ச்சி. அடுத்த பாட்டுல பாடுறார், பாட்டி கதவு திறக்கல, திருக்கடைக்காப்புல வேண்டுற, இப்ப கதவு திறக்குது, கதவு திறக்கிறது அடுத்த பாட்டுல சொல்றார். அப்ப ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசத்தை சொன்னது, திருநாவுக்கரசர் சாமி கிட்ட சொன்னது, சாமி கதவை திறந்தது, இவையெல்லாம் அடுத்து அடுத்து நிகழ்கின்ற நிகழ்ச்சிகள் என்பதை பாடல்கள் முடிவு கொண்டு விளங்குவதை கொண்டு உணர்த்துகின்றார் தெய்வ சேக்கிரா பெருமான். வேதவனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் விளங்கும் மறைக்கதவம் மணிக்கதவம் காதல் என்பது முன்பு திரு காப்பு நீங்க கலைமொழிக்கு நாதம். இவர் திருநாவுக்கரசர் கலைமொழிக்கு நாதம். பின்னால் ஒரு இடத்துல சொல்லுவார், கலைவாய்மை காவலரார் ஞான முனிவர். இவர் பிரமபுர திருமுனிவர் திருஞான சம்பந்த சுவாமிகள் ஞான முனிவர் என்கிறார். அவரை கலைமொழிக்கு நாதன்கிறார் அப்பறம். தொழுது விழுந்தார். ஞானத்துள் ஓத ஒலியில் எழுந்தது உங்கள் ஆற்றும் மறை ஒலியும். இந்த விகடங்கள் எங்க மறைஞ்சிருக்கு? அதிசயம். நம்ம சாத்தின கதவை எத்தனை வேதம், கோடிக்கணக்கான வேதம், வேதங்கள் எண்ணி கோடி பாதங்கள் போற்றிய அப்படின்னு தேவாரம் சொல்லும். சுவாமிகள் தேவாரம் கோடி வேதம் பூஜை பண்ணி கதை சாத்திட்டு போச்சு.
1: ஒரே ஒரு திருப்பதிகள் திறந்தது,
0: என்ன ஆச்சரியம்! இது அந்த வேதங்களே உணர்ந்து உங்கள் ஆற்றும் மறைவொலியும் எங்கும் பெருகிற்று என்கின்ற செய்யும். அன்பரிக்கம் கலிசரப்ப அன்பருடைய மகிழ்ச்சியானது இந்த அளவிலே வந்தது என்று அளவு காணாத வடி வகைப்படி பெருகிட்டான். ஆண்ட அரசும் சிவக்கன்றும் இன்ப வெள்ளத்திலே மூழ்கி எழுந்து உள்புகுந்து தம் பெருமான் முன்பு பணிந்து போற்றிசைத்து பரவி மொழிமாலைகள் பாடி என்று கரைய உள்ளுருகி இறங்கி அருகில் புறத்து அணைந்தார்.
1: பாடுகின்றார்கள் வெளியில வரும். இப்ப பாத்தீங்கன்னா கதவை முதன் முதல் சாத்தினது வேதம், திறந்திருக்குது தமிழ் தேவாரம், திருப்பி மந்திர ஆற்றலாலதான் அதை சாத்தணும். இப்ப மனித முயற்சியிலே சாத்த முடியாது. ஒரு முறை தேவாரம் பாடி திறந்த கதவு மீண்டும் தேவாரம் பாடிதான் சாத்தம். அதுக்கப்புறம் மனித முயற்சியிலே திறக்கவும் மூடவும் இயலும். இப்ப அந்த பொறுப்பை விஞ்ஞான சம்பந்தத்தை கொடுக்கிறார் திருநாவுக்கு. புறம்பு நின்று வாகீசர் வாக்குக்கு ஈஸ்வரம் புரிதருளால் இக்கதவம் திறந்து அடைத்து செல்லும் நெறி திருத்த. அது திருந்தி வர எப்போது திருந்தி வரும்? இவர் பாடின திறந்த கதவை அவர் பாடி மூடணும், அப்புறம் தான் திருந்தி வரும். அதான் திருத்த என்றார். மலையாள் திருமுலையில் திறந்த ஞானம் குழைத்து அமுது செய்த புகழி கவுனியரை நிறைந்த கதவம் அடைக்கும் வகை நீரும் பாடி அருளும். நீங்களும் பாடி அருளுங்கள். நீரும் நான் பாடினது போலவே நீங்களும் பாடுங்கள். இவர் எடுப்பார். சதுரம் மறைதான் துணி செய்து வணங்கும் மதுரம் பொழில் தூள் மறைக்காட்டுரை மைந்தா இந்தல பண்ணான். திருநாவுக்கரசர் பாடிய திருக்குறந்தது இந்தல பண்ணதான் பாடப்பெற வேண்டும். அதே பண்ணிலேயே திருநாவுக்கரசர் பாடுறார். ஒரு பாட்டிலே கதவு சாத்தியம், ஒரு பாட்டிலேயே கதவு சாத்தியம் சொல்றா சேர்க்கிறார். செண்பையாளும் தமிழ் வேடர் தானும் திருநாவுக்கரசர் பண்பின் மொழிந்த உரை கொண்டு பதிகம் பாடும் அவ்வளவில் கை பொற்பமைந்த முதற் காலகண்டர் உள்ளால் கடிது உடனே என் பொற்கதமும் திருக்காப்பு செய்தது எடுத்த திருப்பாட்டில். ஒரே பாடல கதவும் திருக்காப்பு செய்கின்றது. அது கண்டு உடைய பிள்ளையார் தாமும் ஆண்ட அரசும் மகிழ்ந்து. ரெண்டு பேரும் அடைய பாருங்களேன். இவர் பிள்ளையாருக்கு உடையன்னு சொன்னார், அரசுக்கு ஆண்டன்னார். ரெண்டு பேரும் நமக்கு எஜமானர்கள். அவரிடத்துல உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை வேதம் இல்லை. கண்கள் இரண்டிலே உயர்ந்த கண் எது தாழ்ந்த கண் எது? அது போல திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்கள். இவர்களே தாழ்வோ உயர்வோ கற்பித்தல் பெரும் சிவபச்சாரமா மாறி. ஆகவேதான் சேர்க்கிறார் ரொம்ப எச்சரிக்கையா கையாண்டு சொல்லிட்டு போறார். உடைய பிள்ளையார்னு அவருக்கும் அடை தந்தார், அரசருக்கும் ஆண்டாரசு. நம்மை ஆளாக உடைய எஜமானர்கள் அவர்கள். இது நம் பெருமானும் நீய பெற்றோம் என்றாங்க. இறங்கிய பின் ஏன் பின் இப்படி செஞ்சார் சாமிங்கிறது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒன்றுதான். அவர் பதினோரு பாட்டு பாடி கதவை திறந்தார், ஒரு பாட்டுல கதவை சாத்தினார். ஒரு காரணம் சொல்லிட்டார் சேர்க்கிறார், பயன் துய்ப்பா என்று. அப்ப இவருடைய பதிகத்தினுடைய இன்பத்தை துய்க்க வேண்டி பெருமான் காலம் தாழ்த்தினார் என்பது பெறப்படுகிறது. ஏன் இப்படி காலம் தாழ்த்தத்தை துய்க்க இந்த ஞாபகம் வந்தது அப்படின்னா, ஒரு பாட்டு அப்படி இருக்கு, பண்ணினேன் மொழியால் உமைபங்கரும்னு ஆரம்பிச்சார். ஆனா அம்மாவோட பேசிட்டு இருந்தவர் அம்மாவுடைய பேச்சு பண்போல இனிப்பத அறிந்த பெருமான் அதே இனிப்பு வெளியிலிருந்து வரும்போது என்னது என்னதான் அம்பாள் பேசிட்டு இருக்கா, வெளியிலிருந்து யார் பேசுறா, அதே சுவையம் இருக்கே அப்படின்னு தம்மை மறந்து கேட்கிறார். சாமிய மறக்க வைக்கும் அளவிலே பாடுகின்றார் என் பெருமான் வாங்கி. இன்னும் பெருமான் விளக்க போறாரு என்ன நடக்க போதுப்பாங்க. இது நம் பெருமான் அருஜிய பெற்றோம் என்று அங்கு இறங்கிய பின் பதிகம் நிரம்ப பிள்ளையார் பாடி, பதிகம் நிரம்ப பிள்ளையார் பாடி தொழுது பணிவுற்றார். எதிர்ப்பு தெருவாயின் வழக்கம் என்று நிகழ்ச்சி எழுதுகிறார். எப்போதுமே கதவு தரக்கிறதோ சாத்துறதோ மனிதர்களால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளால் நிகழ்ந்தன. அங்கு நிகழ்ந்த செயல் கண்ட அடியார் எல்லாம் அதிசயித்து, உலகத்தில் எங்கேயுமே காணாத ஒன்று, நிச்சயமா அது ஒரு பெரு வியப்பு தரக்கூடிய நிகழ்ச்சி இது
0: அவரை எல்லாரும் அதிசயித்தார்கள். பொங்கு புலகம் எய்திட மெய் பொழியும் கண்ணீர் பறந்திடிய.
1: இந்த செயலை நிகழ்த்தினவங்க இந்த ரெண்டு பெருமக்கள் தானே.
0: சாமியை வணங்குறதா இவங்களை வணங்குறதா? இவங்களை தான் வணங்கணும்.
1: இது ஒரு நுட்பமான விஷயம். சில பேர் என்ன பண்ணுவோம், எல்லாமே சாமியால் தான் நடக்கிறது.
0: சைவ சித்தாந்த கோட்பாடுபடி எந்த செயலும் நடப்பது சாமியால தான். சாமி இல்லாம எதுவும் நடக்காது.
1: ஆனால் அது நிகழ காரணமா இருக்கிறவங்க இவங்க தானே. ஆகவே இவங்களை வணங்கிறது தான் சாமியை வணங்குறதுக்கு சமம்.
0: இவங்களை மறந்துட்டு சாமியை வணங்கினா
1: அது வழிபாடு முறைமையா இல்லை, அது குருத்துரோகமாக.
0: ஆகவே நம்ம சாமியை காட்டி கதவை திறந்த பெருமக்களை முதல்ல வணங்கினாலே போதும். அந்த வணங்கியலையிலே சாமியை வணங்கின வழிபாடாகவும் அது மாறிவிடும். தவறாக சாமியை நேர போய் வணங்கினா இடர்பாடு ஏற்படும். அதை உணர்த்தறாரு பாருங்க. எங்கும் நிகருந்தில்லாத இருவர் பாதம் இறங்கினார். அந்த ஊர்ல வாழ்ந்த பெருமக்களும் அரியவர்களும் ஞானசம்பந்த திருவடியிலையும் நாவுக்கரச பெருமான் திருவடியிலும் விழுந்து வணங்குகின்றார்கள். இவர்கள் இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிந்த பிறகு அவருடைய மடங்களுக்கு அவரவர் மடங்களுக்கு அவரவர் திரும்புகின்றார்கள். நங்கள் புகழி பெருந்தரையும் அரசும் மடத்தில் நன்னி அப்படின். பெரியவர்களுக்கு எப்போதுமே தம்ம தாழ்த்தி தாழ்த்தி நினைப்பது ஒரு இயல்பாயிருக்கும். அடக்கம் அமரருள் மீட்கும், பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியல்மை என்ன திருக்குறள்.
1: திருநாவுக்கரசருக்கு தம்ம நினைச்சு நினைச்சு எப்பவுமே அடக்கமாவே இருக்கிறார். அப்படியே கூட எப்படி சொல்றார், அவர்
0: உயர்த்தி உயர்த்தி சொல்றார். பொங்கு கடல் கல் மிதப்பில் தோன்றேறும் அவர் பெருமை, அங்கிருந்தும் புகழுக்கு அறியாதார் யாரோடரே. நம்மை உடைய இவர் கடலுக்கு இப்படி நலம்ப சொல்றார். அப்படியா
1: எல்லாம் பதில் என்னமா சொல்றார் அப்பா?
0: திருமறையோர் உரை செய்ய திருநாவுக்கரசர் அவர் பெருமையறிந்து உரை செய்வார். பிற துறையில் இன்று ஏற அருள் பெறும் சூலையினால் ஆட்கொள்ள அடைந்து உயிந்த தெருளும் உணர்வில்லா சிறுமையேன் சிறுமையே
1: நினைத்தவர் அப்பர்கள். புரியார் அவளை
0: தெய்வமா வச்சு கொண்டாடுற,
1: அதனால பெருமையா நினைக்காம நம்முடைய நிகழ்ச்சியே
0: இல்ல, அவர்கள் தாழ்வே இல்ல. நான் அப்படி நினைப்பது அவருடைய பாங்கா இருக்கு. இங்க அப்படி நினைக்கிறார்.
1: நாம 11 பாடல்கள் பாடித்தானே கதவை திறந்தோம்.
0: அந்த பிரம்மபுர பெருமகனார் ஒரு பாடல கதவை சாத்தினாரு.
1: அப்ப நம்ம திருவுள்ளம் அறியாது நான் இந்த முயற்சியில ஈடுபட்டது பிழையோ தவறோ என கருதுகிறார். அயர்ந்து போய் மடத்தில் ஒரு பால் அணைந்து பேகணித்து உறங்குகின்றார். பேகணித்தெல்லாம் மயங்கு போய்
0: பிறையணி வாழ் முதலாள் உமையாழவள் பேகணிக்க என்று தேவாரம் சொல்லுவோம்.
1: அம்பாளுக்கு ஒரு முறை மயக்கம் வந்தது. எதனால? சாமி நெஞ்சு சாப்பிடும் போது
0: நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான சேரா வீரர்கள் வந்தாங்க. அப்ப என்ன சொன்னார்? குடியல்லோ என்று சொன்னார். யானை எதிர்த்து வந்தது, கவலையப்படல. அண்ணோ அருந்தவேந்தர் ஆனிதம் மேல் பறக்கழுதே. அங்கெல்லாம் அச்சம் இல்ல. கடல்ல கல்ல பிணித்து பாய்ச்சினார்கள், அங்க அச்சம் அல்ல. சுற்றுணை வேமொழி நத்தமிழ் மாலையா நமச்சி பாய வென்று என்று அங்க பாடுற.
1: இந்த அச்சம் வருது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்ச வெள்ளி அஞ்சு ஆகும்.
0: ஈஸ்வருடைய திருவுள்ளப்படி நான் செயல்படலையோ
1: என்ற எண்ணம் அவர் உள்ளத்திலே அச்சத்தை ஏற்படுத்துகிறது. பெரிதும் அஞ்சி
0: சிவபிரகாரத்தை கண்டா நாம் எப்படி நினைக்கணும்? பெரிதும் அஞ்ச வேண்டும் என்று பெறப்படும்.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org இல் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு ஆங்கென்றும் இங்கென்றும். வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

இன்று நாம் 21வது பாடலுக்கு செல்கின்றோம். முதலில் பாடலை பார்க்கலாம். ஆங்கென்றும் ஈங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதி அகண்ட வடிவாய் ஓங்கி நின்றது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடலாமோ. தாயுமானவருடைய ஆனந்த கழிப்பில் பரமாத்மாவினுடைய சொரூபத்தை விளக்குகின்ற கடைசி பாடல் இதுதான். இந்த பாடலுக்கு பிறகு வருகின்ற பாடல்களிலெல்லாம் வைராகியத்தினுடைய மேன்மை, வைராகியத்தை அடைய எப்படிப்பட்ட சிந்தனைகள் தேவை என்பதை தான் கூறப் போகின்றார். வேதாந்தத்தில் கூறப்படுகின்ற மைய கருத்தை ஆங்காங்கு கூறி வந்தார். அதனுடைய கடைசி பாடல் இது. இதற்கு பிறகு நமக்கு வைராகியம் முதலிய சில பண்புகளைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இந்த பாடலில் தான் வேதாந்த விசாரம் உள்ளது, அல்லது வேதாந்தத்தில் சொல்லப்படுகின்ற நிர்குண பிரம்மத்தினுடைய சொரூபம் இங்கு வருகின்றது. ஆகவே இன்று நாம் இந்த பாடலில் உபனிஷத்துக்களின் மைய கருத்தாக இருக்கின்ற பரபிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன என்று பார்க்கின்றோம். முதலில் இதனுடைய பொழிப்புரையை பார்த்துவிட்டு இதில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து விளக்கம் பார்க்கலாம். ஆங்கு என்றும் ஈங்கு என்றும் உண்டோ. பரமாத்மா என்கின்ற தத்துவம் அங்கு இருக்கின்றது இங்கு இருக்கின்றது என்று சொல்ல முடியுமா? ஆங்கென்றும், ஆங்கென்றும்னா அந்த இடத்தில் இருக்கின்றது, ஈங்கு என்றும்னா இந்த இடத்தில் இருக்கின்றது உண்டோ என்றால் அவ்விதத்தில் சொல்ல முடியுமா? அந்த பரம்பொருள் அங்கு இருக்கின்றது, எங்கு இங்கு இருக்கின்றது என்றெல்லாம் நம்மால் சொல்ல முடியுமா என்றால் முடியாது என்று பொருள். பிறகு அந்த பரமாத்மாவினுடைய சுரூபம் என்ன, தன்மை என்ன என்றால் சச்சிதானந்த ஜோதி. சச்சித் ஆனந்தமாக இருப்பது அந்த பரம்பொருள். சத் சித் ஆனந்தம், அதுதான் சச்சித் ஆனந்த ஜோதி. ஜோதி என்பது அந்த சித் என்ற சொல்லுக்கு விளக்கம், அறிவு சுரூபம். சச்சிதானந்த ஜோதியாக பிறகு மேலும் அதே பரமாத்மா அல்லது பரம்பொருளுக்கான விளக்கம் அகண்ட வடிவாய். கண்டம் என்றால் பிளவுபடுதல், அகண்டம் என்றால் பிளவுபடாத, வெட்டுப்படாத. வடிவு என்றால் தன்மை சொரூபம், பிளவுபடாத சொரூபமாய் சச்சிதானந்த ஜோதியாய் பிளவுபடாத சொரூபமாய் ஓங்கி நிறைந்தது கண்டால், ஓங்கி நிறைந்தது கண்டால். ஓங்கி நிறைந்தது என்றால் இங்கு அப்படி இருப்பதை கண்டால், அறிந்தால். நிறைந்தது என்றால் வியாபித்து இருப்பது, பூர்ணமாக இருப்பது. ஓங்கி என்பதற்கு ஒப்பிட முடியாதபடி, வேறு எதனுடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதபடி நிறைந்தது அப்படி நிற்பதை கண்டால், பின்னர் இவ்விதம் புரிந்து கொண்ட பின்னர் ஒன்று என்று இரண்டு என்று உரைத்திடலாமோ. அந்த பரமாத்மா ஒன்றுதான் இருக்கு, அது பல இருக்கின்றது என்றெல்லாம் நம்மால் சொல்ல முடியுமா என்றால் முடியாது என்று அந்த பரம்பொருளினுடைய சொரூபத்தை புரிந்து கொண்ட பின் அது ஒன்றா இருக்கு, ரெண்டா இருக்கு, பலவா இருக்கு, நம்மெல்லாம் அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் என்றெல்லாம் கூறுகின்றோமோ அப்படியெல்லாம் கூற முடியுமா என்றால் முடியாது. இதுதான் என்னுடைய பொழிப்புரை. இனி நாம் இதில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லையும் எடுத்துக்கொண்டு விளக்கம் பார்க்கலாம். காரணம் என்னவென்றால், நாம் பரம்பொருளை பற்றிய லட்சணத்தை பார்க்கின்ற கடைசி பாடல் இது. இதற்கு பிறகெல்லாம் இது போன்ற லட்சணம் வராது. இதற்கு முன்னாடி ஆங்காங்கு கூறினார், இங்குதான் அதனுடைய முடிவுரை வருகின்றது. இனி ஒவ்வொரு பகுதியையும் எடுத்துக்கொண்டு அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். ஆங்கு என்றும் ஈங்கு என்றும் உண்டோ. இப்ப இந்த பகுதியில் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்றால், மெய்ப்பொருள் ஆன அந்த பரமாத்மா அங்கு இருக்கின்றது இங்கு இருக்கின்றது என்று சொல்ல முடியுமா? இதனுடைய பொருள் அப்படி சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், எந்த ஒரு பொருளை அங்கு இருக்கின்றது அங்கு இல்லை, இங்கு இருக்கின்றது இங்கு இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியும் என்றால், அந்த பொருள் ஆகாசத்துக்குள் வர வேண்டும்,
ஆகாசம்னா இந்த வெட்ட வெளிக்குள் இருக்க வேண்டும். வெட்ட வெளிக்குள் அடங்குகின்ற பொருளைத்தான் அங்குள்ளது இங்குள்ளது என்றெல்லாம் சொல்ல முடியும். பெரிய வெட்ட வெளிக்குள்ள இருக்கிறதத்தான் மேகம் அங்கு உள்ளது, மேகம் இங்கில்லை, காற்று அங்குள்ளது, காற்று இங்கில்லை, இந்த பொருள் இங்குள்ளது அங்கில்லை என்றெல்லாம் சொல்ல முடியும். ஆகவே எந்த ஒரு பொருள் ஆகாசத்திற்குள் அடங்குகின்றதோ அந்த பொருளைத்தான் இடத்தின் அடிப்படையில் பேச முடியும். அந்த இடத்தில் இருக்கின்றது, இந்த இடத்தில் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த பரமாத்மா என்பது இந்த ஆகாசமே அதனிடமிருந்துதான் வந்துள்ளது. தஸ்மாத் ஆத்மன ஆகாசக என்று உபனிஷத் கூறும். அந்த பரம்பொருளிடமிருந்துதான் இந்த ஆகாசமே உற்பத்தி ஆனது. இப்ப ஆகாசமே இந்த வெட்ட வெளியே பரம்பொருளிடமிருந்து வந்தது என்றால் அந்த காரணமான அந்த பரம்பொருள் இதைவிட அதிகமாக வியாபித்திருக்க வேண்டும், இதற்கு மேல் இருக்க வேண்டும். ஏன்னா அதனிடமிருந்துதானே வந்தது. அப்படி பரமாத்மாவிடமிருந்தே இந்த ஆகாசம் தோன்றியது என்றால் தோன்றிய அந்த பரமாத்மா ஆகாசத்திற்குள் அமர முடியாது. கடலிடம் இருந்து அலைகள் தோன்றின என்றால் இந்த அலைகளுக்குள் கடல் அமர முடியுமோ? முடியாது. காரணம், இந்த அலைகளே எதனிடமிருந்து வந்தது? கடலிடமிருந்து தோன்றியது. அதனிடமிருந்து ஒரு சிறிய பகுதி தான் அலைகள் என்றால் இந்த அலைகளுக்குள் கடல் அமர முடியாது. அதுபோல பரம்பொருளிடமிருந்து ஆகாசம் தோன்றிய காரணத்தினால் இந்த ஆகாசத்துக்குள் பரம்பொருளை அடக்க முடியாது. இந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்தில் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்ல முடியுமா? அது முடியாது. அதற்கு நாம் என்ன காரணத்தை கொடுக்கின்றோம்? ஆகாசஸ்ய காரணத்துவாத், இந்த ஆகாசத்துக்கே காரணமாக இருப்பதனால் காரணமாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் காரணமாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் காரியத்துக்குள் அடக்க முடியாது. அதுதான் இங்கு ஆங்கென்றும் ஈங்கென்றும் உண்டோ, அங்கு இருக்கின்றது இங்கு இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. இது ஆகாசத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்படுகின்ற கருத்து. காரணம் ஆகாசத்திற்கும் இது காரணம். பிறகு மற்ற பொருள்கள் எல்லாம் அதற்கு பிறகுதான் வருகின்றது. காற்று, அக்னி, நெருப்பு, பிறகு நீர், இந்த உலகம், இவைகளெல்லாம் ஆகாசத்தினுடைய சிருஷ்டிக்கு பிறகு வருகின்றது. முதலில் ஆகாசம், அதை தொடர்ந்துதான் இவைகளெல்லாம் வருகின்றது. ஆகவே ஆகாசத்திற்கும் காரணமான அந்த பரம்பொருளை ஆகாசத்திற்குள் அடக்க முடியாது. அதுதான் முதல் வரியினுடைய சாரம். ஆங்கென்றும் ஈங்கென்றும் உண்டோ, அங்கிருக்கிறது இங்கு இருக்கின்றது என்றெல்லாம் சொல்ல முடியாது. இனி அடுத்த சொல்லுக்கான விளக்கம். சச்சித் ஆனந்த ஜோதி. சத் சித் ஆனந்த சொரூபம் எது? இந்த பரம்பொருள். இனி இந்த ஒவ்வொரு சொல்லுக்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். பரம்பொருளுக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற லட்சணம், முக்கியமான லட்சணம் இதுதான், சச்சிதானந்தம். இதெல்லாம் நம்ம வந்து பலமுறை கேட்ட வார்த்தைகள் தான், சச்சிதானந்த சுரூபம். அதனுடைய விளக்கத்தை சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். இதில் மூன்று சொற்கள் இருக்கின்றது. சத் என்பது ஒரு சொல், சித் என்பது இனி ஒரு சொல், ஆனந்தம் என்பது இனி ஒரு சொல். இந்த மூன்றும் பரம்பொருளுக்கான சொரூப லட்சணம் என்று சொல்லப்படுகிறது. சொரூப லட்சணம் என்றால் அந்த பரம்பொருள் இப்படி இருக்கின்றது, இந்த சொரூபமாகவே இருக்கின்றது, இப்படிப்பட்ட குணத்துடன் கூடியிருக்கவில்லை, அப்படிப்பட்ட சொரூபமாகவே இருக்கின்றது. இப்ப ஒருவர் வந்து தூரத்தில் இருக்கார், அவரிடத்தில் மற்றவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். நான் அவரை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் ஒரு கால் நான் கூறுகின்றேன், பச்சை சட்டை அணிந்தவர் என்று சொன்னால் இந்த சட்டையின் மூலமாக அவரை நான் சுட்டி காட்டிவிட்டேன். ஆனால் அந்த பச்சை சட்டை அவருடைய சுரூபமா என்றால் கிடையாது. காரணம் என்ன? அது அவரை சுட்டி காட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு இலக்கணம், அவ்வளவுதான். அதை விடுத்து நான் அவருடைய ஹைட் எவ்வளவு இருக்கார், அவருடைய வர்ணம், இதையெல்லாம் நான் சுட்டி காட்டினால் அது அவருடைய சொரூபம். காரணம் என்னன்னா அவருடைய ஹைட் வந்து சுலபத்துல மாறாது, அவருடைய தன்மையாக இருக்கின்றது. அப்படி ஒரு பொருளை
அறிவிக்கின்ற இலக்கணமானது இரண்டு தன்மையுடன் இருக்கின்றது. ஒன்று அதனுடைய சுரூபத்தையே சொல்வது, இனி ஒன்று அதனோடு சம்பந்தப்பட்டு அது இல்லாத ஒன்றின் மூலமாக சுட்டி காட்டுவது. இதற்கெல்லாம் வேதாந்தத்தில் கொடுக்கிற உதாரணம், ஒருவருடைய வீட்டை நான் பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும்னா தூரத்திலிருந்து சொல்றாராம், அந்த காக்கை அமர்ந்திருப்பதுதான் நீங்கள் செல்ல வேண்டிய வீடு. இத பார்த்த உடனே காக்கை பறந்து போயிடுது, உடனே நம்ம வீட்டை கண்டுபிடிக்கிறதுல ஒண்ணு கஷ்டம் வந்துடாது. ஏன்னா அந்த காக்கையினுடைய துணை கொண்டு வீட்டை நம்ம பார்த்துட்டோம், காக்கை போனாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு லட்சணம், தடஸ்த லட்சணம்னு சொல்றது. இனி ஒண்ணு சொரூப லட்சணம், அந்த வீட்டினுடைய தூண், அந்த வீட்டினுடைய அமைப்ப சொல்ற, அது பறந்து போகாது, அது அப்படியே இருக்கு. அதுபோல இந்த பரம்பொருளை தூரத்திலிருந்து சுட்டி காட்டுகின்ற லட்சணங்கள் இருக்கின்றது, இந்த பரம்பொருளினுடைய தன்மையையே சொல்லும் இலக்கணமும் இருக்கின்றது. இப்ப இந்த இடத்தில் தாய்மானவர் அந்த பரம்பொருளினுடைய தன்மையையே சொல்கின்றார். அந்த முக்கியமான மூன்று லட்சணம் தான் சச்சிதானந்தம் என்று சொல்லப்படுகின்ற சொரூப லட்சணம். இதுல நம்ம ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு விளக்கம் பார்க்கலாம். முதலில் சத் என்ற சொல்லுக்கு என்ன பொருள், இந்த சத் என்றால் என்ன, சத்தினுடைய லட்சணம் என்ன? எல்லோருக்கும் சத்துங்கிற சொல்லுக்கான பொருள் தெரிஞ்சிருக்கும். சத் என்றால் இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல வந்து சத்துன்னு சொல்றோம். ஆனா பரம்பொருளை நாம் குறிக்கும் பொழுது எப்படிப்பட்ட இருத்தல் என்று வருகின்றது. இப்ப நம்ம இந்த புஸ்தகத்தை காட்டுறோம், இந்த புஸ்தகத்திடமும் இருத்தல்ங்கிற தன்மை இருக்கின்றது, புஸ்தகமும் இருக்கின்றது. ஆனா கிழிச்சிட்டோம் அல்லது தீயில போய் போட்டோம்னா இருத்தல்ங்கிறது இல்லாமல் சென்று விடுகிறது. அப்போ புஸ்தகத்தினுடைய இருத்தல் சத்ஸ்வரூபம் எப்படி இருக்கின்றதுனா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அது இருக்கின்றது. அந்த காலம் சென்று விட்டால், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன் இல்லை, குறிப்பிட்ட காலத்திற்கு பின் இல்லை, இடைப்பட்ட காலத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த பரம்பொருளினுடைய சத் என்பதற்கு லட்சணம் மூன்று காலத்திலும் மாறாமல் இருப்பது. சாஸ்திரத்துல வந்து த்ரிகாலே அபி திஷ்டதி, த்ரிகாலம்னா மூன்று காலத்திலும் இருக்கு ஆனால் மாறாமல் இருக்க வேண்டும். அதுவும் முக்கியம். நேற்று என்னுடைய வீடு இருந்தது, இன்றும் வீடு இருக்கின்றது, நாளையும் இருக்கின்றது, இப்ப மூன்று காலத்திலையும் இருக்கின்றதேனா, அது இருக்கு ஆனா மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்படியல்லாமல் மூன்று காலத்திலும் எது மாறாமல் இருக்கின்றதோ அதற்கு பெயர்தான் சத். அந்த சத்து தான் பரம்பொருளினுடைய இலக்கணம். பரமாத்மாவினுடைய லட்சணம் வந்து இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரெண்டு நிபந்தனையோடு இருக்கணும். எல்லா காலத்திலையும் இருக்கணும், எல்லா காலத்திலையும் மாற்றத்தை அடையாமல் இருக்க வேண்டும். மாற்றத்தை சமஸ்கிருதத்துல விகாரம் என்று சொல்கின்றோம். விகாரத்தை அடையாமல் இருக்க வேண்டும். இந்த விகாரம் மாற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம், மாயா என்ற ஒரு தத்துவமும் அனாதிகாலமா இருக்கு என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆனா இந்த மாயை எப்படி இருக்கின்றது என்றால், வெளி தோற்றத்துக்கு உலகமாக வரும், பிறகு மீண்டும் பீஜ அவஸ்தைக்கு செல்லும். இவ்விதம் விகாரத்துடன் இருக்கின்றது, மாற்றத்துடன் இருக்கின்றது. ஆனால் இந்த பரம்பொருள் சச்சிதானந்த சொரூபம்னு எந்த ஒரு சொரூபத்தை பரமாத்மாவுக்கு பிரம்மத்துக்கு சொல்றமோ, அந்த பிரம்மன் இருக்கின்றது எல்லா காலத்திலும் எந்த விதமான மாற்றத்தையும் அடையாமல். அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு சொன்னா எதை உதாரணமா சொல்ல முடியும்? பரமாத்மாவை தான் சொல்ல முடியும், வேறு உதாரணம் கிடையாது. அப்படி மாறாமல் இருக்கின்ற ஒரே ஒரு பொருள் பரமாத்மா தான். அதுதான் இந்த சத் என்ற சொல்லினுடைய லட்சணம். சத் என்றால் மூன்று காலத்திலும் மாறாமல் எது இருக்கின்றதோ அது, அதைத்தான் சத் என்று சொல்ல முடியும். நம்ம அனுபவத்திலேயும் இருக்கு இருக்குன்னு சொல்றோம், அதெல்லாம் எப்படிப்பட்ட இருத்தல்? இடைப்பட்ட காலத்தில் இருக்கின்றது. பிறகு சிலதெல்லாம் இல்லைன்னு சொல்றோம், அது மூன்று காலத்திலும் இல்லாமல் இருப்பது, அதை வந்து இல்லைன்னு சொல்றோம். முயல் கொம்புன்னு சொன்னா அது முன்னும் இல்லை, இப்பொழுதும் இல்லை, பிறகும் இல்லை. ஆனால் பரமாத்மா என்று சொன்னால் எல்லா காலத்திலும் இருக்கின்றது. இந்த உலகத்துல எதையெல்லாம் இருக்குன்னு சொல்றமோ அதெல்லாம் தற்காலிகமான இருப்பு,
அந்த காலத்தில் இருக்கு, பிறகு ஒரு காலத்தில் இல்லாமல் போகிவிடும். அப்படி இல்லாது மூன்று காலத்திலும் மாறாமல் இருப்பது சத். இனி அடுத்த சொல்லுக்கு வந்தால் சத் சித்த. சித் என்றால் அறிவு சொரூபம், ஞான சொரூபம். பொதுவா சாஸ்திரத்துல இந்த சித் என்ற ஒரு தத்துவத்தை விளக்க கொடுக்கின்ற ஒரு ஒரு உவமை வந்து ஒளி, உதாகரணம் வந்து ஒளி. அதைத்தான் இங்கும் தாயுமானவர் கூறியிருக்கின்றார், ஜோதி என்று சொல்லி இருக்கின்றார். இங்கு ஜோதி என்ற சொல் சித்தி என்ற சொல்லை விளக்குகின்ற சொல்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சித்தி என்ற தன்மைக்கு உதாகரணமாக இருப்பதாக அல்லது அதை உவமையாக அதற்கு விளக்கம் கொடுப்பதாக இந்த ஜோதி என்ற சொல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து கற்பூரத்தில் எரியறதோ அல்லது தீபத்தில் எரியற ஜோதி மாதிரி இருக்கு என்று பொருள் அல்ல, அது வந்து உதாகரணம். காரணம் அந்த ஜோதிக்கும் ஆதி இருக்கு, கொஞ்ச நேரம் எரியும் எண்ணெய் தீந்தா போயிடும், அதுவும் ஒரு அக்னி தத்துவம். ஆனால் அது ஒரு உதாகரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி நாம் இந்த சித் அல்லது சைத்தன்யத்தினுடைய லட்சணம் என்ன என்றால், எப்படி சத்துக்கு ஒரு லட்சணம் பார்த்தோமோ அதே போல இந்த சித்தினுடைய தன்மை என்னவென்றால், எந்த ஒன்று மற்றதின் துணை இல்லாமல் விளங்கிக் கொண்டு மற்றதை விளக்குமோ அதுதான் சித். இப்ப சித்துக்கு இலக்கணம் என்னவென்றால், எந்த ஒன்றினுடைய துணை இல்லாமல் தான் விளங்கிக் கொண்டு மற்றதை விளக்குமோ அதுதான் சித் அல்லது அறிவு அல்லது ஞானம் என்பதனுடைய தன்மை. தான் வந்து சுயமாகவே விளங்கும், தன்னை விளக்க இனி ஒன்று தேவையில்லை, ஆனால் தான் மற்றதை விளக்கும். அதுக்கெல்லாம் சூரியனை வந்து ஓரளவுக்கு உதாரணத்தை சொல்லலாம், ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல உதாரணமா சொல்லலாம்.

கர்த்தனுடைய துணையை நாடுகின்றோம், அது தானே அது தன்னை விளக்கிக் கொள்கின்றது. அதுபோல இந்த சைத்தன்யம் என்பது பரமாத்மாவினுடைய சொரூபம் என்றால், இந்த பரமாத்மா என்ன செய்கின்றதாம், தன்னுடைய சத்தை தன்னுடைய இருப்பை தானே விளக்கிக் கொள்கின்றது. பரமாத்மா சத் சொரூபம் என்றால் இருத்தல் என்ற தன்மையுடன் கூடியது. அதை அறிவதற்கு வேறு ஒரு துணை அவசியம் இல்லை. அப்ப சைத்தன்யம் என்பது தன்னுடைய சத் சொரூபத்தை தானே விளக்கி பிறகு மற்றதையும் விளக்குகின்றது, மற்ற இருப்பையும் அது காட்டி கொடுக்கின்றது. அதுதான் சைத்தன்யம் அல்லது சித் என்பதனுடைய தன்மை. இத வந்து வேறொரு உபநிஷத்துல அழகான ஒரு சொல்லில் சொல்லப்படும், ஸ்வயம் ஜோதிகி என்று சொல்லப்படும். இங்க வந்து வெறும் ஜோதின்னு சொன்னார், ஜோதினா அறிவு சொரூபம். உபநிஷத்து வந்து ஸ்வயம் ஜோதி, ஸ்வயம்னா தானே மற்றதின் துணை இல்லாமல் விளங்கி கொண்டு மற்றதை விளக்கி கொண்டு இருக்கும், அதுதான் ஸ்வயம் ஜோதிகி. இது வந்து சித் என்ற சொல்லினுடைய விளக்கம். இப்படி எந்த ஒன்று எல்லா காலத்திலும் மாறாமலும் பிறகு எந்த ஒன்று தானே விளங்கி கொண்டு மற்றதை விளக்கிக் கொண்டும் இருக்கின்றதோ, இனி அடுத்த சொல் ஆனந்தம், சச்சித் ஆனந்தம். ஆனந்தம் என்ற சொல்லுக்கு நமக்கு தெரிஞ்ச பொருள் என்ன, மனதில் அனுபவிக்கின்ற ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சுகம், அதத்தான் ஆனந்தம்னு சொல்லுவோம். சில பேர் சில இனிப்பு பதார்த்தத்தை சாப்பிட்டு பிரம்மானந்தமா இருந்ததுன்னு சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா அது அவர்களுக்கு இன்பத்தை கொடுத்துள்ளது. இது நமக்கு சாதாரணமான பொருள். ஆனா இந்த இடத்தில் பரம்பொருளுக்கு பரம்பொருளிடத்தில் ஆனந்தம் என்று சொல்லும் பொழுது பொருள் சற்று மாறுபடுகின்றது. எப்படி, இங்க இருக்கிற பொருள்களை வந்து இருக்கின்றது சத்துன்னு சொன்னா அதுக்கு ஒரு சாதாரண பொருள், இடைக்காலத்துல இருக்கிறத இருக்குன்னு சொல்றோம். ஆனா பரம்பொருள் சத்துன்னு சொன்னா சற்று பொருளை மாத்தி புரிஞ்சுக்கிறோம், எல்லா காலத்திலும் மாறாமல் இருக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அதே போல ஆனந்தம்ங்கிற சொல்லையும் பரமாத்மாவிடம் லட்சணமாக சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் மாற்றி வேறு விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சாதாரணமா மனதில வர்ற இன்பத்தை ஆனந்தம்னு சொல்றோம், ஆனா பரம்பொருளிடம் ஆனந்தம் என்று சொல்லும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதம் எப்படி என்றால், பூர்ணம், நிறைவானது, குறையற்று என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனந்தம்னா நிறைந்தது, குறைபடாதது, அல்லது பூர்ணம் அல்லது அனந்தம், எல்லையற்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனந்தம்ங்கிற சொல்லு எப்பொழுதெல்லாம் பரமாத்மாவுக்கு இலக்கணமா சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆனந்தம்ங்கிற சொல்லுக்கு பூர்ணம், நிறைவானது, குறையற்றது, எல்லையற்றது, வரையறுக்கப்படாதது என்ற விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிஞ்சிட்டு நம்ம இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்தோம்னா என்ன பொருள் நமக்கு கிடைக்கின்றது, பரமாத்மா அல்லது பரம்பொருள் என்பது மூன்று காலத்திலும் மாறாமல் இருந்து கொண்டு தன்னை விளக்கிக் கொண்டு எதனுடைய துணையும் இல்லாமல் தன்னை விளக்கிக் கொண்டு மற்றதையும் விளக்கிக் கொண்டு நிறைவானதாக இருக்கின்றது. இதுதான் பரம்பொருளினுடைய லட்சணம். பிறகு இதே லட்சணம் ஒரு ஜீவனுடைய ஆத்மாவினுடைய சுரூபமாகவும் சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம எல்லாம் ஜீவாத்மாவா இருக்கும், ஏதோ பரமாத்மாவினுடைய லட்சணம் இருந்துட்டு போகட்டும், நம்முடைய லட்சணம் என்னன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப நம்முடைய லட்சணம் என்ன என்றால், நம்முடைய லட்சணமும் இதுதான், சச்சிதானந்த சுரூபம். யாரு, ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம்னு என்ன அர்த்தம், நான் நான் சொல்லிட்டு இருக்கிறமே அந்த நான்கிற சொல்லினுடைய உட்பொருள், மைய பொருள், உண்மையான பொருள் இதுதான், சச்சிதானந்த சொரூபம் தான். இப்படி சொன்ன உடனே ஆரம்பத்தில் இருக்கிற வேதாந்தத்துக்கு வந்த மாணவர்களுக்கு என்ன வரும் தெரியுமோ, கோபம் வரும் அல்லது எரிச்சல் வரும். காரணம் என்ன, நான் எதற்கு வேதாந்தத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னா நான் அழிய போகின்றேன், பிறகு வந்து எனக்கு அறிவே இல்லை, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னுடைய அறிவு மடிந்து மடிந்து எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறேனோ அது மறந்து போகுது, மடிஞ்சு போகுது, பிறகு நான் துக்க சுரூபமா இருக்கேன், அதனால நான் வந்து இப்படிப்பட்ட துயரத்திலிருந்து நீங்கணும்னு வந்தா குரு அல்லது சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, நீயே என்றும் இருப்பவன், நீயே அறிவு சுரூபம்.

0: ஆனவன் நீயே ஆனந்த சுரூபம்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்பொழுதுதான் ஸ்ரத்தை நமக்கு வேணும்னு சாஸ்திரம் சொல்கின்றது. குரு வந்து இப்படி சொல்லும் பொழுது உன்னுடைய அனுபவத்திற்கு முரண்பட்டு சொல்லவில்லை. நீ உன்னை பற்றி இப்படி சொல்லும் பொழுது இந்த நீ உன்னை எங்கு வைத்துள்ளாய் என்று கேட்டால், அடுத்த பாடல்ல இருந்து சொல்ல போற அந்த கருத்தை தான் சொல்ல போற. நீ வந்து அழிகின்ற இந்த சரீரத்தில், இந்த உடல்ல நான்கிற மனசை வச்சுட்டு இப்படி எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அது சரிதான், இந்த உடல் மீது நான்கிற எண்ணத்தை வச்சோம்னா நமக்கு வர்ற அனுபவம் எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கணும், வேறு விதத்துல இருக்காது. எப்படி இருக்கும்னா, நான் இறந்து போவேன். உண்மைதான, உடல் இறந்து போக போகிறது, நான் இறந்து போவேன், நான் ஜடமா இருக்கேன். சில பேர் நம்ம எல்லாம் ஜடம் எல்லாம் திட்டுவார்கள் அல்லவா, அப்படி அது உண்மைதான், இந்த உடல் ஜடமானது தான். பிறகு இந்த உடலினுடைய இனி ஒரு தன்மை, இத வந்து நிறைக்க முடியாதது இந்த உடல். அதுக்கு உதாரணம் என்னன்னா, நம்ம வயிறு தான். நம்ம எவ்வளவு சாப்பிட்டிருக்கோம், இதையாவது நிறைச்சிருக்கிறோமான்னா நிறைச்சிருக்கவே முடியாத ஒண்ணு, ரொம்ப அதிசயமானது. நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு டன் இட்லி சாப்பிட்டிருப்போம், எவ்வளவு டன் தோசை சாப்பிட்டிருப்போம், ஆனா உன்ன வயிறு நிறைஞ்ச பாடான்னு கிடையவே கிடையாது. எல்லாம் என்ன சொல்றோம், ஒரு ஜான் வயிற்றுக்கு தானேன்னு சொல்றோம் அல்லவா. அப்படி இந்த காயத்தை பற்றி எல்லாம் இனிமேல் சொல்ல போற. இப்படிப்பட்ட இந்த காயமான சரீரத்துல நான்கிற புத்திய வச்சா இந்த அனுபவம் சரிதான், நான் அழியக்கூடியவன், நான் ஜடமானவன், அறிவற்றவன், பிறகு நான் வந்து துக்க சுரூபி. பிறகு சற்று விசாரம் செய்து நான்கிற ஒரு சொல்லினுடைய அர்த்தத்துல உடலை சேர்த்தி கொள்ளாமல், இந்த உடலை வந்து கலந்து விடாமல், உடலை எல்லாம் நான் பார்ப்பவன், உடலுக்கு சாட்சியாக இருப்பவன், இந்த உடலுக்குள்ள வெளிப்படுபவன் நானே தவிர இந்த உடல் நான் அல்ல. எப்படி சூரியன் வந்து பானையில் இருக்கிற தண்ணிக்குள்ள பிரதிபிம்பமா வெளிப்படுதோ, ஆனா சூரியன் வந்து பானையில் இருக்கிற தண்ணிக்குள்ள தோன்றவில்லை, அதுபோல இந்த உடலாக நான் இல்லைன்னு புரிந்து கொண்டால், பிறகு இந்த பரமாத்மாவினுடைய லட்சணமும் ஆத்மாவினுடைய லட்சணமும் பொருந்தி வரும். இந்த உடலுக்குள் நான் வெளிப்படுகின்றேனே தவிர இந்த உடல் நான் அல்ல என்று ஆத்ம அனாத்ம விசாரம் செய்து, அனாத்மாவான உடலை நீக்கி ஆத்மாவாக தன்னை புரிந்து கொண்டால், அந்த ஆத்மாவினுடைய லட்சணமும் இங்கு சொல்லப்பட்டுள்ள பரமாத்மாவினுடைய லட்சணமும் ஒன்றுதான். இப்ப ரெண்டு லட்சணமும் ஒன்றாக இருந்தால் வஸ்து ஐக்கியம், லட்சண ஐக்கியத்தினால வஸ்து ஐக்கியம்னு ஒரு நியதி இருக்கு. இப்ப வந்து ஒருவர் வந்து ஒருவரை பற்றி பேசுற, ரெண்டு பேர் சந்திக்கிறார்கள், பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒருவர் வந்து ஒருவரை பற்றி பேசுறார், அவர் இனி ஒருவரை பற்றி பேசுறார். பேசும்பொழுது ரெண்டு பேரும் ஒரே லட்சணத்தை சொல்கிறார்கள் சொன்னா, அவர்களை அறியாம ரெண்டு பேரும் ஒரே ஆளை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு லட்சணம், ஒரு இலக்கணம் ஒரு பொருளுக்கு கொடுக்கிறோம், பிறகு வந்து அதே இலக்கணம் மீண்டும் அதே பொருளுக்கு கொடுத்தம்னா அந்த பொருள் வந்து இரண்டல்ல, ரெண்டு ஒன்னாகத்தான் இருக்க முடியும். அப்படி பரமாத்மாவுக்கு இதே லட்சணம், ஜீவ ஆத்மஸ்வரூபத்துக்கும் இதே லட்சணம். ஆகவே பரமாத்மாவும் ஆத்மாவும் ஒன்று என்கின்ற இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கின்றது, பரமாத்மாவுக்கு என்ன லட்சணமோ அதே லட்சணம் தான் ஆத்மாவுக்கும் சொல்லப்பட்டுள்ளது. அதனால வந்து ஆத்மா சச்சிதானந்த சுரூபம்னு சொல்லப்படும், பிரம்மன் சச்சிதானந்த சுரூபம்னு சொல்லப்படும், ரெண்டுக்கும் ஒரே லட்சணம் தான். இப்ப ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சிதானந்த ஜோதி, சச்சிதானந்த சுரூபமாக இருப்பதுதான் ஆத்மா அல்லது பிரம்மன். இப்ப ஆனந்தம்னா எல்லையற்றது, வரையறையற்றது என்றெல்லாம் பார்த்தோம். இனி நம்ம அடுத்த சொல்லுக்கு செல்லலாம், அகண்ட வடிவாய். இதுவும் ஆனந்தம் என்ற சொல்லினுடைய விளக்கம். எப்படி ஜோதி என்ற சொல்லு வந்து சித்து என்ற சொல்லு விளக்கியதோ, அதே போல ஆனந்தம் என்ற சொல்லினுடைய விளக்கம் தான் அகண்ட வடிவார். கண்டம் என்றால் வெட்டுப்படுவது கண்டம், அகண்டம் என்றால் வெட்டுப்படாதது. நம்ம சாதாரணமா கண்டம்னு சொன்னா வேற எதையோ நினைச்சிட்டு இருப்போம், எனக்கு ஏதோ கண்டம் இருக்கு எப்ப போயிருந்தோ தெரியலன்னு சொல்லுவோம், அதுவல்ல. இங்கு கண்டம் என்றால் வெட்டுப்படுவது, பிளவுபடுவது. அகண்டம் என்றால் பிளவுபடாதது. இனி ஒரு பொருள் எந்தெந்த விதத்துல மூன்று விதத்துல ஒரு பொருளை கொண்டு வரலாமா. அந்த மூன்று விதத்திலும் வரையறுக்கப்படாதது, எல்லை கோட்டுக்குள் வைக்கப்படாததுதான் அகண்ட வடிவாய். இங்கு வடிவுன தன்மை சொரூபம். அந்த மூன்று என்ன என்றால் தேச கால வஸ்து என்று சொல்லப்படும். ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்கலாம். தேசம் என்றால் ஒரு பொருள் இடத்தினால் வரையறுக்கப்படலாம். அது எப்படின்னா நம்ம உடலையே உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் இந்த இடத்துல இருக்கு, வரையறுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் நம்முடைய உடல் நம்முடைய வீட்டில் இல்லைன்னு அர்த்தம். வீட்டில இல்லை, இல்லை இந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே இல்லை. வரையறுக்கப்பட்டதுனாலதான் அப்படி இருக்கு. வரையறுக்கப்படவில்லைன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்லயும் இந்த உடலை டெலிவிஷனுக்கு முன்னாடி உட்கார வச்சுக்கலாம், வேதாந்த கிளாஸ்லயும் இந்த உடலை உட்கார வச்சுக்கலாம், ஆனா முடியாதே. காரணம் என்ன? இந்த உடலை ஏதோ ஒரு இடத்துலதான் வச்சுக்க முடியும். ஒரு இடத்துல வச்சிருந்தா இனி ஒரு இடத்துல வைக்க முடியாது. அது ஒன்று தேசத்தினால் வரையறுக்கப்படுதல். இனி காலத்தினால், அதுவும் நமக்கு சுலபமா புரிஞ்சிடும். இந்த நேரத்துல இந்த இடத்துலதான் இருக்க முடியும், இந்த நேரத்துல நம்ம வேற இடத்துல இருக்க முடியாது. காலத்தினால் நம்முடைய உடல் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. பிறகு ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு உடலுக்கும் இவ்வளவுதான் ஆயுள் இருக்கு. ஒவ்வொரு மிருகத்துக்கும் லைஃப் ஸ்பான் சொல்கிறார்கள்லவா, நாய்னா 15 வருஷம் இருக்கும், பூனைனா இத்தனை வருஷம், கொசுவுக்கு இத்தனை நாள், அதே போல மனுஷனுக்கு மீறினா 100, அப்படியே மேக்சிமம் போனா 150, அதுக்கு மேல எல்லாம் போக முடியாது. காரணம் என்னன்னா நம்முடைய உடல் அழிந்து விடும். அப்ப காலத்தினால் உடல் வரையறுக்கப்பட்டுள்ளது. அப்படியே 100 வருஷம் இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்கிறது கொஞ்ச வருஷம்தான். முதல் கொஞ்ச வருஷம் எல்லாம் ஆரோக்கியத்தை அடையறதுக்கு உடலினுடைய வளர்ச்சியில காலம் போயிடும். அதற்கப்புறம் தேய்வுல போயிடும். இடையில இருக்கிறது மிக குறுகிய காலம்தான். அப்படி ஒவ்வொரு பொருளும் காலத்தினால் வரையறுக்கப்பட்டுள்ளது. நம்ம என்னதான் செய்து பாதுகாத்து வச்சாலும் காலமே அனைத்து பொருள்களையும் அழித்து விடும். அது காலத்தில் வரையறுக்கப்படுதல். இனி அடுத்தது வந்து தன்மையினால் வரையறுக்கப்படுதல். வஸ்து என்றால் தன்மை. ஒரு பொருள் மென்மையான தன்மையுடையது என்று சொன்னால் அந்த தன்மையே அது வரையறுக்கப்பட்டு விடுகிறது. இப்ப மலர் இருக்கு, அது மென்மையா இருக்குன்னு சொன்னா அது கடினமா இல்லை, அது நீராக இல்லை, ஆவியாக இல்லை அப்படின்னு நமக்கு தெரிகிறது. பிறகு இரும்பு இருக்கு, அது கடினமா இருக்குன்னு அது கடினமா தான் இருக்கு, அதுக்கு மென்மைங்கிற தன்மை இல்லை. அப்படி ஒரு பொருளிடம் இருக்கின்ற குணமே அந்த பொருளை வேறு பொருளிடமிருந்து விளக்கி விடுகின்றது, விளக்கி காட்டி விடுகின்றது, வரையறுக்கப்பட்டு விடுகிறது. அப்படி தேச கால வஸ்து இடத்தினாலும் காலத்தினாலும் பிறகு தன்மைகளினாலும் குணங்களினாலும் ஒரு பொருளானது வரையறுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இந்த பரம்பொருள் அகண்ட வடிவாய். அகண்ட வடிவாய்னா எதனாலும் வரையறுக்கப்படாதது. அந்த தேசத்துல வரையறுக்கப்படாததுங்கிறது ஏற்கனவே சொன்னார், ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோன்னு சொன்னார். அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பொருள் தேசத்தினால வரையறுக்கப்படாதுன்னு நிரூபிச்சிட்டம்னா காலத்தினாலும் வரையறுக்கப்படாததுன்னு நிரூபித்தது ஆகின்றது. காரணம் விஞ்ஞான ரீதியாகவும் கூட டைம் அண்ட் ஸ்பேஸ் சொல்றோம், காலமும் ஆகாசத்தையும் பிரிக்க முடியாது. காலமும் ஆகாசமும் சேர்ந்தே இருக்கு. இந்த ஆக்சிடென்டே ஏன் ஆகுது தெரியுமோ, காலத்தையும் ஆகாசத்தையும் பிரிக்க முடியாததுனாலதான். ஒரே நேரத்துல ஒரே இடத்த ரெண்டு பேரும் பிடிக்க விரும்புகிறார்கள், அதனாலதான் ஆக்சிடென்டே ஆகுது. காலமும் இடமும் பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிக்க முடியாத காரணத்தினால் இடத்தினால வரையறுக்கப்படாதது ஒன்றுனா காலத்தினாலும் வரையறுக்கப்படாதது. பிறகு இந்த பிரம்மத்தை நிர்குணம்னு சாஸ்திரம் கூறுகின்றது. நிர்குணம்னு சொல்றதுனால குணத்தினாலும் தன்மையினாலும் வரையறுக்கப்படாதது. அப்படி அகண்ட வடிவாய். இது வரைக்கும் ரெண்டு வரைக்கும் நம்ம பொருள் பார்த்துள்ளோம். ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சித் ஆனந்த ஜோதி அகண்ட வடிவாய். பிறகு அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய. Thank you.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி. அங்கமலத்து அயனோடு மாறும் காணா, அனல் உருவா நின் பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டாளனே போற்றி போற்றி. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதில், என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளே, வண்ணப்பணித்து என்னை வாவென்றவான் கருணை, சுண்ண பொன்னி சேர்க்கே சென்றுதாகி கோத்தும்பி பாலும் அமுதமும் தேனுமாய், ஆனந்தம் தந்து உள்ளே பாதிப்பான் போலும், என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புறாந்தகன். சேரும் கயலும் திழைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு, ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. சேவிக்க வந்தையன் இந்திரன் செங்கண்மா இங்கும் திசை திசையன, கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமான் என்று கோத்தாடும் ஆவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர. பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. மதிவடர் சடைமுடி மன்றுளாரை முன் சுதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதினரன் முகர்ந்தர் புனிதர் பேரவை, விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. புவியர்கோம் பொடித்த புகழியர்கோம் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி, வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலே திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி, ஒலையவ புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலே குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி, சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொந்தாகி திறம்புறாது, ஞானலிகள் குல தெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய, சாலனிகள் சமபாதம் முதலிய போய் ஒடித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். ஹர நம பார்வதி பதங்கே சிச்சதேச ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுப்ரமணியம், ஸ்ரீ வல்லி காந்த ஸ்மரணம் சுப்ரமணியம். ஹர நம பார்வதி பதங்கே எல்லாம் அல்ல, அன்னை ஸ்ரீ கொடியுடை நாயகி அம்பிகை சமேத எந்தை ஸ்ரீ மாசுடாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்களை அடியில் மனுமொழி மேகராலை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான ஆலயத்தின் வளாகத்திலே திரளாக கூடியிருக்கின்ற ஸ்ரீ மாசுடாமணீஸ்வரர் உழவார நற்பணி மன்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அருமையான வேளையிலே நாம் தெய்வ சேக்கலார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்தினுடைய ஒரு அற்புதமான முதல் காண்ட பகுதியை நாம் சிந்திக்க இங்கே கூடியிருக்கிறோம். இதற்கு முந்தைய சிந்தனை உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். பெரிய புராணத்தை அருளி செய்த தெய்வ சேக்கலார் பெருமானுடைய அருள் வாழ்வு பற்றியும், அதன் பின்னர் இந்த நூலை எம்பெருமான் உலகலாம் என்று நடராஜமூர்த்தியை அடியெடுத்துக் கொடுக்க அற்புதமாக பாகிரம் என்ற பகுதியிலே எடுத்துரைக்கின்ற ஏற்றமிகு கருத்துக்களையும் சென்ற சிந்தனை நமக்கு வழங்கியது. இன்று நாம் அந்த திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற 12 திருமுறைக்குள்ளே செல்ல இருக்கிறோம். அது 2 பெரும் பகுதியாக பிரிக்கப்படுகிறது. அந்த பெரும் பகுதியை காண்டம் என்று சொல்வார்கள். இப்பொழுது நாம் முதல் காண்டம் செல்ல இருக்கிறோம். முதல் காண்டம் அந்த அருமையான பகுதியிலே முதலாவது சிறிய பகுதி சருக்கம் என்று கூறப்படும். பெரிய பகுதி காண்டம், சிறிய பகுதி சருக்கம். முதல் காண்டத்திலே முதலாவது சிறிய பகுதி, அதன் பெயர் திருமலை சருக்கமாகும். இந்த திருமலை சருக்கத்திலே நாம் சில அற்புதமான செய்திகளை காண இருக்கிறோம். இதே போல 2 காண்டத்திலே முதலாவது நம்ம கூறக்கூடிய ஒரு அருமையான சரித்திரம் திருஞான சம்பந்த பெருமானுடைய திவ்ய வாழ்வாகும். எனவே 2 காண்டம் காண்பதற்கு முன்னதாக நாம் இங்கு முதல் காண்டத்திலே இப்பொழுது சேக்கலார் பெருமானுடைய திருவடி துணையோடு நாம் இங்கே செல்ல இருக்கிறோம். இதன தலைப்பு திருமலை சருக்கம். அன்று நாம் கண்டது போல சைவ மக்களுக்கெல்லாம் திருமலை எது, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என்பதுதான் நம்ம காதுகிடல் ஒலிக்கு. நம்ம நம்முடைய வாழ்க்கையில திருமலை என்றால் திருப்பதி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மாபெரும் தவறு. திருமலை என்பது சைவ மக்களுக்கு கைலாய மலைதான். பரமேஸ்வரன் வீற்றிருக்கின்ற அற்புதமான மலை. திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம். எனவே ஞானிகளாலே விரும்பி வணங்கப்படுகின்ற பரமேஸ்வரன் இருக்கிற மலை திருமலை. அந்த திருமலையிலே நடந்த ஒரு அற்புதமான செய்தி இந்த திருமலை சருக்கத்திலேயே பேசப்படுகிறது. திருமலை சருக்கத்தினுடைய முதல் பாகம் திருமலை சிறப்பு. கைலாயத்தினுடைய சிறப்புகளை நாம் இங்கே காண இருக்கின்றோம். எனவே திருமலை சிறப்பு என்ற அந்த தலைப்பின் கீழே நாம் கைலாயத்துக்கு இப்பொழுது எல்லோரும் செல்ல இருக்கிறோம். நாம் இங்கு இருப்பது வடதுரும் நிலவாயில். நாம் இங்கே செல்ல இருக்கின்றது திரு கைலாயம். சேக்கலார் பெருமான் நம்மை அழைத்து சொல்லி செல்கிறார். அற்புதமான இமயமலை, இமயமலை சாரலிலே எண்ணற்ற மகரிஷிகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே அந்த அற்புதமான வெண்மையான இமயமலை மீது அழகான பனி மலை நிறைந்திருக்கின்ற அந்த பாங்கிலே கைலை மலை அதன் சிகரத்திலே காணப்படுகிறது. தன்னை யாருக்கும் அறிவறியான் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமான் மண்ணி வாழ்வது அத்திரு கைலை மலை. அந்த அற்புதமான மலையினுடைய பல பகுதிகள் எல்லாம் சேக்கலார் பெருமானால் நம் கண்முன்னால் சித்திரம் போல வரையப்படுகிறது. ஆங்கே எங்கு பார்த்தாலும் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வணங்குவதற்காக அந்த கைலை மலையை சுற்றி அடிவாரத்திலிருந்து அப்படியே மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய கிரீடங்களுடைய ஒரு ஒளியும், அங்கே அவர்கள் அணிந்திருக்கின்ற கற்பக பூமாலையினுடைய வாசனையும், பிரமாதமான அற்புதமான அருள் மயமான முனிவர் பெருமக்களுடைய வேத முழக்கமும் கைலையினுடைய எல்லா சாரல்களையும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அப்பொழுது தேவர்களிலே மிக முக்கியமாக பேசப்படுகின்ற நான்முகனாகிய பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமான் தரிசனத்திற்காக கைலை மலை நோக்கிக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது நான்முகன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாகனமாகிய தன்னுடைய அன்ன வாகனத்தை அங்கே ஒரு பகுதியில இறக்கி விட்டுவிட்டு அவன் மட்டும் மேலே நடந்து போகிறான். திருக்கோயிலுக்கு வருகிற போது வாகனத்தில் வரக்கூடாது என்று விதி இருக்கிறோம். இப்பதான் நாம எல்லாம் டிரைவின் டெம்பிள் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். டிரைவின் ஹோட்டல் மாதிரி டிரைவின் டெம்பிள் இருந்தா பிளஷர்லயே 11 சுற்றி சுத்தி இல்லாம இல்லதான் நம்முடைய எண்ணம் போகிறது. ஆனால் அன்று பிரம்மா என்ன செய்தார், தன்னுடைய அன்ன வாகனத்தை அடிவாரத்தில் இறக்கி விட்டு நடந்து மேல வர்றார். ஆனால் அந்த அன்னவாகன இசையெல்லாம் எங்க பார்த்தாலும் பனிமயமாக வெண்மையாக இருக்கிறது. இந்த அன்னவாகனம் அந்த பனிமயத்துக்குள்ள கூட போயிருது. பிரம்மா தரிசனம் பண்ணி வரும்போது அந்த வாகனத்தை காணாம தேடுறாராம். ஏன்னா அதுவும் வெள்ள, பனியும் வெள்ள, வெள்ளைக்குள்ள விடையாக இருக்கிற வாகனத்தை தேடி அறைவது போல ஒரு காட்சி அருமையாக சேர்க்கிறார் பிரம்மா இந்த கைலைமலை அடிவாரத்திலே காட்டுகிறார். அதே போல மகாவிஷ்ணு வருகிறார். அவர் வாகனம் கருட வாகனம். அந்த கருட வாகனத்தை இறக்கி விட்டார். அது அப்படியே பார்க்குது. வாசல்ல விநாயகர் பெருமானுடைய அற்புதமான சன்னதி. அவருடைய மூஷிக வாகனம் வெளியே இருக்குது. அந்த மூஷிக வாகனத்தை பார்த்த உடனே இந்த கருட நரிசிதான் அந்த கைலாய இந்த திருவண்ணாமலையில ஜோதிமயமாக இருந்த பரமேஸ்வரன் தான் அவங்க வந்து விட்டார் போன்றது. அந்த பரமேஸ்வரனை காண்பதற்காக நம்முடைய முதலாளி மகாவிஷ்ணு வெள்ளை பள்ளி எடுத்து இந்த வழியத்துல போறாரு நினைச்சுட்டு அந்த வெள்ளை மூசியத்துக்கு பின்னால கருட பகவான் சொல்ல அவரை தேடிக்கொண்டு பிரம்மா மகாவிஷ்ணு வந்ததாக ஒரு அறிய ஓவியம் அங்கே வரைந்து காட்டப்படுகிறது. இந்த அற்புதமான கைலையினுடைய ஒவ்வொரு பகுதியாக வர்ணிக்கிற பெருமான் எங்க பார்த்தாலும் சிவ கணங்கள் எல்லாம் ஆடுகின்றன ஆடுகின்றன, பெருமான் புகழையெல்லாம் பரவி துதிக்கின்ற அந்த அற்புத காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆங்கே அந்த அருமையான கைலை மலையினுடைய முதல் தலைமை காவலராக இருக்கின்றவர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் சிவபெருமானுடைய அருத்திருமையுடைய எட்டு தோள்களோட கையில ஒரு கையில உடைவாளையும் இன்னொரு கையில திறமை வைத்துக் கொள்கிறார். கைலைக்கு கைலை மலைக்கு வருகிறவர்கள் எல்லாம் அவர் அனுமதி பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும். ஆகவே அந்த பெருமான் அற்புதமாக வீற்றிருக்கின்ற காட்சியில் நம்முடைய சேக்கரார் பெருமான் அந்த நந்திகேஸ்வர பெருமானுடைய அருள் திருமேனி வடிவத்தை மிக அழகாக ஒரு பாசுரத்துல நமக்கு எடுத்திருக்கிறார். நெற்றியில் கண்ணர் நாற்பெருந்தோடர் நீரணிமேனிய அநேகர் பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞ்சகம் தன்னருள் பெறுவார் மற்றதற்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர்கையில் சுரிகையும் பெரம்பும் கச்சைவார் சடையான் அருளினான் பெற்றான் காப்பது அக்கைதை மால் வரைதான். அந்த நந்திகேஸ்வர பெருமான் கைலை மால்வரையை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கெல்லாம் முதல் குருநாதர். அந்த பெருமான் அனுமதி இல்லாம திருக்கோயிலுக்கு போக முடியாது. ஆகவே எந்த சிவாலயத்துக்கு நாம் போகும்போதோ கைலைமலைக்கு செல்வதாக நாம் மனதில் நினைத்துக்கணும். முதலாவதாக நாம் விநாயகரை வணங்கிவிட்டு திருநந்திகேஸ்வருடைய அனுமதி பெற்றுதான் மானசீகமா அனுமதி பெற்று நம்ம கோயிலுக்கு போகணும். எந்த சிவாலயத்துக்கு போனாங்க பரமேஸ்வரன் இருக்கிற எல்லா சிவாலயங்களுக்கு போக இல்லாது. ஆகவே நம்ம கைலாயத்துக்கு போறது மாதிரி உணர்வு நமக்கு இருக்கணும். அங்கே நந்தீஸ்வர பெருமான் அருள் விளை பெற்ற பிறகுதான் திருக்கோயிலுக்குள்ள செல்லணும். இதெல்லாம் சைவ பாரம்பரியம். அந்த வகையிலே இங்கே எண்ணற்ற மகரிஷிகளும் அந்தனர் பெருமக்களும் தேவர்களும் கைலை மலை நிறைந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கைலையில் ஒரு அழிவாக சாரலுக்கு நாம் போகிறோம். அங்கே ஒரு அற்புதமான மகரிஷி வீற்றிருக்கிறார். அந்த மகரிஷியினுடைய பாதங்களை தொழுது கொண்டு பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் இருக்கிறார்கள். அந்த மகரிஷியுடைய திருமுகத்தில் பார்க்கிற போதே அந்த அருள் பொழியும் திருமுகம் நம்முடைய உடையத்தெல்லாம் கவர்கிறது. அவருடைய திருநாமம் என்ன? உபமலி மகரிஷி. உபமலி மகரிஷி என்ற மகரிஷி அங்கே பல்லாயிரக்கணக்கான முனிமுங்கவர்களுக்கு சிவபெருமான் புகழையெல்லாம் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உபமலி மகரிஷி பெருமையில யாதவன் சுவரைக்கு இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் பூதநாதன் பொறுவரும் தொண்டிலுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன். உபமணி மகர்ஷி பெருமையெல்லாம் ஒரு மூணு பாசுரத்துல சேக்கராஜ பெருமான் கூறுகிறான். இப்ப உபமணி மகர்ஷி பத்தி ஒரு வார்த்தை நாம இங்க சொல்லணும். மகாபாரதத்துல இந்த உபமணி மகர்ஷி பேசப்படுகிறார். எவ்வாறு என்று சொன்னால் மகாபாரதத்துல அடர்ந்த காட்சி கொண்ட உபமரிஷி சிவபூஜை பண்ணுற அப்பொழுது சீடர்கள்னா சுவாமி நாங்கள் பூக்கள் இன்றைக்கு தேடி தேடி அதுதான் பூவே கிடைக்கல என்று அவர் பாதம் சொல்கிறார். மகிழ்ச்சி அவர் சொல்லுவார், ஏன் கவலைப்படுறீங்க, அதோ யமுனை நதி கரையில அந்த யமுனை நதியில அப்படியே பூக்கள் மதந்து போகும், அதை கொண்டு வாங்கிறார். உடனே இந்த சீடர்களா சொல்கிறார்கள், சுவாமி அது கிருஷ்ண பரமாத்மா பூஜை பண்ணி ஆத்திரப்பட்டிருக்கிறாரு. நிர்மாலியம் பூஜை பண்ண நிர்மாலய பூக்களை நாம் எடுத்து திரும்ப பூஜை பண்ண போறதில்ல, ஆகவே நாங்கள் அதை எடுத்து வரல என்று சீடர்கள் உபமணி மகர்ஷி சொல்றாங்க. அப்படி அவர் சொல்ற கிருஷ்ண பரமாத்மா சிவதீட்சை பெறல, எனவே அவர் செய்த பூஜை உண்மையான பூஜை இல்ல, அந்த பூஜையை பயன்படுத்த பூக்கள் நிர்மாலயம் ஆகாது, எனவே நீங்க எடுத்து வாருங்க. ஓடி போய் எடுத்துருந்தா இந்த செய்தி கர்ணனுக்கு கிருஷ்ண பரமாத்மா. ஆக நாம இதுவரைக்கும் செய்த பூஜை பலனற்று போன பூஜையா இருக்கிறது. முறையாக குருவினிடம் சிவதீட்சை பெற வேண்டும், நாம் அதை செய்யல என்று சொல்லி ஓடோடி வந்து கிருஷ்ண பரமாத்மா உபமனேஷ் பாதத்திலிருந்து வணங்குற. இது நான் சொல்லல, மகாபாரதத்தில் இருக்கு. என்னமோ இவரு சித்தி இவர சைவரு இவர் சொல்லுவார் நினைக்காதீங்க. கிருஷ்ண பரமாத்மா உபமஹரிஷி பாதத்தில் விழுந்து வணங்கி அடியருக்கு சிவதீட்சை செய்தேன். யாதவர் குலத்திலே அவதாரம் பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா. சுவரைக்கு இறையாகிய மாதவன், சுவராபுரியில அரசாட்சி செய்து கொண்டிருந்த கிருஷ்ண பரமாத்மா மாதவன், அவருக்கு ஒரு பேர் மாதவன். சமம் பெரிய சூர்மானுக்கு சமன்னவர். சுவராபுரியிலே வாழ்ந்த மாதவன் இருக்கின்றானே கிருஷ்ண பரமாத்மா, மாதவன் முடிமேல் அடி வைத்தவன். அந்த கிருஷ்ணனுடைய சிரசுல தன் பாதங்களை சுட்டியவர் உபமனிய மகரிஷி. அப்போ அவர் திரும்பி இருக்கிறார். கைலாயத்துல எல்லாருமும் இருக்க முடியாது. உபமனிய மகரிஷி இருக்கிறதா காரணம் தான். கிருஷ்ண பரமாத்மா போன்றவர்களுக்கெல்லாம் சிறுதீட்சி செய்து வச்சவர் அந்த உபமனிய மகரிஷி. அதற்கப்புறம் இன்னொரு பெருமை, அத்தர் தந்த அருள் பால் கடலுண்டு சித்தமாந்தி தெவிட்டு வளர்ந்தவன். அத்தரந்த அருள் பால் கடலுண்டு. உபமன மகரிஷி சின்ன பிள்ளையா இருந்தார். அவங்க அப்பா பேரு வியாக்கரபாலன். வியாக்கரம்னா புலி. புலிக்கால் முனிவர் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும், நடராஜ பெருமான் பக்தர் இருப்பார். அந்த புலிக்கால் முனிவர் தில்லையிலே நடராஜ பெருமான் நடன வைபத்தை காண்பதற்காக காமன் இருக்கிறார். அவருடைய குழந்தை உபமனிய மகரிஷி. அவன் மாமனார் தாய் மாமனார் வசிஷ்டர் நினைச்சார், இந்த குழந்தைய நான் கொஞ்ச நாளைக்கு வளர்க்கிறேன்னு கொடுத்தாங்க. அவர் ஆசிரமத்துல காமதேனு பசு இருக்கு, தாய் மாமனார். அந்த காமதேனு பசுடைய பால அழகா அந்த குழந்தை நல்லா நிறைய குடிச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப தேவநாடு வந்துருச்சு. யாக்கரபாதர்கிட்ட, அப்பா எனக்கு காமதேனு பசுடைய பால் தான் வேணும் என்று இந்த பிள்ளை கேட்க. அப்பா காட்டுக்குள்ள இருக்கிற வியாக்கரபாதர் என்ன செய்வார் இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி பால்? அங்கே காமதேனு பசு இருந்து மாமனார் கொடுத்தாரு. நம்மளால முடியாதுப்பா, நான் சுவர் மட்டும் வேண்டேன் என்று பரமேஸ்வரன் நோக்கி வியாக்கரபாதன் எழுதினார். அப்பொழுது பரமேஸ்வரன் திருப்பார்கடலையே அந்த குழந்தை கொண்டு வந்தார். அந்த காட்டுக்குள்ள பாலுக்கு பாதகன் வேண்டி அழுந்திட பார்க்கடல் இந்த பேரான் திருப்பநாண்டுல சென்னார் பேசுவார். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதுகிறார். எனக்கு அந்த பால் தான் வேணும், அந்த பால் தான் வேணும். அங்கே அவர் வேண்டியது காமதேனு பசு. சாமி அளவுல மேல பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதுட பார்க்கடன் இந்த பிரான் நம்ம சிவபெருமான். அப்ப நம்ம சுவாமி என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கிற உபமனிய மகரிஷிக்கு அழகா திருப்பார் கடலையே கொண்டு வந்து விட்டார். அப்படி பெருமையுடைய உபமனிய மகரிஷி. அவருடைய பாதங்களை தொழுது கொண்டு பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் இருக்கிறார். அப்போ திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். உபமனிய மகரிஷி ஆசனத்தில் அமர்ந்திருந்தவர் அப்படியே எந்திக்கிறார். தெற்கு திசையை பார்க்கிறார். தெற்கு திசையில ஆயிரம் கோடி சூரிய குதித்தது போல பிரகாசமான ஒரு ஞான ஒளி வந்து கொண்டிருக்கிறார். இவர் அமர்ந்திருந்தவர் எழுந்தார். இரண்டு கைகளையும் அந்த தெற்கு திசை நோக்கி வருகின்ற அந்த அருமையான ஞான ஒளியை அப்படி வணங்குற எல்லா சிஷ்ய முனிவர்கள் தான் ஆச்சரியப்பட்டாங்க. சூர்மான தவிர வியாக்கரபா மாதருடைய மன மகனாகிய உபமனிய மகரிஷியின் கைகள் சூர்மான தவிர யாரையும் வணங்காது. ஆனா எங்கேயோ தெற்கு நோக்கி ஒரு ஒரு அங்கிருந்து வரக்கூடிய ஒளியை பார்த்து வணங்குறாரு. என்ன அதிசயம் என்று அந்த சிஷ்ய கோடிகளாக பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் எல்லாம் வியந்து கேட்க போறாங்க. அவர் சொல்ல கேள்வி கேட்கிறாங்க, மகரிஷியே தங்கள் திருக்கரங்கள் சூர்மானத்தவரை யாரும் வணங்காது, ஆனால் இன்று ஏதோ ஒரு ஒளியை வணங்கி கொண்டிருக்கிறது, அது யாரு என்று அழகா எல்லா முனிவரும் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாங்க, ஜம்புவில் அடி தாமரை போதலால் ஜம்புவில் அடி தாமரை போதலால் சூர்மான் திருவடிகளை தவிர எம்பிரான் இறைஞ்சாய். எங்கள் தலைவனாகிய உமரிஷி நீ கும்பிட மாட்டேன், சிவபெருமான் அடி திருவடியை தவிர நீ யாரையும் கும்பிட மாட்டீர். இது என் இப்ப யாரையும் கும்பிடுறீங்கள, இது என்ன விஷயம்? என்ன ஈஸியா இருக்கு பத்தல தமிழ், இதுக்கு டிக்ஷனரியும் தேவையில்லை. ஜம்புவின் அடி தாமரை போதலால் எம்பிரான் இளைஞ்சால் இது என்ன அதை கேட்ட உடனே அவர் பதில் சொல்றார், இவர்களுக்கு ஏற்பட்ட ஐயத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார் அந்த மகரிஷி. தம்பிரானை தன் உள்ளமோ தழியவள் நம்பி ஆரூரன் நாம் சொல்லும் தன்மையான். நம பார்வதி வர்றது யாரு தெரியுமா? தம்பிரானை தன் உள்ளமோ தழியவள். நமக்கெல்லாம் கடவுளாகி சிவருமான உள்ளத்தில் வச்சு தழியிக் கொண்டிருக்கிற சுந்தர பெருமான் வருகிறார். தம்பிரானை தன் உள்ளம் தழியவள் நம்பி ஆரூரன் சுந்தரமிஷன் பேர் நம்பி ஆரூரன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான். ஆகவே சிவருமான உள்ளத்தில் வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிற நம்பி ஆரூர சுந்தர பெருமை தான் வணங்குகிறேன், இது தவறில்லை. அதோ அவரும் சிவருமான ஒண்ணுதான். தம்பிரானை தன் உள்ளம் தழியவள் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான். பூலோகத்திலிருந்து மீண்டும் கைலைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அதோ சுந்தர பெருமான். அது ஆயிரம் கோடி சூரியனுக்கு போல அவருடைய பிரகாசம் தெரிகிறது. எனவே நான் அவரை வணங்குவது தவறில்லை, நீங்களும் சேர்ந்து வணங்குங்க. பூலோகத்துக்கு சென்று விட்டு மீண்டும் சுந்தர பெருமான் கைலாயத்துக்கு வருகிறார், அவரை வணங்கும் நீங்களும் வணங்க. நம்பி ஆரூரன் நாம் தொழும் தருமையான் என்று சொன்ன உடனே எல்லா முனிவர்களும் அப்படியே வணங்குறாங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, மகரிஷியே அந்த அற்புதமான நம்பி ஆரூருடைய பெருமை எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? அவருடைய பெருமை எங்களுக்கு தெரியணும், ஆசையா இருக்குத என்று முனிவர் பெருமக்கள்லாம் உபமரி மகிஷ்ட கேட்கிறாங்க. அந்த ஜோதி மயமான ஊரில் வந்துகிட்டு இருக்கு. அப்பொழுது இவர் அங்கே வணங்கின விஷயத்தை சொல்றார். ஏன் இவர் வணங்குறார்? அவருடைய பெருமை என்ன? சுந்தரமுனிவருடைய பெருமை என்ன? உபமரி மகிஷ்டி சொல்ல போறார், நம்ம கேட்கப்படுறோம். அந்த சுந்தரமுனி சுவாமிகள் பூலோகத்துக்கு வந்து இந்த அருமையான திருமல்ல வாயில அவருடைய திருவடி பெற்று அப்ப எவ்வளவு பெருமை பாருங்க.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் இளம்பயங்கோட்டூர் மிக அற்புதமான திருத்தலம். வயல்வெளிகளுக்கு நடுவே பெருமான் தீண்டா திருமேனியனாக இருந்து அருள்பாலிக்கின்ற ஞானத்தலம். சுவாமி சந்திரசேகர் என்கின்ற திருநாமத்திலும் அம்பாள் கோடேந்து முலையம்மை என்கின்ற திருநாமத்திலும் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருக்கோயில் அரம்பியாதியர் வழிபட்டு அருள் பெற்றதாக நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. அரம்பியாதியர் வழிபட்ட தலம் என்கின்ற அந்த செய்திதான் நாளடைவிலே இளம்பயங்கோட்டூர் என்று ஆயிற்று என்று சான்றோர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த திருக்கோயிலிலே பெருமான் மிக அற்புதமாக வீற்றிருந்து வருகின்ற அடியார்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்றான் என்று திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் இந்த திருக்கோயிலுக்கு ஒரு பதிகம் அருளி செய்திருக்கின்றார். அதிலே முக்கிய செய்தியாக அவர் கூறியிருப்பது, இத்தனை பாடல்களிலும் பதிகங்களிலும் யாம் சொல்லி இருக்கிற செய்திகள் எல்லாம் யாமாக சொன்னது என்று தயவு செய்து கருதிவிட வேண்டாம். பெருமக்களே, அவையெல்லாம் பெருமான் எனக்கு உணர்த்த யாம் அவை சொல்லியிருக்கிறோம் என்ற செய்தியாக கூறியிருக்கின்றார். எனதுரை தனதுரையாக என்று அவர் பதிகங்களில பாடல்கள் முழுவதிலும் கூறியிருக்கின்ற அந்த அற்புதத்தை அடியார்கள் எல்லாம் பல இடங்களிலே சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது போலவே மற்றொரு இடத்திலேயும் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். சீர்காழியிலே அருளி செய்த ஒரு பதிகத்தில திருஞான சம்பந்த பெருமான் இது பற்றி மிக தெளிவாகவே கூறியிருக்கின்றார். ஒழுகல் அரிது அழிகலியில் என்கின்ற அந்த பாடலிலே திருக்கடைக்காப்பில மிக இனிமையாக பதில் சொல்லுகின்றார். ஒழுகல் அரிது அழிகலியில் உழி உலகு பழி பெருகு வழியை நினையா என்று செய்தியை ஆரம்பிக்கின்றார். இந்த உலகத்திலே கலியுகத்திலே பழியை துடைப்பதற்கான வழி தெரியவில்லை, சிறந்த ஒழுக்க நிலையிலே வாழ்வதற்கான நிலைகளும் வர வர கடினமாகிக் கொண்டிருக்கிறது. ஒழுகல் அரிது அழிகலியில் என்று குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த காலத்தில எப்படித்தான் சிவபெருமானுடைய அருளை பெறுவது என்று திகைத்து கொண்டிருக்கிற பொழுது இழுகு மலம் அழியும் வகை நம்முடைய இந்த மாசானது அறிவிலே படிந்திருக்கிற மாசு, இது நீங்குவதற்காக பெருமான் என்னை தருவித்தான் என்று சொல்லுகிறார். இழுகு மலம் அழியும் வகை கழுமல நகர் இறை பழுதில் இறை. அவர் என்ன செய்தாராம், எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் தகையவே என்று கூறுகின்றார். இதுல செய்தியை பாருங்கள், உள்ளே இருக்கிற சிவபெருமான் சொல்லுகிறான், அதை நான் வெளியே பாடுகின்றேன் என்றே சொல்லுகிறார். ஆனால் சொல்லுகிறான் என்று சொல்லாமல் அங்கே தெளிவாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். பழுதில் இறை எழுது மொழி தமிழ் என்று சொல்லுகிறார். உள்ளே இருக்கிற சிவபெருமான் எழுதி காட்டுகிறானாம், அதை நான் வெளியே பாடி காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி எழுதி காட்டுகிற பெருமான் தமிழில் அல்லவா எழுதி காட்டுகிறான், அதனால் அல்லவா நானும் தமிழிலே பாடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற செய்தியை அந்த பாடலிலே சொல்லுகிற பொழுது நாம் வியந்து போகிறோம். அதே போலவே இதிலேயும் சொல்லுகின்றார். இளமையங்கோட்டூர் பதிகத்திலேயும் சொல்லுகிறார், எனதுரை தனதுரையாக என்று பிரகடனப்படுத்துகின்றார். எனவே இவையெல்லாம் பதிவாக்கு என்று சான்றோர்கள் சொல்லுவார்கள். பசுவாக்கு என்று சொன்னால் பசுவானது, இந்த ஆன்மாவானது தன்னுடைய அறிவை பயன்படுத்தி தனக்கு தோன்றியவற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும். ஆனால் அதிலே மாசு இருக்கும், குற்றம் இருக்கும். ஆனால் இங்கேயோ தம்முடைய செயலாக எதையும் கருதாமல் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் அது பெருமான் அறிவுறுத்த பெருமான் வழிநடத்த செய்யப்படுகின்ற செயல்கள் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லாதவர்களாக விளங்குகின்ற ஞானிகளுக்கு சொல்லுவதும் செய்வதும் அல்லது நினைப்பதும் எல்லாமே பெருமானுடைய ஆணையின்படிதான் என்கிற செயலிலே உறுதியாக இருப்பார்கள். அதனால்தான் இந்த பதிகத்திலேயும் கூட எனதுரை தனதுரையாக என்று பிரகடனப்படுத்துகின்றார். இந்த திருத்தலத்திலே ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்ன என்று கேட்டால், இந்த திருத்தலத்தினுடைய தட்சிணாமூர்த்தி. கந்தபுராணத்திலே ஒரு பாடல் வருகிறது, நால்வர் பெருமக்களுக்கு, அதாவது ஜனகாதி முனிவர்கள் என்று கூறுகிறோமே, அந்த நால்வருக்கும் உபதேசம் செய்வதற்காக கைலாய மலையில சிவபெருமான் அவர்கள் முன்பாக சின்முத்திரை பிடிக்கிறான் என்கிற ஒரு பாடல் கந்த புராணத்தில் வருகிறது. கச்சியப்பர் இந்த பாடலை பாடுகிற பொழுது மிக நுட்பமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். இருவரும் உளரா அண்ணல் ஏன வெள்ளை இரு யாமை சிறநிறை அனந்தகோடி திளைக்கும் உரத்தில் சீர்கொள் கரதலும் ஒன்று சேர்த்தி மோன முத்திரையை காட்டி ஒரு கணம் செயலொன்று இன்றி யோகு செய்வாரின் உற்றான். அந்த நால்வருக்கும் உபதேசம் செய்கின்ற அந்த பாங்கில சுவாமி என்ன செய்தாராம், திருமாலுக்கும் பெருமனுக்கும் எட்டாத நிலையில் இருக்க அந்த பெருமான் தன்னுடைய கரத்திலே அந்த ஆட்காட்டி விரலையும் அந்த பெருவிரலையும் இணைத்து ஒரு சின்முத்திரையாக, சின்முத்திரை என்று சொன்னால் சின் என்றால் சித்து என்று அர்த்தம், அது ஞானத்தை குறிக்கும். அந்த சித்து என்று சொல்லக்கூடிய ஞான குறியீடாக காட்டுகிறானாம். அப்படி காட்டுகிற பொழுது அந்த திருக்கரத்தை எங்கே வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். உரத்தில் சீர்கொள் கரதளம் ஒன்று சேர்த்தி. கந்தபுராணத்தில் சொல்லுவது என்ன என்று கேட்டால், இந்த சின்முத்திரை காட்டுகிற வலக்கரத்தை எடுத்து மார்புக்கு நேராக பிடித்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். மார்பிலே அவன் ஆமை ஓட்டையும் பன்றிக் கொம்பையும் அணிந்திருக்கிறான். எத்தனையோ திருமால் பிரம்மனுடைய கபாலங்களையெல்லாம் கோர்த்த அந்த மாலையை அணிந்திருக்கிறான். அந்த மாலை அணிந்த மார்பில தன்னுடைய இந்த தின்முத்திரை பிடித்த கரத்தை சேர்த்து வைத்து அவன் யோக செய்வன் போல விட்டிருக்கின்றான் என்று செய்து குறிப்பிடுகின்றார். தட்சிணாமூர்த்திகளை பல திருக்கோயில்களில் நாம் பார்க்கிறோம். அந்த சின்முத்திரை பிடித்த திருக்கரத்தையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் சின்முத்திரை பிடித்த திருக்கரம் மார்புக்கு நேராக இருக்கின்ற காட்சி எங்கேயும் பார்க்கவில்லை. நானும் பல தடவை இந்த பாடலை படித்த பிறகு அப்படிப்பட்ட காட்சி எங்கேயுமே இல்லையே, இப்படி கச்சியப்பர் பாடி இருக்கிறாரே என்று கருதி கொண்டிருந்த பொழுதுதான் இளம்பயங்கோட்டூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அங்கே சென்று பார்க்கிற பொழுது அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி கச்சியப்பர் எப்படி பாடியிருக்கிறாரோ அந்த நிலையிலேயே மிக அற்புதமாக அவர் விற்றிருக்கின்றார். அவருடைய அந்த திருக்கரமானது மார்புக்கு நேராக பிடிக்கப்பட்டு சின்முத்திரை காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவசியம் இளமையங்கோட்டூருக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் இந்த தென்முக கடவுளையும் நீங்கள் தரிசித்து ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை இங்கே உங்கள் முன்வைத்தோம். இப்பொழுது மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் ஓதுவார். மிக அற்புதமாக இந்த இளமையங்கோட்டூர் பதிகத்தை நமக்காக பாடித்தந்திருக்கிறார். நாம் கேட்டு மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: திருநாவுக்கரசு நாயனார் தாம் அருளியுள்ள பதியங்களுள், இந்த பெருமானை சிந்திக்காதவர்களெல்லாம் தீவினையாளர்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆமாத்தூர் அழகனை சிந்தியாதவர் தீவினையாளரே என்பது அவருடைய வாக்கு. பெருமானுடைய பெருமையை உணர்ந்து அவனுடைய நாமங்களுடைய சிறப்பினை அறிந்து ஆமாத்தூர் ஹரனே என்று நாம் அழைத்தால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? தேமா தீங்கனி போல தித்திக்குமே என்கிறார் நாவக்கரசர். நாம் அனைவரும் பஞ்சபூத வலையில் அகப்பட்டு கொண்டுள்ளோம் அல்லவா? அதற்கு அஞ்சி நாம் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கிறோம். அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு வழியை சொல்லித்தருகிறார் அப்பர் பெருமான். அந்த ஆமாத்தூர் அழகனை நெஞ்சினால் நினைந்தேன், நினைவு எய்தலும் வஞ்ச ஆறுகள் வற்றின காண்மீனே. பஞ்சபூத வலைகளாகிய வஞ்ச ஆறுகள் வற்றி போய்விட்டனவாம் அந்த பெருமானுடைய நினைவு வந்த அதே தருணத்தில். இப்படி இந்த பெருமை பல பலவாக நமக்கு கூறுகின்றார் அப்பர் சுவாமிகள். ராமன் வழிபட்ட பெருமானை நீங்களும் நினையுங்கள். அப்படி அவனை நினைத்த உடனேயே என்ன மாற்றம் காண முடியும் தெரியுமா? பக்தி வெள்ளம் பறந்தது காண்மீனே. பக்தி வெள்ளமாக நம் சிந்தையில் வந்து பாய்கின்றது. சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரை சிவன் என்று மாணிக்கவாசகர் குறிப்பிடுவது போல சிந்தையில் சிவன் உரைகின்றான். சிவபக்தி வெள்ளமாக பாய்கின்றது, அதை பாருங்கள் என்று நமக்கு குருநாதர் கட்டளையிடுகின்றார். ஆகவே நாமும் அதற்கு முயன்று அந்த பெருமானுடைய அருள் வெள்ளத்தை பெற வேண்டும், பருக வேண்டும், முக்தி பெற வேண்டும் என்ற சிந்தையுடன் அந்த பெருமானை ஜோதியே சுடரே கொன்றையாய் ஆதியே அரணே ஆமாத்தூர் அம்மானே என்றெல்லாம் பரவினால் நம்முடைய சிந்தையும் சிவமாகும், தூய்மை பெறும், முக்தி நிலைக்கு ஏதுவாகும். திருநாவுக்கரசு சுவாமிகள் தாண்டக வேந்தர் என்று சிறப்பிக்கப் பெறுபவர். இந்த தலத்தின் மீது ஒரு திருத்தாண்டகம் எழுதியுள்ளார். அதில் பெருமான் வீதி உலா செல்வது போலவும் அதை கண்டு ஆனந்தித்த ஒரு அடியவர் வியப்பது போலவும் அமைந்துள்ளது இந்த பதிகம். ஆமாத்தூர் அண்ணலார் தோல் உடுத்து நூல் பூண்டு விடை ஏறி இந்த கபாலியார் போகின்றாரே, நாம் எல்லாம் காண வேண்டாமா? அந்த அருட்காட்சியை கண்டு கழித்து முக்தி பேர் அடைய வேண்டாமா? ஆகவே வந்து காணீர் என்று நம்மை அழைக்கின்றார் பெருமான். வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் ஐயனாரே என்று மகுடமாக அமைகிறது ஒவ்வொரு பாடலும் இந்த திருப்பதியத்தில். இந்த பெருமானுடைய பெருமையை பூதங்கள்தோறும் இருக்கின்ற பெருமான், பூதங்கள் பாட ஆடும் பெருமான், நாகத்தை கச்சையாக கட்டிய பெருமான், பிச்சைக்கு என்று இல்லந்தோறும் செல்லும் பெருமான், நால் வேதத்தையே தந்த பெருமான், திருநீற்றை இட்ட பெருமான், பெண் ஓர் பாகத்தை பிரிவது என்பதை அறியவே மாட்டாத அர்த்தநாரி அவன், பிஞகன் அவன், கங்காதரன் அவன், அப்படிப்பட்ட பெருமான் அங்கையில் தீயேந்தி அழகாக திருவீதி வழியே உலா போகின்றான். அந்த அருட்காட்சியை வந்து காணுங்கள் என்று நம்மை அழைக்கின்றார் அப்பர். கையில் கபாலம் ஏந்தியவராக, மான் தோலை கட்டியவராக, நடனம் புரிபவராக, வண்ணூறு அணிந்தவராக, ஜடாமகுடத்தின் மீது சந்திரனை சூடியவராக, மெய்யில் உருவாகத்தில் உமாதேவியை வைத்தவராக பெருமான் போகின்றான். ஒன்றாலும் குறைவு இல்லை. அப்படிப்பட்ட பெருமான் நம்மை விட்டு அகன்று சென்று விடுவானா? செல்லவே மாட்டான். சென்றால் அவனை என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? நின்றுதான் எஞ்சி வீர் போவீராகில் நெற்றி மேல் கண்காட்டி நிறையும் கொண்டீர், என்றும் தான் இவ்வகையே இடர் செய்கின்றீர் என்று ஏசுவது போல் குறிப்பிடுகின்றார். எங்குதான் நீர் சென்று விடுவீர்? உங்களுடைய ஊர் என்ன என்று எங்களுக்கு தெரியாதா? இருக்கும் ஊர் இனி அறிந்தோம். ஏகம்பமோ? கச்சி ஏகம்பத்திற்குத்தான் செல்கின்றீர்களா? அன்றித்தான் போகின்றீர்? அடிகள் எம்மோடு அழகீரே அமாத்தூர் ஐயனாரே என்று குறிப்பிடுகின்றார். ஒரு கால் காஞ்சிக்கு செல்லாமல் வேறு எங்கு செல்கிறீர் தெரியவில்லையே. பிச்சைக்கு என்று வந்து நிற்கிறீர், நாங்கள் பிச்சையிட வந்தால் திடீரென்று மறைந்து விடுகிறீர். இப்படி எதுவும் சொல்லாமல் போனால் நாங்கள் உங்களை எங்கு என்று தேடுவது? உம் ஊர் ஏது? துருத்தியோ, பழனமோ, நெய்த்தானமோ? இப்படி அல்லலே செய்து அடிகள் போகின்றீரே என்று பெருமானை துதிக்கின்றார் திருநாவுக்கர் சுவாமிகள். அற்புதமான பதிகம் இது. நம்மை ரிஷபவாகனத்தில் பெருமான் இருக்கும் காட்சியை நேரே கொண்டு வந்து காட்டுவது போல, பிக்ஷாடனமூர்த்தியை காட்டுவது போல அமைந்துள்ள ஒரு மிகச்சிறந்த பதிகம். ஒவ்வொருவரும் படித்து படித்து படித்து படித்து அனுபவிக்க வேண்டிய பதிகம். தமிழின் சுவையை மாத்திரம் அனுபவித்து விட்டு நின்று விடாமல் அது தரும் பக்தி சுவையை சுவைத்து இதற்கெல்லாம் பலனான முக்தி சுவையை நாம் பெற வேண்டும். இந்த வகையில் இந்த திருத்தாண்டகத்தின் ஒரு பாடலை இங்கு நாம் பெருமானுடைய அருட்கருணையோடு துதிக்கின்றோம். தேவாரத்தல இன்றைய தரிசனத்தையும் நிறைவு செய்கின்றோம். கை ஓர் கபாலத்தர் மானின் தோழர் கரு

0: சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த தலத்தில் வந்து பொன்னார் மேனியனாக, பொன் செய்த மேனியனாக விளங்கக்கூடிய இறைவனை துதித்து பொன் பெற்றதாகவும் கூறுவார்கள். பொன்னவன் பொன்னவன் பொன்னை தந்து என்ற வரிகளை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்வது வழக்கம். பொன்னவன் பொன்னவன் பொன்னை தந்து என்னை போகவிடா மின்னவன் மின்னவன் வேதத்தின் உட்பொருளாகிய அன்னவன் அன்னவன் ஆமாத்தூரையனை ஆர்வத்தால் என்னவன் என்னவன் என் மனத்து இன்புற்றிருப்பனே ஏ. இந்த பெருமானை என்னவன் என்னவன் என்றெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி மகிழ்வேன் என்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த பெருமானுடைய பாதங்களை நாள்தோறும் நாடுவேன். எப்படி நாடுவேன்? யோக முறையினால் நாடுவேன். நாபிக்கு மேலே ஒரு நாள் விரல் நாடுவேன் என்றெல்லாம் சொல்கின்றார் சுந்தரர். தாம் சொல்லுவதை ஏதோ புகழ்ச்சி உரையாக நினைத்து பொய் என்று தள்ளிவிட வேண்டாம் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். பொய்யென்று சொல்லுவன் கேள்மீன்கள் என்று முதல் பாடலிலேயே குறிப்பிடுகின்றார். பொன் பொருள் மனைவி மக்கள் இருக்க இடம் உடுக்க ஆடை எல்லாம் சிவன் தந்தது என்ற எண்ணம் நம் அனைவருக்கும் வர வேண்டும். அதனை இங்கு அவர் உணர்த்துகின்றார். திருவொற்றியூரில் தாம் சங்கிரி நாயன் ஆச்சியாரை மணந்ததையும் சிவன் அருள் என்று குறிப்பிடுகின்றார் இந்த பதிகத்தில். ஓர்ந்தனன் ஓர்ந்தனன் உள்ளத்து உள்ளே நின்ற உன் பொருள் சேர்ந்தனன் சேர்ந்தனன் சென்று திருவொற்றியூர் புக்கு சார்ந்தனன் சார்ந்தனன் சங்கிலி மென்தோள் தடமுலை ஆர்ந்தனன் ஆர்ந்தனன் ஆமாத்தூர் ஐயன் அருளதே ஏ. இந்த மந்தொண்டனாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்துள்ள இந்த பதிகத்தை பொய்யொன்றும் இன்றி புலம்புவார் பொற்கழல் சேர்வரே என்று இந்த பதிகத்துக்கு நிறைவு செய்கின்றார் நம்பியாரூரர். அவ்வாறு மூவராலும் மனமுருகி பாடல் பெற்ற இந்த திருத்தலத்தை நாமும் சென்று தரிசித்து நலம் யாவும் பெறுவோமாக. திருச்சி தம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் சிவாய நம. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம்.

கொன்றைக் கடவுளே கமல பாதா அண்டனே ஏ அமரர் கோவே அணி அண்ணாமலை உள்ளானேயே தொண்டனேன் உன்னை அல்லால் சொல்லுமா சொல்லில்லேனே அண்ணாமலை உளானே உன்னை அல்லால் சொல்லுமா சொல் இல்லேனே பஞ்சபூதத்தலங்களுள் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை என்ற ஒப்புயர் பெற்ற தலத்தை இன்று நாம் தரிசிக்கின்றோம். இந்த பிரசித்தி பெற்ற தலமானது முக்திபுரி, சிவலோகம், கௌரி நகரம், சோணாச்சலம், சோணகிரி, அருணாச்சலம், அருணகிரி, திருவருணை என்றெல்லாம் பல பல நாமங்களை தாங்கி விளங்குகின்றது. ஞானத்தையும் முக்தியையும் ஒரு சேரவல்ல வரத்தை இந்த தலம் தன்னை நினைப்பவர்களுக்கே கொடுத்து விடுகிறது. இந்த ஸ்தலம் ஆறு ஆதார தலங்களுள் மணிப்பூரக ஸ்தலமாகவும் விளங்குகின்றது. முக்தி தலங்கள் நான்கு என்பார்கள். காசியில் இறக்க முக்தி, திருவாரூரில் பிறக்க முக்தி, தில்லைப்பதியை தரிசிக்க முக்தி, நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி பெறுவ முக்தியை தரவல்லது திருவண்ணாமலை. ஆக அருணாச்சலத்தை நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி பெறலாம் என்பது இந்த புராணம் சொல்லக்கூடிய அரிய செய்தி. இதை திருஞான சம்பந்தரும் தனது தேவாரத்தில் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலம் கனைத்த மேதி காணாது ஆ

0: என்று நினைத்து துழுவார் பாவம் தீர்க்கவல்ல மலை என்று சிறப்பிக்கின்றார். உமாதேவிக்கு இழப்பாகம் அளித்ததும் இத்தலத்தின் தனிப்பெரும் சிறப்பு ஆகும். பிரம்மரும் திருமாலும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று போரிட்டுக் கொண்ட பொழுது அவர் இருவர் நடுவே அக்னி பிழம்பாக தோன்றிய பெருமான், யார் ஒருவர் இந்த மலையின் அடிமுடியை காண்கிறார்களோ அவரே பெரியவர் என்று சொல்ல, பிரமன் அன்னப்பறவையாக மாறி உயரப் பறந்து தேடலாயினான். எவ்வளவு தேடியும் பெருமானுடைய திருமுடியை காண இயலவில்லை. வராக அவதாரம் எடுத்த திருமாலும் நிலத்தை அகழ்ந்து கொண்டு பெருமானுடைய திருவடியை தேடிச் சென்றார். அவராலும் இயலவில்லை. அப்படி அடிமுடி தேடியும் காணாத ஒரு அற்புத அனல் மலை இத்திருவண்ணாமலை. இதை குரு நம சிவாயர் பாடும்பொழுது, ஆதி நெடுமால் அயன் காண அன்று பரஞ்சோதி செழுஞ்சுடராய் தோன்றும் மலை, வேதம் முழங்கும் மலை, சிந்திப்பார் முன்னின்று முக்தி வழங்கும் மலை அண்ணாமலை என்று குறிப்பார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் முருகநாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு கதையில நிறைய குறிச்சு வச்சுக்கிற வேண்டிய செய்திகள் இருக்கு. அதனால குழந்தைகள்லாம் ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கணும், அப்ப கதை கேட்கணும். சரிங்களா? சரி, இப்ப கதைக்கு போலாமா? இன்னைக்கு என்ன கதைனா, நம்ம முருகநாயனார் வரலாறு. சரியா? நாயன்மார் பேர் என்ன? முருகநாயனார். சரிங்களா? சரி, அவர் எந்த ஊர் தெரியுமா? நம்ம சோழ நாட்டுல நல்ல காவிரி எல்லாம் பாஞ்சு ரொம்ப வளமா இருக்கும் இல்லையா சோழ நாடு. அந்த சோழ நாட்டுல திருப்புகலூர் அப்படிங்கிற ஊர் தான் இவங்க அவதாரம் பண்ண ஊர். சரிங்களா? இந்த திருப்புகலூர், அது என்ன புகலூர்? புகல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அடைக்கலம் அப்படின்னு அர்த்தம். எல்லா உயிர்களும் எங்க போய் அடைக்கலமாக முடியும்? நம்ம சிவபெருமான் திருவடியில மட்டும்தான் அடைக்கலமாக முடியும் இல்லையா? அதுக்கு தகுதியான ஒரே இடம் நம்ம பெருமானுடைய திருவடி தான். அதனால நம்ம பெருமான் எங்க குடியிருக்கிறாரோ, எங்க குடிகொண்டிருக்கிறாரோ, அந்த ஊரு புகலூர் அப்படின்னு ஆச்சு. எல்லா உயிர்களுக்கும் புகழாகக்கூடிய தகுதியுடைய ஒரு ஊர் புகலூர். சரியா? இந்த ஊர்ல நிறைய அப்படியே பூவெல்லாம் பூத்து குலுங்கும். அங்கதான் நிறைய காவிரி பாய்ந்து வளமா இருக்கு இல்லையா? அதனால எல்லா இடத்துலயும் அப்படியே பூவா பூத்து குலுங்கும். அதனால இந்த ஊருக்கு பூம்புகலூர் அப்படின்னு கூட இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம அருளாளர்கள்லாம் பாடலாம் பாடிப்பாங்க இல்லையா சாமி மேல, அங்க வந்து பூம்புகலூர் அப்படின்னு கூட இந்த ஊரை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற கோயில் பேர் என்ன தெரியுமா? வர்த்தமானேச்சரம். பேர் என்ன? வர்த்தமானேச்சரம். சரியா? இந்த வர்த்தமானேச்சரம் கோயில்ல வந்து ஆறு கால பூசை நடக்கும். இப்ப பெரிய கோயில்கள் எல்லாம் வந்து ஆறு காலம், ஒரு நாளைக்கு ஆறு தடவை பெருமானுக்கு பூஜை பண்ணுவாங்க. சரியா? ஆறு கால பூஜைன்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்னன்னு தெரியுமா? முதல்ல நட திறந்தோடனே, கோயில் நட திறப்பாங்கல்ல காலையில, நட திறந்தோடனே பண்ற முதல் பூஜைக்கு பேரு உஷாக்கால பூஜை. சரியா? அதை வந்து நம்ம திருப்பள்ளி அடிச்சி பூஜைன்னு சொல்லுவோம். சரியா? அந்த பூஜை எப்ப நடக்கும் தெரியுமா? இப்படியா காலம் அஞ்சரை மணிக்கு செஞ்சிருவாங்க. அத அதுல வந்து சாமி தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பு. அந்த முதல் தரிசனம் பாக்குறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அடுத்த கால பூசை காலசந்தி, அது காலையில 8 மணி 9 மணிக்கு பண்ணுவாங்க. பேர் என்ன? காலசந்தி பூசை. எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம். சரியா? உஷாக்கால பூசை அல்லது திருப்பள்ளி அடிச்சி பூசை, அது காலையில 5:30. அப்புறம் காலசந்தி, இது காலையில 8-9 மணிக்கு பண்ணுவாங்க. அடுத்து உச்சிக்காலம், உச்சிக்கால பூசை ஒரு 11:30 மணிக்கு செய்வாங்க. செய்து 11:30 மணிக்கு செஞ்சு அப்படியே நட சாத்திடுவாங்க. சரியா? அடுத்து திரும்ப சாயந்தரம் ஒரு 4 வரைக்கும் திரும்ப நட திறப்பாங்க. நட திறந்தவொடனே முதல்ல பண்ற பூசை என்ன? சாயரட்சை.
4: சரியா? தாயர் அட்டை வந்து சாயந்தரம் 5:30 செய்வாங்க. அதுக்கு ஒரு 7:30 இன்னொரு பூசை செய்வாங்க. அதுக்கு ரெண்டாம் தாயர் அட்சைன்னு சொல்லுவாங்க. சரியா? ரெண்டாம் தாயர் அட்சை பூசை ஒரு 7:30 செய்வாங்க. அப்புறம் அர்த்தசாம பூசை. இந்த அர்த்தசாம பூசை ராத்திரி 9:30 அப்படி செய்வாங்க. இந்த பூசைக்கு வந்து பள்ளியறை பூசைன்னு ஒரு பேர் உண்டு. சரியா? இந்த ஆறுகால பூசை. ஆறுகாலம் என்னென்ன? உஷாக்காலம், காலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, ரெண்டாம் சாயரட்சை, அர்த்தசாமம். சரியா? இந்த ஆறு கால பூசையும் அந்த வர்த்தமானேஸ்வரம் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். சரியா? நம்ம முருகநாயனார் வந்து அந்த ஊரில் ஒரு அந்தனர் குலத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்க நேரமும் சிவபெருமான் திருவடியவே நினச்சிட்டே இருப்பாங்க. அவங்க செஞ்ச சிவத்தொண்டு என்ன தெரியுமா? அங்கேதான் பூ பூத்து குலுங்குது இல்லையா அந்த ஊரில், அந்த பூவெல்லாம் அருமையாக பறித்து அதை எப்படி பறிக்கணுமோ அந்த முறைப்படி பறிப்பார். பறித்து அதை அழகழகா அழகழகா மாலை கட்டுவார். வெரைட்டி வெரைட்டியாக கட்டுவார். கட்டி நம்ம சாமிக்கு ஆறு கால பூசைக்கும் 6 வெரைட்டி மாலை கட்டி கொடுப்பாராம். அவ்வளோ அருமையாக சிறப்பு சிவத்தொண்டு செஞ்சிருக்கார். சரியா? இவர் செஞ்ச மலர்த்தொண்டு அவ்வளோ சிறப்பானது. சரிங்களா? இவர் என்ன பூ தெரியுமா பறிப்பார்? கொடிப்பூ, கோட்டுப்பூ, நீப்பூ, நிலப்பூ அப்படின்னு 4 வகை பூ சொல்லுவாங்க. என்னென்ன பூ? கொடிப்பூ, கோட்டுப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ. கொடிப்பூன்னு என்ன? கொடிகள் உங்களுக்கு தெரியும், இல்லை க்ரீப்பர்ஸ், க்ரீப்பர்ஸில் வர்ற பூவெல்லாம் கொடிப்பூ. கோட்டுப்பூ, கோடு கோடு அப்படின்னாலே மரக்கிளை அப்படின்னு அர்த்தம். அதனால கோட்டுப்பூ அப்படின்னா மரத்தில் பூக்கிற பூன்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் நீர்ப்பூ. நீர்ப்பூன்னா நம்ம குளத்துல எல்லாம் தாமரை அள்ளி எல்லாம் பூத்துருக்குது இல்லையா, அதெல்லாம் நீர்ப்பூ. ஏன்னா நீர்ல பூக்குது அது. அப்புறம் நிலப்பூ. நிலப்பூ வந்து நிலத்துல வர்ற செடிகள்ல பூக்குறது. சரியா? இந்த 4 வகை பூ தான். மொத்தம் பூக்கள் 4 வகையில 4 இடத்துல பறக்கும் பூக்கும். சரிங்களா? அந்த பூந்தோட்டத்துல இருந்து அந்த 4 வகை பூவை பறிச்சு அவர் என்ன பண்ணுவாரு? அழகா மாலை கட்டுவார். அவர் என்ன செய்வார்னா, காலையில் விடிய காலை சீக்கிரம் எழுந்திருவாரு. எழுந்து நல்ல அழகா நல்ல பெருமானை நினைச்சிட்டே நீராடி நித்தி நிறைய திருநீர் வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த பூவெல்லாம் பறிக்கிறதுக்கு போவாங்க. போயிட்டு விடிய காலம் சீக்கிரமே போயிடுவாங்க. போயிட்டு அவங்க எப்படி இருமா பறிப்பாங்க? பூ மலர்ந்த பூவெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பதான் இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல மலர போகுதுங்கிற மாதிரி மொட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மொட்டை பார்த்து பறிப்பாங்க. எப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா அப்படி பறிக்கிறாங்க? ஏன்னா மொட்டு வந்து மலர்ந்துருச்சுன்னா அதுல வந்து தேனி உட்காந்துரும் இல்லையா, அதுல இருக்க தேனி எடுக்கிறதுக்கு தேனி வந்து உட்காந்துரும். அப்ப தேனியோட எச்சில் பற்றும் அந்த பூவில் இல்லையா. அதனால நம்ம அடியார்கள்லாம் என்ன பண்ணியிருந்திருக்காங்க தெரியுமா? சீரடியார்கள்லாம் மலர்த்தொண்டு செஞ்சவங்கெல்லாம், பெருமானுக்கு மலர்த்தொண்டு செஞ்ச நிறைய பேர் அதை பார்த்து பறிச்சிருக்காங்க. மொட்டை பார்த்து இந்த கொஞ்ச நேரத்தில் மலரும் அப்படிங்கிற மாதிரி மொட்டா பார்த்து பறிச்சு அதை கொண்டு வந்து அப்படியே பெருமான் திருவடியில் சாத்தி அந்த மொட்டு பெருமான் திருவடியில் தான் மலரும். அந்த மாதிரி அழகாக பார்த்து செஞ்சுருக்காங்க மலர்த்தொண்டை. சரிங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மலரை பறிக்கும் போது ஏதோ வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டுலாம் பறிக்கிறது கிடையாது. அவங்க வந்து எப்போதும் 5 எழுத்தை நினச்சிட்டே, பெருமானை நினச்சிட்டே 5 எழுத்தை வாய் சொல்லிகிட்டே இருக்கும். அப்பதான் அப்படிதான் பூ பறிப்பாங்க. சரி, 5 எழுத்துன்னா என்ன? நம சிவாய சிவாய நம இல்லைங்களா. இந்த 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே பறிப்பாங்க. ஆனால் நம்ம கூட இப்போ வீட்டிலலாம் பூ பறித்து சாமிக்கு போடும்போது 5 எழுத்தை சொல்லிகிட்டே தான் பறிக்கணும். சும்மா ஏதோ வெட்டி பேச்சு பேசி பறிக்கக்கூடாது. சரிங்களா? அதை நம்ம செய்யணும், பார்த்து செய்யணும். நம்ம வீட்டிலலாம் தோட்டம் வச்சுருக்கீங்களா? தோட்டம் இருந்தால் அதில் நீங்கள் பூச்செடி வச்சு அதில் வர்ற பூவை நம்மளே கையால் பறித்து நம்ம சாமிக்கு போடணும். சரியா? அதுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் உண்டு. சரிங்களா? அதை நீங்கள் செய்யணும். சரிங்களா? அப்புறம் உங்கள் முருகநாயனார் என்ன பண்ணுறாரு, அப்படியெல்லாம் புது பூவை பார்த்து பறித்து வேறு வேறு பூவை வேறு வேறு குடையில் வச்சுக்குவார். ஏன்னா அப்படி வேறு வேறு பூங்குடையில் அமைச்சிருக்கு என்ன பண்ணுவார், ஒரு சுத்தமான இடத்துக்கு வருவார். வந்து அங்கே வந்து மாலையெல்லாம் தொடுப்பார். அந்த மாலையில் வந்து 6 வெரைட்டி கோவை, இண்டை, தாமம், கன்னி, பிணையல், தடையல். சரியா? இந்த 6 வகை மாலை அவர் கட்டுவார். சரியா? வகை வகையாக அழகழகாக மாலை கட்டி சாமி போடுவார். சரியா? இந்த 6 வகை மாலைகளை தன் கையால் கட்டி அது பெருமானை நினச்சிக்கிட்டே, 5 எழுத்தை நினச்சிக்கிட்டே கட்டுவார். ரொம்ப அப்படியே சாமியை நினைவோடு செய்வார் அந்த காரியத்தை. சரியா? இப்படி செஞ்சு 6 கால பூசைக்கும் சாமிக்கு வர்த்தமானேஸ்வரர், அந்த வர்த்தமானேஸ்வரம் கோயிலில் இருக்கிற சாமி பேரே வர்த்தமானேஸ்வரர், வர்த்தமானேஸ்வரர். சரியா? அந்த சாமிக்கு கொடுப்பார். கொடுத்து அப்படியே நெஞ்சுருது அப்படியே நிற்பார். அந்த சாமி மாலையை சாத்துனோடனே பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும்ல, அப்படியே கையால் மாலை கட்டி அந்த சாமிக்கு சாத்திட்டு அப்படியே நெஞ்சுருக நின்று அப்படியே ஐந்தெழுத்த நினச்சி சாமியை பாடி பரவுவார். இதை வந்து தினமும் செஞ்சிருக்கார், தினமும் அதுவும் ஆறு கால பொதுக்கு செஞ்சிருக்கார். அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு நியமம் எடுத்து செஞ்சிருக்காருல்ல. இப்போ நம்மளாம் ஒரு தொண்டு எடுத்தோன்னா ஒரு நேரம் செய்கிறோம், ஒரு நேரம் விட்டுடுறோம்ல, நமக்கு வேற ஏதோ வேலைகள் வந்துருந்த போது விட்டுடுறோம்ல. ஆனால் அவர் செய்யலை, அப்படி எல்லா நேரமும் அதை விடாமல் செஞ்சார். சரியா, இந்த முருகநாயனார் வந்து அந்த மாலைகள் கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த மாலைகள்லாம் எப்படி இருக்குங்கிறது இப்போ சரியாக தெரியல, யாராவது பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதில் வந்து இண்டை மாலை அப்படிங்கிறது வந்து சாமிக்கு தலையில் சூட்டுறது, வட்டமாக அப்படியே ஒரு ரிங் போல் கட்டுவாங்க, அது தலையில் அணிவது இண்டை. அப்புறம் கொண்டையில் அணிவது கண்ணி. சரியா, பிணைக்கப்படுவது பிணையல். இப்போ நீங்கள் மாலை கட்டும்போது பார்த்துருக்கீங்களா, ஒரு நடுவில் ஒரு நார் வச்சுட்டு சுற்றி பூவை வச்சு அப்படி சும்மா சுற்றிக்கிட்டே வருவாங்க, அவங்க முடிச்சு போட மாட்டாங்க. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, மாலை கட்டுறவங்களை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, ஒரு நார் நடுவில் திக்கான நார் வச்சுக்குவாங்க, பூவை ரவுண்டை வச்சு வச்சு வச்சு சுற்றிக்கிட்டே வருவாங்க அந்த நாரை, இல்லையா பார்த்துருக்கீங்களா, முடிச்சு போட மாட்டாங்க. அது பிணையல், பிணைக்கப்படுவது பிணையல். அப்புறம் தொடுக்கப்படுவது தொடையல். பூ தொடுக்கிறது தெரியும்ல, தொடுப்போம்ல நம்ம பூவை, ஒன்று ஒரு பூவாக வச்சு பூ தொடுக்கிறது பார்த்துருக்கோம்ல, அது தொடுக்கப்படுவது தொடையல். சரியா, இப்படி நிறைய பேர்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து பொதுவாக சொல்லும்போது அதெல்லாம் மாலைன்னு சொல்லிடுவோம், ஆனால் அது ஒன்று ஒன்றுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா, யாராவது பெரியவங்களை பார்க்கும்போது நம்ம இந்த மாலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் ஆட்சிக்கு சொல்லுங்கள், ஆட்சிக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, சரி, இதை வந்து பார்த்து வச்சுக்குவோம், இதை நம்ம ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்துக்குவோம். சரியா, சரி. அப்புறம் இந்த முருகநாயனார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, நம்ம முருகநாயனாரும் நம்ம திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார், நம்ம திருநாவுக்கரச மூர்த்தி நாயனார் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. சரியா, இவங்க வந்து திருப்புகலூரில் நம்ம முருகநாயனார் ஒரு மடம் வச்சுருந்தாங்க. அந்த மடத்தில் நம்ம திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரச பெருமான், நம்ம முருகநாயனார், அப்புறம் நம்ம சிறுத்தொண்ட நாயனார், அவங்க வந்து பக்கத்தில் செங்காட்டங்குடிங்கிற ஊரில் இருந்தாங்க, அந்த சிறுத்தொண்ட நாயனார், அப்புறம் பக்கத்தில் இந்த பக்கம் சாத்தமங்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் திரு நீலநக்க நாயனார் இருந்தாங்க அவங்க, அப்புறம் நம்ம சம்பந்த பெருமானோட எப்போவுமே திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒரு நாயனார் இருந்தாங்க. இந்த ஆறு பேரும் முருகநாயனாரோட மடத்தில் தங்கியிருந்து நம்ம பெருமானை பற்றி சிந்திச்சு பாடி பரவியிருக்காங்க. இப்போ எவ்வளோ சிறப்பு இல்லையா, முருகநாயனார் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அடியார். அவங்க வந்து இன்னொன்று என்னென்னா, திருப்புகலூருக்கு மூணு சிறப்பு, ஒன்று நம்ம முருகநாயனாரோட அவதாரத்தலம் அது, அப்புறம் நம்ம திருநாவுக்கரச பெருமானுடைய முத்தித்தலமும் இது தான், அப்புறம் இந்த ஆறு நாயன்மார்கள் ஒன்றா கூடியிருந்து நம்ம பெருமானை பற்றி சிந்திச்ச ஒரு சிறப்பான தலம் திருப்புகலூர். சரிங்களா, இந்த திருப்புகலூர் கோயிலில் சுற்றி ஒரு அகழி இருக்கும், அதில் அப்படியே நீர் நிறைஞ்சிருக்கும், அப்போ கோயிலே அப்படியே நீரால் சூழப்பட்டது போல் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோயில் எங்கிருக்கு தெரியுமா, நன்னிலம் அப்படிங்கிற ஊர்லேருந்து நாகைப்பட்டினம் போவோம் இல்லையா, அந்த வழியில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போக முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான ஊர். அப்புறம் இந்த முருகநாயனாருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா சிறப்பு, இவங்க வந்து நம்ம நம்ம துணியான சம்பந்த பெருமான் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய திருமணத்துக்கு இவங்க போயிருந்தாங்க. யார், நம்ம முருகநாயனார் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமணத்துக்கு போனாங்க. அந்த நேரம் திருஞான சம்பந்த பெருமான் எல்லாருக்கும் முக்தி கொடுத்தாரு, அந்த இடத்துல வந்து எல்லாரும் முக்தி போயிடுவாங்க. அந்த திருமண பந்தல்லையே திருமணத்துக்கு வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் அன்றைக்கி சாமி முக்தி கிடைச்சிரும், ஏன் சாமி முக்தி கொடுத்துருவாரு. அதில் நம்ம முருகநாயனாரும் வரட்டேன், அதனால முருகநாயனாரும் திருஞான சம்பந்த பெருமானும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் ஒரே நாளில் ஒரே இடத்துல சாமி திருவடிக்கு போனாங்க. சரியா, இதெல்லாம் சிறப்புகள், இதெல்லாம் நம்ம குறித்து வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ நம்மளும் இனிமேல் தினமும் நம்ம சாமிக்கு பூ பறித்து அதை பெருமான் திருவடிக்கு போடணும்னு நம்மளாம் எடுத்துக்கணும். சரியா, நம்ம மனசில் ஒரு வைராக்கியம் எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ முருகநாயனார் மலரடிகளை வணங்கிக்கணும், மலர் தொண்டு செஞ்சவங்க நம்ம முருகநாயனார். சரிங்களா, சரி, இப்போ நாளை பார்க்கலாமா, திருச்சி செம்பலம்.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: திருச்சிற்றம்பலம். ஓரியூரினில் உகந்து இனிது அருளி பார் இரும் பாலகன் ஆகிய பரிசும். ஞான நாடகத்தின் இரண்டாவது பகுதி. மாணிக்க வாசக பெருமான் ஓரியூரில் இறைவன் விருத்த குமார பாலரானதை நினைவு கூறும் விதமாக விருத்த குமார பாலரான படலம். மதுரை மாநகரத்திலே விரூபாக்கன் சுபவிரதை என்ற தம்பதியர் திரு ஆலவாய் உரையும் ஈசர் திருவடிகளிலே மிகுந்த அன்பு பற்றி இல்லறம் நடத்தி வருகின்றனர். அவர்கள் பலகாலம் தவம் இருந்து தமக்கு அற்புதமான ஒரு பெண் குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு கௌரி என்று இறைவியார் திருநாமத்தை சூட்டியுள்ளனர். அதோ அந்த விரூபாக்கனின் இல்லத்தில் அந்த கௌரி என்ற குழந்தை விளையாடிக் கொண்டிருக்க அங்கே என்ன நடக்கின்றது என்று நாம் காண்போமா? இடம் விரூபாக்கன் இல்லம்.
7: அங்கேற்கண்ணி உடனுரை சொக்கநாத பெருமான் திருவருள். எத்தனை காலம் தவமிருந்தோம் மக்கட்பேறு வாய்ப்பதற்கு. நம் மகள் கௌரி வளர்வதைக் கண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா?
8: அறிவில் மட்டுமல்ல, நம் மகள் கௌரி பண்பிலும் அன்பிலும் மிக சிறந்து விளங்குகிறாள். அவளை ஈன்ற என் உள்ளம் பூரிக்கிறது. எல்லாம் ஆலவாய் அண்ணல் பேரருள்.
9: அப்பா அப்பா, நீங்கள் மந்திரங்கள் வேதங்கள் எல்லாம் தெரிந்தவர் தானே? பிறவி கடல் நீந்து வீடு பேர் அடைஞ்சிட எந்த மந்திரம் அப்பா ஜபிக்க வேண்டும்?
7: என் கண்ணே, 5 வயதில் உனக்கு இத்தனை ஞானமா? சொக்கநாதா, கூறுகிறேன் கண்ணே. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தெய்வமே உண்டு. அந்த தெய்வமே சிவமாகவும் சக்தியாகவும் காட்சியளிக்கிறது. அந்த சிவசக்தியாம் நம் அங்கையர்கண்ணி உடனுரை ஆலவாய் ஈசன் திருவடி தொழுதலே நம்மை உயிர்ப்பது. இதில் எந்த ஐயமும் வேண்டாம் குழந்தாய்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: கௌரி வளர்ந்து மணப்பருவம் எய்தினாள். வளர்ந்தது அப்பெண் மட்டுமல்ல, அவள் உள்ளத்தில் அங்கையர்கண்ணி ஆலவாய் அண்ணலுக்கு அன்பும் தான். அவள் பேரழகையும் இறைவர் திருவடி மேல் வைத்த அன்பையும் கண்ட அவள் பெற்றோர்களும் உறவினர்களும் அவளுக்கு சிவபக்தியைச் சிறந்த கணவன் அமைய வேண்டும் என்ற ஆவலில் இருக்கின்றனர். அப்போது ஒரு நாள் ஓரியூரைச் சார்ந்த ஒரு வைணவ பிரம்மச்சாரி பிச்சை ஏற்று வருகின்றான்.

0: భవతి పిచ్చాన్ దేహి, భవతి పిచ్చాన్ దేహి, భవతి పిచ్చాన్ దేహి, భవతి పిచ్చాన్ దేహి.
1: ஆஹா, பிரம்மச்சாரி பிச்சை கேட்டு வந்துள்ளாம். இவனுக்கு கன்னிகாதானமாக என் மகளை அளிக்கிறேன். ஏய் பிரம்மச்சாரியே, உனக்கு என் மகளை மனைவியாக கன்னிகாதானமாக அளித்தேன்.
2: என்ன காரியம் செய்தீர்கள்? நம் மகளை எவ்வளவு பாராட்டி சீராட்டி வளர்த்தோம், என்ன யார் என்று ஒன்றுமே விசாரிக்காமல் கன்னிகாதானம் செய்கிறீர்களே!
3: உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா? இப்படித்தானா அருமையாக வளர்த்த மகளுக்கு திருமணம் செய்வது? நம் கௌரி சிவபெருமான் உமையம்மையிடம் எத்தனை அன்புடையவள்! இந்த பிரம்மசாரியோ சிவ வழிபாட்டை நினைவனும் போல கூட இல்லை. வினைப்பயன்தான் இவ்வாறு உன்னை செய்யச் செய்ததோ? சிவசிவ,
4: சிவ வழிபாடு இல்லாத ஒன்றே அப்பிரமச்சாரியிடம் குறையாக தோன்றுகிறது. எனவே விருபாக்கன் கரக நீர் வார்த்ததால் வேறு வழியின்றி நம் செல்வம் கௌரியை அப்பிரமச்சாரிக்குத்தான் கொடுத்தாக வேண்டும். பிச்சைக்காரனுக்கு கிடைத்த பொன்முடிப்பு.
5: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

கயமுகத்தனை மனத்தெழுதியான் அலற்பினி பரப்பரவனுக்களை அகற்றிய முனிக்கு அருளினான். உலப்பி கருணை கடல் உருத்திரன் உருத்த நிருதித்த குமரன் இலக்கும் மேலை கழியிட

லகண்டம் அருக்கடலாகிய பாலகுஜாம்பாள் கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவ தருமோத்தரம் சிவஞான தானவையிலே 39வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் உயிர்களாகிய நாமெல்லாம் அவனுடைய அருளை பெற்று துன்பமில்லாமல் எப்போதும் இன்பமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருணையினாலே மலம் மாயா கண்மங்களை நீக்க தகுந்த புண்ணியங்களை சிவபுண்ணியங்களை செய்வதற்காக அப்படிப்பட்ட சிவபுண்ணியங்கள் செய்வதனாலே மலமாயா கண்மங்கள் நீங்கி சிவத்தோடு அற்புதமாக கலந்து இருப்பதற்காகத்தான் இந்த ஞான நூல்களை நமக்கு தந்திருக்கிறோம். உயிர்களாகிய நாமெல்லாம் மலமாயா கண்மமாகிய குற்றத்தோடு கூடியிருப்பவர்கள், குற்றத்தோடு கூடியிருப்பவர்களாகிய உயிர்கள் குற்றமில்லாததாகிய சிவத்தோடு சேருவது என்பது சாதாரணமல்ல. குற்றமில்லாததாயிருக்கின்ற சிவம், குற்றத்தோடு கூடிய ஆன்மா, குற்றமில்லாததாயிருக்கிற சிவத்தோடு கூடுவது என்றால் சாதாரண வேலை அல்ல. அது ஆன்மாவினாலே ஆகரகாரியமே அல்ல. ஆன்மாவுக்கு முன்னே அறிவு, குறைவு, சிற்றறிவு, அந்த சிற்றறிவோடு கூடியிருக்கிற மலத்தினாலே அந்த அறிவும் குறைஞ்சு போச்சு. சிற்றறிவு உடையது ஆன்மா, சிற்றறிவோடு கூடியிருக்கிற மலம் இருக்குது பார் ஆணவம், அந்த மலம் இருக்கிற அறிவையும் மறைச்சு விட்டது. அது எப்படின்னா உண்மைய பார்வை கம்மி உள்ளவன் இருக்குல்ல போன மாதிரி, உண்மையே பார்வை கம்மி, அது அமாவாசி இருக்குல்ல போனா இந்த மாதிரி இருப்பான். நல்லதன் உள்ளவனுக்கே அமாவாசி இருக்குல்ல தெரியாது. பார்வை குறைவு உள்ளவன் அமாவாசி இருக்கலே சென்றானால் சுத்தமாக தெரியாது, குழியிலே விழுந்துருவான். அதுபோல அன்மாவானது சித்தறிவுடையது, கடவுள் பேரறிவுடையது. அப்படி பேரறிவுடையவனாய் இருக்கிற கடவுளோடு சித்தறிவுடைய ஆன்மா கூடுவதற்கு தகுதி இல்லை. அது இருக்கிற தகுதியையும் குறைச்சிருச்சு அந்த ஆணவம் கண்ணம் ஆகிறாரு. அந்த புத்தின நோயும் பார் சுந்தரம் முடிச்சுவார். புத்தின நோய் இருவரனை பொருளறிந்தேன் போய் கூடுது. புத்தி இருக்கிறான் ஆன்மாவே ஆணவ மலம் புத்தி இருக்கிறான். ஆன்மா சுரூபம் தெரியாமல் மறைத்திருக்கலாம், அறிவு விளங்காமல் இது இந்த இருளை நீக்குவதற்கு, இந்த மறப்பை நீக்கிக் கொள்வதற்கு உயிர்களுக்கு எந்த விதமான தகுதியும் தானே இந்த இருளை நீக்கிக் கொள்ளலாம் என்பதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அவனே இறங்கி இந்த உயிர்கள் பாவம் இருளிலே தடுமாறுகிறதே என்று இறங்கி அவனே வந்து ஒளிய கொடுத்து இருள் அகற்றி பாதத்திலே செத்து கொள்வார். இருளை அகற்றுவன் அவன், அவனே இறங்கி வருகிறான். இதுதான் சைவ சித்தாந்தத்துல சைவ சமயத்துல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிலை தகுந்த அவனே இறங்கி வந்து உயிர்களுக்கு ஆணவம் கண்ணமாகிய மலங்களை நீக்கி அறிவை தந்து ஆட்கொள்ளவில்லை. ஆனால் தான் அது முயற்சி செய்வதற்கே புத்தி இல்லையா, உள்ள புத்தியும் குறைஞ்சு போச்சு. அப்புறம் இது எங்க போய் கடவுளை காண்பதாவது நீக்கிக் கொள்ளவாவது, இயல்பாக நீக்கிக் கொள்ளவதற்கு புத்தி கிடையாது. அதனால அவனே இறங்கி வந்து உயிர்களாகிய நமக்கு அறிவை கொடுப்பதற்காக பல வகையான முயற்சி நிறைய முயற்சி எடுக்கிறான். அது சிவபெருமான் நம்மை உயர்த்துவதற்காக ஆழமா அந்த செய்வ நூலில் ஆழ்ந்து தோய்ந்தவர்கள்ட்ட இந்த உண்மை விளங்கும். நம்மை அவன் உயர்த்துவதற்காக அவன் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி அழகி, அது அவனே நேரே வந்து அருள் பண்ணுவது, அடியார்கள் மூலமாக அருளாளர்கள் மூலமாக அருள் பண்ணுவது, சாஸ்திரங்கள் மூலமாக அருள் பண்ணுவது, அதற்கு மேல பல வகையான அதிசயங்களாலே அருள் பண்ணுவது, இப்படி பல வகையான முயற்சிகளை எடுத்து அவன் உயிர்களுக்கு அறிவு விளக்கம், அறிவு விளக்கத்தை தருவான். இருளிலே மூழ்கி கிடக்கிற உயிர்களுக்கு
அது ஒளியிலே வந்து பிரகாசித்து நன்றாக அது செயல்படும்படியாக செய்வதற்காக அவன் செய்த உபகாரங்களிலே மிகுந்த பெரிய உபகாரமாக இருப்பது இப்படிப்பட்ட வேத சிவாகம சாரமாயிருக்கிற நூல்களை தந்து. வேத சிவாகம நூல்கள், வேத சிவாகம சாரமாய் இருக்கிற மற்றைய தமிழ், வேத சிவாகமம் அதான் முதல் நூல். சிவபெருமான் நம்பி செய்த நூல்களிலே எல்லா சிவாகமா அப்படி இல்லாத சிவனுக்கே படத்தோம் அப்படிப்பட்ட வேத சிவாகமங்களை அமைச்சு அதன் மூலமாக குருடாக்க இருக்கிற ஆன்மாக்களுக்கு கண் தெரிய முடியாத, கண் தெரிய முடியாத பண்ணி எது எதுவா இருந்தது கேட்டால் நூல்கள் தான். அதைத்தான் கற்றோர் முகத்து ரெண்டு கண், கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்து ரெண்டு பொண்ணுடையர் கல்லாதவர் என்று ஒரு தெளிவு சொன்னார் திருவள்ளுவர். அதனாலே இப்படி வேத சிவாகமாயிய நூல்களை அதன் சாரமாயிருக்கிற நூல்கள் எல்லாமே சிவஞான நூல்கள், சிவஞான நூல்கள். வேத சிவாகமம் வேத சிவாகமத்தை ஒட்டி அதனுடைய கருத்துக்கு மாறுபடாமல் அருளாளர்களால் செய்யப்பட்ட நூல்கள் எல்லாம் சிவஞான நூல். அந்த சிவஞான நூல்களாக தான் உயிர்களுக்கு அறிவே உண்டா, நூல் இல்லையானால் அறிவு இல்லை. அப்படிப்பட்ட நூல் வந்து உலகியல் அறிவை தருகின்ற நூல்கள், உலகியல் அறிவை தருகின்ற நூல்கள், அது பாச நூல்கள் என்று ஒதுக்கப்படும். அதற்கு மேல ஆன்மாவை பற்றி அறிகின்ற நூல்கள், அது பசுநூல் என்று சொல்லப்படும். அதுக்கு மேல கடவுளை பற்றி சிந்திக்கும், சிவத்தை பற்றி சொல்லுகின்றவர்கள், அதுதான் பதிநூல். அப்படிப்பட்ட பதிநூல்களாயிருப்பதுதான் வேத சிவாகமம். பழமொழியில் இருக்கிறது வேத சிவாகமம். பழமொழியை படிக்கிறதுக்கான ஆற்றல் நமக்கு இல்ல, படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு நம்ம முயற்சி ஒண்ணு அவ்வளவுதான். இந்தி தெரியாதல்லவா, தெரியாதல்லவா, இந்தி படிக்கலாம் இல்ல, அதனால பழமொழியே, பழமொழி நம்முடையது, வடமொழி நம்முடைய, தமிழும் நம்முடைய, வடமொழியும் தென்றமிழும் அவைகள் நான்கும் ஆனவன்தான் என்பது அப்பன் தேவாரம். அதனாலே இப்படி வேத சிவாகமங்களையும் அந்த வேத சிவாகமங்களுக்கு கருத்து மாறுபடாமல் அதை ஒட்டி எடுந்த மற்றைய வடமொழி தென்மொழியில் இருக்கின்ற நூல்களும் சிவஞான நூல்கள் என்பதும். அப்படிப்பட்ட சிவஞான நூல்களைத்தான் எழுதுவது, அதை பராமரிப்பது, அதை பூசிப்பது, அதை வாசிப்பது, அந்த நூல்களால பக்குவம் உடையவர்களுக்கு, அதுல அன்புடையவர்களுக்கு தானம் செய்வது, இது உயர்ந்த தானம். இதனாலதான் முதல்ல பரமதிருமாதிகள்னு சொன்னது, அடுத்தவரை சிவஞான தானம் இருந்தது. தானம் என்று சொல்லுவது மிக உயர்ந்தது. தானம் தவம் ரெண்டு சொல்லுவதுல, தவமும் தானம், தானமும் தவமும் தாம் செய்வாராயும் வானவர் நாடு வழிதரங்குறினு அவை வாழ்த்து அல்லவா. அதனாலே மனிதர்களை உயர்த்துவது எது என்று கேட்டால் தவமும் தானம். சைவத்துல மிக உயர்ந்ததாக கொள்ளப்படுகின்ற ஒரு பண்புள்ள குணம் தவம் தானம். தவம் செய்யாதவனும் தானம் செய்தால் உயர்ந்து விடுவான். தவம் செய்தவன் எந்த இடத்துக்கு போறானோ அந்த இடத்துக்கு தானம் செய்தவன் போயிடுவான். தவம் செய்யாதவன் தானத்தை செய்தானால், தவம் செய்தவன் பல வருஷங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து நெறி மாறாமல் சிவத்தையே சிந்தித்து நல்ல தவத்தை செய்தவன் எந்த இடத்துக்கு செல்லுவானோ அந்த இடத்துக்கு தானம் செய்தவன் போகிறான். ஒண்ணுமே செய்யாமல் இருந்து கொண்டு போகிறான், ஒண்ணுமே செய்யாமல் இருந்து கொண்டு போகிறான். அது எது போல எண்ணில், இப்ப ட்ரெயின் இங்க இருந்து புறப்படுது, குளித்தல இருந்து புறப்படுது வச்சுக்கோங்க, மெட்ராஸ் போகுதா, மெட்ராஸ் போகுதா, ட்ரெயின் போகுது, அதுல போத்திருக்கிற பெட்டி 100 பெட்டி போத்திருக்கா, அந்த 100 பெட்டியில 99 பெட்டியில ஒண்ணுமே இல்லை, 99 பெட்டியில என்ன இருக்குது, மெட்ராஸுக்கு போறதுக்கான தகுதி கிடையாது. அந்த முதல்ல இருக்கிற பெட்டி இருந்துவாரு என்ஜின், அது மெட்ராஸுக்கு போய் அது தனியாகவும் போகும், இதை இழுத்துட்டு மெட்ராஸுக்கு போகுதுன்னா என்ஜின் இருக்கிறதால போகும், என்ஜின் இல்லாத வண்டி போகாது, என்ஜின் இல்லாததும் மெட்ராஸுக்கு போகுது, இன்ஜின் இல்லாத வெறும்பட்டியும் மெட்ராஸ் போகுது. எதனாலே, அது இன்ஜின் ஒரு சேர்ந்து இருப்பதனாலே, அதோடு தொடர்ந்து வைத்திருப்பதனால, அதுல கோத்து இருக்கிறதுனால அது போகுது, அதோடு சேரவில்லைன்னு வச்சுக்கு இது இங்கே தான் கிடக்கும். அது போல தமிழ்
இருந்த அருளாளருடைய தொடர்பு இருந்தால் தவம் உடைய ஞானிகளுக்கு தானத்தை செய்தானால் தவம் செய்கின்றவன் எவ்வளவுக்கு போறான்னா தவம் செய்தவன் எவ்வளவு அதே மாணிக்கவாச சுவாமி அழுகேம்பாய் மனமாம் அழகேந்த மெழுகே அன்னார் பொன்னார் மின்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே படுதே மறந்தேன் என் கொண்டு உன்னை படிகேனே பெருங்குட்டி மாதிரி இங்க கிடக்கிறேன் சாமினார் அந்த வெஞ்சிருக்கிற வெட்டி கூட நான் தொடர்ந்துருந்தேன்னா அங்க போயிருக்கேன் தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே தொடர்ந்தாரோடும் தொடராதே படுதே மறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே என்று சொல்வார் அதனாலே தானம் தவம் இரண்டும் சிறந்தது ஆனால் தவத்தை விட தானம் சிறந்தது தவத்தை விட தானம் சிறந்தது அதைத்தான் சித்தியார்ல சொன்னார் சிவஞான செயலுடையார் கையில் தானம் சிவஞான செயலுடையார் சிவஞானத்தை பெறுவதற்காக செயல் செய்து கொண்டிருக்கிற சிவஞானிகள் சிவஞானத்தை பெற்றவர்கள் சிவஞானத்தை பெறுவதற்காக செயல் செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் தான் சிவந்தியார் சிவபூஜை இருந்த உள்ளங்கோடு முறை மாறாது ஆன்மதிப்படி சிவபூஜை கொண்டிருந்த சிவந்தியார் அவர் என்ன செயல் செய்தால் சிவஞான செயல் சிவஞான செயல் சிவஞான செயலுடையார் கையில் தானம் திறம் அளவே எல்லளவு கையில் தானம் திறம் அளவே செய்திருந்த நிலம் அலைவோல் துவண்டு பரமாய கடலின் அருந்தாத வகை எடுத்து மறுபடி பதவி கடலில் தானம் செய்தவனு விழாமல் எடுத்து பரவோவன் விற்பித்து பாதத்தை எடுக்க தவமாக பரப்பூர்வில் சாரப்பண்ணி சரிய விரியாயோகம் தண்ணினும் தாராமே நவமாக தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கவலங்கள் அணுகு இருக்கிறார் சிவஞானியுடைய கையிலே திறமணவு தானம் செய்தவன் மறுபடி பறக்க விடாமல் அவனே சிவலோகத்துக்கு நூல் இருக்கிறார் அந்த தானம் எந்தளவு செய்த தானம் அதனாலே இப்படியே தானங்களிலே நிலச்சிறந்தது எது வந்து கேட்டால் எது வந்து கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள் அன்னதானம் தான் சொல்லுவார் அதை தவிர தெரியாமையினாலே தெரியாமையினால் இப்ப நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவார் நூறு தான் அன்னதானம் தான் சொல்லுவோம் தெரிஞ்சதுனாலதான் ஞானதானம் சொல்லுவோம் தெரியாம இருந்துச்சுன்னா என்ன அன்னதானம் பயிரும் சாதாரணமானதான் சொல்றது இல்லா ஒரு சாமி வயிற்றுக்காகத்தான் பாரு பொண்ணுக்குத்தானும் படிக்கல்ல மங்கையற்கல்ல காட்சிக்கல்ல சேனும் கடந்த சிவடிக்கல்ல என் சிந்தைக்கிட்டு சாமி வளர்க்க ஐயன் படும் சத்தல்லவே அப்படி வயது வளர்க்கிறதான் புரிசா சொல்லி அன்னதானம் புரிசு அன்னதானம் புரிசு என்று எல்லாரும் அதனாலே இப்படி தானங்களிலே மிகச் சிறந்ததாக இருப்பது எது வந்து கேட்டால் சிவஞான தானம் சிவஞான தானம் இருந்தார் இந்த இந்த சொல்லுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் கேட்டார் சிவஞான தானவியல் அந்த இயலுக்கு அதிகாரம் அமைச்சிருக்கார் ஒரு பேரு இந்த பேரு அப்படிப்பட்டது சிவஞான தானம் அதனாலே இப்படிப்பட்ட சிவஞான தானம் எது வந்து கேட்டால் சிவ நூல்களை வேத சிவாகமம் அதை சார்ந்த சிவ நூல்களை நம்முடைய திருமுறையில் வரையிலும் சாஸ்திர நூல்கள் வரையிலும் வடமொழியிலும் சரி தென்மொழியிலும் சரி சிவ சம்பந்தமாக இருக்கிற சிவபுராணம் சிவசாஸ்திரம் சிவதோத்தரம் ஆகிய நூல்களை நூல்களை வந்து தயாரிப்பது அதை புதுப்பிப்பது அதை வந்து போற்றுவது அதை பூஜிப்பது அதை தக்கவர்களுக்கு தானம் செய்யும் தக்கவர்களுக்கு தானம் செய்யும் இதனாலே இந்த தானம் செய்கின்றவன் சிவரோடு போறான் தானம் செய்தவனை சேர்ந்தவன் சொந்த காரணம் எவ்வளவுக்கு போறான் தானம் செய்தவன் எவ்வளவுக்கு போறான் செய்தவனுக்கு சொந்த காரணம் எவ்வளவுக்கு போறான் அதுல இது என்ன சொல்றாருன்னா இந்த 39வது பாட்டில் பரமசிவன் திருமன்னே தேசிகனை பணிந்தெழுந்து அந்த சிவஞான நூல்களை விசேடமான பூஜையை செய்து அதற்கு மேலே தேசிகனை பணிந்தெழுந்து ஆச்சாரியனை பணிந்து திருமுறையே நிவேதிக்க திரளி வேந்தர் அந்த திருமுறைகளுக்கு நிவேதனம் என்கிற அண்ணாதி முதலான பொருளை வச்சு நிவேதனம் பண்ணுதல் திரளி வேந்தன் முதலோருக்கும் வரமுறவே ஊழியலை அருதனும் மதித்தரக உறைவிதியும் காமரமும் வலுவரவே உணர்ந்து போனேன்

அரசனுக்கு பயந்து கொண்டு மக்கள் என்ன பண்ணுவார்கள், அந்த நெறியை கடைபிடிப்பார். ஆகையினாலே இப்படி அரசனுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த நூலிலே சொல்லப்பட்ட சிவாகமத்தில் சொல்லப்பட்ட பொருளை சொல்லுவாயாக. அதன் பொருளை சொல்லி இத்தகைய அருந்தவர்க்கும் ஈவொழுதில் இயற்றிடுக. சிவஞானத்தை சாதக முதலானோருக்கு தானம் செய்யும் முறையும் அதனை வேந்தர் முதலானோரும் மகளிரும் செய்தற்கு சிறப்பூதியும் உணர்த்துகின்றார். ஈபொழுதில் இயற்றிடுக புத்தகத்தின் பூஷணையை புறவரர் மற்ற அனைவரும் தம் வித்தமது கொண்டிருந்த விதியதனை விளைவிக்க பத்தியினால் பயிர்விக்க தேசிகனார் பாவையரும். அதனால இந்த புத்தகத்தை தேசிகருக்கு தானம் பண்ணுக, அதற்கு மேல புறவலருக்கு தானம் பண்ணுங்க. புறவலர் என்றால் அந்த நூலை பாதுகாப்பவர்கள், இந்த சமயத்தை புறவலர், சமயத்தை புறப்பவர், புறவலர்னா காப்பாற்றுபவர்கள் அனைவருக்கும் இந்த விதிப்படி தானம் பண்ணுக. தேசிகனால் செய்க, அதாவது பெண்கள் தானம் பண்ணலாம், ஆனா பெண்கள் தனியா செய்யக்கூடாது, ஆச்சாரியின் மூலமாக செய்ய வரும். அதற்கு மேல சாந்தி கும்ப புரோக்கணம் நடத்துகின்றார். அது சாந்தி கும்ப புரோக்கணம்னா முதல்ல வித்யா மண்டபம் தாவித்து அந்த வித்யா மண்டபத்துல கலக கும்பம் தாவித்து அந்த கும்பத்துல யாரை சுவாமி எழுந்திரல் பண்ணி அக்னி காரியம் பண்ணி கும்ப பூஜையும் பண்ணி அதற்கு மேல அந்த திருமுறைய பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ணின பிறகு அந்த கும்பத்தில் இருக்கிற சலத்தை எல்லாருக்கும் புரோத்தனம் பண்ணு. அப்படி விருப்பத்துடனே அங்கனம் தெளித்தால் அவரவர் செய்த புதிய பாவங்களின் வரி அணிந்து சாந்தி விரு தோயத்தை சமைத்த ஒரு வரன்றான். விருத்தம்ங்கிறது ஒரு விஷயமானது. கும்பாபிஷேகத்துல பல லட்சம் கோடிகளும் ஒண்ணி பண்றாங்க, கடைசியில எதை எதிர்பார்த்துருக்காங்க? அத பல கோயில்ல சரியா பண்றது இல்ல, குருக்கள் சரியா பண்றது இல்ல, அத பல பேர் போய் ஏமாந்து வர்றாங்க. ஒரு சுட்டு தண்ணின அத்தனை கோடிகளும் ஒண்ணு லட்சங்களும் ஒண்ணி கடைசியில என்ன அந்த விருத்தம். அதை வந்து அப்பர் சுவாமி அத்தாவும் அடியேனே அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் அப்படின்னு. தீர்த்த நீருக்கு ரொம்ப விஷயம். சிவபூஷியில கூட என்ன பண்றது தெரியும்னா விஷயராகிய தயார் பண்ணி அந்த விஷயராகிய சலத்தினால புரோச்சனம் பண்ணிக்கணும். விஷயராகிய சலத்தினாலே தன்னையும் புரோச்சித்து தருவியங்களையும் தானத்தையும் சுத்தி அதையினால இந்த தீர்த்தத்தை தெளிப்பாயாக. அதனால பாவம் போகிறார். ஆசிரியருக்கு பூசை வரையர் முதலாயினா செய்யும் திறமுடத்துகிறார். ஆசாருக்கு அருநிதியம் முதலளிக்க, ஆசிரியனுக்கு நல்ல நிதியத்தை தானம் பண்ணுவர். அறவரசன் மாசாதி மற்றையரும் தமக்கு என்ற தொகை செய்ய, அரசனும் மற்றவர்களும் அந்த ஆசிரியனுக்கு தமக்கு என்ற தொகை செய்க. நேசார பூசையினை பூசுவதற்கு நிகழ்த்திடுக. அது போல பூசுறதுக்கும் பூஜையை செய்யுங்கிறார். பூசுறோம்னா செவருமானை பூசிக்கின்ற அந்தனர்கள், செவருமானை பூசிக்கின்ற அந்தனர்களுக்கு பூசுறர் சுதிர். பராமணர்களுக்கு பொதுவா பூசுறர் சுதிர். போற்றி புகழின் பூசுரன் சம்பந்தன் என்பார். அவரே தன்னை பூசுரன் போடுகிறார் இல்லையா? பூசுரன்னா பூமியில் இருக்கிற தேவன் பிராமணன். அந்தனும் போயிடும் சுரன் தேவலோகத்தில் இருக்கிறவர்கள், இங்க பூமியில் இருக்கிற தேவர்கள் பிராமணர்கள். பூசுரர் பூமியில் இருக்கும் பூசை பண்ணவர்கள். அப்படி சிவரை பூஜிக்கிற ஈசானம் அடியாருக்கும் அதுவர்க்கும் அறக்கத்தால், அதனால அதுக்கு மேல சிவபெருமானுடைய அடியார்களுக்கும் ஆதுலர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் பூசம்னா அதுவர்க்கும் இறக்கத்தாளர்களுக்கு தானம் பண்ணுவாயாக. வித்யாதானத்தால் உலகு வரும் பயன் உணர்த்துகின்றார். இத சொல்லி என்ன பண்றாரு, இந்த வித்யாதானம் இவ்வளவு ஏன் அவ்வளவு பெருசா சொல்றேன்னா, இந்த தானத்தினால உலகத்துக்கு அளவில்லாத நன்மை உண்டாகும். இந்த வித்யாதானம் என்பது இப்ப நாம என்ன பண்ண முடியும், இந்த வித்யாதானத்தை இப்ப நம்ம படிக்கிறங்க ஏற்கனவே, இப்ப நாம என்ன பண்ண முடியும் என்றால், இந்த மாதிரி திருமுறைகள் சிவ புராணங்கள் சிவ சாஸ்திரங்கள், சிவ புராணங்கள் சிவ சாஸ்திரங்கள் சிவ தோத்திரங்கள் நமக்கு முன் உரையாது. அந்த நூல்களாலே தவறில்லாமல் பதிப்பிப்பது, தவறுகள்லாமல் பதிப்பிப்பது, அதே நம்மால எந்த வகையும் போட்டு அதனால அன்பர்களுக்கு தானம் கொடுக்கும், பூசித்து தானம் கொடுக்கும். அந்த மாதிரி வேதாகமங்களை நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இப்படி வேதாகம சார்பாக இருக்கின்ற சிவபுராணம் சிவ சாஸ்திரம் தோத்திரங்களை பல பேர் போட்டு கொடுக்குறாங்க, போட்டு கொடுக்குறாங்க. ஆனா இந்த முறையில இல்லை, இந்த முறையில போடுற பதிப்போன்னு தப்பு தப்பா போடுறாங்க. தோனுடைய செவியன்னு போடுறது இல்லை.

தோடு உடைய திவ்யம், தோடு உடையன்னு இருக்கும், தோடு உடையன்னு இருக்கும். நல்ல விளங்குதுல்ல, ஏன் இப்படி சொல்றது? நல்ல விளங்குதுல, நீங்க ஞாபகம் இருக்குங்க. தோடு உடைய திவ்யம், அதனாலே பதப்பிரிவு பண்ணி பொருள் சொல்லும் போது பதப்பிரிவு பண்ணி சொல்லலாம். பொருள் சொல்லும் போது பதப்பிரிவு பண்ணி சொல்லலாம். படிப்புல அந்த மாதிரி புத்தகத்தில் போடப்படாது. தோடு உடைய செவியன், தோடு உடையன்னு அந்த வாக்கி எப்படி இருக்குது? அமங்கலமா. தோடு உடையன், தோடுடைய செவியன் அப்படின்னா இப்ப படிக்கும் போது அப்படி படிக்க முடியுமா? தோடு உடைய செவி அப்படியா நம்ம சொல்றோம். தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன்.

0: அதுக்கு மேல அந்த புத்தகத்தை முறையாக சொன்ன மாதிரி மண்டபங்கள் அந்த தானங்கள் தயார் பண்ணி அதை அலங்காரம் பண்ணி அது முறையாக கும்பம் முதலாளர்களாக வைத்து பூஜை பண்ணி இந்த திருமுறையை வச்சு பூஜை பண்ணி அதுக்கு மேல தானம் பண்ணணும். அப்படிப்பட்ட தானம் பண்ணும் போது அறவில்லாத பலன் உலகத்துக்கு உண்டாகுதுங்கிறார். அதை சொல்ற இந்த பாட்டிலே இத்தகையே புரிந்திடுவோர் வித்தியாதாரத்தை இப்படியே செய்வாராயும் அப்படின்னு இப்படியே செய்வார் என்ன சொல்லியிருக்கிற முன்னாடி இது மாதிரியே செய்வாராயும் இடையூறும் முடிக்கில்லை. இத்தகையே புரிந்திடுவோர் இடையூறும் முடிக்கில்லை அத்தனையே உள நன்மை வகையனைக்கும் புகழ்வன் கையால நன்மைகள் எவ்வளவு இருக்குதோ உலகத்துல அத்தனை நன்மையும் கிடைக்குங்கிறார். புகழ் உண்டாகும் குத்திரதும் குலைந்த அகல்வர் உலகத்துல கெட்டவனமுடையவர்கள் கெடுதல் பண்ணுகின்ற அந்த பொல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள். கொடுகளையும் அலுமினியும் நைந்தடியும் மழை பொடியும் திங்கணும் அளவுகள் இப்படி உலகத்துக்கு வான்மொழியில் வளாது மையும் மலிவளம் சுரந்து மையும் கோன்முறை அரசு இவன் குறைவில்லாத உயிர்கள் மக்களும் இருக்கின்ற முறைப்படி இந்த வித்தியாசனத்தினால பலனுங்கிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சிறுத்தொண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சம்பயரம் பெருமானும் தாங்கரிய பெருங்காதல் பண்புடைய சிறுத்தொண்டர் உடன்பயந்து மற்றவரை மண்பரவும் திருப்பதிக திரிவைத்தை சிறப்பித்து நண்பருடைய எழுந்தருள தாம் இது நயப்புற்றார். அதனாலே திருத்தொண்டருடைய ஒரு அன்பு அவருடைய பக்தி இதெல்லாம் வந்து தேவாரத்தில் அவருடைய பேரையை வச்சு பாடிக்கிறார். திருஞான இந்த செயலுக்கு முன்னாடி தேவாரத்தில் திருத்தொண்ட நாயனாருடைய பெயர் சீராளன் சிறுத்தொண்டன். இந்த பாட்டில் சீராடனையும் வச்சு பாடுறார், பல மற்ற பாடல்ல சிறுத்தொண்டரை மாத்திரம் வச்சு பாடுறார்.

0: யாரும் திருவாடி சீராடம் திருத்தொண்டன் எங்காட்டம் முடிமேய பேராளம் திருவாண்டன் அருள் நாள் பெறலாமே ஜந்தன் பூம்புணல் உறந்து செங்காட்டம் குடிமேய வெந்தநீர் அணிமாறுதல் திருக்கொண்டர் அவன் வேண்ட அந்தன்பும் கடிக்காடி அடிகளையே அடிவரவும் சந்தன் கொண்டன் பந்தன் தமிழுரை போர் தக்கோரே என்றெல்லாம் தேவாரத்திலே திருக்கொண்ட நாயனாரையும் சீராடையை வச்சு பதிகம் பாடியிருக்கிறாரு பெருஞான. அவ்வளவு இப்படி இவருடைய வாழ்க்கை, இவருடைய சிறப்பு, இவருடைய தன்மை இப்படி எல்லாம் தவம் நிறைஞ்சு இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்குது, தவம் நிறைஞ்சு திருவருள் நிறைஞ்சு இந்த ஜனாதாரங்கள் எல்லாமே திறந்தோறும் அதனால இவரு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படி அடியாரு உபகாரம் பண்றாரு, இவர் பணி என்ன பணி செய்யறாரு என்றெல்லாம் தினந்தோறும் அங்க தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரு கைலாயத்துல சிவபெருமானும் பார்வதியும் தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க, எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நேரா போய் நம்ம பார்த்துடலாம்னு போறோம். இப்ப மதுரைய தொலைக்காட்சியில பாக்குறோம்னு வச்சுக்கோ, பார்த்தோம்னா என்ன நம்ம நேரா போய் பார்த்தா தேவலா இருந்து ஊரும் அல்லவா, அது போல அதனால நேராவே போய் பார்த்துடலாம்னு புறப்பட்டார் கைலாயத்துன்னு. அது புறப்படுறதும் அவர் செய்யறது தான் அது நம்மளால எண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆச்சரியமான இத்தன்மையாள் இவர் திருத்தொண்டு இவர் திருத்தொண்டு இருங்கையில அத்தர் திருவடி இலக்கு சென்றனைய அவருடைய மெய்த்தன்மை மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருள்வதற்கு அன்பு நுகர்ந்து அருள்வதற்கு விடையவர் தாம் சித்தமுகள் பயிர் அவராய் திருமலை நின்றனை என்றார். அவருடைய அன்பை இவர் உண்பதற்காக அன்பை உண்பதற்காக திருத்தொண்ட நாயனாருடைய அன்பை இவர் பெறுவதற்காக சிவபெருமான் பெறுவதற்காக புறப்படுகிறாரு. பைரவராக புறப்படுறார் அறுவடை சமயத்துல, அது ஒரு சமயம் பைரவ சமயம், அது ஒரு வகையான சமயம். சிவ வேடமெல்லாம் இருக்கும், அவருடைய பழக்கங்கள் சைவத்துக்கு கொஞ்சம் மாறுபட்ட பழக்கமாகும். அது எல்லா சமயத்துக்கும் இவ ஒருத்தன் தான் தலைவர், யாருக்கு சிவன் ஒருத்தன் தான் எல்லா சமயத்துக்கும் சாமி இல்லைங்கிற சமயத்து கூட அவர் தான் தலைவர். அவனுக்கு தெரியாம இருக்கலாம் அந்த சாமி இல்லைங்கிற அவனை படைச்சது யாரு, சூறு போடுறது யாரு, அவனை பேச எடுத்த மாதிரி சத்து கொடுத்தது யாரு, இல்லவே இல்லைன்னு கத்த சொல்லி அந்த சமயத்துக்கும் அவன் தான் தலைவர். அது அறுவகை சமயத்தோருக்கும் அவ்வளவு பொருளாய் அப்படின்னு அரிசித்தி அறுவகை சமயத்தோருக்கும் அவ்வளவு பொருளாய் யாராம் குடியது உடைத்தாய் யாரா கவன்களின் குடியிருந்தங்க அறிவியல் அருளான் பண்ணி அம்மையோட அப்பனாகி செறி உரியாது என்று சிவரடி செல்லி வைப்பான் என்பது சிவஞான சித்தி. வீடு வேறாய் வந்து இன்னொரு உரி, அறுவகை சமயத்தோருக்கும் வீடு வேறாய் வந்து இன்னொரு உரி என்பதும் நம்முடைய திருவாசம். அதனால் எல்லா சமயத்துக்கும் ஒரு தலைவராகினாலே இவரை வந்து டெஸ்ட் பண்ணி இவருக்கு அருள் கொடுக்கறதுக்கு இந்த வேடத்தோட போக வேணும் என்று பைரவ வேடம். அது இந்த முடி வந்து நெடுஞ்சடைய செஞ்சடையில அது இப்ப கருதான் சிவந்த ஜடை சிவருமானுக்கு இயல்பாக அதை இப்ப என்ன பண்ணிட்டாரு, சுருண்டு இருந்து தூரி நெறிந்து அடைந்து செறிபட துஞ்சின் கருங்குஞ்சு கொந்தளமாக பரப்பி கரு கரு கருன்னு அப்படி இருக்குதான் இளம வீசாடுறது. மடல் கொண்ட மலரிதழி நெடுஞ்சடைய வன பெய்த கடல் மண்டி முகந்தெழுந்த காலமேக சுருள்போல் தொடர் வங்கி சுருண்டு இருந்து தூரி நெறிந்து அசைத்து செறி வடர்ந்து கருங்குண்டு கொந்தளமாக பரத்து அஞ்சன மஞ்சனம் செய்தால் அணைய அணி கிளர் பம்பை மஞ்சி நடை இடையிடந்த வானமின் பரப்பென்ன புஞ்சலரை வண்டுதென் கரும்பு உடை படர்ந்தார்ப்ப துஞ்சி நுனி தனிப்பரப்பு தும்பை நறுமலர் வந்த கையினால கரு கரு கருன்னு இருக்க அதுல வந்து நட்சத்திரங்கள் இருப்பது போல தும்பை மலர்கள் இருக்குதான் தலையில தும்பை மலர். அதுக்கு மேலே சந்திரனே வந்து பிறைய சின்ன சந்திரனாக்கி சாத்தியது போல பவன ஒளி வெயில் விரிக்க இருக்கும் விலங்குகள் சுடர் திருமுதல்வர் திருநீறு தனி புட்டு வளர்ந்துறாங்க திருநீறு அதுல புட்டு. அறுத்தன் மண்டலமும் மதிமண்டலமும் செம்மண்டலமும் உடன் அணைந்ததென அழகை ஒவ்வொரு காதின் மணி கொடை தெங்கு வளைத்ததனும் செவ்வரத்த மலர் நிறுத்த திருத்தோடு புறச்சிரத்தன் காதிலே குண்டலம் தோடுகள். அது வந்து அறுத்தன் மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் எல்லாம் சேர்ந்தது போல இருக்குதான். அப்படி அப்படி பிரகாசமா இருக்குதான் அந்த தோடு காதில் போட்டு அந்த தோடு. களங்கள் விட மறைத்தருள கடல் அமுத குமிழினரை புலங்கொழிவன் சிறக்கோவை தூயவட அணிந்ததென உளங்கொள்பவர் கரைந்துடலும் உயிரும் உருகப்பெருக விளங்கு விரு கழித்தினடை வெண் பளிங்கின் வளர்ந்து கட அதில் இந்த பளிங்கு படிக மணி இருந்துவார் அந்த மணி கழுத்துல செம்பர் இது கடல் அளித்த செக்கரொளியினை அந்தி பம்பு முருள் செறி பொழுது படந்தனை சூழ்வதென செக்கரொழியினை அந்தி இருள் சேர்ந்தது போல தம் பழைய கறி நீரை கொண்டு சமைத்து அது சாத்தும் அம்பவள திருமீனி கஞ்சுவத்தி அணி விளங்க. அதுக்கு மேலே அந்த யானைத்தோல் மாதிரி கருப்பா ஒரு துணியை கட்டியிருக்கிறார் பவள மீனியிலே. மிக்கடு அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்ததென அக்குமணியார் சன்ன வீரமும் ஆரமும் வடனும். அக்குமணியாலே சன்ன வீரம் சன்ன வீரங்கிறது கழுத்தில் அணிகிறது கையில் அணிகிறது எல்லாம் உருத்ராட்சத்தில் உருத்ராட்சத்தில் நிறைய போட்டிருக்காரு. கைக்கணிக்குள் வளைச்செறியும் அரைக்கடி சூத்திரை செறியும் தக்க திருக்கார் செறியும் சாத்திய ஒன் சுடர்றையங்க பொதுவில் திரு தொண்டர்க்கு புவிமேல் வந்த அருள் புரியும் பெருகருளின் தரங்கண்டு பெறானருளையே வேணுவீர் வரு அன்பின் வழி நிற்பீர் என மறை பூண்ட அரைவனவள் திருவடிவள் திருச்செலம்பு திசை முழுதும் செலவு ஒழிப்பர். காலில் செலம்பு போட்டிருக்காரா அது வந்து அருள் வழியிலேயே நின்றுங்க சிவன் திருவருளையே வேண்டுங்க என்று அதால் வேதம் சொல்லுவது போல அந்த செலம்பு சத்தம் போடுதான். சத்தம் போடுறாப்புல நல்ல சலங்கையாக கட்டியிருக்கிறார் வரும்போதே நடக்கும் போதே நல்லா கல கல கலன்னு சட்டம் போடுற மாதிரி சிலம்பு. அயன் கபாலந்தரித்து இட திருக்கையால் அணைத்த பயங்கொலி மூவிலை சூளம் மூவிலை சூளம் ஒரு கையிலே மணி திருத்தோள் மிசை புலிய தயங்கு சுடர் வரத்திருக்கை தமருகத்தின் ஒளி தலைப்பர் வரதுகையில் உடுக்கே உடுக்கே பயந்தவத்தால் பெரும்புலியும் பாததாமரை சூட அருள்பொலியின் திருமுகத்தில் அணி முருவன் நிலவிரிப்பர் முகத்தில ஒரு சிரிப்பு லேசான சிரிப்பு துணி சிரிப்பு மருள்பொலி மும்மலஞ்சிதைக்கும் வடிச்சூலம் வெயில் எரிப்பர் அந்த அழுக்கடையாமல் அண்டு கொந்தல்வும் கழுக்கடதன்மை கை குந்தலையும் துருவாதி வருதல்லவா அதை இவங்க சொல்ற மும்மலத்தையும் கெடுப்பதான் மூகலைச்சூலம் மூகலைச்சூலம் மும்மலத்தையும் சிதைப்பதா மறுபொழி மும்மலஞ்சிதைக்கும் வடிச்சூலம் வெயிலெரிப்ப பொருள் பொலியும் பெருதன்பு தலை துவங்கி புவி ஏத்த திருவொலி வண்டமிழ் நாட்டு செங்காட்டம் குடிச்சேர்ந்தார். இப்படி பல வகையான வேஷம் போட்டு அந்த பையன் வடத்தோடு கைலாயத்திலிருந்து வந்தார். கைலாயத்திலிருந்து திருச்செங்காட்டங்குடி வந்துட்டார் தமிழ்நாடுதான் திருவொலி வண்டமிழ் நாட்டு செங்காட்டம் குடிச்சார். அப்படி திருவிடத்தோடு இப்போ பைரவ வேடம் வலது கையில் உடுக்க இடது கையில் சூலம் அதற்கு மேலே கழுத்தில் இடுப்பில் மற்ற இடங்களிலெல்லாம் போட வேண்டிய ஆவணங்கள்லாம் நிறைய போட்டு திருநீர் இலங்க கருத்த குஞ்சி இலங்க திருவடியில் சலங்க சப்தி சப்திக்க இந்த திருவிடத்தோடு திருச்செங்காட்டங்குடி வந்தார். வருகிறவர் எப்படி வருகிறார்னா பசியோடு வருகிறவரை போல வருகிறார் பசி உடையவரை போல வருகிறார். இப்போ பசி உடையவன் முகம் தெரியும் உண்டவனுடைய முகமும் நல்லா தெரியும். உண்ட பிற்பாடு பார்த்தா நல்லா தெரியும் நல்லா தெரியுது பசியோடு இருக்கும்போது பார்த்தாவும் நல்லா தெரியும். அகத்தின் அளவு முகத்தில் தெரியுங்கிறது நல்லாவே தெரியும் முகம் காட்டி கொடுக்குது சாப்பிடாதவனையும் காட்டுது சாப்பிடவனையும் காட்டுது. அந்த இடத்துல எப்படிலாம் சொல்றாரு தண்டாததொரு வேட்கை பசியுடைய தமை போல தமை போலன்னா அவருக்கு பசி கிடையாது உண்ணாது உறங்காது இந்த ஆய்வூர்த்தி என்பது தேவாரம் தேவருமான சாப்பிட்றது கிடையாது சாப்பிட்டா நம்ம மாதிரி சாப்பிடறதா சாப்பிட்டா ஆகாது கடவுளி சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், தூங்குறதும் இல்லை சாப்பிட்றதும். ரெண்டு உயிர்கள், சாப்பிட்றதும் தூங்குறதும் உயிர்கள், உண்பதும் உறங்குவதும் உயிர்கள். உண்பதும் உறங்குவதும் இல்லாமல் இருப்பது கடவுள். அதே தெளிவாக்கி மாதிரி அப்பர் சார், உண்ணாது உறங்காது உண்டு ஆகி போராதி வேதம் உணர்ந்து ஆகி சாப்பிட்ட மாதிரி பெரிய வருணத்துல இல்ல. கண்ணப்ப நாயனார்கிட்ட சாப்பிட்டாரு, அது அது காட்டுல இருந்தாரு. அது ஒரு மாதிரி நாயன்மார் வீட்டுக்கு வந்தார்ல, வீட்டுல இருந்து ஒருத்தர் வரலையும் சாப்பிட. தண்டால ஒரு வேட்டை பதியுடைய தமை போல கண்டாரை திரு தொண்டர் மனைவி நரிக்கடிதனைந்து அந்த வீதியில வந்து கொண்டிருக்கிறாரு. வந்தவர் வீதியில வருகிறவர்களை பார்த்தது திரு தொண்டர்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த நாயனார், அவர் வீடு எங்கு அப்படின்னு கேட்டுருக்கிறார். முன்ன பின்ன வந்தது இல்லை, அதனாலே அப்படி இது இருந்தாத்தானா தெரியும். புதுசா என்னாலும் சோரடிக்கும் திரு தொண்டர் வண்டார் தூண்டாரின் மறைக்குள்ளாரோ என்ன. சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு எப்போதும் சோறு அளிப்பவராகிய அந்த திருத்தொண்டர் மனையில இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார். வாய் வாய்ச்சல் பிடிக்கும் பக்கமான வந்தணைந்து வனவு வார்மாத வரையாம் என்று சந்தனமான் செய்யலார் முன்வந்து தாழ்வணங்கி அப்படி கேட்கின்றோ. மாதவர், மாதவர் என்றால் பெரிய சிவனடியாரா தெரியும், நல்ல சிவனடி. அவ சந்தன என்கின்ற சாதி வந்து, சந்தனத்தால் என்கின்ற சாதி வந்து முன்னாடி சொன்னாள். அந்த நிகிற அடியாரை தேடி அவர் புறத்தடைந்தார். இப்பொழுது அடியார்களை தேடி போயிருக்கிறார், வெளியில போயிருக்கிறார். நந்தமையாளுடையவரே அகத்தூள் எழுந்தருமு என, எந்தமையாளுடையவரே அகத்தூள் எழுந்தருமு என அடியாரை தேடி போயிருக்கிறாரு, அதனால நீங்கள் உள்ளே வந்து எழுந்தவிடலாம் அப்படின்னு அந்த சந்தனத்தாரி சொன்னார். மடவரரை முகம் நோக்கி மாதாரார் தாம் இருந்த இடவகையில் தனி வீடு, அதனால பெண்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், நியாயம்தான், பெண்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் என்றவர்கள் அது கேட்டு விட அகழ்வார் போலிருந்தார். யாரோ இப்படி சொன்ன உடனே இவருடைய நோக்கத்தை பார்த்தா போயிருவாராட்டு, வெளியூர் ஊரத்தை கிளம்பிடுவாராட்டு. கிளம்பிடுவார்னா இவர் அடியாறு கிடைக்காம தேடி போயிருக்கிறாரு, வந்த அடியாரையும் நம்ம விட்டுட்டோம்னா ரொம்ப ஒரு வருஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏன வெறி விரைந்து மனை கடனுடைய திருவன் காட்டம்மை கடை தலை ரொம்ப வேகமா உள்ள போய் தலைவி கிட்ட சொன்னான். சந்தனத்தாடி தலைவி கிட்ட சொன்னா திருவன் காட்டு நன்றி கிட்ட சொன்னான், இந்த மாதிரி சாமியார் வந்துருக்குதா பொறுப்பு நினைக்கிறா நீங்க சீக்கிரமாகாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இருந்தான். அந்தம்மா வாயிருக்கிட்ட வந்து சாமியாரை பார்த்து அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பாரு, எங்க வீட்டுல எங்க தலைவர் அம்பலவர் அடியாருக்கு திறந்தோறும் அமுது செய்விப்பாரு. இன்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டில தேடி போனார், இன்றைக்கு அடியாரில் யாரும் கிடைக்கவில்லை, தேடி போயிருக்கிறார். வம்பனீர் எழுந்தருளி வருந்திரு வேடன் கண்டால், வம்பனா நீங்க தேவரி வலிய இப்பொழுது எழுந்தருளி இருக்கிறார். இதுல வம்பன நல்ல வம்புனார், வம்பன என்றால் வலிய என்பது பொருள், வம்பனன்னு சொன்னா இப்போ ஒரு பெரிய வம்பாக நடக்கப்போது காரியம். வம்பனீர் எழுந்தருளி வருந்திரு வேடம் கண்டால் தம் பெரிய பேருந்தே முகமகள் வாழ்ந்திருக்கிறார். அதனாலே இப்பொழுது தேவரி வழியே இப்போ எழுந்தருளி இருக்கிறத இந்த திருவேடத்தை கண்டா ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனாலே நீங்க இப்பொழுதே அவர் வந்துருவாரு, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க அப்படின்னு. இப்பொழுதே வந்தனைவார் எழுந்தருள் இருந்து என்ன உப்பில் மனை அறம் புறப்பீர் உத்தராபதி உள்ளோம் செப்பறிஞ்சிய திருத்தொண்டர் தமைக்கான சேர்ந்தனம் யாம் எப்பரிசம் அவருடைய இங்கிய நோக்கியல்லது. நான் உத்தராபதி, உத்தராபதினா வடதேசம், உத்தரம் வடதிசை வடதேசத்தில் இருப்போம். அதனால திருத்தொண்டரை பார்க்கலாம்னு வந்தேன். நீ எந்த காரணத்தை சொன்னாலும் நான் இங்க இருக்க மாட்டேன். கண்ணுதலில் காட்டாதார், இந்த வெற்றி கண்ணம் அரசின் கொண்டிருக்கிறார் காட்டாதார். கணபதி ஈச்சரத்தின் வண்ண மலர் ஆட்சியின் கீழ் இருக்குங்க, அதனால கணபதி ஈச்சரத்துல ஆட்சி மரத்துக்கடியில இருக்கிறோம். மற்றவர் தான் நன்னினால் நாம் இருந்த பரிசுரைப்பீர், அவர் வீட்டுக்கு வந்துட்டார்னா சொல்லுங்க நான் அந்த மாதிரி ஆட்சி மரத்துக்கடியில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுங்க. அன்னதார் திருவாச்சி அலைஞர்களே அவர் சொல்லுங்கள் நேரம் போனாரு திருவாச்சி மரத்துக்கடியில் உட்கார்ந்து. இதில் ஆட்சிங்கிறது ஜெகபெருமானுக்கு ரொம்ப பிரியமான மரம். ஆட்சி மரம் ஆட்சியில பல வகை இருக்கு. ஆட்சி சூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றி துருவோம் யாமை என்பது அவைப்பாடு. அதனால ஆட்சி மலர் ரொம்ப விசேடமானது. அதனால சென்றாரு கணபதி சிறுவன் பக்கத்தில் இருக்கிற ஆட்சி மரத்துக்கடியில் இருக்காரு. மரத்துக்கடி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மரத்துக்கடி தான் அவர் ரொம்ப பிடிக்கும். கடம்ப மரத்துக்கடியில் இருக்கிறது, குருந்த மரத்துக்கடியில் இருந்து, குருந்த மரத்துக்கடியில் இருந்தாலும் உபதேசம் பண்ணார் திருப்பெருமுறை. கல்லாட மரத்துக்கடியில் இருக்கிறது, ஆட்சி மரத்துக்கடியில் இருக்கிறது, கொன்ற மரத்துக்கடியில், இப்படி மரத்துக்கடியில் இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே ஆட்சி மரத்துக்கடியில் இருந்தபடி இருந்தார். நீரார் கிடையா நடிகாரு நேடி எங்கும் காணாது, சீரார்ந்தவற்றை திருத்தொண்டர் மீண்டும் செல்வம் மனைவி. அவர் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தார், அடியார் யாரும் கிடைக்கல, சாமியார்கள் யாரும் அல்ல. ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்தார். ஆரா என்ப மனைவியாருக்கு எம்பி அடிவையிட அவரும் பாராதிரிக்கும் திருவடத்து ஒருவர் வந்த வடிவம் இருந்தார். சென்றேன், அடியவர்களை யாரும் கிடைக்கல, அடியார்கள் யாரும் கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னார். இல்லை சாமி, இப்போ ஒரு சாமியார் வந்தாங்க, அவங்களை இங்கே இருக்க சொன்னால் இருக்க மாட்டேன், நான் நேராக ஆட்சி மரத்துக்கடியில் கணபதி சிறத்தில் போய் இருக்கிறேன், வந்தால் சொல்லும் கொண்டு போயிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னான். திருவங்காட்டம்மன் அடியேன் உயிர்ந்தேன் எங்குற்றார் உரையா, அடியேன் உயிர்ந்தேன் உயிர்ந்தேன் உடைத்து கொண்டேன் அவர் எங்குற்றார்னா என்ன, அவர் மொழிவார் வடிசேர் சூழ கபாலத்தர், சூழ வச்சிருந்தார், கபால வச்சிருந்தார், உடுக்க வச்சிருந்தார், வடதேசத்தோன் என்றார், வடநாட்டுக்காரன்னு சொன்னார். குடிசீர் கரத்து பயிரவன் யாம் சொல்ல இங்கு இராதே போய் நான் ரொம்ப அக்கறையாற்றமை இருந்து இருந்து ரொம்ப வேண்டினேன், இருந்தாலும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டாரு அப்படின்னா. கடிசேர் திருவாட்சியின் நிழற்கு இருந்தார் கடவுளீத்தர், அதனாலே திருவாட்சியுடைய கருத்துக்கடியிலே இருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு அந்த திருவன்காட்டு நங்கை சொன்னாள். அப்படி சொன்ன உடனே ரொம்ப வேகமாக போனார், திருப்பாதத்தை பணிந்தார், இருந்தார். ஜாமணி போறதுக்காக வரலையே, இருந்து இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு செயலை செய்யறதுக்காகத்தானே வந்தார் என்று மனைவியாரை எம்ப எழுந்த விருப்பால் விரைந்து ஏறி சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார் திருத்தொண்டர். நின்றதொண்டார் நம்மை நோக்கி உட்கார்ந்துருக்கிறார், சாமியார் உட்கார்ந்துருக்காரு, திருத்தொண்டர் கீழே விழுந்து கும்பிட்டார் இருந்தார். நீரோ பெரிய திருத்தொண்டர் அப்படின்னார் முதல்ல அப்படின்னாரு. நின்றது கொண்டார் தமிழ் நோக்கி, நீரே நீரோ பெரிய சிறுத்தொண்டர் அப்படின்னார். நீதான் சிறுத்தொண்டரானதான கேட்கணும், நீரோ பெரிய சிறுத்தொண்டர் என்று திருவாயு மலர்ந்தருளை இறைவர்தம்மை அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப பயந்தாய் போய் சுவாமி இப்படி கேட்கிறாரு என்ன காரணம், இதான் பெரிய சிறுத்தொண்டரா, சிறுத்தொண்டரான்னு கேட்டா போதும், பெரிய சிறுத்தொண்டரானா அதுக்கு பதில் சொல்றாரா, இவர் ஊசி உருத்தராட்டம் போட்டிருக்கிற அடியார்களுக்கு முன்னால கும்பிடுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லைக்கா, திருநீர் ஊசி உருத்தராட்டம் போட்டிருக்கிற அடியார்களுக்கு முன்னால் கும்பிடக்கூட தகுதி இல்லை, அடியின் மீது வைத்திருக்கிற ஒரு பிரியத்தினால இப்படி அடியார்கள் என்னை திருத்தொண்டர்னு சொல்லுவார். பூதி அணி சாதனத்தவரும் பூதி அணி சாதனத்தவரும் போற்றப்போதை என ஆயுரியனும் நாதரடியார் கருணையினால் அருளி செய்வன் ஆகியன் கோதில் அடியார் தமை அமுது கோதில் அன்ப தமை அமுது செய்விப்பதற்கு குலப்பதியில் காதலால தேடியும் காணேன் தவத்தார் உழைக்கன். அடியார் எனக்கு திருமணம் செய்விப்பதற்காக ஊரெல்லாம் தேடினேன் கிடைக்கவில்லை, இப்பொழுது தவத்தால் உமைக்கண்டேன், தவத்தால் உமைக்கண் தவத்தால தான் சிவத்தை காண முடியும், தவத்தால் அடியேன் மனையில் எழுந்தது அமுது செய்ய வேண்டும், தேவரே அடியனுடைய வரைக்கு வந்து திருமணம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். நெடியோன் அறியா அடியார்தாம் உத்தராபதியோ, நாம் உத்தராபத்தராபதினா வடதேசத்துக்காரன், எம்மை பரிந்துட்ட முடியாது உமக்கு. அதனால என்ன, நீ வந்து அமுது ஊட்ட உன்னால முடியாது. அமுது உண்பது சாதாரணமான வேலை அல்ல, செய்த அறிவு ஒன்னாவது என்று நான் சாப்பிடறேன்னா சாதாரணமாக சாப்பிட மாட்டேன். அந்த முறையில் நீ ஒன்னால கூட்ட முடியாது. என்னாது அடியேன்னு முடியும் இவர் சொன்னார், என்னாது அடியேன் அதெல்லாம் நான் வந்து சிந்திக்காம சொல்ல மாட்டேங்க. நீங்க எப்படி சாப்பிடணும், எந்த உணவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் நீங்க சொல்லி கூட அந்த முறையில நான் தயார் பண்ணுவேன். என்னாது அடியேன் மொழிய நீர் அமுது செய்ய இயல்புதனை கண்ணாறு வேட நிறைய வைத்தீர் அருளி செய்யும் கடிதம் தன்னாடிகளின் முடியார்கம் அடியார் தலைப்பட்டால் தேட ஒன்னாதனவும் உளவாக அருமையில்லை என வரும். சிவனடியாறு தேட தலைப்பட்டால் கிடைக்காதது ஒன்றும் இல்லை. அதனால தேவரீர் எப்படி நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்பதை அமைச்சீரால் அதற்கு தகுந்தாற்போல நான் தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். அறியதில்லை எனக்கு எட்ட பொழுதில் அழகு புரிகின்ற பெரிய பைரவ கோலப் பெருமான் அருள் செய்வார். யாம் புரியும் தொண்டியில் நூவிருது கழித்தார் பசு வீழ்த்திட உண்டு. நூவிருதுன்னு ஆறு மாதம் கழிச்சுதான் ஜாபம், ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஜாபம். ஆறு மாதத்துக்கு ஒருவா பசுவை கொண்டு சாப்பிடுவோம், பசு வீழ்த்திட உண்டு. உரிய நாடு அதற்கு இருந்தார், அந்த சாப்பிட்ற நாடு இருந்துச்சு. ஊட்ட அறிவான அளவு சாலனம் பசுன்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப சந்தோஷம். முன்னிறையும் உடையும் மூணு வகையா பசுக்கள் வச்சிருக்கிறேன். வயசானது வச்சிருக்கிறேன், நடுத்தரமாக வச்சிருக்கிறேன், கண்ணு குட்டி இருக்கு, எது வந்தாலும் போட்டு உனக்கு சமைச்சு விடுறேன். முன்னிறையும் உடையும் தாழ் ஒன்று எனக்கில்லை ஆள உண்டார் அன்பர் உனக்கு அமுதாம் பசுத்தார் இன்னதென தேவர் இது எந்த பசுவை நீங்க விரும்புகிறீங்களா? ஏற அருளை செய்யப்பட்டால் யார் போய் அமுது கடித அமைத்து காலம் தப்பாமே வருவேன் என்று முடிந்து எழுதுகிறார். நீங்க எப்படிப்பட்ட பசுவை நீங்க உண்ண வேணும்னு நினைக்கிறீர்கள், அதை சொன்னீர்களானால் உடனே சீக்கிரமா போய் நான் அதை தயார் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமா வந்தேன் அப்படின்னார். பண்பு மிக்க திருத்தொண்டர் பரிவு கண்டு பயிரவரும் நன்பு முக்கியில் நாம் உண்ணப்படுத்தும் பசு நரப்பசுவா. உயிர்களுக்கு பசுன்னு வேறு இரண்டு கால் பசு, இது இரண்டு கால் பசு, அது நாலு கால் பசு, அதனால நரப்பசு தான். நாம் அஞ்சு பேராயிரத்து அதுவும் அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும். உறுப்பில் மறுபு இன்றைய உறுப்பில எந்த குறைபாடும் இல்லாத நம்ம சொல்ல இன்னும் அதுக்கு மேலேயும் புண்ணிலே வேலை பார்த்தியது போல இன்னும் அதுக்கு மேல ஒரு சமாசாரம். புஞ்சையின் நோவில் வேல் எரிந்தார் போடும் புகழ்வது கூழ்வு என்றார். அஞ்சு வயசா இருக்கணும் நரப்பசு, உறுப்பிலே எந்த குற்றம் இருக்கப்படாது, யாரும் அறியதில்லை இனி ஈண்டாது செய்ய ஒன்னும் எதுவும் அறியதில்லை சாமி நீங்க சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு அந்த மனசு இருந்திருக்கும், தைரியம் இருந்திருக்கா, எப்படி இருந்திருக்கா, அதெல்லாம் யாரும் அறியதில்லை இனி ஈண்ட அருளை செய்யும் என நாதன்தான். ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகன், ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகன், ஒரே பயலா இருக்கவன் ஒரு குடி. தாதை அறிய தகப்பை அறியணும், தாய் பிடிக்கும் பொழுது தம்மில் மனம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கூட ஒருத்தர் ஏதம் இன்றி அமைத்ததறி யாவனுக்கு என்பது எனக்கு. இதெல்லாம் சாதாரணமான ஆளா இருந்தா பக்கம் ஓரளவு குறைவு உடையவன் தான், முக்கால் வாசியா இருந்தா கூட முக்கால் வாசி பக்கம் இருந்தா கூட போயிட்டு வைய சார் நல்ல சார் அப்படின்னு பச்சு போட்டு. ஆமா ஆமா இந்த மாதிரி சாமியார்ல ஊருக்குள்ளே விடப்படாது சாலையே அப்படின்னு சொல்லி அது வந்து இவருடைய உள்ளத்தை அந்த மாதிரி ஆக்கி விட்டாரு. அந்த மாதிரி அவர் கேட்க அதுக்கு இவர் சரி என்று தைரியமா பதில் சொல்ல முடியாத உள்ளத்தை அவர் உண்டு பண்ணிட்டு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ. the 24/7 spiritual channel from shaivam.org.

सर्वान् पथो अनिर्णा आक्षीयेम। वेदे सर्वे विषयाः उक्ताः, इहलोके इष्टसाधनानि, परलोके इष्टसाधनानि, कष्टनिवारकाणि, लौकिक अपेक्षित विविध विषय ज्ञानम्, कथं जीवने अस्माभिर्वर्तितव्यं, कथं भोक्तव्यं, सर्वमपि उक्तं। तत्रैव किञ्चित् किञ्चित् वयं पश्यामः, यथा रामायणे सर्वे विषयाः राजनीतिपर्यन्तं वर्तन्ते, एवमेव वेदे वर्तन्ते। रामायणस्य, वेदस्य, इतिहासपुराणानाञ्च मुख्यं लक्ष्यं मनुष्यस्य मनुष्यत्वेन जीवनं, देवत्वप्राप्तिः, ब्रह्मत्वपर्यवसानम्। अत एव त्रयो मन्त्राः बृहदारण्यके वर्तन्ते। प्रायः सर्वासु पाठशालासु प्रेयर् रूपेण, प्रार्थनारूपेणापि उच्यन्ते अपस्वरेण। असतो मा सद्गमया, तमसो मा ज्योतिर्गमया, मृत्योर्मा अमृतङ्गमया। अस्य अर्थेन इदानीम् अयं विषयः उपक्रमेत। பொதுவா வேதம்னா அர்த்தமில்லாத ஒரு சமாச்சாரம், ஏதோ மறுஜென்மைக்கத்துக்காக உள்ளதாக நினைச்சுன்னு ரொம்ப நாளைக்கு இருந்தது போக, இப்போ அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக உள்ள விஷயங்கள், விது டு நோங்கிறதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதில் இல்லாததான இல்லைங்கிறது ஒவ்வொரு ஆங்கிளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ சத்த முன்னாடி உபன்யாசம் பண்ண அஸ்வத்தாவதானிகள், விசேஷமாக இந்த வேதம் வேதார்த்தங்கள் எல்லாம் இப்போ நம்முடைய சமாஜத்தில், நம்முடைய சமூகத்தில் ரொம்ப அது குறைஞ்சு போச்சே, இதுக்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அதுக்கு பதில் சொல்லணுன்றார். அவர் வந்தப்புறம் அதுக்கு பதில் சொல்கிறேன், அவருக்கே தெரியும் காரணம். இதில் வயிற்று பழப்பு இல்லைங்கிறதுனால தான் வந்தது. இப்போ பழப்பு இருக்குதுன்னாலும் வந்துடுத்து, என்ன கேட்டால் அது என்ன சார், அது என்னதாக இருந்தாலும் அது நம்பிக்கையாக இல்லைங்கிறான், இதில் சொன்னது நிரூபணாக இல்லைங்கிறான். பல தினச அவநம்பிக்கை முக்கியமான காரணம். நாம் இதை பண்ணினா நமக்கு நல்லது உண்டு அப்படின்னு ஒரு ஸ்ரத்த. அதை பற்றி எடுத்துனா என்ன, ஸ்ரத்தையை பற்றி வேதம் என்ன சொல்கிறதுன்னா, ஸ்ரத்தாங்கிற ஒரு டைட்டியை கூப்பிட்டு இதை நான் சாயந்தரம் சொல்லணும்னு முதல்ல நினைச்சேன். ஸ்ரத்தா சூக்தம்னு ஒன்று, உபநயன ஆன உண்ணையே ஸ்ரத்தாமேதா ஹோமம்னு நாலாவது நாளில், அந்த ஸ்ரத்தாங்கிறது என்னன்னு கேட்டால் கிரேட்டஸ்ட் ஃபைத். அது மற்ற மதங்களில் ஓரளவுக்கு இருக்கு, இப்போ நம்ம சனாதன தர்மத்தில் தான் இல்லைன்னு இது ஒரு குறை தான். இது ஏங்கிறது நம்மால் சொல்ல முடியாது. அந்த ஸ்ரத்தா என்பதுக்கு ஒன்று சொன்னால் அது கட்டாயம் நடக்குங்கிற மனதில் ஒரு திடமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை குறையிறதுங்கிறதுக்கு முன்னையே குறையலாங்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னா, வேதத்திலேயே இந்த திவசேனிஷ்டி அபாகாயிஷ்டின்னு காட்டகத்தில் இருக்கு, மூணாவது பிரச்சனத்தில். அது ரொம்ப நாளாகவே அப்படி ஆரம்பிக்கிச்சிருக்குன்னு எனக்கு தோன்றுறது.

ஸ்ரத்தா பவிஷ்யதி அப்படின்னு இந்த ஸ்ரத்தாங்கிற தேவியே கூப்பிட்டு அவளுக்கா ஒரு யாகம் பண்ணி, இப்போ நீங்க போய் பகவானை பிடிச்சிண்டு பக்தி பண்ணி நல்லது அடையணும்னா அது முடியலன்னா பகவானே உங்களை பிடிச்சிக்க முடியாது, ஏதோ ஒண்ணு பண்ணுமோ இல்லையோ. அதுபோல இந்த ஸ்ரத்தா தேவியை கூப்பிட்டு ஒரு சூக்தமே தனியா இருக்கு, அதுக்கு ஒரு ஹோமங்கள்லாம் வேற இருக்கு. அதிகாலத்திலேயே உங்களுக்கு ஸ்ரத்தை ரொம்ப குறைஞ்சு போச்சு, உண்மையான ஸ்ரத்தை வரத்துக்கு என்ன வழின்னு அந்த ஸ்ரத்தா தேவிக்கு ஹோமம் பண்ணான்னு சொல்றார். அதெல்லாம் பண்ணலாம். அந்த ஸ்ரத்தா சூக்தத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டேன்னா, ஸ்ரத்தா

ஏ ஸ்ரத்தேங்கிறதான டெய்டியே, எனக்கு கொஞ்சம் ஸ்ரத்த குறைஞ்சு போயிருக்கு, அது ஏதோ பல காரணங்கள் இருக்கலாம், காரணம் தெரியாட்டாலும் ஏதோ காரணம் இருக்கு. அதனால எனக்கு என்ன தோன்றதுன்னா, நீயே ஸ்ரத்தாதேவியா இருக்கிறதுனால எனக்கு ஸ்ரத்த வரும்படியே பண்ணுன்னு அவர்கிட்ட சொல்லிவிடுது. பகவானே எனக்கு பக்தி வரும்படியே நீயே பண்ணுன்னு அவர்கிட்ட கேட்கிற மாதிரி இதுதான் அல்டிமேட்டா நம்ம பண்ணக்கூடிய. ஹே ஸ்ரத்தே இஹ இங்கு மா என்னை ஸ்ரத்தாபய, ஸ்ரத்தை உடையவனாக செய்ய வேண்டும். இந்த ஸ்ரத்தாங்கிறது ஃபைத்துன்னு சொல்லியாச்சு, நம்பிக்கைன்னு சொல்லியாச்சு. இப்போ நமக்கே சில சமயத்தில் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் முடிச்சுட்டு இருக்கும்போது சத்துவகுணம் ஏறும் பொழுது இதெல்லாம் ரொம்ப நல்லது தான் பண்ணணும்னு தோணும், அடுத்த நிமிஷம் வேற தாட் வரும், சார் இதெல்லாம் என்ன லாபம். அதனால தான் அந்த ஸ்ரத்த மார்னிங், அப்புறம் 8 மணி 9 மணி, மத்தியானம், சாயம், ஒவ்வொரு டயத்துலையும் இது இருக்கணும். சில சமயத்தில் நமக்கு எப்போ ஸ்ரத்த வரும்போது ராத்திரி படுத்துக்கிறச்சே வந்து அப்புறம் ஒன்றும் அனுஷ்டானம் பண்ண முடியாது. வேதம் அந்தந்த ஸ்ரத்தாம் பிராதர்ஹவாமே, காத்தாலும் எழுந்தோன்னு எனக்கு ஸ்ரத்தையா இருக்கணும். நமக்கே நல்ல எண்ணங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது யாருக்கும். எப்போது வர்றது அது இந்த கார்த்திகை மாதம் நடு ரோட்டில் விளக்கேற்றி வச்சு அது தீபத்தண்ணிக்கு எவ்வளோ நேரம் எரியுமோ அவ்வளோ எரியுது இல்லையா, டக்குன்னு வர்றது பளிச்சுன்னு போயிடுறது. அதுக்காக எனக்கு கார்த்தால ஸ்ரத்தையை கொடு, ஸ்ரத்தாம் மத்தியந்தி நம்பரி மத்தியானத்தில் ஸ்ரத்தையை கொடு. ஸ்ரத்தாகும் சூரியஸ்யனும் ருச்சி, ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் நூன் மூணுலையும் சொல்லிடுது. ஸ்ரத்தாகும் சூரியஸ்யனும் ருச்சி சாயந்திர வேளை ஸ்ரத்தையை கொடு. ஏன் கேட்டார்னா, ஆஃபீஸ் இவருக்கு ராத்திரி 2 மணிலேருந்து 11 மணி வரைக்கும்னா அது மத்தியானத்துக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். யாருக்கு எப்போ ஆஃபீஸ்னு ஒத்துருக்கு ஒன்றும் புரியல, அது ஷிஃப்டில் வருதுன்னு சார் ஓடிட்டு இருக்குது. அதனால் அந்த வந்த சமயத்தில் ஸ்ரத்த வரணுமே, அந்த ஸ்ரத்தேங்கிறது என்ன, நம்ம எதை பிடிச்சி வாங்குறதுன்னு. ஸ்ரத்தே ஸ்ரத்தா பயேஹமா, இந்த ஸ்ரத்தாவுக்கு டெஃபனிஷன் என்ன, அதுக்கு அது என்ன, ஸ்ரத்தாங் காமஸ்ய மாதரம் ஹவிஷா வர்தயாமசி பிரியக் ஸ்ரத்தே ததத்தஹ பிரியக் ஸ்ரத்தே திதாசதஹ பிரியம் போஜேஷு யஜ்வசு இதம் ம உதிதம் கிருதி. ஸ்ரத்தாமுக்ரேஷு சக்ரிரே ஏவம் போஜேஷு யஜ்வசு அஸ்மாகமுதி. இதுக்கு பாஷ்யத்தில் ஒரு அர்த்தம் இருக்கு, எனக்கு தோன்ற அர்த்தம் இப்போ சொல்றது ஒன்று சொல்ல போறேன், அதுக்கு விரோதம் இல்லை. இந்த ஸ்ரத்தாங்கிறது இருக்கே நமக்கெல்லாம் வேண்டாத காரியத்தில் நிறைய இருக்கு. இந்த ஸ்ரத்தை இருந்துருத்துனா பண்ற காரியத்தை கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும்னு யார் தடுத்தாலும் முடியாதபடி ஒரு உந்துதல் கிடைக்கும். இப்போ இதுக்கு உதாரணம் சொல்ல போனோம்னால், கிரிக்கெட் ஒன் டே மேட்ச் நடக்கிறதுன்னா அது என்ன ஆஃபீஸ் லீவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, நாளைக்கு பரீட்சையாக இருந்தாலும் சரி, இதை நாம் போகத்தான் வரணும் ஸ்ரத்தையோடு போகிறோம். இந்த ஸ்ரத்தாங்கிறது நம்ம மனதில் ஏகாகிரதையை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு சேஞ்ச், விருத்தி விசேஷம் தான் ஸ்ரத்தா. இந்த நான் சொல்லலை, பிருகதாரண்ய உபநிஷத் சொல்கிறது, காம சங்கல்போ விசிகித்சா ஸ்ரத்தா ஸ்ரத்தா திருதிர் அதிருதி ஹ்ரீர் தீர் பீரித்தே தத் சர்வம் மனையேவா. நம்முடைய மைண்டினுடைய பலவிதமான மாடிஃபிகேஷன்ஸ், இதை நாம் நினைச்சபடி மாடிஃபை பண்ண முடியாது, இருந்தாலும் இன்டைரக்டாக தான் பண்ணணும். அதனால தான் அன்னைக்கு நான் சாமவேதம் சொல்லும் போதே சொன்னேன், ஸ்ரத்தையா அஸ்ரத்தாம். நமக்கு அவநம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கையினால் சரி பண்ணு, எப்படி சார் அவநம்பிக்கை இருக்குச்சு எப்படி நம்பிக்கையினால் சரி பண்ணுறதுன்னு இது நான் ஒன்ற முடியாது. இதுக்கு நாம் தான் கண்டுபிடிச்சிக்கணும். அவநம்பிக்கை ரொம்ப நிறைய இருக்குது, இது நம்பிக்கையினால் போகணும்னா இங்கே கெட்ட வாசனை வருது எலிசத்து போயினாக்கா நல்ல சென்ட்டை ஸ்ப்ரே பண்ணி போக்கிக்கோன்னா, சென்ட்டை ஸ்ப்ரே பண்ணால் இதனால கொஞ்சம் குறையும் அமுங்கும் இல்லையா. வெந்நீர் குழாயில் சூடு ஜாஸ்தியாக போய் ஒரு குழாயில் வந்ததுன்னா இந்த வலது பக்கத்து குழாயை திருப்பினா பச்சை ஜலம் கலக்கும், பச்சை ஜலங்கள் தான் என்னாகும் இந்த சூடு தனியும் மினிமமான சூட்டில் ஸ்நானம் பண்ணலாம். சரி இது ஜாஸ்தியாக போச்சுன்னா என்ன பண்ணணும்னா அதை மறுபடியும் திருகணும், இப்படி மாற்றி மாற்றி திருகித்தான் ஷவர் பாத்தில் குளிக்கிறோம். அதனால இந்த ஆப்போசிட்டாக உள்ளதான வியூஸை நாம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இதை நாம் பண்ண முடியலேங்கிறச்சே வேதம் என்ன பண்ணியிருக்கு, ஸ்ரத்தாதேவி நீயே கொஞ்சம் பாரு. அதனால தான் பகவான் பக்தாள்லாம், நீ வந்து எல்லாரையும் காப்பாத்துறேன் எல்லாருக்கும் பக்தியை கொடுக்குறேன்னா எனக்கு பக்தியை கொடுத்துறேன்னார். அவர் சொன்னார், முக்தியை கொடுத்தாலும் கொடுப்போம் பக்தியை கொடுக்க முடியாதுன்னார் அவர். இது பக்தி சாஸ்திரத்தில் அது ரொம்ப பெரிய சீக்ரெட்டான ஒரு விஷயம். அப்போது அங்கே ஒன்று சொல்லித்து, கெடுதலான காரியங்களில் எப்படி ஸ்ரத்த அதிகமாக இருக்கோ அதுபோல் நல்லதில் கொடுன்னு கேட்டிருக்கு ஒன்று. இது என்னுடைய வியாக்கியானம்.
யதா தேவா அசுரேஷு ஸ்ரத்தா முக்ரேஷு சக்ரிரே. இந்த அசத்துக்களுக்கெல்லாம் அவன் பண்ற காரியத்தில் ரொம்ப ஸ்ரத்த நிறைய இருக்கு. உக்ரேஷு அசுரேஷு தேவாக ஸ்ரத்தாம் அதிகாம் சக்ரிரே. அதனால நல்லவாளுக்கு அது கட்டாயம் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை தான் பண்ணலாம். இந்த ஸ்ரத்தாங்கிறது வரத்துக்கு ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி, ஜலத்துக்கே ஸ்ரத்தான்னு பேர் இருக்கு. அது வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அதனால தான் ஸ்நானம் பண்ணிட்டாலே கொஞ்சம் சுறுசுறுப்பெல்லாம் வரும் நல்ல ஸ்ரத்தா காரியத்தில். இதுக்காக ரொம்ப பேர் இப்போ சமையல்லாம் பண்ணிவிட்டு குளிக்கிறான், புரியுறதோ இல்லையா? உம்பாங்களில் இப்போ என்னென்ன சமையல் பண்ணுறாங்களில் அடுத்தாலும் எழுந்து கிடக்கடா எல்லாம் பண்ணி வச்சுட்டோம், அது ஒரு நைட் ட்ரெஸ்லேயே பண்ணிவிட்டு எல்லாத்தையும், அப்புறம் ஆஃபீஸ் போகிறச்சோ குளிச்சுட்டு அது சாப்பிட்டு போயின்னு இருக்கா. இது கூடவே கூடாது. ஸ்ரத்த வரணும்னா காலத்தால் எழுந்தோன்னு முதல்ல ஸ்நானம் பண்ணணும்.

யஜ்யம் யஜ்யம்னா ஒரு நல்ல காரியங்கள் வச்சு போய்ப்போம். யஜ தேவ பூஜாயாம்னு ஆரம்பம். இதை நாம முதல்லயே ஸ்நானம் பண்ணாலே பாதி ஸ்ரத்த வரும். இப்படி அதுக்காகவே ஸ்நானம் பண்றதே இப்படி உட்காண்டே இருக்கு. சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா இருக்கும் பார்த்துருக்கல நீங்க. அதனால ஆபோஹாஸ்மை ஸ்ரத்தாம் சன்னமந்தே புண்ணியாய கர்மனே. ஒரு நதீதிகள்லாம் ஸ்நானம் பண்ணுவோமையானால் இது இன்டைரக்டா நமக்கு ஸ்ரத்தையை உண்டு பண்ணும். அதனால விழிப்பு இல்லாமல் இருந்தாலே ஸ்ரத்த வரும். ஸ்ரத்தையோடு பண்ற காரியங்கள் பலன் ஜாஸ்தி. ஸ்ரத்தையா தேயங்கள்லாம் இருக்கு. எதுக்காக சொல்லவரே அந்த ஸ்ரத்தாங்கிறது குறையறதுக்கு காரணம் என்னன்னா, இது ஒரே வார்த்தையில் சொன்னால் ஜுரத்துக்கெல்லாம் காரணம் வைரல் ஃபீவருங்கிறான். நான் சொன்னால் பிராரப்தம்னு சொல்லுவேன். வைரல்னா அர்த்தம் புரியுறது, பிராரப்தம்னா புரியலன்னா வைரலுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். அது எங்களுக்கு சொல்ல தெரியாதுன்னுட்டான். புரியுறதோ இல்லையோ. இந்த ஜுரத்துக்கு காரணமாக ஒன்று இருக்குது சார். அது வாட்டர் பொல்யூஷன்னால வரலாம், கொசுக்கடியினால் வரலாம், இல்லை எலிகடியினால் எலிகடியே வச்சு அவர் டாக்டர் ஏதோ ஒரு பேர் சொன்னார்னா அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு. சரி வைரல் ஃபீவராக இது ஏழு நாள் அடித்து தான் விடும், அப்போ எதுக்காக டேப்லெட் சாப்பிட்றதுன்னா ஏதோ சாப்பிட்டு வைங்க பார்த்துக்கலாங்களா. அது மாதிரி நாம் சில வார்த்தைகளை கண்டுபிடிச்சா அதை நம்பிக்கணும். அது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு விஷயங்களில் இப்போ நாம் ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, வேதத்தில் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பண்ண பண்ண ஸ்ரத்த வரும். இது அதாவது இன்டர் சப்போர்ட்டிங்னு ரெண்டு விஷயங்கள் உண்டு. ஸ்ரத்த வர வர அஸ்ரத்த குறையும், அஸ்ரத்த போக போக ஸ்ரத்த வரும். இது எப்படி இருக்கு, கிழக்க போக போக மேற்கு நகரும் இல்லையா, மேற்கு நகர்றதுக்கு கிழக்க போகணும். இது மாதிரி உண்டானோ உண்டுங்கிறது தான் நான் சொல்ல முடியும். இப்போ ஒருத்தருக்கு எனக்கே வச்சவங்கள ரொம்ப நாள் கழிச்சு சைக்கிள் விடணும்னு ஆசை வந்தது. என் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒருத்தன் மெனக்கெட்டு கற்றுக் கொடுத்தான். நான் நல்ல வெயிட்டாக தான் இருக்கேன் எப்போவுமே. அவன் மெதுவாக பீச்சில் ஆக்ஷன் போய் குத்தி முதுக குத்தி அதை குத்தி எல்லாம் வந்து கொடுத்தோம், பேலன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தோம். விடவும் ஆரம்பிச்சு ரெண்டு மூணு தான் விழுந்து முழங்காலாம் சாச்சிருந்தாச்சு. இப்போ எனக்கு ஃபுல்லாக பேலன்ஸ் வரும். ஆனால் நான் டூ வீலரில் போனேன்னா எதிர்க்க ஒத்துரும் வரப்படாது. இது மாதிரி மெட்ராஸில் பந்து அடிக்கடி வந்தபோது ரெண்டு நாளைக்கு மயிலாப்பூரில் கிளம்பி நந்தனம் வரைக்கும் சைக்கிளை விட்டுட்டே போயிட்டு வந்தேன்னா நீங்கள் நம்பணும். எதிர்க்க யாராக வந்தான்னா போச்சு அவ்வளோ. அதாவது என்ன சொல்கிறோம், நீங்கள் டிரைவிங் டூ வீலராக இருக்கட்டும், த்ரீ வீலராக இருக்கட்டும், ஃபோர் வீலராக இருக்கட்டும், நீங்கள் பயம் தெளிஞ்சால் ரோட்டில் போகணும். ரோட்டில் போக போக தான் பயம் தெளியும். என்ன பண்ண போகிறேன் இப்போ, சமயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்ரத்த ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அஸ்ரத்த குறையும். இன்னும் ரெண்டு மூணு உதாரணம் வச்சுருக்கேன் நான். காளிதாசனுடைய அனுகிரகம் உப்புமா காளிதாஸ் சஸ்ய மாதிரி. இப்போ இந்த பஸ் எல்லாம் ரூட் இருக்கும் இல்லையா, 96A இருந்தால் இந்த ஊரில் 96 ரொம்ப நிறைய இருக்கு. ஏன்னா மெஜஸ்டிக்லேயும் சில சமயம் பஸ்ஸில் வந்து இறங்குவேன் மஞ்சள் தான் மின் காலத்தில். இப்போல்லாம் சில்லறை ஜாஸ்தியாக போயிட்டதுனால காரில் தான் வந்து இறங்குறது. அப்போது 96A போட்டால் அது ஒரு ரூட்டில் வரும், அது சர்க்கிள் மாதிரி இப்படி வருது, இன்னொன்று இப்படி போகிறது. இப்போ இப்படி போகிறதுனால 96A அதில் வச்சானா, அப்போ 96A வச்சதுனால இப்படி போகிறதானே என்ன சொல்வேன், 21 மந்தவெளி டு பாரிஸ். இந்த மந்தவெளியிலேருந்து பாரிஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ரூட்டில் போகிறதுனால 21 அந்த போர்டு வச்சானா, இல்லை 21 போர்டு வச்சதுனால போர்டு மாத்திரம் அது இந்த ரூட்டில் போச்சான்னா, ரெண்டுக்கும் கரெக்டாக பதில் சொல்ல முடியாது. காற்றடித்து இலை அசைந்ததா, இலை அடித்ததும் காற்று வந்ததாங்கிறான் கண்ணதாஸ். சொல்லுங்க நீங்க இப்போ, இலை எப்படியே அடித்து காற்று வந்தது, காற்று வந்தது தானே இலை வரும். திண்டாடி மண்டகலகம் கூட எல்லாருமா, மாமரம் முதல்ல வந்துதான் மாங்கொட்டை முதல்ல வந்துதான், கொட்டை இருந்தால் தான் சார் மரம் வரும்னா, மரம் இருந்தால் தானே கொட்டை வரும்னா, இது வேதாந்தத்தில் போனால் உங்களை குழப்பி விடுறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கும். அதனால அஸ்ரத்தையே ஸ்ரத்தையினால்தான் போகணும், பொய்ய நிஜம் சொல்லித்தான் போகணும் அப்படிங்கிறதாக ஒரு விதம் இருக்கு. பல பல காரியங்கள் பண்ணும்பொழுதோ, இப்போ நம்ம மாதத்தில் ஒவ்வொரு காரியம் பண்ணும்போதும் சில சமயத்தில் விசேஷமாக பிதிர்காரியம் பண்ணும்பொழுதோ நாம் என்ன பண்ணுறோம்னா, அங்கே அந்த இடத்த அந்த தர்பையினால் இப்படி தள்ள சொல்லுவான். தர்பையினால் தள்ள சொல்லும்போது ஏன் அங்கே என்ன என்ன அசுத்தம்னு கேட்டார். ஏதோ யாராவது செத்து போயிருக்கலாம் இப்போ, அதனால தான் அங்கே என்ன சொல்கிறார், இஷ்

தமஸ்மை. ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த இடத்துல பெரிய பாஷ்யம் சொல்றார், எல்லா இடங்களிலேயுமே ஒரு காலத்துல யார் வேணா இறந்து போயிருக்கலாம். அத்திர பீஷ்ம சதம் தக்தம் துரோணானாஞ்ச சதத்ரயம். இந்த இடத்துக்கு ஒரு சுத்திய வரணுமே ஆனால் எல்லா இடங்களிலையும் யம பிருத்திவ்யா அதிபதிஹின்னு இருக்கு. இந்த பிருத்திவி அந்த ஜெயாதி ஹோமத்துல யம பிருத்திவ்யா அதிபதிஹி அப்படின்னு வருது. இந்த பிருத்திவி பூரா யமனுடைய ஆட்சி. யமனுடைய ஆட்சின்னா அர்த்தம் இந்த லோகத்துல பிறந்தவாழெல்லாம் இப்ப வேணா இறந்து போலாம் மர்த்தியாள்னு பேரு. அந்த யமனுடைய தூதர்கள் அங்கங்க இருக்கா, அது அபவித்திரமாவும் பண்ணி வச்சிருக்கா. இந்த இடத்துல நீங்க தெய்வ காரியம் பண்ணும்போது அவளை விளக்கணும். விளக்கறதுக்காக என்ன பண்றதுன்னு அப்பே தவி தவிச்ச சர்பதா தோயே த்ரஸ்த புராணாயே சனூதன. புதிதாக உள்ளதான சில அசுத்தியை கொடுக்கக்கூடிய சக்திகளோ ரொம்ப நாளோ ஓல்டா இருக்கிறவாளோ இவாள்லாம் அட்லீஸ்ட் ஃபார் த டைமிங் இங்கேருந்து அங்கே போங்கும். நான் இங்கே நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும். நல்ல காரியம் சில பேர் வந்தாள்னா இந்த சபை மீட்டிங் உபன்யாசங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சில பேர் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். புரிஞ்சிருக்களோ இல்லையோ சார், நான் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் பேசாமல் இருந்தாள்னாலே காரியம் நடக்கும். அவள்லாம் பிரதிபந்தகாபாவம்னு பேர். அதுபோல் சில பேர் போகணும், சில பேர் வரணும். இதெல்லாம் தள்ளிவிட்டு அங்கே யாகம் பண்ணலையானால் எல்லாம் சரியாக போகும்னு அவர் சொல்கிறார். இந்த மாதிரி தள்ளும் பொழுது நல்லதையும் சேர்த்து தள்ளப்படாது. அதுக்காக என்ன பண்ணணும், கெடுதலாக உள்ள வாழ்லாம் அங்கே போங்கோ, நல்லதாக இருக்கிற வாழ்லாம் இங்கே இருங்கோ. ஏன்னா நான் இப்போ நல்ல காரியம் பண்ணி இந்த நல்ல காரியத்தினால உலகம் பூராவுக்கும் க்ஷேமம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லி நம்ம நல்ல காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பித்து நல்லா பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த இடத்துல இப்போது அக்னிச்சயனம்ங்கிற ஒரு கர்மா, அது ஸ்ரீருத்ரமானது அக்னிச்சயனம் மேடையை கட்டின பிறகு ஆட்டுப்பாலை ஒரு பெரிய சொம்புல எடுத்துட்டு ஓம் நமஸ்தே ருத்ரமன்யவ உதோ தேஷவே நம நமஸ்தே சுதன்வனே பாஹுபாமிருதே நம நீள சொல்லி தம்போஜம் பேடதாமி ஸ்வாஹா அப்படின்னு ஹோமம் பண்ணுங்கிறது ஒரிஜினலாக வேதத்தில் வந்திருக்கு. இதை அந்த இடத்துலேருந்து பிச்சை எடுத்து இதை என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் பண்ணலாங்கிறதாக தனியாக கண்டுபிடிச்சிருக்கா. ருத்ரயாமலம் ருத்ரஜமகம் அது வந்து ஒரு வருஷம் உபன்யாசம் பண்ணலாம். அதுக்கு அந்த மாதிரி வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. அந்த அக்னிச்சயனம் பண்ணும்பொழுது ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்கு. இந்த சங்கட பரிகாரத்தில் ஒரு அபூர்வமான விஷயம் சொல்ல போகிறேன். அந்த மேடை மேலே ஏறி அந்த மேடையை அக்னிஸ்வரூபமாகவே பிருத்திவி இருக்குது. அக்னி தேவதாக்கமான மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதனால் அதில் ஹீட் ரொம்ப இருக்கும். இவர் மேலே ஏறி போகும்பொழுதோ ரொம்ப வெறுனை ஏறி நடந்தார்னா கால் ரொம்ப சுட்டுடும். ஆனால் ஏறி நடந்து அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு வேற அஸ்மன்னூர் ஜம்பர்வ தேசிஸ்ரீயானாங்கிற எட்டு மந்திரங்கள்னால அந்த சூடை தணிக்கிறதுக்காக இங்கே முதல்ல என்ன பண்ண சொல்கிறார், இந்த ரோட்டில் எல்லாம் சுவாமி பிறப்பாடு நாளைக்கு மரமனை சாயந்தரம் கிளம்புறதுன்னா லாரியை விட்டு ஜலம் தெளிக்கிறது உண்டு. இன்னெல்லாம் ஆஸ்திக்கு நடக்கிற ஊரில் சுவாமி பிறப்பாடு நடந்ததுன்னா கவர்மெண்ட்டே அந்த ஊர் பஞ்சாயத்துலாம் ஒரு லாரியில் ஜலத்தை விட்டு சுவாமி போரிச்சு தூக்குற வாழ்க்கெலாம் சூடு இல்லாமல் இருக்குன்னு தெளிப்பான். அப்போ ஒரு ஹீட் இருந்ததுன்னா அதில் நாம் வந்து ஜலத்தை தெளிக்கணும். இந்த ஜலம் தெளிக்கிறத விட வேதம் ஒரு தினசாக கண்டுபிடிச்சிருக்கு. ஏன்னா அது என்ன கண்டுபிடிச்சதுன்னா ரொம்ப குளிர்ச்சியாக உள்ள ஒரு பொருள் அது மேலே நாலு தான் இழுத்தேள்னு வச்சோங்களேன், இந்த சூடு குறையும் இல்லையா ஜலத்தை விட. அது மாதிரி இங்கே என்ன பண்ணார், மண்டூகே நவிகர்ஷதி ஏஷவை பசூனா மனுபஜீவனியோ நவ ஏஷ கிராமியேஷு பசு சுஹிதோ நாரண்யேஷு தமேவ சுசார் சுசார்பயதி அஷ்டாபிர்விகர்ஷத்யஷ்டாட்சரா காயத்ரி காயத்ரோ ஓக்திர்யாவாமேவாக்திஸ்தஸ்ய சுசகம் சமயதி. இதில் ஒரு லேட்டஸ்டாக உள்ள பயாலஜியை பற்றி இங்கே சொல்லியிருக்கு. பயாலஜியை பற்றி சொல்லணும்னா நீங்கள் என்னதாக தெரிஞ்சிருந்தாலும் என்கிட்ட உடனே அந்த பரீட்சைக்கு போகிறவெல்லாம் வராங்க. இந்த தவளை இருக்க ஃப்ராகு, ஃப்ராகு தானே பேர், ஃபாகா, ஃபாகுன்னா பனி, அது மூடு பனி ஃப்ராக். இந்த மண்டூகம்னு பேர், மண்டூகம்னா மண்டு, மூளை இல்லாமல் மண்டு மண்டூகம்னு சொல்லக்கூடாது. அது கால் கால் கீச்சு கீச்சு கத்துட்டே இருக்கும், தன் வாயால் கெட்டுதுன்னு பேர். அது ராப்பூர கத்துறது. அந்த அதுக்கு ஜலத்திலையும் இருக்கிறதுனால அது சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி இருக்கான் அப்படின்னு வேதம் கண்டுபிடிச்சு இவர் அந்த மேடை மேலே ஏறச்சு சூடு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஓரளவுக்கு ஒரு கயத்தில் கட்டியதை கர கர கரன்னு இழுங்குவோன்னு தர. இதில் இழுங்கோன்னு சொன்னால் நீங்கள் எதுக்காக ஹிம்சை பண்ணுறாங்கிறதுலாம் இங்கே எடுத்துக்கிட்டாரு, எடுத்துக்க வேண்டியது எடுத்துக்கணும். நான் இதுலேருந்து என்ன எடுத்துக்கிறேன், இந்த தவளைக்கு நம்ம உடம்புல என்னென்ன என்னென்ன விதமான ஐட்டங்கள்லாம் உள்ளே இருக்கோ இவ்வளவும் இருக்குங்கிறதுக்காகத்தான்
நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டாக்டர் படிக்க போறவன் முதல்ல தவளையினா இருக்கிறாங்கிறான். நான் சொல்றது சரியோ இல்லையோ, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன். ஆஹா, மண்டூக்கமும் நாமும் ஒண்ணும் நச்சுப்போம். அதுவும் அனாவசியம் வாழ் வாழ் வாழ்வான்னு கத்தின்னு இருக்கு, நாமும் கத்தின் இருக்கோம். நம்ம பேசுற பேச்சில் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. தவளை ராத்திரி போற கத்துறது ஏதாவது 5 பைசா உதவம் உண்டும். தவளை கத்துறத கேட்டிருக்கிறதே இப்போ ரொம்ப குறைச்சல. ஏன்னா அது வயல் இல்லை, அந்த மாதிரி சகுதியில் தான் இருக்கும். அது மண்டூக்கேன விகர்ஷதி, அதனால அந்த ஹீட்டு தனியறதுன்னு சொன்னவர். ஏன் சார் போய் நீங்கள் தவளை போய் பிடிச்சேன்னா, அங்கே வேதம் சொல்றது அனிமல்ஸ் ஆஃப் 2 கைண்ட்ஸ், ஒன்று பெட் அனிமல், ஒன்று நாட்டு அனிமல், வீட்டு அனிமல், காட்டு அனிமல். காட்டு மிருகம், வீட்டு விலங்கு, காட்டு விலங்குங்கிற கிராமிய பசுவுக்கும் இதனால் ஒரு லாபமும் இல்லை, ஆரண்யமான பசுவை சேர்ந்ததும் இல்லை. இது ஒரு ரெண்டாம் கட்டம் ஒவ்வாது மாதிரிங்கிற நவ ஏஷ கிராமியேஷு பசு ஹிதோ நாரண்யேஷு, அதுலேயும் நாம் உபயோகம் இல்லாத வாழ்த்தான் கொண்டு போகணும். ஆரண்ய பசுவுக்கும் ஹிதமா இல்லை, இது கிராமிய பசுவுக்கும் ஹிதமா இல்லை. இதனால இந்த மேடை கொஞ்சம் சரியாக ஆகி அது மேலே நாம் போய் காரியம் ஆகணும்னா, அதனால அந்த உபயோகம் இல்லாத போட்டு இழுன்னு சொல்லி வச்சது. ஓரளவுக்கு தனிஞ்சது சூடு, இருந்தாலும் சூடு இருக்கத்தான் இருக்கு. இவர் தீட்சிதர் ஏறி மேலே சில தர்ப்பங்கள்லாம் போட்டு அதுக்கு சில சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும். பண்ணும் பொழுது என்ன பண்ணுறதுன்னார், சார் நீங்கள் காலில் ஒரு செப்பல் போட்டுங்களே அப்படின்னார். இந்த செப்பல் போட்டுக்கிற விஷயத்தில் வேதம் ஒரு அருமையான விஷயம் சொல்றது, அதை போட்டுன்னு மேடையில் நடக்கக்கூடாது. புதிதமான இடங்கள்லாம் ப்ளீஸ் ரிமூவ் யுவர் செப்பல்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. காலணிகள், காலனின்னா வேற, காலனின்னா வேற, காலனின்னா இருக்கிற இடம், காலனின்னு பேரில் சேட்டி காலனி. தமிழில் கால் அணின்னா செருப்புன்னு அர்த்தம். ரிமூவ் ஒரு ஃபுட் வேர்ஸ் ஹியர்னு எழுதியிருப்பான். அவன் எழுதினாலும் இவன் மேடை வரைக்கும் போட்டுன்னு வருவான். அந்த கல்யாணங்கள் வியானங்கள்லாம் எல்லா இடத்தையும் போட்டுன்னு வந்து அந்த தம்பதிகள் ஆசீர்வாதம் பண்ணுறச்ச கூட செருப்போட மேலே வந்து எவ்வளோ புனிதமாக்குறா தெரியுமோ. அதெல்லாம் கேவலத்திலையும் கேவலம். இது முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம். கல்யாண மண்டபங்கள்லாம் வாசலில் முதல்ல செருப்பை கேட்டதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணும். கல்யாணங்கிறது புனிதமான காரியம், கோவிலை விட பெரிய விஷயம். இதை ஏற்படுறச்சே மேடை வரைக்கும் போட்டுன்னு வருது எல்லாரும். பெரிய இவன் செருப்போட பிறந்தாமல் அட ஏதோ ஆற்றுக்குள்ளே இந்த ஊரில் ஜில்லுப்பு தாங்களே என்ன போட்டுக்கலாம்னா, அதுக்காக கல்யாணத்துக்கு வரும்போது என்ன போட்டுக்கிறது, இதெல்லாம் நமக்கு இன்னவிட்டபிளாக ஆகிடுது. நெத்திக்கிட்டுக்கோன்னா புறக்கரிச்சியை நெத்திக்கிட்டுன்னு பிறந்தோமாங்கிறான். செருப்பை கேட்டேன்னா அது என்ன புறக்கரிச்சியை செருப்போட வந்தார். அவர் கேள்வி கேட்கறது என்ன வேணும் கேட்கலான்னா, நான் நெத்திக்கிட்டு வாங்க சார், இது மினிமமாக ஹிந்து சமாச்சாரத்துக்குன்னா புறக்கரிச்சியை இப்படி தான் சார், புறக்கரிச்சின்னு எப்படியோ இருந்தோ அப்படியே இறங்க, எதுக்கு பேண்ட்டு டைட் பேண்ட்லாம் போட்டுக்கிறேன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மேட்சிங்காக வேறு ட்ரெஸ்ஸு, அதாவது இவருடைய சாக்ஸு கலருக்கு தகுந்த மாதிரி பூட்ஸு, பூட்ஸ் கலருக்கு தகுந்த மாதிரி பேண்ட் கலர், கல் தகுந்த மாதிரினா ஒரே கலர் இல்லை, ஏதோ வச்சுருக்கான் மேட்சிங் சென்டர்னே ஒன்று வச்சுருக்கான். ரவிக்க துணிக்கலாம் என்ன கூட்டங்கிறீர்கள், இந்த அம்மா அந்த புடவையை வாங்கிவிட்டு ரவிக்க கிடைக்காம அந்த புடவையே கட்டிக்கல என்ன. ஏமா எதை போ, இந்த மேட்சிங்கை பற்றி ஒன்று சொல்லணும், ஏன்னா இது சில விஷயங்கள்லாம் விட்டு போய்டுறதுன்னு. இது கோஜென்ட்டா ராமாயண கதை மாதிரி இல்லை பாருங்கோ, அங்கங்கே அங்கங்கேருந்து நான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கேன். இப்போ பெரியவா அனுகூரம் இருந்தாலும் ஓடின்னு, இந்த மேட்சிங்கை பற்றி தான் மெயினாக சொல்லணும். அது நடுப்புற கொண்டு விட்டுனுட்டேன் நீங்கள், அதனால இது ஏதோ கதையானுகளை சொல்லலையே, அதுக்கு மேலே என்ன தொடர் கதை மாதிரி சீரியல் இல்லை, இது இது சீரியஸான விஷயம், பாயிண்ட் பாயிண்டாக தான் இருக்கும் அது. இந்த மேட்சிங்கில் என்னாச்சு, நான் அன்றைக்கி ஒரு நான் லேசாக ஆரம்பித்தேன், அதை வேதமும் சொல்லியிருக்கு மேட்சு தான். இதுக்கப்புறம் பேண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது சூட்டபுளாக, அது ஒரு ஷர்ட்டு, அந்த ஷர்ட்டுக்கு தகுந்த மாதிரி டை, புரியுறதா, அது மாறிண்டே இருக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் உள்ள பட்டன் இல்லை என்ன, இந்த லேடிஸ் அது இப்படி பண்ணியோ சொல்லிக்கிறாள், அது என்ன பேர் கிளிப்பு, அது ஒரு பல கலர், அதுக்கு தகுந்த மாதிரி அது. இதுக்கப்புறம் மூஞ்சிக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தலையில் ஒன்று சொல்லிக்கிற பார்த்தீங்களா, அதில் பல கலர். இது தலை வரைக்கும் ஆகிடுச்சு, காலிலேருந்து தலை வரைக்கும் மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு. நான் ஒன்று சொன்னேன், காலுக்கு கீழையும் போயிடுத்து, தலைக்கு மேலேயும் போயிடுது. தலைக்கு மேலே போயிடுத்துனா என்ன பண்ண முடியும், எல்லாமே இப்போ அப்படி தான் இருக்கு. அது எப்படின்னு கேட்குறேன்ல, காலுக்கு கீழே அந்த செருப்பு, அது கலர் இல்லை, இப்பாத்துல 15 செருப்பு இருக்குது.

0: பொறுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் உலகலாமுணர்ந்து மோதற்கரியவன் நிலபுலாவிய நிர்மலி வேணியன் அலகில் சோதியன் நம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த சைவப்பெருமக்களே, தமிழ்மொழி வடமொழி என்ற இரண்டும் சைவப்பெருமக்களின் இரு கண்களாகவே போற்றப்படுவன. இதைத்தான் நமது சமய நூல்களும் கூறுகின்றன. ஆனால் இன்று சிலர் வடமொழியை பழித்து நிந்தனை செய்தும் தமிழ்மொழியே உயர்ந்தது என்றும் கூறி வருகின்றனர். இதில் மிகவும் வேதனைக்குரிய செய்தி என்னவென்றால், இவ்வாறு கூறுபவர்களும் நம் பன்னிரு திருமுறைகள் மற்றும் 14 சாத்திரங்களை ஏற்றுக்கொண்டு மஞ்சள் அடம்புரியும் வள்ளலை வணங்குபவர்கள்தாம். நான் யாரையும் குறை கூற விரும்பவில்லை. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்ற சாத்திர வாக்கிற்கு இணங்க, நாம் அனைவரும் சிவனார் என்ற உருதாய் வைத்து பிள்ளைகள்தானே. உறவாவார் உருத்திர பல்கணத்தார் என்ற நம் அப்பர் பெருமானின் வாக்கிற்கு இணங்க, சிவம் என்ற செம்பொருளை வணங்கும் நாம் அனைவரும் ஒன்றுபட்ட உறவினை உடையவர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இதனை யாரும் மறுக்கவும் முடியாது. இன்றைய காலச் சூழ்நிலையில் சைவப்பெருமக்களிடையே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. வடமொழி என்பது சைவ சமயத்துடன் தொடர்புடைய மொழியா? அம்மொழியில் இறைவனுக்கு வழிபாடு ஏற்றலாமா? தமிழ்தானே உயர்ந்தது, நமக்கு ஏன் வடமொழி? தமிழ்நாட்டில் ஏன் வடமொழியில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் உள்ளன. நான் சந்தித்த பல்வேறு சைவப்பெருமக்கள் இக்கேள்விகளை எழுப்பியதால் தில்லை பெருங்குத்த பெருமானின் திருவடிகள் உணர்த்த, நாம் நாள்தோறும் வழிபாடு செய்யும் பன்னிரு திருமுறைகளிலிருந்து சில குறிப்புகளை எடுத்து சைவ உலகத்தினர் முன் வைக்க வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்பே பல பெரியோர்கள் பல்வேறு நூல்களை வெளியிட்டு வடமொழி என்பது நம் சமயத்துடன் தொடர்புடைய மொழிதான் என்று நிறுவியுள்ளனர். இருந்தாலும் சிறியனுடைய அறிவிற்கு எட்டிய அளவில் சில கருத்துக்களை தங்கள் முன் கூற விரும்புகின்றேன். திருமுறையின் பெருமை நாம் அனைவரும் அறிந்ததே. இறந்தாரையும் எழுப்பும் தகைமையும், நம் உள்வினையை மாற்றும் பெற்றுமையும், நமக்கு விடுபேற்றினையும் வழங்கும் திறனை உடையது. மறைகள் ஈசன் சொல் என்று சிவஞான சித்தியார் கூறுவது போல், தமிழ் மறைகளாகிய நம் திருமுறைகள் சிவப்பரம்பொருளே நம் அருளாளர்களை இடமாக கொண்டு நமக்கு அருளியதாகும். நம் சைவ சமயம் 27 ஆசிரியர் பெருமக்கள் அருளி செய்த பாடல்களை பன்னிரு திருமுறைகள் என்றும், அவற்றை நாம் தோத்திரமாகவும், சந்தான பரமாச்சாரிய பெருமக்கள் அருளி செய்த 14 நூல்களை சாத்திரமாகவும் கொண்டுள்ளது. சிலருடைய தவறான பிரச்சாரத்தால் நமக்கு குழப்பம் ஏற்படும் போது, நாம் பன்னிரு திருமுறைகள் மற்றும் 14 சாத்திரங்களை படித்து நமக்கு ஏற்பட்டுள்ள ஐயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம் திருமுறை மற்றும் சாத்திர நூல்கள் அனைத்து கேள்விகள் மற்றும் குழப்பங்களுக்கும் விடை தரும். வடமொழியை பற்றி நம் பெருமக்கள் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டுள்ளனர். அவற்றில் சிலவற்றை நாம் இப்பொழுது காண்போம்.

திருஞானசம்பந்த பெருமானார்களை செய்த தேவாரத்தில் சில பாடல்களை பார்ப்போம். முதல் திருமுறை தலம் திரு அச்சிறுப்பாக்கம். திருச்சிற்றம்பலம்

திருச்சிற்றம்பலம். அதாவது இப்பாடலில் அச்சிறுப்பாக்கத்தில் ஆட்சி கொண்டுள்ள நம் இறைவர் குவளை மலர்களால் என்ற மாலையை சூடிய மார்பிலரிடமும், மலைமகளாகிய பார்வதி தேவி இடபாகமாக கொண்டுள்ளவர் எனவும், சிவந்த மலர்போலும் பிறையையும் தேங்கியுள்ள கங்கை நீரையும் தம் சடைமுடி மீது உடையவர் எனவும், எம் சென்னிமேல் உறையவர் எனவும், தம் மலர் போன்ற திருவடிகளை மனத்தால் ஒன்றிவின்று அடியவர்கள் பரவவும், தமிழ்ச்சொல் வடசொல் இவற்றால் என்ற தோத்திரங்கள் அவர் தம் திருவடிகளை சாரவும், அழகிய கொன்றை மலர் மாலை அணிந்தவராய் விளங்கும் அடிகளாவார் என்று கூறுகிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய சொற்கள் தமிழ்ச்சொல்லும் வடசொல்லும் தாழிழச் சேர என்பது. அடுத்ததாக இரண்டாம் திருமுறை திருப்புகலூர் பத்தமானிச்சரம்.

திருச்சிற்றம்பலம். அதாவது அடியவர்கள் தமிழிலும் வடமொழியிலும் திசை மொழிகளிலும் அழகிய யாழ் நரம்பை மீட்டி தங்கள் மனத்திருள் நீங்க பாடித்தொழும் புகலூரில் அன்று அலைகடலை கடந்தபோது மெய்ப்புதிர்ந்தாற்போல எழுந்த வஞ்ச நஞ்சினை உண்ட அழகிய கண்டத்தினராய் விளங்குபவர் பத்தமானிச்சரத்து இறைவர் என்று நம் திருஞான சம்பந்த பெருமான் அருள்கிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய சொற்கள் தென்சொல், விஞ்சமர், வடசொல், திசைமொழி. தென்சொல் என்றால் நம் தென் தமிழ், வடசொல் என்றால் வடமொழி, திசைமொழி என்றால் பிறமொழிகள். அடுத்ததாக மூன்றாம் திருமுறை, தலம் திரு ஆலவாய், திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம். மிக அருமையான திருப்பதிகம் இப்பதிகம். இன்னில்லா சமணர்களைக் கண்டு மங்கேற்கரசியார் அச்சங்கொள்ள, திருஞான சம்பந்த பெருமான் அதனை தன் மனக்குறிப்பால் அறிந்து, நான் இவர்களுக்கு எளியேன் அல்லேன், நீ அஞ்ச வேண்டாம், ஆலவாயரன் என்னுள் இருக்கிறார் என்று குறிப்பாக பாடியருளிய திருப்பதிகம். இவ்வாறு நம் திருஞான சம்பந்த பெருமான் தமிழ் மற்றும் வடமொழியை இணைத்து தன்னுடைய பதிகங்களில் கூறியுள்ளார். இதிலிருந்து நமக்கு தெரிய வரும் செய்தி என்ன? இவ்விருமொழிகளும் சைவ சமயத்துடன் தொடர்புடைய மற்றும் வழிபாட்டிற்கும் உரிய மொழிகளாக இருப்பதால்தானே இரண்டையும் சேர்த்து கூறினார். இவ்விருமொழிகளின் பெருமையை சைவர்கள் அல்லாதவர்கள்தான் அறியாது இருப்பர் என்பதற்கு ஆரியத்தொடு செந்தமிழ் பயன் அறியிலா அந்தகர் என்ற நம் ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கே சான்றாகும். அச்சிறுப்பாக்கம் பதிகத்தில் தமிழ் சொல் வடசொல் இரண்டும் தாழ்நிழல் சேர என்று கூறியிருப்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். தமிழை மட்டுமே அவர் கூறியிருக்கலாமே, ஏன் அவ்வாறு கூறவில்லை? இல்லை என்றால் பிறமொழியை கூறியிருக்கலாமே, ஏன் அவர் தமிழ் வடமொழி என்று கூறினார்? சுட்டி எறிய முடியாத இறைவனையே சுட்டிக்காட்டிய தவ முதல்வராகிய நம் திருஞான சம்பந்த பெருமான் தமிழ் மற்றும் வடமொழி என்று இரண்டும் சைவர்களுக்கு இரு கண்கள் போன்றன என்று உணர்த்துவது தெளிவாகிறது அல்லவா? பத்தமானிச்சர திருப்பதிகத்திலும் அடியவர்கள் தமிழிலும் வடமொழியிலும் திசைமொழிகளிலும் அழகிய ஆழ்நரம்பை மீட்டி திருப்புகலூர் பெருமானை வழிபடுகின்றனர் என்று அருள்கிறார். அப்படியென்றால் தமிழ்நாட்டில் தமிழில் மட்டுமே வழிபாடு செய்ய வேண்டும், தமிழக சிவாலயங்களில் தமிழில் மட்டுமே வழிபாடு செய்ய வேண்டும் என்று இன்று சிலர் கூறும் கருத்துக்கள் நம் அருடைய பிள்ளையாரின் வாக்கிற்கு முரண்பாடாக தெரிகிறது அல்லவா? எனதுரை தனதுரை என்று கூறும் நம் பாலராவாயரின் வாக்கு நம் ஈசனுடைய திருவாக்கல்லவா? அவர் திருமறையும் தீந்தமிழும் சிறக்க வந்த நாயகன் அல்லவா? கவுனியர் குல தலைவனாருடைய வாக்கிற்குமே ஒரு வாக்கு உண்டோ? எனவே சைவ பெருமக்களே, நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கிற்கு இணங்க நாம் தமிழ் வடமொழி என்ற இரண்டையும் நம் இரு கண்களைப் போல போற்ற வேண்டும். அடுத்ததாக உலகத்தும் உளவாரப் படையாளியார் தாண்டகச் சதுரர் நம் திருநாவுக்கரசு சுவாமிகளருடைய தேவாரத்திலிருந்து சில குறிப்புகளை காண்போம். ஐந்தாம் திருமுறை, தலம் திருக்கடம்பந்துறை, திருச்சிற்றம்பலம்.

சிற்றம்பலம். அதாவது பெருமைமிக்க நல்லியல்புகள் பொருந்திய அன்பர்களே, ஆரியமும் தமிழும் இசையும் ஆணவனும் மிக்க குணத்தார் குறியாக நின்றவனும் ஒருபால் பார்வதி தேவியாரை உடையவனுமாகிய பெருமான் வீற்றிருக்கும் கடம்பந்துறை சென்றடையுங்கள் என்று நம் அப்பர் பெருமான் கூறுகிறார். இங்கு ஆரியமும் தமிழோடு இசையானவன் என்ற அப்பர் பெருமானின் திருவாக்கினை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆறாம் திருமுறை, தலம் திருச்சிவபுரம், திருச்சிற்றம்பலம். வானவன்கான் வானவர்க்கும் மேலானான்கான், வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான், ஆனைந்தும் ஆடினான்கான், ஐயன்கான் கையில் அனலேந்தியாடும் காணவன்கான், காணவனுக்கு அருள் செய்தான்கான், கருதுவார் இதயத்து கமலத்து ஊரும் தேனவன்கான், சென்றடையா செல்வந்தான்கான், சிவனவன்கான் சிவபுரத்தன் செல்வந்தானே. திருச்சிற்றம்பலம். இப்பதிகத்தில் சிவபுரத்தையும் செல்வனாம் சிவபெருமான் வானிடத்து உறைபவனும் தேவர்களுக்கு மேலானவனும் வடமொழியும் இனிய தமிழ்மொழியும் மறைகள் நான்கும் ஆனவனும் ஆன ஐந்தும் பஞ்சகவ்யத்தில் ஆடினவனும் காணவனாகிய கண்ணப்பனுக்கு அருள் செய்தவனும் தன்னை கருதுவார் இதயத்திடத்து தாமரை மலரிடத்து ஊறும் தேன் போன்றவனும் முன்பு இல்லாது பின்பு காரணத்தால் சென்றடையும் பெற்றியதன்றி இயல்பாகவே உள்ள செல்வனும் ஆவான் என்று நம் அப்பர் பெருமான் கூறுகிறார். இங்கு வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் என்று நம் அப்பர் பெருமான் அருள்கிறார். அடுத்ததாக அதே ஆறாம் திருமுறையில் திருமறைக்காடு. நூரே முழங்கொழி நீராணான் கண்டாய் முழுத்தளல்

0: திருச்சிற்றம்பலம். இப்பதிகத்தில் மலைக்காட்டுள் உறையும் மணாளன் மிகவும் விளங்குகின்ற ஒலியை உடைய நீரின் வடிவனாய், தழல் போன்ற சிவந்த மேனியை உடைய முதல்வனாய், ஏரி நீர் நிறைந்ததனை ஒத்த செல்வனாய், சிறந்த அடியவர்களுக்கு இன்பம் விளைவிப்பவனாய், ஆரியனாய், தமிழனாய், அண்ணாமலையில் உகந்தருளியிருக்கும் தலைவனாய், வெள்ளம் போல் மதத்தை பெருக்குகின்ற மதயானை போல்வானாகவும் உள்ளான் என்று கூறுகிறார். மேற்கூறிய பதிகங்களில் ஆரியம் தமிழோடு இசையானவன், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் என்று அருளியுள்ளார். அன்பர்கள் மக்களே, இதற்கு மேல் நாம் கூறுவதற்கு என்ன இருக்கின்றது? பாவுற்றலர் செந்தமிழ் பாடிய பான்மையினால் நாவுக்கு அரசு என்று உலகேளினும் நின் நாமம் நயப்புற மண்ணுக என்று திருவதியை வீரட்டம் அமர்ந்த பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட நம் அப்பர் பெருமானும் தமிழ்மொழி வடமொழி என்ற இரண்டனையும் தம் இரு கண்களாகவே போற்றியுள்ளார் என்பதும் தெரிகிறது. நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்பர் பெருமானை தமிழ் இறையோன் என்று அழைப்பார். அத்தமிழ் இறையோன் சிவப்பரம்பொருளை வடமொழி வேதாகமங்களை அருளிச் செய்த ஆரியனாகவும், தென்திரு ஆலவாயில் செந்தமிழ் சொக்கநாதனாய் சங்கமமைத்து தமிழ் அளித்த தமிழனாகவும் காண்கிறார். ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய். சித்தநிலை தெரியாத வாகிசப் பெருமான் திருவடிகளை நாம் போற்றி நாமும் நம் இறைவனை அவ்வாறே காண முற்பட வேண்டும். வடமொழியும் தென்தமிழும் மலைகள் நான்கும் ஆனவன்கான் என்று கூறியதிலிருந்து புறங்கள் எரித்த ஏவனச் சிலையினாராகிய நம் சிவனாரே வடமொழியாகவும் தென் தமிழாகவும் மறைகள் நான்காகவும் இருக்கிறார் என்பது தெளிவு. இந்நிலையில் வடமொழியை இறந்த மொழி என்றும், பயனற்ற மொழி என்றும், சைவ சமயத்திற்கு தொடர்பற்ற மொழி என்றும் கூறுதல் அவ் ஈசனையே நிந்தனை செய்ததற்கு சமமாகுமல்லவா? இது மன்னிக்கியலாத திருவிடி பிழைத்தல் என்னும் சிறு அவச்சாரமாகத்தானே கொள்ளப்படுகிறது. பிழைப்பன்னாயிலும் திருவிடி பிழையேன் என்ற நம் சுந்தரர் பெருமானின் வாக்கினை எப்பொழுதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கட்சியகம்பத்திலோ நம் அன்னை காமாட்சி அம்மை அதைத்தானே வேண்டுகிறார். திருவிடி பிழைத்தல் தவிர வேறு பிழை செய்யும் மன்னித்தருள வேண்டும் என்கிறாரே. எனவே திருவிடி பிழைத்தலாகிய சிவ அவச்சாரம் மன்னிக்கியலாத குற்றம் என்பது தெளிவாகிறது. எனவே சைவப்பெருமக்கள் எக்காரணம் கொண்டும் எந்த நிலையிலும் சிவபச்சாரம் செய்துவிடக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அடுத்ததாக நம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரத்தில் இருந்து சில பாடல்களை காண்போம். பத்தாம் திருமுறை திருமந்திரம் முதல் தந்திரம் ஆகமச் சிறப்பு திருச்சிற்றம்பலம். மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்றேரியும் நின்றன் கிளைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே. மற்றும் ஒரு பாடல், அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிழ்த்தலை பட்டு உயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலுமாமே. திருச்சிற்றம்பலம். இவ்விரு பாடல்களில் நம் திருமூல தேவநாயனார் ஆரியம் தமிழ் என்னும் இரு மொழிகளை நம் பெருமானே உமாதேவியாருக்கு ஒருங்கு சொல்லி உலகம் உய்ய திருவுருள் செய்தான் என்றும், தமிழ்மொழி வடமொழி என்னும் இருமொழியுமே ஒரு படித்தாக இறைவனை பற்றி உணர்த்தும் என்றும், அவற்றுள் யாதொன்றையாயினும் முறைப்படி உணரவல்லாருக்கு சிவஞானத்தை பெறுதலும் கூடுவதாம் என்றும் கூறுகிறார். தமிழ் மூவாயிரம் சாத்தி மன்னிய மூவாயிரத்தாண்டு இப்புவிமேல் மகிழ்ந்து இருந்து சென்னிமதி அணிந்தார் தம் திருவருளால் திருக்கேளை தன்னில் அணைந்து ஒருகாலும் பிரியாமை தாளடைந்த நம் திருமூல தேவநாயனாரின் வாக்கு புண்ணே போல் போற்றப்பட்டு நம் சிறமேல் கொள்ளப்பட வேண்டியதல்லவா? அடுத்ததாக 11 திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த திருத்தொண்ட திருவந்தாதி என்ற நூலிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். தொகுத்த வடமொழி தென்மொழி யாதொன்று தோன்றியதே மிகுத்த இயலிசை வல்ல வகையில் விண்தோயும் நெற்றி வகுத்த மதில் தில்லை அம்பலத்தான் மலர் பாதங்கள் மேல் உகுத்த மனத்தோடும் பாடவல்லோர் என்பர் உத்தமரே. இப்பாடலில் வடமொழி தென்மொழிகளில் யாதொன்று தோன்றியது என கூறினமையால் நம் பெருமக்கள் அறியில் மொழி வேற்றுமை கொள்ளப்படாமை மிக தெளிவாக விளங்கிற்று. நம் ஞானசம்பந்த பெருமானும் கோளை மிடராக கவிகோளும் இல்வாக இசைகூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் என்று திரு வைகாவூர் தேவாரத்தில் அருள்வார். நம் இறைவன் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன்தானே. அவன் சொற்பதம் கடந்து சொல்லோம் நூலுணர்வு உணரா நுண்ணியோம் எம்மொழியில் வழிபாடு செய்தாலும் அவன் அதை நிச்சயம் ஏற்பான். அவன் வேண்டுவது அன்பு மட்டுமே. நம்முடைய திரு நாரையூர் பொள்ளாப்பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு மூவருளிய தேவார பதியங்களிற்கும் இடத்தை பற்றி உணர்த்த திருமுறை கண்ட சோழர் மாமன்னர் ராசராசரும் நம்பியாண்டார் நம்பிகளும் தேவார பதியங்களை கண்டெடுத்து திருமுறையாக தொகுத்தனர். திருமுறையை நாள்தோறும் ஓதும் சைவ உலகம் பொல்லாப்பிள்ளையாருக்கும் நம்பியாண்டார் நம்பிகளுக்கும் அபயகுலசேகரன் மாமன்னர் ராசராசருக்கும் என்ன கைமாறு செய்ய இயலும்? நம் மாணிக்க வாசக பெருமான் கூறுவது போல் யானிதற்கு இளநோர் கைமாறு என்றுதானே கூற முடியும். பிரணவப் பொருளாகிய விநாயகப் பெருமானின் பேரொருளை பெற்ற நம் நம்பியாண்டார் நம்பிகளும் வடமொழி தமிழ்மொழி என்று இரண்டும் தில்லை அம்பலவான திருவடிகளை போற்றுதற்குரியது என்று தெளிவுபடுத்துகிறார். கடைசியாக திருத்துண்டர் புராணம் என்று சைவ உலகத்தால் போற்றப்படும் பெரிய புராணம் 12 திருமுறை. ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் சோதியாகிய தில்லை பெருங்குத்த பெருமானை உலகலாம் என்று எடுத்துக் கொடுக்க குன்றத்தூர் வள்ளலார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் என்னும் ஞான நூலை இயற்றினார் என்பது வரலாறு. பெரிய புராணத்தின் ஒவ்வொரு வாக்கும் பதிவாக்காகவே கொள்ள வேண்டும். இந்நூலிலே ஆசிரியர் பெருமான் பல இடங்களில் வேத ஆகம சிறப்புகளை பற்றி விளக்கியுள்ளார். இருந்தாலும் வடமொழியை பற்றி குறிப்பிட்டுள்ள இரு பாடல்களை மட்டும் இங்கு நான் கூற விரும்புகிறேன். ஐயடிகள் காடவர்கோ நாயனார் புராணம். திருச்சிற்றம்பலம். மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென் தமிழ் முதலாம் பண்ணுகளை பணி செய்ய பாரளிப்பார் அரசாட்சி இன்னல் என இகழ்ந்து அதனை எழிக்குமரன் மேல் இழுச்சி நன்மநெறி திருத்தொண்டு நயந்தளிப்பார் ஆயினார். திருச்சிற்றம்பலம். வடநூல் தென் தமிழ் முதலாம் பண்ணுகளை பணி செய்ய பாரளிப்பார் ஐயடிகள் காடவர்கோ நாயனார் வடமொழி தென்தமிழ் இரண்டிலும் வல்லவராய் அவ்விரு கலைகளின் திறத்தினையும் முற்றிலும் அறிந்தவர் என்றும் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக பரமனையே பாடுவார் புராணம். தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மஞ்சிலடை நடம்புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றிய மெய் உணர்வோடும் உள்ளுருகி பாடுவார் பன்றியுடன் புட்கானா பரமனையே பாடுவார். தென்தமிழ் வடமொழி பிறநாட்டு மொழிகள் ஆகிய மொழிகளில் யாதொன்றில் தமக்கு பயிற்சி இருப்பினும் அவற்றுள் அம்பலத்தில் கூத்தியற்றும் நம் பெருமானையே உணர்ந்து அவருடைய திருவடியையே போற்றி உள்ளுருகி பாடுபவர்கள் திருமாலும் நான்மவரும் தேடி அறிய இயலாதவர் விளங்கும் பரமனையே பாடுவார் ஆவர். இவ்வாறு கூறியதிலிருந்து நம் பெருமான் அனைத்து மொழி வழிபாட்டினையும் ஏற்பவன் என்பது தெளிவாகிறது. அவன் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன். நாம் முன்பு சிந்தித்தது போல் அவன் என்றும் வேண்டுவது மெய்யன்பே ஆகும். அன்பர் மக்களே, 12 திருமுறைகளில் நம் அருளாளர்கள் வடமொழி தமிழ் என்ற இவ்விரு மொழிகளையும் எவ்வாறு போற்றியுள்ளனர் என்பதை நாம் கண்டோம். இதற்கு மேல் நமக்கு வேறு என்ன அனுமானம் வேண்டும்? அவர்கள் அனைவரும் தமிழர்கள்தானே. இந்நூலை நம் பெருமக்கள் தமிழ் உலகத்திற்காக தானே செய்தனர். தமிழ் உலகத்திற்காக தமிழில் செய்த இந்நூலிலே அவர்கள் ஏன் வடமொழியின் பெருமையை மறவாது பதிவு செய்தனர்? வடமொழி தவிர வேறு எந்த மொழியும் நம் திருமுறைகளில் குறிப்பிடப்படவில்லையே, ஏன்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மற்ற மொழிகள் மனிதனால் உருவாக்கப்பட்டவை. நம் திருமூல தேவநாயனாரின் வாக்குப்படி தமிழ்மொழி வடமொழி என்ற இரண்டும் நம் இறைவனால் நமக்காக அவனை உணரும் பொருட்டு அவரால் அளிக்கப்பட்டவை. இவ்விரு மொழிகளையும் யாராலும் எக்காலத்திலும் அழிக்க முடியாது. நம் பெருமக்கள் அனைவரும் ஒரே கருத்தினைதானே கூறியுள்ளனர். யாரும் எங்கும் மாறுபடவில்லையே. திருஞான சம்பந்த பெருமான் முதல் தெய்வ சேக்கலா பெருமான் வரை இந்த நூற்றாண்டில்தான் பல்வேறு மாறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவர் பெருமானின் குரட்பாவுக்கு இணங்க, யார் என்ன கூறினாலும் மெய்ப்பொருளை பகுத்து ஆய்ந்து தெளிய வேண்டியது நம்முடைய கடமைதான். மெய்ப்பொருள் வன்தமிழ் மாலையாகிய திருமுறைகளே நமக்கு பிரமாண நூலாகும். திருமுறையின் வாக்கிற்கு மாறுபடுபவர்கள் சைவ சமயத்தின் அடிப்படை கோட்பாடுகளிலிருந்து மாறுபடுபவர்கள் ஆவார்கள். அவரவர் தாய்மொழியில் இறைவனை வழிபடுவது அனைவரின் உரிமை. இதனை யாரும் தடுக்க இயலாது. அதே நேரத்தில் நம் வழிபாடு பிறமொழியினை நிந்தனை செய்யாத நிலையில் இருக்க வேண்டும். குறிப்பாக தமிழ் வடமொழி என்ற இரண்டும் நம் இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்டவை. இரண்டு கண்களில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது? இரண்டுமே உயர்ந்ததுதானே. இதனைத்தான் திருவள்ளுவர் மாலையில் வண்ணக்கஞ்சாத்தனார் மிக அழகாக கூறுவார். திருக்குறளின் பெருமைகளையும் திருவள்ளுவரின் பெருமைகளையும் புகழ்ந்து எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலையாகும். ஒரு நூலுக்கோ நூலாசிரியருக்கோ இப்படி எல்லா புலவர்களும் வரிசை கட்டி புகழாரம் கொடுத்து அளித்தது திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் மட்டுமே கிடைத்த முதற்சிறப்பாகும். இந்த திருவள்ளுவ மாலையில் 55 புலவர்களின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அவர்களில் ஔவையார், இடைக்காடர், நக்கீரர், கபிலர், வரணர் போன்றோரும் அடங்குவர். இதிலே வண்ணக்கஞ்சாத்தனார் என்ற புலவர் மிக அருமையான ஒரு பாடலை பாடியுள்ளார். ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதனின் இது சீரியது என்று ஒன்றை செப்பறிதால் ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஒரு குரட்பா உடைத்து என்று மிக அழகாக கூறியுள்ளார். ஆரியமாகிய வடமொழியும் தமிழ்மொழியும் ஆராய்ந்து இதனை விட இது உயர்ந்தது என்று ஒன்றை பற்றி செப்பல் மிகவும் அரிது. ஆரியம் இறைவனருளிய வடமொழி வேதத்தை உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஒரு குரட்பா உடைத்து என்று அக்காலத்தில் இப்புலவர் கூறியுள்ளார். எனவே சைவ பெருமக்களே, தமிழ் உயர்ந்ததா வடமொழி தாழ் வடமொழி உயர்ந்ததா என்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுதலே குற்றம் என்று தெளிந்து நம் சமய சந்தான பரமாச்சாரியர்கள் காட்டிய நெறியில் நிற்றலே நம்முடைய கடமையாகும். நம்முடைய அருளாளர்கள் நம் பெருமக்கள் அவர்களெல்லாம் செய்யாத ஆராய்ச்சி இக்காலத்தில் சிலர் செய்கின்றனர். எனவே சைவர்கள் மெய்ப்பொருளை கண்டறிந்து தெளிவாக இருக்க வேண்டும். பிற்காலத்தில் இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிந்துதானோ நம் பெருமக்கள் தங்களுடைய பதியங்களில் முன்னும் பின்னும் தமிழ்மொழி வடமொழி என்ற இரண்டையும் சேர்த்து போற்றியுள்ளனர். இதனையும் மீறி தமிழில் மட்டும்தான் வழிபாடு செய்ய வேண்டும், வடமொழி தேவையற்றது என்று கூறுதல் நம் சமய ஆச்சாரிய பெருமக்களின் வாக்கையே நிந்தித்ததாக ஆகிவிடும் அல்லவா? சிவப்பரம்பொருளை வழிபடுகின்றனா நமக்குள் மொழியின் காரணமாக எக்காலத்திலும் பிளவுபட்டு நிற்கக்கூடாது. ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல் பெரியவரும் பிரசமயத்தவர் முன்னிலையில் மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ளனா ஒற்றுமையாக இல்லாது மொழியின் காரணமாக நமக்குள் வாதில் ஈடுபடுதல் ஒருவரை ஒருவர் குறை கூறுதல் நம் சமயத்திற்கு ஏற்றம் தருமா? சைவப்பெருமக்களே, இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய அடிப்படை கோட்பாடுகளிலிருந்து நாம் என்றும் விலகிவிடக்கூடாது. இத்தகைய நிலையில் நாம் எவ்வாறு சைவ சமயத்தை பரப்பி திருநீற்றில் அன்பு நெறியை இழக்கச் செய்ய இயலும்? இன்றைய காலத்தில் நம் சமயத்தையும் நம்முடைய தலைவராகிய சிவனாரையும் நம் சமய நூல்களையும் இழிவுபடுத்தும் இடத்தில் திரைப்படங்கள் மற்றும் ஊடகங்களில் எவ்வாறெல்லாம் சித்தரிக்கப்படுகின்றன. நம்மால் இதனை தட்டி கேட்கவே முடியவில்லையே. என்ன காரணம்? நாம் அனைவரும் ஒவ்வொரு திசையில் பிரிந்து நிற்பதால் தானே. அனைவரும் ஓரணியில் திரண்டு ஒருமித்த குரலில் குரல் எழுப்பினால், கண்டனம் தெரிவித்தால் நம்மை யாராவது அசைக்க இயலுமா? நம் சமயத்தை எதிர்த்து யார் ஏனும்
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கி இருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
3: அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் என்றே சொல்லலாம். ரொம்ப குறைவு. அதுக்குள்ள இருக்கிற பொருளை வெளியே கொண்டு வர்றதுதான் அதுல புரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப வசதியா இருக்கும். இது வந்து இந்த சூத்திரம் ஒரு கருத்துரை ஒன்று சொல்லியிருப்பார் அவர், மெய்கண்டாரே சொல்லியிருக்கிறார். அது கருத்துரை பார்க்கலாம். என்பது சூத்திரம் அவையே தானேயா இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்பது சூத்திரம். இன்னுதலிற்றுவையனின் இந்த சூத்திரம் என்ன சொல்லுது, ஒரு வரியில் சொல்லு அப்படின்னா, புனர் உற்பவம் வருமாறு முதலிற்று. முதலுதல்னா சொல்லுதல், புனர் உற்பவம்னா மறுபடி இந்த உலகத்தை தோற்றுவித்தல். அதை பற்றிய விளக்கம் சொல்லுகிறது இப்ப இந்த பாடல்ல. புனர் உற்பவம் சொல்லப்படுகிறது. இரண்டாவது சூத்திரம் பாச உண்மையை நிறுவுகிறது. பாசம் ஆணவம், கண்மம் மாயை, இந்த மூன்றும் இருக்கிற பொருள் அப்படிங்கறத நிறுவு. சங்கரர் போல இதெல்லாம் மாயை, இதெல்லாம் மயக்க உணர்ச்சி அப்படின்னு சொல்லல, இதெல்லாம் உண்டு அப்படின்னு. நம்ம தான் உண்மையிலே ஆசிகர், இதெல்லாம் இருக்குன்னு சொல்றோமே. கடவுள் இருக்கிறார், உயிர் இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, கண்மம் இருக்கிறது, மாயை இருக்கிறது. அமங்கலமான வார்த்தையே நம்மகிட்ட கிடையாது. நம்ம எல்லாம் மங்களம் சொல்லா சொல்றோம். சைவர்கள் சிவம் என்பதற்கு மங்களம் அப்படின்னு பொருள். சிவாயனம அவருடைய நாமமும் மங்களகரமானது, அதை சொல்லுகின்றவர்களும் மங்களகரமானவர்கள், அவருடைய கொள்கையும் மங்களகரமானது. எல்லாம் இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு, ஒன்னும் இல்லைன்னு சொல்றது கிடையாது. அது இல்லை இது இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. ஆகவே இந்த சூத்திரம் புனரூப்பம் வருமாறு முதலிச்சு ஒடுங்கியிருந்த உலகத்தை இறைவன் உயிர்களின் பொருட்டு மீள தோற்றுவித்தலாகிய மறு தோற்றம் வறுமுறையை உணர்த்துவது இந்த நூற்பாவின் கருத்து. ஒடுங்கி இருக்கிற உலகம் ஒடுங்கிக்குள் ஒடுங்கி கொண்டது. ஒடுங்கி அவளுக்கு சொக்கின்னு பேரு. ஏன் சொக்கனை பார்த்து சொக்கி நின்றதால் அவளுக்கு என்ன பேரு? சொக்கி. பிறையை சூடி இருப்பதால் அவனுக்கு என்ன பேரு? பிறை சூடி. அது மாதிரி ஒடுங்கி இருப்பதால் அவன் ஒடுங்கி ஒடுக்கி அவன்கிட்ட ஒடுங்கிறதுனால ஒடுங்கி. ஆகவே ஒடுங்கி இருந்த உலகத்தை தன்னுடைய அளவற்ற கருணையினாலே உயிர்கள் ஆணவமல பிடிப்பில் இருந்து அவைகள் வெளிப்பட்டு முற்றிலும் இன்பம் அடைய வேண்டும், ஒளியுடையவர்களாக ஆக வேண்டும், வியாபக பொருளாக ஆக வேண்டும், பூரண ஞானத்தை அடைய வேண்டும். எப்பொழுதும் நாம் தருகின்ற இன்பத்தை அவர்கள் அடைய வேண்டும். அவர் இப்பவும் இன்பம் தான் தர்றாரு. நம்ம சின்ன ஓட்ட வழியா குடிச்சுட்டு இருக்கோம், பத்தாம அவர் பெரிய இன்பத்தை தருகிறார். அந்த இன்பத்தை வாங்க முடியாம நம்ம தவிச்சுட்டு இருக்கோம். இடையில தடை ஒன்று இருக்கிறது, அந்த தடையை நீக்கிறார். ஆகவே மீண்டும் மீள தோற்றுவிக்கின்றார் இந்த உலகத்தை. அந்த மறுத்தோற்றம் எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இறைவன் இந்த உயிர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு நமக்கு முதல்ல சொல்லிடுறார். ஏன் அப்படி ஏன் செய்யணும்? அவன் அவசியம் என்ன? இவ்வளவு பாடுபடுறான். இறைவன் படுகின்ற பாடு, அவன் எடுத்துக்கொள்கின்ற சந்தர்ப்ப, அவன் ஒண்ணும் அந்த அதனால துன்பம் அடைவதில்லை என்றாலும் அவன் செய்யக்கூடியது செயற்கரிய செயலார். அதுதான் செயற்கரிய செயல். அதை ஏன் செய்யறான் அப்படின்னா, உயிர்களோடு உலகத்தோடும் கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையினால், அதாவது உயிர்ப்புயாத தன்மையை செலுத்தும் தன்மையினால் உடனாகவும் அவன் இருக்கிறான். அதனால்தான் அவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறான். அதுதான் முதல்ல முதல்ல உயிருக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை சொல்லிட்டு அவனே தானே ஆகிய அன்னறி அவனே தானேயாய் இருவினையின் போக்குவரவுக்குரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று இதை தொடங்குகின்றார். இந்த சூத்திரத்தினுடைய கருத்தை கொஞ்சம் பார்த்துட்டு நூல்களை நுழையலாம். இந்த இறைவன் உயிர்களோடு ஒற்றுமையாக கலப்பினால் ஒன்றாக இருப்பதை அத்துவித சம்பந்தம் அப்படின்னு இதுவரை விளக்கி சொன்னோம். அத்துவித சம்பந்தம் அப்படின்னா அது ஒரு சிறு சொல்லினாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கிறது ரெண்டு பொருள், இருக்கிறது ரெண்டு பொருள், ஆனா அது ரெண்டுன்னு சொல்ல முடியாம கலப்பினால் எப்படி இருக்க ஒன்று போல தோன்றுகிறது. அப்ப இருமையில் ஒருமை அத்துவிதம். இருமை ரெண்டு பொருள் இருக்கு, ஆனா கலப்பினால் அவை எப்படி இருக்கு? ஒன்னு பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கு, இதுன்னு பிரிக்க முடியாது. அப்போ இருமையில் ஒருமை அத்துவிதம். ஆகவே கலப்பினால் சிவபெருமான் நம்மோடு ஒன்றாக இருக்கிறான். பொருள் தன்மையால் கடவுள் வேற, அவர் முக உயர்ந்த பொருள். பொருள் தன்மையால் உயிர், சிற்றறிவுடையது பொருள் தன்மையால் வேறாகவும், உயிர்க்குயிராக தன்மையினால் அதாவது செலுத்தும் தன்மையினால் அவர் உடனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தது, உயிர்கள் செய்யும் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இறைவன் தனது ஆணைன்னா அவனுடைய சங்கல்பம், அதுதான் பராசக்தி. அதனுடைய துணை கொண்டு உயிர்களை வினைகளுக்கு தகுந்தது போல பிறப்பு இறப்புகளில் உயிர்களை செலுத்துகிறார். அப்ப பிறப்பு இறப்புகளில் செலுத்துவதற்கு காரணம் உயிர்களுக்கு ஞானத்தை வழங்குவதற்காக அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தியை இது சொல்லுகிறது. அந்த பிறப்பு இறப்பு அதனாலதான் வருகிறது. அதுக்கு அடுத்தது அருட்சக்தியின், இது எல்லாத்தையும் அருட்சக்தியின் மூலமாக, தன்னை விட்டு பிரியாத அருட்சக்தி, அருட்சக்தியின் மூலமாகவே செய்கிறான். அவனுடைய அருட்சக்தி தான் ஆணை, அவனுடைய அதிகாரம். சிவருடைய அதிகாரம் இது அவனுடைய அருட்சக்தி. ஆகிய அருட்சக்தி என்று அவன் வேறாகாது இருக்கிறான். அவனும் அருட்சக்தியும் வேற வேற கிடையாது. இப்ப உயிர்களும் இறைவனுக்கு உள்ள சம்பந்தம் என்ன? அத்துவித சம்பந்தம், ரெண்டு பொருள். ஆனா கலப்பினால் எப்படி இருக்கு? ஒன்னாவே இருக்கு. ஏன் தெரியல அப்படின்னா, அந்த இறைவன் நம் உயிரிலே உயிராக இருப்பது தெரியாத அளவுக்கு நம்மை அறியாமை ஆகிய திரை மறைத்து கொண்டிருக்கிறது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவனாகத்தான் அவன் இருக்கிறான். ஆனால் வைரத்தை கொண்டு போய் உபதொட்டில போட்டு மேல வைக்கோல போட்டு முடிச்சிடும். வைக்கோல் ரொம்ப பொறாதது, அதாவது அதுக்கு ஒன்றும் பொருளே கிடையாது. ஆனால் விலை உயர்ந்த வைரம், கோடி கோடி ரூபாய் உள்ள வைரம் உள்ள கிடக்கு, அவருடைய ஒளி தெரியாம போச்சு. அப்ப ஆணவமலம் இறைவனுடைய பேராற்றலுக்கு ஆணவமலம் சாதாரணமானதுதான். இருந்தாலும் என்ன பண்ணி வச்சிருக்கோம் நம்ம? மறைந்து இருக்கிறது. அப்ப இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதவன் என்னிடம் இருக்கிறான், உயிரிலேயே கலந்திருக்கிறான் என்று நாம் உணர வேண்டும். அவன் கலப்பினால் நம்ம இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கலப்பினால் அவன் ஒன்றாக இருக்கிறான். பராசக்திக்கு அவனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, ஒரு பொருள் தான். அது ரெண்டு பொருள் ஒருமையாக இருப்பது அது அத்துவிதம். இது ஒரு பொருள் ரெண்டாவது தோன்றுகிறது, ஒரே பொருள் தான். சக்தியின்றி சிவமில்லை, சிவமின்றி சக்தி இல்லை, ஒரு பொருள் தான். அந்த ஒரு பொருளே செயல்படும் பொழுது எப்படி தெரியுது நமக்கு? ரெண்டாக தெரிகிறது. அப்போ அது இருமையில் ஒருமை. எது? அத்துவிதம். இது ஒருமையில் இருமை. இந்த சம்பந்தத்துக்கு, இந்த தொடர்புக்கு தாதான்மிய சம்பந்தம் என்று பெயர். இதெல்லாம் வந்து கலைச்சொற்கள், அதுக்குரிய கலைச்சொற்கள் தாதான்மிய சம்பந்தம். அடுத்த தடவை நான் இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. தாதான்மிய தொடர்பு அப்படின்னா போதும், அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா ஒரு தடவை அந்த கலைச்சொல்லுக்கு விளக்கம் சொல்லிட்டோம்னா அடுத்தது தாதான்மிய சம்பந்தம், அத்வைத சம்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஒருமையில் இருமை அது தாதான், ஏன்னா குறிப்பு எழுதுறாங்க எழுதிங்க. ஒருமையில் இருமை அது தாதான்மிய சம்பந்தம், இருமையில் ஒருமை அது அத்வைத சம்பந்தம். இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. இப்ப பதவரை பார்க்கலாம். அடுத்தது, இந்த அவையே தானே ஆய் என்பதை நம்ம இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. இரட்டுற மொழிதல், அதுல மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன. அவையே ஆய், தானே ஆய், அவையே தானே ஆய். ஒரே வார்த்தாக இருக்கக்கூடியது அவையே தானே ஆய். மூன்று சொற்கள் இருக்கின்றன. அதை எப்படி நம்ம கருத்துக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவையே ஆய், தானே ஆய், அவையே தானே ஆய், அந்த மூன்றையும் அதுல இருந்து நம்ம அத்வைதத்தை தெரிந்து கொள்ளலாம். உயிர்களும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு அந்த மூன்றும், அவையே ஆயினா ஒன்றாய், தானே ஆயினா வேறாய், அவையே தானே ஆயினா உடனாய் என்று மூன்றையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதை பிரிச்சு நம்ம பொருள் தெரிஞ்சுக்கலாம். அவையே ஆய், இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றான். அப்படி வேற்றுமையின்றி கலந்து அவ் உயிர்களே ஆகி நிற்கின்றான். இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்தோடு புரிஞ்சுக்கலாம். என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு உதாரணம், சரியான உதாரணம் சொன்னா உடலும் உயிரும். இந்த உடலில், உடல் வந்து சடப்பொருள், உயிர் வந்து அறிவுடை பொருள். இந்த உயிரில், இந்த உயிர் வந்து உடலிலே எவ்வளவு காலம் தங்கி இருக்கின்றதோ அதுவரையிலும் தான் நம்முடைய உடலுக்கு இருப்பு இருக்கும். இந்த உடல்ல உயிர் எவ்வளவு நாள் தங்கி இருக்கோ அதுவரையிலும் தான் உடலுக்கு இருப்பு. உடலில் இருந்து உயிர் நகர்ந்து போய்விட்டால் உடல் என்ன ஆயிடும்? சடமாயிடும். அப்போ உடலுக்கு இருப்பு இருக்கா? அது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுபோலத்தான் இறைவனும் உயிர். இறைவன் உயிரிலே கலந்து இருக்கிறான், அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் உயிர் தங்கி இருக்கிறது, கலந்தும் இருக்கிறான். அப்ப உயிர் தங்கி இருக்க வேண்டும் என்றால் இறைவன் எப்படி இருக்கணும்? உயிரோடு கலந்து இருக்க வேண்டும். உயிர் நிலைத்து நிற்பதற்காகத்தான் இறைவன் உயிரோடு கலந்து இருக்கிறான். அதுக்கு உதாரணம் இந்த உடலும் உயிர் தான். உயிர் இல்லாவிட்டால் உடலுக்கு இருப்பு இல்லை, அது அழிஞ்சு போயிடும். கொஞ்ச நாளே ஆனதும் பிறகு எப்ப அப்படிங்கிற ஆரம்பிச்சிருவோம் நம்ம இல்லையா? அது போல உயிரிலே இறைவன் கலந்து இருக்கிறான். அந்த கலப்பு இருப்பதனால்தான் உயிர் தங்கி இருக்கும். அவன் தங்கறதுக்கு இடமே, நாம் தங்கி இருக்கின்ற இடமே இறைவனுடைய இருப்பதான் நம்ம தங்கி இருக்கிறோம். நம்ம தங்கி இருப்பதற்கு அவனுடைய இருப்பு இல்லாவிட்டால் உயிரால தங்கி இருப்பதற்கு இடமே கிடையாது. ஆகவே உயிர் நிலை பெறுவதற்காக உயிரோடு அவன் கலந்து இருக்கிறான். அதோடு கூட உயிருக்கு என்னென்ன தேவையெல்லாம் வேணும்னு கலந்திருப்பதனால தானே தெரியுது. கலந்து இல்லாவிட்டால் அவனுக்கு தெரியாது. காலம் இல்லாட்டா அறிய முடியாது. ஆகவே என்றும் உள்ள உயிர் நிலைத்திருக்கும் பொருட்டு இறைவன் உயிரோடு ஒன்றாயிருக்கிறான். அப்ப ஒன்றாய் வேற அவனுடைய கலப்பினாலே அவன் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்றும் உள்ள முதலே சொன்ன பாத்தீங்களா, மாயை நிலைத்திருக்கும் பொருட்டு இந்த முப்பொருள்களும் நிலைத்திருக்கும் பொருட்டு கடவுள் அவற்றோடு அவர் அவர்கிட்ட இயக்கணுமா இல்லையா, அதற்காக அவைகளோடும் அவன் ஒன்றாக இருக்கிறான். இப்போ இறைவன் ஒன்றாக இருப்பதனால் உயிர் தங்கி இருக்கிறது, நம்ம தங்குவதற்கே அவன் தான் இடம் கொடுத்திருக்கிறான், அவனால் வந்த வாழ்வு நம்முடைய வாழ்வு. அடுத்தது இறைவன் வேறாக நிற்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உயிர் முதலே சொல்லியிருக்கிறவங்க உயிர் அறிவித்தால் தான் அறியும். ஆக அறிவிக்கும் அறிவுடைய இயல்பு உயிருக்கு அவன் வேறாக இருந்தால் தான் அறிவிக்க முடியும், கலந்திருக்கும் பொழுது அறிவிக்க முடியாது. அதனால என்ன பண்ண, ஒரே நேரத்துல கலந்தும் இருக்கிறான் வேறாக இருந்தும் நமக்கு அறிவிக்கிறான். இப்ப கண்ணு பார்க்கிற திறமை உடையது, ஆனால் கண்ணால் எதையும் இருட்டிலே எந்த பொருளையும் அறிய முடியாது. அப்ப அதுக்கு ஒரு ஒளி தேவைப்படுவது போல உயிருக்கு அறிவிருந்தும் தானாக அது செயல்பட முடியாது, இறைவன் இந்த உயிருக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிப்பதற்காக அவன் வேறாக இருக்கிறான். ஆக ஆணவ மலத்தில் இருக்கிற மறைப்பை நீக்கும் பொருட்டு இறைவன் வேறாக இருந்து எல்லாவற்றையும் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறான். ஆணவம் கண்ணும் மாயை மூன்றும் சடப்பொருள்கள். இந்த ஜடப்பொருள்களை இயக்காவிட்டால் அவைகள் இயங்காது. இந்த உலகம் இருக்கு, உலகம் ஜடப்பொருள், அதை இயக்கணும் இல்லையா, அந்த இயக்குவதற்கு அறிவுடை பொருள் ஒன்று வேண்டும் இல்லையா. ஆகவே அவன் வேறாக இருந்தால்தான் இந்த உலகத்தை இயக்க முடியும். அவன் உள்ளும் இருக்கிறான் வெளியிலையும் இருக்கிறான், அதான் கடவுள்னு நம்ம சொல்றோம். கடவுள் உள்ளும் புறம்புமாக இருக்கிறான். ஆகவே இயங்கும் பொருள் வேறாகவும் இயக்குவன் வேறாகவும் இருக்கணும் இல்லையா, அதனால கடவுள் வேறாக இருந்து இயக்குகிறான். அடுத்தது இறைவன் உடனாக நிற்கிறான். அதுக்கு என்ன காரணம், உயிர் ஒரு பொருளை சார்ந்தே இருக்கும் இயல்புடையது, அது தானா அதால இயங்க முடியாது. தனித்து நிற்கும் இயல்பு உயிருக்கு இல்லை. ஆகவே உயிர் ஒரு பொருளை அனுபவிக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய உதவி இல்லாமல் அதால அனுபவிக்க முடியும். அப்ப நம்ம எந்தெந்த அனுபவத்துக்கு எல்லாம் போறோம்னாலும் கூடவே அவர் வந்துகிட்டே இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்படி நம்ம தெரியறது இல்லை, என்னமோ கடவுள் இல்லாத இடம் கோயில் தான் கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு இங்க ஒண்ணும் தப்பு பண்ணக்கூடாது கோயிலுக்குள்ள அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே அவனுக்கு ஆலயம். அவன் நம்ம உயிரானது எந்த எந்த இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ அனுபவிப்பதாக இருந்தாலும் அவனுடைய துணை இல்லாமல் நம்மால எதையும் அனுபவிக்க முடியாது. ஆகவே எனவே விரும்பிய ஒன்றை உயிர் அனுபவிக்க வேண்டும் என்றால் இறைவன் உயிரோடு மட்டுமல்லாமல் விருப்பப்பட்ட பொருளோடும் அவன் இருக்கணும். தண்ணிக்கு சுவையை தருகின்றவன் அவன், சூரியனுக்கு ஒளியை தருகின்றவன் அவன், நெருப்புக்கு வெப்பத்தை தருகின்றவன் அவன், சந்திரனுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியவன் அவன், எல்லாத்துக்கும் அந்தந்த பொருளாக இருந்து அந்தந்த பொருளை அவன் வாழ்விக்கிறான். ஆகவே அவன் நம்மோட மட்டும் உடனா இருக்கணும்னு அவசியம் பத்தாது, அவன் அந்த பொருள்களோடும் உடனாக இருக்கிறான். ஆகவே ஒரு பொருள் கண் காண வேண்டும் என்றால் உயிரின் அறிவு கண்ணோடு உடனாய் நிற்க வேண்டும். அதுக்கு நம்ம உதாரணம் சொல்லி இருக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு பொருள் ஆழ்ந்திருந்து நம்முடைய உயிர் அறிவு ஒரே விஷயத்துல ஆழ்ந்து, நான் படிக்கிறதுல ஆழ்ந்து இருக்கிறேன், இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன், கவனம் ஒன்றாக இருந்து இந்த சொல்ற விஷயத்திலே என்னுடைய கவனம் இருந்தால் இந்த கோயிலுக்கு எத்தனை பேர் வந்துட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன பேசிக்கிட்டாங்கன்னு என்னால தெரியாது. ஆனால் காது செயல்படுகிறது, கண்ணு செயல்படுகிறது, ஆனால் என்னுடைய உயிர் அறிவு அதோடு பொருந்தவில்லை என்றால் என்னாலே காட்சி இல்லை. எத்தனை பேர் வந்து போனாலும் தெரியாது, யார் எதுக்கு நிற்கிறாங்க என்னன்னு தெரியல. அப்போ காதலையும் நமக்கு அந்த விட இல்லை என்றால் எல்லாம் செயல்படுகின்ற இருக்கிறது. அப்ப உயிர் அறிவு புலன்களோடு சேர வேண்டும். அதுபோல உயிர் செயல்பட வேண்டும் என்றால் இறைவன் உயிரோடு செயல்பட வேண்டும், இல்லாவிட்டால் உயிருக்கு அந்த அனுபவம் ஏற்பட, அனுபவத்தை ஏற்படுத்துவதற்காக உயிரோடு சேர்ந்து அவனும் செயல்படுகிறான். இப்ப நம்ம கையை தூக்குறேன்னா என்னுடைய உயிர் மட்டும் இந்த கையை தூக்குதுன்னு இல்ல, அந்த உயிரோடு கலந்து சிவபெருமானும் என்ன பண்றான், கையை தூக்க வைக்கிறான். நான் பேசுகிறேன் என்றால் பேச்சினோடும் மணியோடு பாவாய் அப்படின்னு சொல்றான், பேச்சினோடும் கூட அவன் வருகிறான். இறைவன் இதை எப்படி செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தன்னிச்சையா செய்யல, இறைவன் உயிர்களுடைய விருப்பப்படியே இயங்குகிறான். ஏன்னா அப்பதான் உயிருக்கு ஞானம் கிடைக்கும், அப்பதான் உயிருக்கு அனுபவ அறிவு ஏற்படும். அனுபவம் ஏற்பட்டாலுடைய உயிருக்கு அந்த அறிவு உபதேசம் பண்ணுகின்ற அறிவு நிலைக்கவே நிலைக்காது, விட்டுருவான். எப்ப அவனுக்கு அடிபட்டு அனுபவப்பட்டு அந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் அந்த உயிருக்கு அந்த உயிருடைய தன்மை எவ்வாறு. அதனால இறைவன் என்ன பண்றான், உயிருடைய விருப்பப்படியே, எப்படி ஐஸ்கிரீம் கேட்கிற குழந்தை நம்ம விரும்பலைனாலும் அதை அடம் பண்றதுக்காக வாங்கி கொடுத்து அதுக்கு உடல் நோய் வந்த உடனே சுட்டி காட்டுகிறோமோ, அதுபோல இறைவனும் நம்மோடு நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்தது போல செயல்பட்டு நமக்கு அந்த ஞானத்தை உண்டு பண்ணுகிறார். அதனாலதான் வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய். ஆகவே அவன் வந்து நம்முடைய வழியிலே வந்தாலும் அவனுடைய வழிக்கு அவன் கடைசியில கொண்டுட்டு போய் நம்ம ஞானத்தை அடைய வைத்து விடுவான். எந்த அறமும் ஆட்கொள்வான் சிவபெருமான். எந்த தரத்தில் உள்ளவர்களை யாரையும் அவன் விட்டுறவே போறது கிடையாது. எந்த தரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அந்த தரத்துக்கு அவன் கீழே இறங்கி வந்து ஒன்னாவது பிள்ளை ஒன்னாவது பிள்ளை ஆசிரியராக இருப்பான், பத்தாவது படிச்சானா பத்தாவது ஆசிரியராக இருப்பான். அவன் டாக்டரேட் பண்ணா ஆராய்ச்சியாளருக்கு ஆராய்ச்சி அறிவை அவன் உண்டு பண்ணுவான். யாருக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இறங்கி வந்து அறிவுரிவான். நல்லதோ தீயதோ எதுவரையினும் உயிரின் விருப்பத்துக்கு ஏற்பவே இறைவன் உயிரோடு உடனாகி நிற்கின்றான். அதனாலதான் சுந்தர பெருமான் சொல்கிறார், யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி, துரிசுன்னா தவறுகள். ஆகவே இதை கண் அதை சொன்னோமானால் உயிர்களும் சடப்பொருள்களும் தனது வியாபகத்துக்குள் தங்கும் பொருட்டு அவற்றோடு ஒன்றாகி நிற்கிறான். உயிர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டும் சடப்பொருள்களை இயக்கும் பொருட்டும் அவன் இறைவன் வேறாகி நிற்கிறான். உயிர்கள் இருவினைகளை செய்யும் பொருட்டும் சடப்பொருளை இயக்கும் பொருட்டும் அவற்றோடு உடனாக இருக்கிறான். இது வந்து அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்பதற்கு பொருள். அடுத்து இருவினையில் நிற்கும் ஆணையின் இருவினையின் அப்படின்னு அடுத்தது தன்னுடைய சங்கற்ப சக்தியாகிய பராசக்தியினுடைய துணையினால் உயிர்களை இருவினைக்கு தகுந்தது போல செலுத்துகிறான். நல்வினை தீனை ஆகியவற்றின் இரு பயன்களை உயிர்கள் அனுபவித்து அந்த வினைகள் அந்த அனுபவித்து அதனுடைய விளைவால் ஞானத்தை உண்டாக்கி அந்த வினைகளை போக்கும் பொருட்டு உயிர்களை அவன் வினைகளிலே செலுத்துகிறான். அப்படி வினைகளிலே செலுத்தும் பொழுது அந்த வினைகள் முற்றிலும் தீராவிட்டால் போக்குவரவு புரிய நிற்கும். ஆணவமல பற்று இருக்கும் வரை உயிர்களுக்கு பிறப்பும் இறப்பும் நடந்து கொண்டே இருக்கும். போக்கு வரவு அப்படின்னா போக்கு என்றால் இறப்பு, வரவுன்னா பிறத்தல். ஆகவே பிறப்பு இறப்பை இடைவிடாது செய்கிறான். முற்றிலும் ஆணவமலம் தீரணும். ஒரு தடவை செலவுக்கு போட்டோம், துணி கொஞ்சம் அழுக்கா வருது, மறுபடியும் போட்டுறோம்ல, இப்ப இன்னொரு தடவை பாத்துட்டு என்ன இந்த கடையெல்லாம் சரியா போகல. அது மாதிரி ஒவ்வொரு தடையும் பிறப்பு இறப்பு ஒரு செலவை போட்டு துவைச்சு நிமித்துறதுதான். சரி, ஆணையின் நிற்கும் இதெல்லாம் இறைவன் எப்படி செய்யறானா, தன்னுடைய ஆணையின் துணை கொண்டு செயல்படுகிறான். ஆணை என்பது இறைவனுடைய சங்கல்பமாகிய திருவருள். அவனுடைய திருவடின்னு சொன்னாலும் திருவருள்னு சொன்னாலும் ஆணைன்னு சொன்னாலும் பராசக்தின்னு சொன்னாலும் அவனுடைய திருவருளே அவனுடைய ஆணைதான். திருவருளை விட்டு இறைவன் என்றும் பிரியவில்லை. அது ஒருமையில் இருமை. அது என்ன சக்தின்னு சொல்லியிருக்கோம், தாதான்மிய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேரர் உடைமையாகிய திருவருள் உடைமையால் மட்டுமே உயிர்களுக்கு அவன் என்னுடைய திருவருள். எட்டு குணம் சாமிக்கு இருக்கு. அந்த எட்டு குணத்துல ஒரு குணம் இறைவனுடைய திருவருள். அந்த திருவருளாகிய குணத்தினால்தான் இந்த உலகத்திற்கு அவன் உலகத்தை அவன் நடத்துகிறான். அதனாலதான் திருவருளுக்கு பாதி உடம்பு கொடுத்துட்டான் பாருங்க. திருவருள் தான் அவன்கிட்ட எட்டு குணம் இருக்கு, எட்டு குணத்துக்கும் அப்படி கொடுக்கல, பாதி பாதி திருவருளாகிய அந்த குணம் அர்த்தநாரீஸ்வரன் ஆக இருப்பதற்கு அதுதான் காரணம். இந்த சூத்திரம் நான்கு வித கருத்துக்களை கொண்டிருக்கிறது. நிலைக்களம் கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு அதான் அதிகரணம் என்று சொல்கிறோம். நான்கு அதிகரணங்கள். அது வந்து அவையே தானேயாய் அப்படிங்கிறது முதல் அதிகரணம். அதுல எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் நான்கு வெண்பாக்கள் இருக்கின்றன. ஆணையின் இருவினையின், அந்த ஆணையின் என்பதை இரண்டு இடங்களில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இருவினைக்கு முன்னாலே அதை சிங்க நோக்கு என்று சொல்வார்கள். ரெண்டு இடத்துலையும் ரெண்டு பக்கம் பார்க்குமா, அது போல அந்த ஆணையின் என்பதை இருவினையின் என்பதோடும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் மூன்று வெண்பாக்கள். போக்குவரவு உரிய, நம்ம போக்குவரவு புரியறோம், பெரிய டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். நரகம் சொர்க்கம் அப்புறம் நடுத்தர உலகம், எங்கேயும் போகாம கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படியே அப்படியே ரெஸ்ட்ல இருக்கிறது அந்த மாதிரி இடம், அதெல்லாம் போக்குவரவு, பெரிய டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அந்த போக்குவரவு புரிய அதை வந்து எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் ரெண்டு வெண்பாக்கள் அழைக்க சொல்கிறேன். ஆணையின் நீக்கமின்றி இறைவனின் பராசக்தியை விட்டு என்றும் நீங்காமல் இருப்பான் என்பதை பற்றி ஒரு எடுத்துக்காட்டு வெண்பாக்களின் மூலமாக நமக்கு விளக்குகிறார். முதல் அதிகரணம் அவையே தானேயாய், இந்த செய்தி தான் இதற்குரிய மேற்கோள். இவ் ஆன்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்பது இறைவன் உயிர்களோடு கலந்து நிற்கும் தன்மையினால் ஒன்றாகவும் பொருளின் தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் நிற்கிறான். இந்த உயிர்களுக்கு என்னென்ன தேவையோ அது இந்த மூன்று நிலைகளாக அவன் இருப்பதிலேயே அடங்கிவிடும். இதுக்கு மேல உயிர்களுக்கு எந்த உதவியும் தேவைப்படாது. இதுக்கு மேல உயிர்களுக்கு இன்னொரு உதவி தேவைப்படும்னா அதுவும் இருப்பான். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவன் பரிபூர்ணமாக உதவி செய்பவன். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பணம் கட்டணும், பத்தாயிரம் ரூபா வேணும்னா ஆயிரம் ரூபா கொடுத்தா அது ஒரு பகுதி உதவி. அவன் பத்து பேர்த்த போய் நிக்கணும், அதுக்காக ஒருத்தனே நீ பத்தாயிரம் ரூபா உனக்கு வேணும் அந்த பதினஞ்சாயிரம் ரூபான்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அப்போ அது முழு உதவியா எடுக்கிறது இல்லையா. அப்போ இந்த மூன்று தன்மையும் உயிர்களுக்கு தேவையான எல்லாம் இந்த மூன்றிலே அடங்கி விடுகிறது. ஆகவே இறைவன் முழுமையாக பரிபூர்ணமான உதவியை நமக்கு செய்கிறான். இதற்குரிய ஏது என்னன்னு கேட்டீங்கன்னா அத்விதம் என்ற சொல்லானே, அத்விதம் என்ற சொல்லால், சொல்லானே என்பது சொல்லால், ஏகம் எண்ணில் ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் அத்விதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தியை உணர்த்துமாயிட்டு. என்ன புரியுது, புரியோப்போம். அத்விதம் என்ற சொல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு கடவுள் வேறு உயிர் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றான்னு உங்களுக்கு தெரியும். அப்படி சொல்வது ஒருபோதும் பொருந்தாது. அத்திவிதம்ங்கிற சொல்ல மட்டும் எடுத்துக்கிட்டு கடவுள் வேறு உயிர் வேறு அல்ல ரெண்டு ஒண்ணுதான் என்று சொல்வது பொருந்தாது. அப்போ இறைவன் ஒருவனே அப்படின்னு சுட்டி காட்டுகின்ற ஒரு பொருள் இருக்கா இல்லையா? இறைவன் ஒருவனா இருந்தா அவன் யாரையும் சுட்டி காட்ட, இறைவன் ஒருவனே அப்படின்னு ஜீவனை சுட்டி காட்டிக்கோனா. அப்ப இறைவன் ஒருவனேன்னு ஏகம் அப்படின்னு சுட்டி காட்டுகின்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அப்பவே தெரியுது நமக்கு சுட்டி காட்டக்கூடிய உயிர் என்பது ஒன்று உண்டு. அத்விதம் என்ற சொல்லானே அவங்க சொன்ன சொல்லையே நம்ம அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்லுகிறோம். ஆகவே அத்விதம் என்ற சொல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு கடவுள் வேறு உயிர் வேறு என்று சொல்வது பொருந்தாது. ஏகம் என்று சுட்டி சொல்வதால், ஏகம் என்று சொல்லி சுட்டி காட்டுகின்ற ஒரு பொருள் இருக்கிறதே அது வேறு இது வேறு என்று தெரிகிறது. ஆகவே இரண்டு பொருள்கள், அந்த பொருள்கள் கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றன என்று அது உணர வைக்கிறது அப்படின்னு சொல்றார். இந்த அந்நிய நாத்தியை உணர்த்தும் ஆயிட்டு அப்படின்னா, ஏகம் என்று சுட்டுவது உண்மையின் அத்திவிதம் என்று சொல்லே அந்நிய நாத்தியை உணர்த்தும் ஆயிட்டு அப்படின்னா, ஆகவே உயிரும் இறைவனும் வேறு இல்லை என்பதை உணர்த்துகிறது. அதாவது ரெண்டு பொருள்கள் கலப்பினால் அவைகள் ஒன்றாக இருந்து வேறின்மையாக இருக்கிறது, ரெண்டு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது என்பதை அத்விதம் என்ற சொல் உணர்த்துகிறது. அத்விதம் என்றாலே அங்க ரெண்டு பொருள் இருக்கிறது, ரெண்டு பொருள் தனித்தனியாக இல்லாமல் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது என்ற சொல்லை அத்விதம் என்ற சொல் நமக்கு உணர்த்துகிறது. இதுக்கு விளக்கம் பூரா சொல்லியிருக்கேன் முன்னாடி, அதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த இதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா, முதல் வெண்பா இதுதான். இப்போ இதை சொல்லிட்டார் இல்லையா, அவையாய் தானேயாய் அவையே தானேயாய், இந்த மூன்றையும் நம்ம சிந்திக்க சிந்திக்க கடவுள் நம்ம ரொம்பவோட நெருங்கி வந்து விடுவார். கடவுள் நம்மளோட நெருங்கி வரணும்னா அந்த மூன்றையும் நம்ம உடலில் நம்முடைய உயிரோடு உயிராக கலந்திருப்பவன் சிவருவான். நாம எதை அறிந்தாலும் அந்த அறிவுக்கு அதை தூண்டுகின்றவன், அறிவை நமக்கு தருகின்றவன் சிவபெருமான். நாம் செயல்படும் பொழுது நம்மோடு சேர்ந்து அவனும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். இது ஆழ்ந்து தியானம் பண்ணும். தியானம் என்பது சரிசாரம் சொல்றது இதுதான், தியானம். இறைவன் நம்மோடு உடனாக இருந்து எல்லா செயல்களுக்கும் அவன் தான் கர்த்தாவாக இருக்கிறான். நம்முடைய செயல் என்று ஒரு செயலும் கிடையாது, எல்லா செயலும் அவனால் நிகழ்த்தப்பெறுபவை. இதை ஆழ்ந்து நாம் சிந்திக்க சிந்திக்க கடவுளுடன் நாம் இருப்போம். கடவுளுடன் வாழ்பவர்கள், கடவுளோடு வாழ்பவர்கள் அப்படின்லாம் சொல்ல முடியா, பெரிய ஞானிகளை சொல்ல முடியா. நாம் அப்படி கடவுளோடு வாழலாம். ஞானிகள் எங்கிருந்து வருகிறார்கள், நம்ம போலதான் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஞானிகள் ஆனார்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு செய்தி தான், அவையே தானேயாய் அப்படிங்கிற ஒரு மந்திரம் தான். இதை ஓயாது நாம் சிந்திக்க சிந்திக்க கடவுள் நம்மை மறைத்திருக்கின்ற அந்த திரையானது நம்மை விட்டு விலகும். இது ஒரு உதாரணம் கூட நான் சொல்லியிருக்கேன், அந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பதற்கு இதை சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம், பண்டிதம் நீ கதிரேசன் செட்டியார் உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சொல்லிவிடுவோம் முடியும். பண்டிதம் நீ கதிரேசன் செட்டியார் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பெரிய சான்றோர். அவர் திருவாசகத்துக்கு, திருச்சதகத்துக்கு உரை எழுதியிருக்கிறார், திருவம்பாவைக்கு உரை எழுதியிருக்கிறார், நீத்தல் விண்ணப்பத்துக்கு உரை எழுதி, உரையெல்லாம் ரொம்ப அற்புதமானது. முழுசும் அவர் மூலமாக வெளி வரல நமக்கு, அவ்வளோதான் வந்திருக்கிறது. அவர்கள் இந்த செய்திகளை சொல்வதற்காக சொற்பொழிவுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் சற்காலம் சென்று நடக்க முடியாது, அதனால கையிலே ஒரு கோல் வைத்திருந்தார்கள். அந்த கோலை ஊண்டி கொண்டு வருவார்கள். அவர் கோலை ஊண்டி கொண்டு அவர் மார்க்காலையில் உட்காந்து சொற்பொழிவு ஆரம்பித்தோடனே ஒருத்தர் என்ன பண்ணார், கோலை கொண்டு போய் அந்த நிலவாசம் கிட்ட வச்சுட்டார், ஓரமாக வச்சுட்டார். இப்போ சொற்பொழிவு முடிந்தது. அப்போ சொற்பொழிவு முடிந்தவுடனே அவர் எழுந்து நடக்கணுமா இல்லையா? அப்போ நடப்பதற்கு அவர் என்ன சொன்னார், என்னோடு உடனாக இருந்த ஒருவன் இப்பொழுது வேறாக இருக்கிறான், அவன் உடனாக வந்தால் அன்றி என்னால் எழுந்து நடமாட முடியாது. இது ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். என்னோடு உடனாக இருந்த ஒருவன் இப்பொழுது வேறாக இருக்கிறான், அவன் உடனாக வந்தால் அன்றி என்னால் எழுந்து நடக்க முடியாது. ஆகவே இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்ற இந்த செய்தி, இது வந்து இது ஒரு அமுதம். இந்த செய்தி ஒரு அமுதம். இதை எந்த அளவுக்கு நம்மளால சிந்திக்க முடியுதோ அந்த அளவுக்கு இறைவனோடு நீங்கள் நெருங்கி முடியும். இது ஆழமா சிந்திக்க, இது எடுத்துக்காட்டு வெண்பாக்களின் மூலமாக இந்த பாடல்கள் ஒவ்வொருதா ஒவ்வொரு விஷயமா, ஒன்றாக இருப்பது ஒரு பாடல், வேறாக இருப்பது ஒரு பாடல், உடனாக இருப்பது ஒரு பாடல், இந்த மூன்றும் சேர்த்து ஒரு பாடல். இது கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தி இருக்கிறார் நம்முடைய மேகண்டார். சரி, இன்னைக்கு இதோட நிறைவு செஞ்சிருவோம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம், 22வது பாடல் முதல் 38வது பாடல் வரை. தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: 99 100 ஆய் கூட தொலையாம தொலையாமல் வாழ நனைந்து வருந்து குண்டர்கள் அருணகிரிநாதர், தொலையாமல் வாழ நனைந்து வருந்து குண்டர்கள் என்பார் அருணகிரிநாதர். அதனாலே இப்படி எந்த பொருளும் அழியலாம் என்று என்ன தானே அது தோன்றுகிறது என்று சொன்னால் அது அறிவுள்ள பொருளுக்கே இயலவில்லை. ஆனால் அறிவில்லாத பொருளுக்கு எப்படி அறிவுள்ள பொருளுக்கே இயலவில்லையானால் அறிவில்லாத பொருளுக்கு தானே தோன்றுவதோ நிற்பதோ அழிவதோ கிடையாது, செய்ய முடியாது. அதுக்கு தோற்றமும் நாசமும் இல்லாத ஒருவன் வேண்டும். ரொம்ப தர்க்க ரீதியாக சர்க்காரிய முறைப்படி நன்றாகவே சொல்லுகிறார். உங்களுக்கு சித்தியாருடைய பெருமை ரொம்ப பெருசு. அதனாலே இலங்கிய தோற்றம் நிற்றல் ஈதிமை சதாலே நலங்களர் தோற்ற நாசம் தனக்கிலான் அதன் வேண்டும். தோற்றம் நாசமுடைய உலகத்துக்கு, தோற்றமும் நாசமும் உடைய உலகத்துக்கு அதை செய்வதற்கு தோற்றமும் நாசமும் இல்லாதவன் வேணும். தோற்றமும் நாசமும் இல்லாதவன் ஐய கடவுள் உத்தரவு என்று சொல்லி அதுக்கு மேலே இன்னும் பல இது நிறைய சொல்றாரு, பல இது சொல்றாரு. அது 34வது பாட்டு வரையிலும் இப்ப இங்க ஒரு பொருள் 27வது பாட்டு சொல்றேன். ஒரு பொருள் உருவனின்றி உளதிலதாகும் மின்னில், ஒரு பொருள் ஒருவன் இல்லாமல் உண்டாகும் இல்லாமற் போகும் என்றால் தருபொருள் உண்டேல் என்றான் தன்மையின்றே தன்மையின்றின்றேல் உண்டான். அதாவது உண்டாச்சுன்னா போகாது, போச்சுன்னா வராது, தானே தானே உண்டாகாது, அப்படியே உண்டாலும் தானே போகாது. ஒரு பொருள் உண்டாகுதுன்னா இயல்பு அப்படிதான். இப்போ இந்த சேரை இந்த மேசையை வந்து இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து பார்த்தோம்னா இங்கே இருந்துச்சுன்னா என்னமா இருக்கும், இங்கனே தான் இருக்கும், இங்கனே தானே இருக்கும். இன்னொரு 30 வருஷம் கழித்து வந்து பார்க்குறோம்னு வச்சுக்கோ, என்னமா இருக்கும் வச்சிருக்கோம். யாரோ ஒருவர் அறிவு உள்ளவர் எடுத்து அந்த பக்கம் வச்சா தான் அது போகும். அதுபோல தானே அந்த பொருள் உண்டாகாது, உண்டாச்சுன்னா போகாது, போச்சுன்னா திரும்பி வராது. இந்த போறதுக்கும் வாரதுக்கும், போறதுக்கும் வாரதுக்கும் ஒரு ஆள் வேணும். அதைத்தான் அவையே தானே ஆயிரு வினையில், ஐயோ அவையே தானே ஆயிரு வினையில் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் சரியாங்க. அவையே தானே ஆயிரு வினையில், அவையாய் தானேயாய் அவையே தானேயாய் ஒன்றாய் வேறாய் உடனாய் அவையேயாய் ஒன்றாய் அவையே தானே அவையே அவையேயாய் அவையே தானேயாய் அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் ஒன்றாய் வேறாய் உடனாய் சொல்லுங்களா. இப்படிப்பட்ட உலகங்கள் உலகமானது போகவும் வரவும் செய்வதற்காக இப்படி ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் அவனுடைய சக்தியிலிருந்து பிரியாமல் இருக்கிறான். ஆணையின் நீக்கமின்றி நிற்கும். அவனுக்கு போக்கு உண்டா வரவு உண்டானா அவனுக்கு போக்கும் இல்லை வரவும் இல்லை. போக்கும் வரவும் புணருமலா புண்ணியனே. போக்கு என்ன சித்தாந்தம் திருவாசகம் சொல்றது, போக்கும் வரவும் போக்கு வரவு உலகத்துக்கு உண்டு, அந்த போக்கையும் வரவும் செய்கின்றவனாய கடவுளுக்கு இல்லை. அவனும் அதே மாதிரி இருக்கிறான்னா அவனுக்கு மேலே ஒரு ஆண்டு பாடம் அர்த்தம் நல்லா வழங்குதா புரியுதாப்போ. போக்குறதுக்கும் வாரதுக்காக அவன் சக்தி அளவில்லாத சக்தியோடு உடனாக கூடியிருக்கிறான். இது சிவஞான அவையே தானே ஆயிரு எதில் செய்கிறான், இரண்டு வினை இருவனையே காரணமாக வைத்து இருவனை போக்கு வரவு புரிய செய்ய புரியன்னா செய்ய ஆணையை நீக்கமின்றி நிற்கும். அது பின்னாடி இதில் வருது ரெண்டாம் சூத்திரத்தில்.

மனத்தை உண்டு பண்ணும், பூதங்களே நிறுத்தும் அழிக்கும் என்று சொன்னானா, தோற்றமும் ஒடுக்கமும் தெரியவில்லை, அதனால தோற்றமும் ஒடுக்கமும் இல்லை, நிலவேருடையது உலகம் என்று சொன்னானா, அப்புறம் அந்த மாதிரி தோற்றமும் ஒடுக்கமும் உண்டுன்னு ஒருவாறு ஒத்துக்கொண்டு அதுக்கு என்ன சொன்னா, அவன் பூதங்களே செய்யும்னு சொன்னானா, அதுக்கு மேல அணுக்களே செய்யும்னா, அணுக்களே செய்யும்னானா, அதுக்கு மேல காலமே செய்யும்னா, இந்த மதவாதிகள் எல்லாம் லோகாயதர் மீமாஞ்சகர் தார்க்கிகர் என்கின்ற மதவாதிகள். லோகாயதர் மீமாஞ்சகர் தார்க்கி இவர்களுக்கெல்லாம் கடவுள் கொள்கை இல்லாதவர்கள், கடவுள் கொள்கை இல்லாத சமயவாதிகள், கடவுள் இல்லைங்கிறவை, கடவுள் இல்லைங்கிறவை. லோகாயதன் தார்க்கிகர் மீமாஞ்சகர் இவர்களெல்லாம் பூதங்களே உலகத்தை உண்டு பண்ணும் நிற்கும் என்று சொல்லுகிறவன், அணுக்களே உண்டு பண்ணும் உலகத்தை நிறுத்து என்று சொல்லுகிறவன் தார்க்கிகர், அதற்கு மேல காலமே கடவுள் என்று சொல்லுகிறவன் மீமாஞ்சகர். இப்படிப்பட்ட மதவாதிகள், இந்த மதவாதிகள் எல்லாம் மறுத்து சொல்றார். இந்த மதவாதிகள் எல்லாம் மறுத்து இத்தனைக்கும் ஒரு கருத்தா உண்டு என்று சொல்றார். அது ஓரிடம் அழிய பின்னு ஓரிடம் நிற்கும் முக்க பாரிடம் அழிவதென்றா என்றிடீர் பயில் பயில் வித்தெல்லாம். அதனாலே அழிவு என்று சொன்னால் ஒரு பக்கம் அழியும் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் அழிய ஒரு அப்படித்தானே இப்போ நம்ம பார்க்குறோம். பூகம்பத்தினால போச்சு, புயலால் போச்சு என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா. ஒரு பக்கம் அழிகிறது, ஒரு பக்கம் நிற்கிறது, முழுவதும் அழியாது, உலகம் முழுவதும் அழியாது என்பது அவருடைய ஒரு ஊழல். அதுக்கு சொல்கிறாரு, பயில் வித்தெல்லாம் கையால் உலகத்திலே பூமியிலே விதைக்கின்ற வித்துக்கள், மரஞ்செடிகள் ஊடியிலிருந்து விழுகின்ற வித்துக்கள் எல்லாம் சூக்குமருவமாக உள்ளே இருக்கு, உள்ளே இருக்கா. அப்புறம் மழை பெஞ்சுன்னா என்ன ஒன்றுது, முளைக்குது, வேலை வருதா. அப்புறம் கார் காலத்தில் முளைக்குதா, அப்புறம் கோடை காலத்தில் வேணிற் காலத்தில் காய்ச்சி முழுவதும் காயுது, முழுவதும் காய்கிறது. அது போல உலகம் முழுவதும் அழியும். ஒரு காலம் தோன்றியதா, ஒரு காலம் முழுவதும் அழியும். அதுக்கு மேலே அப்படி காலம் என்று சொன்னோன்னா அவன் என்ன பண்ணா, அப்போ காலமே கடவுள், காலமே கடவுளுங்கிறது ஒத்துக்க மனசு இல்லை ஒன்று அருக்கு லோகாயதன். அவ்வளவு பாவம், அவ்வளவு பாவம். சிந்தியாதவர் தீவினையாளரே என்பார் அப்பர் சுவாமி. சிந்தியாதவர் அந்தியானை ஆமாத்தூர் அம்மானை சிந்தியாதவர் தீவினையாளர். அவனோடவும் கொஞ்சம் நேரம் பேச வேண்டியதாக இருக்குது. அதனாலே காலமே கடவுள்னா, காலமே கடவுளாக கண்டனம் தொழிலுக்கெண்ணின் காலமோ அறிவின்றாகும். காலத்துக்கு அறிவு கிடையாது. காலம் முக்காலம், செல்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று முக்காலம் இருக்குதா, நிர்நலையாய் இன்றையாய் நாளையாய் நிமிர் புன் சடையடிகள் நின்றவாறு அப்பர் சுவாமிகள். உங்களுக்கு இந்த திருமுறைகள் மற்ற புராணங்கள் அப்படி கலந்து சித்தாந்தத்தை கேட்கும்போது ரொம்ப நல்லா விளங்கு, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நேற்றாகி இன்றாகி நாளையாகி நெருநிலையாய் இன்றையாய் நாளையாகி நிமிர் புன் சடையடிகள் நின்றவன். காலம் கடந்தவனாக இருக்கிறான், காலமாகவும் இருக்கிறான். காலாதீதன் சொல்லுது சிவருமான, என்ன சொல்லுது, காலாதி காலம் கடந்தவன். அப்படி காலம் கடந்தவனாக இருக்கிறவன், காலம் கடந்தவனாக இருக்கிற சுவாமி என்ன பண்றான், காலத்தை இயக்குகிறார், காலத்தை இயக்குகிறார். ஒரு காலத்தில் உண்டாகும், ஒரு காலத்தில் அழியும்னு சொன்னால், இப்போ கார் காலத்தில் உண்டாகும், கோடை காலத்தில் அழியுமா, அழியும் இல்லை, அழியுது இல்லை. இப்போ இந்த வருஷம் சுத்தமாக கார் காலமே இல்லை, உண்டாகு காணும் கார் காலமே இல்லையில. இப்போ கார் காலம்னு சொல்லுவோம், இப்போ புரட்டாசி பிச்சு கார்த்தியே காரும் இல்லை, பசும் இல்லை, எல்லாம் புரியுதா, கார் காலம் இல்லையா, முளைக்கலையே. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உலக விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு. புள்ளே இல்லையே, அப்போ காலம் முளைக்க வைக்கணும் இல்லை, முளைக்க வைக்கணும். ஆமாம், முளைக்கிறது எதனால் முளைக்கிறது, மழையினாலே முளைக்கிறது. மழை பெய்யலையே, பெய்யல, காலம் பெய்ய வைக்கணும் இல்லை, இல்லையே. மழையை இயக்குவன் இயக்கவில்லை, மழையை பெய்ய வைக்கிறவன் பெய்ய வைக்கவில்லை. அதனால காலம் அறிவில்லாது, காலம் அறிவில்லாது. காலமே கடவுளாக கண்டனம் தொழிலுக்கண்ணில் காலமோ அறிவின்றாக ஆயினும் காரியங்கள் காலமே தரவே காண்டும். ஆனாலும் காலம்தான் பொருளை தருகிறது, பிரத்யட்சமா தெரிகிறது, பிரத்யட்சமா. இப்ப காலம் பொருளை தருகிறது. இப்ப பனிக்காலம் வந்துருச்சுன்னா என்ன வருது, பனி வருது, குளிர் வருகிறது. அதே போல வேடிற் காலம் வந்தா என்ன பண்ணுது, வெப்பம் தெரிகிறது, வெப்பத்தை தருகிறது, அது குளிரை தருகிறது. அதுபோல கார்காலம் பொருள்கள்

0: தோற்றுக்கிற செடி கொடிகளை தோற்றுவிக்கிறது, வேளிர் காலத்தில் அழிக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் காரணனாலே காரணம் விதி எனக்கு காலமும் கடவுளேவாளார், காலமும் கடவுளேவாளார். இப்ப கருகாலமாக இருந்ததா வேளிர் காலமாக இருந்ததா? கருகாலம் வேளிர் காலமாக இருந்தது. இப்ப இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கருகாலம் கருகாலமாக இல்லாம வெப்ப காலமாக இருந்தது, கோடை காலமாக இருந்தது. இருந்ததா? ஏன் அது தான வழக்கம் போல அது இல்லை இல்லையா? காலத்தையும் அவன்தான் ஏவுகிறான், காலம் துணைக்காரணம். காலமும் கடவுள் ஏவலார் துணைக்காரணங்கான். காலம் துணைக்காரணமே தவிர அது நிமித்த காரணம் ஆகாது. காலம் துணைக்காரணமே தவிர நிமித்த காரணம் ஆகாது. காலம் அறிவில்லாதது அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேலே அணுக்களே முதற் காரணம்னா அதையும் மறுத்து சொன்னார். இப்படி எல்லாம் சொல்லி அதற்கு மேலே மாயை தான் இந்த உலகத்துக்கு முதற் காரணம் என்பதை நாட்டுகிறார். மாயை தான் முதற் காரணம் என்பது 34வது பாட்டில் சொல்றாரு. வந்து பூதங்கள் உலக தோற்றத்துக்கு காரணமல்ல, அணுக்கள் காரணமல்ல, காலம் காரணமல்ல என்றெல்லாம் நிறுத்தி அவங்களை மறுத்து சொல்லி, எல்லா அசேதனம் அறிவில்லாதவர்கள் என்று மறுத்து சொல்லி அதுக்கு மேல மாயையை சொல்றார். மாயை முதற் காரணம், மாயை முதற் காரணம். தோற்றமும் நிலையும் ஈரும் மாயையின் தொழிலதென்றே சாற்றிடும் உலகம். உலகம் என்று சொன்னால் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டை என்றார் போல. உலகம் என்பது, உலகம் என்று சொன்னால் பெரியோர்களைத்தான் குறிக்கும். உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் மையத்து அழகையாய் வைக்கப்படுது பொருள். உலகத்தார் என்று சொன்னால் யாரை குறிக்கும்? அறிவில்லாதவனை குறிக்காது, அறிவுடைய பெரியோர்களைத்தான். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, புரியுதா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகம் என்று சொன்னால் யாரை குறிக்கும்? அறிவுடைய. உலகம் என்ற சொல்லு அறிவுடைய பெரியவர்களை குறிக்குமே தவிர அறிவில்லாதவர்களுக்கு. அதைத்தான் உலகம் என்பது உயர்ந்த ஒரு மாட்டை தொழில்காப்பிட. அதனாலே இப்படி உலகம் தோற்றமும் நிலையும் மீறும் மாயையின் தொழிலதென்றே சாற்றிடும் உலகம். உலகம் என்று சொன்னால் பெரியோர்கள் சொல்லுவார். அதே அதே அவன் அவள் அதுவன அவை மூவினவையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதான் அந்த மாதிரி என்மனார் புலவர். அந்த மாதிரி என்மனார் புலவர் யாரு அந்தத்தை செய்கிறானோ அந்த அந்தத்தை செய்கிறவன் தான் உலகத்துக்கு ஆதி என்று சொல்றாரு. இது யாரு சொல்லுவார்? புலவர் சொல்லுவார். அந்த மாதிரி என்மனார் புலவர். யார் சொல்றா? மெய்கட்டார் சொல்றார். புலவர் என்றால் பெரியவர், புலவர் என்றால், புலவர் என்றால் அறிஞர்கள் பெரியவர்கள், உலகம் என்றால் உயர்ந்தோர்கள். உலக உயர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க? தோற்ற நிலை ஈறு மாயையின் தொழில். மாயையிலேயே உலகம் தோன்றுகிறது, மாயையிலேயே உலகம் நிற்கிறது, மாயையிலே ஒடுங்கு. சாகாதி வித்து சாகாதி அணுக்களாக, வித்து சாகாதி அணுக்களாக. ஆகையாலே வித்து சாகாதியும் அது எப்படின்னா மாயை வித்து, மாயை வித்து உலகம் சாகாதி. மரத்துக்கு வித்து சாகாதி, கிளை தலை படர்ந்து இருக்கிற அந்த மரத்தினுடைய விரிவு எல்லாமே சாகாதின்னு பேர். அதுக்கு வித்து எப்படி இருக்கு? சின்னதாக இருக்கும், சிறியதாக இருக்கும். அது மாயை போல, வித்து போல மாயை, வித்து போல மாயை, வித்து போல சாகை போல உலகம். சாகாதியை போல சாகாதின்னு புரியல, அதான் கிளைகள் தலைகள் எல்லாம் சாகாதின்னு சொல்றது. அதனாலே அப்படி அந்த சாகைகள் எல்லாம் வந்து உலகம். அந்த சாகைக்கு மூலமாக இருப்பது மாயை. மாயை வித்து இல்லாமல் விளைவு வராது, வித்து இல்லாமல் விளைவு வராது. வித்து மாயை விளைவு உலகம். ஆமா, அந்த விளைவாகிய உலகம் காரிய மாயை, வித்து ஆகிய மாய காரணமாயை, காரணமாயை காரியமாயை. இப்ப விளங்குதா? வித்தாகிய மூலப்பொருளாய் இருக்கிற மாயை காரணமாயை, அந்த காரணமாயை விரிந்து காரியமாயையாக வருகிறது. காரியமாயையாக வரும்போது அது மாயேயம் என்று சொல்லப்படும். மாயை மாயை மாயை மாயேயம் மாயையினுடைய காரியம் மாயேயம், மாயையினுடைய காரியம் மாயேயம். அரிசியினுடைய காரியம் இட்லி ஆவது போல. ஆமா, அரிசி வந்து மாயை, இட்லி மாயேயம். அரிசி இட்லி, அரிசி மாயை, இட்லி தோசையெல்லாம் மாயையும், இட்லி தோசை. ஆகவே காரணமாயை காரியம், உலகம் காரியமாயை, உலகம் காரியமாயை. ஏற்றது ஈண்டு நிற்கு இல்லதே இயவதென்றான். அதனாலே மாயை இல்லையானால் இது இல்லை, எது இல்லை? உலகம் இல்லை. மாயை இல்லையானால் ரொம்ப சித்தாந்த உங்க நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மாயை இல்லையானால் உலகம் இல்லை. மாயையில தான் உலகத்தை உண்டு பண்ணுகிறான், மாயையில தான் உலகத்தை உண்டு பண்ணுகிறான். பண்றவன் அடுத்தாப்புல சொல்றாரு, மாயை தான் அதுக்கு மூலப்பொருள். அது மாயை முதற் காரணம், பின்னாடி வருது மாயை முதற் காரணம், அந்த சக்தி துணை காரணம், சிவன் நிமித்த காரணம், பின்னாடி வருது முதற் காரணம் துணை காரணம் நிமித்த காரணம். இப்போ இங்கே நடக்கிறது காரியம், இப்போ இங்கே சொற்பொழிவு நடக்கிறது காரியமா? இந்த காரியத்துக்கு முதற் காரணம் துணை காரணம் நிமித்த காரணம் என்று மூன்று உண்டு. உண்டா? முதற் காரணம் என்பது இந்த நூல், முதற் காரணம் என்பது இந்த நூல், துணை காரணம் இந்த இடம், துணை காரணம் இந்த இடமும் நிமித்த காரணம் புராண நூலில் சொல்லுகிறவன் நூலை சொல். எல்லா செயல்களையும் இந்த மூன்று காரணம் இருக்கும். இந்த மண்டபத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் இதற்கு மூன்று காரணம். இதற்கு முதற் காரணம் இந்த பொருள்கள். எந்த பொருள்? கல், சிமெண்ட், மரம் முதலான பொருள்கள் எல்லாம் முதற் காரணம். முதற் காரணம் துணை காரணம் இந்த கட்டிடத்தை கட்டின என்ஜினியர். நிமித்த காரணம் வீட்டுக்குரிய. புரியுதா? எல்லா செயல்களையும் இந்த மூன்று காரணம் இருக்கும். துணைக்காரன் முதற் காரணம், துணைக்காரனா நிமித்த காரணம். அது பின்னாடி சொல்றாரு, நல்ல தெளிவாக சொல்ற அடுத்த பாட்டில் வருது. அது எது போலவெனில், எது போலவெனில் பானை காரியம், பானை காரியமா? இந்த பானைக்கு முதற் பொருளாக இருப்பது எது? மண், மண், மண், மண், மண் முதற் காரணம். அப்புறம் அந்த தண்ட சக்கரங்கள் துணை காரணம். அது பானையாக வணைகிற குயவன் நிமித்த காரணம். தண்ட சக்கரங்களும் மண்ணும் இருந்து நிமித்த காரணம் இல்லையானால் பானை உண்டாகாது. உண்டாகுமா? அதுபோல மாயையும் இருந்து மற்றைய பூதங்களும் இருந்து நிமித்த காரணாகிய சிவன் இல்லையான உலகம் உண்டாகாது. குயவன் இல்லையானா பானை உண்டாகாது, குயவன் இல்லையானால் பானை உண்டாகாது. விளங்குதா? பானை தானா மண்ணா பண்ணிக்கு குடம், மண்ணு தானா குடமாயிருமா? ஆகாது. அதே போல நிமித்த சிவன் இல்லையானா உலகம் இல்லை. விளங்குதா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு என்று வருதல்லவா? அதனாலே உலகத்துக்கு நிமித்த காரணம், நிமித்த காரணம்னா அதை உண்டு பண்ணுபவன், சேர்த்து அதை ஒரு பொருளாக செய்கின்றோம். நிமித்த காரணம் முதற் காரணம் ஆயும், முதற் காரணம் ஆயும். அதே இதில் சொல்றாரு மையவதா, மாற்ற நீ மறந்தாய், மாற்ற நீ மறந்தாய் என்றால் இப்படி உலகத்தை மாயையிலே தோன்றி மாயையிலே நின்று மாயையிலே ஒடுங்குறது என்று பெரியோர்கள் சொல்லுகின்ற அந்த மாற்றத்தை, அந்த வாக்கியத்தை, மாற்றம்னா வாக்கியம், அந்த வாக்கியத்தை நீ மறந்தாய், மறந்தாய், மாயையை மதித்திடாய், இத்தான் மாயையை மதித்திடாய். இதனாலே நீ மாயையை மதிக்கவில்லை, மாயையை மதிக்கவில்லை. இதுல ரொம்ப ஆழவா இருக்கு, மாயையை மதிக்கவில்லை. இப்போ நமக்கு எல்லா உதவியும் செய்யறது மாயை தான், எல்லா உதவியும் செய்யறது மாயை. மாயாமரத்தில் தான் இத்தனை உதவியும் அவர் பண்ணி கொடுக்குறாரு. ஆறு சொல்லுவோம். இப்போ இது மாணிக்க விநாயகர் தோத்திரம்னு எழுதியிருக்கேன், அதில் கூட இருக்கேன். இந்த அசுத்த மாயிலே எங்களுக்கு சரீரத்தை பண்ணி கொடுத்துருக்கா சாமி, அசுத்த மாயில இன்னமும் சும்மா கிடந்தவனுக்கு பாவா அதை அவசியம் செஞ்சு கொடுத்தே பரவாயில்ல. அசுத்தம் அசுத்த மாயிலே இந்த சரீரத்தை பண்ணி கொடுத்துருக்குற அசுத்த மாயில நாங்கள் இந்த மாயையில் இருக்கிற பொருளை வச்சு தான் உன்னை கும்பிட்றோம். மாயில வச்சு உண்டாகிற பொருளை வச்சு தான் உன்னை கும்பிடுறோம். ஆனால் மாயையை கடந்தா தான் உன்னை அறிய முடியும். நாங்களும் மாய, உலகமும் மாய, வச்சிருக்கிற பொருளும் மாய. விளங்குதா? நீ தான் என்ன பண்ணணும்னா இந்த அசுத்த மாயில கொடுத்தது போல நம்மளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறார்கள். இந்த அசுத்த மாயிலிருந்து அதுக்கு மேலே சுத்தா சுத்தத்தீ நீக்கி, சுத்தத்தீ நீக்கி நீ இருக்கிற இடத்துல நாங்கள் வர்ற மாதிரி பண்ணு சாமி. மாயையை கடந்து, மாயையை கடந்து, மாயையை கடப்பது சாமானியம் அல்ல, மாயையை கடப்பது சாமானியம் அல்ல. அப்படிதான் உங்களுக்கு இப்போ படத்து மேலே வச்சிருக்கிற ஆசையை விடுறதுன்னா சாதாரண வேலையா? விட முடியுமா? இப்போ இங்கே யார் எப்படியாவது இருக்கீங்களா விட்டவங்க? அதே மாயை அவங்களுக்கு மாதிரி அந்த ஞானோபதேசம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, உடனே விட்டுவான். காதற்று ஊசி வாராதும் காரணம் கடைவழிக்கே ஒடியே போச்சு, மாயால ஒடியே போச்சு. இந்த வாக்கியத்தை கட்டுவோம், காதற்ற ஊசியும் வாராது காரணம் கடைவழிக்கே என்று கட்ட உடனே என்னாச்சு? மாயை இருந்த இடம் தெரியா போச்சு, மாயை இருந்த இடம் தெரியா போச்சு. அதே மாதிரி நமக்கு சொன்னான்னா
1: வேண்டாம் வேண்டாம், நமக்கு பணம் அவசியம் சொல்லிவிட போறேன், சொல்லிவிடாது சாமி
0: சொல்லுவானா என்ன ஏமாந்தவர? ஐயோ, மாயையிலே நம்மளை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்பா. ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு புத்தி இருந்திருக்கு, அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம்.
2: எழுதியிருக்கேன்
0: இப்படி மாயையின் உள்ள வஞ்சம் வருவது போவதாகும், நீ அது இங்கு இல்லை என்ன நிகழ்ந்திடும் மயிலிர் கோடு போயும். அதனாலே நீ அது இல்லைன்னு சொன்னா மாயினால மாயின் உள்ள வஞ்சம்னா, வஞ்சம்னா பிரபஞ்சம் அந்த முதற்குறை, முதற்குறை வஞ்சம் பிரபஞ்சம் வருவது போவதாகும். நீ அது இங்கு இல்லை என்ன நிகழ்ந்திடும் மயிலிர் கோடு போயுகும். மலைகளெல்லாம் மரங்களில் புக்கு போதின ஆயிடும் அதுவும் என்னில் காரணம் கிடக்கலாமே. அதனாலே நீ அது இல்லையான் இல்லை என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் முயலுக்கு கொம்பு இல்லைங்கிறது உண்மை, இல்லைங்கிறது உண்மை. ஆனால் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி முயலுக்கு இந்த ஊழல் கொம்பு இருக்கும், முயலுக்கு கொம்பு இருக்காது, காது தான் கொம்பு மாதிரி. அதனாலே இப்படி மரங்களிலே இருக்கிற இலைகள் எல்லாம் கீழே உதிர்கிறது, உதிர்கிறதா அது என்ன பண்ணுகிறது, சூக்குமமாக அது பூமியிலே கிடந்து பிறகு அது மரமாக தளைந்து வரும்போது அது இலையாக வருகிறது. இலைகள் முதல்ல அழிதா ஆனால் சூக்குமமாக போயிடும், தூளமாக இருக்குது சூக்குமமாக மாறிடும், சூக்குமமாக இருக்குது பின்னால் அது சாகைகளாக இலைகளாக திளைகளாக வருகிறது. அதனால இப்படி மாயையிலே ஒடுங்கி மாயையிலே உண்டாவது, உண்டாகிறவை யாரு, பிரபஞ்ச நித்த பொருள் எடுத்து அவர் சொல்கிறாரு. கருது காரணம் உண்டாக காரியம் உள்ளதாகி, இப்போ சொல்லப்படுகிற நினைக்கப்படுகிற காரணம் உண்டாக அதன் மூலமாக காரியம் உண்டாகி, காரணத்தின் மூலமாக காரியம் உண்டாகி, காரணத்தின் மூலமாக காரியம். இப்போ சத்தம் வருவது காரியம், சத்தம் வருவது காரியம், சத்தத்தை பெருசு பண்ணுவது கரண்டு, கரண்டு கரண்டு. ஆமாம் ஆமையா, ஆச்சியா, இது காரணம், காரணம் இப்படி காரியம் காரணம், காரியத்துக்கு காரணம் உண்டு, காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது. வருதலால் அனாதி வையம் மற்றொரு கடவுளத்தை தருதலால் ஆதியாக சாற்றலுமாகும். அதனால இது அனாதி, அனாதினா எப்போதும் உள்ளது, இது உலகம் எப்போதும் உள்ளது, உலகம் எப்போதும் உள்ளது, ஒடுங்குமே தவிர அழிவதில்லை. இப்போ புரியுதா, ஒடுங்குமே தவிர அழிவு, ஒடுங்குதலைத்தான் நம்ம அழிவதுன்னு சொல்லுவோம், ஒடுங்குதலைத்தான் அழிவதுன்னு சொல்லுவோம், அழிகிறது கிடையாது. அதனாலே தருதலால் அனாதியாக சாற்றலும், அனாதியாக சாற்று மாயைக்கு ஒரு கடவுளத்தை தருதலால் ஆதியாக சாற்றலும் ஆகும். மாயைக்கு ஒருவன் ஆறு எங்கு எண்ணின், ஒருவனார் எண்ணின் இங்கு எண்ணின் உள்ளவாறு உரப்பக்கு. அதனாலே இந்த மாயை இயக்குகிறவன் யார் என்று நீ கேட்டாயானால் உள்ளபடி சொல்றேன், நல்லா கவனமாக கேளு அப்படிங்கிறார் அடுத்த வாரத்துல. சிவ சிவ, புரியுதா, சைவ நீதி விளங்கு உலகம் எல்லாம் நம பார்வதி சிற்றவேசா சிவசம்பரம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு எரிபத்தர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை சிறமேற்கொண்டு அதில் இன்று சிந்திக்க வேண்டியது பெரிய புராணம் என்று மூன்றாவது சருக்கமாக இருக்கிற சிந்தனையை நாம் செய்ய இருக்கிறோம். அப்படியானால் முதல் இரண்டு சருக்கம் நம்முடைய திருமலை சருக்கம், தில்லைவாழந்தனர் சருக்கம். நம்முடைய திருத்தொண்ட தொகை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது தில்லைவாழந்தனரதும் அடியார்க்கும் அடியேன் என்றுதான் தொடங்குகிறது. அதே போல நிறைவாக மன்னியசீர் மறைநாவல் ஊர் பூசன் அடியார்க்கும் அடியேன் என்று மன்னியசீர் என்று நிறைவுபடுத்தி விடுகிறது. ஆனால் நம்முடைய பெரியபுராண சருக்கம் எத்தனைனா இந்த 11 பாடலுக்கும் 11 சருக்கத்தை இடையில் அமைத்துக் கொண்டு இந்த 11 சருக்கம் உருவாகுவதற்கு காரணம் யார் என்று வருகின்ற பொழுது அது நம்முடைய சுந்தர பெருமான். சுந்தர பெருமான் இதை உருவாக்கியது ஏன் என்பதை காரண காரியத்தோடு விளக்குவதற்காக கையிலே இதோ கையிலே அங்கே அந்த மூர்த்தி அங்கே அந்த இருளுடைய தொடர்பு ஏற்பட்ட உடனே பெருமானுடைய திருவுள்ளம் கண்டு நீங்கள் மண்ணுலகத்திற்கு செல்க என்று பணித்தல் ஆகிய செய்திகளை நம்ம சொன்னால் அல்லது திடீர்னு தில்லைவாழந்தன் சருக்கம் இயலாது. ஆதலால் சேக்கலார் பெருமான் மிக அருமையான கட்டுக்கோப்பாக திருமலை சருக்கத்தை முன்னமைத்தார். அது திருத்தொண்ட தொகையில் இல்லாததான், இருந்தாலும் திருத்தொண்ட தொகை உருவாதற்கு முன்னோடியாக இருக்கிற அந்த அமைப்பை முன்னே செய்தார். செய்து இந்த 11 பாடலுக்கும் 11 சருக்கம் செய்து இப்படியெல்லாம் இருந்த அந்த பெரியவர் இந்நிறைவாக என்னானார், வெள்ளையானியின் மீது சென்று கையிலே சேர்ந்தார். வெள்ளையானை சருக்கம் என்ற ஒன்றை அமைத்து இந்த 11 ரெண்டும் 13 சருக்கங்களால் மிக அற்புதமாக செய்திருக்கிறார். இப்படி ஒரு பெருங்காப்பியம் இன்றைய வரை இல்லை. இன்றைய வரைக்கும் பல முறை நான் சொல்வது என்ன, இது நாங்கள் மடத்தில் வளர்ந்ததனால் திருநீரை பூசியதனால் மட்டும் என்பதல்ல, பெருங்காப்பி அமைப்பில இப்படி ஒரு கட்டுக்கோப்பான அமைப்புடையது. தொகை வகை விரி என்று அமைத்துக் கொண்டு தொகையாக ஒரு நூல், வகையாக ஒரு நூல், விரியாக இந்நூல் என்று வைத்து அது இது அமைத்திருக்கிற பாங்கு இந்த கட்டுக்கோப்புன்னு சொல்வார்கள். அந்த கட்டுக்கோப்பு அந்த முன்னே திருமலை சருக்கத்தையும் நிறைவாக வெள்ளையான சருக்கமே அமைத்து இந்த இடையில் இந்த 11 சருக்கங்களை பகுத்திருக்கிற அந்த பேரறிவு இருக்கிறதே அந்த இலக்கிய அமைப்பு, அது நம்முடைய சேக்கடா பெருமானுடைய திருவடிகளுக்கும் அவரை ஆட்கொண்டருள் இருக்கிற கூத்த பெருமானுடைய திருவடிகளுக்கும் நான் பல்காலம் வணக்கம் யாக அமைத்திருக்கிற சருக்கம். எனவே நம்முடைய திருத்தொண்ட தொகை அமைப்பில் வருகின்ற பொழுது இரண்டாவது பாடல் அது அதே ஒரு தனி ஆய்வாக செய்ய வேண்டிய உண்டு. மிக அருமையாக எரிபத்தர் என்ற நாயனர் இவரை சொல்லுகின்ற பொழுது இதற்கு ஒரு அடைமொழி தர, இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்று ஒரு சொல். இலை மலிந்த வேல் நம்பி என்பது அந்த எரிபத்தரை சுந்தர அளவில் அறிமுகப்படுத்துகிற பாங்கு. அப்படிப்பட்ட ஒரு பாங்கு இங்க என்ன அறிமுகப்படுத்துகிறார், அவர் ஒரு நம்பி என்றார். நம்பிங்கிற சொல் இப்பொழுது ரொம்ப எளிமையா வேணா கருதலாம், இலக்கண உலகத்தில் இதுக்கு இருக்கிற இடம் ரொம்ப உயர்ந்த இடம். நம்பின்னு யார சொல்ல வேண்டும் என்றால் ஆடவர்களுள் தலை சிறந்தவரை சொல்லணும். வழியில போறவர்கள் எல்லாம் நம்பி அல்ல. அப்போ ஆடவர்களில் ஆண்மையினாலும் பெருமையினாலும் தகுதியினாலும் மேம்பாடுடையவர்களாக இருப்பவர்களைத்தான் நம்பி என்ற சொல்ல. இதே போல இதற்குரிய பெண்பார் சொல் நங்கை என்பது. அதையும் இப்ப நம்ம எல்லாரும் நங்கதான். ஆனாலும் பெண்பாலுள் சிறந்த பெண்டிரைத்தான் நங்கைன்னு சொல்லலாம். நல்ல வேளையாக இப்பொழுது நம்முடைய திருமண அழைப்பதில்ல, அன்றாவது மணமகனும் மணமகனும் ரொம்ப சிறப்புடையவர்கள் என்பது கருதுவதற்குத்தான் போதும் திருவளர் செல்வன், திருவளர் நம்பி, திருவளர் நங்கை என்றெல்லாம் போடுகிறோம். இந்த நங்கை நம்பி ஆகிய இந்த சொற்கள் எல்லாம் ஆண்பாலுள் இவனை விட சிறந்தார் இல்லை என்பவர்களுக்கு நம்பி என்பதும், பெண்பாலுள் இவர்களை விட சிறந்தவர்கள் இல்லை என்பாருக்கு நங்கையும் சொன்னது. இலக்கண உலகத்தில் இருக்கு, நன்னூரார் பாடிட்டு போட்டார் நம்பி அல்லவா, இந்த சொல்லலாம் ஆண்பால் சிறந்தவர் என்று சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் யாரும் தொடுவாரும் இல்ல, அடுத்து பேசுவாரும். நம்பி விடலை கோ வேள் குறிசில் இன்னன ஆண்பெயராகும் என்ப நன்னூல். நம்பின்னு சொல்லலாம், விடலைன்னு சொல்லலாம், கோ என்று சொல்லலாம், வேள் என்று சொல்லலாம், குறிசில் என்று சொல்லலாம். இதெல்லாம் தலையாயவர்கள் கொடுக்கிற பேர். அதெல்லாம் முருகப்பெருமானுக்கு முருகவேள் என்று உண்டு. நம்முடைய சைவந்தாந்த பெருமன்றத்தில் ரொம்ப காலமா திருக்கோயில் ஆசிரியர்லாம் இருந்தவர் முருகவேள். முருகவேள் அவங்க அப்பா பட்டம் இது பேரை வச்சாங்க முருகவேள். வேள்ங்கிறது அவ்வளவு சிறப்பான பேர். அப்படி எல்லாம் பட்டம் இருக்குது. இப்ப எத்தனையோ பட்டம் கொடுக்குறோமே, இதெல்லாம் இலக்கண உலகத்துல இந்த வேள்னு கொடுத்தா அவரில் சிறந்தார் வேறில்லை. குறிசில் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. நம்ம இலக்கணத்தை பத்தியே நமக்கு ஏதாவது எழுச்சி இருந்தா தானே, மீண்டும் வர அது இல்லாம என்ன குறிஞ்சிலாவது அதாவது சிவம் தள்ளுங்க. ஆகவே நம்முடைய திருத்தொண்ட தொகையில நம்பி என்ற ஒரு அருமையான சொல்லை பெய்து இங்கே குறிக்கிறது. இலக்கண உலகத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும்போது நம்ம நினைக்காம இருக்க முடியுமா? இலக்கணத்தையும் சித்தாந்தத்தையும் நினைக்காம இருக்கவே கூடாது. ஏன்னா இலக்கணம் மொழிப்பாங்கை சொல்லுகிறது, சித்தாந்தம் வாழ்வியலை சொல்லுகிறது. இரண்டையும் மறந்து நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேமல் இது ரெண்டும் மறந்தா மறப்பே அல்ல, மறக்கவும் கூடாத உண்டு துறக்கவும் கூடாத உண்டு. ஏன்னா ரெண்டும் நம்முடைய வாழ்வியல் அமையாம எப்படி இருக்கிறது, நம்முடைய பேசுற பேச்சியல் அமையாம எப்படி இருக்கிறது, நம்முடைய பேசுகின்ற பேச்சியல் அமையணும்னா தொல்காப்பியம் வேணும். நாம் பேசுகிற வாழ்வியல் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சித்தாந்தம் இந்த மாதிரி வாழ்வியல்ல அருமையான சமய உணர்வு வேணும், ஆன்மீகம் வேணும். ரெண்டே இடந்தா இடந்ததுதான் நம்ம என்ன செய்ய முடியும். ஆதலால் இந்த அருமையான நம்பிங்கிற சொல், இந்த நம்பியை பல இடங்களில் பயன்படுத்துறார். நம்முடைய கண்ணப்பருக்கு பின்னால கலைமலிந்த சீர் நம்பி, கண்ணப்பர் கடிய கலைமலிந்த சீர் நம்பி, அப்போதிடிகளாருக்கு ஒரு நம்பி அப்போதி அடிகளுக்கு மடியன், ஒரு நம்பி. அப்புறம் குலச்சிறையாருக்கு பெருநம்பி குலச்சிறைதன் அடியாருக்கு மடியன். ஆடாராடா ஒரு நம்பி பெருநம்பி கலைமலிந்த சீர் நம்பி வேல் நம்பி இவற்றையெல்லாம் தொகுக்கலாமே சொன்ன சாதாரண திருத்தொண்ட தொகை என்பதை ஒரு எம்பில் எழுதலாம். எப்படி அவர் அறிமுகம் செய்கிறார், இவருக்கு வேல் நம்பின்னு சொன்னார். சில பேருக்கு ஒண்ணுமே இல்ல, ஊரை சொல்லி அறிமுகப்படுத்துவார். இளையாந்தன் குடிமாறன் அடியாருக்கு மடியேன், வம்பேல் அங்க மாறன்கிற பெயர் தான், இளையான் குடிங்கிறது ஊர், ஊரோட சொல்லி அறிமுகப்படுத்து. கலைமலிந்து சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன், அங்க என்னமோ கலைமலிந்த சீர் நம்பியாம், அதை நான் பின்னால பார்ப்போம். அடுத்ததுல ஊர் தான், கடவுரில் கலையந்தன் அடியாருக்கு மடியேன். இப்படி எல்லாம் பார்க்கும்போது சிலருக்கு அந்த இயற்பெயரே இல்லை, பெருமழலை குறும்பர்க்கும் பேயாருக்கும் அடியேன், பேயார் காரைக்காலமையார். இப்படி எல்லாம் திருத்தொண்ட தொகையில் அந்த அறிமுகம் செய்கின்ற பாங்கே தனியாக இருக்கிறது, தனியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அமைப்பில் இலை மலிந்த வேல் நம்பி என்பது சரி, ஆடவர்கள் சிறந்தவர். அவருக்கு முன்னால் என்ன இருக்குது, இலை மலிந்த வேல் அப்படி ஒரு கையில வேல் இருக்கும். அந்த வேல் எப்படி இருக்கும், இலை மலிந்தனர், இலைன்னா தெரியும். இப்ப நம்ம அரசல பார்த்திருக்கிறோம், அரசல அது எப்படி இருக்குது கேட்டீங்கன்னா, பூவரசல பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் கேட்டா இப்படி இப்படி தொடங்கும் போது இந்த காம்போடு இப்படி இப்படி இப்படி இருக்கும், நுனியில் அப்படி இப்படி முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இப்ப இந்த காம்பை தொடங்கும் போது இப்படி இப்படி நடுப்பர் அகன்று நுனியில் அப்படி முடிஞ்சிருக்கும், குறுகி இருக்கும். அல்ல வேல் எப்படி இருக்கு, இந்த அடியில ஒரு தண்டு, அது இப்படி இப்படி அகலமா வந்து நுனியில் அப்படி முடிஞ்சிருக்கு. எனவே இலை போன்ற கைவேலை அமைந்த வேல், அதான் இலை தொழில். இலை தொழில், இலை தொழில்னா இலை எப்படி இருக்கு அதுபோல அந்த வேலினுடைய முகம் அப்படி இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த வேலினை கையிலே உடைய நம்பி எரிபத்தற்கு அடியேன் அப்படின்னா. என்ன சார் வந்து பெரிய அடியவருங்கிறீங்க, சாந்தமே வடிவாயிருக்க வேண்டிய பெரியவர் கையில இது ஏன் வேல், பொறுத்திருந்து பார், பொறுத்திருந்து பார், அல்லது வெள்ளித்திரையில் காண்க அப்படி சொல்லு. ஏன் வேலை அறிமுகப்படுத்தணும் என்றால், இந்த வேல் தான் என்ன செய்தது, எதற்காக வைக்கப்பட்டிருந்தது, இதனுடைய பின்விளைவு என்ன, அதனால் பெற்ற பெயர் என்ன, இவையெல்லாம் இந்த வரலாற்றில் பின்னி அமைந்திருப்பதை காண்கிறோம். அது ரொம்ப அற்புதமாக சேக்கலா பெருமான் பாட இருக்கிறார். இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், அவரை எரிபத்தர்னர். அது என்ன எரிபத்தர்னா, எரிகிற பத்தர். என்னையா பக்தருங்கிறீங்க, போட்டு கையில வேலை வச்சிருக்கிறாரு எரிவாருங்கிறீங்க, என்னையா சாந்தத்துக்கு இதுக்கு ரொம்ப தூரமா இருக்குமே. எல்லாம் வரலாற்றுல கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்பா, என்ன முதல்லயே கேக்குற. அப்போ ஒரு சாந்தமான அடியவருக்கு கையில வேல் இருப்பதும் அவ்வளவு சரியில்லை. அது என்ன வச்சிருப்பாரு, சும்மா சார் அவர் உபசாரமா கையில வச்சிருக்கிற பழக்கம்னா பரவாயில்ல என்ன, இல்ல எரி எரிவாரம். இப்படி ஒரு பக்தரா சாமின்னு, ஆமாப்பா அப்படி ஒரு பக்தர் என்று சொல்லி ரொம்ப அருமையான அந்த ஒரு வரியில எவ்வளவு அழகாக திருத்தொண்ட தொகையை பாடியிருக்கிறார். இப்படி துவங்கிய நூல் அந்த நூல், அந்த நூல் இருந்து இவர் ரொம்ப அருமையாக இலைமறிந்த சருக்கம் அந்த பெயர் வைக்கும் போது என்ன வச்சுட்டார் சேக்கலா பெருமான், எப்ப அந்த இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன்னு சொன்னாரோ, அப்ப இலைமலிந்தங்கிற தொடருக்குதே அதையே சருக்கத்தினுடைய பெயரா வச்சார். அவ்வளவு அந்த உணர்வு, நன்றி உணர்வு. பாகுபாடு செய்யும்போது இலைமலிந்த தில்லைவாழந்தன் அடியாருக்கு மடியேன், தில்லைவாழந்தன் சருக்கம். உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன், உம்மையால் உலகாண்ட சருக்கம். கடல் சூழ்ந்த நம்பிக்கும் காரிக்கு மடியேன், கடல் சூழ்ந்த சருக்கம். பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கு மடியேன், பத்தராய் பணிவார் சருக்கம். அந்த தன்னுடைய முன்னோர் மீது இருந்த அந்த நன்றி உணர்வு, அதை அப்படியே விடாமல் பின்பற்றுங்கிற அந்த உணர்ச்சி அப்படியே இருந்தது. இதெல்லாம் பார்க்கிறோம் திருத்தொண்ட தொகையும் இதையும் பார்க்கின்ற பொழுது. இப்பொழுது நாம் எல்லாம் நேயர்களை கரூருக்கு அழைக்கிறோம், கரூருக்கு அழைக்கிறோம். நேர கரூர் போனோம். இப்பொழுது நாம் இருக்கின்ற அமைப்பு கரூர். மல்லல் நீர் ஞாலம் தன்னுள் மழவிடை உடையானன்பர்க்கு ஒல்லை வந்துற்ற செய்கை உற்று இடத்து உதவும் நீரார். இப்பொழுது இதோ நாம் கரூர். இங்க ஒரு பெரியவரை நாம் பார்க்க போறோம். சேக்கலார் பெருமான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஐயா, இந்த கரூர்ல அவருக்கு தெரிந்த அளவில் நல்ல பெருமாண்டத்தில் அடியவராயிருப்பவர்களுக்கு அப்படியே அடிமை தொழில் செய்வார். அதான் அவருடைய வேலை. ஒரு பெரியவர், ஒரு பெரியவர் பேர் சொல்லல, பேர் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு விட்டாரு. செய்தி மட்டும் சொன்னார், இந்த ஊரும் இந்த ஊரை சுற்றியும் நல்ல சிவபெருமானுக்கு அடியவராக இருந்தா அவர்களுக்கு அதீத அன்பு கொள்வார். அது மட்டுமல்ல, உற்ற இடத்து உதவும் நீரார். அந்த அடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஊறுபாடுன்னா இவர் தான் முன்னணி. உற்றுடி உதவியும் ஒருவருள் கொடுத்தும் பெற்றிலை முடியாது கட்டல் நன்றி மாணாக்கன் அப்படி இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல சொன்னாங்க, சொன்னார்கள். அதோட வச்சுங்க, அதுக்கு மேல இல்ல. ரெண்டு பக்கமும் குற்றம் இருக்குது. அப்படிப்பட்ட உற்றுடி உதவி ஒருவருள் கொடுத்து கற்கும்படியான தலைமையாக இருக்கிற ஆசிரியரும் அருகி வருகிற காலம், அப்படி இருக்கின்ற ஆசிரியரை போற்றுகின்ற மாணவர்களும் அருகி வருகிற காலம். அதனால் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். சிவசிவ, அந்த உற்றிடத்து உதவும் நீரார். அந்த அடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் என்பது வந்து சொன்னா உடனே முன்னணி நிற்பாராம் அந்த பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு பெரியவரை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சரி, அவர் பேர் என்னங்க சொல்லாம சொல்றீங்களே அப்படின்னா, எல்லையில் புகழின் மிக்க எரிபத்தர். மிக புகழ்பெற்ற எரிபத்தர்னு பேருப்பா. அவர் பெருமை அம்மாள் சொல்லலாம் படித்தன்று. சரி, அவ்வளவு பெரியவருடைய பெருமையை அடியன்னு சொல்வதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. இருந்தாலும் அவையடக்கம் எங்கேயும் ஒரு நூல்ல முன்னதான் இருக்கும். ஆனால் சேக்கிரார் நூலில் தான் ஆங்காங்கும் இருக்கும், ஆங்காங்கும் இருக்கும். சொல்லலாம் படித்தன்றேனும் ஆசையால் சொல்லலுற்றாம். இங்கேயாவது பேரிலக்கியங்களிலே அது அவையடக்கம் யாண்டு இருக்கும், நூலின் முகப்பில் இருக்கும், அவ்வளவுதானே இருக்கும். ஆங்காங்கியமா இதெல்லாம் இந்த இலக்கியத்திற்கென்றே உரிய தனித்தன்மைகள், தனித்தன்மைகள். இதே சொல்றாரு, அளவிலா ஆசை துறப்ப அறிகுவேன், அளவிலா அடியார்போல் அளவில் ஆசை துறப்ப அறிகுவேன் இன்னே சொல்லியிருக்காரு. ஆயினும் கூறியது கூறல்ல, அந்த அடியவருடைய பெருமை எங்கே, தன்னுடைய சிறுமை எங்கே, இந்த ரெண்டையும் ஒத்து நோக்கும் போது என்னங்க எரிபத்தர் பெருமையெல்லாம் இதெல்லாம் அடியன் போன்றிருக்கும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது என்னமோ இந்த ஆசை வெக்க மாதிரியதா சொல்றேன் என்று இங்கேயும் சொன்னேன். எனவே ஆசையால் சொல்லலுற்றாம். சரி சொல்லட்டும். இப்ப கரூர், பொன்மாலை புலி வென்றோங்க புதுமலை இடித்து போற்றும் அந்நெறி வரியேயாக அயல் வழி அடைத்த சோழன். இப்படி ஒரு குறிப்பை 63 நாயன்மார்ல இங்கதான் சொல்லியிருக்கேன். சோழரை பற்றி பல்வேறு செய்திகள் நமக்கு தெரியுது, தெரிஞ்சு வருத்தமா தான் இருக்கு. அப்படிப்பட்ட சோழர் இன்றைய ஆட்சியில் இல்லை. ஆனால் சோழர்கள் மிகச்சிறந்த சோழ பெருமகள். இந்த நாட்டை ஆண்ட போதுல ஏன் இந்த சோழர்களை அவர் பாராட்டுறாருன்னா, தான் ஒரு மாண்புமிகு அமைச்சரா இருந்ததனால் பாராட்டுறான்னு அர்த்தம் இல்ல. அப்படி ஒரு கேவலமா அரசனை பத்தி பாராட்டும் இல்ல, அவர்களிடத்தில் இருந்த ஆன்மீக உணர்வு அவரை பாராட்ட சொல்லும். அதுலதான் அவருக்கு ஈடுபாடு, ஆன்மீக உணர்வு. அந்த ஆன்மீக உணர்வு அவர்களுக்கு இருந்ததுனாலே அவர்களை பற்றி விடாமல் பாராட்ட வேண்டிய ஒன்று. சரி, வெறுமையா ஆன்மீக உணர்வு மட்டும் இருந்தா அரசியலுக்கு சரியா வருமா, வராது. ஏனென்றால் ஆன்மீக உணர்வு தன்னுடைய ஆன்மாவை கரையேற்றும், மற்ற ஆன்மாக்களை மேலுலகத்துக்கு கரையேற்றும். ஆனா இந்த இம்மையிலே என்று சொன்னா, இம்மையிலே அதனால அரசு ஆளுகின்ற சிறப்பு முறைகளுக்கு என்ன அப்படி ஒரு செயல் செய்தார்கள், ஒரு அருமையான செயல். இந்த பங்குதான் சொல்லுகிறார், வேற எங்கும் சொல்ல மாட்டார். உடனே பற்றி சொல்லுவார், ஆனா இந்த செய்தி சொல்ல மாட்டார். என்னென்ன, இமயமலை வரை சென்று ஒரு காரியம் செய்தார்களாம். இமயமலை வரை சேர்ந்து செங்குட்டோனும் போனாங்க, பாண்டியரும் போயிருக்காங்க, எல்லாம் போயிருக்காங்க, எல்லாம் அவருங்க பொரிய போது அந்த இலச்சனை எல்லாம் பொறிச்சிருக்காங்க. சரி, ஆனா இவர்கள் என்ன செய்திருக்காங்களா, இமயமலையில ஆங்காங்கு பல்வேறு வழிகள் இருந்திருக்கின்றன. வழிகள், வேற்று நாட்டவர் இங்க உள்ள வரணும்னு சொன்னா இந்த மலையை ஏறி இறங்கணும். ஆனா மலையில சிறு சிறு சிறுவழி சிறுவழி சிறுவழியா வச்சிருந்திருக்காங்க. இந்த பல்வேறு வழிகள் ஒரு நாட்டுக்குள்ள இருந்துன்னு சொன்னா நாட்டுக்கு ஆபத்து. நம்ம வீட்டுல கூட வேலி கட்டுறமே, இப்ப நம்ம வந்து காம்பவுண்ட் செவ்வறு அழிக்கிறோம், ஒம்பு எல்லாம் போச்சு. முன்னெல்லாம் வேலிதான் வச்சிருந்தோம், வேலியை ஒரு ஆடு பொத்துக்கிட்டு வந்துட்டதுன்னு சொன்னா அப்புறம் இன்னொரு ஆடு இருக்கும். நீங்க வேலி போடுறது எதுக்கு, வெளியிருப்பது ஒன்றும் உள்ளே நுழையாத வாருக்கு தானே போடுறீங்க. அதுல ஆங்காங்க அப்படி ஓட்டை இருந்ததுன்னு சொன்னா இங்க ரெண்டு ஆடு வரும், அங்க ரெண்டு மாடு வரும், இங்க வரும் மேஞ்சிட்டு எல்லாம் போடும். ஆனா இப்ப என்ன பண்றோம் கேட்டா வேலி அடப்பு நெருக்கமா இருக்கணும், ஒரே ஒரு திறப்பு மட்டும் இருக்கணும். ஏன் நாம போய் வரணும் இல்ல, அதுக்காக இது நம்முடைய வீட்டை பாதுகாக்கிறோம். அது போல நாட்டை பாதுகாப்பதற்கு என்ன செய்தாரலாம் சோழ பெருமக்கள், இமயமலையில அங்காங்க சிறு வழி அப்படியே இருந்தது பார்த்தாங்களாம், எல்லா வழியும் அடைச்சாராம், அடைச்சிட்டு ஒரே ஒரு வழிதான், அந்த வழியா தான் வரலாம் என்று அமைத்தாரலாம். இது எவ்வளவு நாட்டுக்கு பாதுகாப்பு. இப்ப நீங்க மேலிருந்து கொண்டு போறாங்க அந்த இந்த அமைப்பு அன்னைக்கு இல்ல, மேலிருந்து கொண்டு போறவனுக்கு இந்த வழியெல்லாம் தேவையில்லை, இந்த ஒரு வழி கூட தேவையில்லை, மேலேயே வந்துடுறான், அது அப்ப இல்ல. அப்ப இல்லாத காலத்தில் அவங்களுக்குள்ள எப்படி செய்ய முடியும், இதான் செய்ய முடியும். இப்ப நீங்க மேலிருந்து கொண்டு போறான்னு சொன்னா மேல என்ன பெரிய விமானம், மானமா வந்து மானம் தான் மேல இருக்குது, அதுக்கு மேல ஒரு இதை போட்டுக்க முடியுமா, இரும்பு கோட்டையை போட்டுக்க முடியுமா, முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இல்லாத காலத்துலாம் தெரியாதனமா வந்து நேருக்கு நேர் எழுத்து நின்று போராடுவதுதான் போர் அல்லது ஆண்மை என்று கருதினார்ல, தவிர தூக்கும் போது தலையில கல்லடை தூக்கி போறதெல்லாம் வீரம் அவன் கருதவே இல்லை. அப்படிப்பட்ட வீரமும் இருக்கவும் இல்லை, வீரம் என்று கருதவும் இல்லை. அதனால அந்த காலத்துல அதை பற்றி பேச்சில ஏன்னா ஐயா இது என்ன பயன்படும், இப்பொழுது மேலே வந்து குண்டு போடுகிறான்னு சொன்னா அந்த கால அமைப்பு அவ்வளவுதான்ப்பா. நீங்க நான் உங்க தாத்தா இருந்தாலும் அன்னைக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பு செய்யலாம், இன்னைக்கு இருந்தா எப்படி செய்வாரோ விஞ்ஞானத்தை வைத்து. இல்லை நாம என்ன கிழிக்கிறோம் இவ்வளவு விஞ்ஞானத்தை வச்சு விளைச்சுக்கிட்டு, இல்லையோ ஒண்ணுங்க. பொன் மாலை புலி வென்றோங்க புது மாலை இடித்து போற்றும் அன்னறி வழியேயாக அயல் வழி அடைத்த சோழன். அந்த காலத்துல அவ்வளவு பொறுப்பு இருந்தது. எங்க அவன் வந்து இங்க பூ இது நம்முடைய ஏறத்தால திருச்சி மாவட்டம் தஞ்சை மாவட்டம் இல்லைங்களா, இந்த ரெண்டும் இப்பொழுது இருக்கிற சேலம் மாவட்டத்தினுடைய கொஞ்சம் சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து சோழ நாடு, தென்னார்காட்டில் கூட கொஞ்சம் சேர்ந்திருக்கு சோழ நாடுன்னு சொல்றோம். இந்த சோழ நாட்டை பராமரிக்கிற சோழன் எதுவரை செல்கிறான், இமயம் வரை செல்கிறான். இமயத்துல என்ன மாதிரி பாதுகாப்பு இருக்கிறது, ஆங்காங்கு சிறு சிறு வழிகள் வருது. இவையெல்லாம் இருந்தால் பலரும் பல முறையில் வந்து நம்முடைய நாட்டுக்கு ஏதம் செய்து விடுவார் என்று கருதி எல்லா வழிகளையும் அடித்து ஒரே ஒரு வழியை மட்டும் உளவாக்கினான். அதான் அந்த மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனு கடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமுக பகைத்தரத்தால் பயவராலே எந்தவித தீமையும் வரக்கூடாது. எனவே அன்னறி வழியேயாக அயல் வழி அடைத்த சோழன் அப்படி பாதுகாப்பு செய்தாரலாம் இந்த பேரரசர் என்பதை செழிக்கிடார் பெருமான் இவ்வளவு தூரம் பக்திமயமே சொல்லுகின்றது அவரும். ஆனால் அந்த சோழர் தான் இருந்த காலம் சோழராதலாலும், சோழர்கள் நல்ல ஆட்சியோடு கூட நல்ல ஆன்மீக தோய்வுடையவர்களாக இருந்ததனாலும் அவருடைய இந்த செயற்பாடுகளையும் சொல்லலாம், செயற்பாடுகளையும். அப்படிப்பட்ட சோழன் மன்னிய அனபாயன் சீர் மரபில், அப்படிப்பட்ட அருமையான சோழர் மரபு இந்த மரபு. அந்த மரபில மரபிலை மரபினருக்கு மாநகரமாகும், தலைநகரமாக இருக்கின்ற நகரங்களிலே கரூர் ஒன்று, கரூரும் தலைநகரம் மாநகரமாகும். அந்த ஊர் பெயர் தொன்னடும் கருவூர் என்னும் சுடர்மணி வீதி மூதூர். அருமையான தொன்னெடும் கருவூர்னர், மிக பழமையான காலத்திலிருந்து கருவூர் என்ற பெயர் உடையதாக இருக்கிறது அல்லவா. அப்படிப்பட்ட பெயர் மிகச்சிறந்த பெயருடைய ஊர் இருக்கு. இப்பொழுது நாம் இங்கே வந்தோம், எரிபத்தர் சொன்னார் அவர் இருக்கின்ற ஊர் எது கருவூர் என்று சொன்னார், அங்கு இருக்கிற ஆட்சியினுடைய சிறப்பை சொல்லுவதற்காக சொன்னார். இனி அந்த நகர சிறப்பு, நகர சிறப்பு இதுன்னு சொல்லியிருக்கிறேன். எந்த பெருங்காப்பியத்திலும் நகர சிறப்பு என்பது முன்னே சொன்னால் சொன்னதுதான், பின்னே இருக்குமா, இருக்காது. பெரிய புராணத்தில் மட்டும்தான் நகர சிறப்பு என்று முன்னும் சொல்லி ஆங்காங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன், ஒரு அடிபர் சோழ நாடா இருக்கார், ஒருவர் பாண்டிய நாடா இருக்கார், ஒருவர் வந்து சேர நாடா இருக்கார், நடுநாடா இருக்கிறார், இன்னொருத்தர் இன்னைய அளவுல கேரளா அன்னைய அளவுக்கு சேரலா விரல் மின்ற நாயனர் செங்குண்டூரை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு, மலையாள நாட்டை பத்தி இன்னைக்கு மலையாளமும் சொல்றேன் அந்த நாட்டை. ஆகவே தொடக்கத்தில் சொன்ன திருவாரூர் சிறப்பு நகர சிறப்பு இந்த நூலுக்குரிய அமைப்பாக இருந்தது. ஆங்காங்கு சொல்லப்படுவது அங்கங்க இருக்கிற பெரியாருடைய வரலாறு சொல்வதற்காக சொல்லப்பட்ட நகர சிறப்பு நாட்டு சிறப்புமாகும். எனவே ஒரு நாட்டு சிறப்பென்று ஒரு நகர சிறப்பென்று தமிழகம் முழுதும் இருக்கிற ஒவ்வொரு பகுதி பகுதியாக எடுத்துக்கொண்டு நாட்டு சிறப்பு நகர சிறப்பு பேசிய ஒரே ஒரு நூல் சேக்கிடார் பெரிய புராணம் ஒன்றுதான், வேற எதுவும் இல்லை, இன்னை வரைக்கும் இல்லை, இனிமே வந்தா வேணா பார்த்து. ஆகவே இப்பொழுது அந்த அந்த கருவூரனுடைய மாண்பு மாமதில் மஞ்சு சூடும், எங்க கருவூர் எப்படி தெரியுமா, நல்ல மதில் எழுப்பப்பட்டு யாரும் உள்ள வந்து யாரும் தாக்காதவாறு பாதுகாப்புடைய இடம். சரி, அந்த மதில என்ன இருக்கும்னாரு, அப்படியே மேங்கள் வந்து வந்து புரண்டு புரண்டு போகும், அப்போ அந்த மதில் உயரம் அவ்வளவு உயரம், அவ்வளவு உயரம். ஒரு பக்கம் மதிலுடைய உயர்வையும் காட்டினார், இன்னொரு பக்கம் அந்த மதிலில் உராய்வது என்று சொன்னால் பகைவருடைய வில்லோ அம்புகளோ அல்ல, மஞ்சு மேகம்தான் தவழும். ஏ அப்படியே தவழும், ஒரு தரம் அப்படி வெண்மையா வரும், கருமையா இருக்கும், தவழும், மழை அப்படியே கொட்டும் கொட்டும். எனவே ஒரு பக்கம் பலத்திற்கும் பேர் போனது, ஒரு பக்கம் பாதுகாப்பிற்கும் பேர் போனது. பாதுகாப்பிற்கு பேர் போனது என்பது மாமதில், பலத்திற்கு பாதுகாப்பு மஞ்சு. போதுமே ஒரு தொடர் போதுமே பலத்துக்கு. மாமதில் மஞ்சு சூடும், ரொம்ப அருமையான பகுதி. என்ன பண்ண மாளிகை நிறைவின் சூடும். சரி அப்படி மதில பாத்தீங்களா, பாத்தீங்க அப்படி அப்படி கொஞ்சம் கண்ண அப்படி திருப்புங்க எங்க கரூர் பக்கம் அப்படின்னாரு. ஆடாடா ஒவ்வொரு வீதியிலையும் மாளிகை விண்ணில் தூடும், எல்லாம் பெரிய மாளிகைகளா கட்டப்பட்டிருக்கு. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்வதில்லை. ஆடாடாடாடா திருமுறை தமிழ் அல்லவா, சிதம்பரத்தை பத்தி ஞானசம்பந்த பெருமான் பூதாமூர்த்தியில் பாடினா நல்லா அருமையா செல்வ.

0: செல்வம் உயர்கின்றே செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேயே செல்வன் கடல் வாய்த்தும் செல்வம் செல்வனி. பா இந்த ஒரு பாட்டுல கொட்டிருக்கிறது, கொட்டியே வச்சிருக்கிறது சிவம். இப்படியெல்லாம் மாளிகை நிறைவின் சூழும் தூமணி வாயில் சூழும் ஒவ்வொன்னா கலைச்சு காட்டார். மதில பாத்தீங்களா, கரூர் மதில் ரொம்ப அருமையா இருக்குதுங்க. இவ்வளவு உயரம் ஏப்பா, தஞ்சாவூர் ஜில்லான்னு சொன்னா எம்மா உயரம் எம்மா உயரம் ஏப்பா அப்படி இருக்கு. அதுல மேல எல்லாம் என்ன தவழுது பாத்தியாப்பா, மேகங்கள் தவழுது அப்படியே இருக்கு, அப்படியே கொட்டி விடும் மழை. உள்ளே பார்த்தால் மாளிகை நிறைவின் சூழும் பார்த்தா ஒவ்வொன்னு மூணு அடுக்கு அஞ்சு அடுக்கு எட்டு அடுக்கு மாடிகளையா இருக்கு. அடுத்தது என்ன சொல்லுது, தூமணி வாயில் சூடும் தூமணி வாயில் சூடு. இதோ இப்பொழுது மாளிகை பாக்குறீங்களே, அந்த மாளிகையினுடைய வாயில் எப்படி இருக்குன்னாரு, கண்ணை பறிக்குது போங்க, கண்ணை பறிக்கணும். ஏன், வெறும் மரத்தினால இல்ல செங்கலால இல்ல மணிகளால செய்யப்பட்டிருக்கு, அழகுபடுத்திருக்கு மணிகளால். அதனால நவரத்தனங்கள் அப்படியே அந்த வாயில் கதவுல அப்படியே சூடுதான், பல பல பல பலன் இருக்கு. தூமணி வாயில் சூடும் சோலையில் வாசம் சூடும் பார்த்தார். இதோ பக்கத்துல சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும், எங்க கருவூருக்கு பக்கத்துல சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும், சுற்றுச்சூழல் ஒரே சோலைகள் சோலைகள். அந்த சோலைகள்லாம் எப்படி இருக்கும், சோலைகளில என்ன இருக்கும், சோலையில் வாசம் சூடும். சோலைக்கு அழகு என்ன அப்படின்னு கேட்டா நல்ல நறுமணம் உடையதாயிருக்கும், நல்ல மலர்கள் அப்படியே குலுங்குது, அதனால நறுமணம் அப்படியே மிக்க இருக்கு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட்பயன், தலைப்பு மூன்றாம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: இன்றைய திருவருட்பயன் சிந்தனையிலே மூன்றாவது அதிகாரத்தை சிந்திப்பதற்கு குருவருள் பாலித்துள்ளது. இருள்மல நிலை என்பது மூன்றாம் அதிகாரத்தினுடைய தலைப்பு. சைவ சித்தாந்தத்திலே ஆணவ மலத்தை இருள் என்று உவமை கூறி விளக்குவர். அதாவது புற இருள் எவ்வாறு கண்ணுடைய காட்சியை மறைக்கின்றதோ அதுபோல ஆன்மாவினுடைய அறிவு விளக்கத்தை ஆணவ மலம் மறைக்கின்றது. எனவே சைவ சித்தாந்தத்திலே திருவருளை ஒளி என்று சொல்வதும் ஆணவ மலத்தை இருள் என்று சொல்வதும் வழக்காக உள்ளது. ஆகையினாலே இருள்மல நிலை என்ற இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆணவ மலத்தை பற்றி விளக்கம் தருவது இந்த அதிகாரம் என்ற உண்மையினை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை நாம் பார்க்கும் பொழுது இறுதி குரட்பாக்களிலே ஆணவ மலத்தை மட்டுமல்லாது கண்மலத்தை பற்றியும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. உலகத்திற்கு முதல் காரணமாக விளங்கக்கூடிய மாயாமலத்தை பற்றியும் விளக்கம் கொடுக்கப்படும். எனவே இந்த மூன்றாம் அதிகாரம் மும்மலங்களையுமே விளக்குவதுதான். ஆயினும் மும்மல நிலை என்று பெயர் வழங்காமல் இருள்மல நிலை என்றே பெயர் வைத்திருக்கின்றார்கள். அதனை நாம் சிந்தித்து உணர வேண்டும். இலக்கண கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது தமிழ் இலக்கண மரபினை அடியொற்றித்தான் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் இவ்வாறு இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது நாம் நன்கு உணரலாம். தொல்காப்பிய சொல்லதிகாரத்திலே ஆசிரியர் தொல்காப்பியர் சூத்திரத்திலே குறிப்பிடுவார், தெரிவு வேறு கிடத்தல் தகுதியும் பன்மையும் உயர்தினை மறங்கிடும் அகிரினை மறங்கிடும் என்று சொல்வார். அதற்கு நாம் சேனாவரையர் போன்ற சிறந்த உரையாசிரியர் உரையின் பிறகு கொண்டு காணும் பொழுது ஒரு பகுதிக்கு பெயர் கொடுப்பது என்பது அந்த பகுதியிலே சிறந்துள்ள பொருள்களை வைத்து பெயர் கொடுக்கலாம், அல்லது அந்த பகுதியிலே பெரும்பான்மையும் என்ன பொருள் உள்ளதோ அதை வைத்துக் கொடுக்கலாம். தென்னந்தோப்பு என்று அழைக்கின்றோம், எடுத்துக்காட்டாக தென்னந்தோப்பு என்று சொல்கின்றோம் என்றால் அங்கு தென்னை மரம் தவிர வேறு சில மரங்களும் இருக்கலாம், வேறு மரங்கள் இருக்கக்கூடாது என்பதில்லை. ஆனால் மற்ற மரங்களை விட தென்னை மரமே அங்கு சிறந்ததொரு மரமாக விளங்குவதனாலே அதை தென்னந்தோப்பு என்று அழைக்கலாம். அல்லது மற்ற மரங்களை விட தென்னை மரங்கள் அங்கு அதிக எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக தென்னை மரங்கள் இருப்பதனாலே அதை தென்னந்தோப்பு என்று அழைக்கலாம். எனவே பெரும்பான்மை பற்றியும் அதைத்தான் பன்மை பற்றியும் சொன்னார். பன்மை பற்றியும் சொல்லலாம், தகுதி பற்றியும் சொல்லலாம். ஒரு தெருவை காட்டி இதுதான் மந்திரி தெரு என்று சொன்னால், அங்கே ஒரு மந்திரி அந்த தெருவிலே, மந்திரியுடைய வீடு அந்த தெருவிலே உள்ளது, எனவே அது மந்திரி தெரு என்று சொல்கின்றோம். ஆனால் அவருடைய வீடு மட்டும் அங்கு இருப்பதில்லை, மேலும் பல வீடுகளும் இருக்கின்றன. அப்போ அவருடைய பெயரை மட்டும் சொல்லி அந்த தெருவை அழைப்பது ஏனென்றால் அது தலைமை பற்றி. ஏனையோரை விட மந்திரி தலைமைப்பாடு உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், பொறுப்பு உள்ளவர். எனவே அந்த தலைமை பற்றி அவருடைய பெயரை சொல்லி அன்னாருடைய தெரு என்று தெருவை அழைக்கின்றோம். அதுபோலத்தான் ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று மலங்களை பற்றியுமே இந்த அதிகாரத்திலே ஆசிரியர் விளக்கியிருந்தாலும், பெரும்பாலான குரட்பாக்களிலே ஆணவ மலத்தை பற்றிய விளக்கம் தான் காணப்படுகிறது. எனவே அந்த பன்மை பற்றி இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் வைத்தார். மேலும் தலைமை பற்றியும் சொல்லலாம், ஏனென்றால் கண்மமும் மாயையும் உண்மையாக நோக்கும் பொழுது அவை மலங்கள் என்று சொல்லக்கூடியவை அல்ல. இதை சிவப்பிரகாசத்திலே தெளிவாக கூறியுள்ளார் இதே நூலாசிரியர் தான் சிவப்பிரகாசம் சொன்னது. மேலும் அந்த குரு பரம்பரையிலே வந்த நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி மாணாக்கராகிய மூன்றாவது வட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகளும் தம்முடைய பண்டார சாத்திரங்களிலே அருமையாக கூறியுள்ளார்கள். அதாவது கண்மமும் மாயையும் எப்படி என்று கேட்டால், உயிரானது ஆணவ மலத்தினாலே பிணிப்புண்டு அந்த ஆணவ மலம் செய்கின்ற அந்த மயக்கத்திற்கு உட்பட்டு உயிர் அப்படி பசு என்று அந்த உயிர் நிற்கும் பொழுது, உயிருக்கு பசுங்கிற பேர் ஏன் வந்தது? ஆணவ மலத்தினாலே பிணிப்புண்டு இருக்கும் போதுதான் பசு. முத்தியடைந்த உயிரை பசு என்று வழங்குவதில்லை. ஆணவ மலத்தினாலே பிணிப்புண்டு அறியாமையில் கிடப்பதனாலோ அல்லது உலகத்திலே பிறவி எடுத்து சிறிதளவு மட்டுமே ஆணவ மலம் நீக்கம் பெற்று எஞ்சியுள்ள ஆணவ மலம் பல்வேறு மயக்கங்களை உண்டு பண்ண அந்த மல மயக்கத்திலே இருக்கின்ற உயிர்கள் இருக்கின்றனவே அவற்றை தான் பசுன்னு சொல்றோம். அப்போ உயிரானது ஆணவ மலத்தின் வழி நிற்கும் பொழுது இந்த கண்ம மாயைகளும் மலமாக விளங்கி உயிரை பந்திக்கும். உயிரானது ஆணவ மலத்தினின்றும் நீங்கி முத்தியடைந்து விட்டது என்றார் சிவபெருமான் திருவடியை சேர்ந்து விட்டது என்றார் அந்த உயிர் சீவன் முத்தனாக விளங்கும். அதாவது இந்த உலகத்திலே இருக்கும் வரை சீவன் முத்தனாக விளங்கும். அப்போ அந்த சீவன் முத்தர்களும் நாயன்மார்களும் அவர்களும் செயல்களை செய்கின்றார்கள். வினை என்பது செயல்தானே, அவரும் செயல்களை செய்கின்றார்கள். ஆனால் அந்த செயல்களை நாம வந்து கண்ம மலம்னு சொல்வதில்லை, மாயா மலம் அவர்களை எதுவும் செய்வதில்லை. அப்பர் பெருமான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார்கள் சமணர்கள், ஒண்ணு நடக்கல. ஏன்னா அந்த மாயாமல பந்தம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த உலக இன்ப துன்பங்கள்லாம், மாயாமல பந்தம் நீங்கியவர்களுக்கு கிடையாது. அப்போ ஆணவ மல பந்தத்திலிருந்து உயிர் நீங்கிவிட்டது என்றால் அப்புறம் கண்மத்தாலையும் மாயையாலையும் இந்த உயிரை எதுவும் செய்ய முடியாது. கண்மமும் மாயையும் உயிர் எப்படி இருக்கிறதோ அப்படி நிற்கும். உயிர் ஆணவ மலத்தின் வழி நின்றால் கண்ம மாயையும் ஆணவ மலத்தின் வழி நின்று ஆணவத்தை போலவே அந்த கண்ம மாயையும் மலங்களாக விளங்கும். அப்படி இல்லாமல் உயிர் ஆணவ சார்பை விடுத்து திருவருட்சார்பை மேற்கொண்டு விட்டால் கண்ம மாயைகளும் திருவருள்மயமாகவே விளங்கும். இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே உள்ள மிக முக்கியமான கருத்து. ஆகையினாலே மும்மலங்களிலே தலைமை எதற்கு உள்ளது என்றால் ஆணவத்திற்கு தான். ஏனைய கண்ம மாயைகளை கூட மலம் என்ற நிலையிலே வைப்பது இந்த ஆணவ மலம் தான். ஆகையினாலே அந்த தலைமைப்பாடு பற்றியும் கண்ம மாயைகளிலும் உயிருக்கு பெரும் பகையாக விளங்குவது இந்த ஆணவ மலம் தான். எனவே தீயவற்றிலே தலைமையான தீய பொருள் ஆணவ மலம். ஆகையினாலே அந்த தலைமை பற்றியும் இந்த அதிகாரத்திற்கு இருள்மல நிலை என்று பெயர் வைத்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே நம்முடைய ஆதின வெளியீட்டிலே நிரம்பாளகி தேசிகருடைய உரையோடு சைவ திரு வச்சிரவேல் முதலியார் அவர்களுடைய விளக்க குறிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலும் நம்முடைய வச்சிரவேல் முதலியார் அவர்கள் இந்த தலைப்பு இருள்மல நிலைங்கிற தலைப்பு சிறப்பு பற்றியும் வந்தது, பெரும்பான்மை பற்றியும் வந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். இந்த முதற் குறளிலே மிக அருமையாக சொல்கின்றனர். தான் குறள் வெண்பாவிலே சொல்லியிருக்கின்ற பாங்கு இருக்கின்றதே மிக தனிச்சிறப்பானது. இதிலே நம்முடைய ஆச்சாரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஒவ்வொரு சித்தாந்த செய்தியையும் வழங்கும் முறை இருக்கின்றதே மிகச்சிறப்பானது. உள்ளத்தை கவர்ந்து இழுக்கக்கூடியது. உலகியல் தொடர்பான விஷயங்கள் தான் உள்ளத்தை கவர்ந்து இழுக்கும்னு நாம கேள்விப்பட்டு வருகின்றோம். உலகியல் இலக்கியங்களை படிக்கும் பொழுது, கற்பனை கலந்த காவியங்களை படிக்கும் பொழுது அப்படியே உள்ளத்தை அது அள்ளிக்கொண்டு போய்விடுகின்றதே என்றெல்லாம் பேச கேட்கின்றோம். ஆனால் சித்தாந்த செய்திகளையும் அப்படி நம் உள்ளத்தை கொள்ளை கொண்டு சித்தாந்தத்திலே தீராத தாகத்தை நம்மிடம் ஏற்படுத்துகின்ற வகையிலே மிக அற்புதமாக உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் வழங்கியிருக்கும் முறை நினைந்து போற்றத்தக்கதார். ஆணவ மனத்தை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் என்ற அந்த முதற் குரட்பாவை பார்த்தோம் என்றால், அது மிகவும் வித்தியாசமான முறையிலே, அதே சமயத்தில் மிகவும் நயமான முறையிலே அமைந்துள்ளது. இந்த ஆணவ மனத்தை பற்றி சொல்லும் பொழுது சைவ சித்தாந்தத்தில் தான் ஆணவ மனத்தை சொல்கின்றார்கள். அப்புறம் சிறுபான்மை சில அகச்சமயங்கள் சைவ சித்தாந்தத்தோடு நெருங்கிய தொடர்புடைய அகச்சமயங்களாக இருக்கக்கூடிய சைவ சமயங்கள்ல சொல்கின்றார். மற்றபடி சைவம் அல்லாத சமயங்களிலே எந்த சமயத்திலும் ஆணவ மனம் என்ற கருத்து சொல்லப்படவே இல்லை. வினைகளை புறப்புற சமயங்கள் வரை சொல்கின்றார்கள். சமணர்கள் முதற்கொண்டு சொல்கின்றார்கள் வினைகளை பற்றி சொல்கின்றார்கள், கர்ம மனத்தை பேசுகின்றார்கள். ஆனால் ஆணவ மனம் என்ற கருத்து சைவ சித்தாந்தத்திற்கே உரிய சிறப்பான கருத்தாக உள்ளது. அப்படி இருப்பதனால்தான் சைவ சித்தாந்தம் பேசுவோருக்கு பரப்புவோருக்கு இன்றியமையாத கடமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. என்னவென்றால், மற்ற யாருமே சொல்லாத இந்த ஆணவ மனம் என்ற கருத்தினை சைவ சித்தாந்தம் சொல்கின்றதே, அப்ப பிறரும் ஆணவ மனம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே, அதாவது எதை நான் பிடிச்சதுதான் அப்படின்னு இருப்பவர்களை எதுவும் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது, அவர்களை விட்டுவிடலாம். அதாவது இது சரியா தவறா என்று பகுத்து ஆராய்ந்து சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த ஆணவ மனம் என்ற ஒன்று இருக்கின்றது, இருக்கத்தான் செய்கின்றது என்று அவர்கள் உள்ளத்திலே நன்றாக பதிகின்ற வகையிலே ஆணவ மனம் உள்ளது என்று நிலைநாட்ட வேண்டிய அனுமான அளவையின் துணை கொண்டு நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு சைவ சித்தாந்திகளுக்கு மிகவும் உள்ளது. ஏன்னா காட்சி அளவையினாலே ஐம்பொறிகளில் ஏதாவது ஒரு பொறிக்கு புலப்படுகின்ற வகையிலே ஆணவ மலத்தை காட்டிவிட முடியாது. ஆகம அளவை என்று சொன்னால் சிவாகமங்களிலே ஆணவ மலம் சொல்லப்படுகின்றது, எனவே ஆணவ மலம் உண்டு என்று சொன்னால் அதை சைவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். சிவாகமங்களை பிரமாண நூலாக ஏற்றுக்கொள்ளாத பிற சமயங்கள் ஆகம அளவையை வைத்து உடன்பட மாட்டார்கள். ஆகவே யாவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அனுமான அளவையின் துணை கொண்டு கருதல் அளவை என்று சொல்வார்களே, அந்த அனுமான பிரமாணத்தின் துணை கொண்டு ஆணவ மலத்து உண்மையினை சாதிக்கின்ற பொறுப்பு சைவ சித்தாந்திகளுக்கு உள்ளது. அதனை நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் சந்தானக்குறவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையினை கையாண்டுள்ளார்கள். அதிலே திருவருட் பயனிலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் கையாண்டுள்ள முறை அதி அற்புதமானதா. முதல் குரட்பாவிலே ஆணவ மலம் என்று சொல்லவே இல்லை, அல்லது உவமை ஆகு பெயராக இருள் மலம் என்று எதுவுமே சொல்லவில்லை. அதை தவிர அந்த சைவ சித்தாந்தத்திலே பேசப்படுகின்ற இந்த ஆணவ மலம்ங்கிற கருத்தை தவிர மற்ற எல்லா கருத்துகளையும் முதல் குரட்பாவிலே சொல்கின்றார்கள். என்ன, சைவ சித்தாந்தத்திலே பிறவி பேசப்படுகின்றது, முத்தி இன்பம் பேசப்படுகின்றது, திருவருட் சக்தி பேசப்படுகின்றது. இந்த மூன்றையும் தான் முதல் குரட்பாவிலே வைக்கின்றார்கள். பிறவி என்பது சைவ சித்தாந்தத்திலே சும்பம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. பிறவியை சைவத்தில் இன்பம் என்று சொல்லவில்லை. ஆர்த்த பிறவி துயர்கட திருவம்பாவை சொல்கின்றது. ஆர்த்த பிறவி துயர்கட, பிறவியிலே உள்ள துயரங்கள் இல்ல, பிறவியே துயர் என்று சொல்லியிருக்கின்றார்கள் திருவம்பாவில. ஏன்னா நம்ம ஆர்த்திருக்கின்றது, அது நம்மை பிணித்திருக்கின்றது, கட்டி இருக்கின்றது. நம்மளை ஒரு பொருள் கட்டி போட்டா அந்த பொருள்ல வந்து இது அது இன்பம்னு நம்ம எப்படியா சொல்ல முடியுமா? நம்முடைய சுதந்திரத்தை தடை செய்யும் வகையிலே நம்மை ஒரு பொருள் நன்கு கட்டி போட்டிருந்தது என்றால் அந்த பொருள் நமக்கு துன்பமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஏன் பிறவி வந்து துயரம் என்பதையும் சொல்லிட்டார். ஆர்த்த பிறவி என்று சொல்லிவிட்டார்கள். நம்மை ஆர்த்திருக்கின்ற பிறவி, பிணித்திருக்கின்ற பிறவி, அது துன்பம் துயரம் என்றார்கள். ஆர்த்த பிறவி துயர் கெடுவதற்காக நாம வந்து யார சிவபெருமானை ஆர்த்தால், சிவபெருமானை நாம் பற்றினால் நம்மை பற்றி இருக்கின்ற இந்த உலக சார்பு நீங்கிவிடும் என்பதை அருமையாக அந்த பாடலிலே, திருவம்பாவை பாடலிலே 12வது பாடலிலே சொன்னார்கள். இதுல இருந்து என்ன தெரிகின்றது என்றால், சைவ சித்தாந்தத்திலே பிறவியானது துயரம் துன்பம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. முதல் குரட்பாவிலே என்ன சொல்கின்றார்கள் என்றால், பிறவி துயரம் இல்லை என்றோ, முத்து இன்பம் என்று ஒன்று இல்லை என்றோ, இவற்றை உதவுகின்ற துணை பொருளாகிய திருவருட்சக்தி இல்லை என்றோ எந்த அளவுகளாலும் சொல்ல முடியாது. பிறவி உண்டு உள்ளது, அந்த பிறவி துயரம் தான். இந்த பிறவி துயரத்திலிருந்து மீண்டு இதிலிருந்து விடுபட்டு தப்பித்து அனுபவிக்கக்கூடிய முத்தி இன்பம் என்று ஒன்று உள்ளது. இந்த பிறவியையும் வீடு வேற்றையும் வழங்கக்கூடிய திருவருள் என்றும் உள்ளது. இவற்றையெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியுமா என்று கேட்கின்றார். இல்லை என்று ஒரு காலம் சொல்ல முடியாது, எந்த வழிமுறையாலும் சொல்ல முடியாது. துயரத்தை தரக்கூடிய பிறவி உள்ளது, முத்தி இன்பம் என்று ஒன்று உள்ளது, இவற்றை வழங்கக்கூடிய திருவருள் உள்ளது, இவற்றை இல்லை என்று எந்த அளவையாலும் சொல்ல முடியாது என்று சொல்லி முதல் குரற்பாவை முடிக்கின்றார்கள். துன்றும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல். துன்றும் பவத்துயர், பவம் என்பது வடமொழி சொல், அது பிறவி என்று பொருள்படும். பிறவியை தருவது யார்? திருவருள் தான், எம்பெருமானுடைய திருவருள் தான் பிறவியை நமக்கு தருகின்றது. அதான் பவாய தேவாயின் மகா என்று சொல்கின்றோம். சுவாமி வந்து இந்த நாமாவளியில் சொல்லும் போது பவாய தேவாயின் மகா, ஏன்னா பவத்தை அருள்பவன் பிறவி அருள்வன் அவன் தான். அதான் பவன்னா சுவாமியின் திருநாமங்களே ஒன்று இருக்கின்றது. அவனுக்கு பிறவி கிடையாது, அவன் நமக்கு பிறவி அருள்பவன். சிவ சங்கல்பத்தினால்தான் நாம் எல்லாம் பிறவியை அடைகின்றோமே ஒழிய நாமாக திட்டமிட்டு எந்த பிறவியையும் அடைந்துவிட முடியாது. அவன் வழங்கிய பிறவியிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம் அவனுடைய அருளாலே. ஆகவே பிறவியை தருவது, பிறகு அந்த பிறவி துயரம் என்று உணர்த்துவது திருவருள் தான். பிறவி துயரம் என்று உணர்ந்து தன்னையே வேண்டி நிற்கின்ற பக்குவான் மாக்களுக்கு முத்தி இன்பத்தை அருள்வதும் திருவருள் தான். எனவே துன்றும் பவத்துயரும், துன்றும் என்றால் நெருங்கிய நெருங்கிய பிறவி துன்பம், அப்படியே நம்மளை சுற்றி சூழ்ந்து நெருக்குகின்றது இந்த பிறவி, நெருங்கி செறிந்து இருப்பதுதான் அதான் துன்றுதல். அப்படி நம்மை நெருங்கி செறிந்து விளங்குகின்ற இந்த பிறவி ஆகிய துயரமும் இன்பும், இன்பு என்பது இன்பம், அது வீடு வேற்று இன்பம், முத்தி இன்பம். துணை பொருளும், இந்த பிறவியையும் முத்தியையும் அருளக்கூடிய துணை பொருள், அது துணை காரணமாகிய திருவருட்சக்தி. அந்த திருவருட்சக்திங்கும் போது அதுல வந்து மற்ற கண்மம் மாயை எல்லாமே அடங்கி, ஆகவே அந்த துணை காரணங்கள் திருவருட்சக்தி, இருவினை போன்றவை இல்லைன்னு சொல்லி வினை இல்லாம பிறவி ஏன் வருது? ஆகவே வினையோ திருவருளோ எல்லாமே துணை காரணத்தில் அடங்கும், துணை பொருளும். இவையெல்லாம் இன்று என்பது எவ்வாறும் இல். இன்று என்றால் இல்லை, இல்லை என்பது இல்லைன்னு சொல்வது எவ்வாறும் இல், எந்த அளவுகளாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றானும் இல்லை. இவை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை எந்த அளவுகளாலும் இல்லை. கண்டிப்பாக இவையெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆணவமனம் உள்ளது, ஆணவமனம் இல்லை என்று சொல்லவே முடியாதுன்னு சொன்னால் அதை பிறகு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன சொல்றார், ஐயா ஆணவமனம்ங்கிற கருத்து இருக்கட்டும், அதை நீ உடன்படல விட்டு, ஆனா நீ பிறவி துயரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உன்னால வீடு வேறு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவற்றை வழங்கக்கூடிய திருவருள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவையெல்லாம் இருக்கத்தானே செய்கின்றன. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகின்றது, பிறவி துயரத்திற்கு காரணமாக இருப்பது எது? வீடு வேற்று இன்பத்திற்கு எதிர்மறை காரணமாக இருப்பது எது? திருவருள் நமக்கு உதவி செய்கிறது, உதவி செய்கின்றது சொல்றமே, நம்மளை ஒரு துன்பத்திலிருந்து காப்பாற்றுன்னு சொல்றமே, அந்த துன்பத்தை செய்யக்கூடிய பொருள் எது?

பிறவியே துன்பமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது ஞான சாஸ்திரம் சொல்வதிலே பயனில்லை. அதனாலதான் அந்த அப்படிப்பட்ட ஒரு பக்குவான்மாக்கள். ஆனா நான் ஆணவ மலத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆணவ மலம் ஒன்று இருக்கின்றது என்று அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு இன்னும் தெளிவு வரவில்லை. ஆனா பிறவி துயரம்னு தெரியுது, அது காரண வினைன்னு தெரியுது, திருவருள் தான் அதுல இருந்து காப்பாற்றுன்னு தெரியுது. அந்த அளவிற்கு பக்குவம் உள்ளவனுக்கு ஆணவ மலம் என்று ஒரு உள்ளது என்ற உண்மையை போதிக்கின்றார்கள், மறைமுகமாக போதிக்கின்றார்கள். அதான் அந்த சிறப்பு. பிறவி துயரம் உள்ளது என்பதை உடன்படுகின்றாய், முத்தி இன்பம் உண்டு என்பதை உடன்படுகின்றாய், துணை காரணமாக திருவருள் இருவினை எல்லாம் இருக்கின்றது உடன்படுகின்றாய். அப்ப இந்த பிறவிக்கு காரணமாக அந்த இரு வினைகளை உயிர்கள் செய்வதற்கு காரணமாக யான் எனது என்ற உணர்வோடு செய்யும் போதுதானே அந்த செயல்கள் எல்லாம் வினைகளாகின்றன. அவன் அருளால் செய்கின்றோம் என்பதை இந்த உண்மையை உணராமல் அப்படி யான் எனதுன்னு அந்த ஒரு பொய் உணர்ச்சி தோன்றி அருள் செய்கின்ற அந்த திருவருள் செய்கின்ற உபகாரத்தை அறியாமல் இருக்கின்ற அந்த அறியாமையை செய்வது எது? அந்த அறியாமை இருக்க போய்தானே அந்த உயிர்கள் வந்து யான் எனதுன்னு உணர்வு கொண்டு வினைகளை செய்கின்றன. வினைகளை செய்வதனால அவை மேலும் மேலும் பிறக்கின்றன. ஆகவே பிறவி உள்ளது, வீடு பேறு உள்ளது, துணை பொருளாகிய திருவருள் உள்ளது என்பதை ஒத்துக்கொள்பவர்கள் ஆணவ மலத்து உண்மையும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இவையெல்லாம் இல்லை என்று எந்த வழியாலும் சொல்ல முடியாது. எனவே ஆணவ மலமும் உள்ளது என்பது இதனுடைய குறிப்பாக இந்த குரட்பானவ உணர்த்தும் கருத்தாகும். ஆணவனம் இல்லை என்றால் உயிர்கள் பிறவியாகிய இந்த துயரத்தில் விழ வேண்டிய தேவையே இல்லை. மருத்துவமனை துன்பம் தான், மருத்துவமனை ஒவ்வொரு வார்டா பார்க்கும், எல்லா நோயாளிகள் சிரமப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மருத்துவமனை போய் மன மகிழ்ச்சியோடு அப்படி பொழுதை கழிப்பதற்காக யாரும் போய் இருக்கக்கூடிய இடமா? நிச்சயமா இல்லை, அது துன்பம் தரக்கூடிய இடம்தான். யாராவது ஓய்வு பொழுதை கழிக்கணும்னா மருத்துவமனையில் போய் அப்படி போயிட்டு வரும் அப்படின்னு நினைக்க மாட்டார். அங்கு பார்க்க இடமெல்லாம் துன்பங்கள் தான். ஆனால் என்ன செய்வது, அந்த மருத்துவமனை தேவைப்படுகின்றது. ஏன்னா நோய் நீங்கி ஆகணும். நோயிலிருந்து விடுபடும் போது சில அப்போதைக்கு சில துன்பங்களை நாம் சகித்துக் கொண்டாலும் அது நம்முடைய நோயை தீர்த்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகின்றது. அதுபோல இந்த பிறவியானது, இந்த பிறவியாகிய துன்பத்தை எதுக்கு நமக்கு கொடுக்கணும்? தேவையில்லாமல். ஏன்னா ஆணவமாகிய நோய் நாம் நீங்க வேண்டும், அந்த நோயில் இருந்து நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கின்றார். இவ்வாறு குறிப்பாக ஆணவ மனத்துண்மையினை பரவித்த ஆசிரியர் அடுத்த குரட்பாவிலே இன்னும் சிறப்பாக சொல்கின்றார். ஏன்னா இந்த பிறவியும் துயரம்னு தெரியாமலே சிலர் அவர்களுக்கெல்லாம் ஞான சாத்திரத்தை எவ்வளவு சொன்னாலும் அவர்களால் அவர்களுக்கு அது ஈடுபாடு இருக்காது. எத்தனையோ விஷயங்களுக்கு எல்லாம் கூட்டம் கூடுகின்றது. சைவ சாத்திரங்களை கேட்பதற்கு கூட்டம் கூடவில்லை என்றால் அது காரணம் என்ன? இப்ப பிறவி துயரம்ங்கிற ஒரு கருத்துக்கே இன்னும் அவர்கள் வரவில்லை. அது பிறவி துயரம் என்பதை ரொம்ப தெளிவாக உணர்ந்து விட்டவர்கள் அவர்கள் துறவிகளாகி ஞானிகளாகி விடுவார்கள். ஆனா கருத்தளவிலாவது உடன்பட வேண்டும் அல்லவா? அதனால் தொடக்கம் எந்த அளவு கடைபிடிக்க முடியுதோ அது அவர்கள் பக்குவம். ஆனா உண்மை சரிதான், இது பிறவி வந்து நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்லை, எப்ப நீங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கிற காலமும் இன்பம் தான் வரணும் இல்ல, துன்பமும் வரும். எனவே இதிலிருந்து விடுபட வேண்டும், அதுதான் விவேகம். மேலும் மேலும் பிறப்பதற்கு ஏதுவான வினைகளை செய்வதிலே பயனில்லை, அது துன்பத்திற்கு தான் வழி. இந்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டும், இது விடுபட வேண்டிய ஒன்று என்ற ஒரு தெளிவு. அந்த கருத்து அளவிற்காவது அந்த கொள்கை உடையவர்கள் தான் ஞான சாத்திரம் கேட்க முடியும். ஆகையினாலே பலரும் இந்த பிறவியை துயரம் என்று உணராமல் இருக்கின்றார்களே. வீடு வேறு என்ற முத்தி என்ற ஒரு பேரின்ப நிலையினையும் ஏற்காமல் இருக்கின்றார்களே. இப்ப இதை உணராமல் இருப்பதற்கும் காரணம் வேண்டும் அல்லவா? ரெண்டு வழியிலும் சொல்கின்றார். இவையெல்லாம் இருக்கின்றன என்றாலே ஆணவ மலமும் இருக்கின்றது என்று பொருள். பிறவி துயரம், வீடு வேறு இன்பம். ஏன்னா ஆணவ மன சார்பு இருக்கும் வரை பிறவி இருக்கும், பிறவியாகிய துயரம் தொடரும். வீடு வேறு இன்பம், அதுக்கும் ஆணவ மலத்துக்கும் என்ன தொடர்பு? ஆணவ மல நீக்கத்தில் தான் வீடு வேறு இன்பமே பெறப்படுது. ஆகவே ஆணவ மல நீக்கத்தின் போது வீடு வேறு இன்பம் பெறப்படுகிறது. அப்ப பிறவி இன்பம் என்றால் என்ன, வீடு வேறு என்றால் என்ன, திருவருள் என்றால் என்ன, எல்லாத்தையும் ஆணவ மலத்தோடு தொடர்பு படுத்தி தான் நம்ம சொல்ல முடியும். பிறவி என்பது என்ன? ஆணவ மல சக்தி தேயும் பொருட்டு உயிர்களுக்கு வழங்கப்படுவது பிறவி. வீடு பேர் என்பது என்ன?

0: மாணவன சக்தி நீங்கிய உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய சிவானந்தமே வீடு வேறு. திருவருள் என்பது என்ன? உயிர்களின் மனசக்தியை, மாணவ மனசக்தியை போக்கி சிவத்தை அருள்வது திருவருள். அப்ப பிறவியை பற்றி சொல்ல வேண்டுமானாலும் சரி, அல்லது வீடு வேறு பற்றி சொல்ல வேண்டுமானாலும் சரி, அல்லது திருவருளை பற்றி சொல்ல வேண்டும் என்றாலும் சரி, ஆணவ மனத்தோடு தொடர்புபடுத்தித்தானே சொல்ல முடிகின்றது. ஆணவ மலன் ஒன்று இல்லை இல்லை அப்படின்னா இந்த மூன்றுக்கும் வேலையே இல்லை, இந்த மூன்றும் இருப்பதற்கு அர்த்தம் இல்லை. ஆகையினாலே பிறவி, வீடு வேறு, திருவருள் என்ற மூன்றும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆகையினாலே ஆணவ மலமும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆணவ மலமும் உள்ளது என்று இந்த கோணத்திலே ஆணவ மல உண்மையை நிலைநாட்டிய ஆசிரியர். ஆனா சிலர் இருக்காங்களே, அவர்கள் வந்து பிறவி துயரம்னு ஒத்துக்கிட மாட்டாங்க, திருவருள் வீடு வேறு இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்கின்றார்கள். இதை ஒத்துக்கிட்டு வந்தானே ஆணவ மலத்தையும் ஒத்துக்கிடணும், நான் இதை ஒத்துக்கிட மாட்டேன் சார் அப்படின்னு சிலர் இருக்கானே. அப்படின்னா அப்படி இந்த பிறவியை துயரம் என்று உணர முடியாத அளவுக்கு அந்த அவன் மந்தமாக இருக்கின்றான் என்றால், அந்த அறிவு மந்தத்திற்கு காரணமும் ஆணவ மலமே என்று அருமையாக சொன்னார். எத்தனையோ பேர் பிறவியை பற்றி சிந்தனை கிடையாது, அடுத்து என்ன பிறப்போ அந்த கவலையே கிடையாது, எத்தனையோ பேர் ஏதோ ஓடிட்டு இருக்கு சார் வாழ்க்கை வந்து, அது அப்படியே ஓடிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நிகழ்கால வாழ்க்கைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் உரிய திட்டங்களை திட்டுவதோடு சரி, இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்து விட்டதென்றால் இந்த ஆன்மாவுக்கு ஒரு நல்ல கதி வேண்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பவர்கள் குறைவு. ஆகையினாலே இந்த ஒரு தெளிவான சிந்தனை எல்லாம் ஏற்பட விடாமல், பிறவி துயரத்தை பற்றி அறிய விடாமல், முத்தி இன்பத்தை பற்றிய சிந்தனையே எழாமல், திருவருளை பற்றிய சிந்தனையும் எழாமல், இதை எல்லாத்தையும் மறைத்து நிற்பது எது என்றால் உலகியலுக்கு வாங்க. நம்ம முன்னால் இருக்கிற எந்த பொருளுமே இல்லாமல் எல்லா பொருள்களையும் மறைத்து தான் மாத்திரமாக விளங்குவது எது? இருள் தானே, புற இருள் தானே. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மாட்டிட்டோம், இருட்டான இடத்துல, அங்க என்னன்னு இருக்குன்னே நமக்கு தெரியாது. வலது ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், நுழையவும் அங்க கரண்ட் போயிட்டதுன்னு வச்சுக்கிடுவோமே, அவர் வீட்டுக்குள்ள இதெல்லாம் நம்ம போனது கிடையாது, அப்பந்தான் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறோம், உடனே கரண்ட் போயிடுச்சு, இரவு நேரம் கரண்ட் போயிடுச்சு, ஒரு பொருளும் நமக்கு தெரியவில்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்தது என்றால் அப்ப அவர் வீட்டை சுத்தி பார்க்கின்றோம், பல பொருள்கள் இருக்கின்றன, மேசை, நாற்காலி, டிவி, இப்படி பல பொருள்கள் சுற்றி இருக்கின்றன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வேலைப்பாடோடு அழகாக அமைந்துள்ளன. அப்ப இவ்வளவு பொருள்களும் நாம் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச போது நம்ம பார்க்க முடியல, இவ்வளவு பொருட்களும் நம்மை சுற்றி இருந்தும், அப்ப இருள் இருந்ததுனால அந்த இருள் என்ன செய்தது? கரண்ட் போனதுனால இருள் இருந்ததுனால அந்த இருள் இங்கு இருக்கின்ற பல பொருள்களிலே எந்த பொருளையும் தெரிய ஓட்டாமல் எங்கும் தானேயாக அந்த இருள் இருந்து எல்லாவற்றையும் மறைக்கின்றது அல்லவா? அந்த தன்மை இருளுக்கு மட்டும்தானே இருக்கும். அதுபோலத்தான் பிறவி துயரத்தை பற்றிய சிந்தனை இடவிடாமல் அந்த பிறவி துன்பத்தை மறைப்பதும், திருவருளை பற்றிய சிந்தனை இடவிடாமல் அந்த சிந்தனையை மறைப்பதும், அதுபோல் வீடு வேறு என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை பற்றி சிந்திக்கவே விடாமல் அந்த சிந்தனையும் மறைத்து, இப்படி எல்லாவற்றையும் மறைத்து, உயிரை தான் உயிர் என்று கூட எண்ண விடாமல், உயிரின் அறிவை அப்படி முற்றிலுமாக மறைத்து, இப்படி எல்லாவற்றையும் மறைத்து தானாகவே, எப்படி உலகப் பொருள்கள் எல்லாவற்றையும் மறைத்து எப்படி புற இருள் தானாக விளங்குகின்றதோ, அதுபோலவே இந்த மெய்ப்பொருள்கள் அனைத்தையும் மறைத்து தானாகவே மறைத்து விளங்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளதென்றால் அதுவே ஆணவ மலம் என்றார். அதனாலதான் ஆணவ மலத்துக்கு இருளை ஓமையாக சொல்கின்றார்கள். இந்த ஆசிரியர் ஆணவ மலம்னு சொல்லக்கூடிய இடம் கூட இருள் அல்லது இருள் மலம் என்று சொல்வார்கள். ஆணவங்கள் பேரை நேரடியாக பயன்படுத்தவே இல்லை, அது இந்த நூலுக்கு இன்னொரு சிறப்பு. இப்படி நம்மை சூழ்ந்துள்ள உலகப் பொருள்கள் அனைத்தையுமே புற இருள் மறைத்து தானாகவே அந்த இருள் வந்து எல்லாம் இருள் தான் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த இருள் எப்படி இந்த புற இருள் ஆதிக்கம் செய்கின்றதோ, அதுபோல பிறவி துன்பத்தையும் வீடுவேற்று இன்பத்தையும் இவற்றை அருளக்கூடிய திருவருளையும் பற்றி சிந்திக்க விடாமல், ஏன் உயிருக்கு தன்னை பற்றி கூட சிந்திக்க விடாமல், இப்படி அந்த உயிரின் அறிவிலே எந்த ஒரு சிந்தனையும் இடவொட்டாமல் அறிவு முழுதலையும் மறைத்து தானாகவே தான் மட்டுமே என்று விளங்கக்கூடிய பொருளாக இருப்பதுதான், அப்படி ஏக பொருளாக இருப்பதுதான் இந்த இருள் மலமாகிய ஆணவ மலம் என்பதை மிக நயமாக இலக்கிய சுவைபட சொன்னார். ஆணவ மலத்தை பற்றி சொல்லாமல் உலக இருளை பற்றி சொல்லிவிட்டார்கள். இதை மாதிரிதான் ஆரம்ப மலம் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அருமையாக சொல்லிவிட்டார்கள். முதல் குரட்பாவை ஒருவன் கேட்கின்றான், துன்றும் பவத்துயரும் பிறவி துயரமா, இன்பும் வீடு வேற்று இன்பமா, துணை பொருளும் திருவருளா இருவினையா, அப்படின்னா என்னால எதுவும் உணர முடியலையே அப்படிங்க. அப்படி சொல்பவனுக்கும் அப்படி சொல்பவனை கண்டு ஏனையோர் மயங்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இரண்டாவது குரட்பாவோட சொன்னார். இப்படி இவன் அறியாமையில் இருப்பதற்கு காரணம் ஆணவ மலம் தான். எதையுமே அறிய ஒட்டாமல் அதுவே முழுமையாக மறைத்து நிற்கின்றது. எப்படின்னா உலக பொருள்கள் எதையுமே அறிய ஒட்டாமல் இருள் எல்லாவற்றையும் மறைத்து அந்த இருளே ஏக பொருளாக இருக்கின்றது அல்லவா. இருளை தவிர வேறு எந்த பொருள் அப்படி எல்லாத்தையும் மறைக்க முடியும்? அது மாதிரி ஆணவத்தை தவிர வேறு எந்த பொருள் உயிர்களுக்கு அறியாமையை செய்ய முடியும்? உயிர்களுக்கு அறியாமையை செய்யக்கூடிய ஒரே பொருள் ஆணவ மலம் தான். ஆணவ மலம் இல்லை என்று இன்னும் நீ சொல்வா என்றால் யாரிடமும் அறியாமல் இருக்கக்கூடாது. அறிவு இருக்கின்றது, அறிவு விளங்குகின்றது, எல்லாருக்கும் அறிகின்றோம். ஆனால் அறிவு மாத்திரம்தான் நம்மிடம் இருக்கின்றதா? அறியாமையும் கூடவே இருக்கின்றது. சொல்ல போனால் அறிவை விட அறியாமை தான் மிகுதி. தெரிந்தது கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு என்று சொல்கின்றோம். தெரிந்தது வந்து ஒரு துளிதான், தெரியாதது பெரிய சமுத்திரம் அளவு உள்ளது என்றெல்லாம் பழமொழிகள் கேட்கின்றோம். அப்ப தெரிந்தது கொஞ்சம் என்ன அர்த்தம்? அறிந்தது கொஞ்சம் தான், அறிவு நமக்கு கொஞ்சம் தான், அறியாமை தான் மிகுதி. ஆகையினாலே இந்த அறியாமையை செய்வது ஆணவ மலம் தான். அதே நயமாக சொன்னார், இருளானதன்று இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். எவையும் மறைத்து ஏக பொருளாக இருப்பது இருள் தான். இருளானதன்றி இலது, இருளை தவிர வேறு ஒரு பொருளும் அப்படிப்பட்ட தன்மையோடு இல்லை. அது மாதிரி பிறவி துயரம், வீடுபேற்று இன்பம், திருவருள், இவை எதை பற்றியுமே அறிய விடாமல், சிந்தனையே இடவொட்டாமல் நம்முடைய அறிவை மறைப்பது ஆணவத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே ஆணவ மலம் உண்டு என்ற உண்மையை உணர வைக்கின்றார்கள். இதை வந்து பெரிதும் மொழிதல் அணியிலே உலக இருளை பற்றி சொல்வது மூலமாக பெற வைக்கின்றார்கள். இருளானதன்று இலது, உலக இருளாகிய இந்த பூத இருளாகிய புற இருளை அன்றி இலது, இலது வேற எந்த பொருளும் இல்லை. எதை செய்வதற்கு? எவையும் ஏக பொருளாக நிற்கும் பொருள், எல்லா பொருளையும் மறைத்து ஏக பொருளாக இருக்கக்கூடிய பொருள் இருக்கின்றதே, அது இந்த இருளை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று உலகத்தை இருளை சொல்வதன் மூலமாக ஆணவ மலத்தையும் பரவித்தார்கள். அது மாதிரி பிறவி, வீடு வேறு, திருவருள், இவை எதையுமே தெரியவிட்டாமல் மறைக்கின்ற பொருள் ஆணவ மலமே என்று பரவித்தார்கள்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 20.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பிரார்த்திக்கிறேன். ஞான குருவையா குருவாகிய மெய்கண்டதேவர் திருவடிகளை கீழே சுட்டி உயர்கின்றேன். உண்மை விளக்கம் தந்த பேராசிரியர் மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். குறை செய்து நமக்கு வலிமை வழிநடத்துகிற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை போற்றி மருகின்றேன்.
2: மாயை விரிவுடைய அசுத்த மாயையின் ஒரு சிறு பகுதியே மாயை என்னும் முதல் தத்துவமாகும். இந்த மாயா தத்துவத்திலிருந்தே காலம் முதலிய பிற தத்துவங்கள் தோன்றும். எனவே பிற அசுத்த தத்துவங்கள் தோன்றுவதற்கு ஏற்புடையதாக பதப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியே மாயை என கூறலாம். இதனை ஒரு உதாரணத்திலே
1: வித்யா தத்துவங்களிலே முதல் தத்துவமாக மாயையை கொள்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், பிரகிருதி மாயை தத்துவமாக கொள்ளப்படுவதில்லை என்று நேற்றே சொன்னேன். அதுக்கான விளக்கங்கள் நாங்கள் மேல் நூல்கள் படிக்க படிக்க வரும். மாயையை தத்துவமாக கொண்டுதான் வித்யா தத்துவம் விரிகிறது என்பது மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரகிருதி மாயை தத்துவமாக கொள்ளப்படுவதில்லை என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்.
2: இந்த மாயா தத்துவத்திலிருந்தே காலம் முதலிய பிற தத்துவங்கள் தோன்றும். எனவே பிற அசுத்த தத்துவங்கள் தோன்றுவதற்கு ஏற்புடையதாக பதப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியே மாயை என கூறலாம். இதனை ஒரு உதாரணம் கொண்டு விளக்கலாம். இம்மண்ணுலகம் மிக பெரியது. இதன் ஒரு சிறு பகுதியே மண் எடுத்து குடம் முதலியன செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல விரிவுடைய அசுத்த மாயையின் ஒரு சிறு பகுதியே பிற தத்துவங்கள் தோன்றுவதற்குரிய தகுதி உடையதாய் மாயை அல்லது மாயா தத்துவம் எனப்படுகிறது.
1: இது நமக்கு ஒரு புதுச்செய்தி. என்னவென்றால், அசுத்த மாயையை நேரடியாக தத்துவமாக கொள்வதில்லை என்று இந்த உரையாசிரியர் சொல்லுகிறார். அசுத்த மாயையினுடைய ஒரு கூறு மாயை என்கின்ற தத்துவமாக மாறுகிறது என்கிறார். இதை நாங்கள் பதிவு செய்து கொண்டு மேலே படிப்போம். படிக்கிற பொழுது அது பற்றி ஏதாவது நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்பதையும் நினைத்து கொண்டு படிக்கலாம். மாயை என்கின்ற தத்துவம், வித்யா தத்துவத்தின் முதல் தத்துவம் ஆகிய மாயா என்கின்ற தத்துவம் மொத்த அசுத்த மாயையை குறிப்பதில்லை. அசுத்த மாயையினுடைய தத்துவங்கள் உண்டாகக்கூடிய ஒரு பகுதியை குறிக்கிறது என்று உரையாசிரியர் சொன்னதை உங்களுக்கு மனதிலே பதிவதற்காக நினைவுள்ளது.
2: அடுத்தது காலம். இம்மாயா தத்துவத்திலிருந்து முதலில் காலம் என்னும் தத்துவம் தோன்றும். இக்கால தத்துவத்தை சிறிது விளக்குவோம். காலம் என்பது இன்றி எச்செயலும் நடவாது என்பதை அனுபவத்தில் நாம் அறியலாம். எதற்கும் காலம் நேரம் வர வேண்டும் என்று மக்கள் பேசிக்கொள்வது அன்றாட நிகழ்ச்சி. ஒரு பெற்றோருக்கு திருமண வயதில் பெண் இருக்கிறாள். அக்குடும்பத்தில் செல்வத்துக்கு குறைவில்லை, அப்பெண்ணின் அழகுக்கு குறைவில்லை, அப்பெற்றோரின் முயற்சிக்கும் குறைவில்லை. ஆயினும் அப்பெண்ணுக்கு திருமணம் கூடாமலே நாட்கள் செல்லுகின்றன. எல்லோருக்கும் ஒரே கவலை. ஒரு நாள் எதிர்பாராத நிலையில் எதிர்பாராத இடத்திலிருந்து பெண் பார்க்க வருகிறார்கள். அடுத்த சில நாட்களிலேயே திருமணம் இனிதாக நடந்து முடிகிறது. இப்படி நடப்பதை வைத்துத்தான் காலம் வந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதனால் எல்லாம் இருப்பினும் செயல் நிகழ்தற்கு காலம் வேண்டும் என்பது தெளிவாகிறது. மூதுரை என்னும் நீதி நூல் இக்கருத்தை பின்வருமாறு சொல்லுகிறது. பழமரங்கள் எல்லா காலத்திலும் பூத்து காய்த்து கனிகளை தருவதில்லை. அவ்வக்காலம் வந்தால் மட்டுமே காய்த்து பழுத்து பயன் தருவதை காணலாம். அதுபோல ஒருவர் எவ்வளவுதான் முயன்றாலும் அவர் ஈடுபடுகிற செயல் அவர் நினைத்த வண்ணமே நிறைவேறி விடுவதில்லை. அதற்குரிய காலம் வரும்போதுதான் அக்காரியம் நிறைவேறும். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. இதுவரை கூறியவற்றால் கால தத்துவத்தின் இன்றிமையாமை ஒருவாறு விளங்கும். இன்னும் இருக்குங்க, ரெண்டு பத்தி
1: என்ன இருக்கா?
2: இன்னொரு ரெண்டு பத்தி இருக்கு.
1: அப்படிங்க,
2: காலம் இறந்த காலம் என்றும் நிகழ்காலம் என்றும் எதிர்காலம் என்றும் மூன்று பகுதிப்பட்டு நிற்கும். இறந்த காலம் செயலை முடிக்கும், நிகழ்காலம் செயலை நிகழ்விக்கும், எதிர்காலம் செயலை தோற்றுவிக்கும். காலம் ஒவ்வொரு பொருளிலும் வேறு வேறாக உள்ளது, மேலும் அளவால் பெரிதும் சிறிதுமாய் உள்ளது. ஒருவர் உடம்பில் காலம் நெடியதாய் இருக்குமாயின் அவர் நீண்ட ஆயுளை உடையவராகிறார். அவ்வாறன்றி அவர் உடம்பில் உள்ள காலம் அளவால் சிறியதாய் இருக்குமாயின் அதற்கேற்ப அவர் குறுகிய ஆயுளை உடையவராகிறார். இவ்வாறு பொருள்தோறும் காலம் வெவ்வேறு அளவினதாய் அமைந்து செயலை நிகழ்த்துவிக்கின்றது. காலம் சடப்பொருளே அதலின் அது தானிய செயற்பாடாது என்பதையும், இறைவனது சக்தி செலுத்தவே அது தன் காரியத்தை செய்யும் என்பதையும் நினைவிற்கொள்ளுதல் வேண்டும். இதோடு முடிஞ்சதுங்க காலம்.
1: இப்பொழுது வித்யா தத்துவத்திலே முதல் தத்துவமாகிய மாயை பற்றிய ஒரு குறிப்பை நூலாசிரியர் சொன்னார். மொத்த அசுத்த மாயையும் மாயா தத்துவமாக கொள்ளப்படுவதில்லை. மாயையினுடைய தத்துவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதிதான் மாயா தத்துவம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னார். அதை நாங்கள் பதிவு செய்து கொண்டோம். இனி அடுத்ததாக கால தத்துவம் உருவாகிறது. மாயா தத்துவத்திலே இருந்து கால தத்துவம் உருவாகிறது. இந்த கால தத்துவம் பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக மனதுக்குள்ளே சில அடிப்படைகளை உண்டாக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இந்த பொய்காட்டி பொய்யகற்றி என்ற அந்த பாடல் போலதான், அல்லது நாங்கள் முந்தி சொன்னது போல நியாயம் தூள அருந்து நியாயம் போல, சில உண்மைகள் உணர்த்தப்படுவதற்காக சில பொய்கள் பதிவாக்கப்படுகின்றன. நம் மனதிலும் புத்தியிலும் சில பொய்கள் பதிவாக்கப்படுகின்றன. அந்த படியிலே கால் வைக்காமல் அதற்கு அடுத்தபடியை நாம் தொட முடியாது. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொய் காட்டியது எதற்கென்றால் பொய்யை அகற்றுவதற்காக. அதுபோல நமக்கு நம் புத்தியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு பொய் தன்மை நம் காலத்துக்கு இருக்கிறது. காலம் என்று சொன்ன உடனே நாங்கள் உடனே நம்முடைய கையிலே இருக்கிற மணிக்கூட்டை பார்ப்போம். மணிக்கூடு எங்கள் தமிழ், அது வாட்சை பார்ப்போம். அதற்குள்ளே ஓடுகிற நேரம் காலம் என்பது பற்றி ஒரு பதிவு எங்களுக்குள்ளே இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிய காலம் என்ற உடனே அது ஒன்று அதை நினைப்போம், அல்லது கலண்டரை பார்ப்போம். இந்த நிமிஷம் அல்லது வினாடி, இன்னும் சுருங்க சொல்ல போனால் கணம், நான்கு படித்திருக்கோம் ஒரு கன நேரம் என்பது என்ன சொல்லி இருக்கிறேன்,
2: கணமேயும் காத்தல் இருக்கு.
1: அது சரி, அந்த கன நேரம் என்பதற்கான அளவு என்ன?
3: ஆறு ரோஜா இதழ், தாமரை இதழ்களை கடக்கின்றன.
1: ஆமா ஆமா ஆமா, எட்டு தாமரை இதழ்களை வைத்து ஒரு ஊசியால் குத்துகிற பொழுது அது கடக்கிற நேரத்தை தான் கன நேரம் என்று சொல்கிறார்கள். அதுதான் ஒரு கணமும் உன்னை பிரிந்திருக்கிறேன் பிரிந்திருக்க மாட்டேன் என்று காதலர்கள் சொல்லுகிற பொய்களிலே அதுவும் ஒன்று. இந்த கணம் என்றதே தொடங்கி நிமிஷமாகி செக்கனாகி நிமிஷமாகி மணித்தியாலமாகி நாளாகி வாரமாகி மாதமாகி ஆண்டாகி நூற்றாண்டாகி ஆயிரம் ஆண்டு அல்லது மிலேனியம் ஆகி இப்படியே காலம் விரிகிறது. இந்த அளவிலே நம்முடைய இன்றைய கால ஆராய்ச்சியாளர்கள் காலத்தை நிறுத்தி கொள்கிறார்கள். நம்முடைய மூதாதையர்கள் காலத்தை இன்னும் விரித்து விரித்து கொண்டு போய் யுகம் என்கின்ற ஒரு கால அளவையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். யுகம் என்பது நாலு யுகங்களாக காலம் பிரிக்கப்படுகிறது என்கிறார்கள். எப்படி ஒரு நாள், ஒரு இரவு, ஒரு பகல் ரெண்டும் சேர்ந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கப்படுகிறதோ, அப்படி நாலு யுகங்களாக காலத்தினுடைய பெரும் பிரிவு பிரிக்கப்படுகிறது என்கிறார்கள். ஒரு நாளிலே இருளும் பகலும் இருக்கிறது என்ற அமைப்பிலே இருள் போக பகலும் பகல் போக இருளும் தோன்றுவது போலவே இந்த நாலு யுகங்களும் ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி உண்டாகி பிறகு முடிவுக்கு வந்து திருப்பி பழையபடி அந்த யுக விரிவு உண்டாகும் என்பது நம்முடைய புராணங்கள் சொல்லுகிற செய்தி. அதிலேயே கிருதாயுகம் இருந்தா சொல்லுங்க.
2: திரேதாயுகம் துவாபர யுகம், கலியுகம்.
1: துவார யுகம், கலியுகம் என்று இந்த நாலு யுகங்கள் சொல்லப்படுகின்றன. திருக்குறள் இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கோம். இந்த யுகங்களினுடைய வித்தியாசம் என்ன என்று சொல்லுகிற பொழுது, தர்மம் மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டு போகும். முதல் யுகத்திலே தர்மம் நிறைந்து கிடந்து, அடுத்த யுகத்திலே இன்னும் குறைந்து, அடுத்த யுகத்திலே குறைந்து, கலியுகத்திலே தர்மம் மிக குறைந்து போய் நிற்கும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது வாழுகிற யுகம் கலியுகம் என்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற உவமை உங்களுக்கு தெரியும். ஒரு பசு நாலு காலிலே நிற்கிற யுகம் கிருதாயுகம், மூன்று காலிலே திரேதா யுகத்திலே நின்று, துவாரக யுகத்திலே ரெண்டு காலிலே நின்று, கலியுகத்திலே தர்ம பசு ஒற்றை காலிலே நிற்கும் என்பது ஒரு உவமைக்காக சொல்லப்படுகிற செய்தி. ஆகவே கலியுகத்திலே தர்மம் எப்பொழுதும் ஒரு உறுதிப்பட்டு நிற்காது என்பதை நமக்கு அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த யுக மாற்றங்கள் மிகப்பெரிய கால அளவை கொண்டன. கால அளவைகளை அளக்கிறவர்கள் தம் அறிவு செல்லக்கூடிய எல்லையிலே அளக்கிறபடியால் இன்றைக்கு இந்த யுக யுக பிரிவு பற்றிய பதிவுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நம்முடைய யோக நிலை கொண்ட ஞானிகள் யோக காட்சியாலே கண்டபடியால் இந்த கால அளவையையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான தகுதி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாலு யுகமாக பிரிக்கிறார். இதுல நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று கேட்டால், காலம் என்பது ஒரு சடம், மாயையினுடைய ஒரு கூறு, மாயையிலிருந்து பிறக்கிற ஒரு தத்துவம். ஆகவே அது சடம். சடத்துக்கு அறிவில்லை என்று எங்களுக்கு தெரியும். அறிவில்லாத ஒரு பொருள் ஒரு காரியத்தை சாதிக்குமா என்று ஒரு கேள்வி வரும். அறிவில்லாத பொருளுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை சாதிக்கிற ஆற்றல் வருமா என்று கேட்டால் தானாக வராது. ஆனால் யாராவது ஒருவர் அதை இயக்குவித்தால் வரும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கார் என்பது ஒரு சடம், அதுவாக ஓடாது. ஒருவர் உள்ளிருந்து ஓட்டினால் அது ஓடும். ஆகவே கால தத்துவத்திலே சில மாற்றங்கள் நம் கண்முன்னாலே நிகழ்வதை நாங்கள் காண்கிறோம். கால தத்துவத்திலே அதுக்கு முதல் நான் ஒன்று சொல்ல வேண்டும். காலம் என்று நமக்கு நம் புத்திக்குள்ளே ஒரு செய்தி நாம் பிறந்த நாள் தொடக்கம் சொல்லப்பட்டு ஒரு வரைவு தரப்பட்டதாலே பெரும்பாலும் இதை கடக்க எங்களுடைய புத்தி கஷ்டப்படும். தத்துவ படிப்பில இருக்கிற ஒரு நன்மை, இந்த நிமிஷம் மணி வருஷம் இது அல்ல காலம் என்கின்ற உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க வரும். இது காலத்தினுடைய கூறுகளே தவிர காலம் என்பது இதை அல்ல. இதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய புத்தியிலே இருக்கிற அந்த கால விஷயத்தை உடைக்க வேண்டி வரும். அது இதுதான் காலம் என்கின்ற நாங்கள் வைத்திருக்கிற வரையறைகள் எல்லாம் உடைந்து போகிறது. அப்படி உடைந்து போகிற பொழுது இந்த காலம் என்பது என்ன செய்கிறது என்றால் சில விஷயங்களை சாதிக்கிறது. தாயிலே புளித்த மாங்காய் தனியிலே இனிக்கிறது. ஒரே பொருள் புளித்து பின் இனிக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இதற்கு என்ன நடந்தது? அதுக்குள்ள யாராவது ஏதாவது செய்ய? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காலம் போனது, அவ்வளவுதான் நிச்சயம். தாயாக இருந்த மாங்காய் சில காலம் போன உடனே இனிக்கிறது. அப்போ காலம் புளித்த மாங்காயை இனிக்க பண்ணுகிறது என்ற ரகசியம் நமக்கு தெரிகிறது. முட்டையை தாய்கோழியிலும் அடகு வைத்தால் 21 நாளிலே, அடை வைத்த 21வது நாளிலே குஞ்சு வருகிறது. அப்போ என்ன தெரிகிறது? காலம் ஒரு முட்டையை குஞ்சாக்கும் என்ற உண்மை தெரிகிறது. இப்படி பல உவமைகள் சொல்லலாம். காலம் பல விஷயங்களை செய்கிறது. ஆகவே நமக்கு ஒன்று தெரிகிறது, காலத்தினாலே சில விஷயங்கள் நடக்கின்றன. மாரியாக இருந்தது கோடையாக மாறுகிறது, நல்லவனாக இருந்தவன் கெட்டவனாக மாறுகிறான், கெட்டவனாக இருந்தவன் நல்லவனாக மாறுகிறான். இதெல்லாம் கால மாற்றத்தினாலே நகர்கிற விஷயங்கள். இங்கேதான் கேள்வி பிறக்கிறது, காலத்துக்குத்தானே அறிவில்லையே, அது எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் சாதிக்கிறது என்ற ஒரு கேள்வி பிறக்கும். காலத்துக்கு அறிவில்லாத காலம் இதையெல்லாம் சாதிக்க முடியுமா என்றால், அதுல இருந்து நாம் ஒரு உண்மையை அனுமான பிரமாணமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்னவென்றால், காலத்தை வைத்து யாரோ ஒருவர் இதை சாதிக்கிறார். ஆகவே காலத்துக்கு பின்னாலே காலத்தை வைத்து இயக்குகிற ஒரு சக்தி இருக்கிறது. அது காண்டவர் என்று பெயர் வைத்தால் வேற என்ன, கத்திரிக்காய் என்று பெயர் வைத்தால் என்ன பிரச்சனை இல்லை. அது அது ஒரு சக்தி காலத்தை வைத்து இயக்குகிறது. அதனால்தான் சடமாகிய காலத்தினாலே சில காரியங்களை சாதிக்க முடிகிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இது ஒரு அடிப்படை. ஆகவே இந்த காலம் பற்றிய இன்னொரு உண்மை சொல்லுகிறார்கள். மூன்றாக காலத்தை பிரிக்கிறார்கள். பிறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று மூன்றாக பிரிக்கிறார்கள். காலம் இப்படி மூன்றாக இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம சின்ன வயசுலே இலக்கணம் படிக்கிற பொழுது அந்த காலம் நிகழ்காலம் என்று எல்லாம் சொல்லி சொல்லி பழகி நாங்களும் உண்மையாக அது அப்படி இருக்கிறதாக, மூன்று காலம் இருக்கிறதாக நினைக்கிறோம். அப்படி அல்ல, ஒரே காலக்கூறு மூன்றாக தெரிகிறது, அவ்வளவுதான். காலம் என்பது ஒன்றுதான். பிறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் நான் நடந்து முடிந்தவற்றை இறந்த காலம் என்பதையும், நடந்து கொண்டிருப்பதை நிகழ்காலம் என்றும், நடக்கப் போவதை எதிர்காலம் என்றும் வகுத்து கொண்டு நாங்கள் பிரித்து பார்க்கிறோமே தவிர காலம் என்பது ஒன்றுதான். இதிலே இன்னொரு ஆச்சரியமான செய்தி, முன்பும் நாங்கள் பேசிய செய்தி, நமக்கு மூன்று காலம் மூன்று காலம் என்று சொல்கிறோமே தவிர உண்மையிலே நமக்கு நிகழ்காலம் என்பது இல்லை. சாதாரணமாக மாயைக்குட்பட்டு பற்றோடு வாழுகிற எங்களுக்கு நிகழ்காலம் என்பது இல்லை. ஒன்று இறந்த காலம் அல்லது வருங்காலம் தான் இருக்கிறது. உண்மையிலே நாம் வாழுகிற வாழ்வு என்பது நிகழ்காலத்திலே தான் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? நான் இன்றைக்கு வாழ இப்பொழுது நான் படிப்பிக்கிறேன் என்றால் அது நிகழ்காலம். நிகழ்காலமே இல்லாவிட்டால் எனக்கு எப்படி வாழ்விருக்கும்? அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். நிகழ்காலமே எங்களுக்கு இல்லை என்கிறேன். நிகழ்காலம் இல்லாதவனுக்கு வாழ்வு எப்படி இருக்கும்? ஆகவே எங்களுக்கு வாழ்வே இல்லை என்பதுதான் உண்மை. எவனுக்கு நிகழ்காலம் இருக்கிறதோ அவனுக்குத்தான் வாழ்வு என்ற ஒன்று இருக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நிகழ்காலம் இல்லை என்கிறேன் என்றால், எங்களுடைய நிகழ்காலம் என்பது ஒன்று இறந்த காலமாகிக் கொண்டிருக்கிறது அல்லது வருங்காலமாக சிந்திக்கப்படுகிறது. இதுதான் எங்களுடைய நிகழ்காலம். இதை நாம் கொஞ்சம் நேர்த்து பார்த்தால் தெரியும். நிகழ்காலத்துக்கு ஒரு உண்மை உதாரணம் சொல்லுகின்ற, நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்கிறேன். வா, இது நிகழ்காலம். நான் சாப்பிடுகிறேன். நீ சாப்பிடுகிறேன் என்றது எது? ஒரு சோற்றை அள்ளுகிறாய், கையை வாய் கிட்டே கொண்டு போகிறாய், வாய்க்குள்ளே வைக்கிறாய், சப்புகிறாய், விழுங்குகிறாய். இது இவ்வளவும் சேர்த்து தான் சாப்பிடுகிறேன். இது ஒன்று இன்னொன்றாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்போ ஒரு பொடி சோரை வாய்க்குள்ளே வைத்து விழுங்கி விட்டாயோ அதுக்கு பிறகு அது இறந்த காலமாக போய்விடுகிறது. நீங்கள் இறந்த காலத்தை கட் பண்ணி இப்படி விட்டுட்டு, எதிர்காலத்தை வருங்காலத்தை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு இடத்துல பிடிச்சு வச்சு சொல்கிறீர்கள், நான் சாப்பிடுகிறேன். நான் சொல்லுகிற கால தத்துவ ரகசியம் உங்களுக்கு புரிகிறதா? உண்மையிலே நிகழ்காலம் இல்லை. நீங்கள் ஒரு காலத்தை ஸ்டப் பண்ணிவிட்டு இதை நிப்பாட்டி இதை நிப்பாட்டி நான் இப்பொழுது சாப்பிடுகிறேன் அப்படின்னா தாய் அப்படியே இருக்க வேண்டும். என்ன இந்த சினிமாவில் என்ன ஸ்டில்ல அசையாமல்
2: ஃப்ரீஸ் பண்றது?
1: ஆஹ், ஃப்ரீஸ் பண்றது. அப்படி அசையாம விட்டா இருக்கிறதுக்கு பேர் தான் சாப்பிடுதல். நாங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அப்ப சாப்பிடுதல் என்பது இறந்த காலமாகி கொண்டு இருக்கிறது. அதுபோல எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வருங்காலத்திலே நிற்கின்றன. அப்போ வருங்கால எங்களுடைய நிகழ்காலம் என்பது ஒன்று வருங்கால கற்பனைகள், மற்றது இறந்த கால செயல்கள். இது ரெண்டும் தான் எங்களுக்கு நிகழ நிகழ்காலம் என்பது எங்களுக்கு ஒன்று இல்லை. எவனுக்கு நிகழ்காலம் இருக்கும் என்றால், இதெல்லாம் சிந்தனை துளிகள். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் எனக்குள்ளே ஏற்படுகிற சிந்தனைகள், இந்த கால தத்துவம் படிக்கிற பொழுது வந்த விஷயங்களைத்தான் நான் உங்களோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். எவனுக்கு நிகழ்காலம் வரும் என்றால், எவனுக்கு மனம் இயங்கவில்லையோ அவனுக்கு நிகழ்காலம் உண்டாகும். அந்த கரணங்களாகிய மனம், புத்தி, அகங்காரம் இயங்கு மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது எங்களுக்கு நிகழ்காலம் இல்லை. நிகழ்காலம் இறந்த காலமாகி கொண்டே இருக்கும், வருங்காலம் நிகழ்காலமாகி கொண்டே இருக்கும். இப்படியே மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்குமே தவிர நிகழ்காலம் ஒன்று நிரந்தரமாக எங்களுக்கு இல்லை. எப்பொழுது மனம் நிற்கிறதோ அப்பொழுது காலம் நின்று போகும். அதை கவனிக்க வேண்டும். நமக்கு காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலம் ஓடிக்கொண்டு காலம் நிற்க வேண்டும். காலம் நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மன ஓட்டத்தை நிறுத்த வேண்டும். அவனுக்கு காலம் நின்று வரும். யோக முயற்சியிலே ஈடுபடுகிறவர்களுக்கு இது என்ன நன்றாக தெரியும். யோகத்துக்குள்ளே உள்நுழைகிற ஆற்றல் வந்தால், நம்மிருந்து யோகத்துக்குள்ளே உள்நுழைகிற ஆற்றல் வந்தால் அது கலைந்து வெளியிலே வருகிற பொழுது நேரம் போனது தெரியக்கூடாது, தெரியாது. சில பேர் சொல்கிறார்கள், நான் இன்றைக்கு மூன்று மணித்தையாலும் யோகமாக இருந்தேன் என்றால் அவர் அதை நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறார் என்று அர்த்தம். எவ்வளவு மணித்தையாலும் போனது என்று அவருக்கு தெரியவே கூடாது. அப்போ என்ன ஆகியிருக்கிறது என்று கேட்டால், மனம் நின்று விட்டது, காலம் நின்று விட்டது. எங்களுக்கு யோக பயிற்சி இல்லை, இந்த உதாரணம் எல்லாம் விளங்கவில்லை என்று சொன்னால் ரொம்ப சுலபமான விளக்கம் சொல்கிறேன். சைவ சித்தாந்தத்தை ஒரு மணித்தாலம் படித்தால் அது பத்து மணித்தாலம் படித்த களைப்பை தருகிறது என்று சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு மணித்தால வகுப்பு பத்து மணித்தாலம் கூட ரொம்ப இழுக்கிறது. இதே இது ஒரு காதலன் காதலியோடையோ காதலி காதலனோடையோ உட்கார்ந்து கதைத்தால் பத்து மணித்தாலம் கதைப்பது ஒரு மணித்தாலம் கூட இருக்கிறது. நான் சொல்வது புரிகிறதா? சில விஷயங்கள் நமக்கு மனம் பதியாத போது கொஞ்ச நேரம் அதிக நேரமாக தெரிகிறது, அதிகிற பொழுது அதிக நேரம் கொஞ்ச நேரமாக தெரிந்துவிடும். சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியாரோடோ பறவையாரோடோ வாழ்கிறதை பற்றி சேர்க்கலார் சொல்லுவார். அதுக்கு அவர் சொல்லுகிற உதாரணங்கள், அவர்களுடைய கூடல் காலம், கூடல் காலத்திலே வருஷங்கள் நிமிஷங்களாக கழிந்தனவா? கூடல் காலம் என்பது அவர்கள் சேர்ந்து இருக்கிற காலத்திலே வருஷங்கள் நிமிஷங்களாக கழிந்தன. பல காலம் இருந்து விட்டு என்ன டக்குண்டு போறீங்களான்னு பாருங்க. காதலன் வந்து மனிதால கணக்குல உட்கார்ந்து பேசிவிட்டு இனி போகவா என்று கேட்டா இப்பதானே நீங்க போகலாம் என்றா அவளுக்கு அந்த நேரம் போனதே தெரியவில்லையே அர்த்தம். அதை சொல்லுறார் சேர்க்கிறார், கூடல் காலத்திலே வருஷங்கள் நிமிஷங்களாக கழிந்தன, கூடல் காலத்திலே நிமிஷங்கள் வருஷங்களாக கழிந்தன. கோவித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவன் கோவித்துக் கொண்டிருந்தான், இவ்வளவு நேரம் என்னோட கோவித்துக் கொண்டிருக்கிறான் அவள் கவலைப்படுகிறான். அப்போ மனப்பதிவுதான் நேரத்தை நிறுத்துவதும் ஓட்டுவதும் என்ற ரகசியம் தெரிகிறது. எவனுக்கு மனம் நிற்கிறதோ அவனுக்குத்தான் நிகழ்காலம் வரும். அதனாலே யோகிகளுக்கு மட்டும்தான் நிகழ்காலம். எங்களுக்கு நிகழ்காலம் என்பது பொய், ஒரு கற்பனை. நிகழ்காலம் என்பது நாங்கள் நிறுத்தி வைத்து ஒரு செய்கிற ஒரு விஷயமே தவிர உண்மை இல்லை நிகழ்காலம் எங்களுக்கு. ஆகவே நிகழ்காலம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலம் என்ற ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தான் நிகழ்காலம் என்ற ஒன்று உண்டு. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் முதலியவற்றினுடைய அசைவு நிற்க வேண்டும், சித்தம் மட்டும் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த காலத்தை கடக்கிற சக்தி வரும். இது காலம் பற்றிய இன்னொரு சிந்தனை. இன்னொன்று சொல்லுகிறேன், காலத்தை பற்றிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகத்துக்கு ஆன்மாவாகிய நாங்கள் தயார் பண்ணப்பட்டு நித்யா தத்துவங்கள் எல்லாம் இறைவன் எங்களுக்கு பொருத்தி இயங்குகிற தகுதியை தந்து, ஆன்மாவுக்கு இயங்குகிற சக்தியை தந்து, பிரகிருதி மாயிலே செலுத்தி கனுகர்ண புவன போகங்களை தந்து உள்ளே அனுப்பிவிட்டான். நாங்களுடைய அனுபவம் பெறுவதற்காக உள்ளே அனுப்பிவிட்டான்.
0: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: தபம்தான் நமக்கு தகுதியை தருகிறது என்பதை முதல் பகுதியில் சொல்கிறார். ஏன்னா நமக்கு இந்த பெரிய புராணத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்க பிறக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னாரு, மாதவம் செய்த தென்திசை. அப்போ அந்த தவம் தான், அவர் ஒன்றும் தப்பு செய்யல, இவன் செஞ்ச தவம் அவர் இங்க எழுதிட்டு வந்துடுது, விளங்குதான். எனவே மருவிய தவத்தான் மிக்க என்பார். அந்த ஊரே மருவிய தவத்தான் மிக்க பதி என்பார். எனவே அது மாதிரி இந்த சுந்தர இவருக்கு அப்பர் சுவாமிகளுக்கு அவர் தர்மசேனராய் இருந்தார் இல்லையா. இங்க அந்த திருவாளன் திருநீரு பெருவாழ்வு வந்ததுன்னு வந்தாச்சுதா. அப்போ அந்த பெருவாழ்வை தந்தது எது? திருவாளன் திருநீரு. திருநீரு மாத்திரம் பயன் அளிக்காது, மந்திரம் இல்லையா, ஔஷதம் சொல்றமா இல்லையா. அப்போ குளிகை இருக்கு, இதையெல்லாம் கொடுப்பவன் எப்படி இருக்கணும்னு இருக்கா இல்லையா. எந்த முறையில கொடுக்கானோ அது தந்தாப்புல அனுபானம் என்ன சொல்றோம், அனுபானம் எப்படி எதோட சேர்த்து மருந்து ஒரு ஆற்றல் இருந்தாலும் எதோட சேர்த்து கொடுக்கப்படுகிறது இல்லையா. அதனால அதை கொடுத்தவர் யாரு, தூண்டு தவ விளக்கு என்ன சொல்றாரு, அது தவத்தின் விளக்கு என்கிறார். தவம் விளங்கி நிற்கிறதுங்கிறாரு யாற்ற, திலகவதியார். விளங்குதா? திலகம் நானது என்னையா பொட்டா வெற்றி சின்னம். திலகம்னா அழகுன்னு அர்த்தம். திலகம்னா என்னது அழகு. திலகன் அப்படின்னா அழகன் அர்த்தம், பொட்டன்னு அர்த்தம் இல்ல, விளங்குதா? அப்போ அழகு ஆன்மா அறிவு விளக்கம்தான். எனவே அந்த அறிவு விளங்கியவர், அதனால என்ன சொன்னாரு, திலகவதி. திலகவதி எனவே ஞானம் வதிபவர், அழகான பேரு. எனவே அவர் கையால கொடுத்தா, திருவாளன் நீரை கொடுத்தா நீர் கண்டிப்பா அது பயன் அளிக்கத்தான் செய்யும், விளங்குதா? எனவே இங்க கண்ணப்பரை சொல்லும் போது வேடர்குல பெருந்தவத்தால், வேடர்குல பெருந்தவத்தால் வந்து இல்லையா, கொள்கையின் உண்பர் மேலார், கொள்கையில உண்பர் மேலார் என்கிறார். எனவே அதனால இப்போ இந்த திருநாளை போவாரை சொல்லும் பொழுது அவர் மெய்ப்பறிவு சிவன்கடற்கே விளைத்த உணர்வோடும் வந்தார். அப்ப முன்னால செஞ்ச தவத்தினால அங்க ஒன்னும் செய்யல, வரும்போதே மெய்ப்பறிவு சிவன்கடற்கே அப்படின்னு அங்க ஏகாரம். அப்படி விளைந்த உணர்வு, எப்படிப்பட்ட வினைவா, விளைந்த உணர்வு, உணர்வு லேசுப்பட்ட உணர்வு இல்லை, விளைந்த உணர்வோடு வந்தார் என்று சொல்கிறார், விளங்குதா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன காரணம், தவம், காதலால் தேடியும் முன் காணேன், தவத்தால் உமை கண்டேன். இப்போ பெருமானை கண்டாரு, எதுன்னு சொல்றாரு, தவந்தான். இப்போ தவந்தான் அங்க பெருமானை காட்டிற்று. இப்படி எத்தனையோ சொல்றாரு, ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம், எத்தனை எத்தனையோ பாட்டு இருக்கு இல்லையா. எனவே தவத்தான் கதிதான், தவத்தான் கதிதான் மதிவார் சடைமேல் என்று சொல்கிறார். எனவே அந்த தவம் இல்லாதபடி என்ன இல்லை, தவமிக்கவரே தலையாய வேடருங்கிறார், விளங்குதா? எனவே நமக்கு தவம்தான் பெருமானை ஞானத்தை உதவுவதற்கு வரச் செய்யும் என்பதை இங்க முதல் பகுதியில் சொல்கிறார். அடுத்த பகுதியில் என்ன சொல்றாருனா, சரி இப்போ இவன் தவத்தை செஞ்சாச்சு, தவத்தை செஞ்சாச்சு, குரு வந்தாச்சு, குரு வந்தாச்சு. இப்போ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, சரியா வந்துட்டு போறாங்க, குரு வந்துட்டு போறான், அது ஏன் கடவுள் கடவுள் அங்க சிவபெருமான்னு சொல்லிட்டு கிடக்க இல்லையா அப்படிங்க இல்லையா. அதனால இப்ப ரெண்டாவது பகுதி என்ன சொல்றாரு, இவ்வான்மாக்களுக்கு தம் முதலே குருவாய், தம் முதலே குருவாய் வரும் என்றது என்கிறாரு. அதான சொல்றாரு, அப்போ இந்த ஆன்மாக்களுக்கு யாரு வரணுமா குருவா, தம் முதலே நம்முடைய தலைவனே வரணும், வேற யார் வந்தாலும் பயனில்லை. என்ன பயனில்லை, ஞானத்தை விளக்க முடியாது, ஞானத்தை விளைவிக்க முடியாது என்பது இரண்டாவது பகுதி. இரண்டாவது பகுதி, இனி இவ்வான்மாக்களுக்கு தமது முதல்தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது இல்லையா, முதல்தானே என்று அங்க ஏகாரம் தேற்றம், அது இறந்தது தழுவியதும் கூட. எனவே அந்த முதல் தான் வரணும், வேற யாரும் வர வந்து கொடுக்க முடியாது. குருவுமாய், குருவுமாய்ங்கிறது அது இறந்தது தழுவியது, குருவுமாய் உணர்த்தும் என்றது, அவன்தான் வந்து உணர்த்தணும் ஞானத்தை, அது மேற்கோடு இல்லையா. அதுக்கு என்ன ஏது சொல்றாரு, அவன் அந்நியமின்றி சைதன்ய சுரூபியாய் நிற்றலான் அப்படின்னா என்ன, மற்ற எவர் வந்தாலும், மற்ற எவர் வந்தாலும் அவரெல்லாம் நமக்கு வேறானவர். எவர் எந்த செவர் வந்தாலும் சரிதான், அவங்க அவங்கெல்லாம் யாரு, நமக்கு வேறானவர் தான், விளங்குதா? இவர் ஒருவன் தான் நம்முடைய அறிவிலேயே இருப்பவர், உடனாய் இருப்பவர், அவர் ஒருவரே. அப்போ அவர் வந்தாதான் நம்முடைய தன்மையை அறிந்து மருந்து கொடுக்க முடியும், விளங்குதா? எனவே அங்க அவன் அந்நியமின்றி, அந்நியம் இன்றி சைதன்ய சொரூபியாய் நிற்றலாம், நிற்றலான நின்ற காரணத்தால், அப்படி நிற்கின்ற காரணத்தால் எவன் நம் அறிவிலேயே இருக்கிறானோ அவன் ஒருவன்தான் நம்முடைய அறிவின் நோயை அறிந்து பக்குவம் அறிந்து அதற்கு மருந்து கொடுக்க முடியும். அறிவின் வேறாய் நிற்பவர்களெல்லாம் கொடுக்க முடியாது என்பது காரணம் சொல்கிறார். அப்போ இந்த கருத்துல, இந்த கருத்துல உங்களுக்கு என்ன தடை? இதுல என்ன தடை இருக்கு சொல்லுங்க. என்ன தடை வருது இதுல? ஒருத்தரும் சொல்ல மாட்டீடா. ஏன் அப்படின்னா, இதுல என்ன தடை வருது அப்படின்னா, இப்போ இரண்டு விதமான தடைகள், இரண்டு விதமான தடைகள் எழுகின்றன. இரண்டு விதமான தடைகள் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, முதல் தடை எழுப்புபவர்கள் ரெண்டு பேரு, சாங்கியர் நையாயிகர். அவங்கெல்லாம் யாரு? நையாயிகர்னா, நையாயிகர் அப்படின்னா அவன் தர்க்க நூலார், தார்க்கீகர். அவர் யாரு? தர்க்க வல்லவர், வல்லுனர். இன்னொரு சாங்கியர் என்பவர், அவர் யாரு அப்படின்னா சர்க்காரியவாதி, அவன் சர்க்காரியவாதி. எனவே சங்கியா அப்படின்னா ஆராய்ச்சின்னு அர்த்தம், நன்கு ஆராய்தல். எல்லாமனும் ஆராய்ச்சியில் சிறந்தவங்க. அவங்க ரெண்டு பேர் மறுக்கான். என்ன சொல்கிறான்னா, இந்த நாமக்கு ஐயா ப்ராக்டிக்கலாக பாருங்கங்க, ப்ராக்டிக்கலாக பாருங்க, சும்மா அவர் வரணும் இவர் வரணும்லாம் சொல்லாதீங்க. இப்போ ஐயா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எஸ்எஸ்எல்சி. சரி, இப்போ எவ்வளோ ஒருத்தர் இப்போ எம்ஏ தமிழ் இல்லையா, ஒருத்தர் மியூசிக்கு, இப்படி ஒருத்தர் படிக்கிறாங்களா இல்லையா, எத்தனையோ கலைகள் இருக்குது படிக்கிறாங்க. யார்கிட்ட படித்தாங்க? வாத்தியார்டா. அந்த வாத்தியார் யார்? நம்மளை மாதிரி ஒருத்தர் இல்லையா. அப்போ கணக்குன்னா கணக்கில் நம்ம காடு நல்லா தெரிஞ்சவர் இல்லையா, நம்மளோட கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவர் இல்லையா. அது மாதிரி மியூசிக்னா, ஆமாம், நம்மளோட நல்லா பாடுதவர். அப்படி தானே அவரை தானே வாத்தியாரை வைக்க முடியும் இல்லையா. இப்போ என்கிட்ட வந்து படிக்க வந்தார்னு வைங்க, இவர் தான் நல்லா சொல்லிக் கொடுப்பாருன்னு, அவ்வளோதான், என்னத்துக்காகும், விளங்குதா? அப்போ யார்கிட்ட படிக்கணும்? அதில் யார் ஸ்பெஷலிஸ்ட்டோ அவரை பார்த்து படித்தா. ஏன்னா இப்போ நமக்கு உலகியல்ல சொல்லும் பொழுதே, ஒரு பாடத்தை ஒரு ஆசிரியற்ற மூணு தடவை படித்தா 25% விளங்குங்கான் இல்லையா. நானும் வகுப்பில் அடிக்கடி விளங்குதா விளங்குதாங்க, யாராவது விளங்குதுன்னு சொன்னால் தான் ஆச்சரியமா, ஏ எப்படி விளங்குச்சின்னு கேட்கணும், விளங்குதா? விளங்கலன்னு சரிதான், வண்டி சரியாக போய்கிட்டு இருக்கு, இலக்கண பிரகாரம் போகுதுன்னு அர்த்தம். ஆமாம், அப்படி தானே சொல்லியிருக்குமா, உலகியல் பாடத்துக்கே அப்படி சொல்லியிருக்கு. மூணு தடவை கேட்டால் 25% அப்படின்னா, நீங்கள் முதல் தர கேட்கீங்க, அப்போ எவ்வளவு வந்திருக்கும்? சரி, அவ்வளோதான். அப்போ விளங்கிட்டுதுன்னு சொன்னால் தானே ஆச்சரியமாக, எப்படி விளங்கிச்சின்னு பார்க்கணும். ஏன்னா வாரியார் அடிக்கடி சொல்வார், அதாவது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஏப்பா நேற்று பேசிகிட்டு இருந்த ஐயா திடீர்னு இன்னைக்கு இறந்து போயிட்டாங்கங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுதாங்களா இல்லையா. இதுதான் சகசம். இதெல்லாம் ஏன் நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருக்கியே அப்படின்னா அதான் ஆச்சரியம் இல்லையா. இந்த ஓட்டை உடம்பு பூரா ஓட்டையா இருக்கு, இதுல ஒளிவு போகாம தண்ணி இருந்தா அதுதான் ஆச்சரியமா, ஒழுகு ஓட்டையில ஒளிவு போனா அது ஆச்சரியமா, விளங்குதா? நாம அப்படிதான் எதுக்கு ஆச்சரியப்படணுமோ அதுக்கு ஆச்சரியப்பட மாட்டோம். செத்தா உட்காந்து அழுதோம் இல்லையா, செயில இருந்து ரிலீஸ் பண்ணா எவனாவது அழுவானா? செயலுக்கு தள்ளினா ஸ்வீட் கொடுக்கும், ஏ செயலுக்கு போயிட்டான் செயலுக்கு போயிட்டான்னு. பிறப்பு என்பது சிறைன்னு தானே சொல்கிறோம், சொல்கிறோம் அப்படிதானே. சிறைக்கு போனால் சந்தோஷம் இல்லையா, வெளியில் தள்ளுனா ஒரே வருத்தமாக இருக்கு. நமக்கு அப்போ எதுக்கு வருத்தப்படுறதுன்னே தெரியல. அதனால தான் மணிவாசகர் சொல்கிறாரு இல்லையா, யானேதும் பிறப்பஞ்சேன் என் கடவேன், பிறக்கிறதுக்கே அஞ்சலியே பிறகு சாவதுக்கு ஏன் பயப்பட போகிறோம்ங்காரு, விளங்குதா? அவர் சரியாக இருக்காரு, நாம் எராட்டிக்காக இருக்கோம், அப்படி தானே இருக்கோம். எனவே இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எப்படி நாம் உலகத்தில் ஒவ்வொரு கலைகளை படிக்கும் பொழுது நம்மிலும் தேர்ச்சி பெற்ற ஒருவிடம் சென்று அந்த கலையை இல்லையா, அப்படித்தானே. எமக்கு எவனுக்கு எவை தெரியும் அவ்வத்தமக்கு அவனை வேண்ட தவிர். படிச்சதானே, ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்கேயோ கேட்ட ஞாபகமா இருக்கு. எனவே எவனுக்கு எந்த கலை தெரியவில்லையோ அதில் தேர்ச்சி பெற்ற ஒருவனிடம் சென்று அந்த கலையை கற்று அந்த அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார் இல்லையா. அப்போ ஞானத்துக்கும் அதே மாதிரி தானையா? நம்மோட உன்னையோட ஞானம் கூடின கொண்டு போய் இந்த ஞானத்தை பெற்றுக்கோ, அப்புறம் அவனையா பாடாப்படுத்துற? விளங்குதா? சொல்ற சரிதானே? சரியா சரி இல்லையா? ஆ சரியா சரி இல்லையா? சிலவங்க என்ன செய்யறதுன்னா வாயை அசைக்க மாதிரி அசைக்கிறது. நீ எப்படி வேணாலும் கெஸ்ட் பண்ணிக்க, நான் இப்படி முடியுமே. நல்ல டெக்னிக்கு கேட்டு அது இல்லைன்னா அரையும் குறையுமா பேசுறது. இங்க வந்து அதுல தேர்ச்சி பெற்றாங்க ரொம்ப. ஓயாம என்னத்தையாவது கேட்டு அடக்காரு, சும்மா பேசாம இருந்தாதான் ஏதாவது சொல்லுவார். இப்படி இப்படி அசைப்போம். அவர் எப்படி வச்சுக்கணுமோ வச்சுக்கிட்டோம். அவர் என்ன அனுமா அளவ படிக்காமே வந்திருக்காரு. எனவே இந்த ஞானத்தையும் நம்மில் ஒருவரே நமக்கு வழங்க இயலும் என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய தடை. அதுக்கு இறைவன் வேண்டாம், இறைவன் வேண்டாம், நம்மில் ஒருவரே அமையும் என்று ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. விளங்குதா? ஆமாம். அப்புறம் ஏய் இன்னொருத்தன் சொல்கிறான், சும்மா இருப்பா இவர், இது கதையை ஒழுங்காக கேட்குற நீ அப்படிங்க. கதையை நீங்கள் கேட்டவங்க தானே, இன்னைக்கு எத்தனை நாள் ஆயிடுது? இன்னும் ஒரே ஒரு நாள், விளிம்புக்கு வந்தாச்சு. அது ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு மட்டுக்கும் எட்டு நாளாக தள்ளியாச்சியான்னு. எல்லாம் தள்ளுத சமாச்சாரமாக தான் இருக்கு. அதனால இந்த பாடத்தை நாம, நான் என்னை திங்கக்கிழமையிலிருந்து வந்துட்டேன் இல்லையா, உங்களோட எத்தனை நாள்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இன்னைக்கு வெள்ளி, அஞ்சு நாள், அஞ்சாவது நாளாக இருக்கு. அப்போது இப்போ நாம் என்ன சொன்னோம், இந்த பாடத்தை சிந்திக்கும் பொழுது என்ன சொன்னோம்னா, சரியை செஞ்சால் அது என்ன செய்யும், கிரியைக்கு சரியை தரும் இல்லையா. கிரியை செஞ்சால் அது ஒன்றும் கேட்டையா கேட்கலையாங்க, கேட்டையா கேட்கலையா? கேட்டேன். பெரிய ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்க? அங்கே போய் கேளு, இங்கே போய் கேளுங்க, பாடத்தை ஒழுங்காக கேளு அப்படிங்க. விளங்குதா? எனவே அவங்க சொன்ன பிரகாரமே, வாத்தியார் சொன்ன பிரகாரமே என்னன்னா, தவத்தை செஞ்சா சரியை செஞ்சா கிரியை, கிரியை செஞ்சா யோகம், யோகத்தை செஞ்சா ஞானம். இதெல்லாம் என்ன சொன்னார், அரும்பு மலர் காய் கனின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அரும்புலேருந்து மலர் ஆகுது, மலர்லேருந்து காய் ஆகுது, காய் அப்போ படிப்படியாக வரும். இது எதுக்கு அவர் வந்து இவர் வந்துன்னு? விளங்குதா? நம்மளை ஒரு ஆளை போய் பாருங்க, அதே வேண்டாங்கண்ணா, அந்த பாயிண்ட்டுக்கு போகாதாங்க இப்படி ரெண்டு பேர். விளங்குதா? எப்படி ஆள் சாமியெலாம் வந்து சேருதாங்க பாருங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஆளே ஒரு ஆளை பார்த்துக்கிடுவோம், ஏன்னா இது வரைக்கும் அப்படி தானே செஞ்ச, நல்ல ஆளை பார்த்து ஒரு ஆள்கிட்ட ஞானத்தை வாங்கிக்கோ, ஞானஸ்தானம்லாம் வாங்கிட்டு கிடக்காமலா, அப்படி செஞ்சுட்டு கிடக்கணா இல்லையா? அதை காட்டுதான் ஞான குளியல். என்ன குளியல்? அதை மாதிரி ஒரு குளிப்பு போட்டுக்கோங்க. இன்னொருத்தன், அந்த சங்கடமே வேண்டாம்ங்க, அந்த சங்கடமே வேண்டாம், இது தானாக வந்துடுவேங்க. என்ன சொல்லுதான்? தானாக வந்துடும். எப்படின்னா இப்படி வரிசையாக வந்த மாதிரி, சரியை செஞ்சால் கிரியை, கிரியை அது மாதிரி வந்துடும். அதுக்கு ஒரு ஆள்னு வர, கடவுள் வரணும்னு அவசியம் இல்லை என்கிறான். அதனால் இந்த ரெண்டு பேரையும் மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார்? அதுக்கு ஏயா இப்படி சொல்கிற, எங்கள் கடவுள் மேலே உனக்கு என்ன கோபம், ஏன் இப்படி சொல்கிற, ஒருத்தனும் வேண்டாங்க நீ நம்மளே வச்சுக்கிடுவோங்க, ஏன் இப்படி சொல்கிறான்னு அவன் என்ன சொல்கிறான், அதுக்கு அவன் என்ன காரணம் சொல்கிறான்? இப்போ இதை நாம் சொன்னது என்னதே தடை, நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலா இல்லையா? முதல்ல ஒரு மேற்கோள் சொன்னோம், நமக்கு குரு தான் வந்து ஞானத்தை கொடுக்கணும்னு சொன்னோம், அதில் மேல் எழுந்த தடை தானே இப்போ பார்த்தோம். அந்த தடைக்கு ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா? என்ன காரணம் சொல்கிறான்? ஐயா ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ குருவா வரணும், குருவா வரணும்னா அவன் நம்ம மாதிரி ஒரு ஆளா வரணும்னா அவன் நம்ம மாதிரி ஆளாயிருவானே. நம்ம மானிட சரீரத்தில் போனான்னா என்ன ஆயிடுவான் அவன், அவனும் பிறந்தாமனு ஆயிரும். பிறந்துட்டாலே அவன் ஆன்மா விளங்குதா? ஏன்னா நமக்கு சங்கற்ப நிராகரணத்தில் படிச்சிருப்பீங்களே, மாயா உருவினன், மாயா உருவினன், மாயா உருவினை ஏயான் இல்லையா. அவனுடைய சரீரமெல்லாம் அருட்சரீரம், அவனுடைய சரீரமெல்லாம் மாயாத அருட்சரீரம். அப்படி இருக்கவன் நம்ம மாதிரி மாயை சரீரத்தை பொருந்தா அவன் என்ன ஆயிடுவான், நம்ம மாதிரி ஆயிடுவானே அப்படின்னு சொல்கிறான். அது காரணம் சரிதானே? காரணம் சரியா தப்பா? ரொம்ப சரியா தான் இருக்குது. அப்போது இதுக்கு சித்தாந்தி எப்படி பதில் சொல்கிறாரு, அதுக்கு என்ன மாதிரி சொல்கிறாரு? ஐயா இங்கே வாங்க அப்படின்னாரு. யார அந்த ரெண்டு பேர் கூட்டாளி நின்னாமலா, சாங்கியர் ஐயாயர், வாங்க ரெண்டு பேரும் முதல்ல வாங்க அப்படின்னாரு. அவன் காலை காலை தேய்ச்சிட்டு வந்தான் ரெண்டு பேரும். அந்தாலும் இங்கே நின்றுங்க அப்படின்னாரு. சரி என்ன நீங்கள் என்ன சொன்னீங்க, நம்ம ஆளே முடியும் முடியும் சொன்னீடா, இப்போ நான் சொல்லணும் அதுக்கு பதில் சொல்லும் அப்படிங்க. இப்போது சார் உங்கள் பேர் என்ன? ஆனந்தர். இப்போ ஆனந்தர் அவர் தாத்தாவை கூட்டிக்கிட்டு மெட்ராஸ் போகிறாரு. ட்ரெயினில் எங்கே போகிறாரு? மெட்ராஸுக்கு போகிறாரு. யாரை கூட்டிகிட்டு போகிறாரு? தாத்தா வயஜாடி. அவர் போகும்போது நல்லா தான் அங்கேருந்து வந்தார், நல்லா சாப்பிட்டு போட்டு வந்தார் கதியா. அது அப்படியே திருச்சியை தாண்டி போகும்போது இங்கே கொஞ்சம் நெஞ்சி வலிக்க மாதிரி இருக்க வேறா அப்படின்னாரு. போச்சா வந்துடுதா, வரும்போதே நினைச்ச நீர் எதுக்கியா வாரியரு வயசான காலத்து. அதால் சடான்னு அங்கே இறங்கி செத்துக்கிட்டு தொலைஞ்சிடப்படாதுன்னு இறங்கி அங்கே ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போனால் அங்கே என்ன கேட்கும், இதுக்கு முன்னால் இவருக்கு வந்திருக்கா? இதுக்கு முன்னால் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? உங்கள் ஃபேமிலி டாக்டர் யார்? எதுக்கு ஃபேமிலி டாக்டர் கேட்காரு? இவன் திரு திருன்னு முடிக்கான், எதுக்கு எதுக்கு இந்த விவரமெல்லாம் கேட்காரு? ஏன் கேட்காரு? ஏன்னா இந்த உடல் நோய் வெளிப்பட தோன்றுகின்ற இந்த உடல் நோயை அறிவதற்கே அதன் தன்மையை அறிந்த ஃபேமிலி டாக்டர் வேண்டியிருக்கு. அவருக்கு தான் இவன் மண்டவளம் தெரியும். அவர்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி வரும் சார், இதுக்கு இந்த மருந்தை கொடுத்தா சரியாக போகும் அப்படின்னு சொல்லுவார். ஓர் ஐட்டம் பாரு விளங்குதா? அதுதான் அவர் கேட்குது. எதுக்காக கேட்குறாரு? ஆ, இவருக்கு இந்த நோயினுடைய தன்மை யாருக்கு தெரியுங்கிறாரு? புதிதாக சோதிக்கிற இவரை விட இவரோடு பழக்கப்பட்ட அவர் நன்றாக அறிந்திருப்பார்னு தானே கேட்குறாரு. விளங்குதா? கேட்போமா மாட்டோமா? அப்படி கேட்போம். அது எதுக்கு? இந்த உடல் நோய்க்கு. எதுக்கு? உடல் நோய்க்கு. அப்போ அந்த நோய்க்கு எப்படி சொல்லிட்டடக்கானே, இது உயிர் நோய், இது உயிர் நோய், இதை மற்றவர் அறிய முடியுமா? அறிய முடியாது, அறிய முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய பேச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாரு, மாப்பிள்ள பார்க்க போறாரு. அந்த கடைசியில் இருக்க அவளை சத்தம் காட்டாம, அவள் பேர் என்ன பேரு? என்ன பேரியா? ராமலிங்கம் ஐயா. இந்த ஊரு திருவாரூர். ஏ அப்பா, பிறந்தாலே முத்தி. இங்க வந்திருக்கே வேண்டாம் பொழுது. அதான் சொல்லிட்டு இருக்க அவளோ ரொம்ப நேரமா, அதான் வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டே இருக்க. அவள் வந்த இடம் தப்பு பொழுது, வம்பா வந்து தொலைச்சிட்டம்னு. சரி, இப்போ நம்ம ராமலிங்க ஐயா, திருவாரூர் ராமலிங்கம் ஐயா, அவ பேச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க எங்கே போயாச்சு? ஆமாம், ஓசூர் போயாச்சு. ஓசூர் அங்கே போய் மாப்பிள்ளை பார்க்க உட்காந்துருக்காரு. மாப்பிள்ளையை காமிக்காங்க. மாப்பிள்ளை நல்ல கலராக தான் இருக்காரு இல்லையா? நிறம் என்ன சொல்கிறோம், ஃபேர். நல்ல கலராக தான் இருக்காரு. ஆள் பாட்ட சாட்டமாக தான் இருக்கார் இல்லையா? நல்லா பொருத்தமாக இருக்கார் நம்ம பேத்திக்கு அப்படின்னு நீங்கள் மார்க்கை போடுதியோ இல்லையா? அதெல்லாம் சரிதான். அவருக்கு உள்ள என்ன நோய் இருக்குன்னு தெரியுமா இல்லையா? ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆமுங்க. இதெல்லாம் வெளியில் என்ன எளியாக ஓட்டியிருக்கு இல்லையா? சில கடைகளில் போட்டிருப்பான், டேக் கட்டி போட்டிருப்பாங்க வேலை இது இருந்தது இதுன்னு அப்படியா போட்டிருக்கு ஒரு கிட்னி இங்க போயிட்டுது அப்படின்னு தெரிஞ்சு பார்த்த உடனே தெரியுதுக்கு விளங்குதான். எனவே அவருக்கு அது தெரிவது இல்லை. அப்போ இந்த உடல் என்னுடைய குறைபாட்டையே என்ன என்ன செய்ய முடியல நம்மால உணர முடியவில்லை உணர முடியவில்லை. அதனால அந்த பொருளை பற்றிய சரியான எடை போட நம்மால முடியலை. இப்போ இந்த நோய் எப்படிப்பட்டது அறிவில் இருக்கக்கூடிய கோளாறு. எங்க இருக்கு கோளாறு அறிவில். அதை யாருக்கு தெரியும் அகத்துரு நோய்க்கு உள்ளினரையன்றி சகத்தவரும் காண்பரோ சகத்தவரும் காண்பரோ என்கிறார். அப்போ இங்க உள்ளினரையன்றி உள்ளினரை அன்றி யார் உள்ளினர் அகத்து உரு நோய்க்கு. இப்போ நான் இங்க வரும்போதே தடுமாறி கீழே விழுந்து தலையில ஒரு கெட்டு போட்டு வந்து உட்கார்ந்துருக்கணும் இங்க எல்லாரும் என்ன செய்வீங்க சார் என்ன இது தலையில அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா இல்லையா அது வெளியில தெரியுது கேட்கீங்க. இப்போ கீழே விழுந்து ஓமாடியா அடிச்சிருக்குன்னு வைங்க நடக்க முடியும் அப்படின்னா யாருக்கு

குறிப்பு அறிவார். விளங்குதா? விளங்குதா? எப்படி இந்த ஃபேமிலி டாக்டர் சொன்னோமோ அது மாதிரி இந்த அறிவிலேயே ஒருத்தர் இருந்து பார்த்துட்டே இருக்கானா இல்லையா, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தெரியும்? ஆ, இவனுக்கு இந்த அறியாமை எவ்வளவு நாளாக இருக்கு, என்ன கண்டிஷனில் இருக்கு, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். அப்போ அவன் வந்து உள்ளே இருந்து நம்முடைய செயல்பாடுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து குருவாய் வந்தா, டாக்டரா வந்து உள்ளே இருந்தவனே வெளியே டாக்டரா வந்தாம்னா அவன் கொடுக்குற மாத்திரை எப்படி இருக்கும்? ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சரியாக இருக்கும் இல்லையா? இல்லாட்டா ஒன்னடக்கம் வந்து வந்துடும். அதனால் இந்த உயிருக்கு உயிர் நோயை தீர்ப்பதற்கு எவன் உயிரில் இருக்கிறானோ அந்த கடவுளே வந்து ஞானத்தை தர வேண்டும், அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தர வேண்டும், வேறு எவராலும் முடியாது என்று அவனை சொன்னார். பாத்தியா, உன் இதுக்கே ஃபேமிலி டாக்டரை சொல்லிட்டு இடக்கிய, பிறகு இதுக்கு எவையா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னு அவன் சரிதானாச்சு தெரியாமல் சொல்லிட்டான். யாரு? நையாயிகர் தார்க்கிகர் இல்லையா, அந்த ரெண்டு பேரும், அந்த சாங்கியரும் சொல்லிட்டான். அவங்க ரெண்டு பேரும் அவ்வாறு அவருடைய மதம்னானது கொள்கை, மதம்னானது கொள்கை, அவர் மதம் மறுக்கப்பட்டது. விளங்குதா? அப்புறம் இன்னொருத்த சொல்லிட்டான் தானே, என்ன சொன்னான்? தானே ஆ பரவாயில்ல, எப்படியோ ஞாபகம் வச்சு சொல்லிட்டியோ. ஆ, அப்போ அவனை கூப்பிட்டாரு, வாப்பாடினாரு. இனி என்ன சொல்லுதே? நான் ஆள் தேவையில்லைங்க, எதனால? நீங்கள் சொன்னதை வச்சு தான். என்ன சொன்னேன்? நீ சரிய கிரிய யோகமெல்லாம் அரும்பு மலர் காய் கனினியும் அதை வச்சு தான் சொல்கிறேன். அது தானாக தானே வருது, அது மாதிரி வரும். நான் ஏ ஒன்றை சொன்னால் ஒன்றை புரிஞ்சிட்டு அடக்கியப்பா. இப்போ அரும்பிலிருந்து மலராகிறது, மலரிலிருந்து காயாகிறது, காயிலிருந்து கனியாகிறது, இதெல்லாம் எப்படி ஆகிறது? சூரியனுடைய உதவியினாலே ஆகிறது, சூரியனுடைய உதவியினாலே ஆகிறது, அவனுடைய முன்னிலையிலே நடக்கிறது இல்லையா? அது இல்லாமலே நடந்துச்சு, சூரியனுடைய முன்னிலையில இதெல்லாம் நகழுது இல்லையா? அது மாதிரி இறைவனுடைய முன்னிலையில தான் இது நிகழும். எப்படி சூரியன் முன்னிலையில இதெல்லாம் நிகழ்கிறதோ அதுபோல இந்த இதுவும் சரிய கிரிய யோகமெல்லாம் இறைவனுடைய முன்னிலையில தான் நிகழ்ந்தது. அதுபோல இந்த ஞானமும் எப்படி நிகழும்? இறைவன் முன்னிலையாக வந்தாதான் நிகழும் என்று அவனை மறுக்கிறார். விளங்குதா? விளங்குச்சா விளங்கலையா? இப்போ ரெண்டு பேரும் எப்படி மறுக்கப்பட்டார்னு விளங்குதா? விளங்குச்சா விளங்கலையா? விளங்குச்சு. அப்போ இவ்வாறு சொல்லி இந்த கருத்தை உறுதி செய்வதற்கு, இப்போ சொன்ன கருத்தை உறுதி செய்வதற்கு வெண்பாக்கள் வைத்திருக்கிறார். மூன்று வெண்பாக்களை வைத்திருக்கின்றார். இப்போ அதில் முதல் வெண்பாவில் அவர் சொல்கிறார், இறைவன் நமக்கு குருவாய் வந்து தான் ஞானத்தை கொடுப்பான், வடிவம் இல்லாமல் நமக்கு கொடுக்க முடியாது. எனவே இறைவன் குரு வடிவமின்றியும் ஞானத்தை உணர்த்துவன், குறி வடிவமின்றியும் ஞானத்தை உணர்த்துவன் என்பதை மறுப்பது இந்த முதல் வெண்பா. அருபம் உருவம் எல்லாம் அருள் வடிவே, எல்லாம் அருள் வடிவே, அவையெல்லாம் நம் கரிமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. எனவே இந்த ஸ்ரீயை யோகத்து அப்படி அந்த யோகத்தை செய்தவருக்கு அவன் பாலில் நெய் போல புலப்படாது நிற்பன், பாலில் நெய் போல புலப்படாது நிற்பன். ரெண்டாவது அதிகாரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். எனவே இந்த தபத்தை முற்றுவித்தவர்களுக்கு, ஞானத்தோருக்கு, அவன் தயிரிலே நெய் போல குருவாய் விளங்கி நிற்பன். எப்படி நிற்பான்? தயிரில நெய் போல குருவாய் விளங்கி நிற்பன் என்பதை சொல்கிறார். ஏன்னா இந்த இறைவன் குருவாய் வந்துதான் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா இந்த ஆன்மாக்கள் எப்படி இருக்காங்க? பலவிதமான பக்குவத்தில், பலவிதமான பக்குவத்தில், அவரவருக்கு ஏற்ற பக்குவம் உணர்ந்து, அவருடைய அறிவின் பக்குவம் உணர்ந்து அதற்கேற்ற சிகிச்சைகளை அவன் செய்யணும் இல்லையா? அதனால் அதை எப்படி செய்கிறான் என்பதை
இங்கே சொல்

0: கிறார். மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு, அஞ்ஞான அச்சகலருக்கு அக்குருவாய் மெய்ஞானம் பின்னுணர்த்தும் அன்றி பிரளயாகலருக்கு முன்னுணர்த்தும் தான் குருவாய் முன் என்றார். விளங்குதா? எனவே இங்கே மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞான கலருக்கு, மெய்ஞானம் என்ன, உண்மை ஞானம், உண்மை ஞானம் தானே விளையும். எப்படி விளையுமா? தானே விளையும். தானே விளையும் எனின் குரு எதற்கு? தானே விளைஞ்சிட்டா குரு எதுக்கு? தேவையா? பெரியா தானே விளையுங்கிறாரு. அதான் விஞ்ஞான கலர் தான் கேக்கேன். அவருக்கு விளையுங்களோ? அப்படியா? அவருக்கும் விளையாது. குரு இல்லாம யாருக்குமே ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும் நற்க நலன் பானு ஒழியப்படின்னு படிச்சிருக்கலா இல்லையா? ஞானம் குருவில்லாமலும் நிகழும். ஞானம் குருவில்லாமலும் நிகழும். எப்போ? என்றைக்கு? சூரியகாந்த கல்லிலே சூரியன் இல்லாமல் நெருப்பு தோன்றியதோ அன்றைக்கு என்றார். விளங்குதா? அப்படி தோன்றுமா? தோன்றாது. அப்போ குருவில்லாமல் ஞானமோ விளையாது என்று சொன்னார் இல்லையா? அதனால இங்க மெய்ஞானம் தானே விளையும்னா என்னது? இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ நீங்கள்லாம் நம்முடைய மாணவர்கள் ஆயிட்டீங்களா இல்லையா? ஆயிட்டீங்களா? இப்போ மாணவர்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள், வயதில் கூடமாக இருந்தாலும் குழந்தைகள். அதனால நான் உங்கள் ஊர் ஞாபகம் வந்தாச்சுன்னா உங்கள் குழந்தைகள் ஞாபகம் வரதானே செய்யும். அப்போ அவர் இருக்காரே போய் பார்த்துட்டு வந்துடும் பிள்ளைன்னு பார்ப்ப போவோமா இல்லையா? அது மாதிரி இப்போ ஐயா திருப்பூர், உங்கள் ஐயா பேர் என்ன பேரியா? சுரேஷ்குமார். சுரேஷ்குமார் ஐயா வீட்டுக்கு போயாச்சு. நான் எங்கே போயிட்டேன்? திருப்பூர் தானே. திருப்பூருக்கு ஐயா வீட்டுக்கு போயாச்சு. நான் அங்கே போயிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்கும். சிடுதுப்புன்னு வந்து தொலைஞ்சிட்டாரே. அப்போது இவர் வருவார்னு முதலே தெரிஞ்சால் அது தந்தாப்புல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒருவர் வருகிறார் வீட்டுக்கு வருவார்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறத விட அவருக்கு சிறப்பாக செய்யணும்னு நினைப்போமா இல்லையா? அது இயல்பு தானே. எனவே திடீர்னு வந்துட்டாங்களேன்னு என்ன செய்கிறாரு? உடனே பைய எடுத்துகிட்டு போய் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் நல்ல ரைஸாக பார்த்து வாங்கிட்டு வரணும்னு கடையில் போய் நல்ல அரிசியாக கொடுங்கயா கூடுனே. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சார் இது இப்படி அப்படிங்க நல்லதா சொல்லுமியா அப்படின்னா, சார் இந்த அரிசி ஒலையில் போட முன்னா வெந்துருங்க. என்ன சொல்லுதான்? இந்த அரிசி ஒலையில் போட முன்னா வெந்துருங்க. அது எப்படி? அது எப்படி வேகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒலையில் போட முன்னால வெந்துரும்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம்னு அர்த்தம். அதான அர்த்தம்? அதான அர்த்தம். அது மாதிரி தான் இங்கேயும் விஞ்ஞானம் தானே விளையும்னு என்ன அர்த்தம்? தானே விளையாது, சீக்கிரம் விளைஞ்சிரும்னு அர்த்தம். விளங்குதா? நம்ம மாதிரி ரொம்ப சங்கடப்பட வேண்டாம். அவர் விஞ்ஞான கலருக்கு அவர் தரிசனம் கொடுத்தா உடனே வேற ஒன்றும் அவர் செய்ய வேண்டாம். ஒரு தரிசனம் தலையை காட்டினா போதும், உடனே என்ன ஆயிடுது. இப்போ சிலவங்களுக்கு லேசாக அப்படி ஆரம்பிக்க முன்னால ஒரு பதில சொல்ல முன்னாலே சரி சரி போதும் போதும் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிட்டுன்றான். பதில்களா இதுக்கு மேலே வேண்டாம் சார்ன்றான். விளங்குதா? அது யார்? கற்பூரம் மாதிரி. விளங்குதா? அதனால இவங்க வந்து இவனுக்கு இந்த விஞ்ஞான கலர் இந்த மூன்று வகையான பகுப்பு எதன் அடிப்படையில் ஏற்பட்டது? அந்த ஆணவ மலத்தினுடைய திண்மை இல்லையா, மென்மை காரணமாக இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஆணவ மலம் எப்படி இருக்கு? அதிசூக்குமமாய் அதிசூக்குமமாய் இருப்பதினால எனவே முக்தி தரு நன்னறி, முக்தி தரு நன்னறி விஞ்ஞானகலருக்கு அந்நிலையே நடத்தும். அவங்களுக்கு சூக்குமமாக இருக்கிறதுனால இறைவனும் சூக்குமமான வடிவிலே அறிவு வடிவிலே அந்நிலையே உள்நின்று அறுத்தருளி, உள்நின்று அறுத்தருளி என்கிறார். எதில்? போற்றி பகருடையில். இங்கே நமக்கு இறைவன் வந்து இவங்களுக்கு என்ன செய்யறான்? வெறுமனே அந்த தரிசன மாத்திரத்தில் என்ன ஆகுது? மலம் போய்விடுகிறது. அதனால மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு அஞ்ஞான அச்சகலருக்கு. நமக்கு சொல்லும்போது சும்மாவே சொல்ல மாட்டான். நமக்கு ஸ்பெஷலாக ஒரு அடை வச்சு தான் சொல்கிறோம். இல்லையா? சகலர்னு சொல்ல வேண்டியதானே, என்ன சொல்லுதான்? அஞ்ஞான அச்சகலரம். ஏன் அப்படி சொன்னாரு? அப்போ இந்த அஞ்ஞானம் என்றது என்ன? அவிச்சை. இங்க என்னது? அவிச்சை. அஞ்ஞானம் என்றது எது குறிக்கு? அவிச்சை. அவிச்சைன்னு அதான் அவாங்கிறது வேற, ஆசைங்கிறது வேற, இதெல்லாம் பஞ்ச கிளேசம். ஆசையாவது ஒரு பொருள் மேல் செல்கின்ற பற்று. இதெல்லாம் சிவஞான முனிவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் ஊட்டி ஃப்ளவர் ஷோக்கு போகிறீங்க, அந்த பூவை பார்க்குறீங்க, ஆசையோடு பார்க்குறீங்க, அது என்னது? ஆசை இல்லையா? அதை பறித்து தலையில் வைக்கணும்னு நினச்சா அவா. விளங்குதா? பொருள் மேல் செல்கிற பட்டுக்கு பேர் என்ன பேர்? ஆசை. அதை தனதாக்கி கொள்ளணும்னு நினச்சா அவா. அது அதோட ஒரு டிகிரி கூட. அந்த அவா என்ன செய்யும்? தவா அப்பிறப்பீனும் வித்து என்றார். அந்த அவா தவா அப்பிறப்பீனும் வித்து, தவறாமல் பிறவிக்கு வித்து போடுறோம்ட்டார். அது மாதிரி அவிச்சை என்பது அந்த பஞ்ச கிளேசத்தில் தலையானது. அவிச்சை இல்லையா? அனித்தத்தை நித்தம் என்றும் இல்லையா? இன்பத்தை துன்பம் என்றும், துன்பத்தை இன்பம் என்றும், பகையை உறவென்றும், உறவை பகை என்றும். இப்படி நமக்கு விபரீத ஞானத்தை, ஞானத்துக்கு காரணமாக இருக்கிறது பேர் தான் அவிச்சை. அது பேர் தான் அவிச்சை. அதனால இந்த இதில் எதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த புருடன் என்ற தன்மை சகலருக்கு தான், வேற பிரளயாகலர் விஞ்ஞானகலருக்கு கிடையாது. இது எதனுடைய பாதிப்பு? இந்த பிராகிருத சரீரம். நமக்குள்ள சரீரம் என்ன சரீரம்? பிராகிருத சரீரம் தானே. அது தெரியுமா தெரியாதா? பிராகிருத சரீரம். பிரளயாகலருக்கு இதெல்லாம் வினா வெண்பா படிக்கணும். வினா வெண்பாலாம் ஒழுங்கா? சரி, நீங்கள் சண்டை போடாதீங்க, அடுத்த வகுப்புல பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு காப்பு திருப்பாடல். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: இப்பொழுது நாம் இந்த சிவப்பிரகாச நூல் சிந்தனையை தொடங்கலாம். அடியன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்ற இரண்டு பிரிவுகளிலே இந்த நூல் விளங்குகின்றது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 50-50 பாடல்கள், 50-50 100 பாடல்கள். இவை ஆசிரிய விருத்தம் என்ற யாப்பிலே அமைந்துள்ளன. சிவஞான சித்தியார் மாதிரி தான். சிவஞான போதம் அது சூத்திர யாப்பு, சூத்திர வடிவம். அது சூத்திரம்னே ஒரு தனி யாப்பு இருக்கு. சிவஞான சித்தியார் ஆசிரிய விருத்தம், சிவப்பிரகாசமும் ஆசிரிய விருத்தம். அரிசீர் விருத்தங்களாலும் என்சீர் விருத்தங்களாலும் இருக்கின்றன. சிவஞான சித்தியார்ல பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதல் பகுதி எல்லாம் அரிசீர் விருத்தமா வரும், பிற்பகுதி என்சீர் விருத்தமா வரும். 7 சூத்திரங்கள் வரை சுபக்க பகுதியை அடியேன் சொல்கின்றேன். இந்த சுபக்க பகுதி தான் இங்கு சிவப்பிரகாசத்தோடு ஒப்பிடக்கூடியது. முதல் 7 சூத்திரங்கள் வரையிலும் அரசியல் விருத்தம், 8 சூத்திரம் தொடங்கி என்சீர் விருத்தம். சிவப்பிரகாசம் பொதுதிகாரத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் என்சீர் விருத்தம், உண்மை அதிகாரத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் அரசியல் விருத்தம் என்று அமைத்துள்ளார்கள். முதல்ல தனியாக காப்பு செய்யுள் ஒன்று உள்ளது. விநாயகப் பெருமான் மீது மரபுப்படி பாடப்பெறுவது, அதை பார்க்கலாம். ஆசிரியர் மெய்கண்டார் காப்பு செய்யுள் பாடியிருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது மாதவ சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுவார்கள், ஆசிரியர் மெய்கண்டார் சாக்கிரத்தை அதீதத்தை புரிபவர்கள். அதாவது கருவி கரணங்கள் எல்லாம், இந்த உடம்பெல்லாம் இருந்தாலும் அவற்றின் மூலமாக எதையும் அறிந்து வருபவர் அல்ல, நேரடியாக திருவருளாலேயே சிவத்தை அறிந்து வருபவர். கருவி கரணங்களான உடம்பு இருக்கின்றது என்பதற்காக அவர் உடம்பை சார்ந்து நிற்கக்கூடாது. அவர் சீவன் முத்தர் என்று இந்த சாக்கிரத்தை அதீதத்தை புரிபவர் அங்க அந்த கலைச்சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். சாக்கிர அதீதம், இதை சேர்த்து சொன்னா சாக்கிராதீதம். சாக்கிராதீதம்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது, இதுதான் சாக்கிராதீதம்னு அதுக்கு வரையறை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, டெபினிஷன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு வரையறை சொல்லக்கூடிய பாடல் நம்முடைய சிவப்பிரகாசத்தில் உள்ளது. அது பின்னால் உண்மை அதிகாரத்தில் இருக்கின்றது, அங்க பார்க்க போகின்றோம். ஆக சீவன் முத்தர்களுக்கு எந்த இடையூறும் வரப்போவதில்லை. அப்படி இருந்தும் மெய்கண்டார் ஒரு காப்பீடு செய்தார் என்று சொன்னால், அந்த நூல் மரபை காப்பதற்கும் பின்வரும் தலைமுறையினருக்கு வழிகாட்டுவதற்கும் என்று சொல்வார்கள். அதே முறையில் தான் இங்கு உமாவதி சுகாச்சாரிய சுவாமிகளும் காப்புச் செயல் செய்துள்ளார்கள். அந்த காப்புச் செயலை இப்போது நாம் பார்க்கலாம். இது மட்டும் ஒரு வித்தியாசமான யாத்திரையானது. ஏன்னா அந்த நூல் ஆசிரிய விருத்தங்களால் ஆனதுன்னு சொன்னேன். இது மட்டும் கலி விருத்தம் என்ற ஒரு முறையிலே ஆனது. நம்முடைய திருமந்திர பாடல்கள் இருக்கின்றன. நம்முடைய அப்பர் பெருமானருடைய தேவாரத்திலே 5 திருமுறை பாடல்கள் இருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு யாப்பிலே ஆனது. அதிலே சந்தனடை பெற்று வருவது. சந்தனடையை பார்த்தீங்கன்னா, தனதான தனதான தனதான தனதான, இதுதான் சந்தம். தன என்று சொன்னால் அந்த வாய்ப்பாடு படி 2 குறியில் வரணும். அப்புறம் தான, அந்த தான் சொல்லியிருக்கீங்க, அந்த இடத்துல நெடில் தான் வரணும். திரும்ப ந வருது, அந்த இடத்துல குறியில் தான் வரணும். 2 குறில், அதுக்கப்புறம் ஒரு நெடில், அப்புறம் ஒரு குறில். இந்த இப்படி ஒரு வாய்ப்பாடை வைத்துக் கொண்டு பாடுகின்றார். ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவு, களியார வரும் ஆனை கடல் நாளும் மறவாமல், அழியாலும் மலர் தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. இதனுடைய ஓசை இன்பத்தை சுவைப்பதற்காக இப்படி வாசித்து நாம் அந்த ஓசை இன்பத்தை அனுபவித்தோம். இப்ப இதற்கு பொருள் காணலாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒளியான திருமேனி. பாருங்க, நூலுடைய திருப்பெயர் சிவப்பிரகாசம். அதற்கு ஏற்ப அதனுடைய முதல் பாடலே ஒளி என்று தொடங்குகின்றது. ஒளியான திருமேனி, ஆக அந்த பிரகாசம் என்ற நூலின் பெயருக்கு ஏற்ப ஒளின்னு தொடங்குவது ஒரு சிறப்பு. விநாயக பெருமானை குறிப்பிடுகின்றார், ஒளியான திருமேனி. அவருடைய திருமேனி இருக்கின்றதே, நம்மை போன்ற கருமேனி அன்று, நம்முடைய கருமேனி கழிப்பதற்காக மேற்கொண்ட திருமேனி, அது ஒளிமயமானது. ஒளி என்று சொல்லப்படுவது சிவஞானம். காயமோ மாயை அன்று காண்பது சக்தி தன்னால் என்று சித்தியார் சொல்லும். ஈசனுடைய திருமேனி மாயாகாரியம் அல்ல, அது சிவஞானம் என்று சொல்வார்கள். அந்த ஞான திருமேனி ஆகவே ஒளியான திருமேனி என்று, ஞான பிரகாசமான திருமேனியிலே உமிழ்தானம் உமிழப்படும் தானம் உமிழ்தானம். தானம் என்பது இங்கு மத நீரை குறிக்கின்றது, யானையினுடைய மத நீர். யானை மதம் பொழியும், மூன்று மதங்களை பொழியும். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் என்பார். ஆனா இரு மதம் தான் இந்த யானை, யானை முகப்பெருமான் இரு மதங்களை பொழிவான். ஏன்னா யானை உறுப்பு தலையின் தலை மட்டும்தான், தலைக்கு கீழே இல்லை. ஆகவே ஆனாலும் இரு மதங்களையும் மும்மதம்னு சொல்ற வழக்கு இருக்கிறது, அது பின்னாடி பார்ப்போம். உமிழ்தானம் என்பது பொழிகின்ற மதம், ஒளியான திருமேனி ஞானப்பிரகாசமான திருமேனியிலே உமிழ்தானம் பொழிகின்ற மத நீரையும். மிகமேவு களி, மிகவும் பொருந்தி விளங்குகின்ற களிப்பினையும். களிப்புன்னா அது இருக்கக்கூடாதது, செருக்காயிருமே நினைப்போம். ஆனா இங்க விநாயக பெருமானுக்கு களிப்பு இருக்கின்றது சொன்னால் அது அருள் களிப்பு. ஆக எந்த அனுபவமும் இல்லாத அனுபவங்களையெல்லாம் கடந்த பரம்பொருள், அனுபவ இயல்புடைய நம்மை ஆட்கொள்வதற்காக தனக்கும் அனுபவங்கள் இருப்பதாக அது காட்டும். ஏன்னா அப்பதான் நமக்கு மேன்மேலும் நம்முடைய உயிவுக்கு அது வழிவகுக்கும். நாம வந்து அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லி பண்றோம், சிவபெருமானுடைய பிரீதிக்காக என்று சொல்லி பண்ணுகின்றோம். அவர்தான் வேண்டுதல் வேண்டாம இதானாச்சே அப்படின்னா நாம எல்லாம் உய்ய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர். ஆகவே ஓர் அடியாறு பக்குவ நிலை வந்து வழிபடும் போது அது விநாயக பெருமானுக்கு ஒரு அருட்கழிப்பினை ஏற்படுத்துகின்றது. மேலும் மேலும் அந்த அடியாருக்கு அருளை பொழிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மேலோங்க செய்கின்றது, அதான் அருட்கழிப்பு. ஆக ஒளியான ஞானப்பிரகாசமான திருமேனியிலே பொழிகின்ற மத நீரையும் மிகவும் பொருந்தி இருக்கின்ற அருட்கழிப்பினையும் கொண்டுள்ள யானை, யானைன்னு சொன்னது ஆகுபெயராக யானை முக பெருமானை குறிக்கும். ஆற வரும் யானை என்று சொன்ன என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒளியான திருமேனி ஞானப்பிரகாசமான திருமேனியில் உமிழ்தானம் பொழிகின்ற மத நீரையும் மிகமேவு களி மிகவும் பொருந்திருக்கின்ற அருட்கழிப்பினையும், அதோட நிறுத்திக்கிட்டு சில சொற்களை பெய்து கொள்ள வேண்டும். அருட்கழிப்பினையும் உடைய ஆற வரும் யானை என்றால், ஆறனா நிறைய, என்னன்னா தியானிப்பவர்களுடைய கண்ணார மனமாற வரும் யானை, எழுந்தருளும் யானை முக கடவுள். ஆற வரும் யானை என்பதற்கு நம்முடைய இலக்கண சிதம்பரநாத முனிவர் அவர்கள் குரல் சொல்கின்றார்கள். ஆற என்றால் நிறைய, சொல்றோம் கண்ணார கண்டேன் சொல்றோம், கண்ணிறைய கண்டேன், இந்த காட்சிக்கு குறைவே இல்லை முழுமையாக கண்டேன் அர்த்தம். அதே மாதிரி தியானிப்பவர்களுக்கு அகத்திலும் காட்சி தருவார், புறத்திலும் காட்சி தருவார். தியானிப்பவர்களுடைய கண்ணார மனமாற வரும் யானை என்றால் எழுந்தருளி வருகின்ற யானை முகக் கடவுள். இவர் ஒளியான திருமேனியிலே பொழிகின்ற மதநீரை உடையவர், மிகவும் பொருந்தியுள்ள அருட்கழிப்பினை உடையவர். இந்த பெருமான் தியானிப்பவர்களுடைய மனமாற கண்ணார அவர்களுக்கு எழுந்தருளி காட்சி தருகின்றார். ஆகவே இவர்களை நாமும் தியானிக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த பெருமானை இவருடைய திருவடியை மறவாமல் மலர் தூவி துதிக்கின்றார்களோ, இவருடைய கழல், கழல் என்பது ஆடவர் பாதத்திலே அணியக்கூடிய ஒரு ஆபரணம், இங்க அது ஆகுபெயரா அந்த திருவடியையே குறிக்கின்றது. சிவபுராணத்திலே பார்க்கின்றோமே, பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய் கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயொன்றன் பூம் கழல்கள் வெல்க, எல்லாத்துலயும் அந்த கழல் திருவடியை தான் குறித்தது. ஆக ஆண் தெய்வத்துக்கு கழல் சொல்லலாம், பெண் தெய்வத்துக்கு சொல்லும் போது கழல் சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஆண் தெய்வத்தில ஆண் தெய்வம் திருவடியில தான் அது இருக்கும் கழல். ஆகவே ஆகுபெயரா திருவடியை குறித்தது அது. ஆகவே அந்த விநாயக பெருமானுடைய யானைமுக பெருமானுடைய கடலை திருவடியை நாளும் மறவாமல் முட்டாது என்று திருவாசகத்திலே சொல்வார். ஒரு நாளும் அந்த திருவடியை மறவாமல் மலர் தூவும் அடியார்கள். எப்படிப்பட்ட மலர் தூவும், அழியாலும் மலர் தூவும். அழி என்பது என்ன, வண்டு, வண்டுகளை ஆளுகின்ற மலர்கள் என்று நம்முடைய சேந்தநாத முனிவர் அவர்கள் பொருள் சொல்வார்கள். வண்டுகள் மலர்களை ஆளுகின்றன என்று உரை சொல்வதும் உண்டு. ஆனால் சிதம்பரநாத முனிவர் அவர்கள் மலர்கள் தான் வண்டுகளை ஆளுகின்றன சொல்லியிருப்பது ஒரு நயமானது. ஏன்னா மலர்கள் தம்முடைய சிறப்பினாலே, அந்த செவ்வியினாலே, அழகினாலே வண்டுகளை ஈர்த்து கம்பால் வைத்துக் கொள்கின்றன. ஆகவே தன்னுடைய செவ்வியால் வண்டுகளை ஆளுகின்ற அந்த மலர்கள் அப்படிங்கும் போது அது தேன் நிறைந்த மலர்கள் குறிப்பு தெரியுது. அந்த தேனை வண்டுகள் உண்பதற்கு முன் அந்த மலர்களை பறித்து வழிபாடக்கூடிய அடியார்கள் என்பது கருத்து. உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகின்றான். ஆகவே அழியாலும் மலர் தூவும் அடியார்கள், வண்டுகளை ஆளக்கூடிய மலர்களை தூவி வழிபடும் அடியார்கள் உளமான, அந்த அடியார்களுடைய உள்ளங்களானவை உளமான என்றால் உளமானவை உள்ளங்களானவை வெளியாகும். வெளியாகும்னா என்ன அப்படின்னு சொன்னால், அது வெளி என்பது சிவபெருமான் வெளியிலே நடனமாடுகின்றான் என்று சொல்றோம். சிதாபாச பெருவெளி என்றால் அது எங்கும் நிறைந்திருக்கின்ற திருவருள். ஆக அந்த அடியாருடைய உள்ளங்கள் திருவருள் மயமாகும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஞானசாஸ்திர வழக்குல அதுவும் குறிப்பாக சந்தான முதற்குலவர் மெய்கண்டார் அவர்களுடைய திருவாக்குல உள்ளம் என்பது ஆன்மாவை குறித்து பல இடங்களிலே வந்துள்ளது. ஆன்மாவை உள்ளம் என்றே சொல்வார். இங்க அடியார்கள்னு தனியா சொல்லியாச்சு, அதனால அந்த அடியார்கள் தான் ஆன்மாக்கள். இந்த அடியார்களுடைய உள்ளங்கள்னு சொல்லும் பொழுது அது உள்ளம்னா பொதுவா நாம தத்துவமாகிய அந்த மனத்தை தான் நினைப்போம். என்றாலும் இந்த இடத்துல அடியாருடைய உள்ளங்கள் போது அவர்களுடைய அந்த அறிவு என்று கொள்வது மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த அறிவு வெளியாகும் என்று சொன்னால் அது திருவருள் மயமாகிவிடும். அப்போ அது ஆணவமனத்திலிருந்து முற்றிலுமாக நீங்கி திருவருளோடு கலந்து ஒன்றாகிவிடும். அருள் வெளியாகும், அருள்மயமாகும், வெளியாகும் என்பதற்கு அருள்மயமாகும் என்று பொருள். மறவாமல் அப்படிங்கும் போது என்னன்னா, எந்த நேரத்திலும் மறவாமல். அதனாலதான் வழிநூலாசிரியர் சொல்வார், இரவு பகல் ஓவாதே உணர்வோர் சிந்தை திருகோட்டும் என்பார். அந்த இதே மாதிரி காப்பு செய்யுள்ள சொல்வார், இரவு பகல் மறவாமல் வழிபடுவோருடைய அடியாரோட அறிவை பிடித்திருக்கின்ற ஆணவமனம் நீங்கி போகும் இல்லைங்களா சொல்வார். அது மாதிரிதான் இங்கேயும் மறவாமல் என்பதன் மூலம் இரவு பகல் மறவாமல் ஏற்றுகின்ற அடியார்கள் இருக்கின்றார்களே, அவர்களுடைய உள்ளம் அவர்களுடைய அறிவு திருவருள் மயமாகும், அதான் வெளியாகும். ஏன்னா எத்தனை எத்தனையோ பிறவிகள் எடுத்து இந்த ஆணவ மனத்திலிருந்து நாம் நீங்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா எழுகடல் மணலே அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்பார். அப்போ அவ்வளவு பிறவிகள் ஆன்மா எடுக்குதுன்னா அது காரணம் என்ன, இந்த ஆணவ மலம் இது அசைக்க முடியாத பாறையாக இருந்து கொண்டு இது நீங்குவனா அப்படிங்குது இல்லைங்களா. பெரிய பாறை பெரிய கல்லு மாதிரி அப்படி நிலைபெற்று இருக்குது. ஆனா அந்த ஆன்மா அல்லும் பகலும் அந்த திருவருளின் சிந்தனையிலேயே அடங்கி இருக்குமே ஆனால் இந்த பிளக்க முடியாத இந்த ஆணவ பாறையும் பிளந்து இந்த ஆன்மாவின் அறிவு அந்த ஆணவ பிணிப்பிலிருந்து விடுபட்டு அது அருள் வெளியாகிவிடும் என்று நம்முடைய திருமூல தேவநாயகம் சொல்கின்றார். அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால், தூங்கினால்னா செயலற்றிருந்தால், எல்லாம் அருளின் செயல் தான், நமக்குன்னு என்ன செயல் இருக்கிறது என்று சொல்லி விருப்பு வெறுப்பற்று இருத்தல். அல்லும் பகலும் அருளோடு தூக்கினால் கல்லும் பிளந்து கடு வெளியாமே, இங்க வெளியாகும் சொல்லியிருக்கார். கடு வெளியாமே திருமூலரும் சொல்லியிருக்கார் பாருங்க, திருமூலருடைய சொல்லாட்சி இருக்கு பாருங்க, வெளியாமே இருக்கு. இங்கேயும் உமாசியம் வெளியாகும் இருக்காரு. அங்க அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால் சொன்னதுக்கு ஏற்ப இங்க கடல் நாளும் மறவாமல் மலர்தூவும் அடியார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக ஒத்த கருத்து. ஆகவே மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும். வலிதாய வினை கூட நினையாவே, வலிமையான இந்த வினையை கூடுவதற்கு அவர்களுடைய உள்ளங்கள் நினைக்க மாட்டா. உளமான என்றால் உள்ளங்களானவை, அதுதான் எழுவாய். அந்த உள்ளங்கள் வினையை கூட நினைக்க மாட்டா என்று அவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த உள்ளங்கள் திருவருள் மயமாயிட்டது, அதனால அந்த உள்ளம் யான் எனதுங்கிற செருக்கு அதை மேற்கொள்ளாது. அந்த செருக்கு வந்தா தானே வினையை செய்ய முடியும். அதனால் அவை வலிய வினையை பொருந்த நினைய மாட்டா. ஆகையினாலே இந்த பாடலின் மூலமாக அருமையாக சொல்கின்றார் ஆசிரியர் என்னவென்றால், விநாயக பெருமான் ஞான பிரகாசமான திருமேனியிலே பொழிகின்ற மத நீரையும் மிகவும் பொருந்தி இருக்கின்ற அருட்களிப்பினையும் உடையவர். அவர் தியானிக்கும் அடியார்களுடைய கண்ணார மனமார வெளிப்பட்டு அருள் செய்யக்கூடியவர். அந்த யானை முகக்கடவுளுடைய திருவடிகளை மறவாமல் வண்டுகளை ஆட்சி செய்யும் மலர்களாலே வழிபடுகின்ற அடியார்கள் இருக்கின்றார்களே, அந்த அடியாருடைய உள்ளங்கள் திருவருள் மயமாகும். அவருடைய உள்ளங்கள் வலிய வினையை கூடுவதற்கு நினைக்க மாட்டா என்று சொல்லி அருமையாக இந்த காப்பச்சுவை வைத்திருக்க.
2: சிவாகம அறிஞர்கள் பொருள்களை பதிபசு பாசம் என பகர்வர். பதிபசு பாசம் என்று சொல்வார்கள், அவற்றுடைய பசுவை எடுத்துக் கொள்கின்றார். பசு தானாகும் மதியது அற்று. அதாவது பசுவாகிய ஆன்மா இருக்கின்றதே, அது தானாக விளங்கக்கூடிய இயல்பு அதற்கு கிடையாது. ஒன்று, அந்த பசுவானது பாசத்தை சார்ந்து விளங்கும் அல்லது பதியை சார்ந்து விளங்கும், தான் மாத்திரமாக தனித்து விளங்கும் இயல்பு அதுக்கு கிடையாது. அதைத்தான் சொல்கின்றார்கள், பசு தானாகும் மதியது அற்று. பாசம் பதி என வரினும், பாசத்தை சார்ந்து பாசமாகவும் பதியை சார்ந்து பதியாகவும் இவ்வாறு வந்தாலும் மாயா விதிசலும் மலமே ஆயும். மலமே ஆயும் என்பதை முதல் எடுத்துக்கொள்ளும், மலமே ஆயும். அதாவது இந்த பசுவானது பாசம் பதி என வரினும், பாசம் என வரினும் பதி என வரினும், அப்படி தனித்தனியா பாசம் பதி என வரினும் இருக்கின்றது. பாசம் என வரினும் பதி என வரினும், அதாவது பாசத்தை சார்ந்து பாசமாக வந்தாலும் பதியை சார்ந்து பதியாக வந்தாலும். ஏன் சொல்கின்றார்கள் என்றால், சரி, இந்த ஆன்மா பாசத்தை சார்ந்தால் பாசமாக விளங்கும், பதியை சார்ந்தால் பதியாக விளங்கும் அப்படிங்கறதுல வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, பாசத்தை சார்ந்து பாசமாக விளங்கும், பதியை சார்ந்து பதியாக விளங்கும், சரிதான். ஆனா எந்த சார்பு ஏற்றது, எந்த சார்பு ஒவ்வாதது, அதை உணர வேண்டும் அல்லவா. பாசத்தை சார்ந்து இந்த ஆன்மா பாசமா இருந்தாலும் சரிதான், அல்லது பதியை சார்ந்து பதியா இருந்தாலும் சரிதான், எப்படியோ இருக்கட்டும் அப்படின்னு நாம முடிவு பண்ண கூடாது. பாசத்தை சார்ந்து பாசமா விளங்குதல் ஆன்மாவுக்கு துன்பம் தரக்கூடிய நிலை, அது ஒவ்வாத சார்பு. பதியை சார்ந்து பதியாய் விளங்குதல் தான் ஆன்மாவுக்கு ஏற்ற சார்பு, அதை சொல்கின்றார்கள் அடுத்தார் போல. அதான் பதியன வரினும் அப்படின்னு ஒரு உண்மை போட்டார்கள். பாசத்தை சார்ந்து இந்த ஆன்மா பாசமாகவும் பதியை சார்ந்து பதியாகவும் வந்தாலும், பாசத்தை சார்ந்திருக்கும் போது எப்படி இருக்கும், மலமே ஆயும். ஆயும் என்றால் நுணுகும் என்று பொருள், ஆயுதல் நுணுகுதல் என்று பொருள்படும். மலமே ஆயும், ஆணவ மலமேயாக நுணுகி கிடக்கும். நுணுகி கிடக்கும்னா என்ன அப்படின்னா, ஆன்மா தன்னுடைய வியாபகத்தை எல்லாம் உணராமல் அந்த ஆணவ மலத்துக்குள்ளே அடைபட்டு அணுத்தன்மை பட்டு கிடக்கும். அதைத்தான் சொல்வார்கள், வியாபக பொருளாகிய ஆன்மாவை அணுத்தன்மை படச் செய்வதால் தான் அந்த மலத்துக்கே ஆணவ மலம்னு பெயர் வந்தது. ஆணவம் என்பது அணுத்தன்மை படச் செய்வதனாலே உள்ள காரண பெயர். ஆன்மாவை அணுத்தன்மை படச் செய்வதனாலே மூல மலத்திற்கு ஆணவம் என்று பெயர் வந்தது என்று மாதவ சிவஞானிகள் விளக்குவார். அதன் அடிப்படையிலே இங்கு பொருள் கூறப்பட்டது. ஆகவே ஆயுதல் என்றால் நுணுகுதல் என்ற பொருள் தொல்காப்பியத்திலே சொல்லப்படுகின்றது. மலமே ஆயும் என்றால் பாசத்தை சார்ந்து வரும்போது இந்த ஆன்மா ஆணவ மலத்திலே நுணுகி கிடக்கும். மாயா விதி செலும், அப்புறம் எம்பெருமான் அருளாலே தனுகரணாதிகளை பெற்று மாயா விதி செலும், மாயா உலகத்திலே விதிவழி செல்கின்ற வாழ்க்கையை மேற்கொள்ளும். இப்படி விதிவழி செல்கின்ற அந்த ஆன்மா வினைப்பலன்களை நுகர்ந்து பக்குவப்பட்டு என்ன கடைசியில் என்ன நிலையை அடைகின்றது, மேலதாம் பதிக்கு கீழாம் கதியினை அடைகின்றது. மேலாகிய பதிப்பொருளுக்கு கீழாக விளங்கக்கூடிய நிலை. ஆக கீழாம் கதி என்று நாம் பார்த்துவிடக் கூடாது, கீழ்நிலை என்று பொருள் பண்ணிவிடக் கூடாது. பதிக்கு கீழ்நிலை, சிவபெருமானுக்கு கீழாம் நிலை என்று சொல்லும்போது சிவபெருமானுக்கு கீழ் என்பது என்ன, அவருடைய திருவடிதான். ஆகவே சிவபெருமான் திருவடியை அடையும் என்பதைத்தான் பதிக்கு கீழாம் கதி என்று சொன்னார்கள். பதியாகிய சிவபெருமானுடைய திருவடி அடைகின்றது. பாசத்தை சார்ந்து அதிலே மூலமலமாகிய ஆணவ மலத்திலே அணுத்தன்மைப்பட்டு கிடந்து எம்பெருமானுடைய அருளாலே உடலை பெற்று உலகத்தை பெற்று பிறவி எடுத்து விதிவழி வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து வினைப்பலன்களை அனுபவித்து பக்குவம் வந்து பதிக்கு கீழாம் கதியினை அடையும். கீழாம் கதி, பதிக்கு கீழாம் கதி. அப்புறம் மதி என்றார், மதிக்கத்தக்க. அதாவது பதிக்கு கீழாம் கதியாக மதிக்கத்தக்க, பதியினுடைய திருவடி சார்பு என்று மதிக்கத்தக்க அவத்தை. அவத்தை என்றால் நிலை, அவத்தை என்பது நிலை. பதிக்கு கீழாம் கதி மதி அவத்தை, அந்த நிலையினை பத்தாய் கலர்வன், பத்தாக சொல்லுவேன். கலர்வன் என்றால் சொல்லுவன், சொல்லுவேன். பதிக்கு கீழாம் கதி என மதிக்கத்தக்க அவத்தையை, அந்த முத்தி நிலையை பத்தாய் கலருவேன், பத்தாக வகுத்து கூறுவேன். கருதிடாயே, நீ சிந்தித்து உணர்வாயாக என்று கூறுகின்றார். ஆகவே முத்தி என்பது சிவபெருமானுடைய திருவடி கீழ் இருத்தல் என்பதை அப்பர் பெருமான் நம்முடைய திருப்பூந்துருத்தி ஐந்தாம் திருமுறை பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலும் கூறுகின்றார்கள். கொடிகொள் செல்வ விழாக்குணரையரா கடிகொள் என்று பாடல் தொடங்குகின்றது. கொடிகொள் செல்வ விழாக்குணரையரா என்று தொடங்குகின்ற அந்த பாடல், அதில் ஈற்றடியிலே சொல்வார், அடிகள் சேவடி கீழ் நாம் இருப்பதே. இது அந்த ஒரு பாடல் மட்டுமில்ல, அந்த அஞ்சாம் திருமுறை திருப்பூந்துருத்தி பதிகத்திலே ஒவ்வொரு பாடலின் ஈற்றடியிலும் அடிகள் சேவடி கீழ் நாம் இருப்பதே, அத்தன் சேவடி கீழ் நாம் இருப்பதே என்றே சொல்வார்கள். ஆகையினாலே அந்த திருவடி நிழலிலே இருக்கின்ற அந்த நிலை இருக்கின்றதே அதான் முத்தி நிலை. அது பதிக்கு கீழாங்கதி என மதிக்கத்தக்க நிலை. அதை வந்து ஐந்தாகவும் சொல்வார்கள், பத்தாகவும் சொல்வார்கள். ஐந்தாக சொல்லும் பொழுது நின்மல நனவு, நின்மல கனவு, இப்படி ஐந்தாக ஐந்து அவத்தைகளாக நின்மல அவத்தைகளாக ஐந்தாக சொல்வார்கள், பத்தாக சொல்வார்கள். பத்தாக சொல்லும்போதுதான் தசகாரியங்கள். அதை முப்பதாகவும் விரித்து சொல்வார்கள். அது துகளறு போதம் போன்ற சாத்திரங்களிலே பார்க்கலாம். இப்படி ஐந்தாகவும் பத்தாகவும் முப்பதாகவும் பல்வேறு விதங்களாக சொல்கின்றார்களே, அதிலே நான் இந்த நூலிலே எவ்வாறு சொல்லப் போகின்றேன் என்றால், பத்தாக சொல்லப் போகிறேன், தசகாரியங்களாக சொல்லப் போகிறேன், அதை நீ கருதுவாயாக என்று தொடங்கிக் கொள்கின்றார். தசகாரியங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு மூன்று வகை ஞானங்களை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம். ஆகவே அந்த முறையில் அந்த மூன்று வகை ஞானங்களை ஒவ்வொரு பாடலிலே ஒவ்வொரு ஞானமாக சொல்ல இருக்கின்றார். மூன்று வகை ஞானங்கள் என்ன? முப்பொருள்களை வைத்தே சொல்லிவிடலாம். முப்பொருள்கள் பதி, பசு, பாசம். அதே மாதிரி மூன்று வகை ஞானங்களும் பாச ஞானம், பசு ஞானம், பதி ஞானம். இதெல்லாம் நாம மெய்கண்ட சாத்திரங்கள் பதினான்கையும் படித்தாலும் கூட பாச ஞானம்னா இன்னது, பசு ஞானம்னா இன்னதுன்னு வரையறுத்து அறிந்து கொள்வது நம்மால் இயலாது. ஏன்னா உயித்து உணர்ந்து அறிந்து கொள்ளும் வகை தான் அங்க வச்சிருக்காங்க. ஆகவே எதையெல்லாம் நாம வந்து மெய்கண்ட சாத்திரங்கள் பதினான்கையும் படித்து நேரடியாக அறிந்து கொள்ள முடியாதோ அதற்கெல்லாம் இதுதான் இது அப்படின்னு சொல்ற மாதிரி திட்டவட்டமாக விளக்கி நம்முடைய ஆதீன குருமூர்த்திகள் இந்த பண்டார சாத்திரங்களை அருளியுள்ளார். ஆகவே பாசஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல் ஒன்று உள்ளது, பசுஞானத்தை பற்றி சொல்லக்கூடியது அடுத்தாறு போல வருகிறது, அப்புறம் பதிஞானமாகிய சிவஞானத்தை சொல்லும் பாடல் வருகின்றது, அப்புறம் சத்தினிவாதம்னா என்ன அப்படின்னு விளக்கக்கூடிய பாடல். இந்த பாடல்களை எல்லாம் ஒருவர் நன்கு படித்து அவற்றை மனப்பாடம் செய்து கொண்டால் எந்த இடத்திலையும் பாசஞானம்னா இதுதான், பசுஞானம்னா இதுதான் விளக்கமாக துணிவாக பேசலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வரையறையை தரக்கூடிய சிறந்த பாடல்களாக அந்த பாடல்கள் அமைந்துள்ளன. அதிலே பாசஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த பாடலை பார்த்தோம் என்றால், பிறவியில் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல் ஆன்மா ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட கலாதி கோலாய் நெறிதர செயலின் நின்று நிலையிலா பொய் மெய்யாக வெறிதர நரக சொர்க்கம் மேவலால் பாசஞானம். பாசஞானம் என்பதற்கு தெளிவான வரையறை மிக அருமையாக சொன்னார்கள். சாமிநாத தேசிகருடைய தசகாரியத்தை பார்த்தோம் என்றால் அது ஒரே பாடலிலேயே பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் மூன்றுக்கும் வரையறை சொல்லிவிடும். இங்க நம்முடைய அம்பலவான தேசிக மூர்த்திகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் கொடுத்தார்கள். அதுல பாசஞானத்தை சொல்லக்கூடிய பாடலை பார்த்தோம் என்றால், ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அதை முதல் எடுத்துக்கிடுவோம். ஆன்மா அறிவை, ஆன்மாவினது அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அதாவது ஆன்மா அறிவே இல்லை ஆணவமலம்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆன்மா அறிவை ஆணவமலம் அப்படியே மூடி மறைத்துக் கொண்டது. இது எப்படின்னா, விறகை பார்த்தோம் என்றால் விறகிலிருந்து தான் நெருப்பு வெளிப்படுகின்றது. ஆனா விறகை பார்ப்பவருக்கு என்ன தெரிகிறது? விறகுதான் இருக்கிறது, இதனால் நெருப்பெல்லாம் இல்லைங்க மாதிரி தெரியுது. ஆனா நெருப்பு இல்லாமலே அதிலிருந்து வெளிப்படுகிறது. எனவே நெருப்பை தன்னகத்தே அந்த நெருப்பு சிறிதும் வெளிப்படாத வண்ணம் தனக்குள்ளே அடக்கி தானே இருப்பது போல அந்த விறகு விளங்குகின்றது அல்லவா? அதுபோல ஆன்மாவே இல்லை என்று சொல்லும்படி ஆன்மா வியாபகம் முழுவதையும் இந்த ஆணவ மலம் மறைத்து தன்பால் அடக்கி விளங்குகின்றதே, அதைத்தான் சொன்னார்கள். ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அழித்திட என்றால் ஒடுக்கிட என்று பொருள், இல்லாமல் ஆக்குவது என்பதில். ஆன்மா அறிவை ஆணவமே மூடி மறைத்திட, அப்படி மறைத்திருக்கும் போது கலாதி தத்துவங்கள் வந்து பொருந்துகிறது. ஆன்மா தானா பொருந்துமா? எம்பெருமான் பார்த்து இப்படி அறிவிருந்தும் ஆணவத்தால் மறைக்கப்பட்டு அவதிப்படுகின்றனவே இந்த உயிர்கள் அப்படின்னு இந்த உயிர்களுக்கு ஒன்றும் கேட்கவும் தெரியாது. ஏன்னா அறிவு மறைபட்டிருக்கிறது. என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் வந்து நம்ம கஷ்டப்படுத்தினாலும் ஒருத்தர்கிட்ட போய் உதவின்னு சொல்லி நம்ம கேட்கின்றோம். ஏன்னா துன்பம் இருக்குங்கிறத நம்ம அறியிறோம். ஆனா இந்த ஆன்மாக்களுக்கா துன்பமே என்னது? அறிவே தடைபட்டு கிடப்பதுதான் துன்பம். அப்போ கேட்க தெரியாது, நான் அப்படி துன்பப்படுறேன், எனக்கு உதவி வேணும்னு கேட்க கூட தெரியாது. அப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற ஆன்மாக்களை கண்டு தானே இறங்கி அந்த தாயினும் சாரப்பரிந்து சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு கருணையோடு எம்பெருமான் கலாதி தத்துவங்களை கொடுக்கின்றார். அது எப்படி உதவுகின்றது என்றால், குருடனுக்கு கோல் உதவுவது போல உதவுகின்றான். அதான் சொல்றேன், பிறவி குருடனுக்கு கையில் பெற்றிடும் கோல் போல். பிறவி குருடன், பிறவியிலேயே குருடனா இருக்கான், அவன் கையில் பெற்றிடும் கோல் போல், அவன் தன்னுடைய கையிலே பெறுகின்ற கோலை போல கலாதி கோலாய் இந்த கலாதி தத்துவங்கள், அதாவது தத்துவங்கள் 36 உள்ளன. ஆனா நம்முடைய குருமூர்த்திகள் கலையை தான் ரொம்ப பிரதானமா சொல்வார். கலாதி தத்துவங்கள் அதாவது கலை, காலம், நியதி, வித்தை, அராகம், இதெல்லாம் ஏகாந்தவாதிகள் வைணவர்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க 24 தத்துவம் தான் சொல்லுவாங்க. ஆகவே இது முக்கியமானவை, இந்த தத்துவங்கள் தான். ஆமா, 24 தத்துவங்களையும் கொண்டு ஆன்மா அறிகின்றதுன்னா அறியக்கூடிய தகுதியிலே ஆன்மா இருக்கிறது. ஆணவ மலத்தினாலே இப்படி முழுமையாக மறைக்கப்பட்டு உள்ளது. அப்ப முதல்ல அவனுடைய ஆன்மாவுடைய இந்த அறிவை வந்து கொஞ்சம் விளக்கி, இச்சைய விளக்கி, செயல் செயற்பாட்டையும் விளக்கினார் அல்லவா அவன் மற்ற 24 தத்துவங்களையும் இந்த ஆன்மா பொருந்தும். ஆகவே அந்த தகுதியை, ஆன்மாவுக்கு உலகத்தை அறியக்கூடிய தகுதியை ஏற்படுத்துபவை கலாதி தத்துவங்கள். அதனால அதைத்தான் பிரதானமாக நம்முடைய தேசிய மூர்த்திகள் சொல்வார்கள். சொன்னாலும் நாம இனம் பற்றி என்ன செய்து கொள்ள வேண்டும், அந்த கரணங்கள், ஐம்புரிகள் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கலாதி கோலாய் நெறிதர, கோல் கோல இருந்து வழிகாட்டுகிறது. எப்படின்னு ஓமை சொன்னாரதான் முதல் அடியில, பிறவியில் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல். அதுக்கப்புறம் கலாதி கோலாய் சேர்த்துக்கணும், ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அடித்திட, பிறவியர் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல் கலாதி கோலாய் நெறிதர, நெறிதரன வழிகாட்ட. இந்த கலாதி தத்துவங்கள் உலகத்தை ஆன்மாவுக்கு காட்டி அது வினைக்கீடான வழியிலே செலுத்துகின்றன. கலாதி கோலாய் நெறிதர, அந்த செயலின் நின்று, செயலின் நின்று என்பது, செயல் என்பது இங்கு வினை, வினைக்கீடான நெறியில் நின்று என்று பொருள். வினைக்கீடான நெறியில் நின்று நிலையிலா பொய் மெய்யாக, பொய்யினாலே சைவ சித்தாந்தத்தில் இல்லாத பொருளை சொல்றதில்லை. இல்லாத பொருளை பத்தி பேச்சே கிடையாது. ஒரு பொருள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் அதை பத்தி என்ன பேச்சு? அப்ப சைவத்திலையும் பொய் பொய்னு சொல்றாங்களே, அது என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க? அதான் சுவாமிகளே விளக்கிவிட்டார், நிலையிலா பொய். ஏன் நிலையில்லாம மாறிக்கிட்டே இருக்கிறதா ஏன் பொய்னு சொல்றோம் நாங்க? இந்த உலகம் அப்படிப்பட்டது, ஒரு நிலையில இருக்காது. ஆகவே அதை பொய்னு சொல்றோம், நிலையிலா பொய். நிலையில்லாத இந்த பொய் உலகத்தை மெய்யாக வெறிதர, இந்த நிலையில்லாத பொய் உலகத்தை நிலையான ஒரு பொருள் வாணி, ஆமா வெறிதர, மயக்கம் தர, வெறி என்பது மயக்கம். அப்படி நிலையற்ற உலகத்தை நிலையானது என்று மயக்கத்தை தருகின்றன எவை? இந்த கலாதி தத்துவங்கள் தான். மாய மயக்கமும் செய்யும் என்றே, அப்படி மயக்கம் தர, அதனால் வினைகளை ஆன்மா பெருக்கி, நல்வினையும் பெருக்குது, தீவினையும் பெருக்குது, பயனாக சொர்க்க நரகங்களை மேவுகின்றது. நரக சொர்க்கம் மேவலால் பாசஞானம், இந்த கலாதி தத்துவங்களால் ஆன்மாவுக்கு ஏற்படுகின்ற ஞானம் பாசஞானம். இந்த கலாதி தத்துவங்கள் பாசம், மாயையும் பாசத்துல ஒன்று தானே, ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் சேர்த்துதான் பாசம்ங்கும். அப்ப மாயையாகிய அந்த மாயையிலிருந்து தோன்றிய அந்த தத்துவங்களாகிய அந்த கலாதி தத்துவங்களால் ஆன்மாவுக்கு ஏற்படும் அந்த ஞானம் பாசஞானம். அந்த பாசஞானம் என்னென்ன காரியங்களை செய்துன்னு அதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. ஒரு நிலையற்ற உலகத்தை நிலையானதாக கருத செய்து மயக்கத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக தீவினை நல்வினைகள் எல்லாம் பெருக செய்து நரக சொர்க்கங்கள் எல்லாம் ஆன்மா அடையும்படி செய்கிறது. இது பாசஞானம். ஆக பாசஞானம்னா பாசக்கருவிகள் வாயிலாக ஆன்மாவிடம் ஏற்படும் ஞானம் பாசஞானம். அது ஆன்மாவை பிறவிகளிலே உழலச் செய்கின்றது என்பதையும் இங்கே சொல்லிவிட்டார்கள். இனி அடுத்த பாடல் இருக்கின்றதே, அது பசுஞானத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு அரிய செய்தியினை சொல்லக்கூடிய பாடல் இது, 7வது பாடல். அடுத்த 8வது பாடல தான் பசுஞானத்தை பற்றி சொல்கின்றார். அதுக்கு முன்பு ஒரு அரிய செய்தி, இதெல்லாம் நயமான செய்திகள். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மெய்கண்ட சாத்திரங்கள் எல்லாம், சிவஞான போதம், சித்தியார், இதெல்லாம் கொஞ்சம் கேட்டவர்களுக்கு அது அதனுடைய நயத்தை சொல்லக்கூடிய விதமாக அந்த செய்தியை வைத்துள்ளார். எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்கள். போன பாடல சொன்னார்களே, இந்த உடல் கருவிகள் வாயிலாக இந்த உயிருக்கு ஏற்படுகின்ற அறிவு விபரீத அறிவு. விபரீத அறிவு என்றால் நிலையில்லாத உலகத்தை நிலையானதாக கருதுவது, அந்த உலகத்திலே பற்று வைப்பது. இந்த அறிவு ஏன் வருகின்றது? அந்த கலாதி தத்துவங்களை ஆன்மா சார்ந்து அதன் வாயிலாக அறிவதனால் அந்த அறிவு உலகப்பற்று என்ற விபரீத அறிவாக உள்ளது. அதில் ஒரு நுணுக்கமான செய்தியை இங்கே சொல்ல இருக்கின்றார்கள். கேவலம் மலத்தின் உண்மை, அதாவது பிறவியெல்லாம் எடுப்பதற்கு முன்பு இந்த உயிர்கள் எப்படி இருந்தன, ஆணவ மலத்திலே அழுந்தி கிடந்தன, அந்த நிலையை கேவல நிலை என்று சொல்வார்கள். அதை சொன்னார்கள், கேவலம் மலத்தின் உண்மை, மலத்திலே உயிர் உள்ள தங்கி இருக்கின்ற நிலை கேவல நிலை. சரி, இந்த கேவலம் என்பது வடமொழிச்சோல், இது தனிமை என்று பொருள்படும். அப்புறம் வந்து என்னாகின்றது, கலாதி தத்துவங்கள் பொருந்துகின்றன. கிளரொளி கலாதி வந்து மேவினும், அப்படி கேவலாவத்தை பட்டு கிடந்த ஆன்மாக்களுக்கு திருவருளாலே கலாதி தத்துவங்கள் வந்து பொருந்தினாலும், மலமே ஆவி வேண்டிடும் பொருள் காணாமல் காவலாய் மறைத்து நின்று. சரி, கலாதி தத்துவங்கள் நம்மளுக்கு கிடைச்சதே, இது தத்துவங்களை யாரு கொடுத்தா? திருவருள் தான் கொடுத்தா. அந்த திருவருள் தான் உயிருக்கு தேவையான பொருள். அந்த உயிருக்கு தேவையான பொருளாகிய திருவருளை இந்த உயிர் அறியவில்லை. ஏன்னா அறிய விடாம இந்த ஆணவமலன் தான் தடை செய்கின்றது. அங்கே காவல் காக்கிற மாதிரி ஒரு பொருளை ஒருவன் கவர்ந்து சென்று முடியாது, ஒரு பொருளை ஒருவன் எடுக்க முடியாதபடி, ஒருவன் அந்த பொருளை பார்க்கவே முடியாதபடி, இன்னொருவனை காவல் காத்து மறைத்து நிற்பது போல அந்த திருவருளை உயிர்களாகிய நாம் உணர முடியாதபடி இந்த ஆணவ மலமானது காவலாய் மறைத்து நிற்கின்றது என்று நயமாக சொன்னார்கள். காவலாய் மறைத்து நின்று திருவருளை அறியாம மறைச்சுக்கிட்டு ஆனா உலகத்தை மட்டும் நம்ம அறிய செய்கின்றது இந்த ஆணவ மலம். உலகத்தை உள்ளவாறு அறிய செய்கின்றதா? இல்ல. ஞானிகள் உலகத்தை உள்ளவாறு இருக்கின்றார்கள். இந்த உலகம் துன்பம் தருவது, நிலையற்றதுன்னு அறிந்து அதன் பற்றை விட்டு நிற்கின்றார்கள். ஏன்னா அவர்களுக்கு ஆணவ மலம் வலிமை ஒடுங்கி விட்டது. ஆகவே உலகத்தினுடைய தன்மையை உள்ளவாறு அறிகின்றார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை உலகப்பற்று நீங்காமல் இருக்கின்றோம். ஏன்னா இந்த ஆணவ மலம் சக்தியோடு நம்மிடம் விளங்குகின்றது, நல்ல வலிமையோடு விளங்குகின்றது. அது திருவருளை காண விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பதோடு உலகத்தை நாம் காணுமாறு செய்து அந்த உலகத்தை, பொய்யான உலகத்தை மெய் போல காட்டுகின்றது. ஆகவே உலகத்தை இவன் அறிந்து வருகின்றான். எனவே இது சகலாவத்தை என்று சொல்லலாம். ஆவதால் சகலமாகும். இந்த உலகத்தை அவன் அறிவதனாலே இது சகலாவத்தை ஆகும். ஆனாலும் கேவலம்தான், இதுவும் கேவலாவத்தை போன்றதுதான் என்று சொல்கின்றார். சகலாவத்தைன்னு ஒண்ணு சிறப்பா சொல்லுவதற்குள்ள இதுவும் கேவலாவத்தை தான். அப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை தூண்டுகின்றார்கள். ஏன் இந்த சகலாவத்தை என்பது உடலோடு சேர்ந்து இந்த உயிர்கள் உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவித்து வருகின்ற நிலை, இது சகலாவத்தை. இதுவும் கேவலாவத்தை தான் சொல்கின்றார்களே என்றால், கேவலாவத்தையில ஆன்மா உடலோடே சேரவில்லையே, அப்ப எங்க இருந்தது? ஆணவ மலத்தில் அல்லவா அடங்கி கிடந்தது. ஆணவ மலம் ஆன்மா அறிவை பூரணமாக மறைத்து நிற்கின்றது, அது கேவலாவத்தை. இந்த சகலாவத்தையிலே ஆணவ மல சக்தி ஒடுங்கி இருந்து, அதாவது கலாதி தத்துவங்களாலே சிறிதே மலமறைப்பு நீங்கி இந்த ஆன்மாக்களுக்கு சிற்றறிவு விளங்கி அதன் பயனாக இந்த ஆன்மாக்கள் உலகத்தை அறிந்து வந்தாலும் உலகத்தை உள்ளபடி அறிகின்றனவா? இந்த உலகம் நிலையற்றது, இது நமக்கு துன்பம் தான் தருவது, இது நமக்கு நிரந்தர சார்பு இல்லை அப்படின்னு உள்ளவாறு உலகத்தை அறிகின்றனவா? இல்லை. நிலையற்ற உலகத்தை நிலையானது போல எண்ணி இந்த உலகத்தை இன்பமாக கருதி உயிர்கள் வாழ்கின்றன. அப்ப இந்த தவறான எண்ணம் எதனால் வந்தது? அதான் சிந்திக்கணும். இந்த தவறான எண்ணத்தை தந்தது எது? இந்த தத்துவங்களா? தத்துவங்கள் மூலமாக தான் அறிகின்றது. ஐம்பொறிகள், அந்த கரணங்கள், கலாதி தத்துவங்கள், இவற்றின் துணை கொண்டுதான் உலகத்தை அறிகின்றோம். அப்ப இந்த உலகத்தை, நிலையற்ற உலகத்தை நிலையானதாக அறிவதற்கு இந்த தத்துவங்கள் தான் காரணமா என்று சொன்னால், மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இந்த தத்துவங்கள் தான் காரணம்னு தோன்றும். உவமையில வைத்து பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் அரிய விஷயம். உவமையில் வைத்து பார்ப்போம். ஆணவத்திலேயே ஆன்மா அழுதி கிடப்பது, இருளிலேயே ஒருவன் அழுதி கிடப்பது போல தத்துவங்கள் வந்து பொருந்தி அந்த ஆன்மாவுக்கு சிற்றறிவு விளங்குறது. அந்த இருளிலேயே அழுந்தி கிடவனுக்கு ஒரு கைவிளக்கு கிடைச்சது போல. அப்ப இருளிலேயே அழுந்தி கிடந்தவன் ஒரு கைவிளக்கை பெற்றுக் கொண்டான் என்றால் அவனுக்கு சிறிதே வெளிச்சம் கிட்டி கொஞ்சம் அவனுக்கு பார்வை கிடைக்கும். கதிரவன் வந்து கிடைக்கிற மாதிரி தெளிவான பார்வை கிடைக்காது, கொஞ்சம் அவனுக்கு பார்வை கிடைக்கும். பொருள்களை தான் அவன் பார்க்க முடியும். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? அந்த இருட்டும் அங்க முற்றிலும் நீங்கவில்லை. அதைத்தான் பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு கிடைச்சிருக்க கைவிளக்கு இருட்டை முற்றிலுமாக நீக்கும் ஆற்றலுடையது அன்று. கைவிளக்கு கிடைச்சதுனால இருட்டு, இருட்டினுடைய மறைப்பு சிறிது நீங்குது. அது மாதிரி ஆன்மாக்கு தத்துவங்கள் கிடைச்சதுனால ஆணவ மல சக்தி கொஞ்சம் ஒடுங்குது, ஆணவ மல மறைப்பு கொஞ்சம் நீங்குது, இருள் மறைப்பு சிறிது நீங்குகிறது. அப்போ அந்த விளக்கொளி, அந்த அற்ப ஒளியின் துணை கொண்டு அவன் பொருள்களை பார்க்கும் பொழுது கயிறை அறவாக காணலாம், கண்டு அஞ்சலாம். அவன் கயிறு கிடக்கும், ஆனா அறவு நினைச்சு அஞ்சலாம். ஒரு தூண் இருக்கும், அதை மனிதன் நினைக்கலாம், அல்லது மனிதனை தூண் நினைக்கலாம். இப்படி சிறிய ஒளியிலே பார்க்கும் பொழுது இப்ப இந்த காட்சி விபரீத காட்சி. ஒன்றை வேறொன்றாக காணுதல் விபரீத காட்சி. ஒன்றை அந்த அது உண்மையாகவே அது எந்த பொருளோ அந்த பொருளாகவே கண்டால் அது தெளிவு காட்சி. தூணை தூணாக கண்டால் தெளிவு காட்சி, மனிதனை மனிதனாக கண்டால் தெளிவு காட்சி, மாறிக்கண்டால் அது விபரீத காட்சி. இந்த விபரீத காட்சிக்கு காரணமாக இருப்பது எது என்பதைத்தான் இங்கே நான் சிந்திக்க வேண்டும். அந்த விளக்கு தருகின்றதே அந்த ஒளியா? மேலெழுந்த வாரியா பார்க்கணும். இந்த விளக்கொழியில பார்த்ததுனாலதான் எனக்கு வந்து இந்த கயிறு அறவாகவும் அறவு கயிறாகவும் இப்படி மாறி தெரிந்தது என்று நினைக்கிறான். ஆனால் இந்த விபரீதத்தை தந்தது அந்த ஒளி மட்டுமல்ல, இன்னும் முற்றிலும் நீங்காமல் இருக்கின்றதே அந்த இருள். இந்த ஒளியோடு அந்த இருளும் சேர்ந்து இருக்க போய் தான் இல்லையா, ஒளி வந்து எப்பவுமே நமக்கு வந்து நன்மையை தான் செய்யும், காட்டத்தான் செய்யும். அந்த காட்சி தெளிவு காட்சியா இல்லாமல் விபரீத காட்சியா தெரிகிறது என்றால் அந்த ஒளியோடு கொஞ்சம் தான் நீங்கி இன்னும் நீங்காமல் இருக்கின்றதே, அந்த இருட்டினுடைய ஆதிக்கம் இன்னும் நீங்காமல் முழுமையாக நீங்காமல் இருப்பதனால்தான் அந்த விபரீத காட்சி விளைகின்றது. அதுபோல தத்துவங்களாகிய விளக்கு நமக்கு கிடைத்த பிறகும், இந்த உலகத்தை நாம் அறிந்த பிறகும், இந்த உலகத்தை உள்ளவாறு அறியாமல் இதன் இயல்பினை, துன்பம் தருவது என்ற இயல்பினை உள்ளவாறு அறியாமல் இந்த உலகை இன்பம் தருவது என்று மாறி அறிகின்றோம், விபரீதமாக அறிகின்றோம் என்றால் இந்த விபரீத உணர்ச்சிக்கு காரணம் அங்க இருட்டு பண்ண ஆதிக்க மாறி இங்க இந்த அக இருட்டாகிய ஆணவமனத்தின் ஆதிக்கம் இந்த சகலாவத்திலும் இன்னும் இருக்கின்றது. ஆகவேதான் இந்த உலகத்தை பொய்யை மெய்யாக அறிகின்றோம், பொய் உலகத்தை மெய்யுலமாக மயங்க அறிகின்றோம். எனவே இங்கும் ஆணவமனத்தின் ஆதிக்கம் தாயா மேலோங்கி இருக்கிறது. என்ன நீங்க தத்துவங்கள் கிடைச்சி உலகத்தை நீங்கள் பார்த்தாலும் என்ன, அதை உள்ளவாறு பார்க்கின்றீர்களா, விபரீதமாக அல்லவா பார்க்கின்றீர்கள்? இப்ப விபரீதம்னாலே அது ஆணவமனத்தின் வேலைதானே. ஆகவே இந்த சகலாவத்தின் இதை நீங்க சொன்னாலும் இதுல ஆணவமனத்தின் ஆதிக்கம் தானே மேலோங்கி இருக்கிறது. கேவலாவத்தேனா ஆணவமனம் தான் மேலோங்கி ஆதிக்கம் செஞ்சது. இங்க சகலாவத்தேர உடல்லாம் கிடைச்ச பிறகும் ஆணவமனம் தான் ஆதிக்கத்தை மேலோங்கி செய்து, அதனால கேவலாவத்தை மாதிரியே சகலாவத்தையிலையும் ஆணவத்தோட ஆதிக்கம் தான் மேலோங்கி இருக்கு. எனவே இந்த சகலாவத்தையும் கேவலாவத்தை என்றே சொல்லிவிடலாம் என்று நயமாக சொன்னாங்க. ஆகவே மிக நயமான ஒரு செய்தியா. அப்ப இது மூலமா என்ன சொல்றாங்க, கேவல நிலையில ஆன்மா எதையுமே அறியாது. ஆனா இங்க என்னெல்லாம் அறியுது, நாம என்னெல்லாம் சொல்றோம், மானிடம் வெல்லுங்கோ, மானிடம் ஓங்குங்கோ, மனிதன் எதெல்லாமோ அறிந்து வருகின்றானுங்கோ. அப்ப என்ன சொல்றாங்க, இது வந்து கேவலாவத்தை மாறிதாயா இந்த உலக வாழ்க்கைனால, ஒன்றையுமே அறியாமல் கிடந்தாயே அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு நம்முடைய தேசியமூர்த்தியை சொல்றாங்க. ஏன்னா இத்தனையும் நீ அறிந்தாலும் நீ உள்ளவாறு அறியவில்லை. மெய்ப்பொருள் சிவம் என்றும் இந்த உலகம் நிலையற்று நீங்கக்கூடிய பொருள் என்றும் அறிந்தால்தான் மெய்யான அறிவு. தூண தூணாகவும் மனிதனை மனிதனாகவும் அறிந்தால்தான் மெய்யான அறிவு. மாறி அறிந்தால் என்ன பயன், இல்லையா, தீமையே விளையும். அது மாதிரி துன்பம் தரத்தக்க உலகத்தை நீ இன்பம் என்று கருதி நீ இந்த உலக அறிவை எவ்வளவு வளர்த்தாலும் அது நீ பிறவிக்கு முன்னால் கடந்தைய அறியாமையிலே கடந்தைய அதனோடு சமமாகத்தான் இருப்போம், எந்த பயனையும் உனக்கு தராது. எனவே இந்த பாசக்கருவிகள் மூலமாக விளங்கக்கூடிய பாச ஞானம் பிறவி எடுக்கிறதுக்கு முன்னால இருந்த அந்த அறியாமைக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த பாச ஞானத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல், பாச ஞானமும் ஒன்றுதான் அறியாமையும் ஒன்றுதான் என்று கூறி இந்த பாச ஞானத்தை பெரிய அறிவென்று நினைத்து உலகக் கல்வி பலவற்றை பெருக்கியதாலே இனி நமக்கு எதுவும் தேவையில்லை என்கின்ற ஒரு செருக்கினை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற நிலையை நம்முடைய தேசிக மூர்த்திகள் நமக்கு சுட்டிக்காட்டி இந்த கல்வியும் இந்த அறிவும் ஒரு அறிவு என்று மதிக்கத்தக்கது அன்று, சிவத்தை அறியும் அறிவே அறிவு என்று சொல்லி நமக்கு மிகப்பெரிய ஞான உபதேசத்தை நமக்கு இங்கே செய்துவிடுகின்றார்கள். சகலாவத்தையும் கேவலாவத்தை போலதான் என்று சொன்னால் பாச ஞானம் ஒரு ஞானமாக மதிக்கத்தக்கதென்று அதைத்தான் இங்கே முடிவாக அடியன் கொடுத்துள்ளேன். எனவே பாச ஞானம் மெஞ்ஞானிகளால் மதிக்கத்தக்க ஞானம் அன்று என்பதுதான் இந்த பாடல் கூறுகின்ற முடிவு. அடுத்த பாடலிலே பசுஞானத்தை அருமையாக சொல்லி விளக்குகின்றார்கள். பசுஞானம்னா என்ன, இந்த பாடல அப்படியே மனப்பாடம் பண்ணி இதோட பொருளை புரிஞ்சிட்டா எங்கனாலும் இதுதான் பசுஞானம்னு தெளிவா எடுத்து சொல்லிடலாம். இயந்திடும் சரியாதிக்கு எழும் தவ பதங்கள் பொய்யாய் கயந்து மெய் வேறதாக கருதி கண்டு உயிர் மேலாக பயந்திடல் பசுவின் ஞானம். பசுஞானம் என்பது என்ன, அதாவது உலகப்பற்று மட்டுமல்ல சிவபுண்ணியங்களை செய்வதனால சில மேலுலக பேர்கள் கிடைக்கும். சிவபுண்ணியம் என்பது என்ன, புண்ணியங்கள் தான் அமையும், ஆனா இந்த செயலுக்கு கர்த்தா சிவபெருமானே. ஒருவருக்கு ஒரு தானம் செய்தாலும் இந்த வாய்ப்பை அடியனுக்கு அருளியது சிவபெருமானின் திருவருளே என்று நினைந்து தானம் செய்வது வேற, சும்மா அப்படி தானம் செய்வது வேற, சும்மா நாமாக செய்யறோம் செய்வோம் பாவம் நம்ம செய்வோம் அப்படின்னு செஞ்சோம்னா அது வந்து பசு புண்ணியம். உயிர் தன்னை கர்த்தாவாக நினைத்து செய்வது பசு புண்ணியம். அதுக்கு வந்து மேலுலக பயன்கள் சொற்கலோக பயன்கள் கிடைக்கும், அது கொஞ்ச காலம் தான் அந்த பயன். சிவபெருமானை முன்னிறுத்தி அவன் அருளாலே செய்கின்றோம்னு சொல்லி எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அது சிவபுண்ணியம், அதற்கு கைலாயத்திலே வாழ்கின்ற பெயர் கிடைக்கும். அதிலேயும் சாலோகம் சாமீபம் சாரூபம்னு பதங்கள் உள்ளன கைலாயத்தில போய் பிறப்பதிலையும். அந்த பதங்கள் எல்லாம் கூட பற்றை விட்டு சிவபெருமான் திருவடியாகிய அந்த முடிவான முத்தியே வேண்டும் அப்படின்னு இருக்கின்றது இல்லையா, அந்த நிலைக்கு ஆன்மா உயரும். இயந்திடும் சரிய யாதிக்கு எழுந்தவ பதங்கள் பொய்யாய், சரிய யாதி சரியை முதலிய சிவபுண்ணியங்களுக்கு இயந்திடும் பொருந்துகின்ற, அதாவது இயந்திடும் சரியாதி பொருந்துகின்ற சரியை முதலியவற்றுக்கு எழும் தவப்பதங்கள் பயனாக வருகின்ற அந்த தவப்பதங்கள், தவப்பயனாக வருகின்ற அந்த சாலோகம் சாமீபம் சாரூபம் போன்ற பதங்கள் எல்லாம் பொய்யாய், அந்த பதங்களும் நிலையற்றவை என்று கயந்து பற்றுவிட்டு மெய் வேறதாக கண்டு, மெய் என்பது தத்துவம் என்பதற்கு இணையான தமிழ் சொல், தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறதாக கண்டு, மெய் வேறதாக கண்டு தத்துவங்களை தன்னின் வேறதாக கண்டு கருதி அவற்றை உணர்ந்து தத்துவங்களை வேறாக கண்டு உணர்ந்து உயிர் மேலாக பயந்திட, அந்த தத்துவங்களை விட உயிராகிய நான் மேலானவனாக இருக்கின்றேன் என்று அறிதல் பசுவின் ஞானம். அதான் பசு ஞானம். இந்த தத்துவங்கள் எல்லாம் 36 தத்துவங்களும் அவற்றுள் அடங்கியிருக்கின்ற 224 உலகங்களும் என்னின் கீழானவை, நான் அவற்றுக்கு மேலானவனாக இருக்கின்றேன். எப்போ இந்த தத்துவங்களை நீங்கினா, இந்த தத்துவங்கள்ல முற்றிலுமா அவனுக்கு பற்று விட்டாச்சு. எந்த தத்துவத்துல எந்த பிறவி எடுக்கவும் அவன் விரும்பல. ஏன், சாலோக சாமீப பதவிகள் கூட பற்று விட்டுட்டான். ஆகவே சுவாமி அவனுக்கு தத்துவ சுத்தியை நிகழ்த்திட்ட. ஆனா அவன் என்ன நினைச்சான், தத்துவங்கள் கீழானவை, நான் மேலானவன் தன்னை மதித்து நிற்கான். அப்படி தன்னை பிரமமாக மதித்து நிற்பது பசுவின் ஞானம். பார்க்கின் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை, அதாவது நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம்னு அஞ்சவத்தை சொல்லுவாங்களே, அதுல முதல்ல இருக்கிற நின்மல சாக்கிரம் தான் இந்த பசுஞானம்னு சொன்னார்கள். அது அரிய செய்தி, இவ்வளவு வெளிப்படையாக எந்த சாத்திரமும் சொல்லவில்லை. பார்க்கின் பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை. நின்மல சாக்கிரம், சாக்கிரத்தை நனவுன்னு சொல்வார்கள். ஜாக்கிரம் என்றால் நனவு, ஜாக்கிரதைன்னு சொல்றோம், நனவாக இரு, விழித்து இருன்னு அர்த்தம். ஆகவே நனவு என்பதற்கு இணையான வடமொழி சொல் சாக்கிரம். அது சுத்த அஞ்சவத்தி வரும்போது நின்மல சாக்கிரம் சொல்வார்கள். அந்த நின்மல சாக்கிரம் தான் அந்த பசுஞான நிலைன்னு சொன்னார்கள். பார்க்கின் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை என்று உரைப்பர் மேலோர். பசுஞானம் என்பது நின்மல சாக்கிர நிலை என்று மேலோர்கள் சொல்வார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பசுஞானத்தை சொன்ன இந்த பாடலோடு இன்றைய தசகாரிய சிந்தனை நிறைவு செய்து கொண்டு இனி வருகின்ற சிந்தனையிலே அடுத்த பாடலிலே சிவஞானம் என்றால் என்ன, அந்த பதிஞானம் என்பது என்ன என்று சொல்லி மேற்கொண்டு சத்தியநிவாதம் போன்ற அரிய சித்தாந்த உண்மைகளை எல்லாம் வரையறை செய்து கூற இருக்கின்றார்கள். அவற்றை ஒவ்வொன்றாக குருவருளாலே சிந்திக்க இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும் இந்த தசகாரிய சிந்தனை செய்ய குருவருள் செய்து துணை புரிந்த சீர்வளசீர் குருமகாசனிதானவர்களுடைய பொன்னார் திருவடி கமலை கமலங்களை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: நமச்சிவாயை வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, போகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஸ்தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்த்தாமை என்பது அப்பரடிகள் ஆறாம் திருமுறை திருவாலங்காட்டு திருப்பஞ்சத்தில் அருளியுள்ள திருவாக்கு. உள்ளம் உருகி தன்னை பாடி பரவுவோர் வினைகளை சிவபெருமான் தீர்த்தருளி அவர்களுக்கு பேரானந்த பெருவாழ்வினை அருளுவார். அம்முறையில் உள்ளம் உருகி இறைவனை துதிக்க வேண்டும் எனில் திருமுறைகளின் பொருள் நலன்களை உணர வேண்டியது அவசியமாகிறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் என்று மணிவாசக பெருமான் அருளியுள்ளமை நாம் உளங்கொள்ளத்தக்கது. ஸ்தோத்திரங்கள் சிவபெருமானுக்குரிய புகழ் நூல்கள். சாத்திரங்கள் அப்பெருமானுடைய இயல்பிறையும் அவருக்கு அடிமையாகவும் உடமையாகவும் விளங்கும் பசு பாசங்களின் இயல்பையும் எடுத்துரைக்கும் பொருள் நூல்கள். பொருள் நூல்களாகிய சாத்திரங்களை கற்றுத் தெளிந்து புகழ் நூல்களாகிய ஸ்தோத்திரங்களை பாடி பெருமானை பரவினால் இரு வினைகளும் நீங்கி போகும். உண்மை இருள் செயல் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்னும் திருக்குறளின் மூலம் தெளிவாக உணர முடிவதாய் உள்ளது. எனவே ஆன்மாக்கள் உள்ளி வர சாத்திர கல்வி கேள்விகள் மிகவும் அவசியம். அம்முறையில் சைவ சித்தாந்த உலகில் சிறப்பிடம் வகிக்கும் மெய்கின்ற சாத்திரங்கள் நம் மரபில் வந்த நம் ஆதின ஞானாசிரியர் பெருமக்கள் அருளிய பண்டார சாத்திரங்கள் ஆகிய சாத்திரங்கள் குறித்த விரிவுகளை நமது ஆதின மாவாடி இடத்தில் மாதவ சிவஞான யோகிகளின் சித்தாந்த உரைகளை அடிப்படையாக கொண்டு நமது ஆதின புலவர் சு குஞ்சிதபாதம் நிகழ்த்தியுள்ளார். இந்த சாத்திர விரிவுரைகள் கோவில்பட்டி திருமுறை மன்றத்தினர் மூலம் குறுந்தகடுகளாக வெளிவந்துள்ளன. இவ்விரிவுரைகள் சித்தாந்த பொருள் குறித்த தெளிவு பெறுவதற்கு அன்பர்களுக்கு உதவியாக இருக்கும். கோவில்பட்டி திருமுறை மன்றத்தினர் முன்னர் பன்னிரு திருமுறை குறித்த குறுந்தகடு ஒன்றினை வெளியிட்டு திருமுறை தொண்டை சிறப்பாக புரிந்துள்ளனர். இப்போது சாத்திர குறுந்தகடுகளும் அவர்கள் வெளியிடுவது பாராட்டிற்குரியது. சிவத்தொண்டுகளை சீரிய முறையில் ஆற்றி வரும் கோவில்பட்டி திருமுறை மன்றத்தினருக்கும் குறிப்பாக செயலாளர் சிவத்திரு அழகுராஜன் அவர்களுக்கும், சித்தாந்த சாத்திர தெளிவுரைகளை கேட்டு புலங்கொள்ளும் அடியார்களுக்கும் இருமை வளங்களும் சிவஞானமும் சிந்திக்க வேண்டுமாய் நமது வழிபடு கடவுளாகிய அருள்மிகு ஞானப்பெருமூர்த்தன் திருவடி மகளை சிந்தித்து வாழ்த்துகின்றோம். வையம் நீடுக, மாமலை மன்னக, மெய் விரும்பிய அன்பர் வழங்க, சைவ நன்னரிதாம் தடைத்து உங்க, தெய்வ வெண் திருநீரு சிறக்கவே.
0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
6: மேகம் பொழிந்தது, அதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார் இந்த

முறைகின்ற ஆழவாயாவது இதுவே. அப்படிப்பட்ட சிறந்த ஞானிகள் கையிலே படுமானால் இழிந்தவர் கை பொருளாகாதது, அது உயர்ந்தவர் கை பொருளாக மாறுகிறது. அது என்ன செய்கிறது தான், பலருக்கு பயன்படுகிறது. அதுபோல மேகம் இழிந்த பொருளாக இருந்த அந்த கடல் நீரை எல்லா உயிர்களும் வாழச் செய்கிற பொழி மழையாக பெய்கின்றது என்ற ஒரு நல்ல நயத்தை காட்டுகிறார். இப்படி மிகச்சிறந்ததாக இந்த புலனையாறு உயிர் வளர்க்கிறது, பயிர் வளர்க்கிறது. அந்த வளர்ந்த உயிர்கள் வேளாளர்களாக நிற்கிறார்கள். பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய வேளாளர்கள் எப்படி செய்கிறார்கள், அன்புரு பத்தி வித்தி ஆக நீர் பாய்ச்சும் தொண்டர்க்கு இன்புருவான ஈசன் அருள் விளையுமா போல். அந்த பயிர்கள் விளையிறதான் நல்ல அன்பர்களுக்கு பக்தியாகிய விதையை விதைத்து ஆர்வமாகிய அந்த நீரை பாய்ச்சுகிற இன்புருவாகி அந்த தொண்டர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு இறைவன் எப்படி வருவானா, இன்புருவான இறைவன் கடல் ஏற்று இன்பம் இல்லை. அதுதான் நினைக்கிறார் செங்கணவன்பால் இசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாத இன்பம் நம்பாளராக யாரிடத்திலும் இல்லாத இன்பம் யாருக்கு வந்து சேருகிறது, இந்த ஆர்வணி பார்த்திருந்த தொண்டருடைய மனத்திலே வந்து அங்கே இன்புருவான ஈசன் அருள் விளைகிறான். இன்பமே வடிவமாகிய இறைவன் அருளாக அங்கே பொழிகின்றான் அடியாருடைய உள்ளத்திலே. அதுபோல பயிர்கள் விளைந்தன என்று சொல்கிறேன். இப்படி பயிர்கள் எல்லாம் விளைந்தா உயிர்கள் எவ்வளவு தலைப்பு இருக்க முடியும். பயிர்கள் விளைகிற போதே தவறுகளை சேர்த்து விளைக்கிறார்கள், அவலங்களை சேர்த்து விளைக்கிறார்கள். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுகிற போதே அந்த பொருளை உலக உயிர்களை அழிக்க வேண்டும் என்று உற்பத்தி பண்ணுகிறார்கள். அணுகுண்டே சொல்லவில்லை. நச்சுக்கிருமிகள் சேருகிற உரம்விட்ட பயிர்கள், கலப்படமான உணவுப் பொருள்கள், கலப்படமான சிந்தனை தேக்கங்கள், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் உயர்த்த வேண்டும் என்ற உண்மை நிலையை காட்டுகிற அறிஞர்கள் இல்லை. அதனால அவலங்களை பெருக்கும் அறிவு போல அவலங்களை காட்டி இப்படி நிறைய கலப்படங்கள் இல்லாமல் உயிர் வாழ்வதற்குரிய பயிர்களை விளைக்கிற அந்த தன்மையை காட்டுகிறார். விளைந்தன நருந்தன் சாலி, நரும் தன் சாலி குளிர்ச்சி நல்ல பயிர் நெல் விளைந்தது பாண்டி நாட்டிலே. இப்படிப்பட்ட பாண்டி நாட்டிலே ஒரு அற்புதம் சொல்கிறார். நான்முகன் நால் வேதம் வளர்த்தான் தாமரை முகத்திலே இருந்து. அதுபோல பாண்டி மண்டலத்திலே பொதிய மலை என்ற மலை அதனுடைய பகுத்து போல இருந்து அகத்தியன் தமிழ் வளர்த்தான் என்று ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி. ஆக பரஞ்சோதி முனிவருக்கு எங்க போனாலும் மிகச்சிறந்த தமிழின் நீர்மை அதனுடைய பெருமை இயைத்து காட்டுகிற ஒரு வல்லாளராக இருக்கிறார். அங்க ஒரு அருமையான நிலையை கேட்கிறார். இந்த கடவுள் ஏன் வந்து தெற்கு திசை நோக்கி வந்து ஆடுகிறார், கைலாயத்திலே இருக்க வேண்டியதான் இந்த ஆசாமி, இவர் ஏன் திருவாலங்காட்டுக்கு வந்தார், அது ரத்தன மண்டபம் அம்பலம் பொன்னம்பலத்துக்கு வந்தார், வெள்ளியம்பலத்துக்கு வந்தார், தாமர சபைக்கு வந்தார், பிறகு குற்றாலத்தில் சித்தர் சபைக்கு வந்து விட்டாரே, ஏன் தென் திசை வந்து ஆடுகிறார்னா தென்றல் காற்றை அனுபவிக்கிறார். ஆடி களைத்த இழைப்பை போக்குவதற்கு தெற்கே இருந்து விடுகிற தென்றலை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தெய்வம் விரும்புகிறதையா. அப்ப தென் திசை எவ்வளவு உயர்ந்தது, அதுக்கு மேல இந்த திருச்செவி மாந்தவும் செவி சாதாரணமான செவி இல்லை. எத்தனையோ புகழ்மொழிகளை கேட்ட தோட்டம் பெறான், நிறைய கேட்டிருக்கிறார், முகத்துறிகளை நிறைய கேட்டிருக்கிறார். ஆனா இந்த தமிழ் சுவை மாந்த வேண்டும் என்று தென் திசையில வந்து வந்து ஆடுகிறார். இதுக்கு ஆகவே இப்படி ஆடுகிற தெய்வம் கண்ணுதர் கடவுளும் இங்கே தலைமை ஏற்று பன்னுர ஆய்ந்த பசுந்தமிழ் மண்ணிடை வரம்பிலா சில மொழிகள் போல என்னிடப்படுமோ, இந்த தமிழை சாதாரணமாக மொழி என்று கருதி விடலாமா. இந்த ஆதங்கம் திருவிளையாடு பாடம் படித்தவர்களுக்கு தான் வரும், திருமுறை ஓடியவர்களுக்கு தான் வரும், வேற யாரையும் நாம் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை, எதையும் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய அன்னையை என்னுடைய தாயை என்னுடைய ஆதாரத்தை இழிவுபடுத்துவார்கள் ஆனால் கொண்டு கொள்ள முடியவில்லை, அது தவறு என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், ஆனால் தவறு என்று சொல்லுகிறார்கள். பரஞ்சோதி முனிவருக்கு அந்த ஈடுபாட்டினாலே கேட்கிறார், மண்ணிடை சில வரம்பிலா இலக்கண மொழி இல்லாத மொழிகளைப் போல வச்சு எண்ணி விடலாமா. தொண்டர்நாதனை தூது இடை விடுத்ததும் அற்புதங்கள் செய்து காட்டியதையா தமிழ். இப்படி எந்த மொழியாவது எங்காவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறதா எடுத்து வரலாற்று ஏடுகளிலே காட்டீர்களானால். நான் சொல்ல தொண்டர்நாத

0: சூரியனையிட்டு எலும்பு பெண் உருவாக கண்டது. இந்த மொழி இல்லாமல் வேறு என்ன மொழி என்று கேட்கிறார். இப்படி மொழி பற்றி மொழி வழங்குகிற பாண்டி நாட்டிலே பெருமான் வந்து அருள் பெறுவதற்காக வரப்போகிறான். அந்த பாண்டி நாட்டினுடைய சிறப்பு என்னன்னா, மூன்று தலைவரால் முறை செய்யப்பட்டது. இந்த தொடர்ச்சியாக மூன்று தலைவர் வர்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டங்க. என்னங்க மூன்று தலைவர் தொடர்ந்து வர்றதுனாலே அது ஒரு பெரிய பேரு. அம்மை அப்பன் செய் இந்த மூவரும் இருந்து பாண்டி நாட்டை சுந்தர பாண்டியனாக ஆகினது. எங்க ஐயா வந்து சுந்தரபாண்டி, நான் நன்றாக வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். என்ன முதல்ல அங்க அந்த பள்ளியில என்ன ஆதரவு ஆக்கி நல்ல நிலையை வாழ்க்கிட்டார். இந்த பெருமான் சுந்தரபாண்டியன் கடாதகி பிராட்டியார், அதற்கு அடுத்தபடியாக சேயாகி இருக்கிற உக்கரகுமார பாண்டியன். இந்த மூவரும் முறை செய்த நாடு என்று சொன்னால் இந்த நாட்டை விட ஒரு சிறந்த நாடு இருக்குமோ என்று செம்மாந்து கேட்கிறார். இந்த நாட்டுக்கு திருமுகம் மதுரையாம் புறம்னர். இந்த பாடல்கள்லாம் சொல்லல, பாண்டி நாடு என்ற ஒரு மங்கை, அது இருக்கக்கூடிய உறுப்பு நலன்கள் இதெல்லாம் எல்லோரும் கேட்டுட்டு போயிருக்கேன். ஆனால் முகம், முகத்தை பார்த்தா பாண்டிய நாட்டிற்கு முகமாக இருக்கக்கூடியது மதுரையாம் புறம் என்று சொன்னார். இனி நான் ஒரு நல்ல பதக்கத்துல நடுவில் ஒரு பெரிய நாயக மணி வைப்பார்கள் பதக்கத்துல, மதானி என்று சொல்லார். இப்ப இருக்கிற மதானி இல்ல, நல்ல சிறந்த நீலப்பட்டை, நல்ல மரகதம், மாணிக்கம், வைடூரியம், இதெல்லாம் உயர்ந்த ரத்தின வகை. இதெல்லாம் சொல்ல போறாரு சின்ன, எங்க சொல்றது? குணங்கள் என்ன, குற்றங்கள் என்ன, அணிந்தாலே பெறுகிற பயன் என்ன, என்னென்ன வகையாக வந்தது என்றெல்லாம் எடுத்து சொல்லுகிற பல கலை நூல் வல்ல புலவர் பரிஞ்சோதி முனிவர். இங்கே அந்த நடு பதக்கத்தில் வைத்த மத்தியில வைத்த ஒரு மாணிக்கம் போல மதுரை இருக்கிறது என்று சொன்னார். இனி திருமகற்கு ஒரு தாமரை கூடமே, மகாலட்சுமிக்கு ஒரு தாமரை, லட்சுமி இருக்கக்கூடிய லட்சுமி வாசம் பண்ணக்கூடிய தாமரை, தாமரை பூத்த தடாகமதி தடமணி தீர்ப்பாடுவார். இந்த தடாகத்துல லட்சுமி எழுந்திருக்கிறாராம், லட்சுமி எழுந்திருக்கக்கூடிய தாமரையாக மதுரை இருக்கிறது. அப்போ செல்வ வளத்துக்கு என்னையா குறைவு இருக்கிறது? திருமால் மருமகற்கு, மகாவிஷ்ணுடைய மருமகள் யாருன்னா சரஸ்வதி, அவளுக்கு வெண்டாமரை மாடமே. நம்ம தொல்காப்பியர் அரங்கு போலே, நம்முடைய தியாகராசர் கல்லூரி போலே, மதுரை இப்படிப்பட்ட நல்ல வெண்மாடமாக இருக்கிறது, வெண்சுதை மாடம். அந்த வெண்சுதை மாடத்தை பற்றி சொல்கிற போது கூட அவர் சொல்வாரு, எப்படி ஈசன் அடியார்கள் இறைவனுடைய திருவடியிலே அப்படியே ஒடுங்கி இருப்பார்களோ அதுபோல அப்படின்னு சொல்வாரு. இந்த மாடத்தை சொல்லுகிறது ஒரு சுபத்தை பார்த்து சொல்லுகிற போது சைவ சிந்தனை, சைவ வாழ்க்கை தத்துவங்கள், அனுபவங்களை எல்லாம் புழிந்து வைத்திருக்கிறார். ஆகவே இங்க வெண்டாமரையாக இருக்கிறது இந்த கலைமகளுக்கு. ஞானம் தரும் மகற்கு யோகத்தனிப்பிடமே, ஞான தலைவியாக இருக்கக்கூடிய ஞான தலைவிக்கு, ஞான தலைவியாக இருக்கக்கூடிய ஞான தலைவிக்கு யோக பீடமாக மதுரை இருக்கிறது. அதனால்தான் சியாமலா பீடம் என்று சொல்வார். சக்தி பீடங்கள் 64 என்றும் 51 சொல்வார்கள். அதிலே தனிப்பர சக்தி பீடமாக இருப்பது சியாமலா பீடம். 8 காலங்களிலே, 8 வகையான கோலங்களிலிருந்து அன்னை மீனாட்சி அருள் தருகிறாள் என்று அவருடைய பெருமையை பேசுகிற பல நூல்கள் சொல்லுகிறார். இயன்றவாறு பரஞ்சோதி மணியுடன் எடுத்து காட்டுவார். ஆகவே இந்த யோகம் பீடமாக இருக்கிறது இந்த தரையாம் மாது, இந்த பூமியாகிய மாதுக்கு அணி திலகமே ஆனது இப்பேரு. நல்ல கெட்டி பொட்டு போல இருக்கிறது. இப்படியெல்லாம் வர்ணித்த அவர் மதுரையை கூட அகழி இருக்கிறது. அந்த அகழியை சொல்ல வருகிற போது அந்த அகழிக்குள்ள விழுந்தும் ஏற முடியாதுன்னா, எப்படி ஏற முடியாதுன்னா, அவ்வளவு பள்ளம், அவ்வளவு ஆழமான நீர் நிலை, அங்க ஏன் ஏற முடியாதுன்னா, தென்னிலா மதிமிளைந்தவர்க்கு ஒப்பன சிலரை, தென்னிலா மதிமிளைந்தவர்க்கு ஒப்பன சிலரை, சில தெய்வங்களை சிவபெருமானுக்கு ஒப்பன்று எண்ணினார் இரு நரகத்தியறினும். அப்படி சமமாக கடவுள் ஒருவரே, அந்த கடவுள் ஒருவருக்கு சமமாக இறைவனுக்கு ஒப்பாக யாரையும் செல்லக்கூடாது. எண்ணினார் சிலரை, அந்த சிலரும் அருநரகத்தில் ஏறினாலும் ஏறலாம், இந்த அகழியிலே விழுந்தவர்கள் ஏற முடியாது. ஆக கடவுளுக்கு சமமாக சொல்லுகிற பாவத்தில இருந்து கரையேறினாலும் ஏறலாம். சிவருவான்னு சொன்னா நம்மளோட சண்டைக்கு வருவாங்க. நமக்கு எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனா தான் வருவர். விரிவிழா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எருவினால் சொன்னாரே எனும் எம்பெருமானாருக்கு ஏற்றதாகும் என்று சமரச நிலை உடையவர்கள். ஆனாலே கடவுளை சமமாக கடவுளை ஒப்பாக பிறருக்கு சொன்னார்கள், பாவத்திலே விழுவார்கள். அவர்கள் அந்த பாவத்திலிருந்து மீண்டாலும் கூட இந்த மதுரை அகழியிலே இருந்து விழுந்தவர்கள் ஏற முடியாது என்று ஒரு நல்ல சென்னை சொன்னார். இன்னொன்று சொன்னார், வைகை ஒரு பக்கத்துல வடக்கு பக்கத்துல அகழியா இருக்கான். அந்த வைகையை பற்றி சொல்ல வருகிற போது பாருங்க, நம்முடைய பரஞ்சோதி முனிவருக்கு ஞானம் உண்டு, உமிழ்ந்த வாய் வேத தமிழ். இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? பரஞ்சோதி முனிவர் சொல்றார் வேத தமிழ். அந்த வேத தமிழ் எங்க இருந்து வந்தது? வேதம், வேதம் என்றால் அறிவு. அறிவு எப்படி வரும்? கேட்பதனாலும் நினைப்பதனாலும் வரும். அறிவு எப்படி வரும்? முதல்ல கேட்கணும். அதுக்கு பேரு சுருதி, சுருதி என்று சொல்வார். கேட்பதற்கு பேர் சுருதி. சங்கீதக்காரன்லாம் வச்சுக்கிட்டானா ஒரு சுருதி வச்சுக்கிடணும். அதை கேட்டுக்கிட்டு தான் அதனுடைய அடிப்படையில பாடணும். அதுல கவனம் இருந்தா தான் தாய் சுருதி. அந்த சுருதியை கேட்ட சுருதியை மனத்துல மீள மீள நினைப்பது இருக்கிறதே அதான் சுருதி ஞானம். சுருதி ஞானம் இல்லாம பாடுறான் சார். கேட்பதை மனத்தில பலகாலம் நினைத்து நினைத்து நினைத்து பயிற்சி செய்கிறவன் எவனோ அவன் வந்து ஸ்மிருதி. அது அறிவு பெறுவதற்கு, வேதத்தை ஓடுவதற்கு கேட்பதும் நினைப்பதும் ஆகிய செயல். அந்த கேட்பதும் நினைப்பதும் ஆகிய செயலை செயலினாலே வருவது அறிவு, அதான் வேதம். ஆனாலே ஸ்மிருதி, ஸ்மிருதி, வேதம் அந்த வித்து அறிவை தரக்கூடியது. இங்க சொன்னார் வேத தமிழ்னர். அந்த வேத தமிழ் என்று யார் சொன்னது? உமிழ்ந்தவாய் சிவபிரகாசாமி சொல்வாரு, எம் செவிய முதலாய் வாட்சபிரான். அந்த ஞானப்பால் கொடுத்தாலாம் திரிபுர சுந்தரி திருநெல்லை நாயகி அம்மன் அத உள்ளதை உட்கெடுத்தாம நாவால் மறித்து எம் செவிய முதலாய் ஊற்றினவன். அவன் கொடுக்கலன்னா தேவார பாடல்கள் ஏது? அப்போ இந்த ஞான சம்பந்தர் ஞானம் உண்டு உமிழ்ந்த வாய் வேதம், வாய் வேதம் எல்லாம் செவியினாலே கேட்பது எழுதா கிளவி என்று பேரு. வாயினால சொல்லி சொல்லி வருவது. ஞான சம்பந்தருடைய பாட்டு யாரும் எழுதுறதில்ல, காதால கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு பாடிருக்காங்க. நாங்கெல்லாம் புத்தகத்தை வச்சு படிக்கல எதுவுமே. ஓதுவர்கள் பாட கேட்டு கேட்டு கேட்டு மனப்பாடமானது. பல பாடல்கள் பிறர் பாட சொல்ல கேட்டு மனசுல பதிந்துதான் தவிர புத்தகத்தை எடுத்து பார்த்து மனப்பாடம் பண்ணி தனியா உட்கார்ந்து ஒப்பிச்சதுலாம் கிடையாது. அது இலக்கண நூல்களை வேணா படிச்சுக்கலாமே தவிர பெரும்பாலான இலக்கியங்களை நிறைய அருளாளர்களும் ஞானிகளும் அறிவுடையவர்களும் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு கேட்டு மனசிலே வைத்துக் கொண்டது. உமிழ்ந்த வாய் வேதம் தமிழ் அறிந்து, அந்த தமிழுடைய நீர்மை அறிந்து வைதிகமுடன் சைவம் நிறுத்தும் நிலை நிறுத்தின வைகையாறு. இந்த வைகையாற ஆறு இல்லாம இருக்கு, ஆறுல நீர் இல்லாம இருக்கலாம், அசுத்தமா இருக்கலாம். ஆனால் இந்த வைகை என்ன செய்தது? வைதிகத்தோடு சைவத்தை நிலைநிறுத்திய ஆறு அந்த இடம். அது நிலை நிறுத்தும் அமிழ்ந்த வெண்திரை வைகை, அமிழ்ந்த வெண்திரை வைகை. அப்படிப்பட்ட வைகையும் ஒரு பக்கமாக அகழியாக இருக்கிறது சொல்லி மிகச் சிறந்ததாக சொல்கிறார். இனி இந்த திருவீதி இருக்கிறதே, இந்த வீதிகள் எப்படி இருக்குதா? கற்புடைய மாதர்கள் போல இருக்கிறதா? கற்புடைய மாதர்கள் நல்ல திலகம் வைத்திருப்பார்கள், மிகச்சிறந்த கூந்தல், நல்ல அதுல இருக்கக்கூடிய அருமையான மலர் கொங்குன் கருங்குழலி என்று சொல்லுவார். நல்ல தேன் சொரிந்த கொங்குதேர் வாழ்க்கை என்று சொல்லும். அந்த மாதிரி நல்ல மங்கள பொருள்கள் எல்லாம் இருக்கு. ஒரு நல்ல கமுகு, இதெல்லாம் வந்து பெண்களுடைய நிலைகளை உறுப்புகளை எல்லாம் வர்ணிக்கிற போது அந்த தெருவெல்லாம் நல்ல கமுக மரம் கட்டி இருக்கிறார்களாம், நல்ல உயர்ந்த வாழை மரம் கட்டி இருக்கிறார்கள், தோரணம் கட்டி இருக்கிறார்கள், பூரண கும்பம் வைத்திருக்கிறார்கள், மலர்களினாலே தூக்கி அலங்காரம் பண்ணியிருக்கிறார்கள், நறுமண பொருள்களை எல்லாம் வச்சிருக்கிறார்கள். அந்த வீதிகள் எல்லாம் மதுரை வீதிகள் எல்லாம் கற்புடைய பெண்கள் போல இருந்தனர். எவ்வளவு பெரிய உயர்வுதான வீதியினுடைய சிறப்பை சொல்ல. இந்த வீதிகளிலே ஐயன் உரை வரம்பினது ஆகுமோ, என்னுடைய வர்ணனை எல்லாம் இதுக்கு அளவுபட முடியுமா இந்த மதுரையை வர்ணிக்கிறதுக்குன்னு கேட்கிறேன். இப்படி வர்ணித்தவர் இந்த வீதி எப்படிப்பட்டது தெரியுமா? ஐயா சொன்னார், மணி வளை விறகு விட்டவன் தாழ் சுமந்தட தவம் செய்த தெருக்கள். பெருமானுடைய திருவடி இந்த தெருக்களிலே சந்து கொண்டெல்லாம் போயிருக்க, வளவீசி தெருக்குள்ள போயிருக்க, வலவீசு தப்பக்கணும், நீங்க யாரும் இறங்கி நடக்க கூட மாட்டீங்க. அந்த மேம்பாலம் தான்னா அந்த இடத்துக்குள்ள மூக்க பிடிச்சிருக்கீங்க, அந்த இடத்துக்கு எல்லாம் சாமி போயிருக்காரு. வலவீசி தப்பக்கணும்னு ஒண்ணு, இங்க சுந்தர பேரம் பெய்வதற்காக இந்த அட்டாரி சேவனாக வந்து இங்க இருந்திருக்கிறான். அவன் போகாத இடமே கிடையாது. வளையல் விட்டிருக்கிறான், மாணிக்கம் விட்டிருக்கிறான், விறகு விட்டிருக்கிறான், கூலியாளாக இந்த பொருட்களிலே நடந்திருக்கிறானே, அவனுடைய திருவடிகள் தோயப்பட்ட சிறப்பு இந்த மண்ணுக்கு இருக்குமானால் இந்த தெருக்கள் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்று கேட்கிறார். அந்த வீதியிலே வருகிற போது பரசெயல் வீதியில் செல்கிறார். அங்க ஒரு கருத்து சொல்றாரு, இப்போ எல்லாம் அளவோட ஒரு பொருளை விற்று வாங்கி விட்டுகிறார். எண்ணுக்கு ஏத்த எண்ணெய் போலே கொடுக்கிற பொருளுக்கு ஏத்த இன்பத்தை தருகிறவர்களாம். அப்படி ஒரு தெரிவு இருந்ததா. இப்ப பார்த்தா என்னால அளவு வரையறை இல்லாமல் வழங்குகிற வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டது. எல்லாம் ஒன்றும் கொடுக்கிற பணத்துக்கு ஏற்ப, இன்னும் சொல்ல போனா கொடுக்கிற பணத்துக்கு குறைவாக கொடுக்கிறது தான் லாபம். கொடுக்கிற பணத்துக்கு உரியதை கொடுத்து விட்டால் அது வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பெறுதல். ஆனா கொடுக்கிற பணத்துக்கு குறைவாக பொருளை கொடுத்து லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த மாதிரி நினைப்புடைய நெஞ்சங்களை உடைய வீதிகளும் மதுரையில் இருந்துதான் அதை பரத்தையர் வீதினர். இனி வேளாளர் வீதி வருவிருந்து பார்த்து செல்விருந்து ஓம்பி இன்னும் யாராவது வருவார்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு வேளாளர் அப்படின்னா, விதைய விளக்கிட்டு வானத்து மழையை எதிர்பார்த்திருக்கிற ஓரேர் உழவன் போலே விருந்தர்கள் இன்னும் வருவார்களா வருவார்களா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு மேல ஓசை, பெரிய ஓசை சத்தம், தமிழருடைய நீர்மை பாராட்டுகிற ஓசை. இந்த வேளாளர்கள் அனுபவிக்கிறார்களாம், அதற்கு அவர்களுக்கு பரிசில் கொடுத்து பாராட்டுகிற அந்த ஓசை. இதெல்லாம் இந்த தெருக்களில் நிறைந்திருக்கிறது என்று மிக அழகாக இந்த தெருக்களை எல்லாம் சொல்லி, இனி பொன்மரபு இருக்கை வணிகர் வீதியில் சொல்லுகிற போது சொல்றார், சொல்லிலும் லாபம் கொண்டார். அது கதையா சொன்னா தான் தெரியும் என்னன்னு. என்ன சொல்லுறேன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பொருளை கேட்கிறார், உப்பு இருக்கான்னு கேட்கிறார். உப்பு இல்லைன்னு சொன்னா அவர் அடுத்த கடைக்கு போயிடுவார். பருப்பு நயம் பருப்பு வந்து அம்மா கூட கேட்டாங்க, ஒரு 2 கிலோ போடுவாங்கன்னு கேட்கணும். உப்பு இல்லைங்கிறத எப்படி சொல்லணுமா? பருப்பு இருக்கிற பொருள் அதில் இனமான பொருளை சொல்லி, அவனுடைய வேலையும் விலையையும் வரையறுத்து சொல்லி, நயத்தையும் சொல்லி, வந்தவர் வெறுங்கையோடு போகாமல் வாங்கி கொண்டு போகும்படியாக தம்முடைய சொல் கொஞ்சம் கூட வீணாக கூடாது. சொன்ன சொல் இருக்க அது வீணாக கூடாது. அந்த சொல்லிலே கூட பொருளிலே லாபம் இல்ல, பேசுகிற பேச்சிலே கூட நல்ல லாபத்தை காண்கிறவர்களாகிய வணிகர் வீதிகள் எல்லாம் இருக்கிறது, சைவர்கள் வீதி இருக்கிறது. 3 போரும் வந்திக்கு பூஜை மறுவழி முடித்து திருவிளையாடல் கட்டி சிந்தித்து அன்பர் பூஜை செய்து நாள்களை போர் பல்லோ உங்களை பார்த்தா பாட்டை சொல்லல. 3 போரும் வந்திட்டு காலை பகல் இரவாகிய 3 நேரங்களையும் இறைவனை வணங்கி பூஜை மரபொழி முடித்து இயன்றவாறு அவர்களுக்குரிய மரபிலே பூஜை செய்து திருவிளையாடல் கட்டி கேட்டா மட்டும் போடாது, சொன்னதெல்லாம் புருடாச்சிருந்தாருனா நேரம் போது தெரியாமனா சிந்தித்து சொன்னதிலே பொருள்களை ஆழமாக சிந்தனை செய்து அன்பர் பூசை செய்து சிங்கித்தனுடைய பயன் என்ன? ஆண்டவனே, இந்த அடியார்கள் பொருட்டாக ஏறக்குறைய 49 வேடங்களை போட்டுக்கொண்டு இந்த மதுரை மண்ணிலே திருவிளையாடல் செய்திருக்கிறான். ஒருவரே பல வேடங்கள்ல அன்பர் பொருட்டாக பல உயிர்கள் பொருட்டாக திருவிளையாடல் செய்திருக்கிறார் சொன்னார். நாமும் அன்பர்களுக்கு உண்மை நெஞ்சினராகி அன்பருக்கு ஈழ அன்பினருக்கு ஏதேனும் செய்ய வேண்டும், அதான் வழிபாடு. பூசை செய்யணும்னா பூ போடுறதில்ல, இயன்றவாறு அன்புடைய நெஞ்சங்களை கண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது. ஆக அன்பர் பூசை செய்து இதுதான் நாளுடைய ரொட்டீன் வேலை. நாள் கழிப்பர் யாரு? சிலர். பலர் எப்படி எல்லாம் இருக்கிறார்னா, பலர் எப்படி இருப்பார்கள்? கற்பவை கற்றும் கேட்டும் கேட்டவை கருத்து ஊற, கற்பவை கற்றும் கேட்டும் கேட்டவை கருத்து ஊற. கருத்துல ஊற போடணும். இந்த கருத்துக்களை கேட்டதெல்லாம் நம்முடைய சிந்தனைகளை நன்றாக ஊற போட்டு, எப்படி பஞ்சாமிரம் ஊற மாதிரி, குலோப் ஜாமுன் ஊற மாதிரி, இந்த கருத்துக்களை ஊற போட்டு சொற்பொருள் நினைந்தும் அடிக்கடி அந்த சொல்லையும் பொருளையும் நினைச்சு நினைச்சு நினைச்சு, எப்படி இந்த நாக்கிலே போட்ட சுவையை திருப்பி திருப்பி நினைச்சு நாக்கை துளாவோமோ துளாவோமோ, அதுபோல சொற்பொருள் நினைந்தும் கேட்போர்க்கு உணர்த்தி, நான் மட்டும் அனுபவிக்க கூடாது, கேட்பவர்களுக்கும் உணர்த்தி உள் துளக்கம் தீர்த்தும், அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் அந்த சந்தேகத்தை நீக்கி, எற்பகல் இரவு நீங்கும் இடத்தும், பகல் இரவு என்று இல்லாமல் இறைவனுடைய துயிலும் யாரோடு பேசுகணும், இளமை உன் ஈராறு தோல் நிறையும் நினைக்கிற நினைப்போடு, மெய் அறிவு ஆனந்த சச்சிதானந்தம் என்ற சொல்லுக்கு நல்ல தமிழ் வார்த்தை போட்டார், மெய் அறிவு ஆனந்தம் அற்புத வெள்ளத்து ஆளாது. அந்த அனுபவத்துக்குள்ளேயே தங்கியிருக்கும், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று தாய்மானவர் சொல்வது போல, அற்புத வெள்ளத்து ஆழாது ஆண்டு ஆழாது ஆழ்வு, தூங்காமல் தூங்குதல் போல ஆழாது ஆண்டு நாள் கழிப்போர் சில்லோ சில பேர், அது பலர் அப்படி சிலருக்கு. இப்படி எல்லாம் மதுரையுடைய வாழ்க்கையை சொல்லி, இந்த நகரத்துக்கு இறைவன் தனிப்பெரும் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனே இருப்பானால் காப்பிய தலைவன் சொல்வதற்கு என்ன ஆச்சரியம் இருக்கிறது. இனி இதை ஒட்டி திருக்கைலாயத் திறப்பு. திருக்கைலாயத்துலதான் இந்த கதை தொடங்குறது. எங்கேயும் கைலாயத்துல தொடங்கி கைலாயத்துல முடியறதுதான் நம்முடைய மரபு. அந்த கைலாயத்திலே சூத முனிவர் உட்கார்ந்து கொண்டு அடியவர்கள் எல்லாம் வந்து வணங்கி, பெரியவராகிய நீங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லுவீர்களே, உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது அவர் இறைவன் இணைந்து, இறைவன் நந்தியம்பெருமானுக்கு சொன்ன, நந்தியம்பெருமான் அகத்தியனுக்கு சொன்ன, அகத்தியன் வியாசனுக்கு சொன்ன, வியாசன் சூதனுக்கு சொன்ன அந்த வரலாற்றை எடுத்து பாங்காக சொல்லுகிறார் கைலாயத்திறப்பு. அது ஒரு வார்த்தையில் முடிவு. அந்த கைலாயத்தில் கற்கிறார்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ தலங்கள் எல்லாம் இருக்கு, அந்த தலங்கள்ல தலம் தீர்த்தம் மூர்த்தி ஆகிய மூன்று சிறப்புடையது எதுன்னு கேட்கிற போது, திருவாதமாக்கி நிகரான ஒரு தலம் இந்த உலகத்தில் உண்டு என்று ஆரம்பித்து அந்த வரலாற்றை சொல்கிறார். திருவாதவாய், சமர்த்தி, இச்சாபுரம், ஞானபுரம், மூலஸ்தானம் என்று பல பேர்களை உடையது. அதனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அங்கு இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கிறது, ஒற்றாமரைக்கு நிகரமாக ஒரு ஆதி தீர்த்தம், பரம தீர்த்தம், ஞான தீர்த்தம், இப்படி அதனுடைய பெருமைகளை எல்லாம் விளக்க சொல்லி அந்த பொற்றாமரை கரையிலே எழுந்தொழி இருக்கக்கூடிய மூலமாக மலைத்த சொக்கலிங்கம், துவாரசாந்த பெருவியாக இருக்கக்கூடிய நிலை, அந்த பெருமானுடைய மூர்த்தி சிறப்பு, ஆக எழுந்தொழி இருக்கிற இடம், தீர்த்தமாகிய நீர் சிறப்பு, அங்கே வடிவு கொண்டிருக்கிற இறைமடை சிறப்பு, இது எல்லா ஊர்களுக்கும் வரணும். நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்க வந்து தலங்களை உருவாக்கி கொள்ள முடியும். நாம் இருக்கிற இடமே ஒரு தலம். நாம் நினைக்கிற நினைப்பே தீர்த்தம். தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், அப்ப சாமி தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், செந்தாடி தீர்த்தங்கள் ஆனால்தானே. இறைவனுடைய நினைப்பு இருக்குமானால் எல்லாம் புனிதமானது. இறைவனுடைய நினைப்புடையவர்கள் இருக்கிற இடமெல்லாம் சிறந்த தலங்கள். இறைவனை நினைக்கிறவர்களை இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எழுந்தருளும், இருக்கு எழுந்தருளும். இவன் திருவுரு இந்த வாபாரி பக்தியாய் உணர்வோர் அருளை வாய் மறுத்து இந்த அடியாளர்கள் இருக்கிற பாங்கை பார்த்தா இந்த திருவுருவங்கள் எல்லாம் அந்த எழுந்தருளுங்கிற மூர்த்திகள் அல்லவா? நையாத மனத்தினை நினைப்பதற்காக எழுந்தொழி வந்திருக்கிற மூட்டங்கள் அல்லவா? இல்லை என்றால் இந்த நேரத்தில் இத்தனை பேர் திருவிளையாடப்படணும் கேட்கணும்னு சிந்தனை இருக்க. இறைவனுடைய புகழ் கேட்கிற செவிகள் இருக்கே, வாழி அவன் மந்தம் கண்ட கண்கள், அவனுடைய வார் புகழ் கேட்ட செவிகள் வாழட்டும் என்று குமரகம் சாமி சொல்வார். அப்படி அற்புதமாக இந்த தலம் தீர்த்த மூர்த்தி எல்லாம் சொல்லி இதெல்லாம் முன்வரை, இதுல பல பகுதிகளை நான் குறித்து வந்தனவற்றை கூட சொல்ல முடியாத நிலை, ஆனாலும் பரவாயில்லை. இந்த இந்திரன் என்ற பதவி இருக்கிறதே முயற்சியினாலே, பதவி என்பதே முயற்சியினாலே பெறக்கூடியது. பதவி பூர்வ புண்ணியானாம் என்று சொன்னார். புண்ணியம் எப்படி வரும்? செயல் செய்யாமல் எப்படி ஐயா புண்ணியம் வரும்? பாவமும் செயல் செய்துதான் வருவது. செயல் அதான் வினையே ஆடவர்க்கு உயிர்னர். செயல் இருக்கே அது உனக்கு ஒரு பலனை தரப்போகிறது. செயல் தருகிற பலனை வைத்து அடுத்த முறை இது தீய பலனை தருகிறது செய்யக்கூடாது, இது நல்ல பலனை தருகிறது செய்யலாம் என்று அறிகிற அறிவு இருக்கிறது, அது மானுடனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம். அப்படி நூறு அசுமேதையாக மன்னினவன் தேவாந்தர பதவியில் போக்கிறார். அவனுக்கு பசிக்காது, ஏற்காது, கண் இமைக்காது, கால் நிலத்திலே பாவாது, மற்ற இசை தேவர்கள் எல்லாம் அவனுடைய ஏவல் வழியிலே நிற்பார்கள். அந்த இந்திர பதவி அதான் சொல்வார். இந்திர லோகமாலும் அச்சுவை பெரியனும் வேண்டேன் அரங்கமான நகருளானே, இந்த சுவை எனக்கு வேண்டாங்கிறார் ஆழ்வார். அந்த பதவியில உட்கார்ந்து ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பதவியில உட்கார்ந்துருந்தா மிக எச்சரிச்சா இருக்கணும், குறிப்பா இருக்கணும். அப்பதான் அங்க நாலு பேர் வந்து ஆடுவாங்க. அவங்க வரலாறுலாம் சொல்ல வேண்டாம். ஆடுகிற போது அதுல மயங்கி விட்டான். அப்போ இவனுக்கு குருநாதராக நல்லெறி காட்டுகிறவராக இருக்கக்கூடிய வியாழப்புத்தல் இப்ப குரு பார்வை கோடி புண்ணியம் தான். வியாழக்கிழமை வந்து சுண்டக்கடலை எடுத்து எல்லாரும் சாப்பி போடும். அடே பெரியவங்களை மதிக்க தெரிவதுதான் வழிபாடு, குரு வழிபாடு. அந்த குரு வந்த போது எழுந்து இருந்து வணங்கி வரவேற்கவில்லை. ஏன்? இந்த ஆற்றல் ஆற்றத்திலே மயங்கி விட்டார். இந்த மாயை என்பது மயக்கம் என்று. தையலார் மையலில் பட்டார் தமக்கு ஒரு மதி உண்டாமோ, ஒரு பாடம் கதி உண்டாமோ, அது ஒரு பாடம். மதியும் கதியும் இழந்த நிலை. இந்த பார்த்தா நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. குருமார்கள் எல்லாம் மரியாதை இல்லாத இடத்துல இருப்பார்களானால் அவர் குருத்துவம் இழந்து போயிடுகிறார்கள். ஆனால் அவர்களும் மரியாதைக்கு என்று கொள்ளணும். அந்த குரு அங்கிருந்து நீங்கின உடனே இவனுடைய செல்வம் பொருட்கன குறையாது. எப்பவும் செல்வம் குறைகிற போதுதான் பதறுவார்கள் மனிதர்கள். பதவியில் இருந்தா கூட செல்வம் குறையக்கூடாது. பதவி இல்லானாலும் செல்வம் குறையக்கூடாது. அறிவு இல்லாமினாலும் செல்வம் குறையக்கூடாது. அறிவு இருந்தாலும் செல்வம் குறையக்கூடாது. ஆற்றல் இழந்து போனாலும் செல்வம் செல்வம் மட்டும் குறையக்கூடாது. என்ன காரணம் என்று தெரியாமல் நேர போய் பிரம்மதேவன் இடத்துல கேட்கிறான். அவனுக்கு அவனுக்கு மேல அவன் கபட நாடன், இந்த பயலுக்கு வேணும். இந்த பெரியவங்க சில பேர்தான் போய் அன்புடைய இடத்துல அறிவுடை நல்ல அறிவுடைய இடத்துல போய் கேட்கணும். வக்கரமூர்த்தி உடைய இடத்துல போய் கேட்டீங்கன்னா பரிகாரம் சொல்லி பல ரூபாயை இழந்துடும். பல வழிகாட்டுகள் நல்ல வக்கீலா பார்க்கணும், நல்ல டாக்டரா பார்க்கணும், நல்ல இன்ஜினியரா பார்க்கணும். அன்புடையவர்களாக நம்மிடத்திலே ஆழ்ந்த நட்பும் ஈடுபாடு உடையவர்களாக நல்ல அறிவுடையவர்களாக அவரிடத்திலேதான் யோசனை. பிரம்மா கிட்ட போய் கேட்டான், அவன் சொன்னான் இந்த பயலுக்கு கொஞ்சம் பாடம் கற்றுக்கணும்னு நினைச்சான். அதான் மேல்நிலையில் இருக்கிறவங்க கூட கீழ்நிலையில் இருக்கும்போது அடுக்காது, புரிஞ்சுங்களா? கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் மேல்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அடுக்காது வரும், சமமா இருக்கிறவங்களுக்கு அழுக்காத வரும். மேல்நிலை இருக்கிறது கீழ்நிலையிலே அற்பமாக இருக்கிறான் இந்திரன், அவனுக்கு வரட்டும் சொன்னான். இந்த தோஷான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய மகனை நீ வச்சு இச்சனாவ சொன்ன பேர் அவனை குருநாதனை வச்சுக்கோ. அவன் தானவர் குலத்துல பிறந்தா கூட அறிவினாலே மிகுந்தவன், அந்த குலம் இல்ல அறிவு நலன் சார்ந்து இருக்குமானால் அவனை குருநாதராக ஏற்றுக்கொள்ளார். அப்படியே போய் ஏற்றுக்கொண்டு ஒரு யாகம் செய்ய சொன்னான். அவன் மூன்று தலைகளை உடையவன். அவன் யாகம் செய்கிற போது இந்திரனுக்கு வெளியிலே ஆக்கம் சொல்லுவது போல உள்ளுக்குள்ளே கேடு நினைக்கிறான். உலகத்தில் வெளியிலே வாய் பேசுகிறது பாராட்டுகிறது, உள்ளே வஞ்சகம். ஆனால் தான் வஞ்சகர்பால் விரவானினர் கரவாடும் வண்ணஞ்சர் கரியானை, கரவார்பால் விரவாடும் வேதியனை அறவாட தடைசாட அங்க தடைதாட அங்கையின் அணவேந்து இரவாடும் பெருமானும் எண்மனத்தை வைத்தேன். எண்மனத்தில் வைத்தா நமக்கு கரவு நெஞ்சம் இருக்கக்கூடாது. இங்கே அந்த கரவு வைத்தனாலே இதை ஞான திசையில அறிந்து கொண்டவன் வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த யாக குண்டத்தில் இருக்கிறான் என்று பார்க்காமல் கழுத்தை விட்டுட்டான். ஆனால பாவம் வந்தது, கொலை பாவம். அது பிரம்மகத்தில் சொன்னான். இந்த பிரம்மகத்தை வந்தவன தேவரெல்லாம் இந்திரனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று நினைந்து இந்த பாவத்தை ஷேர் போடுறாங்க. அந்த காலத்திலேயே ஷேர் நட்டத்துக்கு ஷேர் உண்டு, லாபத்துக்கு ஷேர் உண்டு. ஆனா லாபத்துக்கு ஷேர் கொடுக்கறது ரொம்ப குறைச்சல். இங்க இங்க என்ன பண்ணான்னா, ஏ நீரே வா இவனுடைய பாவத்தை ஏற்றுக்கொள், ஏ மண்ணே வா நீ இந்த பாவத்தை ஏற்றுக்கொள். நாலு கூறு போட்டு கொடுத்துட்டாங்க. அதே மரமே வா நீ இந்த பாவத்தை ஏற்றுக்கொள், பெண்ணே வா நீ இந்த. அப்ப அவங்க கேட்டாங்க, நாங்க அந்த பழியை ஏற்றுக்கொள்கிறோம், அதுக்கு ஏதாவது பலன் தான், பலன் கொடுப்பார்களானால் பழியை கூட ஏற்றுவார்கள். நீங்க புகழ், புகழுக்கு யாரும் வரமாட்டான். ஏன்னா அது புகழ்னால என்ன பிரயோஜனம், புகழ்னாலே அதை காசுக்கு உண்டாயா? உண்மை இந்த தங்கவேலு மாலை வாங்கிட்டு வந்த கதையா போடும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பழி என்றால் பாவங்கள் என்று சொன்னால் பலன் கிடைக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராயிருக்காரு. நாலு பேரும் எங்களுக்கு என்ன பலன், நாங்க நீரு எவ்வளவு பண்ணாலும் தெளிவாயிடும், நுரை வந்தாலும் தெளிவாயிடும், மரம் தோண்டி மண்ணு தோண்டினாலும் அந்த பள்ளம் தானே நிரம்பி விடும், மரம் வெட்ட அதுல பிசினாக அந்த பாவம் கழிந்தாலும் அது வளரும், பெண்களிடத்துல பூப்பு இருந்தாலும் கூட மகப்பேறு காலம் வரைக்கும் இன்பம் அனுபவிக்கலாம் என்றெல்லாம் நுட்பமான செய்திகளை சொல்லி இந்த பாவத்தை கழித்துக் கொண்டான். அதுக்கு பிறகு என்ன ஜாக்கிரதை இருக்கணும் இல்ல?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா என்று கீதையில வரும். காமோகார்ஷித் நமோ நமஹ மந்தகார்ஷித் நமோ நமஹ என்று ஒரு ஜபமே உண்டு. காமத்தினாலே ஏற்பட்டது, குரோதத்தினாலே ஏற்பட்டது. மன்னுனா கோபம், குரோதம்னாலும் கோபம். காமத்திலே இருந்து கோபம் ஏற்படுகிறது என்று வேத வாக்கியங்களும் சரி, கீதை முதலான சாஸ்திரங்களும் சரி நமக்கு சொல்லுகின்றன. நம்ம இப்பொழுது ஸ்காந்தத்திலே பார்க்கும் பொழுது காஷ்யபர் தன்னுடைய தபத்தையெல்லாம் விட்டுவிட்டு காமத்தினாலே அசுர உற்பத்திக்கு காரணமானார் என்று பார்த்தோம். அது ஏன் நடக்கிறது என்கின்ற கருத்தையும் கண்டோம். இந்த கதையில ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது பலவிதமான மிருகங்களினுடைய வடிவத்திலே இவர்கள் சிற்றின்பத்திலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லக்கூடிய கதை பகுதியானது வரும். எப்பொழுது காமத்திலே ஈடுபடுகிறார்களோ இது அவர்களை மனிதனை தேவநிலையிலே இருந்து மிருக நிலைக்கு மாற்றுகிறது, கீழே தள்ளுகிறது என்று சொல்லக்கூடிய கருத்து தான் அதில் முக்கியமானது. அதில் பலவிதமான ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு கருத்து உண்டு, நம்ம விரிவாக இங்கே பார்க்க வேண்டாம், அவரவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பதாக அதனை விடுத்து விடுகிறோம். தபத்தை சிறப்பாக செய்து கொண்டிருந்த காசியபர் அந்த தபத்தை விடுத்துவிட்டு அவமான பொழுதாக காமத்திலே ஈடுபட்டார் என்றும் பார்த்தோம். இவரிடத்திலே வந்து குழந்தைகள் எல்லாம் விழுந்து வணங்குகின்றார்கள். சுரபத்மன் முதலிய அசுர குழந்தைகள் எல்லாம் வந்து வணங்குகிறார்கள். மாயையாகின்ற சுரசையானவள் கொண்டு வந்து உன்னுடைய தந்தையை உங்களுடைய தந்தையை வணங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆசீர்வதித்த காசியபரிடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்பதாக சுரபத்மன் கேட்கிறான். அப்போ அவர் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று தத்துவங்களை சொல்லுகிறார். நீங்கள் இந்திரியங்களை எல்லாம் வென்றடக்கி இருக்க வேண்டும், தபத்தை செய்ய வேண்டும். தபத்தை செய்திருக்கின்ற காரணத்தினாலே தான் ரிஷிகளும் விஷ்ணு பிரம்மா முதலியவனவர்களும் பலரும் மிகச்சிறந்ததான பதவியை அடைந்தார்கள், அவர்கள் உயர்நிலையை அடைந்தார்கள் என்று சொல்லும்படியாக பலவிதமான சரித்திரங்களை சொல்லுகிறார். குச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் ஒரு செத்து கிடந்த பெண்ணை உயிர் கொடுத்தார் தன்னுடைய தவ வலிமையினாலே. அதே போல மிருகண்ட முனிவருக்கு மார்க்கண்டேயர் தோன்றினார். அவர் பரமசிவனிடத்திலே தன்னுடைய பக்தியினாலே தவத்தின் வலிமையினாலே என்றும் இரவாத சாகா வரத்தை பெற்றார் என்கின்ற சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றார். அதே சமயத்தில் அந்த குச்சர் ஒரு யானைக்கு ஒரு தேவத்தன்மையை உண்டாக்கினார் என்று பலவிதமான சரித்திரங்களை இங்கே சொல்லுகிறார். இங்கே சில சரித்திரங்களை விரிவாக எடுத்துக்கொண்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களும் தன்னுடைய கந்தபுராணத்திலே மிகச்சிறப்பாக சொல்லி வருகிறார். இதுல சைவ சித்தாந்த கருத்துக்களை தகுந்த இடம் பார்த்து காசியபர் உபதேசம் செய்வதாக வருகின்றது. நம்ம அடுத்த நிலையாக பார்க்கிறோம். அதே போல மார்க்கண்டேயர் முதலிய மற்ற சரித்திரங்களையும் நம்ம தனியாக பார்க்கிறோம். இப்பொழுது அதனுடைய கதைப்போக்கிலே இங்கே இருக்கக்கூடிய சரித்திரங்களை சொல்லுகொண்டு செல்லுகிறோம். இவர் நீங்கள் செய்யக்கூடியது என்ன என்றால் தவத்தை செய்ய வேண்டும். தவத்தின் காரணத்தினாலே பரமேஸ்வரனை அந்த சிவபெருமானை ஆனந்திக்க செய்ய வேண்டும். அதன் மூலமாக உயர்ந்த நிலையை அடைவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். சொன்ன உடனே ஸ்காந்தத்து பிரகாரம் அப்படியே மௌனியாகி ஏதோ நினைத்தவர் போலே சிந்தையிலே ஆழ்ந்து விட்டு விடுகிறார். ஆனா அதே சமயத்தில் இங்கே சொல்லும் பொழுது சுரசையானவள் நகைக்கிறார். ஏன்னா இது சரியான கதை ஓட்டம் சரியாக வரும். அவள் சொல்லுகிறார், முடிவரே உங்களுக்கு தவம் சரியாக இருக்கும், ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு அது சரியாக இருக்காது. அவர்கள் அழிவில்லாத சிறந்த தன்மையை அடைய வேண்டும் என்றால் அவர்களுக்கு செல்வம் வேண்டும் என்று சொல்வதாக, செல்வத்தை அடைய வேண்டும், பதவியை அடைய வேண்டும், அவர்கள் உயர வேண்டும் வாழ்விலே என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். இவர் சொன்னார், என்னுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன், உன்னுடைய கருத்தாக இருந்தால் நீ உபதேசம் செய்து கொள்ளலாம் என்று காசியவர் சொல்ல, மாயையானவள் அந்த சுரசையானவள் தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் லட்சக்கணக்கான குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் செய்கிறாள். நம்ம இந்த உபதேசத்தையும் அடுத்து பார்க்கிறோம். எப்படி ஒரு மூன்று உபதேசம் ஒரு மூன்றுக்கும் இருக்கக்கூடிய விசித்திரத்தை பார்க்கலாம். எப்படி நம்ம இருக்க வேண்டும், செல்வம் தான் உயர்ந்தது என்று சொல்லியாக, செல்வம் உயர்ந்தது, பதவி வேண்டும், செல்வம் வேண்டும் என்று சுரசையானவள் உபதேசம் செய்கின்றார். சரி, இந்த செல்வத்தையும் உயர்ந்த பதவியையும் உயர்ந்த நிலையையும் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கு சிவபெருமான் ஒருவரே வழி, அவரைத்தான் நீங்கள் அடைய வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்ன முயற்சி? பெரிய வேள்வியை செய்ய வேண்டும், வீர வேள்வி. வீர வேள்வியை நீங்கள் செய்ய வேண்டும். செல்வம் உடையவர்களை எல்லோரும் மதிப்பர், அவர்களுக்கு பதவியும் நல்ல தன்மையும் இருந்துவிட்டால் அவர்கள் இந்த உலகத்திலே உயர்ந்த நிலையிலே இருப்பார்கள். அதுதான் நமக்கு தேவையானது. குழந்தைகளே, உங்களுடைய தந்தை சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம், நான் உங்களுடைய தாய் சொல்லுகிறேன், நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி தயானவள் சொல்லுகிறாள். சொன்ன உடனேயே அவர்கள் அத்தனை சரி அம்மா சொல்லு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, வீர யஜ்யம், ஒரு வீர வேள்வி செய்ய வேண்டும். அந்த வீர வேள்விக்காக வட்டத்வீபம், அதாவது ஆலமரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த இங்கிருந்து வடதிசையில் இருக்கிறது, அங்கே செல்ல வேண்டும். உங்களுக்கு வேண்டிய பொருள்களை நான் தயார் செய்து தருகிறேன் அந்த வீர வேள்விக்கு. அதில் நச்சு சமுத்துக்கள், மாம்சம், ரத்தம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமானதும், பல பிராணிகளினுடைய மாம்சங்கள், பல பிராணிகளுடைய ரத்தங்கள், இதெல்லாம் நான் கொண்டு வந்து தருகிறேன். பலவிதமான மருந்து பொருள்களையும் தருகிறேன். இதை கொண்டு வீர வேள்வி செய்ய வேண்டும், கிளம்புங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய சைன்யம் இந்த உலகத்தையே கலக்கி கொண்டு செல்வதை போலவே இந்த லட்சாதி 2 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த குழந்தைகள் எல்லாம், அசுர குழந்தைகள் எல்லாம் செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது அங்கே வருகின்ற வழியிலே, அவர்கள் செல்லக்கூடிய வழியிலே இவர்களை தான் சுக்கராச்சாரியார் பார்க்கிறார். அவர் நடுங்கி விட்டாராம். சுக்கராச்சாரியார் பார்த்தே நடுங்கி விடுகின்றார். இந்த சைன்யத்தை பார்த்து உடனேயே மந்திர சக்தியினாலே தன்னை மற்ற எல்லாரையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு மந்திரத்தை பிரயோகம் செய்து கொண்டு தன்னை அவர்கள் மன மகிழ்ச்சிக்கு ஏற்றபடியாக தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறார். உடனே பார்த்த உடனே சூரபத்மன் கேட்கிறான், உங்களை பார்த்தாலே எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறதே, நீங்கள் யார், என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு நாங்கள் என்று கேட்கும் பொழுது, அப்பா உங்களுடைய குலகுரு சுக்கராச்சாரியா நான் தான் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் விழுந்து வணங்குகின்றார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல, நீங்கள் உங்களுடைய தாய் சொன்னது சரியான கருத்து, நான் சொல்லுகின்றேன் என்று இவரும் உபதேசம் செய்கின்றார். உபதேசம் செய்து நீங்கள் உங்கள் புலன்களை அடக்கி இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சில மந்திரங்களை உபதேசம் செய்கின்றேன் என்று சூரபத்மனுக்கு அவன் நல்லபடியாக இந்த வீர யஜ்ஞத்தை செய்வதற்காக இருக்கக்கூடிய மந்திரங்களை உபதேசம் செய்கிறார். மந்திரத்தை உபதேசம் செய்து அந்த ஆலவனத்தை அடையுங்கள், உங்கள் தாய் சொல்லுகின்றபடி மிக கொடூரமான தபத்தை இறைவனை நோக்கி சிவபெருமானை நோக்கி செய்யுங்கள், அவர் அனைத்தும் உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர் ஒரு உபதேசம் செய்கிறார். எப்படி இருக்கிறது என்று அவர்களிடத்தை என்ன என்ன செய்ய வேண்டும் என்று இவர் உபதேசம் செய்கிறார். இந்த மூன்று உபதேசங்கள், ஒன்று காசியவர் செய்வது, இன்னொன்று சுக்கராச்சாரியார் செய்தது, இன்னொன்று சுரசையாகின்ற தாய் மாயா செய்திருக்கக்கூடியது. இந்த மூன்றையும் தனியாக நம்ம பார்க்கலாம். இப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்துவிட்டு தனியாக இந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் செல்லுகின்றார்கள், அங்கே ஆலவனத்தை அடைகின்றார்கள். சூரபத்மன் சுற்றிலும் மிகச்சிறந்ததாக அந்த இடத்தை திருத்தி அமைத்து அங்கே வீர வேள்வி செய்வதற்காக நடுவிலே ஒரு பெரிய யாக குண்டம், அதை சுற்றிலும் 108 யாக குண்டங்கள், அதை சுற்றிலும் 1008 யாக குண்டங்கள், அதற்கு எல்லைகளுக்கெல்லாம் காளிகளையும் பிரேத பிசாசுகளையும் அங்கிங்கே அந்த தேவதைகளை எல்லாம் நிறுத்தி வைத்து அந்த கொடூரமான தேவதைகளுக்கு பலிகளை எல்லாம் இட்டு அவர்கள் இவற்றை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாருக்கும் அவர்களெல்லாம் பூஜை செய்தபடியாக இந்த யாகத்தை ஆரம்பிப்பதற்காக இருக்கிறான். இந்த 1008 சுற்றி இருக்கக்கூடிய, முதல் சுற்றியில் இருக்கக்கூடிய 1008 அந்த வேள்வி குண்டங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தாரகாசுரனை நியமிக்கிறான். அடுத்தது 108 அங்கே நடத்துவதற்காக சிம்மபக்தன் என்று சொல்லக்கூடிய சிங்கமுகனை நியமிக்கிறான். அடுத்தது தானே நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான யாக குண்டத்திற்கு தானே வந்து சேருகிறான். அதை அருகிலேயே ஒரு பெரிய ஸ்தூபமானது நட்டு மிகச்சிறந்ததான ஒரு ஸ்தூபத்தையும் நட்டு இங்கே சிங்கம் புலி யானை கரடி குதிரை ஆடு மாடு எல்லாவற்றிற்கும் என்ன என்ன மிருகங்கள் இருக்கிறதோ அந்த மிருகங்களினுடைய மாம்சங்கள் ரத்தம் எண்ணெய் நெய் பால் தயிர் மது தேன் வெள்மிளகு என்னென்ன அன்னம் யாக பசுக்கள் சென்னல் அரிசி மலர் கஸ்தூரி இப்படி ஏராளமான விஷயங்கள் தர்பை நற்பொறி நவதானியங்கள் எல்லாவற்றையும் மலை போல தாயானவள் கொண்டு வந்து கொடுக்கிறாள். அதை கொண்டு இந்த மாமிசத்தை கொண்டு இந்த வேள்வி செய்கின்றார்கள். இதுல ரெண்டு மூணு விஷயம் உண்டு. வேத முறைப்படி செய்யக்கூடிய வேள்வி, வேதம் அல்லாததாக இறைவனை நோக்கி செய்யப்படக்கூடிய வேள்வி, இதற்கு அடிப்படை இவர் வேதத்திலே எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அதுல இருந்து கருத்துக்கள் மாறுபடுகின்றார்கள். இந்த சிலவற்றை எல்லாம் கருத்துக்களாக நம்ம பார்க்கலாம் என்பதற்காக அதையெல்லாம் நான் அதை கொடுத்து கொண்டு செல்கிறேன். இப்படி 1008 குண்டங்கள், 108 குண்டம், மிகச்சிறந்ததான் நடுவில் இருக்கக்கூடிய குண்டம். இதுல அவன் சூரபத்மன், அவனுடைய தம்பி சிம்மவத்ரன் அதாவது சிங்கமுகன், கஜர்வாசுரனாக இருக்கப்பட்ட தாரகாசுரன், இந்த மூன்று பேரும் மிக கொடூரமான ஒரு யாகத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். பல காலம் செய்தும் கூட அவர்களுக்கு இறைவன் தோன்றவில்லை. பார்த்தான் சூரபத்மன் விடுவதில்லை என்று ஆகாயத்திலே கிளம்பி தன்னுடைய சதையை துணித்து துணித்து அங்கே யாகத்தியிலே இட்டு தன்னுடைய உடல் மூலமாக இட்டு என்ன செய்கிறான், அங்கே அவன் யாகத்தை செய்கிறான். அப்படியும் கூட அவன் சாகவில்லை. தன்னுடைய உதிரம் தன்னுடைய மாம்சம் எல்லாவற்றையும் இழந்து அங்கே யாக அக்னியிலே போட்டு மிகச்சிறந்ததான கொடூரமான வேள்வி செய்கிறான். இதை பார்த்து விட்டு மற்றவர்களும் செய்கிறார்கள். ஆனால் அப்படியும் சிவன் வராத காரணத்தினாலே அந்த மிகச்சிறந்த தூபத்தின் மீது நின்று கொண்டு தன்னுடைய உயிரையே கொடுப்பேன் என்று அந்த குண்டத்துக்குள்ளே பாய்ந்து தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். கொடுத்த உடனேயே கதறுகிறார்கள் சிங்கமுகனும் தாரகாசுரனும். தாயில் இழந்த கன்றானது எப்படி கதறுமோ அதை போல கதறுகின்றார்களாம். நாங்களும் இறக்கின்றோம் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய தலையை அறுத்து போடுகின்றோம் என்று அவர்கள் தங்களுடைய தலைகளை அறுத்து யாக குண்டங்களை எடுத்தார்கள். சிங்கமுகன் தாரகன் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய யாழி முகன் அஜமுகன் முதலான பலவிதமான பேர்களும் கூட அந்த சகோதரர்கள்லாம் தங்களுடைய தலைகளை அறுத்து அறுத்து போடுகின்றார்கள். போட போட வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கையை அறுத்து போடுகின்றான் சிம்மவர்த்தனானுக்கு 2000 கை, 1000 சிங்கத்தலை, அத்தனையும் அறுத்தறுத்து போடுகின்றான். இறைவன் கருணையினாலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது, சொரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இறைவன் பார்த்தார், இதுக்கு மேல சோதிப்பதில்லை என்று சொல்லும்படியாக ஒரு வயோதிக அந்தனர் போல இங்கே தோன்றுகின்றாரோ. அது என்னமோ தெரியல, இந்த ஸ்காந்தத்தில் பார்க்கும் பொழுது நானும் பார்வதி கல்யாணத்தில இருந்து பார்க்கிறேன். வயோதிக அந்தனர் வடிவத்திலேயே சிவபெருமான் பல இடங்கள்ல வந்து சோதிக்கிறார். இன்னும் பின்னாலே பார்க்க போகிறோம், முருகப்பெருமானம் அப்படி தந்தையை போலவே இவரும் எடுத்துக்கொண்டு வருகிறார் வயோதிக வள்ளியை காண்பதற்காக. இப்படி வயோதிக அந்தனர் வடிவத்திலே வந்து நிறுத்துகின்றாராம். அந்த மற்றவர்களெல்லாம் அறுத்து போட்டு கொண்டவர்களை தாரகன் சிங்கமோகனை நிறுத்துகிறார். ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, எங்களுடைய அண்ணா இறந்து விட்டான், நாங்களும் அழிய நினைக்கிறோம், நாங்கள் இப்பொழுது இறக்கப் போகின்றோம் யாககுண்டத்திலே என்று சொல்ல, அவ்வளவுதானே, எதற்காகப்பா இப்படி செய்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, சிவபெருமானை காண்பதற்காக சிவனிடத்திலே இருந்த வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் இந்த யாகத்தை செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்ல, கவலைப்பட வேண்டாம் என்று தேவகங்கையை அந்த யாக உண்டத்திலே வரவழைத்து பாய்ச்சுகின்றார். சூரபத்மநானவன் தன்னுடைய உயிரை மீண்டும் பெற்று வருகின்றான். வந்தவுடனே எல்லாரும் பரம சந்தோஷமடைகின்றார்களாம். தேவர்கள் பயந்து நடுங்குகின்றார்கள். இறந்தான் என்று நினைத்தோம், இந்த சேனைகள் அனைத்தும் நம்மை புடிப்புடியாக ஆக்கப் போகின்றது என்று நினைத்து பயப்படுகின்றார்களாம். அப்பொழுது வயோதிக அந்தனர் வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தன்னுடைய வடிவத்தை மீண்டும் ஏற்றுக்கொண்டு ரிஷபாரூடராக பார்வதி சகிதராக காட்சி கொடுக்கிறார். விழுந்து விழுந்து வணங்குகின்றார்களாம் சூரபத்மாதி ராட்சசர்கள் எல்லாம், இந்த அசுரர்கள் எல்லாம். உங்களுக்கு என்ன வேண்டும், இவ்வளவு காலம் என்னை நினைத்து நீ தபம் செய்திருக்கின்றாய், இந்த யாகத்தை செய்திருக்கின்றாய், உன்னுடைய உடலையே அறுத்து போட்டு இருக்கின்றாய், மிகச்சிறந்ததான உன்னுடைய யாகத்தை நினைத்து நாம் மகிழ்ந்தோம், வீர யஜ்யத்தை கண்டு மகிழ்ந்தோம், உனக்கு என்ன வேண்டுமோ கேன்று என்று கேட்டவுடனேயே அவன் பார்த்தான், இவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவனை பார்த்த இந்த சூரபத்மன் இறைவனிடத்துல என்ன கேட்டிருக்க வேண்டும், உங்களை குடு என்று கேட்டால் எல்லாமே கிடைச்சிருக்கும். சிவனிடத்திலே இவ்வளவு வீரவேள்வி செய்து இவ்வளவு கொடூரமாக தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாது வேள்வி செய்திருக்கக்கூடிய இவர்களெல்லாம் சூரபத்மாதி ராட்சசர்கள் எல்லாம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, உன்னை கொடு என்று கேட்டால் எல்லாமே கிடைத்திருக்கும், எது கிடைக்கத்தக்கதோ எது கிடைக்க வேண்டுமோ அதை கேட்கல. அங்கேதான் அவர்களுடைய குணமானது வெளிப்படுகின்றது. அவ்வளவு கொடூரமான தபஸ் செய்து வேற யாராலையும் செய்ய முடியாத தபத்தை அவர்கள் செய்து சிவத்தை அடைய வேண்டும், சிவத்தை அடையவில்லை, அவத்தை அடைந்தார்கள். அவ்வளவுதான், அவஸ்தைன்னு சொன்னாலும் சரி அவம் என்கின்ற பிரயோஜனம் இல்லாத ஒன்று என்று சொன்னாலும் சரி, அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எல்லா அண்டங்களுக்கும் நானே ஏக சக்கராதிபதியாக ஆக வேண்டும், நான் எங்கும் செல்வதற்கு எல்லா இடத்திலையும் செல்லக்கூடியதற்கு ஒரு ரதம் வேண்டும், தேவர்கள் மற்ற யாரு இருந்தாலும் சரி எல்லாரையும் வெல்லக்கூடிய படைக்கலன்கள் எனக்கு வேண்டும், நான் அழியாத வரம் பெற வேண்டும் என்று சூரபத்மன் கேட்கிறான். அப்ப சிவபெருமான் நகைத்தாராம், அப்படி ஒன்றும் யாரும் இறக்காமல் இருக்க முடியாது, உனக்கு வரம் தருகிறேன், என்ன வரம் தருகிறேன், இங்க இருக்கக்கூடிய ஆயிரம் கோடி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன. மணிக்கவாசகர் சொல்லும் பொழுது பலமுறை பார்த்திருக்கிறோம், அண்டப்பகுதியின் உண்டைப்பிறக்கம் அளப்பெருந்தன்மையும் வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட வினிதனை என்று பாடுவார். இங்கே ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது ஆயிரம் கோடி அண்டங்களுக்கு மேலே இருக்கின்றன, அதற்குள்ளே ஆயிரத்தெட்டு அண்டங்களுக்கு 108 யுகங்கள் நீங்கள் ஆழ்வீர்கள். ஒன்னும் அழியா வரமெல்லாம் ஒன்றும் கொடுத்துள்ள, 108 யுகங்கள் நீ ஆழ்வாய், உனக்கு எங்கும் நினைக்கும்படியாக எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஆக்ஞா சக்கரம், ஆளக்கூடிய சக்கரத்தை உனக்கு தருகிறேன், எங்கும் நினைத்த இடத்திலே நினைத்த இடத்திற்கு நினைத்த க்ஷணத்திலே செல்லும்படியாக இருக்கக்கூடியதற்கு சிம்ம வாகனத்தை கொடுக்கிறேன், ரத்தத்தை கொடுக்கிறேன், என்னுடைய படைக்கலங்கள் யாராலையும் வெல்ல முடியாத என்னுடைய படைக்கலத்தை கொடுக்கிறேன் என்று இந்திரஞானம் என்று சொல்லக்கூடிய தேர், ஆக்ஞா சக்கரம், சிம்ம வாகனம், எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தன்னை, பாசுபத அஸ்திரம், வஜ்ரமான உடல், மிகச்சிறந்த வீரம் என்று சொல்லும்படியாக எல்லாவற்றையும் கொடுத்தார். அவனுக்கு மட்டுமல்ல மற்ற எல்லோருக்கும் பலவிதமான படற்கலங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்து மீண்டும் தேவகங்கையை விண்ணுலகிற்கு அனுப்பி அத்துணை பேருக்கும் வரவலம் கொடுத்தவராக சிவபெருமான் அந்த இடத்திலே இருந்து திரும்பிச் செல்லுகிறார். சென்றவுடனேயே மீண்டும் திரும்பி வருகின்றார்கள். இங்கே திரும்பி வந்தவர்களெல்லாம் சுக்கராச்சாரியாரையும் அசுரேந்திரனையும் தன்னுடைய தாயான மாயையும் கண்டு எல்லாரும் வணங்குகின்றார்கள். இங்கே சிவபெருமான் சொல்லும் பொழுது மிக அழகாக கச்சியப்பருடைய பாடல் வரும். சிவபெருமான் சொன்னாராம், எல்லாவற்றிற்கும் ஒரு இஃப்ட் கிளாஸ் போட்டுத்தான் பகவான் வைக்கிறார், தேவர் யாவரும் சென்று தொழப்படும் மூவராகி முழிந்திடும் நுங்களை தாவிலாத நம் சக்தி ஒன்றே அலால் ஏவர் வெல்லவர், நீங்க வந்து எப்படி திரிமூர்த்திகள்னு சொல்லி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூன்று பேர் உண்டோ அதே போல நீங்கள் சூரபத்மன் சிம்மபத்ரன் தாரகாசுரன் என்று சொல்லக்கூடிய மூன்று பேரும் எல் தேவர்களாலேயும் தொழப்படக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய நீங்கள் குறைவில்லாத என்னுடைய சக்தி ஒன்று தவிர வேறு யாராலேயும் உங்களை வெல்ல முடியாது. தாவிநாதனம் சக்தி ஒன்றே அதால் ஏவர் வெல்பவர் என்று இயம் விளம்பி மேல் ஈருராத இரதமும் தன் பெயர் கூறு தெய்வப்படையும் அதாவது இந்திரஞானம் என்று சொல்லக்கூடிய ரதத்தையும் தன் பெயர் சொல்லக்கூடிய பாசுபத அஸ்திரம் அதையும் கொடுத்து வேறு வேறு மிக அருள் செய்து மேல் ஆறு சேர் சடை ஆண்டகை ஏறினார். ஆற்றை அது கருணை வேறொன்னு அவ்வளவு தபஸ் செய்த பகீரதனுடைய தவத்திற்கு இறங்கி எப்படி ஜடாமுடியிலே கங்கையை தன்னுடைய சடையிலே ஏற்றுக்கொண்டாரோ அதே போல இவர்களுடைய தவத்துக்கு இறங்கினவர். ஏன் கச்சியப்பர் இதை போடுகிறார்னா தபஸுக்கு இறங்குகிறார். அவர் செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்கு பலன் கொடுக்கிறார். எந்த காரியம் செய்தாலும் அதற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. அந்த பலனை இறைவன் கொடுத்து விடுகிறார். இங்கேயும் அந்த பலனை கொடுத்து விடுகிறார். நல்ல விஷயத்துக்காக வேண்டும் என்று பகீரதன் தவம் செய்த பொழுது அங்கே அவனுக்கும் அருள் செய்கிறார். இங்கே நான் ஆட வேண்டும், நான் ஏக சக்கராதிபதியாக 1008 அண்டங்களை ஆட வேண்டும் என்று சூரபத்மன் கேட்கும் பொழுது இவனுக்கும் அருள் செய்கிறார். அவருக்கு வந்து தேவரா மனுஷனா மிருகமா இல்ல ராட்சசனா எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்திற்கு உள்ள பலனை க்ஷிப்ரப்ரசாதமூர்த்தி என்ற பகவானுக்கு பேர் அவர் கொடுக்கிறார். பரமேஸ்வரர் அவர் கொடுத்தாராம். அங்கே வந்து வணங்கி நிற்கின்றார்கள். இதே சமயத்துல முதல்லயே பார்த்தோம் காசியபரை பிரிந்து செல்வதற்காக மாயையான் அவள் கிளம்புகிறாள். ஐயோ என்னை விட்டு போகாது என்று கதறுகிறார். அவள் சொன்னாள், நான் என்னுடைய பேர் சுரசைன்னு பேரு, இந்த அசுர குலத்தை மீண்டும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக உங்களுடைய எடுத்து குழந்தையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன். வந்த காரியம் நிறைவேறியது, என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது என்று சொல்லி வணங்கி சென்று விடுகிறாள். அவள் உண்மை பேசுகிறாள். இங்கே தன்னுடைய நிலையில் இருந்து தவறிய காசியவரை தான் சொன்னேன், புலம்புகின்ற அந்த காமத்தியிலே வந்து விழுந்து கொண்டிருக்கிற காசியவரை பிரம்மர் வந்து தேற்றி, நீ இப்படி செய்வது தகாது, இறைவனை நோக்கி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தாய் தவம் செய்வாய் என்று சொல்ல காசியவரானவர் அங்கே தவம் செய்கிறார். இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை வந்தவர்களுக்கு சுக்கராச்சாரியார் மீண்டும் உபதேசம் செய்து இங்கே ரெண்டு விதமான அதான் மூன்று விதமான உபதேசங்கள்ல இருக்கும். இந்த உபதேசங்களை செய்து நீங்கள் இந்த உல எவ்வளவு காலமும் உங்களை அடக்கி வைத்தவர்களெல்லாம் அடக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு நியதி. நீங்கள் நினைத்ததை நீங்கள் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் என்று சொல்லி சுக்கராச்சாரியார் அங்கே உபதேசம் செய்கிறார். அதாவது எல்லா தத்துவக்கு தத்துவம், அதாவது யார் பேசினாலும் தத்துவம் இல்லை, எது சரியானதுன்னு ஒண்ணு உண்மையானதுன்னு ஒண்ணு உண்டு இல்ல. வேத மார்க்கமாக வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க என்று பாடுவார். ஞான சம்பந்தர் அவதரித்தார் என்று செக்குலார் பெருமான் பாடுவார். அதே போல இதுதான் சரி என்று உண்டு உண்டு. நம்முடைய வாக்கினாலே எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்ப்போலுமே மெய்ப்போலுமே என்று அவை பாட்டி பாடுவார். வாக்கு இருந்தா போதும் இதுதான் சரின்னு சொல்ல முடியும், எதை வேணும்னாலும் ஸ்தாபிக்க முடியும். சொல்றதற்கு ஒண்ணும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இந்த பழைய காலத்துல கரிகாலனுடைய காலம் எப்படி இருந்தது, கரிகால் சோழனுடைய காலம் எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது அதுல அந்த புலவர் கடியலூர் ருத்ரங்கண்ணனார் பாடுகிறார். பாடியவர் இந்த எப்படி இருந்ததுன்னா, இந்த சோழ தேசத்து பெண்கள் எல்லாம் நெல்லை காய வைத்திருக்கிறார்களாம் அன்றைக்கு சமைக்க வேண்டும் என்று. அப்ப கோழியான அந்த வந்து மேய்கின்றது, மேயும் பொழுது காதலியர்களுடைய தங்க குழையை எடுத்து அந்த கோழியை எரிந்து விரட்டுகின்றார்கள் என்று ஒரு இந்த இடத்துல ஒரு வரும் பாடல் வரும். இதுக்கு என்ன பொருள், அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறார்கள், கோழியை விரட்டுறதுக்கு கல்லாய கல்லையோ ஒரு குச்சியோ ஏரியல தங்க குழையே இருந்தார்கள். இவர்களுக்கு தங்கம் அவ்வளவு மதிப்பு இல்லை, ஏன்னா அவ்வளவு இருந்தது. இதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள். ஆனால் இதுக்கு இன்னொன்று, தங்கத்தை விட அப்ப நெல் ரொம்ப ஸ்கார்சிட்டி, அது கிடைக்கல, நெல் கிடைக்கக்கூடிய அதாவது விலைமதிக்கத்தக்க பொருளாக இருந்தது. தங்கம் போனாலும் பரவாயில்ல, நெல்லு வேணும்னு சொல்லிட்டு தங்க குழியை எடுத்தெறிந்தார்கள் அப்படின்னு இதுக்கு இன்னொரு அர்த்தம் கற்பிச்சா இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் சொல்லலாம், சொல்லக்கூடியது இது இப்படியும் பார்க்கலாம். அதான் ஒரு குவளை இருக்கிறது, குவளையிலே நீர் இருக்கிறது, பாதி தண்ணீர் இருக்கிறதுன்னு சொல்றதா இல்ல பாதி காலியா இருக்கிறது என்று சொல்றதா, ரெண்டும் உண்மைதான். ஆனா சொல்லக்கூடிய முறை வேறு, இங்கே சொல்லுவது தவறுதலாக அமையும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ரொம்ப வேடிக்கையா இருக்கும், ஒருத்தருக்கு பேசும்பொழுது சொல்லிட்டு இருந்த பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், ஏதோ ஏதோ ஒரு வண்டி பஸ்ஸோ காரோ போகிறோம், இப்போ உங்களுக்கு சடன் பிரேக் போடுறதுக்காக என்ன பண்ணுறோம், பிரேக் போடுறோம். இந்த சடன் பிரேக் போடுறது எதுக்காக, வண்டி உடனே நிற்கணுங்கிறதுக்காக, அதாவது முன்னால் போகக்கூடாது அந்த இடத்துல டக்குன்னு நிற்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், சடன் பிரேக் போடுறோம். சரிங்களா, இந்த சடன் பிரேக் போட்டால் வண்டி நிற்கிது, ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம முன்னாடி போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி அந்த வேகத்துக்கு முன்னாடி போகிறோம் இல்லையா, இப்ப சடன் பிரேக் போட்டா என்ன ஆகணும், இவன் முன்னாடி போக கூடாது. ஆனா சடன் பிரேக் போட்ட அப்புறம் நம்ம எல்லாரும் முன்னாடி போறோமே, அது சடன் பிரேக் நம்ம முன்னாடி போறதுக்காக தான் போட்டது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் தர்க்கம்னு பேர், தவறுதலான தர்க்கம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதி, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 13. பார்வதி கூறுகிறாள், யோகியவர்களே, தாங்கள் தபசியா இருந்து மலையரசரிடம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இறைவா, தாங்களோ ஞானத்தின் எல்லை, அறிவின் சிகரம். தாங்கள் கூறியதற்கு பதிலை நான் கூறுகிறேன், கேளுங்கள். தாங்கள் சம்பு அல்லவா? தவத்தின் முழு திறனையும் கொண்டவராக தாங்கள் இருப்பினும் மேலும் பெருந்தவம் அற்றி வருகிறீர்கள். அத்தவத்தின் திறலே தங்களை மேன்மேலும் தவம் செய்ய தூண்டுகிறது. செயல்கள் அனைத்தையும் செய்ய தூண்டும் அந்த சக்தியே பிரகிருதி எனப்படுகிறது. அந்த பிரகிருதியினாலேயே அனைத்தும் படைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு பின் முடிவில் அழிக்கவும் படுகிறது. தாங்கள் யார்? அந்த நுண்ணியதான புலப்படாத சூக்ஷ்ம பிரகிருதி யார் என்பதை சற்று சிந்திக்கவும். பிரகிருதியின்றி லிங்கஸ்வரூபத்தில் விளங்கும் மகேஸ்வரன் எவ்வாறு தனித்து இருக்க முடியும்? அனைத்து ஜீவராசிகளும் தங்களை சிந்தித்து வந்தித்து தொழுது போற்றுகின்றன. இவை அனைத்திற்கும் காரணம் பிரகிருதி என்றோ? இவற்றை முதலில் மனதார சிந்தித்து பின் ஏதாவது சொல்ல வேண்டுமானால் சொல்லுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, பார்வதி கூறியதை கேட்ட பரமசிவன் சற்றே நகைத்த வண்ணம் கூறலானார். அவலீலை விடுத்து சிவலீலை புரிபவன்றோ அவர்? மகேஸ்வரர் கூறுகிறார், உயர்ந்த தவசக்தியினாலேயே நான் பிரகிருதியான மாயையை அழிக்கிறேன். உண்மையில் பிரகிருதியான மாயையில் சிக்காமல் இருப்பதனாலேயே நான் சம்பு, அதாவது இந்நில உலகத்திய இன்பங்களையும் அழிப்பவராக உள்ளேன். ஆகவே சான்றோர்கள் என்றும் எங்கும் பிரகிருதியான மாயைக்கு ஆட்படக்கூடாது. உலகியலிலிருந்து என்றென்றும் விலகியே இருக்க வேண்டும், விகாரமற்று இருக்க வேண்டும். நாரதா, இறைவனான சிவபெருமான் உலகியலை நினைத்து இவ்வாறு கூறவே காளியான பார்வதி மனதில் சற்றே நகைத்த வண்ணம் இனிமையாக பேசலுற்றாள். பார்வதி கூறுகிறாள், நலமே விளைந்த விளையும் இறைவா, நலமே விளையும் இறைவா, தாங்களோ பெருத்த யோகி. இப்பொழுது தாங்கள் கூறினீர்களே, அந்த பேச்சுத்திறன் பிரகிருதியினுடையது இல்லையா? இல்லையெனில் தாங்கள் அந்த பிரகிருதியை தாண்டியவர்களாக ஏன் இருக்கிறீர்கள்? அதாவது பிரகிருத்தியின் உதவியை ஏற்று ஏன் பேசினீர்கள்? இவற்றையெல்லாம் சற்று சிந்தித்து பின் உள்ளதை உள்ளபடி கூற வேண்டும். இவை அனைத்தும் எப்பொழுதும் பிரகிருதிக்கு உட்பட்டதே ஆகும். அனைத்தையும் பிரகிருதியே தன் பிடிக்குள் சிக்க வைத்துக் கொண்டுள்ளது. இல்லையே தங்களால் எந்த ஒரு செயலும் செய்யவும் முடியாது, சொல்லும் எழாது. ஏனெனில் சொல்வது செய்வது முதலிய அனைத்தும் பிராகிருதமான இயற்கையே. இதை தாங்கள்தான் சற்றே சிந்திக்க வேண்டும். கேட்பது, உண்பது, பார்ப்பது, செய்வது என அனைத்தும் பிரகிருதியின் செயலே. வீணாக வாத விவாதங்கள் செய்தல் முற்றிலும் பயனற்றவையே. சம்புவே, இறைவா, தாங்கள் பிரகிருதியை தாண்டி மேல் நிற்பவர் என்பது உண்மையாகில் இப்பொழுது இந்த இமயமலையில் தாங்கள் ஏன் தவம் செய்ய வேண்டும், ஏன் செய்கிறீர்கள்? பாவங்களை சிதைப்பவரே, பிரகிருதி தங்களையே விழுங்கிவிட்டது. ஆகவேதான் தாங்கள் தங்களது உண்மை சுரூபத்தை அறியவில்லை. தாங்கள் தங்கள் உண்மை சுரூபத்தை நன்கு அறிந்திருப்பின் தவம் செய்வானேன்? யோகியரே, நான் தங்களோடு வாதம் செய்ய வேண்டியதன் அவசியம்தான் என்ன?
4: பிரத்யட்சமான அதாவது கண்களுக்கு எதிரில் தெரியும் பிரமாணம் இருக்கையில் அறிஞர்கள் அனுமானமான அதாவது ஊகிக்கக்கூடிய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜீவராசிகளின் புலன்களுக்கான விஷயங்கள் அனைத்தும் பிராகிருதமானவையே என அறிவுடையோர் எண்ணுவர். ஏனெனில் அவர்கள் அறிவு கொண்டு ஆராய்ந்து அறிபவர்கள். யோகியரே, பல சொல்லி யாது பயன்? நான் கூறும் நல்வழியை கேளுங்கள். நானோ பிரகிருதி அதாவது மாயை, தாங்களோ புருஷர் அதாவது பிரம்மம். இது ஒன்ற உண்மை, இதிலும் ஐயமுண்டோ? எனது தயவினாலேயே தாங்கள் குணம் உள்ளவராகவும் அதாவது சகுணராகவும் திருமேனி கொண்டவராகவும் எண்ணப்படுகிறீர்கள். நான் இல்லையெனில் தாங்கள் பற்றற்றவராக இருப்பீர்கள். எந்த ஒரு செயலும் தங்களால் செய்யவும் இயலாது. தாங்கள் புலன்களை வென்றவராக இருப்பினும் பிரகிருதியின் ஆளுமைக்கு கட்டுப்பட்டு பலவாறான திருவிளையாளர்களை புரிகிறீர்கள். அவ்வாறிருக்க தாங்கள் நான் விகாரமற்றவன் என்று கூறிக்கொள்வது எப்படி பொருந்தும்? பிரகிருத்தியான என்னோடு ஒட்டாதவர் என்பதும் தான் எப்படி? பிரகிருத்தியை கடந்தவன் நான் என்னும் தங்களது சொல் உண்மையாகில் தாங்கள் எனது அருகில் இருப்பதனாலேயும் தவறில்லையே. பின்பு இதில் அஞ்சுவதற்கு என்ன இருக்கிறது? பிரம்மதேவர் கூறுகிறார், பிரகிருதியின்றி புருஷனான பரமன் இல்லை என்னும் கொள்கையை உடைய சாங்கிய சாஸ்திரத்திற்கு ஏற்ப பார்வதி கூறியதை கேட்ட சிவபெருமான் வேதாந்த மத கோட்பாடுகளை விளங்கி பதில் உரைக்கனானார். சிவபெருமான் கூறுகிறார், இமயமானின் மகளே, அழகாக பேசுகிறாய். நீ சாங்கிய மதத்தை ஏற்றி இவ்வாறு கூறுகிறாயெனில் தினமும் எனக்கு சேவை செய். ஆனால் அவ்வாறு செய்யும் பணிவிடை சாஸ்திர முறைக்கு எதிர்த்தட்டாக அதாவது மாறுபட்டதாக இருக்கக்கூடாது. பக்தர்களிடம் கருணை கொண்டவரும் அவர்களுக்கு அருள் புரிவதே தனது செயலாக உடையவருமான இறைவன் மலைமகளான பார்வதியிடம் இவ்வாறு கூறிவிட்டு பின் இமமானிடம் கூறுவாரானார். சிவபெருமான் கூறுகிறார், மலையரசனே, நான் இங்கேயே உன்னுடைய மிக்க அழகிய கொடுமுடியின் தாழ்வரையில் ஆனந்தமே விடுவிடுத்த எனது பரமார்த்த சுரூபத்தை அதாவது உண்மையான ஆன்ம நிலையை சிந்தித்த வண்ணம் உயர்ந்த தவத்தை செய்வேன். அவ்வாறு தவமியற்ற நீ எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும். உன் அனுமதி பெறாமல் இங்கு யாரும் தவம் செய்ய இயலாதே. தேவர்களுக்கும் தேவரான முத்தலை சூலவே எந்திய இறைவன் இவ்வாறு கூறவே இவமான் அவரை வணங்கி கூறலானான், மகாதேவனே, தேவர்கள் அசுரர்கள் மனிதவர்கள் என அனைத்தும் அடங்கிய இவ்வுலகே தங்களது தானே. அவ்வாறு இருக்க அற்பனான நான் கூறுவதற்கு என்ன உள்ளது? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மலையரசன் இவ்வாறு கூற கேட்டு உலகிற்கு நலனையே விளையும் சிவபரம்பொருள் சற்றே நகைத்த வண்ணம் இன்று நீ சென்று வரலாம் என கருணையோடு கூறியருளினார். இறைவனிடம் அனுமதி பெற்ற இமவான் தன் அரண்மனை சென்றான். தினமும் தன் மகளுடன் இறைவனை தரிசித்து வணங்க அங்கு வரலானான். ஆனால் பார்வதி பிராட்டி தன் தந்தையை விடுத்து தனியாக தன் இரு தோழிகளுடன் இறைவனை தரிசிக்க வந்து காதலாகி கசிந்துருகி பக்தியோடு பணிவிடையை செய்வாழானாள். பரமனின் கட்டளையை ஏற்று நந்தி முதலிய சிவகணங்கள் யாரும் பார்வதி பிராட்டியை தடுக்கவில்லை. ஒவ்வொரு சிவகணமும் தூய்மையோடு அவரது கட்டளையை ஏற்று நடந்தனர். சொல்லும் பொருளும் போல் இணைந்தவர்களான சிவபெருமானும் பார்வதியும் வேதாந்த வழியிலும் சாங்கிய மத வழியிலும் நின்றாலும் அவர்களது வாதவிவாதங்கள் நன்மை அளிப்பனவே, இன்புறச் செய்வனவே. அதைத்தான் இங்கு நான் உனக்கு கூறினேன். புலன்களுக்கு எட்டாத பரமன் மரியாதையை ஏற்று இமயமன் வேண்டிய அவனது மகளை தன் அருகில் இருந்து தொண்டு உரியை ஏற்றுக்கொண்டார். பார்வதி பிராட்டியும் தன் இரு தோழிகளுடன் திரையணிந்த பெருமானுக்கு பணிவிடை புரிய தினமும் அங்கு வந்து செல்வாள் ஆயினாள். இறைவனது திருவடிகளை கழுவி அவ்வமுத நீரையே உண்ணீராக கொண்டாள். வெயிலில் உலர்த்திய தூய துணி கொண்டு அவரது திருமேனியை துடைப்பாள். பாத்தியம் ஆச்சமனம் என 16 வகையான உபச்சாரங்களுடன் முறைப்படி அவரை பூஜித்து பன்முறை திருவடி தொழுதெழுந்து பின் தன் தந்தை வீடு செல்வாள். இதுவே தினம் தினம் தொடரும் பெருநிலை. முனிவரே, தியானத்தில் அமர்ந்துள்ள சிவபெருமானுக்கு இவ்வாறு பணிவிடை செய்து வரும் பார்வதி பிராட்டிக்கு வெகு நாட்கள் கிணிந்தன. புலன் அடக்கத்துடன் பக்தியோடு பார்வதி பிராட்டி செய்யும் பணிவிடைகளைக் கண்ட இறைவன் கருணை கொண்டு என்றைய தினம் பார்வதி பிராட்டி நெஞ்சுருகி துளியும் செருக்கின்றி பணிவிடையாகும் தவத்தை செய்வாளோ அன்றைய தினமே அவளது திருக்கரத்தை பிடிப்போம் என்று மனதில் உறுதி கொண்டார். இவ்வாறு மனதில் உறுதி கொண்ட இறைவன் உடனே தியான யோகத்தில் ஒன்றினார். திருவிளையாடல்கள் புரியும் பெரிய யோகி என்றோ அவர். முனிவரே, இறைவன் தியானத்தில் ஒன்றிய போது அவரது மனதில் வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. பார்வதியோ அவருடைய திருமேனியையே நினைத்த வண்ணம் மிகுந்த பக்தியோடு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார். தியான யோகத்தில் அமர்ந்த இறைவனும் பார்வதி தேவி தூய மனதுடன் இருப்பதை நித்தமும் கவனித்தார். இருப்பினும் முந்தைய சிந்தனைகள் மறந்து அவளை கண்டும் காணாதவராக இருந்தார். அதாவது முன்பு தட்சன் மகளாக சதி தேவியாக பிறந்து தன்னை மணந்து பின் தட்சன் வேள்வியில் தன் உடலை துறந்ததை நினைத்தும் மறந்தது போல் இருந்தார். இதற்கிடையில் இந்திரன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் பிரம்மதேவரது கட்டளைப்படி பார்வதியையும் பரமசிவனையும் ஒன்று சேர்க்க நினைத்து காமதேவனை மிகுந்த மரியாதையுடன் கைலைக்கு அனுப்பினர். ஏனெனில் அவர்கள் பெருந்திரளுடைய தாரகாசுரனது கொடுமையில் கதிகிழந்திருந்தனர். பகவான் சிவபெருமானது திருவர் பிரசாதமாக திரளுடைய ஒரு புத்திரனது திரு அவதாரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தனர். கைலை

பார்வதி தேவியின் திருமணம் பற்றி விளக்கமாக கூறி வருகையில், இடையில் தாரகாசுரனின் பிறப்பு, அவன் செய்த கடுந்தவம், விரும்பிய வரத்தை அவன் பெற்றது, தேவர்களையும் அசுரர்களையும் மற்றும் உள்ளது அனைவரையும் வெற்றி கொண்டு இந்திரனது சிங்காதனத்தில் அமர்ந்தது முதலான கதைகளையும் கூறலானார். மூவலகங்களையும் தனதாக்கிக் கொண்ட தாரகாசுரன் தானே இந்திரன் என பிரசாரித்துக் கொண்டு விண்ணுலகில் இந்திரனது சிங்காதனத்தில் அமர்ந்தான். ஒப்பாரம் மிக்காரம் இல்லை என்ற நிலையில் புலன்களை வென்ற அவசுரன் மூலகங்களுக்கும் தனி ஒரு அரசனாக இருந்து ஈடு இணையற்ற உரிய முறையில் உலகை பரிபாலித்து வந்தான். தேவர்களை பதவிகளில் இருந்து விரட்டி எடுத்து அசுரர்களை நியமித்தான். வித்யாதரர்கள் என்னும் தேவர்களை தன் கர்மங்களை செய்ய நியமித்தான். முனிவரே, தாரகாசுரனது கொடுமைகளுக்கு ஆளான இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் மிகவும் கலங்கி புகலிடமின்றி பிரம்மாவான என்னிடம் வந்து சரண் அடைந்தனர். அவ்வாறு வந்த அவர்கள் அனைவரும் என்னை சரணடைந்து பக்தியோடு துதித்து தாங்கள் படும் துன்பங்களையெல்லாம் குரலாயினர். இறைவா, எங்களுக்கு தாங்கள் தானே புகலிடம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூற வேண்டியவரும் தாங்கள் தானே. எங்களை இன்னல்களிலிருந்து கரையேற்றி வைப்பவரும் தாங்கள் என்றோ. தேவர்களாகிற நாங்கள் அனைவரும் தாரகாசுரன் என்னும் கொடுந்தியில் கருகி சாம்பலாகிறோமே. சன்னிபாதம் என்னும் கொடிய ஜுரத்தின் மருந்துகள் இவ்வாறு பயனின்றி போகுமோ? அதே போலத்தான் நாங்கள் செய்யும் அனைத்து கடும் உபாயங்களும் வீணாகின்றன. ஸ்ரீமன் நாராயணரது திருவாடியான சுதர்சன சக்கரம் ஒன்று மட்டும்தான் இதுவரை எங்களுக்கு காப்பாக இருந்தது. அதைத்தான் நம்பியிருந்தோன். ஆனால் இன்று அதுவும் அவனது கழுத்துக்கு ஆணையாக உள்ளது. அதன் அந்த சுதர்சன சக்கரத்தின் திரல் அவனது திரளிடம் ஒடுங்கி நிற்கிறது. முனிவரே, இவ்வாறு தேவர்கள் முறையிடவே நான் அச்சமயத்திற்கேற்ப அவர்களிடம் கூறலானேன். தேவர்களே, நான் அளித்த வரபலத்தினால்தான் தாரகாசுரன் இவ்வாறு வளர்ந்து விட்டான். ஆகவே என் கைகளினாலேயே அவனை நான் வதித்தல் தகாது. எவரால் எவன் வளர்க்கப்பட்டு பெரியவனானானோ அவன் அவராலேயே வதைக்கப்படுதல் முறையென்று. நச்சுமரமாகினும் வளர்த்தவனே அதை வெட்டுதல் என்பது சரியன்று. ஆகவே உங்களது காரியங்களை முடித்த தரும் திரள் கொண்டவர் ஸ்ரீ பரமசிவன் ஒருவரே. ஆனால் நீங்கள் வேண்டினாலும் அவர் தானாக அவ்வசுரனை எதிர்க்க இயலாது. தாரகாசுரன் தனது பாவத்தினாலேயே அழிந்து விடுவான். ஆகவே நான் சொல்வது போல செய்யுங்கள். நான் அளித்த வரத்தின் மகிமையால் நான் அவனை வதைக்க முடியாது. ஸ்ரீமன் நாராயணனோ ஸ்ரீ பரமசிவனோ கூட வதைக்க முடியாது. வேறொருவரும் என் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடியும் அவனை வதைக்க முடியாது என்பதுதான் உண்மை. தேவர்களே, ஒருவேளை சிவபெருமானது வீரியத்தினால் தோன்றும் புத்திரனால் அவனுக்கு மரணம் நேரலாமே என்று மற்ற எவராலும் இயலாது. ஆகவே இதற்காக நான் கூறும் உபாயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். சிவபெருமானது திருவருளால் அவ்வுபாயம் நிச்சயம் பயனளிக்கும். முன்பொரு காலத்தில் தட்சணது மகளான சதீதேவி தன் தந்தையான தட்சணது வெள்வியிலேயே தன் உடலை தீக்கிரையாக்கினாள். அந்த சதீதேவியே இப்பொழுது இமமானது மனைவியான மேனகின் திருவயிற்றில் பார்வதியாக தோன்றியிருக்கிறாள். இது உங்களுக்கு தெரிந்ததுதானே. சிவபெருமான் நிச்சயம் அவளை மணப்பார். ஆயினும் நீங்களும் இதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சியால் சிவபெருமான் பார்வதி பிராட்டியை மணந்து அவளது திரு உதரத்தில் ஒரு மகனை தோற்றுவிக்க வேண்டும். ஆனால் சிவபெருமானோ மேல் நோக்கி செல்லும் இந்துவை உடையவர். அவரை சலிக்க செய்யும் திறன் பார்வதி ஒருவளுக்கேயன்றி மற்ற எந்த ஒரு பெண்ணிற்கும் இல்லை. இமமானின் பெண்ணான பார்வதி பிராட்டி இப்பொழுது நல்லதொரு குமரி பருவத்தில் உள்ளாள். இமயமலை சாரலில் தவம் செய்யும் சிவபெருமானுக்கு தினமும் படிமடை செய்து வருகிறார். தன் தந்தையான இமமான் கூறியதால் காளியான பார்வதி தன் இரு தோழிகளோடு தியான யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் சிவபெருமானுக்கு பிடிவாதமாக சேவை செய்து வருகிறார். மூவலகங்களிலும் சிறந்த அழகியான பார்வதி பிராட்டி சிவபெருமானது எதிரிலேதான் தினமும் அவருக்கு பூஜை செய்து வருகிறார். இருந்தும் தியானத்தில் அமர்ந்துள்ள சிவபெருமான் மனதளவிலும் தியான நிலையில் இருந்து சரிக்கவில்லையே, அதாவது அசையவில்லையே, அதாவது தியானத்தை கலைத்து பார்வதி தேவியை பார்க்கவும் நினைக்கவில்லையே. ஆகவே தேவர்களே, பிரைசூடியான இறைவன் பார்வதியை திருமணம் செய்து கொள்ள மனதில் இச்சை கொள்வதற்கான முயற்சியை விரைவில் மேற்கொள்ளுங்கள். நானும் தாரகாசுரனிடம் சென்று அவன் செய்யும் கொடுமைகளை தவிர்க்க ஆவன செய்கிறேன். ஆகவே இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடம் செல்லுங்கள். நாரதா, இவ்வாறு தேவர்களிடம் கூறிய நான் விரைவிலேயே தாரகாசுரனிடம் சென்று அன்பொழுக அவனிடம் கூறலானேன். தாரகனே, இவ்விண்ணுலகம் நம்முடைய ஒளிபருந்திய தவத்தின் பெரும் பயன். இப்பொழுது இதை நீ ஆண்டு வருகிறாய். நீ எதற்காக கடுந்தவம் செய்தாயோ அதைவிட அதிகம் பெற நினைக்கிறாய். நான் இதைவிட சிறிய பயனை தரும் வரத்தை தானே தந்தேன். விண்ணுலக அரசி ஒருபோதும் தரவில்லையே. ஆகவே நீ சொர்க்கத்தை விடுத்து மண்ணுலகு சென்று ஆட்சி செய். அசுரகுல திலகமே, தேவர்கள் இங்கு பெறும் அனைத்து நலன்களையும் நீ அங்கும் சுலபமாக பெறலாம். நீ இதில் தவறாக நினைக்க ஒன்றும் இல்லை. இவ்வாறு அவ்வசுரனுக்கு அறிவுறுத்திய பின்

0: சிவபெருமானையும் பார்வதி பிராட்டியையும் நினைத்த வண்ணம் அங்கிருந்து வரைந்தேன். தாரகாசுரனும் புண்ணுலகை விடுத்து நிலவுலகு வந்து அங்கு சோனிதபுரம் என்னும் தலைநகரிலிருந்து அரசு புரியலானான். தேவர்களும் நான் கூறியதைக் கேட்டு என்னை வணங்கி விடைபெற்று இந்திரனுடன் மகிழ்ச்சியோடு இந்திர உலகு சென்றனர். அங்கு சென்றவர்கள் தங்களுக்குள் கலந்து பேசி இந்திரனிடம் மகிழ்ச்சியோடு கூறலாயினர். இந்திரனே, சிவபெருமான் சிவையான பார்வதியிடம் காதல் கொள்ளுமாறு முயற்சி எடுக்க சொன்னார் அல்லவா பிரம்மதேவர்? அதற்கான முழு முயற்சியையும் தாங்கள் தான் செய்ய வேண்டும். இவ்வாறு அனைத்து விவரங்களையும் இந்திரனிடம் கூறிய தேவர்கள் மகிழ்ச்சியோடு தங்கள் இடத்திற்கு சென்றனர். அத்தியாயம் 17. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, தேவர்கள் சென்றதும் தீவனான தாரகாசுரனால் பிடிக்கப்பட்ட இந்திரன் காமதேவனை நினைத்தான். உடனே காமனும் அங்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது இந்திரன் நட்பின் அறநெறிகளை கூறி மேலும் கூறலானான். நண்பனே, விதியின் கட்டளைப்படி தாங்குணா துயரம் என்னை சூழ்ந்துள்ளது. அதை உன்னை தவிர வேறு யாராலும் நீக்க இயலாது. பஞ்சமந்த காலத்தில் தான் கொடையாளியை பரீட்சிக்கலாம். போர் முனையில் தான் நல்லதொரு வீரனின் வீரமும். ஆபத்து வந்தபோதுதான் நண்பனை பரீட்சிக்க வேண்டும். பெண்குலத்தின் பெருமையை கணவன் நலிந்து சொர்வுற்ற போதுதான் பரீட்சை செய்ய வேண்டும். அன்பனே, துன்பம் நேர்ந்த போது பொறுமையை சோதிக்க வேண்டும். நட்பின் பொய்யில்லாத உண்மை அன்பை நேரிலின்றி மறைவிலிருந்து பரீட்சிக்க வேண்டும். இதுதான் முறை. இதை விடுத்து வேறு வழியில்லை. நான் கூறுவது முற்றிலும் உண்மை. தாத்து பரீட்சா துர்பிக்ஷேரனே சூரஸ்ய ஜாயதே ஆபக்காலேது மித்ரஸ்யா சக்தௌ ஸ்திரீணாம் குலஸ்யஹி வினதே சங்கடே பிராப்தே அவிததஸ்ய பரோக்ஷதா சுஸ்னேகஸ்ய ததா தாத நான்யதா சத்யமீரிதம். நண்பா, இப்பொழுது எனக்கு நேர்ந்திருக்கும் துன்பத்தை உன்னைத்தவர வேறு எவராலும் போக்க இயலாது. ஆகவே இன்று உனக்கு இது ஒரு பரீட்சை. இது என்னவோ என் காரியம் எனக்கு மட்டுமே நன்மை தருவது என்பது அல்ல. இது தேவர்கள் அனைவரின் காரியம். அனைவருக்குமே நன்மை அளிப்பது என்பதில் ஐயமேதுமில்லை. இவ்வாறு இந்திரன் கூற கேட்ட மன்மதன் சற்றே நகைத்த வண்ணம் மிடுக்குடன் அன்போடு பேசலானான். மன்மதன் கூறுகிறான், தேவர்கோனே, தாங்கள் ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள்? நான் தங்களுக்கு பதில் கூற வரவில்லை, ஞாபகப்படுத்தவே வந்தேன். உலகில் எவன் உதவி செய்ய வந்த நண்பன், எவன் முக நட்பு கொண்டவன் என்பது நேரடியாக காண வேண்டியதை தவிர சொல்லில் அமைவதல்ல. துன்பம் வந்துற்ற போது வாய் நிறைய பேசுபவன் என்ன உதவி செய்வான்? இருப்பினும் மன்னனே, நான் கூறுவதை சற்றே கேளுங்கள். நண்பரே, தங்களது இந்திர பெரும் பதவியை கவர எண்ணி எவன் கடுந்தவம் ஏற்றுகிறானோ அவனை அத்தவம் செய்வதிலிருந்து முற்றிலும் அழுவுமாறு செய்கிறேன். எவனால் இக்காரியம் முழுமையாக பெறுமோ அவனையே அச்செயலில் அறிவுடையோர் ஈடுபடுத்துவர். பிரம்மதேவர் கூறுகிறார், காமன் இவ்வாறு கூறியவே இந்திரன் மிக்க மகிழ்ச்சி கொண்டான். பெண்ணின்பத்தை நல்கும் காமத்தை தரும் காமனை வணங்கி இவ்வாறு கூறலானான். இந்திரன் கூறுகிறான், அன்பனே காமதேவா, நான் என் மனதில் எந்த செயலை நிறைவுற முடிக்க எண்ணினேனோ அதை முடித்துத் தரும் ஆற்றல் உன்னிடம்தான் உள்ளது. மற்றவரால் அதை முடித்துக் கொள்வது என்பது இயலாதது. நண்பா காமதேவா, இன்று எதற்காக உனது ஒத்துழைப்பை எதிர்நோக்கி இருக்கிறேனோ அதை தெளிவாக கூறுகிறேன் கேள். தாரகன் என்னும் பெரும் அசுரன் பிரம்மதேவரிடமிருந்து அற்புதமான வரங்களை பெற்று எவராலும் வெல்லப்படாதவனாக அனைவருக்கும் பெருந்துன்பம் அளித்து வருகிறான். அனைத்து உலகங்களையும் துன்புறுத்துகிறான். அவனால் அறநெறிகளுக்கு தீங்கு விளைகிறது. அதனால் தேவர்கள் ரிஷிகள் ஆகிய அனைவரும் துன்புறுகிறார்கள். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் முழு திரளோடும் முன்வரும் வரை அவனை எதிர்த்து போர் செய்தனர். ஆனால் அனைவரின் அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் அவனிடம் வீணாயின. கடல் அரசனான வருணனது பாசம் துண்டானது. ஸ்ரீஹரியின் சுடராளியான சுதர்சனமும் பயனளிக்கவில்லை. ஸ்ரீ விஷ்ணு அவனை வதிக்க சுதர்சன சக்கரத்தை அவனது கழுத்திற்கு நேரே விட அது முனை வழங்கி போயிற்று. யோகீஸ்வரரான ஸ்ரீ பரமனது வீரியத்தினால் தோன்றும் பாலகனது திருக்கைகளினாலேயே தீயோனான இவனுக்கு மரணம் என பிரம்மதேவன் வரம் அளித்துள்ளார். இதை முழு முயற்சியோடு நலமுறை நீடான் முடித்து தர வேண்டும். நண்பனே, இது நிறைவேறவே தேவர்களான நமக்கு பெரும் நன்மை கிட்டும். பரமசிவனோ இமைமலை சாரலில் கடுந்தவத்தில் ஈடுபட்டுள்ளார். அவரோ நமக்கெல்லாம் பெரும் தலைவர். காமத்திற்கு ஆட்படாதவர். முற்றிலும் சுதந்திரனான பரமேஸ்வரர். மலையரசனான இமமானின் பெண்ணான பார்வதி பிராட்டி தந்தையின் கட்டளைப்படி தன் இரு தோழியர்களுடன் சிவபெருமானுக்கு அங்கிருந்து கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வருவதாக செவி வழி செய்தி. இறைவனையே மனாளராக பெற வேண்டிய அவள் முயற்சிக்கிறாள் என்று தெரிகிறது. ஆனால் பகவானான பரமசிவனோ புரிகளையும் மனத்தையும் அடக்கி யோகம் செய்கிறார். மன்மதனே, எப்படியாவது அவர் பார்வதியை மனதார காதலிக்குமாறு செய்ய வேண்டும். இதனால் நீயும் செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆகிறாய். நமது துன்பங்களும் முற்றிலுமாக அகலும் அழியும். இதனால் உலகெங்கும் உனது புகழ் நிலைத்து இருக்கும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இந்திரன் இவ்வாறு கூறவே மன்மதனது திருமுகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. அவன் அன்போடு தேவர்கோனிடம், இந்திரா, நான் இச்செயலை செய்து முடிப்பேன், இதில் ஐயமுறத் தேவையில்லை என்று கூறினான். சிவபெருமானது மாயையில் மயங்கிய காமன் அக்காரியத்தை முடித்து தருவதாக உறுதி கூறி அப்பெரும்பாரத்தை தன் தலையில் ஏற்றான். பின்பு அவன் தன் மனைவியான ரதிதேவியையும் நண்பனான வசந்தனையும் உடன் அழைத்துக் கொண்டு யோகேஸ்வரனான சிவபெருமான் தவம் செய்தும் இடத்திற்கு பெருமகிழ்ச்சியோடு சென்றான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1 முதல் 44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: 5வது அத்தியாயம் ரிபுகீதை. அனைத்தும் சசவேஷானம் என்றும், அதாவது அனைத்தும் முயல் கொம்பு என்றும், அவையெல்லாம் பிரம்மம் என்றும் உரைக்கும் அத்தியாயம். சகல சராச்சர ஜகமும் சசவிஷான சமமெனவே பரமசிவன் அருளி செய்த மிக பரிதாம் நிர்ணயம் இங்குனக்கு சொல்வேன். மேவு மனத்தொருமையுடன் இதனை கேளாய். வெகுவிதமாய் கண்பனவும் சசவிஷானம், விசித்திரமாய் கேட்பனவும் சசவிஷானம், நிகிலமதாம் திருஷ்யமும் சசவிஷானம், நிகழ்கின்ற திருக்கதுவும் சசவிஷானம். பரவியவின் வாயுவன நீர்மண் என்னும் பஞ்சமகாபூதமுமே சசவிஷானம். விரவிய அப்பூதத்தால் விளைவதான வெகுவிதமாம் பௌத்திகமும் சசவிஷானம். மறுமனம் புத்தி அகங்காரம் சித்தம் மற்றுமுள தேசவையும் சசவிஷானம். உருவமதாம் பிரம்மாண்டம் அவற்றிலுள்ள உலகங்கள் உயிர்களெல்லாம் சசவிஷானம். புகழ்ஜனம் ஜரை மரணம் ஆதிவியாதி புண்ணிய பாவங்கள் எல்லாம் சசவிஷானம். இக காமம் கோபமுடன் லோபமோகம் ஹீனமத மஸ்ச்சரமும் சசவிஷானம். மகிழ்வுதரும் தைரியமும் வெற்றி தோல்வி மான அவமானமுமே சசவிஷானம். தகுகுருவும் மாணவனும் அன்னோ செய்ய தகுமுபதேசாதிகளும் சசவிஷானம். ஆதியொடு மத்தியமும் அந்தம் தானோ அவன் இவன் நீ முதலவையும் சசவிஷானம். பூதமொடு பவிஷ்யமும் வர்த்தமான பொருளவையும் எப்போதும் சசவிஷானம். காதலும் ஸ்தூல உடல் சூக்ம தேகம் காரணமாம் தேகமெல்லாம் சசவிஷானம். சாதமுறும் காரியமோ மற்றுமுள்ள சகலமுமே சந்ததமும் சசவிஷானம். மமதையுறும் போக்யமும் போகம் தன்னை மறுவியிடும் போக்தாவும் சசவிஷானம். சமமுடனே சந்தோஷம் விசாரம் சாது சங்கமுதல் சத்குணமும் சசவிஷானம். யமநியமாசனமுடனே ஏற்றும் பிராணா யாம முதல் யோகமுமே சசவிஷானம். மமர் விவித லட்சிய லட்சணமும் சித்தம் அலைவது மற்றலையாதும் சசவிஷானம். ஏதமனி தானித்த விவேகமாதி எனு நான்கு சாதனமும் சசவிஷானம். வேதமுற 24 பேசியிடும் தத்துவமும் சசவிஷானம். ஓதியிடும் உடல் மூன்றும் அவஸ்தை மூன்றும் உபயவித இந்திரியமும் சசவிஷானம். பூதமதன் பஞ்சகமும் விரிஞ்சனாதி புகழ்தேவ பஞ்சகமும் சசவிஷானம். பலவித பன்னாசிரமம் அவற்றின் செய்கை பயிர்குல கோத்திரமெவையும் சசவிஷானம். நிலமருவா போகேச்சை மோட்ச ஈச்சை நிகழ்த்தும் அதன் சாதனமும் சசவிஷானம். சலனமுறும் சஜாத்திய முதலாம் பேதம் சாற்று பரிச்சேதமுமே சசவிஷானம். திலமளவும் முதலியதா காணப்பட்ட திருஷ்யமும் தரிசனமும் சசவிஷானம். சிந்தையினால் பலவிதமாய் நினைக்கப்பட்டு செருகின்ற பொருளவையும் சசவிஷானம். புத்தியினால் பலவிதமாய் உறுதிப்பட்டு பொருந்தியிடும் பொருளவையும் சசவிஷானம். தொந்தமுறும் வாக்காலே வசனி போற்று தொடர்கின்ற பொருளவையும் சசவிஷானம். இந்திரியம் எவையாலும் உணரப்பட்ட எப்பொருளும் எப்போதும் சசவிஷானம். வெகுவிதமாம் பூதங்கள் சசவிஷானம், விசித்திரமாம் புவனங்கள் சசவிஷானம். சகலவித தீர்த்தங்கள் சசவிஷானம், சகலமதாம் ஸ்தலங்களுமே சசவிஷானம். அகிலமத தர்மங்கள் சசவிஷானம், அகிலமதாம் பலங்களுமே சசவிஷானம். நிகிலவித வேதங்கள் சசவிஷானம், நிகிலமதா நூல்களுமே சசவிஷானம். சர்வமதாம் அவித்யுமே சசவிஷானம், சர்வமதாம் வித்யுமே சசவிஷானம். சர்வமதாம் பந்தமுமே சசவிஷானம், சர்வமதாம் முக்தியுமே சசபிஷாணம், சர்வமதாம் காலமுமே சசபிஷாணம், சர்வமதாம் கர்மமுமே சசபிஷாணம், சர்வமுணர் ஞானமுமே சசபிஷாணம், சர்வத்தின் ஈசனுமே சசபிஷாணம், சகலவித ஜீவருமே சசபிஷாணம், சகலத்தின் சங்கமுமே சசபிஷாணம், சகலவித துவைத்தமுமே சசபிஷாணம், சகலத்தின் உண்மையுமே சசபிஷாணம், சகலவித சாஸ்திரமும் சசபிஷாணம், சாற்றுமதன் ரகசியமும் சசபிஷாணம், சகலவித வேதாந்த சித்தாந்தங்கள் சர்வமுமே சந்ததமும் சசபிஷாணம், குறைவனவே தல் பொருளும் சசபிஷாணம், கூட்டியிட தகு பொருளும் சசபிஷாணம், நிறைவனவே நினை பொருளும் சசபிஷாணம், நேயமதாய் நினை பொருளும் சசபிஷாணம், பிறருடைய பொருளவையும் சசபிஷாணம், பின்தனது பொருளவையும் சசபிஷாணம், அறிவுறும் ஆத்மானாத்ம விவேகமாதி அகிலமுமே அனவரதம் சசபிஷாணம், சர்வமென காண்பதுவும் சசபிஷாணம், சத்தியமாய் தோற்றுவதும் சசபிஷாணம், பிரியமாதாய் சொல்லுவதும் சசபிஷாணம், பேணியதை கேட்பதுவும் சசபிஷாணம், அருமையதாய் ஓறுவதும் சசபிஷாணம், அயனுலகை படைப்பதுவும் சசபிஷாணம், ஹரியுலகை காப்பதுவும் சசபிஷாணம், ஹரணதனை அழிப்பதுவும் சசபிஷாணம், மேவு புராணங்களெல்லாம் சசபிஷாணம், ஸ்மிருதி தீகாசமெல்லாம் சசபிஷாணம், பாவனமாம் உபனிஷதம் சசபிஷாணம், பலவிதமாம் நூல் பொருளும் சசபிஷாணம், ஜீவபர ஜெகம்யாவும் சசபிஷாணம், செரிகின்ற சம்சாரம் சசபிஷாணம், கேவலமாம் பரபிரம்மம் ஒன்றே என்றும் கம்பீரமாக உள வஸ்துமைந்த கோலமுறும் ஜீவ ஜெக பரங்களாக கூறியிடும் துவைத்தமெல்லாம் சசபிஷாணம், போலவேறும் பொய்யாகும் என்றும் எங்கும் பூரணமாய் நின்ற பரபிரம்மம் ஒன்றே, காலமுறோன்றிலுமே நாசமின்றி கலக்கமிலா பரமார்த்த வஸ்து என்னும், சாலவுமே ரகசியமாம் இவ்வர்த்தத்தை சலனமர கேட்டுணர்வோன் பிரம்மமாவன். முயல் கும்பென முன்பு கூறிய அவை யாவும் பிரம்மம் என்று உரைத்தது. நரசுரர்கள் எல்லோரும் எவ்விடத்தும் நன்னமிக அரிதாகி குஹ்யமான சர்வமுமே பிரம்மெனோ நிச்சயத்தை சம்புவென கருளியவா சாற்ற கேளாய், மருமகம் விருத்திக்கு விஷயமாயும் மற்றும் இதம் விருத்திக்கு விஷயமாயும் திருஷ்யமாயவையவை தான் தோற்றலாகும், தெரிவுற்ற அவையெல்லாம் பிரம்மரூபம், தேகோகம் என்றுணரும் நினைவுதானே தெரிவுற்ற உட்கரணம் என்னலாகும், தேகோகம் என்றுணரும் நினைவுதானே தேகமுரு சம்சாரம் என்னலாகும், தேகோகம் என்றுணரும் நினைவுதானே திரளுற்ற பீதி எல்லாம் செய்வதாகும், தேகோகமெனு மந்த நினைவு போதும் தினையளவும் இல்லையெல்லாம் பிரம்மரூபம், தேகோகம் என்றுணரும் நினைவுதானே தெரிவுற்ற சகல ஜகம் என்னலாகும், தேகோகம் என்றுணரும் நினைவுதானே திடமுற்ற பந்தம்.

திலமளவும் இல்லையலாம் பிரம்மரூபம். தேகமகம் என்றடியும் அறிவுதானே தெரிவுற்ற அஜானம் என்னலாகும். தேகமகம் என்றடியும் அறிவுதானே திருடஹய கிரந்தி என செப்பலாகும். தேகமகம் என்றடியும் அறிவுதானே திகழ்பாவாபாவம் என செப்பலாகும். தேகமகம் எனும் அந்த அறிவு போதும் தினையளவும் இல்லையெல்லாம் பிரம்மம் தானே. ஆகமகம் என்றறியும் அறிவுதானே அலையுற்ற மனதெனவே அறையலாகும். ஆகமகம் என்றறியும் அறிவுதானே அமர்மதின வாசனைகள் என்னலாகும். ஆகமகம் என்றறியும் அறிவுதானே அனந்தவித நரகமென அறையலாகும். ஆகமகம் எனும் அந்த அறிவு போதும் அணுவுமிலே உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே. ஆகமகம் என்றறியும் புத்தி தானே அலையின்ற ஜீவனென அறியலாகும். ஆகமகம் என்றறியும் புத்தி தானே அளவுபடும் பரிச்சின்னம் என்னலாகும். ஆகமகம் என்றறியும் புத்தி தானே அனந்தவித சோகமென அறியலாகும். ஆகமகம் எனும் அந்த புத்தி என்றும் அணுவுமிலே உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே. ஆகமகம் என்றறியும் புத்தி தானே அளவற்ற சங்கமென அறியலாம்.

அகில மகாபாவமென அறியலாகும். ஆகமகாமெனும் அந்த புத்தி என்றும் அணுவுமிலே உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே. ஆகமகாமென்றறியும் புத்தி தானே அளவற்ற அமங்கலமாய் அறையலாகும். ஆகமகாமென்றறியும் புத்தி தானே அளவற்ற ஆசையென அறையலாகும். ஆகமகாமென்றறியும் புத்தி தானே அனந்தவித தோஷமென அறையலாகும். ஆகமகாமெனும் அந்த புத்தி என்றும் அணுவுமிலே உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே. ஆகமகாமென்றறியும் நினைவு தானே அகில மகாமலமெனவே அறையலாகும். ஆகமகாமென்றறியும் நினைவு தானே அளவற்ற சந்தேகம் என்னலாகும். ஆகமகாமென்றறியும் நினைவு தானே அனர்த்தமெல்லாம் அடைந்திடவோர் மூலமாகும். ஆகமகாமெனும் அந்த நினைவு போதும் அணுவுமிலே உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே. நினைவெதுவோ அதுதானே ஜீவனாகும், நினைவெதுவோ அதுதானே ஈசனாகும், நினைவெதுவோ அதுதானே ஜெகமுமாகும், நினைவெதுவோ அதுதானே மனதுமாகும், நினைவெதுவோ அதுதானே காமமாகும், நினைவெதுவோ அதுதானே கர்மமாகும், நினைவெதுவோ அதுதானே துக்கமாகும், நினைவெதுவோ அதுதானே

சங்கல்பம் நினைவுகளுக்கணும் பேதம் சார்வதில்லை நினைவதுவே சங்கல்பம் காண். சங்கல்பம் எதுவதுவே மகத்தாம் மோகம், சங்கல்பம் எதுவதுவே ஆதிவியாதி. சங்கல்பம் எதுவதுவே காமம் கோபம், சங்கல்பம் எதுவதுவே அத்தியாசம். சங்கல்பம் எதுவதுவே தாபம் யாவும், சங்கல்பம் எதுவதுவே சகல துன்பம். சங்கல்பம் எதுவதுவே மகத்தாம் தோஷம், சங்கல்பம் எதுவதுவே மலங்கள் யாவும். சங்கல்பம் எதுவதுவே காலம் தேசம், சங்கல்பம் எதுவதுவே நானாரூபம். சங்கல்பம் எதுவதுவே ஜெகமயக்கம், சங்கல்பம் எதுவதுவே ஜீவரூபம். சங்கல்பம் எதுவதுவே ஈசரூபம், சங்கல்பம் எதுவதுவே சகல ரூபம். சங்கல்ப மாத்திரமே மூலாஜானம், சங்கல்ப மாத்திரமே விவித பேதம். சங்கல்ப மாத்திரமே சகல ஜானம், சங்கல்ப மாத்திரமே சகல துந்தம். சங்கல்ப மாத்திரமே சகல கர்மம், சங்கல்ப மாத்திரமே நரகம் ஸ்வர்கம். சங்கல்ப மாத்திரமே பூதம் யாவும், சங்கல்ப மாத்திரமே புவனம் யாவும். சங்கல்ப மாத்திரமே தேகமாதி, சங்கல்ப மாத்திரமே சிரவணாதி. சங்கல்ப மாத்திரமே ஆத்ம சிந்தை, சங்கல்ப மாத்திரமே மற்றும் யாவும். சங்கல்ப மாத்திரமெங்கெங்கே தோற்றும், ஜெகஜீவ பரங்களும் அங்கங்கே தோற்றும். சங்கல்ப மாத்திரமே சற்றுமில்லை, சத்தியமா சகலமுமே பிரம்மரூபம். மனதுக்கும் சங்கல்பம் தனக்கும் பேதம், மற்றணுவும் எலி மனதே ஜெகங்கள் யாவும். மனததுவே மகத்தான பகையாம் மற்று, மனததுவே மகத்தான பவமுமாகும். மனததுவே ஜென்மஜர மரணமாகும், மனததுவே மகத்தான துக்கமாகும். மனததுவே மகத்தான மலமுமாகும், மனததுவே காலமுதல் எவையுமாமே. மனமதுவே சங்கல்ப விகல்பமாகும், மனமதுவே புத்தியுமாம் சித்தமாகும். மனமதுவே அகங்காரமாகும் மற்றும், மனமதுவே

தக மனதுமாமே, மனமதுவே மறுத்து மகள் வெண்ணுமாமே. மனமதுவே சப்தமுடு ஸ்பர்சமாகும், மனமதுவே ரூபமுடன் ரசதமாகும். மனமதுவே கந்தமென தோற்றலாகும், மனமதுவே அன்னமய கோஷமாகும். மனமதுவே பிராணமய கோஷமாகும், மனமதுவே மனோமயம கோஷமாகும். மனமதுவே விஞ்ஞான கோஷமாகும், மனமதுவே ஆனந்த கோஷமாமே. மனமதுவே ஸ்தூலமெனும் தேகமாகும், மனமதுவே சூக்மெனும் தேகமாகும். மனமதுவே காரணமாம் தேகமாகும், மனமதுவே ஜாக்கிரமும் கனவுமாகும். மனமதுவே தொந்தமிலா சுஷ்டியாகும், மனமதுவே விஸ்வனென தோற்றலாகும். மனமதுவே தைஜசனாய் தோற்றலாகும், மனமதுவே பிராஜ்ஞனென தோற்றலாமே. மனமதுவே சமஷ்டியெனும் யாவுமாகும், மனமதுவே வியஷ்டியெனும் யாவுமாகும். மனமதுவே வெகுவிதமான் தேவராகும், மனமதுவே விதிமுதலை மூர்த்தியாகும். மனமதுவே தெரிவுற்ற பொருளுமாகும், மனமதுவே தெரியாத பொருளுமாகும். மனமதுவே ஜடச்சித்தாம் எவையுமாகும், மனமதுவே தோற்றிய எத்வைத்தமும் கண். மனமதுதான் எப்போதும் மித்தியாகும், மனது மகேந்திர ஜால நிகரையாகும். மனமதுதான் மலடியுடை மைந்தனாகும், மனமதுதான் ஒரு காலும் இலவே இல்லை. மனமிலதால் சங்கல்ப முதலும் இல்லை, மனமிலதால் குரு சீடர் முதலும் இல்லை. மனமிலதால் ஜெகஜீவன் முதலும் இல்லை, மனமயமாம் சர்வமுமே பிரம்மரூபம். மனமுமில்லை மனமயமாம் ஜெகஜீவாதி, மற்றும் ஒரு பொருளுமில்லை என்றும் எல்லாம். அனகசதானந்த சிதா காசமான அகண்டமதாம் பரபிரம்ம சுரூபமேயாம். எனும் இதிலோர் ஐயமிலை சத்தியம்தான், எங்குமுள பரமசிவன் அறிய சொன்னேன். நனியு மகாரகசியமாம் இவ்வர்த்தத்தை நன்றாக கேட்டுணர்வன் பிரம்மமாவன். சுத்தமுறும் வேதாந்த விசரத்தாலும் சுக நல்கும் பரமசிவ பக்தியாலும். வித்த முதல்லேஷனையை விடுதலாலும் விமலமதாம் பரமசிவ தியானத்தாலும். முக்தி தரும் பரபிரம்ம ஞானம் உண்டாய், மொழிந்த மனம் உபசாந்தி மேவுமன்றி. சப்தமிகும் குதக்க முதல் எவைகளாலும் சாந்தி தனை மேவாது மனதை போதும். திருஷ்யம் ஏதொன்றுமிலா திருக்கியாகி, தேங்கு மன்னோ விகல்பமிலா நிலை நின்றோர்க்கு. மறுமையிடும் நனவு கணா சுஷுப்தி இல்லை, மரணமிலை ஒய்வதிலே மற்றொன்றில்லை. பிரிவரவே மனது வெறி திருக்கும் நீஷ்டை, பெருமையினை என் சொல்வோம் என்று வண்ணம். பரிவுடனே ரிபுமுன் இவன் நிதகனுக்கு பரமார்த்த உறுதியினை பகர்ந்தான் அன்றே. சகலமான சராச்சர தோற்றமும் சசபிஷான சமானமென்றோதலும், துகளதாகிய சொப்பனம் போலவே தொடர்மனோமயமாயங்கும் தோற்றியே

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
3: சூரவான் தான் பரபிரம்மம் என்று கண்டது. மைத்தபத்தவர் சமய எதிர்நோக்கி மேதகீர் இத்தகை தமால் உமக்கு என்றோ எய்தியதோ சுத்தமாமரை முழுவதும் துகளறத் தெரிந்த சித்தர்கள் எனவினவியதென்கோலோ செப்பீர். பக்கத்து முனிவெல்லாம் உங்களுக்கும் இப்படிதான் மயக்கம் வந்ததா? எனக்கு இப்படி மயக்கம் சொல்லிட்டனே, உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு, புத்தி சரியா இருக்கா ஆன்னு அவர் கேட்டாராம்.
4: விஸ்வன் சிறைக்குள் அரசு உயர்ந்தவன் விளம்பும் விஸ்வாதிகன் எருள் வலி சினவிடை ஊர்தி எச்சமேசுரும் புனசுழாய் அலங்கலான் என்ப எச்ச நாயகன் பொறந்துணர் இழி மாளிகையா. விஸ்வன் உலகத்துக்கெல்லாம் நாயகன், விஸ்வாதிகன் என்றான் உலகமாயிருப்பவன், உலகத்திற்கு நாயகனாகவும் இருப்பவன். விஸ்வன் என்றால் உலகனா உகலமாக இருப்பவன், விஸ்வாதிகன் என்றால் உலகத்திற்கு நாயகமாக இருப்பவன். எச்சமே சுரும்புழ சுழாய் அலங்கலான் என்ப எச்ச நாயன் புலந்துணர் எழி மாளிகையா. மாயையாம் கொடுமுரந்தனை செகுத்தோயன் வயவன் மாயை ஆழ்பவன் முப்புறம் கனற்றிய வள்ளல் சாய மாமயில் வனிதையே நாரணன் தரியார் சாயவென்ற சீர்புருடனாம் கண்ணுதல் தலைவன். முரண் என்ற ஒரு அரசன் இருந்தான், அசுரன். அந்த அசுரனை சுகுத்து என்றவன் நம்முடைய இறைவன், மாயையே ஆழ்பவன், முப்புறம் கணற்றிய வள்ளல் முப்புறத்தையும் அழித்தவன், சாய மாமையில் வனிதையே நாராயணன் நாராயணன் பெண் நம்முடைய சிவருமான் ஆண், சாய வென்ற சீர் குருடனாம் கண்ணுதல் தலைவன். அதாவது விஷ்ணுவை பெண்ணாகவும் சிவனை ஆணாகவும் சொல்வது ஒரு மரபு. இந்த விரகாரனா இப்ப பெருசாயிருக்கு, சங்கர நாராயணன் என்று சொல்றான். அதாவது அது மூர்த்தங்களால் ஒரு மூர்த்தம் அவனா. இப்ப ஆடித்தவசு படுற பாடு இப்ப உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். சங்கரன் கோயில்ல இப்ப சங்கர நாராயணன் வச்சிருக்காங்களே, அந்த இடத்துல இடையில வந்துதான் அந்த சாமி. அப்ப ஒன்னும் லாட்சியமா வெறும் ரூமா கிடந்து ஒரு வைஷ்ணவன் தர்மார்த்தா வந்தான். அவன் பார்த்தா சும்மா தானே கிடக்கு, வையின்ட்டான். சங்கர நாராயணா வச்சுட்டார். அதுல இருந்து சங்கர நாராயண கோயில் பழைய ரிகார்ட்ஸ்லாம் சங்கரலிங்க தேவஸ்தானம் தான் இருக்கு, பின்னால வந்தான் சங்கர நாராயண தேவஸ்தானம் தான் இருக்கு. அதாவது கோமதி அம்மைக்கு தபஸ் பண்ணான். என்ன பண்ணான்? விஷ்ணு சிவன் எம்பெருமான் சேர்ந்திருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை நினைச்சு தபஸ் பண்ணான். வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாள். சிவருமான் சங்கர நாராயணா வந்து தரிசனம் கொடுத்தார். ஆடித்தவசனுக்கு உண்மை எப்படின்னா, தபஸ் காட்சி கொடுக்கிறார், எம்பெருமாட்டி பார்க்கற மனம் கொள்ளலை, நான் ஏதோ தெரியாதனமா நினைச்சிட்டேன், எனக்கு வேண்டாம் நான். அவர் திரும்பி போயிடுறார். அதுக்கப்புறம் சங்கலிங்கனராக வரார். அதாவது ஆடித்தவசில் சங்கர நாராயணன் வராரு, அப்புறம் திரும்பி போயிடுறார். காட்சி இல்லை, திருக்கல்யாணம் நடக்கலை. அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு ரிஷபாரூடராக வரார் சங்கலிங்க சுவாமி. அப்போதான் காட்சி கொடுத்து கோமதி கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறார். அன்னைக்கு கல்யாணம் கிடையாது, கல்யாணம் ஐப்பசில்தான். ஆடித்தவசோடு அதோடு சரி கூப்பிட்டு போயிடா, கூட்டு கோயில் வரலாம். திருக்கல்யாணம் கிடையாது, திருக்கல்யாணம் ஐப்பசிலாம். இந்த இதே இடையில ஒரு ஏற்படுத்தப்பட்டது தான். இப்போ சொன்னால் என்ன அடிச்சு விடுவோம், சாக மாட்டான் வரைய தரம கேட்டேன்னா. எல்லாம் ஒரு 100 நூற்றாண்டுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட விஷயம். அப்ப ஹா ஹா ஓஹோ நீ ஆடி தவசனா இப்ப அந்த பாடு பட்டு இருக்கு இப்போ. அதாவது கோயிலுக்கு வரான்ல அவரவனால் எந்த பொருள் உதை கொண்டு வரணும்னு ஒரு நியமம். அது வந்து சங்கரன் கோயில் வந்து ஒன்று ஒரு புஞ்சை நிறங்கள் உள்ள பூமி, புஞ்சை தானியங்கள நிறைய விளையும் சங்கரன் கோயில் தாலியாவது. அதனால பருத்தி மிளகாவத்தல் எல்லாம் கொண்டு வந்து சுவாமி கொடுக்கறதுன்னு ஒரு நியமம். அது தூக்கி சாமி மேலே விட்டு எறிகிறேன்னு உங்களுக்கு அது எவனோ ஏற்பட்டுனேன், எவனோ தூக்கி விட்டு எறிஞ்சான் அம்மா எல்லாருக்கும் அறியான்ட்டான். இப்போ எல்லாத்தையும் சாமி மேலே விட்டேன், மிளகாத்த எல்லாத்தையும் பருத்தி விட்டேன், சாமி மேலே விட்டாருங்க. ஏதோ ஒரு ஊரில் சொன்னாங்க, எங்கள் ஊரில் நின்று போச்சு வாழைப்பழத்தை விட்டு எறிவான் சாமி, வாழைப்பழத்தை அரசவர் மேலே விட்டீங்க சாமி மேலே விட்டான் அவர் முதலாம் வாழ. இப்போ அதான் நிறுத்தி நின்று போச்சு அந்த அனாகாரியம்லாம் நின்று போச்சு. எதுக்கு சொல்ல வரேன், எவனோ ஆரம்பிக்கிறது உடனே தான் நடக்கிறது. அதனால் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த விஷ்ணுவை பெண்ணாகவும் சிவனை ஆணாகவும் சொல்லுவது ஒரு மரபு. என்ன மாமரை மெருதி நூல் புராணம் மற்றவையும் பண்ணுகின்றதில் ஐயுறற்பாலது ஒன்றுள்ளதோ, வேதங்கள் ஸ்மிருதிகள் புராணங்கள் எல்லாம் இப்படி சொல்லியிருக்கே, அதில் உனக்கு ஏன் சந்தேகம் வேணுமா? உன் மருட்சியில் மயங்கினேன் புலங்குளத் திருட்டார் என்னை வணங்கண்டனின் கழகோ. அதனால் நான் மயங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க. சிவனை யாவரே அர்ச்சனை செய்யாதவர், சிவருமான வழிபாடவள் யாரு? அத்தனை பேர் சிவருமான வழிபட்டு தான் இந்த பதவியில தான் வாங்கியிருக்க. சிவன் மற்றவரையாயினும் அர்ச்சனை ஏற்றியறிண்டு அவன் யாரையா பூஜை பண்ணியிருக்கானா? கிடையாது. கவர் மனத்தினை ஒழித்தினி யாமலாம் கவராதன் மதத்துணை சரணமே அழையும் என்று எம்பி. ஆயினால அவனனை மனனை இந்த கவர் மனத்தினை ஒழித்து, இந்த குற்றமான மனத்தினை ஒழித்து அந்த அவனே சரணம் அடைவாயாக என்று சொல்கிறான். அந்த நேரத்தில் இங்கே இல்லாத ஒரு பகுதி என்னன்னா, வடிவணி புராணத்தில் இருக்கு. அந்த கை ஸ்தம்பித்த உடனே இந்த புத்தி வந்ததுக்கு அப்புறம் அவர் விஸ்வநாத அஷ்டகம்னு ஒன்று செய்ய பாட்டார். அஷ்டகம்னா எட்டு, எட்டு ஸ்லோகம். அந்த கையை ஸ்தம்பித்து நிற்கும்போது எட்டு ஸ்லோகம் சிவருமான மேல அவ்வளவு சிவருத்தமான ஸ்லோகமாக சொல்வார். கங்க தரங்க ரமணீங்க ஜடா கல்லாபம் கௌரி நிரந்தர விபூஷிதபாமபாகம் நாராயண பிரிய மனங்க மதாபகாரம் வாராணசீபுரபதியும் பஜ விஸ்வநாதம். கங்கையாற்றின் அலைகளில் அடங்கிய ஜடாமகுடியை தரித்தவன், கௌரியை தன் இழப்பாவாக கொண்டவன், நாராயணத்திலே அன்பு கொண்டவன், காமனது கொழுப்பை அடக்கியவன், காசியம்பில் உறைபவனே வணக்கன். வாசாமகோசரம் அநேக குணஸ்வரூபம் வாகீச விஷ்ணு சுரசேவி தபாதபீடம் வாமேன விக்கிரக வரேன கலத்ரவந்தம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம். உக்தாவை சூரியமஜ சௌரி கரேஸ்வரணாம் சம்சூன்ய தீபக மகுக்கித ஹிரண்ய விக்னாம் தாம் சன்யதாரய தசர்ண சிகாகியஸ்ய தன் சர்வ காரணம் அநாதி சிவம் பிரபத்யே. வேதாந்தேஷ பிரதம பவனம் வர்ணிதம் யசயாம்யாம் தத்தத்தஸ்ய பிரசவ வசசா ஜன்ம தத்யாபியத்வா யசைகஸ்ய குடம் அஜனிதா நிஷ்சிதா காரணஸ்ய ஜாயாமஸ்தம் ஜனி விகதயே சம்புமாகாஷமத்யே. இப்படி அந்த சொல் விழுந்திருக்கிற அழகு அதான் நம்ம அழகு. இந்த ஸ்லோகத்தில் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பதங்கள் விழுங்குது. அது அப்படி அவர் ரமணியமான அந்த விஸ்வநாத அஷ்டகத்தை அவர் அழி செய்கிறார் என்று எல்லா சிவரத்தமாக அந்த சோகத்தை செய்கிறார். அப்போ வியாசகர் வியாசர் வேண்டுகோள் விடுக்கிறார் என்னன்னா, பவளம் ஒன்றக கிழத்தியோய் பனை புய குறிசில் தவளமேனியை நீ நிறம் ஆக்கி வெண் சலதி சுவழ வந்தடும் கொடுபிடம் இனச்சினில் தூங்க கவளம் ஆக்குனின் பெருமையார் கணத்திலவல்லார்.
5: ஆலகாலம் உண்டவன் பவளம் போல் இருந்ததை நீ வெள்ளையாக்கி அத நீநிறமாக இருக்க வெண்ணையாக்கி அது உருண்டைய வசியே அந்த விஷத்தை விட்டு வச்சியே ஆன் சொல்றார். நின் பெருமை யாரில் கணச்சிட வல்லார்.
4: சிரித்தெரித்தனை முப்பெறும் திரசமன் வாழ் எரித்தி அழித்தனை உரையினில் இலங்கையர்க்கோர் இலையை நெருத்து வீழ்த்தினை பெருவிரல் நொதியினில் நீராய் பொறித்து விட்டனே காமனை பொறிநுதல் வெழியான்.
5: முப்புறத்தை செறித்தெறித்தாய், யமனை காலால் உதைத்தாய், இலங்கைய கிரைவனை நெறித்து வீழ்த்தினாய், பெருவிரல் நொதியால் நீராய் பொறித்து விட்டனை காமனை பொறித்து வீழ்த்தாய். இப்படிலாம் செய்தவன் நீ. அதாவது ராவணே தூக்குறான், தூக்கணும் தூக்குறான், கையடையில மாட்டிட்டு அவர் நெரிக்கல கட்டவரில் நெரிப்பான் போல் பாவித்தார். அம்போன்னு அழைத்தார் அவர், நான் நெரிக்கவே இல்லை என்ன கட்டவர் லேசா அது வைக்கிற மாதிரி ஒரு பாவம் தான் பண்ணினார். அதுக்கே அதை அழிட்டான். இன்னும் நெரிச்சிருந்தா என்ன ஆகும் கேட்டேனா. அதே திருமுறையில் ஒரு பாடல் இருக்கு, பாடல் ஞாபகம் வரல, திருமுறையிலே அப்படி ஒரு பாடல் இருக்கு, நெரிப்பான் போல் பாவித்தான் அவ்வளோதான் பாவந்தான் அடுக்குல அழைத்தான் சொன்ன.
4: பிரம்மனா சிரன் உயிரினில் பேய்துற கொய்தாய், பிரம்மனுடைய சிறு நகத்தால கிளினியே, சுரகள் யாரையும் சிறுவிதி வேள்விகள் தொலைத்தாய்,
5: தட்சிணாகத்துல எல்லாரையும் வெளிச்சு கட்டின,
4: நரமடங்கில் மீன் வாமனன் கூர்மம் நற்கேழல் உறவதான் அறத்தடிந்தனை ஒவ்வொரு கூற்ற. நரமடங்கள் நரசிம்மாவதாரம், மச்சாவதாரம், வாமனாவதாரம், கூர்மாவதாரம், அத்தனை அவதாரத்தினே நீ என்ன பண்ண, நீ உன்னுடைய பெருமையை காட்டினான் நான். அதாவது ஒருவருடைய மனைவியை துரத்தி கொண்டு வந்தான் விஷ்ணு. அத ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் அடைக்கலம் அடைஞ்சா இவர் வந்து அவரை வெளியில விடுவேன், விடமாட்டேன், என்னட சரண் அடைஞ்சாச்சு விடமாட்டேன், ஏ விடையால முடியாது. உடனே என்ன பண்ணா அவருடைய கலாடினார்கள், அவர்கிட்ட ஒரு ஆயுதம் சரணை விட்டார், அவர்கிட்ட பலிக்கல. அந்த பெண்ணை எவ்வளவு கோரப்படுத்தினவோ அவ்வளவும் பண்ணினான். நமக்கு சொல்ல முடியாது, நமக்கு இல்லாத ஒரு வேண்டாம் ஆசி தவிசடன்ல டகார், நமக்கு கிடைக்காத ஒரு ஆசிரம் கிடைக்கலாது. அந்த மாதிரி அவர் அந்த காலத்தை செய்திருக்கார் அவர். ஆமாம், சக்கரத்தை வச்சு கோரப்படுத்தினார். அப்போ அவர் சாபம் பத்து பிறகு பிறகு நாசமாக போனோம். அப்போ காலை விழுந்து அழகா சுவருமான்ட்டு அந்த பத்து பிறவிலையும் நான் வந்து உரம் கொடுக்குறேன். அப்படிதான் ஒவ்வொரு அவதாரத்தின் கடைசியிலையும் சுவருமான் வந்து அவருக்கு கழிச்சரி செய்கிறார். ஆமாம், ராமாவதாரத்தில் என்ன பண்ணாருன்னு கேட்டான். நீ சொன்னதுலவே ராமாவதாரத்தை வந்தாரா என்ன பண்ணாரு, அவர் சூசைட் பண்ணிட்டார் தெரியுமான்னு கேட்டேன். ஆமாம், ராமா என்ன ராமர் கடைசியில் நதியில் அப்படியே இறங்கிட்டார், சூசைட் தானே. அது இவங்க சொல்லுதான் ஜலசமாதின்னு முன்னாடி, அது என்ன ஜலசமாதி, இனிமேல் நான் கிளம்பிடாட்டேன்னு சொல்லிட்டு எங்கே இறங்கிட்டேன். சரியான அது இல்லை, இயற்கை மரணமா இல்லை, அது மாதிரி ஒவ்வொரு அவதாரத்தையும் அவர் வந்து அடக்கியிருக்கார். அந்த மாதிரி உரமெல்லாம் அறத்தை அடிந்து அணை ஒவ்வொரு கூற்றால் அந்தகந்தனை மாயனை சூரமீது அமைத்த என்று நின்பெறும் தகமையான் என் அறிந்திசைப்பேன் சிந்தை மையலில் தொழுத்துகையேன் செய்பிழை பொறுத்தே குந்து பேரருட்கருணையால் உய்வகை அருள. அப்பா எனக்கு அரிசைப்பா கை நக்கட விழல அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. ஆமா, என்று கண்கள் நீர் சொரிய நாச்சழும்ப நின்று ஏற்றி ஒன்று காதலான் நெக்கு நெக்கு உருகி ஆண் பிரிந்த கன்று போல் பறைத்து அலந்து இறந்து அயரும் அக்காலை கொன்றைவார் சடை குழகனம் கருணை கோர்ந்தருளின. கண்ணில தண்ணி வந்தாச்சும் வருவான். நான் மூணு மணி நேரம் சூஜை செய்யணும், ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் பண்ணாலும் வரும். அவனை நினைச்சு கண்ணில் கண்ணீர் வந்தாச்சு, அழலாம் வேண்டாம், கண்ணில் தேம்பிட்டா போறோம், அவனால் பொறுக்க முடியாது. அதுதான் சூரியனுடைய முக்கியமான பலன். அந்த மாதிரி அவன் அவனாலும் வெள்ளியங்கிரி எழுந்தன விளங்கொடி விடைமேல் வள்ளைவாறு குழை உமையொடு மகிழ்ந்தினிதேறி பிள்ளை வாரணக் கடவுளும் பிறங்கெறி வடிவேல் அள்ளினை பழை எந்தனும் இறைகுடை அணுக. சுவாமி தோன்றினார். இந்த பக்கம் கணபதி, இந்த பக்கம் சுப்பிரமணியர் அம்மையோட வந்து காட்சி கொடுக்கிறார். பிறங்கு சக்கரவாணியம் பிரமணம் இருவால் அரங்குராதிரு. இந்த பக்கம் பிரம்மா, இந்த பக்கம் விஷ்ணு, அப்படி வரார். பிறங் அரங்குலார் திருவடியினை தாங்கினர், அவர் ரெண்டு திருவடியை தாங்கினர் வர நடப்ப மரங்குலாம் படைக்கடவுளர் வான்மிசையும் இழைந்து கரங்கு வண்டுரா கற்பக மலர் மலை பொழிய. அப்படியே மலர் பூர்மலை பொழிகின்றார்கள். எட்டு மாதிரத் தலைவரும் போன்றெடுத்திறஞ்ச வட்ட வெண்குடை நந்திதன் திருக்கரம் வயங்க கட்டு சாமரை ருத்திர கண்ணியர் இரட்ட ஒட்டி மாதவரன் சூதர்கள் வாழ்த்தொலி எடுப்ப. எட்டு எட்டுதுக்கு அட்டதுக்கு பாதர்கள்லாம் வந்து என்னன்றானா போற்றி செஞ்சு கேட்கிறார். நந்தி குடை பிடிச்சிட்டு வரார். வட்ட வெண்குடை நந்தி சிறுக்கரம் வயங்க கட்டு சாமரை ருத்திர கண்ணிகரணிட்ட ருத்திர கண்ணிகளாம் சாமரம் ஓட்டுன்னு வரார். கொட்டி மாகரன் சூதர்களின் வாழ்த்திரி எடுக்க அந்த சூதகர்கள் எல்லாம் மற்றவரெல்லாம் அரகரா அரகரான்னு சொல்லி ஏற்றி கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சியெல்லாம் இப்போ போச்சு. சன்னிதானம் திருவாளுவர் சன்னிதானம் வருதான்னு சொன்னால் இவ்வளோ காட்சி உண்டு. ஆமாம், அதாவது ஏன் கொடை ஒடிக்கிறான் அனுத்தர்கள் இயற்கையாக அற்பனுக்கு போஷம் வந்து அர்த்தராத்திரி கொடை ஒடிப்பான் மாதிரி மழையாக பெய்து இப்போ எதுக்கியாக கொடை ஒடிச்சிட்டாரா ஆன்னு கேட்டான். அதாவது வெண்கொற்ற குழந்தைங்க ஒரு அழகு, அது அணிகலன் அதை பிடித்து கொண்டு வரணும். அது என்ன தத்துவம் தான்னா ஓப்பனில் வரும்போது தலை ஓப்பனாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அவங்க முட்டாக போட்டிருக்காங்க. நாம் சிகார திராட்சை இது வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது வானவெளியில் தேங்கிறதுக்காகத்தான் கொடை குடிச்சிட்டு வர்றேன். அப்புறம் வெண்சாமரம் வீச, அப்புறம் உடையில் இந்த கைலாகு பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு வருவேன். ஆமாம், அப்படி வந்திருந்த காலம்லாம் உண்டு. இப்போ எல்லாம் போச்சு. ஆமாம், அப்படி வந்தார் வந்து கொண்டு இருக்கிறார் எம்பெருமான். நீண்ட செஞ்சடை புதுமதி இளநீலா இளநீலா எரிப்ப அந்த செஞ்சடையில் இருக்கிற சந்திரன் இருக்கார தன்னுடைய நிலாவை வெளிச்சமாக காற்றிட்டு வராராம். ஈண்டு பூதவன் கணங்களோடு எதிரெழுந்தருணி மூண்ட பேரொழில் ஊற்றழக் குறுநகை மகிழ்த்து மாண்டசீர் மணித்தலைவனை நோக்கி வாய் மலரும். அப்படி கணங்களெல்லாம் ஏற்றி கொண்டவர்கள் அவரை மறந்து சுவாமி வந்திருக்கிறார். அவனை பார்த்து வாய் சிரிக்கிறாராம். ஏய் என்னடா எப்படி இருக்கோ நமக்கு உடம்பு சரியா இருக்காங்கிற மாதிரி கேட்க. சில பேர் வாய் விட்டு கேட்க வேண்டாம். அவன் முகச்சாடையில் அவன் சிரிக்கிறதுலே தெரிஞ்சவன் நம்ம எப்படி குஜனை விசாரிக்கிறான். நல்லண்ணா பஞ்சகமாக நம்ம விசாரிக்கிறானா இல்லை நியாயமாகவே விசாரிக்கிறானாங்கிறத அவன் முகத்தினுடைய புன்சிரிப்பு, ஒரு சிரிப்பு போட்டுறானே அந்த சிரிப்பிலே நம்ம தெரிஞ்சுவோம் கேட்டேனா அந்த மாதிரி சிரிக்கிறார். எவனையினே மதித்து நம்முன் ஆளுர விசைத்தாய் இந்நாள் அவன் இதோ காண்டி மெற்றம் அடியினை தாங்கி நின்றான் சபலினே பேதை நீரால் சாற்றினை எம்மை தேராது உவலையாம் மதத்தில் பட்டோர் எலும்பை நோய் உழப்பர் கண்டாய். எவனை நினைச்சு இப்ப நல்லா சொன்ன அப்படி அப்போ அடியனை தாங்கி நிற்கிறானா சபலை நீ அண்ணான் அறிவு முதிராமை. சவலைன்னா ஆமா சவல குழந்தைன்னு சொல்றோம். சவலை என்றால் அறிவு முதிராதவன். சவலைனே அறிவு முதிராதனா பேட்டியே. பேதை பேதாய் நீரால் சாற்றினை எம்மை தேராறு உபலையாம் அதற்றில். அதாவது அந்த அந்த அறியாமைங்கிற மதம், அந்த ஆணவ மதம் இருக்க, அந்த மரத்தில் பட்டு எலும்பை நோய் உடற்பிரகண்டாய், இந்த மாதிரி கண் நோய்க்கு அறப்பட்டாயே. வடிவுடை எமரிடப்பால் வந்தவன் மாயன் ஏனை கடிமரர் பொகுட்டு மேய கடவுளம் வளப்பால் வந்தோன் இடிபுரி தகையோய் என்ன இருவரும் எம்பால் அன்பாம் அடியவர் கடுமை கொண்டே அணுக்கராய் அமர்வர் கண்டாய். நீனோ நாராயணன் தான் வரப்புறம் சொன்னியே, அவன் எங்க நிக்கிறான் பாத்தியா, இடப்பகுதியில் நின்று இருக்கான், பிரம்மாண்டம் நிக்கிறான், என்னுடைய அடியை வணங்கி கொண்டு நின்று இருக்கான், நீ அவனை போய் பரப்புறம் சொன்னியே அங்கிற மாதிரி சொல்றார். வடிவுடை எமது இழப்பால் வந்தவன் மாயன் ஏனை கடிமலர் பொகுட்டுமே கடவுள் எம் மலப்பால் வந்தான் இடிபுரி நகையா சகையாய். அதாவது இழித்துரைத்து எழுத்துரைக்கக்கூடிய அளவுக்கு நீ வந்தாயே. இன்ன இருவரும் எம்பால் அன்பாம் அழியவர்க்கு அடிமை கொண்டு அணுக்கராய் அமர் கொண்டாய். ரெண்டு பேருக்கு எனக்கு அடிமையா வந்து நிற்கிறார் பாத்தியா. கற்பங்களோரும் தோன்றும் கணக்கிலா பிரம்மர் மாயர் நூறு கோடி பிரம்மர்கள் ஆறு கோடி நாராயண ரங்கனர். அந்த மாதிரி கற்பங்களோரும் தோன்றுகிற கணக்கிலா பிரம்மர்கள் விஷ்ணு முற்பொன்று தலைகள் கோத்து நாற்றிய முனிவன் மாலை. மாலை பார்த்தியா, நான் ஒரு மாலை எழுப்பது மாலை எழுதுறியுமா, எத்தனையோ கற்பங்களில் வந்த பிரம்மா விஷ்ணுடைய மாலைதான் ஆகும். பொற்பொன்று எமது சென்னி புயன் அரை சரணங்கன் சிற்பங்கள் விளங்க பூண்ட திறன் இதை நோக்கி காணாய். பாருற மாண்ட விண்ணவர்கள் ஏற்பு மாலையும் பலவும் பூண்டு எம் ஈண்டிவை பூண்டதற்றுக்கின்றேல் நின்போல் வார்க்கு பூண்டமால் ஒழிப்பான் அன்னோர் பொன்றுடன் அனித்த வாழும் காண்டரும் எமரு நித்த தன்மையும் காட்ட கண்டாய். இதெல்லாம் ஏ போட்டிருக்கேன்னு இல்லையா, எத்தனை பிரம்ம விஷ்ணு போயிட்டாரு அவனுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியணுங்கிற காட்டான், அவ்வளவு அனித்தம் என்பதுதான். குண்டமால் ஒழிப்பான் அன்னோர் பொன்றுரும் அனித்த வாழ்வும் காண்டர், அதை நீ பார்க்கறதுக்காக தான் என்னுடைய நிரந்தர தன்மையை காட்டுகிறேன். சொன்மறை முடிவு சேரும் துயரர்கள் தலைவன் நீயே பன்முறை உலகம் எல்லாம் படைத்தழிக்கும் எம்மை நன்மை கூர் வழிபாடாற்றி முற்றியில் நண்ணுக என்ன புன்மருள் அகல நல்கி மறைந்தனன் பூரநாதன். சொன்மறை மடிவு சேரும் தூயரில் தலைவன், நீ சொன்ன வேதங்களுடைய முடிவெல்லாம் தெரிஞ்சவன் நீ பன்முறை உலகமெல்லாம் படைத்தழிக்கு என்னை, பல முறையில் இந்த உலகத்தை படைத்தழித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்ன நன்மகூர் வழிபாடாச்சு, நன்மையான வழிபாடுகளை செய்து முற்றியில் நண்ணுக என்ன புன்மருள் அகலதனகி மறைந்தான். இப்படி சொல்லிட்டு அவர் மறைந்தாராம். நாயன் கிடந்து எல்லாம் கேட்டு உளம் நடுங்கி அஞ்சி தீயனேன் அந்தோகட்டேன். எப்படி கெட்டுப்போனேன் என் இது செய்தேன் இந்நாள் ஏயும் மழமைக்கு ஏதியாதன யாரன் நீ ஆயதோர் மூத்தம் எம்மான் அடியினை சிந்தை செய்தேன். இதுக்கு என்ன பிராய்ச்சித்தம், ஏன்னா ஒரு முகூர்த்த காலம் சிந்திச்சாராம், ஒரு முகூர்த்த காலம் முனைமுக்கா நாடி ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சிந்திச்சிருக்காரு, என்ன பிராய்ச்சம்ன்றது. கடைசியில் விருதுடை காசி வைப்பின் விஸ்வநாதன் யாருக்கும் அல்வது மெய்யேயாகும் ஆயினும் அந்த காசியில் இருக்க விஸ்வநாதன் எல்லாருக்கும் அரிசியில் உண்மைதான், ஆயினும் இங்கு வாழ்வார் தெரு மரத்தேவர்கள் கூடி ஊறுகள் செய்வ என்ன இருவினையுடைய இங்கு வைகுவதற்கிடை ஊறியிட. ஆனா நான் இங்க இருக்கிறேன் நம்ம முறையில் அதுக்கு ஒரு வழி பண்ணணும். என்ன இடையரு காசி மூதூ தன்னிடம் இருமை சார்ந்த இடையரா காஞ்சி மூதூர் எம்பிரார்கிணையராகும். காசி மூதூர்ல ரெண்டு மடங்கு பலன் கொடுக்கூடிய காஞ்சி மாநகரம். இளை ஓசி முலையாள் பாகன் கருணையால் எவர்க்கும் அவ்வூரிடை இடையூரொன்றின்றி முத்தி வீடு பெய்தும். இடை ஊசி முலையாள் இடை ஒடிஞ்சு போற அளவு இருக்கும் பார்வதியினுடைய. எப்படி இருக்குன்னா இடை எப்படி பெண்ணுக்கு இடை இருக்குன்னா பெண் ஒடிஞ்சிருக்கணும். எப்படி வரணும் இடை ஒழிஞ்சிடுமோ இடிஞ்சு விழுந்துருமோ ஆ நினைக்கிறவர்களுக்கு அவருடைய இடை சொன்ன. என்ன சொன்ன காசியன் இறப்ப முத்தி காஞ்சியை நினைப்ப முத்தி காசியில் இறந்தா தான் முச்சி காஞ்சி நினைச்சாலே முச்சி. ஆசரு உதவும் என்னும் அருங்குரல் துணிந்து சிந்தே மாசுதீன் முனிவர் கோமான் விரைந்து மாணாக்கரோடும் தேசினான் திசை ஒங்கு காஞ்சி திருநகர் அடைந்தான் மன்னோ. உடனே மாணாக்கரோட நேர காஞ்சிக்கு வந்தாராம். அங்க வந்து வழிபட்டாதான் நமக்கு விமோசனம். ஆன திகழ் சிவகங்கை ஆடி தேமலர் ஒருமா மூல பகவனை வழிபாடாற்றி மஞ்சநீர் நதியின் பாங்கர் நிகழ்மணி கண்ட நாட நெடுந்தகை நிறுதி வைப்பில் தகவினான் இழைத்து சார்ந்தார் சார்பினாந்தனை. சிவகங்கையில நீராடினார், அங்க பகவானை வழிபட்டார். மஞ்சநீர் நதி பாகத்துல மணிகண்டேஸ்வரர் எங்க ஸ்தாபனம் பண்ணாரோ அதுக்கு நிறுதி திக்கல வடமேற்கு திசையில இவர் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சு பூஜை பண்ணாராம். சாந்தாசாயன் அதுக்கு பெயர் விட்டாராம். விதியுடி பூசையாற்றி எங்க பார்த்தாலும் விதியுடி விதியுடின்னு ஒரு விதிப்படி பூசை ஏற்றணும். விதி என்பது ஆகம விதிதான், பூஜை என்பது ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் பூஜை. வேதத்துல பூஜை பற்றி ஒண்ணும் சொல்லல, பூஜை செய்ய அஞ்சலி கொள்ளலாம். எப்படி செய்யணுங்கிற வழிவகுத்தது ஆகமங்கள் தான். அதனால ஒவ்வொரு புராணங்களிலோ எல்லா இடத்திலையும் ஆகம விதி வழி பூஜை செய்ததாகத்தான் முனிவர்கள் முனிவர்களே செய்ததாகத்தான் புராணங்கள் அனைத்தும் சொல்லுகின்றன. அந்த மாதிரி விதியுடைய பூஜை ஆற்றினார். விழைதக துதிக்கும் காலை மதி பொதி சடிலமோடி வரதனும் மகிழ்ச்சி பொங்கி எதிரிழந்தொருடி வேண்டும் வரம் எவன் எம்புகன்ன. உடனே அங்கே எம்பெருமான் தோன்றி உனக்கு என்ன வேணும் வேணுப்பா நான் கேட்கிறேன். முதிர் பெரும் காதல் நீடி முனிவரன் வேண்டி நிற்பான், மிகவும் காதல் மீதொன்றான் முனிவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான், ஐயனே இழைத்து சார்ந்தேர கருங்கர சார்வான் இந்த தெய்வலிங்கத்து நாளும் செழித்து வைத்திருந்து. நான் பூஜை பண்ண இந்த லிங்கத்துல எப்போது சாநித்தியமான இருக்கணும். அப்படி இருந்து ஞானம் உய்பவை அவரவர்க்கு வேட்டன உதவாய் உலகத்தில் உள்ளவரெல்லாம் யாராரும் வேண்டி உங்கள்கிட்ட வராளோ அவளுக்கு எல்லாம் கொடு. நின்தாள் மெய்வகை பத்தி நாயற்கறிவை வேண்டும் என்றான். எனக்கு பக்தி ஒண்ணு போறோம், வேற ஒண்ணும் வேண்டாம் சொல்றான். அதனால அதாவது எம்பெருமானத்தை கேட்க வேண்டியது இது ஒண்ணுதான், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, எனக்கு பிறமாவம் தான் எனக்கு வேணும். அது ஒன்று தான் கேட்கணும், கேட்ட மற்ற நாம அதை எப்படி அதை உங்களுக்கு நம்ம கொண்டு போகணுமோ அதை கொண்டு போயிடுவோம் அவர். ஆமாம் அந்த மாதிரி இறங்க கேட்கணும். மெய்வகை பக்தி ஒன்று தான் வேணும். ஆனால் நாம் படுக்கையில் கிடக்கும் போது சிவசிவான்னு சொல்ல வைக்கணும், அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் போன வாரமே சொன்ன அந்த லட்சணத்தை நானே இப்போ அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம், போகிறோம் எனக்கு கொடுத்தாலாம் போகிறோம் அனுபவிச்சாலாம் போகிறோம். அனாயாசன மாறிடும் ஒவ்வொரு வீட்டையும் கிளவும் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அப்போ நரகம் வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம். மனத்தாலே உடலாலே அவன் எவ்வளோ வேதப்படுறான். அனாயாசன மரணம் வீணா தைத்தியன ஜீவனம். ஆனால் இப்போ தான் பார்த்தேன்னு சொல்லணும் அவர், வீணா தைத்தியம் இனிமேல் நான் யாருமே தேகின்னு நிற்கக்கூடாது, வேண்டாதான் பேசுவான். அனாயாசேவனம் வினாத்யன் தேகிமே கிரவயாசம்போ தொகி பக்தியும் அச்சஞ்சனார். உன் மேல அவள் அசையோல பக்தி இது மூணு போறோம், எனக்கு ஒன்றும் தேவையில்லை. மற்ற கொடுக்கறான் கொடுக்காம போறான், நமக்கு தேவை கொடுத்தாம இனிமே அனுபவிக்க போறோமா, அனுபவிக்கிறோட வயசுலாம் போயாச்சு. அதனால அதுதான் அவன் மேல பக்தி, அதான் அன்பு வேணும். அவ்வரம் வழுவரம் அந்நாள் வியாதன கருடி எங்கோன் பௌவ நீர் உலகம் போற்ற வைத்த பரம் பல்குருள் செங்கேள் கொய்வைவாய் கடவ கொங்கை குறவரை பிடியினோடும் செவ்விருந்த

கேள்வி வல்லானாகிய வியாசன் அவனே இப்படிப்பட்டான் சொன்னா, அன்னோ வழிவரு நூல் ஒன்றானும் உள்ளவாறு உணரமாட்டாது, இழுதையோ செழிவர்களோ இருவருக்கிறியான் உண்மை. அவனுக்கே அப்படிதான், ஒரே ஒரு புஸ்தகத்தை படித்த எனக்கு என் நிலைமை என்ன ஆகும்? ஆயினால அறிவிதியாக என் நிலைமை என்ன ஆயிடும் சொல்லி புரோத்தரன் சொல்லி முடிக்கிறார். இந்த அளவில் இந்த சாந்தாசயத்தை அவர்கள் நம்முடைய தலைவரால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஹரதத்த சிவாச்சாரியார் ஸ்லோக பஞ்சகம் ஒன்று செய்திருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அதாவது இரும்பு முக்கால் பழுத்துக்காய்ச்சி இரும்பு முக்கால் இரண்டு சுவரத்தை சொல்கிறார் சிவனே பரம்புரை. அதில் 22 ஹேதுக்கள் சொல்கிறார். அதில் 19வது ஹேதுவாக என்ன வருதுன்னா இதுதான் வருது. வாரணாசியாஞ்ச பாதாசார நியம உதஸ்தாம்பநாது கங்கைசுள் கிடந்த காசிமால் வரைப்பு பொய்வுகள் யாரன்கை தம்பித்தரின் சிவஞான மாதிரி சொல்ல. ஆகையினால அப்படி என்ன ஹேதுக்கள்னாலே சுவரமானே பரம்புரை சொல்லி இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். கை கீழே இறங்கி அந்த அந்த விஸ்வநாத அஷ்டகம் சொன்னார்ல, சொல்லி முடிஞ்சதுன்னா கை கீழே இறங்கிட்டுனா அதில் வரல, ஆனால் கை இறங்கி கை இறங்கினுக்கு அப்போ தான் ஜோத்திரம்லாம் பண்ணுறார். விஸ்வநாத அஷ்டகம் சொல்லி முடித்தவுடனே கை கீழே விழுந்தாச்சு. அது இங்கே சரியாச்சு இல்லை துணிக்கலை, பட் வந்து அவர் அதுக்கப்புறம் ஸ்தோத்திரங்களான்னு சொல்கிறாருங்கிறது.

வான்மிகள் வராது பெய்க மல்லிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசோ செய்க குறைவுதார் உயிர்கள் வாழ்க.

0: உலகம் நம பார்வதி மகாதேவ.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் நூல் வரலாறு வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: செந்தாமரை பூம்பதத்தில் கிண்கிணி சிலம்போ கலந்தாட, திருவரை நாக உதர வந்தன செம்பட்டுடையாட. பைந்தார்பூவின் பலவகை மாலை பதக்கம் ஒளி வீசம் பவள திருவுடம்பதனிற் புரிநூல் பழிச்சென்று ஒளிமின்ன சிந்தாமணி நவரத்ன கிரீடம்.

சரத்தில் ஒளி வீச திகழ்திரு யானை முகவ எனக்கருள் சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனம் அதனை தந்தருள் வானோர் பணிகோவே மலையின் மகளுடன் சிரகிரிநாதன் மகளும் விநாயகனே உன்னாடும் தேவர்களும் வேத நான்கும் விரை மலர் மேல் நான் முகனும் மாலுங்கானா அண்ணாவோ என்றென்று அளவில் காலம் அருந்தவங்கள் பல செய்து ஆடல் கண்ட கண்ணாவோ கருத்தாவோ கதியை காட்டும் கடவுளே பதஞ்சலி மாமுனியே போற்றி உன்னாரும் பரவுகின்ற தவமே ஞானவியாக்கிர மாமுனிவனே போற்றி போற்றி குறுந்தடியில் குறுவடிவாய் எழுந்தருளி வந்தான் குதிரை விற்கும் வாணிகனாய் பரிமீது வந்தான் மருந்தவரர் கருள் புரிந்தோன் மண் சுமக்க வந்தான் மந்தினிலே மாணவனாய் ஏடெழுத வந்தான் திருந்துலகு குபகாரம் புரிந்து விளையாடல் திருவாத ஊரணி செய்த தமிழாலே இருந்தென்னை ஆண்டான் என்று எம்பினி மகிழ்ந்தாய் எங்களையும் ஆட்கொள்வதுனக்கே

0: பதஞ்சலி வியாக்கரபாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே நான்காவது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுரு கூட்டியுள்ளது. திருவருளாகிய சிவபெருமான் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டி கோயில் கொண்டு எழுந்தருளியிருப்பது ஒரு வகை. அதற்கு மேலே வேதாகமங்களாய நூல்களை அருளி செய்தது ஒரு வகை உபகாரம். அதற்கு மேல அருளாளர்களை தந்து அவர்கள் மூலமாக பாடலை அருளி செய்தது பேருபகாரம். அப்படி செய்யவில்லையானால் உயிர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவனே நூல்களை அருளி செய்து அவனுடைய அருள் பெற்ற அருளாளர்களை கைலாயத்தில் இருந்தவர்கள் இங்கு பூமிக்கு வரச் செய்து அவர்கள் மூலமாக பாடச் செய்து அதிசயங்களை செய்ய வைத்து அதன் மூலமாக மக்களுக்கு பத்தி உண்டு பண்ணி அதிசயங்களை செய்ய வைத்து அந்த அதிசயங்களை எல்லாம் கேட்டு ஆகா இப்படியா சிவபெருமான் அவனுடைய சமயம் சைவ சமயம் எப்படிப்பட்ட உயர்ந்ததா என்றெல்லாம் எண்ணும்படியாக செய்து அதிலே நமக்கு பத்தி உண்டாகும்படியாக புத்தியை தந்து அது மேலும் புத்தியை கொடுக்கிறோம். அது சிவபெருமானுடைய எல்லை இல்லாத கருணை. மனித தேகம் கிடைத்தது ஆச்சரியம். அந்த மனித தேகமும் சோழ நாட்டில் கிடைத்தது ஆச்சரியம். சோழ நாட்டில் கிடைத்து சைவ சமயத்தில் சேர கிடைத்தது ஆச்சு. மனிதன் பிறக்கிறான், கொஞ்ச காலம் வாழ்கிறான், அப்புறம் என்ன பண்றான்? தோற்றம் உண்டே, மரணம் உண்டு. இடையிலே வாழ்கின்ற காலத்திலே என்ன செய்தான், என்ன கேட்டான், என்ன பேசினான், என்ன நினைத்தான் என்றெல்லாம் சுவாமி கணக்கெழுதிடுவார். அந்த நினைவு செயல் மன வாக்கு காயங்களாலே நாம் என்ன நினைந்தோமோ, என்ன பேசினோமோ, என்ன செய்தோமோ அதுக்கு தகுந்தாற் போல அடுத்த பிரவியை தருவார். அது பாச சம்பந்தமாக பசு சம்பந்தமாக இருக்கிற உலக விஷயங்களையே பேசி காலத்தை போக்குகிறவர் நிறைய. அதுபோல பதியாகிய சிவபெருமானை பற்றி பேசி அவன் புகழை பாடி அவனுடைய அருளை நினைந்து வாழ்கின்ற வாழ்வுதான் வாழ்வு. அதை மாணிக்கவாசகர் சொன்னாரு, வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையை மாய்ப்பாரும் தாழ்ந்துலகம் ஏத்த தகுவாரும் சூழ்ந்தமர சென்றிறஞ்சி ஏத்தும் திருவார் பெருந்துறைய நன்றிறஞ்சி ஏத்தும் அமர் என்றார். அதனால் வாழ்கிறான் என்றால் இந்த வாழ்வை தந்தவனாகிய சிவபெருமானை வாழ்த்தி வாழ்வதுதான் வாழ்வு. வாழ்வு தந்தவன், சரீரம் தந்தவன், வாழ்வு தந்தவன், வைத்தனம் அவளால் வந்த வாக்கமை வாழ்க்கையெல்லாம் என்பது சித்தியார். அதனாலே இப்படி நமக்கு சரீரமும் இந்த உலக வாழ்வும் தந்தான் அல்லவா, அவனை வாழ்த்துதல், தந்தவனுக்கு நன்றி சொல்லுதல். அப்படி நன்றி வாழ்த்து தெரிவிக்கின்ற ஆன்மாக்களுக்கு மறுபடி பிறவியை தரமாட்டான், தந்தாலும் உயர்ந்த உறவியத்தில். அதனாலே இப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் நமக்கு நன்றாக காட்டினவர்கள், பாடல் மூலமாக காட்டினவர்கள் சமயாச்சாரியர்கள், அருளாளர்கள். அந்த சமயாச்சாரியர்களிலே நான்காவதாக இருக்கின்ற மாணிக்க வாசுவாமியுடைய சரித்திரம் இது. திருவாத ஊரடிகள் புராணம் வாத ஊரிலே அவதாரம் பண்ணினார். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற வாத ஊரிலே அவதாரம் பண்ணினார். அதனால் அவருக்கு வாத ஊரர் என்று அந்த ஊர் பெயர். அப்படி அவர்கள் பாடல்கள் மூலமாக உயிர்களுக்கு புத்தியும் பத்தியும் வந்து அதனாலே முத்தியை கூறுவோம். புத்தியும் பத்தியும் வந்துருச்சுன்னா முத்தி கிடைச்சோம். புத்தியும் பத்தியும் வந்தா முத்தி. அந்த புத்தியும் பத்தியும் கொடுக்கறது சக்தி. சக்தியின் மூலமாக புத்தி, புத்தியின் மூலமாக பத்தி, பத்தியின் மூலமாக முத்தி. சக்தி சக்தினாரு உமாதி குமார். அவ அனுக்கிரகத்தினாலே, அவ அனுக்கிரகத்தினாலே சுவாமியை கும்பிடுறது சிவபெருமான கும்பிடுறது. அவன் அருளாலே அவன் தாழ்வனை. அருள் என்பது உமாதி. அருள் என்றால் அப்படி பக்தி புத்தி முத்தி எல்லாமே நமக்கு காட்டியது தேவாராதி திருவாசகங்கள். அதுல திருவாசகம் முதன்மையாக இருக்கும். மக்களுக்கு பக்தி உண்டு பண்ணுவதிலே திருவாசகம் முதன்மையாக, பக்திக்கு ஒரு இலக்கண நூல் இருக்கிறது என்றால் அது திருவாசகம். பக்திக்கு ஒரு தனிப்பட்ட நூல், பக்திக்கு சிவபக்திக்குன்னே ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது திருவாசகம். அப்படி திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகருடைய வரலாற்றிலே பாயிரத்திலே இது நான்காவது பாட்டு. இந்த மாணிக்கவாசகருடைய வரலாறை வடமொழியிலே ஆலாசிய மான்மியம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே வந்து தமிழிலே திருவிளையாடற புராணம், வேம்பத்தூரார் திருவிளையாடற புராணம், உத்தரகோசமங்க புராணம் முதலான தமிழ் நூல்களிலே சொல்லப்பட்டது. இந்த புராணம் கடவுண்மாமுனிவராலே இயற்றப்பட்டது. திருவாத ஊரடியில் புராணம் என்று தனியா மாணிக்கவாசகருக்கு புராணம் தெரியும். அதில் இந்த இவருடைய வரலாற்றை ஆலாசிய மான்மியத்திலே இருக்கிறபடி ஆயாலும் மொழிபெயர்த்திருக்கிறார் பரஞ்சோதி முனிவர். அந்த திருவிளையாடல் எங்கே செய்தது என்று கேட்டால் மதுரை எம்பதியிலே 64 திருவிளையாடல். அந்த திருவிளையாடலிலே வாத உள்ளீடுக்கு உபதேசம் விதித்த விடலும் மஞ்சுமந்த விடலும் என்றெல்லாம் இவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த திருவிளையாடல் புராணத்தை சொன்னவர் அகத்திய முனிவர். அகத்திய முனிவருக்கு சொன்னவர் சுப்பிரமணியர். முருகப்பெருமான் இடத்துல உபதேசம் கேட்டு அவர் அகத்திய முனிவர் மற்றைய முனிவர்களுக்கு சொல்லியிருக்கார். திருவிளையாடல் புராணம் அகத்திய முனிவர் சொன்னதாக வரலார். மற்ற புராணங்கள்லாம் சூத முனிவர் சொன்னதாக வரும். அப்படி அந்த அகத்திய முனிவர் புதிய மலை முனிவர், புதிய மலையில் இருப்பவர். அப்படி புதிய மலையில இருக்கிற முனிவராய் அகத்திய முனிவர் சொன்ன அந்த 64 விளையாடலிலே வருகின்ற இந்த திருவாத ஊரில் வரலாற்றை நான் சொல்ல போகிறேன். அதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி இந்த வாத உரடிகள் வரலாற்றுக்கு மூல காரணமாக இருந்தவன் யார் என்றால் அரிமர்த்தன பாண்டியன். அரிமர்த்தன பாண்டியன் தான் பணம் கொடுத்து குதிரை வாங்க சொன்னான். பணம் கொடுத்து குதிரை வாங்கிட்டு வர சொன்னான். அவன் குதிரை வாங்க போ சொன்னான். அவரு குதிரை வாங்கத்தான் போனார். வழியில இருந்தார் சுவாமி ஆச்சாரியனாக. குதிரை வாங்கறத மறக்க வச்சு அவரை நினைக்க வச்சு சாமியாராக்கி விட்டார். முதல் மந்திரியை சாமியாராக்கி சிவபெருமான் அந்த மந்திரியை சாமியாக்குறாரெல்லாம் கிட்டிக்காரு. சாமியார் மந்திரி ஆக்குவார். அதனாலே வழியிலே எழுந்தருளி இருந்தார், உபதேசத்தை பெற்றார். அதன் பிறகு ஏழே குதிரை வரவில்லை என்று ஓலை அனுப்பினான். சாமி இடத்துல சொன்னாரு, பாண்டியனுக்காக குதிரை வாங்க வந்த சாமி நீ தான் தடுத்து இந்த மாதிரி பண்ணி விட்ட, நீ சாமியார் ஆக்கி விட்ட, இப்போ ஓலை வந்துருக்குதுன்னாரு. சாமி கிட்ட போய் ஒன்றும் கவலைப்படாத, ஆவணி மாதம் 3 நட்சத்திரத்தில் குதிரை வந்துருப்படி சொல்லு அப்படி. அப்படியே போய் பாண்டிய இடத்துல சொன்னார், ஆவணி மாதம் 3 நட்சத்திரத்தில் சொன்ன மாதிரியே குதிரை வந்துருச்சு. அதே பேர் சொல்றாரு, அங்குளர் மதுரையம் பதியில் ஆவணி திங்களின் மூல நாள் செறி தினத்தினில், ஆவணி மாசம் 3 நட்சத்திரம், ஆவணி மூல விதின் மதுரையில் அங்குளர் மதுரையம் பதியில் ஆவணி திங்களின் மூல நாள் செறி தினத்தில் இந்த பாண்டியனுக்கு குதிரை கொண்டுகிட்டு போனாரே சிவபெருமான், அவன் உண்மையா அவன் கொடுத்த பணத்துக்காக உண்மையா குதிரையை கொண்டுகிட்டு போலாம்னா போனாரு இல்லவே இல்லை. பொய் குதிரையை கொண்டு போய் காட்டு, அவனை ஏன் மாத்தி. அவருக்கு பின்னாடி அவனுக்கு உணர்வு வரும்படியாக பல விளையாடல்களை செய்யும். அவனுக்கு ஞானம் உண்டாக முடியாத புத்தி கிடைக்கும்படியாக பல விளையாடல்களை செய்யும். அதன் மூலமாக அவனை பரகதிக்கு கொண்டு போனார் சிவகதி. பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி என்பது திருவாசகம். அதனாலே பணம் கொடுத்தவன் பாண்டியன், கொண்டு போனவர் மாணிக்கவாசகர். அந்த பணத்தை கொண்டு போய் சாமி கிட்ட கொடுத்துட்டார். சாமி எடுத்துக்கிட்டு போகல கையில. என்ன பண்ணாரு, இந்த பணத்தை எல்லாம் திருப்பணி செய் அடியாருக்கு அப்படின்ட்டார். அவரு ஒரு நல்ல தகுதியான ஆளை கூப்பிட்டு அந்த கோயில் கட்டுறது திருப்பணி மற்றதுக்கெல்லாம் அவர் பணத்தை கொடுத்து விட்டு இவர் திருவாசகம் பாட வேண்டியது பூஜை பண்ண வேண்டியது மாணிக்க வாசகம். அதனாலே இப்படி இந்த பொருள் பாண்டியன் தந்தான். அது பரமஞானி ஆகிய வாத ஊரடிகள் கையிலே அந்த பணம். அதே அருணகிரிநாதர் கூட சொல்றார், குதிரை வாங்க வந்தவர் அமைச்சர் அல்ல தவசிங்கிறார். குதிரை வாங்க வந்தவர் அமைச்சர் தானே வரணும், தவசி உருவானா ஆனா தவசி தான் குதிரை வாங்க வந்தார். குருவின் உருவானா அருள் செய்ய துறையனில் குதிரை கொளவரும் நிறை தவசிதலை கொற்ற பொற்பதம் வைத்து அற்புதம் வெற்றி பொற்கொடு என்று சிதம்பர திருப்பூர்ல பாடுறார். அதனாலே இப்படி குதிரையை வாங்க சென்றவரை சிவஞானியாக ஆக்கி சிவஞானி கையிலே அந்த பொருள் சிவந்தத்துக்கு சென்று அந்த பொருள் சிவபுண்ணியத்துக்காக ஆகியது. கோயில் கட்டுவதில் எடியவர்களுக்கு கொடுப்பதாகிய சிவபுண்ணியத்துக்கு அந்த பொருளாச்சு. பாண்டியனுடைய பொருள் சிவபுண்ணியத்துக்கு ஆனபடியினாலே அவனுக்கு முத்தி எளிதா கிடைச்சு போச்சு. முத்தி எளிதா கிடைச்சு போச்சு. முத்தி முத்திங்கிறது சாதாரண வேலையா உங்களுக்கு தெரியாது. அந்த முத்திங்கிறது அது அது ரொம்ப ஞானம், சாஸ்திர ஞானம் அதிகமாக உள்ளவர்களுக்கு, இயற்கை ஞானம் சிவஞானம் உடையவர்களுக்கு தெரியும். நமக்கு தெரியாது. முத்தினாலே சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. முத்தி வெளியில கடையிலே வைக்கிறது இல்லை. அதனாலே முத்தி என்பது சாதாரணப்பட்டதல்ல. முத்தி கிடைக்கிறதுனா சாதாரணம் அல்ல. உலகப் பொருள் எல்லாம் கிடைக்கும், தேவலோக பதவியும் கிடைக்கும், முத்தி கிடைக்கிறது சாதாரணம். முத்தி என்று சொல்ற சொல்லுக்கு என்ன தெரியுமா, முத்தி என்ற சொல்லுக்கு முற்றியது, முத்தி இருச்சு, முத்தி விட்டது, முத்தி விட்டது. முத்திருச்சுன்னா அந்த காய் செடியில விட்டாது. முத்திருச்சுன்னா அந்த காய் செடியில விட்டாது. விட்டுமா? முத்தி பெற்றவன் உலகத்தோடு ஓட்ட மாட்டான். முத்திருச்சுன்னு வச்சுக்க, தேங்காய் மரத்தில் முத்திருச்சுன்னு வச்சுக்க, பழுத்திருச்சுன்னு வச்சுக்க, என்ன பண்ண, கீழே விழுந்துடும், கீழே விழுந்துடும் கொட்ட. முத்தி பெற்றவன் உலகத்தோடு ஓட்டமாட்டான். முத்தி அப்படி போச்சு, பழுத்துருச்சு, பழுத்துருச்சு, பழுத்தல் முத்தி. அதான் பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் என்பது திருவாசகம். பழுத்த மனத்து அடியர் விளங்குதான். ஆகையினாலே அப்படி முத்தி என்பது சாதாரணம் அல்ல. முத்தினா அப்புறம் பரவி இல்லை. முத்தி பெற்றால் அப்புறம் பரவி இல்லை. பிறவி இல்லாம செய்யணும் சாதாரண வேலையோ? அப்பா, பிறப்பு லகுவா கிடைக்கும். பிறவி இல்லாமல் புதுசாவியம் உள்ளப்போ பிறப்பு லகுவா கிடைக்குது. அவன் படைக்கிறதுலயே இருக்கிறான் ஆறு. ஆமா, அதான் வேலை. அவன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அதான் வேலை. அப்புறமா அண்ணன் இன்னொருத்தார் தம்பி மன்மதன், அதான் வேலை. படைச்சுக்கிட்டே இருப்பான். படைக்கிறதுக்கு தகுந்தா போல ஆன்மாக்கள் வினைய செய்யுது, வினைய வச்சு படைக்கும். அதனாலே பரவாமை கிடைப்பது ஆச்சரியம். பரவாமை வேண்டும், மீண்டும் பரப்புண்டேன் என்று பரவாமை வேண்டும். அதனாலே பரவாமை ஆகிய முத்தியை பெறுவது சாமான்யம் அல்ல. அது இந்த பாண்டியனுக்கு தவம் பண்ணாம லெகுவா கிடைச்சது. பொதுவா பாண்டியர் சவோஷம் பண்ணிருப்பாங்கிறது முத்திக்காவ வந்து தவம் பண்ணலை. பண்ண நான் அடிமர்த்தன வாண்டியே இல்லை. பணம் வரலன்னு, குதிரை வரலன்னு சொல்லி எவ்வளவு கவலைப்பட்டா மாணிக்கவாசகருக்கு, எவ்வளவு சிரமம் கொடுத்தான். குதிரை மேலேயே அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சுப்பா, அவனுக்கு முத்தி. அதே இந்த இதுல பாடி இருக்கிறேன், வாத ஒரு வள்ளல்ல, பரிவாங்கி வந்திருந்தால் பயனொன்று இல்லை, குதிரை வாங்கிட்டு வந்திருந்தா ஒரு பயனும் இல்லை. பரமன் அருள் வாங்கி வந்தான் அதனால் வந்து பரமன் இடத்துல என்ன வாங்கியிருந்தான், அருள் வாங்கி. பெரிய பயன் பாண்டியனும் பெற்றான். இந்த பேரு பேருலகில் இவனைப் போல் பெற்றார் இல்லை. கரியவனன் காணாத கடவுள் தன்னை காணாமற் கண்டான்கான் பரியின் மேலே. உரிய பயன் வாத ஓர் முனிவர்தம்மால் உலகனுக்கும் பாண்டியருக்கும் கிடைத்ததம்மா. பொருள் கொடுத்து அருள் பெற்றான் பாண்டியர்கள். அருள் கிடைக்கிறதுனா தவம் சரிய யோக ஞானங்களை செய்து அது மூலமாக அருள் கிடைக்கணும். அப்படித்தான் அருள் கிடைக்கும். இல்லை இல்லை, இவன் பணம் கொடுத்து அருளை பெற்ற, பொருள் கொடுத்து அருள் பெற்றான் பாண்டி என்றான். பூமிதனில் இவனைப் போல் பெற்றார் இல்லை. அறியாதவன் செய்தவரும் அடைந்திடாத அரியவயன் பாண்டி என்றான் அடைந்தான் அம்மா. தவன் செய்தவர்களும் பெற முடியாத பயனை இவன் பெற்று விட்டான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பெரியவர்தம் உறவாலே சிறியோர்தாமும், பெரியவர்தம் உறவாலே சிறியோர்தாமும் பெரிய பயன் பெற்றிடுவார் என்னும் அந்த உரிய கருத்ததனை நல்ல வாத ஊரன் உறவாலே நன்றாகும் நம்புவோம். உங்களுக்கு பெரியவருடைய உறவு இருந்தா சிறியவர்கள் பெரியவர்களாகி விடுவார்கள். பெரியவருடைய உறவு இருந்தா சிறியவர்களாக இருந்தவர்கள் பெரியவர்கள் உறவு வைத்திருந்தால் அவர்கள் பெரியவர்களாகி. பரமஞானியுடைய உறவு இருந்துச்சுன்னா தவம் பண்ணாதவனுக்கு உறவு கிடைக்கும். அடுத்தா போல பாரு, பொருள் பெரியது என்றிருந்தான் பாண்டியன்தான். பொருள் பெரியது என்றிருந்தான் பாண்டியன்தான். புண்ணியனா வாதவூர் முனிவர்தம்மால் அருள் பெரிது என்றுணர்ந்தான். அதனால் நாம் அருளினையே அடைவதற்கு முயல வேண்டும். அருள் இருக்க இடத்திலே பொருளை ஈந்தால் அருள் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த பாட்டு புரியுத? அருள் இருக்க இடத்திலே பொருளை தந்தான். இப்ப சராப்பு கடையில போய் பணத்தை கொடுத்தோம்னா தங்கம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? பணம் கொடுத்தா தங்கம் கொடுப்பான்ல. அதே போல ஞானிகள் இடத்திலே சிவனடியார்களுக்கு பொருளை கொடுத்தா கட்டாய அருள் கிடையாது. அதான் சிவஞான செயலுடையார் கையில் தானம் திலமளவே செய்திருந்த நிலம் மலை போல் திகழ்ந்து பவாய கடலில் எழுந்து ஆத வகை எடுத்து பரபோகம் தீப்பித்து பாசத்தை இருக்க தமமாறும் பரப்பொன்றில் சாரப்பண்ணை சரிய கிரியாயுகம் தண்ணி நெஞ்சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்லி நாதநடி கமலங்கள் நல்கிறார். அதனாலே பொருளை ஞானிகளிடத்திலே கொடுத்தால் கட்டாயம் அவன் ஞானம் இல்லாதவனுக்கும் ஞானம் கிடைக்க முடியும். அதத்தான் அருள் இருக்கும் இடத்திலே பொருளை இருந்தார் அருள் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. அருளரசன் வாத ஊர் புலவன் மூலா அறமுதலா நான்கிறனையும் அறிந்தோம் அம்மா என்பது இந்த பாட்டு. அதனாலே இந்த பாட்டில் இவர் என்ன சொல்றாருன்னா, பாண்டியனுடைய துன்பம் போகும்படியாக சிவபெருமான் செய்த திருவிளையாடலை சொல்றேங்கிறார். இதுக்கு மூலபுருஷன் பாண்டியன் தான். இப்ப மாணிக்க வாசகர் ஞானத்தை பெறுவதற்கு ஒரு காரணமாக இருந்தவன் பாண்டியன். அதை அருட்சத்தின் கூட எழுதியிருக்க, அருட்சத்தி தூண்டி விடுங்க சிவனத்திலே போகிறோம். அந்த அருட்சக்தி மயமாக பாண்டிய அருட்சக்தி அவனுக்குள்ளே பதிந்து குதிரவாக போய் சொன்னான். அது தென்புதிய மாமுனி சிறக்கவருள் என்னன் இன்பவள யாடலன் கடலுள் நாயேன் மின்பையிலும் மாமதுரை மேபு தமிழ் மாறன் துன்பமர நல்குகதை சொல்லருகிறேன். அதனாலே இப்படி மதுரையிலே ஆட்சி செய்தவனாகிய பாண்டியனுடைய துன்பம் வரும்படியாக, துன்பம் என்றால் பரவி துன்பம், பிறவி துன்பம் இல்லைன்னா ஒரு துன்பமும் இல்லை. பிறவியினால்தான் எல்லாம் வரும். பிறவியால் வருவனால் கேடுல ஞான சம்பந்தம். பிறவி இல்லையானால் துன்பம் இல்லை. அதனாலே மாறன் துன்பம் அற நல்குகதை சொல்ல நூறுகின்றேன். பாண்டியனுடைய பிறவி துன்பம் போகும்படியாக நடந்த கதையை சொல்றேங்கிறார். வாத ஒரு கதையை சொல்றேன்னு சொல்லாம இந்த ஆசிரியர் சொல்றார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் தான் குதிரை வாங்க போ சொன்னான், பணம் கொடுத்தான். பணம் கொடுக்கவன் தான் அங்க திருப்பணி நடந்துச்சு. திருந்திய பொருள் இதெல்லாம் திருப்பணி கடிகம் மேல் கொண்டு போய் அதை பில்டர் பண்ணி சுத்தம் பண்ணி நல்ல நீராகும். மேகம் உப்பு தண்ணியை கொண்டு போய் நல்ல தண்ணீராக மாற்றி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் உபயோகப்படும்படியாக நேராக கடல் தண்ணி உபயோகப்படாது. அது மேகம் கொண்டு போய் அதை சுத்தம் பண்ணி அதை எல்லாருக்கும் உதவும்படியாக பண்ணியது. அது எது போல இருக்கிறது என்றால், தாழ்ந்தவருடைய கையில் இருக்கிற பொருளும் ஞானிகள் உயர்ந்த ஞானிகள் கைக்கு போச்சுன்னு சொன்னா அந்த தாழ்ந்தவன் தூயவனாகி மேலே போயிடுறான், உயர்ந்த கதி அடைகிறான். இழிந்த மாந்தர்கை பொருளும், இழிந்த மாந்தர்கை பாடுபடிதான் இழிந்த மாந்தர் கைப்பொருள் இகபரத்தாத கழிந்த யோகியர் கைப்படி தூயவாய் கலங்க ஒளிந்த வாறுபோல் உவரி உண்டு உவரின கடல் உவர்ப்பு உவரி உண்டு பொழிந்த நீர் அமுதாய் என புகிக்கும் ஆனவர் அது அமுதமாச்சு உப்பு தேனி இது மேகம் உண்டு மேகம் ஞானிய போல அந்த கடலானது தாழ்ந்தவனை போல அந்த நீர் அந்த தாழ்ந்தவனத்துல பொருளை போல அந்த பொருளையால் அது மேகமாகி ஞானி கொண்டு போய் சுத்தம் பண்ணி எல்லாத்துக்கும் ஆகையினாலே இப்படி பாண்டியன் பொருள் கொடுத்தான் என்பதற்காக அவனுக்கு கதியை தந்து அவனை சிவபெருமான் ஆண்டு கொண்டாரு அதனாலே அந்த பாண்டியன் துன்பமர இந்த கதையை சொல்லுகிறேன்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: வணக்கம் டாக்டர். டாக்டர் அவர்கள் சிதம்பரத்துக்கும் சென்று அம்பெருமானை தரிசித்து விட்டு வந்திருக்கின்ற புண்ணியம் அவருக்கு அருகே இருக்கிற போது எனக்கும் கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கின்றேன். அந்த வகையிலே தரிசிக்க முத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த எம்பெருமானுடைய சன்னதி அவர் தரிசித்து விட்டு வந்த அந்த கண்களை நான் பார்க்கிற போது எனக்கும் அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வந்து பல பொதுவான கேள்விகள் இருக்கின்றன. அவற்றை முதல் தொட்டு செல்வதற்கு முன்னாக இலங்கை பயணம் பற்றி ஒரு சில தகவல்களை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் நடா ராஜ்குமார் அவர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
2: டாக்டர், இந்த நேரத்திலே நீங்கள் கடந்த வாரங்களில் நிகழ்ச்சிகளுக்கு நேரடியாக வர முடியவில்லை. காரணம், நீங்கள் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இடங்களுக்கு சென்றிருந்தீர்கள். அந்த பயணம் தனிப்பட்டதாக இருந்தாலும் அதில் ஏதாவது பொது நோக்கம் கொண்ட திட்டங்கள் நீங்கள் செய்யக்கூடியதாக இருந்திருந்தால் அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா?
3: ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக சென்றிருந்தோம். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இங்கே இந்த டொரண்டோ மாநகரிலே இந்த வானொலி நிகழ்ச்சிகள் ஊடாக மட்டுமல்லாது நேரடியாகவும் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான சமய கல்வி, அதாவது வந்து ஃபெய்த் பேஸ்ட் எடியூகேஷனாக நாங்கள் வாராந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள் நடத்தி வருகின்றோம். அதிலே பல இளைஞர்கள் ஆசிரியர்களாகவும் கூட இருந்து அந்த பணியை செய்து வருகின்றார்கள். மாணவர்கள் தொடர்ந்து ஆசிரியர்களாக வந்து அந்த பணியை செய்து வருகின்றார்கள். இது மிகவும் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த விதத்தில் இந்த ஃபெய்த் பேஸ்ட் ரிலிஜியஸ் எடியூகேஷன் வழமையாக எங்களுடைய பாரம்பரிய சமய கல்வியானது ஒன்று மெமரி பேஸ்ட், அதை உருப்போட்டு ஞாபகப்படுத்தி மீண்டும் ஒப்புவித்தல் முறையாக நடந்துவிட்டு வந்த ஒன்று. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் அந்த முறையிலே தான் பாடத்தை பெற்றோம். திருவாரங்கள் திருவாசகங்கள் என்றால் அல்லது ஒரு நாயன்மனுடைய வரலாறு என்றால் அதை மனனம் பண்ணி ஞாபகப்படுத்தி திருப்பி சொல்லுவதாக இருந்தது. இது நமது பாரம்பரியமான முறை. இதிலிருந்து தற்பொழுது பரவலாக உலகெங்கும் இருக்கிற சமய கல்வி முறை, எங்களது சைவ சமய பாடசாலைகள் பல இடங்களிலும் நடைபெற்று வருகின்றன. நாலேஜ் பேஸ்ட் எடியூகேஷன், அதாவது சைவ சமயத்தை பற்றிய இந்து சமயத்தை பற்றிய அறிவு, எங்களுடைய நாயன்மார் எங்களுடைய தேவார திருவாசகங்கள் எங்களுடைய பாரம்பரிய நாலேஜ் பேஸ்டாக இருந்து வருகின்றது. இதிலிருந்து நாங்கள் ஃபெய்த் பேஸ்ட் அல்லது நம்பிக்கை அடிப்படையாக வைத்த சமய கல்வி, அத்தோடு அவர்களுக்கு விளங்கிய மொழியிலே சொல்லக்கூடியதாக இங்கே கடந்த 3 ஆண்டுகளாக வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கின்றது. தன்னுடைய வரவேற்பையும் பெற்றிருக்கின்றது. குறுகிய காலத்துக்குள்ளாகவே மாணவர்களுக்கு அதிக பலனை தரக்கூடியதாக, பிகாஸ் இட்ஸ் இன்ஃபியூசிங் த ஃபெய்த், அதான் நோக்கமாக இருந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த விதத்தில் இவ்விதமான கல்வி எமது தாயகத்திலே போர் நிலத்தினால் பாதிக்கப்பட்ட இடம்பெயர்ந்து மீளக்குடிபெயர்ந்து கொண்டிருக்கின்ற வன்னி மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு, சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற திட்டம் பலகாலமாகவே இருந்தது. பலகாலமாக ஒரு ஆதங்கம் இருந்தது. என்னென்று கேட்டால், நமது கிறிஸ்தவ சமய தொண்டர்கள் வன்னியின் உள் மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள். சமய தொண்டு மட்டுமல்லாது சமூக பணியும் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமிய அன்பர்கள் கூட மீண்டும் மீளக்கொடி ஏறி அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்து சமயத்தை பொறுத்தவரையிலே ராமகிருஷ்ண மிஷன் பல பணிகளை செய்திருக்கின்ற போதிலும் அந்த மெயின் ஹைவே அல்லது இந்த நகர பட்டினங்களுக்கு அப்பாற்பட்டு உள்ளே இறங்கி சேவை செய்த அமைப்புகள் அல்லது நபர்கள் என்றால் மிகவும் குறைவென்று தான் சொல்ல வேண்டும். அந்த ஆதங்கம் ஒன்று எனக்கும் இருந்தது, அங்கே உள்ளே இருப்பவர்களுக்கும் அது இருந்தது. அது என்ன, அவர்களுக்கு அது தேவைப்படுகின்ற நேரம். இந்த நேரத்திலே அவர்கள் ஒரு பெரிய அனர்த்தத்தை, பல இழப்புகளை, உயிரிழப்புகளை, உடமை இழப்புகளை, அங்கவீனங்களை, அதிர்ச்சியை, தோல்வியை சந்தித்து அவர்கள் மீண்டும் தங்கள் இடங்களுக்கு திரும்பி சென்று தமது வாழ்க்கையை மீளத் தொடங்குகின்ற நேரத்திலே அவர்களுக்கு இப்படி ஒரு ஆன்மீக ஆதரவு, ஒரு ஆன்மீக ஒரு கட்டுக்கோப்பு அல்லது ஒரு கட்டுமானம் தேவைப்படுகின்ற வேளையிலே அதை கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்போ பலரும் இங்கிருந்து போய்கின்ற பொழுது, சமய பெரியார்கள் அமைப்புகள் போய் வருகின்ற பொழுது அவர்களை நான் எனக்கு தொடர்பு இருக்கின்றது, பேசியிருக்கின்றேன். அப்போ பலரும் திருக்கேதீஸ்வரர் வரைக்கும் போவார்கள் அல்லது வவுனியா வரைக்கும் போவார்கள். அங்கே இருக்கின்ற சமய அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், ஆச்சிரமங்கள் அவற்றோடு தொடர்பு கொண்டு அவ்வளவுத்துடன் நின்று விடுகின்றது, அதுக்கு அப்பாலே போவதில்லை. பலரும் உள்ளே இருக்கிற மக்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்திருக்கின்றார்கள் பல அமைப்புகள் உண்டாக. உள்ளே சென்று இறங்கி அவர்களுடன் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடி வாய்ப்புகள் இருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த விதத்தில் இது பல காலமாக ஆதங்கமாக இருந்தது. இங்கே இருக்கின்ற வன்னி தமிழ்ச்சங்கத்தோடு எனக்கு பல காலமாக தொடர்புகள் இருக்கின்றது. அந்த தமிழ்ச்சங்கத்தை தேர்ந்த அன்பர்கள், நண்பர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுசரணையுடன் இந்த முறை நாங்கள் வன்னி மாவட்டத்தில் இந்த மீளக்கூடிய வந்திருக்கின்ற பகுதிகளிலே பல கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அங்குள்ள மக்கள், பெற்றது மாணவர்கள், இளைஞர்கள், அங்குள்ள ஆசிரியர்கள், அவர்களுடைய பலவரை சந்தித்து உரையாடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது நேரடியாக. இதில் இப்போ பெரிதாக இந்த பொருளுதவின்றதை விட ஒரு ஒரு வீட்டிலே ஒரு துக்கம் நடந்தால் என்ன செய்வோம், நாங்கள் போய் அவர்களை துக்கம் விசாரிப்போம் இல்லையா, எப்படி இருக்கிறீங்கள், ஒரு ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா, அது அந்த விதத்திலே தான் இது அமைந்தது என்று சொல்ல வேண்டும். இப்போ பல கிராமங்களுக்கு போயிருக்கின்றோம். தட்சிணா மருதமடு, சேவா கிராமம், கூராய், ஈச்சலவக்கை, தம்பனைக்குளம், அடம்பன் போன்ற பல கிராமங்கள், இங்கே வந்து 12 கிராமங்களுக்கிட்ட நாங்கள் சென்று வந்திருக்கின்றோம். இந்த கிராமங்களிலேயும் 5 கிராமங்களிலே அவர்களுக்குரிய ஒரு நிகழ்ச்சி, ஆன்மீக நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து தந்திருந்தார்கள். அங்கே இருந்த அதிபர்கள், ஆசிரியர்கள் மிகுந்த உதவியாக இருந்தார்கள். அங்கே பல கத்தோலிக்க அன்பர்கள் இருந்தார், அவர் அன்பர்கள் கூட இதற்கு வேலை அனுசரணையாக உதவியாக இருந்தார்கள். அதை செய்து அப்புறம் அங்கே இருந்த அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே அறநெறி பாடசாலைகள் நடைபெறுகின்றன. அதனுடைய பாடசாலையிலே கற்பிக்கின்ற 121 ஆசிரியர்களுக்குரிய ஒரு பயிற்சி நெறியை நாங்கள் 2 திருக்கேதீஸ்வரத்தில், இதன் முடிவிலே திருக்கேதீஸ்வரத்திலே அவர்களை அழைத்து அவர்களை தங்க பண்ணி 2 முழுமையாக ஒரு செமினார், ஒரு ட்ரைனிங் செமினார் ஃபெய்த் பேஸ்டாக இருந்தது. இந்த அதாவது இந்த நம்பிக்கையை மீள வலியுறுத்தல், மீள கட்டி எழுப்புதல், அதுதான் மெயின். இது என்று கேட்டால் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய ஒரு தெய்வம், ஒரு ஒரு பிள்ளையார் இருப்பார், ஒரு முருகன் இருப்பார், ஒரு வைரர் இருப்பார், அவரையே எங்கள் வாழ்வாதாரம் என்று நினைத்து அதை சுற்றித்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இந்த போரின் அனத்தினாலே அந்த கோயிலின் சிதறுண்டு போக, அந்த நாங்களும் சிதறுண்டு போய் திருப்பி வருகின்ற பொழுது மீண்டும் அந்த நம்பிக்கை, இவர் இருந்து என்ன பண்ணினார், கடவுளுடைய கஷ்டத்திலே கடவுள் எங்கே போனார், அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தாரா, கடவுள் இறந்து போய்விட்டாரா, அப்படியெல்லாம் இருக்கின்றது இல்லையா, கேள்விகள் கேட்பார்கள். அங்கெல்லாம் நேரடியாக கேட்டார், கடவுள் செத்து போய்விட்டார் ஒன்று கூட கேட்டார்கள். அப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த நம்பிக்கையை திருப்பி மீள கொடுக்கின்ற ஒரு ஆத்மீக பணி மிகவும் வெற்றிகரமாக முடிந்திருக்கின்றது. அங்கே இருக்கின்ற அன்பர்களுடைய ஆதரவோடும், தண்ணி இங்கே இருக்கிற தவண்ணி தமிழ்ச்சங்கம், அவர்கள் அங்கே பல சமூக பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற அனாதரவான சிறுவர்கள், தேவையான சிறுவர்களுக்கு கல்வி உதவியை செய்து வருகின்றார்கள் வன்னி தமிழ்ச்சங்கம். அதே மாதிரியாக அங்கே இருக்கின்ற அபலை பெண்கள், விதவ பெண்கள் மீண்டும் வாழ்வை தொடக்குவதற்காக வாழ்வாதார திட்டங்கள், சிறு தொழில் தொடங்குகின்ற திட்டங்களும் இவர்களுக்கு உதவி செய்து வருகின்றார்கள். பல பேர் இதை தனபரப்பு சசி நடராஜா என்ற அன்பர் இங்கே இருக்கின்றவர், அவர்களுக்கு விதவ பெண்களுக்கு பசுக்களை கொடுப்பதற்கு உதவி செய்து வந்திருக்கின்றார். இங்கே ஜோகநாதன் அவர்கள் மிகவும் முனைப்பாக ஈடுபட்டு பல தொண்டுகளை செய்து வருகின்றார். அவர்களுடைய அந்தவர்களுடைய தொடர்பினாலேயும் அங்கே இருக்கின்ற ஏனைய அன்பர்கள் அவர்களுக்கூடாக மிகுந்த உதவி செய்து அந்த உள்ளூர் மட்டத்தில், அதாவது நான் போன இடங்களிலே கலங்களிலே மின் வசதி இல்லை, சரியான குடிநீர் வசதி இல்லை, போக்குவரத்து பாதை கூட சரியாக இருக்காது, எல்லாம் அந்த காட்டுப்பாதை, மேடும் பள்ளவுமாக இருக்கின்ற பாதையினூடாக தான் போக வேண்டியிருந்தது. அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்களை நேரிலே அந்த நிலையை சந்தித்து வந்தது ஒரு அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஆதரவு தருகின்ற விஷயமாகவும், மக்கள் அந்த அங்கு நிலையை நமக்கு எடுத்துக் கொடுக்கும் நிலையம் என்றது, நம்பிக்கை தருகின்ற விஷயம் என்ன, அவர்களிடையே அந்த மீண்டும் எழுவோம் என்ற அந்த உணர்வு இருக்கின்றது. பாடசாலை ஆசிரியர்களும் சரி, அதிபர்களும் சரி, மாணவர்களும் சரி, பெற்றோரும் சரி, அங்கிருந்த மக்களும் சரி, அந்த அந்த முனைப்போடு, தே ஹேவ் த ரைட் அட்டிடியூட் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த சரியான மனப்பாங்குடன் இருக்கின்றார்களாகவே அந்த மண்ணிலே மீண்டும் சுபீட்சமும் பொருளாதாரமும் மீண்டும் எழும் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. அப்போ கடைசியாக அதன் முடிவிலே திருக்கேதீசத்திலே 2 நாட்கள் நாங்கள் அங்கே இருக்கின்ற அன்னை இல்லம் ஆகியோரின் ஆதரவு, அதாவது நலிவிட்டோம் நலன் காப்பு நிதியம் என்று அங்கே இவர்கள் அன்னை இல்லம் அவர்கள் ஆதரவோடு அங்கே 2 நாட்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்தி இந்த வாசிகர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறை முடித்துவிட்டு இந்த நிகழ்வுகை எப்படி அங்கே தொடர்ந்தேச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்புகளாக அந்த பிள்ளைகளுக்கு செய்கின்ற தன்மையை மீள உறுதிப்படுத்தி கொண்டு மற்றது இந்த ஆசிரியர்களுக்கு தொடர்ந்தேச்சியான இப்படிப்பட்ட பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கான நடைமுறைகளை பற்றிய நம்முடைய எங்களையும் முன்னெடுத்து வந்திருக்கணும். ஆகவே அது ஒரு வெற்றிகரமான பயணம் என்று தான் சொல்ல வேணும். இட்ஸ் எ மிஷன் ஆஃப் ட்ரூத், இந்த மெய்யை எடுத்துச் செல்லுகின்ற விஷயம். அதே நேரத்திலே தனியே வெறுமனே வரட்டு வேதாந்தத்தை எடுத்துக்கொண்டு போனால் சரி வராது. அவர்கள் வாழ்க்கையிலே அடிபட்டு வந்திருக்கிறார்கள். வாழ்க்கை வாழ்வுக்கு ஆதாரமான ஆன்மீகத்தை, வாழ்வுக்கு ஆதாரம் வெறுமனே புத்தகத்தில் இருக்கிற ஆன்மீகம் அல்ல. வி கேனட் கன்ஃபைன் த ட்ரூத் டு எனி புக்ஸ் என்று சொல்லி சொல்லுவார்கள். யுவர் சுவாமிகள் சொல்லுவார், உண்மை மெய்யை ஒரு புஸ்தகத்திலேயும் அடக்க இயலாது. அந்த இது அல்ல, இது வாழ்க்கையிலே அடிபட்டவர்களுக்கு அந்த ஆன்மீகம் அவர்களுக்கு தேவையான இதை சென்றிருக்கின்றோம். அவர்களை சென்று வந்தது எங்களுக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றம். இது வந்து அவர்களை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு இந்த தொண்டை செய்வதற்கும் எமக்கு கிடைத்த இறைவன் தந்த பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே போகின்ற பொழுது எனக்கு அங்கே ஒருவரையும் தெரியாது, அவர்களுக்கும் என்னை தெரியாது, நான் போய் என்ன செய்ய போகின்றேன் தெரியாது. ஏன்னா கிறிஸ்டியன் போய் சொல்லி இருக்கிறார்கள், ஆனா இந்து மதத்தில் ஒருவரும் போய் சமயம் அப்படி சொன்னது கிடையாது. அப்ப என்ன சொல்ல போகின்றோம் அவர்களுக்கும் தெரியாது. அப்ப இது சமூக சேவையா சமய சேவையா வைத்தியமா ஒன்றுமே இல்லாத ஒரு குழப்பத்தில் ஒவ்வொரு இடத்திலையும் இதுதான். அப்ப என்னை ஆர்கனைஸ் பண்ணவரே சொன்னார், குரூஸ் என்ற கத்தோலிக் என்பவர் அவருடைய இல்லத்திலே தான் தங்கியிருந்தேன், மிகுந்த ஆதரவாக இருந்தார். நாளும் எனக்கு சிவ பூஜை செய்வதற்கு அவருடைய துணைவியார் தான் பிரசாத செய்து தருவார். ஓ அப்படி நல்ல அன்பாக கவனித்துக் கொண்டார்கள், ஒரு சகோதரர் மாதிரி கவனித்துக் கொண்டார்கள் அவருடைய துணையோடு. அப்போ அவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் வரும் பொழுது முதல் எனக்கே விளங்கவில்லை என்ன நடக்கப் போகின்றது என்று. ஆனால் போகின்ற பொழுது அதில் என்னென்று கேட்டால் கத்தோலிக் என்பவர்கள் கூட கடைசியிலே வந்து கலந்து கொண்டார்கள். என்னுடைய ஆசிரியர் பயிற்சி பயிற்சியிலே 4 கத்தோலிக் என்பவர்கள் வந்திருந்தார்கள், வேட்டியும் கட்டி கொண்டு வந்து கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு கூட ஆன்மீகம் என்பது மதத்தை கடந்து ஆன்மா உள்ள உள்ளுக்கு இருக்கிற ஆன்மீகத்தை தாட்டிகளை போவதாக இருக்கின்றது. ஆகவே இது மிகவும் வெற்றிகரமாக ஒரு அமைந்த பயணம். இது தொடர்ந்தேச்சியாக இதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது ஒரு வருடத்திலே நாங்கள் இதே விதமான திட்டங்களை ஏனைய வன்னி மாவட்டத்தின் ஏனைய பகுதிகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் இதை எடுத்துச் செல்லலாம். அதாவது ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதன் மூலம், ஆசிரியர்களுக்கு இந்த நம்பிக்கையை மீள கட்டமைப்பதன் மூலம், மீள எடுத்துக்கொள்ள செல்வதன் மூலம் நாங்கள் அதை மாணவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. ஆசிரியர்கள் பலர் இளைஞர்கள், பெரும்பாலான ஆசிரியர்கள் இளைஞர்கள், பலவர்கள் எந்த விதமான வேதனமும் இல்லாமல் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஆரம்ப காலத்திலே சிறு சிறு கொடுப்பனை கொடுக்கப்பட்டாலும் கடந்த காலங்களில் எந்த விதமான வேதனமும் இல்லை, ஒரு விதமான சப்போர்ட் இருக்கின்றது. அங்கே இருக்கிற இந்து கலாச்சார அபிவிருத்தி திணைக்களத்தினூடாக சீருடை வழங்கப்படுகின்றது ஆசிரியர் மாணவர்களுக்கு, சிலபஸ் பாடத்திட்டம் இருக்கின்றது, மற்றது ஒரு சில கருத்தரங்குகள் நடைபெறும், அவ்வளவுதான் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் அவர்களை ஒருமுகப்படுத்தி அவர்களுடைய அவர் இதை தொடர்ந்தேச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே இருக்கிற கிராமங்களில இந்த பிள்ளைகளுக்கு இந்த அறநெறி கல்வியினூடாக இந்த நம்பிக்கையை, சமய நம்பிக்கை, ஆன்மீகத்தை எடுத்துச் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஆசிரியர்களோட கதைத்து அதற்குரிய திட்டப்பத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகவே இது ஒரு வெற்றிகரமான ஒரு மிஷன் என்றுதான் சொல்ல வேண்டும்.
4: நீங்கள் சந்தித்த மக்களை பார்க்கின்ற போது தற்போதைய சூழ்நிலையிலே அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, எப்படி அவருடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்க?
3: ஒன்று, அவர்கள் அனைவரும் வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இழப்புகள் பாரதை உரமானவை, ஆனால் அந்த இழப்பு பல விதவைகளை கண்டேன், பல இளம் விதவைகளை கண்டேன், பாதிக்கப்பட்ட மக்களை கண்டேன், மாணவர்களை கண்டேன், திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு, பொதுவாக சிறுவர்களுக்கு ஒரு அந்த பிடிப்பு கொஞ்சம் குறைந்து போயிருக்கின்றது தான். அதாவது வந்து ஆசிரியர்கள் கொண்டு சமயம் மற்றது அறநெறி, இது ஏன் இந்த அறநெறியிலே நிற்க வேண்டும் நாங்கள் என்ற இது இல்லை. எப்படியும் இருந்து விட்டு போகலாம், இப்படியெல்லாம் இருந்து என்னத்தை கண்டோம் அல்லது என்னத்தை கண்டார்கள் என்ற கேள்வி மிக ஆழமாக இருக்கு. ஆகவே இங்கே அறநெறி கல்விக்கு மிக அதை கொண்டு போவதும் சவால், ஆனால் அதனுடைய தேவையும் மிக ஆழமாக இருக்கின்றது. ஏனால் எப்படியும் இருந்து விட்டு போகலாம், இது ஏன் இந்த அறநெறியிலே என்ன இருக்கின்றது என்ற தன்மை கொண்டு சிறுவர்களிடையே இருக்கின்றது. ஆனால் முயற்சி இருக்கின்றது, ஆசிரியர்கள் மிக அர்ப்பணிப்போடு செயற்படுகிறார். ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் அங்கே பலர் பாடசாலைகளிலே பணியாற்றுகின்றார்கள். பாடசாலை நேரத்தை தவிர பாடசாலை முடிந்த பின்னரும் மேலதிக வகுப்புகள் நடத்தி மாணவர்களுடைய தேர்ச்சிக்கு உதவுகின்றார்கள். மாணவருடைய பெறுபவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இங்கே கனடாவில் இருக்கின்ற ஒரு அன்பர் அங்கே இருக்கின்ற மாணவர்களுடைய கடைசியாக அவர்களுடைய ஓலவல் பரீட்சைக்கு முன்னர் ஒரு பயிற்சி பட்டறை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட 250 மாணவர்களுக்கு அதை செய்து அவர்களுடைய பெறுபவர்கள் எல்லாம் மிக நன்றாக உயர்ந்திருக்கின்றது. இப்படியான தொடர்ச்சியான முயற்சிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மற்றது ஒவ்வொருவரும் தமது விவசாயம் மற்றது மீள குடியமர்த்து தமது இடத்தை தொடங்குதல் அதுகள ஆலய கட்டுமானங்கள் கூட நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு விஷயத்தை பார்த்தேன், இந்த வீடு இல்லங்களில் எல்லாம் கிராமங்களில் எல்லாம் இன்னும் அவர்கள் ஒழுங்காக வீடு கூடி கட்டவில்லை, ஒரு வீடு கூடி கட்டவில்லை. ஒரு சில சுவர், ஒரு கூரை, ஓலை குடிசை அப்படித்தான் அந்த நடக்கிறது. ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலையும் உடனே போய் ஆலயத்தை கட்டுகிறார்கள் பாருங்கள். அந்த ஆலயம் நானே யோசிக்கிறேன், இவ்வளவு ஆலயம் தேவையாண்டு நல்ல என்ன சீமந்த் கான்கிரீட் கட்டினாலே, செங்கல்ல கட்டினாலே, அந்த விமானம் அமைத்து, கர்ப்பகிரகம் அமைத்து, ஒரு சின்ன மண்டபம் அமைத்து, அப்படித்தான் இன்னும் ஆலயம் முழுமையாக முடிவரவில்லை. எல்லோரும் உடனே போனவர்களும் அதைத்தான் அந்த அந்த மக்கள் ஆண்டவனுக்கு முதலிடம் இன்னமும் கொடுக்கின்றார்கள். அது ஒரு அது எமக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு விஷயம், நாம்களே புறக்கணித்து விட்டிருக்கின்ற ஒரு விஷயம், மறந்து கொண்டிருக்கின்ற விஷயம். ஆண்டவனுக்கு முதலம் கொடுத்து தமக்கு இல்லம் என்னும் ஒழுங்காக கூறி அமையவில்லை, தமக்கு ஒழுங்காக ஒரு சுவர் அமையவில்லை, தமக்கு ஒழுங்காக இடம் அமையவில்லை என்றாலும் கூட போன இடத்திலே முதன் முதலாக ஆண்டவருக்கு ஒரு இடம் எழுப்பி இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டுகின்ற அந்த மக்களுடைய மனப்பாங்கு போற்றத்தக்கது. நாம் பார்த்து பின்பற்ற வேண்டிய ஒன்று.
4: சிதம்பரம் சென்று வந்ததை பற்றி ஏதாவது தகவல் இருக்கிறதா டாக்டர்?
3: சிதம்பரத்தில் என்னுடைய குருநாதர் இருக்கின்றார், கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவரை சென்று தரிசித்து வந்தேன். அவருடைய பணிகளுக்கு என்னுடைய பணிகளை அவர் அந்த இணையதளத்தினூடாக பார்த்திருக்கின்றார். அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக இளைஞர்களுடைய வகுப்பு அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் சொன்னார், இளைஞர்களை சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதை எடுத்துச் செல்லுகின்ற பணியை தொடர்ந்து எடுத்துச் செல்லும்படியாக சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தையும் தந்து, அத்தோடு அந்த இலங்கையிலே செய்கின்ற பணியை பற்றியும் செய்யப்போகின்ற பணியை பற்றியும் சொன்னேன். அதற்கு அவருடைய ஆசீர்வாதத்தை தந்தார். நடராஜ பெருமானுடைய தரிசனம் நன்றாகவே கிடைத்தது. இந்த முறை போயிருந்த பொழுது விசேஷம் என்னவென்றால், சிதம்பரத்திலே ஸ்படிகலிங்கம் இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் போகின்ற பொழுது அந்த ஸ்படிகலிங்கத்தை காட்டுவார்கள். அது ஒரு பெட்டியிலே கவசமிட்டு மூடப்பட்டு பூஜையிலே இருப்பதொன்று. ஒவ்வொரு நாளும் அந்த படிகளிலிருந்து பூஜை நடக்கும். இந்த முறை மிக அண்மையாக முன்னுக்கிருந்த அந்த ஸ்படிகலிங்க பூஜையை பார்க்கின்ற அந்த கவசம் எல்லாம் எடுத்து அந்த பூஜைக்கு செய்கின்ற பூஜையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அபிஷேகத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஸ்படிகலிங்கம். அது ஆதிசங்கரர் தான் சொந்தமாக வைத்து பூசித்த லிங்கம் சிதம்பரத்திலே கொடுத்தது அது இருக்கின்றது. அது ஒரு அருமையான பேர். நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை எடுத்துக்கொண்டுதான் இலங்கைக்கு சென்று இந்த பணியை தொடங்கக்கூடியது.
4: சிதம்பரம் வந்து சுயம்புலிங்கம் தானே டாக்டர்? சுயம்பு லிங்கமாகத்தானே?
3: சிதம்பரத்திலே இருக்கின்ற லிங்கம் சுயம்புலிங்கம், அது ஆதி லிங்கம் என்று சொல்லுவார்கள். அது ஆதி நடேசர். நடராஜ பெருமானுடைய சந்நிதியிலே ஒரு ஸ்படிகலிங்கம் இருக்கின்றது.
4: அந்த வேறுபாடு எனக்கு தெரிகிறது. இங்கே கடந்த மாதம் இங்கிருந்து ஒரு பயணக்குழு தென்னிந்திய யாத்திரை வட இந்தியா போய் வந்தார்கள். வந்தவுடனே என்னோடு பேசினார்கள். பேசினபோது அவர்கள் சொன்ன சில விடயங்களை உங்களோடு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் சொன்ன முதலாவது பிரச்சனை வந்து, கோயில் எல்லாம் ஒரே துப்புரவு இல்லாமல் இருக்கிறது. வீதியோரங்கள் எல்லாம் வந்து வடிவாக துப்புரவாக வைத்திருக்கவில்லை. அங்கங்கே போகின்ற போது இங்கிருந்து போட்டு அங்கே போகிற போது அப்படி இருக்கிறது. அதை நாங்கள் வானொலியிலேயும் சொல்ல போகிறோம்னு எனக்கு சொன்னார்கள். நான் எல்லா இடம் இருக்கின்ற இறைவன் அங்கே பூஜை முறைகள் இருக்கின்றன, அதுக்கான பொருட்கள் பாவிக்கப்படுகின்றன தினந்தோறும். ஸோ அதை வந்து அது வந்துனுங்கிற குறையாக பார்க்கக்கூடாது, அப்படி குறையாக சொல்லவும் கூடாது என்று சொல்லி சொன்னேன். அப்படி சொல்லுகின்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற விளக்கம் என்ன டாக்டர்?
3: முதலாவது, எமது வீடுகள் எல்லாம் பொதுவாக பார்த்தால் வீட்டுக்கு முன்னால் நெல் மூட்டு அடிக்க வச்சிருப்போம் இல்லையா? ஒரு பக்கத்திலே சார் ஓலை இருக்கும், பாய் இருக்கும், நெல்லதுகள் பாய் போடுற பாய் இருக்கும். இன்னொரு பக்கத்திலே ஆடு மாடுகள் ஒரு பக்கமாக இருக்கும், வெக்கோல் பட்டடை ஒரு பக்கமாக இருக்கும், வெக்கோல் போர் ஒரு பக்கமாக இருக்கும். அப்போ அங்கே அந்த தானியங்களுடைய தூசு, மிருகங்கள் அவருடைய கழிவு, அந்த அதனோடு தூசி கலந்த அந்த மனம், இதோடு தான் நாங்கள் வளர்ந்தது. நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்தவுடன் இவற்றை மறந்து விட முடியாது. நாங்கள் பிறந்த வளர்ந்த இடம் அப்படித்தான் இருக்கின்றது. நான் அங்கேயோ அப்படித்தான் இருந்துவிட்டு வந்திருக்கிறேன். அதனுடைய நான் இது ஒன்றும் புதுசு அல்ல. தானியங்கள், மிருகங்கள், மற்றது எங்களுடைய விளைவு பொருட்கள், எங்களுடைய வாழ்க்கை முறை. அப்போ அங்கே போய் நாங்கள் இங்கே இருந்து போட்டு ஏர் கண்டிஷன் போட்டு என்ன கிளாஸ் விண்டோ, ஏர் டைட் வாட்டர் சீல் விண்டோ போட்டு, மற்றது ஏர் கண்டிஷன் போட்டு, ஃப்ளோர் எல்லாம் மொப் பண்ணி, அது இங்கே இருக்கின்ற முறை. இதை கொண்டு போய் அங்கே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு சுத்தமான கோயில்கள் வேணுமென்றால் இங்கேயே பல கோயில்கள் இருக்கின்றது, பல இங்கு மாதிரி இருக்கும் போயிருக்கலாம். தெய்வ சாநித்தியம் என்பது காலங்காலமாக ரிஷிகள், தேவர்கள், முனிவர்கள், ஞானிகள் வழிபட்ட இடங்கள். ரமண மகர்ஷியின் பாதம் பட்ட திருவண்ணாமலையை போவதற்கே நாங்கள் கொடுத்து வைத்திருக்கோம். நான்கு நாயன்மார், சம்பந்தர், சுந்தரர் மாணிக்கவாசகர் சென்று வழிபட்ட தில்ல சிதம்பரம் தில்லவாள் அந்தனர் மடியார்க்கு மடியேன் என்று சிவனே அடியெடுத்துக் கொடுத்த திருத்தொண்ட தொகை போட்டப்படுகின்ற தில்லவாள் அந்தனர்கள் வாழுகின்ற தில்லை அந்த தில்லை பதத்தையை போவதற்கே நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இங்கிருந்து போய் நாங்கள் இது இது வந்து அந்த நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகின்ற அரை மேல்நாட்டு நாகரிகத்தை ஆளுகின்ற மக்களுடைய மன
2: பிரதிபலிப்பு
3: என்ன மாதிரி இங்கேயும் சொல்லுவார்கள். இங்க இருக்கிற பிள்ளைகளை இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த அலர்ஜி என்றது வலு
2: பொது
3: அஸ்மா கிரந்தியதிகள் கூட அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் இவர்கள் தூசு இல்லாத மாசு இல்லாத சூழலிலே பிறந்து வளர்கின்ற பிள்ளைகள். ஆகவே ஒரு சின்ன தூசு அல்லது மாசு வந்த உடனே அவர்களுக்கு அலர்ஜி வீசிங் அஸ்மா எல்லாம் வருகின்றது. இது உண்மை. அப்ப நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், இப்ப இணங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சில இடங்களிலே ஒரு சில இதுகள் பார்த்தேன். பொலித்தீன் திருவண்ணாமலை திருவானைக்காவிலே மற்ற தலங்களிலே போயிருந்த பொழுது இங்கு பொலித்தீனுக்கு தடவடிக்கப்பட்டுள்ளது. நல்ல விஷயம். சூழல் பாதுகாப்புக்கு அதை கொண்டு வருகின்றனர். அது நல்ல விஷயம். எமது ஆலயங்களிலேயும் அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த மாதிரி போகின்ற பொழுது திருக்கேதீஸ்வரம் திருவிழாவுக்கு போய் பார்த்திருந்தேன். அப்ப அங்க போயிருந்தாலும் அங்கே சில அன்பர்கள் அவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிற அன்பர்கள் அவர்கள் இன்னும் அந்த பொலித்தீனை பொறுக்கி பற்றி அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. எல்லாம் பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி தாங்களாக துப்புரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் பணி. இப்ப நாங்கள் போகின்றோம் ஆலயம் துப்புரவில்லை என்றால் இதை போய் வானொலியை சொல்லுவதல்ல. உங்களுடைய பயணத்துல கொஞ்சம் ஒரு நாள் நின்று அந்த ஆலயத்தை கூட்டி துடைத்து இந்த பொலித்தீனை பொறுக்கி அதுகளை சுத்தவாக்கி வந்தாலே உங்களுடைய ஜென்ம பயன்
2: வளர்ந்து
3: இதை விட்டு நாங்கள் வானொலியில போய் அங்க போய் சொல்லி இதை அரசியலாக
2: படித்தவர்கள்
3: மிரட்டல் விளையாட்டா இல்லையே. இது ஆண்டவருடைய பூமி. போய் உங்களால் இயன்றது செய்து கூட்டி பெருக்கி துண்டு வரலாம். மற்றது அதே மாதிரி அன்றாடம் இத்தனையோ பேர் வருகின்றது. காலநிலை வறண்ட காலநிலையிலே தூசு கூட இந்த நேரங்களிலே பொதுவாக ஏப்ரல் மே மாதங்களிலே வறட்சி தூசு கூட மழை இல்லை உண்டு. மற்றது தினந்தோறும் எவ்வளவோ பயன்பாடு இல்லை தானியங்கள் மற்றது பூக்கள் பழங்கள் இத்தனையோ விதமான பொருட்கள் வந்து
2: போகப்படுகின்ற
3: இதம் இந்த நேரம் ஈரமாகவே
2: இருக்கிறது.
3: ஏனென்றால் தினந்தோறும் அபிஷேகம் பால் போன்ற நடவடிக்கை சிதம்பரத்திலே அந்த தில்லர் நடராஜ பெருமானுடைய சபையிலே ஏறி வணங்குவதென்றால் கவனமாக ஏற வேண்டும் வளைக்கிவிடும். ஏனென்றால் ஈரம் பாசிப்பிடிப்பு ஈரம் அதெல்லாம் இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் அழுக்கு என்று நினைக்கக்கூடாது. எங்களுக்கு உள்ளே இருக்கின்ற அழுக்குகளை கூட்டி பெறுவதற்கான ஆலயங்கள் வெளியே இருக்கிற அழுக்கை பார்த்து கொண்டு இன்னும் உள்ளே இருக்கிற அழுக்கை பார்க்காமல் இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய பதில்.
2: இரண்டாவது சொன்னாங்க ஆலயங்களுக்கு எங்கு போனாலும் நாங்கள் எவ்வளவு தூரம் மெனக்கட்டு போகிறோம் அங்க போனா கற்ப கிரகத்துக்குள்ள சுவாமியை பார்க்க முடியவில்லை. இருட்டாக இருக்கிறது. ஏன் அப்படி இருட்டாக வைத்திருக்கிறார்கள் என்ற இரண்டாவது குறையை குறையன்னு சொல்லக்கூடாது. எனக்கு சொன்னது என்னை
3: முதலாவதாக கர்ப்ப கிரகம் வரைக்கும் போய் வழிபடுகின்ற உரிமை எல்லாருக்கும் கிடையாது. ஆகம விதிப்படி தொட்டு சிவபூஜை செய்கின்ற சிவாச்சாரியார்கள் மட்டும்தான் கர்ப்ப கிரகத்துக்கு உள்ளே போக முடியும். இன்றைக்கும் அதுதான் முறை. ஆனால் அதுக்கு வெளியே இருக்கிற அர்த்த மண்டபம் வரைக்கும் போய் வழிபடுகின்றார்கள் இன்றைக்கு. அதுதான் நடைபெறுகின்றது. ஆனால் ஆகம மரபுகளில் அர்த்த மண்டபம் வரைக்கும் கூட சிவாச்சாரியருக்கு உதவியாக இருப்பவர்கள் செல்கின்றனர். அர்த்த மண்டபம் மகாமண்டபத்திலே ஆலயத்தை கட்டி வைத்திருப்பவர்கள் பரிபாலிப்பவர்கள் ஆலய தொண்டர்கள் மற்றது அரசர் போன்றவர்கள் வழிபடுவதற்குரிய மரபு. அதற்கு அப்பால் மற்றவர்கள் வழிபடுகின்ற மரபு. மற்றவர்கள் எல்லாரும் பலிபீடத்துக்கு இப்பால் கொடித்தம்பத்துக்கு இப்பால் வழிபடுகின்ற மரபு. கோபுரவாசலுக்கு இப்பால் வழிபடுகின்ற மரபு என்று இருந்தது. இன்றைக்கு எல்லாரும் ஒரே அடியாக கர்ப்ப கிரகம் வரைக்கும் வழிபடுவதால்தான் ஆலயங்களில் இன்றைக்கு நீண்ட கியூ கட்டணம் வைக்க வேண்டிய நிலையம் எல்லாம் இதுக்கு தான் வருகின்றது. அவரவர் அவரவர் நிலை உறந்து அந்தந்த நிலையில் நின்று வழிபட்டால் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஒன்று. இரண்டாவதாக கர்ப்ப கிரகம் இருட்டாகத்தான் இருக்கும். கர்ப்ப கிரகத்திலே மின் விளக்கு பூட்டியோ மற்றது வேறு விளக்கு பூட்டுறது
2: அலங்காரம்
3: ஒரு விளக்கு இருக்கும். அந்த கர்ப்ப கிரகம் என்னென்று கேட்டு வந்து அந்த இருட்டான கர்ப்ப கிரகம் அதுல ஒரு திரை போட்டிருக்கும். அந்த இருட்டும் திரையும் வந்து ஆணவம் எமது டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். அதுதான் நமக்கு அந்த மெய்யை மறைத்திருக்கின்றது. அப்ப அங்க அந்த பூசகர் வந்து திரையை விளக்கி விளக்கு தீபத்தை காட்ட இறைவனின் தரிசனம் வரும். இது வந்து குரு வந்து ஆணவம் விலகி அவருடைய ஞான ஒளியை ஏற்ற அதிலே மெய்யின் தரிசனம் கொஞ்சம் கிட்டும். இதுதான் விளக்கம். அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆலயங்கள். அங்கே மின் விளக்கு போட்டு அல்லது வேறு விளக்குகள் போட்டு கர்ப்ப கிரகத்தை அலங்கரிப்பது ஆகம மரபு அல்ல.
2: மூன்றாவது சிதம்பரத்துக்கு போனோம், கியூவில் நின்றோம், சிதம்பர ரகசியம் உண்டு என்னது கொண்டு காட்டினார்கள். அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே சுற்றி சுற்றி பார்க்குற ஒன்றுமே இல்லை. வந்தவரில் ஒருத்தர் சொன்னார் நான் வட்டமாக ஒன்று பார்த்தேன்ண்டு. இன்னொரு சொன்னார் நான் இல்லை இல்லை நான் ஒன்று பார்த்தேனால் என்னென்று விளங்க இல்லைன்னு. இப்படி தெரியாததேன்னு கொண்டே காட்டுகிறார்கள்.
3: தெரிய
2: படித்தவர்கள் தான் இது கேட்குறேன்.
3: அதை தெரிய முயலுங்கள். சிதம்பர ரகசியம் மிகவும் பவித்திரமானது. ஒன்றுமில்லை. அம்பலம் என்று சொல்லுவார்கள். அதாவது அஞ்சு பஞ்சபூத தலங்களிலே இது ஆகாச தலம், ஆகாசத்தலம் ஒரு ஸ்பேஸ். சிதம்பரத்திலே நிறைய உண்மைகள் இருக்கின்றன. முதலாவதாக இந்த இறைவன் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வி கொண்டு வருகின்றது இல்லையா, உயிர் எங்கே இருக்கின்றது என்ற கேள்வி கொண்டும் வருகின்றது. இந்த உடலிலே உயிர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால், இதை எந்த விதமான மருத்துவ சாஸ்திரத்திலையும் கூட சொல்லல, உயிர் எங்கே உடம்பில் இருக்கு, இதயத்தில் இருக்கா மூளையில் இருக்கா என்று சொல்லல, அப்ப எங்கு என்று தெரியாது. ஆனால் இந்த எந்த லைஃப் சயின்ஸ் படித்தால் என்ன, பயோ சயின்ஸ் படித்தால் என்ன, மெடிக்கல் சயின்ஸ் படித்தால் என்ன, உயிரை பற்றி படிக்க முடியாது. அது முன்னரே சொல்லியிருந்தேன், ஆறு விடயங்களை விஞ்ஞானம் தொடாது, அதிலே ஒன்று உயிர். இந்த உயிர் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், உயிர் எமது இருதயம், அதாவது இருதயம் என்று சொல்லுவார், உயிரை இருதயம், அதாவது இந்த இருதயம் வந்து எங்களுடைய அனட்டமிக்கல் ஹார்ட் அல்லது எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர ஹார்ட் அல்ல, அது இடப்பக்கத்திலே நின்று லேப்டாப் பண்ணி துடித்துக் கொண்டிருக்கின்றது. அது கருவிலே இருக்கின்ற போது ஆறாவது வாரத்திலே துடிக்க தொடங்குகின்றது, உயிர் பிரியும் வரைக்கும் துடிக்கின்றது. அப்ப ஆறு வாரத்துக்கு முதல் உயிர் இல்லையா, கற்பம் இல்லையா, அப்ப அது அல்ல உயிர் என்றது. அதை இருதயம் என்று சொல்லுவார்கள், இதுதான் ஆன்மா என்று சொல்லுவார்கள், இதய கமலம் என்று சொல்லுவார்கள். என்ன கமலம் என்றால் தாமரை. இது தாமரை மொட்டு போன்ற வடிவிலே இருக்கின்றது, கவிழ்ந்த தாமரை மொட்டு போல இருக்கின்றது, நடு இதயத்திலே இருக்கின்றது, வலப்பக்கமாக இருக்கின்றது, நடு நெஞ்சிலிருந்து ரெண்டு விரற்கடை மேலே இருக்கின்றது. இதுதான் நான் என்று சொல்லுவோம், நான் என்று மார்தட்டும் பெருமாளே என்று திருப்புகள் சொல்லும். இதை ரமண மகர்ஷியும் இதை சொல்லியிருக்கின்றார். இது இருதயத்தினுடைய ஸ்தானம், இந்த ஸ்தானம் தான் ஆன்மா. இந்த ஆன்மா வந்து இருக்கின்றது. இதைத்தான் வெள்ளை நிற பூவுமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று சுவாமி விபுலானந்தர் பாடியிருக்கின்றார். மட்டக்களப்பு காரதிபத்தி இருந்த ராமகிருஷ்ண மிஷன் துறவியா இருந்தவர். அப்ப இந்த உள்ள கமலம் புண்டரீகாட்சம் என்று சொல்லுவார்கள். அந்த உள்ள கமலத்திலே கமலம் தான் இறைவனுக்கு தேவை. நாங்கள் பூவை பொடுத்து இறைவனுக்கு அர்ச்சிக்கின்றோம் இல்லையா, போல மிருகீ முத்திரை என்று சொல்லுவார்கள். பெருவிரலும் நடுவிரல் ரெண்டையும் வைத்து இந்த பூவை எடுத்து இந்த இருதயஸ்தானத்தில் இருந்து இப்படி எடுத்து போடுவதாக பாவித்தான் ஒவ்வொரு பூவையும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அது இதயத்தை, இந்த ஆன்மாவை இறைவனுக்கு சமர்ப்பிப்பது ஆன்ம சமர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த உண்மை. இந்த இறைவன் எங்கே இருக்கின்றார் என்று கேட்டால், கடவுள் என்ற சொல்லிலே எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலுக்கு அப்பாலும் இருப்பவர், விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே, அது கடந்திருக்கின்ற கடவுள். எல்லாவற்றுக்கும் உள்ளும் இருக்கின்றார். அந்த உள் எங்கே இருக்கின்றார் என்றால், உயிருக்குள் உயிராக ஆன்மாவுக்குள் ஆன்மாவாக இருக்கின்றார். ஆன்மாவின் எசமானாக இயமான நாம் விமலா என்று சிவபுராணம் சொல்லும். இவர் இந்த உயிருக்குள்ளே இருக்கிறார். அப்ப உயிர் வந்து இந்த தாமரை வடிவத்தில் இருக்குது, உள்ள கமலம் என்று சொல்றோம், இதய கமலம் என்று சொல்றோம். அப்ப இதுக்குள்ளே எங்கே அந்த இறைவன் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த தாமரை மொட்டுக்கு உள்ளே ஒரு வெளி இருக்கின்றது, ஒரு வெளி இருக்கின்றது. அந்த வெளியிலே அந்த பொகுட்டிலே அங்கே இறைவன் இருக்கின்றார். இந்த ஞானத்தின் வர இந்த தாமரை மொட்டு நிமிர்ந்து மலரும், அந்த மலர அந்த மத்தியிலே சிவலிங் தெரியும், சிவனுடைய நடனம் தெரியும், சிவலிங்கம் தெரியும். சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி என்று விநாயகர் அவள் சொல்லும் இல்லையா, அங்கேதான் நடராசர் நர்த்தனம் நடக்கும். அப்ப இது வந்து சிறிய வெளி, உள்ளுக்கு இருக்கின்ற உயிருக்குள்ளே இருக்கின்ற சிறிய வெளி. அதைத்தான் சொல்லுவார்கள் சிற் அம்பலம், சிறு அம்பலம் என்று சொல்லுவார்கள். அம்பரம் என்றாலும் வெளி. உயிர் வந்து அறிவு பொருள் இல்லையா, இந்த உலகத்தில் உயிர் வந்து அறிவு பொருள். இது சடப்பொருளான வழி இல்லை, ஆகாசம் இல்லை, இது அறிவு பொருளான வழி. ஆகவே சித் சித் என்றால் அறிவு பொருள், அம்பரம் சித்தம்பரம். அப்ப அங்க வந்து சொல்லுவார்கள் இது ஆகாசத்தலம், சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆகாசம் வித்தியாசமானது என்று சொல்லுவார்கள். அறிவுபயமான ஆகாசம் என்றால் சிதம்பரத்தில் ஆகாசத்துக்கு புறம்பே பவுண்டரி ஓட்டு இல்லை, இது வந்து உள்ளுக்கே இருக்கிற உள்ள கமலம். அப்ப இங்கே இருக்கிற நடராஜரத்தை நாங்கள் அங்க பார்க்கிறோம், அது சிதம்பர ரகசியத்தில் உண்டு, எல்லாருடைய உயிருக்கும் உயிராக இருக்கிறது. இன்னொன்று சொல்லுவார்கள், சிதம்பரத்திலே தான் எல்லா கோயில்களுடைய மூர்த்தமும் அடங்குகின்றது பூஜை முடிந்தவுடன். இது வர்த்தஜாம பூசைக்கு சொல்லுவார்கள், 10 மணிக்கு நடக்கும். யோசித்தேன், சிதம்பரத்திலே 10 மணிக்கு எல்லா கோயில் மூர்த்தங்களும் அடங்குகின்றன, இந்தியாவுக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கும், இலங்கைக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கும், கனடாவிலே அப்போதானே கோயில் திறக்கின்றது, அப்போ எப்படி சொல்லலாம் இதை என்றால், எல்லா இறைவன் நீங்கள் அல்லா வேண்டான், இயேசு வேண்டான், யெகோவா வேண்டான், முருகன் வேண்டான், சிவன் வேண்டான், பிள்ளையார் வேண்டான், எல்லா கடவுளரும் இந்த உயிருக்குள் உயிராக இருக்கிற இந்த இறைவன் தான். இங்கே இருந்தான் எல்லா கடவுளும் வரையினம், இங்கே தான் எல்லா கடவுளும் போய் அடையினம். இல்லையா? எல்லா கடவுளுக்கும் புறப்படும், எல்லா மதங்களுடைய கடவுளுக்கும் புறப்படும் இந்த உயிருக்குள் உயிராயிருக்கின்ற இந்த இறை, அதுதான் கடவுள், அதுதான் சிதம்பர ரகசியத்தில் இன்னொண்டு. இப்படி நிறைய இருக்குது இதில், ஒவ்வொன்ற ஒன்றாக கொஞ்சம் கொஞ்சம் அவள் இதில் நிறைய இருக்குது. அதில் தனிப்பட்ட விளக்கம் தேவையாளர்கள் தனிப்பட்ட முறையில் வந்து கேட்டால் சொல்லலாம், எல்லாவற்றையும் வானொலியிலே சொல்ல முடியாது. ரகசியத்திலே உண்டு, ஆனால் இப்படி ரகசியம் இருக்கின்றது என்று சொல்லுவதனாலேயே ஒரு கேள்வி வருகின்றது இல்லையா, சிதம்பர ரகசியம் என்றால் என்ன? அந்த கேள்வி வந்தாலே பெரிய விஷயம்.
2: இப்போ இதில் வந்து நீங்கள் ரெண்டு விஷயம் குறிப்பிட்டீங்க டாக்டர், ஒன்று ஆன்மா மற்றது உயிர். இரண்டும் அணுக்கமாக இருந்தாலும்
3: ஆன்மா உயிர் ரெண்டும் உண்டு, ஒன்று உயிருக்கு உள்ள பெயர்களில் ஒன்றுதான் ஆன்மா. உயிருக்கு பல பெயர் உண்டு, பல பெயர்கள் இருக்கிறது உயிருக்கு சொல்லுவார்கள், அதில் ஒரு உண்டு ஆன்மா, சீவன், மற்றது ஆவி.
2: கிறிஸ்தவ பாதிரிமார் கிறிஸ்தவ குரு மத குருமார் பிரச்சாரம் செய்கின்ற போது அல்ல என்றால் அவங்களுடைய பிரசங்கத்தின் போது பல தடவை இந்த ஆன்மா உயிர் ஆத்மா என்று திருப்பி திருப்பி பிரித்து பிரித்து அதை சொல்கிறார்கள். அப்பொழுது ஒரு குழப்பமாக இருக்கிறது, அதை நீங்கள் முன்னரும் விளங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். இப்பொழுது ஆன்மா உயிர் ரெண்டும் ஒன்றுதான் என்கிற
3: வந்து அவர்களுடைய எதிரே பரிசுத்த ஆவி என்று இருக்கின்றது. அந்த பரிசுத்த ஆவி பிதாசுதன் பரிசுத்த ஆவி என்று மூன்று வகையாக சொல்லுவார். அந்த பரிசுத்த ஆவி என்பது இறைவனுடைய அருள், அதைத்தான் அவர்கள் ஆவி பரிதல் ஆவி இறங்குதல் என்று சொல்லுவார்கள். அதான் அங்கே இருக்கிற வித்தியாசம், அந்த டெர்மினாலஜி இஸ் டிஃபரெண்ட். அதை விளங்கிக் கொண்டால் சரி, மற்றபடி எந்த விதமான முரண்பாடும் கிடையாது.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Ananda Viratanoti Balakam Naimalyam Achhadanam Vacha Shankha Mukhe Sthitaisya Jatha.

సమంతకస్య కఠినాపస్మార సంవర్ధనం భూభృత్ పర్యటనం నమత్సురచిర కోటీర సంఘర్షణం కర్మేదం మృదులస్య తావక పద ద్వంద్వస్య గౌరీపతే మచ్చేతో మణిపాదుకా విహరణం శంభో సదంగీకురు. శివానందర్ హరి 62 శ్లోకంగల్ వరకు పాతరుకో. భక్తియ భక్తి విశేషమాహ அங்கோலம் நிஜபீஜ சந்ததிரயஸ்காந்தோபலம் சூச்சிக்காங்கிற ஸ்லோகத்தில் சொன்னார். பக்திங்கிறது மோட்சத்துக்கு ரொம்ப அவசியமான பதார்த்தம். மோட்ச சாதன சாமக்ரியா பக்திரேவ கதீயசி அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கார் விவேக சூடா. அப்படியில் மனிதனுக்கு சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் அடியோட போகணுமேயானால் அதுக்கு அவன் தன்னை உணரணும், தன் ஸ்வரூபத்தை அறியணும். தன் ஸ்வரூபத்தை அறியறதுக்கு முக்கியமாக பக்தி வேணும். அந்த பக்தி என்ன ஏதுங்கிறது சுவாத்ம தத்துவானுசந்தானம் பக்தி அபிஜயதேன்னு சொன்னார். அந்த பக்தியினுடைய லட்சணம் சொன்னார் நமக்கு. அங்கோல விருட்சமானது அதனுடைய பீஜங்கள் எப்படி தானாக மரத்தில் வந்து ஒட்டிக்கிறதோ, அயஸ்காந்தத்துக்கு அந்த இரும்பானது எப்படி ஒட்டிக்கிறதோ, ஒரு கொடியானது எப்படி மரத்தை சுத்திக்கிறதோ, அதே விதமாக ஒரு பெண்ணானவள் தன்னுடைய ஆத்தக்காரரை எப்படி ஒன்னா சேர்ந்திருக்காளோ அதே மாதிரி இருக்கிறதா பக்தின்னு பரமேஸ்வரிடத்தில் இருக்கிறது பக்தின்னு சொன்னார். அப்புறம் அந்த பக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா மனுஷாலை எப்படி காப்பாத்துறது அந்த பக்தி, அதை அடுத்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். பக்திங்கிறது என்ன பண்ற, ஆனந்தாஸ்ரபிராத நோதி புலகம் நைர்மல்யதாதனம் ஆனந்தாஸ்ரபிராத நோதி புலகம். பக்தி மாத்தா அந்த குழந்தைய காப்பாற்றுறது எப்படின்னு, ஆனந்தி இந்த குழந்தைக்கு ஆனந்த கண்ணீர்கள்னாலேயே சரீரத்தை மெய்சிலுக்கும்படி பண்றாளா. நைர்மல்யதாதனம், நிர்மலமான ஒரு மனசு வேணும். அது இருந்தா தான் மனுஷன் சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனசு தெளிவா இருக்குமையானால் கஷ்டங்களை சுலபமாக தாண்டலாம். அது என்ன பண்றாளா, நைர்மல்யதாதனம், நல்ல ஒரு வஸ்திரம், நிர்மலமான ஒரு வஸ்திரம் எப்படியோ அப்படி நல்ல மனசோட செய்து இவாளுக்கு ஆச்சாதனம் மறைச்சு வைக்கிறார். பூர்த்தி சரித்ராமிருதை. அந்த பக்தி என்ன பண்ற, பரமேஸ்வரனுடைய லீலைகள்னா கதை கதையாக சொல்லி இந்த குழந்தையனுடைய வயறு ரொம்பும்படி பண்றலாம். அம்மா என்ன பண்ணுவா, சாதாரணமாக குழந்தைய அணைச்சுப்பா, குழந்தைக்கு வேண்டியதான வஸ்திரங்கள்லாம் போட்டு கொடுப்பா, நல்ல வஸ்திரங்களாக வயர் ரொம்ப ஆகாரத்தை கொடுப்பா. இதெல்லாம் பக்தி மாத்தா பக்தாளை கொடுக்குற. பக்திங்கிற ஒரு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா, இந்த குழந்தைக இப்படி கொடுறா. அதுக்கப்புறம் இல்லை, அந்த குழந்தைக்கு ஒரு விதமான துன்பமும் வரப்படாது, கஷ்டமும் வரப்படாது. அதுக்காக உடம்புல ரட்ச பண்ணிப்பா, தாயத்தை கட்டி வைப்பா, அங்கங்கே திருநீர் அணைச்சி விடுப்பா, அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டமும் வரப்படாது, திருஷ்டி தோஷம் வரப்படாது. இப்படின்னு திருஷ்டி தோஷம்லாம் ஒன்றும் இல்லைன்னாலும் அது அம்மாவுக்கு தெரியாது. எந்த அம்மா இருந்தாலும் படிச்ச அம்மானாலும் சரி, அந்த குழந்தைக்கு அதெல்லாம் வரப்படாது அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்காக என்ன பண்றது, திருநேர் அங்கேயே பூச்சி வைக்கிறது, ருத்ராட்சம் கட்டி வைக்கிறது, ஏண்டனர் அது இருந்தால் ஒரு தோஷமும் வராது, ஒரு நினைப்பு, ஒரு நம்பிக்கை தானே. அதே விதமா ருத்ராட்சர் பதிட்டேன தேவபபுஷோ ரக்ஷாம் பவத் பாவனா பதி எங்கே. அந்த குழந்தைக்கு ருத்ராட்ச கட்டி, அதே போலயே அந்த குழந்தைக்கு பசித்தேன தேன வபுஷா திருநீர் அணியும்படி பண்ணி காப்பாத்துறாளோ அப்படின்னு ஒரு அம்மா எப்படி குழந்தைய காப்பாத்துறாளோ, அதே போல இந்த சிவபக்தின்னு ஒண்ணு இருக்குமே ஆனால் மனுஷாளுக்கு ஒரு கவலையும் இல்லை, எல்லா விதமான துன்பங்களும் வராம காக்கப்படும் அப்படின்னு விசேஷமாக சொல்கிறவி நிவேசிய. அதுக்கு பிறகு எப்படி பர்யங்கே பவத் பாவனா பர்யங்கே வினிவேசிய பக்தி ஜனனி பவத் பாவனா பர்யங்கே சிவபாவனை அப்படிங்கிற ஒரு கட்டில போட்டு ஒரு மெத்தையில போட்டு தூங்கும்படி பண்றாளா. சிவபாவனை இருக்குமையானால் இனிமேல வேற ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு காப்பாத்துறான்னு பார்த்தோம். வினிவேசிய பக்தி ஜனனி பக்தார்பகம் ரட்சதி. என்ன மனுஷாள் அர்பகாள், ஒன்றும் தெரியாதவா, நம்ம நினைச்சிருக்கோம் அது படிச்சிருக்கோம் இது படிச்சிருக்கோம் அது பண்றோம் இது பண்றோம் நமக்கு எல்லாம் தெரியும், எல்லோருக்கும் சர்வஜன்னு ஒரு நினைப்பேன்.

0: விவகாரம் என்ன, நடைமுறையில பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. எப்படி துன்பம் வருது, இதை தாண்ட வழி என்ன, மறுபடியும் இப்படிப்பட்டதான துன்பம் வராம நமக்கு இருக்கணுமே. எல்லா இடத்துலயும் துன்பம் வருது, வீட்டுல சரி, ஆபீஸ்ல சரி, ரோட்ல போனாலும் சரி, எங்க போனாலும் ஏதோ ப்ராப்ளம் வருது. எந்த ப்ராப்ளமும் வராம இவனுக்கு இருக்கணுமே, ஏன்னா இவன் எப்படி நடந்துக்கணும், எப்படி இவன் இருக்கணுங்கிற விவகாரங்களை எல்லாம் பக்தி காப்பாத்துறாளாம். ஆகையால் மனுஷனுக்கு வேண்டியது முக்கியமாக பக்திங்கிறது வேணும் அப்படின்னு, பக்தி எப்படி உதவுகிறதுங்கிற விவகாரம் நமக்கு சொன்னார். அதற்கு பிறகு அடுத்ததாக ஸ்லோகத்துல மார்க்கவர்த்தித பாதுகாபசுபதே ரங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷம்பு நிஷேஜனம் புரதி போகோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்திக்கும் நகரோத்யஹோ வரஜரோ பக்தாவதம் சாயதே அப்படின்னு 63வது ஸ்லோகம் கண்ணப்ப நாயனாருடைய திவ்யமான ஒரு சரித்திரம். 63 நாயன்மார்கள் பார்க்கிறோம். அந்த நாயன்மார்கள் எல்லாரும் சிவனடியார்கள். சிவனிடத்துல உயர்ந்ததான ஒரு பக்தியை வச்சிருந்தவா. பக்தினா ஏதோ சாதாரணமா அப்படியே கோயில கோபுரத்தை பார்த்து கன்னத்துல போட்டு போயிட்டே இருக்கமல்ல, இந்த பக்தி இல்ல, தன்னை அர்ப்பணம் பண்ணினதான ஒரு பக்தி. நமக்கெல்லாம் ஏதோ என்னன்னா ப்ராப்ளம் வந்தா பகவானை சுத்த போறோம், ஒண்ணும் இல்லைன்னா ஆத்துல இருக்கோம், டிவி பார்க்கணும், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், இவ எல்லாம் இருக்கிறப்ப பகவான் பத்தி ஞாபகமா வருது? கவலை வந்தா தான் மனுஷாளுக்கு பகவானுக்கு ஞாபகம் வருது. அப்ப ஞாபகம் வந்தாலே உன் வசத்திங்கிறார் பகவான். ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானிட்ட பரதர் சபா, உனக்கு கவலை வந்த போதாவது என்ன நினைக்கிறப்ப நீ வசத்திங்கிறார். ஏன்னா உதாரா சர்வையே வைத்தே, எல்லாரும் உதாரால் தான் இந்த பகவானுடைய கடாட்சத்தை பார்க்கணும். இருந்த போதிலும் உயர்ந்ததான ஒரு பக்திய, தன்னைத்தானே அர்ப்பணம் பண்ணினதான ஒரு பக்தி, அந்த பக்தி உடைய கூடியதான 63 நாயன்மார்கள்ல இந்த கண்ணப்ப நாயனார்கள் ரொம்ப வசதி. அவருடைய சரித்திரத்தை விசேஷமாக நமக்கு கொடுத்திருக்கார் ஆச்சாரியா. அந்த கண்ணப்ப நாயனாருடைய ஒரு ஸ்வரூபம் அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக சொல்றார். இந்த கண்ணப்ப நாயனாருங்கிறவர் காளஹஸ்தீஸ்வரனர்கள் அவ்வளவு ஒரு அபிமானத்தோட இருந்தவர். அவர் ஒரு வேடர், அவர் சாதாரணமாக மற்றவர்கள் மாதிரி வேதாத்தியனங்கள்லாம் பண்ணல, எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாது. ஆனா பகவான் இடத்துல பிரீத்தி, அந்த பிரீத்தியும் பகவான் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பக்தியும் அதுக்கு ஈடு இல்லாம போயிடுது. ஞாபகம் சொன்னா நம்ம நினைக்கிறோம் அது வாசிக்கணும் இதை வாசிக்கணும் அப்பதான் இருக்கணும், அப்பதான் பகவானுக்கு நம்ம மேல பிரேம வரும், அது இல்ல. பகவானுக்கு இந்த மொழி அந்த மொழின்னு நிச்சயம் இல்லை. அவருக்கு வேண்டியது பக்தி மொழி, அவருக்கு வேண்டியது ஆச்சாரம். அவாவா அவாவா ஆச்சாரத்தோட இருந்தா சரி, எல்லோரும் அந்த மாதிரி இருக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. அவாவாளுக்கு எந்த ஆச்சாரம் உண்டோ அந்த ஆச்சாரம் தான். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதா சம்சித்தியும் குருநந்தனா, அவாவாளுக்கு என்னென்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை அவ அனுஷ்டானம் பண்ணினாலே போரும் பகவான் அடையலாம். ஞாபகம் வச்சுக்கணும், நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எந்த தர்மம் இருக்கோ அதை பண்ணிட்டே இருக்கோ என்ன, எல்லா வழியும் கடைசியில பகவான் இடத்துல தான் போய் சேர்றேன். வழியை நீங்க மாத்தின்றதுனால வசத்து இல்லை, சில சமயத்துல கஷ்டமும் வந்துடும். ஏன்னா அந்த வழியில ஏதாவது ப்ராப்ளம் தான் நமக்கு என்னன்னு தெரியாது. இப்ப இருக்கிற வழியில நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி போனான்னு நமக்கு ரெக்கார்டு இருக்க, அவளை கேட்டா சொல்லுவா. அதனால ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா அப்படிங்கிறார் பகவான். அதனால அவாவா அவா தர்மத்துல இருக்கணும். இந்த கண்ணப்ப நாயருக்கு அவர் வேடன் பாவோ, வேடனா இருக்கிறதுனால அவருக்கு இந்த பூஜை பண்றது இந்த விவகாரங்கள்லாம் தெரியாது. ஆனா அந்த காளஹஸ்தீஸ்வரன் மேல ஒரு ரொம்ப அபிமானம், ஒரு பற்றுதல். அவர் தான் ரொம்ப வசதின்னு நினைச்சுண்டு அவருக்கு அவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்கார். இவர் என்ன பண்றார், காலம் ரெண்டு சாயங்காலம் வரைக்கும் வேட்டையாடுறது அதான அவருடைய தொழில், வேட்டையாடிட்டே இருக்கார். காட்டுல இந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடிட்டு அத கிடைச்சதான ஒரு மாம்சம் இருக்க, அந்த மாம்சத்தை அவரே பதம் பண்றார். ஏன்னா சிவனுக்கு கொடுக்கணுமா, அதெல்லாம் எடுத்து விட்டா அந்த மாம்சத்தை எடுத்து அந்த இயற்சியை நன்னா நெருப்புல போட்டு அதை நன்னா வேக வச்சு அதுல எங்கெங்க கடினமான பாகம் ரொம்ப கட்டியா இருக்குமே ஏனால் அது தன் பல்லாலேயே கடிச்சு அதை மெத்த ஆக்கி அதுல தேனை நிறைய ஊற வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறணுமா தேர்ல, தேன்ல ஊற வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றார், கொண்டு வந்து பரமேஸ்வரன் நைவேத்தியத்துக்கு பண்றார். எப்படி இருக்கு பாருங்க, எந்த பரமேஸ்வரனுக்கு வைதிகமாக அபிஷேகங்கள்லாம் பண்ணி அவருக்கெல்லாம் பில்வங்கள்லாம் ஏகஞ்ச பில்வம் அப்படின்னு சொல்லி சசலிலும் சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா அப்படின்னு விசேஷமாக மடியாக அந்த ஸ்வர்ணமுகி ஜலம் அங்கே பக்கத்தில் இருக்கிற நதிக்கே ஸ்வர்ணமுகி அப்படின்னு பேரு. அதுல இருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து கங்கைக்கு சமாரமாக அதை கொண்டு வந்து அதுல போட்டு அபிஷேகம் பண்ணி பகவானுக்கு ருத்ரங்கள்லாம் ஸ்ரீருத்ரங்கள்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணி அவருக்கு விசேஷமாக உயர்ந்ததான ஒரு பலன்களையும் நைவேத்தியத்தையும் பண்ணி வச்சுட்டு போனா ராத்திரி வேளையில இவர் வர்றார். ஏன்னா இவருக்கு ராத்திரி வரைக்கும் காரியம் இருக்குன்னு காலமுறை அப்படியே வேட்டாடிண்டே இருக்கார். எல்லாத்தையும் பதிவு பண்ணி ராத்திரி என்ன பண்ற அந்த பரமேஸ்வரனுக்கு அங்கிருந்து அந்த ஸ்வர்ணமுகி நதியில இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்றார், இருக்கிறது ரெண்டு கை தான், என்ன பண்றது மனுஷன் தானே ரெண்டு கை, ஒரு கையில வில்ல வச்சுட்டார், இன்னொரு கையில என்ன பண்றார், இந்த மாம்சத்தை தயார் பண்ணி வச்சிருக்காரு பரமேஸ்வரனுக்கு கொடுக்கணும்ட்டு அந்த மாம்சத்தை கொண்டு வர்ற. அப்புறம் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகத்துக்கு என்ன பண்றது ஜலம், ஆக என்ன பண்றார், அந்த ஸ்வர்ணமுகி நதியில இருந்து ஜலத்தை வாயால கொண்டு வர்ற, கொண்டு வந்து அதை கொண்டு வந்து பரமேஸ்வருடைய லிங்கத்துக்கு மேல உமிழ்கிறார். என்ன சுவாமின்னு பரமேஸ்வரனுக்கு அபிஷேகமா, அவர் பூஜை அப்படின்னு இப்படியே பண்ணலாமா, பகவானுக்கு கோபம் வராதான், பகவான் கோபிச்சுக்கல, பகவான் என்ன பார்க்கிறார், அவருடைய பக்தியை பார்க்கிறார். என்ன பண்றார், இவர் கொண்டு வந்து பூஜை பண்ணின பூஜாரி பண்ணி இந்த பூஜையெல்லாம் புஷ்பங்கள்லாம் அப்புறப்படுத்தி விட்டு நீட்டா ஆக்கிவிட்டு அதுக்குள்ள என்ன பண்றார், தன் வாயிலிருந்து கொண்டு வந்ததான ஸ்வர்ணமுகி ஜலத்தை உமிழ்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை விட்டு அந்த பரமேஸ்வரனுக்கு என்ன பண்றார், விசேஷமாக தன் கொண்டு வந்ததான நைவேத்தியத்தை வச்சு ஒரு மணி நேரம் அந்த பரமேஸ்வரனுக்கு எதற்கா தியானம் பண்ணிட்டே இருக்கார். வரது தியானம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது, பரமேஸ்வரா காப்பாது அப்படின்னு நினைச்சு பரமேஸ்வரனே நினைச்சுட்டு இருக்கார். காலம் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் பண்ற காரியம் வச்சான், வேட்டை ஆடிண்டே இருந்தாலும் பரமேஸ்வரனுக்கு நல்ல பொருளா கிடைக்கணுமே, நல்ல கொழுத்ததான ஒரு முருகன் கிடைக்கணுமே, அதுக்கு பண்ணணுமே, இதே தான் அவருடைய நினைப்பு. எத்கரோஷு தர்ஷனாசு எஜ்ஜுஹோசு ததாத்தையு தத்குருஷ்வம் அதர்ப்பணம், எத்தபஸ்து கௌந்தேய தத்குருஷ்வம் அதர்ப்பணம், இப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, பகவத்கீதையில ஒன்றும் தெரியாது அவருக்கு. ஆனா என்ன, ஏதோ ஜன்மாந்திரத்துல பண்ணினதான ஒரு அபிப்பிராயத்தினால அவர் பண்ணிட்டே இருக்க. அந்த பகவான் இடத்துல பரமேஸ்வரன் இடத்துல அலாதியான ஒரு பக்தி, அவர் விட்டு ஒரு க்ஷணம் இருக்கப்படாது, அவர் பசியோட காத்துட்டு இருப்பாராம், நான் ராத்திரி விட்டு போறேனே காலமேந்து பரமேஸ்வரனுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைச்சு வேக வேகமா வந்து அவருக்கு கொடுத்து இதெல்லாம் பண்ணிவிட்டு போறார். இப்படி சில நாள் நடந்துட்டே இருக்கு. பாக்கிறார் அங்க இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் இருக்கிற பார்த்தல சிவனடியார் அர்ச்சகர், அவர் என்ன பண்றார், நம்ம தினந்தோறும் இப்படி பண்ணி போட்டா பகவானுக்கு காலமே வந்து பகவானுடைய பூவெல்லாம் கலந்து இருக்கு, முன்னாலும் மாம்சம் இருக்கு, அதை தொடர்றதுக்கு இவருக்கு கஷ்டம். எதை ரொம்ப பத்திரமும் நினைச்சுண்டு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சுண்டு பகவானுக்காக கொண்டு வந்து வச்சாரோ அந்த மாம்சத்தை தொடர்றதுக்கே இவருக்கு பயமா இருக்கு. ஏண்டா இவர் இப்படி வளர்ந்த, இவரை சொல்லியில் ஆகும் இல்ல, என்ன பண்றது, அந்த சிவகேசரின்னு பேர் அவருக்கு, அந்த அர்ச்சகருக்கு. அவர் இதை கொண்டு வந்து என்ன பண்றாரா, அதை தூக்கி அப்படியே ஒரு குச்சினாலேயோ ஏதோ எடுத்து அந்த பக்கம் போட்டு பரமேஸ்வரனுக்கு ஐயா இப்படி பண்ணிவிட்டேல, யாரோ பண்ணிட்டு இருக்காரு, உங்கெல்லாம் அபவித்திரமாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுண்டு மறுபடியும் ரெண்டு குடம் மூணு குடம் தீர்த்தத்தை கொண்டு பரமேஸ்வரன் மறுபடியும் கம்ப்ளீட்டா அலம்பி வச்சு எல்லாத்தையும் மறுபடியும் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணி என்னடா சின்ன இப்படி எல்லாம் கட்ட காரியங்கள்லாம் நடந்து, அவருடைய அபிப்பிராயம் அது, இப்படி பண்ணிட்டே இருக்க அவரும் பாக்குறார், நானும் பண்ணிட்டு இருக்கேன், தினந்தோறும் யாரோ ஒருத்தர் வராரு. இப்ப மாதிரி கோவில் எல்லாம் பெரிய கதவுகள்லாம் பழைய நாள்ல கிடையாது, அதை பார்க்கணும். இப்ப எல்லாம் கோவில்னு வச்சுட்டோம்னா அதுக்கு ஒரு கதவு, மீன் கதவு, கர்ப்பகிரகத்துக்கு ஒரு கதவு, அதுக்கப்புறம் வேலை கதவு, வெளியில ஒரு கதவு, இப்படி மூடிவிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பழைய நாள்ல ஒண்ணும் கிடையாது. அதுலயும் காட்டுல இருக்கக்கூடியது அப்பெல்லாம் காடு என்ன, அது இவர் பார்த்துட்டு இருக்க, நானும் தினந்தோறும் பண்றேன். இப்படி பண்ணின பிறகு மறுபடியும் இவர்த்தர் வந்து பண்றாரு, தினந்தோறும் சிம்பிளா பூஜை நடக்கிறது விட்டு இவ்வளவு பூஜை பண்ண வேண்டியது இருக்கு, ஆனா இவருக்கும் மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது, அது பாட்டு அப்புறப்படுத்த நம்ம பூஜை பண்ணிட்டு போலாம்னு இல்ல. அப்ப இருக்கக்கூடியதான அர்ச்சகாலுக்கு அவளுக்கும் பகவான் இடத்துல அவ்வளவு பிரியம், இது என்னடா தினந்தோறும் கம்ப்ளீட்டா எடுத்து சுத்தப்படுத்தி மறுபடியும் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் அவருக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சு இவ்வளவு பண்ண வேண்டியதா இருக்கு, யாரு பண்றா அப்படின்னு ரொம்ப நாள் பார்த்தா தெரியல. ஏன்னா அவர் சாயங்காலம் கிராமாந்திரம் வாங்கிவா, ஆறேழு மணிக்கு கோயில போட்டுட்டு போயிடுவா, அவன் அவர் ஆத்துக்கு போகணும், வீடும் பக்கத்தில் கிடையாது, இது தூரம் 2 மைல் இருக்கும். அங்கே போகணும், வழியிலெல்லாம் காடு மிருகங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வேடனுக்கு பயம் இல்லைன்னு, அவருக்கு பயம் ஞாபகம் வச்சுக்கோ. என்னடா ஆச்சுன்னு, அவர் சாயங்காலத்தில் ஒரு 7-8 மணிக்கு அவர் ஆத்துக்கு போயிடுவார். இவர் பாட்டுக்கு ராத்திரி 8:30 மணிக்கு வர எல்லாத்தையும் முடிச்சுண்டு. இவர் பாடு தினந்தோறும் இப்படி பண்ணிட்டு இருக்கார். இவரும் பார்த்தாரா, என்னடா இது நமக்கு இப்படி ஆயிடுது, அனாவசியமா இப்படி மாட்டின்டோமே, நம்ம விடவும் முடியல பிடிச்சிக்கவும் முடியல, சரியே போனா போறது, ஏதோ பகவானுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு ஓட முடியல, என்னடா பண்றதுன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார் அந்த சிவகேசரி முனிவர். கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கவலைப்பட்டு அவர் தூங்கினார். ஒரு நாளைக்கு தூங்கும் பொழுது சொப்னம் வந்தது. இப்படி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மாதிரியே அந்த பக்தன், நீர் எப்படி பண்ணிட்டு இருக்காரோ அதே போல அந்த பக்தனும் எனக்கு பண்ணிட்டு இருக்கார். உங்க பூஜை முறை உங்களது, அவா பூஜை முறை அவளது, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான், புஷ்பமோ பலமோ மாம்சமோ எதுவோ அவர் சாப்பிடுறது அவர் கொடுத்துட்டு இருக்கார், நீங்க உட்கொள்றது நீங்க நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கீர்கள், இதனால அவரை தப்புன்னு நினைக்க விடாது. யாரோ வந்து என்னுடைய கோவிலை எல்லாம் பிராங்கணத்தை எல்லாம் கெடுத்து விடுறானேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு பக்தனை பத்தி மனசுல நினைக்கப்படாது, அது சிவனடியார சிவபக்தால யாரும் ஒண்ணும் நினைக்கப்படாது. ஏன்னா சிவபக்தால வச்சா சிவனுக்கு ரொம்ப கோபம் இருக்கும். பரமேஸ்வரனுக்கு தன்னை விட தன் பக்தன் இடத்துல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. சிவனையே வையுங்க, அவர் ஒண்ணும் சும்மா தான் இருப்பார். குழந்தை வையறதுன்னு அம்மா அப்பாவை குழந்தை வைய அந்தம்மா அப்பா கோச்சுக்குமா, சின்ன குழந்தை தெரியாம காலால எட்டி உதைக்கிறது, அம்மா மடியில போட்டிருக்க அம்மா குழந்தைய அந்த குழந்தை காலால எட்டி உதைக்கிறது, அம்மா கோச்சு பழம் அந்த காலை பத்திரமா பிடிச்சிப்பா எட்டி உதைக்காதுன்னு, அம்மாவுக்கு தெரியுமோ இல்லையோ இந்த குழந்தை அப்படின்னு. ஆனா அந்த சிவனுக்கு தன்னை வச்சாலே ஒன்னும் பண்ண மாட்டார், தன் பக்தால ஏதாவது வச்சா ரொம்ப கோபம். அப்படி அவர் பார்த்தார், இப்படிலாம் பக்தனை வையாதியும்னார். சரினார். ஆனா அவருக்கு தெரியும் இவர் அவ்வளவு சீக்கிரமாக மனசமாதானம் ஆக மாட்டார், என்ன இப்படி வளர்ந்து விட்டார். அவளுடைய வளர்ச்சி இருக்கும் இல்லையா, அவ என்ன என்ன பரமேஸ்வரனா ரொம்ப மடியா இருக்கணும், ஆச்சாரமா இருக்கணும், ஈர துணியோடு ஆந்திரால எல்லாம் போனா ஈர துணியோடு தான் இருப்பா, நமக்கு ஈர துணி அச்சான்யம் பண்ணி கூடாதுப்பா. விவகாரம் என்ன, ஈர துணி சாப்பிடறது கூட ஈர துணியோடு தான் சாப்பிடுவோம். என்ன சுவாமி, அவளுடைய மடியது விவகாரம் என்னடா, அவர் அப்படி ஈர துணியோட வந்து பகவானுக்கு பூஜை பண்ணி இப்படி மடியா பத்திரமா இருந்துட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம், இன்னும் இப்படி வச்சுட்டு இருக்காள, இதெல்லாம் பகவான் பரமேஸ்வரன் ஏற்றுக்கிறான் சொப்னம்னா அது நிஜமா அப்படி ஆரம்பிச்சிடும். அவர் பார்த்தா ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலையானால் நாளைக்கு ராத்திரி நீங்க என்ன பண்ணுங்க, பூஜை பண்ணிவிட்டு அந்த மரத்துக்கு பின்னால், அந்த லிங்கத்துக்கு பின்னால ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருங்க, அப்புறம் விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற. சரி, அப்படியே நடந்து இதை பார்க்கணும்னு ஒரு ஆசை, சாதாரணமா இருந்தாலே ஒரு இது, அதுலயும் இது போல நடக்கிறது சொப்னத்துல வந்தது நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நிஜமாகவே ஒரு ஆசை வந்துருச்சு இவருக்கு. வீட்டில் சொல்லிவிட்டு வந்துட்டேன், பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மரத்துக்கு பின்னாலே நிற்கிற. 7 மணிக்கு போக வேண்டிய ஒரு 8:30-9 மணி வரைக்கும் ராத்திரி ஆயிடுச்சு, ராத்திரியோ இருட்டோ இருக்கு. அங்கிருந்து வராரு, ஓடி ஓடி வராறா இவர் கண்ணப்ப நாயனார். என்ன சுவாமின்னார், கையில மாம்சத்தை எடுத்துட்டு இருக்காரு, இதை எடுத்துட்டு இருக்காரு, வேகமா வர்றார். வர காலத்திலே இந்த பரமேஸ்வரன் இந்த சிவகேசரி முனிவருக்கு அந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்திய காட்டணும். என்ன இவர் எப்படி இருக்காருன்னா, தான் தான் ஒசத்தி, தன்னுடைய பூஜை மரத்தான் ஒசத்திங்கிற எண்ணத்துல இருக்கார். இவரையும் பனிஷ் பண்ணப்படாது, அதே சமயத்துல அவர் ஒசத்தியும் இவருக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கார். அந்த பரமேஸ்வரன் அவர் வர காலத்துல அவருடைய வலது கண்ணுல இருந்து ரத்தம் தார தாரையா கொட்டிட்டு இருக்கும். இது சிவகேசரி முனிவருக்கு தெரியாது, ஏன்னா இவர் அதுக்கு பின்னால் லிங்கத்துக்கு பின்னால் இருக்க அழகா அலங்காரம் பண்ணியிருக்கார், மாலையெல்லாம் சாத்திருக்கார். அங்க இருக்கக்கூடிய காட்டில் இருக்கிற புட்பங்கள்லாம் எடுத்துன்னு வந்து நீஜா மாட்டு மாலைய தொடுத்து இப்ப என்ன மாலைய எல்லோரும் கொண்டு வந்து கொடுக்கற பக்தா, பழைய நாள்ல ஒண்ணும் கிடையாது, காட்டில் இருக்கிற கோவிலோ இல்லையோ அந்த புட்பங்கள்லாம் எடுத்து நன்ன மாலையா சாத்தி பரமேஸ்வரனுக்கு அலங்காரம் பண்ணி நீட்டா வச்சு விட்டு அவர் போயிருக்கார். ஆனா இந்த பரமேஸ்வரனுடைய வலது கண்ணுல இருந்து ரத்தம் தார தார சுட்டு சுட்டா கொட்டின், இதை எட்டி வரக்கூடியதான கண்ணப்ப நாயனார் பார்த்துட்டார். பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு அங்கிருந்து ஓடி வர, என்னடா ஆச்சுன்னு மனசு தாங்கல அவருக்கு. என்ன ஆச்சுன்னு, எங்க பரமேஸ்வரன் கண்ணுல இருந்து ஜலம் வருதே, நான் டிலே பண்ணி விட்டேனே, என்ன நேரத்துல இருந்து கொட்டுறதோ என்ன ஆச்சோ, பரமேஸ்வரனுக்கு என்ன வலிக்கிறதோ, ஓடி வராதான். வர காலத்துல கையில இருக்கக்கூடியதான மாம்சம் கீழே விழுந்துட்டு வாக்கல் இருக்கக்கூடியது, அவர் பேசினாரோ இல்லையோ வாக்கல் இருக்கக்கூடியதான ஜலம் எல்லாம் கீழே வந்துருச்சு. இருந்தாலும் ஓடி வர பரமேஸ்வரா இப்படி பண்ணிவிட்டதே என்னாச்சு, எப்ப திறந்து விழுகிறது, ஏனாச்சு என்னாச்சு அப்படின்னு பரமேஸ்வர்கிட்ட பதில் சொல்றவர் அவர், சொல்ல போறார் அவர். ஆனா அவரே லீல பண்ணியிருக்கார், இவருக்கு விஷயம் தெரியணும் அப்படின்னு சிவகேசரி முனிவருக்கு விஷயம் தெரியணும் என்பதற்காக அவர் பண்ணினதான லீல. கிட்ட வர வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, பரமேஸ்வரா என்னாச்சு என்ன ஏதுன்னு, இருந்தாலும் நான் வழி பார்க்கறேன். ஞாபகம் வச்சுக்கணும், காட்டில் இருக்கக்கூடியதான மனுஷர்களுக்கெல்லாம் வைத்தியங்கள்லாம் தெரியும். நமக்கு தான் ஏதாவது வியாதி வரதுக்கு முன்னாலே டாக்டர்கிட்ட ஓடுவோம், முதல்ல கேட்கறத டாக்டர் இது கேன்சராங்கம்மா, அவனுக்கே டாக்டருக்கே டவுட்டே வந்திருக்காரு. இவ கேட்கறது அப்படி என்னமோ வலிக்கிறதே இது கேன்சரான்மா, அவர் பார்த்தார் சரியான பயத்தில் இருக்கார். பெரிய லிஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் டிக் பண்ணி கொடுத்துறாரு, வாங்குவோம். அவரே சொல்ற ஒண்ணுமே கிடையாது சுவாமி, விவகாரம் முழுக்க மனுஷன் இருந்தா வரத்தானே வரும், ஏதோ அதுக்காக கவலைப்படலன்னு. இவாளுக்கு அவ்வளவு பயம், முதல்லயே டாக்டர் எல்லா டெஸ்டும் பண்ணி விடுங்க, காசு செலவாது பார்க்க வேண்டாம் நீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னா, அவர் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா நீங்க சரியா படிக்கலையேங்கிற எண்ணம் வரும் அவருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சரி என்ன பண்ற, அது வரைக்கும் டெஸ்ட் கொடுத்துட வேண்டியது. அவனும் அப்பவே ரிசல்ட் கொடுக்கறானா, நாளைக்கு வாங்குவோங்க, நாளைக்கு ராத்திரி வர பரியந்தம் டாக்டரை பாக்குற வரையந்தம் அனாவசியமான டென்ஷன், ஒன்னும் கிடையாது. இருந்தாலும் என்னாச்சோ என்னமோ அது வேற சீல்டு கவர்ல போட்டு ஒட்டி கொடுக்கறான். டாக்டர் கிட்ட போனா என்ன எல்லாம் பார்த்து சிரிக்கிறார், ஒண்ணுமே இல்லையேன்னு. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இது இவ்வளவு செலவாயிடுத்து பரவாயில்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மருந்து கொடுக்கற போறது. இதெல்லாம் இந்த வம்பெல்லாம் பழைய நாள கிடையாது. அவ எப்படி அந்த காட்டில் இருக்கக்கூடியதான இது இதுக்கு இந்தந்த பச்சிலேருந்து தெரியும், அது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லா இலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு நமக்கு, ஆனா அங்க இருக்கிற வாழ்க்கை கரெக்டா தெரியும். அதுலயும் இது போல வேடர்களா இருக்கிற வாழ்க்கை கரெக்டா இது என்ன ஏதுன்னு தெரியும். அத அங்கே போனார், இங்க இருக்கக்கூடியதான இலையெல்லாம் கொண்டு வந்திருக்கார், கொண்டு வந்து நன்னா அதெல்லாம் இது பண்ணி ஜூஸ் பண்ணி புழிஞ்சு அந்த இலைக்குள்ளேயே நடுவில் இதை வச்சு அவர் கண்ணுல அப்பினார். கண்ணில் அப்பினாலும் பரமேஸ்வரனுக்கு என்ன சொன்னார், அதை பார்த்த இந்த பக்தியை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு பரமேஸ்வரனுக்கு எல்லாமும் தெரியும். இவரிடத்துல இந்த கண்ணப்ப நாயனாருக்கு எவ்வளவு பக்தி இருக்குங்கிறது வரைக்கும் நன்னாவும் அறிவாரவர். இருந்தாலும் அதை நமக்கு அந்த சிவகேசரி முனிவருக்குன்னா தெரியணும். இதே அப்பினார், அப்பினாலும் என்ன சொன்னார், ஒரு ரெண்டு க்ஷணம் சும்மா இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சது. இவர் பார்த்தார் கண்ணுல வியாதி வந்து அதுக்கு வேண்டியதான மருந்தெல்லாம் நான் கொடுத்துருக்கேனே, அது இன்னும் சரியா வரலையே, உங்களுக்கு என்ன வியாதியோ தெரியலையே, இதுக்காக காலம் எழுந்து இது எதை பண்றதுக்குள்ள சரியா இருக்காது, அதுக்காக என்ன பண்ணனா இந்த கண்ணுக்கு நான் என் கண்ணை கொடுக்கறேன் பொறு மன்னம், கண்ணுக்கு கண்ணை கொடுத்தா சரியாயிடும் நினைச்சுட்டு என்ன பண்ணினார், தன்னுடைய வலது கண்ணை எடுத்தார், எடுத்து அதுக்கு மேல வச்சுட்டார். அப்படியே தன் கையில அம்பு இருக்குன்னு அம்பு எடுத்தார், நோண்டினார், என்ன சார் செப்டிக் ஆகாம இதெல்லாம் ஒண்ணு கேட்கக்கூடாது, நடந்த கதை என்ன விவகாரம் முழுக்க அதெல்லாம் யோஜனை பண்றதுக்கு சமயம் இருக்கா, பரமேஸ்வரனுக்கு அப்படி ஆயிடுது என்ன பண்றது. நோண்டினார், அந்த கண்ணை எடுத்தார், அதுக்கு மேல வச்சு விட்டார். வச்சதுமே என்ன ஆச்சுண்டர், அதுக்கு வரதெல்லாம் நின்னு போயிடு, கம்ப்ளீட்டா ரத்தம் எல்லாம் கொட்டுறது நின்னு போயிடு, நன்னா அழகா இருக்கு, சந்தோஷப்பட்டார். ஆஹாஹா பரமேஸ்வரா, எனக்கு கண்ணு போனா பரவாயில்ல, நீங்க சௌக்கியமா இருக்கல, நீங்க ஆனந்தமா இருக்கு, அதுதான் பக்திங்கிறது. பக்திங்கிறதுன்னா நானும் பரமேஸ்வரனும் ஒண்ணுங்கிற எண்ணம், நம்ம சும்மா சொல்லிட்டு இருக்கோம் அமித்யே பவிபாவயே பவானி அப்படிங்கிறோம். நீங்க நைவேத்தியம் பண்ணியிருந்தாரு ஒரு பழம் அம்பாள் சாப்பிட்டோம், அடுத்த நாள் நைவேத்தியம் பண்ண போறா, தட்டு நிறைய வடை நைவேத்தியம் சக்கர பொங்கல் வச்சு ஒரு நாலு வடை சாப்பிட்டோம்னு, இனிமேல் அம்பாளுக்கு நைவேத்தியம் கிடையாது. சொல்றதுதான் நானே அம்பாள் நானே அம்பாள்னு சொல்றதே தானே, ஒண்ணும் பண்றதில்ல. நம்ம பக்தி இந்த லெவல்ல இருக்க, ஆனா பரமேஸ்வரனே நான் என கூடியதான எண்ணத்தோட சென்றார். அப்ப தன்னுடைய கண்ணை எடுத்து அவரை கொடுத்தார், அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தார், கண்ணுல ரத்தம் வராத பார்த்தார், சந்தோஷப்பட்டார். இப்படித்தான் என் கண் வலி இருந்தா பரவாயில்ல, நீங்க சௌக்கியமா இருக்கணும்னர். ஆனா கொஞ்ச நேரம் என்னாச்சுன்னு, இவர் வலது கண்ணுல கொட்டாலோ இல்லையோ டக்குன்னு இடது கண்ணுல ஜலம் வராது, ரத்தம் வர ஆரம்பிச்சது. பார்த்தார், ஆடாடாடாடா நான் இப்படி பண்ணினேனே பரமேஸ்வரா அப்படின்னு நினைச்சு, என்னாச்சோ என்னமோ இதுக்காக மறந்து கொண்டு வந்தா சரியாகுமோ இல்லையோ யோஜனை பண்ணி பாக்குற. ஆனா பரமேஸ்வரன் நான் போய் மருந்தை கொண்டு வந்து அதெல்லாம் நல்லா நழிச்சு அதெல்லாம் சாரை பிழிஞ்சு மறுபடியும் அதை கொண்டு வந்து கட்டை போட்டு இது வரைக்கும் பகவானுக்கு ரத்தம் இது வலிக்குமோ இல்லையோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா, குழந்தைக்கு இப்படி வலிக்கிறது அப்படியே நான் துடிச்சு போயிட்டார். சரி என்ன பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி எனக்கு இந்த கண்ணு இருக்கு இன்னொரு கண்ணு இருக்கா இல்லையா, இந்த கண்ணை நான் கொடுத்துறேன், வலது கண்ணுக்கா வலது கண்ணை கொடுத்தேன், உங்களுடைய இடது கண்ணில் வலிக்கிறதுங்கிறதுக்காக இடது கண்ணையும் நான் நோண்டி விடுறேன் அப்படின்னு அம்ப கையில் எடுத்த பரமேஸ்வரன் பார்த்தாராம். அடாடா இவன் பண்ணாலும் பண்ணிவிடுவான், என்ன ஞாபகம் வச்சுங்கோ இந்த படித்த வாழ்க்கை தான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்ன ஆகும் முன்னாலும் பின்னாலையும் பார்க்கறது, சாதாரணமான மனுஷாளுக்கு அவளுக்கு அதுதான் ஒன்றும் தெரியாது ஆக்ஷன் தான். பார்த்தா இவன் பண்ணாலும் பண்ணிவிடுவான்பா அப்படின்னு நினைச்சிருந்தார். அதுக்குள்ள இவர் பண்ணார் நில்லு நில்லுங்கிறாராம் பரமேஸ்வரன். ஆனா இவர் கேக்குற போல இல்ல, என்ன கண்ணப்பா நெல்லு கண்ணப்பா நெல்லுன்னு சொல்றதுக்குள்ள ஆரம்பிச்சு விட்டார் கண்ண நோண்டறதுக்காக. என்ன பண்ணீங்க?
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான்மை நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமர்.
1: நமக்கு தோன்றக்கூடியதா இருக்கு. என்னது? நானாத்வேன பலதடிப்பட்டதாக. என்னது பலதடிப்பட்டதாக தோன்றுறது அப்படின்னு கேட்டா, ஜீவகத அஜ்ஞானானா, ஜீவனில் இருக்கும் அஜ்ஞானம். ஒரு ஜீவன்ல இருக்கிற அஜ்ஞானம் பல வகையா இருக்கு. இப்போ நான் இருக்கேன், எனக்கு அஜ்ஞானம் இருக்கு. எனக்கு அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன எத்தனை அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னா, எத்தனை அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்? அஜ்ஞானம் பலது. பல விஷயங்களை குறிச்சு எனக்கு தெரியாது. பிரெஞ்சு பாஷையை குறிச்ச அஜ்ஞானம், லாட்டின் பாஷைய குறிச்ச அஜ்ஞானம், இப்படி பாஷிய அஜ்ஞானமே பலது இருக்க முடியும். அதுல பொருட்களுடைய அஜ்ஞானம் பலது. வெளியில நம்ம பார்க்காத, நம்ம அனுபவிக்காத பொருட்களுடைய அஜ்ஞானமானது பலது. இப்படி அஜ்ஞானமானது பலது அப்படிங்கறதுனால, அதை வச்சு என்ன சொல்றது, ஜீவகத்தை அஜ்ஞானானாம் சமஷ்டி அபிப்பிராயன. அந்த ஒவ்வொரு ஜீவன்லயும் இருக்கிற அஜ்ஞானமானது, அந்த அஜ்ஞானத்தோட கூட்ட வச்சுண்டு சமஷ்டியா வச்சுண்டு பார்க்கும்போது என்ன சொல்றது, தது ஏகத்வ உபதேச. அத ஒரு அஜ்ஞானம் அப்படிங்கிறாங்க. அஜ்ஞானத்தை ஒரு கூட்டமா பார்த்து அத ஒரு அஜ்ஞானம் அப்படிங்கிறாங்க. அஜாம் ஏகாம் இத்தியாதி ஸ்ருதேஹே, அஜாம் ஏகாம் லோஹித சுக்க கிருஷ்ணாம் அப்படின்னுட்டு ஸ்வேதாஸ்வேதர உபநிஷத்துல சொல்றது. அஜாம் ஏகாம், அஜாம் ஜ அப்படின்னு சொல்லி சொன்னா தோன்றுதல், அஜ அப்படின்னா தோன்றாதது, ஏகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம், ஏகாம் ஒன்று, லோஹித சுக்ல கிருஷ்ணாம், லோஹித சிகப்பு, சுக்ல வெண்மை, கிருஷ்ண கருப்பு. இப்படி சிகப்பு வெண்மை கருப்பு, இது கொடி இல்ல, இது வந்து மூணு வகையான குணங்களை குறிக்கிற கலர். சத்துவம் ரஜஸ் தமஸ் இத குறிக்கிற கலர். சத்துவம் வெள்ளை, ரஜஸ் சிகப்பு, தமசு கருப்பு. இப்படி லோஹித சுக்ல கிருஷ்ணா அப்படின்னு சிகப்பு வெள்ளை கருப்பு அப்படின்ட்டு ரஜஸ் சத்துவம் தமஸ் அப்படிங்கிற முறையில சொல்லிருக்கு. இப்படி அந்த விசாரமானத அங்க ஸ்ருதியில காமிக்கிறது. ஏகாம் அப்படின்ட்டு இயம் சமஷ்டிகி உத்கிருஷ்ட உபாதிதையா விசுத்த சத்த பிரதானா. இந்த சமஷ்டியானது, சமஷ்டிய வந்து மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சமஷ்டியானது எப்படிப்பட்டது? உத்கிருஷ்ட உபாதி தயா, மேன்மையான உபாதி, உபாதினா வரையறை, மேன்மையான வரையறை கூடியதானதால், தயா அப்படின்னா கூடியதானதால், மேன்மையான வரையறை கூடியதானதால், விசுத்த சத்துவ பிரதானா, விசுத்தமான தூய்மையான விசேஷமான சுத்தம் விசுத்தம், அப்படி மிகவும் தூய்மையான சத்துவ பிரதானம், சத்துவ குணம் பிரதானமாக உடையது, சத்துவ குணம் பிரதானமாக உடையது. ஏற்கனவே சொல்லிட்ட சுத்த சத்துவ பிரதானம் மாயை, மலின சத்துவ பிரதானம் அவித்தை அப்படின்னா, அவித்தையும் மாயையும் வேறு வேறு இல்லைன்னாலும் கூட இந்த மாதிரி ஒரு வேற்றுமைய சுட்டி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வேற்றுமை இருக்கிறதா, வேதம் இருக்கிறதா, ஒரு ஒப்புக்கு ரெண்டு வேறு நிலையில எடுத்து பாக்குறது, அத இங்க காமிக்கிறாரு. இயம் சமஷ்டிகி உத்கிருஷ்ட உபாதிதையா விசுத்த சத்த பிரதான. இந்த சமஷ்டியானது உத்கிருஷ்ட உபாதியா இருக்கிறதுனால, மேன்மையான ஒரு வரையறையா இருக்கிறதுனால, உடல் சரீரம் அப்படின்னு என்ன வேணா எடுத்துக்கலாம் உபாதி அப்படிங்கிறதுக்கு. அப்படி மேன்மையான உடலா இருக்கிறதுனால, மேன்மையான ஒரு சரீரமா இருக்கிறதுனால, மேன்மையான ஒரு வரையறையா இருக்கிறதுனால, இது விசுத்த சத்துவ பிரதானம் அப்படிங்கிற ஈஸ்வரனுடைய சக்தி. இது ஈஸ்வரனுடைய, ஈஸ்வரன் எதனால உபாதியா வரையறுக்கப்பட்டவரா இருக்காரோ, எதனால வரையறுக்க வரையறை அடையறாரோ, அது ஏதது உபயதம் சைத்தன்யம் சர்வஜத்வ சர்வேஸ்வரத்வ சர்வ நியந்திரத்வாதி குணகம் அவ்யக்தம் அந்தர்யாமி ஜகத்காரணம் ஈஸ்வர இதிச வ்யபதிஷ்யதே சகல அஜ்ஞான அவபாசகத்வாத் யஹ சர்வஜ்ஞ சர்வவிதி இதி ஸ்ருதே. இந்த விசுத்த சத்துவத்தை, இந்த மாயைய, இந்த விசுத்த சத்துவ பிரதானமா இருக்கிற இந்த மாயைய ஏதது உபஹிதம், ஏதது உபஹிதம்னா இந்த மாயா உபஹிதம், அத மாயி அப்படின்னு எடுத்துருங்க. இந்த அஜ்ஞானத்தை இந்த நிலையில மாயையா பாக்குறோம் அப்படிங்கறதுனால, சமஷ்டி அப்படிங்கறதுனால மாயை அப்படின்னு எடுத்துட்டு, இந்த மாயை கூடியதான உபஹிதம்னா கூடிய மாயா அவச்சின்ன, மாயா உபஹித அப்படிங்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உபஹித மாயா உபஹித சைத்தன்யம் இதத்தான் வந்து பாவத்திக்காரர் கொடுக்கிற இது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது இந்த கிரந்தம் பொறுத்த வரைக்கும் பாவத்திய அடிப்படையா வச்சு எழுதப்பட்டது. அதனால பாவத்தியில சொல்லப்பட்ட பல விஷயங்கள் தான் இங்க வந்திருக்கும். சொல்றாரு, ஏதது உபயிதம் சைத்தன்யம், இது கூடியதான சைத்தன்யம். எது கூடியதானது அப்படின்னா ஏத்தது. இப்ப பக்கத்துல பார்த்தது ஏத்தது அப்படின்னா அதோ பக்கத்துல பார்த்தோமே நெருங்கிய சம்பந்தம். எது அப்படின்னா மாயா. அந்த விசுத்த சத்த பிரதானமானது கூடியதான சைத்தன்யத்தை என்ன சொல்லுவோம், சர்வஜ்ஞத்வம், சர்வஜ்ஞத்வ சர்வேஷத்வ சர்வநியந்திரத்வ அதி குணகம். இந்த உபாதி கூடிய அந்த ஈஸ்வரனானவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு, சர்வஜ்ஞ தன்மையுடையவர். சர்வஜ்ஞம் சர்வஜ்ஞத்வ அப்படின்னா சர்வஜ்ஞ தன்மை, துவ அப்படிங்கிறது தன்மையை குறிக்கிறது. சர்வஜ்ஞன்னா என்ன, சர்வம் ஜானாதீதி சர்வஜ்ஞ, சர்வம் ஜானாதீதி சர்வ வித் அப்படின்னு சொல்லி சொல்றது. சர்வ வித் இங்க சர்வ வித் சொல்லல, சர்வ வித் அப்படின்னா சர்வம் வேத்தீதி சர்வ வித். ஜானாதிக்கும் வேத்திக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல, அதே பொருள் தான். தெரிந்து கொள்கிறார் அறிந்து கொள்கிறார், என்ன வித்தியாசம் இருக்கும். அதனால சர்வஜ்ஞன் அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சர்வம் விசேஷேன ஜானாதி, எல்லாத்தையும் விசேஷமா எல்லாத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் கூடியதா தெரிஞ்சுக்கிறவர் சர்வஜ்ஞன். சர்வம் வேத்தி அப்படின்னா சர்வம் சாமானியத்தக வேத்தீதி சர்வ வித், எல்லாத்தையும் சாதாரணமா தெரிஞ்சுக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல. ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர், எல்லாத்துக்கும் விசேஷ ஞானம் உடையவர் அப்படிங்கறதுனால சர்வஜ்ஞன். அடுத்தது சர்வஜ்ஞ சர்வ ஈஸ்வர தன்மை. அந்த சர்வஜ்ஞனா இருக்கிறதுனால எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஈஸ்வரன், ஈஷ்டா அப்படின்னு சொல்லி சொன்னா சாஷிதா அப்படின்னு அர்த்தம், எல்லாத்தையும் ஆட்சி புரிபவர், எல்லாரையும் கட்டுப்படுத்தி கொண்டு வருவர் அப்படின்னு அர்த்தம், எல்லாரையும் வழி நடத்துபவர் அப்படின்னு அர்த்தம் ஈஸ்வரன். அப்புறம் சர்வ நியந்திரத்துவ, எல்லாரையும் நியமனம் பண்றவர், எல்லாரையும் வழிபடுத்துபவர். இத்தியாதி குணகம், இந்த குணங்கள் எல்லாம் கூடியவரா இருக்கிறாரு. அவ்யக்தம், அவரத்தா அவ்யக்தம் அப்படின்னுட்டும், அந்தர்யாமி அப்படின்னுட்டும், ஜெகத்காரணம் அப்படின்னுட்டும் சொல்றாங்க. அவரையத்தா அவ்யக்தம், ந வியக்தம் இது அவ்யக்தம், வியக்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா வெளிப்பட்டது, அவ்யக்தம்னா வெளிப்படாதது. அப்படி வெளிப்படாத தோற்றம் அப்படின்னுட்டும், அந்தர்யாமி அந்தர்யமயதி இது அந்தர்யாமி, யம அப்படின்னா நியமனம், யார் ஒருத்தர் உள்ள இருந்து அந்த நியமனம் உள்ள இருந்து நியமனம் பண்றாரோ, நம்மளை வழி நடத்துறாரோ செயல்படுத்துறாரோ அப்படிங்கறதுனாலயோ, இல்ல உள்ள இருப்பவர் உள்ளே இருப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்திலயோ அந்தர்யாமி, ஊடுருவி இருப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்திலயோ அந்தர்யாமி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவர் அந்தர்யாமி, அந்தர்யாமி மாத்திரம் இல்ல ஜெகத்து காரணம். இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணம் யாரு, நீங்களும் நானும் இல்ல, ஜெகத்துக்கெல்லாம் நீங்களும் நானும் ஒரு ஒரு ஒரு சின்ன காரணமா இருந்தாலும் கூட, சின்ன காரணமா நம்ம இருக்கோம். எப்படி சின்ன காரணமா இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய கர்மத்தினாலத்தான் ஈஸ்வரன் சிருஷ்டியே ஆரம்பிச்சார். நம்ம கர்மமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு புண்ணியபாவ கர்மமே இல்லைன்னா ஈஸ்வரனுக்கு சிருஷ்டி பண்றதுக்கு ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்தன்மையே கிடைச்சிருக்காது. ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்தன்மை கிடைச்சது யாருக்கு காரணம், நம்ம தான் காரணம். அதாவது தார்க்கிகர் கங்காநாத ஜா சொல்றாரு, என்ன சொல்றாரு, கல்பனாதி நாச்சாதி நாச்சாதி நாச்ச அப்படின்னு ஒரு கவிதை நம்ம நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஊர்ல வந்து பாட்டு பாடி கதவை திறந்தாங்க, பாட்டு பாடி கதவை மூடினாங்க, இவர் தர்க்கத்தை வச்சுட்டே கதவை திறந்தாராம். ஜெகநாதர் கோவில்ல ஒரு ஒரு கதவு வந்து அடைச்சிருந்திருக்கு, அந்த கதவு திறக்க முடியலையே. அப்போ பகவான் போய் ஈஸ்வர அஸ்தித்வவாதிகள் தார்க்கிகர்கள் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு ஒத்துக்கிறவங்க, இவர் போய் சொல்றாரு கதவு முன்னாடி போய் நின்று சொல்றாரு, பாரு தர்க்கத்துல நான் ஈஸ்வரன் இருக்கேன்னு நிரூபிச்சிருக்கேன், கதவு ஒழுங்கா திறக்கல, நான் ஈஸ்வரன் இல்லன்னு அதே தர்க்கத்தை வச்சு நிரூபிப்பேன், என்ன சொல்ற அப்படின்னா கதவு திறந்துருச்சு அப்படின்னா. அந்த மாதிரி தர்க்கத்துக்கான ஒரு ஒரு பெருமையை சொல்றது, அவர் பக்தியில சொல்லியிருப்பாரு, ஏதாவது தர்க்கத்தை பெருமையா சொல்லிக்கிறது சொல்றாங்க. அந்த மாதிரி ஜெகத் காரணம், ஜெகத்காரணம் ஜெகத்துக்கு காரணமா இருக்காரு. யார் அவரு, ஈஸ்வரன் ஜெகத்காரணம், ஈஸ்வர இதிச்ச ஜெகத்துக்கு காரணம் ஈஸ்வரன் அப்படின்னு கூட வெப்பதிஷ்யதே சொல்றாங்க. யார, அதே பிரம்மத்தை, அதே பிரம்மத்தை இந்த உபாதி கூடும் பொழுது, இந்த உபாதியோட சம்பந்தப்படும் போது, எந்த உபாதியோட, இந்த விசுத்த சத்துவ பிரதானமான உபாதியோட சம்பந்தப்படும் போது, இந்த மாயா அப்படிங்கிற உபாதியோட சம்பந்தப்படும் போது, உபாதி உபாதி உபாதி உபாதின்னு திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை மண்டையில போடுறேன். உபாதினா வரையறை, எது இந்த சரீரம் என்னுடைய உபாதி, அந்த சரீரம் உங்களுடைய உபாதி, அப்படி ஒவ்வொரு சரீரமும் நம்மளே வரைய இருக்குது, அதத்தான் உபாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த உபாதி கூடியதான இந்த சைத்தன்யமானது சகல சகல அஞ்ஞான அவபாசகம். எது அது? அவபாசகத்துவாத். ஏன் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சகல அஞ்ஞான அவபாசகத்துவாத், எல்லா அஞ்ஞானத்தையும் அதுதான் பிரகாசிக்கிறது, எல்லா அஞ்ஞானத்தையும் எல்லா அஞ்ஞானத்துக்கும் ஆதாரமா இருக்கு, அதுதான் பிரகாசிக்கிறது அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அதனால இந்த ஈஸ்வரனாலத்தான் இந்த சிருஷ்டியானது உண்டாச்சு அப்படின்ட்டு தொடங்குறாரு. யா சர்வஜ்ஞ சர்வவித் இத்தியாதி ஸ்ருதேஹே. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, யா சர்வஜ்ஞ சர்வவித், யாரு சர்வஜ்ஞனாகவும் சர்வவித்தாகவும் இருக்காரோ அந்த ஈஸ்வரன் பத்தி சொல்றது ஸ்ருதி. சர்வஜ்ஞன் அப்படின்னு சொல்லி சொன்னா சர்வம் ஜானாதீதி, சர்வவித்துன்னு சொல்லி சொன்னா சர்வம் வேதீதி. அப்படிங்கிற போது பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது, வித்தியாசம் இல்ல அப்படிங்கறதுனால நம்ம என்ன சொல்றோம், சர்வம் விசேஷேன ஜானாதி சர்வம் சாமானியன வேத்தி. ரெண்டுமே அவருக்கு சாமானிய ஞானமும் இருக்கு, விசேஷ ஞானமும் இருக்கு ஒரு விஷயத்தை குறிச்சு. அதனால அந்த ஈஸ்வரனை சர்வஜன் சர்வவித்து அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஈஸ்வரனை ஜகத்து காரணமா ஒத்துக்கிறோம். எப்படி அந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சரீரம் அந்த சரீரம் அப்படி பானை அப்படின்னு இருக்கு, அந்த பானைக்குள்ள ஆகாயம், பானைக்குள்ள இருக்கிற ஆகாசமானத பானையை உடைச்சிட்டோம்னா என்ன ஆகும், அந்த ஆகாயம் மகா ஆகாயத்தோட வெளியில இருக்கிற ஆகாசத்தோட கலந்துரும். அந்த மாதிரி இந்த சரீரத்தினால வரையறுக்கப்பட்ட சைத்தன்யம், இன்னொரு சரீரத்தினால வரையறுக்கப்பட்ட சைத்தன்யம், இப்படி வரைய சைத்தன்யமானது சரீரத்தினால வரையறுக்கப்பட்டது. அப்படி அந்த ஒரு சரீரத்தை அழிச்சோம்னா என்ன ஆகும், அது அந்த சைத்தன்யமானது சைத்தன்யத்துல ஒன்றும் சொல்ல முடியாது, சைத்தன்யத்திலிருந்து வேறுபடாத நிலையில இருக்கும். அது இப்ப வெளிப்பட்ட மாதிரி தெரிஞ்சது, இப்ப வேறுபட்ட மாதிரி தெரிஞ்சது, வேறுபடாதது அப்படின்னு புரிஞ்சிடும். அந்த மாதிரி இங்கேயும் என்ன ஆறுது, மாயா உபஹித சைத்தன்யம். அந்த ஈஸ்வரன் யாரு, மாயா கூடியதான சைத்தன்யம், மாயா கூடிய சைத்தன்யம் அப்படின்ட்டு அந்த ஈஸ்வரனுக்கு, அந்த ஈஸ்வரனுடைய நிலை இது. சரி பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Shivayanam. Shaivam.org in Anmeega Anbaralukku Vanakkam. Neengal Ketkavirkkum Adutha Nigazhchi Sorpozhivu. Vazhangubavar சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
4: கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம். ஆனா உண்மையிலேயே அந்த கண்ணை அது மாதிரி பயன்படுத்துறது சிவபெருமான் ஒருத்தர் தான், அதனாலதான் அவருக்கு அங்கணன்னு பேரு. திருவாசகத்துல எவ்வளவு அங்கணன். அப்ப எங்கள் பெம்மான் அமரர் பெருமான், ரெண்டு வார்த்தை. அவர் என்ன வருது, எங்கள் அமரர் பெம்மான் அப்படின்னு சொல்றேன். நீங்க அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணும், எங்கள் பெம்மான் அமரர் பெம்மான். அவர் எங்களுக்கு மட்டும் தலைவர் இல்லை, தேவர்களுக்கும் அவர்தான் தலைவர். அடியார்க்கு அமுதன், உண்மையிலேயே அன்பு செலுத்துகளுக்கு அமுதன் போன்றவன். அவன் இவந்த எங்கள் விரான் சொன்னார், இரும் பாசம் தீர. இந்த தாரகாவனத்து முனிவர்களுக்கு வந்த பாசமும் அந்த ரிஷி பத்தினிகளுக்கு வரக்கூடிய பாசத்தையும் தீர்ப்பதற்காக, இரும் பாசம் தீர இகவரம் ஆயது ஆய ஓர் இன்பம் எய்த. அந்த தாரகாவனத்து முனிவர்களுக்கும் அந்த ரிஷி பத்தினிகளும் அவர்கள் வந்து உலக இன்பத்தையும் பெற்று அந்த முத்தி இன்பத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக, இக பரம் ஆயது ஓர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்து. அந்த தாரகாவனத்துல நடக்கிற லீலைகள்னால அவர்கள் கையிலே இருக்கக்கூடிய சங்கு வளையல்களை வாங்கி சங்கம் கவர்ந்து வன் சாத்தினோடும் என்ன பண்ணாரா அந்த வளையல் வியாபாரியா போ சாத்துனா குட்ஸ் அர்த்தம் குட்ஸ் என்ன பண்ணாரா எல்லா நிற வளையல்களையும் கொண்டு போனாராம் பெண்களுக்கு வந்து எப்பயுமே இந்த செலக்ஷன்ல ரொம்ப கெட்டிக்காரங்க இல்லையா அதனால சொன்னாரு வன் சாத்து அப்படின்னா என்ன அர்த்தம் வன் சாத்துன்னா அது தமிழ்ல வந்து சாத்துன்னா குட்ஸ் வன் சாத்துன்னா என்ன அர்த்தம் வெரைட்டி ஆஃப் குட்ஸ் அந்த வன் சாத்தினோடும் போய் சங்கம் கவர்ந்து வன் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரை ஆளி அன்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரான் ஆவரை கதை எப்படி சொல்ற அவர்கள் அந்த ரிஷி பத்திரிகளும் அவர்களும் இந்த உலக இன்பத்தையும் அதான் சைவம் சொல்லக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா உலக இன்பத்தை துறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மண்ணில் நல்ல வண்ணமும் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை கல்யாண வீட்டில் ஏன் பாடுறோம் கேட்டீங்கன்னா மணமகனுக்கு அறிவுறுத்துதல் அதாவது இவளை நீ கல்யாணம் செய்து கொண்ட காரணத்தினால உலக இன்பத்தையும் இழக்கல முத்தி இன்பத்தையும் இழக்கல அப்படின்னு மணமகனுக்கு அறிவுறுத்துவதான் அந்த பாட்டு எல்லாரும் பாடுறாங்க எனக்கு தாக்கம் என்ன தெரியல உன்னை கல்யாணத்துல எங்க ஊர்ல எடுத்தீங்கன்னா எல்லாரும் இதே பாட்டு தான் ஓதாறு கூட்டு ஒரு பாட்டு பாடுனா உடனே அதுதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு பாடி போயிருவார் ஓதுவார கேட்டோம்னா ஏ சார் இந்த தேவாரத்தை பாடுறீங்கன்னா அதான் சார் வழக்கம் அதான் வழக்கம் அப்படிங்கிறாரு ஏயா இந்த தேவாரத்தை பாடுறீங்க அப்படின்னு கேட்டா அது தெரியாது ஏன்னா கல்யாண வீட்டுல அதான் பாடணும் அது தெரியும் அது நல்லா தெரியும் ஏன் பாட சொன்னாங்கன்னா அங்க வந்து மணமகனுக்கு அறிவுறுத்த மண்ணில் நல்ல வண்ணமும் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை அதாவது இல்லற இன்பம் முத்திக்கு தடை இல்லை என்பதையும் உணர்ந்து கொள் என்று அந்த மணமகனுக்கு அறிவுறுத்துகின்ற பாடல் அதெல்லாம் அந்த தேவாரத்துக்கு கல்யாண வீட்டுல முக்கியத்துவம் கொடுத்த காரணம் ஏன்னா அந்த அக்கேஷன் உண்டு இல்லையா அவர் கல்யாண வீடு யாத்திரை பத்த பாடலாமா அது அந்த அக்கேஷனுக்கும் பொருத்தமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பாடல வந்து ஞான சம்பந்த நமக்கு அறிவுறுத்துகிறார் இல்லை அதனால அவனே என்ன செய்யறாரா அந்த பாடல பின்னாடி எப்படி சொல்றது எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை அதை உணர்த்ததான் கண்ணில் பெண்ணின் பெருந்தகை இருந்தது இதை உணர்த்துவதற்காக தான் அவருமே அம்மையும் அப்பனுமாக இருந்து அருள் செய்வதற்கு காரணம் இதைத்தான் உணர்த்துகிறார் அவர் அம்மையப்பனமாக இருந்து என்ன உணர்த்துற அம்மையப்பனாக இருப்பது என்பது அது துறவி அது இல்ல முத்திக்கு தடையாகுமோ ஞானத்திற்கு தடையாகுமோ ஒரு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் உணர்த்துறார் என்று நமக்கு உணர்த்துகிறார் அந்த இறைவனுடைய கோலத்தை நமக்கு அவர் உணர்த்துகிறார் என்று சொல்லி இங்கே எப்படி சொல்றாரு பாருங்க சங்கம் கவர்ந்து வன் சாத்தினோடும் போய் சேர வண் சாத்துனா நிறைய குட்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டி வளையல்ல எத்தனை கலர் இருக்கும் அத்தனை கலரும் கேட்டாங்க அப்படி கொண்டு போகும்போது கரெக்டா என்ன பண்ணாரா தெரியுமா உங்களுக்கு அங்க திருவிழாப்பழத்துல வரும் பாருங்க இந்த பூர்வ ஜென்மத்துல கவர்ந்தாருல வளையல் அந்த வளையலை மட்டும் என்ன பண்ணாரா ஒரு பட்டு கயிற்ற கோத்தி தனியா வச்சாராம் ஞாபகமா கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு பாருங்க அதாவது நான் அப்புறம் வந்து தருவேன் நாளை தருவேன் பார் நாளை தருவேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறேன் அதான் கேக்குறேன் திரும்ப எங்க வளையல குடுங்க எங்க வீட்டுக்காரர் அடிப்பாரேன்னு கேட்டாங்க பெண்கள்லாம் இல்ல வீட்டுக்காரர் வந்து வளையல கேட்டா என்ன பதில் சொல்றது நாளை தருவோம் மறைஞ்சிட்டார் நடந்த சம்பவத்தை கொடுங்கன்னு ரிஷிகள் தான் ஞானத்தினால உணர்கிறார்கள் வந்தது இவரு தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு உணர்த்துவதற்காக தான் இவ்வாறு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்துதான் சாப விமோசனம் அப்படியே கொடுக்குறாங்க எப்படி வந்து அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறாரு மறுபடியும் அந்த ராமன் இங்கே வரும் பொழுது அந்த பாதம் படும் போது நீங்கும் என்றார் இந்த சாப விமோசனத்தை யார் கொடுக்கிறார் அவர் தான் கொடுக்கிறார் கௌதம முனிவர் தான் கொடுக்கிறார் அதே போலத்தான் அந்த மதுரையிலே போய் நீங்கள் பிறக்க போகிறீர்கள் அப்பொழுது அவன் வந்து அந்த வளையலை திருப்பி தருவான் அப்பொழுது அவங்களுடைய அந்த குற்றம் ஏன்னா உயிரை பற்றிய குற்றம் நீங்கணும் இல்லையா அது நீங்கும் என்று சொல்லி அப்புறம் நடத்தினதும் தான் என்பதை அந்த விண்ணிலி விமானத்திலிருந்தே காட்டுறார் அது சொல்றார் திருவிழா புராணத்துல நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எதற்காக இந்த நாடகத்தை ஆடினேன் என்று உலகத்தாருக்கு அறிவுறுத்துகிறார் ஆகவே அப்படி சொல்றார், வன் சாத்தினோடும் சென்று மங்கையரும் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரான் ஆவரே. மதுரையில போய் இப்படி நிகழ்த்தினார் என்பதை நாம் அறிகிறோம். அப்ப என்ன தெரியுது பாருங்க, அந்த நம்முடைய நூல்கள்ல எங்கேயெல்லாம் அந்த நுட்பத்தை வைக்க வேண்டுமோ திருமுறைகள்ல அங்க வச்சு காட்டுறாங்க. அதனாலதான் அது திருவிளையாடல் என்று சொல்கிறோம். இவருடைய மற்றபடி அது வந்து அந்தந்த நிலையில உணர்த்துறது. ஒரு குழந்தைக்கு நர்சரி பிள்ளைக்கு நம்ம எப்படி உணர்த்துவோம் இல்லையா, ஒரு ஹைஸ்கூலுக்கு எப்படி உணர்த்துவோம், ஒரு காலேஜுக்கு எப்படி உணர்த்துவோம், ஒரு பெரியவருக்கு எப்படி உணர்த்தணும் என்பதை அவருடைய பக்குவம் அறிந்து உணர்த்தக்கூடிய தன்மை அவனுக்கு உண்டு. அந்த வகையில தான் அந்தந்த நிலைக்கு ஏற்ப அவர் வந்து அறிவுறுத்துகிறார்.
1: வேதத்தை வேதத்தை ஓதினதால அவர்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்குது. வேதத்தால ஞானம் கிடைக்கிறதுக்கு வழி இல்லை.
4: ஆமா, அதாவது ஞானம்ங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு படி, அதாவது அந்த பூர்வ ஜென்மத்தை உணர வச்சு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த சரியான பாதைக்கு வந்துடும் இல்ல, இதுல வந்து அந்த செட்டுக்கு. அதனால அது உபச்சாரமா அவர் சொல்லப்படும். அதாவது கரெக்ட் ரோடுக்கு வந்துடணும் முதல்ல, அப்புறம் டெஸ்டினேஷன் ரீச் பண்றது வேதம் இருக்குது. ஏன்னா இடையில தான் சொல்லியாச்சே, வரும்போது அதுக்கு தகுந்த பதமுத்திகள்னு சொல்லப்படுது இல்லையா. அது வந்து இப்பொழுது பொதுவாக அப்படி ஒரு மரபை கொண்டுட்டாங்க, பயன்தரும் பதிகங்கள், அப்புறம் வந்து எத்தனையோ செய்திகள் வருது. அது மக்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு ஒரு திருமுறையை ஓத வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆவல் வரணும். வர்றதுக்காக என்ன பண்றதுன்னா, அவனுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம ஓதுவோம். சும்மா வந்து அதாவது திருமுறையில ஓதினா ஞானம் கிடைக்கும்னா யாரும் ஓத போறது இல்லை. அது கண்ணு வலி தீரும் மூக்கு வலி தீரும் அப்படின்னு தான் அதை ஓதுவோம். மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு பலன் உண்டு. அப்புறம் ஓதும் போது அவங்களே என்ன பண்றாங்க, உண்மையிலேயே ஒரு அதாவது கஷ்டம் நீங்கிறதும் உண்டு, சிலன்னா அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறுவதும் ஒண்ணுதானே, அதுவும் ஒரு பெரிய விஷயம் தானே. கஷ்டம் வரும்பொழுது அந்த பக்குவம் வந்தாலும் அது அது ஒரு முன்னேற்றம் தானே. திருமுறை எல்லாம் மந்திர ஆற்றல் உடையதுதான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆனா அந்த திருமுறைகள் ஓதுவதை மட்டுமே வைத்துக் கொள்வதை விட அந்த நியமங்களையும் மேற்கொள்ளும் போது அந்த பலனை கொடுக்கும். எப்பொழுதுமே நாம் அதை மட்டும் பிடிக்கிறோம், அதோட சேர்ந்து அட்டண்டன்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா. அதாவது இப்ப டயபெட்டிஸ் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்குன்னா டயபெட்டிஸ்ன்னு ஒரு மாத்திரையை பிரிஸ்கிரைப் பண்ற டாக்டர், மருந்து குணமாக்கும். தினம் டயபெட்டிஸ் மாத்திரையும் சாட்டு அரைக்கிலோ அல்லவா சாட்டுக்கிட்டு தான் எப்படி. அதுபோல அதையும் செய்யணும், மற்ற விஷயங்கள் என்ன செய்யணுமோ அதையும் சேர்ந்து செய்யும் போது நிச்சயமா பழனும். இந்த குமிலேட்டி எஃபெக்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் பலனை கொடுக்கும். அதுலயும் டோசேஜ் என்ன விலைக்கு சாப்பிடணும் அப்படின்னா இவ்வளவு உலக மருந்துக்கே இவ்வளவு சொல்றோம் இல்லையா. அதே போலதான் அந்த கிரியைகளையும் மேற்கொள்ளும் போதுதான் அதனுடைய பயன் வரும். வெறும் ஓதுவதனால மட்டும் முழு பயன் வராது, அதான் அந்த கிரியைகளும் சேர்ந்து செய்யும் போதுதான் பலனை கொடுக்குமே ஒழிய, வெறும் ஓதுவதனாலேயே பலன் வந்துடும் என்று சொல்வது முதல்ல சரி. ஏதாவது வழிக்கு வரட்டுமே, அதாவது அந்த சிவதீட்சி பெற்றுக்கொண்டு அனுஷ்டானம் போன்றவைகளை அந்த இதை செய்யும் போது அதுக்கு பயன் அதிகம். ஆனா மற்றது என்ன பண்றாங்க, திருமுறையை மட்டும் ஓதிக்கொண்டு அப்படியே இருக்கிறதுனால அது வந்து அதுக்கு பயன் இல்லைன்னு சொல்ல முடியாது, பயன் உண்டு. ஆனா அந்த முழு பயன் ஒன்று இருக்கு இல்லையா, முழு பயன்கிறது அந்த அதுவும் அட்டண்டன்ட் கிரியாவும் சேர்ந்து செய்யும் போது தான் அதனுடைய முழு பயன் வரும். எந்த ஒரு நியதியுமே அப்படிதான். ஆனா மக்கள் மத்தியில அந்த பழக்கம் நல்ல பழக்கம் வருது, அதாவது அந்த வகையில ஒரு சிறப்பு தான். அதாவது ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு எல்லா விதமான கெட்ட பழக்கம் இருக்கு, ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், என்ன பண்றான், முதல்ல வந்து ஏதோ ஒரு இதை சொல்லி முதல்ல இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடறத விடுறான், போதும், அது வரைக்கும் பரவாயில்ல, படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டெப்
1: வந்திருக்கான்.
4: அப்ப அது ஒரு ப்ராக்ரஸ் தானே. அந்த வகையில அது வந்து இட் வில் மேக் எ குட் ஸ்டார்ட், உங்களுக்கு வரும்போது நல்லா இருக்கும். அது மற்றதும் ஆலை வழிபாடு மற்றபடி நியமங்கள் அவைகளும் மேற்கொள்ளும் போது நல்ல பலனை கொடுக்கும், அதை எதிர்பார்த்த பலனை கொடுக்கும். அதனால வந்து எல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம வருவதுதான் ஒரு உண்மையான முன்னேற்றம் வரும். ஆனா நிச்சயமா அதுக்கு ஒரு பலனை கொடுப்பார். அதை காட்டும் போது அந்த ஆன்மாவில் அந்த பதிய பதிய என ஞானிகளுடைய வாக்காச்சே, அந்த ஞானிகளுடைய வாக்கு வந்து உங்க நாக்கிலையோ மனசுலையோ பதிந்து கொண்டே வரும்போது அது மாதிரி அடுத்த ஸ்டெப் நல்லா கொண்டு வந்து விடும். அந்த வகையில் அது மேக் எ குட் ஸ்டார்ட், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது ஒரு ஆனா எதிர்பார்த்த பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அதனாலதான் அந்த பன்னால் அழைத்தார் அப்புறம் சொல்ற. எப்பொழுதுமே பெரியவர்கள்லாம் வழங்கும்போது இறைவனை வந்து ஒரு தடவை வணங்கிட்டு விடுறது இல்லை. அதான் அவர் திருவள்ளுவர் என்ன சொன்னார், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த பொருள் சேர் புகழை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அலுப்பு வரக்கூடாது. எப்பயுமே இறைவனை வணங்குவதில் அலுப்புன்னு ஒன்று வரக்கூடாது. இந்த அலுப்பு வரும்போது இந்த பயன் குறைஞ்சிடும். சாயா அன்பினை நாடரும் தழைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போற்றி. அந்த வார்த்தையை சொன்னார், தழைத்தல். தழைத்தல் என்ன அர்த்தம், தழைச்சி வருது ஒரு ஒரு செடி அப்படின்னா நேற்றை விட இன்னைக்கு ஒரு நல்ல வளர்ச்சி. அதுபோல அந்த தழைத்து கொண்டே வரணும். சாயா அன்பினை நாடரும் தழைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போற்றி. அதுதான் உண்மையான வர்ணம் கொடுக்கும். நமக்கு வந்து இவ்வளவு நாளா நம்ம கோயிலுக்கு போய் என்ன வர்ணம் கண்டோம், அவன் பாருங்க கோயிலுக்கே போகாதவன் என்ன மாதிரி ஜாலியா இருக்கான்.
5: அதனால
4: மாணிக்க வாசகரே சொல்லுவாரு, அந்த உண்மையான அடியாருக்கு என்ன ஆவரணம்னார், நாடவர் பழித்துறை பூணதுவாக. மாணிக்க வாசகர் சொல்றாரு, அந்த ஊர் மக்கள் உன்னை வந்து பழிக்கிறாங்க பாத்தியா, அந்த பழிப்பதுதான் உனக்கு ஆவரணம்னார். நாடவர் பழித்துறை பூணதுவாக, பூணா ஆபரணம் ஆர்ணமன். உண்மையான ஆரணம் என்ன தெரியுமா, இந்த ஊர்க்காரன் உன கேலி பண்றான் கிண்டல் பண்றான் திட்டுறான் இல்லையா, அதுதான் தட் இஸ் ஆர்னமெண்ட் ஃபார் யூ. நாடவர் பழித்துறை பூணதுவாக, அது ஒரு பெரிய. அதனால அந்த வேடங்கள் சிவவேடங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அன்னைக்கு இதுல சிடிபிஸ்ல பேசும்போது அவர் கேட்டார், இளைய பாரதி அது வந்து
1: தடவை செய்யணும்,
4: நெட்டில எல்லாம் ஒசி உத்தராசம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா, கனடால முடியுமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு உத்தராசம் ஊதி போச்சுனா ஏதாவது ப்ராசிக்யூட் பண்றாங்களாங்கன்னு கேட்டேன். அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிற சமயத்தவர்களை தங்களுடைய சமய சின்னங்களை அணிந்து கொள்வதுல அவங்க வந்து ஏதாவது இது காட்டுறாங்களா, ஒரு கூச்சம் காட்டுறாங்களா,
1: அவர்கள் ஏற்கனவே அணிந்து கொண்டிருப்பதாலே அது ஒரு முறையாக வந்துவிட்டது. ஏற்கனவே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம அவர்கள் அதை செய்யவில்லை. அப்ப இப்ப ஒரு ஆள் செய்ய பழிக்கிட்டால் அதொரு
4: நம்முடைய சைவ சமயில சொல்றாரு, பூண்பதற்கு கண்டியினை கூசும் புள்ளியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து. பூண்பதற்கு கண்டியினை கூசும் புள்ளியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து. என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு, ருத்ராசம் அணிந்து கொள்வதற்கு கூச்சப்படுகிறவனை பார்ப்பதற்கு சிவபெருமான் கூச்சப்படுவார். பூண்பதற்கு கண்டியினை கூசும் புள்ளியரை காண்பதற்கு கூசும் அரண் கைத்து.
1: நாங்கள் புள்ளியர்,
4: அப்படி என்னன்னா நீ கூச்சப்பட்டால் சிவபெருமான் உன்னை பாக்குறதுக்கு சிவபெருமான் கூச்சப்படுவாராம். இவ்வளவு ஸ்ட்ராங் அடிக்கிறாங்க, அதுக்கும் நாவலர் தான் வர சைவ சமயம் நெறி, சைவ சமய நெறிக்கிற அதுக்கும் அது வந்து மறைஞான சம்பந்தர், அதுக்கு செய்தவர் மறைஞான சம்பந்தர், அதுக்கு வர நாவலர் தான். நாவலர்னு ஒருத்தர் தோண்டி இருக்கிறன்னா பல இடங்கள்ல அவருக்கு பொருள் புரியாது, அதாவது அந்த சொற்களை எப்படி அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, இந்த ஔவையாருடைய பாடலுக்கு அன்னைக்கு நான் வளர்க்கணும் இல்லையா. அதனாலதான் நீ கூட நான் என்ன டாபிக் யோசனையே வருவேன் இன்னைக்கு என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்ப வரும்போதுதான் இது ஒரு நல்ல ஒரு அருமையான வரலாறு, ஏன்னா நிறைய அதை தவறா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம திருமுறைகள் என்ன சொல்றது, என்னுடைய தாற்பயம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, திருமுறைகள் அடிக்கடி வர்ற சமாச்சாரம் அது. அப்போ அதனுடைய உண்மையான தாற்பயம் என்ன தெரிஞ்சுட்டோம்னா, நமக்கு வந்து யார் தவறா சொல்லாத இல்லாம் நமக்கு எப்பயுமே பிரமாண நூல்களா தான் நம்ம படிக்கணும், படிச்சுதான் உண்மையை தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா இன்னைக்கு என்ன போச்சுன்னா, அந்த டிவிலையும் அந்த பத்திரிகைகள்லையும் வரக்கூடியதை வைத்துக்கொண்டு ஒரு ஐடியா ஃபார்ம் பண்றோம். ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க, திருவிளையாடல்னு ஒரு சினிமா வந்தது. அந்த சினிமா நீங்க பாத்தீங்கன்னா அது பக்தியை வளர்க்குது, அது வேற விஷயம். ஆனாலும் அதுல வந்து திருவிளையாடல் புராணத்துல சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் இங்க தவறாக சொல்லப்பட்டது சினிமா, அது எங்களை மாதிரி ஆளுக்கு தான் தெரியுது. அது சினிமாவுக்கு நம்ம அப்படிதான் எடுக்க முடியும், ஒரு வழி இல்லை. அங்க வந்து என்னன்னா, அந்த தருமி என்ற ஒருவனை வந்து ஒரு பேராசை பிடித்தவனாக காட்டி, ஐயோ ஆயிரம் ஒன்னாச்சா, ஐயோ நான் பால் கணக்கு
1: முடிச்சுவேன்,
4: அதை எழுதுனவர் பெரிய ஆள் தான், அவர் நேரையே நான் பார்த்திருக்கிறவர், ஏ பி நாகராஜன், அவர் தான் கதை வசனம் எழுதினவர். அவர் பக்தியை வளர்த்தது நான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் அந்த ஒரு இந்த நம்முடைய புராணங்கள் என்ன சொல்லுதோ அதை சொல்லாம அதை வந்து ஒரு பெரிய ஒரு பேராசை பிடித்தவனாக தருமிங்கிற பாத்திரத்தை சித்தரிக்கிறான் சினிமால. ஏதோ பணத்துக்காக அளந்து கிடைக்கிற மாதிரியும் வறுமையில இருக்கிற மாதிரியும் இங்க பணம் கிடைக்கும் அலைஞ்ச மாதிரியும் சொன்னான். அப்படி இல்ல,
1: எப்படியாவது
4: உத்தமன் அவன் வந்து அவன் எதுக்காக அப்ப சாமிகிட்ட பணம் வேணும்னு கேட்டாங்கன்னா அது ஒரு கதையை நீங்க தெரிஞ்சுக்கிறான். அதாவது அந்த காலத்துல ரெண்டு விதமான இது உண்டு. ஒன்று வந்து மாப்பிள வீட்டுக்காரங்க பெண்ணுக்கு பணத்தை கொடுக்கறது, இன்னொன்னு பெண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிளதி கொடுக்கறது. அது ஒவ்வொரு மரபுல உண்டு. அந்த பெண் வீட்டுக்காரங்க எல்லாம் செய்து பெண்ணையும் கொடுத்தா அதுக்குதான் கன்னிகாதானம்னு பேரு. கன்னிகாதானம், கன்னிகாதானங்கிறது பொண்ணையும் கொடுத்து அப்புறம் வந்து அது இப்பதான் வைதீக அந்தணர்களுக்கு தான் அப்படி இந்த பரம்பரை. அது வந்து ஆகமத்தை பிரமாணமாக கொள்ளாமல் வைதீக அந்தணர்கள் அது காசி யாத்திரைன்னே போடுவாங்க. இந்த வேங்ஸ் கல்யாணத்துல பாத்தீங்கன்னா காசி அங்க உண்டா சில அந்த காசி யாத்திரை கொடையை பிடிச்சுக்கிட்டு, அதாவது கொடையை பிடிச்சுக்கிட்டு நான் வந்து இந்த உலகத்துல இருந்து ஒன்னும் சாதிக்க போறது இல்லை, நான் காசியில துறவியா போறேன்னு போவாரு. உடனே இந்த மாப்பிள்ளையோட அந்த பெண்ணோட அப்பா வந்து அவரை தடுத்து நிறுத்தி, இல்ல இல்ல உங்களுடைய ஞானத்தை அடைவதற்கு என் மனைவி வந்து என்னுடைய மகள் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பாள்னு அவரை ரெக்வஸ்ட் பண்ணி பெட் பண்ணி கொடுக்கறது
1: கன்னியாதான்.
4: அதான் கன்னியாதான். அது கன்னியை கொடுக்கறது மட்டும் இல்ல, தானமா கொடுக்கும் போது எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும் இல்லையா, அப்படி கொடுக்கறது. ஆனா இந்த சைவ அந்தனர் அதற்கான சிவாச்சாரியார் இருக்கிறாங்க இல்லையா, அவர் எப்படின்னு கேட்டா கன்னியா சுல்கம்னு பேரு. கன்னிகா தானம் வேற, கன்னியா சுல்கம் வேற.
1: கன்னியாதானம் சொல்றாங்க.
4: ஆமா, கன்னியா சுல்கம்ங்கிற என்னன்னு கேட்டா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பெண்ணுக்கு தருது. அது சிவாச்சாரியார்கள் மரபுல அதுதான் உண்டு. அவங்களுக்கு கன்னியா தானம் கிடையாது,
1: கன்னியா
4: சுல்கம்.
1: சுல்கம்,
4: ஆமா, கன்னியா சுல்கம்ங்கிறது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பெண்ணுக்கு எல்லாம் கொடுக்கணும். அது சில மரபுலையும் உண்டு. இப்ப நம்ம இதை எடுத்தீங்கன்னா திருமருகள் இருக்கு இல்லையா, திருமருகளுடைய கதை அதானே. ஞானசம்பந்த பெருமான் திருமருகள் பதிகம் பாடுறாரு இல்லையா, அந்த இறந்து போனவன் எழுப்புறாரு இல்லையா, அதனுடைய வரலாறு அதுதான். அது என்னன்னு கேட்டா அவன் வந்து அதே கான்செப்ட் தான் இங்கேயும் மாப்பிள, அதாவது ஒரு அது இதை சொல்லிடுறேன் முதல்ல. அப்ப என்னன்னு கேட்டா அவங்க வந்து கொடுக்கணும். ஆனா இவனுக்கு என்ன என்னன்னு கேட்டா இவனுக்கு வந்து அந்த சோமசுந்தர கடவுளுக்கு பூஜை செய்யணுங்கிறதா என்னுடைய விருப்பம். அந்த தருமையனோட என்ன என்னன்னு கேட்டா நான் சாமிக்கு பூஜை பண்ணணும். ஆனா சட்டம் என்ன சொல்லுது, சாமிக்கு அதாவது பூஜை பண்ணுகின்ற அந்த பிராத்த பூஜை பண்ணுகின்றவன் திருமணம் ஆகாம பூஜை செய்யக்கூடாதுங்கிறது சட்டம். இன்னைக்கும் அப்படிதான் சட்டம். எப்பவுமே சிவன் கோயில்ல பூஜை பண்றவங்க கல்யாணம் ஆகிருக்கணும். இன்னைக்கும் வந்து நீங்க சட்டம் இந்தியாவில் அப்படிதான் இருக்கு. நீங்க கல்யாணமாக தான் பூஜை பண்றான்னு சொன்னா நீங்க ஐச்சாரன் கமிஷனருக்கு எழுதி அவனை இறக்கலாம் பதவியில். நீ சட்டம் அப்படிதான் இருக்கு, அது இன்னும் அப்படியேதான் பாதுகாப்பு வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணங்களே காரணம் உண்டு, அது அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ பூஜை பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா கல்யாணம் அந்த பூஜை பண்றது கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்றதுக்கு என்ன வேணும், பணம் வேணும். அதனால அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா கல்யாணம் பண்றதோ உலக சுகத்தை அனுபவிக்கிற நோக்கம் இல்லை. அவருக்கு பூஜை பண்ணுங்கிறது அவனுடைய நோக்கம். அதுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும், கல்யாணத்துக்கு பணம் வேணும். ஏன்னா பொண்ணு வீட்டுக்கு பணம் கொடுத்தா கல்யாணம் பொண்ணை வாங்கணும். நான் சொல்றது அந்த காலம் இப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நாலஞ்சு பொண்ணை கொண்டு எங்க ஊர்ல படாத பாடு போட்டு இருக்க.
1: ஆப்பிரிக்கால அப்படிதான் பண்றாங்க, ஆப்பிரிக்கால அவங்களுக்கு பணம் கொடுத்துதான் பொண்ணு எடுக்கணும்.
4: அதனாலதான் அவனுடைய வேட்கைக்காக தான் அவன் பூஜை பண்ணணுங்கிற நோக்கமா இருக்கானுங்கிறக்காக தான் அவர் வந்து அவனுக்கு செய்யணும்னு வர. அதுதான் உண்மையான விஷயம் இவருடைய சினிமால காட்டணும். அதே போல இந்த திருமருகல் சேத்திரத்துல என்ன கேட்டா எட்டு பொம்பளை பிள்ளை அப்பாவுக்கு. நம்ம திருமருகல் பதிகாரத்துல ஞானசம்பந்த பாடல் இல்லையா.

0: பண்ணா விக்கணும் பாக்குறாரு அவரு. அதனால என்ன பண்றாரு, அவனை சும்மா ஏமாத்திக்கிட்டே வர்றாரு. மூத்த பொண்ணுக்கு நான் பார இடத்துல பாத்துட்டேன், உனக்கு ரெண்டாவது பொண்ணு உனக்கு கட்டி வைக்கிறேங்கிறாரு. ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் ஒன்னு, மூணாவது பொண்ணு கட்டுறேங்கிறார். அப்புறம் நாலாவது பொண்ணு கட்டுறேன்னு ஏழு பொண்ணு ஏமாத்திட்டாரு. எட்டாவது பொண்ணுக்கு இப்ப பரிதாபம் வந்துச்சு, இப்படி பேராசை பிடிச்சிருக்கிறாரு நம்ம அப்பா இல்லையா, என்னன்னா அவரை போய் இப்படி ஏமாத்தலாமா, இப்ப நம்மளும் கல்யாணம் நம்மளும் சம்மதிக்கிறேன்னு சொன்னா அவரு அவருடைய வாழ்க்கையில் லட்சியமே போயிருதுன்னு சொல்லிட்டுதான் என்ன பண்றாரு. அதுக்காக தான் என்ன பண்றா ஊரை விட்டு போற. அப்ப அவனோட சேர்ந்து உடன்போக்குன்னு போயிருந்தா லவ் மேரேஜ் உடன்போக்கு போய் ஏதாவது போற வழியில என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. தங்கும் போது என்னாவது அந்த மண்டபத்துல ஒரு பாம்பு கடிச்சு அவன் இறந்து போயிடான். கல்யாணம் ஆகல, காலையில பாக்குறான் இறந்து கிடக்குறான். இப்ப அந்த சூழ்நிலையில என்ன பண்றாருன்னா அந்த பெண்ணு அழுகிற. அப்ப அந்த அழுக சத்தம் ஞானசமுதர் கேட்குது. இப்ப வந்து கேட்கும் போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பெண்ணோட பரிபக்குவ நிலை என்ன சொல்றான்னா, அவன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு கதையை சொல்றான். கதையை சொல்லி நான் வந்து இந்த சூழ்நிலையில வந்துட்டேன், இந்த சமயத்துல பாப்படி எனக்கு ஒரு பெரிய சோதனை வந்துருச்சு, நான் என்ன செய்யறது இல்லையே, நான் ஊரடியே கல்யாணமும் பண்ணலையே, அதே சமயத்தில் இறந்து போயிட்டாரு, நான் எப்படி உலகத்துல வாழ்வேன்னு சொல்லும் பொழுது அவ புலம்புறான். இப்ப ஞானசமுதர் கேட்கிறாரு, கேட்கும்போது ஒரு விஷயத்தை சொல்றான். அப்போ அவ சொல் அந்த பெண்ணு இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா, நான் எதுக்காக அழுகிறேன்னு கேட்டா, அதுதான் ஞானசமுதிரத்தை டச் பண்ணுது. எதுக்காக அழுகிறேன்னு கேட்டா, ஊழ்வினையே ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா, அது அவ்வளவு பக்குவம் இருக்கு அந்த பொண்ணுக்கு. அதாவது அந்த பிராரத்த கர்ம அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. அந்த வகையில அவரு இறக்கணும்னு விதி இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. நான் அதுக்காக அழலை இல்லையா, எதுக்கு அழகிறேன்னா, அவளுக்கு நான் தாலி கட்டலை. தாலி கட்டாம இருக்கும்போது அவளுடைய அந்த சடலத்தை கட்டி தொட்டு அழ முடியாது என்னால. செத்து போனது அழலையா, அந்த கல்யாணம் ஆகாம இறந்து போயிட்டா தொடக்கூடாது. ஆகவே சடலத்தை என்னால கட்டி பிடிச்சு அழ முடியல, அதுக்குதான் நான் வருத்தப்படுறேங்கிற. அப்ப பாக்குறாரு இப்படி அந்த இருவினை ஒப்பு, அதான் இருவினை ஒப்புங்கிற பக்குவம் வந்து இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு இந்த வயசுல இப்படி ஒரு பக்குவம் இருக்கே, இவளை போய் நீ சோதிக்கலாமா, அதான் தகுமோ இவள் ஒண்ணு மெலிவே கேக்குற. இப்படி ஒரு இருவினை ஒப்பு, சைவ சித்தாந்தம் சொல்லப்பட்ட இருவினை ஒப்புங்கிறது இந்த பெண்ணுக்கு முழுமையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து இப்படி ஒரு பரிபூர்ணமான பெண்ணுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டத்தை நீ கொடுக்கலாமா அப்படின்னு தான் திருமகளிட்ட விண்ணப்பங்கள். அதுதான் அங்க உள்ள தாத்பரியம். அங்க என்னன்னா அந்த பண்பாடு ஒழுக்கம் அந்த மனநிலை. அப்ப அப்படிப்பட்ட பெண்ணுக்கு ஒரு ஞானம் பெறுவதற்குன எல்லா தகுதியும் இருக்குங்கிறக்காக தான் அதை கொடுக்குறேன். அந்த பெண்பை விண்ணப்பம் தான் அங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. எவ்வளவு பெரிய கருத்தை சொல்லுது பாருங்க. அதுபோல ஒவ்வொரு கதையிலையும் இந்த அந்த நுட்பத்துக்கு போகும்போதுதான் நம்முடைய சிறப்பு என்னன்னு தெரியுமே
1: ஒழிய. கிருஷ்ணனே அருள்முகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவே வாழ்க, குற்றம் வாழ்க செல்வே, ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்,
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஆறு சடைமேல் அணிந்தருளும் அண்ணல் வைத்த படிக்காசா, இருளாத பொருளுடைய இருவருடைய திருமடங்கள், சோறு நாளும் தொண்டர் மகிழ்ந்து உண்ண உண்ண தொலையாது, ஏறு பெருமை குறி போற்ற இன்புற்றிருக்கும் அன்னாளி. இதே செய்தியை திருஞான சம்பந்தர் புராணத்திலையும் சொல்லுவார் சேர்க்கிறார். அங்கு ஒரு அருமையான பாடல் இடம்பெறுகிறது. அந்த பாடலையும் நாம் நினைத்து பார்ப்போம். அருவிலையில் பெரும் காசும் அவையே ஆகி, அமுது செய்ய தொண்டர் அளவிறந்து பொங்கி, வருமவர்கள் எல்லாருக்கும் வந்தாக்கும் மகிழ்ந்து உண்ண இன் அடிசில் மாளாராக, திருமுடி மேல் கங்கையோடு திங்கள் சூடும் சிவபெருமான் அருள் செய்ய சிறப்பு மிக்க, பெருமை தரு சண்பை நகர் வேந்தர் நாவுக்கு அரசர், இவர் பெருஞ்சோற்று பிறங்கள் ஈந்தார் என்கின்றார். அங்கு ஒரு நயத்தோடு விளக்குகின்றார் ஆசிரியர் பெருமானார். நிரம்ப அடியார்கள் வர்றாங்க, அடியார்கள் வர வர அமுது குறைய வேண்டும் அல்லவா, அமுதும் வளர்கிறதாம். அருவிலையில் பெருங்காசும் அவையே ஆகி, அமுது செய்ய தொண்டர் அளவிறந்து பொங்கி, அளவிறந்து பொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க.

0: வருபவர்கள் எல்லாருக்கும் வந்தார் மகிழ்ந்து உண்ண இன் அடிசில் மாளாதாக. ஆனா அடிசில் மாளவே இல்லை, குறையவே இல்லை. அன்பர்கள் பொங்கி பெருகி வருகின்றார்கள், அடிசில் மாளாது வளர்கின்றது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்றார், மிக அருமையான ஒரு விளக்கம். திருமுனி மேல் கங்கையோடு திங்கள் சூடும் சிவபெருமான் என்று அந்த சாமியை பற்றி அறிமுகப்படுத்துறார். அதுல ஒரு நயம் இருக்கு, கங்கையும் திங்களும் சூடிய பெருமான் என்று ஏன் சொன்னார்னா, அடியார்கள் பெருகியது கங்கை பெருகியது போல இருந்ததாம், சோறு வளர்ந்தது திங்கள் வளர்ந்தது போல இருந்தது. இவ்வளவு அருமையான விளக்கத்தை அந்த பாடலிலே ஆசிரியர் பெருமான் சேக்கிரார் சுவாமிகள் அருளி செய்வார்கள். ஆகவே ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் எங்கு நினைக்கப்பெறுகின்றார்களோ, எங்கு துதிக்கப்பெறுகின்றார்களோ, அங்கு பஞ்சம் என்பதே இல்லை என்பதை வல்லாற்றான் வலியுறுத்தி செல்கின்றார் பார் உலக வந்த சேக்கிரார் பெருமானம், பார் உய்ய வந்த சேக்கிரார் பெருமானம். இனி காலம் தவறு தீர்ந்து கொஞ்ச நாள்ல அந்த வர்க்கட காலம் மறைந்து மழை பொழிய தலைப்படுகின்றது. காலம் தவறு தீர்ந்து எங்கும் கழிவான் பொழிந்த புனல் கலந்து ஞானமெல்லாம் குளிர் தூங்கி உலகமெல்லாம் மகிழ்ச்சியினாலே நிரம்புகிறது. குளிர் தூங்குதல் மகிழ்ச்சியினாலே நிறைதல். உணவு பெருகி நலஞ்சிறப்ப மூவன்பர் இருவர்களும் மொழி மாலைகளும் பல சாட்சி. திருவிழிமேலே நிரம்ப பதிகங்களை இரு பெருமக்களும் அருளி செய்கின்றார்கள். நாவுக்கர சுவாமிகள் நிரம்ப பதிகம் அருளி செய்கிறார். நான்கு திருத்தாண்டகங்கள் அந்த ஊருக்கு அப்பமுத்திகள் அருளி செய்திருக்கின்றார்கள். ஒரு பாடல் வேணா பார்ப்போம்.
1: கண்ணவம் காண் கண்ணொழித சாட்சியான் தாய் கந்திருவம் பாட்டிசையில் காட்டுகின்ற வண்ணவம் காண் வண்ணவத்தின் திறமானான் தாய் பழமாகி சுவையாகி பயக்கின்றான் தாய் மண்ணவன் காண் தீயவன் காண் நீரானான் தாய் மாறுதன் காண் மழைமேகம் தேர் விண்ணவன் காண் விண்ணவர்க்கும் மேலானிழித்தல் வீழி
0: இன்னொரு பாடல் ஒன்று உண்டு இதே திருத்தாண்டத்துல. அது ஒரு அருமையான செய்தி சொல்லப்படுகிறது.
1: மெய்த்தவன் காய் மெய்த்தவத்தில் நிற்பாக்கு எல்லாம் மெய்த்தவத்திலே நிற்பவருக்கு பெருமானும் மெய்யாகவே வெளிப்பட்டு அருள்வன்.
0: அவனிடத்திலே விருப்பம் இல்லாதவருக்கு ஒரு பேர் சூட்டுகின்றார் போதி மொழி கொற்றவனா.
1: விருப்பிலா இருப்பு மன வினயர்,
0: விருப்பம் இல்லாதவர்கள்
1: இரும்பு மனம் படைத்த வினை தெரிந்த மாக்கள்.
0: அவர்களுக்கு எப்படி இருப்பான் பெருமான்?
1: விருப்பிலா இருப்பு மன வினயக்கு என்றும் பொய்த்தவன் காய்
0: அவர்களுக்கு பொய்யா மறைந்துதான் இருப்பான் என்கின்றார். இப்படி பல திருப்பதிகளை திருவிழிமேடியே அரச பெருமானார் அருளை செய்கின்றார். அங்கிருந்து திருமறைக்காடு
1: புறப்படுகின்றார். மாமணியை வணங்கி
0: விடிகொண்டு
1: பூங்கள் புனசூழ் வாஞ்சியத்தை போற்றி
0: மிடலிலிருந்து மறைக்காடு போற வழியில நிரம்ப தலங்களை அவங்க வழிபடுறாங்க. அதுல ஒரு ஊர் திருவாஞ்சியம்.
1: புனிதவாழ் பதிகள் ஏய்ந்த அன்பினால் இறங்கி
0: இசைவன் தமிழ்கள் புனிந்து போய்
1: சேர்ந்தார் செல்வ திருமறைக்காடு.
0: எல்லையில்லா கீட்டினார் போன வழியில இருக்கிற தலங்கள் எல்லாம் இங்க குறிக்கல குறிப்பில குறிக்கல. சிறியான சமுத சுவாமிகள் புராணத்துல குறித்தருகின்றார் சேக்கிரார் பெருமான். அந்த தலங்கள் எல்லாம் என்னவென்றால், அவை திருக்குள்ளிக்காடு, திரு தேவூர், திரு நெல்லிக்கா, திரு கைச்சினம், திரு கோட்டூர், திரு களர் முதலான தலங்கள் என்பது அங்கே விளக்கப்படுகின்றது.
1: நீடு திரு வாஞ்சியத்தில் அமர்ந்த முக்கள் நீலமிழ தருமணியை வணங்கி போற்றி பாடலு நீர் தலையாலங்காடு மாடு பரமனூர் என்று சொல்லி பல தலங்களை எல்லாம்
0: அங்கே விரித்தருள்வார் சேக்கிரார் பெருமானார். இப்படியாக இந்த இரு பெருமக்களும் திருமறைக்காட்டு எல்லையை சென்று சேர்கின்றார். திருமறைக்காட்டுக்குள் நுழையும் போதே அது கடற்கரைப்பட்டினம். இந்த உப்பளங்களால் சூழ்ந்த நகரம் அது. என்ன உப்பு வாசனை அடிக்கணும் தான், மீன் வாசனை அடிக்கும். ஆனா சேக்கிரார் சுவாமிகள் இந்த இரு பெருமக்களுடைய சார்பினாலே இயற்கையாகவே மனம் குறைந்து விழுங்கும் மறைக்காடு மனம் பெற்று விளங்கிற்று என்று
1: அந்த ஊருக்குள்ள நுழையும் போது வாசனை மிகுதியாக இருந்தது என்றே சரிதத்தை தொடங்குகிறார்.
0: மன்றல் விரவு மலர் புன்னை எங்கும் புன்னையினுடைய மனம் கமழ்கின்றது. இது நீதல் நிலம் மறைக்காடு
1: கடல் கடல் சேர்ந்த பகுதி. ஆகவே அதற்குரிய அதற்கு உரிய புன்னை மலர்கள் எங்கும் செறிந்து விரவி காணப்பெறுகின்றன. புன்னையினுடைய மனமானது நாசிக்கு இன்பத்தை தந்து உடலுக்கும் சுகத்தை தருகின்றது. ஆகவே மன்றல் விரவு மலர் புன்னை மனம் சூழ் சோலை உப்பளம். உப்பளத்தை பின்னால வைச்சார். முதல்ல புன்னையினுடைய நறுமணத்தை வைத்தார்.
0: முந்தைதொரும் சிறு மடவார் முத்தம் குழிக்கும் மறைக்காது. வீட்டு முற்றங்களிலே சிறு மகளிர் கடலில் இருந்து அலைகள் குழிக்கும் முத்துக்களை திரட்டி விளையாடுகளிலே விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்களாம். முத்தினை வைத்து விளையாடுகின்றார்கள் இந்த மறைக்காட்டு.
1: அந்த மறைக்காட்டுக்குள்ள நுழையிறாங்க ரெண்டு பேரும்.
0: குன்றவில்லையார் மகிழ்ந்த கோவில் புகுந்து வலங்கொண்டு சென்று சேர்ந்தார் தென்புகலி கோவும் அரசும் திருமுன்பு.
1: பலமாக வந்து இறைவனாருடைய திருமுன்பு வந்து சேருகின்றார். அந்த ஊர்ல ஒரு நிகழ்ச்சி ரொம்ப காலத்துக்கு முன்னே நடந்திருக்கு. ரொம்ப பழைய காலம் தொல்லை வேதங்கள் அதாவது பழமையான வேதங்கள் பல கோடிக்கணக்கான வேதங்கள் இறைவனுடைய பாதங்களை பூசித்து திருக்கதவுகளை திருத்தாழ்வாளிட்டு பிறர் யாரும் வணங்க முடியாதபடி செய்து போய்விட்டு அங்கு வாழும் மக்கள் அந்த திருக்கதவங்களை தாழ் நீக்கி பெருமானை சென்று வழிபட மாட்டாதவர்களாக புறத்திலே ஒரு சிறு வாயில் ஒன்று செய்து அந்த வாயில் வழியாகவே சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த சாத்திய பிரதான கதவு சாத்தப்பட்டதாகவே பல காலம் செல்கின்றது. இந்த நிலையிலேதான் அரசர் பெருமானாரும் ஆளுடைய பிள்ளையாரும் அந்த நகரத்துக்கு எழுந்துள்ளனர்.
0: பறவை ஓதம் கழிக்கான பறவை கடல் பாங்கு நெருங்கும் அப்பதையில் உப்பளத்தால சூழ்ந்த சோலைகளால் சூழ்ந்த நகரம் அது. அறவச்சடை அந்தனாரை அகில மறைகளை தெளி செய்து உறவக் கதவம் வலிமையான கதவம் திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரையும் அடைத்தே நிற்கின்ற மணிநேரில் வாயில் பணங்குவார்.
1: வியப்பாக இருக்கு இந்த செயல். எப்பயோ ஜென்மனே அறிய தெரியாது எவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஓடிவிட்டன. வேதங்கள் பூஜை செய்து கதவை சாத்திருக்குது கதவை சாத்திருக்குது இவங்களால திறக்க முடியல இந்த செய்தி சொல்றாங்க. திறக்க முடியாத காரணம் என்ன? அருமையா சேர்க்கிறார் சொல்றாரு அடுத்த பாடல சொல்றாரு.
0: தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்பு அகற்ற வல்ல அன்பர் அணையாமே. தக்க வல்லமை படைத்த அன்பர்கள் இதுகாரம் மறைக்காட்டுக்கு வரல.
1: அந்த வல்லமை படைத்த பெருமக்கள் ஞானசம்பந்தரும் அவசரரும் தான். வேதம் கதவை தாழ்த்திட்டு தாழ்த்தி விட்டு போய்விட்டன போதிலே அந்த
0: தாளிட்ட கதவை திறக்கக்கூடிய ஆற்றல் வேதத்துக்கு நிகரான
1: செய்ய முடியும் என்பதை உணர்த்த திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அத வல்ல அன்பர் அணையாமே திறக்க முடியாத காரணம் அது தக்கபடியான ஆற்றல் படைத்த அன்பர்கள் வரல. ஒரு நுட்பமா தெரியுது நம்மிடத்துல தவத்தை பெருக்கிக் கொண்டால்தான் நம்மாலே சில அற்புதங்களை நிறுத்த முடியும். அதுதான் இங்கு பெறப்படுகிறது. அப்ப நம்ம இடைவிடாது பெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டு ஈட்டி ஈட்டி தவத்தை ஈட்டி ஈட்டி நம்முடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் காரைக்கால மேயவர் அந்த இதில் ஒரு பாட்டு சொல்வார். நிஜமே பெருமான் மேல் இன்னும் அன்பையே பெருக்கும்
0: அன்பையே வளர்த்துக்கோ
1: ஆமை கும்பிட்டேன்னு சொல்லி ஒரு நிறைவு செய்து கொள்ளாது. திரும்ப திரும்ப பெருமானுடைய தொண்டில ஈடுபட்டு அன்பை பெருக்கிக் கொள்வாயாக என்கின்றார் விராட்டி காரைக்கால் அம்மையார்.
0: வல்ல அன்பர் அணையாமை மருங்கோர் வாயில் வழியெய்தி அல்லது இப்பார்தமை.
1: சாமி இப்படிப்பட்டவர் அல்லது தீர்ப்பார்கள் கொடுக்குற அணைகள் தான் ரொம்ப முக்கியம். சாமியை பத்தி விளக்கும் போது அல்லல் தீர்ப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மள்ட அல்லல் நிறைய இருக்கு.
0: அதை தீர்க்க வல்லவர் யார்?
1: பெருமான் தான். ஒன்றே நினைந்திருந்தேன் ஒன்றே துணிந்தொழிந்தேன் ஒன்றே உள்ளத்தின் உள்ளடைத்தேன் என்றார் அம்மையார். அந்த அல்லல் தீர்க்க வல்ல பெருமான் சிவபெருமான் ஒருவன் தான். ஏனைய தெய்வங்கள் எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு கீழ்பட்டு சிறு சிறு அலுவல்களை செய்ய வல்லமை பெற்றனவே அல்ல, அவனை போல முழுமையாக அருள் செய்ய வல்லமை பெற்றவை. ஆஹா அல்லல் தீர்ப்பார் தமை அஞ்சிப்பார்கள் உருவாராம் படிகண்டு எல்லையில்லா விரும்புகிறார் இதனை சார் தெரியுதுன்னா இவன் ரொம்ப காலமா இப்படி நடக்குது அப்படிங்கிற செய்தியை அவங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். அங்க உள்ள அடியவர்கள் எல்லாம் விஞ்ஞானசன் சுவாமிகளுக்கு இந்த கதவை திறந்துகிட்டு உள்ள போய் பார்க்கணும் பெருமானு ஒரு ஆசை ஏற்படுது. ஆசை முதல்ல ஏற்படும் விஞ்ஞானசந்தர் தான், அவரே பாடியிருக்கலாம். ஆனா இப்ப ஒரு நுட்பம் இருக்கு பாருங்களேன், ரொம்ப நுட்பமான செய்தி. ஒரு பெரிய கட்டட திறப்பு விழான்னு வச்சுக்கீங்களேன், இந்த கட்டட திறப்பு விழாவை பெரியவர்களுக்கு கொடுப்பது ஒரு மரபு. விஞ்ஞான சம்பந்த சுவாமிகள் அதை நினைக்கிறார், அந்த மரபை அவர் பின்பற்ற இவரே பாடிக்கிறத தந்துருக்கலாம். கட்டத்துல பெரியவர் இருக்கிறார், ஆழிக்கடல் கல் மிதப்பில் வந்த எம்பெருமா உடையார் போதில் மொழி கொற்றவனா நம்மை உடையவர் கழற்கு நைந்து திருத்தொண்டாரே இம்மையிலும் பிடிப்பதற்கு என்போர் வாரம் தெளிய செம்மிபுரி திருநாவுக்கரசு தேவநாயனார். ஆகவே அவர்தான் இந்த திருக்கதவத்தை திறப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் என கருதுகின்றார் சின்னானந்த பெருமாள். இது அவருடைய மிக பெரும் உள்ளத்தை காட்டியது. ஆங்க பரிதை அறிந்தருளி ஆழி தோணிபுரத்து அரசர், இவரும் ராஜா தானே தோணிபுரத்துக்கு அரசர், அவர் துறவு வேந்தர் திருநாவுக்கரசு, துறவுக்கு ராஜா இவர் தோணிபுரத்துக்கு ராஜா. அர்ஜனை செய் உம்பர்பிரானை உள்புக்கு தேங்காது தடைபடாது, இருவோம் நேரிறங்க திருமும் கதவும் திருக்காப்பு நீங்க பாடும் அப்பர் நீங்கதான் பாடணும், கதவும் திருக்காப்பு நீங்க நீங்கள் பாடுங்க என்ன நீடும் திருநாவுக்கரசர். ஆணுடைய பிள்ளையாரிடத்திலே இந்த அருள்மொழி வர கேட்ட திருள்மொழி கொற்றவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் அந்த ஆணைக்கு அடங்கி பாடத் தொடங்கினார். அற்புதம் உள்ளத்திலே விளைகின்ற அன்பு நீர்மை அன்பினுடைய பெருக்கு. அன்பினாலே தானே பிள்ளையார் சொன்னார், நீங்க தான் திறக்கணும், நீங்க தான் தகுதி வாய்ந்தவர், இந்த கட்டடத்தை தரக்கிறதுக்கு நீங்க தான் முற்றிலும் பொருந்த பொருத்தமானவர் என்று சொல்வது போல இது திருக்கதவு திருக்காப்பு நீங்க பாட வேண்டியவர் எம்பெருமானாகிய அப்பர் நீங்கள் தான் என்கின்றார் அவருடைய பிள்ளையார் உரை செய்தருள. அதனாலே பண்ணி நேரம் மொழியாள் என்னெடுத்து பாட பாட தொடங்கிட்டார். பயன் துய்ப்பான் என்ன ஆச்சு முதல் படி பாடல் பார்த்தோம். தென்னீர் அணிந்தார் திருக்காப்பு நீக்க தாக்க, அதுவும் திறக்கவே இல்லை. இவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாட்டாங்க,

0: தன்ன மொழி அம்மை என்று. சற்றேறக்குறைய 100 ஆண்டுகள் கழித்து இந்த ஊருக்கு நம்பியாரூரரும் கடலை தெரிவார் பெருமானாரும் வர்றாங்க. 100 ஆண்டுகள் கழிச்சு அற்புதங்கள்லாம் நடந்த பிறகு, இது 7ஆம் நூற்றாண்டு நடக்கிற அற்புதம், கதவு தரக்கிற அற்புதம். 8ஆம் நூற்றாண்டு சுந்தரமு சுவாமிகள் வர்றார், பக்கத்துல வருது சேலமான் பெருமாள் நாயனார். இப்ப 2 நாயன்மார் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் வழிபட்ட கதவுக்கு முன்னால இன்னும் 2 நாயனார் சுந்தரரும் கடலை தெரிவார் நிக்கிறாங்க. அதை ஷேக்கியார் சொல்லுவார் கடலை தெரிவார் போனத்துல, அந்த பாடலையும் பார்த்து விடுவோம். முன்னீர் வளங்கள் முதல்வர் மறைக்காட்டு கோவில் சென்றிறங்கி சென்னீர் வாய்மை திருநாவுக்கு அரசும் புகழி திவக்கன்றும் அண்ணே திறக்க அடைக்க எனப்பாடும் திருவாயிலை அணைந்து நன்னீர் பொழியும் விழியினராய் நாயன்மாரை நினைந்திறங்கி அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்பதான் யாழைப்படி தென்னு பாடுறார். இது ஒரு நுட்பமான பாட சொல்லுங்க. அம்பாளுடைய வாக்கு, அவருடைய பேச்சினுடைய சுவை யாழை காட்டிலும் இன்பம் பயப்பதாய் இருக்கின்றது என்று சுந்தரர் பாடுறார். யாழை பிடித்தன்ன மொழி யாழை காட்டிலும் இன்பமானது. யாழை காட்டிலும் இன்பமானதுன்னா அது எதற்கு ஒப்பானது? யாழை காட்டிலும் மேலானது. சரி, அதுக்கு சமமா சொல்றதுக்கு ஓமானம் இல்லையா? அந்த ஓமானத்தை தான் எங்க அப்பா சொல்றார். பள்ளின் பண்ணுக்கு இணையான பேச்சு உமையம்மையினுடைய பேச்சு, பண் போல இனிக்கும் பேச்சுங்கிறது. இப்ப உள்ள தேவியும் தேவனுமாக, அம்மையும் அப்பனுமாக, மாதியனும் பாதியனாக பெருமான் வீட்டி இருக்கின்றான் திருக்கோவில்ல மலைக்காட்டுல. நாவுக்கரசர் பாடிட்டார் பண்ணினேர் மொழியாவுடமே பங்குறோன்னு. சாமிக்கு ஒரு பெரிய ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அம்பாள் பேசினா என்ன இன்பம் கிடைக்குமோ அந்த இன்பம் இப்ப தேவாரத்தை கிடைச்சிட்டு இருக்கு. சாமி திருநாவுக்கரச தேவாரம் அப்படி கவருது. சாமி பண்ணிலேயே மொழியாளமை வந்தோம்னு ஆரம்பிச்ச உடனே சாமி அம்பாள் பேச்சில் ஈடுபட்டு இருக்கிறவர் இந்த பாட்டுல ஈடுபட்டவரா மாறிடுறார். பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறார், அருள் வர தாமதிக்குது. என்ன மறந்துட்டார் சாமிய? சாமிய மறக்க வைக்கக்கூடிய ஒரு பாட்டை பாடியவர் திருநாவுக்கரசு பெருமான். சாமி மறந்துட்டார் என்ன பண்ணணும்னு. என்ன அது பாட்டு போயிட்டே இருக்கு, 10 பாட்டு பாடிட்டார் திருநாவுக்கரசு. 10 பாட்டு பாடுறதா வழக்கம், 11 பாட்டு பாடுறது அவ்வளவா இல்ல. சில பதிவுகள் நீங்களா 10 பாட்டு பாடினா கதை திறக்கல, கதை சாத்தியப்படியே இருக்கு. ஏன்னா சாமி அதில் ஈடுபட்டுறாரு. நீ எடப்பாடு வந்துருமே இல்லாட்டி பதியத்தினுடைய ஆற்றலுக்கு அல்லவா எடப்பாடு ஏற்படும், உலகம் நகைக்க தொடங்கி விடுமே. விடுகிறார் திருக்கடைக்காப்ப. அரக்கனை விரலால் அடத்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம் பெருமானீரே சுரக்கும் உண்மைகள் சூமரை காணரோ சரக்கு இக்கதவும் சிறப்பின்மினே. 10 தலை 20 தோள்களோடு கூடிய ராவணன் என்னும் அரக்கனை அடர்த்த ஆற்றல் பெற்றவர் நீ, மாநில கதவை திறக்க இயலாதா? என்னிடத்திலே இறக்கம் என்று திறக்கவில்லையாவது உள்ளத்திலே? இது முறையா என்னும் கருத்து தொனிக்க பாடிய வருகின்றார். என்ன அற்புதம்! மறைக்கதவு திறக்கின்றோம், திருக்காப்பு நீக்க தாக்க திருக்கடைக்காப்பு எண்ணீர் இறக்கமும் திடீர் என்று பாடி இறைஞ்சுதலும் சேர்க்கிறார். ஏன்னா பாத்தீங்கன்னா 267, 268, 269 3 பாடல்களும் தொடர்ந்து ஒரு முடிவு கொண்டு அமைகின்றன. 267 ஆங்க பரிசை அறிந்தருளிங்கிற பாட்டுல ஞானசம்பந்தர் தரக்க சொல்றார் நாவுக்கரசர். அந்த பாடல் முற்று பெறாம புலகமா அடுத்த பாடலோட சேருது. அதாவது தொடர்ந்து நடக்குது இந்த நிகழ்ச்சி. அடுத்த பாட்டுல பாடுற பாட்டி கதவு திறக்கல, திருக்கடைக்காப்புல வேண்டற இப்ப கதவு திறக்குது. கதவு திறக்கிறது அடுத்த பாட்டுல சொல்றாரு. அப்ப ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசத்தை சொன்னது, திருநாவுக்கரசர் சாமி கிட்ட சொன்னது, சாமி கதவை திறந்தது, இவையெல்லாம் அடுத்து அடுத்து நிகழ்கின்ற நிகழ்ச்சிகள் என்பதை பாடல்கள் முடிவு கொண்டு விளங்குவதை கொண்டு உணர்த்துகின்றார் தெய்வ சேக்கியார் பெருமான். வேதவனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் விளங்கும் மறைக்கதவம் மணிக்கதவம் காதல் என்பது முன்பு திரு காப்பு நீங்க கலைமொழிக்கு நாதம். இவர் திருநாவுக்கரசர் கலைமொழிக்கு நாதம். பின்னால் ஒரு இடத்துல சொல்லுவார், கலைவாய்மை காவலரார் ஞான முனிவர். இவர் பிரமபுர திருமுனிவர் ஞானசம்பந்த சுவாமிகள் ஞான முனிவர்ங்கிறார். அவரை கலைமொழிக்கு நாதன்கிறார். அப்புறம் தொழுது விழுந்தார். ஞானத்துள் ஓத ஒலியும் மிக்கெழுந்தது. உங்கள் ஆக்கும் மறை ஒலியும். இந்த விகடங்கள் எங்க மறைஞ்சிருக்கு? அதிசயம். நம்ம சாத்தின கதவை எத்தனை வேதம், கோடிக்கணக்கான வேதம், வேதங்கள் எண்ணி கோடி பாதங்கள் போற்றிய அப்படின்னு தேவாரம் சொல்லும். சிஞ்ஞான தேவாரம் கோடி வேதம் பூஜை பண்ணி கதை சாத்திட்டு போச்சு.
1: ஒரே ஒரு திருப்பதிகள் திறந்தது.
0: என்ன ஆச்சரியம்! இது அந்த வேதங்களே உணர்ந்து உங்கள் ஆக்கும் மறைவொலியும் எங்கும் பெருகிற்று என்கின்ற அன்பரிக்கம் கலிசரப்ப அன்பருடைய மகிழ்ச்சியானது இன்ன அளவிலே வந்தது என்று அளவு காணாத வழி வகைப்படி பெருகிட்டான். ஆண்ட அரசும் சிவக்கன்றும் இன்ப வெள்ளத்திலே மூழ்கி எழுந்து உள்புகுந்து தம் பெருமான் முன்பு பணிந்து போற்றிசைத்து பரவி மொழிமாலைகள் பாடி என்று கரைய உள்ளுருகி இறங்கி அருகில் புறத்து அணைந்தார்.
1: நிலம்பப்படுகிறார்கள், பாடுகின்றார்கள், வெளியில வரும். இப்ப பாத்தீங்கன்னா கதவை முதன் முதல் சாத்தினது வேதம், திறந்திருக்குது தமிழ் தேவாரம், திருப்பி மந்திர ஆக்கலாலதான் அதை சாத்தணும். இப்ப மனித முயற்சியிலே சாத்த முடியாது. ஒரு முறை தேவாரம் பாடி திறந்த கதவு மீண்டும் தேவாரம் பாடிதான் சாத்தம். அதுக்கப்புறம் மனித முயற்சியிலே திறக்கவும் மூடவும் இயலும். இப்ப அந்த பொறுப்பை விஞ்ஞான சம்பந்தத்தை கொடுக்கிறார் திருநாவுக்கு. புறம்பு நின்று வாகீசர் வாக்குக்கு ஈஸ்வரர் புனிதருளால் இக்கதவம் திறந்து அடைத்து செல்லும் நெறி திருத்த. அது திருந்தி வர எப்போது திருந்தி வரும்? இவர் பாடின திறந்த கதவை அவர் பாடி மூடணும், அப்புறம் தான் திருந்தி வரும். அதான் திருத்த என்றார். மலையாள் திருமுலையில் திறந்த ஞானம் குழைத்து அமுது செய்த புகழி கவுனியரை நிறைந்த கதவம் அடைக்கும் வகை நீரும் பாடி அருளும். நீங்களும் பாடி அருளுங்கள். நீரும் நான் பாடினது போலவே நீங்களும் பாடுங்கள். இவர் எடுப்பார். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் தூள் மறைக்காட்டுரை மைந்தா இந்தல பண்ணான். திருநாவுக்கரசர் பாடிய திருக்குறந்தது இந்தல பண்ணதான் பாடப்பெற வேண்டும். அதே பண்ணிலேயே சிஞ்ஞானசம்பந்தர் பாடுறார். ஒரு பாட்டிலேயே கதவு சாத்தியம், ஒரு பாட்டிலேயே கதவு சாத்தியம் சொல்றா சேர்க்கிறார். செண்பையாளும் தமிழ் வேறர் தானும் திருநாவுக்கரசர் பண்பின் மொழிந்த உரை கொண்டு பதிகம் பாடும் அவ்வளவில் கழி பொற்பமைந்த முதற் காலகண்டர் அருளால் கடிது உடனே என் பொற்கதமும் திருக்காப்பு செய்தது எடுத்த திருப்பாட்டில். ஒரே பாடல் கதவும் திருக்காப்பு செய்கின்றது. அது கண்டு உடைய பிள்ளையார் தாமும் ஆண்ட அரசும் மகிழ்ந்து ரெண்டு பேரும் அடைய பாருங்களேன். இவர் பிள்ளையாருக்கு உடையன்னு சொன்னார், அரசுக்கு ஆண்டன்னார். ரெண்டு பேரும் நமக்கு எஜமானவர்கள். அவரிடத்தில உயர்வும் இல்ல, தாழ்வும் இல்ல, வேதம் இல்ல. கண்கள் இரண்டிலே உயர்ந்த கண் எது, தாழ்ந்த கண் எது? அது போல திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்கள். இவர்களே தாழ்வோ உயர்வோ கற்பித்தல் பெரும் சிவபச்சாரமா மாறிவிடும். ஆகவேதான் சேர்க்கிறார், ரொம்ப எச்சரிக்கையா கையாண்டு சொல்லிட்டு போறார். உடைய பிள்ளையார்ன்னு அவருக்கும் அடை தந்தார், அரசருக்கும் ஆண்ட அரசு. நம்மை ஆளாக உடைய எஜமானர்கள் அவர்கள். இது நம் பெருமானும் நீய பெற்றோம் என்று அங்கு இறங்கிய பின் ஏற்பின் இப்படி செஞ்சார் சாமிங்கிறது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒன்றுதான். அவர் பதினோரு பாட்டு பாடி கதவை திறந்தார், ஒரு பாட்டுல கதவை சாத்தினார். ஒரு காரணம் சொல்லிட்டார் சேர்க்கிறார், பயன் துய்ப்பா என்று. அப்ப இவருடைய பதிகத்தினுடைய இன்பத்தை துய்க்க வேண்டி பெருமான் காலம் தாழ்த்தினார் என்பது பெறப்படுகிறது. ஏன் இப்படி காலம் தாழ்த்தத்தை துய்க்க இந்த ஞாபகம் வந்தது அப்படின்னா, ஒரு பாட்டு எப்படி இருக்கு, பண்ணினே மொழியால் உமைபங்கரும்னு ஆரம்பிச்சிட்டார். அம்மாவோட பேசிட்டு இருந்தவர் அம்மாவுடைய பேச்சு பண்போல இனிப்பத அறிந்த பெருமான் அதே இனிப்பு வெளியிலிருந்து வரும்போது என்னது என்னதான் அம்பாள் பேசிட்டு இருக்கா, வெளியிலிருந்து யார் பேசுறா, அதே சுயம் இருக்கே அப்படின்னு தம்மை மறந்து கேட்கிறார். சாமியை மறக்க வைக்கும் அளவிலே பாடுகின்றார் என் பெருமான் பாடி. இன்னும் பெருமான் விளக்க போறாரு என்ன நடக்க போதுப்பாங்க. இது நம் பெருமான் அருஜிய பெற்றோம் என்று இறங்கிய பின் பதிகம் நிரம்ப பிள்ளையார் பாடி பிள்ளையார் பாடி தொழுது பணிவுற்றார். எதிர்ப்பு தெருவாயின் வழக்கம் என்று நிகழ்ச்சி எழுதுகிறார். மனிதர்களால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளால் நிகழ்ந்தன. அங்கு நிகழ்ந்த செயல் கண்ட அடியார் எல்லாம் அதிசயித்து, இந்த உலகத்தில் எங்கேயுமே காணாத ஒன்று, நிச்சயமா அது ஒரு பெரு வியப்பு தரக்கூடிய நிகழ்ச்சி இல்லை அவை எல்லாரும் அதிசயித்தார்கள்.
0: பொங்கு புலகம் எய்திட மெய் பொழியும் கண்ணீர் பறந்திடிய.
1: இந்த செயலை நிகழ்த்தினவங்க இந்த ரெண்டு பெருமக்கள் தானே. சாமியை வணங்குறதா இவங்களை வணங்குறதா?
0: இவங்களதான் வணங்கணும்.
1: இது ஒரு நுட்பமான விஷயம். சில பேர் என்ன பண்ணுவோம், எல்லாமே சாமியால் தான் நடக்கிறது. சைவ சித்தாந்த கோட்பாடு படி எந்த செயலும் நடப்பது சாமியால தான், சாமி இல்லாம எதுவும் நடக்காது. ஆனால் அது நிகழ காரணமா இருக்கிறவங்க இவங்க தானே. ஆகவே இவங்களை வணங்கிறது தான் சாமியை வணங்குறது சமம். இவங்களை மறந்துட்டு சாமியை வணங்கினா அது வழிபாடு முறைமையா இல்லை, அது குருத்துரோகமாக. ஆகவே நம்ம சாமியை காட்டி கதவை திறந்த பெருமக்களை முதல்ல வணங்கினாலே போதும், அந்த வணங்கியலையிலே சாமியை வணங்கின வழிபாடாகவும் அது மாறிவிடும். தவறாக சாமியை நேர போய் வணங்கினா இடர்பாடு ஏற்படும். அதை உணர்த்தரா இருப்பாருங்க.
0: எங்கும் நிகருந்தில்லாத இருவர் பாதம் இறங்கினார்.
1: அந்த ஊர்ல வாழ்ந்த பெருமக்களும் அரியவர்களும் ஞான சம்பந்த திருவடியிலையும் நாவுக்கரச பெருமான் திருவடியிலும் விழுந்து வணங்குகின்றார்கள். இவர்கள் இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிந்த பிறகு அவருடைய மடங்களுக்கு அவரவர் மடங்களுக்கு அவரவர் திரும்புகின்றார்கள்.
0: நங்கள் புகழி பெருந்தரையும் அரசும் மடத்தில் நன்னி அப்படின்னு.
1: பெரியோர்களுக்கு எப்போதுமே தம்ம தாழ்த்தி தாழ்த்தி நினைப்பது ஒரு இயல்பாயிருக்கும். அடக்கம் அமரருள் மீட்கும்,
0: பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியல்மையான திருக்குறள்.
1: திருநாவுக்கரசருக்கு தம்ம நினைச்சு நினைச்சு எப்பவுமே அடக்கமாவே இருக்கிறவர். அப்புரியர் கூட எப்படி சொல்றார், அவர்
0: உயர்த்தி உயர்த்தி சொல்றார். பொங்கு கடல் கல் மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை, அங்கிருந்தும் புவனுக்கு அறியாதார் யாரோடரே. நம்மை உடைய இவர் கடலுக்கு இப்படி நலம்ப சொல்றார் அப்புரியர்.
1: எல்லாம் பதில் என்னமா சொல்றார் அப்ப,
0: திருமலையோர் உரை செய்ய திருநாவுக்கரசர் அவர் பெருமையறிந்து உரை செய்வார். பிற துறையில் இன்று ஏற அருள் பெறும் சூலையினால் ஆட்கொள்ள அடைந்து உயிந்த திருளும் உணர்வில்லா சிறுமையே சிறுமையே
1: நினைத்தவர் அப்பொழுது அவள தெய்வமா வச்சு கொண்டாடுற. அதனால பெருமையா நினைக்காம நம்முடைய நிகழ்ச்சியே இல்ல, அவர்கிட்ட தாழ்வே இல்ல. அப்படி நினைப்பது அவருடைய பாங்கா இருக்கு. இங்க அப்படி நினைக்கிறார். நாம 11 பாடல்கள் பாடித்தானே கதவை திறந்தோம். அந்த பிரம்மபுர பெருமகனார் ஒரு பாடல கதவை சாத்தினாரு. அப்ப நம்ம திருவுள்ளம் அறியாது நான் இந்த முயற்சியிலே ஈடுபட்டது பிழையோ தவறோ என கருதுகிறார். அயர்ந்து போய் மடத்தில் ஒரு பால் அணைந்து பேகடித்து உறங்குகின்றார். பேகடித்தெல்லாம் மயங்கு போய்
0: பிறையணி வாழ் முதலாள் உமையாழவள் வேகணிக்க
1: இந்த தேவாரம் சொல்லும். அம்பாளுக்கு ஒரு முறை மயக்கம் வந்தது. எதனால, சாமி நெஞ்சு சாப்பிடும் போது திருமா நெஞ்சு சாப்பிடலாமா, பக்கத்துல இருக்கிற மனைவி தான் பயவரும் இதுக்கு. அத சுந்தர சொல்றார் திருநாகேஸ்வரன் தேவாரத்துல. அயர்ந்து எனக்கு என்ற அச்ச உணர்வு இவரிடத்திலே மேலும் இருக்கின்றது. என்ன பெரிதும் அஞ்சி பாருங்க, நுட்பமா இருக்கு. அச்சமே இது கிடையவே கிடையாது. நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான சேரா வீரர்கள் வந்தாங்க. அப்ப என்ன சொன்னார்,
0: குடியல்லோ
1: என்று சொன்னார். யானை எதிர்த்து வந்தது, கவலையே படல.
0: அண்ணோ அருந்தவேந்தர் ஆனை தம்மேல் பறக்கழே,
1: அங்கெல்லாம் அச்சம் இல்ல. கடல்ல கல்ல பிணித்து பாய்ச்சினார்கள், அங்க அச்சம் அல்ல.
0: சுற்றுணை வேமொழி நத்தமிழ் மாலையா நமச்சி பாயவென்று
1: என்று அங்க பாடுற. இந்த அச்சம் வருது, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்ச வெள்ளி அஞ்சு ஆகும்.
0: ஈஸ்வருடைய திருவுள்ளப்படி நான் செயல்படலையோ
1: என்ற எண்ணம் அவர் உள்ளத்திலே அச்சத்தை ஏற்படுத்தும். பெரிதும் அஞ்சி
2: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய். Thank you.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி. அங்கமலத்து அயனோடு மாறும் காணா, அனல் உருவா நின் பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதில், என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளே, வண்ண பணித்து என்னை வாவென்றவான் கருணை, சுண்ண பொன்னி சேர்க்கே சென்றுதாகி கோத்தும்பி பாலும் அமுதமும் தேனுமாய், ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும், என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புறாந்தகன். சேரும் கயலும் திழைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு, ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. சேவிக்க வந்தயன் இந்திரன் செங்கண்மா எங்கும் திசை திசையன, கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமான் என்று கோத்தாடும் ஆவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர. பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. மதிவடர் சடைமுடி மந்துளாரை முன் சுதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதினரன் முகர்ந்தர் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்க.

0: செய்தி ஆழினிசையை கருணிதப்பில் அணைந்த விரான் அடி போக்கி வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலே திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி ஒலையவ புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலே குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்பந்தாகி திறம்புறாது ஞானலிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒடித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் ஹர நம பார்வதி பதங்கே சிச்சதேச ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம்
1: சுப்ரமணியம்
0: ஸ்ரீ வல்லி காந்த ஸ்மரணம்
1: சுப்ரமணியம்
0: ஹர நம பார்வதி பதங்கே எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியுடை நாயகி அம்பிகை சமேத எந்தை ஸ்ரீ மாசுடாமணீஸ்வர பெருமானை பொன்னார் திருவடி மலர்களை அடியில் மனுமொழி மேகலாலை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான ஆலயத்தின் வளாகத்திலே திரளாக கூடியிருக்கின்ற ஸ்ரீ மாசுடாமணீஸ்வரர் உழவார நற்பணி மன்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அருமையான வேளையிலே நாம் தெய்வ சேக்கலார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்தினுடைய ஒரு அற்புதமான முதல் காண்ட பகுதியை நாம் சிந்திக்க இங்கே கூடியிருக்கிறோம். இதற்கு முந்தைய சிந்தனை உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். பெரிய புராணத்தை அருள் செய்த தெய்வ சேக்கலார் பெருமானுடைய அருள் வாழ்வு பற்றியும் அதன் பின்னர் இந்த நூலை எம்பெருமான் உலகலாம் என்று நடராஜமூர்த்தியை அடியெடுத்துக் கொடுக்க அற்புதமாக பாகிரம் என்ற பகுதியிலே எடுத்துரைக்கின்ற ஏற்றமிகு கருத்துக்களையும் சென்ற சிந்தனை நமக்கு வழங்கியது. இன்று நாம் அந்த திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற 12 திருமுறைக்குள்ளே செல்ல இருக்கிறோம். அது 2 பெரும் பகுதியாக பிரிக்கப்படுகிறது. அந்த பெரும் பகுதியை காண்டம் என்று சொல்வார். இப்பொழுது நாம் முதல் காண்டம் செல்ல இருக்கிறோம். முதல் காண்ட அந்த அருமையான பகுதியிலே முதலாவது சிறிய பகுதி சருக்கம் என்று கூறப்படும். பெரிய பகுதி காண்டம், சிறிய பகுதி சருக்கம். முதல் காண்டத்திலே முதலாவது சிறிய பகுதி, அதன் பெயர் திருமலை சருக்கமாகும். இந்த திருமலை சருக்கத்திலே நாம் சில அற்புதமான செய்திகளை காண இருக்கிறோம். இதே போல 2 காண்டத்திலே முதலாவது நம்ம கூறக்கூடிய ஒரு அருமையான சரித்திரம் திருஞான சம்பந்த பெருமானுடைய திவ்ய வாழ்வாம். எனவே 2 காண்டம் காண்பதற்கு முன்னதாக நாம் இங்கே முதல் காண்டத்திலே இப்பொழுது சேக்கலார் பெருமானுடைய திருவடி துணையோடு நாம் இங்கே செல்ல இருக்கிறோம். இதன தலைப்பு திருமலை சருக்கம். அன்று நாம் கண்டது போல சைவ மக்களுக்கெல்லாம் திருமலை எது, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என்பதுதான் நமக்கு அதுகிடல் ஒலிக்கு. நம்முடைய வாழ்க்கையில திருமலை என்றால் திருப்பதி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மாபெரும் தவறு. திருமலை என்பது சைவ மக்களுக்கு கைலாய மலைதான். பரமேஸ்வரன் வீற்றிருக்கின்ற அற்புதமான மலை. திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம். எனவே அனைவரும் ஞானிகளாலே விரும்பி வணங்கப்படுகின்ற பரமேஸ்வரன் இருக்கிற மலை திருமலை. அந்த திருமலையிலே நடந்த ஒரு அற்புதமான செய்தி இந்த திருமலை சருக்கத்திலேயே பேசப்படுகிறது. திருமலை சருக்கத்தினுடைய முதல் பாகம் திருமலை சிறப்பு. கைலாயத்தினுடைய சிறப்புகளை நாம் இங்கே காண இருக்கின்றோம். எனவே திருமலை சிறப்பு என்ற அந்த தலைப்பின் கீழே நாம் கைலாயத்துக்கு இப்பொழுது எல்லோரும் செல்ல இருக்கிறோம். நாம் இங்கு இருப்பது வடதுரும் நிலவாயில். நாம் இங்கே செல்ல இருக்கின்றது திரு கைலாயம். சேக்கலார் பெருமான் நம்மை அழைத்து சொல்லி செல்கிறார். அற்புதமான இமயமலை. இமயமலை சாரலிலே எண்ணற்ற மகரிஷிகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே அந்த அற்புதமான வெண்மையான இமயமலை மீது அழகான பனி மலை நிறைந்திருக்கின்ற அந்த பாங்கிலே கைலை மலை அதன் சிகரத்திலே காணப்படுகிறது. தன்னை யாருக்கும் அறிவறியான் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமான் மண்ணி வாழ்வது அத்திரு கைலை மலை. அந்த அற்புதமான மலையினுடைய பல பகுதிகள் எல்லாம் சேக்கலார் பெருமானால் நம் கண்களால் சித்திரம் போல வரையப்படுகிறது. ஆங்கே எங்கு பார்த்தாலும் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வணங்குவதற்காக அந்த கயிலை மலையை சுற்றி அடிவாரத்திலிருந்து அப்படியே மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய கிரீடங்களுடைய ஒரு ஒளியும் ஆங்கே அவர்கள் அணிந்திருக்கின்ற கற்பக பூமாலையினுடைய வாசனையும் பிரமாதமான அற்புதமான அருள் மயமான முனிவர் பெருமக்களுடைய வேத முழக்கமும் கைலையினுடைய எல்லா சாரல்களையும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அப்பொழுது தேவர்களிலே மிக முக்கியமாக பேசப்படுகின்ற நான்முகன் ஆகிய பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமான் தரிசனத்திற்காக கைலை மலை நோக்கிக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது நான்முகன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாகனமாகிய கருட தன்னுடைய அன்ன வாகனத்தை அங்கே ஒரு பகுதியில இறக்கி விட்டுவிட்டு அவன் மட்டும் மேலே நடந்து போகிறான். திருக்கோயிலுக்கு வருகிற போது வாகனத்தில் வரக்கூடாது என்று விதி இருக்கிறோம். இப்பதான் நாம எல்லாம் டிரைவின் டெம்பிள் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். டிரைவின் ஹோட்டல் மாதிரி டிரைவின் டெம்பிள் இருந்தா பிளஷர்லயே 11 சுத்தி சுத்தி இல்லாம இல்லதான் நம்முடைய எண்ணம் போகிறது. ஆனால் அன்று பிரம்மா என்ன செய்தார், தன்னுடைய அன்ன வாகனத்தை அடிவாரத்தில் இறக்கி விட்டு நடந்து மேல வர்ற. ஆனால் அந்த அன்ன வாகனம் செய்யலாம் எங்க பார்த்தாலும் பனிமயமாக மென்மையாக இருக்கிறது. இந்த அன்ன வாகனம் அந்த பனிமயத்துக்குள்ள கூட போயிருது. பிரம்மா தரிசனம் விட்டு வரும்போது அந்த வாகனத்துக்கு காணாமல் தேடுறாராம். ஏன்னா அதுவும் இல்ல பனியும் இல்ல, வெள்ளைக்குள்ள விடையாக இருக்கிற வாகனத்தை தேடி அறைவது போல ஒரு காட்சி அருமையாக சேர்க்கிறார் பிரம்மா இந்த கைலை மலை அடிவாரத்திலே காட்டுகிறார். அதே போல மகாவிஷ்ணு வருகிறார், அவர் வாகனம் கருட வாகனம், அந்த கருட வாகனத்தை இறக்கி விட்டார். அது அப்படியே பார்க்குது வாசல்ல விநாயகர் பெருமானுடைய அற்புதமான சன்னதி. அவருடைய மூஷிக வாகனம் விடவிடையே இருக்குது. அந்த மூஷிக வாகனத்தை பார்த்த உடனே இந்த கருடன் நினைச்சுதான் அந்த கைலா இந்த திருவண்ணாமலையில ஜோதி மயமாக இருந்த பரமேஸ்வரன் தான் அவங்க வந்து விட்டார் போன்றது. அந்த பரமேஸ்வரனை காண்பதற்காக நம்முடைய முதலாளி யார் மகாவிஷ்ணு வெள்ளை பள்ளியை எடுத்து இந்த வழியத்துல போறாரு நினைச்சுட்டு அந்த வெள்ளை மூசியத்துக்கு பின்னால கருட பகவான் சொல்ல அவரை தேடிக்கொண்டு பிரம்மா மகாவிஷ்ணு வந்ததாக ஒரு அரிய ஓவியம் அங்கே வரைந்து காட்டப்படுகிறது. இந்த அற்புதமான கைலையினுடைய ஒவ்வொரு பகுதியாக வர்ணிக்கிற பிரம்மா எங்க பார்த்தாலும் சிவ கணங்கள் எல்லாம் ஆடுகின்றன ஆடுகின்றன, பெருமான் புகழையெல்லாம் பரவி துதிக்குள்ள அந்த அற்புத காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆங்கே அந்த அருமையான கைலை மலையினுடைய முதல் தலைமை காவலராக இருக்கின்றவர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் சிவபெருமானுடைய அருத்திருமையோடு 8 தோள்களோட கையில ஒரு கையில உடைவாளையும் இன்னொரு கையில திறமை வைத்துக் கொள்கிறார். கைலைக்கு கைலை மலைக்கு வருகிறவர்கள் எல்லாம் அவர் அனுமதி பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும். ஆகவே அந்த பெருமான் அற்புதமாக வீற்றிருக்கின்ற காட்சியை நம்முடைய சேக்கலார் பெருமான் அந்த நந்திகேஸ்வர பெருமானுடைய அருள் திருமேனி வடிவத்தை மிக அழகாக ஒரு பாசுரத்துல நமக்கு எடுத்திருக்கிறார். நெற்றியில் கண்ணர் நாற்பெரும் தோடர் நீரளிமேனியர் அநேகர் பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞ்சகம் தன்னருள் பெறுவார் மற்றதற்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர் கையில் சுரிகையும் பெரம்பும் கச்சைவார் சடையான் அருளினால் பெற்றான் காப்பது அக்கைதை மால் வரைதான். அந்த நந்திகேஸ்வர பெருமான் கைலை மால் வரையை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கெல்லாம் முதல் குருநாதர். அந்த பெருமான் அனுமதி இல்லாம திருக்கோயிலுக்கு போக முடியாது. ஆகவே எந்த சிவாலயத்துக்கு நாம் போகும்போதோ கைலைமலைக்கு செல்வதாக நாம் வணங்கி நினைச்சுக்கணும். முதலாவதாக நாம் விநாயகரை வணங்கிவிட்டு திருநந்திகேஸ்வருடைய அனுமதி பெற்றுதான் மானசீகமா அனுமதி பெற்று நம்ம கோயிலுக்கு போகணும். எந்த சிவாலயத்துக்கு போனாங்க பரமேஸ்வரன் இருக்கிற எல்லா சிவாலயம் பூகையிலா என்று. ஆகவே நம்ம கைலாயத்துக்கு போறது மாதிரி உணர்வு நமக்கு இருக்கணும். அங்கே நந்திகேஸ்வர பெருமாட்டு அருள் விளை பெற்ற பிறகுதான் திருக்கோயிலுக்குள்ள செல்லணும். இதெல்லாம் சைவ பாரம்பரியம். அந்த வகையிலே இங்கே எண்ணற்ற மகரிஷிகளும் அந்தனர் பெருமக்களும் தேவர்களும் கைலை மலை நிறைந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கைலையில் ஒரு அடிவார சாரலுக்கு நாம் போகிறோம். ஆங்கே ஒரு அற்புதமான மகரிஷி வீற்றிருக்கிறார். அந்த மகரிஷியினுடைய பாதங்களை தொழுது கொண்டு பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் இருக்கிறார். அந்த மகரிஷனுடைய திருமுகத்தில் பார்க்கிற போதே அந்த அருள் பொழியும் திருமுகம் நம்முடைய உள்ளத்தில்தான் கவர்கிறது. அவருடைய திருநாமம் என்ன? உபமனி மகரிஷி. உபமனி மகரிஷி என்ற மகரிஷி அங்கே பல்லாயிரக்கணக்கான முனிமுங்கவர்களுக்கு சிவபெருமான் புகழையெல்லாம் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உபமனிஷி பெருமையில யாதவன் சுபரைக்கு இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், யாதவன் முடிமேல் மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் பூதநாதன் பொறுவரும் தொண்டிலுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன். உபமனிஷர் பெருமையெல்லாம் ஒரு மூணு பாசுரத்துல சேகர பெருமான் கூறுகிறார். இப்ப உபமனிமேஷ பத்தி ஒரு வார்த்தை நாம இங்க சொல்லணும். மகாபாரதத்துல இந்த உபமனி மகர்ஷி பேசப்படுகிறார். எவ்வாறு என்று சொன்னால், மகாபாரதத்துல அடர்ந்த காட்சி கொண்ட உபமனிஷி சிவபூஜை பண்ணப்படுற அப்பொழுது சீடர்கள்னா, சுவாமி நாங்க பூக்கள் இன்றைக்கு தேடி தேடி அதெல்லாம் பூவே கிடைக்கல என்று அவர் பாரதம் சொல்கிறார். மகிழ்ச்சி அவர் சொல்லுவார், ஏன் கவலைப்படுறீங்க, அதோ யமுனை நிதி கரையில அந்த யமுனை நதியில அப்படியே பூக்கள் மதந்து போகும், அதை கொண்டு வாங்கிறார். உடனே இந்த சீடர்களா சொல்கிறார்கள், சுவாமி அது கிருஷ்ண பரமாத்மா பூஜபள்ளி ஆத்துல விட்டுருக்கிறாரு, நிர்மாலியம் பூஜை பண்ண நிர்மாலிய பூக்களை நாம் எடுத்து திரும்ப பூஜை பண்ண போறதில்ல, ஆகவே நாங்க அதை எடுத்து வரல என்று சீடர்கள் உபமனி மிஷன் சொல்றாங்க. அப்படி அவர் சொல்கிறார், கிருஷ்ண பரமாத்மா சிவதீட்சை பெறல, எனவே அவர் செய்த பூஜை உண்மையான பூஜை இல்ல, அந்த பூஜையை பயன்படுத்த பூக்கள் நிர்மாலியம் ஆகாது, எனவே நீங்க எடுத்து வாருங்க. ஓடி போய் எடுத்திருந்தாங்க இந்த செய்தி கர்ணனுக்கு, கிருஷ்ண பரமாத்மா. ஆக நாம இதுவரைக்கும் செய்த பூஜை பலனற்று போன பூஜையா இருக்கிறது, முறையாக குருவினிடம் சிவதீட்சை பெற வேண்டும், நாம் அதை செய்யல என்று சொல்லி ஓடோடி வந்து கிருஷ்ண பரமாத்மா உபமனேஷு பாதத்திலிருந்து வணங்குற. இது நான் சொல்லல, மகாபாரதம் இருக்கு. என்னமோ இவரு இவர் ஸ்ரீ தீவிர சைவரு இவர் சொல்ல நினைக்காதீங்க, கிருஷ்ண பரமாத்மா உபமனேஷு பாதத்தில் விழுந்து வணங்கி அடியருக்கு சிவதீட்சை செய்வேன். அதான் யாதவன், யாதவன் யாதவர் குலத்திலே அவதாரம் பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா. சுவரைக்கு இறையாகிய மாதவன், சுவராபுரியில அரசாட்சி செய்து கொண்டிருந்த கிருஷ்ண பரமாத்மா மாதவன், அவருக்கு ஒரு பேர் மாதவன். தவம் பெரிய தவம் சூர்மானுக்கு தவமன்னவர். சுவராபுரியிலே வாழ்கின்ற மாதவன் இருக்கிறானே கிருஷ்ண பரமாத்மா, மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், அந்த கிருஷ்ணனுடைய சிரசில தன் பாதங்களை சுட்டியவர் உபமனிய மகரிஷி. அப்ப அவர் திரும்பி இருப்பார், கைலாயத்துல எல்லாருமும் இருக்க முடியாது, உபமனிய மகரிஷி இருக்கிறாரு. காரணம் தான் கிருஷ்ண பரமாத்மா போன்றவர்களுக்கெல்லாம் சிறுதீட்சி செய்து வச்சவர் அந்த உபமனிய மகரிஷி. அதற்கப்புறம் இன்னொரு பெருமை, அத்தரு தந்த அருள் பால் கடலுண்டு சித்தமாந்தி தெவிட்டு வளர்ந்தவன், அத்தரந்த அருள் பால் கடலுண்டு. உபமனிய மகரிஷி சின்ன பிள்ளையா இருந்தார், அவங்க அப்பா பேரு வியாக்கரபாலன், வியாக்கரம்னா புலி, புலிக்கால் முனிவர் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், நடராஜ பெருமான் பக்தர் இருப்பார். அந்த முனி புலிக்கால் முனிவர் தில்லையிலே நடராஜ பெருமான் நடன வைபத்தை காண்பதற்காக தோமணி இருக்கிறார். அவருடைய குழந்தை உபமனிய மகரிஷி, அவன் மாமனார் தாய் மாமனார் வசிஷ்டர் வசிஷ்டர் செய்தார், இந்த குழந்தையை நான் கொஞ்ச நாளைக்கு வளர்க்கிறேன்னு கூப்பிட்டாங்க. அவர் ஆசிரமத்துல காமதேவ பஸ் இருக்கு, தாய் மாமனார் அந்த காமதேனு பசுவனுடைய பால அழகா அந்த குழந்தை நல்லா நிறைய குடிச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளை திரும்ப தேவபநாடு வந்துருச்சு, யாக்கரபாகர்கிட்ட, அப்பா எனக்கு காமதேனு பசுனுடைய பால் தான் வேணும் என்று இந்த பிள்ளை கேட்க. அப்பா காட்டுக்குள்ள இருக்கிற வியாக்கரபாதர் என்ன செய்வார் இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி பால், அங்கே காமதேனு பசு இருந்து மாமனார் கொடுத்தாரு. நம்மளால முடியாதுப்பா, நான் சுவர் மட்டும் வேண்டேன் என்று பரமேஸ்வரன் நோக்கி வியாக்கரபாதன் எழுதினார். அப்பொழுது பரமேஸ்வரன் திருப்பார்கடலையே அந்த குழந்தை கொண்டு வந்தார். அந்த காட்டுக்குள்ள பாலுக்கு பாலகன் வேண்டி அழிந்திட பார்க்கடல் இந்த பேரான் திருப்பநாண்டுல சென்னார் பேசுவார். பாலுக்கு பாலகன் வேண்டி அழிந்திட உபமனி மகரிஷி, எனக்கு அந்த பால் தான் வேணும், அந்த பால் தான் வேணும், அங்கே அவர் வேண்டியது காமதேனு பசுங்கள் சுவாமி அதை விட ஒரு மேல பாலுக்கு பாலகன் வேண்டிய அழுகிட ஆட்களும் ஈந்தகிறான் நம்ம சிவபெருமான். அப்ப நம்ம சுவாமி என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கிற உபமனை மனுஷருக்கு அழகா திருப்பார் கடலையே கொண்டாந்து விட்டார். அப்படி பெருமையடவே உபமனை மனுஷி அவருடைய பாதங்களை தொழுது கொண்டு பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் இருக்கிறார். அப்போ திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். உபமனை மனுஷி ஆசனத்தில் அமர்ந்திருந்தவர் அப்படி எந்திக்கிறார். தெற்கு திசையை பாக்குற தெற்கு திசையில ஆயிரம் கோடி சூரியர்கள் உதித்தது போல பிரகாசமான ஒரு ஞான ஒளி வந்து கொண்டிருக்கிறார். இவர் அமர்ந்திருந்தவர் எழுந்தார். இரண்டு கைகளையும் அந்த தெற்கு திசை நோக்கி வருகின்ற அந்த அருமையான ஞான ஒளியை அப்படி வணங்குறார். எல்லா சிஷ்ய முனிவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. சூர்மான தவிர வியாக்கிரபா மாதருடைய மனம் மகனாகிய உபமனி வச்சு கைகள் சீர்மான தவிர யாரையும் வணங்காது. ஆனா எங்கேயோ தெற்கு நோக்கி ஒரு ஒரு அங்கிருந்து வரக்கூடிய ஒளியை பார்த்து இவர் வணங்குறாரு. என்ன அதிசயம் என்று அந்த சிஷ்ய கோடிகளாக பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் எல்லாம் வியந்து கேட்க போறாங்க. அவர் சொல்ல கேள்வி கேட்கிறாங்க, மகரிஷியே தங்கள் திருக்கரங்கள் சூர்மான தவிர யாரும் வணங்காது, ஆனால் இன்று ஏதோ ஒரு ஒளியை வணங்கி கொண்டிருக்கிறது, அது யாரு என்று அழகா எல்லா முனிவர்களும் கேட்கிறார். என்ன கேட்கிறாங்க, ஜம்புவில் அடி தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சார் இது என். ஜம்புவில் அடி தாமரை போதலால் சிவபெருமானை பேர் பல பேர்கள் ஜம்புன்னு ஒரு ஜம்பு நிற்கிறார். ஜம்பு என்று சொன்னால் சுகத்தை செய்பவன். ஜம்புவின் அடி தாமரை போதலால் சிவபெருமான் திருவடிகளை தவிர எம்பிரான் இறைஞ்சாய் எங்கள் தலைவனாகும் உமரிஷி நீ கும்பிட மாட்டேன். சிவபெருமான் அடி திருவடியை தவிர நீ யாரையும் கும்பிட மாட்டீன். இது என் ஆனா இப்ப யாரையும் கும்பிடுறீல, இது என்ன விஷயம்? என்ன ஈஸியா இருக்கு பத்தல தமிழ், இதுக்கு டிக்ஷனரியும் தேவையில்லை. ஜம்புவின் அடி தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இது என கேட்ட உடனே அவர் பதில் சொல்றார். இவர்களுக்கு ஏற்பட்ட ஐயத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார் அந்த மகரிஷி. தம்பிரானை தன் உள்ளமும் தழியவன் நம்பி ஆரூரன் நாம் சொல்லும் தன்மையான் நம பார்வதி பண்ணுங்க தெரியுமா. தம்பிரானை தன் உள்ளமும் தழியவன் நமக்குதான் கடவுளாகி சிவபெருமான உள்ளத்தில் வச்சு தழிய கொண்டிருக்கிற சுந்தர பெருமான் வருகிறார். தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பி ஆரூரன் சுந்தர பெருமான் பேரு நம்பி ஆரூரன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான். ஆகவே சிவபெருமான உள்ளத்தில் வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிற நம்பியாளர் சுந்தர பெருமை தான் வணங்குகிறேன், இது தவறில்லை. அதோ அவரும் சிவபெருமான ஒண்ணுதான். தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பி ஆரூரன் நாம் சொல்லும் தன்மையான். பூலோகத்திலிருந்து மீண்டும் கைலைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அதோ சுந்தர பெருமான். அது ஆயிரம் கோடி சூரியனுக்கு போல அவருடைய பிரகாசம் தெரிகிறது. எனவே நான் அவரை வணங்குவது தவறில்லை, நீங்களும் சேர்ந்து வணங்க. பூலோகத்துக்கு சென்று விட்டு மீண்டும் சுந்தர பெருமான் கைலாயத்துக்கு வருகிறார். அவரை வணங்கும் நீங்களும் வணங்க. நம்பி ஆரூரன் நாம் தொழும் தருமையான் என்று சொன்ன உடனே எல்லா முனிவர்களும் அப்படியே வணங்குறாங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, மகரிஷியே அந்த அற்புதமான நம்பி ஆரூருடைய பெருமைகளை சொல்ல மாட்டீங்களா? அவருடைய பெருமைகளுக்கு தெரியணும் ஆசையா இருக்குத முனிவர் பெருமக்கள் உபமனி மகர்ஷிட்ட கேட்கிறாங்க. அந்த ஜோதி மயமான ஊரில் வந்து இருக்கு. அப்பொழுது இவர் அங்கே வணங்கின விஷயத்தை சொல்றார். ஏன் இவர் வணங்குறார்? அவருடைய பெருமை என்ன? சுந்தரமுனிவருடைய பெருமை என்ன? உபமனி மகர்ஷி சொல்ல போறார், நம்ம கேட்க போறோம். அந்த சுந்தரமுனி சுவாமிகள் பூலோகத்துக்கு வந்து இந்த அருமையான திருமல்ல வாயில அவருடைய திருவடி பெற்றிருக்கு. அப்ப இவ்வளவு பெருமை பாருங்க.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம் இளம்பயங்கோட்டூர் மிக அற்புதமான திருத்தலம். வயல்வெளிகளுக்கு நடுவே பெருமான் தீண்டா திருமேனியனாக இருந்து அருள்பாலிக்கின்ற ஞானத்தலம். சுவாமி சந்திரசேகர் என்கின்ற திருநாமத்திலும் அம்பாள் கோடேந்து முலையம்மை என்கின்ற திருநாமத்திலும் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருக்கோயில் அரம்பியாதியர் வழிபட்டு அருள் பெற்றதாக நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. அரம்பியாதியர் வழிபட்ட தலம் என்கின்ற அந்த செய்திதான் நாளடைவிலே இளம்பயங்கோட்டூர் என்று ஆயிற்று என்று சான்றோர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த திருக்கோயிலிலே பெருமான் மிக அற்புதமாக வீற்றிருந்து வருகின்ற அடியார்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்றான் என்று திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் இந்த திருக்கோயிலுக்கு ஒரு பதிகம் அருளி செய்திருக்கின்றார். அதிலே முக்கிய செய்தியாக அவர் கூறியிருப்பது, இத்தனை பாடல்களிலும் பதிகங்களிலும் யாம் சொல்லி இருக்கிற செய்திகள் எல்லாம் யாமாக சொன்னது என்று தயவு செய்து கருதிவிட வேண்டாம். பெருமக்களே, அவையெல்லாம் பெருமான் எனக்கு உணர்த்த யாம் அவை சொல்லியிருக்கிறோம் என்ற செய்தியாக கூறியிருக்கின்றார். எனதுரை தனதுரையாக என்று அவர் பதிகங்களில பாடல்கள் முழுவதிலும் கூறியிருக்கின்ற அந்த அற்புதத்தை அடியார்கள் எல்லாம் பல இடங்களிலே சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது போலவே மற்றொரு இடத்திலேயும் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். சீர்காழியிலே அருளி செய்த ஒரு பதிகத்தில திருஞான சம்பந்த பெருமான் இது பற்றி மிக தெளிவாகவே கூறியிருக்கின்றார். ஒழுகல் அரிது அழிகலியில் என்கின்ற அந்த பாடலிலே திருக்கடைக்காப்பில மிக இனிமையாக பதில் சொல்லுகின்றார். ஒழுகல் அரிது அழிகலியில் உழி உலகு பழி பெருகு வழியை நினையா என்று செய்தியை ஆரம்பிக்கின்றார். இந்த உலகத்திலே கலியுகத்திலே பழியை துடைப்பதற்கான வழி தெரியவில்லை, சிறந்த ஒழுக்க நிலையிலே வாழ்வதற்கான நிலைகளும் வர வர கடினமாகிக் கொண்டிருக்கிறது. ஒழுகல் அரிது அழிகலியில் என்று குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த காலத்தில எப்படித்தான் சிவபெருமானுடைய அருளை பெறுவது என்று திகைத்து கொண்டிருக்கிற பொழுது இழுகு மலம் அழியும் வகை நம்முடைய இந்த மாசானது அறிவிலே படிந்திருக்கிற மாசு, இது நீங்குவதற்காக பெருமான் என்னை தருவித்தான் என்று சொல்லுகிறார். இழுகு மலம் அழியும் வகை கழுமல நகர் இறை பழுதிலிரை அவர் என்ன செய்தாராம், எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் தகையவே என்று கூறுகின்றார். இதுல செய்தியை பாருங்கள், உள்ளே இருக்கிற சிவபெருமான் சொல்லுகிறான், அதை நான் வெளியே பாடுகின்றேன் என்றே சொல்லுகிறார். ஆனால் சொல்லுகிறான் என்று சொல்லாமல் அங்கே தெளிவாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். பழுதில் இறை எழுது மொழி தமிழ் என்று சொல்லுகிறார். உள்ளே இருக்கிற சிவபெருமான் எழுதி காட்டுகிறானாம், அதை நான் வெளியே பாடி காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி எழுதி காட்டுகிற பெருமான் தமிழில் அல்லவா எழுதி காட்டுகிறான், அதனால் அல்லவா நானும் தமிழிலே பாடி

0: தோன்றியவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும். ஆனால் அதிலே மாசு இருக்கும், குற்றம் இருக்கும். ஆனால் இங்கேயோ தம்முடைய செயலாக எதையும் கருதாமல் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் அது பெருமான் அறிவுறுத்த, பெருமான் வழிநடத்த செய்யப்படுகின்ற செயல்கள் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாதவர்களாக விளங்குகின்றன ஞானிகளுக்கு. சொல்லுவதும் செய்வதும் அல்லது நினைப்பதும் எல்லாமே பெருமானுடைய ஆணையின்படிதான் என்கிற செயலிலே உறுதியாக இருப்பார்கள். அதனால்தான் இந்த பதிகத்திலேயும் கூட எனதுரை தனதுரையாக என்று பிரகடனப்படுத்துகின்றார். இந்த திருத்தலத்திலே ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்ன என்று கேட்டால், இந்த திருத்தலத்தினுடைய தட்சிணாமூர்த்தி. கந்தபுராணத்திலே ஒரு பாடல் வருகிறது, நால்வர் பெருமக்களுக்கு, அதாவது ஜனகாதி முனிவர்கள் என்று கூறுகிறோமே, அந்த நால்வருக்கும் உபதேசம் செய்வதற்காக கைலாய மலையில சிவபெருமான் அவர்கள் முன்பாக சின்முத்திரை பிடிக்கிறான் என்கிற ஒரு பாடல் கந்தபுராணத்திலே வருகிறது. கச்சியப்பர் இந்த பாடலை பாடுகிற பொழுது மிக நுட்பமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். இருவரும் உணரா அண்ணல் ஏன வெள்ளை இரு யாமை சிறநிறை அனந்தகோடி திளைக்கும் உரத்தில் சீர்கொள் கரதலும் ஒன்று சேர்த்தி மோன முத்திரையை காட்டி ஒரு கணம் செயலொன்று இன்றி யோகு செய்வாரின் உற்றான். அந்த நால்வருக்கும் உபதேசம் செய்கின்ற அந்த பாங்கில சுவாமி என்ன செய்தாராம், திருமாலுக்கும் பிரமனுக்கும் எட்டாத நிலையில் இருக்க அந்த பெருமான் தன்னுடைய கரத்திலே அந்த ஆட்காட்டி விரலையும் அந்த பெருவிரலையும் இணைத்து ஒரு சின்முத்திரையாக, சின்முத்திரை என்று சொன்னால் சின் என்றால் சித்து என்று அர்த்தம், அது ஞானத்தை குறிக்கும். அந்த சித்து என்று சொல்லக்கூடிய ஞான குறியீடாக காட்டுகிறானாம். அப்படி காட்டுகிற பொழுது அந்த திருக்கரத்தை எங்கே வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார், உரத்தில் சீர்கொள் கரதளம் ஒன்று சேர்த்தி. கந்தபுராணத்தில் சொல்லுவது என்ன என்று கேட்டால், இந்த சின்முத்திரை காட்டுகிற வலக்கரத்தை எடுத்து மார்புக்கு நேராக பிடித்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். மார்பிலே அவன் ஆமை ஓட்டையும் பன்றி கொம்பையும் அணிந்திருக்கிறான். எத்தனையோ திருமால் பிரம்மனுடைய கபாலங்களையெல்லாம் கோர்த்த அந்த மாலையை அணிந்திருக்கிறான். அந்த மாலை அணிந்த மார்பிலே தன்னுடைய இந்த சின்முத்திரை பிடித்த கரத்தை சேர்த்து வைத்து அவன் யோக செய்வன் போல விட்டிருக்கின்றான் என்று செய்து குறிப்பிடுகின்றார். தட்சிணாமூர்த்திகளை பல திருக்கோயில்களில் நாம் பார்க்கிறோம், அந்த சின்முத்திரை பிடித்த திருக்கரத்தையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் சின்முத்திரை பிடித்த திருக்கரம் மார்புக்கு நேராக இருக்கின்ற காட்சி எங்கேயும் பார்க்கவில்லை. நானும் பல தடவை இந்த பாடலை படித்த பிறகு அப்படிப்பட்ட காட்சி எங்கேயுமே இல்லையே, இப்படி கச்சியப்பர் பாடியிருக்கிறாரே என்று கருதி கொண்டிருந்த பொழுதுதான் இளம்பயங்கோட்டூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அங்கே சென்று பார்க்கிற பொழுது அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி கச்சியப்பர் எப்படி பாடியிருக்கிறாரோ அந்த நிலையிலேயே மிக அற்புதமாக அவர் விற்றிருக்கின்றார். அவருடைய அந்த திருக்கரமானது மார்புக்கு நேராக பிடிக்கப்பட்டு சின்முத்திரை காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவசியம் இளமயங்கோட்டூருக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் இந்த தென்முக கடவுளையும் நீங்கள் தரிசித்து ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை இங்கே உங்கள் முன் வைத்தோம். இப்பொழுது மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் ஓதுவார். மிக அற்புதமாக இந்த இளமயங்கோட்டூர் பதிகத்தை நமக்காக பாடித்தந்திருக்கிறார். நாம் கேட்டு மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: சம்பலம் சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: நீல நினைந்தடியே வண்டமரும் குழல் கொல்லை வளம்புற. பாடியிருப்பவர் பெட்டவாய்த்தலை ரமணி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

ஷல்லோம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ஜி என் பாலசுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.